சூத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த சூத்திரத்தை ஏற்கனவே தயார் செய்து வைத்திருக்க வேண்டும். அந்த சூத்திரத்தை கன்யா கன்யா என்று கன்னி பெண்களால் அல்லது விதவைகள் அற்ற பிற பெண்களால் தயார் செய்யப்பட்ட, விசேஷமாக கன்னி பெண்களால் தயார் செய்யப்பட்ட அந்த பாஷசூத்திரம் எவ்வாறு இருக்க வேண்டும்? திரிகுணம் திரிகுணீகிருதம், முதலில் மூன்று முறை திரிக்கப்பட்டதாகவும் அதன் பின்பு மறுபடியும் மூன்று முறை திரிக்கப்பட்டதாகவும் இவ்வாறு 9 இழைகள் கொண்டதாக அந்த பாஷசூத்திரம் திகழ வேண்டும். வெண்ணிறத்தில் இருக்க வேண்டும் அந்த பாஷசூத்திரம். அஸ்திரமந்திரத்தால் புருக்ஷித்து, கவச மந்திரத்தால் அவகுண்டனம் செய்து, மூலமந்திரத்தால் அந்த பாஷசூத்திரத்தை பூஜை செய்து, அந்த பாஷசூத்திரமானது சிஷ்யனுடைய சுஷும்னா நாடி மயமாக சுஷும்னா நாடியாகவே திகழ்வதாக பாவித்து, அந்த பாஷசூத்திரத்தை சிஷ்யனுடைய சிகையில், சிஷ்யனுடைய அந்த தலைமயிருடைய உச்சியில் அதை கட்ட வேண்டும். இவ்வாறு கட்டும் பொழுது அதற்கு ஒரு முறையை சொல்கிறார். சூத்திரம் சதுரங்குல தியாகேன துவாதசாங்குலாயாம் சிகாயாம் மூலேன பத்வா பாதாங்குஷ்டாந்தம் அவலம்பயேது. அதாவது, தீட்சை செய்து கொள்ளக்கூடிய சிஷ்யனானவர் ஆணாக இருந்தால் அந்த ஆணினுடைய வலது கை புறத்தில் இந்த சூத்திரமானது தொங்க வேண்டும். இந்த தீட்சை செய்து கொள்பவர் பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணினுடைய இடது புறத்தில் இந்த சூத்திரமானது தொங்க வேண்டும். அவ்வாறு கட்ட வேண்டும். அந்த சிகையில் கட்டும் பொழுது அந்த சிகையில் சதுரங்குல தியாகேன, அவனது துவாதசாங்குலாயாம் சிகாயாம், அந்த சிஷ்யனது நெற்றி பகுதியிலிருந்து புரூ மத்தியத்திலிருந்து ஆரம்பித்து மேலே 12 அங்குலம் வரை அந்த சிகை நீண்டு இருக்கும் பொழுது செய்து, அந்த நெற்றி பகுதியிலிருந்து 12 அங்குலத்தில் அந்த சூத்திரத்தை கட்ட வேண்டும். அதற்கு மேல் 4 அங்குலம் விடப்பட்டு இருக்க வேண்டும். சதுரங்குல தியாகேன துவாதசாங்குலாயாம் சிகாயாம் மூலேன பத்வா. அந்த பாஷசூத்திரத்தை கட்டும் பொழுது மூலமந்திரத்தை உச்சரித்து கட்ட வேண்டும். பாதாங்குஷ்டாந்தம் அவலம்பயேத். அந்த பாஷசூத்திரம் சிஷ்யனுடைய கால் கட்டை விரல் வரை தொங்கும்படி பாஷசூத்திரம் இருக்க வேண்டும். எனவே இந்த பாஷசூத்திரத்தின் அளவினை ஏற்கனவே கன்னி பெண்களின் மூலமாக நாம் திரிக்கும் பொழுது அந்தந்த சிஷ்யர்களுக்கு தகுந்தாற்போல் பாஷசூத்திரத்தை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த பாஷசூத்திரமானது சுஷும்னா நாடியின் மயமாக இருக்கிறது. இந்த பாஷசூத்திரத்தில்தான், சுஷும்னா நாடி மயமாக இருக்கக்கூடிய இந்த பாஷசூத்திரத்தில் எல்லா பாஷங்களும் இனிமேல் பூஜை செய்யப்பட இருக்கின்றன. இதுவரை இருக்கக்கூடிய கிரியைகள் அதிவாசம் தொடர்பானவை. சத்யோதிவாச பட்சம் செய்யும் பொழுது இதையெல்லாம் அன்றைய தினமே செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். என்றைய தினத்தில் தீட்சை செய்விக்கப்படுகிறதோ அன்றைய தினமே இந்த சத்யோதிவாச பட்சத்தில் இந்த பாஷசூத்திர அவலம்பனம் போன்றவையெல்லாம் செய்யப்பட வேண்டும். என்ன காரணம் என்றால், இந்த பாஷசூத்திரத்தில் எல்லா பாஷங்களையும் சிஷ்யனது சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆணவ பாஷம், கர்ம பாஷம், மாயா பாஷம் என்று சிஷ்யனது அந்த உயிர் தங்கி போகங்களையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஓர் இடம், போகாயத்தனம் என்று போகங்களை அனுபவிக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய இந்த சரீரம், அந்த சரீரத்தில் ஆணவம் கர்மம் மாயை என்ற 3 பாஷங்களும் அடங்கியிருக்கின்றன. சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாஷங்களையும் சூத்திரத்தில் இனி ஆச்சாரியரானவர் சேர்ப்பிக்கப் போகிறார். எனவே அவ்வாறு சேர்ப்பித்த பின்பு அந்த பாஷசூத்திரத்தை ஒரு ஷராவத்தில், 2 அகல்கள் இருக்கக்கூடிய ஒரு ஷராவத்தில் பத்திரமாக பாஷசூத்திரத்தை யாகேஸ்வர யாகவர்தினின் சமீபத்தில் சமர்ப்பணம் செய்ய இருக்கிறார். இந்த கிரியைகள் எல்லாமே சத்யோதிவாச பட்சத்தில் கிடையாது என்பதை குறிப்பிடுவதற்காக சத்யோதிவாசகரணே கிரியாபேதா என்று குறிப்பிடுகிறார். சத்யோதிவாசே து பூர்வவத் சம்ஸ்கிருதம் பாஷசூத்திரம் சதுஸ்சம்ஸ்கார சம்ஸ்கிருதாம் கர்த்தரியம் ச சம்பாத்திய கும்பஸ்தாய சிவாய நிவேத்திய பூர்வோக்தவத் பத்னியாத். அதாவது, முதல் நாள் அதிவாசக்கிரியை செய்யக்கூடிய பட்சத்தில், இப்பொழுது நாம் படிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய இந்த பட்சத்தில் பாஷசூத்திரம் கட்டப்பட்டு பாஷங்களெல்லாம் சரீரத்திலிருந்து பாஷசூத்திரத்தில் சேர்ப்பிக்கப்பட்டு விஸ்தாரமாக பூஜை செய்யப்பட்டு அவைகளெல்லாம் பத்திரமாக செய்யப்பட்டு யாகேஸ்வர யாகவர்தினிடத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றன. ஆனால் மறுநாள் காலை யாகசாலை பூஜை எல்லாம் முடிந்த பின்பு, யாகசாலை பூஜை முக்கியமான பூஜைகள் எல்லாம் முடிந்த பின்பு யாகேஸ்வரரிடத்தில் பிரார்த்தனை செய்து அந்த பாஷசூத்திரத்தை வாங்கி கொண்டு மறுபடியும் சிஷ்யனுடைய சரீரத்தில் கட்ட வேண்டும். இது சாதாரணமாக செய்யப்படக்கூடிய அதிவாச பட்சத்தில்.
சத்யோதிவாசத்தில் ஒரே நாளில் செய்ய இருப்பதால் இந்த பாஷசூத்திரத்தை எடுத்த உடனேவே சத்யோ பூர்வவத்து சம்ஸ்கிருதம் முதலில் சொன்னது போலவே அஸ்திர மந்திரத்தால் கவச மந்திரத்தால் மூல மந்திரங்களால் சம்ஸ்காரம் செய்து அந்த சதுசம்ஸ்கார சம்ஸ்கிருதாம் கர்த்தரியும் ச அந்த பாஷசூத்திரத்தை சேதனம் செய்யக்கூடிய கத்தரிக்கோள் இந்த இரண்டினையும் சதுசம்ஸ்காரங்களால் சம்ஸ்காரம் செய்து சம்பாத ஹோமம் செய்து கும்பத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனாகி யாகேஸ்வரனை பிரார்த்தனை செய்து அவரிடத்தில் இந்த இரண்டையும் காட்டிவிட்டு அனுமதி பெற்று அதன் பின்பு சிஷ்யனுடைய சரீரத்தில் கட்ட வேண்டும் என்பதை சிறப்பு விஷயமாக சொல்கிறார். இனி அடுத்து பாஷசூத்ரே சுஷும்னா சம்யோஜன விதிஹி, சிஷ்யனது சரீரத்தில் அந்த சரீரத்தினுடைய முன் பகுதியில் பாஷசூத்திரமானது கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த சூத்திரத்தில் சிஷ்யனுடைய சரீரத்திலிருந்து வாஸ்தவமாக இருக்கக்கூடிய உண்மையாக இருக்கக்கூடிய எல்லா பாஷங்களையும் பலவிதமான பாஷங்களை தியானித்து தியானித்து சரீரத்திலிருந்து அந்த சூத்திரமாகிய நூலில் சேர்ப்பிக்க வேண்டிய கிரியைகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றன. முதலில் சுஷும்னா சம்யோஜனம், சிஷ்யனது சரீரத்தில் மையத்தில் ஓடக்கூடிய அந்த சுஷும்னா நாடியை மந்திரமயமாக பாவனையின் வாயிலாக யோக மார்க்கத்தால் சரீரத்திலிருந்து அந்த சூத்திரத்தில் சேர்ப்பிக்க வேண்டும். ததனு இடா பிங்களா ஐக்கியன சுஷும்னாம் பத்ம தந்து நிபாம் விபாவிய ஓம்லம் சுஷும்னாஜை நமகாம். அந்த சுஷும்னா நாடி எவ்வாறு திகழ்கிறது, இடா என்ற நாடி பிங்களா என்ற நாடி இந்த இரண்டு நாடியோடு சேர்ந்து திகழக்கூடியது சுஷும்னா. அது தாமரை தண்டினுடைய அந்த நூல் போன்று மெலிந்து காணப்படுகிறது. அந்த சுஷும்னாவை ஓம் லம் சுஷும்னாஜை நமஹா என்று சிஷ்ய தேகாத்து ஆதாய பாவனையாக ஒரு புஷ்பத்தின் வாயிலாக சிஷ்யனது சரீரத்திலிருந்து எடுத்து சூத்ரே சம்யோஜ்ய அந்த பாஷசூத்திரத்தில் சேர்ப்பிக்க வேண்டும். சம்பூஜ்ய மறுபடியும் ஓம் லம் சுஷும்னாஜை நமஹா என்று பூஜித்து அவகுண்டிய சரீரத்திலிருந்து சூத்திரத்திற்கு வந்திருக்கக்கூடிய சுஷும்னா நாடியை பிறருக்கு தெரியாத வண்ணம் அவகுண்டனம் செய்து சந்நிதான ஆகுதித்ரயம் ஜுகுயாத். அந்த சரீரத்திலிருந்து சூத்திரத்திற்கு வந்திருக்கக்கூடிய அந்த சுஷும்னா நாடி அந்த சூத்திரத்திலேயே இரண்டு நாள், இன்றைய தினம் இரவு மறுநாள் காலை ஆகிய இரண்டு நாட்கள் இந்த சூத்திரத்திலேயே தங்க வேண்டும், சன்னிதானம் செய்ய வேண்டும், அந்த சுஷும்னாவின் சந்நிதி ஏற்பட வேண்டும் என்பதற்காக மூன்று ஆகுதியை கொடுத்து ஓம்லம் சுஷும்னாஜை ஸ்வாஹா என்று கொடுக்க வேண்டும். அடுத்து பாஷசூத்ர அபித்யான பிரகார தத் சூத்திரம் சாக்தம் பிரதிகாயம் சமஸ்த அனாரப்த காரிய கர்ம போகாயதனம் இத்யபிசந்தாய, இந்த பாஷசூத்திரம் எவ்வாறு திகழ்கிறது என்று தியானிக்க வேண்டும். இந்த தீட்சையானது இந்த நிர்வாண தீட்சை என்று பெயர். நிர்வாணம் என்ற சொல்லிற்கு மோக்ஷம் என்று பெயர். முன்பு பார்த்தது போலவே ஆணவம் கர்ம மாயை என்று மூன்று விதமான பாஷங்கள். ஆணவ பாஷம் என்பது உயிரோடு அனாதி காலம் தொட்டு தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒரு பாஷம், ஒரு திரவியம், ஒரு பொருள். அந்த பொருளானது உயிருடைய ஆற்றலை மறைத்து கொண்டு இருக்கிறது. சிவபெருமான் அந்த பொருளோடு தன்மை நீங்க வேண்டும். எந்த பொருளானது உயிரினுடைய ஆற்றலை மறைத்து கொண்டிருக்கிறதோ அந்த ஆற்றல் நீங்க வேண்டும். அந்த பொருளினுடைய தன்மையானது நீங்கி உயிரினுடைய ஆற்றல் வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இதற்காக உலகத்தனை படைக்கிறார். இந்த உலகத்திற்கு மாயா பாஷம் என்று பெயர். எனவே ஏற்கனவே ஒரு பாஷம் ஆணவ பாஷம் இருக்கிறது, அதோடு சேர்ந்து கர்ம பாஷமும் உயிரோடு சேர்ந்து இருக்கிறது. இந்த இரண்டு பாஷங்கள் நீங்குவதற்காக பரமேஸ்வரனானவர் மாயா பாஷத்தை படைக்கிறார். இந்த நமது சரீரம் முதற்கொண்டு நாம் காணக்கூடிய எல்லா உலகமும் மாயா பாஷம் என்ற வகையை சார்ந்தவை. எனவே இந்த உலகத்தில் பல காலம் உழன்று உழன்று உழன்று ஆணவ பாஷம் கர்ம பாஷம் மாயா பாஷம் என்று மூன்று பாஷங்களோடு சேர்ந்து சேர்ந்து இந்த உயிரானது திளைத்து ஒரு காலத்தில் அந்த ஆணவ பாஷமானது பக்குவமாக ஆகிறது. இந்த சமயத்தில் இந்த மூன்று பாஷங்களையும் நீக்க வேண்டும் என்பதற்காக இந்த தீட்சையானது செய்யப்படுகிறது. இந்த மூன்று பாஷங்களும் நீங்கிவிட்டால் உயிருக்கு இந்த ஆத்மாவிற்கு பசுவிற்கு தானாக சிவத்தன்மையானது வெளிப்படும் என்பதற்காக தீட்சை செய்விக்கப்படுகிறது. அவ்வாறு செய்யும் பொழுது இந்த கர்மாவானது பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா என்று மூன்று விதமான கர்மாக்கள். இந்த கர்மாக்களுடைய வினைகளுடைய தொடர்ச்சியானது இருந்து கொண்டே இருக்கும். ஒரு வினை செய்தால் அதன் பின்பு மறுபடியும் அதன் பயனை அனுபவிப்பதற்காக மற்றும் ஒரு வினையை செய்ய வேண்டி இருக்கும். எனவே ஒரு பிறவி அந்த பிறவியில் எடுத்த பயனை அனுபவிப்பதற்காக மற்றும் ஒரு
பிறவி, அந்த பிறவி பையனை அனுபவிப்பதற்காக மற்றும் ஒரு பிறவி என்று இந்த பிறவியின் தொடர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். இவ்வாறு இருந்து கொண்டே இருந்தால் மோட்சம் என்பது கிட்டவே கிட்டாது என்பதற்காக பரமேஸ்வரனால் அனுகிரகம் செய்விக்கப்பட்ட ஒரு சம்ஸ்காரம்தான் இந்த தீட்சை. எனவே இந்த தீட்சையில் ஆச்சாரியரானவர் பரமேஸ்வரன் சொல்லிக் கொடுத்த சைவாகமங்களின் மூலமாக கற்றுக் கொடுத்த இந்த தீட்சையின் கிரியாக்கிரமங்களின் வாயிலாக இந்த ஆச்சாரியரானவர் இந்த உயிர் இனிமேற்கொண்டு பல பிறப்புகளில் அனுபவிக்க வேண்டிய எல்லா கர்மாக்களையும், பல பிறப்புகளில் அனுபவிக்க வேண்டிய பலவிதமான உயிர்கள், பலவிதமான உடல்கள், பலவிதமான உயிர்களோடு தொடர்புகள், இந்த உயிருக்கு பிற உயிர்களோடு இருக்கக்கூடிய தொடர்புகள், அதனால் ஏற்படக்கூடிய போகங்கள், அதனால் ஏற்படக்கூடிய சுகதுக்கங்கள், இதுபோல் பிற பிறப்பில் ஏற்படக்கூடிய எல்லாவற்றையும் இந்த ஆச்சாரியரானவர் ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முறையில் மந்திரங்களை உச்சரித்து அந்த சூத்திரத்தில் எல்லாவற்றையும் வரவழைத்து அந்த சூத்திரத்தில் அந்த உயிரானது ஒன்று சேர்த்து நாம் கட்டியிருக்கக்கூடிய அந்த பாஷ சூத்திரம் எல்லா பாஷங்களின் ஆணவம், கர்மம், மாயை என்ற எல்லா பாஷங்களின் இருப்பிடமாக திகழ்கிறது. எனவே அந்த உயிரும் சிறிது நேரத்திற்கு பிறகு தனது உடலை விட்டு அந்த பாஷ சூத்திரத்தின் உள்ளே வந்துவிடும். முறையாக அந்த பாஷ சூத்திரத்தில் ஷடத்வாக்கள் என்று மந்திரபத வர்ணபுவன தத்துவ கலைகள் என்று எல்லா அத்வாக்களும் அந்த சூத்திரத்தின் உள்ளே வந்து விடுகின்றன. அந்த சூத்திரத்தில் எல்லா பிறப்புகளையும் அனுபவித்து திளைத்து திளைத்து இது போதும் போதும் என்ற நிலையில் இந்த உயிரானது அந்த நிலையை அடைய இருக்கிறது. இவற்றையெல்லாம் செய்விப்பதற்காக ஆச்சாரியனானவர் தத் சூத்திரம் அந்த சூத்திரத்தை சாக்தம் சக்திமயமாகவும் பிரதிகாயம் சமஸ்த அனாரப்த காரிய கர்ம போகாயதனம், இனி இந்த உயிருக்கு பல பிறப்புகள் இருக்க நேரும், அந்த பல பிறப்புகளில் பல உடல்கள் எடுக்க நேரும், எல்லா உயிர்களுக்கும் எல்லா உடல்களுக்கும் சமஸ்த அனாரப்த காரிய ஆரம்பிக்கப்பட்ட காரியம் பிராரப்த கர்மா, ஆரம்பிக்கப்படாத பயனை தராத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய கர்மாக்களுக்கு அனாரப்த காரியம் என்று பெயர். அனாரப்த கர்மாக்கள், அந்த அனாரப்த கர்மாக்கள் அவைகள் சஞ்சிதம் ஆகாமி என்று இரண்டு வகை. இந்த அனாரப்த காரிய கர்மாக்கள் அதன் அந்த போகங்களையெல்லாம் அனுபவிப்பதற்கான இருப்பிடமாக இந்த சூத்திரம் திகழ்கிறது. எல்லா போகங்களையும் இந்த சூத்திரத்திலேயே இந்த உயிரானது அனுபவிக்க இருக்கிறது என்று ஆச்சாரியர் பாவனை செய்ய வேண்டும். தத் சூத்திரம் சாக்தம் பிரதிகாயம் சமஸ்த அனாரப்த காரிய கர்ம போகாயதனம் இத்யபிசந்தாய, இவ்வாறு தியானம் செய்துவிட்டு சூத்திரே சக்தி நியாசா, அந்த சூத்திரத்தில் சக்தியை நியாசம் செய்ய வேண்டும். இந்த சக்தி என்பது பராசக்தி. இந்த பராசக்தி கிரியாசக்தி தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு சக்தி. எனவே ஓம் ஹௌம் சக்தகே நமஹ இதி சிஷ்ய மஸ்தகே சக்திம் சம்பூஜ்ய, அந்த சக்தியானவள் சிஷ்யனுடைய வாஸ்தவமான இந்த உண்மையான சரீரத்தில், அந்த சரீரத்தினுடைய சிரப் பிரதேசத்தில், மஸ்தகத்தில் திகழ்கிறார். அந்த சக்தியை பூஜை செய்து அங்கிருந்து அந்த சக்தியை சூத்திரத்தில் ஆவாகனம், சூத்திரத்தில் சேர்ப்பித்து அர்ச்சனை செய்து அவகுண்டனம் செய்து அந்த சக்தியானவள் சன்னிதானமாக, அந்த சக்தியினுடைய சன்னிதானம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஆகுதி செய்ய வேண்டும். இனி நாம் பார்க்கக்கூடிய எல்லா பூஜைகளும் இந்த சூத்திரம் தொடர்பான சம்ஸ்காரங்கள் எல்லாம் எவ்வாறு இருக்கும் என்றால், முதலில் சரீரம், சிஷ்யனுடைய வாஸ்தவமான சரீரம், அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான பாஷங்கள், ஒவ்வொரு பாஷங்களாக பூஜை செய்ய வேண்டும். அந்த இடத்திலிருந்து அந்த பாஷங்களில் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பாஷத்தினை சூத்திரம் பாஷ சூத்திரத்தில் சேர்ப்பிக்க வேண்டும். பாஷ சூத்திரத்தில் சேர்ப்பித்த பின்பு மறுபடியும் அந்த பாஷத்தை பூஜிக்க வேண்டும். அந்த பாஷத்தை அவகுண்டனம் செய்ய வேண்டும். அடுத்து அந்த பாஷ சூத்திரத்தில் அந்த குறிப்பிட்ட பாஷமானது சந்நிதியாக இருக்க வேண்டும். பாஷத்தின் சந்நிதி ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஆகுதி செய்ய வேண்டும் என்று இவ்வாறாக ஒவ்வொரு பாஷத்தின் விஷயத்திலேயும் குறைந்த பட்சம் ஆறு சம்ஸ்காரங்கள் வருகின்றன என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அடுத்து சூத்ரே ஆத்ம சம்யோஜன விதி, சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா உயிர், அந்த உயிரை வாஸ்தவமான சரீரத்திலிருந்து பாஷ சூத்திரத்தில் சேர்ப்பிக்க வேண்டிய அடுத்த முறை. சிஷ்யம் அஸ்திரேன ஹிருதி சம்ப்ரோக்ஷிய, ஹிருதயத்தில் உயிர் இருப்பது என்று நமது பல சாஸ்திரங்களில் இருக்கக்கூடிய காரணத்தினால் ஹிருதயத்தில் அஸ்திரமந்திரத்தால் புரோக்ஷணம் செய்து ஓம் ஹஹ
ஹும்பட் இதி புஷ்பேன சந்தாட்டிய, சிஷ்யனது ஹிருதயத்தை அஸ்திரமந்திர ஓ ஹும்பட் ஓம் ஹஹ ஹும்பட் இந்த இடத்தில் இந்த மந்திரங்களையெல்லாம் குரூரமாக குரூர ஜாத்தியாகிய ஹும்பட் என்ற மந்திர பல்லவத்தோடு சேர்ந்ததாக உபயோகப்படுத்தப்படுகிறது. அந்த தேவதையும் மிகவும் குரூரமானதாக இருப்பதாக பாவிக்க வேண்டும். இந்த மந்திரத்தால் புஷ்பத்தை கொண்டு சிஷ்யனுடைய ஹிருதயத்தை தாடனம் செய்து அடித்து அடிப்பது போன்ற கிரியைகள் எல்லாம் சிஷ்யனுடைய சூத்திர தேகத்தில் செய்ய வேண்டும் என்று பிற்பாடு குறிப்பிடுகிறார். ஹூங்காரம் சமுச்சரன்னு ஆத்மனக இப்பொழுது சிஷ்யனுடைய சரீரத்திலிருந்து சுஷும்னா நாடி, முக்கியமாக உயிர் திகழ வேண்டிய சுஷும்னா நாடியானவள், அந்த சுஷும்னா நாடியானது சிஷ்யனுடைய வாஸ்தவமான சரீரத்திலிருந்து சூத்திர சரீரத்திற்கு வந்து

0: அவனது சரீரத்திலிருந்து பிடித்து பிரித்து எடுத்து மறுபடியும் அந்த ஜேஷ்டா போன்ற சக்தியினுடைய அனுகிரகத்தால் அதை கையில் எடுத்துக்கொண்டு கிரமமாக முறையாக அவனது வலது நாசிகா வழியாக வெளியே வந்து மறுபடியும் தனது உடலில் புகுந்து சமரசி பாவம் செய்து அதன் பின்பு துவாதசாந்தம் வரை கொண்டு சென்று பரசிவத்தோடு சேர்த்து மறுபடியும் வெளியே கொண்டு வந்து குறிப்பிட்ட இடத்தில் சேர்ப்பிக்க வேண்டும் என்று உயிரை சேர்ப்பிப்பதற்கு இவ்வாறு ஒரு முறை இருக்கிறது. எனவே பாஷத்தை சரீரத்திலிருந்து சூத்திரத்தில் சேர்ப்பிப்பதற்கும் ஆத்மாவினை சேர்ப்பிப்பதற்கும் ஒரு வேறுபாடு இருப்பதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹூங்காரம் சமுச்சரன்னு ஆத்மனகா ரேச்சகேன ஹூம் என்ற மந்திரமானது தீர்க்கமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நீண்டு செல்லக்கூடியது. அந்த மந்திரத்தால் ஆத்மனகா ரேச்சகேன நிசிருத்திய தனது வலது நாசிக்கை வாயிலாக வெளியே வந்து சிஷ்ய ஹிருதயம் தத் வாமநாட்யா பூரகேன வாமயா பிரவிஷ்ய வாமா என்ற சக்தியினுடைய அனுகிரகத்தோடு கூட இந்த சிஷ்யனுடைய வலது இடது நாசிகையின் வாயிலாக பூரக வாயுவினால் உள்ளே சென்று தத்ர சிஷோகோ சைத்தன்யம் அந்த இடத்தில் அவனது ஹிருதய பிரதேசத்தில் சிஷ்யனுடைய சைத்தன்யமாகிய அந்த ஆத்மாவானது ஸ்புரத் தாரகாகாரம் மிளிர்கின்ற நட்சத்திரத்தை போன்று திகழ்வதும் ஹம்ச பீஜஸ்தம் ஹம்ச பீஜத்தில் மேல் இருக்கக்கூடியதாகவும் ஹம் என்ற பீஜ வடிவமாக இருக்கக்கூடியதாகவும் சஞ்சிந்திய ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஹஹ ஹும் பட் என்ற மந்திரத்தை சொல்லி ஜேஷ்டா சக்தியினுடைய அனுகிரகத்தால் சிஷ்யனது சரீரத்திலிருந்து ஜேஷ்டயா வியோஜிய உயிரை பிரித்து எடுத்து ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஸ்வாஹா என்ற மந்திரம் சொல்லி அங்குஷ முத்திரையை காண்பித்து அந்த அங்குஷ முத்திரையால் அந்த ஆத்மாவை கையில் இழுத்து கையில் வைத்து கொண்டு தத்வாதசாந்தம் நீத்வா சிஷ்யனது துவாதசாந்த பிரதேசம் வரை அந்த உயிரை கொண்டு சென்று திருநாகிர பிந்து ரூபம் ஜீவம் சஞ்சிந்திய அந்த உயிரானது ஒரு பில்லினுடைய நுனியில் இருக்கக்கூடிய ஜலம் போன்று ஜலத்தீவிலை போன்று திகழ்வதாக பாவித்து ஆத்ம மந்திரேன சம்ஹார முத்ரையா சங்கிரஹிய ஆத்ம மந்திரத்தை ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மனே நமஹா என்ற மந்திரத்தை சொல்லி சம்ஹார முத்ரையால் துவாதசாந்தத்தில் சிஷ்யனுடைய துவாதசாந்தத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவை சம்ஹார முத்ரையால் கையில் எடுத்துக்கொண்டு பூரக்கேன ஸ்வஹிருதி சன்னிவேசிய தனது சரீரத்தில் பூரக்கம் செய்து கொண்டு தனது பூரக்கத்தின் வாயிலாக தனது ஹிருதயத்தில் சிஷ்யனுடைய ஆத்மாவை கொண்டு வந்து கும்பகம் கிருத்வா கும்பகம் செய்து மூலமந்திரம் அனுஸ்மரன் மூலமந்திரத்தை ஸ்மரித்துக் கொண்டு மறுபடியும் ஆத்ம மந்திரத்தை உச்சரித்து பிரம்மாதி காரண தியாக கிரமேண பிரம்ம விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவாதி ஸ்தானங்களை விட்டு கண்ட தாலு ப்ரூமத்ய பிரம்மரந்திரேஷு என்று சொல்லியது போல அந்தந்த ஸ்தானங்களில் அந்தந்த காரணேஸ்வரர்களை ஒருவரை விட்டு மற்றொருவரை பிடிப்பது என்ற முறையில் காரண தியாக கிரமேண ஸ்வத்வாதசாந்தம் நீத்வா தனது துவாதசாந்தம் வரை அந்த உயிரை கொண்டு சென்று சங்கிரிய அங்கிருந்து மறுபடியும் கையில் எடுத்துக்கொண்டு சிருஷ்டியா சிருஷ்டி முத்ரை உத்பவ முத்ரையை காண்பித்துக் கொண்டு புரு மத்தியமானிய தனது பூர்வ மத்தியில் அதை கொண்டு வந்து தக்ஷிண நாட்டியா தனது வலது நாசிகின் வாயிலாக வெளியே கொண்டு வந்து ஆத்மனஹா ரேச்சகேன நிசாரிய ரேச்சக வாயுவை சொல்லி தனது வலது நாசிகையின் வாயிலாக வெளியே கொண்டு வந்து தேனைவ அதே ஆத்ம மந்திரத்தை சொல்லி நமோந்தேன சூத்ரே சம்யோஜ்ய ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மனைய நமஹா என்று சொல்லி அந்த சூத்திரத்தில் பாஷ சூத்திரத்தில் சிஷ்யனுடைய உயிரை சேர்ப்பிக்க வேண்டும். வியாப்தம் சேர்ப்பித்த அடுத்த க்ஷணமே அந்த உயிரானது அந்த பாஷ சூத்திரமே இப்பொழுது சிஷ்யனது சரீரமாக ஆகிவிட்ட காரணத்தால் அந்த பாஷ சூத்திரத்தை முழுவதும் வியாபித்து உயிர் திகழ்வதாகவும் பாவித்து அவகுண்டிய அந்த உயிரை அவகுண்டனம் செய்து சன்னிதானார்த்தம் மூலமந்திரேன ஆஹுதி த்ரயம் ஜுஹுயாத் அந்த உயிர் அந்த பாஷ சூத்திரத்தில் தீட்சை வரை சந்நிதியாக இருக்க வேண்டும். அதன் சன்னிதானம் தேவை என்ற காரணத்தினால் மூலமந்திரத்தால் மூன்று முறை ஆகுதியை செய்விக்க வேண்டும். இதுவரை சிஷ்யனது சரீரத்திலிருந்து உயிரும் பாஷ சூத்திரத்தில் சேர்ப்பிக்கப்பட்டு விட்டது.
1: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சி தம்பலம்.
2: ஓம் நம சிவாய். shaivam.org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள்

0: கைவலகரியிலும் ஒளிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
2: ஜனதா பசுதா களங்கிதா குடில கரத்வம் ஜனாத்திமயி தேவ அஸ்தியதி ராஜமௌளே பவதாபரணஸ்ய நாஸ்மி கிம் பாத்திரம் அரஹசி ரஹசி ஸ்வதந்திர புத்தியா வரிவசிதும் சுலப பிரசன்னமூர்த்தி அகணித பலதாயக பிரபுர்மே ஜகததிகோ ஹிருதி ராஜசேகரோஸ்தி ஆரூட பக்தி குண குஞ்சித பாவதாப யுக்தை சிவஸ்மரண பாணகணை ரமோகை நிர்ஜித்ய கில்பிடரி போல் விஜயீ சுதீந்திர ஆனந்தமாவதி சுசிர ராஜலட்சுமி.
3: சிவானந்த லஹரி பிரகரணம்
2: அதுல 69வது ஸ்லோகம். ஆனந்த லஹரி, சிவானந்த லஹரி, சௌந்தர்ய லஹரி, இப்படி சில லஹரி ஸ்தோத்திரங்களை ஆச்சாரியால் எழுதியிருக்கார். லஹரின்னா ஒரு அலைன்னு அர்த்தம், ஆனந்த பெருக்கு. அதே போல சிவானந்த பெருக்கு, சிவானந்தம் சிவபக்தி, அதனால ஏற்படக்கூடியதான ஒரு ஆனந்தம் இருக்க அந்த ஆனந்தம் மனசுல சாஸ்வதமாக நின்று இருக்கும். மற்ற பதார்த்தங்கள் எல்லாம் துன்பமோ மற்ற பதார்த்தங்களோ கொஞ்ச நேரம் இருக்கு, அந்த மனசை ரொம்ப ஹிம்சப்படுத்துறது. இந்த ஒரு பக்திங்கிறது என்ன பண்றது, மனுஷனுடைய மனசுக்கு அப்படியே ஆயின்மெண்ட் தரவினா போல ஹிதமாக இருக்கு. அந்த ஹிதமான ஒரு நிலை எப்பொழுதுமே மனுஷாளுக்கு இருக்கணுங்கிற ஒரு அபிப்பிராயத்துல பக்தி லட்சணத்தை சொல்லி, பக்தியினுடைய ஸ்வரூபத்தை சொல்லி, அந்த சிவனுடைய பாரம்யத்தையும் சிவனுடைய பரம லீலைகளையும் எடுத்து நமக்கு சொல்லிட்டு இருக்கார். இதுல இந்த ஸ்லோகத்துல விசேஷமா என்ன சொல்றார், பரமேஸ்வரனுடைய ஒரு கருணையை சொல்றார். என்ன கருணை, என்ன ரொம்ப மட்டமான தத்துவங்களோ குணங்களோ இருக்கிறவளை கூட ஆதரிச்சுட்டு இருக்க. சாதாரணமாக யார கொஞ்சுவா, அழகா இருந்தாலோ நல்ல புத்தி சக்தியோட இருந்தாலோ லோகத்துல நாலு பேர்ல நல்ல பேர் வாங்கினவாளோ அவளை கண்டா லோகத்துல சாதாரணமா எல்லோருக்கும் மன சந்தோஷம் இருக்கும். ஆனா இந்த பரமேஸ்வரன் எப்படி இருக்க, அவைகள் ஒன்றும் இல்லாத போனாலும் விசேஷமாக அவர் தனக்கு ஆபரணமாகவே வைத்துக் கொண்டிருக்கார் அப்படிங்கிறார். என்னது, ஜடதா பசுதா கலங்கிட்ட ஜடதா, லோகத்துல ரொம்ப ஜடமா இருக்கான். ஜடமா இருக்குன்னா புத்திஹீனா இருக்கான். ஒரு தரத்துக்கு 10 தரம் சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறது. அப்படி வேலை கண்டா லோகத்துல ஜனங்களுக்கு யாருக்காவது பிடிக்குமா, பிடிக்கல. ஒண்ணு. ரெண்டாவது பசுதா, பசுத்தன்மை. பசுவா இருந்தது ஏன்னா அதுட்ட வேலை வாங்கணும்னு பாக்குறதே தவிர அதனிடத்துல ஒரு அபிமானம் வச்சுட்டு இருக்கோமா, இல்ல. அதுக்கப்புறம் களங்கிதா, ஒரு மனுஷனிடத்துல ஒரு தோஷம் இருக்குமே, ஏனால் தோஷம் இருக்கிற வாழ்க்கையில நம்ம பழகிறதுங்கிறது சாதாரணமா கஷ்டம். ஒரு மனுஷன் அனாவசியமா பேசுறா, கெட்ட வார்த்தை பேசுறா, அல்லது அவன் இப்போ பொய் பேசுறா, கெட்ட நடத்தையோட இருக்கான், அவரோட நம்ம பழகிறது இல்லையே. ஏன் சுவாமின்னு அவரை கண்டாலே பிடிக்கல. ஜனங்களுக்கு எப்போ பிடிக்கும், நேர்மையா இருக்கிறவாளுக்கும் நல்ல வழியில இருக்கிறவாளுக்கும் அவளை கண்டா பிடிக்குமே தவிர எப்படி இருந்தா பிடிக்காது. ஆகையால் இது பிரயோஜனம் இல்லை என கூடியதான அபிப்பிராயத்துல தள்ளிவிடக்கூடியவர்களை கூட தான் ஆதரிச்சு தன் ஆபரணத்தோட வச்சுட்டு இருக்கார். அது ஜனத்தா பசுத்தா களங்கிட்ட குட்டிலச்சரத்துவம், குட்டிலச்சரத்துவம் நேரா நடக்கிறது இல்லை, நேர் நடத்த இல்லை. வாயில ஒண்ணு பேசுறது, உள்ள ஒண்ணு வச்சுக்கிறது, மனசுல ஒண்ணு வச்சுக்கிறது, வெளியூர் செயல்ல ஒண்ணு வச்சுட்டுறதுன்னா அதான் குட்டிலச்சரத்துவம்னு பேர். சோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ருஜுமார்க்கம் இல்லைன்னா மனுஷனுக்கு ஜனங்கள் வாழ்றதுல ஒரு அபிமானம் இருக்காது. அவர் சொல்றார் சார் நம்ப முடியாதுன்னு, இன்னைக்கு சொல்றார் நாளைக்கு வேற எதுவும் நடந்துப்பார். சில சமயத்துல அப்படி ஆயிடும். ஆனா அவள்கிட்ட சொல்லணும், ஐயா இன்னைக்கு சொன்ன எப்படி சந்தர்ப்பங்கள் மாறி போயிடுது, இதனால என்னால பண்ண முடியல, சமைச்சுங்களோ இப்படி எல்லாம் சொல்லலாம். ஆனா அதையும் சொல்லாம அப்படியே ஏமாத்தண்டு பண்ணிட்டு இருக்கா பாத்தேதா, அவள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இல்ல இல்லையா மனுஷாளுக்கு பிடிக்காது. ஆனா இப்படி இருக்கிறவாளையும் நீங்க ஆதரிச்சுட்டு இருக்க, உங்களுடைய காருண்யம் எப்படி இருக்குன்னு, ஜடத்தா பசுத்தா கலங்கிட்டா குட்டில சரத்தும் நாஸ்தி மம தேவா, இவைகள்லாம் இந்த இடத்துல இல்லையேப்பா. என்ன அஸ்தியதி ராஜமௌளே பவதாபரணஸ்யநாத்மே கிம் பாத்திரம், அஸ்தியதி ஒருவேளை இருக்குமே ஆனால் பவதாபரணஸ்யநாத்மே கிம் பாத்திரம், உங்களுக்கு ஆபரணமா நானும் இருந்திருப்பேனே அப்படிங்கிற. அப்படின்னு என்ன அர்த்தம், எங்கிட்ட அது இல்லை அதனால நீங்க என்ன வச்சுக்கல என்ன தள்ளிப்படுங்கிற ஒரு அபிப்பிராயம் இல்ல. ஆனா என்ன சொல்றார், இப்படிப்பட்டவாளையும் வச்சுருக்கீங்களே, அப்படி இருக்கும் பொழுது என்ன காப்பாற்றப்படாதா அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. எப்படிப்பட்டவாளை பரமேஸ்வரன் வச்சுருக்கார் கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்ப்போம். ஜடத்தா பசுத்தா கலங்கிதா, ஜடத்தா ஜடமா இருக்கிறவள் ஒண்ணு. இந்த ஜடமா இருக்கக்கூடியதான ஒரு பதார்த்தம் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்னா பார்க்கும் பொழுது பரமேஸ்வரன் என்ன வச்சுருக்கார், மீது எல்லாத்தையும் விட்டுட்டு யானை தோல் இருக்கு பத்தில அதை கட்டிட்டு இருக்க, அது ஒரு ஆபரணமா வச்சுட்டு இருக்க. வஸ்திரத்துல ஜனங்களுக்கு ரொம்ப பிரீத்தி, அந்த ஷர்ட்டு பேண்ட் அது நன்னா இருக்கணும், அழகா இருக்கணும், மேட்சிங்கா இருக்கணும், டை மேட்சிங்கா இருக்கணும், இப்படி நினைக்கிற அளவுக்கு ஸ்திரீகளை சொல்லவே வேண்டாம். சாயங்காலம் கிளம்பணும்னா காலமே எடுத்து இது கரெக்டா இருக்குமா, அதுக்கு அதுக்கு ஒரு அரை மணி நேரம் யோஜனை பண்ணி பண்ணணும்னு இதோ பார்த்துட்டு இருக்கோமோ இல்லையா. அப்ப விவகாரம் என்ன, ஒரு வஸ்திரத்து நடத்துற மனுஷனுக்கு இவ்வளவு ஒரு அபிமானம் இருக்கு, வஸ்திரத்துக்கு மதிப்பு யாரும் கொடுக்க போறதில்ல. நீங்க நன்னா இருந்தா தான் நீங்க போண்ட வஸ்திரத்தை பார்க்கணும், நீங்க எல்லாதான் அழகான வஸ்திரங்கள் எல்லாம் போட்டிருந்தாலும் இவன் கெட்டவன்னு தெரிஞ்ச விதம் நடந்துக்கிறாளோ இல்ல. ஆனா பரமேஸ்வரன் எப்படி இருந்துட்டு இருக்காருன்னா, ஜடதா அந்த யானை தோல், ஜடமான உயிர் இல்லாதான அந்த யானை தோலை தனக்கு அழகாக வஸ்திரமாக கட்டிட்டு இருக்கார், ஜடத்தாக ஒரு திரட்டார்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பசுதா, பசுவா இருந்தால் ஒரு மிருகமா இருந்தால் அந்த மிருகத்தை கூட தனக்கு விசேஷமா வச்சுட்டு இருக்க, என்னதான் கையில மானை வச்சுட்டு இருக்க பார்த்தீங்களா. அது பசு ஒன்னும் தெரியாது, அதுக்கு விரட்டினா ஓடி போயிடும், அதுக்கு அறிவு இருவு இவைகள்லாம் ஒன்றும் கிடையாது. வச்சா சாப்பிட வேண்டியது, தூங்கினா தூக்கம் வந்தா தூங்க வேண்டியது. ஆனா அதையும் எடுத்து தனக்கு பத்திரமா வச்சுட்டு இருக்க பாருங்க. ஜடத்தா பசுதா, மூணாவது கலங்கிதா, கலங்கிதா கலங்கம் இருக்கா கூடியதா பொருள் யார், சந்திரன். சந்திரன் இருக்கிற ஒரு கலங்கம், அவர் வந்து தர்மதேவதனுடைய தட்ச பிரஜாபதியுடைய குழந்தைகளும் 60 பேர்ல 20 பேரை கல்யாணம் பண்ணிருக்க, 27 பேர். அவர் தான் ஆச்சரிய பரணிக்கிறதுக்கார ரோஹிணின்னு நட்சத்திரங்கள். அவர் கல்யாணம் பண்ணிக்கிறப்ப ஒரு ப்ராமிஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார், எல்லாரையும் சமமா பார்த்துக்கிறேன்னு. இது என்னடா சொன்னார், அதுக்கப்புறம் என்னமோ சந்தர்ப்பங்கள்லாம் மாறி போயிடுது. ரோஹிணியின் இடத்துல மட்டும் ரொம்ப அபிமானம் ஜாஸ்தியா வச்சுட்டு இருக்கார், அந்த அம்மா இவர் இடத்துல அபிமானத்தோடு இருந்திருக்கா, இவரும் அவர் இடத்துல அவர் இடத்துல ரொம்ப அபிமானமா வச்சுட்டு இருக்கா. மற்றவர்களை பிடிக்குமோ, லோகத்துல எப்படின்னார், ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல அபிமானம் இருக்குன்னா மற்றவர்களுக்கெல்லாம் அதை கண்டா கண்ணம் இருக்கும், வயிறதிக்கும், என்ன பண்றது. நமாத்துக்காரர் அந்த மாதத்தில ரொம்ப அபிமானமா வச்சுட்டு இருக்கான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா, ஒரு தரம் சொல்லியாச்சு, ரெண்டு தரம் சொல்லியாச்சு, மூணாவது தரம் அப்பாவுக்கே கோபம் வந்துருது, என்ன பண்றதுன்னு க்ஷயரோகம் வரட்டும்னு தெரிஞ்சு விட்டார். க்ஷயரோகம்னு சொன்னா டியூபர் கிளாஸ், அது என்னடா ஆகுனர், அது கொஞ்சம் கொஞ்சமாக சந்திரனுடைய சரீரத்தையே குறைக்க ஆரம்பிச்சுடும். குறைச்சுண்டு என்ன ஆயிடுதுன்னு, இன்னும் ஒரு கரெக்டா இருக்கு, எவ்வளவு நல்லா குண்டா ஏகோ வெட்டுமா கௌதமன் இருந்த, இப்ப என்னடா இருக்குன்னு, ஏதோ நடக்கிறதே கட்டமா இருக்கு, அந்த நிலைக்கு வந்தாச்சு. ஏன்னா வியாதி வந்துட்டு என்ன பண்றது, கடைசியில வேற வழி இல்லை, நம்ம குழைக்கிறதே கட்டம்னு தீர்மானம் பண்ணிட்டு பரமேஸ்வரன் போய் நமஸ்காரம் பண்ணினார். பரமேஸ்வரன் கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி வளப்பறையில வந்து உனக்கு தெரியும் முழுமையா வறந்துட்டு இருக்கோம், ஆனா தேய்பறையில இது வரும், இதுதான் ஸ்டேஜ், இதுக்கப்புறம் ஒன்னும் ஆகாது, எங்கிட்டயே நீ இரு அப்படின்னு சொல்லி தலையில தூக்கி வச்சுட்டு இருக்காரு. கலங்கம் உள்ளவரையும் அவரை மன்னித்து, தப்பு பண்ணினவரையும் மன்னித்து தான் வச்சுட்டு இருக்காரு, இதன் கலங்கிதா. இப்ப பசுவாக இருக்க ஜடமா இருக்கக்கூடியதான யானத்தோலை ஆதரிச்சிருக்கார், பசுவா இருக்கக்கூடியதான மானை ஆதரிச்சிருக்கார், கெட்ட குணம் இருக்கக்கூடியதான சந்திரனையும் மன்னித்து தலையில வச்சிருக்கார். குட்டிலம் நேராவே நடக்காது, இது என்ன பாம்பு, பாம்பு ஸ்ட்ரைட்டா போகுமோ? எந்த பாம்பும் போகாது, அது என்ன வளைஞ்சு வளைஞ்சு போறதுதான் பாம்புனுடைய சுபம். ஏன்னா அது கால் இல்ல, மாறாலேயே நடக்கிறது, அதனால உரகம்னு பேர். மார்பால் நடக்கிறதுனால அதுக்கு உரகம்னு, உரசா கச்சதீதி உரகா, அது அப்படியே வளைஞ்சு வளைஞ்சுதான் போகும், நேரா போகாது. அந்த நேரா போன்றதுதான் ரொம்ப கஷ்டமாயிட்டு. பாம்பு என்ன பண்ணுமா, புத்ராதி நீ சர்ப்பிணி, ஒரு 1000 முட்டை இடுமா ஒரு தரம் ஒரு பாம்பு. இந்த 1000 முட்டை இட பிறகு அந்த பிறகு அதுக்கு 4 நாள் அந்த பாம்புக்கு நகர முடியாது. தாய்ப்பாம்பு இருக்கு, அது முட்டையிட்டா ஒரு 4 நாள் நகர முடியாது. அதனால என்ன பண்ணோம்னா, வரிசையா சவுத்தோரமா முட்டையிட்டுட்டே போகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, அந்த முட்டையை அதே சாப்பிட்டுருமா, பசி என்ன என்ன அப்படின்னார். அந்த 3 நாள் போகும் சாப்பிடும், அது நேரா இருந்ததுன்னு வச்சுங்களேன், எல்லா முட்டையும் சாப்பிட்டு போயிடும், உலகத்துல பாம்பே இல்லாம போயிடும். அதனால பகவான் என்ன பண்ணியிருக்காருன்னார், அதுக்கு நேரா நடக்கக்கூடியதான தன்மையை எடுத்து விட்டார். சோ குட்டியில அப்படி வளைஞ்சு வளைஞ்சு போறது, சில முட்டைகள் இந்த பக்கம் அந்த பக்கம் தெரிச்சு போகுமா, அது போல மிச்சம் இருக்கக்கூடியதான முட்டை தான் உலகத்துல இருக்கிற பாம்பெல்லாம். அப்ப எல்லா பாம்பும் முட்டையும் பாம்பா இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை பாருங்க. பகவான் என்ன, அதான் குட்டியில சேரத்துவம், அந்த பாம்பையும் தனக்கு ஆபரணம் வச்சிருக்கார். பரமேஸ்வரன் ஜடதா ஜடமான மான தோலை, இது யான தோலையும், பசுதா பசுவா இருக்கக்கூடியதான மானையும், களங்கிதா சந்திரனையும், குட்டியில சரத்வம், இங்கு வந்து நேரா நடக்காம கோணலா நடக்கக்கூடியதான கோணல் நடத்த இருக்கக்கூடியதான இந்த பாம்பையும் தனக்கு ஆபரணமாக எடுத்து கொண்டிருக்காரே, இவாள்லாம் ஆதாரம் பண்ணியிருக்கேனே பரமேஸ்வரா, இவ எடுத்து என்ன இருந்தா தேவலாம் போல இருக்கே, இது தேவலாம் இருக்குமா என்றால் என்ன, அதை இருந்தாலாவதும் உங்களுக்கு ஒரு ஆபரணமா இருந்திருப்பேன், இவர்கள் அவைகள் கூட எங்கிட்ட இல்ல, இப்படி இருக்கிறவாளையும் நீங்க காப்பாத்திருப்பீர்கள், என்ன காப்பாத்த வேண்டாமா நீங்க அப்படின்னு பிரார்த்தனை. ஜடதா பசுதா களங்கிதா குட்டில சரத்வம் தனஸ்தி மயி தேவா அஸ்தி எதி ராஜமௌளே பவதாபரணஸ்ய நாஸ்தி கிம் மானம் பாத்திரம். இப்படி இது ஒரு அம்சம், ஒரு விதமா அர்த்தம் சொல்லலாம். இந்த 4 தோஷம் இங்க சொல்லியிருக்க, ஜாட்யம்னு ஒண்ணு, பசுத்வம்னு ஒண்ணு, குட்டில சரத்வம்னு ஒண்ணு, அப்புறம் வந்து களங்கி தத்துவம், இந்த 4 தோஷங்கள் சொல்லியிருக்க. இந்த 4 தோஷங்களும் சந்திரனிடத்திலேயே இருக்குன்னு சில வியாக்கியான கருத்தால் அபிப்பிராயப்படுற. ஏன்னா ஜடதா, இந்த சந்திரனுக்கு ஒரு தோஷம் இருக்கு, அவர் என்ன பண்ணினார், ஒரு தப்பு காரியம் பண்ணிவிட்டார், யாரோ ஒரு பரஸ்திரியை எடுத்துட்டார். இந்திரன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லோரும் போய் சொல்லி பார்த்தா யாரும் கேட்கல. இந்த ஜாட்யம் சொன்னாலும் கேட்காத ஒரு குணம் இருக்கு பார்த்தீங்களா, அது அவரிடத்துல இருக்கு. பசுதா பசுத்தன்மை, பசுத்தன்மைனா காமத்துக்கு வசமாகுவது, உலகத்திலே ரொம்ப அழகானவர் அவர், தேவதைகளுக்குள்ள அழகா இருக்கிறவர் சந்திரன் அப்படின்னு சொல்றார். புராணங்கள்லாம் சந்திரனுக்கு அவ்வளவு விசேஷம்னு சொல்லுக்கு. அதனாலதான் இந்த சந்திரனுக்கு நம்ம மனசுக்கு அதிபதி, சந்திரமா மனசோ ஜாதா அப்படின்னு மனசுக்கு அதிபதி சந்திரன். ஜாதகத்துல சந்திரன் ஒரு ஒழுங்கா இருக்கணும், இல்லாத போன மனசு ரொம்ப சஞ்சலப்படும், தொட்டதுக்கெல்லாம் சஞ்சல், சில ரூபாய் இருந்தா ஒரு வார்த்தை சொன்னா வரும் அப்படியே கொதிச்சிருந்தே இப்ப ஒரு 10 நாளைக்கு ஆனதாகட்டும். நீங்க நினைச்சதுனால ஏதாவது மாற போறது உலகத்துல ஒண்ணும் ஆகாது. ஆனா சில பேர் அவன் என்னென்ன பாக்கல, என்ன பத்தி ஏதோ நினைச்சுருங்க, அவன் நினைச்சிருந்தது நீங்க எதுவும் துவைக்கும் உங்க காரியம் பாருங்களேன் கேட்க மாட்டான். அந்த மனசு சாஞ்சல்யம்ங்கிறது ரொம்ப சில பேருக்கு இருக்கும். இதுக்கு என்ன வழின்னு, ஒண்ணு சந்திரனுக்கு ஏதாவது பண்ணணும், இல்ல அதை விட உச்சத்தையா அம்பால ஆராதனை பண்ணணும். இது என்ன, அவ ரெண்டு பேர் தான் அதுக்கு முக்கியவா. மனசுக்கு சில பேர் தொல்லை என்னமோ கவலைப்பட்டுட்டே இருப்பான். இந்த கவலைப்படுறத காரணம் இந்த சந்திரன் அதுக்கு அதிபதி. என்ன, சந்திரன் தான் எங்கேயும் வேகமா போடுறவர், எல்லாத்த விட ஒரு நாளைக்கு 13 டிகிரி அப்படி சுத்துறாரு, 13-20 டிகிரி அப்படி மேல அப்படி சுத்துற, அப்படி வேகமா சுத்தக்கூடியதான கிரகங்கள்ல சந்திரன் அதே வந்து மனோவேகம்னு சொல்றது பார்த்தா அப்படி இந்த சந்திரனுக்கு இந்த பசுபாவம் வேற உண்டு. ரெண்டு கலங்கம் முன்னாலேயே சொல்லிவிட்டேன். அதுக்கு எல்லாத்த விட எதனா குட்டி இல்லாச்சார நேரா போகாம இப்படி அப்படி சுத்தி சுத்திட்டு போற இந்த நாலு தோஷமும் இருக்கே அந்த சந்திரனையே நீங்க காப்பாத்து தலையில வச்சுருக்கேன். சாதாரண அத்தனை கொஞ்சம் தான் என்ன சொல்றேன் தலையில வச்சுருக்கேன் சார். ஆத்துக்காரி பேசி பேசுன்னு கேட்டா அவர்னா ஆத்துக்காரிய தலையில வச்சுருக்கான் நஜமாவை தலையில வச்சுருக்கான் என்னமோ ஒரு வார்த்தை சொன்னது கேட்டாரா அது அந்த மாதிரி சொன்னது அதுக்காக தானே கல்யாணம் பண்ணி வச்சு அவ ரெண்டு பேரும் சௌக்கியமா இருக்கணுங்கிறத கல்யாணம் வச்சுருக்காரு. ஆனா அந்த அம்மா சொன்ன வார்த்தையை தட்ட மாட்டாருன்னு தலையிலையும் எடுத்து வச்சுருக்கார் அப்படிங்கிற அதே மாதிரி இந்த சந்திரனை தலையில எடுத்து எடுத்து வச்சுருக்கார். இத்தனை தோஷங்கள் இருக்கா கூடியதா அந்த சந்திரனையும் வச்சுருக்கல ஒரு தோஷமும் இல்லாம உங்கள்ட பக்தனா இருக்கேனே என்ன காப்பாற்றப்படாதா அப்படின்னு சில பேர் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றாரு. ஜடதா பசுதா கலங்கிதா குடில சரத்வந்தி மகி தேவா அஸ்தி எதிராஜி மவுளே பவதா வர்ணஸ்ய நாஸ்மி கிம் பாத்திரம். இன்னொருத்தர் தேத்தியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் அவர் இதுக்கு வேற விதமா அர்த்தம் பண்ணார். பிராச்சீனமாக எத்தனை வியாக்கியானம் இருந்தாலும் அவர் ஒரு தனி முராரி திருதயம் பண்ணார். அவர் என்னடா அந்த நாலு தோஷங்கள் கிட்ட இல்லேன்னு யார் சொன்னா அந்த நாலு தோஷங்களும் இருக்கு ஆனா அதை மறைச்சு வச்சிருக்கேன் உமக்குதான் தெரியும் உங்ககிட்ட மறைக்க முடியாது. லோகத்துல ஜடதா பசுதா கலங்கிதா குடில ஜரத்வஞ்சி மகி தேவா வெளியில நாஸ்தின்னு சொல்றேன் ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுங்கோ எனக்குள்ள இருக்கு ரகசியமா இருக்கான். என்னன்னர் அஸ்தியது ராஜமௌளே என்னன்னர் இந்த அஸ்தி அங்க போட்டு அந்த நாஸ்தி இங்க போடுங்க விவகாரம் என்ன அது எங்கிட்ட இருக்கப்பா என்ன அது இல்லாத போனா என்னையும் தலையில வச்சுட்டு இருப்பேன் நான் என்ன பண்றது அப்படிங்கிறது. ஜடதா எத்தனை தரம் சொன்னாலும் வேதாந்தம் புரிய மாட்டேங்குது. நானும் கேட்டுட்டே இருக்கேன் சார் விடாம அது உண்டு நான் உண்டுன்னு அப்படி தானே வருஷ கணக்கா 20-30 வருஷமா கேட்டிருந்த போதிலும் அப்பப்ப அது நிஜமா இல்லையா உலகம் பொய்ங்கிறாள் நமக்கு என்ன நிஜமா தான் தெரியறது அது புஸ்தகத்துல அப்படிதான் போட்டிருக்குன்னு இப்படித்தான் மனசு சொல்றதே தவிர சொல்றது இவ்வளவு நீட்டா கரெக்டா புரியுறா போல லாஜிக்கலா சொல்றாருன்னு அதை ஒத்துக்கணுமோ தோண மாட்டேங்கிறது மனசுக்கு. இதுக்கு என்ன சார் சொல்றது மனசு ஒத்துண்ட போதிலும் அப்பப்ப சந்தேகத்தை கலப்புறதுன்னு அது ஜடம்னு அர்த்தம். ஒரு பொருளை சொன்னதுமே யுக்தி யுக்தமா நம்ம புரிஞ்சுட்டோமே ஏன்னா இது இன்னதுனான்னு ஏன்னா கொடுக்கதான் நிச்சயம் வர வேண்டாமா மனுஷனுக்கு வரமாட்டேங்கிறது ஜடதா இருக்கு. பசுதா பசு என்னென்ன பண்ணுமோ அதே தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆஹார நித்ரா பயமை துணானி சாமான்யமே தற்பது நரணாம் ஆஹாரம் பசிச்சா இன்னைக்காவது போறோம் இன்னைக்கு பசிச்சா சாப்பிட வேண்டாம் தோன்றத இன்னும் 2 மணி நேரம் ஆனப்புறம் பசிக்க போறதுன்னு இப்பவே ரெடி ஆயிடுறா ஸ்திரீகள்லாம் கரெக்டா அந்த நேரத்துக்கு அது பண்ணி இது பண்ணி எல்லாம் ரெடியே வச்சிருக்கணும். அதை விட இல்லை ரெடியே அந்த நேரத்துக்கு ரொம்ப சில்லுன்னா ஆப்பிடாதே ரொம்ப உஷ்ணமாகவும் இருக்கக்கூடாது அது தகுந்தா போல கரெக்டா சமைச்சு போடுறான் லக்கணையா நம்ம சாப்பிட்டு இருக்கோம் பாருங்க. இது மட்டும் விட்டோமா என்னைக்காது எத்தனையோ வருஷமா பிறந்து இத்தனை நாளா சாப்பிட்டு இருக்கமே அது வேண்டாமே அப்படின்னு அது நிச்சயமா அது கிடைச்சா சரி கிடைக்காத போற கோபம் வருது அதான் இருக்கே பசுத்துவம் கிடைச்சது ஏதோ வந்திருக்கு பகவானுடைய இன்னைக்கு அருள் இதை கிடைச்சிருக்கு போங்களேன் ஏதாவது ஒண்ணு குறையிட்டோம் ஒரு கறி இல்லாத போது என்ன போயிடுதுன்னு சாம்பார் எப்படி உள்ள தள்ளுறதுன்னு பாவம் அப்பதான் இவருடைய ருத்ரஸ்வரூபம் வெளியில வருது. ரசம் பண்ணிருக்கேன் மாமி அழகா இருக்கு அன்னைக்கு உப்பு இல்ல போடல இல்ல உப்பு போட்டேன்னா மறந்துட்டேன் வெறும் தீர்த்த வெந்நீர கொட்டுறைய உப்பு இல்லையே என்ன பண்றது என் வாழ்நாள் முழுக்க இந்த ரசம் மாதிரி இருக்கு அப்படிங்கிற அப்பயே இத்தனை நாளை கல்யாணம் பண்ணி இப்படி இருந்தேன் முதல் நாளே டைவர்ஸ்ல போக வேண்டியதானே. மனுஷியனுக்கு பாருங்க ஏதாவது ஒண்ணு குறைஞ்சா அவனால தாங்க முடியல. ஆஹார நித்ரா பயமை துணானி பயம் தலைவலின்னா கால்வலின்னா என்ன ஆறதோ தெரியலையே ஓடுறான் டாக்டர் கிட்ட போயிடுமோ உயிர் இருக்குமோ போகாதோ என்ன சுவாமி அப்படி எப்பவுமே பயமத்தனாவே இருந்துட்டு இருக்கா இவ. ஏண்டா நார் இன்னும் உயிரோட இருக்கணும், எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, 95 வயசு ஆனாலும் கொஞ்சம் இன்னும் இருந்தா பரவாயில்ல, ஒரு மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுவோம், ஒரு நவக்கிர ஹோமம் பண்ணுவோம், என்னடா சௌக்கியமா இருப்போம் அப்படின்னு தோன்றதா இல்லையா. அந்த மரண பயம்ங்கிறது யார விட்டது? இருக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? ஆஹார நித்ரா பயமை சாமான்யமே தற்பதாணா. பசுக்கள் எப்படி இருக்கோ அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் பசுக்களை விட மோசம், ஏன்னா பசு டிவி பார்க்கல, செல்போன் யூஸ் பண்ணல. இப்ப அதை ரெண்டு பேரும் மட்டும் ஏதாவது பசுமாட்டு செல்போன் பேஜ் பார்த்துருக்கோம் இல்லையே, அதுக்கும் வசமாயிட்டோம் நம்ம. இப்படி ஜடதா பசுதா களங்கிதா, மனுஷன் இடத்துல இருக்கிற தோஷங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு போய் பேசுறோம், தெரிஞ்சுட்டே போய் பேசுறோம், அது இன்னும் மோசமா இருக்கு. சரி, அதுக்கு மேல என்னன்னா, நமக்கு நடுவில் இருக்க கூடியதான் இன்னொருத்தர அனாவசியமா வெயிறோம், எவ்வளவு தோஷம் மனுஷனுக்கு இருக்கு, அதை போக்கடிக்கிறதுக்காக அது போகணும் போகணும்னு வேதாந்தங்களை வாச்சு சரி பண்றமே தவிர 10% ஆயிடுதோ முடியல. கலங்கிதா குடில கரத்வந்தனாஸ்திமம தேவா, இப்படி எல்லாம் என்னிடத்துல இருக்கே பரமேஸ்வர, என்னையும் காப்பாத்தப்படாதா, இருக்கிற சதுர மட்டும் காப்பாத்தினேல என்ன காப்பாத்தலையே அப்படின்னு விசேஷமா ஒரு அர்த்தம். ஏன்னா இருக்கிற வியாக்கியானங்கள்ல ஒரு மூணு விதமான அர்த்தங்கள் இந்த ஸ்லோகத்துல இருக்கு, அது பார்த்தோம். ஜடதா பசுதா கலங்கிதா குடில கரத்வந்தனாஸ்திம இதேவ அஸ்தி எதி ராஜமௌளே பவதா பரணஸ்ய நாஸ்மி கிம் பாத்திரம் அரஹசி ரஹசி ஸ்வதந்திர புத்தியா வரிவசிதும் சுலப பிரசன்னமூர்த்தி அகணித பலதாயக பிரபுர்மே ஜகததிகோ ஹிருதி ராஜசேகரோஸ்தி. அடுத்ததாக இந்த பரமேஸ்வரர் காரே, இவரை எப்பவும் பூஜை பண்ணலாம், எப்போ எங்கும் பூஜை பண்ணலாம், அரஹசி ரஹசி பகிரங்கமாக பூஜை பண்ணலாம், ரகசியமாக ஏகாந்தமா மனசுல பூஜை பண்ணலாம். பரமேஸ்வரன விசேஷமாக கோவில்லையும் நாள் தந்தைகளையும் அங்கிங்க சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் ஈசாரம் தற்பருஷம் எனக்குடையதான ஐந்து முகங்களை வச்சுண்டு ஐந்து முகங்கள்ல எத்தனை அகமங்களை எழுதியிருக்கார், எத்தனை நிபந்தனங்களை சொல்லியிருக்கார், சைவ சாஸ்திரங்களை எப்படி இருக்கு, அதெல்லாம் வச்சிருந்து விசேஷமாக பூஜை பண்ணலாம். அதுக்கப்புறம் பரமேஸ்வரன் நம்ம சரீரத்துக்குள்ள ஏகாந்தமா இதயத்துல தியானம் பண்ணிட்டு லிங்காகாரமா லிங்கோத்பவராக ஒரு தியானம் பண்ணல. இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டதா ஒரு ஸ்வரூபம் வேதாந்தத்தை வாச்சு இந்த பரமேஸ்வர மூர்த்தியை தியானம் பண்ணல. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, அந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததான ஒரு ஸ்வரூபம், அதான் பிரம்மம்னு சொல்றா உபனிஷத்துகள்ல. அந்த பிரம்மஸ்வரூபமா தியானம் பண்ணல, அந்த பிரம்மஸ்வரூபமானதான் அதற்கு பிறகு மாயையோட சேர்ந்து அப்ராக்கிருதமாக அவ்யாக்கிருதமாய் அதுக்கப்புறம் மூணு வருங்கள் சிவனாகவும் விஷ்ணுவாகவும் பிரம்மமாகவும் இருக்க, அப்படிப்பட்டதான் அந்த ஸ்வரூபம் மூல விராட்ட தியானம் பண்ணலாம். ரகசியமாக ஏகாந்தமாக மனசுல நீங்க என்ன தியானம் பண்றேன்னு தெரியாது. அதே போலயே உருவம் இல்லாத லிங்கோத்பவரா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனை தியானம் பண்ணலாம். இல்ல உமாசாயம் பரமேஸ்வரம் விமும் ஸ்ரீலதோ திரிலோச்சனம் நீலகண்ட பிரசாந்தம் அப்படின்னு சூலபாணியாக நாகதர்மாம்பரதா கஜதர்மாம்பரதராகவும் நாகயோபியாகவும் அப்படி முக்கண்ணனாகவும் உமாசாயனமும் ரிஷபவாகவும் இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனை தியானம் பண்ணலாம். இப்படி தியானம் பண்ணினால உங்களுடைய பாபங்கள் போறதில்ல, மனசுக்கு அபரிமிதமான ஒரு சாந்தி கிடைக்கும். இப்படிப்பட்டதான வெளிப்படையாகவும் அவரை தியானம் பண்ணலாம், ரகசியமாகவும் தியானம் அரஹசி ரகசி ஸ்வதந்திர புத்தியா, அதோட மட்டுமல்ல ஸ்வதந்திர புத்தியா தன்மயமாக இருக்கக்கூடியதான புத்தியினால் சர்வதா சர்வ காலமும் தன்மயமாக ரகசியமாக அதோட சேர்ந்து பகவான தியானம் பண்ணலாம். பரிவசிதும் சுலப பிரசன்ன மூர்த்தி, ரொம்ப சுலபம் அவரை பூஜை பண்றதுக்கு. அது வேணும் இது வேணும் இது பண்ணுவாங்க ஒன்னும் கேட்க மாட்டாரா, லோகத்துல அந்த பலி கொண்டு வரணும் இதை கொண்டு வரணும் இந்த நைவேத்தியம் வேணும் யாரும் கேட்கல, எங்க பரவாயில் ஒன்னும் கேட்கல. ஏகஞ்ச வெல்லும் சலிலம் சகிஞ்சது சமர்ப்பிதம் சங்கர மூர்த்தி பக்தியா, ஒரு உதிரடி ஜலத்தை விட்டு ஒரு பில்வ ஜலத்தை திரிகுணம் திரிவிதம் திரிகுண ஆகாரம் அப்படின்னு அந்த மூணு சத்ரஜசமோ குணங்களா இருக்க கூடியதான மனசை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி விட்டேன் என்று காண்பிக்கிறதுக்காக அந்த மூணு பில்வ ஜலத்தை அப்படியே போட்டையடையான போருமா பரமேஸ்வரனுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கல அவர். பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்த்யா பிரயச்சதி சதஹம் பக்த்யுபஹிருதம் அஸ்நாமி பிரயதாத்மனஹ. பத்ரம் புஷ்பம் பலம் தோயம், வெறும் இலைய பூஜை பண்ணிதான் வரும், பில்வ இல பொறுமை துளசி தவணம் பாருங்களேன் பூஜை பண்றதுக்கு எவ்வளவு இது வேணும் அது வேணும்னு கேட்டாரோ. நல்ல புஷ்பம் கிடையாது, நீங்களே தலையில வச்சுங்க, பரமேஸ்வரன் போகணும்னு சொல்லவே இல்லையே. இருக்க புஷ்பம் ரைட், தும்ப புஷ்பம் அது யாராவது கட்டி தலையில வச்சுப்பால, ஆனா அது போட்டாலே போரும்ங்கிறார் அவர். அர்க்க துரோண பிரபிருதி குசுமை ரட்சணம் தேவிதேயம். எருக்கம் புஷ்பம் தும்ப புஷ்பம் இதுக்கு அர்ச்சனை பண்ணினாலே, இதனால அர்ச்சனை பண்ணினாலே போரும்னு. ஆனா என்ன, உங்க மனசுல நல்ல எண்ணம் இருக்கு.
1: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சி தம்பலம்.
4: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
1: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சி தம்பலம்.
0: ஓம் நம சிவாய். shaivam.org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். shaivam.org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சி தம்பலம்.
0: ஓம் நம சிவாய்.
5: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
0: ஓம் நம சிவாய்.

0: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
0: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய். shaivam.org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
0: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம். வழங்கியிருப்பவர் சிவ சௌரிதாசன் ஐயா அவர்கள்.
4: உயிருக்கு தடையாக இருப்பவர்கள் என்னென்ன, அதனுடைய இயல்பு என்னென்ன, அந்த தடையை எப்படி இறைவனுடைய துணையினால், குருநாதனுடைய துணையினால், பதி பசு பாச உண்மைகளை தெரிந்து கொள்வதனால் எப்படி நீக்கிக் கொள்ளலாம் என்பவற்றையும் தெரிந்து கொள்ளும். இந்த இதுக்கு நிகரான ஒரு விஞ்ஞானம் உலகத்தில் கிடையாது. இதுதான் விஞ்ஞானம்னா உயர்ந்த விஞ்ஞானம்ங்கிறது இதுதான். ஏனென்றால் இதுதான் உண்மையாக நாம் வந்த வரவு, வந்த எதற்காக வந்திருக்கும் என்ற வாழ்வு, வாழ்வினுடைய அடிப்படையில் நாம் சென்றடையக்கூடிய குறிக்கோள், அனைத்தையும் முழுமையாக பார்த்து நம்மை அடைத்து செல்லக்கூடிய ஒரு கல்வி. இந்த கல்விக்கு நிகரான ஒரு அறிவியல் கல்வி உலகத்திலேயே இருக்கவே முடியாது. இந்த 36 தத்துவங்களும் நமக்கு எவ்வாறு உதவி பெறுகிறது என்பதை மிக சுருக்கமாக பார்த்துவிட்டேன். ஏன்னா இந்த ஒரு பாடல்ல அவ்வளவு கருத்துக்களையும், அதாவது இறைவன் 5 விதமான மலங்களின் மூலமாக, மலங்கள் அந்த 5 மலங்களையும் இதை பார்க்கிறோம். முதல்ல இருக்கக்கூடிய நம்ம வந்து இப்ப எப்படி தோற்றுவித்தானோ அப்படி பார்த்து வந்திருக்கிறோம். கடைசியில மண்ணாகிய தத்துவம் மண்ணில இருந்து வந்து ஆரம்பிச்சு மேல போகலாம். இந்த பிரிதிவி தத்துவம், இந்த மண் தத்துவம் இருக்கிறது, இது வலிமையுடையதாக இருக்கிறது. நம்ம நிக்கிறோம் போத போதுன்னு சேர்த்துக்கூடிய இருந்ததுன்னா நம்ம இருக்க முடியுமா? இல்ல நம்ம வந்து பயிர்களை எல்லாம் இதை வளர்க்க முடியுமா அப்படி இருந்ததுன்னா? ஆகவே இதை திண்மையுடையதாக செய்திருக்கிறான், நிலைத்து இந்த உலகத்திலே வாழும்படியாக இதை செய்திருக்கிறான். பல பொருள்கள் இதுதான் இந்த பூமி தான் தாங்கி கொண்டிருக்கிறது. எல்லா பொருள்களையும் தாங்கி கொண்டிருப்பதற்காக, தாங்குவதற்காக இதை உறுதியாக படைத்திருக்கிறான். இந்த பூமி தான் உயிர்களுக்கு உணவுப் பொருள்களை தருகிறது. அதோடு கூட உடம்பிலே மண்ணினுடைய அம்சம் இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, எலும்பு, தசை, மயிர், தோல், நரம்பு. இந்த பிரிதிவி தத்துவம் உடம்புல அப்படியெல்லாம் கெட்டி பொருள்களாக, எலும்பு, தசை, மயிர், தோல், நரம்பு, இப்படி நமக்கு உடலிலே மண் தத்துவம் உதவுகிறது, வெளியிலே நம்மை தாங்குகிறது, உணவுப் பொருள்களை நமக்கு தருகிறது, இன்னும் பல்வேறு வகையில் நமக்கு பயன்படும். அடுத்தது தண்ணீர், அது அப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, தண்ணீர் அப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, மண்ணை பிரிதின்னு சொல்லுவாங்க. இதனுடைய உதவியை நம்ம அளவிட முடியாது. நீரினுடைய உதவிய, நீரின்றி அமையாது உலகு, நீர் இன்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லியிருக்கு. இது குளிர்ச்சியை தருகிறது, பொருள்களை பதப்படுத்துகிறது. இப்படி பல்வேறு வகைகளில் உயிர்களுக்கு அது உணவுப் பொருளை தயாரிப்பதற்கும் இப்படி பல்வேறு வகைகளில் உதவுகிறது. இது விரிவாக நம்ம வந்து இங்க இருக்க நான் சுருக்கமாக தான் சொல்றேன், நீங்க இன்னும் உங்களுடைய அனுபவத்திலிருந்து அதை விரித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அதோடு கூட இது உடலிலே சிறுநீராக, தண்ணீருடைய தன்மை, ரத்தம், குருதி, வியர்வை, சளி, சுக்கிலம், துரோணிதம், இப்படி பல்வேறு பொருளாக உடலிலே அமைந்திருக்கு தண்ணீர் தத்துவம். உடம்ப எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பகுதி என்னவா இருக்கும், தண்ணீரா தான் இருக்கும். சரி, அதுக்கு அடுத்தது நெருப்பு, தேயு அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இது கலை சொல். இந்த நெருப்பு உடம்புல வெப்பத்தை தருகிறது, உடம்புல சூடு இருக்கணும், குறிப்பிட்ட அளவுக்கு சூடு இல்லைன்னா சிலிட்டு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் இல்லையா. இந்த பொருள்களை எல்லாம் ஒருக்கி உருக்கி ஒன்று கொடுத்துவதற்கு பயன்படுகிறது. நம்ம எல்லாம் பொருள்களை சமைத்து தான் சாப்பிட்றோம், இல்லைன்னா உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாது. இப்படி சமைத்து இப்படி பல்வேறு பயன்கள் நெருப்பினால இருக்கு. நம்ம அது பருமையா இருக்கிற விஷயம், அதனால நல்லா நம்ம நம்முடைய அனுபவத்திலே அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதோடு கூட இதயத்தில் வெப்பம், நெஞ்சு சூடுதான் பாடுறாங்க, இதயத்தில் வெப்பம். அப்புறம் நம்ம சாப்பிட்றதெல்லாம் தெரிக்கணுமா இல்லையா, பசி தீ, கண்களிலே வெப்பம், உடம்பு சூடு, உடம்பு முழுதும் சூடு, தலையில சூடு இருக்கான்னு பாருங்க, தலை சூடு. இப்படி உடம்பிலே பல்வேறு பகுதிகளில் இது இருந்து நம்முடைய உடம்பை இது பாதுகாக்கிறது. அதற்காக இந்த நெருப்பாகிய தத்துவத்தை எரிய வைத்திருக்கிறோம். அடுத்தது காற்று, வாயு தத்துவம். காற்று இடையறாது இயங்கிக் கொண்டிருக்கிறது. உணவு இல்லாம கூட நம்ம இருக்கலாம், காற்று இல்லாம இருக்க முடியுமா? இறைவனுடைய கருணையை இப்படி அலசி அலசி பார்க்கணும், எப்படி கடவுள் நம்மளை வந்து பக்குவப்படுத்திருக்கிறாருன்னு. ஏதோ நம்மளே காட்ட படைச்சது மாதிரி நம்ம என்ன பண்றோம், தண்ணீரை படைச்சது போல தண்ணீர் பாட்டு கிடைச்சு விலைக்கு வித்துட்டு இருக்கோம். எல்லாம் இறைவனுடைய, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தண்ணீர் பந்தல் வைப்பாங்க, ஒவ்வொரு வீட்லயும் தண்ணீர் பந்தல், நல்ல குளிர்ந்த தண்ணீரை கொடுப்பாங்க, சாப்பாடு கூட இலவசமாக போடுவார்கள், திண்ணையில நம்ம படுத்திருக்கலாம். இப்ப அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. வாயு தத்துவம் அது இடையறாது இயங்கி கொண்டு இருக்கிறது. கடப்பொருள்களை எல்லாம் திரட்டுது, உண்ணு கூட்டுது, அப்புறம் இல பொருளை பிரிக்குது. அனைத்து உயிர்களும் சுவாசிக்கிறதுக்கு அது பயன்படுகிறது. இது உடம்புல 10 விதமான வாயுக்களாக செயல்படுகிறது. வாயுன்னு நம்ம எடுத்துக்கிறோம், காற்றுன்னு எடுத்துக்கிறோம், ஆனா உடம்புல செயல்படும் பொழுது இது 10 விதமாக செயல்படுகிறது. அது என்னென்ன 10 விதம் நம்ம பத்தி யோசனை பண்ணிருக்கோமா அப்படின்னா, 10 விதங்களில் பிராணன் அதான் முக்கியமான காற்று. நம்ம ஒரே ஒரு பிராணவாயு மட்டும் சொல்லுவோம். இந்த பிராணவாயு இதயஸ்தானத்தில் இருந்து மூக்கின் வழியாக மேல் நோக்கி அப்புறம் மறுபடியும் கீழ் நோக்கி இது சஞ்சரிக்கிறது. இதனுடைய பணிகள், ரெண்டு பணிகள், என்னென்ன பணிகள்னா, பிராணவாயுனால பசிதாகங்கள் உருவாக்கும். பிராணவாயு எங்களைனா பசிதாகம் நமக்கு வராது. நம்ம நினைச்சிருக்கோம் பசி தானா வருது, சாப்பிட்டோடனே தெரிஞ்சு போயிடுது பசி வந்துருதுன்னு, ஆனால் அதை செய்வது பிராணவாயு. கடவுள் 10 விதமான சசவாயுக்கள் உடம்புல இயங்கிக் கொண்டிருக்கின்றன. உண்ட உணவை தெரிக்க செய்வதும் பிராணவாயு. இது மாதிரி 10 விதமான வாயுக்கள், ஒன்னு பிராணவாயு, ரெண்டாவது அபானன், இது இயங்கக்கூடிய இடம் மலவாய் புதம் அப்படிங்கிற இடத்துல இயங்குது. அப்புறம் பிறப்பு உறுப்பிலை கருவாயிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை சுற்றி நின்று அதனுடைய இயக்கம் அபான வாயு, அது உடலிலே இருக்கிற கழிவுகளை அதன் மூலமாக வெளியேற்றுகிறது. அந்த அபானன் என்கிற காற்று மூலமா இருப்பதனால தான் வெளியேறுகிறது, இல்லைன்னு அது வெளியேற முடியாது. அப்ப இந்த உலகில் இருக்க கழிவுகள், சிறுநீர், மலம் இதெல்லாம் வெளியேற்றணும்னா அந்த அபானம் என்ற வாயு செயல்பட வேண்டும். இல்லைன்னா ஒரு நாளைக்கு இல்லைன்னா நம்ம எங்க போயிடுவோம், மருத்துவமனைக்கு போய் படுத்துருவோம் இல்லையா? அது தானா இயங்கிட்டு இருக்கிறதுனால தெரியல, கடவுள் அந்த உதவியை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார் தெரியல. அடுத்தது உடல், நாம் குழந்தை பேச்சிற்காக உடலில் இருந்து சுரக்கின்ற சுக்கிலம் துரோணிதம் ஆகியவைகளை வெளியுறவு செய்வதற்கும் இந்த கருவிகள் பயன்படுகின்றன. இது வந்து அபான வாயுனால ஏற்படக்கூடிய நன்மை. அடுத்தது தியானம். இந்த தியானம்னா வியாபித்திருத்தல், உடம்பு பூரா அந்த வியாதி வியாபித்து இருக்கிறது, அப்படி இருக்கிறதுனாலதான் இதுக்கு தியானம் என்று நாம் பெயர் சொல்லுகின்றோம். இது ஒரு உடம்பு வியாபிச்சு இருக்கிறதுனால ஏதாவது அப்படி தொட்டுதுன்னா உடற்சி நமக்கு உண்டாகும். அப்படி உண்டாவது காரணமா இருக்கிறது இந்த தியானம் என்ற இந்த காற்று உடம்புல சஞ்சரித்துக் கொண்டிருப்பது. ராத்திரில யாராவது மேல விழுந்தா கூட எழுந்து பாக்குற மாதிரியா, அப்போ அது அப்ப செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்புறம் உண்ட உணவு செரிமானமான பிறகு அதனுடைய சத்தை உடம்பினுடைய எல்லா செல்களுக்கும் கொண்டு செல்வது இந்த வியானன் என்ற இந்த காற்று. உடம்புல இருக்கிற சத்து ஒரு இடத்துல வயிற்றுலதான் தெரிக்குது, சத்து அங்கேயே தங்கிடுச்சுன்னா அந்த ரத்த ஓட்டத்தின் மூலமாக உடம்பு பூரா செல்வதற்கு அந்த காற்று தியானம் என்ற காற்று உதவுகிறது. இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும், இந்த மெக்கானிசம் எப்படி வேலை செய்யுது. கடவுள் இந்த தத்துவங்களை எல்லாம் படைச்சு கொடுத்திருக்கார். தத்துவம் 36, தாத்துவிகங்கள் தத்துவத்திலிருந்து தோன்றுவீர்கள் 60, ஆக மொத்தம் 96 தத்துவங்கள். இதுதான் திருமூலர் சொல்லுகின்றார், 30 31 செப்ப மதிலுடை கோயிலுள் வாழ்வர். எத்தனை பேர் வாசிக்கிறாங்க இங்க பேர? 96. 30 31 செப்ப மதிலுடை கோயிலுள் வாழ்வர். செப்பமாக செய்யப்பட்ட இந்த கோயிலே, உடம்பாகிய கோயிலே வாழ்வர். செப்ப மதிலுடை கோயில் சிதைந்தபின், செப்ப மதிலுடை கோயில் சிதைந்ததில், எப்பொழுது இந்த 96 பேரும் குடியிருக்கிற அந்த கோயில் சிதைகிறதோ அப்பொழுது ஒப்ப அனைவரும் ஓட்டெடுத்தார்களே. இதுல உள்ள தத்துவம் இறைவனால் கொடுக்கப்பட்ட தத்துவம்னா ஓட்டமா ஒடிவை எங்கிருந்து வந்து அங்கே சேர்ந்து போயிடும். ஒன்னும் அழியாது, நம்ம உடம்பு கூட அழியாது. மீண்டும் எதில் இருந்தெல்லாம் அவைகள் தோன்றியவதையோடு அவை வெளியிலே சென்று போய்விடும். அடுத்தது உதானன் என்ற காற்று. இந்த உதானன் என்ற காற்றினுடைய இருப்பிடம் தொண்டை. இது ஹிருதயஸ்தானத்திலிருந்து தொண்டைக்கு வரும். இந்த வாக்கு வரும்பொழுது வருது, ஒரு நம்ம சொல்லு வருதுன்னா ஒவ்வொரு காற்றிலிருந்து தள்ளி வெளியில வாயில கொண்டு வந்து விடுது. பிராணவாயுனாலே இந்த தொண்டையில இருக்கின்ற உதானன் என்ற காற்று இங்கே கொண்டு வந்து சொல்ல வைக்குது. இந்த சொல்லு வெளியில வரணும்னு சொன்னா உடனே பிராணன் என்ற காற்றின் மூலமாக பல்லு நாக்கு அன்னம் இவைகளில் பட்டு சிதறி அது வெளியில வந்து உங்களுக்கு காது விழுது. என்னென்ன மெக்கானிசம் உள்ள வேலை செய்யுது நமக்கு தெரியாது, நமக்கு ஒண்ணுமே தெரியாது. பசியுது, சோரதிங்கிறோம், ருசியா சாப்பிட்றோம், வயிற்றுக்குள்ள போகுது, அது என்ன ஆகுதுன்னு தெரியாது. போயிட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்கோம், நம்ம பாட்டுக்கு. ஆனால் இறைவன் அற்புதமான ஒரு கருவியை நம்மகிட்ட கையில கொடுத்துருக்கிறான், சிறப்பாக கொடுத்துருக்கிறான், ஞானத்தை அடைவதற்காக இதை கொடுத்திருக்கிறான். இந்த கருவி எப்படி வேலை செய்யுதுன்னு அதனுடைய அமைப்பையும் நுட்பத்தையும் நம்ம பார்த்தாலே நமக்கு இறைவனுடைய பெருமை நமக்கு நல்லா விளங்கும். இந்த தொண்டையில இருந்து இந்த உதாரணம் என்ற இந்த காற்றானது நம்ம உணவை விழுங்குவதற்கும், நம்ம என்னும் முயற்சியில விழுங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். உமிழ்நீர், நாம் போட்ட சாப்பாடு இதெல்லாம் விழுங்குவதற்கு தொண்டையிலிருந்து இதுவாக செயல்பட வேண்டும். இந்த காற்று மட்டும் ரிசீவ் பண்ணிட்டுன்னு வச்சுங்க, அது வந்து வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லி வச்சுங்க, வாயில போட்ட சாப்பாடு அப்படியே இருக்கும். இந்த இடத்துல இருந்து உள்ள போகணும்னா அந்த உதாரணம் என்ற காற்று தொண்டைக்குள்ள இருந்து செயல்பட்டாக வேண்டும். உமிழ்நீர் அங்கிருந்து செயல்பட்டார். அப்புறம் நல்லா பேசணும்னா இந்த உதாரணம் என்ற காற்று, இந்த ஓக்கல் லோக்கல் காற்றுல இங்க இருக்கணும். இல்லாவிட்டால் உதாரணம் என்ற காற்று செயல்படாவிட்டால் சொல்லு இங்கே சிக்கிட்டு நிற்கும், வெளியில வராது. தொண்டையில இருக்கும், வெளியில வராது. சரி, தூங்கும் போது இந்த உதாரணம் காற்று 5 புலன்களையும் அமைதிப்படுத்தி தூங்க வைக்கிறது. அப்ப அதனுடைய ஆற்றல் எவ்வளவு பெருசு பாருங்க. அப்புறம் விடுத்த உடனே 5 புலன்களையும் அதனுடைய வேலையில இயங்க செய்வது இந்த உதாரணம் என்ற காற்று. எவ்வளவு காரியம் பண்ணுங்க பாருங்க. அதுக்கடுத்து சமானன் என்ற காற்று. என்னுடைய இருப்பிடம் நாபி, கொப்புதான் இருக்கும், செயல்படும். இதனுடைய காரியம் என்ன தெரியுமா, இந்த தசவாயுகளை மீது 9 வாயுகளும் சரியா வேலை செய்யாது. அப்படி நின்று அப்படி பார்க்கும் சூப்பரை பண்ணும் மேலே இருந்து. இந்த ஹோட்டல்ல பரிமாறும் பொழுது பக்கத்துல ஒரு நின்று பாக்குறாரு பார்த்தீங்களா, எல்லாத்தையும் சரியா இருக்கான்ட்டு. அங்கே சாம்பார் கொண்டு போ, இங்க சாதம் கொண்டு போ அப்படிங்கிறாரு இல்லையா, அது மாதிரி நிற்கும். சமநிலையை சீராக பராமரிப்பது இதனுடைய வேலை. அதனாலதான் இது பேர் என்ன, சமானன். இந்த அன்னசாரத்தை, அன்னத்தினுடைய சாரம், அதாவது சாப்பிடுற சாப்பாட்டு, சாப்பிடுற எல்லாமே அன்னம் தான். அந்த அன்னத்தினுடைய சாரத்தை உடம்புல 72,000 நாடிகள் இருக்கின்றன. அந்த நாடிகள் எல்லாவற்றுக்கும் அனுப்புவது இந்த சமானம் தான். சமான வாயு இல்லைன்னா எல்லா இடத்துக்கும் இந்த இது போய் சேராது. தபால் போட்டியில கொண்டு போய் போட்டா கார்டை பெங்களூரோ அமெரிக்காவோ டெல்லியோ எங்கேயோ போயிடுது இல்லையா, அது மாதிரி. இது ஒரு உடலை வளர்க்கின்ற ஒரு வாயு, சமானன் வாயு. அடுத்தது நாகன். நாகன் வந்து கண்ணு, கண்ணை சுத்தி செயல்படக்கூடியது. கண்ணுக்கு பார்வையை கொடுப்பது நாகனுடைய செயல். அப்புறம் இதுவே வந்து கண்டத்துல போய் நின்றுட்டு அதே கொஞ்சம் இடம் மாறி நின்றுட்டு தொண்டையில இருந்து கொண்டு வாந்தியை உண்டு கொள்ளும். நமக்கு ஒவ்வாத பொருள் வயிற்றுக்குள்ள போச்சுன்னா அந்த வாசனையிலேயே ஒவ்வாத பொருள் இருக்கு. கடவுள் வந்து நம்ம சேர்ந்து விளக்குறதுக்கு பாத்தீங்கன்னா சில பொருள் எனக்கு பிடிக்காது, வேண்டாம், இது என்னமோ ஒரு வாசனை அடிக்குது அப்படின்னு சொல்றமா இல்லையா. அப்போ கண்டத்திலிருந்து வாந்தி உண்டு பண்ணும், சோம்பல் திமிரல் அப்படி உடம்பு முடியாம அப்படி முக்கிறோம் இல்லையா, இது எல்லாவற்றுக்கும் இந்த நாகன் என்பதுதான் காரணமாக அமைகிறது. அடுத்தது கூர்மன் என்ற வாய், அது கண்ணிலிருந்து செயல்படுகிறது, கண்ணுக்கு பார்வையை கொடுப்பது நாகனுடைய செயல். இந்த கூர்மன் என்பது கண் இமைகளை இமைக்க செய்வது, பாருங்க அது ஒரு வேலை, பார்வையாற்றல் கண்ணை சுத்தி அமைந்திருப்பது. அதுக்கு அடுத்தது கண் இமைகளை இமைக்க செய்வது, மூடுதல் திரட்டல் கண்ணை இமைத்தல், இது கூர்மனுடைய செயல்கள். அப்புறம் உடம்புல மயிர் கூச்செறிதல், உடம்பு சிலுத்து போச்சு நமக்கு சிலுத்து போயிடு. அப்புறம் சிரிப்பு, முகம் லட்சணமா இருக்கிறது, இதுக்கெல்லாம் காரணமாக அமைவது கூர்மன் என்ற இந்த வாயு. அதுக்கு அடுத்து கிருகரன், இது உடம்புல ஏதாவது அந்நிய பொருள் உள்ள பெழுது வச்சுருங்க, நம்ம என்ன பண்ணோம், தும்மோம், மூக்கில் உள்ள பெழுது வச்சு அப்போ தும்மோம், தேவையில்லாத பொருள்கள். அப்போ இந்த தும்மலை உருவாக்குவது கிருகரன். வெளியிலிருந்து மூக்கில் நுழையும் தூசி, பாக்டீரியா, வைரஸ் போன்ற நோய் கிருமிகள் உடலில் நுழைந்து நோய்களை உண்டு பண்ணாமல் இந்த கிருகரனானது தும்மலை உண்டு பண்ணி அவைகளை வெளியேற்றுகிறது. இந்த கிருகரன் சரியா வேலை செய்யலன்னா காட்டில் இருந்து பரவுகின்ற நோய் அனைத்தும் நமக்கு வந்துடும். நிறைய பரவிட்டு இருக்கு, வராம தடுத்துக்கிட்டு எது இருக்க, கிருகரன் என்ற வாயு. அது தடுக்கலன்னா இன்னைக்கே நமக்கு ஏதாவது நோய் வரணும் வந்துடும். அடுத்தது தேவதத்தன், உயிரினுடைய உடம்புல இருக்கிற அமைப்புல பல்வேறு வகையான நிகழ்வுகள் நிகழ்கிறது. நம்ம கொட்டாய விடுறோம், வகுப்புலேயே உட்காந்து இருக்கும் பொழுது பாடம் ரொம்ப புரியலன்னா நமக்கு என்ன வரும், கொட்டாய் வந்துடும், ஆக்சிஜன் சரியா போகல, கொட்டாய் வந்துடும். விக்கல் ஆகிய ரெண்டு காரியமும் தேவதத்தன் என்ற வாயுனால் உருவாக்கப்படுகிறது. மூளையுடைய மூளை சரியா இயங்குவதற்கு, தெளிவாக இயங்குவதற்கு இந்த தேவதத்தன் பயன்படுகிறது. அதுக்கு அது முக்கியமான பங்கு மூளை செயல்படுறதுக்கு தான். அதுக்கு அடுத்தது பத்தாவது வாயு, தச வாயுகள்ல பத்தாவது வாயு தனஞ்சயன். இந்த உடலில் இருந்து உயிர் பிரிந்தால் ஒன்பது வாயும் போயிடும், பிராணன் உட்பட போயிடும். இந்த தனஞ்சயன் என்ற காற்று மட்டும் உடம்புல இருக்கும், அது எத்தனை நாள் இருக்கும், மூணு நாள் இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா இப்ப அண்ணில ஒரு செய்தி நம்ம பத்திரிகையில பார்த்தோம், ஒருத்தரை கொண்டுட்டு போய் இறந்து போயிட்டாரு, ஒரு நாள் வீட்டில் போட்டிருந்து எல்லாம் அழுது ஆரவாரம் பண்ணதெல்லாம் படுத்து இறந்தார், அவரு செத்தும் போயிட்டாரு. கொண்டு போய் மயானத்தை கொண்டு போய் அந்த பாடையை இறங்கணும்னு அவர் உயிர் வந்து அண்மையில ஒரு பத்திரிகை அதோட எடுத்து வச்சிருந்துருக்கலாம் போட்டாரு. அது எங்க இருந்தது, எல்லா வாயுக்களும் போய் அந்த மூன்று நாள் வரையிலும் உயிரை பிடிச்சி வச்சிருக்கு அந்த தனஞ்சயன் என்ற வாயு. ஆகவே உடலிலே அதனாலதான் வீட்டில் மூன்று நாள் கழிஞ்சு மூன்று நாள்ல ஒரு கிரியை எல்லாம் செய்யறோம் இல்லையா, அந்த மூன்று நாள்ல அந்த உயிர் போகுதுங்கிறதுனாலதான் அந்த கிரிகளை செய்கிறோம். ஆகவே இந்த இப்படி தச வாயுக்களாக ஒரு வாயு காற்றாகிய ஒரு தத்துவம், இப்ப நம்ம வந்து பஞ்சபூதங்களில் காற்றாகிய தத்துவம் நாலாவது தத்துவம் சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தது ஆகாயம், ஆகாயம் வெட்ட வழியாக இருந்து கொண்டு பிரபஞ்சத்தில் உள்ள விண்மீன்கள், பிறகு உள்ள விண்மீன்கள், சூரிய மண்டலங்கள், பால்வெளி மண்டலங்கள், அண்டண்டங்கள், புவனங்கள் எல்லாம் உலகத்துல விரிந்து பறந்த இடத்துல எல்லாம் இருக்கின்றன. அவைகளெல்லாம் சுழன்று கொண்டு இருக்கின்றன, ஒன்னு ஒண்ணு இடிச்சுக்காம அவ்வளவுக்கு இடம் கொடுத்திருப்பது பௌதீக ஆகாயம். சித்தாகாசம் என்பது சிவபெருமான் அண்ட பெருவழியில் அவன் நடனமாடுகின்ற அந்த இடம், இந்த ஜட ஆகாசமே இவ்வளவு இருக்குது. ஆகவே இங்குதான் எல்லா விதமான பொருள்களிடமும் இருக்கிறது, அதுக்கெல்லாம் இடம் தந்திருப்பது. இது உடம்பிலே பத்து நாடிகள், எப்படி தச வாயுக்கள் உடம்பிலே இடம்பெற்றிருக்கணும், அப்படி பத்து நாடிகள் முக்கியமான நாடிகள் இவைகள், அத்தி, அலம்புடை, இடைகலை, திங்கலை, சுழுமுனை, காந்தாரி, குருதை, சங்கினி, சிகுவை, குருடன், அப்படி பத்து நாடிகளாக உடலிலே அமைந்து பல்வேறு காரியங்களை இவைகள் உடலிலே நாடிகளாக இருந்து செயல்படுகிறது. நாம் இதுவரையும் தத்துவங்களுடைய தோற்றம் பார்த்துட்டு தத்துவங்களுடைய பயன்பாடுகள், தத்துவம் நமக்கு தத்துவங்களால அந்த கருவிகள், தத்துவம்னா அந்த இடத்துல நம்முடைய சைத்தில கருவிகள், இந்த கருவிகள் நமக்கு எவ்வாறு பயன்படுகிறது, கடவுள் நிறைய பொருளை படிச்சிருக்காரு நமக்கு வேணுமே இல்லையா, அதனால நமக்கு என்ன பயன்பாடு அப்படின்னு பார்த்து இருக்கிறோம். இப்பொழுது அதுக்கு அடுத்தபடியாக தன்மாத்திரைகளை பார்க்க இருக்கிறோம். முதல்ல மகாபூதங்கள், அஞ்சு பூதங்களை பார்த்தோம், பஞ்சபூதங்கள்னு சொல்ல முடியா, மகாபூதங்கள் அது எப்படி நமக்கு உதவுகிறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இந்த பஞ்சபூதங்களும் தோன்றுவதற்கு காரணமான சூட்சமமான சக்திகள், ஐந்து சக்திகள் இருக்கின்றன, அவைகளைத்தான் நாம் என்ன சொல்றோம், தன்மாத்திரைகள். அது தன்னுடைய குணங்களை, அது தன்னை தன்னிடம் அந்த குணங்களை எல்லாம் பொதித்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐந்து பொருள்கள். அவை நாற்றம், முதல்ல நாற்றம், அதை கலை சொல் என்ன சொல்லுவாங்க, கந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மண்ணினுடைய குணமாக இருக்கிறது, அந்த மனம் அந்த நாற்றம் அப்படிங்கிறதுல இருந்துதான் மண் தோன்றி இருக்கிறது, அதனால மண் வாசனை அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, மண் வாசனை அப்படின்னு, மண்ணுக்கு தான் வாசனை உண்டு. அந்த மண்ணிலே இருக்கின்ற வாசனை தான் ஒவ்வொரு செடிகளின் மூலமாக வெளிவருகிறது, மண்ணிலே தான் ரோஜாவுடைய வாசனை இருக்கிறது, எது இல்லாதது தோன்றாது, உள்ள பொருள்தான் தோன்றும். மண்ணிலே அந்த ரோஜாவினுடைய வாசனை இருப்பதை அந்த ரோஜா செடி வெளியே கொண்டு வருகிறது, மல்லிகை செடி வெளியே கொண்டு வருகிறது. அது மாதிரி ஒவ்வொன்றும் இந்த நாட்டம் மண்ணினுடைய குணமாக இருக்கிறது. உயிர்களுக்கு மணக்க உணர்வை ஏற்படுத்துகிறது. அங்க மண்ணிலையும் அந்த தன்மாத்திரையை அந்த வாசனை இருக்கிறது. அந்த வாசனையை நுகர்ந்து நாம அனுபவிக்கக்கூடிய தன்மையை கடவுள் எங்க வச்சிருக்காரு? ஆமா, ரெண்டு இடத்துலயும் வைக்கணும். இங்கே அந்த வாசனை உணர்கின்ற குணத்தை வச்சு மண்ணில அந்த வாசனை இல்லாவிட்டால் பார்த்துக்க தெரியாது. அங்க இல்லாம இருந்து இங்க மட்டும் இருந்தாலும் நமக்கு தெரிய போறதில்ல. அதனால இந்த குணத்தை ரெண்டு இடத்திலும் இறைவன் வைத்திருக்கிறான் தன்மாத்திரைகளை. அடுத்தது சுவை. அந்த சுவையாய சுவை, அது சுவையை வந்து ரசம் அப்படின்னு கலை சொல்லால சொல்லலாம். அது நீரினுடைய குணம். எந்த பொருளையும் இப்படி கெட்டியா நாக்கல வைங்க, சுவைக்குமா? சுவைக்கும், சுவைக்காது. ஒரு கல்கண்டையும் எடுத்து நீ கெட்டியா வச்சாலும் அது சுவைக்காது. அதுல இருந்து நாக்கிலிருந்து நீர் ஊறி அந்த கல்கண்ல கலந்து அந்த நீரின் மூலமாகத்தான் நான் சுவையை அனுபவிக்க முடியும். இது மாதிரி எல்லா பொருளையும் பார்த்தீங்க. அப்ப நீரின் குணமாக இருந்து உயிருக்கு சுவைக்குன்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. எது எந்த தன்மாத்திரை? சுவை என்ற தன்மாத்திரை. அதுக்கு அடுத்தது ஒளி. இந்த தன்மாத்திரை நமக்கு ரூப உணர்ச்சி, உருவத்தினுடைய உணர்ச்சியை நமக்கு ஏற்படுத்துகிறது. நெருப்பினுடைய குணமாக இருக்கிறது. உயிருக்கு உருவத்தை கண்டு அதை சுட்டி அறியக்கூடிய ஆற்றலை நமக்கு தருகிறது. இது ஒளியினுடைய குணம், வடிவத்தை பார்க்கறது. அடுத்தது ஒரு வடிவம் நமக்கு தெரிகிறது அப்படின்னா அந்த நெருப்பாகிய குணம் அதுல இருக்கிறதுனாலதான். ஊறு பரிசம், இது காற்றினுடைய குணம். காற்று மேலப்பட்டதுன்னா பரிச உணர்ச்சி ஏற்படுதா இல்லையா? காற்றினுடைய குணம். இந்த பொருள்கள் தொட்டு உணரக்கூடிய உணர்ச்சி நமக்கு ஏற்படுகிறது. நம்ம பொருளை தொட்டு உணர்ற மாதிரி சூடா இருக்கு, இது ஜில்லுன்னு ஆயிடுச்சு. அப்ப அந்த தொட்டு உணரக்கூடிய உணர்வை நமக்கு தரக்கூடிய தன்மா தெரியாது. அது காற்றிலும் இருக்கிறது, நம்ம உடம்புலையும் உடம்பு பூரா பரவி இருக்கிறது தொட்டு உணர்ச்சி. அடுத்தது ஓசை, சப்தம். இது ஆகாயத்தினுடைய குணம். அதிலிருந்து செய்திகளை கேட்டு உணரும். அதுக்கு கருவி எது? காற்று. இப்போ ஐந்து தன்மாத்திரைகளும் இவ்வாறு இருந்து உடலுக்கு உதவி செய்கின்றன. அதுக்கு அடுத்தது நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த தன்மாத்திரைகள் அதுக்கு அடுத்தபடியாக சத்துவகுண அகங்காரத்திலிருந்து வரக்கூடிய ஆறு ஆறு கருவிகள். என்னென்ன கருவிகள்? மனம், மனம். அதுக்கு அடுத்தது கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, வாய். அப்புறம் சாத்விக அகங்காரத்திலிருந்து, அதாவது சாத்விகம், சாத்விகம் அப்படிங்கிறது ஒரு கலை சொல் இருக்கிறது. அது சைத்தத அகங்காரம். அதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறோம். அந்த அவங்க அவங்க எடுத்து சொல்லியாங்க, அது மாதிரி அந்த தாள் ஒன்று கொடுத்தோம், அதில் பார்த்தா தெரியும். சைத்தத அகங்காரம். அதிலிருந்து மனம் என்ற அந்தக்கரணம் வருகிறது. மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற ஞானேந்திரியங்களும் ஒன்றன் பின் ஒன்றாய் தோன்றுகிறது. மூக்கு, மூக்கு எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது? வாசனையை நுகர்ந்து கொள்வதற்காக. பழங்காலத்தில் பிராணிகள் எல்லாம் பார்த்துருக்கிறனால வாசனை மூலமாக தான் அவருடைய உணவு பொருளையை தேர்ந்தெடுக்கிறது. அப்ப மூக்கு மண்ணினுடைய குணம். மண்ணுக்கு ஒரு குணம் இருக்கு, வாசனை. அதே உணரக்கூடிய ஆற்றில் எங்க இருக்கு? மூக்குல இருக்கு. மனக்கும் உணர்வுக்கு இடமாக இருந்து இது உயிருக்கு உதவுகிறது, மனத்தை அறிய உதவுகிறது. வாய், நாக்கு, நாக்கு சுவைக்கிறது. அப்ப என்ன எதனுடைய குணம் சொல்லுங்க பார்க்கலாம்? நீரினுடைய குணம். அப்ப சுவை உணர்வுக்கு இடமாக இருந்து உயிருக்கு சுவைப்பதற்கு உதவுகிறது அந்த வாய். அப்புறம் கண்ணு, உருவத்தை கண்டு அறிவதற்கு இடமாக இருக்கிறது. இது எதனுடைய? நெருப்பினுடைய குணம், நெருப்பினுடைய குணம். அப்புறம் அடுத்தது பரிசம், மெய், உடம்பு. உடம்பு பூரா தொடர்ச்சி மெய். இது காற்றினுடைய குணமாக இருந்து உயிருக்கு பொருள்களை தொட்டு உணர்வதற்கு உதவுகிறது. செவி, இது ஆகாயத்தினுடைய குணம். ஆகாயத்தின் குணமாக இருந்து செய்திகளை கேட்டு உணரும் வரையே நமக்கு உயிருக்கு தருகிறது. அப்ப காது என்ற கருவி இறைவன் கொடுத்திருப்பதனால கேட்டு உணர்கின்ற காது என்பது கருவிதான். இதுக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு, அது கேட்டு உணர்கின்ற ஆற்றல். அந்த ஆற்றலை இறைவன் நமக்கு வைக்காவிட்டால் காதினால கேட்டதையும் நம்ம தெரிஞ்சு. அப்ப அதனால இந்த ஐந்து கருவிகளும் அறிவை நாம் அடைவதற்கு இவைகள் கருவியாக உதவியாக நமக்கு இருக்கின்றன. அதனால இவைகளுக்கு என்ன பேரு? ஞானேந்திரியங்கள் அப்படின்னு. அடுத்தது கண்மேந்திரியங்கள், தொழில் புரிகின்ற கருவிகள். இது ஞானத்தை அடைவதற்கு, அறிவை அடைவதற்கு பயன்படுகிறது. அடுத்தது தொழில் புரிவதற்கு கருவியாக அமைந்தவர்கள் ஐந்து கருவிகள். இவைகள் ரஜோகுண அகங்காரத்தில் இருந்தும் வருகின்றன. ரஜோகுண அகங்காரத்தை வைகரி அகங்காரம் என்று சொல்கிறோம். கருவாய், கருவாய் தான் மண் தத்துவத்தினுடைய, மண் தத்துவம் மண்ணுடைய குணமாக இருக்கிறது. இது முதலே நம்ம சொல்லியிருக்கோம். சுக்கில சுரோலிதங்களை வெளிப்படுத்துகிறது கருவாய். அது இன்பத்திற்கு காரணமாக இருக்கிறது. அடுத்த குழந்தை பேச்சிற்கும் இந்த உலகம் தொடர்ந்து இயங்குவதற்கும் காரணமாக அமைந்திருக்கிறது. எருவாய், அது நீர் தத்துவத்தினுடைய காரணமாக இருந்து உடல் உள்ள கழிவுகளை அது வெளிப்படுத்துகிறது எருவாய். கை, நெருப்பினுடைய குணமாக, நெருப்பினுடைய தன்மையுடையதாக இருக்கிறது கை. நெருப்பு எரியும் பொழுது பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி போகும் பார்த்தீங்களா, அது மாதிரி என்ன பண்ணுது, கை கொடுக்கவும் வாங்கவுமாக இருக்கிறது. ஆக வடிவுள்ள பொருளை இடமாக கொண்டு வடிவுள்ள பொருளை வாங்கவும் வழங்கவும் உயிர்களுக்கு இந்த கை உதவுகிறது. கால் கால் காற்று என்ன பண்ணுது, எங்கே பார்த்தாலும் தலித்து கொண்டிருக்கிறது, போக்கு வரவு பண்ணிக்கிட்டு இருக்கு. அது போல கால் நம்முடைய கால் என்ன பண்ணுது, ரெண்டுக்கும் கால்னு தான் பேரு, காற்றுக்கும் கால்னு பேரு, நம்முடைய கால் ரெண்டும் ஒரே மாதிரியான காரியத்தை சஞ்சரிக்கின்ற காரியத்தை செய்கிறது, உயிருக்கு போக்குவரவுக்கு பயன்படுகிறது. இவ்வாறு அடுத்தது வாய், இது ஆகாயத்தத்துவத்தினுடையமாக இருந்து நாக்கிற்கு ஒலியை ஒலி ஆகாயத்தான் ஒலி வருகிறது, ஆகாயத்தத்துவத்தினுடைய அடையாளமாக இங்கே இருக்கு, மனமாக இருக்கிறது. நாக்கிலிருந்து ஒலி எழுப்புவதற்கு உயிருக்கு இது உதவுகிறது. அடுத்தபடியாக மனம், மனம் என்ன பண்ணுது, பொருள்களை, மனம் என்பது பொருள்களை பற்றுவதற்கு பயன்படுகிறது. எதா இருந்தாலும் போய் பத்திக்கும், மனதினுடைய இயல்பே பொருளை பற்றுவதுதான். உயிரினுடைய விருப்பாற்றல் செயல்படுவதற்கு இடமாக

0: பிரமாத குணத்திலிருந்து வந்தவைகள், ஞானேந்திரியங்கள் சாத்திய குணத்திலிருந்து வந்தவைகள், இந்த கர்மேந்திரியங்கள் ரஜகுணத்திலிருந்து வந்தவர்கள் எல்லாம் பார்த்தோம், மனமும் பார்த்துட்டோம். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க வேண்டியது அந்த கரணங்கள். அந்த கரணங்களை ஒன்று பார்த்துருக்கோம், மனம். அது பற்றுவதற்கு உதவியாக இருக்கிறது. எந்த பொருளை தான் பற்றணும் இல்லை, பற்றினா தானே அதுக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்ப கடவுள் மனம் என்ற கருவி அதற்காக படைத்திருக்கிறார். அடுத்தது புத்தி. ஒரு பொருளை பற்றிய நிச்சயத்தன்மை நமக்கு ஏற்படுத்துவதற்கு புத்தி உதவுகிறது. ஒரு பொருளை இது இந்த பொருள் தான் என்று நிச்சயிப்பதற்கு புத்தி உதவுகிறது. அதுக்கடுத்து ஆங்காரம். ஆங்காரம் என்பது நம்ம சாதாரணமா ஆங்காரம்னா திமிரா இருக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, இந்த இடத்துல அந்த பொருள் இல்லை. ஆங்காரம் என்பது ஒரு செய்தியை கேள்விப்பட்ட உடனே, ஒரு விஷயத்தை பார்த்த உடனே எழுந்து செயல்பட வேண்டும், அந்த எழுச்சி, அதுக்குதான் ஆங்காரம் என்று பெயர். நிச்சயத்ததை புத்தியினால எதை நிச்சயிச்சிருக்குமோ அதன் வழியாக செயல்படுத்துவதற்கு எழுகின்ற உணர்வு, அந்த உணர்வுக்கு தான் ஆங்காரம்னு பேரு. உருப்பட்டு எழுதுக்கு உயிரின் செயலுக்கு இடமளித்து உதவுவது அந்த எழுத்தி, அதுக்குதான் ஆங்காரம் என்று பெயர். இதற்கு அடுத்தபடியாக சித்தம். அந்த கரணங்கள்ல நான்கு, மனம் பற்றுவதுகிறது, புத்தி நிச்சயிக்கிறது, ஆங்காரம் எழுந்து தொழிற்கொள்வதற்கு காரணமாக அமைகிறது. அடுத்தது சித்தம். இந்த சித்தம் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, மனதால் பற்றிய, இந்த மூணையும் சேர்ந்து கன்சல்ட் பண்ணி உள்ள வச்சுக்குது, மனதால் பற்றிய, புத்தியினால் நிச்சயித்த, ஆங்காரத்தினால் இது செயல்பட வேண்டும் என்று எழுந்த அந்த நிகழ்ச்சிகளை நினைவில் வைத்துக் கொண்டு சிந்திப்பதற்கு உயிருடைய நினைவாற்றலுக்கு இது காரணமாக இடமளித்து நிற்கிறது. அப்ப சித்தத்தை தான் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். ஒருத்தர் வந்த உடனே இவருடைய நண்பர் அப்படின்னா அவரை பற்றி ஒரு அபிப்பிராயம் நமக்கு உருவாகுது. இவர் வரும்பொழுதே நம்மகிட்ட கடன் கேட்க வர்றார் அப்படிங்கிற எண்ணம் உண்டாயிடுது. அந்த சித்தத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்கள், வாங்கினா இவர் கொடுக்க மாட்டார், இப்போ வாங்கிறது தான் வர்றார், அப்போ அவர் கேட்டால் என்ன பதில் சொல்லலாம், எல்லாம் நம்முடைய அனுபவங்கள்லேருந்து நாங்கள் தொகுத்து முடிவு பண்ணி வந்துடும். வெளியில் வந்துடும், வந்தவொடனே வாங்க வாங்க உட்காருங்க காப்பி விடுங்க எல்லாம் பண்ணிட்டு அவர் கேட்கும் பொழுது இல்லைங்க இப்போ தாங்க கொடுத்தேன், ஒரு அரை மணி நேரம் முடிவு வந்தால் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி போகணும். அப்போ சித்தத்தில் எல்லாவற்றையும் ஃபைல் ஃபைலாக அடிக்கி வச்சிருக்கிறோம். அந்த புதுசாக வர்றத தூக்கி அதில் போட்டு ஒரு கடை கடைஞ்சு அதுலேருந்து ஒரு முடிவுக்கு நம்ம வந்து செயல்படுது. இப்போ சித்தம் அதற்கு நினைவாற்றலை வைத்துக் கொள்வதற்கு பயன்படுகிறது. நிகழ்ச்சிகளை நினைவில் கொண்டு, அது ஆங்காரத்தால் அதாவது மனதால் பற்றிய, புத்தியால் நிச்சயித்த, ஆங்காரத்தால் ஒழுபட்டு எழுந்த அந்த உணர்வை, அந்த நிகழ்ச்சிகளை நினைவில் கொண்டு சிந்திப்பதற்கு உயிரின் நினைவாற்றலுக்கு இடம் கொடுத்து உதவுகிறது. இப்படி அந்த கரணங்கள் நமக்கு உதவுகின்றன. இப்ப அந்த கரணங்கள் இப்ப எல்லாவற்றையும் பார்த்துட்டோம். எதை பார்த்துருக்கோம்னு கேட்டீங்கன்னா, 24 தத்துவங்களும் எவ்வாறு உதவுகின்றன. என்னென்ன 24 தத்துவங்கள்? அந்த கரணங்கள் 4, ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5, தன்மாத்திரியங்கள் 5, பூதங்கள் 5. ஆக மொத்தம் 24 தத்துவமும் உடல்ல அமைந்து நமக்கு என்னென்ன உதவிகளை செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சி தம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிட்டம்பலம்.
3: ஓம் நம சிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
3: ஓம் நமஸ்சிவா.

இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள்.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருள் பயன். தலைப்பு ஆறாம் அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: இவ்வாறு அனாதி பொருள்கள் ஆறையும் சொன்ன ஆசிரியர் இனி அடுத்த குரட்பாவிதே என்ன சொல்கின்றார் என்றால், எல்லாருக்கும் மிக மிக பிரபலமாகிவிட்டார், மிக தெரிந்த குரட்பாது. செய்வானும் செய்வினையும் சேர்வயனும் சேர்ப்பவனும் உய்வான் உளவென்று உணர் என்று கூறுகின்றார். ஏன்னா அந்த குரட்பாவுக்கு அப்புறம் இந்த குரட்பா சொல்கின்றாரே, அப்படி நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ ஒரு கருத்தை சொன்னார், இதுல ஏதோ ஒன்று சொல்றார் அப்படின்னு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஆராய்வது பலன் தராது. ஏன்னா எல்லாம் சேர்ந்து ஒரு நூலாக விளங்குகின்றது. அந்த தொடர்பை நாம பார்த்துக்கொண்டே வர வேண்டும். முந்தின உரட்பாவில் என்ன சொன்னார்கள் ஆசிரியர்? அனாதி பொருள்கள் ஆறு உள்ளன சொன்னார்கள். அடுத்த குரட்பாடு என்ன சொல்கின்றார்கள்? வினையை செய்பவன் இருக்கின்றான், அவனால் செய்யப்படுகின்ற வினை உள்ளது, அந்த வினைக்கு பயன் உள்ளது, அந்த பயனை கூட்டுபவன் இருக்கின்றான், இதனை நீ உணர்வாயாக என்று உபதேசிக்கின்றார் அடுத்த குரட்பாவில். இப்ப இதன் மூலம் சொல்வது என்னவென்றால், போன குரட்பாவிலே அனாதி பொருள்கள் ஆறு சொன்னார்களே, அந்த ஆறு அனாதி பொருள்கள் இருக்கின்றனவா, அந்த அனாதி பொருள்கள் ஆறுக்கும் உரிய சம்பந்தத்தை சொல்கின்றார் இந்த குரட்பாவில். அந்த அனாதி பொருள்கள் ஆறுக்கும் உரிய தொடர்பினை, ஏகனுக்கும் அநேகனுக்கும் உள்ள தொடர்பு என்ன? ஏகன் அநேகன் சொன்னார்களா, ஏகன்னா சிவபெருமான், அநேகன்னா உயிர்கள், அவர்களுக்கிடையில் என்ன தொடர்பு? இந்த அநேகனாகிய உயிர்கள் வினையை செய்வான் என்ற நிலையிலே இருக்கின்றன. யான் எனதுங்கிற உணர்வோட வினையை செய்வான் நிலையில இருக்கு. சரி, அதுல இருள் கர்மம் வந்தது, அந்த கர்மம் தான் எனது செய்வினை, அந்த உயிராலே செய்யக்கூடிய வினை, அந்த செய்யக்கூடிய வினையும் கர்மம் தான். அந்த வினை பலன் இருக்க இன்ப துன்பம், அதுவும் கர்மம் தான். இது வினை செய்யக்கூடிய வினை ஆகாமிய கர்மம், வினை பயனாகி இன்பதுமோ பிராரத்த கர்மம், அதெல்லாம் கர்மம். அப்ப இருள் எப்படி பெறப்படுது? இருள் ஆணவ மலம். இந்த வினையை செய்யத்தக்க வகையிலே அந்த யான் எனதுங்கிற உணர்வை அந்த இருள் கொடுக்க போய் தான் வினையை செய்யறான். அப்ப இருள் இருள் இருளுடைய தொடர்பு அங்க தெரிகிறது. அப்ப ஏகனுக்கு என்ன வேலை? இந்த இருள் இருக்க போய் தானே இவன் யான் எனதுங்கிற உணர்வை கொள்றான், அதனாலதானே வினையை செய்யறான். எனவே அந்த இருள் மலம் நீங்கும் பொருட்டு இவனுக்கு வினைப்படனை கூட்டுவிக்க வேண்டும். அந்த வினைப்படனை சேர்ப்பவனாக ஏகன் இருக்கின்றான். அப்படி நாம் இணைத்து சிந்திக்கவன். ஆகவே போன குரட்பாவிலே சொன்னார்களே ஏகன் அநேகன், அதுல இருக்கிற அநேகன் வந்து வினையை செய்பவனாக இருக்கின்றான். அதுல சொன்ன ஆறு பொருள்கள ஒன்றாகிய கர்ம மலம் செய் வினையாக இருக்கின்றது, சேர் பயனாகவும் இருக்கின்றது. அந்த பயனை கொடுக்கின்ற பாத்திரம் போல, ஒரு உணவுனா உணவை தருது பாத்திரம் போல, இந்த வினை பயனை தருகின்ற பாத்திரமாக எதிர்க்கின்றது மாயை இரண்டும் இருக்கின்றது. ஏன்னா உலகத்தின் வாயிலாக உடம்பின் வாயிலாகத்தான் வினைப்பெண் வந்து சேருது. இப்ப மாயை இரண்டுடைய சம்பந்தம் அப்படி இருக்கிறது. எனவே அநேகன் செய்வானாக, வினையை செய்வானாக இருக்கின்றான். அந்த கர்மமானது செய் வினையாகவும் சேர் பயனாகவும் இருக்கின்றது. அந்த இருளாகிய ஆணவ மலமானது இந்த வினையை இவன் செய்கின்ற வகையிலே அஞ்ஞானத்தை கொடுத்து நிற்கின்றது. ஏகன் எப்படி இருக்கின்றான்? அந்த இருள் மலத்தை போக்குவதற்காக வினைப்பயனை சேர்ப்பவனாக இருக்கின்றான் என்பதை உய்வான் உணர், உய்யும் பொருட்டு உணர். உய்வானையும் நாம ஆன்பால் வினைமுற்றா கருதக்கூடாது. உய்வான் என்பது உய்யும் பொருட்டு. அதான் சொன்ன வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், தாம் வாழ்வான் என்பது என்ன? தாம் வாழும் பொருட்டு, தாம் மேலும் மேலும் அந்த தேவலோக பதவிகளிலே வாழும் பொருட்டு உன்னை வாழ்த்துகின்றார்கள் என்று சொன்ன அந்த வாழ்வானும் வாழும் பொருட்டுன்னு சொன்னார்கள் இல்லையா திருவாசகத்தில். அத மாதிரி இங்க வந்து உய்வான உய்யும் பொருட்டு, உய்யும் பொருட்டு உணர்வாயாக. இதை உணர்ந்தால் உய்வு கிடைக்கும். ஏன்னா நாம வினை நாம வந்து ஒரு வினை செய்கின்றோம், நான் செய்வானாக நாம இருக்கின்றோம், நாம வினையை செய்கின்றோம், இந்த வினைக்கு பயன் உண்டு. ஏன்னா அந்த வினை பயனை சேர்ப்பவன் ஒருவன் உண்டு. அதை நினைச்சான்னா ஒரு எப்படி தீவினை செய்ய முடியும்? தீவினை செய்யும் போது இந்த உணர்வை விட்டு விடுகின்றோம். செஞ்சுட்டு போகும் எங்க நமக்கு என்ன, இப்ப யாரு பார்க்க போறா, யாரு தண்ணி கொடுக்க போறா, செய்த ஒளிவு மறைவா ஒருத்தருக்கும் தெரியாம செஞ்சிருவோம் நினைக்கும். ஆனால் செய்பவனாகி நாம் உண்டு, நம்முடைய வினை உண்டு, இந்த வினைக்கு பலன் உண்டு. ஏன்னா அந்த பலனை சேர்ப்பவன் உண்டு என்பதை நினைத்தால் வினைகளை செய்யாமல் வினையிலிருந்து உய்யலாம். அது மாதிரி நல்வினை செய்யும் போதும் இந்த நல்வினையும் நமக்கு பலனை தரும், பிறவியை தரும், எனவே அது வீடு பெற்றுக்கு தடை அப்படின்னு உணர்ந்து அதையும் தவிர்த்து சிவபெருமானின் அருள் வழி நின்று செய்தால் அது வினை கிடையாது. ஆணவமலத்தின் வழி நின்று செய்வதும் செயல்தான், அருள் வழி நின்று செய்வதும் செயல்தான், நாம செய்வதும் செயல்தான், நாயன்மார்கள் செய்வதும் செயல்தான். வேறுபாடு என்ன என்றால், நாம் ஆணவமலத்தின் வழி நின்று யான் எனது என்ற உணர்வோடு செய்கின்றோம். அப்படி செய்யப்படும் செயல்கள் தான் கண்ம மலம். சிவபெருமானுடைய அருள் வழி நின்று செய்யப்படும் செயல்கள் கண்ம மலம் அல்ல, அவை சிவபுண்ணியங்கள். ஆகையினாலே ஏகன் அநேகன் இருள் கர்மம் மாய இரண்டு சொன்னார்களே போன குறட்பாவில், அவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பை சொல்கின்றார். செய்வானாக அநேகனும் அதாவது ஆன்மாக்களும், செய்வினையாகவும் சேர் பயனாகவும் கர்மமும், அந்த கர்மத்தை செய்ய வைக்கின்ற செய்யத்தக்க வகையிலே அஞ்ஞானத்தை உணர்த்தி ஆணவமும், அந்த வினைப்பயனை சேர்க்கின்ற கொள்கலன் போல மாய இரண்டும், வினைப்பயனை சேர்ப்பவனாக ஏகனாகிய சிவனும் உள்ளனர் என்பதை உய்யும் பொருட்டு இவையெல்லாம் உள்ளன என்று உணர்வாயாக என்று உணர்த்துகின்றன. இந்த கருத்து இருக்கின்றதே, அதான் திருமுறை சொல்லாட்சியும் அந்த பொருளும் பொருட்சிறப்பும் திருவருப்பயனிலே பல குரட்பாக்களிலும் நாம் வந்து விளங்க காண்கின்றோம். இந்த குரட்பாவிலே 12 திருமுறை தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய சொல்லாட்சியினை பொன்போல போற்றி எடுத்துக்கொண்டோம். இதெல்லாம் ஏன் செய்கின்றார் நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். இலக்கண நூலாசிரியர்கள் தெளிவாக நமக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார். அதாவது முன்னோர்கள் வழி நின்று முன்னோர்கள் உணர்த்திய அதே மேன்மையான கருத்தினை உணர்த்தி பின்னோர்கள் நூல் செய்யும் போது எப்படி செய்ய வேண்டும் என்றால், முன்னோர்கள் சொன்ன அந்த கருத்தை மட்டும் அப்படியே சொன்னால் மட்டும் போதாது, அவர்கள் கையாண்ட சொல்லாட்சிகளையும் அந்த வாக்கிய அமைப்புகளையும் இவர்களும் கையாள வேண்டும். அப்பந்தான் அந்த ஆண்டோர்கள் அவர்கள் சொன்ன கருத்தைத்தான் நான் சிறிதும் மாற்றாமல் சொல்கின்றேன், எனக்கு ஆண்டோர்கள் கருத்து முற்றிலும் உடன்பாடு என்பதை பின்னோ உலகத்தவருக்கு உணர்த்தும் பொருட்டு அவ்வாறு செய்ய வேண்டும், வழிநூல் செய்பவர்கள் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று நன்னூல் கூறுகின்றது. முன்னோர் மொழி பொருளே அன்றி அவர் மொழியும் பொன்னைய போல் போற்றுதும் என்பது. முன்னோர்கள் சொன்ன பொருள் மட்டுமல்ல, அந்த கருத்து மட்டுமல்ல, அவர்கள் சொன்ன அந்த மொழியையும் அந்த சொல்லாட்சியையும் பொன் போல போற்றுகிறோம் என்று உணர்த்தும் வகையிலே நூல் செய்ய வேண்டும் சொன்னார். அந்த மாதிரி பெரிய புராணத்திலே தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி செய்தார்களே, செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள் எனக் கொண்டே இவ்வியல்பு சைவநெறி அல்லவற்றுக்கு இல்லை என உய்வகையார் பொருள் சிவனென்று அருளாலே உணர்ந்தறிந்தார் சாக்கிய நாயனார் புராணம். சாக்கிய நாயனார் பௌத்த மதத்தினவராக இருந்து கொண்டே சிவநெறியை பின்பற்றி, அதாவது தோற்றத்திலே அப்படி இருந்து கொண்டே அந்த நெறியினை சார்ந்து விட்டார். எனவே அந்த கோலம் கொண்டார், என்னறி நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் சொன்ன மாதிரி அந்த கோலத்திலிருந்து சிந்தைய சிவபெருமான் திருவடி இடத்திலே அகலாமல் வைத்திருந்தார். அதெல்லாம் வந்து எவ்வளவு சிறப்பான ஒரு தன்மை. அப்படி சிவ வழிபாடு செய்த அந்த பௌத்தராக கோலம் கொண்டிருந்த புரட்சமய கோலம் கொண்டிருந்த அந்த சாக்கிய நாயனாருடைய புராணத்துல தான் சைவ சித்தாந்த கருத்துக்களை நிறைய சொல்கின்றார் சேக்கிழார் பெருமான். அதான் நம்ம எண்ணி பார்க்க வேண்டிய உண்டு. அதான் அந்த கோலத்திலே வந்து பௌத்த கோலத்திலே இருந்தாலும் அந்த உள்ளத்து உணர்ச்சி சித்தாந்த உணர்ச்சி அவரிடம் இருந்ததுனால அந்த இடத்துல சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் அள்ளி கொட்டுகின்றார் நம்முடைய சேக்கிழார் பெருமான் என்று நமக்கு என்ன தோன்றுகின்றது. அப்போ அந்த சைவ சித்தாந்தத்துக்கே உரிய தனிச்சிறப்பு என்ன என்றால், வினையை செய்பவன் இருக்கின்றான், செய்யப்படும் வினை உள்ளது, அந்த வினைக்கு பலன் உள்ளது, அந்த பலனை ஊட்டுபவன் இருக்கின்றான். இந்த நாளில ஒன்னு ரெண்டு வேணா மற்ற சமயங்கள் சொல்லும், நாளையுமே வந்து தெளிவாக சொல்வது சைவ நெறி ஒன்றுதான், மற்ற நெறி இப்படி நான்கையுமே சேர்த்து தொடர்பு படுத்தி சொல்லாது என்பதை எதிர்மறையாக சொல்லி உணர்த்தினான். சைவ நெறிக்குத்தான் இந்த நான்கு சொல்லக்கூடிய இயல்பு உண்டுன்னு கூட சொல்லாம, சைவத்தை தவிர பிற நெறிகளுக்கு இந்த நான்கையும் தொடர்புபடுத்தி சொல்லக்கூடிய ஆற்றல் இல்லை என்று எதிர்மறையிலே சிறப்பாக சொல்லி சைவத்தின் மேன்மையினை உணர்த்தினார் தெய்வ சேக்கிழார் பெருமான். இவ்வியல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை, எவ்வியல்பு செய்வினை செய்வான் அதன் பயன் சேர்ப்பான் என்று இந்த நான்கையும் சேர்த்து சொல்லக்கூடிய தொடர்புபடுத்தி சொல்லக்கூடிய பாங்கு சைவ நெறிக்கு அல்லது ஏனைய நெறிகளிடம் இல்லை, காணப்படாத ஒன்று என்று அருமையாக சொன்னார். இவ்வாறு அனாதி பொருள்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை ஆசிரியர் இங்கே கூறி அருள்கின்றார் என்று அருமையாக கூறி அருள்கின்றார். இப்பொழுது சீடனிடத்திலே ஒரு ஐயம் தோன்றலாம், இதெல்லாம் வந்து சிவபெருமான் குருவாக வந்து சத்தியநிவாதம் வந்த அந்த சீடனுக்கு செய்கின்ற உபதேசம். இந்த உபதேசத்தை அந்த சீடன் எவ்வாறு உணர்ந்து கொள்ள வேண்டும், அந்த அறியும் முறையை சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் அறியும் நெறி, அதற்கு அப்படியே நம்மளை அழைத்து வருகின்ற அறியும் நெறி என்பதை இன்னும் வருகின்ற குரட்பாக்களிடம் நன்கு உணர்ந்து கொள்ளலாம். அடுத்த குரட்பாவிலே என்ன கருத்து சொல்கின்றார் என்றால், நமக்கு ஓர் ஐயம் தோன்றலாம் அந்த கருத்தை கேட்டவுடன். அநேகன் வந்து வினையை செய்பவன், அநேகனாகிய உயிர்கள், ஏகனாகிய சிவபெருமான் செய்த வினைகளை அவற்றையெல்லாம் உரிய காலத்திலே கூட்டி வைப்போம். அதுவும் கூட சைவ நூல்கள்லாம் சொல்கின்றன, அந்த வினை செய்யப்பட்ட அந்த கால முறைப்படிதான் பலன்கள் வரணுங்கிறது கூட இல்லை. முதல்ல செய்தவனுக்கு முதல்ல பலன், அப்புறம் இரண்டாவது செய்தவனுக்கு இரண்டாவது பலன் அப்படின்னு கூட சொல்லணும். வினைகளுடைய வன்மை மென்மையை பொறுத்து பயன்கள் முன்ன பின்ன கூட வரலாம்னு சொல்கிறார். சில விதைகள் போட்டா முதல்ல போட்ட விதை பின்னால் முளைக்கலாம், பின்ன தாமதமாக நாம முன்பு விதைத்த விதை முன்பு முளைக்கலாம். அந்த தாவரங்களுடைய தன்மையை பொறுத்தது, விதையினுடைய தன்மையை பொறுத்தது. அது மாதிரி முதல்ல செய்த வினை பின்னால பலன் தரலாம், பின்பு செய்த வினை அந்த முதல்ல செய்தவனுக்கு முன்பாகவே பின்பு செய்த வினை பலனை தரலாம். அது அந்த வினையினுடைய தன்மையை பொறுத்ததுன்னு சொல்வார். அப்ப இப்படிலாம் வினையை அறிந்து, வினையினுடைய தன்மைகளை அறிந்து, அவற்றுக்கு ஏற்ற காலங்களை கூட்டுவித்து, எப்படி பலனை ஊட்டினால் இந்த ஆன்மாவுக்கு அந்த மலச்சக்தி கெடும் என்பதையெல்லாம் நன்கு உணர்ந்து, மறவாமல் அந்த வினைப்படங்களை ஒரு ஆன்மாவாக சுவாமி உபயோகிக்க போறார். எண்ணிக்கையில் அடங்காதவை ஆன்மாக்கள், எண்ணி சொல்ல முடியாது அத்தனை ஆன்மாக்கள், அத்தனை ஆன்மாக்களையும் ஐந்தொழில் படுத்தி உய வைக்கின்றார். அதுல எந்த ஆன்மா மேலையும் அவருக்கு வந்து விருப்போ வெறுப்போ கிடையாது, அதை நாம உணர்வது கிடையாது. சுவாமி நமக்குத்தான் அப்படின்னு நினைச்சிட்டு, ஒரு ஆன்மா துன்பப்படுவதை நாம் பார்த்தோம் என்றால் அந்த துன்பத்திற்கு காரணமாக அந்த ஆன்மா ஒரு முன்வினை செய்துள்ளது. அந்த மாதிரி முன்வினை எனக்கு இருந்தால் எனக்கும் அந்த துன்பம் வரும். ஏன்னா அந்த ஆன்மா மேல சுவாமிக்கு எந்த கோபமோ என் மேல எந்த விருப்பமோ இல்லை, வினைக்கு பலன் கொடுக்கின்றார் அவ்வளவுதான். எனவே உலக துன்பத்தை பார்க்கும் போது இந்த துன்பங்களுக்கு காரணமான முன்வினை யாது, அத்தகைய வினையை நாம் செய்யல் ஆகாது என்ற சிந்தனை வர வேண்டும். அந்த சிந்தனை மிக முக்கியம் என்று நம்முடைய நூல்கள் அறிவுறுத்துகின்றன. அது மாதிரி இன்பத்திலும் பற்று வைக்காமல், ஏன்னா இன்பத்தில் பற்று வைத்தால் மேலும் மேலும் அந்த இன்பத்தை நோக்கி தான் சிந்தை செல்லுமே ஒழிய சிவநெறியிலே நமக்கு நம்முடைய முன்னேற்றம் தடைபட்டுவிடும். ஆகையினாலே வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி, அதான் ரெட்டை சொன்னார். செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும், நல்குறவ என்னும் தோல்விடம் பிழைத்தும் அந்த நெறி நின்று சொன்னார். ஆகையினாலே இப்படி நாம் செய்கின்ற அந்த வினைகளை எல்லாம் அறிந்து அதற்கு எப்படி அவன் பலன் அளிக்கின்றான், அது எப்படி சிவபெருமானாலே முடிகின்றது. நான் எல்லா உயிர்கள் செய்கின்ற வினைகளையும் அறிந்து அந்த உயிர்களுக்கெல்லாம் சிவபெருமான் வினைப்பலன்களை ஒவ்வொரு ஆன்மாவுக்கு எந்தெந்த காலத்துல வினைப்பலனை ஊட்டணுமோ, எண்ணற்ற ஆன்மாக்களுக்கு அந்தந்த காலங்களிலே ஊட்ட முடிகின்றது என்றால், அப்ப அந்த உயிர்களோடு அந்த வினை செய்வான் என்ற நிலையிலே இருக்கக்கூடிய உயிர்களோடு, அந்த வினைப்படனை சேர்ப்பவன் என்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த பதிக்கு எப்படி தொடர்பு அமைந்துள்ளது, தொடர்பு எப்படி அமைந்துள்ளது என்பதை இன்னும் விளக்கமாக கூறுகின்றார். முதல்ல தொடர்பை வந்து தூளமாக கூறினார். அந்த அநேகனாகிய உயிர்கள் வினையை செய்பவை, ஏகனாகிய சிவம் அந்த வினைப்படன்களை ஊட்டுபவன் சொன்னார். இப்போ அந்த தொடர்பை நமக்கு நல்லா இன்னும் தெளிவாக சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு தொடர்பிலே சிவபெருமான் உயிர்களோடு சேர்ந்திருப்பதனால்தான் உயிர்களை செய்யக்கூடிய எல்லாத்தையும் சிவபெருமானால் அறிய முடிகின்றது, அறிந்து பலனை ஊட்ட முடிகின்றது என்ற உண்மையை இந்த தோற்றுவாயெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டாதான் இந்த குரட்பாவுக்கும் அடுத்த குரட்பாவும் உள்ள தொடர்பு நமக்கு விளங்கும். செய்வான் என்ற நிலையிலே உயிர்கள் இருக்கின்றன, அந்த உயிர்கள் செய்த வினைகளை எல்லாம் அறிந்து பலன் ஊட்டுகின்ற நிலையிலே சிவம் இருக்கின்றது என்றால், இப்போ உயிர்களோடு சிவம் எப்படி இருக்கின்றது. இப்ப நான் என்னெல்லாமோ செய்யறேன், வீட்டில் இருக்கிறவர்களுக்கே எல்லாம் தெரியல, நான் செய்யறதுல பாதிதான் தெரியும். என்னைக்காவது தெரிய வந்தா நீ இவ்வளவு காரியம் செஞ்சுட்டு இருக்கானா, நல்லதோ கெட்டதோ, அப்பதான் வீட்டுக்கு தெரிய வரும். அல்லது தெரியாமலே கூட செஞ்சிடலாம், செஞ்சுக்கிட்டே இருந்துடலாம், காலத்தை ஓட்டிடலாம். ஆனா சிவபெருமானுக்கு மட்டும் தெரியாதபடி நம்மால எதையுமே செய்ய முடிவது இல்லை, ஒவ்வொன்றையும் அறிகின்றான். அறிவதோடு மட்டுமல்ல அந்த ஒவ்வொரு செயலுக்கும் பலனையும் கொடுத்து விடுகின்றான். நாமே செய்த காரியத்தை மறந்துருப்போம், சுத்தமா மறந்துருப்போம், ஏதாவது ஒரு பிறவியிலாத அதுக்கு பலனை கொடுத்து விடுகின்றான். அப்ப எப்படி அது அவனுக்கு சாத்தியப்படுகின்றது, நெருக்கமா நம்ம இருப்பவர்களை கூட நம்ம செய்யற எல்லாத்தையும் அறிந்து கொள்ள முடியலையே, அது மாதிரி நம்மளையும் அடுத்தவர்கள் செய்யற எல்லாத்தையும் அறிந்து கொள்ள முடியலையே, ஆனா இந்த பெருமான் மட்டும் எப்படி எல்லாரும் செய்கின்ற எல்லா வினைகளையும் எப்படி அறிகின்றான், அந்த எல்லா உயிர்களோடும் அவன் எவ்வாறு இருக்கின்றான் என்பதைத்தான் சொல்கின்றான். என்னதான் நம்ம வீட்டில் உள்ளவர்கள் நெருங்கியவர்கள் இருந்தாலும் நாம வேறு அவர்கள் வேறுன்னு பிரிந்து தனித்தனியா ஆளாதான் இருக்கும். அதனாலதான் அவர்களும் அறியாதபடி நாமும் ஏதாவது செய்துவிட முடிகிறது, நாம் அறியாதபடி அவர்களும் செய்துவிட முடிகிறது. ஆனா சுவாமி எப்படி இருக்கின்றார் என்றால், எல்லா உயிர்களிடமும் நீக்கமர கலந்திருக்கின்றார். அந்த உயிர் வேறு சிவம் வேறுனு பிரிக்க முடியாதபடி வளர்ந்து இது உயிர் இது சிவம்னு பிரிக்க முடியும். இதெல்லாம் ஒரு ஓமை சொல்லணும் இல்லையா, அப்பதான் நமக்கு விளங்கும். அப்ப உயிராகும் சிவம் இருக்கட்டும், உயிர்களையும் உடம்பையும் எடுத்துக்கணும். எல்லா உயிர்களும் உடம்போடு வாழ்கின்றன. இந்த உயிரையும் உடம்பையும் எடுத்துக்கொள்வோம். உயிரையும் உடம்பையும் பார்த்தால் இது உயிர் இது உடம்பு அப்படின்னு பிரிக்க முடியாத நிலையிலே அந்த உயிர் எப்படி உடம்போடு பிரிப்பின்றி கலந்துள்ளதோ அத மாதிரி இது உயிர் இது சிவம்னு பிரிக்க முடியாத அளவிலே சிவமானது உயிரோடு இரண்டர கலந்துள்ளது. அப்படி எல்லா உயிர்களோடும் அற்ப பிறவி எடுத்த உயிர்களா இருந்தாலும் சரி, மனித பிறவி தேவலோக பிறவி எடுத்த உயிர்களா இருந்தாலும் சரி, எல்லா உயிர்களோடும் இது உயிர் இது சிவம்னு பிரிக்க முடியாதபடி உயிரோடு உயிராக கலந்துள்ளது. மேலும் அவன் அறிவித்தால்தான் எந்த உயிரும் அறிய முடியும். அப்ப நாம் அறிகின்றோம் என்றாலே அவன் அறிவிக்கின்றான் அர்த்தம். அப்ப நாம் அறிவது ஒவ்வொன்றையும் நிச்சயமாக அவன் அறிவான். அவன் அறிவிச்சுதானே நாம் அறிவான், அவன் காட்டித்தானே நாம காண்போம். ஆகையினாலே நம்முடைய எண்ணமாக இருந்தாலும் சரி, சொல்லாக இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த இதை நினைக்கணும், இதை சொல்லணும், இதை செய்யணும்னு நாம என்ன கருதுகின்றோமோ அந்த அறிவையே அவன் தான் விளக்குகின்றான். மலமறைப்பை நீக்கி நம்முடைய விருப்பத்தை அறிந்து மனமொழிமைகளாலே நம்மை நம்முடைய கருத்தை வெளிப்படுத்துகின்றான். அதைத்தான் அபரிபெருமான் அருமையாக சொன்னார், வாயானை மனத்தானை மனத்தில் உள்ள கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை. கருத்தானேன்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்தல, நம்முடைய கருத்தை அவன் தான் வெளிப்படுத்துகின்றான். நம்முடைய வாயின் மூலமாக சொற்களை வெளிப்படுத்துவனவன் தான், மனத்தின் மூலமாக சிந்தனையை வெளிப்படுத்துவனவன் தான். ஏனென்றால் நாம மலமறைப்புல இருக்கோம், மலமறைப்பை நீக்கி அவன் வெளிப்படுத்தினாதான் எண்ணம் சொல் செயல் எல்லாம் வெளிப்படும். வெளிப்படுத்துவோர் மட்டுமல்ல அதற்கு ஏற்ற பலனையும் கொடுத்து விடுவான். அதான் கருத்தறிந்து முடிப்பான் தன்னை. எனவே இப்படி அப்ப வாயா அப்போ எப்படி நம்முடைய நாம் வாயால் சொல்பவற்றை அறிய முடிகிறது, மனதால் நினைப்பவற்றை அவனால் எப்படி அறிய முடிகின்றது, செயல்களை எப்படி அறிய முடியுதுன்னா அவன் வாயாகவே இருக்கின்றான், கருத்து அந்த மனமாகவே இருக்கின்றான், மனத்தில் உள்ள கருத்தாகவே இருக்கின்றான். அப்ப ஒன்றாக கலந்திருக்கின்றான் உடலும் உயிரும் போல. அதான் வாயானை வாயில் உள்ளானேன்னு சொல்லாம வாயானே சொல்லிட்டாங்க, மனத்தில் உள்ளானேன்னு சொல்லாம மனத்தானை, கருத்தில் கலந்திருக்கான்னு சொல்லாம கருத்தானேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அப்படி ஒன்றாக கலந்திருப்பதனாலே அப்படி எப்படி சொன்னார். அதைத்தான் இங்கே ஆசிரியர் உடலையும் உயிரையும் வைத்து ஓமையாக சொல்கின்றார். ஊன் உயிரால் வாழும் ஒருமைத்தே. ஊன் என்பது உடம்பு. உடம்பு எதனால் வாழ்கிறது? உயிரால் வாழ்கின்றது. இந்த உடம்பு நிற்கின்றது, இருக்கின்றது, நடக்கின்றது என்றால் உயிர் அதனை செலுத்துகின்றது. அதான் எல்லாம் ஒரு கார் அங்க ஏறுது, இறங்குது, திரும்புது, வேகமா பாயுது அப்படின்னா உள்ள ஒருவன் இருந்து இயக்குகின்றான், அல்லது போட்டா போட்ட மாதிரி கிடக்கும் அந்த கார். அது மாதிரிதான் உடம்பும், அது உள்ளே இருந்து உயிர் இயக்குவதனாலே உடம்பு இயங்குகின்றது. ஆனால் உடம்பின் செயல் உயிரின் செயல்னு பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு அந்த செயல் ஒன்றுபட்டு இருக்கின்றது அல்லவா. அப்படி ஊனோடு உயிரானது ஒன்றாக கலந்திருக்கிறது அல்லவா. அது அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை தான், அதான் ஒருமைத்தே, அப்படிப்பட்ட ஒற்றுமையே. ஊனோடு உயிர் தான் உணர்வோடு ஒன்றாம் தரம், அந்த உடம்போடு கூடியுள்ள உயிர்களோடு சிவபெருமான் ஒன்றாக கலந்திருக்கின்ற முறைமை. உடம்போடு உயிர்கள் எவ்வாறு ஒன்றாக கலந்திருக்கின்றனவோ அதுபோலத்தான் இந்த உடம்போடு உள்ள உயிர்களோடு சிவம் ஒன்றாக கலந்திருக்கின்ற முறைமை. ஊனோடு உயிர் தான் உணர்வோடு ஒன்றாம் தரம் என்று சொன்னார். ஆகையினாலே உடம்பானது உயிரோடு கூடி பிரிப்பின்றி விளங்குகின்ற அந்த ஒற்றுமை நிலையை போலத்தான் உடம்போடு கலந்திருக்கின்ற அந்த உயிர்கள் சிவஞானத்தோடு கூடி பிரிப்பின்றி இருக்கின்ற முறைமை என்று இந்த குரட்பாவிலே கூறினார். ஆகவே அப்படி ஒன்றாக இருப்பவனாலே நாம் செய்கின்ற வினைகளை அறிய முடியும். எனவே அந்த வினைப்படன்களை கூட்ட முடியும். சரி, வினைகளை அறிகின்றான், ஆனா வினைப்படன்களை கூட்டுகின்றான் போது கூட்டுகின்றவன் வேறாக இருக்க வேண்டும் அல்லவா. வினையை செய்பவன் ஆன்மா, வினைப்பலனை அந்த வினைக்குரிய பலனை கொடுப்பவன் சிவம். எனவே அப்ப வேறாகவும் இருக்கணும் அல்லவா. வினைப்பலனை சிவபெருமான் கொடுக்கின்றார், ஆன்மா அதை பெறுகின்றது. எனவே கொடுப்பவன் வேறு, பெறுபவன் வேறு, வேறாகவும் இருக்க வேண்டும் அல்லவா. இவன் ஒன்றாகவே கலந்திருக்கின்றான் என்றுதானே சொல்கின்றீர்கள். சொன்னால் ஒன்றாக கலந்திருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரே பொருளாயிருமா? உடம்போடு உயிர் ஒன்றாக தான் கலந்திருக்கு, இது உடம்பு இது உயிர்னு பிரித்து அறிய முடியல. அதுக்காக உடம்பு தான் உயிர், உயிர் தான் உடம்பு, ரெண்டும் ஒரே பொருள் சொல்ல முடியுமா? முடியாது. இந்த உயிர் இதுக்கு முன்னால ஏதோ ஒரு உடம்போட சேர்ந்து ஒரு பிறவியில இருந்தது. அப்ப அந்த உடம்பு தான் உயிரா இல்லையே? அந்த ஆயுள் காலம் வரை அந்த உடம்புல இருந்தது, அப்புறம் அந்த உடம்பு நீங்கியது, வினைக்கீடாக இப்போ ஒரு உடம்போட இருக்கிறது. இன்னும் எத்தனை பிறவிகள் என்னென்ன உடம்போட சேருமோ. ஆகவே தெளிவு, உயிர் வேறு உடம்பு வேறுதான், ஆனா சேர்ந்திருக்கும் போது பிரிக்க முடியாதபடி சேர்ந்திருக்கு, ஆனாலும் பொருளால் வேறுதான். அதுபோல சிவமும் உயிரும் பொருளால் வேறுதான். அதே ஓமை மூலமாக வரக்கூடிய குரட்பாவையை விளக்க இருக்கின்றார். அதனை வருகின்ற சிந்தனையிலே செய்ய இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இந்த அறியும் நெறியிலே முதற் குரட்பாவிலே இருவினை ஒப்பும் சத்தினிவாதமும் ஆன்மாவிடம் தோன்றிய காலத்திலே சிவபக்தியாக எழுந்தருள்வார் என்றும், அடுத்த குரட்பாவிலே அவ்வாறு எழுந்தருளி அனாதிப்பொருள்கள் ஆறினையும் உணர்த்தி அருள்வார் என்றும், அந்த அனாதிப்பொருள்கள் ஆறுக்குரிய சம்பந்தமானது செய்வானும் செய்வினையும் சேர்வையனும் சேர்ப்பவனும் உய்வான் உளவென்று உணர் என்ற குரட்பாவினாலே உணர்த்தப்பட்டது. இது எப்படி நாம் செய்கின்ற வினைகளை அந்த ஏகன் சிவபெருமான் அறிந்து பலன் ஊட்டுகின்றார் என்றால், சிவபெருமான் உயிர்களோடு ஒன்றாக கலந்திருக்கின்றான், பொருளால் வேறாக இருக்கின்றான், செலுத்துதலால் உடனாக இருக்கின்றான். ஆகவே உயிர்கள் செய்கின்ற வினைகளை அறிந்து பலனை ஊட்டுகின்றான் என்ற கருத்து சொல்லப்பட இருக்கின்றது. அவற்றை ஒவ்வொரு குரட்பாளராக பார்க்க இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு, திருவருட்பயின் சிந்தனையை செய்வதற்கு குருவர்கள் பாலித்த சீர்வளசியில் குருமகாசனிதானுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு சித்தாந்த செய்வ சாத்திர சிந்தனையை நிறைவு செய்கின்றேன்.
2: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் நமசிவாய. You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். shaivam.org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
0: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் சிவாயனம். shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
3: சிவாயனம் சிவாயனம் சிவாயனம். ஸ்ரீ சிவ மகாபுராணம் 2வதான ருத்ரசம்ஹிதை, அதிலே 3வதான பார்வதி கண்டம், அத்தியாயம் 46. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, இப்பொழுது சிவபெருமான் தேவர்கள் சிவகணங்கள் மற்றும் உள்ளோர் சூழ கோலாகலமாக இமமானது அரண்மனை நோக்கி சென்றார். இமமானது மனைவி மேனை மற்ற பெண்டிர்களுடன் உள்ளே சென்று சிவபெருமானுக்கு ஆரத்தி எடுப்பதற்காக விளக்குகள் வைத்து அலங்கரிக்கப்பட்ட தாம்பாளத்தை எடுத்துக்கொண்டு முனிவர் பெண்டிர்கள் மற்றும் உள்ள நகரத்து பெண்டிர்கள் சூழ மரியாதையோடு தோரண வாயிலுக்கு வந்தாள். வந்தவள் தேவர்கள் சேவைக்கு நிற்கும் தன் மகள் பார்வதியின் கணவரான சிவபெருமானை அன்பொழுக கண்டாள். அவரது திருமேனி அழகோ சண்பகப்பூ போல புன்னிறமாக இருந்தது. ஒரே ஒரு திருமுகம், முக்கண்கள். அழகிய திருமுகத்தில் புன்னகை தவழ்ந்தது. ரத்தினமும் பொன்னும் கொண்டு அலங்காரம், கழுத்தில் மாலதி மாலை, தலையிலே நவரத்தின கிரீடம். அதனால் திருமுகம் மேலும் ஒளிர்ந்தது. கைகளிலே அழகிய வளையல்களும் தோல் வளையங்களும், அதாவது வங்கிகள். அறையிலே திப்பிளம்பென மிளிரும் பொன்னாடை. மேலே உத்தரியமோ விலை மதிக்க முடியாத மனங்கவரன் மெல்லியதான மேலாடை. திருமேனி முழுவதும் அத்தர்க்கஸ்தூரி குங்குமப்பூ கலந்த நறுமணச் சந்தனப்பூச்சு. கையிலே ரத்தனமயமான ஒரு கண்ணாடி. மைதீட்டிய திருக்கண்கள். தன் ஒளியால் பிறரது ஒளி மயங்கும் மங்கும்படி விளங்குகிறார். காண கண் கோடி வேண்டும். மிக்க இளமை, அழகினுக்கு அழகு. திருவாபரணங்கள் அணிந்த திருமேனி. பெண்டிர்கள் மயங்கும் பேரழகு. சஞ்சலமற்ற அமைதி தழுவும் நிலை. சஞ்சலமற்ற அமைதி தழுவும் நிலை. திருமுகமோ கோடி கோடி நிலவின் அழகையும் மிஞ்சும். மனதை கொள்ளை கொள்ளும் அழகு. திருமேனியோ கோடி மதன லாவண்யம். மனதை தன்னிடம் இழுப்பது. ஒவ்வொரு அவயவம் அதற்கான அழகுடன் விளங்குகிறது. இவ்வளவு அழகு பொருந்திய பரம்பொருள் சிவபெருமான் தன் மாப்பிள்ளையாக தன் எதிரே நிற்பது கண்டு மேனையின் வருத்தமும் சிந்தையும் எங்கோ ஓடின. ஆனந்த கடலில் மூழ்கினாள். தானும் தன் மகள் சிவையும் தன் கணவர் இமமானும் தன் குலமும் பெற்ற பெரும்பேற்றினை நினைத்து நினைத்து மகிழ்ந்து போற்றினாள். தான் பிறவி பெரும்பயனை பெற்றதாக உணர்ந்தாள். மேன்மேலும் மகிழ்ச்சியில் திளைத்தாள். முகம் மகிழ்ச்சியில் தாமரை என மலர்ந்தது. தனது மாப்பிள்ளையின் அழகை பார்த்தவாறே ஆரத்தி எடுத்தாள். பார்வதி கூறிய சிவ அழகை நினைந்து நினைந்து பூரித்தாள். மகிழ்ச்சியில் முகம் மலர சிவனது அழகு பற்றி பார்வதி முதலில் கூறியதைப் போலன்றி இன்னும் பன்மடங்கு அழகுடன் அல்லவாய் இவரது திருமேனி காண்கிறது. அவரது அழகு இப்பொழுது சொல்லுக்கும் மனத்திற்கும் எட்டாததாக உள்ளதே என்று மனத்தில் நினைத்து வியந்து மகிழ்ந்த மேனை தன் அரண்மனைக்குள் சென்றாள். அங்கு வந்திருந்த இளம் பெண்டிர்களும் பரணான சிவபெருமானது பேரழகை மிகவும் புகழ்ந்து இமவானது புதல்வியான பார்வதி என்றும் கொடுத்து வைத்தவள், பிறர்க்குரிய பெரும்பேறு பெற்றவள் என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். சிலரோ துர்கையான பார்வதியின் சாட்சாத் பகவதி அல்லவா என்றனர். மற்றும் சிலரோ மேனையிடம், இதுவரை நாங்கள் இம்மாதிரியான மாப்பிளை கனவிலும் கண்டதில்லை, நேரிலும் பார்த்ததில்லை, உண்மையில் உன் மகள் பார்வதி பெரும் புண்ணியலும் செய்தவள்தான் என்றனர். சிவபெருமான வழங்கிய திருமேனியைக் கண்டு தேவர்கள் மிகவும் மகிழ்ந்து பூரித்தனர். கந்தர்வர்கள் அவரது புகழை பாடினர். அப்சர பெண்டிர்கள் நடனமாடினர். இசைக்கருவிகளை இசைப்பவர்கள் பல பல இசைக்கருவிகளை மெல்லிய இனிய ஓசையில் தங்கள் கலைத்திறனை வெளிப்படுத்தி இசைத்தனர். இவமான் கொட்டை வாசலில் செய்ய வேண்டிய மங்களச் சடங்குகளை செய்வனே செய்தான். மேனையும் கோலாகலமாக தனது மாப்பிள்ளையை அனைவருக்கும் அறிமுகப்படுத்தினான். பின்பு சிவபெருமான் தனது கணங்களும் தேவர்களும் சூழ தனக்கென்று ஒதுக்கப்பட்ட தனி இடத்திற்கு சென்றார். இதற்குள் இமமானது அந்தப்புற பெண்கள் பார்வதியை உடனழைத்துக் கொண்டு குலதெய்வதையான அம்பிகையை புஜிப்பதற்காக வெளிக்கிளம்பினார்கள். அப்பொழுது இமைக்காத தேவர்கள் அவளை கண்டு வியந்தனர். அவளது திருமேனியோ கருணீல நிறத்தில் இருந்தது. அவயவங்களோ அழகுக்கும் அழகு செய்வதாக இருந்தன. அவளது திருக்கண் நோக்கு சிவனையே காண்பதாக இருந்தது. அவரை கண்ட கண்கள் மற்றொன்றை காணுமா? வாயிலோ மெல்லிய புன்னகை. கருணை பொழியும் திருக்கண்களால் அனைவரையும் கண்டாள். திருக்கண்களின் அழகே மனம் கவர் அழகு. அழகிய கூந்தலோ கருத்தது. காதணிகளின் ஒளி கன்னங்களில் பிரதிபலித்தது. நெற்றியில் கஸ்தூரி திலகமும் குங்குமப்பட்டும் திருமார்பில் அழகிய உயர்ந்த ரத்னஹாரம். அந்த ரத்னங்கள் அனைத்தும் பொறுக்கி எடுக்கப்பட்ட உயர்ந்த ரத்னங்கள். திருத்தோள்களில் தோள்வளைகள், கைகளில் இரத்தன வளையல்கள் மற்றும் கங்கணங்கள், காதிலே இரத்தன குண்டலங்கள். அவை கன்னத்தில் பிரதிபலித்தன. முத்துப்பற்களின் வரிசையோ இரத்தனமணிகளின் ஒளிகையும் மங்கச் செய்வது. பல்லழகே முகத்தின் அழகை மேம்படுத்துகிறது. கோவைப்படத்தை நிகர்த்த சிவந்த உதடுகள், திருவடிகள் இரண்டிலும் இரத்தனப்பரல்கள் கொண்ட பாதச்சலங்கைகள், ஒரு கையில் ரத்னங்கள் இழைத்த முகம் பார்க்கும் கண்ணாடி, மற்றொரு கையில் விளையாட்டிற்காக ஏந்திய தாமரை மலர், திருமேனியில் சந்தனம் அகரு கஸ்தூரி குங்குமப்பூ கலவையின் பூச்சு, திருவடிகளில் சலங்கை ஒளி கொஞ்சுகிறது, உள்ளங்கால்கள் செம்பஞ்சு குழம்பு பூசி சிவந்து உள்ளது. ஆதி காரணியான உலகநாயகி பார்வதி தேவியை கண்ட தேவர்கள் அனைவரும் பார்வதியையும் மேனையையும் சிறந்தாழ்த்தி வணங்கினர். முக்கண்ணரான சிவபெருமான் தன் கடைக்கண்களால் பார்வதி தேவியை பார்த்து தன் விரகதே வேதனை தீர்ந்தார். அப்பொழுதே அனைத்தையும் மறந்தார். உடல் புழகித்தார். மகிழ்ச்சி வெள்ளமிட பார்வதியை நோக்கினார். அவரது திருக்கண்கள் முழுவதும் பார்வதியையே நிரம்பியிருந்தார். இப்பொழுது நகரே நின்றும் வெளிச்சென்ற தங்கள் குலதெய்வதையான அம்பிகையை பூஜித்த பார்வதி பிராட்டி பின்பு அந்தன பெண்டிர்கள் சூட தன் தந்தையின் அரண்மனைக்கு திரும்பினாள். சிவபெருமானும் பிரம்மதேவரான நான் ஸ்ரீ விஷ்ணு தேவர்கள் சூட இவமான் தனக்கென்று ஒதுக்கிய தனி அரண்மனைக்கு மகிழ்ச்சியோடு சென்று தங்கினார். இவமானால் உரிய முறையில் உபசரிக்கப்பட்ட அனைவரும் மகிழ்ச்சியோடு அங்கு தங்கி சிவத்தொண்டு செய்வதாயினர். அத்தியாயம் 47. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, அதன் பின் இமவான் பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் வேத மந்திரங்களை கூறி மகிழ்ச்சியோடு உபநயனச் சடங்கை செய்வித்தான். இமவான் வேண்டி அழைக்க ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்கள் அனைவரும் அரண்மனைக்குள் வந்தனர். அங்கு அவர்கள் சிவபெருமான் அளித்த திருவாபரணங்களால் உலகியலையும் வேத நெறிகளையும் ஒட்டி பார்வதி பிராட்டியை அலங்கரித்தார்கள். அந்தன பெண்டிர்களும் தோழிகளும் முதலில் பார்வதி பிராட்டியை மங்கள நீராட்டினர். பின்பு நல்ல பட்டாடைகளும் திரு ஆபரணங்களும் கொண்டு பார்வதி பிராட்டியை அலங்கரித்து அறத்தியெடுத்து கண்ணச்சில் கிழித்தனர். மூவலகங்களையும் பெறாமல் பெற்றெடுத்த கன்னியான இமமானது மகள் அழகு வெள்ளம் பார்வதி பிராட்டி நன்கு அலங்கரிக்கப்பட்டவளாக சிவபெருமானை மனதில் நினைந்தவாறே அங்கு வந்து அமர்ந்தாள். அப்பொழுது பெண் வீட்டாரும் பிள்ளை வீட்டாரும் பெருமகிழ்ச்சியோடு விழா வகுத்தனர். வேதம் வகுத்த வழியில் அந்தனர்களுக்கு பல பல தானங்கள் வழங்கப்பட்டன. மற்றவர்களுக்கும் பலவித திரவியங்கள் அளிக்கப்பட்டன. வந்திருந்தவர்கள் மனம் மகிழ பல பல கீதங்களும் இசைக்கருவுகளும் முழக்கப்பட்டன. நான், ஸ்ரீ விஷ்ணு, இந்திரன் முதலிய தேவர்கள், மகரிஷிகள் ஆகிய அனைவரும் பக்தியோடு சிவையான பார்வதி பிராட்டியை வணங்கி சிவ சிந்தனையோடு இமமானது உத்தரவு பெற்று அவரவர்கள் இடத்தில் வந்தமர்ந்தோம். இதற்குள் கன்னிகாதானத்திற்கான நன்முகூர்த்தம் நெருங்கியது கண்ட கர்காச்சாரியார் சிவபெருமானையும் ஜானவாசத்திற்கான ஊர்வலக்காரர்களையும் அழைக்குமாறு இமமானிடம் கூற, இமமானது மந்திரி பிரதானிகள் உடனே சென்று அவர்களிடம், கன்னிகாதானத்திற்கான நன் முகூர்த்தம் நெருங்கிவிட்டது, ஆகவே நீங்கள் அனைவரும் விரைவில் திருமண மண்டபத்திற்கு வர வேண்டும் என வேண்டினர். உடனே அவர்கள் சிவபெருமானுக்கு மங்கள நீராட்டி நல் ஆடைகளும் நன்மணி ஆபரணங்களும் அணிவித்து அழகு செய்து நந்தியம்பெருமானின் மேல் ஆரோகணிக்கச் செய்து போற்றி போற்றி என்று போற்றி திருஆகவல் கூறி புறப்பட்டனர். சிவபெருமானை முன்னிட்டுக் கொண்டு வாத்தியங்கள் முழங்க அவ்வூர்வலம் மிகுந்த கோலாகலத்துடன் இமமானது அரண்மனை வந்தது. இமமான் அனுப்பிய அந்தணர்களும் உயர்ந்த பர்வதங்களும் மகிழ்ச்சி பொங்க சிவபெருமானுக்கு முன் சென்றனர். இறைவனது திருமுடிக்கு மேல் வெண்கொற்றக்குடை பிடிக்க நாற்புறங்களிலும் கவரி வீசினர். விண்ணிலே மேலாப்பு அதாவது விதானம், அதன் கீழே இறைவன். அவர் ஸ்ரீ விஷ்ணு பிரம்மா இந்திரன் லோகபாலகர்கள் சூழ வருகிறார். காண கண்கொள்ளாத காட்சி. சங்குகள் பேரிகள் ஆனகம் என்ற துந்துபி படகம் கொம்பு முதலிய வாத்தியங்கள் முழங்கின. அகில உலக நாயகனும் அடியார்க்கு எளியவருமான இறைவன் பரமேஸ்வரரான தனக்கே உரிய ஒளியோடு அனைவரோடும் நடுவில் உலா வந்தார். விண்ணவர்கள் மலர் மாறி பொழிந்தனர். தேவர்களோடும் தேவர்களும் மற்றோரும் போற்றி புகழ்ந்து பாடி பூஜிக்க சிவபெருமான் திருமண மண்டபம் வந்தார். உயரிய பர்வதங்கள் அதாவது மலை அரசர்கள் அன்போடு சிவபெருமானை நந்தியம்பெருமான் மேல் இருந்து கீழிறக்கி அரண்மனைக்குள் அழைத்துச் சென்றனர். இமமானம் தேவர்கள் சூழ வந்த இறைவனை முறைப்படி பக்தியோடு வணங்கி ஆரத்தி எடுத்தான். பின்பு மிகுந்த மகிழ்ச்சியோடு தன் பெறற்கரிய பெரும்பேற்ற எண்ணி பெருமையோடு வந்துள்ள முனிவர்கள் மற்றும் தேவர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்றான். ஸ்ரீ சிவபெருமானுக்கும் ஸ்ரீமன் நாராயணருக்கும் மற்றும் உள்ள முக்கிய தேவர்களுக்கும் கால் அலம்ப பாத்தியம் கையலம்ப ஆசரணியம் செய்ய நன்னீரடித்து திருமண மண்டபத்திற்குள் அழைத்துச் சென்று அங்கு எங்கள் எல்லோரையும் உரிய ஆசனத்தில் அமர்த்தினான். அப்பொழுது மேனை தன் தோழிகள் அந்தன மகளிர் நகரத்தில் உள்ள மற்ற பெண்டிர்கள் ஆகிய அனைவருடனும் வந்து பெருமகிழ்ச்சியோடு ஆரத்தி எடுத்தார். வேதத்தின் கர்ணகாண்டத்தின் நுட்பமறிந்த புரோகிதரான கர்கர் கூற இமமான் மதுவர்க்க பூஜை முதலியவற்றை முறைப்படி செய்தான். பின்பு நான் அறிவுறுத்த புரோகிதர் திருமணத்திற்கான பூர்வாக சடங்குகளை செய்யத் தொடங்கினார். இதன்பின் இமமான் திருமண மண்டபத்தில் திருமண மேடையில் அமர்ந்துள்ள சர்வ அலங்கார பூரிதையான பார்வதி பிராட்டியின் அருகில் நானும் ஸ்ரீ விஷ்ணுவும் சூழ்ந்திருக்க சிவபெருமானை அழைத்துச் சென்றான். அப்பொழுது தேவகுருவான வியாழ பகவான் முதலிய அறிஞர்கள் கன்னியாதான முகூர்த்த நேரத்தை அவளோடு எதிர்பார்த்திருந்தனர். கர்காச்சாரியார் புண்ணியாகம் என்ற சுத்தி அதாவது தூய்மையாக்கும் கர்மாவை செய்து பார்வதியின் திருக்கரங்களில் நற்புரியையும் அட்சதையையும் வைத்து சிவபெருமான் மேல் இறைக்கச் செய்தார். பின்பு பார்வதி பிராட்டி தயிர் அட்சதை தருப்பைப்புல் தூய நீர் முதலியன கொண்டு சிவபெருமானை பூஜித்தாள். எந்த இறைவனான சிவபெருமானைப் பெற கடுந்தவம் புரிந்தாளோ அவ்விறைவனை காதலாகி கசிந்து உருகி நேரில் பார்த்து மகிழ்ந்தாள். பின்பு நானும் கர்க்கரும் மற்ற முனிவர்களும் கூற உலகியலை கருதி சிவபெருமான் உமையை பூஜித்தார். இவ்வாறு இருவரும் ஒருவருக்கொருவர் பூஜை விரிந்து அழகே உருவெடுத்ததோ என இருந்தனர். மூவுலகங்களும் கொண்டாடும் அத்தம்பதிகள் ஒருவரை ஒருவர் நோக்க திருமகள் முதலிய தேவிமார்கள் அவர்களுக்கு ஆரத்தி எடுத்து கண் எச்சில் கழித்தனர். அத்தியாயம் 48. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இப்பொழுது குலகுருமான கர்காச்சாரியார் கூற இமமான் மேனையுடன் கன்னிகாதானத்திற்கான சடங்கை செய்யலானான். சர்வாபரண பூஜிதையாக விளங்கும் மேனை கையில் பொற்குடம் ஏந்தி இமமானது வலது பக்கத்தில் அமர்ந்தாள். உடனே இமமான் தன் புரோகிதரோடு அர்க்கியம் பாத்தியம் முதலியன தந்து வரனான சிவபெருமானை பூஜித்து நல்வஸ்திரம் சந்தனம் ஆபரணங்கள் முதலியன அழித்து சிவபெருமானை மாப்பிளையாக முறைப்படி மகிழ்ச்சியோடு வரித்தார். உடனே இமமான் அந்தரிடம் வருடம் மாதம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் முதலியன கூறி கன்னிகாதானத்திற்கான சங்கல்பத்தை கூறச் செய்தான். அவ்வந்தனர்கள் உரிய நேரத்தை நன்கு அறிந்தவர்கள் ஆதலால் அப்படியே ஆகட்டும் என்று கூறி மகிழ்ச்சி பொங்க கன்னிகாதான சங்கல்பத்தை கூறத் தொடங்கினர். சிவபெருமான் மனதிலிருந்து தூண்ட இமவான், சம்புவே, தங்கள் கோத்திரம் பிரபரம் குலம் பெயர் மற்றும் தாங்கள் வேதத்தில் இப்பிரிவை சார்ந்தவர் போன்றவற்றை சற்றையே கூற வேண்டுகிறேன். கன்னிகாதானத்திற்கான முகூர்த்த வேளை நெருங்கிவிட்டது, ஆகவே சீக்கிரம் கூறுங்கள் என்று வேண்டினான். இமவான் இவ்வாறு வேண்டவே தெளிந்த முகத்தவர் ஆனாலும் சிவபெருமான் சற்றே வருந்திய முகத்தர் ஆனார். சோகம் தவிர்த்த சுருதி பொருள் ஆனாலும் இப்பொழுது சற்றே சோகமுற்றார். தேவசிரேஷ்டர்கள் முனிவர்கள் கந்தர்வர்கள் யட்சர்கள் சித்தர்கள் என அனைவரும் சிவபெருமான் பதில் உரைக்காமல் இருப்பதை கண்டனர். அப்பொழுது நாரதா, நீ மட்டும் இதைக் கண்டு சற்றே புன்னகைத்தவனாக சிவனை மனதில் நினைந்து இவமாரிடம் கூறலானாய். நாரதர் கூறுகிறார், மலைவன்னவா, நீ அறிவின்மைக்கு ஆட்பட்டு ஒன்றும் அறியாதிருக்கிறாய். இறைவனிடம் எதை கேட்பது எதை கேட்கக்கூடாது என்கிற நியமம் அறிந்திலை. வெளிநாட்டமுடைய நீ உள்நாட்டம் அறிந்திலையே இச்சமயம் சிவபெருமானிடம் அவரது கோத்திரம் பற்றி கூற சொல்லுகிறாயே, அது உண்மையில் கேலிக்கு இடமாகிறது. மலையரசே, இவரது குலம் கோத்திரம் பெயர் முதலியவற்றை ஸ்ரீமன் நாராயணர் பிரம்மதேவர் முதலியவர்களும் அறியாரே. அவ்வாறு இருக்க மற்றவர் அறிவது எங்கனம்? எந்த சிவபெருமானது ஒரு நாள் அளவில் கோடி கோடி பிரம்மதேவர்கள் லயத்தை அடைகிறார்களோ அந்த இறைவனை உன் மகளின் தவத்தின் பெருமையால் இன்று உன் கண் எதிரில் காண்கிறாய். எந்த சிவபெருமானது ஒரு நாள் அளவில் கோடி கோடி பிரம்மதேவர்கள் லயத்தை அடைகிறார்களோ அந்த இறைவனை உன் மகளின் தவத்தின் பெருமையால் இன்று உன் கண் எதிரில் காண்கிறாய். இவருக்கென தனித்ததொரு திருமேனி இல்லை. இவர் பிரகிருதியான மாயையை கடந்தவர், நிர்குண பரபிரம்ம பரமாத்மா, நிராகாரர் அதாவது உருவமற்றவர், விகாரமற்றவர் அதாவது மாறுபாடுகள் அற்றவர், மாயைக்கு தலைவர், பரபிரம்மம், உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் நிற்பவர், குலம் கோத்திரம் பெயர் உருவம் என அனைத்துமற்ற சுதந்திரரான பரமேஸ்வரர். ஆனால் அடியவர்க்கு எளியவர். அடியார்கள் விரும்பி வேண்ட நிர்குணம் விடுத்து சகுணராக ஆகாரமான திருமேனி நீக்கி அழகிய சுந்தர திருமேனி தாங்குகிறார். பெயரற்றவர், ஆனால் ஆயிரம் ஆயிரம் திருநாமங்களை தரிக்கிறார். கோத்திரமற்றவர்தான், ஆனால் உயர்ந்த கோத்திரத்தவர். குலமற்றவர், ஆனாலும் நற்குடி பிறந்தார். உன் மகள் பார்வதியின் தவ வலிமையால் இன்று உன் மாப்பிள்ளையாக வந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. மலையரசே, பல பல திருவிளையாடல்கள் புரியும் இவர்

நான் சொல்வதை கேள். பின்பு உன் மகளை சிவபெருமானது திருக்களத்தில் தானமளி. திருவிளையாடல்கள் பலபுரியும் சிவபெருமானது குலமும் கோத்திரமும் நாதமே என்பதை முதலில் தெரிந்துகொள். சிவமே நாதம், நாதமே சிவன். நாதத்திற்கும் சிவத்திற்கும் வேறுபாடில்லை. படைப்பின் தொடக்கத்தில் முதல் முதலில் சகுண திருமேனி தாங்கி நிற்கும் சிவபரம்பொருள் இடமிருந்து தோன்றியது நாதமே. ஆகவே அந்த நாதமே அனைத்திலும் உயர்ந்தது. அச்சிவபிரானால் தூண்டப்பட்டுத்தான் நான் இன்று வீணை வாசிக்கத் தொடங்கினேன். பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, நீ கூறியதை கேட்டு இமமான் ஐயம் நீங்கி மனம் மகிழ்ந்தான். பின்பு ஸ்ரீ மகாவிஷ்ணு முதலிய தேவர்களும் முனிவர்களும் வியத்தல் நீங்கி நாரதரை புகழ்ந்தனர். சிவபெருமானது பெருமையை உள்ளவாறு உணர்ந்த சான்றோர்கள் அனைவரும் வியப்பெய்தி, அச்சோ, எந்த சிவபரம்பொருள் பரந்த இந்நில உலகை படைத்தாரோ, எவர் பரத்திற்கும் பரனோ, அறிவே வடிவானவரோ, தன்னிச்சைப்படியே திருவிளையாடல்கள் புரிபவரோ, மெய்யறிவு ஒன்றினாலேயே அறியப்படுபவரோ, மூவுலகங்கட்கும் தலைவரோ, அந்த சிவபொருளை, சிவபரம்பொருளை இன்று நாம் கண்ணாரக் கண்டு மகிழ்ந்தோம் என ஒருவருக்கொருவர் பேசி மகிழ்ந்தனர். இதன்பின் இமமான் பிரம்மதேவர் கூற தன் பெண்ணை சிவபெருமானுக்கு கன்னிகாதானம் செய்தளித்தான். இமாம் கன்யாம் துப்பியமகம் ததாமி பரமேஸ்வர பார்யாதம் பரிகிருஹ்ணீஸ்வ பிரசீத சகலேஸ்வர. இமாம் கன்யாம் துப்பியமகம் ததாமி பரமேஸ்வர பார்யார்த்தம் பரிகிருஹ்ணீஸ்வ பிரசீத சகலேஸ்வர. பரமேஸ்வரா, நான் என் பெண்ணான இக்கன்னிகையை தங்களுக்கு கன்னிகாதானம் செய்கிறேன். தாங்கள் இவளை தங்கள் மனைவியாக பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து உலகங்கட்கும் தலைவரான இறைவா, இக்கன்னிகையை பெற்று தாங்கள் மனம் மகிழ்ந்து அருள் புரிவீர்களாக. பரமேஸ்வரா, நான் என் பெண்ணான இக்கன்னிகையை தங்களுக்கு கன்னிகாதானம் செய்கிறேன். தாங்கள் இவளை தங்கள் மனைவியாக பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து உலகங்கட்கும் தலைவரான இறைவா, இக்கன்னிகையை பெற்று தாங்கள் மனம் மகிழ்ந்து அருள் புரிவீர்களாக. இமமான் இம்மந்திரத்தை கூறி அனைத்து உலகங்கட்கும் தாயானதால் மூவுலகங்களையும் பெறாமல் பெற்ற கன்னிகையான தன் பெண் பார்வதியை சர்வேசரான சிவபெருமானது திருக்கரத்தில் கன்னிகாதானம் செய்தான். சிவையின் திருக்கரத்தை சிவனது திருக்கரத்தில் வைத்து தானம் செய்து மகிழ்ந்தான். இமமான் இம்மந்திரத்தை கூறி அனைத்துலகங்கட்கும் தாயானதால் மூ உலகங்களையும் பெறாமல் பெற்ற கன்னிகையான தன் பெண் பார்வதியை சர்வேஸ்வரான சிவபெருமானது திருக்கரத்தில் கன்னிகாதானம் செய்தான். சிவையின் திருக்கரத்தை சிவனது திருக்கரத்தில் வைத்து தானம் செய்து மகிழ்ந்தான் இமவான். சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம. அச்சமயத்தில் அவன் தன் விருப்ப கடலையே கடந்து விட்டான். அதாவது தன் விருப்பம் நிறைவேறப் பெற்று மகிழ்ந்தார். பரமசிவனாரும் கிருப்ண கிருப்ணாமிதே என்கிற வேதமந்திரத்தை கூறி பார்வதியின் தாமரையன்ன தடக்கையை பற்றினார். முனிவரே, உலகியலை ஒற்றி சிவருமான் தரையை தொட்டு கொண்டு கோதாத் கஸ்மா அதாத் காமோதாத் காமாயாதாத் காமோ தாதா காம பிரதிகிரகீதா காமை தத்தே, அதாவது சுக்ல யஜுர்வேதத்திலே வரக்கூடிய முதலிய மந்திரங்களை கூறினார். இந்த இதில் ஒரு குறிப்பு இந்த ஆசிரியர் உரையாசிரியர் கூறுகிறார், வடநாட்டில் பெரும்பாலோர் சுக்ல யஜுர்வேதத்தை சார்ந்தவர்கள். அதலால் அம்மந்திரத்தையே சிவபுராணத்தில் கூறுகிறார் வியாசர். நம்முடைய தென்னாட்டில் கிருஷ்ண யஜுர்வேதிகள் கயிதம் அஸ்மா அதாத் காம காமாய காமோதாதா காம பிரதிகிரகீதா என்கிற மந்திரத்தையும், ரிக்வேதிகள் கயிதம் கயிதம் கஸ்மை அதாத் காம காமாயாதாத் காமோதாதா காம பிரதிகிரகீதா என்கிற மந்திரத்தையும் கூறுவர். இது இந்த உரையாசிரியர் சொல்லக்கூடிய குறிப்பு. அப்பொழுது நாற்புறங்களிலும் பெருந்திருவிழா மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது. மண்ணுலகம் மின்னுலகம் எங்கும் ஜெகிஜிகே போற்றி போற்றி என்கிற சத்தமே மிகுந்தது. அனைவரும் இதுவன்றோ ஒக்கும் என்று கூறி வணங்கினர். கந்தர்வர்கள் காதலாகி கசிந்து உருகி பாடுவாராயினர். அப்சரப்பெண்டியர் நடனமாடினர். இமமானது நகர மக்கள் பெருமகிழ்ச்சி கொண்டனர். எங்கும் கோலாகலம், எங்கும் மங்களமே கூத்தாடியது. நான் ஸ்ரீ மகாவிஷ்ணு இந்திராதி தேவர்கள் முனிவர்கள் என அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்தோம். எங்கள் முகம் அந்தலர்ந்த தாமரை என்ன மலர்ந்தது. அதன்பின் இமமான் கன்னிகாதான சமயத்தில் வரணான மாப்பிள்ளையை மாப்பிள்ளைக்கு தர வேண்டிய அனைத்தையும் முறைப்படி அளித்தான். உற்றார் உறவினர்கள் பார்வதியை பக்தியோடு பூஜித்து பின் சிவபிரானுக்கும் பல பல மங்களப் பொருள்களை அர்ப்பணித்தார்கள். இமவானும் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பலவாறான திரவியங்கள் ரத்திரங்கள் பாத்திரங்கள் அலங்கரிக்கப்பட்ட 100,000 பசுக்கள் 100,000 குதிரைகள் 1,00,000 யானைகள் தங்கத்தேர்கள் முதலியனவற்றை அளித்தான்.

தனது பெண்ணை பரமாத்மான சிவபெருமானுக்கு கன்னிகாதானம் செய்து பிறந்த பயன் பெற்றான் இமவான். இவ்வாறு தனது பெண்ணை பரமாத்மாவான சிவபெருமானுக்கு கன்னிகாதானம் செய்து பிறந்த பயன் பெற்றான் இமவான். இதன் பின் இமவான் இரு கைகளையும் கூப்பிய வண்ணம் யஜுர்வேதத்தின் மாத்யந்தின சாகையில் கூறப்பட்டுள்ள மந்திரங்களால் சிவபெருமானை துதித்தான். வேதமறிந்த அறிஞர்களான முனிவர்கள் இமமானது கட்டளையை ஏற்று பார்வதியின் தலையில் புனித நீர் வார்த்து அபிஷேகம் செய்தனர். பின்பு சிவனது திருநாமத்தை கூறிய வண்ணம் பார்வதியை சுற்றி நீரை இறைத்தனர். இதற்கு பரியுஷணம் என பெயர். முனிவரே, அப்பொழுது ஆனந்தமே வெள்ளமிடுவது போன்றதொரு திருவிழாவே நடந்தது. சிவாய நமஃ சிவாய.

0: ओम नमः शिवाय।
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
4: திருச்சிற்றம்பலம் கைப்போது மலர் தூவி காதலித்து வானோர்கள் முப்போது முடிசாய்த்து தொட நின்ற முதல்வனை அப்போது மலர் தூவி ஐந்துதனும் அகத்தடக்கி எப்போதும் இனியானை என் மனத்தே வைத்தேனே.

0: சைவ சிகாமணி எவர்க்கும் தலைவன் எங்கோன் காரணியும் நெடிய பொழில் கமலை வேந்தன் கருணை மழை பொழியும் இரு கடை கண்ணாளன் பாரணியும் ஞான சம்பந்தன் எந்தை பரமன் இரு சரணமலர் பரவி வாழ்வாம். நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுறை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு திரு கைலாய பரம்பரை தர்மபுராதீனத்து குருமுதல்வர் ஸ்ரீல ஸ்ரீ ஞான சம்பந்த தேசிக பிரம்மாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு இப்பொழுது 27வது பட்டமாக எழுந்தருளி அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பிரம்மாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு இந்த உலகிலே இருக்கின்ற அனைத்து சைவர்களும் சைவ உண்மையை அறிந்து கொள்வதற்காக ஒரு பெரும் உதவியாக சைவம் ஓஆர்ஜி அமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அருமையான ஒரு தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற சைவ ஓஆர்ஜி அமைப்பினை சேர்ந்திருக்கின்ற அனைத்து அன்பர்களுக்கும் அந்த அமைப்பிலே தன்னை இணைத்துக் கொண்டவர்களுக்கும் இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டு பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். திருவருள் கூட்டி வைக்க திரு கைலாய பரம்பரை தர்மபுராஜினத்து குரு முதல்வர் ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுடைய சிவபோகச்சாரத்தை நாம் திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். பொருளாளம் மிக்கது, கருத்தாழம் மிக்கது, சைவ கருத்துக்கள் அனைத்தையுமே பொதிந்திருக்கிறது. இதுவெல்லாம் குருமுகமாக நேரடியாக கேட்க வேண்டிய ஒரு ஞான நூல். ஏனெனில் இந்த நூலானது சிவபோபச்சாரமானது அனுபூதி நிலையில் இருந்து தன்னிடமிருந்து வெளிப்படுத்தப்பட்டது. ஆகையினாலே நம்முடைய அருணை வடிவேல் முதலியார் அவர்களுடைய உரையை துணையாக வைத்துக் கொண்டு சில பொருள்களை சிந்திக்கின்றோம். நான் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என சொன்னால் பணம் என்று ஒன்று வேண்டும். அந்த பணம் என்று சொன்னாலும் சரி, நாணயமாகிய காசு என்று எடுத்தாலும் அதற்கு இரண்டு பக்கம் உண்டு. ஒரு நாணயத்திலே இரண்டு பக்கமும் சரியாக இருந்தால்தான் அந்த நாணயம் செல்லும். இதே போல இறைவனது மூலப்பண்டாரத்திலிருந்து அருளினை நாம் பெறுவதற்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற நாணயம் பக்தி. அந்த பக்தியினுடைய நாணயமாக அந்த பக்தியாகிய நாணயத்தினுடைய இரு பக்கங்கள் அன்பும் வைராக்கியமும். இறைவனிடத்தில் அன்பும் இருக்க வேண்டும், வைராக்கியமும் இருக்க வேண்டும். நாணயத்தின் இரு பக்கத்திலே ஒன்று தேய்ந்திருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இதே போலத்தான் இந்த பக்தியிலே அன்பு வைராக்கியம் இரண்டிலே ஒன்று குறைவிருந்தாலும் அது முழுமை பெறலாம். இந்த அன்பும் வைராக்கியமும் இரண்டும் தான் நமக்கு கதி சேர்க்கும் என்பதைத்தான் உணர்த்துவதற்காகத்தான் நாயன்மார்களுடைய திவ்ய சரித்திரத்திலே பல சம்பவங்களை பார்க்கிறோம். சிவபூஜையின் முடிவிலே சிலம்பொலி கேட்பதையே நியமமாக கொண்டார். வைராக்கியமாக இருந்தார். ஒரு நாள் தனக்கு கிட்டவில்லை என்பதற்காக தன்னையே மாய்த்துக் கொள்ள துணிந்தார் சேரமான் பெருமான் நாயனார். இதே போன்று எம்பெருமான் திருடம் செய்கின்றவர் அப்பெருமானுக்கு முன்பாக ஆடல் வல்லானுக்கு முன்பாக பலநிலையில் வியாக்கிரமாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு வைராக்கியத்திலே உறுதியிலே இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட உறுதி வைராக்கியம்? இறைவனது திருநடனத்தை கண்டால் அன்றி அன்றும் தான் எதுவும் உணவாக ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகையினாலே அங்கே ஒரு வைராக்கியம் உறுதி என்றது ஒன்று வேண்டும். அந்த உறுதி வைராக்கியம் தான் ஒருவனுக்கு முயற்சியை கொடுத்துக்கொண்டே இருக்கும். ஒரு முயற்சி என சொல்லக்கூடியது ஒருவனுக்கு அவசியம். ஆக முயற்சி என்று ஒன்று இருந்தால்தான் அந்த முயற்சியின் பயனாக நமக்கு வெற்றியை கொடுக்கும், அதுவே முயற்சி திருவினை ஆக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இதை வள்ளுவ பெருமான் உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளார், கருதுவதெல்லாம் முயற்சியுமாக இருத்தல் வேண்டும் என்று பரிமேல் அழகர் அதற்கு உரை எழுதிவிட்டார். அந்த முயற்சியாக எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும். அந்த முயற்சி ஒருவன் சிரத்தை எடுத்தால் அன்றி அவன் அதை எய்தல் இயலாது. எந்த ஒரு பொருளையும் சிரமம் என்பதை கொள்ளாமல் நாம் பயனடைய முடியாது. கிராமங்களிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், நோகாமல் நொங்கு திங்க முடியாது என்று சொல்லி காட்டுவார்கள். எனவே நம்முடைய முயற்சியில் உழைப்பு என்பது ஒன்றிருக்கும். இந்த முயற்சி உழைப்புக்கு எதிரானதுதான் மடி அல்லது சோம்பல். இந்த மடி அல்லது சோம்பல் இருக்கிறதே, அது ஒருவனுக்கு நல்லதை செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, தீயதை செய்யும் அவனை கீழே தாழ்த்திக்கொண்டே ஆழ்த்திக்கொண்டே சென்று கொண்டிருக்கும். ஆகையினாலே நம்மிடத்தே முயற்சி என்பது ஒன்று இருக்க வேண்டும், உழைப்பு என்பது இருக்க வேண்டும். அதே நேரத்தில் சோம்பேறித்தனம் என்பது இருந்தால் அதை அதனால் எதையுமே பெற முடியாது. இதைத்தான் பட்டினத்தடிகள் 11 திருமுறையிலே திருவிடை மருதூர் மும்மணி கோவிலே, உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ, களப்பின் வாரா கையுற உழவோ, நீ முயற்சி எடுத்து உழைத்தால் உனக்கு கிட்டார கொண்டிருக்கிறதோ, சோம்பேறித்தனமாக இருந்து நீ எதைத்தான் பெற்று விட்டாய்? அழகாக கேட்கிறார், உழைப்பின் வாரா உறுதி உழவோ, உறுதிகள் உழவோ, களப்பின் வாரா கையுற உழவோ. எனவே மாண்டவர்களாகிய நாம் அந்த முயற்சி உழைப்பு என்பதை நல்லதை பெறுவதற்கே முயலுதல் வேண்டும். ஆகையினாலே தான் மானுட பிறவியிலே நாம் பெற வேண்டியது எது என்று சொன்னால், அந்த பெருமானது அருள் ஒன்றே. அருளில் பெரியது அகிலத்தியில், அருளை விட உயர்ந்த பொருள் எதுவுமே இல்லை என்று நம்முடைய சாஸ்திர நூல்கள் அறிவித்துக் கூறுகிறது. அந்த அருள்தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும். இறைவன் அழகாக சொல்லி காட்டுகிற நம்முடைய அப்பர் சுவாமிகள், அடிமையை அழப்பர் போல் எந்த அளவிற்கு இவன் சிரமத்தை எடுத்து நமக்கு அடிமைத்தனத்திலே இருக்கிறான் என்பதை நம்முடைய பெருமான் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறான். ஆகையினாலே தான் அடிமையை அழப்பர் போலும் என்று சொல்லி காட்டுகிறார். இந்த அடிமையை அழப்பர் போலும் என சொல்லுகின்ற தன்மை இறைவனை உணர்தல் வேண்டும். அந்த இணைவு இறைவனை நேரடியாக இந்த ஆன்மா உணராது, படிமுறையாகத்தான் உணர்கிறது. எப்படி படிமுறையாக உணர்கிறது? ஒரு குழந்தை பிறந்ததும் வளர்ந்து வருகின்ற நாளில் முதலில் ஒன்றுமறியா அந்த குழந்தைக்கு தாய் தான் தந்தையையும் காட்டி பேச வேண்டிய மொழியையும் கற்பிக்கிறாள். இந்த தாய் தந்தையை காட்டியவுடன் அந்த தந்தையானவன் அந்த குழந்தைக்கு தக்க ஒரு பருவம் வயது வந்தவுடனே அவனை தன்னிடம் இருந்து பிரித்து ஒரு குருவிடம் கொண்டு போய் சேர்க்கிறார். அந்த குருவானவர் அந்த மாணவனுக்கு பக்குவத்தை ஏற்படுத்தி சிவத்தை காட்டுகிறார். எனவே முதலில் தாய் தந்தையை காட்ட, தந்தை குருவை காட்ட, குரு தெய்வத்தை காட்டுகிறார். அதைத்தான் படிமுறையாக மாதா பிதா குரு தெய்வம் என்று அப்படி படிமுறையாக வைக்கப்பட்டிருக்கிறார். எனவே நம்முடைய இலக்கு திருவருள் பெறுவது, அந்த தெய்வத்தை காட்டுவது குருவே ஆகும். அந்த குருவின்றி இறைவனை நாம் பெறுதல் என்பது இயலவே இயலாது. இன்னும் சொன்னால் நம்முடைய சைவத்தின் கண்ணே 3 பக்திகள் வலியுறுத்தப்படுகிறது. குரு லிங்க சங்கம பக்தி, அந்த இடத்திலும் குரு என்பதுதான் முதன்மையாக வைக்கப்படுகிறது. ஏனெனில் சங்கமர்களுடைய பெருமையையும் லிங்கத்தினுடைய உண்மையையும் தத்துவத்தையும் நமக்கு உணர்த்தி காட்டுபவர் குரு. ஆகையினாலே குரு என்பது விரிவாக வைக்கப்பட்டிருக்கிறார். இறைவனை அறிவதற்கு 3 அளவைகள், காண்டல், கருதல், ஆகம பிரமாணம் அல்லது நூலடவை. இந்த காண்டல் என்பது நமக்கு சாமானியமாக கிட்டுவதில்லை, இதை அடியேன் இதற்கு முன்பு குறிப்பிட்டிருக்கிறேன். கருதல் என்பது தவறாக போய்விடும், ஆனால் நூலடவை கை கொடுக்கும். அந்த நூலடவை குரு மூலமாகத்தான் கற்றல் வேண்டும். ஆகையினாலே தான் அந்த குரு மூலமாக நூல் அளவை மூலம் கற்று நம்முடைய மனதை பக்குவப்படுத்துதல் வேண்டும். அது கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல், இவை அத்தனையும் குருவினது தூண்டுதலால் குருவினது சகாயத்தினாலே தான் அங்கே நிகழும். எனவே குரு ஒன்றே சிவத்தை காட்டி பிறவித் துன்பத்திலே ஆழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மை அந்த வற்றாத பேரின்பம் முற்றாத பேரின்பத்திலே அந்த குரு நம்மை சென்று இருத்தி விடுவார். அப்படி அந்த வற்றாத அந்த சோபகத்தில் இருத்தப்பட்ட ஆன்மா எப்படியெல்லாம் அந்த அனுபவத்தை கொள்ளும், எந்த படிமுறையிலே இந்த போகத்தை அனுபவித்தது என்பதையெல்லாம் நமக்கு தெள்ள தெளிவாக காட்டுவதுதான் நம்முடைய சிறிய ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுடைய சிவபோகச்சாரம் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு நூல். தெளிந்த ஒரு ஞானத்தை இந்த நூல் நமக்கு பயப்பிக்கின்ற காரணத்தினாலே இது நிச்சயமாக ஒரு குரு மூலமாகத்தான் நாம் இதை ஓதி உணர்தல் வேண்டும். பொதுவாக குரு என சொல்லுகின்ற பொழுது குரு என சொல்லக்கூடியவரை நாம் ஒரு உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆச்சாரிய தலைவர்கள் எல்லாம் தம்மை அடைந்த மாணவர்களுக்கு மட்டும் அவர்கள் ஞானத்தை கொடுக்கவில்லை. அந்த ஞானாசிரியர்மார்கள் தன்னை அடைந்திருக்கின்ற மாணாக்கர்களை முன்னிலைப்படுத்தி உலகோர்க்கும் ஞானத்தை கொடுத்தார்கள். உதாரணமாக சொன்னால் கமலை ஞான பிரகாச குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுக்கு மட்டும் ஞானத்தை கொடுக்கவில்லை. அந்த பெருமானை முன்னிலையாக வைத்து புட்பவிதி போன்ற புட்பலன் போன்ற அந்த அருமையான நூல்களை எல்லாம் உலகிற்கு தந்து நமக்கு பேர் உபகாரம் செய்திருக்கிறார்கள். இதே போன்று குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் ஆனந்த பரவசருக்கு மட்டும் ஞானத்தை அருளவில்லை, உலகோருக்கும் அருள் செய்திருக்கிறார். எத்துணை அரிய நூல்கள் அவருடைய திருவாக்கிலே அமைந்திருப்பது 8 நூல்கள் பண்டார சாஸ்திரத்திலே அமைந்திருக்கிறது. ஆகையினாலே நம்முடைய குருமூர்த்திகளானவர்கள் ஞானாசிரியன்மார்கள் உலகோர்க்கே உலகை உலகிலே இருக்கின்ற ஆன்மாக்கள் அனைத்தையும் சிவத்தை நோக்கி ஆற்றுப்படுத்துகிறார்கள். வள்ளுவ பெருமான் குறிப்பிட்டு காட்டுவார், கற்றதனால் ஆய பயன் என்பொல் வாதறிவன் நற்றாள் தொழார் எனில் என்பார். இதிலே கல்வியின் பயன் நற்றாளை தொழுவது. அப்ப கல்வியின் பயன் என்பது அந்த கசடர கற்று உண்மையை உணர்த்துதல் வேண்டும். அந்த மாணாக்கருக்கு கசடர கற்பித்து அவர் நிற்க வேண்டிய நெறியிலே நிறுத்துவது குருமூர்த்தி தான். அதைத்தான் அழகாக சொல்லி காட்டுகிறார் நம்முடைய குருஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள். இறைவனை அடை, ஆனால் அந்த இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீ தெரிந்து கொள் என்பதை அழகாக சொல்லி காட்டுகிறார். அந்த குரு என சொல்லக்கூடியவர் ஒரு கடையிலே கிடைக்கின்ற ஒரு கடைச்சரக்கன்று, தேவர்க்கும் மூவர்க்கும் மேலானவர் அவர். நம்முடைய பரஞானமாகிய அந்த சிவஞானத்திற்கு மட்டுமே அகப்படுவார். ஆகையினாலே அவரை எளிமையாக எண்ணிவிடாதே. ஆகையினாலே நீ உன்னுடைய நூல்களை வைத்துக் கொண்டு மட்டும் நீ அந்த பெருமானை கண்டுவிடலாம் என நினையாதே. ஏனெனில் அவன் வாக்கு மனங்களிய நின்ற மறையோ அழகாக உணர்த்தி காட்டுகிறார். அதைத்தான் 13வது திருப்பாடலிலே நம்முடைய குருமூர்த்தி அவர்கள் நமக்கு விளக்கி காட்டுகிறார்கள். உரை இருந்தால் உண்ணும் உணர்வு இருந்தால் மாயை திரையிறைந்தால் காண்கின்ற தேவை வரை பெருக வாசிப்பதும் நாவால் வாழ்த்துவதும் நாடகமா பூஷிப்பதும் சுத்த பொய். இறைவன் எதற்கு அகப்படுவான்? உரையிருந்தால் என்றால் நம்முடைய வாக்குகளுக்கு அவன் அகப்பட மாட்டான். உண்ணும் உணர்ந்திருந்தால் நம்முடைய தியானத்திற்கு அவன் அகப்பட மாட்டான், அவனாக வருவேன். அப்படி அந்த சொற்பிரபஞ்சத்திற்கும் தியானத்திற்கு அகப்பட்டு விட்டால் அவனது பரத்துவத்திற்கு இழக்கு. அவன் வாக்கு மனாதீதன் என்று நம்முடைய நூல்கள் சொல்கிறது. வாக்குக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டவன் அவன், ஆனால் அறியவர்களுக்கு எரியவன், அதை மறந்துவிடக்கூடாது. ஆகையினாலே அவனை எப்படி காண முடியும் சொல்லி காட்டுகிறார் நம்முடைய குருமூர்த்திகள். உரையிறந்தால் என்பது அங்கே நம்முடைய சொல் இறந்த வழியும், உண்ணும் உணர்விருந்தார் நினைவு இறந்த வழியிலும் தன்வயம் அழிந்த வழியும். உணர்வு இறந்தார், உணர்வு என்பது உணர்வு, அந்த ஆன்மபோதம் உண்ணும் உணர்வு இருந்தால் ஆன்மபோதமும் அழிந்தார். மாயை திரை இறந்தால் காண்கின்ற தேவை, மாயையாகிய திரை இறந்தால் என்பது விலகினால் காணப்படுகின்ற தேவை. எனவே இறைவனை காண வேண்டும் என்றால் உரை இறந்தால், உண்ணும் உணர்வு இருந்தால், மாயை திரை இருந்தால் காணலாம். இதிலே மாயை திரை என்று சொல்லப்படுகிறது. மாயை திரை என்பது கருவி கரணங்கள். கருவி கரணங்களும் இறத்தல் வேண்டும். இறத்தல் என்றால் அந்த கருவி கரணங்கள் அற்று போக வேண்டும், அதன் வயம் நம்ம இருத்தக்கூடாது. இப்போ இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும், அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்குத்தான் நம்முடைய குருமூர்த்திகள் மாயை திரையின் திரை என்று சொல்லுக்கு பொருள் என்ன, கருவி என்று சொல்லக்கூடிய அந்த கருவி கரணங்கள் சகரமா நிலையில இருந்த நமக்கு நம்முடைய பெருமான் கருணை கொண்டு அவனாக கொடுத்த கொடைதான் இந்த உயிர்களுக்கு கருவி கரண புவன போகம். அதுதான் மாயை. இந்த கருவி கரணம் புவன போகம் இறைவனால் கொடுக்கப்பட்டது, ஆனால் அது இறந்தால்தான் சிவத்தை காண முடியும் சொல்கிறார்களே. அப்போ சிவத்தை காண்பதற்கு அவன் கருவி கரணம் புவன போகத்தை கொடுத்து நமக்கு பலன் இல்லையே என்றால் அப்படி அன்று. ஏன் கருவி கரண புவன போகம் கொடுக்கப்படுகிறது என சொன்னால், கேவல நிலையிலே ஒன்றுமே அறியாது ஆணவ மரமாகவே இந்த உயிர் கிடக்கிறது. அப்பொழுது நம்முடைய பெருமான் கருணை கொண்டு அதற்கு கருவி கரணத்தை கொடுத்து சற்றிய அறிவை எழுப்புகின்றான். அப்படி கருவி கரண பூண போகத்தோடு பொருந்தி இருக்கின்ற இந்த ஆன்மாவுக்கு அறிவு ஏற்படுகிறது. அந்த அறிவு என சொல்லக்கூடியது எப்படிப்பட்ட அறிவு என்றால், இருட்டிலே கிடக்கின்ற ஒருவருக்கு கை விளக்கு கொடுத்தால் போன்று ஒரு ஏகதேச விளக்கத்தை தான் சொல்லும். அந்த ஏகதேச விளக்கம் என்று சொல்லக்கூடியது அது எப்படிப்பட்டது அந்த கருவி கரணங்கள் என சொன்னால், அது ஆன்மாவுக்கு விளக்கத்தை கொடுக்கும், ஒன்றுமறியான ஆன்மாவுக்கு ஏதோ ஒரு விளக்கத்தை காட்டும், ஆனால் சிவத்தை மட்டும் காட்டாது. எனவே அந்த ஆன்மாவுக்கு சிவத்தை காட்டாது, அது மறைத்திருக்கின்ற காரணத்தினாலே அதற்கு திரை. ஒரு அருமையான ஒரு சொல்லாட்சி பாருங்கள். எனவே மாயை திரை. எனவே கருவி கரணங்கள் நமக்கு இருளிடத்து கைவிளக்கு போல, அதற்கு அப்புறம் இந்த கருவி கரணங்கள் இறந்து அவைகளெல்லாம் சிவகரணங்கள் உருவினது அருளினால் பெறப்பட்ட பின்பு அங்கே சூரிய ஒளி போல் விளக்கம் வரும் ஆன்மா, அப்பொழுதுதான் சிவத்தை காண முடியும். ஆகையினாலே இந்த கருவி கரணங்கள் என்பது ஒரு கைவிளக்கு போன்றது, ஏகதீசத்தை தருவது. அது அப்பொழுது உயிர் சிற்றறிவை மட்டும் அடைகிறது. ஆகையினாலே திரையிறந்து காண்கின்ற அந்த தேவை வரை பெருக. வரை என்பது இங்கே எழுத்துக்கள் என்று சொல்லப்படுகிறது. எழுத்துக்களால் ஆகின்ற அந்த நூல்களை வாசிப்பதும் நாவால் வாழ்த்துவதும் நாடகமாம், பூஷிப்பதும் சுத்த பொய். இந்த உரை இருந்தால், உன்னு உணர்ந்திருந்தால், மாயை திரை இருந்தால் காண வேண்டிய அந்த தேவை நான் கண்டுவிடுவேன் என்று எழுத்துக்களை கொண்ட நூல்களை வைத்து நாவால் வாழ்த்துவதும் அங்கே பெருமானை பூசுவதும் அது நாடகமும் பொய்யுமே ஆகும் என்று இங்கே அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இந்த இடத்திலே ஞான நூல்களை எப்படி நாம் ஓதுதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஞான நூல் என சொல்லக்கூடியதை நீ முன்னே சொன்ன அந்த மூன்று பக்குவமும் இல்லாமல் நீ ஓதினால் அது சிவத்தை காட்டாது. ஆனால் கண்டுவிடுவேன் என்று நீ நூல்களை ஓதிக்கொண்டு இருப்பதும் அங்கே பூஜனை செய்வதும் அது வெறும் நாடகம். நாடகம் என்றால் பிறர் காண வேண்டும் என்று செய்வதற்காக செய்யக்கூடிய ஒன்று. அடுத்தார் கொண்டு பொய். பொய் என்றால் இங்கே பலன் அளிக்காது என்று பொருள் அங்கே சொல்லப்படுகிறது. இந்த இடத்திலே என்ன ஒரு பொருள் சொல்லப்படுகிறது என சொன்னால், அதற்காக நூலினை ஓதுவதும் பூஷிப்பதும் பலன் இல்லை என்பது பொருள் அன்று. நூலினை மட்டும் ஓதிக்கொண்டே இருப்பது அங்கே சொல்லற்கு அறியானே சொல்லி திருவடிக்குள் என்று அந்த அறிவுகளுக்கு முன்பாக சொல்லி காட்டுகின்றான். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுதல் வேண்டும். அது உணர்த்துவது குருமூர்த்தி தான். ஒரு பாடல் வந்து என சொல்லக்கூடியது, அங்கே பந்தமும் பிரிவும் பெருக்கும் பணுவல் வலி சென்று சென்று ஏறி என்று கருவூரர் தன்னுடைய திருவிடை மருதூர் திருவிஷ பாடம் எழுதி காட்டார். பந்தமும் பிரிவும் தெரிக்கும் பணுவல் வலி சென்று சென்று ஏறிம்பார். ஞான நூல்கள் இந்த ஆன்மாக்கள் ஆணவமலத்தை பந்தித்திருக்கின்ற நிலையையும் அது பிரிகின்ற நிலையையும் சிவத்தை அணுகின்ற நிலையுமே சொல்லுகிறது. அப்ப அந்த நூல்களை ஓதுகின்ற பொழுது அதனுடைய பொருளினை அறிந்து ஓதுதல் வேண்டும். அப்படி அறியாமல் ஓதினால் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து ஓதுவார் என்ற இடத்திற்கு தண்டபாணி தேசிகர் இருவர் விளக்கத்தில் எழுதுகிறார். பொருளை அறியாமல் ஓதின் அது சொல் முயற்சியாகவே கழியும். ஏதோ சொல் முயற்சி எடுத்திருக்கிறார் என்று சுவாமி ஏதோ சிறிது கருணை செய்வார், அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய எண்ணம் அவனது மூலப்பண்டாரத்தை நாம் அடைதல், அது பொருளறிதல் வேண்டும். ஆகையினாலே வாழ்த்துவதும் பூஷிப்பதும் சித்த பொய். எனவே இந்த குரு மூலமாக இந்த பொருளினை உணர்ந்தால் அவர்களுக்கு என்ன நிகழும்? உரை இறக்கும், உணர்வு இறக்கும், மாயை திரை வளரும். ஆக குருவனுடைய சகாயம் தேவை என்பதை எவ்வளவு மறைமுகமாக சூஷகமாக கருத்தை உள்வைத்து நம்முடைய பெருமாள் சொல்லியிருக்கிறார். எனவே குருவருடையினாலேதான் அவன் உண்மையை போதிக்க உரை இறக்கும், உணர்வு இறக்கும், மாயை திரை இறக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினாலே இந்த இடத்திலே குருவின் மூலமாக நூல்களை நூல்களை நாம் ஓதி பொருளறிந்து ஓதினால் நமக்கு என்ன கிடைக்கும்? அழகாக அங்கே நமக்கு திருவருள் கிடைக்கும். அப்படி ஓதினால்தான் நமக்கு சிவத்தை காணக்கூடிய ஒரு பேரு கிடைக்கும். பொருள் உணர்ந்தால்தான் ஓதி உருக முடியும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் கழகாக தெள்ள தெளிவாக. என்னை போன்ற கடைநிலையிலே உள்ளவர்களுக்கு கூட உண்மை புரிய முடியாத ஞானசம்பந்தருக்கு விட்டு கண்டுவிட்டார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார். தமை நன்னெறிக்கு உய்ப்பது, அவர்களைத்தான் நன்னெறிக்கு உய்ப்பார். இதே கருத்தை நம்முடைய மாணிக்க வாசக சுவாமிகள் தன்னுடைய திருவாசகத்திலே யாத்திரை பத்திலே ஐந்தாவது திருப்பாடலிலே எம்பெருமானை சொல்லி காட்டுகிறார். பொடைப்பட்டு உருகி போற்றுவோ அந்த திருப்பாடலை சொல்றேன். விடுமின் வெகுடி எல்லாம் வருகிறது பாருங்க. வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை, உடையான் அடிக்கே பெரும் சாத்தோடு பெரிய அடியார் திருக்கூட்டத்தோடு உடன் போவதற்கே ஒரு படிமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைபற்று உருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. புயங்கன் பாம்பினை அணிந்தவன் ஆழ்வான் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற அவனது புகழ்களையே உருகி போற்றுவோம். எனவே அந்த நூலின் பொருள் அறிந்து உருகின் போற்றுதல் வேண்டும் என்று அங்கு அழகாக சொல்லி காட்டுகிறார். இந்த இடத்துல நம்முடைய குருமூர்த்தி சுவாமிகள் இதை வாழ்த்துவது நாடகம், பூசுவது போயின்றார். இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நம்முடைய சான தண்டபாணி தேசிகர் அவர்கள் இந்த திருவாசகத்திலே உருகி போற்றுவோம் என்பதற்கு உரை எழுதுவார். அழகா உருகி போற்றுவோம் என்பதற்கு வெற்று ஆரவாரத்தை இறைவன் மனம் கொள்ளான் அழகாக சொல்லி காட்டு. வெற்று ஆரவாரத்தை இறைவன் மனம் கொள்ளான் ஆதலின் நாம் மனம் உருகி போற்றுவோம். ஏனெனில் அவன் பக்தி வலையில் படுவோன், அவன் பக்தி வலையில் படுகிறவன், ஆகையினாலே உருகி போற்றுவோம் என்றார். ஆக நடவாணி தேசிகர் இந்த கருத்தை அழகாக நமக்கு இந்த இடத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆகையினாலே இறைவனை காட்டுவது உரையிறந்த நிலை, உணர்வு இறந்த நிலை, மாயை திரை இறந்த நிலை. அது நூல்களால் வாசிப்பதும் பூஷிப்பதிலாக மட்டும் கிட்டுவதில்லை, குருவினது அனுக்கிரகத்தினால் உணர்த்த இந்த ஆன்மா உணர்ந்து அதற்கு பின்புதான் அது சிவத்தை காட்டும் என்று இந்த திருப்பாடலிலே அழகாக இதை சொல்லி காட்டினார். இதைத்தான் ஆசிரியனை அடைவதாலே அடைகின்ற பயனை இங்கே நமக்கு குறிப்பிட்டு காட்டுவார். இதை பாலபாடமாக வைத்து அவ்வைப்பிராட்டி சொல்வார். எழுதறிவு முன்னம் எழுதிய பின்னர் படுதர வாசிப்பறிவு பண்பாய் முழுதுமதை கற்பறிவு நற்பயனை காண்பறிவு. அந்த நூலினுடைய நோக்கம் உட்கருத்து என்ன என்பதை காண்பது புலப்படாது, அது குறும்புலமாக்க முடியும். நற்பயனை காண்பறிவு கண்டப்பா கண்டக்கா நிற்பறிவு அந்நிலை கண்டக்கா நிற்பறிவு தான் அந்நிலை. ஆகையினாலே நம்முடைய குருமூர்த்தி ஒன்றுதான் உண்மையை உணர்த்தி நமக்கு அந்த நெறியிலே நிற்க வைப்பார். அதுதான் ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதும் ஐந்தெழுத்து உணர்வார்களுக்கு. அந்த ஐந்தெழுத்து ஐந்தெழுத்து நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இருந்தால் அது அற்ப பலனே, ஆனால் அதனுடைய பொருள் அறிந்து அதைத்தான் சொல்லிட்டு காட்டினான். ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதும் ஐந்தெழுத்து உணர்வார்களுக்கு. அந்த உணர்தல் என்பது உணர்த்த வரும், அதை யார் உணர்த்துவார்? குருமூர்த்தி தான் அங்கே உணர்த்துவார் என்று இந்த குருவினது பெருமையை இங்கே அழகாக இங்கே நம்ம பெருமான் காட்டிவிட்டார்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம்.org-இன் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: அப்போ அந்த பக்குவம் வந்த பிறகு சொல்றோம்னா, அந்த பக்குவம் தவத்தால் வருகிறது. அது அப்போ என்ன ஆகும்னு சொன்னா, இந்த ஆன்மாவுக்கு உள்ளபடியே அந்த வேடர் வாழ்விலே உவர்ப்பு தோன்றி, வேடர் வாழ்விலே அந்த சமயத்தில். இப்போ ஐயா அந்த நடுவில் இருக்கீங்களா உங்க பேரு? ஆ ரொம்ப அடக்கமா சொல்லுதே. இப்போ துரைசாமி எதுல வேலை பார்க்கீங்க? ஆ பவர் ஸ்டேஷன்ல. சரி, நெய்வேலி பவர் ஸ்டேஷன்ல உட்காருங்க. இப்போ ஐயா வந்து நெய்வேலி பவர் ஸ்டேஷன்ல இன்ஜினியரா இருக்காங்க. சம்பளம்லாம் சரியான சம்பளம் தான், நெய்வேலினாலே தெரிஞ்சுக்கிற வேண்டிதான். அது பெரிய வேலின்னு அதுக்கு மேலே ஒன்றும் விளக்கம் தேவை. இருங்க இருங்க, சும்மா ஒரு இதுக்கு நீங்கள் அதுக்குள்ளே சண்டைக்கு வந்துடாதீங்க. ஏப்பா ரொம்ப பயமாக தான் இருக்குது, யாரையும் சொல்ல முடியலை. நான் பார்த்து கொஞ்சம் மெலிஞ்சாலாக இருக்கேன்னு பார்த்து சொன்னால் அவர் காரசாரமாக இருக்காரு, என்ன செய்கிறது. சரி, நான் ஒரு இதுக்காக சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், போகும்போது அழிச்சிடுறேன். எனவே இப்போது இவர் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, வேலை பார்த்துட்டு இருக்காரு அங்க வேலை நல்ல மாசத்துக்கு 100,000 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. பக்கத்தில் இருக்க ஒரு ராஜா இருக்கார, அவருக்கு ரொம்ப பொறாம, அவருக்கு பொறாம அவர் ஐயா என்னையா வேலை பார்க்கறது வேலை. எங்க ராஜபாளையத்தில் ஒரு வேலை இருக்கு பாருங்க, நல்ல வேலை நல்ல வேலை, அதை விட கூடுற சம்பளம், 1.5 லட்சம் 2 லட்சம் கூட வரும், வாங்க அப்படின்னாருன்னா போயா பயிற்சியாரம் மனுசா. எனக்கு அங்கே வேலையே 2 மணி நேரம் தான், அதுக்கு இவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருக்கான், இதை விட்டு போட்டு இங்கே வருவானா, எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு அப்படின்னு இவரை சொல்கிறாரு. விளங்குதா? அதே இதில் பல பிரச்சனைகள் வந்து அங்கே ஏற்கனவே பிரச்சனை அடிக்கடி வந்துடும் இல்லையா, கொஞ்சம் நாளைக்கு ஒருக்க ஸ்ட்ரைக்கு அப்படிதானேயா. அங்கே இவங்களை பிடிச்சி ஹராஸ் பண்ணுறாங்கன்னு இங்கே இவங்க மேலே இருக்கவங்க. ஐயப்பா இது என்னடா பெரிய சங்கடமாக இருக்குது, இதை விட கொஞ்சம் 20-30,000 ரூபா குறைஞ்சாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நிம்மதியான வேலை கிடைச்சா நல்லதே அப்படின்னு ஒரு விரக்தியோடு இருப்பார்லாம். அந்த சமயத்தில் அண்ணாச்சி போய், ஐயா இங்கே ஒரு உங்களுக்கு வருவேடோ வரமாட்டேடோ, இங்கே வந்து 30-35,000 தான் ஒரு வேலை இரு, கடவுள் மாதிரி வந்தையாம் பாரு, சொல்லுவாரா மாட்டாரா? ஏன்னா அந்த வேலையில் சலிப்பு, அதில் வந்து சலிப்பு ஏற்படாத வரைக்கும் அவர் எவ்வளோ உயர்ந்த வேலை சம்பளம் கூடுனதுன்னு சொன்னாலும் வரமாட்டார். விளங்குதா? அதுபோல இந்த ஆன்மாவுக்கு வேடர் வாழ்வில் நல்ல பிடிப்பு இருக்கிற வரைக்கும் சிவபெருமான் என்ன எவர் வந்து சொன்னாலும் சரி, ஏன் நீ போயான்றுவான் இந்த ஆன்மா. விளங்குதா? அது ஏற்கனவே அங்கே வாழ்ந்து இது பெரிய கஷ்டமாலாடா இருக்குன்னு நினச்சிட்டு இருக்க சமயம் அதான் பக்குவம். அப்போ போய் சொல்வார் இவர், ஏய் நான் அப்போ உடனே என்ன செய்வார், உதறி தள்ளிட்டு உடையந்துருவாளா இல்லையா, அதான் இங்க அதை சொல்றாரு. அந்த ஆறை சொல்கிறார், ஏன்னா அது ஓடுதுங்க மாதிரி இவன் உடனே விட்டு செல்வான் என்று விளங்குதா. அப்போ சிறை செய்ய நின்ற செழும்புலனின் உள்ளம், உள்ளம் என்பது உயிர், அது சிறை செய் புலன் உணர்வை தீர்ந்து. அப்போ சிறை செய்ததே புலன்கள் கருவிகள், அதிலிருந்து உபதேசத்தால அந்த பந்தம் நீங்கி தீர்ந்து அலை கடலில் சென்று, கடல் எது, திருவடி, திருவடி அதில் போய் சென்று சென்று அடங்கும். அப்போ அங்கிருந்து விட்டு வெளியில வருதுன்னு முதல்ல சொன்னோன்ன மறுத்துட்டாரா நீங்க வேண்டாம்னு சொன்னவரே, அது உடைச்சிக்கிட்டு வருதுன்னு சொல்லி மறுத்துட்டாரு. அப்புறம் நீங்க நான் மட்டும் போதும்னு சொன்னோன்ன மறுத்து கடல்ல போய் சேருது, கடல்ல போய் சேருதுன்னு திருவடியில, பெருமான் திருவடியில போய் சேருதுன்னு சொல்லி அவன் மறுக்கப்பட்டானா. மூணாவது ஆடு அவன் போய் சேர்ந்தா போதும் அடங்க வேண்டாம்னு சொன்னானா இல்லையா, இது சென்று அடங்கும். அது தன்னுடைய ஆற்று நீர் என்ற தன்மையை மாற்றி கடல் நீராகவே அடங்கியிருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி அடுத்தாப்புல ஒருத்தன் திரும்பி வந்து அதனால பிரச்சனை இல்லை நாமலாம், அது சொல்லாத மீளாதுன்றார். ஆக இந்த ஒரு பாட்டிலேயே நான்கு பேரும் மறுக்கப்பட்டதாயிற்று. அப்போ இவ்வளவும் சொல்லி முடிச்சிட்டு கடைசியில் சொல்றாரு, மீளாது, ஏ என்னப்பா சொல்ற, இப்ப இப்படி மீண்டு வருவது இவனுக்கு இயல்புதானே, மீண்டு வருவது இயல்புதானே. நீங்க நாலாவது நூற்பாவில் ரெண்டாவது மூணாவது அதிகரணம் என்னது, என்ன ஆன்மாவினுடைய பொது இயல்பு என்ன, ஆன்மாவின் பொது இயல்பு என்ன சொல்லுங்க, அவத்தைப்படுவது, கருவிகளோடு கூடி அவத்தைப்படுவது, அதான் சொன்னோம் அங்க பாட்டு சொல்லியிருக்கே. அப்ப கருவிகளோட கூடுது விடுது, கூடுது அப்ப அது புதுசா கருவியோட கூடுது, இப்ப விட்டுருக்கான் வழி போவாயா, நீ அவசரப்படுது அதுக்குள்ள விளங்குதா, கருவியை விடுது இப்பமா புதுசா இது விளங்குதா என்னையா விளங்குதா, கருவியோட விடுது புதுசு இல்லை, பல தடவை இதுக்கு முன்னாலேயே விட்டுருக்கான், அப்போ இப்பவும் அது மாதிரி தான் நினைப்பானா இல்லையா. அதை மறுப்பதற்காக என்ன சொல்றாரு, அங்க அலைகடையில் சென்று அடங்கும் ஆறு போல் மீளாதுன்னு சொல்லி உலவியில் அரண்பாதம் என்றார். உலவியில் அரண்பாதம், இந்த சொல் அந்த உலவியில் அரண்பாதத்தை சென்று மொட்டையா சொல்லாம இந்த உலைவு அந்த சொல்ல வைக்கலைன்னா இந்த திருட்டாந்தம் சொல்ற எடுத்துக்காட்டு அது திருட்டாந்த போலியாய்ப்போம் விளங்குதா, அதே குற்றமுடையதாகி தள்ளத்தக்கது விளங்குதா. அத அந்த ஒரு சொல்லால மெய்கண்டார் அதை நிறுத்துகிறார், கருத்தை நிறுத்துகிறார். ஏன் அப்படின்னா இப்போ அந்த கட்டு நிலையில கருவிகளை விட்டது பழி போச்சு, அப்போ இந்த கருவிகளை விடும்போது எது அதற்கு ஆதாரமாக இருந்தது, ஐயா ஒன்றும் கருவிகளை விட்டதா இல்லையா, ஐயா நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர் படங்கள்லாம் வந்ததா இல்லையா, அப்போ கருவிகளை விட விட அது எதுக்கு அதுக்கு அடி அதுக்கு ஆதாரமா இருந்தது எது, திருவருளா போச்சுடா போ, கதையவே மாத்திட்டே ஏமா, அங்க நனவு இருந்தது கனவு வருது கருவி போக போ என்ன வருது, அறிவு விளங்குச்சா குறைஞ்சுதா, திருவருளை சேர்ந்தா கூடலா செய்யணும், இதவா இது கூட சொல்ல முடியாது, திருவருளை கூட கூட அது விளக்கம் பெருகதா செய்யணும், இங்க கீழே வர வர என்ன செய்யுது விளக்கம் குறைக்கிறது, அப்ப என்னதே எனவே அங்க மலம் தாரகம், அங்க எது தாரகமா இருந்தது மலம் தாரகம் விளங்குதா, அப்போ கருவியை விட விட எது இங்க அதுக்கு தாரகமா இருக்கிறது அடிப்படையா இருக்கிறது ஆதாரமா இருக்கிறது, ஆணவ மலம், ஆணவ மலத்தை பற்றி கொண்டு கருவியை விடுகிறது விளங்குதா, அது எவ்வளவு பெரிய குற்றம். ஆனா இங்கே விடுது எப்படி விடுது, அருள் தாரகமாய், எப்படி விடுது அருள் தாரகமாய் விளங்குதா, அதனால என்ன செய்யாது அருள், இப்ப மலத்தை விட்டு விட்டுச்சு சேர்ந்தது மாறி மாறி இருந்தது, அதனால ஏன் அப்படின்னா அந்த மலம் என்ன செய்யும், ஒரு நேரத்துல வலுவா இருக்கும் இன்னொரு நேரத்துல மெலிவா இருக்கும் இல்லையா, மெலிஞ்சிருந்தா இது மீண்டு வரும், வலுவா இருந்தா மீள முடியாம அடை கிடக்கும் இல்லையா, அப்போ அந்த மலத்துக்கு மெலிதலும் உண்டு, ஆனால் திருவருளுக்கு ஒரே மாதிரி இருக்கும், அது சத்து சிவசத்துன்னு படிச்சிருக்கோமா இல்லையா, எனவே அதை சேர்ந்த ஆன்மா அதிலிருந்து மீளவும் திரும்பாது என்று அது திரும்பாமைக்கு காரணமும் உடன் சொல்கிறார். விளங்குதா? விளங்குச்சா? எனவே இந்த ஆன்மா, அந்த பெருமானுடைய திருவடி அடைந்த ஆன்மா திருவடியிலிருந்து மீளாது என்று இந்த நான்கு பேரையும் ஒரே இதில் மறுத்தார். எனவே இந்த ஒன்றாவது முதல் வெண்பாவில் அது பேதவாதி பாசஞானத்தில் அது மீளாது என்று சொல்பவன், பாசஞானத்திலிருந்து மீளாது என்பவன். எனவே பாசச்சார்பிலிருந்து கருவி நீங்கினாலே போதும், கருவி நீங்கினாலே போதும், இறைவனை அடைய வேண்டாம் என்பர். அது இந்த சமணர்கள் கந்த மறுதல் முத்தி என்றார் போல இதெல்லாம் ஒரு பாடா நம்போல் கிடக்கும் என்று சொல்வார். யாரு? பாடானவாத செய்வர் இருக்காங்கள, பாடானவாதி. அதெல்லாம் கருவிகள்லாம் வேலை செய்யாம கல்லு மாதிரி கிடக்கிறது தான் முக்கியமா இல்லை. அப்போ அவங்கெல்லாம் யாரு? இந்த பந்தை நீங்கினாலே போதுங்கிறவங்க அவங்களையெல்லாம். அப்போ அது மட்டும் இல்லை, இந்த தார்க்கீகர்கள் தர்க்க மதத்தினர், தர்க்க மதத்தினர் அவர்களும் இதே கருத்து தான். எனவே சாங்கியர் புருடனையும் பிரகிருதியும் பகுத்து உணர்வதுதான் முக்தின்னு சொல்வான் இல்லையா. அவனை போய் அடைய வேண்டும்லாம் சொல்ல மாட்டான். இவர்களெல்லாம் ஒருங்கு வைத்து மறுக்கப்படுகின்றனர். ஒருங்கு வைத்து அத்தனை பேரையும் ஒரே இதில் மறுத்துறாரு. அப்புறம் ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, பாசச்சாவிலிருந்து நீங்கி இறைவனை அடைந்தால் போதும், அடிமையாதல் வேண்டாம், பாசம் நீங்கி பெருவானும் பெருமாய் நிற்கும் என்று சொல்பவர் பேதவாதி. பேதவாதி அடுத்தால ஈஸ்வர அபிகாரிவாதி. முதல்வன் உணர்வு இன்றி, அவனுடைய உதவியே இல்லாம மரணநிலை அடைவது போல, வெயில போனவன் மரத்து நிழல நிக்காமல, அதுபோல இவனே போய் என்ன செய்வான், திருவடியில நிற்போம் என்று சொல்பவன். இவர்களெல்லாம் மறுக்கப்படுகின்றனர். மூணாவது, இறைவனை அடைந்தால் போதும் அவனோடு கலத்தல் வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க. எனவே அவனோடு சிவசமமாய் நிற்கும் என்று சொல்லக்கூடிய சிவசமவாதி, சிவசமவாதி பாசுபதர். பாசுபதர் ஈசன் ஞானம் பற்றி, ஈசனுடைய ஞானம் இவன்ட வந்துடும், அவன் தொழிலையும் செய்யும் என்பார்கள். அவனைப் போல ஐந்தொழிலும் செய்வர் என்பார்கள். மாவிரதர் அவங்க உற்பத்திவாதி, அவனுடைய தன்மைகள்லாம் இவன்கிட்ட உற்பத்தி ஆயிரும், அப்போ இவனும் அவன் போல சிவம் போல ஆயிருவான்னு சொல்றவங்க. காபாலிகர் அவர்கள் ஆவேசவாதி, பேய் பிடித்தவன் போல அவனுடைய தன்மையெல்லாம் இவங்கிட்ட வந்துடும். அப்போ பேய் பிடித்தவங்ககிட்ட பேயின் தன்மை தானே இருக்கும், அதுபோல நாமும் சிவமான தன்மையில இருப்போம், அவனுடைய தொழில செய்வோம் என்பார்கள். இவர்கள் எல்லாரும் ஒருங்கு வைத்து மறுக்கப்படுகின்றனர். அப்புறம் அடுத்தாப்புல இந்த சிவாத்திவித மறுப்பு, சிவாத்திவித சைவர், சிவாத்திவித சைவரை அவர் இரண்டாவது வெண்பாவிலே மறுக்கிறார். இந்த சிவாத்திவித சைவர் என்ன சொல்வான்னா, இந்த பாசஞானத்தில் அந்த கடல்ல போய் சேர்ந்தது பழையபடியும் மீளாதுன்னு சொல்றோம்ல, அதெல்லாம் தேவையில்லையாங்க. என்ன சொல்றான்? தேவையில்லை. ஏன்னா மீண்டா அதனால ஒன்றும் தப்பு இல்லை, மீண்டு வந்தா தப்பு இல்லை என்று சொல்பவர்கள் அவரை மறுத்து பாசஞானத்தில் மீழுதல் குற்றம் என்று அவனை மறுக்கிறார். அதாவது இந்த சிவஞானமாகிய வியாபக உணர்வு, சிவஞானம் எப்படிப்பட்டது, வியாபகமான அறிவு, அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பாசஞானத்துக்கு மீளுவது என்பது குற்றம். ஏன்னா அவங்க சொல்றது இந்த ரெண்டிலையும் தான் பெருமான் நிக்கானே, பெருமான் கலப்பு பாசத்திலையும் இருக்கு உயிர்லையும் இருக்கு, அப்புறம் அங்க போகக்கூடாதுங்க என்று சொல்கிறான். ஆனால் எப்படி அப்படி சொன்னாலும் இங்கே ரெண்டிலையும் அவன் கலந்திருந்தாலும் அவன் பாசத்தில் இருக்க கலப்பு வேற, உயிர்கிட்ட இருக்க கலப்பு வேற. என்ன வேற? அதுலயும் அத்திவிதமா இருக்கான், இதுலயும் அத்திவிதமா இருக்கான்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப அதுல என்ன வேறுபாடு என்னையா? விளங்கல. சரி, இங்க நமக்கு நிலை பெறுறதுக்கு இல்லையா, இங்க நிலை பெறுதல்னா அதனுடைய தன்மை நிலைக்க தானே, நம்முடைய தன்மை அறிவு, எல்லாத்துக்கும் அதனுடைய குணம் விளங்குதுதான், அது காரணம் அல்ல. வேற யாரோ சொல்ல பார்த்தாங்களே, சொல்லுங்க. அதாவது எவ்வொருவும் தானலில் எய்துவார் இல்லை தாழ், எல்லாமே சிவம்தான், பாசமும் சிவக்கலப்பு இருக்கிறது, உயிரிலும் சிவக்கலப்பு இருக்கிறது ரெண்டும் ஒன்று சொன்னால் ஒன்று என்று சொன்னால் எவ்வுருவும் தானில் எய்துவார் இல்லை தாழ். எவரும் இந்த கருவிகளை விட்டு சிவத்தை அடையணும் அப்படின்னு எவருமே எந்தவித சாதனமும் செய்ய மாட்டார்கள் இல்லையா. அதனால இவ்வுருவின் வேறே இறையல்லன் எவ்வுருவும் கண் போல் அவயங்கள் காண அக்கண்ணில்லார் கண் வேறே காணும் அக்கடல் என்று அந்த பாட்டில நமக்கு ஒரு அருமையான செய்தியை சொல்கிறார். அதாவது ஏன்னா நமக்கு நம்ம சாத்திரங்களிலையும் அற்றது பாசம் உற்றதும் கடலேங்கிறாங்க, இதெல்லாம் பொய்யாயிரும். எவ்வொருவும் தானெனில் எல்லாத்திலையும் இறைவன் கலந்திருக்கிறான், அதனால ஒன்றும் வித்தியாசம் இல்லைன்னு சொன்னால் ஒருத்தனும் பாசத்தை விட்டுட்டு சிவத்தை சேரமாட்டான். ஏன்னா இறைவன் ரெண்டுலையும் கலந்திருந்தாலும் நம்மட்ட கலக்கிற கலப்பு விசேஷமான கலப்பு, நம்மட்ட கலந்திருக்கிறது விசேஷமான கலப்பு. என்ன விசேஷம் அப்படின்னா இந்த பொருள்களிலே பலன் பெறுவது எது, இந்த பசுக்கள் மட்டுமே, பசுக்கள் மட்டுமே. அப்போ அவன்கிட்ட அவன் விசேஷமாக கலந்திருக்கிறான். எது போல என்று சொன்னால் இப்போ நமக்கு ஐந்து ஞானேந்திரியங்கள் இருக்கா இல்லையா, எதெல்லாம் நல்ல கரெக்டாக சொல்றீ, செவித்தோல் கண்ணாக்கு மூக்கு, இந்த நான் ஐந்திலேயும் இறை இந்த என்ன கலந்திருக்கு எல்லாமே சாத்விக அகங்காரத்தால் ஆனது, சாத்விக குணம் இருக்கே. இந்த சாத்விக குணம் இந்த ஐந்து கருவிகளிலும் இருந்தாலும் எல்லாம் சாத்விக அகங்காரத்தில் செய்யப்பட்டதானே, இருந்தாலும் இவற்றிலே காணப்படுகின்ற வேற்றுமை என்ன, கண் சென்று பற்றுது, மற்றது வந்ததை கேக்குமா, மற்றது நின்று பற்றும், கண் சென்று பற்றும் மற்றவை நின்று பற்றும், மற்ற நான்கும் நின்று பற்றும். நின்று பற்றும்னா என்ன, அந்த விடயங்கள் அந்த பொறிகளை சார்ந்தாலன்றி அறியாது. விடயங்கள் என்ன செய்யணும், பொறிகளை சார்ந்தாலன்றி அறியாது. இப்போ ஒரு மனம் இருக்குன்னு வைங்க, பூ அங்க இருக்குன்னா மூக்கு அங்க போவாது, என்ன செய்யணும், அந்த வாசம் என்ன செய்யணும், மூக்குக்கு வரணும், காத்து மூலமா வரணும். அது மூக்கில் பட்டாதான் நாம அந்த மனத்தை நுகர்ந்து அனுபவிக்க முடியும் இல்லையா, அப்படிதானே. ஏன்னா இப்போ காத்து எதிர் திசையில் அடித்தா உணர முடியாது இல்லையா. அப்போது நம்முடைய கருவிகளில் வந்து பொருந்தணும். இப்போ செவி இருக்கு, செவி அது சத்தம் கேட்கு, எப்படி கேட்கு செவி, எப்படி செவி என்ற பொறி உண்மை விளக்கத்தில் சொல்லியிருக்கார்ல, செவி என்ற பொறி எப்படி அறிகிறது, எப்படி சப்தத்தை அறிகிறது சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்க, உண்மை விளக்கம் படிச்சிருக்கேல்ல, யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். ஆகாயத்தை இடமா கொண்டு எல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல ஒன்றுனா சொல்லுங்க, அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். போதும் போதும்னு சொல்ற மாதிரி சொல்லிட வேண்டியதான். செவி ஆகாயத்தை இடமாக கொண்டு ஓசையை அறியும். சரி, அப்படி சொன்னா அது இன்கம்ப்ளீட், விளங்குதா. எனவே இங்க செவி என்ற பொறி, செவி என்ற பொறி காது என்னும் உறுப்பில் இருந்து கொண்டு, எங்க இருக்கு காது என்னும் உறுப்பில் இருந்து கொண்டு ஆகாயம் என்ற பூதத்தையும் ஓசை என்ற தன்மாத்திரையும் துணை கொண்டு ஆகாயத்தின் குணமாகிய சப்தத்தை அறியும், சப்தம் என்ற புலனை அறியும். அப்படி சொல்லணும், அப்படி சொன்னா சரியா சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். போதும் போதும் இப்படி சொல்ல, விளங்குதா, விளங்குச்சையா, இதான உண்மை விளக்கத்தில் சொல்லியிருக்காரு, பிறகு ஏன் இப்படி சொல்லுதீங்க, சரி இருக்கட்டும். அதனால இப்போ இந்த கருவிகள்லாம் அந்த விடயங்கள் கருவிகளை அடைந்தால் மட்டுமே அதை உணர முடியும் இல்லையா. ஆனா கண் மட்டும் எப்படி இருக்கே, சென்று பற்றுகிறது. இப்போ அவங்க யாரையாவது பார்க்கணும், அவங்க வந்து கண்ணில் வந்து முட்டை வேண்டாம், கண்ணில் வந்து முட்டை வேண்டாம், இங்கே இருந்து நம்ம பார்க்கலாம் இல்லையா. அப்போ எது எது எந்த ஒரு தன்மை இவ்வாறு இந்த கருவிகளிடத்திலிருந்து கண்ணை வேறுபடுத்துகிறது, எதனால கண் வந்து சென்று பற்றுகின்ற ஆற்றலை பெற்றது, கண்ணுக்கு இந்த ஆற்றல் வருவதற்கு என்ன காரணம்? சாத்விக குணம். எல்லா தான் சாத்விக குணம் தான் இருக்கு இல்லையா? எல்லாத்துலேயும் சாத்விகம் தானே. அப்போ இந்த ஐந்து கருவிகளிலே, இந்த ஐந்து கருவிகளிலே இந்த செவி, தோல், கண்ணு, நாக்கு, இப்போ இந்த கருவிகள் எல்லாம் என்ன இருக்கு? அகங்காரம் அது அதிகமா இருக்கு இல்லையா? அப்படிதானே? இப்போ அதிகமா இருக்குன்னா, இப்போ இது ஒரு 40% சாத்விகம்னா மிச்சம் 30% ராசதம், 30% தாமசம்னு ஒரு உதாரணத்துக்கு வைங்களேன். இதை மாதிரி ஒன்று ஒன்று இருக்கு. ஆனால் இதில் மட்டும் எப்படி இருக்கு? ஒரு 60-70 இதில் இருக்கு. மிச்சம் 15-15 இல்லைன்னா 20-10 எப்படியோ இருக்கு இல்லையா? விளங்குதா? அப்போ ஏனையவற்றை நோக்க கண்ணுக்கு சாத்திவியத்தினுடைய பங்கு அதிகம். சாத்திவியத்தினுடைய தன்மை என்ன? பிரகாசம், பிரகாசம். எனவே இது பிரகாச ரூப இருப்பதனால இதனுடைய வியாபகத்தன்மை மற்ற இந்திரியங்களை நோக்க அதிகமாக இருக்கிறது. வியாபகத்தன்மை அதிகமாக இருக்கிறது, அதனால இதனுடைய வியாபகம் ரொம்ப இருக்கிறதுனால தூரத்தில் உள்ள விடங்களை இது பற்ற முடிகிறது. விளங்குதா? அப்போ அப்படியெல்லாம் பற்ற முடிஞ்சா இதுக்கு எதுக்கு ஒளி? லைட்டு போட்டால் தானே பார்க்க முடியுது. நல்ல வியாபகமாக தானே இருக்குது. லைட்டை போட அமைச்சுங்க அப்படின்னா அதான் தெரியுமா எங்களுக்கு? இதை சொல்லதுக்கு ஒரு ஆளா? இருட்டாயிருமா கண் பார்வை தெரியாதோம். லைட் அமைத்த என்ன ஆயிருமா? இருட்டாயிருமா தெரியுமா? அதுக்கப்புறம் என்ன செய்யாதான்? இருட்டாயிட்டா கண்ணே தெரியாதோம், ஒன்றும் தெரியாதோம். சரி, அப்போ இந்த பிரகாச ரூபம் ஒளி உடையதுன்னா அது எதுக்கு துணை? துணை எதுக்கு ஐயா? பிரகாச ரூபம்னாலே ஒளி ரூபம் தானே, அப்போ பார்க்க வேண்டியதானே. ஏன் லைட்டை போடுங்கயோ? சரி, பார்க்குற பொருள் மீது லைட் இருந்தாலே இல்லாட்டில் உங்கள் கண்ணில் ஒளி இருக்கா இல்லையா? கிரன்னு அடிக்க வேண்டியதானே, அது தெரிஞ்சிட்டு போகுது. வேண்டாம் வேண்டாம், அந்த மாதிரிலாம் அடிக்க வேண்டாம். சரி, ஏன்னா அப்படி அதுக்கு வியாபகத்தன்மை இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய இது என்னது, இது என்னதுன்னு பார்த்தோம், சாத்விகம். இது என்னது? ராசதம். இது தாமசம். தாமசம் மோக ரூபம், இருள் ரூபம். எனவே இந்த இருள் இந்த ஒளியை மறைக்கிறது. இந்த இருள் என்ன செய்து ஒளியை மறைக்கிறது. கண்ணுக்கு பிரகாச ரூபம் இருந்தால் இது என்ன செய்து? இந்த தாமச குணம் கொஞ்சம் போல இருந்துகிட்டு என்ன செய்தான்? அவனை ஒளியை மறைக்கிறான். அப்போ இந்த இருளை நல்லிபை பண்றதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? இன்னொரு சாத்விகத்தை அடிஷனலா சேர்க்க வேண்டியிருக்கு, ஒளிய சேர்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த தாமச அகங்காரத்திலிருந்து தோன்றுகின்ற பூதங்கள் இருக்கா இல்லையா? அதெல்லாம் எதுல இருந்து தோன்றுது? தாமச அகங்காரம். அதுல என்னெல்லாம் தோன்றுது? பஞ்சபூதங்கள் எதெல்லாம்? நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் இருக்கா? இதுல இந்த நெருப்பு என்னது? இது தாமசத்துல, இது எல்லாத்துக்கும் தாமசம் இருந்தாலும் இது அவற்றை நோக்க சாத்விகம் கூடியது. சாத்விகம் கூடி அதனால என்ன இருக்கு? ஒளி ரூபமா இருக்கு. அந்த ஒளிய இங்க ஃபிட்டப் பண்ணிட்டா என்ன செய்யும்? இந்த தாமசத்தை நல்லிபை பண்ணி நமக்கு காட்சியை புலப்படுத்துகிறது. விளங்குதா? விளங்குதா? எனவே இந்த ஆன்மாவுக்கு கண்ணுக்கு பிரகாசம் சாத்விக குணம் பிரகாச ரூபம் துணை நின்றாலும் அதில் இருக்கக்கூடிய தாமசம் குணம் என்பது என்ன செய்கிறது? அதை மறைத்து கொண்டிருக்கிறது. அதனால அதை இது பண்ணுறதுக்கு நாம் அப்படி செய்கிறோம் இல்லையா? இப்போ என்ன தெரியுதுன்னா, இந்த மற்ற குண மற்ற கருவிகளை நோக்க இதுக்கு பிரகாசமான தன்மை இருக்கிறது. இந்த ஓமி என்ன சொல்கிறாரு? இந்த மற்ற கருவிகளில் கலந்திருக்காமல இறைவன் இருக்கானா இல்லையா? அந்த தாமச குணம் இருக்கா இல்லையா? இதில் சாத்திய குணம், சாத்திய குணம் இதில் எவ்வளோ இருக்கு? 40-40 இருக்கா இல்லையா? இது போல உலகத்துல கலந்திருக்கான், உலகத்துல கலந்திருக்கான். உயிர்ல எது மாதிரி கலந்திருக்கான்? இந்த கண்ணுல கலந்துற மாதிரி 70% கலந்திருக்கான். விளங்குதா? இது 70-70 அப்படி எடுத்துறாதீங்க, அதை விட கூட, அதை விட கூடுதலாக கலந்திருக்கிறான். அதனால இதனுடைய வியாபகம் வேற, அதனுடைய வியாபகம் வேற. அதனால இந்த வியாபகத்தை பெற்றவன் கருவிகளை போய் அதிலையும் கலந்துருக்கான அங்க போனா இந்த வியாபகத்தை நோக்காது குறைவு விளங்குதா. அப்போ அந்த குறைந்த நல்லா படித்தவன் குறைஞ்ச மார்க் எடுக்கிறது இழிவு தானே. அதனால இவ்வளவு பிரகாசத்தை பெற்றவன் மீண்டும் கருவி சார்வலை பெறு வருவது இழிவு

என்ன செய்யுது? பேக் வாட்டருங்கம்லா. ஆ, அது கடல் பொங்கி இங்க வருதுல்லா, வருதுல்ல. அதே மாதிரி இவன் எப்பமாவது வந்துருவாம்லா, எப்பமாவது வந்துருவாம்லாங்க. ஆ, வந்துருவான் தான். அப்படி எப்பமாவது அங்க, ஏன்னா உடம்போடு கூடியிருக்கும் போதானே சேர்ந்திருக்கான், உடம்போடு கூடியிருக்கும் போதுதான் பெருமானுடைய திருவடிய சேர்ந்திருக்கிறார்கள். எனவே அந்த மலம் காரணமாக இவன் திரும்பவும் இங்கே வரலாமே. அந்த பௌர்ணமி மாதிரி என்னது, அமாவாசை மாதிரி என்னதுன்னா வினையினுடைய மிகுதிப்பாடு, தீவினுடைய மிகுதிப்பாடு காரணமாக அந்த சிவ உணர்விலிருந்து நீங்கி மேடுதலும் கூடுமே என்கிறார்கள். அதை மறுக்கிறாரு, ஐயா அப்படியெல்லாம் மீளமாட்டான். அப்படி ஒரு கால் மீண்டாலும் அந்த தண்ணி கடல்ல போனது எப்படி வந்தது? கடல் நீராக தான் திரும்பிச்சு, முதல்ல போன மாதிரி ஆற்று நீராக திரும்பி வரல, விளங்குதா? எனவே அப்படி திரும்பினாலும் அவர்கள் என்ன செய்வாங்க, எல்லா உலகத்தை பார்த்தாலும் உலகத்துல சிவத்தை தான் காண்பறேன்றி, உலகத்தை பார்த்தாலும் சிவத்தை விட்டுட்டு உலகத்தை பார்த்தாலும் அவ எப்படி பார்ப்பாங்க, உலகத்தில் சிவத்தை தான் பார்ப்பறே என்று முதல மாதிரி பார்த்த மாதிரி பாசத்தை பார்க்க மாட்டார்கள். அது பற்றி குற்றமில்லை என்று அவர்களை மறுக்கிறார், விளங்குதா? அதனால அப்போ அந்த அப்படியே இருந்துடவும் மாட்டாங்க. அப்படி அது ஒரு கால் அந்த உலகம் காட்சிப்பட்டால், ஒரு கால் அந்த உலகம் காட்சிப்பட்டால் என்ன செய்வாங்கன்னா, நீங்க இந்த திருவருள் பயன்ல 94வது பாட்டு என்னது, நல்லா போயிட்டு இருக்கும் போதே ஒரு பிரேக்க போட்டுருக்கீங்க ஐயா, புக்குருவார் போதார் தலனக்கும் ஆமை தகன்னு படிச்சோமா இல்லையா? எனவே இந்த ஆமை இருக்க வேண்டிய இடம் எது, நீர், கடலோ ஏதோ ஒண்ணு கிணறோ ஏதா இருந்தாலும் சரி நீர் இல்லையா. எனவே தலம் நடக்கும் ஆமைன்னார், எங்க நடக்கும் ஆமை, தலம். எனவே அதற்கு இயல்பான இடமாகிய அந்த நீரில் இருக்கிற வரைக்கும் அதுக்கு பகை இல்லை. அதன் தனக்கு புறம்பான நிலத்துல வந்தா பகையும் உண்டு. அதுபோல ஆன்மாவுக்கு இருப்பிடம் எது, பெருமான் திருவடி, அதில் இருக்க வரைக்கும் எந்த பகையும் இல்லை. அதற்கு பகையான பாசச்சார்பு ஏற்படும் போது பகையும் வருகிற துன்பம் வருது இல்லையா. அப்படி வரும் பொழுது இவர் என்ன செய்வாங்க, என்ன செய்வாங்க? இப்போ ஆமைனா ஆமை வந்து எதிரி வந்தா என்ன செய்யுது, உடனே தன்னுடைய நான்கு காலையும் தலையும் அந்த சிவ ஓட்டுக்குள்ளே ஒழித்து கொண்டு தன்னை காத்து கொள்கிறதா இல்லையா. அதுபோல இந்த ஞானிகள் வினை காரணமாக உலக காட்சி வந்தா என்ன செய்வாங்க, அந்த பஞ்சாக்கரம் என்ற அந்த மந்திரத்தை சொல்லி சிவ உணர்வு என்ற ஓட்டுக்குள்ளே ஒடுங்கிக் கொள்வார்கள், விளங்குதா? அவ பிரபஞ்சம் அவர்களை தாக்காது. அப்படி ஆனா அந்த ஆமை என்ன செய்யும், அப்படி ஒடுங்கினது கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் போயிட்டாமன்னா பழையபடி வெளியே வரும். ஆனா இவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஒடுங்கினவங்க பழையபடி வெளியே வரமாட்டாங்க என்று சொன்னாரா இல்லையா, அதே தான் இங்க, விளங்குதா? எனவே இந்த ஐம்பொறியின் அல்ல எனும் அந்த தர, இங்க என்ன சொல்றாரு, அந்த தர என்ன சொல்றாரு இந்த மாணவனை, அந்த தர. அப்போ தீவிர தரமுடைய மாணவனே, ஐம்பொறியின் அல்ல எனும் அந்த தர சிவனை ஐம்பொறியை விட்டு அணை சகலன், இந்த கருவிகளை விட்டு சிவருமான அடைந்த இத சகலன் தானே நாம, அடைந்த சகலன் ஐம்பொறியின் நீங்கான், பழையபடி ஐம்பொறிக்கு பற்றமாட்டான். ஏன்னா நீர் பாசி போல், இப்போ ஒரு குளம் இருக்கு, இந்த குளத்துல பாசி படர்ந்திருக்கு, அப்போ அந்த ஒரு கல்லை போட்டா என்ன செய்யுது, பாசி விலகுது இல்லையா. இப்ப இந்த உபதேசம் என்ற கல்லுனால என்ன செஞ்சது, இந்த பாசச்சார்பு விலகிச்சு, பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அது மாதிரி பழையபடி வந்து முடியுமோ அப்படின்னா, அப்படி மூடாது, அப்படி மூடாது. அப்படி ஊற வேண்டிய ஒரு நிலை வந்தால் நீர் பாசி போல் நீங்கும் மல கண்மம் வரின், மல அந்த கண்மத்தின் வழியாக மலமெல்லாம் வந்தா என்ன செய்வாங்க, நீங்கானே நீ நினைந்து நம்ம விட்டு நீங்காத துணையா இருக்கான, தனித்துணையா, தனித்துணையா நிக்கலாம், அவனை நினைக்கும், அவனை நீங்கானே நினைந்து இந்த உணர்விலிருந்து நீங்கிக் கொள்ளும், விளங்குதா? இந்த உலக உணர்விலிருந்து நீங்கி சிவ உணர்வை தலைப்படும் என்று சொல்கிறார், விளங்குதா? எனவே இவ்வாறு இங்க சொல்லி இந்த திருவடியை அணைந்த ஆன்மாக்கள் பழையபடியும் மீளாது. எது போல, இந்த ஊஞ்சல் போல திருவடியிலே அணைந்து பேரின்பத்திலே இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். அதனால

0: நம்ம மனதிலே நல்லா பதித்து கொண்டு நாம எப்பமெல்லாம் உலக உணர்வு தோன்றுகிறதோ அப்பெல்லாம் என்ன செய்யணும், பெருமானுடைய நாமத்தை சொல்லி அந்த சிவ உணர்விலேயே இருந்து பேரின்பத்தை துய்க்குமாறு உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உளவு இல்லைனா மெலிதல் இல்லாத, மெலிதல் இல்லாத உழப்பிலா ஒன்றேன் வருதா இல்லையா, அதெல்லாம் ஒண்ணுதான். வான்முகில் வளாதி பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவன் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறி காட்டும் எண்ணெய் பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததி கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழுதிரு ஆவட திரு வாழ்கு நம சிவாய தேவன் சைலாதி மரபுடையன் திருமரபு நீடூடி தலைகமாதோ திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் சிவாய நமஹ. சைவம் தாட்டாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம்.

பாண்டிய நாட்டில் அமைந்த தேவார பாடல் பெற்ற தலங்கள் 14 மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூவற்காலும் மிகச் சிறப்புடைய வாய்ந்த திரு ராமேஸ்வரம் என்ற திருத்தலத்தை இன்றைய சிவாலய தரிசனமாக நாம் மேற்கொள்கிறோம். பாண்டிய நாட்டில் அமைந்துள்ள தலங்கள் 14 பெயர்களை குறிப்பிடும் ஒரு பாடல் கூடல் புனல்வாயில் குற்றாலம் ஆப்பனூர் ஏடகம் நெல்வேலி ராமேசம் ஆடானை தென் பரங்குன்றம் சுழியல் தென் திருப்புத்தூர் காளை வன் கொடுங்குன்றம் பூவணம் என்ற பாடல் மூலம் 14 தலங்கள் இவை என்று குறிப்பிடப்படுகின்றது. இதில் ராமேசம் என்பது ராமேஸ்வரத்தை குறிப்பிடுவது. இது ராமநாதபுரத்திலிருந்து கடலை கடந்து தனித்தீவில் அமைந்துள்ளது. இதற்கு புகைவண்டிகள் மற்றும் பேருந்து செல்வதற்கான பாலங்கள் அமைந்துள்ளன. ராவணனை கொன்ற கொலைப்பழி தீர்வதற்காக ராமபிரான் சிவபெருமானை எழுந்தருளித்து வழிபட்ட கோவில் ஆதலால் இந்த ஸ்தலம் ராமேஸ்வரம் என்று பெயர் பெற்றது. ஊரினுடைய பெயர் சேது எனவும் ஆலயத்தின் பெயர் ராமேஸ்வரம் எனவும் வழங்கப்பெற்றது. ராமபிரான் இவ்வாறு சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டதை தேவார பதிகங்கள் மூலம் நாம் அறிகின்றோம். இந்த தலத்தை திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளும் திருநாவுக்கர் சுவாமிகளும் தேவார பதிகங்களால் தூய்த்துள்ளார்கள். தாயுமான சுவாமிகளும் இத்தலத்து அம்பிகையின் மீது பாடல்கள் பாடியுள்ளார். கேத்திரக்கோவை பிள்ளைத்தமிழில் சிதம்பரநாத முனிவர் இத்தலத்து முருகனை பாடும்போது சேது ராமேஸ்வரம் குடிகொண்ட முருகனே என்று குறிப்பிடுகின்றார். அருணகிரிநாதரும் இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமானை குறிப்பிடும்போது இத்தலத்தில் ராமபிரான் சிவலிங்க பிரதிஷ்டை செய்ததை நினைவுகூரும் முகமாக ராமன் ராவணனை போரில் வென்ற வரலாற்றை இத்தலத்து திருப்புகளில் குறிப்பிடுகின்றார். வாலியோடு நீதி பகனோடு ஒரு விராதன் எழு மோத கடலோடு விரல் ராவண குழாம் அமரில் பொடியாக ஓகை தழல் வாலி விடு மூறி தனு நேமி வளை பாணி திருமார்பன் ஹரிகேசன் மருகா என்று இந்த தலத்து முருகப்பெருமானை ஹரிகேசனுடைய மருகன் என்று குறிப்பிடுகின்றார். இந்த தலத்திற்கான புராணத்தை சேது புராணம் என்று வழங்கப்படுகின்றது. இது நிரம்ப அழகிய தேசிகர் என்பவரால் இயற்றப்பெற்றது. மிகப்பெரிய ஒரு யாத்திரை ஸ்தலங்களில் ராமேஸ்வரத்திற்கு ஒரு தனி இடம் உண்டு. வடநாட்டிலிருந்தும் யாத்திரிகர்கள் பெருந்திரளாக வந்து தீர்த்தங்களில் நீராடி கங்கா நீரை கொண்டு வந்து ராமநாத பெருமானுக்கு வழிபடுவது
அபிஷேகம் செய்து வழிபடுவது இன்றளவும் நடந்து கொண்டிருப்பதை காண்கின்றோம். அதேபோல் தென்னாட்டிலிருந்து ராமநாத பெருமானை தரிசித்துவிட்டு கடல் மணலை எடுத்து சென்று கங்கையில் கரைத்து விஸ்வநாத பெருமானை தரிசித்துவிட்டு கங்கை நீரை எடுத்து வந்து மீண்டும் ராமநாத பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதும் ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது. 12 ஜோதிர்லிங்க தலங்களுள் ராமேஸ்வரம் ஒன்றாகும். 12 ஜோதிர்லிங்க தலங்களாவன கேதாரநாதம், சோமநாதம், நாகநாதம், ஸ்ரீசைலம், திரேம்பகம், மகாகாலம், ஓங்காரம், பீமசங்கரம், குசுடேஸ்வரம், வைத்தியநாதம், விஸ்வேஸ்வரம், ராமேஸ்வரம் என்பனவாம். இந்த 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்களுள் ராமேஸ்வரம் மட்டுமே தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது. ராமநாத பெருமானுடைய கோயில் கிழக்கு நோக்கி கடலை நோக்கிய வண்ணம் அமைந்துள்ளது. அம்பிகை பர்வதவர்தினி எனப்படுகின்றாள். சுவாமிக்கு வடபாகத்தில் கிழக்கு நோக்கி அம்பிகையினுடைய தரிசன்னதி அமைந்திருக்கிறது. கோயிலுக்கு எதிரே உள்ள கடலை அக்னி தீர்த்தம் என்கிறார்கள். கோவிலுக்கு உள்ளேயும் வெளியிலேயும் ஏராளமான தீர்த்தங்கள் இருப்பதை காண்கின்றோம். அக்னி தீர்த்தமும் கோடி தீர்த்தமும் தனுஷ்கோடியும் மிகவும் சிறப்படையன. ராமபிரான், லக்ஷ்மணன், ஹனுமன், சுக்ரீவன், பஞ்சபாண்டவர் ஆகியோருடைய பெயர்களால் பல தீர்த்தங்கள் அமைந்துள்ளன. ராவணனை கொன்ற பழி தீர்வதற்காக, வீரகத்தி தோஷம் நீங்குவதற்காக ராமபிரான் ஹனுமனை சிவலிங்கம் கொண்டு வருவதற்காக வடதிசைக்கு அனுப்பினார். ஹனுமன் வருவதற்கு முன்னரே அந்த பிரதிஷ்டை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டபடியால் சீதாதேவி தனது திருக்கரங்களாலேயே மணலை பிடித்து வைத்து சிவலிங்கம் உண்டாக்கினாள். அந்த இலிங்கத்தையே ராமபிரான் பிரதிஷ்டை செய்து ராமநாத சுவாமியாக வழிபட்டார். ஹனுமன் சற்று காலம் தாழ்ந்து அங்கு வந்தபொழுது தான் கொண்டு வந்த இலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய முடியாமல் போய் இவ்வாறு ஆனவே என்று வருத்தமுற்று அந்த மணலால் வைத்த லிங்கத்தை தனது வாளால் இழுக்க முற்பட்டார் என்றும் ராமர் அவரை சமாதானம் செய்து அனுமன் கொண்டு வந்த சிவலிங்கத்தையும் அருகில் வைத்து பிரதிஷ்டை செய்தார் என்றும் ஒரு வரலாறு வழங்கப்படுகிறது. கோயிலின் வாயிலில் ஹனுமாரை தனிச்சன்னதியில் காண்கின்றோம். ராமேஸ்வரம் கோயிலுடைய பிரகாரம் உலகப்புகழ் பெற்றது. இவ்வாறு பெரிய பெரிய கற்களை கொண்டு வந்து இந்த தீவில் எவ்வாறு அவற்றை கொண்டு இந்த திருப்பணி செய்தார்கள் என்பது வியப்பான ஒரு செயலாக எல்லாரும் சொல்வார்கள். கந்தமாதனம் என்ற இடமும் இங்கிருந்து வடக்கில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. தனுஷ்கோடி என்ற ஒரு தீர்த்த கட்டமும் இருக்கிறது. 3வது பிரகாரத்தில் பர்வதர்வத்தினி அம்பிகையினுடைய திருக்கோயிலும் சேது மாதவர் திருவுருவங்களும் உள்ளன. நவசக்தி மண்டபம் என்பது அருமையான சிற்ப வேலைப்பாடுகளை கொண்டதாக காணப்படுகிறது. 3வது பிரகாரத்தின் வடமேற்கு திசையில் ராமர் சிவலிங்க பிரதிஷ்டை செய்த வரலாற்றை ஐதீக சிற்பமாக அமைத்திருக்கிறார்கள். உள்பிரகாரங்களில் நடராஜர், 63வர், விஸ்வநாதர், விசாலாட்சி, விபீஷணன் பூஜிக்கப்பெற்ற சிவலிங்கம் ஆகிய மூர்த்திகளை காண்கின்றோம். கோடி தீர்த்தத்தையும் இங்கு இருப்பதை காண்கின்றோம். இத்தலத்தில் மூலவருடைய திருப்பெயர் ராமநாதர் என்பதும் ராமலிங்கம் என்பதும் வழங்கப்படுகின்றது. அம்பிகை பர்வதவர்தினி என்பதாகும். இந்த
அம்பிகைக்கு ஒரு பாகம் மலைவளர்காதலி பாட ஆடி என்று ஞானசம்பந்தர் குறிப்பிடுவதால் மலைவளர்காதலி என்ற ஒரு பெயரை தமிழ் பெயராக இந்த அம்பிகை கொண்டுள்ளாள். தாய்மானவர் இதே பெயரில் இந்த அம்பிகையின் மேல் ஒரு பதிகம் பாடியுள்ளார். தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என்ற வங்கக்கடல், ராமதீர்த்தம், லக்ஷ்மண தீர்த்தம், தனுஷ்கோடி ஆகிய தீர்த்தங்களையும் இங்கு நாம் காண்கின்றோம். யாத்ரீகர்கள் இந்த தீர்த்தங்களில் முறையே நீராடி ராமநாதரை வழிபடுகிறார்கள். ராமநாத பெருமானுடைய திருமேனியில் ஹனுமார் கட்டி எழுத்த சுவடுகளாக மூன்று ரேகைகள் இன்றும் பகிர்ந்துள்ளதை காண்கின்றோம். இங்கு ஆறு கால பூஜைகள் நடத்தப்படுகின்றன. உதய கால பூஜையில் சுவாமிக்கு தினந்தோறும் வேத பாராயணம், திருமுறை பாராயணம், கோபூஜை ஆகியன சிறப்பாக நடத்தப்படுகின்றன. ஆனி ஆடி மாசி மாதங்களில் உற்சவங்கள் நடைபெறுகின்றன. வைகாசியில் வசந்தோற்சவம் நடைபெறுகிறது. அப்பொழுது மாதவ தீர்த்தத்தின் வடகரையில் சுவாமி அம்பாள் எழுந்தொழி காட்சி அளிக்கிறார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பர்வதவர்த்தினி அம்பிகை நவசக்தி மண்டபத்துக்கு எழுந்தொழுகிறாள். ஆகவே அதற்கு சுக்கிரவார மண்டபம் என்று ஒரு பெயர் உண்டு. இதைத் தவிரவும் மகா சிவராத்திரி உற்சவம் இங்கு மிகவும் பிரபலமானது. மற்றபடி நவராத்திரி, கந்தசஷ்டி, ஆருத்ரா தரிசனம் ஆகியவற்றையும் மிகச் சிறப்பாக நடத்துகின்றார்கள். இந்த தலத்தினுடைய பெருமையை இந்த சேது புராணத்தின் மூலம் விரிவாக நாம் அறிய முடிகிறது. இந்த கோயிலில் பாண்டிய மன்னர்களில் வீரபாண்டிய தேவன், திரிபுவன சக்கரவர்த்தி, சுந்தரபாண்டிய தேவன் ஆகிய மன்னர்கள் காலங்களிலும், விஜயநகர மன்னர்களின் விஸ்வநாத நாயக்கர், வீரப்ப நாயக்கர் காலங்களிலும், வீரபூபதி காலத்திலும் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் இருக்க காண்கின்றோம். அக்காலங்களில் நடத்தப்பெற்ற திருப்பணிகள் இக்கல்வெட்டுக்களில் பொறித்து வைக்கப்பட்டுள்ளன. சேதுபதி மன்னர்கள் இக்கோயிலுக்கு செய்த அரும்பணி மிகவும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தேவக்கோட்டை நகரத்தார்களும் பெரும் பொருள் செலவில் திருப்பணிகள் பல புரிந்துள்ளார்கள். கன்னியாசம்பந்த சுவாமிகள் மங்கையர்கரசியாரோடும் நின்றுசி நெடுமாற பாண்டியரோடும் குலச்சிரையாருடனும் இக்கோயிலை வந்து வலம் கொண்டு ஓற்றி பாடிய பதிகங்கள் இத்தலத்திற்கு அமைந்துள்ளன. ஒரு பதிகத்தில் ராமனால் வழிபடப்பட்ட பெருமான் இவன் என்று மிகவும் விரிவாக இப்பாடல்களில் குறிப்பிடுகின்றார் ஞானசம்பந்தர். இராவணனை கொன்ற பழி போய் அறுவதற்காக ராமபிரான் செய்த கோவில் இக்கோவில். அவர் அந்த கோயிலை சிந்தையில் சிந்தித்தால் வினைகளெல்லாம் போயும் என்று இந்த பதிவில் குறிப்பிடுகின்றது. சிவஞானமும் கிடைக்கப் பெறும், முக்தி இன்பமும் கொடுக்கும் புண்ணியத்தலம் இது என்று இந்த தலத்தின் பெருமையையும் ஞானசம்பந்தர் குறிப்பிடுகின்றார். துணி தீர்க்க வல்ல தலமாகவும், மக்கட்பேறு வழங்கக்கூடிய தலமாகவும் இந்த தலம் இன்றும் எண்ணி வழிபடப்படுகின்றது. ஆகவே பல பாவங்களை தீர்ப்பதாக உள்ள இந்த புனித தலத்தை ஞானசம்பந்தர் பதிகங்களால் பரவியுள்ளார். அதில் சிதா பிராட்டியை குறிப்பிடும்பொழுது தேவி என்ற சொல்லால் குறிப்பிடுகின்றார்.

ஏவியலும் சிலை அண்ணல் செய்த ராமேஸ்வரம் மேவிய சிந்தையினார்கள் தம்மேல் வினை வீடுமே மானன்ன நோக்கியை தேவி கண்ணை ஒரு மாய காணதில் வவ்விய காரரக்கன் உயிர் செற்று அவன் இனமில புகழ் அண்ணல் செய்த ராமேஸ்வரம் அரக்கன் உயிர் செற்றவன் இனமில புகழ் அண்ணல் செய்த

ராமபிரானுக்கு அடைமொழியாக ஈனமில்லா புகழ் அண்ணல் என்ற சொற்களால் குறிப்பிடுகின்றார் ஞானசம்பந்தர். அதேபோல் வில்லேந்திய ராமனை குறிப்பிடும் பொழுது வரை பொறு தோழிறச் செற்ற வில்லி மகிழ்ந்து ஏத்திய என்று ராமபிரானை அச்சொற்றொடர் குறிப்பிடுகின்றது. ராவணன் நவகிரகங்களையும் சிறையிலிட்டு அரசாட்சி செய்தான். தேவர்கள் பல துயரங்களை அடைந்தார்கள். அவர்களுடைய துயரங்களை தீர்ப்பதற்காக ராவணனை வென்று அந்த தேவர்களுடைய துயரத்தை தீர்த்து வைத்தான் என்று குறிப்பிடுவது மற்றொரு பாடல்.

என்று இவ்வாறு தீமைகளை விளைவிக்கக்கூடிய சனி முதலிய கிரகங்களை சிறையிலிட்ட இராவணனை கொன்று அந்த கொலைப்பழி தீர்வதற்காக ராமபிரான் அருள் நல்குவாய் என்று வேண்டி சிவபெருமானை ஸ்தாபித்து வழிபட்ட ஸ்தலம் இந்த ஸ்தலம் என்று இத்தேவார பாடல் குறிப்பிடுகின்றது. சூரியன் தன்னுடைய நகரத்திற்கு மேல் இயங்கக்கூடாது என்று கட்டளை பிறப்பித்தான் ராவணன். அவனுடைய அகம்பாவத்தை அழித்து சூரியன் முதலிய தேவர்களை காப்பாற்றிய ராமபிரான் இராவணனாகிய அந்த வீரனை அழித்த பழி தீர்வதற்காக சிவலிங்க பிரதிஷ்டை செய்து ராமேஸ்வரத்தில் வழிபட்டார் என்று திருக்கடைக்காப்பு குறிப்பிடுகின்றது.

திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய திரு நேரிகை திருப்பதிகம் ஒன்று திரு ராமேஸ்வரத்தின் மீது அமைந்துள்ளது. அதில் ராவணன் சுபூஜை செய்து அப்பெருமானிடம் மிகுந்த வாழ்நாட்களை வரமாக பெற்றான். அந்த வாழ்நாட்கள் முடியும் வரையில் அவனை எந்த தேவராலும் அழிக்க முடியாது என்ற வரம் பெற்றுவிட்டான். அந்த வாழ்நாட்கள் முடிந்த பின்னர்தான் ராமபிரானால் கூட அந்த இராவணனை அழிக்க முடிந்தது. அப்படி அழித்த பிறகு ராமனுக்கு ஏற்பட்ட பிரம்மதத்தி தோஷம் இந்த ராமேஸ்வரத்தை வழிபட்டதால்தான் நீங்கியது. அப்படிப்பட்ட ராமேஸ்வரத்தை ஏனெங்கே நீ நினைவாயாக. அந்த ராமநாத பெருமானுடைய கருணையை நினைந்து அவனை பற்றி பரவுவாயாக என்று திருநாவுக்கரசு சுவாமிகள் இந்த பதிகத்தில் குறிப்பிடுகின்றார்.

திருநாவுக்கரசுவாமிகளுடைய தேவாரத்தில் பதிக பலம் குறிப்பிடுவதாக அமைந்துள்ள ஓரிரு பதிகங்களும் இதுவும் ஒன்று. இப்பதிகத்தில் அமைந்துள்ள 10 பாடல்களால் ராமேஸ்வர பெருமானை உள்ளன்போடு வழிபட வேண்டும் என்று இந்த தலத்தில் நாவுக்கரச சுவாமிகள் அருளியுள்ளார். சுந்தரமுசுவாமிகளுடைய திருப்பதிகம் நமக்கு கிடைக்கும் பேறு இல்லாமல் போய்விட்டபடியால் அவர் பிற தலங்களை அமைத்து பாடிய பாடல் ஒன்றில் இந்த ராமேஸ்வரத்தை குறிப்பிட்டுள்ளபடியால் அவரும் இத்தலத்தில் திருப்பதிகம் அருளியுள்ளார் என்றே கொள்ள வேண்டும். ஈழ நாட்டு மாதோட்டம், தென்னாட்டு ராமேஸ்வரம், சோழ நாட்டு துருத்தி, நெய்த்தானம், திருமலை, ஆழியூரன நாட்டுக்கெல்லாம் அணியாகிய கீழையில் அரணார்க்கு இடம் கிள்ளி குடியாதே என்ற பாடலில் தென்னாட்டு ராமேஸ்வரம் என்று இப்பதி குறிப்பிடப்படுகின்றது. மேலும் ஈழ நாட்டில் உள்ள பதிகளை திருஞான சம்பந்த சுவாமிகள் அங்கு செல்லாமல் ராமேஸ்வரத்தில் இருந்தபடியே பதியங்கள் பாடியபடியால் சுந்தரமுத்து சுவாமிகளும் அவ்வண்ணமே ஈழ நாட்டு பதியை ராமேஸ்வரத்தில் இருந்தபடியே பாடியதாக தெய்வபுராணம் குறிப்பிடுகின்றது. திருஞான சம்பந்தர் புராணத்தில் சேர்க்கிறார், இந்த தலத்திற்கு சம்பந்தர் செல்லும் பொழுது அவருடன் பாண்டிய மன்னனும் மங்கையர்க்கரசியாரும் குலச்சேரியாரும் உடன் வந்தார்கள் என்று குறிப்பிடுகின்றார். அதோடு அம்மூவரும் இந்த வழிபாடு முடிந்த பிறகு இவரை வழிபட்டு மதுரைக்கு சென்ற பிறகு ஞானசம்பந்தர் மட்டும் இந்த தலத்தில் பல நாட்கள் தங்கியிருந்து இறைவனை தரிசனம் செய்து கொண்டிருந்தார் என்று புராணம் குறிப்பிடுகின்றது. செங்கண்மால் வழிபட்ட கோயில் நன்னீ

கேருவின் கண் செங்கண்மால் பூஜை செய்த சிவபெருமான் தன்னை பாடி பணிந்து போ

அப்பருடைய புராணத்தை செக்கிழார் பெருமான் அமைத்து பாடும்போது ராமனுக்கு வந்த பெரும் பாதகம் தீர்த்த பதி இது என்று குறிப்பிட்டு அத்தகைய இறைவனை தொழுவதற்காக நினைந்து மகிழ்ச்சி மேற்பட்டு மனம் கரைந்து உருக திருநாவுக்கரசு சுவாமிகள் ராமேஸ்வரத்திற்கு சென்றார் என்று குறிப்பிட்டு அங்கு திருநேரி செய்தி முதலான தமிழர்கள் பாடி திருத்தொண்டு செய்து வந்தார் என்று திருநாவுக்கரசு புராணம் குறிப்பிடுகின்றது.

ஞானம் ராமனுக்கு வரும் பெரும் பாதகம் தீர்த்த பிஞ்சகனை தொழுவதற்கு நினைந்து போய்

0: பலம்.
1: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1, தலைப்பு முதல் சூத்திரம், 57வது பாடல், தொடர்ச்சி. வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ரொம்ப நாளைக்கு இருப்போம், ரொம்ப நாளைக்கு என்ன திட்டம் பண்றாடியே அப்பா, கொஞ்சம் வரல அவன் போடுற யோசனை திட்டம், அத்தனை ஒரு நொடியில கிழிச்சு ஒரு நொடியில உடச்சு விடுறேன். அதை அப்படி பண்ணணும், இதை அப்படி பண்ணணும், அந்த எஸ்டேட்டை வாங்கணும், இந்த பசு ரூட்டை வாங்கணும், அந்த பங்களா வாங்கணும், அப்படி பண்ணணும், அவனுக்கு அதை வைக்கணும், இவனுக்கு இதை வைக்கணும், இப்படி என்னன்னா பண்ணுறேன். கோட்டை கட்டுறேன், ஒரு நொடியில் அந்த கோட்டையெல்லாம் தெற்கருந்து வர்ற அளவு விட்டு உடச்சிடுவேன். அவன் பொகுலின் கொண்டாந்து விட்டு அந்த கோட்டையெல்லாம் அடிச்சுட்டு தெற்கருந்து ஒருத்தன் பொகுலின் கொண்டாரு, தெற்கருந்து வர்றான்ல எருமக்கடாமல் ஏறி வருவானா, அவன் பொகுலிங் ஓட வரேன், அவன் பொகுலிங் மிஷினை விட்டு எல்லாம் தரமாட்டமாகிப்பேன். அதனாலே இந்த மறைப்பிலே இந்த தொழிலை செய்ய செய்து, ஆசையை கொடுத்து தொழிலை செய்ய செய்து, அதன் மூலமாக அனுமலத்தை பக்கு கொடுத்து கண்மங்களை நுகரச் செய்தல், மறைப்பிலே இந்த மாதிரி செய்திகளை தெரிய விடாமல் செய்து, அதன் மூலமாக ஆசையை உண்டு பண்ணி, அதன் மூலமாக தொழிலில் ஈடுபட செய்து, அதிலே பக்குவப்படுத்துதல், பக்குவப்படுத்து மறைத்தறியில். இப்போ எத்தனை சொன்னேன், அழிப்பு படைத்தல் காத்தல் மறைத்தல், அழிப்பிலிருந்து தொடங்குறார். அழிப்பு இழைப்பு ஆற்றுதல், படைத்தல் கண்மத்தை எல்லாம் கழிப்பது, படைத்தல் சரீரத்தை படைத்து கண்மத்தை கழிப்பது, காப்பது வினைகளை அனுபவிக்க செய்தல், வினைகளை அனுபவிக்க செய்தல், மறைத்தல் வந்து கண்ம உப்பிலே மலங்கள் எல்லாம் தெளித்திட, மறைத்தல் தொழிலே மறைத்தல் தொழிலே தன்னை அறியாமல் இருப்பது, தலைவனை அறியாமல் இருப்பது, தன்னை அறியாமல் இருப்பது, தலைவனை அறியாமல் இருப்பது, எங்கே வந்திருந்தோம் எங்கே போவோம் என்றெல்லாம் இன்னும் எத்தனை எத்தனையோ விஷயங்கள் மறைத்தல், இன்னும் எத்தனை எத்தனையோ விஷயங்கள் அத்தனையும் தெரியாமல் பண்ணி ஆசையை கொடுத்து உலகத்தில் உழலை செய்யறது மறைத்தல், அதிலே கொஞ்சம் கொஞ்சமாக பூ கொடுத்துறது. இப்படியே செய்து இந்த நாலு செய்தியை சொன்னாரா. இந்த நாளுக்கு மேலே கடைசியா இருப்பது எது? அனுக்கிரகம். கடைசியா இருப்பது அனுக்கிரகம். அனுக்கிரகம் பத்தி சொல்லவே வேண்டியதில்லை. அனுக்கிரகம் என்றால் என்ன? இந்த நாளும் பந்தம், நாளும் பந்தம், அடித்தல் பந்தம், படைத்தல் பந்தம், காத்தல் பந்தம், மறைத்தலும் பந்தம். அனுக்கிரகம் ஒன்றுதான் விடுதலை. அந்த விடுதலை விருதல் தான் வீடு வீடு, விடுதலை விருதல் வீடு வீடு. இப்போ இப்போ இப்போ எப்படி இருக்கிறோம்? சிறையிலே இருக்கிறோம், விடுதலை இல்லை, சிறையிலே இருக்கிறோம். ஏழையின் இரட்டவினை ஆயதோர் உடற்சிறை இராமல் விடுவித்தரும் நியாய காரணம். திரு வேலைக்காரன் இருக்கும். ஏழையின் இரட்டவினை அரம்பாவை என்ன இருக்கிட்டால் கட்டி கட்டி, ஏழையின் இரட்டவினை நல்வினை இரட்டவினை ஆயதோர் உடற்சிறை, உடற்சிறை உடற்சிறை உடல் சிறை, உடல் சிறை, சிறை கொண்டவினை தீர தொழுமினை. எங்க கடம்பூர்ல தேவாரம், சிறை கொண்டவினை தீர தொழு. இப்ப தேவர்களை எல்லாம் சிறையில போட்டிருந்தான் என்பது அந்த குறிப்பிட்ட தத்துவ கணக்கிலே தேவர்களாகிய உயிர்களை, ஆணவங்கண்ணம் ஆகிய மும்மலங்களாகிய மூன்று அசுரர்களும், தாரகா சூரமன்மை சிங்கமுகன் தாரகாசுரம், மூன்று பேரும் மும்மலங்கள், தேவர்கள் உயிர்கள், மும்மலங்கள் மும்மலங்களும் தேவர்களாகிய உயிர்களை சிறையிலே போட்டிருந்தது. போட்டிருந்ததா தப்பு செஞ்சு போட்டுட்டானா, உள்ள பிடிச்சி போட்டுட்டேன், அவனை அவனை விட்டு பிடிச்சி போட சொல்றாரு. வரும் இது இப்படி யாரை விட்டு? சூரபன்மனை விட்டு பிடிச்சி போடுறேன், சூரபன்மனை நான் பிடிச்சி போட்டேன், சிவன் தான் பிடிச்சி போட்டவே நல்லா வளருதா. மும்மலங்களா மும்மலங்களாகிய அசுரர்கள், மும்மலங்களாகிய அசுரர்கள் உயிர்களாகிய தேவர்களை சிறையிலே போட்டு, அந்த சிறையை விட்டுறதாரு. போட்டவன் தான் விட்ட மாட்டேன், வெளியில் விடவே மாட்டேன், கடைசி சொல்லி விட மாட்டேன், அது சூரவன்மை விடவே மாட்டேன். சூரன் எனும் பெயர் பெற்றேன், எல்லாம் அழிந்தாலும் சரி சிறையை விட மாட்டேன். சிறையை விட்டுட்டேன்னா நான் சூரன் வேற சிறையை விட்டு விட்டு அந்த தேவர்களோட வயலை நான் கும்பிட்டுட்டாயமா மிச்சா. அப்படி சிறையிலே கிடக்கின்ற உயிர்களாய் தேவர்கள் சிறையை விட்டுவதற்காக விடுதலை பெறுவதற்காக என்ன பண்ணினார்கள்? ஏதாவது பண்ணினார்த்தானே, மேல் கோர்ட்டில் வந்து தவா பண்ணினார்த்தானே, அப்பீல் பண்ணாதானே சிறையை விட முடியும். அங்கே போய் ஜெயிக்கணும் இல்லை, அதில் ஜெயிச்சுக்கிட்டா சுப்ரீம்ல ஜெயிச்சுக்கிட்டா சிறையை விட்டு விட்டுருவாங்க. கீழ்கோட்டு இல்லை பண்ணின தீர்மானம் ரத்து. மேல்கோட்டில் குற்றவாளி இல்லை சிறையில் இருந்து விடுதலை வரலாம் அப்படின்ட்டான்னா தீர்ந்து போச்சு. புரியல, அதுதான் அந்த சுப்ரீம் கோர்ட்டு தான் தேவர்கள் எல்லாம் சௌரவனத்தில் முறையிட்டது. அது அருணகிரிநாதர் அருமையாக சொல்றார். மனைமக்கள் சுற்றம் எனுமாயா, மனைமக்கள் சுற்றம் எனுமாயா, வலையை கடக்க அறியாதே. மனைமக்கள் சுற்றம் எனுமாயா, வலையை கடக்க

0: சுனையை கலக்கி விளையாடும். அந்த வள்ளி மலையில் சுனை இருக்குதா, அதில் இப்படி சுனையை கலக்கி விளையாண்டுக்கிட்டு இருந்தாலும் அந்த வள்ளி அவளை கல்யாணம் பண்ணானா. சுனையை கலக்கி விளையாடும் சொரூப குரத்தி மணவாள, இந்த கடைசி விதியை கோனிங்க, தின நச்சரித்திரம் உளதேவர் சிறை வெட்டி விட்ட பெருமாளே. இந்த வாக்கியத்துக்கு எத்தனை ஒளி கொடுக்கணும். தின நச்சரித்திரம் உளதேவர் தினந்தோறும் ஜோகராணத்தை படித்தார்கள், தேவர்கள் சிறையில் கிடந்துக்கிட்டு, அதான் மேல்கோட்டில் அப்பீல் பண்ணுறோம். நல்லா புரியுதா? நல்லா இருக்குல்லது, நல்ல ஓமை, நல்ல எடுத்துக்காட்டு, நல்லா இருக்குல்ல. நானா சொன்னா தான் ஆமாங்க, அது சொல்லி ஆகா அருமை அருமை அருமை, நல்ல நல்ல கருத்து அப்படிங்கணும். அப்போதான் பேசுறவனுக்கு உற்சாகம் உண்டாகும், நல்லா ரசிக்கிறாங்க அப்படின்னு. பேசாமையே இருந்தீங்கன்னா சரி சரி அப்படின்னு உனக்கு இருக்கிற சரக்கு, உள்ள இருக்கிற சரக்கு வெளியில வராது, விசேடமான சரக்குகள் வெளியிலே வராது. நல்ல அந்த சரக்குகளை வாங்குறவன் இருந்தானா வெளியில வைப்பேன், இல்லை அப்பாவி சுப்பாவிகளா வந்த என்னத்துக்கு நல்ல சரக்கெல்லாம் உள்ள வச்சு விடுவேன், ஏதோ வெளியில வச்சு இதானா வை வாங்க போகுது, இதானா வாங்க போகுது அப்படின்ட்டு என்ன பண்ணுவேன், நல்ல சரக்கெல்லாம் உள்ள வச்சு. நல்ல புரியுதா? அதனாலே தின நற்சரித்திரம் உலதேவர் தினந்தூறும் நல்ல சரித்திரங்களை அந்த தேவர்கள் படித்தார்களாம். நல்ல சரித்திரங்களை சிந்தை மகள சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உழைத்தார்கள். சிந்தை மகள சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் ஓய ஒளிந்து போகும்படியாக உரைத்தார்கள். அதனால என்ன பண்ணானா, முருகன் வந்து அஞ்சலையை ஒட்டி விட்டேன். தினம் அரு சரித்திரம் உலதேவர் நல்ல சரித்திரம் எது, சிவபுராணம், சிவபெருமானுடைய பெருமையாகிய நல்ல சரித்திரத்தில் உலதேவர் சிறை வெட்டி விட்டு நல்ல அழகா சொல்றாரு, காரண காரியமா சொல்றாரு பத்துக்கல, தின நற்சரித்திரம் உள்ளது. அதனாலதான் தினந்தோறும் சரித்திரங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும், சிவபெருமானுடைய புகழை தினந்தோறும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். பேசாத நாளெல்லாம் பிறவா நாள் என்றால் போல, கேட்காத நாளெல்லாம் பிறவா நாள், கேட்காத நாள் கெட்ட நாள், கேட்காத நாள் கெட்ட நாள், இட்டனும் மடி ஏத்துவாறுகள் திட்ட நாள் மறந்துட்ட நாள் கெட்ட நாள் இவை என்றால் ஆறு கருதேங்களர் உணர் காவிரி வட்டவாசிகை கொண்டடி தொழுது எத்து வாழி கொடுமுடி நட்டவா உன நான் மறைக்கணும் சொல்லுனா நமச்சிவா என்றார் போல தினந்தோறும் புராணம் கேட்டுக்கிட்டே இருக்கும். தினந்தோறும் கேட்டால் பேசுறவனுக்கு பணம் கொடுக்கணுமே, அது பெரிய சிரமம். அதனாலே தினந்தோறும் போனா போந்து பணத்தை கொடுத்து கேட்கணும், புரியுதா? பணத்தை அப்படிலாம் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனாலே அப்படி தினம் நற்சரித்திரம் உள்ளது நல்ல வாக்கியம், தினம் நற்சரித்திரம் உள்ளது வரும் தினந்தூறும் சிவசரித்திரங்களை ஊதுதலும் கட்டுதலுமாக இருந்தபடியினாலே முருகப்பெருமான் வந்து சரையொட்டினார். அறையினாலே இந்த நாலும் பந்தம் எது, படைத்தல் காத்தல் மறைத்தல் அழித்தலாகிய நாலும் பந்தம். பந்தம் என்றால் கட்டு கட்டு கட்டு கட்டு கட்டு கட்டு கொடுக்கும் பந்தம். பந்தம் சம்பந்தம் சம்பந்தம்னு ஒருத்தம் அல்லவா, பந்தம் பந்தம்னா கட்டு கட்டி போட்டுக்கணும். அதனாலே இந்த நாளும் தீர்ந்து விடுதலை பெறுதல், அதான் சிறை விடுதல், சிறையை விடுவித்தல், நாளும் தீர்தல், அதுதான் சிவ புராணங்களை சிவபுண்ணியங்களை செய்வதனாலே அந்த பந்த நீங்கி வீடு பேறு வரலாம். அந்த வீடு பேறு தான் அனுக்கிரகம், அந்த வீடு பேறு தான் அனுக்கிரகம், ஆறுடல் அனுக்கிரகம் வடமொழி ஆறுடல் தமிழ், வீடு பேறு தான் ஆறுடல். சரி, எப்படி அந்த அருளர் திடீரென்று வந்து விடும், அவ்வளவு பெரிய அனுக்கிரகமான திடீரென்று கிடைக்குமா? அதுக்குத்தான் இந்த நாலு தொழிலையும் உயிர்களை ஈடுபடுத்தி படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் ஆகிய உயிர்களை இதில் புக வச்சு உழலை வச்சு ஊழலை வச்சு சலிக்க வச்சு குளிக்க வச்சு நினைக்க வச்சு மறக்க வச்சு ஐயா பா பா பா பா பா இத்தனை வகையான காரியங்களை செய்ய வச்சு அது மூலமாக ஆணவ மலம் பரிபாகம் அடைதல் பரிபை. இப்போ நமக்கெல்லாம் ஆணவ மலம் எப்படி இருக்கு, நூற்றுக்கு நூறு இருக்குதா, இதை குறைஞ்சிருக்குதா, குறைஞ்சிருக்குது, குறைஞ்சிருக்கு மாதிரி குறைஞ்சிருக்குங்கிறது தெரியுது, ஆனால் சதவீதம் தெரியாது, யார் யாருக்கு எவ்வளவு அந்த ஆணவ மலம் குறைஞ்சிருக்கு தெரியுதா? ஆணவ மலம் இப்போ நமக்கெல்லாம் நூறில் இல்லை, 50, 60, 70, 80 இந்த மாதிரி குறைஞ்சா இருக்கு, குறைஞ்சதா இருக்கு, ஆனால் எந்த அளவு குறைஞ்சிருக்குன்னு தெரியும். இன்னும் இந்த ஆணவ மலம் குறைய வேணுமே என்கின்ற நினைப்பிலே பணிகளை செய்து, அதே பணி என் கடன் பணி செய்வதே இல்லை, என் கடன் பணி செய்து என்ன சொல்லுங்க வாக்கியங்கள், என் கடன் பணி செய்வது இது கிடக்கும், சடப்பொருள் கிடக்கும், சித்துப்பொருள் நடக்கும், சடப்பொருள் கிடக்கும், சித்து பொருள் நடக்கும். அறிவில்லாத பொருள் கிடக்கும், அறிவு உள்ளது நடக்கும் அல்லவா? பணி செய்ய சடப்பொருள் மாதிரி
1: இல்லை.
0: என் கடன் அப்படி இருந்தா ஆனாமலன் தொலையும். நான் செய்கிறேன் என்று செய்தால் எங்கே தொலையும்? கூடும். என் கடன் பணி செய்து என்னமா அறிவு பொருள் கிடைக்கும் இல்லையா? நான் செய்கிறேன் என்றால் அது செய்தல். நான் செய்யவில்லை, நீ செய்ய வைக்கிறாய் என்று செய்தால் கிடத்தல். அப்படியானால் மலன் மலன் தொலைஞ்சா வீடு தருதல். இது ஒனா அது வரும், அது ஒனா இது வரும், அவ்வளவு. இது ஒனா அது வரும், அது ஒனா இது வரும், ரெடியா இருக்கு. இது போனா அது வர ரெடியா இருக்கு, அது போனா இது வர ரெடியா இருக்கு. அதனாலே இது போகவும் அது வரவும், இது போகவும் இது ஆனோம். சிவ சிவ, ஒரு பொருளும் காட்டாது இருளுருவம் காட்டும், இரு பொருளும் காட்டாது இது. அந்த ஆனாமரத்தை இதுன்னே சொல்றாரு யாரு? சிவபிரகாச திருவுருப்பயன்ல உமாவிசுவம். திருவுருப்பயன்கிற நூல்ல ஆனாமரத்தை புற இருள் வந்து பொருளை காட்டாது தன்னை காட்டும், புற இருள் பொருளை காட்டா தன்னை காட்டும், அக இருளாகி ஆனாமரம் தன்னையும் காட்டாது பொருளையும் காட்டாது, அதே இது. அதனாலே வீடு வேறு என்கின்ற அணுக்கரகருக்கே சாதாரணமாக கிடைக்கிறது. பல பிறவிகளிலே பல பிறவிகளை எடுக்க செய்து ஒவ்வொரு பிறவியிலையும் ஒவ்வொரு வகையாக பல வகையினாலே இந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தி பதப்படுத்தி மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல புத்தியை கொடுத்து அப்புறம் அந்த அம்மாவை விட்டு அந்த அம்மாவை விட்டு நினைக்க வச்சு உங்கள் அப்பாவை நினைடா, உங்கள் அப்பா அப்பாவை கும்பிடுறா அப்படின்னு புத்தியை கொடுத்து. அதான் சத்தினி பாவம். அதான் உங்கள் அப்பாவை கும்பிடுப்பா, உங்கள் அப்பாவை அம்மா கும்பிட்டானா பிள்ளைங்க கும்பிடு. அம்மா கும்பிடுறது இல்லையே, அம்மா கும்பிட்றாளே. எந்த அம்மாவும் கணவனை கும்பிட்றது இல்லைப்பா, சும்மா விட்டா போதும். அம்மா கும்பிட்டானா பிள்ளைங்க கும்பிடும். சின்ன பிள்ளையில என்ன ஒன்று அம்மா விழுகிறாளா, அந்த நான் கும்பிட்றேன் நீ கும்பிட்றேன் கும்பிடு. அப்புறம் பெரிய பிள்ளையான ஒரு படம் எப்படி இருக்கோ தெரியல, அது வேறு. ஆனாலும் சின்ன பிள்ளையிலேயே பழக்கிறோம். ஆக அந்த அம்மா என்ன பண்ணுறா தெரியுமா?
1: ஐயோ அந்த குடும்பம் அது நம்ம எனக்கு கொஞ்சம் பொறாமையாக கூட இருக்குது. அந்த குடும்பம் இப்படி
0: இது அந்த குடும்பம் அகிலாண்டே சரி சம்பு கேசுறது அந்த புள்ளக அது புள்ளக. ஐயோ என்ன சொல்கிறது. இந்த மாதிரியாக எடுத்துக்காட்டாக இப்படியும் ஒரு குடும்பம் இப்படியும் ஒரு தாய் தந்த புள்ளகிட்டு இருக்கிறது என்று எடுத்துக்காட்டாக இருப்பது நம்ம சைவத்தில் தான். சரி வருவோம், வேற எந்த சமயத்திலும் இல்லை இருக்கா. அதனாலே இப்படி சக்தி வந்து புத்தியை தந்து, புத்தி வந்து பத்தியை தந்து, பத்தி வந்து முத்தியை தரும். சக்தியினாலே புத்தி, புத்தியினாலே பத்தி, பத்தியினாலே முத்தி. ஒன்று கொன்று காரண காரியமாகும், காரண காரியமாகும். காரணம் இல்லாமல் காரியம் வரவே வராது. இப்ப லைட் எரியுதா, இதுக்கு என்ன காரணம்? கரண்ட் இருக்கு. எரியலையே கரண்ட் இல்லை. அப்ப கரண்ட் காரணம் வெளிச்சம் காரியம், கரண்ட் காரணம் வெளிச்சம் காரியம். அதுபோல இந்த நாலும் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் ஆகிய இந்த நான்கும் காரணங்கள். ஒன்று இப்படி காரணமாக வந்து வந்து வந்து வந்து ஒவ்வொரு செயல்லையும் ஆன்மாவை பக்குவப்படுத்தி ஆணவமரத்தினுடைய வலிமையை குறைக்க குறைச்சு அதுக்கு மேலே வீடு வீடு சாதாரண. இந்த வீடு வாங்கிறதே சாதாரணமாக இல்லை. இப்போ நானும் குளித்தலைக்கு வந்து 15 ஆச்சு, பிறந்து 72 வருஷம் ஆச்சு, வீடு வாங்க முடியல. வாங்கியிருக்கிறேன் அது வேற, இருந்தாலும் உருப்படியாக வாங்க முடியல. திருவானக்காவில் ஒன்று வாங்கி தெரியல, யார் கொடுப்பா? ஒரு சிவஞானிக்கெல்லாம் ஒரு வீடு வாங்கி கொடுத்தா அந்த வீடு இலவசமாக கொடுத்துருவானே. நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டியது. ஒரு சிவனடியாக இருக்குது, நல்ல சிவனடியாக இருக்குது, சிவ பூஷை பண்ணுற நல்ல சிவனடியாக இருக்குது, புரியுதா? விசேடமான ஒரு சிவனடியாருக்கு வீடு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரு தவம் செய்ய வேண்டாம், அந்த வீடு உடனே உங்களுக்கு சாங்ஷன் பண்ணிடுவோம். எங்கே வருது மனசு வருது? சமானி வர மாட்டேன். பணம் பெருசாக தெரியுது, ஞானம் பெருசாக தெரியுது, விளங்குதா? ஆகையினாலே அந்த வீடு வீடு என்பதை சொல்கிறேன். அந்த வீடு கிடைப்படுறது சாமானியம் அறிந்த எந்த வீடு பெய்யே உன் பொண்ணடிகள் கண்டு புல்லாகி பூடாகி புடுவாய் மரமாகி பல்வேறு அதான் இப்போ இந்த இப்போ சொன்னதில் இதில் வருது. பிறவி இருந்ததும் பிறவியில் அனுபவித்ததும் பிறவியில் அனுபவித்ததும் மறைத்ததும் வந்து சங்காரம் எல்லாமே இதில் வருது. இந்த இதில் வருது புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வருகமாகி பறவையாய் பாம்பாயி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்கடாய் வல்லசுடராயி முனிவராய் தேவராய் செல்லா இந்த தாவர சங்கமத்தூள் எல்லா பறப்பும் பறந்து எடை தேனி பரும் இதிலெல்லாம் முடிக்க வச்சு. படைத்தல் காத்தல் அடித்தல் மறைத்தல் எல்லாம் இது கூட தந்து வச்சு. இதெல்லாம் புரியுதா? ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குப்போ. நல்ல வேலை எனக்கு பெரிய உபகாரம் பண்ணிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கேட்கலைன்னா நான் எப்படி இது நான் அனுபவிக்க முடியும்?
1: அப்படின்னா உங்களுக்கு நான் அந்த எச்சரம் கொடுக்கணும். அதான் நியாயமே இல்லை. இவ்வளவு சமாச்சாரத்தை இப்படி அனுபவிக்கும். புல்லாயி, பூடாய், புழுவாய், மரமாயி, பல்லூர்கமாயி, பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லுநராய், முனிவராய், தேவராய், செல்லாய் என்ற தாவர சங்கமத்தோடு எல்லா பரப்பும் பிறந்த இதில் படைத்தல், காத்தல், மறைத்தல், அடித்தல் எல்லாம் அழிஞ்சு போச்சு. எல்லாம் எல்லாம் வந்துருச்சு, தீர்ந்து போச்சு. அப்புறம் தான் மெய்யே உங்களுக்கு கொண்டாடி இன்று எல்லா பிறப்பும் பிறந்தெடுத்தேன் என்பருமான அடுத்தவையே மெய்யே உன் பொன்னடியில் கண்டு என்று நடந்த. வீடு என்பது சாதாரணமாக கிடைப்பதில்லை. எந்த வீடு? அந்த வீடு அழியாத வீடும் தரக்கடவன விடும் அம்புலி ஆடவாவே என்பார் குமரவுடும். அதனாலே அந்த வீட்டை கொடுப்பதற்கு இத்தனை வகையான பிறவிகளையும் அந்த பிறவிகளிலே செய்கின்ற செயல்களையும் செய்ய வச்சு அதன் ஆனா இப்போ உங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு சிவயோக ராஜயோகம், சிவராஜ யோகம் புரிய சிவராஜ இந்த உண்மைகளை புரிய இந்த உண்மையின் மூலமாக ஓரளவாவது அந்த சிவபுண்ணியங்களை செய்ய புரியலேனா செய்ய முடியாது அல்லவா. உண்மையை புரிய, நன்மையை தெரிய, சிவபுண்ணியங்களை செய்ய, மீண்டும் பரவாமல் இருப்பதற்கான நல்ல வாய்ப்பு, நல்ல அழிப்பு இடைப்பாற்றல் ஆக்கம் அவ்வவர் கண்ணமெல்லாம் கழித்திட நுகரச் செய்கை காப்பது கண்ம ஒப்பில் தெளித்திட மலங்கள் எல்லாம் மறைப்பருள் செய்திதாலும் பழிப்பொழி வந்த வீடு பார்த்திடினருளையெல்லாம் கையாலே அந்த நான்கு தொழிலும் துன்பம் போல இருந்தாலும் கூட அது அருளுக்காக செய்யப்படுகின்ற தொழிலா அதை பழிக்காது. பழித்தல் வந்து வருத்தமானதா அதுவும் அருளுக்காகத்தான் செய்யப்படுது. பழிப்பொழி பந்தம் வீடு, பந்தம் வீடு வந்துருச்சா பார்த்திடின் அருளே எல்லாம் படைத்தல் அருளே, காத்தல் அருளே, மறை அழித்தல் அருளே, மறைத்தல் அருளே, அருள் அருளே, அருள் அருளே. சித்தியாரு என்ன சொல்றது? பார்த்திடின் நன்றாக நீ ஆராய்ச்சி நீ பார்த்தாயானால் பார்த்திடின் அந்த பாரு பாட்டை கட்டிக்கலாம். பார்த்திடின் நீ எல்லாம் நூல்களை வச்சிருக்கணும், சித்தியாரை வச்சிருக்கணும் கையில். எல்லாத்தையும் சித்தியார் வாங்கி கொடுவாரு. ஒரு 50 சித்தியார் வாங்க ஜெராக்ஸ் போட்டாலும் சரி அப்படி போட்டு கையில் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் அதில் உணர்வு உண்டா, இன்னும் கூடுதலாக உணர்வு. அழிப்பளை பாற்றால அக்கம் அவ்வவர் கண்மெல்லாம் கழித்திட நுகரச்செய்ய காப்பது கண்மில் தெளித்திட மலங்கள் எல்லாம் மறைப்பொருள் செய்தாலும் பழிப்பொழி பந்தம் வீடு பார்த்திருந்தது. அதாவது பந்தம் வீடு சுருக்கமாக சொன்னா 5, 3, 2 அந்த 4 பந்தம் அந்த அணுக்கரகம் வீடு பந்தம் வீடு. பந்தம் வீடவை ஆய பராபரம் அப்படி சொல்லுவாங்க. பந்தம் வீடும் ஆயினா இருக்கு, பந்தம் வீடும் படைப்பாய் போற்றி எல்லாம் அவங்க சொன்னதைத்தான் சொல்றேன். நான் ஒண்ணுமே சொல்றேன் எல்லாம் அவங்க சொல்லி வச்சதைத்தான் சொல்றேன். அப்படித்தானே சொல்றேன் நான் ஒண்ணுமே. பந்தமுமாய் வீடும் ஆயினாரு. ஐயோ கடவுளே கடவுளே, என்ன ருசியான சமாசாரம், ரொம்ப ரொம்ப இனிக்குது, ரொம்ப சக்கரை கூடங்கிற மாதிரி. அதனால் இப்படி உணர்வுல பொருந்தும்படியாக பேசணும்னு கேட்கணும். இது வந்து இனிமேல் நம்ம சமாசாரமா, நம்ம சமாசாரத்துக்காக இப்போ இது வரலன்னு சொல்லுங்கன்னா நம்ம சமாசாரம், நம்ம சமாசாரம், நம்ம சமாசாரம்னா புரியுதா? நம்ம பிறக்கிறதோ வாழ்றதோ சாகிறதோ வர்றதோ இந்த சமாசாரத்துக்கு அவன் என்ன செய்கிறான், எப்படி செய்கிறான், என்ன செய்கிறான், எப்படி செய்கிறான் என்பதை பற்றி வரும்போது முதலிலே இப்போ நமக்கு வந்து அருவம் இருக்கிறது, உருவம் இருக்கிறது, அருவுருவம் இருக்கிறது. நமக்கு தாய் வயிற்றுக்குள்ளே புகுவதற்கு முந்தி அருவமாக இருந்தோம், அதன் பிறகு அரு உருவமாக இருந்தோம், அப்புறம் உருவமாக இருந்து வச்சா நமக்கே அருவ உருவம் எல்லாம் இருக்குதுப்பா. சாமிக்கு இருக்கிற மாதிரி அம்மா வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு முந்தி என்னமா இருந்தோம், உள்ளே இருக்கும்போது அரு உருவம் தெரிஞ்சும் தெரியாமல், தெரிஞ்சும் தெரியுது தெரியாமல் இருக்குது, புரியுதா? அதான் சிவலிங்கம் தெரியுது தெரியுது, புரியுதா? அருவம் அரு உருவம் அப்புறம் உருவமாக வந்துருச்சு கண்ணு கரு. இதே போல பரமேஸ்வரன் என்ன செய்கிறான் என்றால் யாராலும் காண முடியாதபடி அருவமாக பேருமில்லை ஊர்மில்லை, நாம ரூபம் கிடையாது, நாம அரூபம் கிடையாது. இப்போ நமக்கும் நாம ரூபம் கிடையாது. எப்போ உள்ளே இருக்கும் போது இப்போதான் நாமம் வந்துருச்சு, ரூபம் பிறந்த ஒரு படம் வந்துச்சு, நாமமும் வந்துருச்சு, ஒரு ரூபமும் வந்துருச்சு வந்துருச்சு. அதே போல பரமேஸ்வரன் அருவமாக இருக்கும் போது அவனுக்கு ஊருமில்லை பேருமில்லை, ஊருமில்லை பேருமில்லை, ஏது அவன் ஒரு ஏது அவன் வேறு,
0: என்று சொல்லும்படியாக நாம ரூபங்களற்றதாக இருப்பது அது அகல திருமேன்னு சொல்றது. வடமொழியில அகலம் அகலம் களம்னா அந்த உலான அகலம் அல்ல அகலம் களம். அப்புறம் அது அப்படியே இருந்துச்சுன்னா அந்த அகலத்திருமேனியாக இருந்துச்சுன்னு சொன்னா நிஷ்களம்னு சொல்றது. அந்த அகலத்தை வடமொழியிலே நிஷ்களம் என்று அப்படியே அது இருந்துச்சுன்னா இதுக்கு அது ஒன்றும் செய்ய முடியாது, இதுக்கு அதுக்கும் தொடர்பு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி அகல நிஷ்களமாக இருக்கிற அந்த மூர்த்தி என்ன பண்ணுது தெரியுமா, சகல நிஷ்களமாக வருது. நிஷ்களமாக இருந்தது, நிஷ்களம் என்றாலும் அகலம் என்றாலும் ஒன்று. அப்படி நிஷ்கள அகலமாக இருந்த அந்த மூர்த்தி அந்த சாமி என்ன பண்ணுது, நிஷ்கள சகலமாக அருவுருவமாக வருகிறது. அருவமாயிருந்தது அருவூர்வமாக வருகிறது. அருவமாயிருந்த போது ஜோதியாக இருந்தது, அது எப்படின்னு ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஒண்ணு அருவமும் உருவமாயி அருவமும் உருவமாயி அருவமாயிருந்தது. அப்போது பேரும் இல்லை உருவம் இல்லை. அப்புறம் உருவம் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுதல்லவா, எண்ணி எடுக்கிறதுக்கும் அந்த அருவத்தை விட்டு இந்த உருவத்துக்கு வர்றதுக்கு இடைவெளி இருக்குது பாரு.

0: சிவலிங்க திருமேனி வழிபாட்டினாலே அருவத்திருமேனி நான்கையும் உருவத்திருமேனி நான்கையும் இந்த உபயமாயிருக்கிற சிவலிங்கத்தை உபயம் என்று சொல்லுவது, உபயமாயிருக்கிற இந்த திருமேனியும் இப்ப நவவேதங்களை வழிபட்டவளும் சிவலிங்க ஒன்றை வழிபட்டால் வருகிறது. நவவேதம் என்று சொல்லுகிற நாதம் விந்து சிவஞ்சத்தி பரமன் விஷ்ணு உருத்தரன் மகேஸ்வரன், பரமன் விஷ்ணு உருத்தரன் மகேஸ்வரன் நாலு, இங்கிட்டு நாலு அங்கிட்டு நாலு எட்டு, நடுவில் சதாசிவம், அதான் சிவலிங்கம். சதாசிவன் தான் சிவலிங்கம், சதாசிவன் தான் சிவலிங்கம், புரியுதா? இருவினம மரமம் வரை இறவி விடுவரை வீரையாக போகவாய் நீ நானுமாய் இருக வகை பரமசுகம் அதனை. பரமசுகத்தை யார் தருவா? பரமசிவன் தான் தருவா. பரமசிவன் தான் பரமசுகம் தர முடியது, வேற வேற எவராலையும் பரமசுகத்தை தர முடியாது. பரமசுகம்னா தெரியுதா? பெரியம் மேலான சுகம். பரம் என்றால் மேலான சுகம், மேலான. இது கீழான சுகம், அது மேலான சுகம். இது சிற்றின்பம், அது பேரின்பம். அப்பா பாபா பாபா பா, நல்லா இருக்குல்ல? அந்த பரமசுகத்தை யாரு தருவா? பரமசிவன் தான் தருவா. பரமசுகத்தை வர வேற எந்த மூர்த்திகளாலும் தர முடியாது. ஆகவே இப்படி அருவமாயும் உருவமாயிருக்கின்ற அந்த மூர்த்தி தான் சிவலிங்க திருமேனி. அந்த சிவலிங்க திருமேனியில தான் இந்த நவவேதங்களும் இருக்கிறோம். அந்த அருவமாயிருக்கிற நாள் அருவத்திருமீனினாலு உருவத்திருமீனினாலு உபய திருமேனி ஒன்று. உபயம்னா ரெண்டு, உபயம்னா ரெண்டு. உபயம் என்று சொன்னால் வடமொழியிலே உபயம்னா வடமொழி ரெண்டு, புரியுதா? அதனால தான் சிவகோசியில எந்த மூர்த்தியை எழுந்தருளும் படி கொடுக்குறாங்க? சிவலிங்க, சிவலிங்க தான். சிவலிங்கம் எங்கிட்டு பார்த்துருக்குது? எல்லா பக்கமும் பார்க்கணும். சிவலிங்கம் எப்படி எங்கிட்டு பார்க்குது? எல்லாம் சிவலிங்கம் எல்லா பக்கம். அதுதான் இந்த உண்மையெல்லாம் அதில் எங்கும் பிரகாசமாக சிவலிங்கம். இப்போ ஒரு மூர்த்தியாக இருந்தால் ஒரு பக்கம் பார்க்கும் சிவலிங்கம். அதனாலே அப்படி சிவலிங்கத்திலே அருவத்திருமீனாலும் உருவத்திருமீனாலும் உபயத்திருமீனி இந்த நவவேதங்களையும் பூஷித்த பலன் சிவலிங்கத்தில் கிடையாது. அதனால தான் சிவலிங்க திருமேனியை பூச முடியும். ஆகையினாலே இப்படி அருவமா அல்லது அரு உருவமா அல்லது உருவமா உங்கள் கடவுள் எனக்கு சொல்லுன்னு அடுத்த சமயத்துக்காரன் கேட்குறான். அதுக்கு விட சொல்கிறார் அருவம் மாத்திரை என்று சொல்லுகிற சமயவாதிகள் ஒரு வகை. சாமிக்கு உருவம் கிடையாது, அருவந்தான் என்று சொல்லுகிற சமயவாதிகள் உருவத்திருமீனி வழிபாடு ஒத்துக்கிறதில்ல. இல்லை இப்போ ராமலிங்க சாமி வேண்டான்ட்டார், இல்லை வடலூராரே உருவத்திருமீனி வழிபாடு வேண்டான்ட்டார், வேண்டான்ட்டார். இப்படி அருவமாக இருக்கிறான், அருவ உருவமாக இருக்கிறான், உருவமாகவும் அது உருவமாக வரவில்லையானால் உயிரிழக்க அவன் உபகாரம் பண்ண முடியாது. நிறைய சொல்கிறார் இதுலேருந்து, இன்னும் நிறைய வருது அந்த அரு உருவத்தை பற்றி, உருவத்தையும் அருவத்தையும் பற்றி. ஏன்னா இதுக்கு எதிர்ப்பு நிறைய இருக்குது, எதிர்ப்பு நிறைய இருக்குது. உருவத்திருமேனி வேண்டாம்னு சொல்லுகிற சமயம் இப்பவும் இருக்குது. அதே அருணகிரிநாதர் சொன்னார் சீர்வாத வகுப்பில், உருவம் தான் அருவம் கிடையாது, அருவம் தான் உருவம் கிடையாது என்று சொல்லுகிற சமயவாதிகள் எல்லாம் இவன் நல்லா கேட்டுருக்கு. உருவம் தான் ஜாமிக்கு அருவம் கிடையாது, அருவம் தான் ஜாமிக்கு உருவம் கிடையாதுன்னு சொல்லுகிறனா உளறுகிறவன்னார். உளறுகிறான், உளறுகிறான், உளறுகிறான் அப்படி வச்சுக்கோ. அப்படி இப்படி சாமிக்கு அருவம் தான் உருவம் கிடையாது, இல்லை உருவம் தான் அருவம் கிடையாது அப்படின்னு சொல்கிறவெல்லாம் உளறுகிறான், உளறுகிறான், உளறுகிறான். அருவனவு உருவனவு உருவனவு அருவனவும் உளதனவு இளதனவு உழலுவன வர சமய கலையாரவாரமர என்பது வேலைக்காரன் இது சீர்வாத வகுப்பு. உருவனவும் அருவனவும் உலகனவும் சாமி உண்டு சாமி இல்லே என்று சொல்லுகிறவள்ல உழலுவன உழலுவன பரசமய கலை ஆரவாரம், அதெல்லாம் ஆரவாரம் கலை ஆரவாரம், அதெல்லாம் ஒளிஞ்சு போகணும். உரைய விழ உணர்வை விழ உளமை விழ உயிரை விழ உளவடிய உணரும் அவர் அனுபூதியாகும் என்பது சீர்வாத வகுப்பு. ஆகையினாலே கடவுளுக்கு அருவம் உண்டா உருவம் உண்டா அருவம் உண்டா மூன்று எங்கு சாதிக்கிறது வருகிற பாடல் அதை அடுத்த சிந்திக்கலாம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. You are listening to shaivam.org radio, the 24/7

0: and spiritual channel from shayvam.org.
1: இந்திராணி கேட்க இந்திரனானவன் மகாசாஸ்தாவினுடைய சரித்திரத்தை இங்கே சொல்லுகிறான். இது மிகச்சிறப்பானது. இதுல சில விஷயங்கள் பல பேர் சொல்வதும் கிடையாது. அதுல விநாயகர் பெருமானுடைய சிறப்பும் கூட இங்கே சொல்லப்பட்டிருக்கும். நம்ம அதை பார்க்கலாம். சரித்திரம் சுருக்கமாக நம்ம பார்க்கிறோம். முன்னம் பரமன் அருள் இன்றி முகுந்தன் ஆதி மன்னும் சுரர் தானவர் வேலை மதித்த வேலை கண்ணங்கரிய விடம் வந்துடி காரினங்கள் துண்ணும் பொழுதில் குயில் போல் துணுக்குற்றிருந்தார் என்று சொல்லும்படியாக அமிர்தம் வேண்டியவர்களாக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைய வேண்டும் என்று நினைத்து செல்லுகிறார்கள். அங்கே மந்தர பர்வதத்தை பார்க்கடலிலே இட்டு கடைய வேண்டும் என்பதற்காக செல்லுகிறார்கள். ஆனால் அங்கே கரியதாக ஆலகால விஷம் என்பது வந்து வரக்கூடிய சமயத்திலே அந்த ஆலகால விஷத்தை அவர்களாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. சிவனிடத்திலே வந்து சிவனுடைய அருளாலே அவர் நீலகண்டனாக மாறி ஏற்றுக்கொண்டார். இந்த சரித்திரம் உண்டு. அன்னர் கையிலை கிரிதன் நிலடைந்து செந்தி வண்ணத்து அமல நடி போற்ற வருந்தல் என்றே உண்ணற்கரிய பெருநெஞ்சினை யாருமே உண்ண முடியவில்லை. எல்லாரும் கடைந்தார்களே தவிர்களே உண்ண முடியவில்லை. உண்ணற்கரிய பெருநெஞ்சினை உண்டு காத்து கண்ணர்க்கும் ஏனையவர்க்கும் இவை கட்டுரைப்பான் என்று அவர்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுகின்றான். திருமாலன் அந்த விஷ்ணு முதற்கொண்டு எல்லாரும் அந்த நெருக்க நீலகண்டனானான். அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள், நீங்கள் மீண்டும் சென்று இப்பொழுது கடையுங்கள், இப்பொழுது அமுதம் தோன்றும் என்று சொல்ல அவர்கள் கடைவதற்காக செல்லும் பொழுது அங்கே மீண்டும் அலகால விஷம் வந்தது. மீண்டும் அந்த மந்திரபர்வதத்தை இட்டு கடையை செல்லுகிறார்கள். ஆனால் ஆரம்பத்தில் இருந்து இவர்கள் ஒரு தவறு செய்தார்கள். என்ன தவறு? முப்புற மெரி செய்த அச்சிவனுரம் அச்சது பொடி செய்த அதிதீர அத்துயரது கொடுச்சு பிரமன் இவடம் அப்பு நமதனிட இவமாகி அக்குரமகளுடன் அச்சிறு முருகனை அக்கணவனவருள் பெருமானே என்று சொல்லும்படியாக

0: வினை போக வேண்டும், நம்முடைய நம்மை சார்ந்திருக்கக்கூடிய விக்னங்கள் போக வேண்டும் என்றால் முதலிலே விநாயகப் பெருமானை வணங்கித்தான் ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் இவர்கள் வணங்கவில்லை. முன்போர் பின்னும் கடைந்தார் இபமாமுக பிள்ளை தன்னை முன்னம் வழிபட்டிலர் வந்து முடிவது ஓரார். முதலிலே விநாயகப் பெருமானை இபமாமுக பிள்ளை தன்னை முன்னம் வழிபட்டிலர், இந்த தேவர்களும் அசுரர்களும் விநாயகப் பெருமானை வழிபடாத காரணத்தினாலே இதை கந்தபுராணத்தில் சொல்லுகிறார்கள். என்ன நடக்கும் என்று தெரியாதபடியாக மீண்டும் கடைய ஆரம்பித்தார்கள். ஆனால் என் நாயகர்க்கு வழிபாடியற்றாத நீரால் கொன்னார் கடலின் நடுமத்தம் குலைந்து வீழ்ந்து பன் நாகர் வைகும் இடம் செல்ல அப்பான்மை நோக்கி அன்னானை அர்ச்சித்தனர் அச்சுதன் ஆதி ஆயனோர் என்று சொல்லும்படியாக இங்கே விட்டு முதற்கொண்டு எல்லாரும் அங்கே கடைய ஆரம்பிக்கும் பொழுது இந்த மந்திர பர்வதமானது கீழே பாதாள லோகத்திற்கு செல்ல ஆரம்பித்தது, கடலிலே நிற்கவில்லை. உடனே எல்லாரும் எதற்காக இப்படி நடக்கின்றது என்று நினைந்து பார்க்கும் பொழுது விநாயகப் பெருமானை வணங்காத காரணத்தினாலே இப்படி நிகழ்ந்தது என்று நினைத்து அன்னானை அர்ச்சித்தனர் என்று விநாயகப் பெருமானை அர்ச்சித்தார்களாம். மீண்டும் அதை முன்போல் வாரா நிலகற்றிடலோரு மகிழ்ந்து போற்று என்று சொல்லும்படியாக காரார் திருமால் முதலோர் கடலை கடைந்தார் என்று விநாயகப் பெருமானுடைய அருளினாலே மீண்டும் மந்திர பர்வமாக நினைவேற்றது இப்பொழுது கடை ஆரம்பித்தார்கள். அங்கே ஏராளமான பொருள்கள் வந்தன. உச்சை சிரவசனங்கிற குதிரை, சந்திரன், தன்வந்திரி, எத்தனையோ பேர் அங்கே எல்லாரும் வருகின்றார்கள். இறுதியாக அந்த அமுதமானது வருகின்றது. இந்த அமுதமானது வரும் பொழுது எல்லாரும் என்ன செய்கிறார்கள், அமுதம் நாங்கள் தான் கடைந்தோம், ஆத காரணத்தினாலே எங்களுக்கு அமுதம் வேண்டும் என்று தேவர்களும் அசுரர்களும் அதை நோக்கி ஓடி செல்லுகிறார்கள். ஓடி சென்று எங்களுக்குத்தான் என்று அதை அடைவதற்காக சண்டை செய்ய ஆரம்பித்தார்கள். இப்பொழுது திருமால் பார்த்தாராம், தேவர்களுக்கு இதை கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்கலாம் என்று நினைத்த பொழுது இங்கே மிக அழகான வார்த்தை பிரயோகங்களை இங்கே பிரயோகிப்பார் கச்சியப்ப சிவாச்சாரியார். மூலம் பிறந்த விடம் போல் அழல் மூண்டிடாமல் நீளம் பிறந்து பிறர் அச்சுர நேர்ந்திடாமல் ஞாலம் பிறந்து ஓர் சுரர் தானவர் நச்ச ஆங்கோர் ஆலம் பிறந்ததென மோகினியாகி நின்றான் என்று இந்த இடத்துல சொல்லுவார். எப்படி அந்த விஷம் பிறந்தது, எப்படி பிறந்தது, அது எல்லாரையும் அச்சுறுத்தக்கூடிய வகையிலே வந்துதான். ஆனால் இது எப்படி பிறந்ததுன்னே தெரியாதபடியாக ஒரு மோகினியாக எல்லாரையும் மயக்கக்கூடிய ஒரு பெண் வடிவிலே ஞானம் பிறந்து ஓர் சுரர் தானவர் நச்ச அவர்கள் விரும்பும்படியாக அங்கோர் ஆலம் பிறந்ததென ஆலகால விஷத்தை விட கூடியதாக இருக்கும்படியாக ஒரு விஷம் பிறந்தது மாதிரி மோகினியாகி நின்றான் என்று அங்கே வந்து நிற்கின்றான். பெண்ணை பார்த்த உடனேயே எல்லாரும் மோகிக்கின்றார்கள். எல்லாரும் மோகித்து இந்த பெண்ணை அடைய வேண்டும் என்று காதல் மிக்கூனார் அமுதம் தன்னை கைவிட்டு முன்னொன்று கண்டோர் மானாகிய பல் பொருள் கண்டன வந்து சூழ்ந்தார். அமுதத்தை விட்டுட்டாங்க இப்ப எல்லாரும், அமிர்தம் வந்து அதை விட்டுட்டாங்க எல்லாரும். இந்த பெண்ணை அடைய வேண்டும் என்று எல்லாரும் தேவர்கள் உட்பட வந்து நின்றார்களாம். அப்பொழுது இப்படி இருக்கிறது, இது காமப்பித்தாய் உணர்வு விளையாகி பெரிதும் ஆளாய் அத்தாரக முனிமோரினும் ஆர்வமிக்கார் என்றெல்லாம் கச்சியப்பர் இதை பாடுவார். இந்த காமத்திலே உழந்தவர்களாக பெண்மோகத்திலே வந்து நிற்கின்றார்கள். அப்பொழுது இந்த மாயத்தை தேவர்களிடத்திலே இருந்து நீக்குகிறான் இறைவன். என்ன அவுணர் தொகை அல்லதை எந்தை மாயம் உன்னாடு மானோர்களும் பெண்ணையில் உற்று நின்றார். இதுல இந்த பெண்ணாசையை பற்றி சொல்லுவார். மண்ணாசை தண்ணீர் பொருளாசையின் மாய வாழ்க்கை பெண்ணாசை நீங்கள் எழுதோ பெரியோர் நமக்கும். இந்த பெரியவர்களாக இருந்தாலும் கூட மண்ணாசையை விட பெண்ணாசையானது நீக்குவதற்கு மிகவும் அரியதாக அல்லவா இருக்கிறது. அங்கே பூண்டுற்ற கொங்கை புலன் மோகினியான புத்தோள் ஆண்டுற்று அவர் தங்களை நோக்கி அமரை நீங்கும் இண்டுற்றனன் யான் ஈண்டு உற்றனன் யான் அமுதும் உளது ஏது நீவீர் வேண்டுற்றது உம்பால் உறக் கொன்னின் விரைவில் என்றான். இங்கே சொல்லும் பொழுது மோகினி என்கின்ற பெண் வடிவம், ஆனால் ஆண்பாலை பிரயோகம் செய்து கொண்டே வருவார். திருமால் தான் இதை செய்கின்றார் என்பதை காட்டிக்கொண்டே வருவார் கச்சியப்பர். அவர் சொன்னார், அந்த பார் இங்கே ரெண்டு விஷயம் இருக்கிறது, எதுக்காக சண்டை போட்டுக்கிறீங்க, ரெண்டு விஷயம் உண்டு, அமிர்தம் என்கின்ற உண்டு, அதுல மிகச்சிறந்த அமிர்தமான நான் இருக்கிறேன், இப்ப நான் வேணுமா அமுதம் வேண்டுமா நீங்களே தீர்மானம் செய்து கொள்ளுங்கள், யாருக்கு எது வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த மாயை நீங்கினவர்களாக வானாடவர் நல் அமுதம் கொடு மாயை நீங்கி போனார் ஒரு சார் என்று மாயை நீங்கினவர்களாக அமிர்தம் போதும் என்று சொல்லி செல்லுகின்றார்களாம். ஆனால் இவர்களோ அசுரர்களோ குண்டேகிய தானவர் தங்கள் குழுவை நோக்கி தண்டேன் மலர்பாயிலின் என்னை தழுவவல்லான் உண்டே என்று சொல்லும்படியாக இவளை அடைய வேண்டுமே தவிர எங்களுக்கு அந்த அமிர்தமும் தேவையில்லை என்று மோகினியை அடைய வேண்டும் என்று தானவர்களாக இருக்கின்ற அசுரர்கள் வருகின்றார்கள். அப்பொழுது அவள் கேட்கின்றார்கள், மோகினி இங்கே இருக்கக்கூடியவர்களை யார் சிறந்த வீரனோ அவனே என்னை அடைய வேண்டும் என்பதாக நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது இவர்களுக்குள்ளே இங்கே சண்டையானது வருகின்றார்கள். அங்கே சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சண்டையிட்டு அவர்கள் மடிகின்றார்கள். மாண்டார் அவுனர் அது நோக்கி வரம்பின் மாயம் பூண்டாரம் வெக்க மடமாதன போந்த கழுவன் மீண்டான் அமரர் பலரும் விருப்பற்றுமேவ ஈண்டு ஆழி தன்னில் அமுதந்தனை ஈதருற்றான் என்று சொல்லும்படியாக அவர்கள் அழிந்து விடுகின்றார்கள். இப்போ இங்கே மாயத்தை நீங்கினவனாக திருமால் மோகினினுடைய தன்மையை விடுத்து இவர்களுக்கு அமுதத்தை தன்னுடைய கையிலே இருந்த சட்டுவத்தினாலே கொடுத்து கொண்டு வருகின்றார்களாம். ஆனால் இதுல ரெண்டு பேர் என்ன செய்தார்கள், பார்த்து விட்டார்கள் அசுரர்கள். அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இல்லை இவர்கள் வந்து தேவர்களுக்காக அமுதம் ஈவதற்காக இது திருமால் செய்த மோகம், ஆக நாமும் அமிர்தம் உண்ண வேண்டும் என்று தன்னுடைய மாயத்தினாலே தேவர்கள் போலே அவர்கள் தேவர்களோடு சேர்ந்து இருக்கிறார்கள். இவருக்கும் கொடுத்து கொண்டு வருகிறார் திருமால். இந்த ரெண்டு பேரையும் அடையாளம் காட்டினார்களா இன்னொரு ரெண்டு பேர். அதை சொல்லுகிறார், தன் தாமரைக்கு பகை நண்பனை சாரும் நீரார். அதாவது தாமரைக்கு ஒருத்தன் பகை ஒருத்தன் நண்பன். அப்படி இருக்கக்கூடிய தன்மை உடையவர்கள் கண்டார் புடையற்று அவர் இங்கிவர் கழ்வரேயாம் உண்டார் அமுதங் கடிதென்று உளத்து உண்ணி அங்கண் விண்தான் அவனுக்கு குறிப்பால் வெளிகாட்டினாரால். தன்னுடைய கண்ணாலே விஷ்ணுவுக்கு இந்த ரெண்டு பேர் இங்க இருக்கிறான் பார்த்துக்கோன்னு கஞ்சாட கழித்தாங்களாம். அது யாரு, சூரியனும் சந்திரனும். தண்டாமரைக்கு பகை சந்திரன், தண்டாமரைக்கு நண்பன் சூரியன். இந்த ரெண்டு பேரும் காட்டி விட்டார்களாம். அதற்கு முன்பாக இவர்கள் இந்த ரெண்டு பேரும் அமிர்தத்தை உண்டு விட்டார்கள். இந்த இரண்டு அசுரர்களும் அமிர்தத்தை உண்டு விட்டார்கள். காட்டுற்றிடலும் அறி நோக்கி இக்கழ்வரேயோ என்று இந்த சட்டுவம் கொடுக்கக்கூடிய கரண்டி இருக்கு இல்லையா, அதனாலேயே தலையில் அடிச்சாராம். அடித்த பொழுது தலை இரண்டு பேருக்கும் துண்டானது. துண்டானது முதலிலேயே அவர்கள் இரண்டு பேரும் அமிர்தம் உண்ட காரணத்தினாலே மாளாதவர்களாக தலையும் உடலும் மாறாதவர்களாக இரண்டு பேரும் அந்த அசுரர்களானவர்கள் இருந்தார்களாம். விஷ்ணு பார்த்த, சரி அமிர்தத்தை உண்ட காரணத்தினாலே நீங்கள் இந்த தேவர்களோடு சேர்ந்து ஏழு அப்பொழுது ஏழே ஏழு கோள்கள் தான் இருந்தன, இப்பொழுது நவ கிரகங்கள் ஏழு கிரகங்களோடு நீங்கள் இரண்டு பேரும் கிரகங்களாக இருங்கள் என்று சொல்லி ராகு கேது என்று சொல்லும்படியாக இரண்டு பேரையும் ஆக்கினாராம். மாழாத சென்னியுடை தானவர் மாண்டு நோக்கி நீளார் அமுதுண்டவர் விண்ணடை நிற்பார் என்ன தாழால் உலகம் அளந்தோன் அவர் தங்களுக்கு கோழா நிலையை இறையோன் அருள் கொண்டு நல்க. அவனா கொடுக்கல, சிவபெருமானுடைய அருளினாலே கோள் என்று சொல்லும்படியாக கிரகங்களினுடைய தன்மை அவர்களுக்கு கொடுத்தானா. ஆனால் அந்த கோபத்தின் காரணத்தினாலே ராகு கேது ரெண்டு பேரையும் தன்னை காட்டி கொடுத்த சூரிய சந்திரனை இன்றைக்கும் விழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேளிய ராகுவும் கேதுவுமே என மொழிய நின்ற முதற்பெயர் தாங்கிய விழுமியதாகிய வெய்யமன் ஆதியாம் எழுவர் தம்மோடு இருவரும் ஈண்டினார் என்று நவ கிரகங்களோடு அவர்கள் சேருகின்றார்கள். அந்த சேர்ந்து இன்றைக்கும் சூரிய சந்திரனை அவர்கள் விழுங்குகின்றார்கள் என்று ஒரு சரித்தம். இப்போ இந்த மோகினியாக தோன்றியதை சிவன் கேள்விப்பட்டார். இப்போ சிவன் என்ன நினைத்தாராம், உலகத்திற்கு ஒரு விஷயம் தெரியல, என்ன செய்ய வேண்டும், எனக்கு சக்தியாக ஒன்று உண்டு, அந்த சக்தியானது இந்த உலகத்திற்கு பிரயோஜனம் கொடுக்க வேண்டும் என்று பிரயோஜனார்த்தாய சதுர்விதா பூத்து போகே பவானி புருஷேஷு விஷ்ணு குரோதேச்ச காளி சமரேச்ச துர்கா என்று சொல்லும்படியாக பவானியாக என்னுடைய நாயகியாக ஓரிடத்திலேயும் ஆண் பாலாக இருக்கும் பொழுது விஷ்ணுவாகவும் கோபத்திலே காளியாகவும் யுத்தத்திலே துர்கை என்று சொல்லக்கூடியதாகவும் என்னுடைய சக்தியானவள் நான்கு தன்மையிலே இருக்கிறாள். அந்த சக்தியிலே ஒருவர் இந்த ஆண்வேடத்தை கொண்டிருக்கக்கூடிய திருமால் என்ற உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்பதற்காக இவர் தன்னுடைய திருவிளையாடலை ஆரம்பிக்கிறார் சிவபெருமான். நால் வகைப்பட நண்ணிய சக்தியுள் மாலும் ஆதலின் நான்கு விதமான சக்திகளினுடைய திருவாளம் இருக்கின்ற காரணத்தினாலே மற்றும் அது காட்டுவான் ஆல கண்டத்தன் அச்சுதன் அச்சுறும் கோலமெய்தி குறுகினான் அவ்விட என்று இந்த அச்சுதனாக இருக்கப்பட்ட இந்த மோகினி பயப்படக்கூடிய தன்மையிலே வந்து நிற்கின்றாளாம், வந்து பயந்து நிற்கின்றாளாம் மோகினி. அப்பொழுது மோகினியினிடத்திலே சொல்லுகிறார், அதாவது திருமால் மோகினியினுடைய வடிவத்தை எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், பெண்ணே நீ என்னிடத்திலே சேர வேண்டும், நான் உன்னை அடைய விரும்பினேன் என்று சிவபெருமான் மற்றவர்களைப் போல அடைந்தவர்களாக நினைத்து காமம் அடைந்ததைப் போல பேசுகிறார். அப்பொழுது மோகினி ஆண்டவள் சொல்லுகிறார், மறுக்கிறாள், கிடையாது, அப்படி அல்ல, நான் திருமால் மோகினி வடிவத்தை கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் சொல்லுகிறாராம், மாயத்தினாலே நீர் உண்மை ஆனென்று நினைத்தீர் திருமாலே, நீர் எப்படிப்பட்டவர் நான் சொல்லுகிறேன் என்று வாயன் இசைத்தலும் எம்பிரான், அன்று நீயும் நமக்கு ஒரு சக்திகான், என்னுடைய சக்தியிலே புருஷேஷு விட்ணுகு என்று சொல்லும்படியாக ஆண் தன்மையிலே இருக்கக்கூடிய என்னுடைய சக்தி நீ அன்று தாருகத்து அந்தனர் பாங்குறச் சென்ற போதினும் சீழையாகினாய். நான் தாருகாவனத்திற்கு அந்த ரிஷிகளினுடைய தவத்தை குலைப்பதற்காக பிக்ஷாடனமூர்த்தியாக செல்லும் பொழுது ரொம்ப அழகான வடிவம், பிக்ஷாடான வடிவம், நீங்க மதுரையில எல்லாம் பார்த்திருந்தால் தெரியும், மிகப்பெரிய கோலமாக இருக்கும் பிக்ஷாடான வடிவத்தை அப்படி ஏற்றுக்கொண்டு அவரை பார்த்தாலே ஆறடி உசரத்துக்கு ரொம்ப பெரிய உருவமாக அந்த சுற்று பிராகாரத்திலே அவருடைய வடிவமாக இருக்கும், அவ்வளவு அழகான வடிவமாக இருக்கும். அப்போ அங்கே முனி பத்தினிகளை மயக்குவதற்காக பிக்ஷாடன கோலத்திலே இறைவன் செல்லுகிறார், முனிவர்களை மயக்குவதற்காக விஷ்ணு ஒரு பெரிய பெண்ணினுடைய மோகினி வடிவத்தை எடுத்துக்கொண்டு சென்றாராம். அதை இப்பொழுது நினைவுபடுத்துகிறார், என்னுடைய சக்தி தான் நீ அன்றைக்கு தாரகாவனத்திலேயும் வந்திருந்தாய், அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு பிரம்ம கல்பம் முடிந்த பிறகும் பிரம்மாக்கள் அடிந்து விடுகின்றார்கள். இது ஒரு அருமையான விஷயம், பல பேர் இதெல்லாம் மறந்துடுறோம். பிரம்மா விஷ்ணுவினுடைய உந்தித்தாமரையில அதாவது தொப்புளிலே இருந்து பிரம்மா வந்தார், பிரம்மா வந்தார்னு நம்ம எங்கேயாவது அதுக்கப்புறம் யோசிக்கிறோம், அது எப்படி அவரா வந்தாரா, படைத்தான் பிரம்மாவை யார், விஷ்ணு படைத்தார், படைக்கும் பொழுது அவர் தொப்பூரிலே இருந்து எழுகமல பூவழகர் என்று அங்கே இருந்து படைத்தார், படைத்தாரா, எப்படி அவரா வந்துட்டாரா? இங்கு கந்த புராணம் அதற்கு விடை கொடுக்கிறது. ஒரு பிரம்ம கல்பத்திலே ஒரு பிரம்மா மாண்டான், அவன் முடிந்த பிறகு இவரை பெண்ணாக்கி சிவபெருமான் அவரோடு கூடினாராம். நாராயணனிடத்திலே அப்பொழுது பிரம்மா கொப்பூரிலே தோன்றினார் என்று கந்த புராணம் சொல்லும். முன்னை வேதன் முடிந்தனன் போதலும் உன்னோடே வந்து உவப்பொடு கூடினோம், பின்னர் இந்த பிரமனை உந்தியால் அன்னையாகி அடித்தனை அல்லையோ, இந்த பிரம்மாவை உன்னுடைய உந்தி கமலத்திலே நீ கொடுத்தாய, அப்பொழுது பெண் வடிவத்திலே தானே இருந்தாய், பெண் வடிவமாக ஏற்றுக்கொண்டவள் இல்லையா, ஆன காரணத்தினாலே நீ என்னோடு மறுவ வேண்டும் என இவருக்கு எதற்காக என்று சிவபெருமானுக்கு தெரியும். ஆனால் மால் மயங்கி நிற்கிறார், தான் திருமால் அல்லது மோகினுடைய உருவத்திலே வந்தவன் என்று நினைக்க கிடையாது, என்னுடைய சக்தியினுடைய வடிவம் நீ என்று சொல்லும் பொழுது நன்னியே தனி நாயகன் அவ்விடை பெண்ணின் நேர்மையை பெற்றின நாரடன் உன் நெகிழ்ந்து மயற்குற்று உருகியே எண்ணில் இன்புறக்கூடினன் என்று சொல்லும்படியாக அந்த மோகினியை அவருக்கு வசப்படுத்தி சிவபெருமான் ஜம்பூத் தீபம் என்று சொல்லக்கூடிய இந்த தீபத்திலே தேக்கு வரத்தினடியிலே தான் அவரை மனம் செய்து கொள்வதாக அடைகின்றாராம். அடையக்கூடிய சமயத்திலே வியர்வை பெருக்கெடுத்து ஓடுகின்றது அந்த மோகினிக்கு. அந்த மோகினி முதல்லே அச்சுறும்படியாக வந்து தோன்றினாள் என்று கச்சியப்பர் பாடுவார். இப்பொழுது உள் நெகிழ்ந்து நாரணன் உள் நெகிழ்ந்து மயக்குற்று உருகிய என்று சொல்லும்படியாக தன்னுடைய பெண் தன்மையை உணர்ந்தாராம் நாரணர். ஆன காரணத்தினாலே உள் நெகிழ்ந்து மயக்குற்று உற்று உருகி அவளோடு அந்த சிவபெருமானோடு சேர்ந்தார் நாராயணன் என்று சொல்ல வரும். இது என்ன பொருள்னா, முதலிலேயே பதி பசு பாசன் என்று நம்ம பார்த்தோம், இறைவன் ஒருவனே ஏகநாயகன், அவன் ஒருவனே பதி, மற்ற எல்லோரும் அவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பசுக்கள், நாம எல்லாருமே பசுக்கள், இதுக்கு திருமாலும் அதாவது விஷ்ணுவும் கூட விதிவிலக்கு கிடையாது, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அவனுக்கு பணிவிடை செய்கின்றார்கள் அவ்வளவுதான். விஷ்ணு பலவிதமான பணிவிடைகளை செய்கிறார், அதுல ஒரு பணிவிடை அவனுடைய சக்தியாக இருக்கக்கூடியது. நாம் நம்மை நாயகி இறைவனுக்கு நாயகி என்று நினைந்து சிவனுக்கு நாயகி என்று நினைந்து சிவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும். அவன் ஒருவனே ஜகத்பதியாக ஜகத்காரணனாக இருக்கிறான், உலகங்களுக்கெல்லாம் பிரபஞ்சத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கப்பட்டவன் சிவபெருமான் ஒருவனே, அவனே நாயகன், அவனை அடைய வேண்டிய பசுக்கள் ஆத்மாக்கள் நாமெல்லாம் நாயகிகள் என்கின்ற நாயகி பாவத்தோடு இறைவனை அடைய வேண்டும். எத்தனையோ பேர்கள் நாயன்மார்களெல்லாம் மாணிக்க வாசகருடைய தன்மையெல்லாம் முழுவதுமாக ஒரு நாயகியினுடைய பாங்கிலே தான் இருக்கும். அந்த எம்பெருமான எத்தனை பாடல்கள், திருச்சாளல், திருத்தள்ளேனம், திருப்பன்னூசல், திருவந்தியார், திருஅம்மானை, எத்தனை பாடல்கள் எல்லாம் இறைவனை அடைவதற்காக நாயகி பாவத்திலே இருந்து அவர் பாடுகிறார். முழுமையாக நாயகி பாவத்திலே பாடியதுதான் திருக்கோவையார். முழுவதுமாக தன்னை நாயகியாக மாற்றிக்கொண்டு மணிவாசகர் பாடியது. இதை எல்லோரும் பாடியிருக்கிறார்கள். திருநாவுக்கரசரும் நாவுக்கு அரசியாக நின்று இறைவனை நாயகி பாவத்திலே பாடியிருக்கிறார். இப்படி நாயகி பாவத்திலே இறைவனை அடைய வேண்டும், இதற்கு முன்னுதாரணமாக இருக்கப்பட்டவன் நாராயணன் என்பதற்காகத்தான் இந்த சரித்திரம் சொல்லப்படும். உள் நெகிழ்ந்து மயக்குற்று உருகியே எண்ணில் இன்புரை என்று சொல்லும்படியாக இறைவனை அடைவதற்காக நாம் நாயகி பாவத்தை அடைய வேண்டும் என்று அடைந்தாராம். அப்பொழுது அவருடைய வேர்வையிலே இருந்தும் மாந்தையிலே இருந்தும் கண்டகி நாராயணனிடத்திலே இருந்து கண்டகி என்று சொல்லக்கூடிய நதியானது பெருக்கெடுத்து ஓடுகிறது. இப்போ இருக்கக்கூடிய நம்ம மேல இந்த திபெத்திலிருந்து அந்த கண்டகி நதியானது வருகிறது. அந்த கண்டகி நதி பெருக்கெடுத்து தான் அதிலே வஜ்ரதந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு புழுக்கள், வஜ்ரதந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு புழுக்கள் அங்கே தோன்றுமா அந்த கண்டகி நதியில. அவ என்ன பண்ணுவா, கண்டகி நதியில இருக்கக்கூடிய மண்ணை சாப்பிட்டு தங்களுக்கு கூடு செய்து கொண்டு அந்த கண்டகி நதியில இருக்குமா. கண்டகி நதி வெள்ளமும் பெருக்கெடுக்கு ஓடக்கூடிய சமயத்துல இவை இறந்து விட்டுவிடும், புழுக்கள் இறந்துவிடும். ஆனால் அந்த மண்ணினாலே செய்யப்பட்ட கூடுகள் இருக்கிறதே அது கல்லு மாதிரி ஆக்கி கீழே விழுமா. அந்த கீழே இருந்த அந்த கல்கள் தான் அந்த கூடுகள், புழுக்கொடியினுடைய வஜ்ரதந்தி புழுக்கொடியினுடைய கூடுகளைத்தான் சாலக்கிராமம் என்று சொல்லி நாம் இறைவனுடைய வடிவமாக பூஜிக்கிறோம், சாலக்கிராமம் என்று சொல்லுகிறோம். இது மூன்று கண்ணன் முகுந்தன் இருவரும் ஏந்து கூடிய எல்லையில் அன்னவர் காண்றுமிழ்ந்த புனல் கண்டகி என ஆன்றதோர் நதியாகி அகன்றது. அந்த நீரின் அகம்புறம் ஆழிகள் தந்து வஜ்ரந்தி எனப்படும் மூன்று கீட முறைமுறை ஆகவே வந்து தோன்றின. மாழையின் வல்லையா என்று சொல்லும்படியாக அந்த தோன்றியதான் அன்ன கீடம் அமர்ந்த குடம்பையை இந்நிலத்தர் கொண்டேகி அகத்துறை பொன்னை வாங்கி பொறியினை நோக்கிய இன்னமூர்த்தம் இகுதன நாடுவார். அது பொன்னை கொண்டிருக்குமா அந்த வஜ்ரநந்தியானவர், பொன்னை எடுத்துக்கொண்டு அந்த மண்ணாக இருக்கக்கூடிய சால கிராமத்தை விஷ்ணுவனுடைய அம்சமாக கண்டகி நதியிலே இருந்து வரக்கூடியதை அப்பொழுது எல்லாரும் பூஜை செய்கிறோம். இன்றைக்கும் சால கிராமம் நீங்க பார்க்கலாம். நாடியே அவை நாரணனாகவே கூடும் அன்பிற் குவலையத்தே சிலர் தேடி அர்ச்சனை செய்வர் அதன் பெயர் கேடில் சால கிராமம் என்பதா என்று சொல்லும்படியாக இந்த இடத்திலே சால கிராமம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திலே தோன்றின காரணத்தினாலே மூல காரணம் ஆகையின் அதர் தனிநகரே இதன் மூல காரணம் ஆகையின் முந்தையோர் மேலே நாம் அதற்கு விதித்தனர் என்று சால கிராமம் என்று சொல்லும்படியாக அவை இன்றைக்கும் பூஜை செய்யப்படுகின்றன. இதுல இன்னொரு சிறப்பை காந்தத்திலே சொல்லப்படுகிறது. அதனால தான் யோனி பீட்டம் என்று சொல்வார்கள். இப்போ சிவலிங்கத்துக்கு மூன்று தன்மை உண்டு, நீங்க பார்த்திருக்கலாம். சிவன் அத லிங்காகாரமாக இருக்கப்பட்டது, அதை கொண்டிருக்கக்கூடிய பீட்டம் அதாவது அந்த யோனி பீட்டம் என்று சொல்லுவார்கள், அது இரண்டாவது பகுதி. கீழே இருக்கக்கூடிய அடித்தளம் இது மூன்றாவது பகுதி. இந்த மூன்றையும் சொல்லும் பொழுது மேலே இருக்கக்கூடிய ரிங்காகாரம் சிவஸ்வரூபம், நடுவிலே இருக்கக்கூடியது விஷ்ணுவனுடைய சுரூபம், கீழே இருக்கக்கூடியது பிரம்மஸ்வரூபம் என்று சொல்வார்கள். இந்த யோனிப்பு இடம் என்று சொல்லக்கூடியதுதான் விஷ்ணுவனுடைய சுரூபம். அதனால தான் அபிஷேக தீர்த்தம் எல்லாம் அதன் வழியாகத்தான் கோபம் என்று சொல்ல முடியாத அந்த வழியாகத்தான் வரும். விஷ்ணுவே பத்தினியாக நாயகி என்கின்ற தன்மையிலே இருக்கிறான். நாயகனாக ஏக நாயகனாக லோக நாயகனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அவனே மேலே லிங்காகாரமாக இருக்கிறான் என்று அதனால தான் அந்த சால கிராமத்தை கீழே யோனி பீடத்திற்கு பயன்படுத்துவார்கள் பெரியவர்கள். அதாவது கோயில்களில் சிவலிங்கம் வைக்க வேண்டும் என்றால் மேலே லிங்கம் கீழே இருக்கக்கூடிய அந்த அடிப்படையானது சால கிராமத்தை கொண்டு செய்வார்கள் என்கின்ற தத்துவத்தை இங்கே ஸ்காந்த புராணமாக நமக்கு சொல்லுகிறது. இந்த சமயத்திலே மோகினியும் சிவனும் கூடியிருக்கக்கூடிய வேளையிலே இந்த வண்ணம் இருக்க முராரியும் அந்தி வண்ணத்து அமலனும் ஆகிய முந்து கூடிய முயங்கிய எல்லையில் வந்தனன் எமை வாழ்விக்கும் ஐயனே என்று சொல்லும்படியாக நாம் இப்ப சொல்லக்கூடிய ஐயப்பன் அல்லது தர்மசாஸ்தா சாஸ்தா என்று சொல்லுகிறோமே அந்த சாஸ்தாவானவர் இப்பொழுது தோன்றினார் என்று இந்த இடத்துல ஸ்காந்தமானது சொல்லி செல்லும். மைக்கருங்கடல் மேனியும் கருத்த வண்ணத்தினரான் வானுலாம் செக்கர் வேணியும் கொண்டு சிவந்த ஜடையை கொண்டிருக்கிறார். செண்டுரு கையுமாய், கையிலே ஒரு செண்டு என்று சொல்லக்கூடிய இதைத்தான் முருகப்பெருமான் மதுரையிலே மீனாட்சிக்கு மகனாக வந்து தோன்றிய பொழுது செண்டை ஏந்தி கொண்டு முருகப்பெருமான் ஆட்சி செய்தான் என்றெல்லாம் திருவிளையாடல் புராணமானது சொல்லும். மைக்கருங்கடல் மேனியும் வானுலாம் செக்கர் வேணியும் செண்டுரு கையுமாய் உக்கிரத்துடன் ஓர்மகன் சேர்தலும் என்று சொல்லும்படியாக அத்திருமைந்தற்கு அரிஹர புத்திரன் எனும் நாமம் புனைந்து என்று சொல்லி ருத்ர கணங்களோடு சேர்த்து அவருக்கு ஒரு தனியாக ஒரு உலகத்தையும் படைத்து கொடுத்து முச்சகத்தை முழுது அருள் மேனி கொண்டு அச்சுதன் தொட, அதாவது அச்சுதன்னா பையன் அர்த்தம், அச்சுதன் தொட அச்சுதன் போற்றிட மெச்சியே அவருக்கு விடை கொடுத்து எச்சமில் சிவன் ஏகினான் என்று குற்றமே இல்லாதவன். ஏன்னா இந்த சரித்திரம் கேட்கும் பொழுது என சாருது, இவர் விஷ்ணுவாக இருக்கக்கூடிய மோகினியை கூடினாராம், ஐயப்பன் பிறந்தார், ஹரிஹரசுதன் பிறந்தார் என்றெல்லாம் நினைத்தால் குற்றமே இல்லாதவன் சிவன் என்பதைத்தான் இங்கே சொல்லுவார். விடை கொடுத்து எச்சமில் சிவன் ஏகினன் என்று சொல்லும்படியாக அந்த சிவபெருமான் இவருக்கு ஒரு தனியாக ருத்ர கணங்களோடு ஒரு பெரிய புவனத்தை படைத்து வரங்களை கொடுத்து இந்த உலகத்தை காக்கக்கூடிய தன்மையையும் கொடுத்தாராம் ஹரிஹரபுத்திரன் ஐயப்பனுக்கு. இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், நம்முடைய கிராமங்களிலே வயல் தேவதையாக கிராமங்களை காப்பாற்றக்கூடியவராக ஐயனார் என்று சொல்லும்படியாக நம்ம பார்த்திருக்கலாம். எங்க பள்ளத்தூருக்கு பக்கத்துல எல்லாம் சோலை ஆண்டவர் என்று இந்த கவியரசர் கண்ணதாசன் மிகச்சிறப்பாக இதை பற்றி சொல்லுவார். இப்பொழுல ஒரு 40-50 வருடங்களுக்கு கீழே அதற்காக ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் எல்லாம் ஓடுமா, அவர் அங்கே பூஜை செய்யக்கூடிய சமயத்தில் அன்று அவருக்கு திருவிழா நடக்கும் பொழுது, இன்றைக்கும் திருவிழா நடக்கும். எப்பொழுது மதுரையிலே அழகர் குதிரையிலே இறங்குகிறாரோ அன்றைக்கு 8வது திருநாள் அங்கே மண் குதிரை எடுத்து கொண்டு வந்து அவருக்கு சமர்ப்பிப்பார்கள் அந்த சோலை ஆண்டவருக்கு. ஆனா இதுல என்ன சிறப்புன்னா, சோலை ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய இந்த மூர்த்தம் ஐயப்பன் மாதிரி சாஸ்தா மூர்த்தமாக பத்தினிகள் இல்லாத பிரம அந்த தர்மசாஸ்தா மூர்த்தம், அதாவது இவர் வந்து பிரம்மச்சாரி, முன்னாலே பெண்கள் கூட போக முடியாது. ஆனால் இதே இது இன்னொரு 3 கிலோமீட்டர் அங்கே தள்ளி போனா வடகுடி, இதை போல இருக்கக்கூடிய மற்ற கிராமங்களிலே பார்த்தால் பூர்வனை புஷ்கலையோடு இருக்கக்கூடிய தன்மையிலே அவர் இருப்பார். பூரணை புட்களை என்று சொல்லக்கூடிய 2 மனைவிமார்கள் இந்த ஐயப்ப சாஸ்தாவுக்கு உண்டு, மிக அழகான வடிவங்கள் உண்டு. அந்த பகுதியிலே ஏராளமானது, இங்கே இல்லை மதுரை பகுதியிலே அதிகமாக இது உண்டு. தஞ்சாவூர் அதாவது இந்த சோழ தேசத்துல பார்த்தோம்னா சிவன் கோயில்களிலேயே ஐயப்பனுடைய அதாவது இந்த சாஸ்தாவினுடைய வடிவங்கள் சிவனுடைய கோயிலிலே ஒரு பகுதியிலே வைக்கப்பட்டிருக்கும். அது எல்லா விதமான தேவதைகளோடு சேர்ந்து இவருடைய வடிவங்களும் வைக்கப்பட்டிருக்கும். இப்ப நான் சொல்லக்கூடிய இடத்துல சோலை ஆண்டவர் தாமரை என்று சொல்லுவார்கள், தாமரை அல்ல செண்டு கொண்டு ஏந்திய வடிவத்திலே அமர்ந்திருப்பார். இதுதான் செண்டேந்திய நாயகனாக இப்ப எங்கள் ஊர்ல இருப்பார். மிக அழகான மூர்த்தம், உள்ளே இருக்கக்கூடிய மூர்த்தம், பெண்கள் அவர் முன்னாலே செல்ல முடியாது, அவர்கள் ஒரு பகுதியிலே இருந்துதான் வணங்க முடியும். இதுக்கெல்லாம் பலவிதமானது உண்டு, அவ்வளவு மிகச்சிறப்பான பிரார்த்தனைகள் எல்லாம் உண்டு அங்கே. அங்கே ஊரார்கள் எல்லாம் சேர்ந்து அதை பார்க்கக்கூடிய தன்மை கண்கொள்ளா காட்சி. எங்க ஊர்ல என்ன இருந்தாலும் அந்த ஒரு ஆனந்தம் தரக்கூடிய காட்சி இந்த சோலை ஆண்டவர் என்று சொல்லும்படியாக அந்த சோலையிலே வீற்றிருப்பார். அங்கே இருக்கக்கூடிய அந்த இடமே ரொம்ப ரம்யமா, சத்தமே இல்லாம அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த அருமையானதுக்கு அங்கே போய் பிரார்த்தனைகள் எல்லாம் உண்டு. அங்கே ஒரு பலிபீடம் மாதிரி இருக்கும், அந்த பலிபீடத்திலே கை வச்சு அதுவே நகர்ந்து கூடினால் நினைத்தது பலிக்கும்னு, அதுக்காக நாம நகர்த்திட்டா நகராது, அது நகர்ந்தால் நடக்கும். இப்படியாக அந்த சோலை ஆண்டவராக பூரண பொருட்களை சமேத ஐயப்பனாக பல இடங்களிலும் ஹரிஹரசுதனாக ஹரிஹரபுத்திரனாக இவர் இருக்கிறார் என்று இவருடைய சரித்திரத்தை சொல்லுகிறான். மண்ணுலக மண்ணகத்தரும் வானவரும் மலர் அண்ணலும் தினம் அர்ச்சிக்கும் நீர்மையான். இவன் எப்பேற்பட்டவன், மண்ணகத்தரும் மண்ணுலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வானவரும் தேவர்களும் மலர் அண்ணலும் அதாவது பிரம்மாவும் தினம் அர்ச்சிக்கும் நீர்மையான், தினமும் பூஜை செய்யக்கூடிய தன்மை உடையவன். கண்ணனும் புகழப்படு காட்சியான், யாரு விஷ்ணுவாக இருந்தாலும் அவன் புள்ளே நினைக்க முடியாது, இவன் மிகச்சிறந்தவன் ஹரிஹரசுதான் ஐயப்பன் என்று சொல்லும்படியாக புகழப்படக்கூடிய காட்சியான். எண்ணின் அங்கு அவனுக்கு எதிர் இல்லையே என்று சொல்லும்படியாக காக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று புலோமஜி என்று சொல்லக்கூடிய அந்த இந்திராணிக்கு அந்த சரித்திரத்தை எல்லாம் சொல்லுகின்றானா. சொன்ன உடனேயே பிரார்த்தனை செய்கிறான், இவ்வளவு மனது சமாதானமாகிறாள். பிரார்த்தனை செய்கிறானா இந்திரனாரன், அப்பொழுது கார் உரள் வெய்ய கழற்று கழிற்றடையாகி பார் இடர் எண்ணிலர் பாங்குரன் அண்ண பூரணை புட்களை பும்புற மேவ வாரணம் ஊர்வமன் முன்னுர வந்தான் என்று சொல்லும்படியாக வெள்ளை யானையிலே, இவருக்கு யானை வாகனம், வெள்ளை யாகனம் யானை வாகனத்தை உடையவர் இந்த தர்மசாஸ்தா. இந்த உலகங்களினுடைய தீங்குகளையெல்லாம் ஒழிப்பவராக பூரண புட்களை சமேதராக வாரணம் ஊர்வமன் முன்னுர வந்தான் என்று சொல்லும்படியாக வந்து நிற்கின்றானாம். புகழ்ந்து பணிகின்றான் இந்திரன், புகழ்ந்து பணிந்து என்னுடைய மனைவியை காப்பாற்ற வேண்டும், நான் அங்கே கைலைக்கு செல்ல நான் நினைக்கிறேன், நீங்கள் இவளை அதுவரை நான் மீண்டும் வருவரை இவளை காப்பாற்றி தர வேண்டும் என்று அவனிடத்திலே சொல்லுகிறான். தர்மசாஸ்தாவும் சரி என்று சொல்லி அதுக்காக மகாராஜாவை வந்து வைக்கணும்னு அவசியம் இல்லையா. அவர் அப்பொழுது தன்னுடைய கிங்கரர்களிலே ஒருவராக வாழவர் நீந்தி வயந்தனின் மிக்க காளன் எனப்படும் கட்டுரையோனை ஆளுடை அண்ணல் அருட்கோடு நோக்கி கேளிவை என்று கிளர்த்திடுகின்றான். மூவரின் முந்திய மூர்த்தி வரைக்கு போவது முன்னினன் பொன்னகர் மன்னன் தேவி இருந்தனள் தீங்கு வராமே காவல் கொள் நீ என கற்பனை செய்தான் என்று மனத்தினாலே நினைத்த பொழுது மகாகாணர் என்று சொல்லக்கூடிய அவருடைய சேனை நாயகரிடத்திலே தர்மசாஸ்தா இந்திராணியை காக்கக்கூடிய தன்மையை கொடுத்துவிட்டு அவர் தன்னுடைய புவனத்துக்கு எழுந்தருளுகிறார். இவளை இந்திராணியை தேற்றி மகாசாஸ்தாவினுடைய பாதுகாப்பிலே விட்டவன் இப்பொழுது மகாகாளன் இவரை காப்பாற்றுகின்றார். கைலைக்கு இந்திரனான் அவன் சென்றான். ஆனால் அப்பொழுதுதான் சனகாதி மகரிஷிகளுக்கு சிவபெருமான் உபதேசம் செய்து கொண்டிருந்த காரணத்தினாலே அவரை காண மாட்டாது அந்த மேருமலை சாரலேயே இந்திரனும் மற்ற தேவர்களும் தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே மகாகாலன் என்பவர் இந்திராணியை காத்து கொண்டிருக்கிறார். இந்த காலன்னு சொன்னா காலன்னா கருப்பன் அர்த்தம். அங்க என்ன பண்ணுவாங்கன்னா மூன்று தெய்வங்கள் உண்டு. முதல்ல கணபதி, அடுத்தது சாஸ்தாவாக இருக்கப்பட்டவர், அடுத்தது கருப்பர் என்று சொல்லுவோம். கருப்பர்ல பலவிதமான சங்கிரி கருப்பர், பதினெட்டாம் படி கருப்பர், இப்படியெல்லாம் பலவிதமான தன்மைகள் ஒவ்வொரு இடத்துலயும் உண்டு. பல பேருக்கு அது குலதெய்வமாகவே இருக்கும். சாஸ்தா வந்து ஒரு மாம்சம் எல்லாம் மது மாம்சம் அவருக்கு கிடையாது, ஆனால் கருப்பருக்கு உண்டு. இவருக்கு சொல்லும் பொழுது தனியாக இங்கே ரொம்ப அழகா இருக்கும். நடு ராத்திரில இங்கே நடக்கும். சுவாமி இங்க வந்துட்டு இருப்பார். விநாயகரும் தர்மசாஸ்தாவினுடைய அவர் வந்து முதல்ல அவர்களை அனுப்பி வைத்து விடுவார்கள். அப்புறம் தான் அவருக்கு பலி கொடுக்கக்கூடியது. கருப்பருக்கு தனியாக பலி கொடுப்பார்கள். இன்றைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் மிகச்சிறப்பாக இருக்கும். அவர்களுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு மண்ணினாலே, குயவர்கள் செய்த மண்ணினாலே குதிரை காலை வாகனங்களை இவர்களுக்கு அங்கிருந்து பல மைல் தொலைவில் இருந்து கொண்டு வந்து சமர்ப்பிப்பார்கள். அதற்கு நாலு கொடுத்தால், அதற்குன்னு தட்சிணை கொடுத்தால் ஏற்றுக்கொண்டு கொண்டு வந்து கொடுப்பார்கள். அவர்களிடத்திலே கொடுத்து பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்வார்கள். இன்றைக்கும் தர்மசாஸ்தா அந்த வயல் வழிகளை காத்து கொண்டிருக்கிறார். இந்த பூச்சி புட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பாம்பு தேழு பூரார் இதெல்லாம் கடிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அதை போன்ற மண் பொம்மைகளை பிரார்த்தனை செய்து கொண்டு அங்கே அவர்களுக்கு சமர்ப்பிப்பார்கள். இன்றைக்கு அதை பார்த்தா ரொம்ப ஆனந்தமா இருக்கும். பத்தாவது திருநாள், அதாவது எப்பொழுது இந்த அழகர் ஆற்றிலே இறங்குகிறார்களோ அன்றைக்கு இரண்டாவது நாள் இங்கே நடக்கும். அதாவது பத்தாவது திருநாளைக்கு இந்த சத்தாவரணம் என்று சொல்லுவார்கள். அன்றைக்கு மிகச்சிறப்பாக இந்த ஆண்டவர் வலம் வருவார். பல இடங்களிலே இந்த கோலாகலமாக இந்த சிறப்பு ஐயனாருக்கு நடக்கும். அது மட்டுமல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களிலேயும் தேர் உற்சவம் எல்லாம் ஐயனாருக்கு நடக்கும். நடக்கும் பொழுது எல்லோரும் அந்த தேரிலே, அந்த தேரினுடைய பெரிய சேர்ச்சேக்கரம் ஒரு ஆள் வருஷத்துக்கு மேல இருக்கும், ஆயிரக்கணக்கான தேங்காய்களை அங்கே உடைத்துக் கொண்டிருப்பார்கள். அவ்வளவு பல பேர் பிரார்த்தனை பண்ணி எட்டு அங்கிருந்து விசிறி அடித்து உடைத்துக் கொண்டிருப்பார்கள். பல இடங்கள்ல உண்டு. இந்த சோலையாண்டவர் அங்கே இருக்கு, பள்ளத்தூர்ல சோலையாண்டவர், வடகுடியில பூரண புஷ்கலையாக இருக்கக்கூடியவர், பக்கத்துல பக்கத்துல பல இடங்கள் அங்கே ஏராளமான இடங்கள் உண்டு. அங்கே ஆண்டவர் அருள் செய்து கொண்டிருக்கிறார். பல பேருக்கு இவர் வந்து தன்னுடைய குல தெய்வமாகவே இருப்பார். அவருடைய நாயகராக இருக்கப்பட்டவர் தான் இந்த மகாகாலன் என்று சொல்லக்கூடிய, நம்ம தமிழ்ல கருப்பர் என்று சொல்லுவோம், கருப்பர் என்று சொல்லக்கூடியவர் அந்த மகாகாலனாக இருக்கிறார். ஐரானின் இடத்துல இவன் காத்து கொண்டிருக்கிறார். இப்போ காமமே உருவானவளாக துன்பமே வடிவெடுத்தவளாக இருந்த அஜமுகி அங்கு வருகிறார்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு கண்ணப்ப நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஒரு பொட்டு பூச்சி இல்ல வயிற்றுல, நீ ஒண்ணு இன்னொருத்தி அங்கிருந்து என்னடி சொல்றேன்னாரு. அது இன்னுமே தான் அதுக்கு பிறந்து பிறந்து வரப்போகுது. நீ ஒன்னுடைய அதெல்லாம் பிறந்துதான் முன்னே பிறந்திருக்கணும். இது இதை ஒளிப்பதிவு செய்தார் சேர்க்கல. எங்க பைப்படியில போய் என்ன சொன்னாரலாம், இவர்க்கு இனி புதல்வர் பேரே அறியது. இன்னுமே தான் பிறக்க போகுதாக்கும். வயசெல்லாம் 45-46 இந்த பைப்படி. குளத்தங்கரே அங்க என்ன பேசுறாங்கன்னு பார்த்தார். அங்கேயும் இதே தான். அங்க அவர் வந்தாரு. யாரு? நாகன். நாகன் போறாடி நாகன். ராஜா எதிர்காலத்துல என்ன எத்தனையா ஆண்டுட்டு விட்டுட்டு போகுது, அவங்க கிட்ட விட்டுட்டு போக போதோ, ஒரு புள்ள இல்ல என்னாரு. எவரும் கூற, எனவே இவர்க்கு நீ புதல்வர் பேரே அறியதென்று எவரும் கூற அதற்படு காதலாளி. இதை கேட்டாதான் எனக்குமே சில துன்பத்தை படலாம். அந்த துன்பத்தை சுட்டி காட்டும் போதுதான் எல்லாருக்கும் போவோம் மனசு வரத்த வரும். இன்னும் மேலும் வரும், மேலும் வரும் இல்லைங்களா. ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டாங்க அனுபவிக்கிறாங்கன்னா என்ன பண்ணும்னா, சரிதான் சார் அது ஏதோ தவறு செஞ்சேன், இனிமே எல்லாம் நல்லா இருந்தா போனேன், செஞ்சேயா செஞ்சிய இன்னும் வேணும் உனக்கு இதுவும் வேணும் ஒண்ணா என்ன பண்ண, அது பின்னால சொல்லி காட்டாரு. இப்ப என்ன பிள்ளை இல்லாம இருக்கலாம், இன்னுமேதான் பிறகு போதா நீ ஒண்ணு என்று எங்க பார்த்தாலும் பேசுனா அது உங்க உள்ளத்தை தச்சு பாவம் இல்ல உள்ள தச்சு. அதனால என்ன செய்யறது, என்ன செய்யலாம்? ஒரே ஒண்ணுதான், முருகலர் ஆலங்க செவ்வேல் முருகவேல் முண்டில் சென்று. ஏன் முருகப்பெருமான் நினைத்தார்? இருக்கிற நிலம் என்ன? குறிஞ்சி நிலம், மலையும் மலை சார்ந்த நிலம். மலையும் மலை சார்ந்த நிலத்திற்கு யார் தலைவன்? சேயோன் மேய மைவரை உலகமும் தொல்காப்பியம். இந்த குறிநிலத்திற்கு யார் தலைவன்? முருகப்பெருமான். சேயோன் மேய மைவரை உலகமும் கிமு சொல்லி வச்சார். அன்று முதல் இன்று வரை மலைநலத்தில் இருக்கும்போது தெய்வம் முருகன் தான், அந்த முருகப்பெருமான் தெய்வம். அதனால பார்த்தாங்க, நம்ம நிலத்துக்கு உரிய நமக்கு குலதெய்வம் யாரு? முருகன் தான். முருகா நீ தான்ப்பா, இது மாதிரி ஊரெல்லாம் சொல்லுது, எனக்கு வயசாயிட்டுது, இதே ஒரு பையன் ஒரு குழந்தை இருக்கணும்ப்பா என்று சொல்லி கடுமையான நோன்பு. காலையில் திருமுருக ஆட்டுப்பட, அடுத்தபடி கந்தரவள்ளி என்பார் சரிங்களா, மாலையெல்லாம் கந்தரன் ஊதி கந்தர் அலங்காரம், ஒரே முருகன். விழிக்கு துணை திருமன் மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள். இருக்கிற முருகப்பெருமானுக்கு இருக்கிற பெயர்களிலே இந்த முருகன் என்பது உயர்ந்த மந்திரம். யார் சொன்னா? திருமுருகாட்டுப்படி சொல்லிச்சு. அரும்பெறல் மரபில் பெரும்பெயர் முருக. உனக்கு இருக்கின்ற பல்வேறு பெயர்களிலே அரிய பெரிய பெயராக இருக்கிற முருகா. அரும்பெறல் மரபில் பெரும்பெயர் முருக. நசையினர்க்கு ஆர்த்தும் இசை பேராடே அளந்தோர்க்கு அழிக்கும் புலம்பும் செய். அருமையான் திருமுருகாட்டுப்படி ரொம்ப அற்புதான். அதனால அந்த அரும்பெறல் மரபில் பெரும்பெயர் முருக என்று சொன்னார். அதனாலதான் மெய் மெய் குன்ற மொழி. ஆனா ஒண்ணு அங்கேயே நல்ல அது போற போக்குல இல்ல, ஆயிரம் தப்பு பண்ணிட்டு முருகா முருகாங்க, அதே மெய் மெய் குன்ற மொழிக்கு துணை. நீ பண்றதெல்லாம் தப்பு பண்ணிவிட்டு முருகா முருகா முருகான்னு ஆரம்பிச்சா அதெல்லாம் எங்க முருகன் வரமாட்டான், அவ்வளவு எங்க ஆளு மோசமும் இல்ல. மெய் மெய் குன்ற மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். சுவாமி நான் பொல்லாவினையே நாச்சேன்னாரு, முன் செய்த படிக்கு துணை பன்னிரு தோள்களும். அதுதான் உக்கம் சேர்த்தியது ஒரு கை, நலம்பெரு கலிங்கத்து குறைங்க மிசையா செய்யதொரு கை, அங்குசம் கடாவ ஒரு கை, இருகை ஐயிரு வட்டமோடு வளர்ந்திருப்பு. இந்த முருகப்பெருமானுடைய ஆறு முகங்களும் பனிரெண்டு கரங்களும் எதற்காக அமைந்தன என்பதை பற்றி சொன்னது முதல் நூல் திருமுருகாட்டுப்படை. அதை தாண்டி வந்த குமரோர் சுவாமியருடைய கந்தர் கலிவன் வா, இரண்டும் தான் மிக அற்புதமாக ஆறு முகங்களும் பனிரெண்டு கரங்களும் என்ன செய்யும் என்பதை பற்றி சொன்ன நூல்கள் ரொம்ப அருமையாச்சு. ஆகவே அந்த மாதிரி இருக்கிற அந்த ஆறு முகங்களும் பனிரெண்டு கரங்களும் உடையவன் முன் செய்த பழிக்கு துணை பன்னிரு தோள்களும். அடிக்கடி பயணம் போறீங்களே சுவாமி, உங்களுக்கு என்ன பயந்ததனி வழிக்கு துணை வேலும். செங்கோடன் மயூரமுமே, அவன் ஊர்ந்து வருகிற மயிலும் கையில் பிடித்திருக்கிற வேலும் தான் நமக்கு. பின்னால வந்த பாம்பன் சுவாமிகள் ரொம்ப அருமையா, வேலும் மயிலும் வேலும் மயிலும் வேலும் மயிலும் வேலும் மயிலும் வேலும் மயிலும் வேலும் மயிலும் அதை மந்திரமாவே சொல்லிட்டு, அதுவே மந்திரம் பார். முருகன் என்பது மந்திரமும் அது போல அந்த வேலும் மயிலும் வேலும் மயிலும் வேலும் மயிலும். இப்படியாக முருகலராலங்கற்ற வேல் முருக வேல் முன்றில் சென்று பரவுதல் செய்து நாளும் பராய் கடன் நெறியில் நிற்பார். விடாமல் ஒரு 48 நாட்கள் காலையில உணவு கிடையாது, நண்பகல் உணவு கிடையாது, இரவில் உணவு, வெறும் அந்த முருகப்பெருமானுக்கு நிவேதனம் பண்ண அந்த பால் தான் நிவேதனம், வேற எதுவும் அப்படி விடாமல் அதுவே இருந்ததுனாலே பெருமான் என்ன செய்வான் இல்லவா, முருகொத்தியே முன்னியது முடித்தலின் புறநானூறு பொன்னானூறு. நீ அரசே நீ முருகப்பெருமானை ஒத்திருப்பாய் அப்படின்னா என்ன, நினைச்சதை முடிப்பேனர், நினைத்ததை முடிப்பதில் முருகன் தெரியும். முருகொத்தியே முன்னியது முடித்தலின் நீ முருகப்பெருமானை ஒப்பாய் அப்படி நினைத்தது உன்னை முடிக்கிறது, நினைத்தது முடிக்கும் மனத்தையும் முறுக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் தனத்தன தனத்தன்று. அடாராடா புறநானூறு என்ன சொல்லிட்டு அன்றைய தமிழன் கண்ட அந்த சமய உணர்வு அப்படியே மாறவே. நீ நினைத்ததை முடிப்பதில் நீ முருகனை ஒப்பாய் நினைத்தா முடிச்சிருவான். 40 நாட்கள் ரெண்டு பேரும் அருமையா, தத்தையும் நாகனும் இந்த மாதிரி ரொம்ப அருமையா வழிபட்டதுனால நினைத்தது என்ன, அருமை அருமையான மகப்பேறு. பேயடைய பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா. இது யாரு? ஞானசம்பந்த பெருமான். ஏன்னா மெய்கண்டாருடைய அப்பா அம்மாவு குழந்தை இல்லை. அப்புறம் இருந்த போது அருண் சிவாச்சாரியார் போனார், இவங்க குலகுரு. போன உடனே என்ன முகம் ஆட்டமா இருக்கீங்க ரெண்டு பேருமே அப்படின்னார். ஒண்ணுமில்லை குருநாதனுடைய திருவருள்ள எங்களுக்கு என்ன பஞ்சம் எல்லாம் இல்ல, ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னார். ஒண்ணுமில்லே, ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு. அப்படியா திருமுறை எடுத்துட்டு வந்தார். திருமுறையை கயிறு சாத்தினார். கயிறு சாத்தன உடனே கயிறுனா இது ஒரு இது, அந்த ஒரு இப்படி லேசம் அப்படி வச்சோம்னா வரம்பு அப்படி வந்துடும். வந்த பிறகு இந்த பக்கத்தினுடைய கடைசி பாட்டும் இந்த பக்கத்தினுடைய முதல் பாட்டும் பார்க்கணும். அதான் பாக்குறது. இந்த பக்கத்தில் இருக்கிறதுல கடைசி பாட்டு என்ன வந்தது? கயிறு சாத்தி பாக்குறதுன்னு பேர். அப்பாவுக்கு ஜோசியம் எல்லாம் பார்க்க தெரியும். திருவிளையாடல் பாடம் பார்த்துதான் கல்யாணம். எங்க கல்யாணம்லாம் அப்படிதான் பண்ணாங்க. அதனால எங்க திருவிளையாடல் பாடம் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைல தெரியாது, அதனால எப்படி போடுறதுன்னு. பின்னால் கொஞ்சம் தெரிஞ்ச பிறகு இந்த முன்னாலேயே போடுறது. ஏன்னா முன்னாலேயெல்லாம் நல்ல படலாம், திருமண படலாம், உக்ரகுமான அவதாரித்த படலாம், இதெல்லாம் இருக்கும். பின்னால பழியஞ்சன படலாம், போக்குவரத்து தியாதிகள்லாம் இருக்கும். அதனால முன்னையே போட்டு போட்டு போட்டு இந்த முனையும் வலிங்கிருக்கும். அப்படி கயிறு சாதி பார்க்கும்போது இந்த பாட்டு என்ன வந்தது? பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டா. என்ன செய்யணும்? வேயனதோடு விவங்கன் வெண்காட்டு முக்குழ நீர் தொய்வினையார் அவர்தம்மை தொயாவாம் தீவினையே. ரெண்டு பேருமா திருவெண்காடு சொல்றது முக்குளநூர்ல, முக்குள அதுல நீர்ல இல்ல, மொய்யார் தரம்பைகை புக்கு புகையரென்ன கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடுங்கள். வெறும் குடைச்சலோடு நினைச்சிடாதீங்க, அது நீச்சல் காரணம் செய்யறவன். கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி. சீத புண்ணல் எல்லாம் தான் ஆடுது, எருமை கூட தான் போனச்சுன்னா மும்முன்னு முடியுது. மக்குப்பையில அதோடு நிறுத்துறாரா? சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி ஜோதி திறம்பாடி சூடு கொண்டைத்தார் பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடேரோரியம்பாவாயி. திருவம்பாவை அப்படியே நெறியின் நெறியில் சிகரம் அல்ல 20 பாட்டு. அதனால சீத புனலாடுவதோடு என்ன பண்ணும்? சிற்றம்பலம் பாடும். மொய்யார் தரம்பொய்ய புக்கு முகையரென்ன கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடும். அதனால முக்குட நீர் தோய்வினையார் முக்குளநூர்ல நல்ல நீரில் தோய்ந்து பெருமானை எந்த எத்தனை முறை வளம் வரணுமோ வந்து பெருமானது பக்தி செலுத்துங்கள் நல்ல தம்பி பிறப்பானர். 48 நாள் இருந்தார்கள். மெய்கண்டார் தோன்றினார். மெய்கண்டார் இந்த மெய்கண்டாரை பற்றி எத்தனையோ பேர் சொன்னாங்க. தாய்மானார் சொன்னது மாதிரி இருக்கு. எங்க மெய்கண்டார் என்னப்பா செஞ்சுட்டார்? சுவஞானம் போதும் போனா 12 சூத்திரம் 83 வெண்பா பாடினார், மேற்கோள் சொன்னார், அதெல்லாம் சரிதான்ப்பா. எது பிடிப்புனர் இந்த அத்துவிதம்ங்கிற சொல்லுக்கு உரை கண்டாரே எங்க மெய்கண்டார். ஒரு சொல்லுக்கு உரை கண்டார். பொய்கண்டார் காணாத புனிதமேனும் அத்துவித மெய்கண்டநாதன் அருள் மேவுனால் என்னாலோ. அவருக்கு ஏன் மெய்கண்டநாதன் பேர் வந்ததுன்னு கேட்டா, இந்த அத்துவிதம் சொல்லுக்கு யாருமே பொய்கண்டா உரதா இருந்தது, இவர் தான் அதனுடைய உண்மையை கண்டதுனால மெய்கண்டநாதன் ஆனார். அதனால இங்க என்னன்னா, இந்த 48 நாட்கள் அப்படி இருந்து முருகப்பெருமானை நோற்றதன் வாயிலாக பயில் வடுப்பொழிந்த யாக்கை வேடரம் பதியாம் நாகர்க்கு எயிலுடை புறங்கள் செற்ற எந்த யார் மைந்தரான மயிலுடை கொற்ற ஊர்தி வரை உரம் கிழித்த திண்மை அயிலுடை தடக்கை வென்று அன்னலார் அருளினாலே. ஆகவே பெருமான் பெருமானுடைய திருமகனாராக இருக்கின்ற பெருமான் அவன் மயிலுடை கொற்ற ஊர்தியினர். மயிலும் இருக்கு, வேலாகிய அந்த கொற்றம் இருக்கு, வரையுரம் கிழித்த திண்மை. அந்த கையில் இருக்கிற வேல் எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னாரு. சும்மா வெறும் கையில் அடையாளமா வச்சுக்கிற வேலை இல்லப்ப. தாரகனும் மாயத்தடங்கிரியும் தூளாக வீர வடிவேல் விடுத்தோனி என்பா. அதனால வளைபட்டகை மாதோடு மக்களனும் தலைபட்டடிய தகுமோ தகுமோ கிளைபட்டடு சூரருவும் கிரியும் தொலைபட்டுருவத்தொடு வேலவனி. அந்த வேல் வெறும் மரியாதைக்கு வச்சிருக்கிற வேல் அப்படிப்பட்ட அருமையான வேல். வரையூரம் கிழித்த திண்மை ஆயில் உடை தடக்கை வென்று அன்னலார் அருளினாலே. முருகப்பெருமானுடைய திருவள்ளினாலே காணவர் கூலம் வீழங்க தந்தை பா தத்தை பால் கருப்பம் நீட. அப்புறம் தான் பக்கத்துல அது பெண்கள் தான் மேல தெரியும்.
3: ஏண்டே அப்படிலாம் சொன்னிய, அந்த தத்தை அம்மா 2 மாசமா முழுகுல ஏற்றிருக்கே, நீ ஒண்ணு இல்லடி. அப்படியா?
2: பைப்படி இப்படி ஆரம்பிச்சுட்டு. அதனால ஊனமில் பாலிகள் போக்கி ஒரு கடன் வெளி வெளியாட்டோடும் ஆனா திங்கள் செல்ல. அதுக்காக தான் வச்சா தக்க தசமாதி தான் அன்படும் துயரம் மணிவாசகர். இந்த 10 மாசம் எப்படின்னு கேட்டா, கருவுற்ற பிறகு அந்த பெண்ணுக்கு எந்தவித சலனும் இருக்கக்கூடாது. சலனம் இருக்கக்கூடாது, இருந்தால் அது உள்ள இருக்கிற கருவை தாக்கும். அச்சம் இருக்கக்கூடாது, நல்ல அமைதியும் மகிழ்வும், அமைதியும் மகிழ்வும் இருக்கணும். இதுக்காக தான் இந்த 10 மாதம் ரொம்ப அருமையான சடங்கு செய்தாலும் தொல்காப்பியம் சொல்லிட்டு, தொல்காப்பியம் சொல்லிட்டு சைக்காலஜி இது. ஆமா, ஏயா அந்த 10 மாதம் கருவுற்றதுல இருந்து அந்த 10 மாதம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அதுக்கு ஒண்ணுமே என்னமா நமக்கு என்னமா குறைச்ச. எங்கடி ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய், என்ன குறையும் இளையம் ஏலோர் எம்பாவாய். நமக்கு என்னடி இன்னும் 1000 வீட்டுக்கு சாப்பாடு போடலாண்டி, ஏன் கவலைப்படுற? சுகப்படுத்தலாம் ஆகும் பாரு அப்படிலாம் சொல்லி சொல்லி. அதனாலதான் அந்த வளகாப்பு போடுறது, 9வது மாசம் வந்து வீட்டுக்கு தாய் தேர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறது, அந்த இன்பமாகவே இருப்பதற்கு என்ன காரணம்? அந்த 10 மாதம் அப்படி இருக்கணும். அப்ப இருந்தாதான் உள்ள இருக்கிற கருண்டாக இருக்கும். இது அறிவியல் இல்லாம மக்கியலா? இதெல்லாம் அறிவியல் அல்லவா, அறிவியல் அல்லவா? எனவே ஒரு கடன் வெறியாட்டோடும் ஆனா திங்கள் செல்ல. இதோ 10 மாதத்துக்கு பின் 10வது மாதம் 10 மாசம் ஆகுது. எல்லாரும் கேட்டா என்ன சொல்லுவாங்க ஊர்ல? இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கு. ஒரு பழமொழி உண்டு கிராமத்துல, மழை பெய்வதும் புள்ளை பெறுவதும் மகாதேவனுக்கு கூட தெரியாது. இன்னைக்கு கூட இவ்வளவு தூரம் படிச்ச மருத்துவர்கள் கூட அநேகமா இந்த வாரத்துக்குள்ள அப்படிதான் சொல்லுவேன், இத்தனை மணி இத்தனை நேரம்னு சொல்ல முடியாது. இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சியில கூட மழை பெய்வதும் புள்ளை பெறுவதும் மகாதேவனுக்கு கூட தெரியாது. அது கிராமத்துல ரொம்ப அருமையா இருந்த காலம். இப்பதானே எல்லாம் முசுகுன்னா மருத்துவங்கிட்ட போறோம், மருத்துவர்கிட்டயே போக வேண்டிய வேலை இல்லை, எல்லாம் அங்க இருக்கவங்களே பாத்துவாங்க. அம்மா நான் பெத்த அம்மா இருக்கிறேன், கவலைப்படாதம்மா, உங்க அம்மாவது அங்க எத்த இருக்குது, நான் இருக்கிறேன், என்ன கூப்பிடுமா? என்னது உடம்பு ஒல்லி லேசா இருந்து வச்சுக்க, இங்க வா எங்கிட்ட சொல்லு, விவசாயம் போடுவாங்க, போட்டு கொடுப்பாங்க, சரியா இருக்குமே, சரியா இருக்கும்னு. நீங்க போய் கையை நீட்டி இப்படியும் நீட்டி இப்படியும் நீட்டினாதான் சரியாகும்னு அர்த்தம் இல்ல. சித்திரத்து கஷாயம் சுக்கு கஷாயம் எல்லாம் சரியாதான் இருந்தது ஒரு காலத்துல, அருமையா. அதனால அந்த மன மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். இதோ இப்பொழுது 10வது மாதம் ரொம்ப அருமையான நாள். அந்த நாள்ல என்ன, பால் மாதிரி உபரி என்றால் என மக பயந்த போது. என்னது உபரி? உபரினா கடல். அந்த கடல்ல இருந்து அப்படி நிலவு தோன்றியது போல இந்த தாயாகிய தத்தை வயிற்றிலிருந்து இந்த நிலவாகிய கலை மலிந்த சீர் நம்பி. அதோடு நடத்திக்கணும், கண்ணப்பர் ஆகல் என்னும். அதனால கலை மலிந்த சீர் நம்பி தோன்றினாராம். அவ்வளவுதான் பாருடி, புள்ள பிறகாலம் சொன்னுமே, ஆண் குழந்தடி ஆண் குழந்தடி, அப்பாவை அப்படியே உரிச்சு இருக்குடி, உரிச்சு. ஏன் அம்மா ஜாரையும் இருக்குது, அம்மா ஜாரு, இதெல்லாம் அந்த பழைய கால அமைப்பு. இப்படி அம்மாவை அப்பாவையே உரிச்சு. கரிப்பரு மறிப்பின் முத்தும் காலை வீழை சொடு நீர் முத்தும் பொறிப்பினில் மணியும் வேளர் பொழிதரு மழையே அன்பி பரிச்சூரும் பலைய வானில் மலர் மழை பொழிந்தது எங்கும் பார்த்தா. அவ்வளவுதான் சரி, அப்பாடு சாரி சாரி சாரியா வந்துட்டாங்க. அது மாதிரி ஐயா மக பிறந்த போது ஒன்னும் எல்லாரும் இது பண்ண வேணாலும் அவரவர்கள் வந்து வந்து அவரு வந்து வந்து விசாரிக்கிறார். யா பெரிய முயற்சியினர் வந்தவர்களுக்கெல்லாம் என்னன்னு கேட்டாரு, எல்லாம் முத்துக்களும் பவளமும் கொடுத்து கொடுத்து நல்ல காரியம் அல்லவா, அதுக்காக கொடுத்தாரலாம். சரி இந்த மழைதான் ஆனாரு, மேல இருக்கிற மலர் மழையும் பொழிந்தது. ஏன் கண்ணப்பராக வரப்போகிறார், கலைமலிந்த சீர் நம்பி நம்பியாவே இருந்துட்டாருன்னா கல்யாண காட்சி தியாதிகள்ல போடும். இது கண்ணப்பும் கண்ணையும் அப்புகின்ற பெருமானாய் வருவதனாலே மலர்மழையும் பொழிந்தது. பார்த்தா எங்க பார்த்தாலும் மலர்மலை. அரிக்கூறும் துடியே என்று ஆமர துந்துவியும் ஆர்த்த அறுவாரை கூறவர் தங்களாக கூடி சீரூர் ஆயம் பெருவிடா எடுத்து மிக்க பெருங்கலி கூறும் காலை. நல்ல எல்லாரும் கேட்டாரு, இந்த ஊர்ல கல்யாணம் மார்புல சந்தனம் மாதிரி எல்லாம் தான் வீட்டுல ஒரு மகப்பேறு பிறந்தது போல இருக்கிற மகிழ்ச்சி. காரணம் அப்படி தழுவி அந்த அரசு ஆண்டது, அரசு ஆண்டது. அதனால எல்லாரும் தான் தான் வீட்டுல குழந்தை பிறந்த மாதிரி அவளை பெருமகிழ்ச்சி கொண்டாடினாங்களாம். கருவாரை காலமேகம் ஏந்தியதென்ன தாதை ஒருவரை தோள்களார புதல்வனை எடுத்து கொண்டான். அப்படி இருக்கும் போது ஒரு நாள் அப்பா என்ன பண்ணாரு, வாடராஜா வாப்பான்னாராம். அப்படி அப்படி தோல்ல தூங்கினாராம். எது போல என்னாரு, கருவறை கால மேகம் ஏந்தியதென்ன. ஐயா அது என்னைக்குமே கேட்பாங்க, ஏண்டி சிவப்பா இருக்குதா கருப்பா இருக்குதா அப்படின்னு. இதெல்லாம் இந்த பெண்கள் தான் இட போடுறது. அதுல கருப்பா இருக்கா சிவப்பா இருக்கான்னா, கருப்பும் இல்ல சிவப்பும் இல்ல, மாநிறமா இருக்கு மாநிறமா இருக்கு அப்படி அதெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா. ஐயோ சுத்த கருப்பு தொட்டா ஒட்டிக்க முடி ஒட்டிக்க முடி அப்படின்னு. இன்னொன்னு செக்க செவ்வேன்னு இருக்குது, 32 பல்லும் தெரியும், என்ன பண்றது. இப்படியாக அந்த பெண்கள் விமர்சனம்ங்கிறதுல இதுல தூக்கி வச்சாராம். வச்சுட்டு மலையில நல்ல மழை பெய்யற மேகம், கண்ணங்கரேந்துக்கிற மேகம் இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குடி அப்படின்னா. என்ன அர்த்தம், அப்பாவும் கருப்பு பிள்ளையும் கருப்பு, இது கரிய மேகம், இது கரு, இது கருவறை மலை, கரிய மலை இது அப்பா. அதுல எது தங்கியிருக்குது, வெண்மையான மேகம் இல்ல கருமையான மேகம் தாங்கியது மாதிரினர். சீக்கோல் டு அப்பாவை அப்படியே உரிச்சு வந்த பிள்ளையா இருக்கு. நிறத்தாலும் வீரத்தாலும் அது ஒன்று எடுத்துக்கணும், அன்பால் விஞ்சிய குழந்தை, விஞ்சிய குழந்தை. இப்படி கருவறை கால மேகம் ஏந்தியதென்ன, ஒருவரை தோள்களார புதல்வாணி புள்ளி கொண்டான். கருங்கதிர் விரிக்கும் மேனி காமறு குழவிதானும், இரும்புளி புரளின் ஓங்கி பரளின் ஓங்கி இரவுடர் அளவே என்று அரும்பலர் உலகமெல்லாம் அளப்பெரும் பெருமை காட்டி தருங்குறி பலவும் சாற்றும் தன்மையில் பொழிந்து தோன்ற. ரொம்ப அருமையாக அந்த குழந்தை வளர்ந்தது. எல்லாரும் பார்த்தா அந்த குழந்தை மேல ஒரு தனி ஆசை. என்னன்னு கேட்டா, என்னமோ ஒரு பெரிய ஆற்றல் இதுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த குழந்தைய பார்த்தா பாத்துக்கிட்டே இருக்கலாம் முடியும் அப்படி இருக்குது. என்னமோ தெரியல, அது மூக்கம் அந்த மொழியும் அந்த கண்ணு அடாரா, என்னமோ ஒரு அமைப்பு இருக்கு. தெய்வாக்கு தெய்வாக்கு என்றெல்லாம் பேசிக்கிற மாதிரி இருக்குதாம். அந்நாளை கையில் ஏந்த கருமையால் உரிமை பேரும் தின்னன் என்று எம்பும் என்ன, தின் சீலை வேடரார்த்தார். பேர் வைக்கிற நாள் வந்தது. பேர் வைக்கும் போது என்னது, எல்லாரும் என்ன பண்றது, குழந்தைய தூக்கலான்னு ஆசை வரும், தூக்குவாங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படி தூக்கி வச்சுட்டு, நல்லா இருக்குமா குழந்தை, நல்லா எப்பவும் சிறப்பா 100 ஆண்டு காலம் வாழ்க்கை, நோயினுடைய இல்லாமல் வாழ்க்கை அப்படி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இங்க போய் பிடிச்சுக்குவாங்க. ஏன்னா இந்த குழந்தைய தூக்கணும், ஏ அப்பா இரும்பு கல்ல தூக்குற மாதிரி இருக்கு, இரும்பு கல்ல மாதிரி கண்ணு. அப்போ பையன் எப்படி இருக்கிறான்னாரு, ஒரே அந்த கணம் பார்த்தால் அவங்க அப்பா என்ன பேர் வைக்கலாம்னாரு, தின்னன். நல்ல திண்மையாக இருப்பவன், ஆங்கில தின்னல்ல தமிழ் தின், அதனால தின்னன். ஒரே திண்டிதாக வலிமையா இருக்கிறாங்க அப்படின்னாரு. நீங்க என்ன 3 மாச குழந்தையே அவ்வளவு இடையா இருக்கு. எல்லாரும் என்ன பண்ணாங்க, தின்னன் வாழ்க, தின்னன் வாழ்க கேட்கணுமா அப்படி எல்லாம் சொல்லி. புண்ணிய பொருளாய் உள்ள பொருவில் சீர் உருவினானை கண்ணினு கனியா தங்கள் கலன் பல அணிந்தாரந்தே. இந்த குழந்தை பிறந்த நேரம் பாருங்க, 4000-5000 இருந்த தங்கம் எல்லாம் என்னன்னு கேட்டா 3000-2000 சீப்பிடுது. காரைக்கால ஒரு அன்பர் சொன்னார், பத்தர் நான் இளமையா இருக்கும் போதுங்க எங்க காரைக்கால பவுன் காசை வச்சுக்கிட்டு இல்லைங்களா, அப்படியே ஒரு தடையில பரப்பிக்கிட்டு, ஐயா அல்லவா வந்து 7 ரூபா வேணுமா, 7 ரூபா வேணுமா, 7 ரூபா அல்லது 7 ரூபா 8 ரூபா வேணுமா அப்படி இருந்த காரைக்காலையாங்க. நாமெல்லாம் பார்க்கல, அவர் பார்க்க சும்மா பவுன் இப்படி வச்சுட்டு தெருவில் வெங்காயம் விற்கிற மாதிரி அவ்வளவுதான் மதிப்பெடுத்து இருக்கு. எங்க காலத்துல கேட்டா 16 ரூபா பவுன், 16 ரூபா 50ல எல்லாம் 16 தான். அதுவே பவுனி விலை ஏற போகுதான், 20 ரூபா ஏற போகுதான். 20 ரூபாயா, ஆமா 16ங்கிறது 16 கோடி மாதிரி, அப்ப கோடி மாதிரி. இப்ப இருந்தா வாங்கி போடலாமா, இப்ப இருந்தாருன்னா பவுன் விலை அதுதான் 4000-7000 ஆகுது. அப்ப நீங்க 15 காசு கஷ்டப்பட்டதுனால ரூபாயா 16 இருந்தது, அப்படி அப்படியே போடுவாங்களா, போட்டு சாயந்தரம் 5-5.5 சரி இன்னுமே ஒண்ணு வியாபாரம் ஆகுதுரா வாடா போலாம், நாளைக்கு 100 ரூபா கம்மியான விற்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு போனாங்க சார் இந்த காரைக்கால பவுன் காசு. அதனால இந்த குழந்தை பிறந்த நேரம் பாருங்க, பவுன் எல்லாம் அப்படி இறங்கி போச்சு. அதனால பார்த்தார் தலையில இருந்து கால் வரைக்கும் பூட்டி வச்சான் மனுஷன். வறுமுறை பருவம் தோறும் வள மிக சிறப்பில் தெய்வ பெருமாளை கொடுத்து தொக்க பெருவீரல் வேடற்கெல்லாம் திருமாலி தொடணி பொங்க செடுங்கழி மகிழ்ச்சி பொங்க அருமயிர் புதல்வர் பெற்ற ஆர்வம் தோன்ற வைத்தார். ஆனா ஒவ்வொரு ஆண்டு நிறைவிலும் முருகப்பெருமானை நினைந்து வழிபாடு செய்வது அவ்வளவுதான். அது சட்டி சொல்றதா கைவிட்டதுடான முருகா என்னைக்குன்னு நினைக்கிறது இல்ல, இவையெல்லாம் அந்த முருகன் தந்த பெருவாழ், முருகன் தந்த பெருவாழ். என் நன்றி கொண்டார் குய்வுண்டாம், குய்வில்லை செய்ய நின்றி கொண்ட முருகன். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், எல்லாரும் ஒருவன் செய்தென்று கொண்ட மாதிரி இருக்குன்னு சொன்னா மனுஷன் நம்ம போல இருக்கும்னு சொன்னாரு சிவஞான சுவாமிகள். ஒருவன் ஒருவன் என்னும் ஒருவன், எந்த நன்றியை மறந்தாலும் மறக்கலாம், ஆண்டவன் செய்த நன்றியை மறக்காதறாங்க. அது ஒரே சொன்னார். ஆமா, ஒண்ணுமில்லாத இந்த ஆன்மாவுக்கு நீ செஞ்சிருக்க தன் தன்னா வினைக்கு இந்த உடம்பை கொடுத்து, கடிவீரணங்கள் கொடுத்து, இந்த உலகத்தை கொடுத்து, போகத்தை கொடுத்து செஞ்சிருக்கானிடா. இந்த உடம்பை நீ தேட முடியுமா? கடிவீரணங்களை தேட முடியுமா? இந்த உலகை நீ தேட முடியுமா? அதுக்கு வேண்டிய நுகர்ச்சி தேட முடியுமா?

தாம் இணையடிகள் போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீர் ஆடியேரூர் எம்பாவாயி. படைத்தான் காத்தான் அழித்தான் மறைத்தான் அருளுகின்றான் ஐந்தொழிலும் செய்கிறான் இல்லை. அதனால என்னென்று கொண்டார் குய்வுண்டாம். இந்த உலகத்துல ஒருத்தன் ஒருத்தர் செய்யற உதவி தப்பித்தவரி மறந்தா கூட ஒரு தீர்வு உண்டு. பெருமான் செய்த நன்றியை மறந்தால் உய்வில்லை. அப்படி கண்டார் உரை. ஒரே ஒரு சிங்கம் தான் அப்படி உரை கண்டது சிவசிவ. எனவே அந்த மாதிரி இல்லாம இருப்ப. ஆனா ஒன்றே ஒன்று அதையும் சொல்லிடுறேன். இந்த தின்னு இருக்கிறதால தின்னு வச்சேன் பேர் விட எப்படி பேர் வச்சிருக்கலாம்னு கேட்டா முருகன் பேர் வச்சிருக்கணும். ஏனென்றால் முருகன் தந்த சொத்து. அப்படி இருந்தா நமக்கு வந்து 63 நாயன்மார்ல 2 நாயன்மார் பேரு முருகன் பேர் இருக்கும். ஒருவர் ஒருவர் முருகன் இருக்கல்ல, முருகனுக்கும் ஒருத்தர பசுபதிக்கும் அடியேன் என்று பின்ன வந்திருக்க அல்லவா. முருகநாயனார்னு இவர் ஒரு முருகநாயனாரா இருப்பார். எப்படி அவருக்கு தோணுது, நல்ல பக்தியெல்லாம் இருந்தது. ஆனா தூக்கி பார்த்துருக்கிறேன் ஒரே பலுவா இருந்திருக்குது. அதனால வீட்டுல அவளையும் மனைவியும் கேட்டிருக்கிறேன், ஏப்பா தம்பியை வந்து வச்சிருக்க முடியலீங்க, கீழே படுக்க போட்டு கூலதானு படுத்துக்கலாம், தூக்கி வச்சோம்னா கையெல்லாம் வலிக்குதுங்கன்னாரு. ஆமா எனக்கே வலிக்குதுன்னா எனக்கே வலிக்குது. அப்ப என்ன தின்னன் தின்னன் அப்படி பேர் வச்சுட்டாங்க. காரண பெயரா போயிடுச்சு இல்லையானால் பக்தி பெயரா வச்சிருந்தேன்.

புனிதமாம் திருவாய் நீரில் உள்ளமைந்த முகம் ஊறி ஒழுகிய மடலை தீஞ்சொல் வண்ணமென் பவள செவ்வாய் குதத்தியே வளரான் என்றான். இப்ப பேச ஆரம்பிக்குது அந்த குழந்தை. என்ன பேசுதுனர் திருவள்ளுவர் சொன்னார், கொள்ளினிது யாழினிது என்ப தம் மக்கள் மடலை சொல் கேளாது. அதனால வாயில் அப்படியே சொல்லுதான். என்ன சொல்லுது, ஏண்டா யாரு அப்பா சொல்லு, அப்பா அப்பா அப்பா, யார் நான் யாரு அம்மா அம்மா அம்மா என்னரு யாரு அண்ணன் அண்ணன் அடுத்து விட்டு அண்ணன் அண்ணன் அண்ணன் இப்படியா சொல்ல பழக்கிறாங்களாம். இப்படியாக குதட்டியே வளரான் என்றார். பொறுபூலி ஒரு நாள், ஒரு நாள் வளர்கின்ற பொழுது ஒரு நாள் பொறுபூலி பார்வை பேழ்வாய் முளையன பொற்கை நீட்ட பறிவுடை தந்தை கண்டு பைந்தடை கை கொண்டோச்ச. ஒரு நாள் என்ன பண்ணார்னா, அப்பா இருக்கிறாங்க, தம்பி இருக்கு, அம்மாவும் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க, மூணு பேர் இருக்கிறாங்க. இருக்கும்போது ஒரு புலி, அந்த புலி என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா படுத்திருக்குது பெரிய புலி. அது என்னன்னா வாயை வந்து கொட்டாய் விட்டுது, அப்படி விட்டுது. இதெல்லாம் ஒரே ஒளியில காட்டலாம் காட்ட மாட்டான், ஆடி விட்டுது அப்படி ஆனது. பாருங்க இந்த தம்பி பார்த்தது கையை விட்டுட்டு, எது அந்த வாய்ப்புள்ள கையை விட்டுது. அது என்ன நினைச்சுன்னா ஏதோ பொந்து விட்டுருக்கு. பக்கத்தில் அப்பா இருந்தார்ல, கீழே திவுண்டு ஒரு ஒரு தலையோடு கிடந்த ஒரு ஒரு ஒரு குச்சி கிடந்தது எடுத்தார். ஏண்டா புலி வாயில கையை விடுற, இப்படிதான் என்ன ஆவறது சொல்லிட்டு வேற ஒண்ணு செய்யல, எடுத்து ஓச்ச அப்படின்னு இப்படி எடுத்து காட்டினவுன்னு கண்ட தண்ணி அப்படியே தார தார தார தாரையா வந்துதான். பக்கத்துல அம்மா இருந்தாங்க, உடனே அப்படியே எடுத்தாங்க, எடுத்து பையனை எடுத்து ராஜா கண்ணு அவங்க தான் மூளை இல்லைன்னு ஆச்சு, மூளை இல்லைங்க. நான் ஒரு சின்ன புள்ளிச்சுட்டு குச்சி எடுக்கிறது அல்லவா, எப்ப பார்த்தாலும் இதே கோவமா இதே கோவமா, சி அப்பா மூஞ்சல் முழிக்கலன்னு சொல்ற, முழிக்கலன்னு சொல்லு, வாடா ராஜா வாடா ராஜா வாடா ராஜா அப்படி வெளியே ஒளிய ஒளிதான், இது ஒளிய ஒளிதான் அப்படி தூக்கி கண்ண தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அந்த அப்படியே கூட அப்படி தூக்கிட்டு இப்படி வச்சுட்டு அந்த ரெண்டு கண்ணத்திலயும் மாறி மாறி மாறி மாறி முத்தம் கொடுத்து, ராஜா இல்ல செல்லம் இல்ல அலோப்படாதுடா ராஜா இல்ல, அவங்கள அப்பா அடிச்சிருவோம், நான் அடிச்சுப்படுறேன் நான் அடிச்சுன்னு சொல்லி முத்தம் கொடுக்க, இந்த வாரு தூளி முத்தம் ஜெயிக்கடாது எங்கேயோ இருக்கல்லவா, இந்த கண்ணில இருந்து வருகின்ற அந்த நீர்த்துளி ஆகிய முத்து இந்த முத்தம் கொடுக்க கொடுக்க கொடுக்க கொடுக்க அத்தாய் முத்தம் வாய்கோல மாற்றி அழக நின்றுதான் அந்த குழந்தை. அப்ப ரெண்டு முத்து வறு தூளி முத்தம், இந்த நீர்த்துளியாக வருகிற அந்த முத்து முத்து முத்தா வடிகிற தண்ணி அத்தாய் வாய் முத்தம் கொள்ள மாற்றி மாத்தி மாத்தி மாத்தி அந்த முத்தம் கொடுத்து கொடுத்து கொடுத்து கண்ண தண்ணியே இல்லாம. இங்கதான் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இருந்து அப்பா கண்டிக்க இடம், இது கண்டிக்க இடம். வேற இடங்கள்ல அப்பா மட்டுமே இருந்த கண்டிக்க இடம் உண்டு. சஸ்பென்ஸ்ல வச்சிருவோமா, பெரிய பிராணத்துல அப்பா மட்டுமே கண்டிக்க இடம் உண்டு. எப்படி கொடுக்கணும், நம்ம பெரிய பிராணத்துல தந்தையும் தனையனும் என்று கொடுக்கணும். பெரிய பிராணத்துல அப்பாவும் பிள்ளையும் ஒரு வயன் வரையும் கொடுக்கல, தந்தையும் தனையனும். இங்க ஒரு தந்தையும் தனையனும், சண்டிகேஸ்வரர்ல ஒரு தந்தையும் தனையனும். கீழே பூஜை பண்றார், மேலே பார்த்து இருந்து வர்றார் தந்தையும் தனையனும். குளத்தங்கரையில குளிச்சுட்டு வருது கரையேறுது அங்க தந்தையும் தனையனும். இந்த மூன்றையும் ஒத்து நோக்கின என்ன, என் ஒத்து நோக்கின என்ன, ஜன்னியா பிறந்துருது மூணும் தந்தையும் தனியனும் தான். ஆனா குளத்தங்கரையில ஏறின அப்பாவுக்கு அம்மா வரல, அம்மா வீட்டிலே இருக்கிறா. இங்கே மாடு மேய்க்கிற இடத்துல வந்து இறங்கின பிள்ளைக்கு அம்மா வீட்டிலே இருக்கிறா, எனவே அங்க தந்தையும் தனையனும் மட்டுமே இருக்கிறார். இந்த ஒரு இடம் தான் தந்தையும் தனையனும் தாயும் இருக்கிற இடம். அதனாலதான் என்ன அப்பாவுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சது. என்ன ஆசீர்வாதம், உங்களுக்கு புத்தி இருக்குத, சின்ன புள்ள தானே குச்சி எடுத்துட்டு ஓசுறது சின்ன ஜெருசு அவ கிடக்கிறாடா அப்பா அப்படின்னு திட்டு. குளத்தங்கரையில யார் கொடுத்த பால் ஏங்க மிரட்டுறீங்கன்னு சொல்லல, ஏன் அம்மா வீட்டுல இருந்துட்டான். மேல மரத்துல இருந்து இறந்து காலை வந்து என்னடா பூஜை கேஜியலாம், என்ன யார் விட்டு பாலு இதெல்லாம் இருக்கிறது அப்படின்னு. அம்மா இல்ல, அம்மா இருந்திருந்தா அந்த அரவணைப்பு ரெண்டு பிள்ளைங்க கிடைச்சிருக்கும், அம்மா இல்லாம இருந்தது. ஆகவே தந்தை தன்னை என்ன தப்பு செய்யும் போது கண்டிச்ச தந்தையெல்லாம் இருந்ததாக கேள்வி, இருந்ததாக கேள்வி. இப்ப நாம் அளவு கடந்த பாசத்தால் அல்லது அளவு கடந்த பயத்தால் கண்டிப்பதில்லை. அதுக்கு நாம் என்ன செய்யறது, வளர்கிற சமுதாயம், வளர்கிற சமுதாயம் என்ன பண்றது, வளர்கிற சமுதாயம் எல்லாரும் சொல்றாங்க வளர்கிற சமுதாயத்துக்கு என்ன செய்யணும்னா, நம்ம என்ன வர வேணாம் நீங்க போர்டு போட்டோமா, வரல சார் நாங்க என்ன போய் சார், அல்லது அது நினைக்கிற மாதிரி, அது நினைக்கிற மாதிரி சினிமா பாட்டை போடலாமா, ஏரிக்கரை மேலே அப்படின்னு ஆரம்பிக்கிறத இளைஞர் அழகில் யார்

பெற்றோர் தான் தடை. இதனுடைய முடிந்த முடிவு, நானும் பெற்றோர் தான். இனி ஆசிரிய உலகம் கல்வி நிறுவனங்கள்ல செய்யாது, ஒழுக்கத்தை செய்யாது. ஏன்னா அவங்க போஷன் முடிக்கிறது போறது வித்தியாதிகள், அவங்களும் முடிவு. எனவே இங்க மூணு தந்தையும் கண்டிச்சார்கள். புலிவாய் ஆண் இருந்தவன் வச்சுட்டா நம்ம இருந்த போது பரவாயில்ல, தம்பி தனியா இருந்த போது வச்சுட்டான் அப்படியே அது வேற ஒண்ணும் செய்ய வேணாம், மெல்ல வேணாம், வாய ஆண் அப்படி கீழே வச்சிருக்க போச்சு, பிஞ்சு கை போடுமேடா, பைந்தாழை கை கொண்டு ஓச்ச, இனிமே அந்த மாதிரி வைக்கப்படாதரா, தெரியுதா அப்படி உள்ள அன்பு இருக்கு. ஆனா ஓச்ச அங்கே அது போல, ஏண்டா நான் தான் வரும்போது வேணான்னு சொன்னேன் குளத்துக்கரைக்கு, நீ வர்றேன் வர்றேன்னு சொன்னில்ல, அப்படி இருக்கும்போது என் வாயில பால் எந்த மாமிடா கொடுத்தா, யாராவது கொடுத்தா பால் கொடுத்தா சாப்பிடுறதாப்பா என்று சொன்னா, அதுவும் கல்ல தண்ணி வடிச்சது, அதுவும் தண்ணி வடிச்சது, தண்ணி வந்தது. அங்க சிவ பூஜை பயிர் பண்ற பையன் கொஞ்சம் உயர்ந்த பையன், இது ரெண்டு சின்ன பிள்ளைகள், அது கொஞ்சம் உயர்ந்த பிள்ளை, அதனால காலாடுற உடனே அது கூட அப்பா காலத்தான் வெட்டி பிள்ளை, வாங்கற வச்சுக்கிட்ட சிவ பூஜை பண்ணிச்சு, வாங்கற வச்சுக்கிட்ட பண்ணிச்சு. கதையை நல்லா கவனிக்கணும். அந்த முதல்ல என்னடா ஊரார் மாட்டெல்லாம் அப்படி வச்சுட்டு கறந்து இதுங்கிறேன்னு மேல இறங்கி சத்தம் போட்டு வருது, வரும்போது காதலியே விடல, கீழே வந்தது இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு பண்றாரு, அத காலால இடறாரு, அப்பதான் தெரிஞ்சது. அது வரைக்கும் தன்னை மறந்து பூஜை பண்ணிருக்கு. பண்ண உடனே என்ன பண்ணிச்சுன்னு கேட்டா, கையில பின்னன்னு தான் மாடு மேய்க்கிற குச்சி இருந்தது, அது எடுத்த உடனே அறிவாளாயிற்று. அது யாருடையது? பெருமானுடைய திருவருள் குறிப்பு நடந்தது. வாங்கற வச்சுக்கிட்ட பூஜை பண்ணாரு சிவசிவ எடுத்த, அது அறிவாளாக மாறியதும் தந்தை வெட்ட வேண்டும். திருவுள்ள இறைவனுடைய திருவுள்ள குறிப்பு, திருவுள்ள குறிப்பு. தம்பி நினைச்சு செஞ்ச தப்பல்ல. இப்படி தந்தையும் தனையனும் மூன்று, குளத்தங்கரையில ஒண்ணு, ஆத்தங்கரையில ஒண்ணு, அல்லவா வீட்டுக்குள்ள ஒண்ணு, எல்லாம் தந்தையால் கண்டிக்கப்பட்ட பிள்ளைகள், கண்டிக்கப்பட்ட பிள்ளைகள். ஆதலால் பொறு புலி பார்வை பேழ்வாய் மூளையன பொற்கை நீட்ட பறிவுடை தந்தை கண்டு பைத்த அலை பைந்த அலை கை கொண்டோச்ச, இரு சுடற்கு உருகன் தீர்க்கும் எழிவாளர் கண்ணீர் மல்கி வறு துளி முத்தமத்தாய் வாய் முத்தம் கொள்ள மாற்றி. அதுல இன்னொரு அருமை, என்ன அருமைன்னா, அப்பா ரொம்ப கண்டிச்சாங்கன்னா அம்மா கொஞ்சம் அரவணிக்கணும், அம்மா கண்டிச்சா என்ன பண்ணும் அப்பா அரவணிக்கணும், ரெண்டும் சேர்த்து சாத்தப்படாது, சாத்தனா அந்த பிள்ளை கொஞ்சம் அருவருப்பு. அதனால இங்க அப்பா அப்படி செஞ்ச போது அந்த அம்மா செஞ்சதுதான் சரி. சரி என்ன இருக்கு,

ஓர் மகனே குறும்பு செய்யற பையன் அர்த்தம். தடித்தன இப்படி தடித்த இல்ல குறும்புல தடிப்பேலா குறும்பு செஞ்சாதன. தடித்த ஓர் மகனை தந்தையின் தடித்தால் தாய் அணைப்பள், தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன். எனக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்லை.

0: அடித்தது போதும் அணைத்திட வேண்டும் அம்மே அப்பா இனி ஆற்றின். அருமையான வாக்கு. இந்த தந்தையும் தனையனும், தாயடித்தால் தந்தை அணைக்கணும், தந்தை அடித்தால் தாய் அணைக்கணும் என்ற பாசத்தையும் காட்டி, அதோடு கூட பயத்தையும் காட்டி, இந்த வறுதுளி முத்தம் அத்தாய் வாய்முத்தம் கொள்ளமாட்டின்னு இலக்கியத்தை கொட்டி அவ்வளவு அமைந்த பாட்டு. இதெல்லாம் நீங்க பாடமா நடத்தும் போதுதான் சொல்லலாமே தவிர, கண்ணப்பர்னு தலைப்பு கொடுத்தீங்கன்னா போமாட்டோம். ஏன் இங்க மணி எவ்வளவு நேரம் இருந்தது, எங்க இருது ஏது? அதனாலதான் இப்ப பொதுவா தமிழகம் எங்களுக்கு பாடமா கேட்கணும்னு நினைக்கிறாங்க. பொதுவாவே சொல்றாங்க, ஐயா தகவல்தான் ஒரு நாள் வந்து ஏதோ ஒண்ணு பேசிட்டாங்க, இங்கே வந்து மாதம் ஒரு நாள் அல்லது வச்சு. அதனால தமிழகம் ஒரு பக்கம் குட்டிச்சுவரா போய் இருக்குது ஒலியும் ஒலியும், இன்னொரு பக்கம் மிக அழகாகவே வளர்கிறது. அப்படி அதனால அப்படி பாடமா செய்யும் போது படிக்கலாமே தவிர சொற்பொழி ஆகணும் அப்படி எல்லாம் பண்ணும். எனவே இவையெல்லாம் இந்த மாதிரி அந்த குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது, வளரட்டும் வளரட்டும். அப்படின்னா விவசாயம் வளர்ந்துடுறத 16 ஆண்டு போக வேணாமா? அப்படி இந்த குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதோடு நாம் இன்றைய சிந்தனையை நிறுத்துகிறோம்.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நமசிவாய்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
2: நாயகனாக கணவனாக வர வேண்டும். இந்த பாவத்தை சொல்றது மதுர பாவம். பக்தியின நிறைய வழிமுறைகள் இருக்கு. இப்ப இறைவனை அடிமையாக வழிபடுறதுக்கு தாச பாவம் இருக்கு இல்லையா? இறைவனுக்கு புத்திரனாக வழிபடுற மாற்றம் இருக்கு. இறைவனுக்கு நண்பனாக இருக்கிற மாற்றம் இருக்கு. இறைவனை குழந்தையாக பார்க்க, அதே மாதிரி இது வந்து இறைவனை தன்னுடைய நாயகனாக பார்க்கணும். வைஷ்ணவர்கள் சொல்லுவார்கள், விஷ்ணு ஒருத்தர் தான் புருஷ உத்தமன். புருஷன் என்றால் அவன் தான், மிச்சம் எல்லாரும் புருஷன் இல்லை.
3: வீராசன்
2: வீராசன் கேட்டால், இந்த ஹரே கிருஷ்ணா ஸ்தாபித்தவர் இல்லையா, சைதன்ய மகாபிரபு, அவங்க அந்த காலத்துல பெண்களை பார்க்க மாட்டாங்க. மறைம பிரபுபாதாவுடைய குரு இருந்தார் இல்லையா, சரஸ்வதி சுவாமிகள், அவருடைய சுவாமி வரைக்கும் பெண்களுக்கு தேடோன்ஜி ஓடியது. பிரபுபாத காலத்துல பெண்கள் வந்து இப்ப பூஜை எல்லாம் பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் லிபரேஷன் தான் இருந்துச்சு. இது 500 வருஷத்துக்கு முந்தி சைதன்ய மகாபிரபு அங்க பிருந்தாவனத்துல போயிருந்தார். கிருஷ்ணந்து வாழ்ந்து விளையாண்டு போயிருக்கிற பொழுது மீரா, அவ இன்னொரு கிருஷ்ணனுடைய பக்தர் இருக்கிற எல்லாம் மீரா, அவரு அரச குடும்பத்துக்கு மனைவி. அவன் இப்படி இருக்கும் பொழுது அவ வந்து அரச குடும்பத்துக்கு மனைவியா இருந்து ஒரு வேறு ஒரு குளத்துல இருக்கிற ஒருத்தர் தான் அவரை இப்படித்தான் கடவுளுடைய இதுல போயிட்டு அப்படியே அந்த ராஜ்யத்தையும் விட்டு அப்படியே போயிட்டாங்க. அப்ப கொஞ்சம் குடும்பத்துல பிரச்சனை கொடுத்தாங்க, அப்புறம் விட்டுட்டாங்க. அப்ப அப்படியே போய் பிருந்தாவனத்துல போயிட்டாங்க. போயிட்டு ஷி வாண்டட் அன் ஆடியன்ஸ் வித் சைதன்ய மகாபிரபு, ஹரே கிருஷ்ணா இயக்கத்தை தாபன. அப்ப கேட்க ஹரே கிருஷ்ணா சொல்லி போட்டார் வந்து, பெண்களுக்கு நாங்கள் பாக்குறது இல்லை. அவர் கேட்டு கொடுத்த பதில், இந்த பிருந்தாவனத்துல எவன் ஆம்பளை கேட்ட கேள்வி, இந்த பிருந்தாவனத்துல, பிருந்தாவனம் கிருஷ்ணனுடைய பூமி, எவன் ஆம்பளை என்று கேட்டா, அதுல கருத்து என்று கேட்டா, கிருஷ்ணர் தான் இங்க எல்லாரும் ஆம்பளை, ஒரே ஒரு ஆம்பளை கிருஷ்ணர் தான், மிச்சம் எல்லாரும் அவனுடைய பெண்கள் எல்லாரும் நாங்கள் எல்லாரும் அதான் அந்த மீறி என்று சொல்லி அந்த இதெல்லாம் இருக்கு. அப்ப அவங்க இதுல வந்து இந்த கடவுளை கணவனாக அடைய வேண்டும் என்றுதான் பாடுவார்கள். அதுல வந்து அவங்கள பாட்டில எல்லாம் அப்படி இருக்கும், கண்ணியாய் கண்ணனன் கணவனாக என்ன என்றெல்லாம் வரும். ஆனா அந்த நாயகன் நாயபாவும் சைவத்தில வரான், சைவத்திலே மகத்துறவர். மகத்துறை என்றால் இந்த இறைவனுடைய காதல் உணவு பாடல்கள். அத சொல்லுவார்கள் வந்து, இந்த எப்படி எடுத்தனால் அது வந்து ஒரு ஒருதலை காதல் சொல்லுவார்கள். கடவுள் மாட்டு மனித பெண்கள் வியந்தது, அதுக்கு இலக்கணம் சொல்லுவார்கள். அந்த திரு இலக்கணம் இருக்கலையே சொல்லுவாங்க, அது வந்து இந்த கடவுள் ரசிப்பவர்கள் அங்க வர மாட்டார், அந்த இது வரா. இது வந்து ஒரு இருக்கு இல்லையா, பிரின்ஸ் வில்லியம் இருக்கிறார், கல்யாணம் செய்ய போறார், இப்படி போனாண்டே எத்தனை பெண்கள் ஆவோ கண்டு பார்ப்பாங்க. அந்த ஒரு ஆச்சரியம் இருக்குல்ல, ஒரு உயர் ராஜா போகும் பொழுது, அதாவது உலா போறதெல்லாம் அப்படித்தான் தெரியுது. சீரமான் பெருமாள் வந்து உலா பாடி இருக்கிறார். உலா பாடைகளை எப்படி பாடுறாரு, தான் முதல் முதல் உலா பாட்டு பாடினார் சீரமான் பெருமாள். உலா என்று சொன்னால் அந்த ஒரு ராஜா அந்த இதுல பவனியா போகையுள்ள இந்த பெண்கள் எல்லாம் வியந்து பார்த்து ஆசைப்படுறது இருக்கு இல்லையா, அதுதான் அந்த உலா பாட்டு. அதுவும் ஒரு காதல் தான், அது கொஞ்சம் வித்தியாசமானது. அந்த விதமான பாடல்கள் தான் இதுல வேணும். திருவம்பாவையில வந்து பாடுற பாட்டுல பாடுவார்கள் என்று கேட்டா, பெண்கள் எங்களுக்கு நல்ல கணவன் பெற வேணும். கடவுளை கேட்க மாட்டேன், கணவனாக எங்களுக்கு நல்ல கணவன் வேணும். எப்படிப்பட்ட கணவன் வேணும், நல்ல கணவன் இல்ல, உன்னுடைய அடியவன் ஒருத்தர் எங்களுக்கு கணவனாக வேணும் இருக்கு இல்லையா. அப்ப உன்னடியார் தாங்கவர் தாழ் பண்ணிவோம், வாங்கவர்க்கே வாங்காவோ, அன்னவரே என் கணவராக ஒரு ஹஸ்பண்ட் செய்வோம் சொல்லி அந்த வருகிறது. அப்ப அதுதான் இலக்கு இருக்கிறது, அதான் அந்த ரெண்டு வித்தியாசம். அது மார்கழி மாசம் 30 நாளும் வரும். நாங்க மார்கழி நாள் 30 நாளும் திருப்பள்ளி எழுச்சி படிப்போம். இன்னைக்கு இந்த மார்கழி மாசம் வரையில தமிழ் திருப்பள்ளி எழுச்சி படிப்போம். இங்க வந்து திருவம்பா வந்து மார்கழி மாதம் திருவாதிரை, ஆதிரை நட்சத்திரத்துல வந்து 10வது நாள். இந்த 10வது நாள் ஆதிரை நட்சத்திரம் வரக்கூடியதாக அதுக்கு முதல் 10 நாளும் வரும். இப்ப மார்கழி மாசத்துல 27 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரமா கிட்டத்தட்ட 27 நாள் வரும். இப்ப அந்த 27 நட்சத்திரம் அந்த ஆதிரை வந்து அதுக்கு முதல் 10 நாள் இன்னைக்குள்ள கார்த்திகேய வந்திருக்கு. தை நீராடுறது அம்பா பாடல் இருக்கு, தை நீராடல் இருக்கு, சங்க இலக்கியங்கள் எல்லாம் இருந்திருக்கு. சமணர்களுக்கு கூட ரேடியோட சமயம் சமணர்களுக்கு கூட திருவம்பாவ இருந்திருக்கு. இந்த மரபு வந்து இந்த மார்கழி கார்த்திகை மார்கழி தை இந்த இதோட வருவது ஒன்று.
3: ஐநவர்கள் முதலாவது திருப்பாறை முதலாவது 2 1 2 2வது முதலாவது பாடல முதலாம் தேதி படிக்கிறது, ரெண்டாம் தேதி படிக்கிற போது முதலாவது பாசுரத்தையும் இரண்டாவது பாசுரத்தையும் அப்படி படிக்கிற போது முப்பதாவது நாள் முப்பது
2: பாடல். எங்களோட ஊர்ல திருவம்பாக படிக்கிற மாதிரி இருக்கிறவருடைய திருப்பாக படிக்கிற மாதிரி தில்லையம்பலம் என்று ஒரு ரிட்டையர் ஆவாங்க. சிங்கப்பூர்ல இருந்து போஸ்ட் மாஸ்டர் நம்ம ஊர்ல அவர் ரிட்டையர் பண்ணி எங்க ஊருக்கு வந்திருக்கு. அவர் கோயில திருவம்பாவ காலத்துல திருப்பாவை படிப்பார். திருப்பாவை கூட அவர் இந்த முப்பது பாட்டு கூட பத்து பாட்டு கூட முப்பது பாட்டும் படிப்பார். திருப்பாவைக்கு எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறோம் திருவம்பாவை. இந்த திருவம்பாவை நாட்கள் பத்து நாளும் திருவம்பாவை மட்டும்தான் படிக்கிறது வழக்கம்.
3: வேற யாழ்ப்பாணத்திலே
2: இதுலயும் போட்டிருக்காரு
3: ஒரு சுவாதத்தையே படிப்பாரு.
2: இந்த பத்து நாட்களிலும் ஆன்மார்த்தம் கராத்தம் ஆகிய இரு வழிபாடுகளிலும் திருவம்பாவை ஒன்றே ஓதப்படுகின்றது. நித்திய பாராயணத்திலும் இந்த நியதி கடைபிடிக்கப்படுகின்றது. இது ஒன்றே திருவம்பாவையின் சிறப்பை காட்டும். அதாவது திருவம்பாவை மட்டும்தான் வேற தேவாரம் படிக்கிற நிறைய இல்லை. திருவாதவர்கள் புராணம் படிப்போம், வாசி மணிக்காசுடைய கதை படிப்போம், திருவம்பாவை பாட்டு. இது அபரக்கிரியர்கள் வந்தா என்ன நடக்கும் ஐயா?
3: திருவாசகம் தான் படிக்கும்.
2: திருவாசகம்
3: மற்ற பாசுரங்களை படிக்கும்.
2: திருவாசகம்
3: திருவாரம் படிக்கிறதில்ல, அதாவது வந்து பஞ்சபுராணம் படிப்பதில்லை. இப்படியான காரியங்கள் கோயில்லையும் அந்த காலத்துல தனிய திருவாசகம்
2: திருவாசகம் மாணிக்க வாசகம் அதுக்குள்ளேயும் திருவம்பாவை தான் சிறப்பு.
3: இப்ப அந்த பன்னெண்டு திருமுறையா திருவாரூரத்தை எடுத்து விட்டா இல்ல மிஞ்சு மண்டு போப்பாங்க. விவாதத்தை எடுத்தா அதுக்குள்ளே ஒரு பெருமாறன் குறைஞ்சம் அப்படி சொல்லப்படாது. அங்க ஒரு விசேஷம் இருக்கு. அதுபோலதான் திருவம்பாவையும் திருவாசகத்தின் ஒரு உயிர்நாடிதான்
2: முக்கிய பகுதி என்று சொல்றது. அப்படிதான் வேறு சொல்றேன். நீங்க என்ன புத்தகத்துல எழுதியிருக்கிறதே அப்படியே சொல்றீங்க. புத்தகம் வந்து என்னுடைய குருவனுடைய குரு சிவக்குடில் இருக்கு இல்லையா, அந்த சிவக்குடில வெளியிடப்படும். இந்த புத்தகம் அவர் தான் தந்தது. இந்த அதுக்காக நாலு பகுதி இருக்கு, ஒரு பகுதி தந்தேன். கொண்டு வந்து விரிச்சு பார்த்துட்டு ரொம்ப விரிவாயிருக்கேன் அப்படியே வச்சிருக்கேன். சில நாட்களுக்குள்ளி எடுக்கதான் எனக்குடைய குருவருடைய குருவின் பேரே எனக்கு இதுல இருந்தா தெரிய வந்தது. எனக்கு ஒரு நாள் அவருடைய பேர் தெரியும், ரெண்டு தினம் போய் பார்த்தேன் பேர் தெரியாது. இப்ப ஒரு ரெண்டு கிழமைக்கு முந்தி இது எடுத்து தச்சலா பார்த்தா அவருடைய படமும் பேரும் இருக்கு. அதுலயும் நம்ம திருவாவைய பத்தி மிக சிறப்பா சொல்லியிருக்கிறேன். அந்த திருவாசகத்துக்குள்ளேயே அந்த திருவம்பாவை மிகவும் கருத்திலேயே சொல்லியிருக்கிறேன்.
3: திருவம்பம்
2: திருத்திட்டம்பலம் சொல்லி திருவம்பாவை தான் சொல்லுவாங்க.
3: அது யாழ்ப்பாணத்துலதான் கண்டுபாடு. ஒரு நாள் திருக்கேரத்துல ஓதுவார் அவர் பஞ்சபுராணந்தம் சவாரதனுச்சி வாங்கி ஓடி போய் இல்ல மாதிரி தான் இங்க தேவைப்படுது. திருவாசகம் தாங்க
2: அந்த ட்ரெடிஷன் இங்கேயும் இருக்குது. இதுவே கோவைப்பதூர் கோவைப்பதூர்ல இருக்கிற நேதாஜி நகர் தான் இவர் இருக்கிறார். அந்த சிவக்குடில் வரவில ஐயா சொல்லியிருக்கிறார், அண்ணாயிரம் மன்றத்தில் இருக்கிறார் ஒரு பேர், அப்பா என்ன மாதிரி திருவாசகம் சொல்றாரப்பா என்று சொன்னார். ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க, வெள்ளவாரனார் அந்த புஸ்தக உள்ள வெள்ளவாரனார் இல்ல, என்னோட வெள்ளனார் நேர பார்த்தது இல்லை. அவர் வந்து விளக்கம் சொல்லும் பொழுது திருமந்திரத்துக்கு என்னமா விளக்கம் சொல்றாரு அவர் சொன்னான். அந்த வெள்ளவா அந்த கிளாஸ் கிளாஸ் அவ்வளவு இல்லையென்னு சொன்னேன், என்னமா விளக்கம் சொல்றாரு இது ஒன்று சொன்னேன். அந்த திருவாசகத்துக்கு சொல்லும் போது இந்த கண்ணாயிரம் வந்து அங்க இவர் என்னமா விளக்கம் சொல்றாருன்னு சொன்னேன். அப்ப நான் முதல் இவரை சந்திக்க போயிருக்கல, முதல் முதல் அவரை சந்திக்க போயிருக்கல. அந்த சிவபுராணம் இருக்கு இல்லையா அந்த இது கொடுத்து உண்மையா இந்த புத்தகம் அந்த செட்ல முதலாவது செட் இல்ல மாற்றது அந்த மிச்ச புத்தகங்கள் தந்தாரு. அதுக்குதான் இந்த இருக்கு. அந்த மரபை பாத்தீங்கன்னா ஐயா சொல்ற அந்த மரபு அங்கேயும் இருக்கு. இந்த மரபு இடையில விடுபட்டு போச்சு, மற்ற இடங்கள்ல இல்லையா என்றால் அந்த கோவப்புதுல இந்த சிவக்குடல அந்த மரபை சொல்லி
3: கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. டாக்டர் என்னடா இல்லையாப்பா இப்படித்தான் சொல்லணும், நாங்களும் இப்படித்தான் சொல்ல போறோம். நாங்கள் அவங்களோட பூரா
2: சொல்லலாம், அவ்வளவுதான் இதுதான் சொல்லி இருக்குன்னு சொல்லலாம். பின்பக்கத்துல அவருடைய படம் இருக்கு வெள்ளவாரனார். அவர் இல்ல
3: அவரும்
2: இப்ப திருப்பாவை வந்து முப்பது நாள், இது பத்து நாள், இதுதான் அந்த வித்தியாசம். அதுல முதலாவது பாட்டு தான்
3: இன்னைக்கு
2: அறிமுகத்தை கொடுத்தா சிறிதாரு என்ன அதுல இருந்த பிள்ளைகளை கொடுக்கல. நாங்க ஒரு பாட்டை கொடுக்கணும் அந்த சீசனுக்கு. அவன் ஒரு திருவம்பா பாட்டு, ஒரு திருப்பள்ளி எழுச்சி பாட்டு, அப்படி கொஞ்சம் உள்ளுக்கெடுத்து மெமரைஸ் பண்ணிட்டா குட், அல்லது உள்ளுக்கெடுத்துட்டாண்டா காணும். முதலாவது பாட்டுலதான் அதை படிச்சு கொண்டு கேட்கதான் வந்துச்சு. அந்த இது ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னேன் வருது இல்லையா, அதுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து இங்கிலீஷ்ல வந்து ஷி வாஸ் இன் ட்ரான்ஸ், ஓதாத மலையின் மேல் நின்றும் உரண்டு பாரங்கள் இருக்குது, வலிகள் இருக்குது, எல்லா வலிகளையும் எல்லாருக்கும் சொல்லலாம், ஆரடு நோகையேன் ஆர்க்கெடுத்து இறைக்கேன் இருக்கு இல்லையா, இவ்வளவு பாரம் இருக்குது இந்த மனசுக்குள்ள. ரொம்ப. அப்ப எத்தனை பாரங்களே ஒவ்வொரு மனுஷரும் சுமந்து கொண்டு வரீங்க. சாட்டர்டே என்னுடைய சொன்னேன், அப்ப வெயிட் பண்ணாரு. அப்ப மெட்ரோ டாக்டர் தான் பார்த்தது. அப்ப வந்த நான் வந்து இதை பார்த்து பார்த்து நான் நின்று போயிட்டு பின்னால வந்து பண்ணேன். இது என்னடா பாசனைங்க, அந்த முன்னால ஒரு அவங்க போறா பின்னால வர்றது, பின்னால வாராக்கிறது கதவிற்கா இப்படி பிடிச்சிடு தக்கட்டு மூஞ்சல் அடிக்கிற மாதிரி கதவை விட்டு போறாங்க. அவங்க எத்தனை பிரச்சனை வருவாங்க, முன்னால ஒரு மைல் நீள பிரச்சனை, பின்னால நாலு மைல் நீள பிரச்சனை, அவ்வளவு இருந்தவொன்னு தான் இந்த மைல் வரும். அதுக்குள்ள நீங்களும் அதாவது இந்த சைக்கோசோமேட்டிக் இது நல்லா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த உருவாகிறது, அந்த அந்த பிரதட்சிணம் பண்றது, அடி எடுக்கிறது, காவடி எடுக்கிறது இருக்கு இல்லையா, அந்த அந்த ஊசி கொண்டு ஒடிய இதென்ன செய்யறது, அது எல்லாம் குறைஞ்சு கொண்டு போக, எல்லாம் குறைஞ்சு கொண்டு போக போக சைக்கோசோமேட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ் கூடிக்கொண்டு வரும். எங்கட கம்யூனிட்டிலாம் கூட சைக்கேட்ரிஸ்ட் கிட்ட சொல்லுவாங்க, இது டாக்குமெண்ட். மற்ற இடங்கள்ல வந்து வடிவா சொல்லுவாங்க, நேரம் வந்து சொல்லுவாங்க, ஐ ஆம் ஸ்ட்ரெஸ்ட் அப், ஐ காட் ஆன்சைட்டி, ஐ ஆம் டிப்ரெஸ்ட், இப்படிதான் நேரம் வருவாங்க. எங்கட இதுல இப்படி வாரது வலு குறைவு 100 to 90 அப்படி வராங்க. 90 பிறகு அதுல அரைவாசிக்கு கொஞ்சம் பிடிச்சு சொன்னா மிச்ச அரைவாசி டாக்டர் ஐ ஃபீல் ஃபைன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த தங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கிறது தனக்கே தெரியாது. பார்த்த எல்லா டாக்டர்ஸ்லயும் அடிப்பினா அங்க இருந்து என்ன ரூமட்டாலஜிஸ்ட் இருந்து ஓர்த்தோபெடிக் சர்ஜன் வரைக்கும் பார்த்து பார்த்துட்டு சொல்லி போடுவார் வந்துட்டு இதுல எலிமெண்ட் ஆஃப் டிப்ரெஷன் தியா ப்ளீஸ் அட்டன்டிசன் எழுதுவார். நான் அவர் மட்டும் ஏன்னா இந்த இது வந்து இதெல்லாம் ஒரு ஃபார்ம் ஆஃப் தெரபி. ஆனா இதை வந்து யார் பயன்படுத்துறாங்கன்னா இந்த கிறிஸ்டியன் சர்ச்சஸ் இருக்கு இல்லையா, ஹல்லேலூயா பாடி கத்தி கதறி அழுது, யூ சீ தி ட்ரான்ஸ் அங்க, அதுதான் ட்ரான்ஸ். அங்க போன உடனே என்ன இது வருத்தம் மாறுது சொல்றாங்க இல்லையா, பிரகடனப்படுத்துறாங்க, இத்தனை வருஷமா இருந்த வலி போச்சுது, இத்தனை வருஷமா இருந்த கட்டி போச்சுது, இத்தனை வருஷமா இருந்த நோ போச்சுது சொல்றோமா இல்லையா. அதுதான் நாங்க இந்தியால போயிருக்கேன் இந்த வரை பார்த்தேன், மெட்ராஸ்லயே அந்த அந்த போட்டோ இல்ல போகும்போது பார்த்தா அந்த இதுல பார்த்த ஒரு சொந்தமா அது போயிருக்கோம் இல்ல, இப்படியே ஆடி ஆடி ஆடி ஆடி கொண்டுதான் போறா, ரோட்ல போயிருக்கலையே அவங்க அந்த இது வந்து ஆடி கொண்டுதான் போறேன். அட்லீஸ்ட் ஒரு மனசும் பொடியும் ஒரு பேரம் குறைஞ்சிருக்கும் இல்லையா, இறைவனுக்கு அறுநது போக அது ஒன்று வருது இல்லையா. இந்த டிரான்ஸ் நாங்க ஏற்றுக்கொள்றேன் நாகரிகம் இல்லையா, அப்படி ஆடினா என்ன நாகரிகம், ஐயா பொழுது தூக்குறதுக்கே இவ்வளவு ஒக்கம் வந்துருவாங்க அப்படித்தானே. ஐயா கேட்டேன்னு சொன்னு ஒரு டாக்டர் இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ற அவனுக்கு சரி அவருக்கு தான் வெக்கம் பண்ணுவான் ஜோஷம் இல்ல போயிட்டால் அந்த நினைச்சிக்கும் இல்லையா.
3: வலிவிடத்துல இருந்து போலிக்கு போன மந்தியை போன ரெண்டு மயில் நடந்து போன அப்படின்னு
2: சொல்றாரு. உலையா அன்பு இன்பு உருக இன்பு உருகும் போன்ஸ் மெல்டிங் ஓலமிட்டு அலகட திரையின் ஆர்த்தாந்து ஓங்கி கடல்ல திரை ஓங்கி ஓங்கி தலை தடு மாறா வீழ்ந்து புரண்டு அலறி விழுந்து புரண்டு அலறி பித்தரின் மயங்கி பித்து பிடித்தவர் போல மயங்கி மத்தரின் மதித்து நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும். கேட்டவர் வியந்து நாட்டவர் எல்லாம் மிரண்டு என்ன இப்படி வந்துட்டு இவருக்கு அதனால அது இங்கால இதுல தளரது கண்ட மெழுகது போல நெருப்பில படுற மெழுகு இருக்குது அது உருகுற மாதிரி உருகி தலக தளரது கண்ட மெழுகு போல தொழுது உளம் உருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் தரவியும் ஆடி அலறி பாடி அந்த டிரான்ஸ்
3: காட்சியை சுவாமி
2: இதுதான் அந்த டிரான்ஸ் உணர்ச்சி வழி
3: ஏதாமத்தானே இந்த ஆறு உண்டா பிறந்தவன் பிறந்தே பத்துனா வழியில் கேட்கக்கூடாது.
2: இந்த கையெடுத்து கேட்கறதுக்கு எங்களுக்கு நாணம் வந்தது. அப்ப அதுல சொல்றாரு என்ன கெட்டா மெனமென கதறையும் பதறியும் கெட்டான்ற கன்று என்ற பசு, கன்று என்ற பசு இந்த கண்டுபுட்டியை நினைச்சு அழுது அழுது கொண்டே இருக்கு என்ன கத்தி கத்தி கொண்டே இருக்கு. அது போல கதறியும் பதறியும் போட்டு அங்க சொல்றாரு இன்பு நைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பெனும் ஆறு கரை அது புரள ஆறு மாதிரி அந்த அன்பு பெருந்து பெருக்கெடுத்து ஓட நண்புலன் ஒன்றி நாத என்று அரட்டி நாத என்றா தலைவா ஓ மை லார்ட் என்று சொல்லி அரட்டி உதை தடுமாறி ஐயா பேசும்பொழுது உதை தடுமாறு இல்லையா உதை தடுமாறி உரோமம் சிலிர்ப்ப ஹரமலர் மொட்டி இருதயம் மலர கண்களை கூற நுண் துளி வியர்வதற்கு இதெல்லாம் அந்த எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் பத்தி பக்தி பத்து எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. உதகலமாடுறது, கண்ணால கண்ணீர் வர்றது, வியர்வை சோடுறது, மெய் நடுங்கிறது. ஹரே கிருஷ்ணா கூட அவங்க 32 அம்சம் சொல்லுவாங்க பக்தின்ற வழிபாடு. இந்த மாதிரி 10 அம்சம் சொல்லுவாங்க வழிபாடு. அந்த டிரான்ஸ் தான் முதலாவது பாடல வருகிறது. போற விம்மி விம்மி வீதிவாய் வாழ்த்தொலி, அவங்க இறைவனை பாடி கொண்டு வர்றாங்க. அந்த கோர்னர் ஆஃப் தி ஸ்ட்ரீட்ல வரையக்குள்ளேயே அந்த சத்தம் கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து அந்த அந்த இது வந்துட்டு, வீதிவாய் கேட்டலுமி விம்மி விம்மி மெய் மறந்து போத ரமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்க ஏதேனும் ஆகால் ஒன்றுமே செய்யலாம கிடந்தால் என்னே என்னே. இந்த டிரான்ஸ் லங்காட்டுக்கு எங்களுக்கு அந்த டிவியில அந்த நியூஸ் வந்தோட நாங்க உடனே பாக்கலாம். அட்லீஸ்ட் அது அது இருக்கு. வந்து எல்லாம் நடக்கலாம், இன்டாக்சிகேஷன் இருக்கலாம், ட்ரக்ஸா இருக்கலாம், ஆல்கஹால் அது ஒரு விஷயம். ஆனா அதுக்குள்ள இதுக்கும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது என்ற இது இருக்கு. அந்த டைம் போச்சே, டிவியில போட்டாங்க, 6 மாசம் இருக்கும் இல்லையா, 6 மாதம் வந்து போட்டாங்க, இது இப்படியும் இருக்கலாம்னு யாராவது நிச்சயமா எல்லாரும் பார்த்துட்டு ஓ நான் பார்த்தேன் அப்படிதான் எல்லாரும் சொன்னாங்க. ஓ நான் பார்த்தனும் அப்படிதான் இருக்குது அப்படிதான் என்ன சொன்னாங்க.
4: உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை உருண்டை
2: நாங்க சைக்கேட்ரி படிக்கல. அப்ப இப்ப இருக்கிறாரு தேர்றாரு சோமசுக்கு சைக்கேட்ரி படிக்க. அப்ப ஒரு சைக்கேட்ரி செய்யறாரு. அப்ப அவரை தெரிஞ்சுக்கல. அப்ப இந்த முதல் முதல் படிக்கிறது இந்த ஹாலுசினேஷன் டிலூஷன்ஸ் எல்லாம் வருதுதானே. அவரை கேட்டு இந்த கேள்வி இப்படி என்னன்னு இந்த ஸ்பிரிச்சுவல் இதுல இப்படி எல்லாம் போய் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அப்ப அதையும் இதையும் என்னென்று வித்தியாசம் பண்றது சைக்கேட்ரியில் அதுக்கு டெஃபினேஷன் இல்லையே. இது டசன் கம் அண்ட் சை பவர் சொன்னார் வந்து யூ ஜஸ்ட் அ ட்ரீ பை தி ஒயிட் ஃப்ரூட்ஸ் அந்த மரத்தை அதன் பழங்களால நீ அறியலாம். அதுதான் நீங்க பாருங்க நீங்க செய்த பிறகு என்ன பண்றாங்க. அவங்க ஒர்க் எஃபிஷியன்சி கூடுது, எஜுகேஷன் எஃபிஷியன்சி கூடுது, ரிலேஷன்ஷிப் வந்து முன்னதை விட பெட்டரா இருக்கு இல்லையா. அது வந்து இன்டாக்சிகேஷன் இது இஸ் நாட் தி ட்ராக் இஸ் அ கோட் இன்டாக்சி இஸ் அ ட்ரான்ஸ் ட்ராக்கோ ஆல்கோஹால் இன்டாக்சி. ராமகிருஷ்ணன் இருந்திருக்கு, ராமகிருஷ்ணரே இப்படி ட்ரான்ஸ்ல போய் இருந்திருக்கு. ராமகிருஷ்ணனுடைய பக்தர்கள் சில பேர் இருந்திருக்கிறார்கள். திருப்பி திருப்பி மந்திர மோய் மாதிரி தான் எழுப்புவாங்க. ராமகிருஷ்ணன் சில பேருக்கு சொல்லியிருக்காரு, அவங்களுக்கு சில பேருக்கு ராமகிருஷ்ணன் கொண்டதையே விழுந்துருவாங்க. நடக்கிறது உருண்டு உருண்டுதான் வருவாங்க. கிரீஷர் எல்லாம் இருந்தார் இல்லையா, அவரெல்லாம் அந்த ராமகிருஷ்ணன் சன்னிதிக்கு கிட்ட வரையிலேயே அவர் எல்லாம் உளுந்து உருண்டு அரறை அப்படித்தான் நடங்கி நடங்கிதான் ஆடை தான் தூக்கி கொண்டு அப்படிதான் வருவாங்க. ராமகிருஷ்ணருக்கு இந்த டிரான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்ப அவருக்கு அந்த இவருடைய நாமங்களை ஓதிவிடும். காலத்த ஓத ஓதத்தான் அவங்க அந்த வெளியில வாரது, அதுக்கு வெளியில அந்த ஈஸி மேலக்கு ஒரு இதே மாதிரி ஒரு சொன்ன அவருங்க குடிச்சிட்டு நின்றாருதான் சொல்லுவாங்க. ஆனா கஷ்டமா இருக்கு எங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டா அவங்களுடைய எங்களோட எஜுகேஷன் அந்த வெஸ்டர்ன் எஜுகேஷன் அந்த எல்லாம் அந்த நாகரிகம் அது எல்லாம் வந்து அது வந்த உடனே அது கஷ்டமா இருக்கு. இந்த முந்தையெல்லாம் கோயில் எல்லாம் ஷர்ட் இல்லாம தானே ஆம்பிள் இருக்குது. இப்ப ஷர்ட் இல்லாம போறதுக்கே கஷ்டம் இல்லையா இல்லையா ஐயா ரொம்ப பக்கம் அப்படியும் ஒரு நிலை இருக்குது அப்படி வரலாம் குட் பாடி பில்டர்ஸ் இல்ல நல்ல ஜிம்மம் இருந்தா பொடிய வடிவா வந்து காட்டுவாங்க. எல்லாரும் சல்லையும் நல்லாம இருக்கிறதுல ஷீட் கலெக்ட வெக்கமா இருக்கு இல்லையா. அதான உண்மை இந்த பரேட்ல போய் பாருங்க என்ன கம்பீரமா போறாங்களே அது என்ன அவன் ஃபிட்டா இருக்கிற உடம்பு அழகா இருக்கு காட்டிட்டு போற இது உடம்பு ஃபிட்டா இல்ல கோயில்ல சட்ட கோடையில் அது எங்களுடைய ஆகம விதிப்படி சட்ட கோடையில் அதான் ஒரு ரீசன் பெண்கள் பூஜை செய்யப்படாது ஆனா விதி விலக்கு இருக்கு. விதி தெரிஞ்சிருந்த அளவு அன்னைக்கெல்லாம் பாக்கலன்னா என்னுடைய ஆகம விதியில இருக்குது. கோயில்ல போசையில பிராமணர் இல்லறதுல இருக்க வேணும். இப்ப இதான் கேட்டார். அப்ப நம்பி அண்ணன் நம்பி அண்ணன் பூஜை செய்யறது. ஓஹோ, நல்ல கல்விதான். நம்பி அண்ணன் நம்பி பூஜை செய்ய போய் சின்ன பையன் கல்யாணம் கட்டையில அவர் எப்படி போய் பூஜை செய்தார்? இப்ப விதிவிலக்கு இருக்குது. ஒவ்வொன்று ஏதாவது நிறவண்டாலும் கூட அதுக்கு விதிவில இருக்கு. பொண்கள் பூஜை செய்யப்படாது இருக்குது. குங்கிலிய கல்யாணம் என்ற வரலாற்றை பாக்குறோம். குங்கிலிய கல்யாணம் என்ற வரலாற்று என்ன நடக்குது? அந்த சிவலிங்கம் ஒன்று சாய்ஞ்சி இருக்குது. எப்படி சாயுது? ஒரு பெண் நடத்தி வந்து பூஜை பண்றா, அவனோட மாப துணி விலகுத மாலை கொண்டு போக முடியும். சிவலிங்கமே சரிந்து இந்த மாலையை ஏற்றுக்கொள்ளுது. அது அப்படியே சரிஞ்சு இருக்கு. சரிஞ்சதை நிமிக்கத்தான் எல்லாரும் ஜானை எல்லாம் கட்டி எடுத்து முடியல. குங்கிலிய கல்யாணம் காரணம் எடுத்து பழத்துல போட்டு விழுக்க அது நிமிடுது. இந்த வரலாறு பெண் பூஜை பண்ணி இருக்கிறதானே கோயில்ல. அந்த ரூட்ஸ் வந்து நாட் ரிஜிட். கூட்டினார்க்குள்ளதான் கூட்டினாதான் கூட்டின வழியிருக்க உள்ளதான். அப்ப இந்த பூஜையை மானட பெண்களுக்கு கொடுக்க முடியாது. ஆனா அந்த இது இருக்குது. இதை சொன்ன மாதிரி அந்த இடம் வந்து கிரகஸ்தனா இருக்கணும்டா இல்ல நம்பி அண்ணன் நம்பி போடலானே சின்ன பையனா இருக்கு. அவருடைய பயணம் பயணம் இது கிருஷ்ணமூர்த்தி ஐயா. இது வந்து உமாபதி சிவம். கீழே இருக்கிற நாலாவதா இருக்கிறார். இங்கேதான் இருந்த இங்க இருந்து அவர் எட்டு புஸ்தகங்கள் எடுத்தா இருந்தா 14 புக்ஸ் இருக்குது. இங்கே இருந்தா நினைக்கிறேன் இந்த 8 புஸ்தகங்களும் இந்த 4வது அறிவில் இருக்கிற ஆச்சாரியார் இதுல இருந்தாலும் எழுதிட்டார். ஒரு 400 வருஷங்களுக்கு முடிவு எழுதினவர். மனித கொட்டவன் குடி சிதம்பரத்துக்கு பக்கத்திலே இருக்கு. இதே இடத்துல இருந்தார். இதே கட்டிடம் இதே மனம். அதாவது வாட் இஸ் சோல் என்ற க்வெஸ்சன் வந்து வருச்சு. வாட் இஸ் சோல் என்றால் ஆத்மாவை விட்ட இயலாது. பகவத்கீதையில வருச்சு 2 அத்தியாயம் அந்த வசனம் போட்டிருக்க 23-24 ஆத்மாவை ஆயுதத்தால விட்ட இயலாது. யூ கேனாட் காட் இட். தீயினால எரிக்க முடியாது. நீரினால நினைக்க இயலாது. காத்தினால உயிரை வந்து நத்திங் சிதையாது, கரையாது, எரியாது, காயாது, நிலையானது, பரந்தது, மாறாதது, அசையாதது, அநாத்தியான. அநாத்தி என்ன கருத்து? இட் ஹாஸ் நோ பிகினிங். சோழுக்கு எல்லாரும் பிகினிங் சொல்லுவாங்க. இந்துசியத்திலேயே மெட்டப்பிரி விலை சொல்லுவாங்க. சோழ கடவுள் படஜாருன்னு சொல்றாங்க இருக்கிறாங்க இல்லையா. அதுல வந்து சோழ் வந்து சோல்ஸா நெவர் கிரியேட்.
3: இந்த உயிருக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசமான,
2: அதாவது வந்து உயிர் என்ற போது அவங்க சொல்லுவாங்க இந்த உடம்புல இருக்கிற கலங்கள் இருக்குதான். இந்த மெடிக்கல் இதுல சொல்லுவாங்க செல்ஸ் எல்லாம் லைஃப் செல்ஸ் இருக்கப்ப ஒருவர் இறந்தாலும் அவருக்கு ஒரு கிழமைக்கு இந்த தாடி மீசி எல்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கு. ஃபியூனல்ல வியூவிங் வைக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஷேவ் எடுக்கணும். கிளீன் ஷேவ் இல்லாடி வளர்ந்துருக்கு. நகம் 2 கிழமைக்கே வளரும். அப்ப செல் டிவிஷன் நடக்கு தானே இருக்கு. செல் டிவிஷன் இருக்கு. அந்த லைஃப் போர்ஸஸ் டிஃபரெண்ட். அது பயாலஜிக்கல் லைஃப் போர்ஸஸ் டிஃபரெண்ட். That doesn't mean that they are alive. ஒரு பிரேதத்தை வச்சிருக்க 2 கிழமை வரைக்கும் நகம் வளருது என்றால் பயாலஜிக்கல அங்க லைஃப் செல்ஸ் இருக்குது, செல் டிவிஷன் இருக்குது. ஆனா அதை உயிர் என்று சொல்லுங்க. ஆத்மா சோல் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் த பயாலஜிக்கல் லைஃப். இந்த சோல் என்று சொல்றமே இல்லையா. ஆத்மா வந்து இந்த உயிரியல்ல நாங்கள் படிக்கிற உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிருக்கும் இதுக்கும் வித்தியாசம். சரி, அவங்க சொல்லுவாங்க ஒவ்வொரு களத்திலே உயிர் இருக்கு தானே. ரொட்டி பார்த்தா அது உயிருள்ள கிழமை.
3: பாம்பே அடிச்சு போட்டோம்
2: திருப்புகள்ல சொல்லுவாங்க. கருதி காயில் வாடாது. கருதி என்றால் வெயில், வெயில் உலக வாயாது. வடவை மூலில் வேகாது, அது வேணா இந்த நெருப்பு. பவனம் வீசில் வீழாது, காட்டுல வந்து விழாது. சளியாது, ஓடாது. பறவை சூழில் ஆளாது. பறவை என்றது கடல். கடல் தண்ணி வந்து மூடினாலும் அது தன்னினை கேளாது. திருப்புகள்ல வருது. தொல்காப்பியத்திலையும் வரும். மெய்யொடு எழினும் உயிரியல் தெரிய. இது உயிர் சொல்லு, மெய் சொல்லு, உயிர் மெய் சொல்லு எல்லாம் இருக்குல்ல. என்னுடைய அந்த எழுத்துக்கள் உயிர் உயிரெழுத்து மெய் எழுத்து. அதுலேயும் இதே தான் சொல்றேன். மெய்யொடு இயலினும் உயிர் இயல் திரியா. உயிர் இந்த உயிரெழுத்துக்கள் இந்த இயல்பு மாறாது. எப்படி அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும் லாங்குவேஜும் கனெக்ட் பண்ணி வர்றது வேற. அதுல உயிரெழுத்து மெய் எழுத்து சோல் அந்த கோல் அந்த யூனியன்ல மிச்சம் எல்லாம் நடக்குது.
3: அந்த அகர முதல் எழுத்தெல்லாம்
2: ஆதிபகவன்
3: அந்த கருத்து எல்லா இடத்துலயும் அந்த அகர வகை அப்ப எல்லா இடத்தையும் கலந்திருப்பது போல இறைவனும் எல்லா இடத்தும் வந்தும்
2: கலந்திருக்கிறான். இறப்பு என்றால் என்ன? இந்த கேள்வி வந்து வருது. அப்ப இறப்பு என்ன எங்கன்னு கேட்டா சில பேர் சொல்லு பண்ணாங்க, இது ஹார்ட் என்றது. ஊர்ல சொல்றது, ஊர்ல வந்து என்ன கோயிலுக்குள்ள மூச்சை பார்க்கணும், மூச்சு போகுது அப்படி அசைஞ்சு ஒண்ணு சீடம் எடுத்துக்கொண்டே இருப்ப, பெரிய சத்தம் இப்படிதான் போகும் சீடம் எடுக்கிறது பாத்துருப்பீங்களா? அது சில வேலை, அது சில மனத்தியாகங்கள் இருந்து சில நாள் வரைக்கும் நடக்கும் சில பேர். அப்ப எல்லாரும் போய் சுத்தக்காரர் எல்லாரும் போயிருந்து பாக்குறது, என்பது எல்லாரும் வந்து இருந்து போகணும் பாக்கணும் நான் வேற எழுத்துக்கொண்டே இருப்பேன். இப்ப மூச்சு அது அது சீடம் முடக்கிறதுன்றது மூச்சு வேறு புறாமின அது அடங்கினவொன்னு தெரியும் மூச்சு நின்று அது ஒரு சிசேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஆனா ரெஸ்பிரேஷன் நின்ற எல்லாத்தையும் வந்து சொல்லலாம் என்று சொன்ன, ரெஸ்பிரேஷன் நின்ற பிறகு உயிர் சிலவருக்கு இருக்கும் பாம்பு கடியில வந்த ரெஸ்பிரேட்டரி பேரலைசிஸ் அப்ப அதுக்கு எல்லாம் மரியாதையில அந்த இது இருக்குது. இது எங்கட மருந்து பிடிக்கிறது ஊர்ல கோகோனட் ப்ரோசைட் பாய்சன் அங்கேயும் இதே தானே, மசில் எல்லாம் பேரலைஸ் பண்ணி பிரீதிங் நின்றாலும் அந்த உயிர் இருக்கு வடக்கத்துல கேட்கும் தெரியும். என்னோட கால ஆயுச இருக்கல ஒருத்தருக்கு அப்படித்தான் பாம்பு கடிச்சவருக்கு ரெஸ்பிரேட்டரி பேரலைஸ் ஃபுல்லி பேரலைஸ் ஹார்ட் இருக்கு, அவருக்கு வரைவு இருக்கோ இல்லையோ தெரியாது. டாக்டர் நாகேஷ் நமக்கு இது கேட்டா இந்த என்ன இந்த விரலை சிடன் திங்ஸ் வந்து அசையும் விரல் ஆட்டுவோட அது விரல் கிடுக்கணும் அது ஒன்றுதான் அது ஒரு இளநீர் குணம்.
1: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
5: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
1: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.

0: செய்தியை கேட்டவுடன் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: நமக்கு எப்பவுமே ஒரு வார்த்தையை குறுக்கி குறுக்கி கிருஷ்ணமூர்த்தினா கிட்டுங்கிறது, கிட்டுங்கிறது அப்புறம் இது மாதிரி சொல்றது வழக்கத்தில். அதுபோல சாதனம் சாதனம் சாதனம் சாதனம்னு சொல்ல வந்தது போக சாகார லோபா தனம்னு மிஞ்சி போச்சு. ஸோ மீன்ஸ் அண்ட் கோல்னு ரெண்டாக பிரிச்சுக்கணும் இங்கிலீஷில். அடைய வேண்டிய உபாயம், இந்த உபாயத்தினால அல்டிமேட்டாக நாம் அடைஞ்சு நிம்மதியாக இருக்க வேண்டியது. இந்த வென் மீன்ஸ் பிகம்ஸ் கோல், தென் ஆல் த ப்ராப்ளம்ஸ் வில் கம் விச் கெனாட் பி சால்வ்டு ஆல்சோ. அதுதான் இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதை ஆதிசங்கர் எப்படி சொல்கிறார், தனஞ்ச கர்மார்த்தம் கர்மச்ச உபாத்த துரிதக்ஷயார்த்தம் துரிதக்ஷயேஹி ஆத்மவித்யா பிரகாசதே உக்தம் ஹி ததா. என்ன சொல்றார்? ஞானம் உற்பத்தியதே பும்சாம் க்ஷயாத் பாபஸ்ய கர்மணா. அதனால பணம் என்பது இருந்ததுன்னா, இப்ப நான் என்ன கேட்கிறேன், பணம்ங்கிறது கெடுதலுக்கு காரணம்னு சொன்னா அதுவே தான் நல்லத்துக்கு காரணம். தனம்ங்கிறது மாதிரி தான் மனம்னும், மனம் இருக்கே இந்த மனம்ங்கிறது நல்லதுக்கு காரணமா கெடுதலுக்கு காரணமோ? மனையேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோட்சயோஹோ. டூ ஆப்போசிட்ஸான ரிசல்ட்டுக்கு ஒரே ஒரு மீன்ஸ் காரணம். அப்போ நம்ம மனசை இந்த மாதிரி வேதாத்தியனாதிகளில் திருப்பி விட்டு நல்ல வழியிலேயே போக விட்டோமேயானால் இது வந்து மோட்சத்துக்கு காரணம். நம்ம உலகத்திலேயே சுற்றி சுற்றி பண்ணிண்டு செல்ஃபிஷ் மோட்டிவ்லேயே சுத்த விட்டு அசுர சம்பத்தில் மனசு போச்சுன்னா அது பந்தத்துக்கு காரணம். அப்படிங்கிற ஸ்லோகம் கீதையில் இல்லை, வேறொரு இடத்துல வேறொரு உபனிஷத்தில் இருக்குது. கீதையில் இது மாதிரி வேற இருக்கு. ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துஹு ஆத்மைவ ரிபுராத்மனஹ பந்துராத்மா ஆத்மனஸ்தஸ்ய. இந்த ஆத்மபதத்துக்கு ஜடகனம் சொல்கிற மாதிரி ஆத்மா ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு வருது. பந்துராத்மாத்மனஸ்தஸ்ய ஏனாத்மைவாத்மனா ஜிதா. இதெல்லாம் பாஷ்யம் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்போது ஆத்மானா அங்கே ஒரு ஆத்மாவுக்கு மனசுன்னு அர்த்தம், ஒரு ஆத்மாவுக்கு நம்ம ஜீவன் செல்ஃப்னு அர்த்தம், கான்ஷியஸ்னு அர்த்தம். இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொன்னேன், ஒரே பொருள் டைரக்டாக ஆப்போசிட்டுக்கு எப்படி காரணமாகும்னா ரெண்டு உதாரணம். ஒன்று, தினப்படி பூட்டி சுரக்கிறதுக்கு ஒரு சாவி வச்சுருக்கோம், பூட்டுறதுக்குள்ள சாவி தான் திறக்கிறதுக்கும். பந்தம்னா பூட்டுறது, திறக்கிறதுன்னா மோட்சம். நீங்கள் பூட்டுறதுக்குள்ள சாவின்னு விட்டு திறக்கிறதுக்கு வேற சாவி போட்டால் திருடன் அர்த்தம். அதே மனசு தான் பூட்டுறது, அதே சாவி தான் பூட்டுறது, அதே சாவி தான் பூட்ட திறக்கிறது. அதே போல எலக்ட்ரிக் சுவிட்சு, சார் அந்த சுவிட்சை போடுங்கன்னா அது மேல் பக்கம் இருந்ததை கீழ்ப்பக்கம் அமுத்தினா இருட்ட போகிற வெளிச்சத்தை கொடுக்கறது. அதே சுவிட்ச் என்ன பண்ணுறது, கீழே இருக்கிறத மேலே தள்ளினா ஆஃப், ஆஃப் அண்ட் ஆன். ஆஃபுக்கு வேறு சுவிட்சு, ஆனுக்கு வேறு சுவிச்சு, அது டூ வே, அது வேறு விஷயம். மாடியில் போட்டு அன்னைக்குனா இங்கே வந்து போடுறான், அதை விட்டுருங்க. ஏக்கமூலிகா பிரயோகத்தில் அப்படி இருக்கு. இப்போ புதுசாக ஒன்று நாங்கள் சொல்ல வேண்டியிருக்க, அது மேலே போடுறதா கீழே போடுறதான்னு தெரியாமல் இந்த ப்ரெஸ் பட்டன் ஒன்று வச்சுருக்கான். ஒரு தடவை அமைத்தினா எரியும், இன்னொரு தடவை அமைத்தினா அணையும். எப்போயோ ஒரு சமாச்சாரம், ஒரே சுவிட்சு தான் அதுக்கும் இதுக்கும் காரணமாக இருக்கிறது போல நாம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணி நமக்கு மனதனுக்கு மனசு கொடுத்துருக்கோ இல்லையோ அது அதை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நாம் ஈடுபடுறோம். இது அல்டிமேட்டா உள்ள பிரயோஜனத்துக்கு போறதுங்கிறது அப்புறம் இருந்தாலும், இப்போதைக்கு டே டு டே லைஃப்ல வேணுங்கிறதெல்லாம் அடைவதற்கு முக்கியமான சில குணங்களை வேதம் அங்கங்க சொல்லியிருக்கு. அதுல முக்கியமா இருக்கிறது உண்மைங்கிறது ரொம்ப முக்கியமானோம். முடிஞ்ச மட்டும் தர்மங்கள் பண்ணணும். மூணாவது, நமக்கு இருக்கிற சொத்தை ஓரளவுக்கு தானம் பண்ணணும். அந்த தானம்ங்கிறது இருக்கே, உதவியினால சரீரத்தினால பண்ணலாம், வாக்குனால பண்ணலாம், அல்லது பணத்தினால பண்ணலாம். பசிச்சவனுக்கு கொஞ்சம் அன்னம் போடலாம். நம்ம தைத்திரிய உபனிஷத்து 12 சாதனங்களை சொல்லும்பொழுது சத்தியம் தர்மம்னு ஆரம்பிச்சு சத்தியம் பரம்பரகும் சத்தியம், அதில் அன்னதானத்தை பற்றி ஒன்று சொல்றது கடைசியில் தஸ்

நல்லவாளுக்கு அன்னதானம் பண்ணினோமே ஆனால் அதனால் அவளுடையதான மனசுக்கு சக்தி வளர்ந்து அதனால கர்மாக்கள் பண்ணி அந்த கர்மாக்கள் பண்ணிச்ச ஸ்ரத்த வந்து ஸ்ரத்தையா மேதா மேதையா மனிஷா ஸ்ரத்த வந்தால் மேத வரும். மனிஷான்னு சொன்னால் விஸ்டம்னு அர்த்தம், மேதான்னு சொன்னால் நாலெட்ஜுன்னு அர்த்தம், மனிஷான்னா விஸ்டம்னு அர்த்தம். மனிஷையா மனஹா, அதுக்கப்புறம் ஏகாகிரதை ஏற்படுறது, மனசா சாந்திஹி அப்படின்னு நீள பிரயோகங்கள்லாம் சொல்லி ஆத்மஞானம் வரைக்கும் போகிறான்னு சொல்கிறார். இங்கே அதுவும் நன்னா நடந்திருக்கு. இங்கே அன்னதானத்தினுடைய பெருமையை சொல்லி வித்யாதானம் அதை விட சேர்ந்ததுன்னு சொல்லி தைத்திரியோபனிஷத்தில் இந்த தானம் பண்ணுறதுல நாம் எப்படி கொடுக்கணும்னா ஸ்ரத்தையோட மரியாதையோட ஒரு பிரியமாக கொடுக்கணும், சின்ன வயசுலேருந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒன்றும், நடுத்தரமான வயசில் நடுத்தரமான உபச்சாரம், அவள் கௌரவமும் இல்லை அகௌரவமும் இல்லை கொடுக்கறது நடுத்தரம். வந்தேல இதான் உங்களுக்கு வேலை, சே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறதற்கே இது மட்டம். இது மாதிரி மூணு தினசம் இருக்குதுன்னு சொல்லி நாம் முதல் தரத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு ஏத்த

சாத்விக ராஜச தாமசம்னு வச்சுக்கணும். ஒன் டூ த்ரீ. இப்ப எப்படி இருக்கணும்னா, முகத்தஹாங்கிறதுக்கு ஆதிசங்கர் சொல்றார், நல்ல மரியாதையோட பயபக்தியோட கொடுக்கணும்னு ஒரு அர்த்தம். முகத்தஹாங்கிறதுக்கு சிறு வயசுலேருந்தே கொடுக்கணுங்கிறார். சில பேர் என்ன பண்ணுவோம், ரிட்டையர்ட் ஆன பிறந்த தான் ஏதாவது இந்த மாதிரி நல்ல காரியங்களை கொடுக்கலாம்னு யோஜனை பண்ணுவான். அதுக்கு என்ன பலன்னு சொல்றேன், சின்ன வயசுலே மரியாதையோடு கொடுத்தா முகத்தோன்னகம்ங்கிற அர்த்தம். உனக்கு அடுத்த ஜென்மாவில் பிறக்கும் போதே பான் வித் சில்வர் ஸ்பூன், இவன் இங்கிலீஷில் பான் வித் சில்வர் ஸ்பூன் தான் சொல்லியிருக்கான். எனக்கு என்ன தோன்றதுன்னா பான் வித் கோல்டன் ஸ்பூன், அது மாதிரி இடத்துல பிறக்கலாம். முதலேந்தே கொடுத்தா முதலேந்து பலன். ஜெய்சேகோ தைசா ஏதத்வை மத்தியத்தோன்னகும் ராத்தன், நடுத்தரமான வயசுல 25-30 வயசுலாம் கொடுக்க ஆரம்பிச்சான்னா இவனுக்கு அடுத்த ஜென்மாவில் 25 வயசுலாம் வேலை கிடைக்கும். ரிட்டையர் ஆனப்புறம் நல்ல காரியத்துக்கெல்லாம் யோஜனை பண்ணான்னு இருந்தேன்னா அடுத்த ஜென்மாவில் ரிட்டையர்ட் ஆனப்புறம் தான் உங்களுக்கு எஸ்எஸ்எல்சியே பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு வேதம் சொல். ஏன்னு கேட்டால் பகவான் ஏமாளி இல்லை, நீங்கள் எப்படி போறீங்களோ அப்படி வர. மனுஷாலே இப்போ நான் இவர்கிட்ட எப்படி பழகிறேனோ அப்படி தான் இவர்கிட்ட பழகுவார். இந்த மூளை நமக்கு இல்லையோ, பகவானுக்கு இல்லையோ அது. அதனால நாம கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருக்கிறதுல நமக்கு ரெண்டே ரெண்டு பாயிண்ட், தெய்வ சம்பத்துன்னு ஒன்றும் ஆசுர சம்பத்துன்னு ஒன்றும். தெய்வ சம்பத்தை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு தெய்வ சம்பத்து என்னங்கிறதோட பூர்த்தி பண்ணி சாந்தி மந்திரம் சொல்ல போகிறேன். 16வது அத்தியாயத்தில் பகவான் வந்து ஒரு 10 விஷயங்கள் சொல்கிறார். இதை நாம் டே டு டே லைஃப்பில் ஈஸியாக இந்த விர்ச்சுவை நாம் சம்பாதிச்சுக்க முடியும், வளர்த்துக்க முடியும். அபயம் சத்வ சம்சுத்தி தியானயோக வியவஸ்திதி தானம் தமச்சயஜ்ஞ்ச ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம் அஹிம்சா சத்தியம் அக்ரோதா. டிரான்ஸ்லேஷனே தேவையில்லை, அவ்வளோ சிம்பிளாக இருக்குது சம்ஸ்கிருதம். தியாக சாந்திரபைசுனம்

நாதி மானிதா அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறார். இதெல்லாம் இந்த நல்ல காரியங்கள் பண்ணால் அதுக்கு ரிசல்ட்டாக இந்த ஜென்மாவில் வரணும், பூர்வ ஜென்ம வாசனை இருந்தால் அடுத்த ஜென்மாவிலே அது வரும், அதுக்கு இந்த காரியங்கள்லாம் உபயோகப்படும். நாம் நல்லது நம்ம குடும்பத்தில் உள்ளதான தர்மத்தை பண்ணுறதுக்கு பயப்படுறோம், நெத்தி கிட்டு போகிறதுக்கு பயமாக இருக்குங்கிற ஐனோ ரெண்டு பேர் வயதுங்க. அபயம்னா நம்ம நல்ல காரியத்தை பண்ணச்சு பயப்படாமல் பண்ணணும். அதனால தான் பகவன் நாம சங்கீர்த்தனத்திலையும் விசிறிஜ லஜ்ஜாம் யோதீதே மன்னாமானி நிரந்தரம், லஜ்ஜைங்கிறது பயத்துக்கு உபலட்சணம். நம்ம மாட்டுக்கு பஜனை பண்ணே போயிருந்தானே யாராவது சொல்லும் வைக்கப்படக்கூடாது. எதுக்கு வைக்க பண்ணுமோ அதுக்கு வைக்கப்படுறதில்ல. ரோட்டில் பல்ல கடிச்சுட்டே போயிட்டுருக்கான் அகத்து, அதுக்கெல்லாம் வைக்கணும் இல்லை. அதனால அபயம் சத்தசம்சுத்தின்னா மனது தெளிவாக இருக்கணும். ஞான யோகம்னா அறிவு வேணுங்கிறதுல லௌகிக அறிவாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் படிங்கோசார் இதெல்லாம் புரியும்னா படித்து ஞானம் வந்து என்ன லாபங்கிறான். ஞானம் ஒரு லாபம், அது நமக்கு புரியவே மாட்டேங்கிறது. படித்ததுனால அறிவு வந்து அறிவு என்ன சார் லாபங்கிற, அறிவு லாபம் இல்லையா? ஞான யோகத்தில் ஈடுபாடு, தானம் கொடுத்ததுல முடிஞ்ச மட்டும் நம்ம கொடுக்கணும். தமஹா இந்திரியங்களை அடக்கணும். எப்போ பார்த்தாலும் டிவி பார்க்காம ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்தா பரவாயில்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ சொல்கிறது. எப்போ பார்த்தாலும் செல்லில் பேசிகிட்டே இருக்கோம், பைத்தியமாக என்னென்ன தெரியல. தமஹா கோடிய மட்டும். தானம் தமஸ்ச யஜ்ஞ்ச, யஜ்ஞன தேவ பூஜைகள் அர்ச்சனாதிகள் பண்ணலாம். தானம் தமஸ்ச யஜ்ஞ்ச சுவாத்தியாய, உங்களுக்கு தெரிஞ்சதான அந்த சாக்கையில் கொஞ்சமாவது தெரிஞ்சுட்டு புருஷ சூக்தம் ருத்ரம் அதெல்லாம் கற்றுக்கணும். இது சொல்கிறதுங்கிறது பண்ணணும். இதை பண்ணால் நமக்கு நல்லது வரும். தப ஆர்ஜவம் எப்பப்போ பசிப்பட்டினி இருக்கணுங்கிறாடோ ஒரு ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரமோ, சில பேர் நம்மளா பூஜை பண்ணிகிட்டே இருக்கச்சேயே ஏதோ தின்ண்டே பண்ணுறான்னா அதுதான் கஷ்டம். ஏன் உபன்யாசுக்கு வந்து உட்காண்டா அந்த விநியோகத்தை முதலியாக வாங்கி ரெண்டு ரெண்டு சுண்டலை வாயில் போட்டுக்கிறதா, இப்போ பொறிச்சே வாங்கிட்டு போனால் போகிறதோ, அதுவே ஒரு தபசிப்போம். அந்த பூஜை பண்ணி முடிக்கிற வரைக்குமாவது நாம் சரியாக இருக்கணும். தப ஆர்ஜவம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்ட்னஸ், இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் நாம் வளர்த்துக்கணும்னு சொல்கிறார். இந்த மாதிரி வளர்த்துக்கிறதுக்கு பிரதிபந்தகமாக இருக்கக்கூடிய அந்த கெடுதல் பண்ணக்கூடியதுகளை நாம் தடுக்கிறதுக்காக சாந்தி மந்திரம் பஞ்சிருக்கு. சன்னோ மித்ரஹா 1, 2, சஹனாவவத்து 3, நமோ வாச்சே 4, அதுக்கப்புறம் தச்சஞ்சோராவினை மிக 5 வச்சுன்னு இருக்கோம். சில பேர் என்னமெண்டா சன்னோ மித்ரஹா 2, 1 தான் பத்ரங்கர்ணேபியை சேர்த்துக்கலான்னு ஆரம்பிச்சிருக்கா. ஆ மொத்தம் சாந்தி பஞ்சகம். இந்த சாந்தி பஞ்சகத்தில் முக்கியமாக பிரார்த்தனை பண்ணுறது பகல்லையோ ராத்திரிலையோ தான் நம்ம வேலை பண்ண முடியும். சன்னோ மித்ரஹா சம் வருணஹா, பகலுக்கு தேவதை மித்ரன், ராத்திரிக்கு தேவதை வருணன். இவாள்லாம் நல்லது பண்ணணும். நமக்கு என்னென்ன காரியங்கள் பண்ணுறோமோ அதுக்கு நல்ல மனதும் வாக்கும் சரீரமும் பலம் கொடுக்கணும்னு முதல்ல கேட்டிருக்க. சஹனாபவத்தூல குருவும் சிஷ்யனும் சேர்ந்து, குருவும் நன்னா சொல்லித்தரணும் சிஷ்யன் முன்னுக்கு வரணும்னு, சிஷ்யனும் நடந்த பாடத்தை அப்படியே வாத்தியார்ட்ட திருப்பி கொடுத்துட்டான் குரு தட்சிணேங்கிறான், அப்படி பண்ண முடியாது. அதனால சஹனாபவத்தூன்னு குரு சிஷ்யர ரெண்டு பேரையும் பிரம்மன் காப்பாற்றட்டும்னா இவருக்கு சொல்லித்தர சக்தியை கொடுக்கணும், அவனுக்கு அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்குள்ள சக்தியை கொடுக்கணும். உபநயனத்திலே அதான் கேட்டிருக்கு, கர்ணயோ ஸ்ருதம் மாச்சோட்வங்கிறார். அது மாதிரி ரெண்டு பேர் இருக்கணும். குரு சிஷ்யால் நல்லா இருந்தால் தான் உலகம் வளரும். சஹ வீரியங், இது சஹாங்கிறது கணவன் மனைவிக்கும் வச்சுக்கலாம், முதலாளி தொழிலாளிக்கும் வச்சுக்கலாம், எந்த விதமான ரெண்டும் சஹவீரியங்கிறவா வகை. மூணாவது சாந்தி பாட மந்திரத்தில் பார்த்தாலும் நமோ வாச்சல் ரிஷிகள் எல்லாம் மந்திரங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சா இந்த வாக்கு ரூபமாக இருக்கிற அது நல்லதெல்லாம் பண்ணி. ஏன்னா நான் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லலை இப்போ. இது நமோ வாச்சே யாச்சோ திதா யாச்சா அனுதிதா, பேசுகிற மொழிகள் சிலது இருக்குது, பேசப்படாத மொழிகள் நிறைய இருக்குது, கொடிக்கணக்கான பாஷைகள் இருக்குது. அதனால தாம் விஸ்வரூபா பசவோ வதந்தி, வாக்குன்னா ஏதோ மனுஷன் பேசுறது நினச்சிக்காயங்கோ. குருவிக்கு பாஷை இருக்குது, எறும்புக்கு பாஷை இருக்குது, ஒவ்வொரு ஜந்துவுக்கு பாஷை இருக்குது. எல்லா வாக்கு ரூபமாகவும் இருக்கிறது சரஸ்வதி, எல்லா ரூபமாக இருக்கிறது பிரம்மம். வாச்சா அப்படி உள்ளதான பிரார்த்தனை அந் அதில் இருந்து அதில் பிதிருதேவதைகளை பிரார்த்தனை பண்ணி நாம் எப்பொழுதுமே நல்லதையே நினைக்கணும், நல்லதையே சொல்லணும், நல்லதையே செய்யணும். மது மனுஷே மது ஜனிஷே மது வக்ஷாமி மது வதிஷ்யாமி மது தேவேபியோ வாசமுத்யாசம் அப்படிங்கிறதான இதில் எப்பொழுதுமே பொறுத்தாருக்கு நல்லதாக இருக்கக்கூடியதையே மனம் நினைத்து வாக்கு சொல்லி செயல் பண்ணி அதையே நாம் கேரி அவுட். மது வக்ஷாமின்னா பிராபணேன்னு அர்த்தம், மது வதிஷ்யாமின்னா சொல்கிறேன்னு அர்த்தம். இது இடாதேவ ஹூவிலையும் இருக்குது, அன்றைக்கி சொல்லிட்டேன் அதை. அது மாதிரிலாம் பிரார்த்தனை பண்ணி அந்த ரிஷிகளெல்லாம் நாம் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ரிஷிகளும் இந்த குழந்தைகள் தப்பு பண்ணுறாளேங்கிறதுக்காக கோச்சுங்காமல் இருக்கணும்.
இல்லையா. அந்த ரிஷிகளுக்கும் எனக்கும் ஒரு ஒத்துமை இருக்கணும் பரம்பரையில் வந்தவாளுக்கு. அது வேற பிரார்த்தனை பண்ணி அது ஒரு சாந்தி மந்திரம். தச்சன்யோகங்கிறதான சாந்தி மந்திரத்தில் சஞ்யூன்னு ஒரு பிரகஸ்பதியினுடைய புள்ள, அவர் ஒரு ஒரு பர்வத்திடாக உள்ள மேதாவி சஞ்யூங்கிறவர். அந்த சஞ்யூங்கிறவரும் நமக்கு நல்லது பண்ணும், அவரிடத்துலேருந்து நாம் நல்லதை பெறணும். காதும் யஜ்ஞாயா, நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்கு உள்ள வழியை எனக்கு காட்டி கொடுக்கணும். அவர் யஜ்ஞம் பண்ணக்கூடியவருக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும். தெய்வீ ஸ்வஸ்திரஸ்துனா, நமக்கு வர வேண்டிய நன்மைகள் டிவைன் ஆஸ் வெல் ஆஸ் ஹியூமன், இவாளும் நல்லது பண்ணணும். தெய்வஸ்வஸ்தி மானுஷஸ்வஸ்தின்னு கேட்டிருக்கு. தெய்வீ ஸ்வஸ்திரஸ்துனா ஸ்வஸ்திர் மானுஷேபியஹ. நாம் பண்ணுற காரியமானது எல்லா இடத்திலும் பரவி தீமையை விலக்கி நன்மையை கொடுக்கக்கூடியதான பேஷஜமாகணும். ஊர்த்வம் ஜிகாது பேஷஜம். இந்த மாதிரி நடந்து நாம் என்ன பிரார்த்தனை பண்ணுறோம் இப்போன்னா, சர்வே ஜனா சுகினோ பவந்தோன்னா, எல்லா மனிதர்களும் சௌக்கியமாக இருக்கணும்னு ஜனஹாங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. ஜனி பிராதுர்பாவே உண்டாகக்கூடிய கிரீச்சர்ஸ்னு அர்த்தம். அதை வியாக்கியானம் பண்ணுறதுக்கு தான் இந்த மந்திரம். சன்னோ அஸ்து த்விபதே சஞ்சதுஷ்பதே. சதுஷ்பதேங்கிறது பத்து கால் எட்டு கால் மரவட்டை எல்லாத்துக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிராணிகளும் சௌக்கியமாக இருக்கணும்னு வேதம் பிரார்த்தனை பண்ணுறது. இந்த பிரார்த்தனைகளில் இந்த வேத மந்திரத்தினால பிரார்த்தனை பண்ணுறதுக்கும், அதை மனிதால மனுஷாலாக இருந்து ஜபம் பண்ணி அந்த தெய்வங்களை இன்வோக் பண்ணி பண்ணுறதுக்கும், இதையே இப்போல்லாம் ஒரு ஒரு ப்ராப்ளம் ஒன்று கேட்குறா என்கிட்ட. ப்ராப்ளம்னா, வைதிகாலெலாம் ரொம்ப டிமாண்ட் பண்ணுறா. ருத்ரை காசினு 1000 ரூபா கொண்டாங்கிறான், 11 பேருக்கு 11000, அப்புறம் 161 ஆதித்ய ஆத்மினே சூர்யருத்ரா 12, அப்புறம் அந்த வாத்தியார் தட்சிணை ஒரு 2000, இப்படி எல்லாம் 15000 ஆயிடுறது. நான் 15 டேப்பை போட்டு 13 பேர்லாம் +2 நான் அதை ஒரே சமயத்தில் அந்த 13 ப்ளே பண்ணேன்னா மகாருத்ரம் பண்ண பலம் வருமா வராதான்னு என்கிட்ட கேட்டார். இதை சொல்லி பூர்த்தி பண்ண போகிறேன். நான் இதை மகாபிரிவாருக்கு செய்ய நான் உன்னை யோஜனை பண்ணேன்னு சொல்லி, அவள் அருள்னால யோஜனை பண்ணத்து அவள்கிட்டே சொல்லி நீ இப்படிலாம் யோஜனை கேட்டு. வாசலில் என்ன இருக்கும்னா, கல்கண்டு, சர்க்கரை, இல்லை சாக்லேட்டு, சந்தனங்கள்லாம் இருக்கும். இதை வச்சுருந்து அங்கே ஒத்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லணும். சொல்கிறாரோ சொல்லுவாரோ, மனுஷாக இருந்தால் போகிறோம், மேன் பவர் நமக்கு ஒரு கௌரவமாக இருக்குது, போகிறோம். ஒருத்தன் என்ன பண்ணால், இந்த பசங்களை வச்சா கல்கண்டு எடுத்து துணுறாங்கிறதுக்காகவும், அது சொன்னது கேட்க மாட்டேங்கிறதுக்காகவும், இவன் என்ன பண்ணால், கல்கண்டெல்லாம் வச்சு ஒரு டேப் வச்சுட்டான். ஆயே ஆயே ஸ்வாகதம் ஸ்வாகதம், ரெண்டி ரெண்டி, வெல்கம் வெல்கம், 14 பாஷையிலையும் சுஸ்வாகதம் சுஸ்வாகதம் சொல்லே இருக்கு. ஒரு கௌரவம் உள்ளதான ஒரு மனுஷன் ஒழுங்கா உப்பு போட்டு சாப்பிட்றவனா இருந்தான்னா, அந்த மிஷின் கூப்பிட்டா உள்ள போகணும்னு தோணுமா வேண்டான்னு தோணுமாங்கிறத முதல்ல தீர்மானம் பண்ணிங்க. இல்லை எனக்கு போகணும்னு தோணித்துன்னா பகவான் இருப்பார்னு அர்த்தம். நமக்கே போக வேண்டான்னு தோணித்துன்னா, இந்த காச்சும் கூச்சுன்னு மிஷின் கத்திரத்துல அங்க தெய்வத்தினுடைய சாநித்தியத்தை இன்வோக் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக சொல்லணும்னா, இருக்கிறதும் அங்கே தள்ளி போடும். ஏன்னா 14 சேர்ந்து கத்திரத்தில் காய்ச்சி மூச்சுங்கிறதுன்னா, மனுஷா சொல்லும்போதே ஸ்வரம் 17 ஸ்வரத்தில் இருக்கு. அதனால எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். அதனால தான் ருத்ரத்தில் அத்ருத பதம்னு ஒரு பதம். இன்னைக்கு காத்தால தியான ஸ்லோகம் சொல்லும்போது, த்ருவ பதம் விப்ரோபிஷிஞ்சே சிவம், நாளைக்கு பிரதோஷம் நடக்க போகிறது. ஆபாதாள நவஸ்தலாந்த புவன பிரம்மாண்டமா விஸ்புர ஜோதிஸ்பாடிக லிங்கமௌலி விலசத் பூர்ணேந்து வாந்தாமிருத்தைஹி அஸ்தோகாப்ளுதம் ஏகமீஷம் அனிஷம் ருத்ரானுவாக்கான் ஜபன்னு. எப்படி அத்ருத பதம் ஜபன்னு மகாபிரிவா சொன்னா எனக்கு, இந்த கடைசி ஸ்லோக கடைசி பாதத்தில் ருத்ரானுவாக்கான் ஜபன்னு, தியாயே தீப்சித சித்தையே த்ருவ பதம்னு ஒரு பாடம். த்ருவ பதம்னா சிவனுக்கு விசேஷனம். அந்த சிவனுடைய பதம் இருக்கே, அது அழியாத பதம். இந்திர பதங்கள்லாம் போனால் திரும்பி வந்தாகணும். இது த்ருவ பதம்னு சொன்னால், த்ருவ பதத்தை கொடுக்கக்கூடிய சிவனை அபிஷேகம் பண்ணி தியானம் பண்ணி ஜபி. பெரியவா சொன்னால், இந்த ஸ்லோகத்தில் உனக்கு தெரியுமில்லையோ அவர் எப்படி இருக்கார்னார், மௌளு கங்கா சசாங்கு அந்த சந்திர கிரணங்கள்லாம் வழியிடுது. ஆபாதாள நவஸ்தலாந்த புவன பிரம்மாண்டம் ஆவிஸ்பொர ஜோதிஷ் பாடிக லிங்கம் எல்லாத்துலையும் வியாபிச்சிருக்கார். அமிர்த கிரணங்கள் பொழியிறது. அப்படி இருக்கக்கூடிய பகவான் அப்படி தியானம் பண்ணும்

0: அடாடா அடாடாடாடா நாலஞ்சு ஜெட்டு விமானம் மாதிரி போடும். நான் தப்பு யாரையும் சொல்லலை, ஆனால் அதை சொல்ல வேண்டியபடி மாத்ராபலம் சாமசந்தான, சாமன்னா சமமாக ஒரே ஸ்வரத்தை சொல்லணும், மத்தியம கதியில் சொல்லணும். ஸ்வரமும் மத்தியம் கதியாக இருக்கணும், ஸ்பீடும் மத்தியம் கதியாக இருக்கணும். சாதாரணமாக வண்டியில் போனால் ஒரு ஸ்பீடு 50-60 வச்சுருக்காங்க கிலோமீட்டர், 150-200 என்ன ஆகும்னார், போகிற வரைக்கும் போகும், அப்புறம் எத்கத்வா நனிவர்த்தந்தே ஆற்றுக்கு வரமாட்டான். பிரிவா சொன்னா தியாயே தீப்சித சித்தையே வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கும். அத்ருத பதம் ஜப்பன்னு சேர்த்துக்கோன்னு, துருத பதமாக இருக்கக்கூடாது, விளம்பித பதமாகவும் இருக்கக்கூடாது. எப்படி சொல்லணுமோ சாம வாத்தியார் எப்படி சொல்லி கொடுத்துருக்காரோ அப்படி சொல்லணும். சீக்ஷாம் வியாக்கியாசியாமகாவில் இப்படி சொல்ற நியமங்களோட இங்கே வேத கிளாஸ் எல்லாம் நடக்கிறது. அதனுடைய அர்த்தங்கள் தெரிஞ்சின்றதுனால ஒரு ஸ்ரத்த வருங்கிறதுக்காக பெரியவா ஏற்பாட்டில் இதெல்லாம் நல்லா நடந்தது. இதில் பல பேர் வந்து கேட்டேன், இதனால் நாம் நாளையிலேருந்து ஏதாவது கொஞ்சம் வேதத்தை கற்றுக்கணும், தினமும் ஒரு தடவை சொல்லணும். இதெல்லாம் சொல்லும்போது இதெல்லாம் சொல்லிவிட்டு பிரார்த்தனை ஒன்று இருக்குது, அந்த பிரார்த்தனையில் சமகத்தில் எல்லாம் கேட்டிருக்கு. அவர் ஒருத்தர் கேட்டால் சமகத்தில் செல்ஃபோனை பற்றியும் இந்த பிளாக்பெரியை பற்றியும் வரலேன்னு. பிளாக்பெரின்னு ஒரு கம்பெனி, அதுக்கு மேலே என்னவோ வந்துடுது எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். பிளாக் பெரிங்கிறான், ஒயிட் பெரிங்கிறான். அப்புறம் நான் சொன்னேன் இதுவும் இருக்குன்னு, நீங்கள் எதை கண்டுபிடிச்சாலும் சமகத்தில் இருக்கு. நான் பிரமாணத்தோடு சொல்கிறேன், சமகம் 11 அணுவாக்கம் சொல்கிறதுக்கு டைம் இல்லைன்னா என்ன பண்ணுற வழக்கம், ருத்ரம் முழுக்க சொல்ல முடியலன்னா என்ன பண்ணுற வழக்கம், ருத்ரம் முழுக்க சொல்ல முடியலன்னா நம்ம சோமாயிச்சா, நமக்கெல்லாம் ஷார்ட்கட், அதில் பஞ்சாட்சரம் இருக்கு. அப்புறம் சமகம் முழுக்க சொல்ல முடியலன்னா என்ன பண்ணுற வழக்கம், ஏகாச்சமே சஞ்சமே இல்லைங்கண்ணா, அது முன்னாடி பூர்வாங்கம் ஏகாச்சமே. நான் இதுக்கு என்னடா யோஜனைன்னு பார்த்தா, இந்த சமகத்துக்கு வியாக்கியானம் அதே அஞ்சாம் காண்டத்தில் இருக்கு, வசோர்தாராஞ்சு ஹோத்துக்கு மீந்தின அனுவாகத்தில் இந்த சமகத்துக்கு வியாக்கியானம் வசோர்தாராஞ்சு ஹோத்தில் இருக்கு. அங்கே இப்படி அன்னஞ்சமே க்ஷுச்சமே இத்தியாகா கர்ப்பாஷ்டமே வக்ஷாஷ்டமே இத்தியாகா ஒன்று ஒன்றுக்கு வியாக்கியானம் பண்ணார், குரு குருப்பாக வியாக்கியானம் பண்ணார். ஏகாச்சமே திஸ்ரஷ்டம இத்தியாகா தேவச்சந்தசம் வா ஏகாச்ச திஸ்ரஷ்ச மனுஷ்யச்சந்தசஞ்ச தஸ்ரஷ்சாஷ்டௌச தேவச்சந்தசஞ்சைவ மனுஷ்யச்சந்தசஞ்சாவருந்தே. சந்தஹாங்கிற வார்த்தைக்கு ஆசை காமஹா ஆசைப்படும் பொருள் அப்படிங்கிற வரைக்கும் அர்த்தம் இருக்கு. சந்தசப்தா அகாராந்தா காமவாச்சி, சகாராந்தா வேத சந்தோவாச்சி. இது வேதத்தில் சந்தகான தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய பொருள்கள் நிறைய இருக்கு, அது புஸ்தகங்களில் படிக்கிறோம். மனுஷ சந்தசம்னா இந்த ஊரில் கிடைக்கக்கூடியது, நம்ம டெக்னாலஜினால் வரக்கூடியது. இது என்ன பண்ணுறது, ஒத்தப்படையில் இருக்கு. ஏகாச்சமே திஸ்திரச்சமே பஞ்சச்சமே சப்தச்சமே அப்படின்னு நீள போகிறது, திரையஸ்திர நிமிஷத்து வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் 4-8 ஆரம்பிச்சு 48 வரைக்கும் போகிறது. இது இருக்கட்டும், இது வியாக்கியானம் பண்ணுறார். தேவச்சந்தசம் வா ஏகாச்ச திஸ்ரஷ்சா, தேவலோகத்தில் இருக்கக்கூடிய போகங்கள் எல்லாம் 1-3 சொல்லியிருக்கு, மனுஷலோகத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் 4-8 சொல்லிருக்கு. அதனால இந்த ஊரில் நீங்கள் இனிமேல் கண்டிக்க பிடிக்க போறதெல்லாம் கூட சேர்த்து போகணும்னு கேட்டிருக்கு. தீபாரண மந்திரம் என்ன சொன்னேன், சமே காமான் காம காமா யமஹ்யம் அன்னைக்கே சொன்னேன். எதெல்லாம் வரதோ எதெல்லாம் நமக்கு உபயோகமாக இருக்கோ அதில் ஒன்று கூட எனக்கு வேண்டாங்கிறது கிடையாது, ஓஆர்ஆர் கிடையாது, எல்லாம் அண்டு தான், எனக்கு எல்லாம் வரணும். அது தேவையோ தேவையில்லையோ ஃப்ரீயாக கொடுத்தா கண்டிப்பாக வரணும். ஆக மொத்தம் எதெல்லாம் ஆசைப்படுவேனோ அதெல்லாம் கொடுன்னு கேட்குறது பகவான். அப்படி கொடுக்கறதுக்கு அவரை நாம் கொஞ்சம் ஏதாவது ஸ்தோத்திரம் பண்ணாதானே. அதனால் ருத்ரத்தினாலேயோ எந்த மந்திரத்தினாலேயோ பகவானை தினமும் கொஞ்சம் நேரம் நினச்சி நம்ம பிராமணியத்தை காப்பாற்றிண்டு இருக்கணுங்கிறதான ஒரு பெரிய உத்தேசத்தில் தான் எல்லா மடாதிபதிகளும் சங்கராச்சாரியில் ஆரம்பித்து வேதோ நித்தியம் அதிகத்தான் சொல்கிறான். அதில் காஞ்சி பிரிவா சொன்னதான ஒரு ஆஜ்ஞையை ஏற்றுண்டு இங்கே விசேஷமாக சில பேர் ஏற்பாடு பண்ணி, அவள் ஏற்பாடு பண்ணால் நீங்கள்லாம் வந்து கேட்கணும், வரவாள்லாம் வரணும் பாராயணுங்கிறதுலாம் எல்லாம் நடந்ததுக்கு முக்கியமான காரணம் எல்லாம் பரமேஸ்வரனுடைய அனுகிரகம், பெரியவாளுடைய அனுகிரகம். நான் எதாவது நன்னா சொல்லியிருந்தேன்னா அது பெரியவாளுடைய அனுகிரகங்கிறதாக சொல்லி உங்கள் எல்லாரும் வந்து கேட்டவாளுக்கு என்னுடைய ஒரு அபிநந்தனங்களையும் இதெல்லாம் ஏற்படணும்னு வேத புருஷனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணி நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஹரஹர நம பார்வதி பதயே.
1: இந்த செய்தியை கேட்டவுடன் சைவம் @ சைவம் .org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: இந்த வானொலி சோகை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சி தம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோகை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிட்டம்பலம்.
1: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: புகழ்ச்சோழ நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: கடக்களிற்றே

0: சோழநாயனார் நம்ம மாவட்டத்து தலைவர், நம்ம மாவட்ட தலைநகர்லயும் கரூர், திருச்சியும் அவருக்கு சொந்தம். கரூர் வரையிலும் சோழ ராஜாக்கள் ஆண்டிருக்கிறாரு, அதற்கு மேற்கதான் ஏறவர்கள். அதில் சொல்றாரு, எப்படி சொல்றாருன்னா, குலகிரியின் குடுமுடிமேல் கொடி எங்கே குறியெழுதி, யமயமலைக்கு போய் சோழன் புலிக்கொடியை நாட்டியிருக்கிறார். யமயமலைக்கு போய் அங்கே போய் புலிக்கொடியை நாட்டியிருக்கிறார். அப்படின்னா சோழனுடைய திறமை யமய வரையில எத்தனை பேர் இருக்கிறாங்க, சிற்றரசர்கள் அவனை எல்லாம் புலிக்கு போய் புலிக்கொடியை நாட்டியிருக்கிறான். நிலவு தரு மதிக்குடைக்கு நெடுநிலங்கா நீர் அளிக்கும் மலர் புகழ்வன் தமிழ் சோழர் வளநாட்டு மாமோரு உலகில் வளர் அணிக்கெல்லாம் உள்ளுரையூராம் உறையூர். உறையூர் தான் ராஜதானி. உலகில் வளர் அணிக்கெல்லாம் உள்ளுரையூராம் உறையூர், குலகிரியின் கொடுமுடிமில் கொடிவேங்கை குறி எழுதி நிலவுகிறது மதிக்குடைக்கு நெடுநிலங்கா நீரழிக்கும் மலர் புகழ்வன் தமிழ் சோழர் வளநாட்டு மாமூர் உலகில் வளர் அணிக்கெல்லாம் உள்ளுரையூராம் உறையூர், அளவில் பெரும் புகழ் நகரம் அதனில் அணிமணி விளக்கு இளவியலின் குடற்படலை எறவொழியை எரிப்பனவாய் கிளறொழிகே நெடுவான பேரியாற்று கொடிகளும் வளரொளி மாளிகை திரைகள் மருங்குடைய மருகல்லாம். அது மிக சிறப்புடைய நகரம் உறையூர், மிக சிறப்புடைய நகரம். நல்ல மாடங்கள் நிறைந்தது, மாடிகள் நிறைந்தது, அழகு உருந்தி வீதிகள் நிறைந்தது என்றெல்லாம் சொல்லுகிறார். உறையூர் ரொம்ப காலமாகவே சிறப்புடையதாக இருந்தது. நாகதலத்தும் பலத்தும் நானிலத்தும் நிறைஞ்சிறந்த போக அனைத்தினுக்கும் உறுப்பாம் குருபரந்த வளத்தினவாய் மாக நிறைந்திட மலிந்த வரம்பில் வள பொருள் வரங்கு ஆகார முத்துல அடையில் ஆவண வீதிகள் எல்லாம். அதனாலே இது எல்லா வகையான பொருள்களும், எல்லா வகையான பொருள்களும் அந்த ஆவண வீதியிலே மலிந்து இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு ஊருங்கிறாரு. அது பல பாட்டு பாடுறாரு. அப்படிப்பட்ட சிறப்புடைய ஊரு அந்த உறையூர். அதுக்கு கோடியூர் அணிவிளக்கும் திருக்குளத்து வழி முதல்வர் பொன்னிநதி புறவலனார் புகழ் சோழர் என கூறுவார். அணவாய சோழனுடைய முன்னோர், அணவாய சோழனுக்கு பாட்டன், அணவாய சோழன் தான் பெரிய புராணத்தை பாட சொல்லுவார் சேக்கலார். அந்த அணவாய சோழனுக்கு முன்னோர், அவர் இந்த சோழ நாட்டை ஆண்டார். சைவம் தலைப்ப அரசடிக்கு அண்ணாடி, சைவம் தலைக்க அரசு ஆண்டார். பெறை வளரும் செஞ்சடையார் பேணு சிவாலயம் எல்லாம் நிறைவேறும் பூஷனை வளர்ந்து நிறுவிறு தொண்டர்களை முறையிறந்து வேண்டுவார். குறிப்பின் வழி கொடுத்தவர்களையும் முறை முறையிறந்து புரிந்து திருநேற்று முதல்வியை பாதிப்பார். அதனால ஜெகபெருமானுடைய ஆலயங்கள் எல்லாவற்றிலும் பூஷை விழாக்கள் தவறாமல் நடக்க முடியாது. தொண்டர்களை குறையிறந்து தொண்டர்கள் அடியாறுகளை வேண்டி உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும்னு தெரியும் அடியாறு. திருநேற்று முதல்வியை பாதிப்பார். அவருடைய நெறி திருநேற்று நெறி, சைவ நெறி. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாயனார் இந்த புகழ்ச்சோழ நாயனார். அவர் வந்து குணபலமாயிருக்கிற மேற்கு திசையில் இருக்கிற கருவூரிலே வந்து சுற்றத்தோடு வந்து இங்கே அரண்மனை அமைச்சிருக்கிறது. கொங்கரோடு குடபுலத்து கோவன்னர் திரை குணர இந்த மேற்கு பகுதியில் இருக்கிற மற்ற அரசர்களுடைய கப்பங்கள் எல்லாம் வசூல் பண்ணுவதற்காக கரூர்ல வந்து அரண்மனை அமைத்துக் கொண்டு இங்கே வாழ்ந்திருக்கிறார். தங்கோடாம மறைவு முதல் தனிநகரம் கரூரில் மங்கள நாள் அரசுகளை வந்து மணி மதிர் கருவூர் மருங்கடைவார் வானவர்கள் இந்திரன் வந்து அமரர் கூடி எய்துவான் என எண்ணி சிந்தை களி ஊர்ந்த அரணார் மகள் திருவானிலை கோயில் முன்புறவன் தடந்திறங்கி முகியொடி மாடியில் இருக்கிறார். அப்படியே வந்து திருவானிலை கோயிலா இருக்கிற பசுவதீஸ்வரரை வணங்கி அதன் பிறகு தன்னுடைய மாடியில் வந்து புகுந்தார். கரூரிலே அரசாண்டார். கரூரிலே அரசாண்டவர் மற்றைய அரசர்கள் எல்லாரும் வந்து கற்பம் கட்டும்படியாக இவர் பேரரசராக இருந்திருக்கிறார். மற்ற சிற்றரசர்கள் எல்லாம் வந்து கப்பம் கட்டு முடியாத வந்தது. மத்த யாரை ஏறி மன்னர் சூழ வருபவர், மத்த யாரை ஏறி மன்னர் சூழ வருபவர் அப்படின்னு புரியுத. அப்ப மத்த யானையில ஏறி மன்னர் சூழ வருகிறான், மத்த யானை மேல இருக்கிறவன் எப்படிப்பட்டவர் வேற. மத்த யானை ஏறி மன்னர் சூழ வருகிறாட்சி சீல சித்தி சித்திய ராஜாக்கள் உருவான முன்னாடி பேரரசன் யானை மேல அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அரசராக இருந்தார். அதற்கு மேலே யாராவது நமக்கு கப்பம் கட்டாமல் கப்பம் கட்ட மறுத்தானார் அந்த விவரத்தை எனக்கு குரு யார் கப்பம் கட்ட மாட்டேங்கிறான் என்கிற விவரத்தை எனக்கு குருங்கள் என்று சொல்லி எல்லாம் மஞ்சள் கூட்டுற கூட்டுறாரு. அந்த காலத்துலதான் சிவகாமி ஆண்டார் இருந்தது சீரிவத்த நாயனார். சிவகாமி ஆண்டாரும் சீரிவத்த நாயனார். சிவகாமி ஆண்டாருடைய பணி என்ன பணி என்றால், தினந்தோறும் வைகரை எழுந்து கொண்டு புனல் மூடி வாயும் கட்டி முய்மல்ல நெருங்கு வாச நந்தன வணக்கம் கையில் தெரிந்த நல்ல கமல் முகை அழகு வேற செய்வ நாயகருக்கு காத்து திருக்கொள்ளி தானும் அப்படி தினந்தோறும் இயற்காலையில மலர் பறித்து மாலையாக கட்டி காவி மூடி காத்துற பணி அந்த சிவகாமி ஆண்டார்கள். அந்த பணிக்கு ஒரு நாள் இறைவு வந்தது. அதுதான் அந்த புகழ்ச்சோழனுடைய பட்டத்தையாரே அட்டமியிலே ஓடி காவிரியில் குளிப்பாட்டி வரும்போது இவருடைய குழலையை பிடுங்கி அந்த மலரை சிந்தித்தது. அப்படி சிந்தி விட்டது என்று சொல்ல சிந்தி விட்ட உடனே இவர் மலர் சாமி கொண்டு ஒரு புட்பம் போய் அது ஒரு மனைய குத்தி போன புட்பத்தை என்ன பண்ணுடைய சாமி முடியாது. இவர் வயசானவராக சிவகாமி ஆண்டார் வயசானவர். சிவகாமி ஆண்டார் அதனாலே சிவதா சிவதா என்று சொல்லி ஓலமிட்டிருக்கிறார். ஓலமிட்ட போது அந்த சத்தத்தை கேட்டுதான் இருபத்த நாயனார் வந்தார். இருபத்த நாயனார் எப்படி நகரமெல்லாம் சுத்திக்கிட்டே இருப்பாரா, எங்கேயாவது அடியாறுகளுக்கு இடையூறு இருக்குதா இருந்துச்சுன்னா அந்த ஆளுகளை விட்டுறோம், அதுக்காக போனாலே இருக்கு. மல்லல் மாய் ஆலந்தங்கள் மணவிடை உடையான அன்பர் மணவிடை ஆகிய இடவாக வச்சிருக்கிறாரே அவருடைய அன்பர் ஒல்லை வந்து ஒல்லை வந்துன்னா வேகமா ஒல்லை வந்து உற்ற செய்ய உற்றடக்கு உதவும் செய்தார். உற்றடக்கு உதவும் செய்தார். எல்லையில் பெருமை மிக்கார் எரிவர்த்தர் பெருமையார், எல்லையில் போலி மிக்கார் எரிவர்த்தர் பெருமை அம்மா சொல்லலாம் எடுத்தன் ஆசையால் சொல்லலாம் என்று அவருடைய புராணத்துல. அதனாலே அப்படி சைவ சமயம் வளருவதற்காக அவரவர்களுக்கு எந்த துறையிலே முறையிலே கொண்டு செய்ய முடியும் அப்படி கொண்டு செய்து செய்ய தொடர்ந்து அவங்க எல்லாம் அதிகபட்சம் கைலாயத்தில் இருந்து வந்தார்கள். இந்தூர் ஆளுநர் அவ்வளவு தூரம் செய்ய முடியும். முதல்ல கொடையில் இருக்க பர்மிஷன் வேணும் இல்லையா, லைசன்ஸ் வேணும் இல்லையா, அது மாதிரி லைசன்ஸ் அங்கேயும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனாலே அப்படி சிவகாமி ஆண்டாருடைய பூக்கடலையை சிந்திய உடனே ஒரு ஓலமன வெளிபத்த நாயன் வர அவர் வந்து அந்த யானை எந்த பக்கம் போச்சுனார். சிவகாமி ஆண்டார் விஷயத்தை சொன்னார் யானை பிடுங்கி சிந்தி போச்சு அப்படின்னு சொல்ல அந்த யானை எந்த பக்கம் போச்சுனார், இந்த பக்கத்தான் போச்சுனார். நெருப்பு மாதிரி போனார் போனாரு தாவினாரு கோடாடியில ஓங்கி விட்டுட்டாரு. துரிக்கையே கோடலில் இருந்த பதமா வந்து துரிக்கையை வெட்டின உடனே துரிக்கையை வெட்டிட்டு கீழே புரண்டது யாரே இறந்தது, புரண்டது இறந்தது கூட வந்த பாகர்களை வெட்டினார். பாகர்கள் அந்த சிவகாமி ஆண்டார் பூக்கோ சிந்தி போச்சேன்னு சொல்லி யானை பிடுங்கி சிந்தி விட்டதேன்னு சொல்லி அந்த பாகர்கள் எந்த விதமான உபசாரமும் பண்ணாம அதுக்கு ஒரு ஆறுதல் சொல்லாமே அவர்கள் நம்ம ராஜாவுக்கு ஆளுநர் போனார்ல மமதையா அதுக்காக அவனையும் இருக்கிறார். ஐவரை கொண்டு நின்றால் அப்படிங்கிறார் அஞ்சு கதையும் கொண்டுட்டார். செய்வாய்கள் முகச்சரியாக ஐம்புலன்களையும் வெறுத்து விட்டால் கொண்டு விட்டார். அதை வந்து காவலர்கள் போய் சொன்னார்கள் இந்த மாதிரி என்னுடைய பட்டத்து யானையை வெட்டி விட்டார் வெட்டி விட்டார். அவர் கேட்ட உடனே பட்டத்து யானை வெட்டதுனா சாதாரண நாள் சந்தி யானை வெட்டுறதுன்னா சாதாரண வேலையா, அது பட்டத்து யானையா அதனுடைய அப்படின்னு சொன்னா யாரோ நமக்கு எதிரியாக இருக்கிற அரசன் வந்து இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி உடனே உத்தரவு போட்டாரு. சேனைகள் சேனைகள் புறப்பட்டு சேனையோடு போன சேனையோடு போனார். இவர் குதிரை மேலே அப்படி போய் அந்த யானை வெட்டு கொண்டு கிடக்கிற பார்த்தா வேற யாரும் வேணும் இந்த ஒரு ஆள் தான் நின்னா இவரும் போகல. சேனையை வெட்டி குத்தம் பண்ணி பயிர் வந்து போய் விடக்கூடாது போகல. அதே நின்று யாரும் எரி நின்றுட்டு இருக்காருன்னா திருநெல்வேலூர் உத்தராச்சல் அடியார் அங்க சோழத்துல கண்ட போது இவர் தான் நின்றுட்டு இருக்காரு சிவனடியார்னு சொல்லி இங்கேயே குதிரை விட்டு இறங்கிட்டாராட்ட கோவில் சோழன் இங்கேயே இறங்கிட்டார். குளை மறைக்காரி நானு கண்பாராம் குளையணி காரி நானு கண்பாராம் குளத்தின் குளத்தின் கிளைபாடி நன்றி கொள்ளான் யானையும் பாகனும் செய்த குற்றத்துக்கு அவர் என்ன குற்றம் செய்து கேட்கல. யானையும் பாகம் செய்த குற்றத்திற்கு இதுவே போதுமா, இன்னும் தண்டனை தர வேணுமா? ஆக இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறவன் நான் தான், அதனால என்னையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார் தெரியுமா? அது என்னையும் கொல்றதுக்கு அயால் உங்க கையில இருக்கிற அந்த மனுவினால வெட்டுக் கொடுக்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன். போல் சொல்ல நாயனார் ராஜா சொல்றான் மங்களம் அழுவாள்கை வழக்கு மந்தி இதுவா அமர்ந்து செங்கையால் உடைய வாழ் வாங்கி புதுத்தனர் தீர்வு நேர்வார். சேவரிகளுடைய கரத்துல இருக்கிற அந்த மனு மங்கள மனு அதை விட்டு போடுறதுக்கு எனக்கு தெரியலையே, என்னுடைய வாழ்லயே என்னை விட்டு கொண்டு வாழணும். வாங்கறதா வாங்கறது இல்லையா வாழை அப்படி வாங்கலைன்னா தன்னையே வாழ்ல முறை அப்படின்னு சொல்லி வாங்கிட்டார். வாங்கலைன்னா தானா வச்சு அப்படின்னு வாங்கினாரு. வாங்கி அவர் கருத்த இருக்க போட்டார் ஆறு எழுபத்தி நாயனர் இவர் பிடிச்சிருக்காரு. இவர் பிடிக்க அவர் பிடிக்க நீ பிடிக்க அப்படி ரெண்டு பேரும் அன்பினுடைய உத்தகட்டத்திலே சிவ கைங்கரியத்தின் உத்தகட்டத்திலே இப்படி வந்துருக்கு. ஒரு பெரிய ஒரு உச்சகட்டமான ஒரு சிக்கல் வந்துச்சு. அப்படி இவர் அந்த வாழை பிடிக்க அவர் வாழை பிடிக்க இப்படியாக வந்துருச்சா. அப்படி வந்தபோது சொல்றாரு சேர்க்கிறாரு குழுந்தனி வேணி திங்கள் அருளினார் கூடி சென்று எழுந்தது பாகரோடு யானையும் எழுந்ததன்றே குழுந்தகையன்பின் மிக்கு குண்டியினை மண்ணே காட்ட குண்டியினை மண்ணேர் காட்ட செழுந்திரு மலரை இந்த சிலக்கறி சிந்த சிலக்கறிகள் யார சிந்த திங்கள் கொழுந்தானி திங்கள் கொழுந்தானி வேணி திங்கள் அருளினால் கூடி சென்று எழுந்தது ஆகாயவாணியாக சொன்னார். இந்த மாதிரி உங்களுடைய குண்டினுடைய ஒரு பெருமை உலகத்தை காட்ட வேண்டி இப்படி யானை மூலமா மலரை சிந்த வச்சு சிந்த வச்சேன், அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு வாக்கு எழுந்தது. யானையை வந்துருச்சு பாகுதல் வந்து குழந்தை திங்கள் அருளினால் கூடி சென்று எழுந்தது வாக அருள் யானையும் எழுந்தது அல்ல அப்படிப்பட்ட நிகழ்ச்சியிலே இவர் பெரும்பங்கு கொண்டவர் இந்த கோட்சவனாயனார். அளவில்லாத பத்தி அந்த அளவில்லாத பத்தியிலே ஒரு மந்திரிகள் சொன்னார்கள் எல்லாரும் கப்பம் கட்டான். ஒரு சித்தர்கள் கப்பம் கட்ட மாட்டேங்க மறுக்கிறான். அவன் யாருன்னு கேட்டார். அவன் தான் அதிகம் என்கின்றான். அவன் மலை அரணத்துக்குள்ள இருக்கான். மலை அரணம் மலைகள் சூழ்ந்த பல பக்கம் மலை மலைக்கு நடுவிலே இருக்கின்ற ஒரு ஊர். அங்க இருக்கிறவன் அவனுக்கு அதிகம்னு வேறான் அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே உங்களுக்கு யாரு எதிர் இருக்கிறான் நீங்க போய் அவனை வெட்டி கொண்டு கப்பத்தை வாங்கிட்டு வாங்க இவருடைய படைகள் சென்றது. அவருடைய படைகளை எதிர்த்து இது அரச தர்ம அரசனுடைய வேலை. இரண்டு படைகளும் சண்டை போட்டது. அதுல அவனுடைய சேனைகள் நிறைய சேதமாச்சு. அதுல என்னமா தலையை கொண்டு வந்தானாவும் விட்டுன தலையை மண்ணுக்குயிராக மன்னவனால் எண்ணிற்பதும் தலை யாவையும் நன்னி கொணதும் தலை ஒன்று நடு கண்ணுற்றதும் குஞ்சடை கண்டனரே. நூறு தடை தலையை கொண்டு வந்து போட்டிருக்கேன். அந்த தலையில தடை இருந்தான். கண்டபொழுதே நடுங்கி மனம் கலங்கி கைதொழுது கொண்டதும் பயத்துடனும் குறித்தெரு சென்ற அது உலகத்தில் வீரலோன் கைத்தலையில் தடை நிறைய பார்த்தது. குண்டரிக திருக்கண்ணில் பொழிந்து இழிய புறவரனார் முரசுடைத்தன் படை உடுவர் முதலமைச்சர் முறை முறுக்கி உறவிறக்கும் புகழ் வந்தி ஒன்றொழிய ஒன்றாவல் சிறை தரித்த கடல் உலகில் திருநேற்றி நெறி புரந்து என அகரித்தபடி சாராட இதனால் இங்கேயர்வார். நான் சைவ சமயத்தை வளர்த்த அழகு ரொம்ப நல்லா இருக்கு. சடைமுடிய ஒரு சிறு சடைமுடியுடைய சிவனடியாரு வெட்டி வீழ்ச்சி விட்டு நான் என்ன சைவத்தை வளர்க்கிறேன். ரொம்ப தண்ணீர் விருப்பம் உண்டு. தாழ்தாங்கி கடன் முடித்த கடை தாங்கும் திருமுடியார் நீர் தாங்கும் கடை பெருமான் நெத்தியின் நெறிதாங்கண்டவரானார் தீர்தாங்கு இவர் ஏனி சிறந்தாங்கி வரக்கண்டு பார்தாங்க இங்கேவோ பழிதாங்கிறேன் என்றார். எந்த நொழி செய்தொழி இதற்கு இசையும்படி துணிவார் நின்ற நெறி அமைச்சருக்கு நில்லங்காற்று அறதடித்து மந்தில் வடம் புரிவார் வழிக்கும் நின்வழிந்து தோல்வி முடியும் கோரம் தலை புனைவியன சிரித்தார். கட்டடியான கைமாற்றும் ஜெயல் தாலே கடலாற்று கருத்துடையார் சிம்மாற்கள் தலை நின்று செந்தி முன் வளர்ப்பித்து வளர்த்தார் பொய் மாற்றும் திருநேற்று புலர் உணர் தனி புரிந்தார் முடித்தாங்கி குலமும் எரி வளம் கொள்வார் அண்டர் வரால் திருநாமத்தை அஞ்செடுத்து எடுத்தோரி மண்டுகளை துலங்கி தலையிலே தலை தலையிலே தலை அக்னியே வர வந்தாரு. வர வந்து சிவாயனமனு இறங்கிட்டார். அரசர் சொல்ல புக்கர் பொழுது அடர் மாறி குடி நிறைய குடிஞ்செழி குடிஞ்செழிய மிக்கவர் மங்கள கூடிய செக்க நெருஞ்சடை முடியால் சிலம்பலம்பு சேவடியும் அக்கருணை திருநிழற்கு ஆறாம அமர்ந்திருந்தார். அப்படி தியாகம் அடித்தார். உடல் தியாகம் கடையை கண்டு முரசங்கொள் கடத்தாரி மூவிழந்த தங்களின் பரசங்கொள் அருந்துடைய புகச்சோழ குருமையினை பரசுங்கு தேவலினால் அவர் வாதம் படிந்தேற்று நரசிங்க முனையர்களன் அமர்ந்தபடி உரைப்பா. அதனால இப்படி தன்னையே தியாகம் பண்ணினவர் சடைக்காரன். இப்ப மெய்ப்பொருள் நாயனாரும் ஏனாஜிநாத நாயனாரும் திருநேற்றுக்காக தியாகம் பண்ணினார். இது சடையை கண்டு தியாகம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சேவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: இந்த செய்தியை கேட்டவுடன் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு பூர்வ மீமாம்சா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஸ்ரீகுருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் வாசுதேவம் ரமாகாந்தம். நத்வா லௌகாக்ஷி பாஸ்கரஹ. குரு தேஜைமிநிநயே ப்ரவேஷாயார்த்த சங்கிரஹம். ஓம் வாசுதேவ ரமாகாந்தம் நத்வா லௌகாக்ஷி பாஸ்கரஹ. குரு தேஜைமிநிநயே ப்ரவேஷாய அர்த்த சங்கிரஹம். அர்த்த சங்கிரஹம் அப்படிங்கிற கிரந்தம் படிக்க போறோம். அர்த்த சங்கிரஹம், அர்த்தானாம் சங்கிரஹ, அர்த்த சங்கிரஹ, பதார்த்தானாம் சங்கிரக அப்படின்னு பார்த்தோம். அங்க தர்க்க சங்கிரகத்துல இங்க அர்த்தம், அர்த்தம்னு சொல்லி சொன்னா விஷயம், அர்த்தம்னா பொருள் சொத்து அப்படின்னு அர்த்தம். இன்னொரு இடத்துல விஷயம் அப்படின்னு அர்த்தம். அப்போ விஷயத்தோட சங்கிரகம், விஷயத்தோட சங்கிரகம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா பிரமேய விஷயத்தோட சங்கிரகம். இது நாம படிக்க போறது ரெண்டு சாஸ்திரம். இந்த அர்த்த சங்கிரகத்துல ரெண்டு பாகம் இருக்கு. அர்த்த சங்கிரகம்ங்கிறதோட பூர்வீமாம்சையில ரெண்டு பாகம் இருக்கு. ஒன்னு பிரமேய விஷய விசாரம், இன்னொன்னு பிரமாண விஷய விசாரம். நாம பார்க்க போறது பிரமேய விஷய விசாரம். பிரமாண விஷய விசாரத்தை குறித்து நாம இப்ப பார்க்க போறது இல்லை. ஏன்னா இவங்க என்ன பிரமாணத்தை ஒத்துக்கிறாங்களோ அதையேத்தான் வேதாந்தத்திலயும் நாம ஒத்துக்கிறோம் அப்படிங்கறதுனால அந்த பிரமாணத்துடைய ஞானத்துக்கோசரம் வேதாந்தத்தை பார்த்துட்டா போதும், முடிஞ்சு போயிடுறது. அர்த்த சங்கிரகம் பிரமேய விஷய விசாரம். இதுக்கு அடுத்த கிரந்தம் கிரமத்துல எப்படி படிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அர்த்த சங்கிரகம். அர்த்த சங்கிரகத்துக்கு அப்புறம் மானமேய உதயம், மானமேயோதயம் அப்படிங்கிற கிரந்தம். இது லௌகாட்சி பாஸ்கர் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டது. மானமேயோதயம் அப்படிங்கிறது நாராயண பட்டாதிரிகள் அப்படிங்கிறவங்களால எழுதப்பட்டது. இது அவங்களுக்கு மரியாதை இல்லை. நாராயண பட்டாதிரி அப்படிங்கிறவருக்கு ஒரு மரியாதையோட அவர்களால் அப்படின்னு சொல்லி சொல்லலை. ரெண்டு பேரும் எழுதினாங்க அந்த கிரந்தத்தை. அதனால ரெண்டு பேரும் நாராயண பட்டர். அதுதான் வித்தியாசம், அதுதான் அந்த விசேஷம். மானம் அப்படிங்கறத எழுதினது ஒரு நாராயண பட்டர். என்ன காரணத்தினாலே அவரால் முடிக்க முடியல. அதுக்கப்புறம் மேயம் அப்படிங்கிறத இன்னொரு நாராயண பட்டர் எழுதினார். மான மேயோதயம், மானத்தையும் பிரமாணத்தையும் பிரமேயத்தையும் விசாரம் பண்ற சாஸ்திரம் அது. அடுத்தது இந்த கிரமத்துல சூத்திரத்துக்கு போவாங்க. சூத்திரத்துக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி பிரம்மசூத்திரத்துக்கு வையாசிக்க நியாயமாலா அப்படிங்கிறது ஒரு கிரந்தமோ நம்முடைய பஞ்சதசிக்காரரான வித்யாரண்ய முனிகளால் எழுதப்பட்டது. வையாசிக நியாயமாலா அப்படின்றது சூத்திர சங்கிரகம். சூத்திரத்தை ஒரு ஒரு அதுல ஒரு ஒரு டாபிக்கையும் அதிகரணத்தையும் எடுத்து அதிகரணத்துக்கு ரெண்டு ஸ்லோகமா எழுதியிருப்பாரு அங்க. அப்படி அந்த முறையில எழுதப்பட்டது, இந்த முறையில அது எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லணும். அப்படி நியாயமாலா அப்படிங்கிற கிரந்தம் வையாசிக நியாயமாலா ரெண்டே ரெண்டு ஸ்லோகத்தை முடிச்சுட்டுவாரு. இங்க நியாயமாலா அப்படி முடிக்கணுங்கிற அவசியம் இல்ல. சில இடத்துல அதிகமான ஸ்லோகங்களையும் உபயோகம் பண்ணியிருப்பார். ஆனா விசாரம் என்ன அப்படின்னா அதிகார அர்த்த விசாரம். ஒரு ஒரு அதிகரணத்தையும் எடுத்து அந்த அதிகரணத்துல, அதாவது பூர்வீமாம்சையில ஒரு டாபிக் அதிகரணம்னா ஒரு டாபிக், அந்த அதிகரணத்தை என்ன சொல்லியிருக்கோ அந்த அதிகரணத்தை விசாரம் பண்றது நியாயமாலா. அந்த நியாயமாலாக்கு நியாயமாலா எழுதினவரே நியாயமாலா விஸ்தர் அப்படின்னு ஒரு டீக்கா எழுதியிருக்காரு. விஸ்தர் அப்படின்ற டீக்கா, நியாயமாலா விஸ்தர் அப்படின்னு அந்த டீக்காவோட படிப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் அந்த பிரவேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஜெயமினியோட சூத்திரத்துக்கு டைரக்டா போயிடுவாங்க. நாம அர்த்த சங்கிரகம் படிக்கிறோம். லௌகாட்சி பாஸ்கரர் அப்படிங்கிற எழுதினது அர்த்த சங்கிரகம். வாசுதேவம் ரமாகாந்தம், இது பிரமாண கிரந்தம் அப்படிங்கிற வகையில வர்றது. இது பிரமாண கிரந்தம், அதாவது பத வாக்கிய பிரமாணம் அப்படிங்கறதுல பிரமாணம் இது. இது எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா வேதாந்த சாஸ்திரத்துல பகவான் பாஷ்யக்காரர் எழுதின பாஷ்யத்துல பல இடத்துல விசாரம் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த யாகத்துல பண்ண மாதிரி, அக்னிஷ்டோமி யாகம், அக்னிஷ்டோமின்னா பசுமாலை வேதம் சொல்லி இருக்கு, இல்ல ஜோதிஷ்டோம யாகத்துல பண்ண மாதிரி, இல்ல பிரகிருதி வந்த மாதிரி விக்கிருத்தி பண்ண மாதிரி, இந்த மாதிரி பாஷைகளை பிரயோகம் பண்ணிட்டு இருப்பாங்க. உதாரணம் எல்லாம் பூர்வீமாம்ச உதாரணங்களா வரும். அப்படி பூர்வீமாம்சா உதாரணமா வரும்பொழுது பிரதிபத்தி கர்மா அப்படிம்பார். பிரதிபத்தி கர்மானா என்னன்னே நமக்கு தெரியாது, அப்ப அங்க விசாரம் பண்ண முடியாது. அப்ப அந்த மாதிரி பூர்வீமாம்சா சாஸ்திரத்தோடைய வார்த்தைகள் வரும்பொழுது அங்க உட்கார்ந்து விசாரம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு அதை முன்னாடியே பிஃபோர் ஹேண்டா இங்க படிச்சுடுறது. அப்போ பாஷ்யம் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் அழகா தெளிவா படிக்க முடியும், நம்ம விஷயத்தை விசாரத்தை நல்லா தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த காலத்துல உதாரணம் இன்னைக்கு பிரம்மா வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அனுபவம் இருக்கு இல்லாட்டி ஆனா தெரியாது அப்படின்றது கரண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். அந்த மாதிரி பிராக்டிக்கலா சில சில உதாரணங்களை கொடுப்பாங்க. அந்த மாதிரி அன்னைக்கு உதாரணம் இல்லை. அன்னைக்கு உதாரணம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இந்த மாதிரி யக்ஞ சம்பந்தப்பட்ட உதாரணம், ஏன்னா எல்லாருமே யக்ஞ சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்லா தேர்ச்சி பெற்றவங்களா இருந்திருக்காங்க. அதனால யக்ஞ சம்பந்தப்பட்ட யாக சம்பந்தப்பட்ட விஷயங்களாவே அங்க உதாரணம் இருக்கும். இப்ப அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நாமளும் அதுக்கு தகுதி அடையணும்னு சொல்லி சொன்னா இந்த யாக சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாமளும் தெரிஞ்சுக்கணும். அது மாத்திரம் இல்ல, பிரமாண விசாரத்தை எப்படி பண்றது அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கணும். இந்த பாகமான வேதம், இந்த உபனிஷத்தான வேதம், இந்த இது உபனிஷத்தும் தகுதி அடையிறதுக்கு இது பிரம்மத்தை பத்தி தான் பேசுறது, அத்வைதத்தை பத்தி தான் பேசுறதுன்னு எப்படி நம்ம தீர்மானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஷட்லிங்க தாத்பரியம்னு சொல்லி, அந்த ஷட்லிங்க தாத்பரியம்னா இதுல இருந்து குடிக்கிறது தான். அப்போ இந்த மாதிரி விசாரத்தெல்லாம் இங்க புரிஞ்சுட்டோம்னா அங்க வேதாந்தத்துல சுலபமா இருக்கும் விஷயம் வந்து விசாரம் பண்ணும்போது. அதுக்கு இந்த கிரந்தமானது அவசியமாகுது. வாசுதேவம் மங்களாச்சரணம் பண்றார். மங்களாச்சரணம் வந்து பரம்பரையா சிஷ்டாச்சாரத்தை கடைபிடிக்கிறதா இருந்துட்டதுனால பகவான் இங்க லோகாக்ஷி பாஸ்கரும் இந்த மங்களாச்சரணத்தை வச்சுட்டே ஆரம்பிக்கிறார். வாசுதேவம் ரமாகாந்தம் நத்வா, வணங்கி, யார வணங்கி அப்படின்னு சொல்லி சொன்னா வாசுதேவம். அந்த வாசுதேவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டா ரமாகாந்தம், ரமாவினுடைய காந்தன் அப்படின்னு சொல்லி சொன்னா மனதுக்கு உகந்தவன் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர் ரமாவுக்கு மகன், மனதிற்கு உகந்தவனானவர் ரமான்னு சொல்லி சொன்னா லக்ஷ்மி ஸ்ரீ, அவளுக்கு பிரியமானவரான அந்த வாசுதேவனை பரமாத்மா அவரை வணங்கி லௌகாட்சி பாஸ்கர. யார் வணங்குறது அப்படின்னு சொல்லி சொன்னா நான் லௌகாட்சி பாஸ்கரன், லௌகாட்சி பாஸ்கரனான நான் வணங்கி குருதே செய்கின்றேன். என்னத்த ஜெய்மினி நயே பிரவேஷாய, ஜெய்மினி நயே அப்படின்னு சொல்லி சொன்னா ஜெய்மினியினுடைய சாஸ்திரத்தில் ஜெய்மினி, பகவான் ஜெய்மினி எழுதின அவருடைய 12 அத்தியாயம் கொண்டதான இந்த சாஸ்திரத்துல பிரவேசம் செய்யறதுக்கு அர்த்த சங்கிரகம் அப்படிங்கிற இந்த கிரந்தத்தை நான் செய்யறேன். ஜெய்மினி, பகவான் ஜெய்மினி என்ன பண்ணினார் அப்படின்னு சொல்லி, ஜெய்மினி நயே அப்படின்னு சொல்லி சொன்னா ஜெய்மினி என்ன பண்ணினார் அப்படின்னா தர்ம விசாரத்தை பண்ணாரு. முதல் சூத்திரம் அசாதோ தர்ம ஜிக்யாசா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. தர்ம ஜிக்யாசா, அசாதோ தர்ம ஜிக்யாசா, அச ஆனந்தர்யார்த்தம் அப்படின்னு எடுப்பாங்க. அதாவது வேதத்தை படிச்ச பின்னாடி வேதத்துல என்ன சொல்லிருக்கு என்ன சொல்லல, தர்மம்னா என்ன அப்படிங்கிற விசாரத்தை நம்ம பண்ணணும். தர்மம்னா என்ன விசாரம் என்ன பண்ண வேண்டியிருக்கு, தர்மம்னா தெரிஞ்சதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயும் தர்மமானது ஒரு விஷயமா மாறிடுறது. தர்மமானது எல்லா இடத்துலயும் பொதுவா இருக்கிறது இல்ல, லௌகிக்க தர்மமானது நம்ம பார்க்கறது எல்லா இடத்துலயும் பொதுவா இருக்கிறது இல்ல. அதனால தர்மத்தை குறிச்ச விசாரம் பண்ணணும். தர்மத்தை குறிச்ச விசாரம் பண்ணணும்னு சொல்லி சொன்னா தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கோசம் தர்மத்தை குறித்து விசாரம் பண்ணணும். தர்மம் அப்படிங்கிறது அதர்மத்துக்கும் உபலட்சணம் ஆயிடுறது. அதர்மத்தை குறிச்சும் உச்சாரம் பண்ணணும் அப்படின்னு. எதுக்கு அதர்மத்தை தர்மத்தை மாத்திரம் பண்ணினா போதாதா அப்படின்னு கேட்டா அதர்மத்தை கைவிடுறதுக்கோசரம், தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கோசரம், அப்படியே ரெண்டுத்தையும் விசாரம் பண்ணணும். அதர்மத்தை கடைபிடிக்கிறது கைவிடுறதுக்கு, தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு நாம விசாரம் பண்ணி ஆகணும். தர்மம் என்னன்னு தெளிவா தெரிஞ்சாதான், ஏன்னா பல இடத்துல பல விசாரங்கள் மாறி மாறி வந்துடுறது. இப்போ தர்மம்னா என்ன அப்படின்னா இங்க சாஸ்திரத்தில் என்ன சொல்றது, நீ வந்து இந்த பேரு சுரான் அபிபிகித, இது வந்து நிஷித்தாத்மகமானது, நிஷேதம். சுரா சாராயத்தை குடிக்கிறது அதர்மம் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆனா வெளிநாட்டுலாம் சாப்பாடோட தண்ணி குடிக்கிற மாதிரி வயனு குடிச்சுட்டு இருப்பான். இப்போ அந்த இடத்துல அது சாமூகிக தர்மம் ஆயிடுது. இப்போ இன்னொரு விஷயம் சொல்லலாம், சாதாரணமான யாகாவாராயும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டுங்கிற திருவள்ளுவர். இப்போ பொய் சொல்லாத வாய்மை அப்படிங்கிற அதிகாரத்தை வருது, பொய் சொல்லாத அப்படிங்கிறது. பொய் சொல்லாத அப்படின்னா பொய் வந்து ஒரு கல்யாணத்துக்கு 1000 பொய் சொல்லியும் ஒரு கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறது. பாருங்க, பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க, அதே இடத்துல 1000 பொய் சொல்லியும் ஒரு கல்யாணத்தை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இப்ப பொய் சொல்லணுமா சொல்லக்கூடாதா, தர்ம சங்கடம், பூஜை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சில இடத்துல மூர்த்தி பூஜனை தர்ம வரிஜிதம், அவங்களுக்கு அதர்மம் அது மூர்த்தி பூஜனை பண்றது. சில சாஸ்திரத்துல சில சாஸ்திரத்துல மூர்த்தி பூஜனை பண்ணணும். இப்போ தர்மம் விரோதமா இருக்கு, ஒருத்தர் தர்மத்துல மூர்த்தி பூஜனம் பண்ணக்கூடாது, உருவ வழிபாடு பண்ணக்கூடாது, இன்னொருத்தரோட தர்மத்துல உருவ வழிபாடு பண்ணணும். இப்போ இந்த மாதிரி தர்ம விரோதங்கள் இருக்கு. தர்மத்திலேயே தர்ம சங்கடங்கள் இருக்கு. அப்போ அந்த தர்மம் என்ன, நமக்கு எது பிரமாணம்னு சொல்லி சொன்னா தஸ்மா சாஸ்திரம் இவ பிரமாணம் தே அப்படின்னு பகவான் சொன்னது மாதிரி, பகவத்கீதையில சொன்ன மாதிரி சாஸ்திரம் தான் நமக்கு பிரமாணம், தர்மம் எது அதர்மம் எது அப்படின்றதுக்கு. அப்போ அந்த சாஸ்திரத்து மூலியமாக தர்மம் என்ன அதர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நியாயம் அப்படிங்கறதுனால, முறை அதுதான் அப்படிங்கறதுனால பகவான் ஜெய்மினி சாஸ்திரத்தை விசாரம் பண்ணி தர்மத்தை விசாரம் பண்றதான ஒரு சாஸ்திரம், அதர்மத்தையும் அதன் மூலியமாக தெரிவிக்கிறதான ஒரு சாஸ்திரத்தை பண்ணிருக்காரு. 12 அத்தியாயங்கள் கொண்ட இந்த சாஸ்திரம். ஆனா விஷயம் என்னன்னா மங்களாச்சரணத்துல வாசுதேவம் ரமாகாந்தம் நத்துவா அப்படிங்கிறாரு இவர் தொடங்குறாரு. ரமாகாந்தம் வாசுதேவம், ரமாவுக்கு மனதிற்கினை இனியவரான ரமு கிரீடாயம் தாத்து, மனதில் ஈடுபடுபவர், இன்பு இன்பம் தருபவர் அப்படின்ட்டு. இப்போ அப்படிப்பட்டவரான ரமாகாந்தன் வாசுதேவனை வணங்கி அப்படிங்கிறார். இவங்களுடைய சாஸ்திரத்துல உருவ வழிபாடு இல்லை, பகவான உருவத்மா ஒத்துக்கிறது இல்லை. அப்படிங்கும் போது ரமாகாந்தன் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டா, பெரிய பெரிய சாஸ்திரீகர்களான அதாவது பூர்மீமாம்ச சாஸ்திரம், இந்த சாஸ்திரத்துக்கு பூர்மீமாம்ச சாஸ்திரம்னு சொல்லுவாங்க, வேதாந்தத்தை உத்தர மீமாம்சான்னு சொன்னா இதுல புதிய பூர்வீமாம்சான்னு சொல்லுவாங்க. அப்போ பூர்மீமாம்ச சாஸ்திரத்துல பெரிய பெரிய வித்வான்களான கண்டதேவர் முதலியவர்கள் அல்லாலும் கூட இந்த உருவ வழிபாடை கண்டனம் செய்யற, அதை போற்றி ஏதாவது வாக்கியம் சொல்லல அப்படின்னாலும் கண்டனமும் செய்யல, அதனால இதுல தோஷம் இருக்கு அப்படின்றது தெரியல. அது மாத்திரம் இல்ல, யாகம் முதலிய கர்மத்துல அக்னியில ஆவாகனம் பண்ணனாங்க. ஆவாகனம் பண்ணும்போது தேவர்களை ஆவாகனம் பண்றாங்க, தேவதைய ஆவாகனம் பண்ணும்போது நாராயண முதலிய தேவதைய ஆவாகனம் பண்றாங்க. நாராயணா எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு உருவம் கொடுத்திருக்கு, சித்திரீகரணம் பண்ணிருக்கு. ருத்ரன் ஆவாகனம் பண்ணணும் சொல்லி சொன்னா அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய உருவம் என்ன அப்படின்னு சித்திரீகரணம் பண்ணிருக்கு. இந்திரன் எப்படிப்பட்டவன், அவனுடைய சித்திரீகரணம் பண்ணிருக்கு. இப்போ அது உருவம் தானே, உருவ கற்பனை பண்ணே ஆகணுமே, அவன் பாவனை பண்ணி ஆகணுமே. யார் இன்னைக்கு பண்றாங்களோ அவங்க அந்த பாவனை பண்ணித்தான் ஆகணும். அதனால உருவ வழிபாடு இந்த இடத்துல கண்டனம் பண்ணப்படாத ஒரு விஷயம் அப்படிங்கறதுனால ஏத்துக்கலாம் அப்படின்னு நியாயம் வருவது. அப்போ இந்த 12 அத்தியாயங்கள் கூடியதான சாஸ்திரத்தினுடைய சாரம் அப்படிங்கறது இந்த அர்த்த சங்கிரகம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். 12 அத்தியாயம்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா, அதுக்கு டீக்கால இங்க சொல்றாரு, பசமே லட்சணே வித்யாதேகே பிராமான்யம் நிரூபிதம், விதி முதலிய வாக்கியங்களுக்கு பிரமாணத்தன்மையானது இங்க சொல்றது. விதி அர்த்தவாதம் வரைக்கும் எல்லாத்துக்கும் பிரமாணம், எப்படி என்ன பிரமாணம், வேதம் ஏன் பிரமாணத்தன்மையை அடையிறது, வேதம் பிரமாணமா இல்லையா, வேதம் ஏன் பிரமாணத்தன்மை அடையிறது அப்படின்னு வேதத்தோட பிரமாணத்தன்மையை நிரூபிக்கிறதான சாஸ்திரம் இது முதல் அத்தியாயம். வேதத்தோட பிரமாணத்தன்மையை நிரூபிச்சிட்ட பின்னாடி தத் விதேய கர்மபேதோ நிரூபித்த, அந்த விதியில உள்ள கர்மபேதங்களானது, அந்த விதியினால சொல்லப்படுற கர்ம பேதங்களானது 2 அத்தியாயத்துல, முதல் அத்தியாயத்துல என்ன நிரூபிக்கப்பட்டதோ அதை ஆதாரமா வச்சு 2 அத்தியாயமானது பண்றது. அடுத்தது 3 திருத்தீயே விகிதானாம் சேஷேஷி பாவக அப்படிங்கிறாங்க. 3 அத்தியாயத்துல சேஷேஷி பாவக அப்படிங்கிறது, சேஷேஷி பாவம் வந்து அங்க அங்கி பாவம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இந்த கர்மத்துக்கு இந்த கர்மம் இதுதான் அங்கி, கர்மம் முழு கர்மம் எது அது அங்கி, இந்த அங்கியான கர்மத்துக்கு இதெல்லாம் அங்கங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லறது. அங்கங்கள்லாம் பாகங்கள், ஒரு முழு கர்மம் இருக்கு, யாகம் ஒண்ணு இருக்கு, அந்த யாகத்துக்கு சில பாகங்கள் இருக்கு. ஜோதிஷ்டோமேன சொர்க்கம் ஆலபேத் அப்படின்னு சொல்லியிருக்கு, ஜோதிஷ்டோபம் அப்படிங்கிற கர்மத்தினால சொர்க்கத்தை பண்ணணும் அப்படின்ட்டு. பிரயாஜம் அனுயாஜம் அப்படிங்கிற கர்மம் இருக்கு. அந்த பிரயாஜம்ல 5 வகையான யாகங்கள் இருக்கு, பஞ்ச பிரயாஜம்னு சொல்லுவான். பிரயாஜத்துல 5 வகையான யாகம் இருக்கு, சமீதோ எஜதி எஜதி இடோ எஜதி பகி எஜதி தனுன பாதம் தனுன பாதம் எஜதி சுவாகாரம் எஜதி அப்படின்ட்டு. அப்போ சமிதோ எஜதி தனுன பாதம் எஜதி இடோ எஜதி பர்ஹிர் எஜதி சுவாகாரம் எஜதின்னு 5 வகையான கர்மங்கள் இருக்கு. இப்போ இந்த ஒன்னு ஒன்னும் ஒரு ஒரு அங்கங்கள் அந்த பிரயாஜ கர்ம, பிரயாஜங்கிற ஒரு அங்கி எடுத்திருந்தோம் அப்படின்னா முழு கர்மத்தை எடுத்துருந்தோம்னா அதுல ஒரு ஒரு கர்மமும் அங்கங்களா ஆறுது. இப்ப இந்த அங்கங்களை முறையா கடைபிடிக்கணும். ஏன்னா ஒரு ஒரு அங்கமும் ஒரு பலனை கொடுக்கறது, அதிர்ஷ்டம்னு சொல்லுவான், புண்ணியம் அப்படிங்கிறது நம்மளோட சொல்றது. அதிர்ஷ்டம் தான் நம்ம பார்க்க முடியாது, ஆனா அனுபவத்துக்கு வர்றது அப்படிப்பட்டது அதிர்ஷ்டம், புண்ணியம். இந்த புண்ணியமானது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க அபூர்வம் பல அபூர்வம்னு 2 வகையா ஆறுது, அங்காதிர்ஷ்டம் பலாதிர்ஷ்டம், அதாவது அங்காபூர்வம் பலாபூர்வம். ஒரு ஒரு அங்கத்தையும் முறையா நாம கடைபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த அங்கத்தினால ஒரு பலன் உண்டாகும், அது அங்காபூர்வம். இந்த அங்கங்கள்லாம் சேர்ந்து ஒரு டோட்டல் பலனை கொடுக்கறது பலாபூர்வம், அது பேரு. அப்படி 2 வகையான கர்மங்கள், அங்கங்களை ஒழுங்கா கடைபிடிச்சாதான் அங்கியான முழுமையான பலனானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுனால அங்க அங்கி விசாரமானது பண்ண வேண்டிய அவசியம் உண்டாருது. அடுத்தது சதுர்த்தி கிருது பிரயுக்த அனுஷ்டேயானாம் புருஷார்த்த பிரயுக்த அனுஷ்டேயானாம் பதார்த்தானாம் பரிமாணம் சிந்தித்தம். இந்த கர்மங்கள்ல அங்காங்கின்னு சொல்லப்பட்ட இந்த சேஷசேஷி பாவமான கர்மங்கள்ல எப்படிப்பட்டதா என்ன மாதிரியா செய்யணும், என்னென்ன கிரமத்துல செய்யணும், எந்தெந்த மாதிரியான வகையில செய்யணும் அப்படிங்கறத பத்தி விசாரமானது. அங்காங்கி விசாரம் தான் தொடர்ந்து வர்றது இங்கே. அடுத்தது பஞ்சமே அனுஷ்டேய பதார்த்தானாம் அனுஷ்டான கிரமோ நிரூபித. அஞ்சாவது வகையில அனுஷ்டேய பதார்த்தம் இத்தனை கர்மங்கள் இருக்கு, இதை எந்த மாதிரி கிரமத்துல நாம பண்ணணும், எந்த முறையில பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இப்போ கோவில்ல பலி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, 10 ஆடோ இல்ல 10 மாடோ பலி கொடுக்குறாங்க. இப்ப இந்த 10 மாடுக்கும் பூஜை செய்யணும். இந்த பூஜை எப்படி செய்யறது, ஒரு ஒரு மாடுக்கும் குளிப்பாட்டி பூ மாலை போட்டு பொட்டு வச்சு பூ வச்சு இதெல்லாம் பண்ணணுமா, அப்புறம் ஆரத்தி எல்லாம் காமிக்கணுமா, ஒன்னு ஒண்ணுக்கும் தனித்தனியா பண்ணணுமா, இல்ல 10 மாடுக்கும் வரிசையா குளிப்பாட்டு, 10 மாடுக்கும் மாலை போடு, 10 மாட்டுக்கும் வரிசையா பொட்டு வை, 10 மாட்டுக்கும் தீபங்காட்டு, இப்படி பண்ணணுமா, எந்த முறையில பண்ணணும், இது கிரமம். அப்படி அந்த கிரமத்தை ஃபாஸ்டா பண்ணணும், மொத்தமா தண்ணி ஊத்து மொத்தமா பண்ண எல்லாத்தையும் மொத்தமா ஒரே இடத்துல நிறுத்திவை, அப்படி இல்லை, கிரமம் இருக்கு, அதுக்கு ஒரு முறை இருக்கு. இந்த மாதிரிதான் பண்ணணும் அப்படின்னா அந்த முறையில தான் பண்ணணும், அந்த முறையில பண்ணினா தான், அந்த கிரமத்துல பண்ணினா தான் அந்த பலமானது உண்டாகும். ஒரு சின்ன சம்ஸ்காரம் ஒன்னு இருக்கு, என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா துஷாவப்பணம் அப்படின்ட்டு. நெல்லு அந்த மேல இருக்கிற அந்த நெல்லோட அந்த தோலை எடுக்கணும், அரிசியில இருக்க அரிசியை மூடின்னு இருக்கிற இல்ல கோதுமை மூடின்னு இருக்கிற அந்த நெல்மணியை அந்த தோலை எடுக்கணும். இப்ப அதுக்கு என்ன வழி, நகத்தை வச்சு பிச்சு எடுத்தா முடிஞ்சு போயிடும், அம்மியில போட்டு இடிச்சா முடிஞ்சு போயிடும். இப்போ இதை இந்த முறையில தான் பண்ணணும்னு சில கடமைகள் இருக்கு, கிரமங்கள் இருக்கு. அந்த முறையில பண்ணினாத்தான் அதை நகத்துல பிக்கணும்னு சொன்னா நகத்துலதான் பிச்சாடணும். நீங்க அதை அம்மியில போட்டுதான் இடிக்கணும்னு சொல்லி சொன்னா அம்மியில போட்டுதான் இடிக்கணும். உங்களுடைய புருஷார்த்தத்தை உங்களோட புத்தியை போட்டு நீங்க பிரயோகம் பண்ண முடியாது, மெஷின்ல போட்டா 2 நிமிஷம் தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு பேசக்கூடாதுங்க. இப்படித்தான் இந்த கர்மத்தை பண்ணணும்னு சொல்லியிருந்தா அப்படித்தான் பண்ணணும் நீங்க. அடுத்தது சஷ்டே ஆறாவது அத்தியாயத்துல வீத கர்ம ஃபலபோக்திருத்துவ ரூப அதிகார நிரூபணம். அதிகாரம் இந்த பலனுக்கு, இந்த பலனை அனுபவிக்கிறதுக்கு தகுதி உடையவன் யாரு, யாரு இந்த மாதிரியான கர்மத்தை பண்ண முடியும், எந்த மாதிரியான கர்மத்துக்கு யார் தகுதி உடையவன், எந்தெந்த மாதிரியான கர்மங்கள் இருக்கு அப்படிங்கிற விசாரம் எல்லாம் இங்க ஆறாவது அத்தியாயத்துல பண்றது. அடுத்தது சப்தமே 7வது அத்தியாயத்துல பிரகிருத உபதிஷ்டாங்கானாம் விகிருதோ சாமானிய அதிவேஷோ நிரூபித. பிரகிருத்தில சொல்லப்பட்ட கர்மங்களானது விகிருத்தில அதிதேசம் செய்யப்படுறது, சாமானிய அதிதேசம்னு சொல்றாங்க. என்ன பிரகிருத்தினா என்ன விகிருத்தினா, ரெண்டு புது சப்தங்கள் இங்க சொல்லியிருக்கு, பிரகிருதி விகிருத்தி. ஒன்னொன்னு ஒரு ஒரு சப்தம் சொல்றது, சேஷசேஷி பாவனும் புதுஸ்தான் நமக்கு, கிரமங்கிறதும் புதுஸ்தான், பரிமாணங்கிறதும் புதுஸ்தான் இந்த சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா குணம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் பாரிபாஷிக சொற்கள், பாரிபாஷிக சொற்கள் எப்பவுமே ஒரு ஒரு சாஸ்திரத்தை படிக்கும் போதும் அதோடைய அர்த்தமானது மாறும். குணம் அப்படின்னு சொல்லி சொன்னா சாங்கிய சாஸ்திரத்தை ரஜஸ்தமசத்வம், மூணுமே சத்வரஜஸ்தமசானது குணம் அப்படின்னா இருக்கு. அதே வியாக்கரண சாஸ்திரத்துக்கு போனோம்னா அதையும் குண அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி பாரிபாஷிக சொற்கள் இங்க என்ன சொல்லியிருக்கு, பிரகிருத்தில சொல்லப்பட்டது விக்ருத்தியில அதிதேசம் செய்யப்படுறது. அப்ப பிரகிருத்தினா என்ன, விக்ருத்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பிரகிருத்தினா சகல அங்கானாம் ஆதேஷா பிரகிருதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. விகலாங்கானாம் ஆதேஷா விகிருதி, சகல அங்கத்தையும் முழு அங்கத்தையும் சொல்லி இந்த அங்கங்களை இப்படி கடைபிடிக்கணும்னு சொல்றது பிரகிருதி. கொஞ்சம் கொஞ்சத்தை வச்சுண்டு மீதி எல்லாம் பிரகிருதி மாதிரி, ஏன்னா பிரகிருதிவத் விகிருதி கர்த்தவ்யா அப்படின்னு ஒரு நியாயம் இருக்கு இவங்களோட சாஸ்திரத்துல. பிரகிருதி மாதிரியே விகிருத்தியும் பண்ணணும், சகல விகல அங்கம் கொஞ்சம் பாதி அங்கத்தை தான் சொல்லியிருக்கு, மீதி எல்லாம் நீங்க பிரகிருதி மாதிரியே செஞ்சிடணும் அப்படின்னு அர்த்தம். அது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ சாம்பார் செய்ய கத்துக் கொடுக்குறேன், சாம்பார் செய்ய கத்துக் கொடுக்கும் போது சாம்பார் என்ன, புளி போடணும், பருப்பு போடணும், இது போடணும், அது போடணும், அப்புறம் காய், இன்னைக்கு என்ன காய் போடுறோம், நாங்க கத்திரிக்காய் போடுறோம், கத்திரிக்காய் சாம்பார் அப்படின்னு சொல்லி, நாளைக்கு வெண்டைக்காய் சாம்பார் இன்னைக்கு பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு, இல்ல கத்திரிக்காய் மாதிரி வேற ஒரு காய் இந்த காயை போட்டு சாம்பார் பண்ணு, உருளைக்கிழங்கு சாம்பார் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. இப்போ சாம்பார்ல கத்திரிக்காய் போட்டா சேர்த்தி, இன்னைக்கு உருளைக்கிழங்கு சாம்பார் எப்படி பண்றது எனக்கு தெரியாதே, பிரச்சனையா இருக்குது. அதனால நாம என்ன சொல்லுவோம், பிரகிருதி நேத்தி கத்திரிக்காய் சாம்பார் எப்படி பண்றதுன்னு தெரியுங்கள, அதே மாதிரி உருளைக்கிழங்கு அதே கத்திரிக்காய்க்கு பதிலாக போட்டு தேங்க வச்சிரு அப்படின்ட்டு. அதுல கொஞ்சம் கொஞ்சம் இப்போ அதே மாதிரி வேற என்ன, ஒரு கேரட் சாம்பார் பண்றோம்னு வச்சுக்கோங்க, கேரட் சாம்பார்னா ஈர்த்து போயிடும், சாம்பார் அதே முறையில தான் பண்ண போறீங்களா, ஈர்த்து போயிடும். அதுக்கு சின்ன சின்ன கர்மத்தை இதுக்கு ஈர்த்து போகாம இருக்கிறதுக்கு என்னென்ன அப்படிங்கிறது ஒரு அடிஷனல் கர்மத்தை மாத்திரம் சொல்லிடுவோம், அது விக்கல அங்கம், இந்த அங்கத்தை மாத்திரம் நீ சேர்த்துக்கோதுல, அப்படின்ட்டு. அப்படி இங்கேயும் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி சொன்னா, இதெல்லாம் இப்படி உதாரணத்துக்கு சும்மா ஏதோ விஷயத்த சொன்னா அது முக்கியம் இல்லை. இங்க பிரகிருதி விகிருத்தது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. பிரகிருதி அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ சூரிய யாகத்தை செஞ்சிருக்கு, சௌரிய யாகம்னு ஒரு யாகம் இருக்கு, சூரியன் சம்பந்தப்பட்டதான யாகம். இப்போ அந்த யாகத்தை நான் சொல்லி கொடுத்துட்டேன் பிரகிருத்தியா. இப்போ விகிருத்தியில அக்னி அப்படின்ற யாகம் இருக்கு, இல்லாட்டி அக்னிங்கிறது பிரகிருதி. அக்னிங்கிற யாக பிரகிருதி யாகத்துல நீங்க என்ன பண்றீங்க, விகிருதி யாகமா சூரிய யாகத்தை செய்றீங்க. இப்போ எப்படி பண்றது, அக்னி யாகம் உனக்கு பண்ண தெரியும், விகிருதி யாகமான சூரிய யாகம் எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுல என்னென்ன மாற்றம் இருக்கு அப்படிங்கறத சொல்றது. அஷ்டமே அக்னேஷ் ஆக்னேயோ அஷ்டக பாலக இத்தியாதி பிரகிருதி அங்கானாம் சௌரியம் சரும் நிர்வபே இத்தியாதி விகிருதோ சப்பிரபஞ்சம் திரவிய தேவதாதி துவாரேன விசேஷ அதிதேச. விசேஷ அதிதேசம், அதிதேசத்துல சாமானிய அதிதேசம் ஏழாவது அத்தியாயத்துல, இங்க விசேஷ அதிதேசம். அதாவது அக்னி அஷ்டக பாலக, அக்னிக்கு எட்டு கபாலத்தை வச்சுண்டு, சூரியனுக்கு சருவ இத்தனை கபாலத்தை வச்சுட்டு பண்ணணும், துவாதச கபாலக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இத்தனை கபாலத்தை, கபாலம்னு சொல்லி சொன்னா பானையோட ஒரு பாகம், சின்ன சின்னதா கபாலம்னு இருப்பான் ஒரு அந்த பானையோட மேல் கீழ் பாகம் மாத்திரம் அது மாதிரி இருக்கும். என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, மேல் பாகமும் கீழ் பாகமும் ரெண்டு கபாலம் பானைக்கு. இந்த பானையோட மேல் பாகத்தையும் கீழ் பாகத்தையும் சேர்த்து ஒட்டினோம்னா இது பானை ஆயிடுறது. கீழ் பாகத்தையும் தலைகீழாக்கி மேல் பாகத்தை அது மேல ஒட்டிட்டோம்னா இது கபாலம் அப்படிங்கிற பேரு. அந்த மாதிரி ஒரு ஒரு உருவம் இருக்கும் கபாலத்துக்கு. சரி, இந்த கபாலத்துல அக்னிக்கு இத்தனை இத்தனை கபாலமான சோறு வைக்கணும், சாதம் வைக்கணும், சரு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அப்படி அப்போ சூரியனுக்கு எத்தனை வைக்கணும் வித்தியாசப்படுறது. அதே மாதிரி அக்னே அக்னியே அப்படின்னு சொல்லி சொல்ற இடத்துல சூரியாய அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கும் நவமே. ஏன்னா இது இந்த மாற்றங்கள் எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அடுத்த நவம அத்தியாயத்துலதான் வச்சு தெரியும் நமக்கு. ஏன்னா நவ அத்தியாயத்துல ஊகா அத்தியாயம்னு சொல்லுவாங்க, ஊகஸ்தர்க்க விசாரம், சும்மா லாஜிக்கலா பாக்குறது. எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, பிரகத உபதிஷ்டானா மந்திர சாம சம்ஸ்கார கர்மானாம் கர்மணாம் விகிருதௌ அதிதேச பிராப்தானாம் பிரகிருதி விகிருத்தியோர் அக்னி சூரிய தேவதாதி பேதே பிரகிருதிகதம் தேவதாதி வாசகம் பதம் விஹாய விகிருதௌ தேவதாதி வாசகசிய பதசிய அத்தியாஹார ஊரோ நிரூபித. பிரகிருத்தில என்ன சொல்லப்பட்டிருக்கோ, விகிருத்தில என்ன சொல்லப்பட்டிருக்கோ, பிரகிருதியில சொல்லப்பட்ட மந்திரம் தேவதையெல்லாம் மாத்திட்டு விகிருத்தில சொல்லப்பட்ட மந்திரம் தேவதையெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ மந்திரத்தை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு டைரக்டா, இந்த மந்திரத்துக்கு வந்து இந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொல்லியாச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த தேவதைக்கு வந்து இந்த தேவதையை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அக்னையே இதன் நம்ம அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அக்னே இதன் நம்ம மாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம மாமா அப்படின்னு பார்த்தீங்க, நம்ம மாமாவா யார் அது அப்படின்னு கேட்கும்போது, ந மாமா அப்படிங்கறத நம்ம மாமா நம்ம மாமான்னு சொல்லுவாங்க. நாமாமா இது என்னது இல்ல அக்னிக்கு அப்படின்னு சொல்லி சொல்றது. அக்னியே நாமாமா. இப்போ நான் சூரியனுக்கு பண்றேன், சூரியனுக்கு பண்ணும்போது எப்படி பண்றது அப்படின்னா, சூர்யாய அக்னயே அப்படிங்கிற சதுர்த்தியந்தத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல சூரியனோட சதுர்த்தியந்தத்தை போடணும். சூர்யாய இதன் நாமமா அப்படின்ட்டு. அது அக்னியே ஸ்வாஹா அப்படின்னு சொல்ல இடத்துல சூர்யாய ஸ்வாஹா அப்படின்னு வரணும். இது விகிருதி. இந்த விகிருதி எப்படி பண்றது, ஊகத்துல சொல்லியிருக்கிறது. யதா அக்னே ஜுஷ்டம் இதி மந்திரே பிரகிருதி பிரகிருதி உபதிஷ்டே விகிருத்தௌ அதிதேச பிராப்தே அக்னி பரித்தியாகேன சூரிய பத அத்தியாகார அப்படின்னு சூரிய பதத்தை அத்தியாரம் பண்ணணும். இந்த இதுக்கு பேரு ஊக அப்படின்னு சொல்லிட்டு. தசமே பத்தாவது அத்தியாயம் விகிருதௌ சோதக பிராப்தானாம் பிரகிருதோ பிரகிருத அங்கானாம் பிரகிருதௌ சாவகாசானாம் விகிருதோ ஹி உபதிஷ்ட விசேஷ அங்கி அங்காதினா பாதோ நிரூபித. பாதமானது நிரூபிக்கப்பட்டது. அதாவது விகிருத்தியில எந்த விதியானது சொல்லப்பட்டிருக்கோ சாஸ்திரத்துல வேதத்திலிருந்து, அது பிரகிருதி அங்கத்துல சொல்லப்பட்ட பிரகிருத்தியிலிருந்து பிரகிருதி வந்து விகிருத்தி கர்த்தவியான்னு சொல்லியிருக்கு. ஆனா விகிருத்தியில இந்த கர்மத்தை இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேற மாதிரியான மெத்தட சொல்லியிருக்கு. அப்போ பிரகிருத்தில சொல்லப்பட்ட கர்மத்தை விட்டுட்டு அந்த முறையை ஃபாலோ பண்ணாம விகிருத்தில சொல்லப்பட்ட முறையை ஃபாலோ பண்றது, பிரகிருத்தில சொல்லப்பட்டதை பாதனை பண்ணிட்டு விகிருத்தில சொல்லப்பட்ட முறையை கடைபிடிக்கிறதுக்கு பேர் பாதம். பாதம்னா நிராகரணம், நீக்கிறது, தடை செய்யறது அப்படின்னு அர்த்தம். அப்படி பிரகிருத்தில சொல்லப்பட்ட முறையை தடை செஞ்சுட்டு விகிருத்தில சொல்லப்பட்ட முறையை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது பத்தாவது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது ஏகாதசே பதினோராது அத்தியாயத்துல ச அநேக அங்கி விதி பிரயுக்தானாம் அங்கானாம் சகிருத் அனுஷ்டானாத் சர்வ அங்கினாம் உபகார சாமியம் தந்திரம் நிரூபிதம். இப்போ எல்லா அங்கிகளும் ஒரு அங்கி இருக்கு, அதுல பல வகையான அங்கங்கள் சொல்லியிருக்கு. இந்த அங்கங்கள் எல்லாம் சக்கரத்தை ஒரே நேரத்துல பண்றது அப்படிங்கிற தந்திரமானது, தந்திரம்னா தனு விஸ்தாரை எப்படி பண்றது அப்படிங்கறத, இந்த தந்திரம் அப்படிங்கிற செயல் எப்படி பண்ணா இது வந்து ஃபாஸ்டா நமக்கு சரியா முடியும் அப்படிங்கிற அந்த கிரமமானது சொல்லியிருக்கு, அந்த முறையானது சொல்லியிருக்கீங்க. அது பேர் தந்திரம் சொல்லிட்டு அதான் சொல்லிருக்கு பாருங்க. சா அக்னே அஷ்டக பாலக உபாம்சி யாஜ மந்திரா யஜதி அக்னி சோமியம் ஏகாதசக பாலம் இத்தியாதி பௌர்ணமாசாதி கர்ம பிரயுக்தானாம் பிரயாஜாதி அங்கானாம் சகிருத் அனுஷ்டானா சர்வாங்கி உபகார. எல்லா அங்கிகளுக்கும் உபகாரமாக சகிருத் ஒரே நேரத்துல ஒரே மாதிரியா இதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது. எல்லா இடத்துலயும் பிரயாஜம் அனுயாஜம் ரெண்டு வகையான கர்மம், பிரயாஜம் பஞ்ச பிரயாஜம் சொன்ன, அனுயாஜம் 100 வகையான கர்மம். அந்த பிரயாஜ யாகத்துல அந்த பஞ்ச யாக அந்த 5 யாகம் இருக்கு, அதுல எப்படி கடைபிடிச்சா ஃபாஸ்டா நம்ம கர்மமானது முடியும், எல்லா அங்கிகளுக்கும் இது வந்து பலனுடையதா இருக்கும். ஏன்னா ஃபாஸ்டா முடியறதுங்கிறது மாத்திரம் இல்ல, வேதத்துல சொல்லப்பட்டதா இருக்கணும், அது எல்லா அங்கிகளுக்கும் சரியா செட் ஆகிறதாகவும் இருக்கணும். அப்படிப்பட்ட முறையானது இங்க சொல்லப்பட்டிருக்கு. துவாதசி 12வது அத்தியாயத்துல தூ ஏகாங்கி பிரயுக்தசிய அங்க அனுஷ்டானசிய தத் பிரயோஜக சாமர்த்திய ரஹிதே அங்கி அந்தரே அபி உபகார பிரசங்கோ நிரூபித. வேற ஒரு அங்கிக்கும் இந்த மாதிரியான கருமானது பிரயோகமானது அப்படிங்கிற நிலையானது பிரசங்கமானது இருக்கு. அக்னி சோமியம் பசு மாலகே அப்படின்னு பசு விதோ பிரயுக்தானாம் பிரயாஜாதி அங்கானாம் பசு புராடாஜி உபகார. பசு அக்னி சோமேன பசு மாலகேன்னு சொல்லியிருக்கு. அந்த பசு பசு புரோடாசத்துக்கும் புரோ தாஸ் தாஸ்தியதி இது புரோடாசம் முன்னாடி வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு. அப்போ அந்த பசு புரோடாசம் சொல்றது சாதத்தை வடிச்சு வைக்கிறது, பசுவோட சில மாம்ச பாகங்களை வச்சுட்டு இல்லாட்டி பசுமா அந்த அந்த அந்த அந்த பாகங்கள் வச்சு பண்றது அப்படின்னு முறையெல்லாம் சொல்லியிருக்கு இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரியான முன்னாடி வச்சு பண்றது, அப்போ பசு ஆலபம் பண்றது, பசு பசு ஆலபேத்துன்னு சொன்னா பசுவை வந்து வெட்டி இந்த மாதிரியான அக்ரே அவத்தியத்தி மத்திய அவத்தியத்தி அதே அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அப்போ இந்த மாதிரியான பாகங்கள்லாம் எடுத்து பண்ணணும், நம்ம பிரயோகம் பண்ணணும். அதே உபகாரமா எடுக்காது, அதே பசு தான் உங்களுக்கு பரு பசு புரோடாசத்துக்கும் உபயோகமா இருக்கு. இந்த மாதிரியான வகைகளானது நிரூபமாயிருக்கு. அக்னிஷ்டோம் இப்ப இங்க சொல்லியிருக்கு அக்னிஷோமியம் அப்படின்ட்டு பௌர்ணமாசாதி தர்ஷ பௌர்ணமாசம் அப்படிங்கிற யாகம். தர்ஷங்கிறது அமாவாசை, பௌர்ணமாசிங்கிறது பூர்ணிமா. அப்ப அமாவாசையிலையும் பூர்ணிமாலையும் பண்ண வேண்டிய யாகம். ஒரு பாகம் அமாவாசையில, இன்னொரு பாகமானது பூர்ணிமால செய்யறது, அப்படி ரெண்டு பாகமான யாகம். அந்த மாதிரி யாகத்துல எப்படி பண்றது அப்படிங்கறத விசாரமான சொல்றது. சரி, அப்படி அந்த ஜெய்மீ தந்திரத்துல பிரவேசம் பண்றதுக்கு இந்த சாஸ்திரம்னு சொல்லி சொன்னாலும் இங்க விஷயம் என்ன அப்படின்னா தர்மம் தான் விஷயம். ஏன்னா ஒரு ஒரு மங்களாச்சரணத்திலையும் நாம 4 பாகத்தை பாவிச்சிருக்கு வச்சு பொதிச்சு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அனுபந்த சதுஷ்டயம் அப்படிங்கிற 4 விஷயத்தையும், அதாவது விஷயம் அதிகாரி பிரயோஜனம் சம்பந்தம் இது 4மே. இப்ப இங்க விஷயம் என்ன, தர்மம். தர்மம்ங்கிறது உபலட்சணம், அதர்மத்தையும் குறிக்கிறது ஏற்கனவே சொல்லியாச்சு. அதர்மம் வந்து நிராகரணம் பண்றதுக்கோசம், நிராகரிக்கிறதுக்கோசம், விடுறதுக்கோசம் புரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சு அதர்மம் தெரிஞ்சாதானே நான் விட முடியும், அதர்மம் தெரியாம நான் செஞ்சிருப்பேன் தெரியவே தெரியாது அப்படிமாமா. அதனால அதர்மம் என்னன்னு தெரிஞ்சா விட்டுடலாம், அப்படி களவும் கற்றுமர அப்படிங்கிறது தான். அதர்மம் என்னன்னு தெரிஞ்சாதான் அதை விட முடியும், அதுக்கோசம் தெரிஞ்சுக்கிறது செய்யணும்ங்கிறது இல்ல தெரிஞ்சுக்கிறது அது. சரி, அடுத்தது சோபி அதிகாரி அதிதே அதீத வேத வேதாங்கோ தர்ம ஜிக்யாசு. அதிகாரி யாரு, அதிகாரி யார் அப்படின்னு கேட்டா வேதத்தையும் வேத அங்கங்களையும் படிச்ச ஜிக்யாசு, அந்த தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுபவன் தான் இங்க அதிகாரி. சரி, இங்க பலன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால நமக்கு உண்டார ஸ்வர்க்கம் முதலியதுதான் பலன். ஸ்வர்க்கம் முதலியதுன்னு சொல்லிட்டேன், எல்லாத்தையும் ஸ்வர்க்கம் தான் பலன் இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. காரி ரேஷ்டின்னு சொல்லியிருக்கு, மழை இங்கேயே பலன் அனுபவிக்க போறோம். பூத்திகாமக பசு மாலபேத்னு சொல்லி ஸ்வேத ஸ்வேத மாலபே பூத்திகாமக அப்படின்னு சொல்லியிருக்கு. வாயு ஸ்வேத மாலபே பூத்திகாமகன்னு சொல்லியிருக்கு. வாயு அப்படிங்கிற தேவதைக்கு ஸ்வேத பசு வச்சுண்டு நாம பூத்திக்காம பூத்தி அடையணும், விபூத்தி அடையணும், அதாவது சொத்து சொலத்தை அடையணும்னு ஆசைப்படுறவன் பண்ணட்டும் சொல்லியிருக்கு. இப்போ பிரயோகம் இங்க அனுபவிக்கிறதுக்கு, சொர்க்கம்னு வேற ஏதோ ஒரு இடம் இல்ல, இந்த உலகத்துல அனுபவிக்கிறதுக்கான பலனே சொல்லியிருக்கு. இதனால பிரயோஜனம் அது. அடுத்தது சம்பந்தம் என்ன அப்படின்னா போத்திய போதக பாவ லட்சண சம்பந்த, அதாவது இதனால் போதிக்கப்படக்கூடியது இது, இந்த போதிக்கப்படக்கூடியதுக்கு தகுதியான போதகன் நானு, இந்த போத்தியத்தை அடையத்துக்கு தகுதியானவன் நானு அப்படின்ற அந்த போத்திய போதக பாவம் சம்பந்தம். சாஸ்திரம் போதகம், அதனால போதிக்கப்படுறது சாஸ்திரத்துல சொல்வாரிக்கு போதிக்கப்படுறது தர்மம் முதலியது அப்படின்னு அந்த சம்பந்தமானது சாஸ்திரத்துல இருக்கு. சரி, தந்திரம்பக சூத்திர அவதரணம். அடுத்தது இங்க இந்த சாஸ்திரத்தை ஆரம்பிக்கணுமா வேண்டாமா, ஒரு ஒரு சாஸ்திரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாஸ்திரத்தை ஆரம்பிக்கணுமா வேண்டாமாங்கிற விசாரம் பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல பேர் பண்ணிட்டு போயிருக்காங்க. அத்தை படிக்கிறத விட்டுட்டு இதை எதுகையா படிக்கிற அப்படிங்குமா, ஏற்கனவே வேற கிரந்தம் இருக்கே, என்ன இருக்கு குருமீமாம்சாக்கு மீமாம்ச சாஸ்திரம், எப்படி வேதாந்த பரிபாஷான் இருக்கு அப்படி மீமாம்ச பரிபாஷான் வேற ஒரு சாஸ்திரம் இருக்கு, இதோட விஸ்தாரமா இருக்கும் அது, அதை விட்டுவிட்டு எதுக்கு இதை படிக்கிற, இல்ல டைரக்டா நீ அதை படிக்கலாமே அந்த சாஸ்திரத்தை படிக்கலாமே இந்த சாஸ்திரத்தை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னா அதை நிரூபிக்கணும். நாம இந்த சாஸ்திரத்துக்கு இந்த கிரந்தமானது தொடங்குறது நியாயம்தான் அப்படின்னு ஆரம்பிக்கணும். அந்த விசாரத்தை பண்றதுக்கு அடுத்தது ஆரம்பிக்கிறது. சரி பாப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய.

நாமகரணத்தை பெற்றால் அந்த நாமகரணத்தை பெற்று அது ஒரு செஞ்சாலி தெய்வச்சாலிங்கிறார். தெய்வச்சாலி சாலின்னா புரியுதா? சாலினா நெல், சாலினா நெல், செஞ்சாலி நெல் சொல்லு. செஞ்சாலி கஞ்ச ஒன்றாய் வளர்ந்த செங்கோல வளர்ந்த பெருமாளே. அதனாலே தவமாகிய வித்திலே முளைத்தது அந்த எங்கே முளைக்கும், விதை எங்கே முளைக்கும்? சேற்றிலே. சேற்றிலே முளைத்தது என்ன பண்ணது? சேற்றிலிருந்து மேலே எழுதுகிறது, மேலே எழுதுகிறது. அப்படி மேலே எழுந்து என்ன பண்ணுகிறது? குருத்துண்டாகிறது, விரிகிறது, வளர்கிறது. தவமாகிய வித்தில தங்கி இருந்தது அது, இந்த பூமியில பிறந்தது, முளைத்தது, சேற்றை நீக்கியது. சேற்றை நீக்கியதுல அதுதான் இந்த மாயா சம்பந்தமான உலகம். அது வேற்றை தவஞ்சத்து இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கடிய வழிவிடும். பிரபஞ்சம் என்பது சேரு. பிரபஞ்சம் என்பது பிரபஞ்சம்னா புரிய உலகம், உலகம், உலகம் சேரு. சேரு நான் இருப்பதான் கழுவிக்கிட்டே இருக்கிறோம். சேற்றை என்ன பண்றான்? கழுவிக்கிட்டே இருக்கும். பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா என்பது கந்தர் அலங்கார். நான் கூட பல நூலில் பாடி இருக்கிறேன். சிவபெருமான் தலையில கங்கை வச்சிருக்காரா? தலையில கங்கை வச்சிருக்காரா? இந்த பக்கம் மங்கையை வச்சிருக்கிறார. கங்கை இங்கே மங்கையா? கங்கையின் மூலமா தன்னை அடைந்த அடியாருடைய மலமாகிய சேத்த கழுவ வைக்கிறார் கங்கையை விட்டு. கங்கையினால சேத்த கழுவ சொல்றாருப்பா. நம்ம அன்பன் ஆகிட்டேன், அதனால இவனுக்கு இருக்கிற சேத்த கழுவிடுன்னு சொல்றாரு. கங்கை வந்து கழுவுறா. உமாதேவியை கூப்பிட்டு கழுவுன உடனே அவனுக்கு அருளை கொடுங்குறார். இது அருள், அது கழுவுறது. கங்கையினால கழுவி மங்கையினால அருள். நல்லா இருக்குல்ல? சும்மா வச்சிருப்பாரு கங்கை, வேற இல்லை, நல்ல வழங்கு தெரியா. கங்கையினாலே நம்மை கழுவி ஆன்மாவினுடைய மலத்தை கழுவி மங்கையாகி உமாதேவியின் மூலமாக திருவருளை கொடுக்குறார். ஆகவே அப்படி பவம் எனும் பங்க நீங்கி பவம் ஆகிய பிறப்பு பிறப்பினாலே உண்டாகிற மாயாமல சம்பந்தமான உலக பங்கங்கள் எல்லாம் நீங்கி அருளாகிய குருத்து வளர்ந்து அவமனம் களைகள் நீங்கி அதனால பயிர் வளரும் போது களைகள் இருக்கும். பயிர் வளரும் போது களைகள், அது அந்த அவம் என்பது வளர்கின்ற காலத்திலே, ஆன்மாக்கள் வளர்கின்ற காலத்திலே உலக சம்பந்தமாக பாவ சம்பந்தமான செயல்களிலே அதிகமாக தொடர்பு உண்டாக செய்யும். மாயாமல சம்பந்தமான உலகமாகினாலும் இது ஆணவமல சம்பந்தமான உயிராகினால் ஆணவமல சம்பந்தமான உயிர் மாயா சம்பந்தமான உலகம். புரியுதா? மாயாமல சம்பந்தமான உலகம் ஆணவமல சம்பந்தமான உயிர். இது ஆணவமல சம்பந்தமானதுனால இதுக்கு நல்லது கெட்டது தெரியாது. கெட்டது நல்லதா தெரியும். கெட்டது அதுதான் அவமுது. ஆகையினாலே இந்த அவமாகிய இந்த களைகள் எல்லாம் நீங்கி இந்த பயிர், இந்த பயிர் அவமாகிய களைகள் எல்லாம் நீங்கி. களைகள் இருந்தா பயிர் வளராது. களை இருந்துச்சுன்னா அது மெய்மாயா உழவை செய்து விருப்பனு வெத்த வெத்தி பொய்மாயான் களையை வாங்கி புறையனு நீரை பாய்ச்சி தம்மையை நோக்கி கண்டு தகவனு வேலியிட்டு செம்மையில் நிற்பராயில் சிவகதி, நிற்பராயில் சிவகதி உடைய நிற்பராயில் சிவகதி. அதனாலே அவமனம் களைகள் நீங்கி அக்குவோன் அருளால் அக்குவோனாகிய சிவபெருமானுடைய அருமையாலே உண்மை சிவமெனும் விளை உண்டாக உண்மையாகி பொருளாகிய சிவம் என்கின்ற விளை உண்டாக வளர்ந்தது தெய்வச்சாரி. மணிக்குவாசல் வளர்ந்தார், பிள்ளையா இருந்து வளர்ந்தார்ன்றது மிக உண்டார். தெய்வச்சாரி வளர்ந்தது, அவம் என்கிற களைகள் நீங்கியது, பவம் என்கிற உலக சம்பந்தமான பிறவி சம்பந்தமான வினைகள் எல்லாம் தொலைந்து போய்விட்டது, அதனால அருளாகிய குருத்து உண்டாகியது, சிவம் என்கிற விளைவு உண்டாக வளர்ந்தது தெய்வச்சாரி. சிவமாகிய விளைவு உண்டாவதற்காக வளர்ந்தது தெய்வச்சாரி. அதை சுந்தரனை பத்தி சொல்றார் சேர்க்கிறார். படியில் நேடும் பத்தி முதல் அன்பு நீரில் பனை தோங்கி பத்தியாகிய இந்த விதை, பத்தியாகிய விதை அன்பாகிய நீரிலே வளர்ந்து ஓங்கி, பத்தியாகிய விதை அன்பாகிய நீரிலே விளைந்து ஓங்கி
வடிவு நம்பியா.

0: ஆரூர செம்பொன் மேனி வனப்பாக கடிய வெய்ய இருவினையின் களைகட்டெழுந்து கதிர் பரப்பி முடிவில்லாத சிவபோகம் முதிர்ந்து முறுகி விளைந்தது. இது ரெண்டும் அந்த ரெண்டு பாட்டும் ஒரு மாதிரி ரெண்டு பாட்டும் அந்த வெள்ளாணச்சரத்துல சொல்றாரு. அது இப்படி அந்த தெய்வச்சாலி விளைந்தது. அதற்கு மேலே அவருக்கு பாலூட்டினார்கள், சிகவரி விதித்தார்கள், அதுக்கு மேல கல்வியை புனைவித்தார்கள். கல்வியே ஒரு பெண்ணாக உருவகம் பண்ணுகிறார். கல்வியாகிய மங்கையை அவருக்கு பொருத்தி வைத்தார்கள், சூட்டி வைத்தார்கள் என்கிறார். குவலைய மங்கையை நீடு கோலஞ்செய்து அரும்புண்ணும் நவமணியும் குவ செய்து நன்குடன் மங்கள நாளில் தவமனமும் திருநேற்றின் தன்மனமும் தவறாத சிவமனமும் பெற கல்வி செல்வி மனம் உணர்வித்தார். அதனால கல்வி அபியாசம் அச்சராபியாசம் சொல்றது, கல்வி பயில்வது அச்சராபியா அச்சராபியா அச்சரம்னா எழுத்து, அச்சராபியாசம் வித்யாரம்பம்னு சொல்றோம். வித்யாரம்பம் அச்சராபியாசம் எதுவும் சொல்லுவோம் எல்லாம் வடமொழிக. கல்வி அவசியமானது, கல்வி அவசியமானது. கல்வி இல்லையானால் அவன் மூலம்னு சொல்றோம். கல்வி இல்லையானால் கற்று கல்வி உடையவனாகி மூடனா இருக்கிறேன். ஆனா ஞான சம்பந்தமான கல்வியை கற்போம், ஞான சம்பந்தமான கல்வியை கற்போம், அவன் மூடனாக மாட்டான். உலகியல் கல்வி தான் அப்படி இருக்கும். அந்த சிவஞான சம்பந்தமான கல்வி பயின்ற மூட இருக்காது. சிவக்கலைகள் ஆகமங்கள் மிகவும் மறை ஊதும் அன்பர் திருவடிகளை நினைந்து துரியாது. அதனால இப்படி கல்வி பயின்றாரு. கல்வி பயின்றார் என்றால் கல்வி பயின்றார் என்று சொல்லி அச்சராபியாசர் அதுக்கு ஒரு பாடு அந்த உபநயனம் சொல்றாரு. உபநயனம் பூநூல், பூநூல் தரிக்கிறது. பூநூல் வந்து முக்கியமானது, முக்கியமானது. அது பல வருணங்களுக்கு இருக்கிறது, பல வருணங்களுக்கு இருக்கிறது, சில வருணங்களுக்கு இருக்கிறது, பல வருணங்களுக்கு இல்லை. சில வருணங்கள் தான் அதை வந்து கடைப்பிடிக்குது பூநூல் போடுறத, பல வருணங்கள் இல்லை. சூத்திரர் வேளாளர்கள் உண்டு இல்லை எல்லாம் மறந்துட்டாங்க. அதனாலே பூநூலுங்கிறது முக்கியமானது. வேத மோதி பெண்ணூல் உண்டு வெள்ளை எழுதேறி என்பது சிவபெருமான் பூநூல் போட்டிருக்காங்க. அவர் பிராமணர் தானே, அது செய்யும். அது முன்னூல் சொல்றது, முன்னூல் சொல்றது, முன்னூல் என்பது மூணு குறி, முப்புரி, முப்புரி. அது வந்து ஒன்று இருக்கு, இன்னொன்று சாம எசுர், இன்னொன்று சாமம். இந்த மூன்று வேதங்களும் மூன்று நூலாக இருப்பது. அதற்கு மேலே வந்து முதல் நூலு வழிநூலு சார்பு நூல்னு சொல்றது. முதல் நூலு வழிநூலு சார்பு நூல்னு சொல்றது. இப்ப திருத்தொண்ட தொகை முதல் நூலு, திருத்தொண்டர் திருவந்தாதி வழிநூல், பெரிய புராணம் சார்பு நூல், முதல் நூல் அது தொகை வகை விரி. திருத்தொண்டர் திருவந்தாதி வகை, அந்த திருத்தொண்டர் தொகை தொகை தொகை தொகையே வகை வகை, பெரிய புராணம் விரி நூல் தொகை வகை. அது ஏன் போடுறது அப்படின்னா நூலு நூலுக்குள்ள இந்த தேகம் அடங்கிடுதா, பூனூல் போட்டார் நூலுக்குள்ள தேகம் அடங்கிடுதா, அடங்கிடுது இல்லை. நூலுக்குள்ள கட்டுப்பட்டு இருப்போம், நூலுக்குள்ள நாங்க கட்டுப்பட்டு நடப்போம் என்பது புரியுதா? நூலின் வழி நடப்போம். இந்த நூல் அந்த நூலை காட்டுவது, எந்த நூலை? வேதாகம முதலாகிய நூல்களை காட்டுவது, புரியுதா? இன்னொருக்கு அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பூன் நூல் இருக்கு, பூன் பூநூல் வந்தது. பூன் நூல் அந்த மெய்யெழுத்து மேலே, அந்த மெய்யெழுத்து மேலே அந்த உயிரெழுத்து ஏறி பூநூல்னு வந்தது. அந்த பூவண்ணா மூணு சொல்லி என்னன்னா போட்டா பூன், அதுக்கு மேலே அதை சேர்த்து சொல்லும் போது ரெண்டு சுருத்தா ஒரே சொல்ல வருது, பூநூல் நூல். அப்படின்னா அந்த மெய்யெழுத்து இருக்குதே என்னன்னா மூணு சொல்லி என்னன்னா அது மேலே இந்த உகர ஏறுச்சு. உகர ஏறுன கூட என்னாச்சு, பூநூல் வந்துருச்சு. பூன் அதுக்கு என்ன பொருள் தெரியுமா? நூலே எங்களுக்கு பூன் என்பது பொருள். பூன்னா என்ன? ஆவரணம். பூன் என்றால் ஆவரணம், பூன்பது. பூன் என்றால் ஆவரணம். அதனாலே நூலே எங்களுக்கு ஆவரணம். எந்த நூல்? வேதாகம முதலாகிய திருமுறை முதலாகிய நூல்களே எங்களுக்கு ஆவரணம். அப்படி அதனால அவசியமா பூநூல், அது தீட்சை பெற்றவர்கள் எல்லாம் பூநூல் போடுறது அதுல நிர்வாகத்தில் அவசியமா. உள்ளவன். அதனால அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அந்த பூமுழுக்கு தான் இவர் சொல்றாரு, இது நூல் மற்ற அல்லது நூல் இல்லை. சமயவாதி மற்ற சமயவாதி இல்லை, அவன் நூலை எங்க நூல் தான் மூளை, வேற நூலெல்லாம் நூல் அல்ல. சமயவாதிகள் தத்தம் மதங்களில் அமைவதாக அடர்த்தி மலைந்தனர். இது நூல் மற்ற அல்லது நூல் இல்லை எனும் அருசமய வித நூலும், எல்லா சமயங்களுக்கும் நூல் உண்டு, எல்லா சமயங்களுக்கும் நூல் உண்டு. அப்படி சொல்லுகிற அந்த அருசமய நூல்களையும் தலநூலும் தல புராணங்களாகிய நூல்களும் விரிந்த புராதன நூலும் புராண நூலாகிய அந்த பதினெட்டு புராணங்களும் வியாசரேற்றிய பதினெட்டு புராணங்களும் புதுநூல் என்று உலகனைத்தும் புகழ் மறைநூலும், புதுநூல் என்று சொல்லப்படுகிற வேத என்கின்ற நூல் நான்கு வேதம், அதுக்கு புதுநூல்னு பேர். புகழ் மறைநூலும் வரிசையாக சைவ முதுநூலும் தரிப்பார்க்கு, சைவ முதுநூலாகிய சிவாகமத்தையும் தரிப்பவருக்கு, தரிப்பவர்னா மனத்திலே வச்சிருக்கிறார், எல்லா நூலையும் மனசுல வச்சிருக்கிறாராம். யாரு? வாதவர். எல்லா நூல்களையும் மனத்திலே வைத்திருப்பவராகிய திருவாதவருக்கு முன்னூலும் தரித்தார்கள். அதே இது நூல் மற்ற அல்லது நூல் இல்லை, மற்ற சமயவாதி இல்லை, எங்க நூல் தான் நூல், எங்க சாமி தான் ஜாமி, எங்க சமயம்தான் சமயம் என்று மற்ற சமயவாதிகள் எல்லாம் அதுடுவார். சமயவாதிகள் தம் மதங்களில் அமைவதாக அரட்சி மலைந்தனர், மலைந்தனர்னா போருக்கு வந்தார்கள். இது நூல் மற்ற அல்லது நூல் இல்லை எனும் அருசமய வித நூலும் தலநூலும் விரிந்த புராதன நூலும் பொதுநூல் என்று உலகனைத்தும் புகழ் மறைநூலும் சைவ முதுநூலும் தரிப்பார்க்கும் முன்னூலும் தரித்தார்கள். இத்தனை நூல்களையும் மனத்திலே தரித்திருப்பவராகி மனத்திலே தரித்திருப்பவராகிய திருவாதவருக்கு பூநூல் கல்யாணம் செய்தார்கள், உபநயனம் செய்தார்கள். அது உபநயனம் சொல்வது நயனம் என்றால் கண்ணு, நயனம் என்றால் கண், உபநயனம் என்பது சாத்திரமாகிய கண்ணை கொடுத்தது, சாத்திரமாகிய கண்ணிரண்டே யாவர்க்கும், கண்ணிரண்டே எல்லாருக்கும் எத்தனை கண்ணு, கற்றோருக்கும் மூன்று விழி, கண்ணிரண்டே யாவர்க்கும் கற்றோருக்கும் மூன்று விழி, எண்ணு விழி ஏழாக ஈவோர்க்கு, தர்ம மண்டபனுக்கு ஏழு கண்ணம், எண்ணு விழி ஏழாக ஈவோருக்கு, நன் அனந்தந்தவத்தால் வரஞானம் பெற்றோருக்கு அனந்த விழி என்று அறியும், ஞானிகளுக்கு எண்ணில்லாத கண்ணம், ஞானிகளுக்கு கண்ணு இரண்டே யாவர்க்கும் கற்றோருக்கும் மூன்று விழி, சாத்திரமாகி ஒரு கண்ணு, புரியுதா? என்ன என்ன வழி ஏழாவது ஈவோருக்கு, தர்ம மண்டபனுக்கு ஏழு கண்ணம், நம் அனந்தந்தவத்தால் அருஞானம் பெற்றோருக்கு அனந்தம் விழி என்று அறியும் என்பது நீதி. ஆகையினாலே இப்படி உபநயனம், உபநயனம் அதனாலதான் உபய குலம்னு சொல்லுவோம், உபய குல தீபதுங்க விருதுகவி ராஜஜிங்கிறது அல்லவா உபய குலம். அதனால வந்து தீட்சையில ஒரு பரப்பு, நமக்கு தீட்சையிலே ஒரு பரப்பு, அதுக்கு முந்தைய தாய் இருந்து தாய் வயிற்றிலிருந்து பிறந்த பரப்பு ஒன்று, ரெண்டு பரப்பு, என்ன இரு பரப்பாளர், இரு பரப்பாளர். அதுக்கு மேலே கற்றாரு, எப்படி கற்றாருன்னா, மிக்கலையும் செடுநீரும் மதிக்கலையும் மலைக்கும் அவர் அக்கலையும் தோழர் மொழி அதற்கலையர் நல்லருளார். அதனால தலையில செடுநீராகிய கங்கையை வச்சிருக்கிறாரா, மதிய வச்சிருக்கிறாரா, அந்த கங்கையில இந்த சந்திரன் நீராடிக்கிட்டே சுத்திக்கிட்டே அலையிறாங்க சந்திரன். அது மாணிக்க வாசகர் தான் சொல்றாரு, அந்த சந்திரன் வந்து தோணி மாதிரி இருக்கிறானா, கங்கையில தோணி இருக்கும்ல தெப்பம் அது மாதிரி. மிக்கலையும் செடுநீரும் மதிக்கலையும் மலைக்கும் அவர் அக்கலையும் தோழர், அக்கு என்கின்ற பரமகுடைய எலும்பு மாலைகளும் உடையவராய் தோளுடைய தோளில் அணிந்திருப்பவராகிய புலித்தோலை கட்டியிருப்பவராகிய சிவபெருமானுடைய அருளாலே உக்கலையும் பிறக்கலையும் ஒழித்துதான் ஆகமக்கலையும். ஐயாலே உக்கல் என்பது உலக பசுபாசங்களால் வருகின்ற சொந்தம், உக்கல் என்பது பசுபாச உறவு, பசுபாச உறவு, பசுன்னா சுற்றமன் துன்புசு குழாங்கள் பற்றி அடைத்து பட்டினம், இந்த பசுக்களிலும் உலகம் பாசம், உலகம் பாசம், உலக பொருள்கள் பாசம், உயிர்கள் பசு, உயிர்கள் பசு, உலகம் பாசம், இந்த இரண்டையும் நீக்குவதாயிருப்பது பதி. அந்த பதியை அறிவிப்பது சிவாகம். நல்ல உக்கலை, உக்கல்னா சுற்றத்தார்கள், உக்கல்னா சுற்றத்தார்கள். சுற்றத்தார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சுற்றத்தார்கள் அதிகபட்சம் சிவஞானம் அவங்களுக்கு இருக்காது, இருக்கவே இருக்காது. நம்ம சுற்றத்தார்கள் சிவஞானம் ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. நம்ம விபூதி பூசிருக்கிறது சுகோச பண்றதை பார்த்தாலே அவங்களுக்கு எரிச்சலா இருக்கும். இதெல்லாம் நம்ம பரம்பரையில உண்டா, நம்ம சாரியில உண்டா? அது நம்ம நந்தனாரு தில்லைக்கு போவேன் தில்லைக்கு போவேன்னாரா, அவருடைய சுற்றத்தாரெல்லாம் சொந்தக்காரன் எல்லாம் ரொம்ப நந்தனார் மேல ரொம்ப போகுதுடா. நம்ம சாமி சேரியில் இருக்கு, சேரியில மாறி இருக்குது, இருளன் காட்டேறி சாமுண்டி நல்லெண்ணெய் பெத்தெண்ணெய் தொட்டியை சின்ன, வீரன் இருளன் காட்டேறி விரியன் உண்டி சாமுண்டி தூரி துண்டி நல்லெண்ணெய் பெத்தெண்ணெய் தொட்டியை சின்ன, பாவாடராயன் ஜங்கிலுக்கு இருப்பேன், இப்படிப்பட்ட சாமி எடுத்து முப்பூசையை போட்டு சாப்பிட்றதை சாப்பிட்டு ஆடினா அந்த சாமி என்னமா வரும்? ஏண்டா அசட்டு பயிர. இப்போ நான் சொல்கிறேன் சாமி, அந்த சாமிக்கு முப்பூசையை போட்டு, முப்பூசை தெரியுமா? பன்றி ஆடு கோழி முப்பூசையை போட்டு அதுக்கு மேலே ஒன்று இருக்குது சாதையும் சாப்பிட்டு விட்டு ஆடினா சாமி எப்படி வரும்? உடனே ஆடா ஆடா பிடிக்க முடியுமா ஒருத்தனே? அதை விட்டுவிட்டு இவன் தில்லைக்கு போகிறானா, தில்லைக்கு தில்லைன்னு சொல்லலாமாடா, நம்ம நம்ம பரம்பரையில் தில்லைன்னு சொல்லலாமாடா, சிவன்னு சொல்லலாமாடா அப்படின்னு எல்லாம் சண்டைக்கு வந்துட்டானுங்க. அதன் பிறகு அயால ஒரு திருவருள் கூட்டிச்சு தில்லைக்கு போனார். அதனாலே சுற்றத்தார்கள் என்பவர்கள் ஞானம் இல்லாதவர்கள், சிவஞானம் இல்லாதவர். சிவஞானம் இல்லாதவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால், சிவஞானத்துக்கு பெற வேண்டி முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிற நம்மை இகழ்வார்கள், எனக்கு பிடிக்காது. அதனாலே அந்த சுற்றத்தையும் அதற்கு மேலே உலக பொருளாகிய பாசப்பொருள்களையும் நீக்கி பதிப்பொருளாக இருக்கிற சிவத்தை காட்டுகிற ஆகம் அப்படிங்கிறார். அதான் ஆகமத்துக்கு சிறப்பு அருமையா சொல்றாரு. இப்ப இந்த முதல்ல பாருங்க, இந்த பாட்டுல அந்த அரிசமய நூலு, அப்புறம் தலநூலு, அப்புறம் புராதன நூலு, அப்புறம் பொது நூலு, அதுக்கு மேல சைவ நூல் அப்படிங்கிறார். ஒன்னொன்னா மேல ஒன்று வர சைவ நூல் தான் ஆகம். அதான் வேத நெறி தலைத்துவங்க மிக சைவ துறை விளங்குகள். சைவம் என்றால் ஆகம், சைவாகமம், ஆகமம் சைவாகம். ஆகமத்தை கடைசியா சொல்ற அதுபோல உக்களையும் பிறக்கலையும் ஒழித்திடும் ஆகமக்களையும். அதனாலே இப்ப சுற்றவாயு இந்த உலக பசுபாசனத்துல இருந்து நீங்குவதற்கும், அதற்கு மேலே சிவத்தை அறிந்து சிவத்தோடு சேருவதற்கும் உதவி செய்கின்ற ஞானத்தை கொடுக்கின்ற ஆகமக்களையும் எக்கலையும் கற்றுணர்ந்தார், எல்லா கலையும் கற்றுணர்ந்தார், எல்லா கலையும் கற்றுணர்ந்தார். எவ்வளவு வயசுல? ஈரெட்டு ஆண்டு எல்லையும், ஈரெட்டு 16 வயசுக்குள்ள எல்லா கலையும் கற்று. அதே திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் சொல்றாரு, பேர் வாதவூரரன பெற்று தம் பிறங்குமறை சாருவாய நூல் வழியார் சடங்கெல்லாம் நிறைவேதி நிர்வாய இளமதிவோ நரம்புவார் வேதமுதர் பார்வாய் எண்ணங்களையும் 16 நிற்பையும். 16 வயசுக்குள்ள 64 கலையும் கற்றுவிட்டாருன்னா இப்ப கற்கிறது இல்ல, முன்ன கற்றது வந்துகிட்டு வேறு முன்ன கற்றது, முற்பிறவியிலே கற்றது, முற்பிறவியிலே கற்று வச்ச ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் யமாப்பு உடையும். தெரியுதுல்ல, ஒருவர் ஒருமைக்கு ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி, ஒரு பிறவியிலே கற்ற கல்வி, அவர் பிறவி எழுந்தோரும் வந்து கொண்டே இருக்கும், உள்ளே இருக்கிறது வெளியில வரும். அந்த கல்வி கற்பது, கல்வி கற்பது திருவருளாலே கற்பது ஒரு வகை, திருவருளால். அப்புறம் அருள் இல்லாதவர்கள் கற்கின்றது ஒரு வகை. அருணகிரிநாதர் சொல்றாரு, நான் படிச்சது எவ்வளவு நேரம்னா கண்மூடி விழிக்கிற நேரங்கிறார். கண்மூடி அப்படி கண்மூடி விழிக்கிறது படிச்சதுன்னா அளவே இல்லைங்கிறார். எப்படியா படிச்ச அப்படின்னு கேட்ட, அதான் அந்த திருவண்ணாமலையில வந்து சரவண பவன் ஒரு எனக்கு ஒரு ஆசாரியன், சரவண பவன் ஒரு வாத்தியார், அந்த வாத்தியார் தப்படி சரவண பவன் ஒரு வாத்தியார் திருவண்ணாமலையில எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எவ்வளவு நேரம் சொன்னா அவருக்கும் நேரம் இல்லை எனக்கும் நேரம் இல்லை, சொல்லி கொடுத்த நேரம் கழிச்சு போட்டுக்கிற நேரம். எவ்வளவு எவ்வளவு படிச்சு அளவு இல்லை படிச்சு நேரம் அளவு கண்மூடி விடுக்கிற வாத்தியாராரு, அதான் சரவண பவன். அறிவுமறி தத்துவமும் அபரிமித வித்தைகளும் அறிவுமறி தத்துவமும் அபரிமித வித்தைகளும் அரியன இமைப்பொழுதில் வாழ்வித்தவில்லை. இமைப்பொழுதில் வாழ்வு அந்த திருவொரு பயனில் உமாபதி சிவன் சொன்னார், முதல்லையே குஞ்சரக்கன்று இருக்குது பாரு, குஞ்சரக்கன்று அது யாரு? அது புத்தியில பொருந்திருச்சுன்னா எல்லாத்துக்கும் வந்துடும். அது வந்து புத்தியில உட்கார்ந்துருச்சுன்னு வச்சுக்க வராத கலை. நற்குஞ்சரக்கன்று நன்னீர் கலைஞர், நற்குஞ்சரக்கன்று இதுக்கு ஒரு அடம்பிடி போட்டால், நற்குஞ்சரக்கன்று நன்னீர் பொருந்தி விட்டால் கலைஞர் கற்குஞ்சரக்கன்று தான். சிவகலைகளே கற்கிற சரக்கல்ல திருவருளாலே வரும். அதனாலே இவருக்கு முன்னையே திருநந்தி தேவராக இருந்தபடியினாலே இவருக்கு இந்த 16 வயசுல இந்த கலைகள்லாம் வந்ததும் ஆச்சரியம் இல்லை. 16 வயசுக்குள்ள 64 கலையும் உழைக்கரனுக்கு அன்பாகி உண்மை அறிந்து, உழைக்கரன் என்றால் சிவருவான், உலை என்றால் மானு, மானை கையில் வச்சிருக்கிறோம். சாமி மான் மழு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கல, மான் மழு சதுர்புஜம் ஒரு கையில் மான் வச்சிருக்கோம், மான் துண்டு மான் அது கையில் வச்சிருக்கிறார். அதெல்லாம் அவனுக்கு விட்டது ஆறு இந்த தாருகாவனத்து திசைகளுக்கு, தாருகாவனத்து திசைகள் அவன் விட்டதெல்லாம் இவர் ஆடுறதுக்கு சௌகரியமாக போச்சு. அவன் விட்டதெல்லாம் இவர் ஆடுறதுக்கு வசதியாக போச்சு. நெருப்பை விட்டேன் ஒரு கையில் ஏந்திக்கிட்டாரு, மானை விட்டேன் ஒரு கையில் ஏந்திக்கிட்டாரு, புளியை விட்டேன் குறித்து தோலை கட்டிக்கிட்டாரு, உடுக்கையை விட்டேன் ஒரு கையில் வச்சுக்கிட்டாரு, முயலகனை விட்டேன் மிதிச்சாரு, அவன் நெடுஞ்சான் அதையே ஆதாரம் வச்சு ஆடினார். தாருகாவனத்தை அதான் முதல் நடனம் வெளியில் வெளியில் ஆடணும். அப்புறம் தான் அதை கேட்டு பதஞ்சலி முனிவர் கேட்டு விஷ்ணுகிட்ட கேட்டு அப்புறம் தில்லைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்கப்பா அந்த நடிகரை. எந்த நடிகர்? உள்ளுக்கவே ஆடிக்கிட்டு இருந்த நடிகரை நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு வந்து அப்படி பெரிய ஆச்சரியம். நம்ம ஊருக்கு கூட்டி வந்து நடிக்க வச்சாங்க பாரு, அது பெரிய ஆச்சரியம். ஆகையினாலே அப்படி உலை என்கின்ற ஒரு மான் குட்டியை கையில் வைத்திருப்பவராகி சிவருமானுக்கு அன்பாகி உண்மை அறிந்து, உண்மை அறிந்து என்று சொன்னால் எது மெய்த்தெய்வம் எது பொய்த்தெய்வம், எது மெய்ச்சமயம் எது பொய்ச்சமயம், எது நித்தியம் எது அனித்தியம், நிலையானது எது நிலையில்லாதது, அன்பு அறிந்து நிலையானது எது நிலையில்லாது என்றறிந்து நில்லாதவற்றை நிலையன என்று உணரும் புல்லறிவாண்மை கடையென்றார் போல, அதனால பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக எண்ணி அந்த பொய்ப்பொருளிலேயே காலத்தை கழித்து ஜென்மம் வெண் போகாதபடிக்கு மெய்ப்பொருளை அறிந்து அந்த மெய்ப்பொருளை அறிவதற்கான ஞானத்தை பெற்று அதன் மூலமாக உயிர்கள் உய்வதற்காக கவி பாடுகின்ற திருவாதவோடிகள். உண்மை அறிந்து உலகம் உய்யும்படியாக கவி பாடுகின்ற திருவாதவோடி அப்படின்னு சொல்றாங்க. அதை உழைக்கிறனுக்கு அன்பாகி உண்மை அறிந்து உலகமெல்லாம் பிழைக்க அருட்கவி பாடும் பெரியவர். உலகமெல்லாம் பிழைக்க அருட்கவி, அருட்கவியின் அருளாலே பாடப்பட்டது பாடும் பெரியவர்கள் செயலெல்லாம் தழைத்த கலை தமிழ் மாறும் தக்கோர்கள் உரைக்க அறிந்து அழைத்து உரிமைத்தனிய அகலான நம்பாயினான். 16 வயசுக்குள்ளே 64 கலையும் கற்றுவிட்டாரு. கற்றவர்களுக்கு தான் அதிகமான சிறப்பு. அந்த காலத்திலே கல்வியிலே மிக வல்லவராய், கல்வி கேள்வியிலே மிக வல்லவராய் இருக்கிறவன் தான் அமைச்சர். அமைச்சர் அந்த காலத்தில் படிச்சா கல்வி இருந்தா அமைச்சர், இப்ப பணம் இருந்தா அமைச்சர். இப்ப அந்த கல்விக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. கல்வியினாலதான் அந்த காலத்துல இப்ப சேக்கலார் முதலமைச்சர் ஆனாரு, சேக்கலார் முதலமைச்சர் ஆனாரு, அதுக்கு அப்பா முதலமைச்சரா இருந்தாரு. ராஜா கேட்டான், இந்த மாதிரி உலகத்தை விட பெருசுது, கடலை விட பெருசுது, மலையை விட பெருசுதுன்னு கேட்டான் ராஜா. சரி, அதுக்கு அவங்க அப்பா வந்து வீட்டில் எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தார். இது ராஜா கிட்ட கேள்விக்கு விட சொல்ல, சேக்கலார் சின்ன வயசாக இருந்தார், என்னப்பா தேடுறானாரு, இந்த மாதிரி ராஜா கேட்டிருக்கிறேன், உலகத்தை விட பெருசுது, கடலை விட பெருசுது, மலையை விட பெருசுதுன்னு கேட்குறேன், அதுக்கு விட சொல்லணுன்னாரு. உடனே எடுத்து கொடுத்தாரு. நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்ற மலையினும் மானப்பெய்வு, பயந்தூக்கார் செய்த உதவி நயந்தூக்கி நன்மை கடலில் பெய்வு, காலத்தின் ஆட்சி நந்தி செய்தினும் ஞாலத்தின் மானப்பெய்வு. மூணுக்கு விட வந்துருச்சா, இந்த மூன்றையும் கொண்டு போய் அவங்க அப்பா சோழராஜா கொடுத்தாரு. எப்படி இங்க கண்டுபிடிச்சுன்னு கேட்டார். எங்க பையன் எடுத்து கொடுத்தாரு. அப்ப நீங்க பென்ஷனை வாங்கிங்க, உங்க பையனை வர சொல்லுங்க, நான் முதல்ல நீங்க பென்ஷனை வாங்கிட்டு போய் எடுத்து வந்து
1: உங்க பையனை வரைச்சு விடுங்க, அவரை முதலமைச்சரை வச்சுக்கிறது
0: அப்படியே முதலமைச்சர் ஆகிட்டார். கல்வியினாலும் அது போல இவருடைய கல்வி அளவுபடாதது, இவருடைய கல்வி அளவுபடாது. சிவஞானம் கலந்த கல்வி, சிவஞானம். அரிவர்த்தன பாண்டியன் கேட்டான்,
1: அரிவர்த்தன பாண்டியன் கேட்டான்,
0: கேட்டு மகிழ்ச்சி அடைந்து அவன் தக்க பரிவாரங்களை எல்லாம் அனுப்பி பல்லக்கோடு அனுப்பி அவரை அழைத்து முதலமைச்சர் பதவியை தந்தார். பதவியை தந்து அதையாலே சிறப்பாக அவருக்கு வேண்டிய வசதி எல்லாம் செய்து கொடுத்தான். பல்லக்கில் இருந்து மந்திரிக்கு முதலமைச்சர் பல்லக்கில் இருந்து எல்லாம் உண்டான். ராஜாவை போல அவ்வளவு சிறப்பு முதலமைச்சர், அத்தனை சிறப்புகளையும் செய்தார். அது உழைக்கிறனுக்கு அன்பாகி உண்மை இருந்து உலகமெல்லாம் பிழைக்க அருள் கவிவாடும் பெரியவர்தம் ஜெயலல்லாம் தனைத்தகலை தமிழ் மாறன் தக்குவர்கள் உரைக்க அறிந்து அழைத்து உரிமை திறன்களில் அகலான அன்பு ஆகினான் என்று இந்த பாட்டில காட்டுகிறார். அதற்கு மேல அவர் மந்திரித்தனம் எப்படி செலுத்துகிறார், நாட்டை எப்படி நடத்துகிறார், அவருடைய உள்ளம் எப்படி இருந்தது, அவருடைய உள்ளம் எப்படி இருந்தது, அதற்கு மேல அவருடைய செயல் சிறப்புகளை எல்லாம் எப்படி எல்லாம் சிவருவார் நடத்துகிறார் என்பதை திருவருளாளர் சந்திப்போம். ஆகையினாரே இப்படி ஒரு நாட்டுக்கு சிறப்பு வருவது அரசனுக்கு சிறப்பு வருவது மந்திரியினால் தான். இந்த மந்திரி நாட்டுக்கும் சிறப்பு செஞ்சாரு, சைவத்துக்கும் சிறப்பு செஞ்சார், சைவத்துக்கு அவர் செய்த சிறப்பினாலதான் சைவம் தலைத்து கொண்டு போகுது. உலகமெல்லாம் சைவம் பரவி இருக்குன்னு சொன்னா திருவாசகத்தினால்தான், உலகம் முழுவதும் சைவம் தெரியுது சிவம் தெரியுதுன்னா திருவாசகத்தை, அடுத்த மதக்காரன் கூட இருந்து கொண்டது திருவாசகம். அப்படிப்பட்ட சிறப்பு உள்ளவர் மாணிக்கவாசகர் திருச்சிற்றம்பரம். ஆறு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, உக்குளம் வாழ்க, செவ்வேளி அறிய மஞ்சை வாழ்க, யானதன நங்கு வாழ்க, மாரிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் வளாது வைக, மலிவளஞ்சுரக்கமன்னன் கோன் முறை அறு செய்ய, குறைவிலாது உயிர் வாழ்க, நான் மறையரங்களும் வேள்வி நல்க, மேன்மை கொள்சை நிதி விளங்குக, உலகமெல்லாம் பார்வதி பதே.
2: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் திருநாவுக்கரசு நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
1: திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? நம்ம நாவுக்கரச பெருமானுக்கு திருவடி வீக்கை நடந்த நிகழ்வு. என்ன கதை? நாவுக்கரச பெருமானுக்கு திருவடி வீக்கை நடந்த நிகழ்வு. சரி, அது என்ன திருவடி வீக்கை? சிவபெருமான் தன்னுடைய அழகான அந்த ரெண்டு திருவடிகளை அப்படியே எடுத்து தலைமேல சூட்டுற, சென்னிமேல சூட்டுற அந்த நிகழ்வுக்கு தான் திருவடி வீக்கைன்னு பேர். வீக்கைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தீயதை விடுத்து நல்லதை கை கொள்ளும் நிகழ்வு அப்படின்னு அர்த்தம். சரியா? அதிகம் என்ன? தீயதை விடுத்து நல்லவற்றை கை கொள்ளும் நிகழ்வு, அது பேர் தான் தீக்கைன்னு சொல்லுவாங்க. சரியா? இங்க திருவடி தீக்கை அப்படின்னா சாமி தன்னோட திருவடியவே வச்சு தீக்கை கொடுக்கறது. சரியா? இதுதான் திருவடி தீக்கைன்னு சொல்றோம். இது நம்ம நாவுக்கரச பெருமானுக்கு எப்படி நடந்தது, எங்க நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போமா? சரி, இப்போ நம்ம ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரச பெருமானும் சீர்காழியில முதல்ல சந்திச்சாங்க இல்லையா? சந்திச்சு கொஞ்ச நாள் அங்கேயே இருந்தாங்க. பெருமானை பாடி வணங்கி அங்கேயே கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் நம்ம நாவுக்கரச பெருமான் என்ன சொல்றாங்க தெரியுமா? எனக்கு சோழ நாட்டில் இருக்க தலங்களை எல்லாம் பார்த்து வழிபடணும்னு விருப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஞானசம்பந்த பெருமான் கிட்ட விடை பெற்று அப்படியே எல்லா சோழ நாட்டு தலங்களுக்கு நடந்தே போறாங்க. சரியா? தலையாத்திரையாக போயிட்டே இருக்காங்க. சரியா? நம்ம நாவுக்கரச பெருமான் எப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே தங்கியிருந்து பெருமானை பாடி வழிபட்டு அங்கே உழவாரப்பணி செஞ்சு வருவாங்க. சரியா? உழவாரப்பணினா என்ன? சிவன் கோயிலை சுத்தம் பண்ணுறது. சரியா? கோயிலை சுத்தம் பண்ணுறது, கோயிலை சுற்றி அப்படியே முள் புதர்கள்லாம் கிடக்கும்ல, அது எல்லாம் சுத்தம் பண்ணுறது, கோயிலை வளமாக வர்றதுக்கு பாதை அமைக்கிறது, இதெல்லாம் உழவாரப்பணி. சரியா? இப்போ நம்ம நாவுக்கரச பெருமான் எந்த கோயிலுக்கு போனாலும் உழவாரப்படி செஞ்சுட்டே இருப்பாங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம நாவுக்கரச பெருமான் போயிட்டே இருக்காங்க. ஒரு ஒரு தளத்துக்காக போய் பெருமானை வணங்கிட்டு வணங்கிட்டு உழவாரப்படி செஞ்சு போயிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க மனசில் ஒரு ஒரு சிந்தனை ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன தெரியுமா? நம்ம இவ்வளோ காலம் இப்படி கருணை செய்கிற சிவபெருமானை வணங்குறத விட்டு போட்டு நம்ம இப்படி ஒரு தீ நெறியான சமண நெறியில போய் நம்ம இருந்துட்டோமே, இத்தனை காலத்தை நம்ம வீணடிச்சிட்டோமே அப்படின்னு அவருக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துட்டே இருக்கு. சரியா? நம்ம நாவுக்கரச பெருமான் நம்ம பெருமானால் ஆட்கொள்ளப்படுற அளவுக்கு தவமுடையவன். சரியா? இப்போ ஒரு உண்மையை தெரிஞ்சுட்டு போறோம். இப்ப நம்ம சாமி என்ன பண்ணாரு? சூளை கொடுத்து ஆட்கொண்டார், நம்ம சைவத்துக்கு வந்துச்சாரிப்போம். ஆனாலும் இந்த வருத்தம் ஒன்று அவருக்குள்ள இருந்துட்டு இருக்கும். இவ்வளவு காலத்தை வீணடிச்சிட்டமே, இவ்வளவு காலத்தை வீணடிச்சிட்டமே அப்படின்னு அவருக்குள்ள இந்த வருத்தம் இருந்துட்டே இருக்கும். அப்போ அவர் ஒரு ஒரு தலங்களுக்காக போயிட்டு இருக்கும்போது அப்போதான் பெண்ணாகடம்ங்கிற ஊரில் அவர் என்ன கேட்பாரு? நாவுக்கரச பெருமான், இந்த உடம்பு அழுக்கான உடம்பு, சமணர்கள் போட்ட சாப்பாட்டை உண்ட உடம்பு, சமணர்களோடு தொடர்பு இருந்த காலத்தில் வளர்ந்த உடம்பு, அதனால இந்த உடம்போடு நான் இனி உயிரோடு இருக்க மாட்டேன் சாமி, எனக்கு நீங்கள் இடபம் சூலம் பொறிக்கணும் அப்படின்னு விண்ணப்பம் வைப்பாரு. அப்போ நம்ம சாமி பெண்ணாகடத்தில் அந்த விண்ணப்பத்தை ஏற்று அழகா இடபம் சூலம் பொறிப்பார் இல்லையா? இதை நம்ம போன கதையிலே நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்புறம் நம்ம நாவுக்கரசருக்கு மகிழ்ச்சி ஆயிடும். அப்புறம் அவர் மனத்துல இன்னொரு விருப்பம் வச்சுட்டு இருப்பார். என்னன்னா, நம்ம சாமி தன்னோட அழகான அந்த ரெண்டு திருவடிகளை நம்ம தலைமையில சூட்டணும் அப்படின்னு நாவுக்கரச பெருமானுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும். சரியா? அந்த விருப்பத்தை மனசுல நினைச்சுட்டே வந்துட்டு இருப்பார். வந்தவர் திருச்சத்திமுற்றம் அப்படிங்கிற ஊருக்கு வந்து சேர்வார். ஊர் பேர் என்ன? திருச்சத்திமுற்றம். ஏன் தெரியுமா அந்த ஊருக்கு அந்த பேர் வந்தது? சத்தினா யாரு? உமையம்மை இல்லையா? நம்ம உமையம்மை சிவபூசை பண்ணுன இடம் இந்த தலத்துல, நம்ம உமையம்மை சாமியை பூஜை பண்ணாங்க, அதனாலதான் அதுக்கு சத்திமுற்றம்னு பேர். இந்த ஊர்ல சாமி பேர் என்ன தெரியுமா? சிவக்கொழுந்து ஈசர். சரியா? சிவக்கொழுந்து ஈசர், அதான் சாமி பேரு. இங்க அம்மை சாமியை வழிபட்டாங்க, அதனால இந்த ஊருக்கு பேரு சத்திமுற்றம். சரியா? இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கணும். சரியா? இந்த ஊருக்கு வந்துட்டு நம்ம நாவுக்கரச பெருமான் என்ன பண்றாங்க தெரியுமா? சாமிகிட்ட, சாமி யமன் வந்து என்னை கூட்டிட்டு போக முன்னாடி உங்க திருவடியை என் தலைமையில பொறிச்சு வைங்க சாமி. என்னை ஒருவேளை நீங்க போக விட்டுட்டீங்கன்னா அந்த பழி உங்களுக்கு தான் வந்து சேரும். தன்னையவே நம்பிட்டு இருந்த அடியாருக்கு அருள் செய்யாம விட்டுட்டாரு சிவபெருமான் அப்படின்னு எல்லாரும் படிச்சல் உங்களை சொல்லுவாங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகரச பெருமான் இந்த மாதிரி ஒரு பொருள் படும்படியா ஒரு பதிகம் பாடி திருவடி வேணும் சாமி திருவடியை சூட்டணும் சாமி அப்படின்னு விண்ணப்பம் வைத்தான். சரியா, அந்த பாடல் அந்த பதிகம் ரொம்ப அருமையான பதிகம். அதுல ஒரே ஒரு பாடல் முதல் பாடலை மாத்திரம் பாடுவோமா. கோவாய் முடுகி அடுத்திரல் கூற்றம் குமைப்பதன் முன் பூவார் அடிச்சுவடு என்னே பொறித்துவை போக விடில் மூவா முழுப்பழி மூடும் கண்டாய் போக விடில் மூவா முழுப்பழி மூடும் கண்டாய் முழங்கும் தழல் கை தேவா திருச்சத்தி முற்றத்து உரையும்

அப்படின்னு சாமிகிட்ட ரொம்ப உருகி விண்ணப்பம் வைப்பார். அப்ப நம்ம சாமி என்ன சொல்லுவார் தெரியுமா? நல்லூருக்கு வா அப்படின்னு சொல்லுகிறார். நல்லூருங்கிறது சத்தியமுற்றத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். நல்லூருங்கிறது இன்னொரு ஊர், திருநல்லூர், சரியா? அந்த நல்லூருக்கு வா அப்படின்னு நம்ம சாமி சொல்லிடுவார். அப்ப நம்ம நாகரச பெருமான் அப்படியே வணங்கி, சாமியை வணங்கி வணங்கி வணங்கி அப்படியே நல்லூருக்கு நடந்து போவாங்க, சரிங்களா? நல்லூருக்கு போனோடனே அப்படியே சாமியை விழுந்து வணங்கி இப்படி எழுந்திருப்பாங்களா? அப்ப நம்ம சாமி என்ன பண்ணுவார் தெரியுமா? உமது நினைப்பதனை முடிக்கின்றோம் அப்படின்னு சொல்லி அப்படியே தன்னோட அழகான அந்த ரெண்டு திருவடியை எடுத்து நாவுக்கரச பெருமான் சென்னியில் அப்படியே சூட்டுவார், சரியா? அப்போ நம்ம சாமியுடைய திருவடி அப்படின்னு நனைஞ்ச திருவடியா இருக்குமா, குளிர்ச்சியா இருக்குமா, அதை உணர்ந்திருக்காரு நம்ம நாவுக்கரச பெருமான். ஏன் தெரியுமா அப்படி சாமியோட திருவடி ஈரமான திருவடியா, குளிர்ச்சியான திருவடியா இருக்குது? எல்லாரும் நம்ம சாமியோட திருவடியில மலர்களை போட்டு போட்டு போட்டு போட்டு வணங்குறாங்க. அப்ப மலர்கள் இருக்க தேனெல்லாம் வழிஞ்சு வழிஞ்சு அப்படியே சாமியுடைய திருவடி எல்லாம் தேனாயே இருக்குதான். அப்படியே தேன்ல நனைஞ்சா ஈரமா இருக்கும்ல, அதனால நம்ம சாமியோட திருவடி நனைஞ்ச திருவடியா இருக்குதான். அதனால அது குளிர்ச்சியோடு இருக்குதான் அந்த திருவடி, சரியா? அந்த குளிர்ச்சி தன்மைய நம்ம நாவுக்கரச பெருமான் அப்படியே உணர்ந்திருக்காரு. திருவடிய சாமி தலைமையில சூட்டினார்ல, அப்போ அந்த குளிர்ச்சியை உணர்ந்து அதை அப்படியே பாடல்ல பதிவு பண்ணியிருக்காரு. அப்படியே பெருமானுடைய அந்த கருணைய நினைச்சு அப்படியே ஒரு பதிகம் பாடியிருக்காரு நல்லூர்ல, அந்த பாடல்ல அதுல முதல் பாடல்லையே பதிவு பண்ணியிருக்காரு. நனைந்தனைய திருவடி என் தலைமையை வைத்தார் அப்படின்னு அருமையா பாடியிருக்காரு, சரியா? அந்த ஒரு பாட்டை பாடுமா?

பூமியின் பயிர் வைத்தால் திரண்டு வானோர் இனம் துருவி மணி மகுடத்தேரத்துற்ற

0: அப்படின்னு அழகா அந்த பாடல்ல தன்னோட அந்த உணர்வு, அது எப்படி அந்த திருவடியை உணர்ந்தாருங்கிறத அழகா பதிவு பண்ணியிருப்பார். சரியா? இப்போ பெருமானுடைய கருணையை அப்படியே நினைச்சு வணங்கி இந்த நல்லூர் தலத்துல ரொம்ப காலம் இருந்து அப்படியே உழவர் பணி செஞ்சு அங்கேயே பதிகங்கள் பாடி பாடி பாடி நிறைய நாள் இருந்திருக்காரு நம்ம நவகரச பெருமாள். சரியா? இப்ப நம்ம நல்லூர் திருநல்லூருக்கு நீங்க போயிருக்கீங்களா? அந்த தலத்துக்கு போனீங்கன்னா முதல்ல உள்ள நுழையும் போதே ஒரு பெரிய ஓவியம் வச்சிருப்பாங்க. அதுல நம்ம நவகரச பெருமானுக்கு சாமி அப்படியே ரெண்டு திருவடியும் எடுத்து சூட்டினாரு இல்லையா, அந்த நிகழ்வு அழகான பெரிய ஓவியமா வச்சிருப்பாங்க. சரியா? அதை பாருங்க, மறக்காம பாருங்க. அப்புறம் சாமி கோயிலுக்குள்ள போனீங்கன்னா பெருமானை வணங்கின பிறகு அங்க திருவடி சுட்டுவாங்க. அங்க வர்ற அடியார்களுக்கெல்லாம் சடாரின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம நவகரச பெருமானுக்கு திருவடி வீக்கை நடந்த இடம் இல்லையா, அதை நினைப்பூட்டுவதற்காக அங்க வர்ற எல்லா அடியார்களுக்கும் அங்க சடாரி வைக்கப்படும். அதுவா நம்ம பெருமானுடைய திருவடி. சரியா? நம்ம பெருமானுடைய திருவடி அங்க வர்ற அடியார்களுக்கெல்லாம் இன்னைக்கு சூட்டப்படும். சரிங்களா? நீங்க அடுத்த தடவை உங்க அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிட்டு திருநல்லூருக்கு போயிட்டு வாங்க. என்ன, அந்த கோயில் ரொம்ப அருமையான திருக்கோயில். அங்க போய் பெருமானை வணங்கி அப்படியே பெருமானோட திருவடியை உங்க தலைமையில சுட்டி வகிழ்ந்துக்கிறாங்க. சரிங்களா? இனி நாளை பாப்போமா. திருச்சி செம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிட்டம்பலம்.
3: முதியவராக வந்த தில்லை கூத்தப்பிரான் ஒழிக்காலமும் தனக்கு துணையாக இருப்பதற்கு திருவாசகத்தையும் திருச்சிற்றம்பல கோவையாரையும் தாமே தம் கைப்பட எழுதி அதற்கு திருவாத ஊரர் திருவாய் மலர்ந்தருள அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் திருக்கையெழுத்து என்று எழுதி ஒப்பமும் இட்டு தில்லை கூத்தப்பெருமானுடைய திருக்களிற்றுப்படியில் வைத்தனர். மறுநாள் தில்லை திருச்சிற்றம்பலவருக்கு வழிபாடு செய்ய வந்த தில்லைவாழ் அந்தணர்கள் அங்கே உள்ள ஓலையை கண்டு அதிசயிக்கின்றனர்.
4: என்ன ஓலை இது? அடைத்துள்ள திருச்சிற்றம்பலத்தில் எப்படி வந்தது?
5: ஓலைச்சுவடியின் மேல் திருவாத ஊரர் திருவாய் மலர்ந்தருள அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் திருக்கையெழுத்து என்று

0: ஆஹா, அற்புதமான திருப்பாடல்கள். இவை சாதாரணமான பாடல்கள் அல்ல. புலவர்களால் பொருள் சொல்வதற்கு இவை கூறும் அனுபூதி ஞானம் நம்மால் அறிந்து கொள்ள இயலுமோ?
1: நாம் திருவாத ஊர் அடிகளே அழைத்து இதன் பொருளை அறிவோம். தில்லைவாணர் திருமுன்பு மணிவாசகப் பெருமானை அழைத்து வருவோம், வாருங்கள்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: இந்த செய்தியை கேட்டவுடன் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 24.
1: காணும் தன்மையுடைய கண் பொருள்களை காண ஒட்டாதபடி இருள் என்ற பொருள் அக்கண்ணை மூடி மறைக்கின்றது. அக்கண் பொருள்களை அறியாத தன்மை இருளால் உண்டாவது. கண்ணை மறைக்கின்ற புற இருள் போல உயிரோடு பொருந்தி அதனை மறைத்திருக்கின்ற அகவிருள் ஒன்று உள்ளது. அதுவே ஆணவ மலம் எனப்படுவது. முன்னே கூறியபடி பிறவித்துயர், வினை, திருவருள் முதலிய அறியத்தக்க பல பொருள்களுள் ஒன்றையும் அறிய ஒட்டாதபடி செய்வது ஆணவ இருளே ஆகும்.
2: ஆணவ இருளுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு அறிமுகம் செய்து வைக்கிறார். இதுதான் ஆணவம். இது ஆணவ இருள் பற்றிய விவரங்கள் போக போக போக இன்னும் ஆழமாக நிறைய சொல்ல போகிறார்கள். ஆணவத்தை இருள் நான் அன்றைக்கே உங்களுக்கு சொன்னேன். ஆணவத்தை இருள் என்கிறார்கள். இதை வைத்துக் கொண்டுதான் சிவஞான பாம்பாடியத்திலே மாமுனிவர் என்ன சொல்வார் என்றால், இருள் ஒரு பொருள் என்று நிறுவார். இருளை ஒரு பொருள் என்று நிறுவார். நான் முன்பும் உங்களுக்கு இதை சொல்லிவிட்டேன் என்று நினைக்கிறேன். பல பேருக்கு அதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது. இருள் ஒரு பொருளா ஒளியினுடைய இன்மையா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுதான். அதுவே ஒரு பொருளா? இருள் என்று நாங்கள் சொல்லுகிற ஒன்று அது ஒரு பொருளா, அல்லது ஒளியினுடைய இன்மைதான் இருள் போல தோன்றுகிறதா என்று ஒரு ஐயப்பாடு கிளம்பும், ஆழ சிந்திக்கிறவர்களுக்கு கிளம்பும். ஏனென்றால் ஒளி வந்தவுடனே இருள் போய்விடுகிறது. ஆகவே இருள் என்பது ஒளியினுடைய இன்மைதான் என்று பல பேர் நினைக்கிறார்கள். சுஞ்சனமாமுனிவர் இல்லை, இருள் ஒரு பொருள் என்றே நிறுவுவார். இருளை ஒரு பொருள் என்றே நிறுவுவார். ஏன் அவர்களுக்கு தேவை வருகிறது? ஆணவத்தை இருள் என்று சொல்வதனாலே ஆணவம் எப்படி உள்பொருளோ அதுபோல இருளும் உள்பொருளாகத்தான் இருக்க வேண்டும் என்பதற்கான நிரூபங்களை சொல்வார். அந்த நூல்கள் வருகிற பொழுது, அந்த இடத்தில் வருகிற பொழுது அதை படிப்போம். ஆகவே ஆணவம் என்பது இருளாக உயிரை மறைக்கிற ஒரு பொருள் என்கின்ற அந்த அந்த அடிப்படை விளக்கத்தை மட்டும் இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம்.
1: அறியாமையே அறிவாக தோன்றுதல். புறவிருள் வந்து கண்ணை மறைக்கும் போது கண் செயற்படாது போகிறது. உயிர் கண்ணுக்கு வேறாக இருப்பதனால் அக்கண் செயற்படாமையை கொண்டு அதனை மறைக்கக்கூடிய இருளாகிய பொருள் வந்துட்டது என்று உயிர் கருதி உணர்கிறது. இனி அக இருளாகிய ஆணவமோ உயிரையே மறைத்து நிற்கிறது. அவ்வாறு மறைத்து நின்று அறியாமையை உண்டாக்குகிறது. உயிர் அவ்வறியாமையையே அறிவென்று நம்பிவிடுகிறது. அதனாலேயே தன்னை
2: புறையிருளுக்கும் அகையிருளுக்குமான வித்தியாசம் சொல்லுகிறார். புறையிருள் வந்தவுடனே காணுகிற கண்ணுக்கு பார்வையற்று போகிறது. நாங்கள் நல்ல இருளுக்குள்ளே போய்விட்டோம் என்றால் காணக்கூடிய கண் காணாமல் விட்டுவிடுகிறது. ஆனால் அந்த கண் வெளியில இருக்கக்கூடிய இருள் வந்து கண் காணாமல் போன உடனே நாம் ஒரு இருளுக்குள்ளே அகப்பட்டு விட்டோம் என்ற உண்மை நமக்கு தெரிகிறது. எப்படி என்றால், கண்ணல்ல காணும் பொருள், கண்ணுக்குள்ளே ஒரு ஆன்மா இருந்து படிப்படியாக உள்ளே போக போக போக ஆன்மாதான் அறிபொருள் என்று நாங்கள் படித்திருக்கிறோம். மற்றவை எல்லாம் கருவிகள் தான். ஆகவே உள்ளே நிற்கிற ஆன்மா இருக்கிறபடியால் கண்ணுக்கு காட்சி மறைக்கப்படுகிற பொழுது ஒரு இருள் கண்ணை பற்றி விட்டது, அதனாலே எனக்கு காட்சி தெரியவில்லை என்ற உண்மை நமக்கு தெரிகிறது. இது புரளை இருள் நிகழ்ச்சி. அகையிருளில் ஆகிய ஆணவம் உயிரை மறைக்கிற பொழுது ஆணவம் மறைக்கிறது என்று காண அதற்குள்ளே ஒன்று இல்லை. சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? கண்ணே இருள் மறைந்து விட்டது என்பதை காண உள்ளே இருக்கிற ஆன்மா இருக்கிறபடியால் கண்ணை இருள் மறைத்து விட்டது என்கிற உண்மையை தெரிந்து கொள்கிறோம். அந்த ஆன்மாவையே ஒரு இருள் மறைக்கிற பொழுது ஆன்மாவை ஒரு இருள் மறைத்திருக்கிறது என்பதை தெரிவதற்கு நமக்கு வேறு ஒன்றும் இல்லை. அதனாலே அந்த இருள் மறைப்பு நமக்கு தெரிவதில்லை என்று சொல்கிறார். அதனாலேதான் ஆணவ இருள் மறைப்பு என்பது புற இருள் மறைப்பை விட மிக மோசமானது. இது தெரிய வரும், அது தெரியவே வராது என்கிறார்.
1: புறவிருள் வந்து கண்ணை மறைக்கும் போது கண் செயற்படாது போகிறது. உயிர் கண்ணுக்கு வேறாக இருப்பதனால் அக்கண் செயற்படாமையை கொண்டு அதனை மறைக்கக்கூடிய இருளாகிய பொருள் வந்துட்டது என்று உயிர் கருதி உணர்கிறது. இனி அக இருளாகிய ஆணவமோ உயிரையே மறைத்து நிற்கிறது. அவ்வாறு மறைத்து நின்று அறியாமையை உண்டாக்குகிறது. உயிர் அவ்வறியாமையே அறிவென்று நம்பிவிடுகிறது. அதனாலேயே தன்னை ஒன்று மறைத்திருக்கிறது என்பதை எவ்வகையினாலும் உணர முடியாமல் போகிறது. உலகில் இருள் வந்துற்ற போது அதனை உணர்ந்து அதனை நீக்கிக் கொள்ள வழி தேடுகிறோம். ஆணவ இருளினால் அறிவு மறைக்கப்படும் போது அம்மறைப்பினை நாம் உணர்வதில்லை. அதனால் ஏற்படும் அறியாமையே அறிவு என்று நம்பிவிடுகிறோம். அதனாலேயே
3: சொல்வது எப்பொழுதும் சொல்வது அறிவுலகத்திலே நான் சொல்லுகிற ஒரு செய்தி, முதல் நான் முட்டாள் என்பது தெரிந்தால்தான் நான் அறிவாளியாக ஆகலாம். பல பேருக்கு நான் முட்டாள் என்பதே தெரிவதில்லை. பல பேர் தங்களை அறிவாளிகளாக சொல்லிக் கொள்கிற பல பேருக்கு தங்களுக்கு அறிவில்லை என்பது தெரியாது. அவர்கள் கடைசி வரைக்கும் அறிவாளிகளாக மாற முடியாது. நான் சொல்வதுண்டு, அறிவுலகத்திலே அறியாமை குற்றமல்ல. அறிவுலகத்திலே நாங்கள் சொல்லுகிற இந்த அறிவாளிகள் என்ற அந்த உலகத்திலே எனக்கு ஒரு விஷயம் தெரியாது என்பது ஒரு நாளும் குற்றமில்லை. எனக்கு தெரியாது என்பது தெரியாது குற்றம், அதை புரிந்து கொள்ளணும். பல பேருக்கு இதுதான் சிக்கல். அதாவது எனக்கு ஒரு விஷயம் தெரியாது என்று சொல்வதில் எந்த குற்றமும் படுத்தவே இல்லை. அது அதனாலேதான் இந்த படித்தவர்களுக்கு இந்த பேர் எல்லாம் தங்களுக்கு தெரியும் போல நினைக்கிறபடியால் தான் தெரியாது என்று சொல்ல கவலைப்படுவார். தெரியாதது ஒரு குற்றமே இல்லை. ஏனென்றால் முழுவதும் தெரிந்ததாக ஆண்டவனை தவிர ஒரு ஒருவரும் இருக்க வாய்ப்பில்லை. ஆகவே தெரியாதது ஒரு நாளும் குற்றம் இல்லை. ஆனால் தெரியாமையை தெரியாமை குற்றம். எனக்கு தெரியாது என்று தெரிந்தால்தான் அதுல இருந்து வெளிவரலாம். ஆணவம் உயிரை பெற்றுகிற பொழுது அதை தெரிந்து கொள்ள ஆணவத்துக்கு வேறொரு கருவியும் இல்லை. அது ஆணவம் ஏற்பட்டே போகிறது. கண் இருளை பெற்றுகிற பொழுது உள்ளே ஆன்மா என்ற அறிவு பொருள் என்றபடியால் டோர்ச் லைட் அடித்தோ லைட்டை போட்டோ தப்பலாம் என்று தெரிந்து கொள்கிறோம். தெரிந்து கொள்ளுகிற ஆன்மாவையே ஒரு இருள் பற்றின உடனே அதுக்கு வெளியிலே வர தெரியாமல் அது என்ன நினைக்கும், அந்த இருள் தன்மைதான் தன்னுடைய அறிவு என்று நினைத்து அதற்குள்ளே மயங்கி நிற்கும் என்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? இருளேயே தன்னுடைய அறிவாக அது நினைத்து கொண்டு, அதாவது அறியாமையே அறிவாக நினைத்து கொண்டு இயங்குகிறபடியால் தான் காண வேண்டிய பொருள்களாகிய இறை பிறவி துன்பம் இவற்றையெல்லாம் காணாமல் மூழ்கிக் கொண்டே இருக்கிறோம். ஆகவே மலங்களுக்குள்ளே மிக கொடூரமானது என்று நாம் கருத வேண்டியது இந்த ஆணவ இருள்தான் என்று விளக்கம் செய்கிறார்.
1: ஓர் எடுத்துக்காட்டு கூறினால் இது விளங்கும். ஒரு குடும்பத் தலைவர் தமது மனைவி மக்கள் உடன் பிறந்தார் பொருட்டு வாழ்நாள் எல்லாம் பாடுபட்டு பொருள் ஈட்டினார். கடைசி காலத்தில் அவர்கள் தனக்கு துணையாக இருப்பர் என்று உறுதியாக நம்பினார். ஆனால் நடந்தது என்ன? அவர் ஓய்வு பெற்ற பின்னர் அவருக்கு வருவாய் இல்லை என்று ஆன பின்னர் குடும்பத்தார் அவரிடம் நடந்து கொண்ட முறையில் அவர் வேறுபாட்டை கண்டார். தனக்கு உரிய மதிப்பினை அளிக்காமல் புறக்கணிக்கும் போக்கினை கண்டார். அவர்கள் கடைசி வரை தமக்கு துணையாய் இருப்பர் என்று நம்பியது எவ்வளவு அறியாமை என்று எண்ணி வருந்தினார். இத்துணை காலமும் அவர் அறியாமையில் இருந்தார். ஆயினும் நாம் அறியாமையில் இருக்கிறோம் என்பதை அவர் உணரவில்லை. அதற்கு காரணம் அந்த அறியாமையே அவருக்கு அறிவாக தோன்றியதுதான்.
3: இது ஒரு ஓமை சொல்கிறார், மிக மேலோட்டமான ஒரு ஓமை. ஒரு குடும்பத்திலே பெற்று வைத்தவன் குடும்பத்தாலே கைவிடப்படுகிற போதுதான் அவன் உண்மை அறிவை சந்திக்கிறான் என்கின்ற ஓமை. அது கூட எல்லாருக்கும் நிகழாது. குடும்பங்கள் வைத்து பாதுகாக்கிறவர்களுக்கு அப்பொழுது கூட அறிவு நிகழாது. ஏதாவது உண்மை என்று நம்புகிற ஒன்று பொய் என்று தெரிகிற பொழுதுதான் நாம் ஒரு பொய்யாலே பற்றப்பட்டிருந்தோம் என்பது தெரிய வரும். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறது. அதாவது நாங்களே பல கொள்கைகளை வைத்து வைத்து மாறி மாறி கொண்டு வந்திருக்கிறோம். மாறுகிற பொழுதுதான் தெரிகிறது நான் முன் வைத்திருந்த கொள்கை பிழையல். அதுபோல ஆன்மாவும் இருள்மயப்பட்டதனாலே அது இன்னொரு சரியான ஒளி வரும் வரைக்கும் அது அந்த இருளிலே மூழ்கி அந்த இருளுக்குள்ளே மயங்கி கொண்டேதான் கிடக்க போகிறது. அதுதான் ஆணவத்தினுடைய கொடூர தன்மை என்று சொல்லுகிறார்.
1: ஆணவம் செய்யும் முழு மறைப்பு. இனி அறியாமையிலே இரு நிலைகள் உள்ளன. ஒன்று பேரறியாமை, மற்றொன்று ஓரளவில் அறியாமை. பேரறியாமையாவது உயிர் யாதொன்றையும் அறிய மாட்டாமல் முழு அறியாமையில் மூழ்கி இருத்தல். அந்நிலையில் உயிர் தான் ஒரு பொருள், தான் ஒரு பொருள் உண்டு என தன் இருப்பையும் கூட அறியாது நிற்கும். நாம் உறங்கும் காலத்தில் இப்படிப்பட்ட பேரறியாமையே நமக்கு உண்டாகிறது. அப்பொழுது ஐம்பொறி முதலிய கருவிகள் செயல்படாது போதலினால் அறிவு விளங்காமல் போகிறது. உயிர் அந்நிலையில் ஆணவ மலத்தில் வயப்பட்டு விழுகிறது. இருள் வயப்பட்ட கண் ஒன்றையும் அறிய மாட்டாமல் திகைத்து நிற்பது போல உயிரும் உறக்கத்தில் ஆணவ மலத்தால் மறைக்கப்பட்டு முழு அறியாமை உடையதாய் நிற்கிறது. இப்படிப்பட்ட பேரறியாமை நிலை கேவல நிலை எனப்படும். நாள்தோறும் நாம் இக்கேவல நிலையை அடைந்து வருகிறோம்.
3: அதாவது உயிருக்கு மூன்று நிலை உருவாகும் என்கிறார்கள். ஒன்று கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை என்று மூன்று நிலை உயிருக்கு வரும். கேவல நிலை என்றால் என்னவென்றால் ஒன்றையுமே உயிர் அறியாமல் இருப்பது. ஐயா அவர்கள் உறக்கத்தை உதாரணமாக காட்டுகிறார்கள். ஆண்டவன் செய்திருக்கிற ஒரு அற்புதங்களிலே ஒன்று, நம்மை காப்பாற்றுவதற்காக அனுபவம் பெறுவதற்காக பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் சாதாரண இந்த உலகியல் வாழ்க்கையிலே ஒத்திகை வைத்திருக்கிறான். நான் முன்பு உங்களுக்கு சொல்வேன், உறக்கத்திலே விழிப்பது என்பது புறவிக்கான ஒத்திகை, உறக்கம் என்பது மரணத்துக்கான ஒத்திகை. இப்படி கடவுள் எல்லாத்திலும் பயிற்சி தருகிறான். இங்கே கடவுள் என்ன செய்கிறான், கேவல நிலை என்ற ஒன்று உண்டு, உயிருக்கு கேவல நிலை என்ற ஒன்று உண்டு என்பதற்கு நமக்கு விளக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் தூக்கத்தை வைத்திருக்கிறான். உறங்குகிற பொழுது ஐம்புலன்களும் நம் உடம்பில் இருக்கின்றன, பொறிகள் இருக்கின்றன, உணர்வுகள் இருக்கின்றன, ஆனால் ஒன்றும் தெரிவதில்லை, ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறது. இதைத்தான் நாம் கேவல நிலைக்கு உதாரணமாக கொள்ள வேண்டும் என்கிறார். இதுவல்ல கேவல நிலை, இது தற்காலிக கேவல நிலை, மகா கேவல நிலையை அறியாமை என்கிறோமே அதான், நம்மையே அறியாமல் கிடக்கிற நிலை. இப்படி ஆன்மாவுக்கு ஒரு கேவல நிலை வரும் என்ற ஆணவம் ஏற்பட்டு முற்றாக ஆணவத்துக்கு ஆட்பட்ட உடனே ஆன்மாவுக்கு ஒன்றும் தெரியாத நிலை என்று ஒரு நிலை வரும். இதைத்தான் பாடான நிலை என்று சொல்வார்கள். பாடானம் என்பது கல். ஒரு கல்லு கிடக்கிறது போல ஒரு உயிர் பொருள் கிடக்கும். சில பேரை நீங்கள் பார்ப்பீர்கள், இந்த குடிகாரர்கள் ரொம்ப குடித்து விட்டு வீதி ஓரமாக கிடப்பார்கள். போவது தெரியாது அவர்களுக்கு, அவர்களுக்கு என்ன அசிங்கம் நடந்தாலும் அவர்களுக்கு தெரியாமல் கிடக்கிறார்களே என்றால் அது அந்த நிலையை என்ன சொல்வார்கள், கிட்டத்தட்ட பாடான ஒரு ரோட்டோரமாக ஒரு கல்லு கிடக்கிறதும் அவன் கிடக்கிறதும் சரிதான். இப்படி ஆன்மாவுக்கு ஒரு பாடான நிலை வரும். இந்த பாடான நிலையினுடைய விளக்கத்தை தூக்கத்தை வைத்து விளங்கலாம் என்றார் ஆசிரியர். அந்த நிலையை உயிரினுடைய கேவல நிலை என்று சொல்வார்கள்.
1: ஆணவத்தால் உண்டாகும் மயக்க உணர்வு. இனி ஓரளவில் உள்ள அறியாமை என்றால் என்ன என்பதை கூறுவோம். எங்கும் செறிந்த இருளிடத்தில் ஓர் விளக்கை ஏற்றினால் அவ்விளக்கொடியில் இருள் சிறிது விலகுகிறது, ஆனால் அது முற்றிலும் நீங்கிவிடவில்லை. நீங்காதிருக்கிற அந்த இருள் விளக்கொடியின் காரணமாக முன்பு போல பொருள்களை முற்றிலும் மறைக்க முடிவதில்லை, ஆனால் அது வேறு ஒரு காரியத்தை செய்கிறது. விளக்கொளியானது பொருள்களை புலப்படுத்துகிற போது இருளானது அந்த ஒளியோடு கலந்து பொருள்களை மங்களாக புலப்படும்படி செய்கிறது. தரையில் கிடக்கும் கயிற்றை பாம்பு என்று தவறாக கருதும்படி செய்கிறது. இவ்வாறு இருள் ஒளியோடு சேர்ந்து பொருளின் இயல்பை வேறுபடுத்தி காட்டுகிறது.
3: இது தகல நிலைக்கு உதாரணம் சொல்லுகிறார்.
1: இந்த புறவிருளின் செய்கை போல அக இருளாகிய ஆணவத்தின் செயலும் அமைகிறது. ஆணவம் இருள் என்றால் அதனை நீக்கும் விளக்கு போன்றது மாயை. நமக்கு வாய்த்துள்ள ஐம்பொறிகளும் மனம் புத்தி போன்றவையும் மாயையின் நின்றும் தோன்றிய கருவிகளே என்பது நாம் அறிந்தது. இக்கருவிகளின் செயல்பாட்டினால் அகதாவது மாயாமலத்தின் சேர்க்கையால் ஆணவ மலத்தின் சக்தி சிறிது விலகுகிறது, அறிவு விளங்குகிறது. மாயையின் காரணமாக ஆணவ இருள் முன்பு போல அறிவை முற்றி

0: எதையும் உடன் கொண்டு வரவில்லை, இறக்கும் போது எதையும் உடன் கொண்டு போவதும் இல்லை. அப்படி இருக்க எனது எனது என்று எண்ணி உடைமைகளை சேர்த்து கொண்டிருக்கிறோமே, இது மயக்க உணர்வு தானே? இம்மயக்க உணர்வே ஓரளவில் அறியாமை என்று முன்னே குறிப்பிடப்பட்டது.
1: அதாவது உயிரினுடைய கேவல சகல நிலைகளை உலகியலை வைத்து உரையாசிரியர் விளங்கப்படுத்துகிறார். நான் முதலே சொன்னேன், உயிரினுடைய கேவல நிலை என்பது பேரிருள் மறைத்து உயிர் எதுவும் தெரியாமல் இருக்கிற ஒரு நிலைப்பாடான நிலை என்று சொன்னேனே, அதுக்கு அவர் உவமை சொல்லுகிறார், உறக்க நிலையை சொல்லுகிறார். உறக்க நிலையிலே நமக்கு எதுவும் தெரிவதில்லை. இது அந்த பாடான நிலைக்கான ஒரு உவமையாக கொள்ளப்பட வேண்டியது, உதாரணமாக கொள்ளப்பட வேண்டியது என்று சொன்னவர். பிறகு சகல நிலையில் ஒரு நிலை இருக்கிறது, ஆன்மாவுக்கு ஓரளவு வெளிச்சம் வருகிறது. ஆன்மாவுக்கான அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறதுக்கு பெயர் மாயை என்ற ஒன்று. அதனால்தான் அது வெளிச்சத்தை கொடுப்பதால் தான் மாயையே சக்தியாக கொள்ளுகிற ஒரு மரபு இருக்கிறது என்று நேற்று சொன்னேன். அது ஓரளவு வெளிச்சம் கொடுக்கும். அதனாலதான் சொல்வார், விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை என்று திருவருள் பயனிலே ஒரு தொடர் வருகிறது. நாம் அடுத்து படிக்க போற நூல், விடுகிற வரைக்கும் விளக்கு துணை செய்யும், ஆனால் அது பூரண துணை செய்ய முடியாது. வீட்டிலே இருள் இருக்கிறது, இருளை ஒரு விளக்கு வைத்து துண்டம் ஓட்டலாமே தவிர வெளிச்சத்தினுடைய இயல்பை தரிசிக்க முடியாது. நீங்கள் என்னதான் செய்தாலும் தரிசிக்க முடியாது என்பது உண்மை. ஏனென்றால் அந்த வெளிச்சத்திலும் இருள் தன்மை கலந்திருக்கிறது. கலப்பதனால என்ன நடக்கிறது என்று கேட்டால், காட்சிகள் உண்மைப்படுவதில்லை. நாம் போகிறோம், வெளிச்சம் இல்லை, ஒரு மெல்லிய வெளிச்சம்தான் இருக்கிறது. அதை என்ன செய்யும் என்றால், இருள் கலந்த வெளிச்சம் என்றபடியால் ஒன்றை இன்னொன்றாக காட்டும். ஒரு கயிறு வளைந்து கிடக்கிறது, நாங்கள் உடனே என்ன நினைக்கிறோம், பாம்பு கிடக்கிற நினைத்து பயந்து தள்ளுகிறோம். காட்சி வந்தது, ஆனால் தெளிவற்ற காட்சி. ஏன் வெளிச்சம் போதாது? வெளிச்சம் போதாது என்றால் அதை எப்படி கொள்ள வேண்டும் என்றால், வெளிச்சத்துக்குள்ளே இருள் கலந்து மங்கி கிடக்கிறது என்று கொள்கொள்ள வேண்டும். இதேதான் சகல நிலையிலே ஆன்மாக்களுக்கு நடக்கிறது என்றார். ஆன்மா முற்றாக அறிவில்லாமல் இருந்த நிலை கேவல நிலை. சகல நிலையிலே இறைவன் கொஞ்ச வெளிச்சம், மாயையாகிய வெளிச்சத்தை கொடுக்கிறான். ஆனால் என்ன ஆகிறது என்றால், அந்த வெளிச்சத்துக்குள்ளேயும் ஆனந்த இருள் கலந்து விடுகிறது. நீங்கள் மாயா தத்துவங்கள் 24 படிக்கிற பொழுது பார்த்தீர்கள், அங்கே ஆணவ கலப்பு இருக்கிறது. மாயையினுடைய இதிலே ஆணவ கலப்பு இருக்கு, சுத்தமாயை தவிர மற்ற எல்லாவற்றிலும் ஆணவ கலப்பு இருக்கிறது. உயிரோடு சம்பந்தப்பட்ட மாயா தத்துவங்கள் எல்லாவற்றிலும் ஆணவ கலப்பு இருக்கிறபடியால் அது இருள் கலந்த ஒளி என்று அதை எடுக்க வேண்டும். எப்படி இருள் கலந்த ஒளி உண்மை காட்சியை தராதோ, அதுபோல இருள் கலந்த ஒளியாகிய மாயை சார்ந்த வாழ்வு, உயிரினுடைய வாழ்வு அல்லது அறிவு என்பது நிஜ காட்சியை தராது. அதை புரிந்து கொள்கிற பொழுது இரண்டாம் நிலையை புரிகிறோம். கேவலம் என்பது ஒன்றுமே அறியாமல் கிடக்கிற நிலை, சகலம் என்பது ஓரளவு அறிந்திருக்கிற நிலை அல்லது ஒன்றை இன்னொன்றாக மயங்குகிற நிலை என்று பிரிக்கிறார்.
0: ஆணவத்தின் தன்னியல்பும் பொது இயல்பும் இதுவரை கூறியவற்றால் ஆணவ மலத்தின் இயல்பு இரண்டு என்பது புலனாகும். ஒன்று, மாயையோடு சேராத தனி நிலையில் ஆணவ மலம் உயிருக்கு பேரறியாமையை தருதல். மற்றொன்று, மாயையோடு கூடிய நிலையில் உயிருக்கு ஓரளவில் அறியாமையை தருதல். ஆணவம் தனித்து செயற்படும் நிலை கேவல நிலை என்று குறிப்பிட்டோம். மாயையோடு கூடி செயற்படும் நிலை சகல நிலை எனப்படும். ஆணவம் தனி நிலையில் பேரறியாமையை செய்தல் அதற்கு தன்னியல்பு ஆகும். அது மாயையின் சேர்க்கையை பெற்றவிடத்து மயக்க உணர்வை செய்தல் அதற்கு பொது இயல்பு ஆகும்.
1: அதாவது முதலிலே முழுக்க ஆணவப்பட்டு அறிவில்லாத இருக்கிற நிலை என்ற ஒன்று இருக்கிறது, அதுதான் ஆணவத்தினுடைய சுயநிலை. மாயையோடு சேருகிற பொழுது அது ஓரளவு வெளிச்சம் தருகிறது, அது பொது நிலை என்று சொல்கிறார்களே தவிர அது சிறப்பு நிலை இல்லை. இந்த ஆணவத்தினுடைய இயல்பை நாங்கள் பகுதி பகுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விளக்கங்களை எல்லாம் சொல்லுகிறார். ஆணவம் என்பது இருள் முற்றாக மறைக்கும். பிறகு சிவசக்தியினுடைய கருணையினாலே மாயையினுடைய துணை வருகிற பொழுது ஓரளவு மறைக்கும், ஆனாலும் அது முழுக்காட்சியை தராது. பிறகு அது அனுபவம் தர தர தர தர தர தர நாங்கள் மெல்ல மெல்ல இவற்றிலே மலங்களிலிருந்து விடுபட்டுத்தான் பூரணமான நம்மை ஆளுகிற இறைவனை தரிசிப்போம்.

0: இருக்கிற நிலையிலே இந்த ஆணவம் பற்றிய ஒரு அடிப்படை அறிவை இந்த பாடலிலே அவர் சொல்லிக் கொண்டு போகிறார்.
1: எனவே தனிநிலையிலும் மாயையோடு கூடிய பொதுநிலையிலும் ஆன்மாவுக்கு அறியாமையை தருதலே ஆணவத்தின் இயல்பாகும். இது பற்றியே அறியாமை ஆணவம் என்று குறிப்பிட்டார் ஆசிரியர். இத்தொடரின் நடுவே தருவது என்ற ஒரு சொல்லை வருவித்து அறியாமையை தருவது ஆணவம் என கொள்ள வேண்டும்.
0: இந்த பாடலில் இருக்கிற வரியை எடுத்து காட்டுகிறார். இந்த ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். அறியாமை என்று சொல்லப்படுகிற ஆணவம் அல்லது ஆணவம் என்று சொல்லப்படுகிற அறியாமை ஆன்மாவினுடைய அறிவை மறைக்கிறது என்று சொல்லுகிறோம். நாங்கள் இந்த படிக்கிற பொழுது என்ன ஒரு பதிவு எங்களுக்கு வரும் என்றால், ஆணவம் கண்மம் மாயை என்ற மலங்களும் ஏதோ ஆன்மாவை செயல்படுத்துகிற தன்மை கொண்டவை என்று நாங்கள் நினைக்கிறோம். அது நாங்கள் அப்படித்தானே படித்துக் கொண்டிருக்கிறோம், ஆணவம் என்று பற்றுகிறது என்றால். அப்படியானால் ஆணவம் உயிரை பெற்றுமானால் ஆணவம் அறிவு பொருளாக இருக்க வேண்டும். இது நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன் இந்த இடத்திலே. ஆனால் ஆணவம் அறிவு பொருள் அல்ல, கண்மம் அறிவு பொருள் அல்ல, மாயை அறிவு பொருள் அல்ல. இப்போ ஆணவம் உயிரை பற்றுகிறது என்றால் ஆணவம் என்ற ஒன்று வந்து உயிரை பற்றுவதல்ல, உயிர் போய் ஆணவத்தை பற்றுகிறது என்பதுதான் அதற்கான உண்மை அர்த்தம். ஆணவம் என்ற ஒன்று வந்து உயிரை பற்றி அதை மலவயப்படுத்தும் என்றால் ஆணவத்துக்கு அறிவு இருக்கிறது என்று ஆகிவிடும். ஆணவம் அறிவற்ற பொருள், அது வெறும் சடப்பொருள், அது ஒன்றை வந்து தானாக பெற்றாது. அப்போ ஆன்மாவை ஆணவம் பற்றி இருக்கிறது என்றால் ஆணவம் ஆன்மா போய் ஆணவத்துக்குள்ளே அகப்பட்டதே தவிர ஆணவம் வந்து ஆன்மாவை பிடிக்கவில்லை. நாங்களாக இருளுக்குள்ளே போய் நின்று கொண்டு இருட்டாகிவிட்டது இருட்டாகிவிட்டது என்று கத்துகிறோம். சின்ன குழந்தைகளை பார்த்தால் தெரியும், இருளுக்குள்ளே போய் தாங்களாக போய் அகப்பட்டு விட்டால் சத்தம் போட்டால் பிறகு தாய் வந்து புள்ளியை வெளிச்சம் போட்டு மீட்டெடுப்பான். அதுபோலத்தான் ஆன்மா தானாக போய் ஆணவ பயப்பட்டிருக்கிறது, அதுல இருந்து மீட்டெடுக்க துணை செய்கிற முயற்சி தான் இந்த கண்மம் மாயை முயற்சி எல்லாம் என்பது தெரிந்து கொள்வோம். என்றால் நாங்கள் ஆரம்பத்திலேயே இதை விளங்காவிட்டால் ஆணவம் பெரியது ஆணவம் பெரியது என்று சொன்னால் ஆணவத்துக்கு அறிவு இருக்கிறது என்று மறந்துவிடும். ஆணவத்துக்கு அறிவில்லை, அது பற்ற முடியாது. ஆகவே அதை ஆண்டவனும் கடைசி வரையும் ஆன்மாவை ஆணவத்தை பற்ற வைக்க மாட்டான், ஒரு தாய் பிள்ளைக்கு தீங்கு செய்ய மாட்டாள். அப்படியானால் என்னென்று ஆணவம் ஆன்மா பற்றியது என்று கேட்டால், ஆணவம் தானா பற்றாது, இறைவன் பற்ற வைக்க மாட்டான், எஞ்சி இருக்கிற ஒரே ஒரு பொருள் ஆன்மாதான். ஆகவே ஆன்மாவாக போய் ஆணவத்தை பற்றியதே தவிர இது பற்றவில்லை என்ற அடிப்படை ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் படிக்கிற பொழுது ஆணவம் பற்றியது ஆணவம் பற்றியது தான் படிக்க போகிறோம். படிக்கிற பொழுது அந்த எண்ணம் வந்து விடக்கூடாது என்பதற்காக இதை சொன்னேன். என்ன இருக்கிறது
1: அடுத்தது? வினை போறாங்க.
0: வினை அடுத்த முறை படிப்போம். இப்பொழுதுதான் ஆணவம், அதாவது வினை என்பது கண்மம். ஆணவம் பற்றி ஒரு அடிப்படை அறிவு தந்திருக்கிறார். அது எப்படிப்பட்டது? புறையிருள் போல் அல்லாமல் அகையிருளாகிய ஆணவம் தன்னை காணுகிற ஒன்றுமே இல்லாதபடி காணுகிற விஷயத்தையே மறைத்துவிடும். புறையிருள் கண்ணை மறைக்குமே தவிர காணுகிற ஆன்மாவை மறைக்காது. ஆனால் ஆணவம் காணுகிற ஆன்மாவையே மறைத்து விடுகிறபடியால் ஆன்மா தான் மறைக்கப்பட்டிருப்பது தெரியாமல் தத்தளிக்கும். இதுதான் ஆணவத்தினுடைய கொடுமை என்பதை விளக்கம் செய்தார். அது இரண்டு நிலையிலே பற்றுகிறது என்கிறார். ஒன்று கேவல நிலை, அடுத்தது சகல நிலை. சுத்த நிலை ஏன் சொல்லவில்லை என்று கேட்டால், சுத்த நிலையிலே ஆணவ பற்றுதல் அற்று போய்விடும். ஆகவே அங்கே ஆணவம் இல்லை, ஆணவ தொடர்பு இருக்கிற நிலை இது ரெண்டும் தான். மாயை என்பது சிறு ஒளி, ஆனால் அது கூட உண்மைத்தன்மையை உயிருக்கு விளங்க முடியாது. என்னவென்றால் மாயையிலே ஆணவம் போய் கலந்துவிடும். எப்படி ஒளியிலே மாலை இருள் ஒளியிலே இருள் கலந்திருக்கிறதோ அப்படி கலந்திருக்கிறபடியால் அங்கே உண்மை காட்சியை காட்டாமல் குழப்பங்களை உருவாக்குகிறது. இதுதான் ஆணவத்தினுடைய கொடுமை நிலை என்பதை தெரிந்து கொள்வோம். ஆணவத்தினுடைய கொடுமை என்றால் அது ஒரு கொடியவன் என்ற எண்ணத்திலே அல்ல, அதனுடைய இயல்பு அது. அதிலே போய் நாம் மாட்டிக்கொண்டு அந்த கொடுமைக்கு ஆளாகிறோம் என்பதை வரையும் தெரிந்து கொள்வோம். ஆனால் ஆணவம் பற்றிய ஒரு அடிப்படை அறிவு தருகிறது. இனி கர்மம் பற்றி சொல்ல போகிறார். அதை அடுத்த வகுப்பில்.
2: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.
3: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
4: ஓம் நம சிவாய்.
5: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

0: இந்த செய்தியை கேட்டவுடன் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் சிவாய நமன். சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு பதி இலக்கணம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அடுத்து என்ன, அறுவ திருமேனி மேற்கொள்வான், உருவ திருமேனி மேற்கொள்வான்னு சொல்றீங்களே, எப்படி அவர் நினைத்த திருமேனி எல்லாம் எப்படி மேற்கொள்ள முடிகிறது? நம்மால முடியலையே. எனக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் நலமா நலமும் வளமும் வாய்ந்த உடல் இருந்தா தேவலாம் நினைக்கிறேன், ஆனா எடுத்துக்கொள்ள முடியலையே. ஆனா அவர் மட்டும் எப்படி நினைந்த உருவம்லாம் எடுத்துக்கொள்றார்? உருவ திருமேனி பார்த்தானா, அதுவும் ஒரு வகையாவா இருக்கு. தட்சிணாமூர்த்தியா விளங்குகின்றார், நடராஜ பெருமானாக விளங்குகின்றார். அதிலே எத்தனை மாகேஸ்வர மூர்த்தங்களே 25 சொல்றாங்க. அது போக அருவுருவ திருமேனி, அருவ திருமேனி, அவர் மட்டும் எப்படி தான் நினைந்த திருமேனி எல்லாம் எடுத்துக்கொள்ள முடிகிறது என்று ஒரு தடை எழுகிறது. அதற்கு காரணங்களை அப்படி ஒன்னு ஒன்னா வாங்கிப்போ வாங்கிப்போன்னு கொடுக்கிறார் உமாதிசிவம். அதான் அடுத்த பாடல். இங்கு இது என்று அது கடந்த இயல்பினானும் ஈறு முதல் நடு ஒன்றும் இலாமையானும் ஓங்கி வளர் ஞானமயன் ஆதலானும் உண்மை பிறர்க்கு அறிவறிய ஒருமையானும் தாங்கறிய வெறுப்பினோடு விருப்பும் எல்லாம் சார்வறிய தனி முதல்வன் ஆதலானும் நீங்களரும் உயிர்க்குயிராய் நிற்றலானும் நிறுத்திடுவன் நினைந்த ஒரு நிமலன்தானே. ரொம்ப நயமா சொல்றார். அவ்வளவு ஏதுக்கள் தான், ஏதுக்கள் தான் பேசுது. ஆக அந்த ஒவ்வொரு தொடரும் உம் உம்னு முடியுது பாருங்க. இயங்குதுவென்று அது கடந்த இயல்பினானும் ஈறு முதல் நடு ஒன்றும் இலாமையானும் ஓங்கி வளர் ஞானமயன் ஆதலானும் உண்மை வீரர் கறிவறிய ஒருமையானும் வெறுப்பினோடு விருப்பமெல்லாம் சார்வறிய தனி முதல்வன் ஆதலானும் உயிர்க்குயிராய் நிற்றலானும். அது எத்தனை உம் வருது பாருங்க. இந்த உம்னு இருக்க யாராவது கூட்டா உம் அப்படிங்கிறோம். அவ்வளவு சாதாரண ஒரு வார்த்தையா நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா? அவருக்கு சொல்றாரு, அதை கேட்கமோ அப்படிங்கிறோம். அப்படின்னா இந்த கேட்கறேன்னு அர்த்தம். இப்படி ரொம்ப எளிய ஒரு ஆட்சியா நம்ம வச்சிருக்கோம் உம். ஆனா தமிழ்ல அந்த உம் என்பது எத்தனை பொருளில் கையாளப்படுகின்றது என்று நமக்கு தொல்காப்பியர் வரையறுத்து சொல்கின்றார். 8 பொருளில் கையாளப்படுகிறதா இந்த உம் என்பது. உம் உம்னு சொன்னா கொஞ்சம் சொல்றதுக்கு சிரமமா இருக்கும். அதனால ஒரு ஐகாரம் சேர்த்து உம்மை என்று சொல்வது வழக்கம். உம்மை, இந்த உம்மை வந்து உம்மை இருக்குதே, இது 8 பொருள் கூட கையாளப்படுதான். தொல்காப்பியர் அருமையா அதுக்கு சூத்திரம் சொல்லி வரையறுத்து விட்டார். எச்சம் சிறப்பே, ஐயம் எதிர்மறை, முற்றே எண்ணே தெருநிலை ஆக்கம் என்று அப்பால் எட்டே உம்மை சொல்லே எச்சம் சிறப்பே ஐயம் எதிர்மறை முற்றே என்னே தெரிநிலை ஆக்கம் என்று அப்பால் எட்டே உம்மை சொல்லே. எச்சம் என்பது என்னவென்றால் இறந்தது தழிய எச்சம், எதிரது தழிய எச்சம், அது ரெண்டு வகையா இருக்கு. எல்லாம் எடுத்துக்காட்டு சொன்னா அருமையா இருக்கும். அது நம்ம திருவிடை மருதூர் நாலாம் திருமுறை பதிகத்தில் அப்பர் சுவாமியார் சொல்வார், அன்பர் தங்கள் இடரவை கெடவும் நின்றார் இடைமருது இடம் கொண்டாரே. அன்பர் இடரவை கெடவும் நின்றார், கெட நின்றார் சொன்னா போதாதா, கெடவும் நின்றார். இப்போ ராமன் வந்தான் சொல்லிட்டு லட்சுமணனும் வந்தான், லட்சுமணனும்னு ஒரு உம் போடுறீங்க பாத்தீங்களா, அந்த உம்மை முன்னாடி சொல்லப்பட்ட ராமனையும் தழுவி கொள்கின்றது. ஏற்கனவே சொன்னதை தழுவி கொள்வது அது இறந்தது தழிய எச்ச உம்மை என்பார்கள். எச்ச உம்மைனா எஞ்சி இருப்பதை தழுவிக்கொள்வது, ஏற்கனவே சொன்னதை தழுவிக்கொண்டால் இறந்தது தழியது. முன்னால் சொன்னதையோ அல்லது சொல்லாமல் விட்டதையோ கூட தழுவிக்கொள்ளலாம், புரிந்து கொண்டு தழுவிக்கொள்ளப்படலாம். அது எதிரது தழிய எச்ச உம்மை. இதே இது ராமனும் வந்தான் சொல்லிட்டு லட்சுமணன் வந்தான் அப்படின்னு சொன்னா அந்த ராமனும் உள்ள உண்மை அதுக்கு அப்புறம் சொன்ன லட்சுமணன் தழுவிக்கிறது, அப்படி வந்தா எதிரது தெளியுது. அடுத்து எதுவும் சொல்லாம இருந்தாலும் ஊகித்து சொல்லி அதை தழுவிக்கொள்ளலாம், அதுவும் எதிரது தெளியதுதான். அப்படி பாடிருக்காங்க இங்க அப்பர் பெருமான். அன்பர் தங்கள் இடரவை கெடவும் நின்றார் இடைமருது இடம் கொண்டாரே. இடரது கெடவும் நின்றார் என்றால் ஏன் கெடவும், இடரது கெடவும்னு ஏன் ஒரு உண்மை போட்டார், இடரது கெட நின்றார் சொன்னா போதாதா, இல்ல உண்மை போட்டதுல ஒரு தனிய அர்த்தம் இருக்கு, சிறப்பான ஒரு பொருள் இருக்கு. தருமை ஆதீன பதிப்பில நான்காம் திருமுறைக்கு அப்போது அங்கு ஆதீன புலவராக பணியாற்றிய முத்துசு மாணிக்கவாசகமுதலியார் ஐயா அவர்கள் அது உரை எழுதியுள்ளார்கள். பிற்காலத்தில் தொண்டை மண்டல ஆதீனமாக இருந்தவர்கள் குறிப்பிட்டேன், அதுல விளக்கம் தருகின்றார்கள். இந்த இடத்துக்கு அன்பர் தங்கள் இடரவை கெடவும் நின்றார், இடரவை கெடவும் நின்றார் உண்மை போட்டதுனால என்னன்னா இன்பம் விளையவும் நின்றார் என்பதும் தழுவி கொள்ளப்பட்டது. அவர் அன்பருடைய இடரை கெடுப்பது மட்டுமல்ல அவர்களுக்கு இன்பத்தையும் தருகின்றார். இடரை கெடுத்தா என்ன, அது ஒரு ரிலீஃப், அவ்வளவுதான், எப்ப பிடிச்சிருந்த ஒரு பெரிய துன்பம் நீங்கி போச்சு அவ்வளவுதாங்கிறது. அந்த பேரை மட்டும் சுவாமி, அதுவே பெரிய பேர் தான், ஆனா அதோட அவர் விட்டுறல. இடரை கெடுப்பதோடு மட்டுமல்லாமல் இன்பமும் தருகின்றான், இன்பமும் தருவான் என்ற ஒரு குறிப்பை அங்கு உள்ளடக்கிதான் இடரது கெடவும் நின்றார் உண்மை வைத்தார். அதில் எதிரது தெளிய உண்மை என்று அழகாக ஒரு விளக்கம் தருகின்றார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிறப்பு உண்மை, சிறப்பு உண்மை வந்து பாத்தீங்கன்னா அது வரக்கூடிய இடத்துல நான் சொல்றேன், வரக்கூடிய இடத்துல சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கல்யாண வீட்டை போய் சாப்பிட்டு வரீங்க, ஆசிரியர்தான் சொல்லுவாங்க ரொம்ப சரி நல்ல அருமையான சாப்பாடா இருக்கு, அப்போ தேவருக்கும் கிடைக்காது இந்த உணவு அப்படின்னு சொன்னா, இங்க தேவருக்கும் கிடைக்காத உணவுனா தேவருக்கும் போது அந்த உண்மை வந்து சிறப்பு உண்மை, உயர்வு சிறப்பு. அதே ஏதாவது ஒரு தாழ்ந்த பிராணியை சொல்லி அதுவும் சாப்பிடாதியா அந்த சாப்பாடுன்னு சொல்லிட்டானா அந்த உண்மையும் சிறப்பு உண்மை தான், அது இழிவு சிறப்பு என்று ஆசிரியர்கள் உதாரணம் சொல்வார்கள் நினைவுக்கு வருது. இங்க நம்ம சிவபிரகாசத்திலே சிறப்பு உண்மை வருது, வரத இடத்துல சொல்றேன். ஐய உண்மை, ஐய உண்மையிலே ஐய உண்மை என்ன அப்படின்னா, ரொம்ப நல்ல நல்ல கருத்துக்களா எடுத்து நியாயமா பேசினாலும் பேசுவான். இதே ஒருத்தனை பத்தி கேக்குறாங்க, அவர் எப்படி அந்த ஆளா நல்ல நியாயமான கருத்துக்களை எடுத்து முறையா பேசினாலும் பேசுவான், திடீர்னு கோபப்பட்டு கடுமையா பேசினாலும் பேசி போடுவான் இல்லையா, இப்படியும் பேசுவான் அப்படியும் பேசுவான் இப்படியும் அப்படியும் உண்மை போடுதீங்க பாத்தீங்களா. துணிய முடியல, இவன் இப்படிப்பட்டவன் தான் துணிய முடியல அவனை, அந்த ஆளை பத்தி நமக்கு ஒரு ஐயம் தான் இருக்குது, அந்த ஐயத்தை வெளியிட்டு அந்த உண்மைகள் தானே, அதான் ஐய உண்மைன்னு. எதிர்மறை உண்மை, எதிர்மறை உண்மை என்னன்னா நாளைக்கு அவன் வருவானா அப்படின்னு சொன்னா வந்தாலும் வருவான். எல்லாம் நம்ம வழக்கில் உள்ளதுதான், வந்தாலும் வருவான்னு சொல்றது மூலமா என்னன்னா அப்ப வராமலும் இருப்பான் என்பதும் அங்க அடங்கி இருக்குது, அந்த எதிர்மறையான கருத்தும் அடங்கி இருக்குது. வருவதற்கு எதிர்மறை வராமல் இருக்கல், அப்ப வந்தாலும் வருவான்னு சொன்னா வருவான்னு சொன்னா சரி, வந்தாலும் வருவான்னு சொன்னா வராமலும் இருப்பான், எதிர்மறையான கருத்தும் அங்க உள்ளடங்கி இருக்கு, எதிர்மறை உண்மை அது. முற்றே, முற்று உண்மை, தமிழகத்து மூவேந்தரும் வந்தார், தமிழகத்தை ஆண்ட வேந்தர்கள் முடிஞ்சுடைய வேந்தர்கள்னா மூவர் தான், மற்றவர்கள் சிற்றரசர்கள். மூவேந்தரும் ஒரு உண்மை போட்டுட்டா தமிழகத்து முடிவுடைய வேந்தர்கள் எல்லாரையும் அடக்க சொன்ன மாதிரி ஆயிட்டு இல்லைங்களா. பன்னிருகையும் பார்ப்படை ஏற்றி திருமுருகாற்றுப்படை, பன்னீர் கையும்னா முருகப்பெருமானுடைய அனைத்து கைகளும் அங்க கூறப்பட்டன. யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லா ஊரையும் உட்படுத்தியாச்சு. யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லா மாந்தர்களையும் உட்படுத்தியாச்சு. இதெல்லாம் இந்த மாதிரி வந்தா முற்றுமை நமக்கும் வரும். முற்றுமை வர்ற இடத்துல சொல்றேன், ஏன் வந்தது பதி பலகலை ஆகம வேதம் யாவையினும் யாவையினும் கருத்து. ஆகம வேதம் யாவையினும், ஒரு வேதாகம் பாக்கி இல்லாம எல்லா வேதாகமும் கருத்து என்ன? முப்பொருள் உண்மை கூறுதல் தான். யாவையினும் அந்த உண்மை வந்து முற்றுமை. என்னே என் உண்மை எண்ணிக்கைக்காக இதுவும் அதுவும் பரிசுச்சு என்ன, பேனாவும் பென்சிலும் ஸ்கேலும் ரப்பரும் கொண்டு போக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒவ்வொன்றையும் வருது உண்மை என்ன என் உண்மை. இந்த எண்ணு பொருள்ல ஏகாரமும் வருது, அதான் ரொம்ப வேடிக்கை. என்னன்னு தெரியாம போதிக்கிட்டு இருந்தோம் சின்ன வயசுல, அப்ப கொஞ்சம் இலக்கண பாடம் கேட்கும் போதுதான் எண்ணு பொருள்ல உண்மை வருத மாதிரி இதுவும் அதுவும் இல்லையா, வேட்டையும் சட்டையும் என்ன பேண்டும் திருநீரும் ருத்ராட்சமும் சோப்பும் சீப்பும் எல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்றோம் வீட்டுல. இந்த ஒவ்வொன்னு உள்ள உண்மையும் எண் உண்மை. இந்த எண்ணு பொருள்ல உண்மை வர்ற மாதிரி ஏகாரமும் வருதான். என்னன்னா வானும் நிலனும் பிறவும் சொல்றதுக்கு பதிலா வானே நிலனே பிறவே அறிவறியான். வானும் நிலனும் பிறவும் அறிவறியான் சொல்லணும். அந்த இடத்துல உம்முக்கு பதிலா ஏ போட்டு சொல்றாங்க. ஏகாரமும் என்ன பொருள்ல வருது? ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான். அந்த ஏகாரமும் என்ன பொருள்ல வருது? ஆக அந்த என்ன பொருள் தாங்க இங்க வர்றது. இங்கு இதுவென்று அது கடந்த இயல்பினானும் ஒவ்வொரு காரணமா சொல்றாரு. என்ன முதல்வன் மட்டும் நினைச்ச உருவத்தை எடுத்துக்கிறான், அது காரணம் என்ன? அவனுக்கு யாருக்கும் இல்லாத சிறப்பம்சங்கள்லாம் இருக்கு. என்னென்ன அந்த சிறப்பம்சங்கள் சொல்லுங்க பாப்போம். அப்ப உண்மை போட்டு என்ன எண்ணி சொல்றாரு. இங்கு இதுவென்று அது கடந்த இயல்பினானும் ஈறு முதல் நடுவொன்றும் இலாமையானும் ஓங்கி வளர் ஞானமயன் ஆதரானும் உண்மை பிறர்க்கு அறிவறிய ஒருமையானும் தாங்கரிய வெறுப்பினோடு விருப்பம் எல்லாம் சார்வரிய தனிமுதல்வன் ஆதலானும் நீங்களரும் உயிர்குயிராய் நிச்சலானும் என்று இந்த உண்மைகள் எல்லாம் என் உண்மைகள். இதெல்லாம் என் உண்மைகள். தெருநிலை உண்மை என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணை பார்க்கின்றான், தேவ மகளிராக இருப்பாளோ என்று ஐயம் வருகின்றது. ஆனால் பாதம் மண்ணிலே படுவதனாலே இவள் திருமகளும் அல்லள், தேவ மகளிரும் அல்லள் அப்படிங்கிறான். இது ஐய உண்மை இல்ல, தெளிவு பெற்றுட்டு. இப்ப திருமகளும் அல்ல தேவ மகளிரும் அல்ல, மனித பெண் தான். தோற்றத்திலே மிகவும் பொலிவோடு இருந்தாலும் தேவ மகளிர்னா பாதம் தரையில படாது. தரையில படுவதனால தேவ மகளிர் அல்லல், மனித மகளிர் தான் துணிவு பெறுது. அந்த துணிவு தருகின்றது தெரிந்தே உண்மை. ஆக்கம், ஆக்கம் என்பது என்னன்னா, ஒரு முதல்ல சின்ன பையன்லாம் ஒருத்தனை பார்த்தோம், ரொம்ப சின்ன பையனா இருப்பான் இல்லையா. அப்புறம் சில வருடங்கள் கழித்து பார்த்தா நல்லா கிடுகிடுன்னு வளர்ந்துருப்பான், நல்ல பலசாலியாவும் ஆயிட்டான். அப்ப என்ன, சின்ன குழந்தையில பார்த்தது இப்போ நெடியனும் வலியனுமாய் ஆகினான் அப்படின்னு சொல்றோம். நெடியனும் வலியனுமாய், நெடியனும் வலியனும் அதெல்லாம் ஆக்கம். முதல்ல இருந்தே அப்படி இல்லை, இடையில பெற்ற வளர்ச்சியினால கிடைத்தது. அந்த மாதிரி வர்றது ஆக்க உண்மை என்று சொல்வார்கள். ஆக எட்டு உண்மைகள் இருக்கின்றன. நம்ம தமிழ் வளத்தை வந்து நாம, தமிழ் எவ்வளவு வளமான மொழி. ஒரு உம்முங்கிற அந்த சொல்லுக்கு, அது ஒரு இடைச்சொல், அது அந்த உம்முங்கிற ஒரு சொல்லுக்கு என்ன, அது மட்டும் தனியா பொருள் தராது. ஒரு சொல்லோட சேர்ந்துதான் பொருள் தரும். நீங்களா பெயர் சொல்ல வினை சொல்ல சார்ந்துதான் வருகிறது. அதனால அது வந்து இடைச்சொல் தான். அந்த இடைச்சொலுக்கு எத்தனை எட்டு பொருள் பயக்கின்றது என்று சொல்லும் போது நமக்கு தமிழுடைய மேன்மையை நம்ம எப்படி சொல்வது பாருங்க. இங்க என் உண்மையில என்ன பொருள், அந்த உண்மை எவ்வளவு அருமையா வருது பாருங்க. இங்கு இது என்று அது கடந்த இயல்பினானும், நம்மளால நினைச்ச உருவம் எடுக்க முடியல, அவரால் மட்டும் எப்படி எடுக்க முடியாது? அதான நம்ம ஆதங்கம் இல்லையா. நம்ம போன் பண்ணி ஐயா எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நான் தூத்துக்குடியில இந்த இடத்துல இருக்கிறோம் இல்லையா. அப்ப திருநெல்வேலியில அங்க இருக்கீங்களா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு சமயத்துல ஒரு இடத்துலதான் நம்ம இருக்க முடியும் இல்லைங்களா. ஒரு சமயம் ஒரு இடத்துலதான் இருக்க முடியும். அதான் ஒரு முதலாளி வந்து, அவருக்கு ரொம்ப முட்டாட்டமான ஒரு வேலைக்காரர் இருந்தானா, அவனுக்கு பல அறிவுரை எல்லாம் சொல்லிட்டு ஒரு நாள் அவனை சோதிச்சு பார்ப்போம், கொஞ்சமாவது அவன் தேடியிருக்கானா அப்படிங்கிறதுக்காக அவனை கூப்பிட்டு என்ன அப்படின்னா, ஏய் ஒரு லாட்ஜ் பேரை சொல்லி அந்த லாட்ஜில் நான் இருக்கணான்னு பார்த்துட்டு வா அப்படின்னாரான். அவனு சரின்னு அவனும் தலையாடிட்டு போயிட்டானா. தலையாடிட்டு போய் அவன் நண்பனை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னானா, எங்க முதலாளிக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லடா, என்ன என்ன விஷயம் நான் எங்க முதலாளி என்னை கூப்பிட்டு அந்த லாட்ஜில் நான் இருக்கணான்னு பார்த்துட்டு வாங்காரு, எவ்வளவு முட்டாத்தனம் பாரு அப்படின்னு சொன்னான். ஆமா அது ரொம்ப முட்டாத்தனம் தான் அப்படின்னு. நான் ஏன் சொல்றேன் தெரியுமா, அதை கேளு நானா என்ன அப்படின்னு. அவரே பக்கத்துல போன் வச்சிருக்காரு, அந்த போன் எடுத்து லாட்ஜுக்கு போன் பண்ணி ஐயா அந்த லாட்ஜில் நான் இருக்கணா அப்படின்னு அவரே கேட்டுட்டு போலாம, இதுக்கு ஏன் என்ன அனுப்புறாரு அப்படின்னா. ஆக இவ்வளவு முட்டாள்தனமா இருக்க வேடிக்கையா சொல்வார்கள். ஏன்னா ஒரு ஆளால ஒரு இடத்துலதான் இருக்க முடியும், ஒரு இடத்துல இருக்கும்போதே இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடையாது. ஆனா சுவாமி எப்படின்னா அங்க கைலாய மலையில கல்லால நிழலிலே சனகாதி முனிவர்கள் முன்னால் தென்முக பரமாச்சாரியராக தட்சிணாமூர்த்தியாக வீற்றிருந்து அவர்களுக்கு சின்முத்திரை காட்டி ஞானத்தை உணர்த்தி கொண்டிருக்கின்ற அதே வேளையில இல்லையா உயிர்க்குயிரா எல்லா உயிரிடம் இருக்கிறார். ஆனா ஒரு உருவத்திறமையினை தாங்கி இருக்கும் போதுதானே நமக்கு எழுந்தருளும் போதுதான் நமக்கு ஆகா சுவாமி அங்கே இருக்கிறா இங்கே இருக்கிறா நமக்கு தோணுது. அதுக்காக சொல்றேன் அங்க கல்லால நின்றுல தட்சிணாமூர்த்தியா இருக்கின்ற அதே வேளையில மேருமலையில இது கைலாயமலையில மேருமலையில இந்திரன் கடுமையா தவம் புரியுறான். சூரபதமன் தொழிலை தாங்க முடியல, எப்படியாவது அவன் இருந்து நம்மள சுவாமி காப்பாத்தணும், சுவாமி எழுந்துடணும், அவட்ட வரம் கேட்கணும்னு சொல்லி அவன் கடுமையா தவம் செய்யறான். அவன் முன்னாடியே சுவாமி எழுந்துள்ளார். அங்க இவர்களுக்கு சின்முத்திரை காட்டி தட்சிணாமூர்த்தியாக இவர்கள் எதிரிட இருந்து கொண்டிருக்கும் அதே நேரத்துல அங்க இந்திரன் முன்னாடி எழுந்தோடி இந்திரனே உனக்கு என்ன வேணும் கேடுன்னு கேட்டு அவனுடைய சுகதுக்கெல்லாம் அங்க விசாரிச்சுட்டு இருக்காரு. இப்படி எந்த இடத்திலையும் நினைந்த உருவத்தை அவர் மேற்கொள்ள வல்லவர். ஏன் அப்படின்னா அது காரணம் என்னன்னா இங்கு இது என்று அது கடந்த இயல்பினாலும் சுவாமி வந்து இங்கு இருக்கின்றார். அதாவது இவ்விடத்திலே உள்ள இந்த பொருள் தான் சுவாமி, வேற எந்த இடத்துலயும் அவர் இல்லை என்று ஒரு இடவரையறைக்குள் அவரை அடக்க முடியாது. அதான் சொல்கின்றார் சிதம்பரநாத முனிவர் பெருமான் அவர்கள் சொல்வார், இவ்விடத்து இது என்று சுட்டிக்காட்டும் அதனை கடந்த இயல்பினாலும், இவ்விடத்துல இருக்கிற இந்த பொருள் தான் சுவாமி இவ்வளவுதான் அவர், வேற எங்கே அவர் இல்லை என்று சொல்ல முடியாது. இடவரையறையை அவர் கடந்தவர். அது திருவாசகத்துல முழுவதும் இறந்த முதல்வா போற்றி, முழுவதும் உலகம் முழுவதையும் கடந்து நிற்பவர், உலகம் முழுக்க நிறைந்தும் இருக்கின்றார், உலகம் முழுவதையும் கடந்தும் இருக்கின்றார், உலகத்துக்குள் ஒரு இடத்தில் அடைவிட்டு கிடப்பவர் அல்லர். அந்த சிறப்பு அது நமக்கு இல்லாத சிறப்பு அவருக்கு இருக்குது. அவருக்கு திருமேனி எடுக்க முடியுது நமக்கு முடியலங்கிறது மட்டும்தான் உனக்கு தெரியுது. ஆனா அவருடைய மற்ற சிறப்புகளை எல்லாம் பார் என்று உமாவதி சிவம் சொல்கின்றார். முழுவதும் இறந்த முதல்வனாக இருக்கின்றார், ஒரு இடவரையறைக்குள் அவர் இருப்பதில்லை, ஏகதேசப்பட்டு கிடப்பதில்லை. ஈறு முதல் நடு ஒன்றும் இல்லாமையானோம், முதல் நடு ஈறுன்னு வச்சுக்கலாம், தோற்றம் அப்புறம் கொஞ்ச காலம் இருப்பது அப்புறம் அழிவது, இப்படி முத்தொழில் படுதல் அவருக்கு இல்லை. முத்தொழில்களையும் புரியும் முதல்வனாகத்தான் இருக்கிறாரே ஒழிய அவர் முத்தொழில் படுவதில்லை. அதே திருவாசகத்துல ஆக்கம் அளவு இறுதி இல்லாய், அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். ஆனா உனக்கு என்ன கிடையாது, ஆக்கம் இறுதி ஆக்கம் அளவு இறுதி கிடையாது, நீ முத்தொழில் படுவது கிடையாது சொல்லிட்டார். ஆகவே அவர் ஈறு முதல் நடு ஒன்றும் இல்லாமையானும் இங்கு இது என்று அது கடந்த இயல்பினாலும், அது இடவரையறைக்கு அப்பாற்பட்டவர், இரு முதல் நடுவொன்றும் இல்லாமையானும் காலவரையறைக்கும் அப்பாற்பட்டவர், ஒங்கி வளர் ஞானமயன் ஆதலானும் நம்மள மாதிரி அவர் அறிவு சிற்றறிவு அல்ல, நம்ம அறிவையா சிற்றறிவுன்னு சொல்றோம். எத்தனையோ பொருள்களை விஞ்ஞானத்துல கண்டுபிடிச்சு புதிய புதிய கருவிகள் கோல் விட்டு கோள்கள் போய்கிட்டு இருக்காங்க, இன்னும் நம்ம அறிவு சிற்றறிவுங்கிறீங்களா அப்படின்னா எவ்வளவுதான் கண்டுபிடிச்சாலும் ஒரு சமயத்துல ஒரு பொறியின் துணை கொண்டு ஒரு புலனை தான் அறிய முடியும். எத்தனை ஆண்டுகள் வாழ்க்கையில மற்ற எல்லா அனுபவங்களையும் விட்டு ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு கதியா கிடந்து ஒரு சிறு கூட்டம் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனால பலரும் பயன்பெறுகின்றோம் இல்லைங்களா. ஒவ்வொரு நாளுமா ஒவ்வொன்று கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு நிமிஷமா கண்டுபிடிச்சிருக்காங்க, அது முடியாது, அரும்பாடுபட்டு கண்டுபிடிக்கணும் இல்லையா. நம்மால் முடியாத ஒரு செயலாக இருப்பதனால நமக்கு அது பெருஞ்செயலாக இருக்கிறது. ஆனால் இறைவனுடைய அறிவோடு ஒப்பிடும் போது அவர்களுக்கும் அறிவு கைமா இருந்து அவதான் உணர்த்தி கொண்டிருக்கின்றார் இல்லையா. அவரே இந்த 20 வருஷத்துக்கு முந்தைய என்ன உணர்ந்திருந்தார், படிப்படியா படிச்சு படிச்சு தானே விஞ்ஞானி மேல வளர்ந்திருக்கிறார். இப்ப அவரையும் உள்ளிருந்து வளர்த்தவர் யாரே, பெருமான் தான். ஆகையினாலே பெருமான் எல்லா உயிர்களுக்கும் உயிர்க்குயிரா இருந்து அந்தந்த உயிர்களை எப்படி செலுத்தணுமோ ஏக காலத்துல எல்லா உயிர்களையும் செலுத்துறார், அது இதுக்குரிய வினைப்போகங்களை செலுத்துறார். அது பேரறிவு. நாம ஒரு கருவியின் துணை கொண்டு அவர் செலுத்தியபடி ஒன்றைத்தான் அறிகிறோம், அது சில சமயம் சரியா அறிகிறோம், சில சமயம் பிழையா அறிகிறோம். அறிவு சிற்றறிவு. ஆகையினாலே அவன் ஓங்கி வளர் ஞானமயன், உண்மை பிறர்க்கு அறிவறிய ஒருமையானும் தன்னுடைய இயல்பை யாரும் அறிந்து கொள்ள முடியாதபடி பேரியல்பு உடையவனா இருக்கிறான். அதுவும் திருவாசகத்துல பெற்றி பிறர்க்கறிய பெம்மான் பெருந்துறையான். பெற்றி என்பது இயல்பு, பெற்றி என்பது இயல்பு என்று பொருள்படும். பெரிய ஆறறிவார் அவர் பெற்றியே திருப்பாசுரம், பெற்றி அல்லது பெற்றிமை என்பது இயல்பு என்று பொருள்படும். ஆகையினாலே பெற்றி பிறர்க்கறிய பெம்மான் பெருந்துறையான்னு திருவம்மானையில் சொல்வார் என்று கருதுகின்றேன். ஆகவே அவனுடைய இயல்பு மற்றவர்களால் அறிந்து கொள்ள முடியாதது. ஆறறிவார் அவர் பெற்றியே. அதுதான் உண்மை பிறர்க்கு அறிவறிய ஒருமையானும் தாங்கறிய வெறுப்பினோடு விருப்பும் எல்லாம் சார்வறிய தனி முதல்வன் ஆதலானும். விருப்பு வெறுப்புகள் இருக்கு, அது பொறுத்துக் கொள்ள முடியாதது. விருப்பத்தையும் நாம தாங்கிக் கொள்ள முடியாது, அதை மேலும் மேலும் வளர்ப்போம். அதை நினைச்சு நினைச்சு உருவோம் விரும்பிய பொருளை. வெறுக்கின்ற பொருளையும் நினைச்சுக்கிட்டே இருப்போம். வெறுக்கின்ற பொருளுடைய தீய அம்சங்களை பத்தியே நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு பொருள் மேல ரொம்ப விருப்பம் வந்துட்டு அந்த விரும்பின பொருளையும் நினைச்சுக்கிட்டு இருப்போம். இப்படி எதையாவது ஒண்ணு மத்தியும் ஒண்ணு நினைச்சு பெருமானுடைய கருணையை நிற்பதற்கு நேரம் இல்லாமல் இந்த விருப்பு வெறுப்புகள் நம்மை செய்து விடுகின்றன. ஆகவே இந்த விருப்பு வெறுப்புகள் தாங்குதற்கரியவை என்று ஞானிகளால் சொல்லப்படுகின்றன. தாங்கரிய வெறுப்பினோடு விருப்பம் எல்லாம் அவனுக்கு கிடையாது. வேண்டுதல் வேண்டாமையிலான் சார்வரிய தனி முதல்வன் ஆகலானும் நீங்களும் உயிர்க்குயிராய் நிற்றலானும். நாம ஒரு உடம்புக்குள்ளதான் இருக்கிறோம், ஆனா அவன் எல்லா உயிர்களுக்கும் உயிராக இருக்கிறான். எனவே நிறுத்திடுவன் நினைந்த ஒரு நிமலன் தானே. நிமலன் அதுவும் ஒரு ஏது வச்சுட்டார், நிமலனாய் இருத்தலினாலும் என்பது அதுக்கு அர்த்தம். ஆணவமல சார்பு இல்லாதவனாக இருப்பதனால் இத்தனை சிறப்புகளும் உனக்கு இருக்கின்றன. இதோடு ஆணவமல சார்பு உனக்கு கிடையாது. அதனால தான் நினைந்த வடிவத்தை அவன் நிறுத்திக் கொள்வான். எப்போ எந்த வடிவத்தை எடுக்கணும்னாலும் இளையான்குடி மாநாயனருக்காக ஒரு வடிவம் எடுத்து போகணும், சிறுத்தொண்ட நாயனருக்காக ஒரு வடிவம் எடுத்து போகணும். இன்னும் 64 திருவிளையாடல்கள் புரியும் போது எத்தனை வடிவங்களை எடுத்திருக்கின்றார். அர்ஜுனனுடைய தவத்தை அங்க வந்து அவர் தவத்தில் இருக்கின்ற அர்ஜுனனிடம் போய் திருவிளையாடல் மேற்கொள்ள வேண்டும், அதுக்கு ஒரு வேட வடிவம். இப்படி நினைந்த வடிவத்தை அவரால் எடுத்துக்கொள்ள முடியும். அதற்கெல்லாம் காரணம் அவர் இடவரையறை கடந்தவர், காலவரையறை கடந்தவர், விருப்பு வெறுப்பு தன்பால் சிறிதும் இல்லாதவர், பேரறிவு பொருளாக இருப்பவர், அனாதியே ஆணவ மலத்திலிருந்து நீங்கி இருப்பவர். ஆகவே தான் நினைந்த வடிவத்தை எல்லாம் எடுத்துக் கொள்வார் என்று அருமையாக சொன்னார். ஆகவே இதுகாரும் 3 பாடல்களிலே பதியனுடைய சிறப்பு இயல்பு, பொதுவியல்பு, அவர் நினைந்த வடிவங்களை எல்லாம் எடுத்துக் கொள்வதற்கு உள்ள காரணங்கள் இவற்றை கூறினார். அடுத்து எல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா இப்படி ஒரு பதிப்பொருள் இருந்தாதானே, இருந்தாதானே இந்த குணங்கள்லாம் ஏப்பா இவ்வளவு பெரிய குணங்கள் அப்படின்னு போற்றப்படும். உண்மையில அப்படி ஒரு பதிப்பொருள் இல்லை என்றால் இத்தனையும் வெறும் கற்பனையாயிருமே அப்படின்னு ஒரு சாரா சொல்லும் போது, அப்படிப்பட்ட பதிப்பொருள் உண்மையிலேயே உள்ளது என்று அளவையியலின் துணை கொண்டு, அனுமான அளவையின் துணை கொண்டு முதல் நூல் வழிநூல் கூறியவாறு அருமையாக நிலைநாட்டுகின்றார். அந்த பாடலை இப்போது பார்க்கலாம். உலகமெல்லாம் ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உலகாகி நின்று அளவில் ஒடுங்கும், பின்னும் மலமதனால் உலகாகும், உருவம் மாறி வருவது போவது செல்வது ஆதலானும். ஏதுக்கள் ஆரம்பிச்சுட்டுது. அளவில் அசேதனமாயை ஆதலானும், அணுக்கள் ஒரு அடையும் அறிவிலாமையானும், நிலவுதொழில் மறுவி ஒரு நிற்றலானும், நின்றவையும் அளித்திடுவன் நிமலந்தானே. உலகமெல்லாம் எல்லா உலகங்களும் எப்படி இருக்கின்றன, ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உலகாகி நின்று அளவில் ஒடுங்கும், பின்னும் மலமதனால் உலகாகும். ஆகையினாலே இந்த உலகத்தை தோற்றுவித்து நிறுத்தி ஒடுக்குவதற்கு, ஆணவமல நீக்கத்தின் பொருட்டு ஒடுங்கிய உலகத்தை மீண்டும் தோற்றுவிப்பதற்கும் ஒரு பதிப்பொருள் கட்டாயம் வேண்டப்படும். ஏன்னா உலகம் தோன்றியிருந்து அழிவதா இருக்கையா, அழிந்த அந்த உலகம் ஒடுங்கியிருக்கதான் செய்து இல்லாம போயிடல, ஒடுங்கிய உலகம் மீண்டும் தோன்ற வேண்டியதா இருக்கு. ஏன்னா உயிர்களின் ஆணவமல நீங்கும் பொருட்டு. அப்ப அதை தோற்றுவித்து நிறுத்தி ஒடுக்குவதற்கு ஒரு கர்த்தா வேண்டாமா? நீங்க ஒரு கொள்கை வச்சிருக்கீங்க சார் சைவ சித்தாந்திகள், என்ன உலகம் தோன்றும் இருக்கும் ஒடுங்கும் அப்படின்னு ஒரு விடாப்பிடியான கொள்கை வச்சிருக்கீங்க. அதனால அதை தோற்றுவிப்பதற்கும் நிறுத்துவதற்கும் ஒடுக்குவதற்கும் ஒரு கர்த்தா வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கு. அந்த விடாப்பிடியான கொள்கை நாங்க ஏத்துக்கணும். நீங்க 1000 சொல்லுவீங்க, எல்லாத்துக்கும் நாங்க தலையாட்டணுமா? எங்க கருத்து என்னன்னா உலகம் இப்ப இருக்க மாதிரிதான் எப்பவுமே இருக்குது. அது ஒரு காலத்திலையும் தோன்றினது இல்லை, ஒரு காலத்திலையும் ஒழுங்க போறதும் இல்லை. இப்ப இது இப்ப இருக்கிற மாதிரிதான் முன்பு இருந்தது, எதிர்காலத்திலயும் இருக்கும், இப்பவும் இருக்கு எதிர்காலத்திலயும் இருக்கும், அவ்வளவுதான். இப்ப கர்த்தா வேணுமா சொல்லுங்க, கர்த்தா தேவைதானா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறான். அப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்டுப்படுவான் இல்லையா, அது அவருக்கு தெரியும். அந்த கேள்வியை கேட்கறதுக்கு வாய்ப்பே கொடுக்காம என்ன அந்த காரணத்தையும் சேர்த்தே சொல்லிட்டார். என்ன இன்னாருக்கு விருது கொடுத்தனர் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஏன் விருது கொடுத்தார்கள், அவர் என்ன செய்தார்னு ஒரு கேள்வியெல்லாம் வாய்ப்பு இருக்கு. இன்னென்ன சாதனைகள் எல்லாம் செய்த இன்னாருக்கு இன்ன விருதை கொடுத்தார்கள்னா கேள்வியிடவே வருத்தம் இல்லை பாருங்க. அந்த காரணங்கள் எல்லாம் அடைமொழியாவே சேர்த்து சொன்ன மாதிரி அத மாதிரி உலகம் தோன்றி இருந்து அழிவதனால ஒரு கர்த்தா வேணும்னு சொன்னா தோன்றி இருந்து அழியும் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்பாங்க. இப்ப என்ன சொன்னார், உலகம் ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று இப்படி விளங்குகின்ற உலகம் தோன்றி இருந்து அழிவதனாலே அப்படின்ட்டார். ஒருவன் ஒருத்தி ஒன்றுன்னு இருக்கியா உலகம், மூணே சொல்லுக்குள்ள மொத்த உலகத்தையும் அடக்குகின்ற ஒரு பாங்கினை பாருங்க. சிவஞான போதம் அப்படிதான் தொடங்குது, அவன் அவள் அது எனும் அவை மூ வினைமையின். அதே சிவஞான போதம் முதல் அதிகரணத்துல ஒருவன் ஒருத்தி ஒன்றுங்கிற சொற்களையே கையாண்டது. முதல் அதிகரணம் மேற்கோள் ஈண்டு உளதாய் ஒருவன் ஒருத்தி ஒன்றென்று சுட்டப்பட்ட பிரபஞ்சம் என்று மெய்கண்டாரே சொல்லியிருக்கிறார். ஒருவன் ஒருத்தி ஒன்றுங்கிற சொல்ல மெய்கண்டாரும் கையாளுகின்றார். சிவஞான சித்தியார்ல அருளந்தி சிவமோ ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று என்று சொல்லி தொடங்குகிறார். முதல் சூத்திரத்தில் ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகம் எல்லாம் தொடங்குகிறார். இங்கு ஆசிரியர் ரெண்டு ஆசிரியரும் கையாண்ட அதே சொற்களை, உலகமெல்லாம் ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உலகாக நின்று அழகிறோம். ஏன் ஒருவன் ஒருத்தி ஒன்றுன்னு இருக்கு? ஆமா, உலகம் ஒருவன், ஆண் உடலையெல்லாம் ஒருவன் சொல்றோம் இல்லைங்களா, ஆம்பளையெல்லாம் ஒருவன் சொல்லுவோம், பொம்பளையெல்லாம் ஒருத்தர் சொல்லுவோம்னு சொல்லுவோம். அங்க ஒரு ஒருவன் சொல்றது எதை, உயிரை இல்ல, அந்த ஆண் உடல் உடலைத்தான் இல்லையா. அதே மாதிரி ஒருத்தின்னு சொல்வதெல்லாம் பெண் உடல், ஒன்றுன்னு சொல்வதெல்லாம் மிருக உடல், தாவர உடல், இன்னும் மற்ற ஜடப்பொருள்கள் அகிரிணை எல்லாம் வந்துடும் ஒன்றுங்கிறதுல. ஒருவன் ஒருத்தில உயர்தனை பொருள்கள், ஒன்றுங்கிறதுல அகிரிணை பொருள்கள், உயர்தனை பொருள்களும் அகிரிணை பொருள்களும் கலந்ததுதான் உலகம். முடிஞ்சு போச்சு. சரி, இதை வச்சுக்கிட்டு எப்படி உலகம் தோன்றி இருந்து அழியும்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதுல உள்ள தர்க்கம் என்ன அப்படின்னு கேட்டா, எந்த பொருள் எல்லாம் பகுதி பகுதியாக பிரிக்கும்படியாக இருக்கிறதோ அந்த பொருள் எல்லாம் தோன்றி இருந்து அழியும். இதுதான் இதுல உள்ள தர்க்கம். மறுக்க முடியாத ஏது இது, எந்த விஞ்ஞானத்தாலையும் யாராலையும் மறுக்க முடியாது. பகுதி பகுதியாக உள்ள பொருள், பகுதி பகுதியாக இருப்பதை அவயவ பகுப்பு என்பார்கள். அவயவ பகுப்பு இல்லைங்களா. இப்ப ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டா அது முன் சக்கரம், பின் சக்கரம், ஹேண்டில் பார், சீட்டு, பெடல் இல்லைங்களா, ஸ்போர்ட்ஸ் கம்பி, எப்படி பகுதி பகுதியா இருக்கு? இத்தனை பகுதிகளையும் ஒன்றோட ஒன்று சேர்த்து தானே சைக்கிள்ங்கிற முழு பொருள் உருவாகுது. அப்ப என்ன, அந்த அந்த பகுதி பகுதியா ஒரு பொருள் இருந்தாலே, அவைப பகுப்போடு இருந்தாலே அது ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்டது, கொஞ்ச காலம் இருக்கும் அப்புறம் ஒடுங்கும் தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா. நம்ம உடம்பு எடுத்துக்கிட்டாலும் கை காலு மார்பு வயிறு தலை அதுல மூக்கு கண்ணு வாய் காது இப்படி பகுதி பகுதியா தானே இருக்குது. இந்த உடம்பும் தோன்றி இருந்து அழிவதா அழியக்கூடிய பொருளா தானே இருக்குது. அதே மாதிரி மொத்த உலகமும் அப்படி இருக்குதா? உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் அப்படி இருந்தா மொத்த உலகமும் அப்படிதானே இருந்து தீரணும். மொத்த உலகம் எப்படி அவை வகுப்பா இருக்குது அப்படின்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று பகுதி பகுதியாக அவை வகுப்பதான் உலகமும் இருக்கிறது இல்லைங்களா. அதுதான் காகாயம், ஆண் உடல், பெண் உடல் இல்லைங்களா, மற்ற பொருள்கள். அதனாலதான் ஒருவன் ஒருத்தி ஒன்றுக்குள்ள எல்லாத்தையும் அடக்கினார். பஞ்சபூதங்கள் போன்ற சடப்பொருள் எல்லாம் ஒன்றில் அடங்கும். உயர்தனையா இருக்கிற ஆண் பெண் எல்லாம் ஒருவன் ஒருத்தியில் அடங்கும். ஆகவே ஒருவன் ஒருத்தி ஒன்று என்பது உலகத்தில் காணப்படும் அவயவ பகுப்பு. இந்த அவயவ பகுப்பு இருப்பதனாலே உலகம் தோன்றி இருந்து அழியும். ஆகையினாலே அதை தோற்றுவித்து ஒடுக்குவதற்கு ஒரு கர்த்தா வேண்டும். ஆகையினாலே இறை மறுப்பு என்பது ஒருபோதும் அது அளவையியல் சிந்தனைக்கு ஒத்துவராத ஒன்று. அளவையியல்படி நம்ம சிந்தித்து பார்த்தால் இறைவன் இருக்கின்றான் என்பதே தெளிவான ஒரு முடிவாகும். அதை நம்ம சைவ சித்தாந்த சாத்திரங்கள் சொன்னது போல வேற எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. உலகமெல்லாம் ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உலதாகி நின்று அளவில் ஒடுங்கும். உலதாகி தோன்றி நின்று கால எல்லை வரை நிலை பெற்று அளவில் ஒடுங்கும். அதாவது அந்த சங்கார காலம் வரும்போது தோன்றிய அனைத்துமே ஒடுங்கிவிடும். பின்னும் மலமதனால் உலதாகும். ஒடுங்கிய உலகம் இல்லையா, மூடிய பள்ளிக்கூடத்தை திரும்பவும் திறக்கிற மாதிரி தான். ஏன், இன்னும் மாணவர்கள் எல்லா பாடங்களையும் படிச்சு முடிக்கலையே இல்லைங்களா. அவன் இந்த பள்ளியில அவன் படிப்பதற்கு இன்னும் பாடங்கள் இருக்கு. ஏன், ஆறாம் வகுப்பு கூட படிச்சுட்டான், இன்னும் ஏழாம் வகுப்பு பாடம் இருக்கு, எட்டாம் வகுப்பு பாடம் இருக்குது, அதெல்லாம் அவன் படிக்க வேண்டிய நிலையில இருக்கிறான். அப்ப எதுக்கு நடுவுல பள்ளிக்கூடத்தை மூணுங்க ஒரு மாசம், இடையில அவன் இழைப்பாரணும், படிச்சுக்கிட்டே இருந்தா சளிப்பா போயிரும், இடையில ஒரு இழைப்பாரணும், அதனால மே மாசம் லீவ் விட்டோம், இப்பவும் லீவு தான், இப்படி இடையிடையே காலாண்டு அரையாண்டு என்று விடுவது போல அவாந்தர சங்காரம் இல்லைங்களா, அப்புறம் முடிவான பேரூழியாகிய மகாசங்காரம் எல்லாவற்றையும் நிகழ்த்தி உயிர்களுக்கு இழைப்பாறுவதற்கு வாய்ப்பு கொடுக்கின்றார். இழைப்பாரிய மாணவர்கள் மேலும் உள்ள பாடங்களில் தங்களுடைய அறியாமையை போக்கிக் கொள்ள வேண்டும், அதுக்காக பள்ளியை திரும்பவும் திறக்கிற மாதிரி இடைப்பாரிய ஆன்மாக்கள் அந்த மூலமலத்திலிருந்து நீங்க வேண்டும், அதற்குரிய வகையிலே அவை வாழ வேண்டும், அதற்காக ஒடுங்கிய உலகத்தை மீளவும் தோற்றுவிக்கின்றார். சரி, இதெல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம். அப்ப உலகத்தை தோற்றுவிக்க ஒரு கர்த்தா வேணும் இல்லையா? அந்த கர்த்தா ஏன் ஆன்மாவாக இருக்கக்கூடாது? ஆன்மாக்களே தோற்றுவித்துக் கொள்ளும். நல்லா சொன்னீங்க போங்க ஐயா. ஆன்மாவா, ஆன்மா பிறந்ததுன்னா வந்து வேற விலங்கு பறவையா பிறந்தா அதுக்கு ஒண்ணுமே தெரியாது, பிறந்தோம் வாழறோம் கூட தெரியாது. மனிதனா பிறந்தாலும் கூட ஒரு 3 வயசு 4 வயசு ஆனாதான் ஓ நாம எல்லாம் பிறந்திருக்கிறோம் எல்லாம் அப்படி பிறக்குறாங்க. பக்கத்து வீட்டுல சொந்தக்காரங்க வீட்டா குழந்தைகள் பிறக்கதை பார்த்து இதை மாதிரி நாம பிறந்திருக்கோம் புரிஞ்சுக்கிறதுக்கே 4-5 வருஷம் தேவைப்படுது. நாம வந்து உலகத்தை படைக்கிறதா, அதை நடத்துறதா, என்ன சொல்றீங்க? ஆனாலும் சொல்றாங்க. இப்ப அருமையா சொன்னார், அணுக்கள் உரு அடையும் அறிவு இல்லாமையானும். கொஞ்சம் தாண்டி வந்துட்டேன். அணுக்கள் உரு அடையும் அறிவு இல்லாம, அணுக்கள் ஆன்மாக்கள் அது சூக்கம சரீரங்கத்துக்கோட சேர்ந்திருக்கும் போது அணுத்தன்மை பட்டு கிடக்கும். அதான் அணுத்தன்மை பட்டு கிடக்கிற ஆன்மாவா உலகத்தை படைக்க முடியும் அப்படிங்கிற ஆதங்கத்தை வெளிப்படுத்துறார். அதான் அணுக்கள் அங்க சொல்ல அங்க பயன்படுத்துறார். அணுக்கள் உரு அடையும் அறிவு இல்லாமையானும், அவை வந்து உடம்பு பொருந்தக்கூடிய அறிவு அவற்றுக்கு கிடையாது. உடம்ப பெற்ற பிறகுதானே அணு ஆன்மாவுக்கு அறிவு விளங்குது. அப்ப ஆன்மாவா எப்படி உடம்ப போய் பெற முடியும்? ஒரு முதியவர் இருக்கிறார், அவருக்கு தள்ளாம இருக்கிறது, ஊன்றுகோல் கைக்கு வந்தால்தான் அவரால் நடக்க முடியும். அப்படிப்பட்டவர் ஊன்றுகோல் அந்தாண்ட இருக்கு, இவரா போய் எழுந்திரிச்சு போய் நடந்து அந்த ஊன்றுகோல் எடுக்க முடியுமா இல்லையா? ஊன்றுகோலும் தானாக வந்து அவரை சாராது, அது ஜடம். அப்ப நன்றாக நடக்கக்கூடியவருக்கும் இந்த ஊன்றுகோல் எடுத்து இவர் கையில கொடுத்து இவருக்கு உதவி செய்தால்தான் அப்புறம் தான் இவர் நடக்க முடியும். அது மாதிரி உடம்பு கழுவி கரணங்களை பெற்ற பிறகுதான் ஆன்மாவுக்கே அறிவு விளங்குகிறது. இது எப்படி? அதை பெறுவதற்கு முன்பு தானாக போய் உடம்பு கழுவி கரணங்களை எப்படி சார முடியும் இது? ஆகவே இது முடியாது. அது மட்டுமல்ல, இந்த ஆன்மாக்கள் அந்தந்த பிறவி முடியும் போது உருவம் மாறி வருவது போவது செல்வது ஆதலானும் என்ன, அந்த இறப்பு காலத்திலே அந்த தூள உடல் நீங்கி விடுகிறது இல்லையா? சூக்கம் உடலில் இருந்து வேறு ஒரு உடல் தோன்றி வினைக்கீடாக வேறு ஒரு பிறவி, 7 வகை பிறவியில் வேறு ஒரு பிறவி வருகிறது, உருவம் மாறுகிறது. வருவது போவது, இந்த உலகத்துல வந்து பிறக்கிறது திரும்ப இறக்கிறது செல்கிறது. என்னவென்றால், பெரிய அளவிலே புண்ணியங்களோ அல்லது பாவங்களோ செய்திருந்தால் அவற்றின் பலன்களை அனுபவிப்பதற்கு சொர்க்கநரகங்களுக்கு செல்கிறது. வருவது போவது செல்வது ஆதலானும், இது ஒரு விளக்கம். நம்ம சிதம்பரநாத முனிவர் பெருமான் அவர்கள் வருவது செல்வது போவது அப்படின்னு வச்சுக்கிட்டு, செல்வதுன்னா நிகழ்வது அப்படின்னு பொருள் கொண்டு, அதுக்கு இருப்பதுன்னு பொருள் பண்றாங்க. வருவது தோன்றுகிறத, இருக்கின்றன மடிகின்றன, உயிர்கள்லாம் தோன்றுகின்றன இருக்கின்றன மடிகின்றன. ஆகவே உயிர்களால் என்ன செய்ய முடியாது? உலகத்தை படைக்க முடியாது. தாமாக போய் உடம்ப பொருந்தவும் அவற்றுக்கு முடியாது. சரி, மாயை வந்து தன்னிடமிருந்து தானே உலகங்களை எல்லாம் தோற்றுவித்துக் கொள்ளும். அந்த மாயை தானாகவே உடம்புகளையும் தோற்றுவித்துக் கொள்ளும், உலகங்களையும் தோற்றுவித்துக் கொள்ளும் என்று கொள்ளலாமா? முடியாது. அலைவில் அசேதன மாயை ஆதலானும், மாயை அசேதனம், அசேதனம்னா அறிவற்றது, ஜடம், அறிவற்ற ஜடமாகிய மாயை ஒரு மண்ணு, அந்த மண்ணே வந்து பானை சட்டி குடத்தெல்லாம் உருவாக்கி கொள்ளும் அப்படின்னு சொன்னா அது பொருந்துமா? அதிலிருந்து உருவாக்க ஒரு திறமை வாய்ந்த தொழிலாளி வேண்டும் அல்லவா? அதுபோல மாயை வந்து அசேதனம், அதாவது ஜடம். சேதனம்னா அறிவு பொருள், அசேதனம்னா ஜட பொருள். அலைவில் மாயை, அதுக்கு இயக்கம் கிடையாது, செயல் கிடையாது. செயலற்ற ஜடமாகிய மாயை தானாகவே தோற்றுவித்துக் கொள்ள முடியாது. நிலவு தொழில் மருவி உரு நிற்றலானும், நிலவு தொழில் விளங்கக்கூடிய தொழில்னு சொன்னது கண்மம். கண்மத்துக்கீடாக தானையா தனுகரண போனெல்லாம் வருது. அப்ப கண்மமாகிய வினையே வந்து தனுகரண போனங்களை எல்லாம் தோற்றுவிக்கிறதுன்னு சொல்லலாமே அப்படின்னா, இல்ல, நிலவு தொழிலாகிய அந்த பொருந்தி இருக்கக்கூடிய கண்மம் வந்து எங்க இருக்கு? மருவி உரு நிற்றலானும், உரு மருவி நிற்றலானும். இந்த உடம்புல, அதாவது சூக்கம் உடம்புல புத்தி தத்துவம் பற்றுக்கோடாக அந்த கண்மம் தான் கிடக்கும், அவ்வளவுதான் அந்த கண்மம். அதனால அந்த கண்மமும் ஜடம்தான். கண்மம் தானாக என்ன செய்யாது? உடம்பையோ உலகத்தையோ தோற்றுவிக்காது. அப்போ நின்றவையும் அழித்திடுவன் நிமலன் தானே. அப்போ தனு கரணம் புவனம் போகம் எல்லாவற்றையும், ஒன்னு பாக்கி இல்லாம எல்லாவற்றையும் தோற்றுவிப்பவன் நிமலனாகிய, அனாதியே மலத்திலிருந்து நீங்கி இருக்கக்கூடிய நிமலனாகிய பரமேஸ்வரன் தான். எவையும் அழித்திடுவன், எவையும் முற்றுமை வருது பாத்தீங்கன்னா, அந்தந்த இடத்துல நாம அதை தெரிஞ்சுக்கலாம். எல்லாவற்றையும் அவன் தான் தோற்றுவிப்பான். ஏன்னா அந்த ஒளிப்பு அளவைன்னு சொல்லுவாங்க, அதுலயே நமக்கு புரிஞ்சு போச்சு. இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிட்டார், கண்மமும் உலகத்தை தோற்றுவிக்க முடியாது, மாயையாலையும் உலகத்தை தோற்றுவிக்க முடியாது, உயிர்களாலையும் உலகத்தை தோற்றுவிக்க முடியாது அப்படின்னு அப்ப வேற யாராவது ஆளால்தான் தோற்றுவிக்க முடியும், முதல்வனாலதான் தோற்றுவிக்க முடியும். அதான் முதல்வன் ஒருவன் இருக்கின்றான் என்று அந்த பதி உண்மையை இங்கே நிலைநாட்டி விட்டார். பதி உண்மை ஏன்னா முதல்ல உலகம் தோன்றியிருந்து அழியும், ஆகவே தோற்றுவிக்க ஒரு கர்த்தா வேண்டும் என்று சொன்னார். தோன்றியிருந்து அழிவதை எப்படி ஏற்பது என்ற தடை இழக்கூடுமே, அதற்காக சொன்னார். உலகம் ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று அவைவ பொறுப்புடையது, அதனால் இந்த உலகம் தோன்றியிருந்து அழிவது. தோன்றியிருந்து அழிவதனால் அதை தோற்றுவிக்க ஒரு கர்த்தா வேண்டும். மாயை தானாக உலகை தோற்றுவிக்காதது, ஜடம் இயக்கமற்றது. கண்மமும் சூக்க உடம்பு பற்றுக்கோடாக கிடக்கும், அதுவும் ஜடம், அதனாலையும் உலகத்தை தோற்றுவிக்க முடியாது. உயிர்களும் வந்து உடலை பெற்ற பிறகுதான் அவற்றுக்கு அறிவு விளங்குது. வினைக்கீடாக அவை வந்து அது விரும்பினாலும் விரும்பாட்டாலும் பிறப்பும் இறப்பும் மாறி மாறி அதுக்கு பொருந்தது. அதனால உயிராலையும் தோற்றுவிக்க முடியாது. எல்லாவற்றையும் தோற்றுவிப்பவன் இறைவன் தான் என்று ஆகவே அந்த இறைவன் ஒருவன் உண்டு நிரூபித்த பிறகு அந்த இறைவன் யாரு என்பது அடுத்த தடை.
3: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: Om Shivaya. Shaivam.org இல் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பட்டினத்தார் பகுதி 1. வழங்குபவர்
5: வணக்கம். அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதற் கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைதை மலையானை போற்றி, சரணமன்றடியில் வீழ்ந்து தான் தரும்பவருக்காக உறவிசை முருகல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திருமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தோளை கரமலர் குமித்து வாழ்த்தி கடையனேன் வரங்கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் வரங்கொண்ட களிமயிரும் பன்னிரண்டு கண்மலரும் சிரம் கொண்ட மறையறிஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் கண்ணை விட்டு நீங்காவே. இந்த சிறிய உரையை தொடங்குகின்றேன். இலங்கையிலே யாழ்ப்பாணம், யாழ்ப்பாணத்திலே சிவயோக சுவாமிகள் என்று ஒரு பெரிய மகான். சில பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. சிவயோக சுவாமிகள் பெரிய சித்தர். தன்னை பற்றி வெளியில் அதிகம் சொல்லிக் கொள்ள மாட்டார். பெரிய மகான். சென்னையிலே இருந்து ஒரு தமிழ் பேராசிரியர் அங்கே போனார். அவருக்கு ஆசா ஞான சம்பந்தம் என்று பெயர். அவர்களுடைய தந்தையார் பெருஞ்சொல் விளக்கனார் சரவண முதலியார். பெரிய புராணத்திலே ஆலங்கால் பட்டவர். ஆறுமுக நாவலரை சந்தித்து பேசி அவரால் பாராட்டப்பட்டவர் பெருஞ்சொல் விளக்கனார் சரவண முதலியார். அவருடைய பிள்ளை ஆசா ஞான சம்பந்தம். இவர் இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே சொற்பொழிவாற்ற போனார். 5 நாள் சொற்பொழிவு. முதல் நாள் பேசிட்டார். 2வது நாள் காலையில எந்திரிச்சு வாய திறந்தார். திறக்க வருது, சத்தம் வரமாட்டேங்குது. தொண்டையிலிருந்து சத்தம் வரமாட்டேங்குது. என்னென்னமோ பண்ணி பார்க்கிறார், சத்தம் வந்தா தானே பேச முடியும். நம்ம நினைக்கிறோம் பேசுறது எளிதுன்னு. உள்ள உட்கார்ந்து பகவான் சொன்னாத்தான் தொண்டையில சத்தம் வரும், இல்லைன்னா சத்தம் வராது. சத்தம் போடுற வரைக்கும் பேசாம இருப்போம், நின்று போனாத்தான் தெரியும். நின்று போச்சு, ஒன்னும் செய்ய முடியல. தவிக்கிறார், இன்னைக்கு நான் சொற்பொழிவு பண்ணணும், நாளைக்கு சொற்பொழிவு பண்ணணும், 5 நாள் பேசணும், தொண்டையில இருந்து சத்தம் வரல. நீ செய்கையா பண்ண முடியும்? கண்ணீர் விடுறார். ஒரு டாக்டர் வந்து பார்த்துட்டு, இனிமே அவ்வளவுதான், இனிமே உங்களால பேச முடியாது, அதுல ஏதோ ஒரு பகுதி குறைபட்டு விட்டது, முடிஞ்சு போச்சுட்டார். அவருக்கு எப்படி இருக்கும்? 4 பிள்ளைங்க, கல்லூரி பேராசிரியர் வேலை, தொழிலே தொண்டலாம். தொண்டை கட்டினால் தொண்டை கட்ட வேண்டும், தொண்டை கட்டினால் தொண்டை கட்ட வேண்டும், அப்படி ஒரு சூழ்நிலை. கண்ணீர் விட்டார். வாழ்க்கையே போச்சே, நான் ஒரு கல்லூரி பேராசிரியர், நான் எப்படி பேசாம இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ஆசா ஞான சம்பந்தம். எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரியமா இருந்து எங்களோட பலகாலம் பழகின புண்ணியவான். கண்ணீர் விட்டார். ஒரு பெரியவர் சொன்னார், யோக சுவாமியை போய் பார்க்கலாம், அவருக்கு நல்ல நேரம். நல்ல நேரம் இருந்தா தான் இப்படி யாராவது வாக்கு சொல்லுவாங்க. யோக சுவாமியை போய் பார்க்கலாம். புறப்பட்டு சிவயோக சுவாமி கிட்ட போயிட்டாங்க. சாமி கவலைப்படாம அந்த குடிசைக்குள்ள உட்கார்ந்து இருக்காரு. யாழ்ப்பாணத்துக்காரங்களுக்கு நல்லா தெரியும் சாமியை பத்தி. நான் நிறைய படிச்சிருக்கிறேன், பார்த்ததில்லை. அற்புதமான மகான் இவர். போய் உட்கார்ந்து இருக்காரு. என்னன்னு எல்லாரும் சொல்லி இருக்கிறாங்க. இப்படி சிரிச்சபடி பார்த்திருக்காரு. பார்த்துட்டு சொல்றார், தண்ணீர் எடுத்த என்னமோ தொளிச்சார். தொளிச்சுட்டு சேர்க்கிழானையும் கம்பனையும் நம்ம தானே வெட்டி புதைக்கணும். அது யாழ்ப்பாணத்து தமிழ்ல சொல்ற, அது ஒரு மாதிரி இருக்கு அந்த தமிழ், சரிதானா? சேர்க்கிழானையும் கம்பனையும் நாம தானே வெட்டி புதைக்கணும். இப்படின்னார்ல, இவருக்கு பேச்சு வந்துருச்சு. இவருக்கு ஒண்ணும் புரியல. எழுதி இருக்கார் ஆசாங்க, எனக்கு பேச வந்துருச்சு. காலில் விழுந்து கும்பிட்டேன். என்ன அர்த்தம்? சேர்க்கிழானையும் கம்பனையும் நம்ம தான் எடுத்துக்கிட்டு வரி வரியா பிரிச்சு பத உரை கொடிப்புரை இலக்கண குறிப்புன்னு சொல்றோம்ல, இதை அவர் சித்தர் பாஷையில வெட்டி புதைக்கணும். எப்படி இருக்கு? நமக்கு ஏதோ சண்டை போடுறாப்புல கோபிக்கிறாப்புல இருக்கு. அவர் சித்தர்கள் வாக்கு சிவத்தினுடைய வாக்கு நமக்கு புரியாட்டி அது நம்முடைய குற்றமே தவிர அவர்களுடைய குற்றம் ஆகாது. கண்ணீர் விட்டார் ஆசாங்க. போ, அதுக்கப்புறம் சேர்க்கிழாரையும் கம்பரையும் பத்தி ஆயிரக்கணக்கான கூட்டங்களில் பேசி நிறைய எழுதி கடைசி இறந்து போற பொழுது இந்த காட்சியை குறிப்பிட்டு சிவயோக சுவாமிகள் போட்ட பிச்சை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் எழுதினார் ஆசாஞான சம்பந்தம். ஆமா, ஆசாஞாவுக்கும் பட்டினத்தாருக்கும் என்ன சம்பந்தம்? ஆசாஞாவுடைய அப்பா அப்பா சரவண ஆறுமுக முதலியார். கடைசி காலம், அவருக்கு உடம்பு சரியில்லை. இவர் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கார். ரொம்ப கஷ்டப்படுறார் அவங்க அப்பா. என்னன்னு தெரியாத வியாதிகள். குருசாமி முதலியார்னு ஒரு பெரிய டாக்டர் சென்னையில் இருந்தார். அவர் சிவபூஜை பண்ணுவார். வீட்டு வாசப்படியில் 10-20 பேர் உட்கார்ந்து இருப்பார்கள். சிவபூஜையை முடிச்சுட்டு உடம்பெல்லாம் திருநீர் பூசி மெய்யெல்லாம் வெந்நீர் சன்னித்த மேனியனாக வெளியில் வருவார். வந்து ஒவ்வொருத்தலாம் அப்படி பார்ப்பார். இவங்க வியாதியை சொல்லுவாங்க, மருந்து சொல்லிட்டே போயிடுவார். நிக்க மாட்டார் அப்படி. அது என்னமோ அருள் வாக்கு வந்தாப்புல இருக்கும். அது மருத்துவ வாக்கா அருள் வாக்கான்னு பகவானுக்கு தான் தெரியும். அவர் சொல்லிட்டே போயிடுவார். குருசாமி முதலியார், டாக்டர் குருசாமி முதலியார், அவருடைய சிலை இருக்கு சென்னையில மருத்துவ கல்லூரியில. அப்படிப்பட்ட புண்ணியவார் ஆசாங்க. அவங்க அப்பாவை கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டார். குருசாமி முதலியார் கதவை திறந்துட்டார். திறந்து வாடார் முதல்ல இவர். வியாதியை சொன்னாங்க, பார்த்தார் இன்னும் ஒரு மாசம், அவ்வளவுதான். கேட்கறத குழு, விரும்புறத சாப்பிடட்டும், நல்லா இருக்கட்டும். அந்த டெஸ்ட் பண்ணு, இந்த டெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் செய்யல. ஒரு பார்வை தான் இன்னும் ஒரு மாசம் வந்தாச்சு. 27 நாள் முடிஞ்சு போச்சு. அவர் சொன்ன கெடுவுக்கு இன்னும் 3 நாள் பாக்கி இருக்கு. இவர் கோமா ஸ்டேஜில் விழுந்துட்டார். மூச்சு ஓடிட்டு இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. அப்படியே பட்டகட்டையாக கிடக்கிறார். ஆசாஞாவுக்கு கண்ணீர் வருது. ஏன் கண்ணீர் வருது? அப்பா இறந்து போக போறாரேன்னா எல்லாரும் ஒரு நாளைக்கு போகத்தான் போறோம். யாராவது இருக்க முடியுமா? நிகழ்ச்சி நிச்சயம், நேரம் சந்தேகம். ஈவெண்ட் இஸ் சர்டன், டேட் இஸ் அன்சர்டன். அவ்வளவுதானே நடக்க போகுது. நான் நினைச்சிட்டு இருக்கேன் அவர் போக போறாரு, நான் பார்க்க போறேன்னு. அவர் நினைக்கிறாரு நான் போக போறேன், அவரு பார்க்க போறாருன்னு. பகவான் தான் சிரிக்கிறாரு, உனக்கு எப்படி தெரியும்? பாத்தீங்களா, நிகழ்ச்சி நிச்சயம். அதுக்காக அழல. ஏன் தெரியுமா அழுத? இத்தனை வருஷமா பெரிய புராணம் பேசின புண்ணியவான், இத்தனை வருஷமா திருமுறைகளை பேசினவர், சாகுற பொழுது ஒரு திருமுறை பாட்டு சொல்லிட்டு இறந்தார்னா நல்லா இருக்கும். இவர் பாருங்க, தன்னனப்பு இல்லாம இறந்து போக போற. சாகுற பொழுது எதை சொல்லிட்டு இறந்து போறீங்களோ அடுத்த பிறவியில அது உங்களை வந்து பிடிச்சுக்கும். அதனாலதான் கையும் தொலை பண்ணி அஞ்சலித்து ஓதவும் கற்பியுமே என்ன சாமி. சாகுற போது என்ன செய்யணுமா? கையை கூப்பி சிவா நமசிவாயம் அப்படின்ட்டு இறந்து போகணுமா? இதுதான் நம்ம பிள்ளைகளுக்கு கூட நமசிவாயம்னு பேர் வைக்கிறது. ஒரு ஆளுக்கு 3 பிள்ளை, 3வது பையனுக்கு நமசிவாயம்னு பேர் வச்சேன். கடவுளை பத்தி சொல்லவே மாட்டார், அதான் நினைக்கவே மாட்டார். அவளது பாதி யாரோ சொன்னான்னு 3வது பிள்ளைக்கு நமசிவாயம்னு பேர் வச்சுட்டார். இப்ப சாக போற நண்பர் பக்கத்துல வந்த இந்த பையன் பேரு சொன்னா இவருக்கு புண்ணியம். இந்த மூத்த பையனை கூப்பிட்டார், இது யாரு? சுரேஷ். இரண்டாவது பையனை கூப்பிட்டார், இது யாரு? ரமேஷ். மூணாவது பையன் நமச்சிவாயம் சாக போறார். மூணாவது பையனை காமிச்சு, இது யாரு? நமச்சிவாயம்னு சொல்லிவிட்டாருன்னா பரவாயில்ல, இது யாரு? மூணாவது பையன் பட்டு போய் சொல்றது. பகவான் கொடுத்தா தானே அந்த நினைப்பு வரும். அதுக்காகத்தான் என்ன பண்ற தெரியுமா? இருந்தாலும் எழுந்தாலும் நின்றாலும் இருந்தாலும் நடந்தாலும் கிடந்தாலும் வந்தாலும் மலர்பாதம் மறவாமல் சிவா சிவா சிவான்னு சொல்லிட்டு இருந்தா தன்னை அறியாம சாகுற பொழுது அந்த வார்த்தை வந்தது. அவன் தானே என்ன அழுதா? இவ்வளவு காலம் பெரிய புராணம் பேசின மனுஷன் கடைசி காலத்திலே ஒரு பெரிய புராண பாட்டை சொல்லிட்டு நினைச்சிட்டு இறந்து போனா பரவாயில்லையே, தன்னனப்பு இல்லாம சாக போறாரு. கடவுளை இவ்வளவு காலம் திரும்பற பார்த்தவருக்கு இப்படி ஒரு சாவான்னு அவருக்கு அழுக. அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது. கோமா ஸ்டேஜ்ல இருக்கவர் திடீர்னு முடிச்சார். இது டாக்டர்கள் பாராட்டக்கூடிய அதிசயிக்கக்கூடிய ஒரு அற்புதம். முடிச்சார் அவர் பண்டாட்டி ஒரு பக்கம், மகன் ஆசாஞ்சா ஒரு பக்கம், மருமகள் ஒரு பக்கம். முடிச்சார். முடிச்சு விளக்கேற்றி வை, வீட்டுக்குள்ள போய் விளக்கேற்றி வை. மருமகள் ஓடி போய் விளக்கேற்றலாம். இவர் பிரார்த்தனை பண்ற பொழுது சில பாட்டுகள் படிப்பார். அதுல பாட்டு எப்படி படிப்பார் தெரியுமா? தேவாரத்துல ரெண்டு வரி வரும், உடனே திருவாசகத்துல ரெண்டு வரியை சேர்த்துடுவார். இவரே அவருக்காக ஒரு குறை வச்சிருந்தார், அப்படித்தான் படிப்பார். அது அவர் பழக்கம். இப்போ பிரார்த்தனை பாராயணத்தை ஆரம்பிச்சிட்டார். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. குளிக்கலே, குளிச்சு எழுட்டு நாள் ஆச்சு, படுக்கையில கிடக்கிறார், எல்லாம் முடிய போகுதுன்னு வந்து பாக்குறாங்க. அப்ப இவர் வாடு பிரார்த்தனை பாராயணம் வரிசைக்கு ஆரம்பிச்சுட்டார். விடிகதன் உருவுமை குளம் இது கரியது, வடிகொடு தன தடி வடிகொடும் அவரிடம் கடி கணபதி வரவருளி நன்மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே. வரிசைக்கு பாட்டு மன மன மன மனமே ஒரு அரை மணி நேரத்துக்கு கொட்டுது, எல்லாம் பார்க்கிறான். கடைசி ஒரு பாட்டு வந்தது. அந்த பாட்டை படிச்சார். அப்படி திரும்பி பார்த்தார். திரும்பியார் அந்த அம்மா விளக்கு ஏற்றியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதோட கடைசியா படிச்ச பாட்டு என்ன பாட்டு? இவ்வளவு பாட்டு படிச்சார்ல, 12 திருமுறையும் படிச்சார். கடைசியா ஒரு பாட்டை படிச்சுட்டு அந்த ஆன்மா அடங்கி விட்டது. என்ன பாட்டு தெரியுமா? சாமி படிச்சாங்கல்ல இப்ப, கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகின் இல்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. நான் ஒழுங்கா படிக்கல. அவர் அவ்வளவு படிச்சவர். பட்டணத்து சாமி பார்த்தது கல்லா பிழையும். சரி, படிக்கத்தான் இல்லை, கடவுளை கொஞ்ச நேரம் நினைக்கவாவது செய்தனா? படிக்காதவன் பல பேர் நினைக்கிறான், படிச்சவன் தான் நினைக்க மாட்டேங்கிறான். படிக்க படிக்க பகவானுக்கு நமக்கும் உள்ள தூரம் குறையணுமே தவிர கூடப்படாது. கற்றதனால் ஆய பய நண்பன் வாலறிவன் நற்றாள் தொழாரின். அதனால கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி எல்லா பிழையும். கோயிலுக்கு போனா கண்ணீர் வரணும். நமக்கு வெங்காயம் இருக்கிற போதுதான் கண்ணீர் வரணும், மற்ற நேரம் வரமாட்டேங்குது. கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் ஏன் சார்? நினையா பிழையும் அவரை தவிர எல்லாரையும் நினைக்கிறோம். நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும். பட்டியல் போட்டாரா? இனிமே பட்டியல் போடுறதுக்கு பாட்டுல இடம் இல்லை. 4 வரி பாட்டு, 3 வரி முடிஞ்சு போச்சு. எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. முடிஞ்சு போச்சு. ஆசாஞ்சா ஐயா எழுதுறார், இவ்வளவு காலம் திருமுறை படித்ததன் பலன் இறந்து போற பொழுது கடைசியா பட்டினத்தார் பாட்டை சொல்லிட்டு இறந்தார். அப்போ பட்டினத்தாரே எங்க கிட்டே வச்சுட்டாரு பார்த்தீங்களா? சாமி ஒன்று சொன்னாங்க, தாய்மானவர் பாட்டு, பாரணித்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல் ஆறும் துறக்கை அறிதறிது. நவகோடி நாராயணன் 9 கோடி சொத்துக்கு அதிபதி, நம்ம வீட்டு பிள்ளைங்க சைக்கிள் எடுத்துக்கிட்டு விளையாட போவான், சில வீடுகளில் ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு விளையாட போவான், சில வீடுகளில் கார் எடுத்துக்கிட்டு விளையாட போவான், அவர் வீட்டு பிள்ளைகள் கப்பல் எடுத்து

முப்பது பாட்டு. திரு கடுமலை மும்மணி கோவையில் 30 பாட்டு. மும்மணி கோவைனா 3 யாப்பில் 10 பாட்டு, 30 பாட்டு. திருவிடமருதூர் மும்மணி கோவையில் 30 பாட்டு. திரு ஏகம்பமுடையார் திருவந்தாதியில் 100 பாட்டு. திருவற்றியூர் ஒருபா ஒரு பகுதி 10 பாட்டு. இந்த 11 திருமுறையில் நிறைய பாட்டு பாடினவங்க ரெண்டே பேர். ஒருத்தர் நம்ம நம்பியாண்டார் நம்பிகள். நம்பியாண்டார் நம்பி 382 பாட்டு பாடினார். பட்டணத்து சாமி 210 பாட்டு பாடினார். பட்டணத்தாரில் 3 பட்டணத்தார் உண்டு. முதல் பட்டணத்தார் இந்த திருமுறை பட்டினத்தார். இரண்டாவது பட்டணத்தார் தான் நான் இப்போ சொன்ன பாருங்க, கல்லாப்புழையும் கருதாப்புழையும். மூணாவது பட்டணத்தார் ஒருத்தர் பத்திரகிரியார் காலத்தில் வாழ்ந்தவருங்கிறாங்க. நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவர் 3 பட்டணத்தாராக இருந்தாலும் சரி, 30 பட்டணத்தாராக இருந்தாலும் சரி, பாட்டு நல்லா இருக்கு. 3 பேர் கும்பிட்டவங்க, வழிபாடு பண்ணவங்க, அவங்க சொன்ன பாட்டு அற்புதமா இருக்கு. எடுத்துட்டு போறமே, கால ஆராய்ச்சி பண்ணா நம்ம காலம் ஓடி போயிடும். எவ்வளவு காலத்துக்கு நம்ம இருக்க போறோம்? ஆனா அற்புதமான பாட்டு. ஒரு பாட்டு பாருங்க, வாழ்க்கையில எவ்வளவு ஆசை, சோத்துக்கு ஆசை. பிடிச்சி அந்திரிச்சா சாப்பாடு, காலம்பரை என்ன டிஃபன், மத்தியானம் என்ன சாப்பாடு, சாயந்தரம் என்ன டிஃபன், ராத்திரிக்கு என்ன டிஃபன், பாதி நேரம் ஓஞ்சி போகுது. அன்ன விசாரம் அதுவே விசாரம், அது ஒழிந்தால் சொன்ன விசாரம், தொலையா விசாரம், நல் சோகையரை பண்ண விசாரம், பலகால் விசாரம், பாகி நெஞ்சுக்கு என்ன விசாரம் வைத்தாள் இறைவா கட்சி ஏகம்பனே. எவ்வளவு ஆசைங்க, கொஞ்சமா நஞ்சமா? ஆசைக்கு எல்லையே கிடையாது. அதனாலதான் திருமூலர் சொல்லுவார், ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள். ஆசை வேற, அன்பு வேற. ஆசை பிரதி பிரயோஜனத்தை கருதும், அன்பு பிரதி பிரயோஜனத்தை கருதாது. ஐயா மேல எனக்கு ஆசை இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவர் என்னமோ எனக்கு தரப்போறாருன்னு நினைக்கிறேன்னு அர்த்தம். ஐயா மேல எனக்கு அன்பு இருக்குன்னா என்ன அர்த்தம்? எந்த பிரதி பிரயோஜனத்தையும் கருதாமல் செலுத்தக்கூடிய அன்பு. அதனாலதான் ஆண்டவர் மீது அன்பு வைக்கணுமே தவிர ஆசை வைக்க விடாது. ரொம்ப பேர் ஆசை தான் வைக்கிறான். 10 பரகாரம் வந்துட்டு என் பிள்ளைக்கு MBBS கிடைக்கணும், எப்படி அது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடு, எப்படி இருக்கு? பிள்ளையார்கிட்ட போய் ஒருத்தர் என்ன பண்றான், பகவானே இன்னைக்கு மழை பெய்யப்படாது, செங்கல் சூளை வச்சிருக்கேன்னு தேங்க வைக்கிறேன். அடுத்தவன் வந்து, பகவானே இன்னைக்கு மழை பெய்யணும், நான் விதைச்சிருக்கேன், மழை பெய்யணுங்க. பிள்ளையார் என்னதான் செய்வாரு? நம்ம ஆசைக்கு அவர் மாட்டிக்க முடியுமா? ஆசை தான் வைக்கிறார். இத்தனை விசாரம் நமக்கு வாழ்க்கையில் ஆகி போச்சு. பிறக்கிற பொழுது இந்த பணங்காசை கொண்டுகிட்டா வந்தா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒன்றும் ட்ரெஸ் கூட இல்லாமல் தான் போறதான். போற போதும் அப்படித்தான் போக போறோம். புது வேட்டியை கட்டினா உறிஞ்சிக்கிட்டு தான் உழுதிக்கு போடுவோம். நினைப்பில் வச்சுங்க, வாயில பல்லு தங்கத்தில இருந்தா தட்டி எடுத்துக்கலாம். ஆமா, 1 கிராம் 2600 ரூபாயில தட்டி எடுத்துக்கிட்டு தான் போட போறோம். அதுக்குள்ளதான் நம்ம வாழ்க்கை பூரா. பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை, இடைநடையில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது. நீ பணத்துக்கு சொந்தக்காரன் அல்ல, யூ ஆர் ஒன்லி எ ட்ரஸ்டி. நீ பாதுகாப்பாளனே தவிர உரிமையாளன் அல்ல. ஏன், நீ போட்டுட்டு போனா உன் புள்ள, அவன் புள்ள, அப்ப அவன் தான் வரிசைக்கு வரப்போறான். நீ வெறும் ட்ரஸ்டி, நல்ல காரியத்துக்கு பயன்படுத்து. பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை, இடைநடையில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என்று. கொடுக்க அறியாது இறக்கும் குலாமருக்கு என் சொல்லு ஏன் கட்சி ஏகம்பனி. ஆகி போனாலும் சாவியை விட மாட்டேன்னு குறிச்சுக்கிறான். ரொம்ப பேர் போகுது, நீ என்ன சாவி, போனதுக்கு அப்புறம் எவனும் எடுத்துக்க போறான், ஆனாலும் ஆசை விட மாட்டேங்கிறேன். யாரு சொல்றா? 9 கோடி பொண்ணுக்கு சொந்தக்காரர் அவ்வளதையும் விட்டுட்டு தூக்கி எறிஞ்சவர் சொல்றார். புளி, புளி எடுத்து வீட்டுல ஒரு பாத்திரத்துல கரைச்சா ஒரு சாம்பார் வைக்கிறதுக்கு ஆகும். ஆத்துல போய் புளிய கரைச்சா என்னதுக்கு ஆகும்? காவேரி யாரு, கங்கை யாரு, தண்ணி பெருகி ஓடுது. புளிய கொண்டு ஆத்துல கரைச்சா என்னத்துக்கு ஆகும்? வீணால போயிடும். என் வாழ்க்கை ஆத்துல புளிய கரைச்சாப்புல போயிடப்படாதுங்க. என்ன கேட்கிறான் தெரியுமா? இந்த பின்னால வந்த பட்டணத்தார் பாட்டு இதெல்லாம், இதெல்லாம் கட்டளை கலித்துறை எழுத்தண்ணி பாடுற பாட்டு. நேரசைகள் ஆரம்பிச்சா 16 எழுத்து இருக்கும், நிறையசைகள் ஆரம்பிச்சா 17 எழுத்து இருக்கும். எழுத்தண்ணி பாடின பாட்டு சும்மா சாதாரணமா நேர எழுதுனா வசனம், மடக்கி எழுதுனா பாட்டுன்னு இந்த காலத்து

0: செய்யறான் பாருங்க. அப்படி கவிதை இல்ல, எழுத்தண்ணி பாடின பாட்டு. என்ன சொல்ற, ஆற்றில் கரைத்த புளியாக்கிடாமல், ஆத்துல புளிய கரைச்சாப்பட என் வாழ்க்கை வீணா போடாதையா, ஆற்றில் கரைத்த புளியாக்கிடாமல் என் அன்பை எல்லாம் போற்றி திருவுளம் பற்றுமையா, புறமூந்தெடித்து கூற்றை பணிகொள்ளும் தாளுடையாய், கொற்ற வில்லுடையாய், ஏற்றுக்கொடி உடையாய். ஏற்றுக்கொடினா என்ன, விஷமக்கொடி. ஏற்றுக்கொடி உடையாய் இறைவா கட்சி ஏகம்பரே, என் வாழ்க்கை ஆத்தல கரைச்ச புளியா போயிடக்கூடாது, நீ என்னை எப்படியாவது காப்பாத்து. திருக்காலத்துக்கு போறார் பட்டணத்து சுவாமி. திருக்காலத்தி அற்புதமான இடம், அஞ்சு பூத கஷேத்திரங்கள்ல திருக்காலத்தி வந்து காற்றுக்கு அடையாளம். சிவலிங்கத்துக்கு முன்னால வச்சிருக்கிற தீபம் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன், சிவலிங்கம் காற்று, காற்று பட்டா தீபம் என்னாகும், அசை. திருக்காலத்தி தென்கைலாயம்னு பேர். அங்க போற பொழுதுதான் அப்பர் சுவாமிக்கு வடகைலாயத்துக்கு போக வேணுங்கிற ஆசை வந்தது. தென்கைலாயத்துல கும்பிட்டு வடகைலாயத்துக்கு புறப்பட்டார். நம்ம பட்டணத்து சாமி அங்க போறார். பகவானே, நான் ரொம்ப சாதாரணப்பட்டவன், நான் எப்படி உன்னை வந்து சேர போறேன், நீயா பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் உண்டு இல்லைன்னு ஆக்கிட்ட. யார் யார, சிறு தொண்டர்னு ஒருத்தன், அவர் பிள்ளைய கறி சமைச்சு அவரையே சாப்பிட பண்ணிட்டேன். தனியாத்தி எங்கேயாவது போய் கேட்க சொன்னார், இல்லைங்க புள்ள கறி கேட்டார். அவர் என்ன பண்ணார், சிறு தொண்டர், சரி எங்க வீட்டுல ஒரு பிள்ளை இருக்கு, இந்த வந்தவர் என்ன செஞ்சார், ஆறு மாதத்துக்கு ஒரு நாள் தான் நான் சாப்பிடுவேன், அந்த நாள் இன்னைக்கு வந்தவர் என்ன சாப்பிடுவீங்க, நான் சாப்பிட்றது நரப்பசு. இதுன்னு நரப்பசு மனுஷன், இந்த ஆள் எப்படி சொல்றார், காவாலிகள் நரப்பசு. நரப்பசு எப்படி தெரியுமா, அஞ்சு வயசு பிள்ளை. இது அநியாயம் இல்லையா. சரி, அப்புறம் தாய் குடிக்கணும், தந்தை அறியணும், அந்த பிள்ளை மகிழ்ச்சியோட இதுக்கு ஒத்துக்கணும், நடக்கிற காரியமா, ஒத்துக்கணும், அதைத்தான் நம்ம சாப்பிடுறது. இருக்க இவர் வீட்டுக்கு வந்தால் ஒத்த பிள்ளை வீட்டுல இருக்கு இவருக்கு. இவர் சேனாதிபதி சிறு தொண்டர், பழைய பரஞ்சோதியார், நரசிம்மவர்ம பல்லவ சக்கரவர்த்திக்கு சேனாதிபதி. வீட்டுக்கு வந்தார், பண்டாட்டிய பார்த்தார், என்னை இங்கு உய்ய நீ பயந்தான் தன்னை அழைப்போம் நாம் என்ன, அம்மா எனக்கு ஒரு பிள்ளைய பெற்றுக் கொடுத்திருக்கிறியே, நீ பெற்றுக் கொடுக்கலன்னா இப்ப நான் மாட்டிக்கிட்டு இருப்பனே, அதனால அவனை போய் கூட்டிட்டு வருவோம், அந்த பிள்ளை இப்போ உதவ போகுது. ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க, பிள்ளைய கூட்டிக்கிட்டு வந்தாங்க. புருஷன் பண்டாட்டி முகம் சந்தோஷமா இருந்த உடனே அந்த பிள்ளைக்கு சந்தோஷம், அப்பாவும் அம்மாவும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. கூட்டிக்கிட்டு வந்தா பிள்ளையை குளிப்பாட்டணும், குளிப்பாட்டி ஒரு முத்தம் கொடுக்கலாமா, கொடுக்க கூடாது. சிவபெருமானுக்கு உரிய பூவை மோர்ந்து பார்ப்பது தவறு, சிவபெருமானுக்குரிய பிள்ளைக்கு முத்தம் கொடுக்க கூடாது. இந்த பிள்ளை கதை முடிய போகுது, ஒரு முத்தம் கடைசியா கொடுக்கலாமா, இந்த தாய் மனசு கேட்குமா இல்லையா, கொடுக்க கூடாது, அது சிவ அபராதம். சரி, தாய் பிடிக்க தந்தை அறிய, அந்த பிள்ளை ஏதோ ஒரு காரியம் பண்றாங்கன்னு சிரிக்க முடிஞ்சுதா. இந்த தலைக்கறி, தலைக்கறிய பொதுவா யாரும் சாப்பிடறதில்லை, அதனால தலைய வேண்டாம்னு தூக்கி போட்டாங்க. அங்க ஒரு வேலைக்காரி, கெட்டிகார வேலைக்காரி, அவளுக்குத்தான் ரொம்ப பாராட்டணும். சிவபெருமான் தோற்று போன இடம் அது. எப்படி எப்படி, சிவபெருமான் தோற்று போன இடம் அது. அது என்னங்கிறது அடுத்தாப்புல சொல்றேன். அந்த வேலைக்காரி என்ன பண்ணா, இந்த தலைக்கறியை பத்திரமா சமைச்சு வச்சான். என்ன, அந்த ஆளு எப்ப நரப்பசு கேட்கிறாரோ அப்ப என்ன வேணாலும் கேட்பாரு. எதுக்கு வம்பு, அதுக்கு சமைச்சு வச்சிருக்கும் கெட்டிக்காரி பாருங்க. உரிமிக கேட்பார், கொடுத்ததெல்லாம் தாம் மறப்பார், வேலை மிக வைத்திருந்தால் வீட்டிலே தங்கிடுவார். யாரை பத்தி, வேலைக்காரனை பத்தி பாரதி பாடுறான். வேலை என்னைக்கு இருக்கோ வேலைக்காரி அன்னைக்கு லீவு போட்டுருவான், விருந்தாளி வந்துட்டா வேலைக்காரி லீவு போட்டுருவான். நீங்க கஷ்டப்பட வேண்டியதான். ஏன் லீவுன்னு கேட்டா, பாட்டி செத்து 16 நாளும்பா, பானையில தேள் இருந்து பல்லால கடிச்சதுமா, இதெல்லாம் நடக்கிற காரியமா, இந்த நேரத்திலே எங்கிருந்தோ வந்தான், இடைச்சாடி நான் என்றான் அப்படின்னு அற்புதமா பாடுவார் பாரதி. அது மாதிரி வேலைக்காரி சந்தனத்தாதின்னு பேரு சமைச்சு வச்சுட்டான். இவரை போய் கூட்டிட்டு வந்தாச்சு. கூட்டிட்டு வந்தா இந்த மனுஷன் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் படைச்சிட்டியா, படைச்சாச்சு. தனக்கறி அது அமுதுக்கு ஆகாதுன்னு தள்ளிட்டு, இல்லை இல்லை அதுவும் நான் உண்பது, ஆஹா போச்சே, தலைக்கறியை கீழே திருட்டி போட்டுட்டனே, இந்த ஆளு நம்மளை மாட்டி விட்டுட்டாரே, இவ்வளவு பாடுபட்டு பிள்ளைய கொன்று கூட இவர் சாப்பிடாம போறாரே, கஷ்டப்பட்டாரா, வேலைக்காரி வந்தா தலைக்கறியை சமைச்சு வச்சிருக்கிறேன். சிறு தொண்டர் வேலைக்காரியை பார்த்தாரு, அம்மா தாயே என்ன நீ காப்பாத்திட்ட, நீ காப்பாத்தலைன்னா என் சபதம் வீணா போயிருமே, அடியாருக்கு சோறு போட முடியாது. தலைக்கறியும் வச்சாச்சு. இப்பதான் முக்கியமான இடம். சரி நீங்க சாப்பிடலாம், இல்ல யாராவது என் கூட உட்கார்ந்து ஒரு சிவனடியார் சாப்பிடணும். சிவனடியார் கிடைக்காமத்தான் ஐயா இவர்கிட்ட வந்து இந்த பாடு பண்ணிட்டு இருக்காரு. அவரு ஒரு சிவனடியார் கிடைச்சா நேரம் சாப்பிட்டு முடிஞ்சிருக்குமே. சிவனடியார் ஊர்ல இல்லைன்னு இவர் போய் கூட்டிட்டு வர இந்த மனுஷன் கேட்க கூடாதல்லாம் கேட்டு இப்ப உட்கார வச்சு ஒரு சிவனடியார் கூட்டிட்டு வந்து அவர் என்ன செய்வார்? தவிச்சு போனார். என்ன ஒவ்வொரு இடத்துலயும் சோதனையா இருக்கே, நான் என்ன செய்வேன்? சிவனடியார் நான் எங்க போறது? வெளியில போய் தேடி பார்த்தார், சிவனடியார் இல்ல. திரும்பி வந்தார், சாமி நான் விபூதி பூசுறவன் தான். புரியுதா? நான் சிவனடியார்னு சொல்லல, ஆணவம் அதுல கூட வரப்படாது. நானும் விபூதி பூசுறவங்களை பார்த்து விபூதி பூசற வந்தான். திருநீர் இடுபவன் நான். உன்னை மாதிரி ஒரு சிவனடியார் உண்டா உட்காருந்தான். ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உம்மை போல் நீரிட்டார் உளரோ. திருநீர் ஏன் பூசுறான்? கடைசி இதாண்டா மிச்சம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா பூசுறான்? கடைசி என்னங்க மிச்சம்? என் நான் 72 கிலோ செத்தா என்ன மிஞ்சம்? இதுதான் மிஞ்சம். ஒரு குடி சாம்பலும் காணாது மாய உடம்பிதுவே. கடைசி சாம்பல் தான் நினைப்புல வச்சுக்கோ, அதுக்குள்ள பகவான் விட்டாரு. அதுதான் காரணம். உம்மை மாதிரி நீரிட்டார் உண்டா? பற்று பாசம் துறந்தார் உன்ன மாதிரி உண்டா? பெத்த பிள்ளை கரிசமிச்சிட்டியே, உன்ன மாதிரி பற்று பாசம் இல்லாதன உண்டா? உம்மை போல் நீரிட்டார் உளரோ. உட்கார் என்னாராம். இவர் உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்தா இப்ப சாப்பிடணும்ல சிவனடியார். இவர் பார்த்தார், மணி ரொம்ப ஆகி போச்சு, சிவனடியார் சாப்பிடணும், என்ன பண்றதுன்னு இவர் கையை வச்சார். முதல்ல தான் சாப்பிட்டு அவர் சாப்பிடுவார்ல, தன்னுடைய பிள்ளை கறி இவர் சாப்பிட்றாப்புல அந்த ஆளு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டார். எவ்வளவு அநியாயம் பாருங்க. இவர் எடுத்து சாப்பிட போனாரா, அவர் கையை பிடிச்சிட்டார். ஏன் பிடிச்சாரு? இந்த மனுஷன் சாப்பிட்டு விட்டா திரும்ப பூரா உண்டாக்க முடியாது இல்ல, உடம்ப உண்டாக்க முடியாது இல்ல, திரும்ப கையை கப்புன்னு பிடிச்சாரு. பிடிச்சி ஏயா 6 மாத்தைக்கு ஒருக்கா சாப்பிடுற, நானே சும்மா இருக்கேன், ஒரு நாளைக்கு 4 வேளை சாப்பிடுற, உனக்கு என்ன அவசரம்? என்னங்க வார்த்தை? 6 மாசத்துக்கு ஒரு தரம் சாப்பிடும். மூவிருதுன்னா 6 மாசம். 6 மாதத்துக்கு ஒருக்கா சாப்பிடுற, நானே சும்மா இருக்கேன், நீ ஒரு நாளைக்கு 4 வேளை சாப்பிடுற. நல்ல வேலை அவர் 4 வேளை தான் சாப்பிட்டிருக்காரு. நம்ம கண்டவாறு சாப்பிடுறோம், காலையில சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்டு அதுக்குள்ளே இந்த பக்கத்தில் வந்தா இங்கே என்ன மாதிரி பிரசாதம் கொடுத்தா அதையும் வாங்கி சாப்பிட்டு சாயங்காலம் சாப்பிட்டு ராத்திரி சாப்பிட்டு சில பேர் டிவி பார்க்கிற பொழுது போயிட்டே இருக்கு. கண்டதையெல்லாம் கண்ணு வழியா உள்ள தள்ளி மனசும் கெட்டுது, கண்டதையெல்லாம் வாய் வழியா உள்ள தள்ளி வயிறும் கெட்டுது. சாப்பிட்றமில்ல, 4 வேளை சாப்பிட்ற உனக்கு என்னைய அவசரம்? நிறுத்து. எப்படியாவது இவர் சாப்பிடணுமே. சரி உன் பிள்ளைய கூட்டிட்டு வா. ஐயோ புரிஞ்சு போச்சு, ஆணவன் சுத்தமா விழுந்துருச்சு, நிச்சயமா புள்ள வராதுதான் கரியா கிடக்க. எங்க சார் புள்ள வரும்? ஒரு குலத்துக்கு ஒத்த புள்ள, என்ன பண்றது? இல்ல போய் கூப்பிடு. எங்க கூப்பிடுறது? புள்ள செத்து போச்சே, போய் கூப்பிடு. ரெண்டு பேரும் போய் கூப்பிடுங்க. புருஷனும் கொண்டாட்டி வழியில வர்றாங்க. அவருக்கு கண்ணீர். இவ்வளவு பாடம் பட்டு அடியாருக்கு சோறு போட முடியாம போச்சே. உள்ள போனாலும் பரவாயில்ல, என் வீட்டுல அடியாறு சாப்பிடணும். ஞாபகம் வச்சுங்க, எவ்வளவு கடுமையான சோதனை. சரி அடியார் சாப்பிட முடியாது. வெளியில வந்தார், மைந்தா வருக. பையன் வரல. ஏன் இந்த மனுஷன் மைந்தான்னு கூப்பிட்டு தொலைச்சிட்ட? அதான் கரியாக்கியாச்சு. இனிமே என்ன புள்ள? அந்த பாசம் என்ன லேசா என்ன இது கொட்டிக்கிட்டு இருக்கு. என் பிள்ளையே வரட்டும், அவன் பாக்குறான். அப்பனே இந்த பாசம் ஒட்டுனா ஆபத்துறா, இதுக்கு இதை தொடைக்கணும். பொண்டாட்டி போனா, செய்ய மணியே சீராளா சிவனார் அடியார் அழைக்கின்றார். அவன் தாய்ப்பாசம் என் பிள்ளையேன்னு கூப்பிடல, என்ன சொன்னா? செய்ய மணியே சீராளா சிவனார் அடியார் அழைக்கின்றார். நான் கூப்பிடல, அவரு கூப்பிடுற. பையன் வந்துட்டான். நான் எதுக்கு சொல்ல வந்த இவ்வளவு? பையன் வந்து இங்க பார்த்தா கரியெல்லாம் காணாம். கரிதானே பையனை வந்திருக்கு. சிவனடியார் அவரே ஆள காண. இப்ப சிவனடியார் காட்சி கொடுத்தாராம். சிவபெருமான் எப்படி காட்சி கொடுத்தார்? சிவபெருமான், அம்பாள், முருகப்பெருமான் 3 பேருடையும் காட்சியாம். ஏன்? நீங்க 2 பேரும் தொண்டு செய்தால் சிவபெருமான் புருஷம் பண்டாட்டியா காட்சி கொடுப்பார். நீங்க தனியா தொண்டு செய்தால் அவர் மட்டும் தனியா காட்சி கொடுப்பார். விவரமான ஆழ்வாருங்க. நம்ம வீட்டுல கல்யாணம், கல்யாணத்துக்கு போய் போஸ்ட்ல ஒரு அழைப்பு அனுப்பிச்சா அந்த ஆளு போஸ்ட்ல பால் தெரிவிச்சுட்டு விட்டுருவாரு. நம்ம நேரில் போய் கூப்பிட்டா அவர் வருவார். நானும் என் பண்டாட்டியும் போய் கூப்பிட்டா அவர் சம்சாரத்தை போட்டுக்கிட்டு வருவார். நான் என் பட்டாட்டி புள்ள குப்பியை விட்டு நாய் எல்லாம் மொத்தமா போய் கூப்பிட்டான், அவர் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துருவாரு. வர்றாரா இல்லையா யோசிச்சு பாருங்க. சிவபெருமான் விவரமான ஆளு, இருங்க ஏன் தோற்று போனாருன்னு சொன்ன தெரியுமா? இப்போ சிறு தொண்டர் ரொம்ப தொண்டு செய்தார், அதுக்கு சிவபெருமான் காட்சி. அந்த அம்மா பேர் திருவெண்காட்டு நங்கைன்னு பேரு, அவ செய்த தொண்டுக்கு அம்பாள், இந்த பிள்ளைக்கு முருகன். இந்த சந்தனத்தை அது வேலைக்காரி இருக்காளே, அவளுக்கு ஒரு வேலைக்காரியை கூட்டிட்டு வர சிவபெருமானால முடியல, கூட்டிட்டு வரணுமா இல்லையா? எங்க சரிக்கு சரின்னா அவ பண்ண தொண்டுக்கு யாராவது வேலைக்காரியை கூட்டிட்டு வரணுமே, மாட்டிட்ட. சிவபெருமான் தோற்று போன இடம் சிறு தொண்டருடைய வாழ்க்கை. பட்டணத்து சாமி நினைக்கிறார், ஆனானப்பட்ட சிறு தொண்டரை இந்த பாடுபடுத்தி விட்டியா, நான் அந்த பக்கம் வர முடியுமா?
1: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது, இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சி தம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது, இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிட்டம்பலம்.

0: இந்த செய்தியை கேட்டவுடன் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
0: இந்த செய்தியை கேட்டவுடன் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
2: சலிலம் சகிஞ்சது சமர்ப்பிதம் சங்கரமூர்த்தி பக்தியா. ஜலத்தை விட்டு ஒரு பில்வ ஜலத்தை திரிகுணம் திரிவிதம் திரிகுண ஆகாரம் அப்படின்னு அந்த மூணு சத்ரஜ சமூக குணங்களா இருக்க கோடிதார மரத்தை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி விட்டேன் என்று காண்பிக்கிறதுக்காக அந்த மூணு பில்வ ஜலத்தை அப்படியே போட்டையடையினார். கூறுமா பரமேஸ்வரனுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கல அவர். பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தி உபஹதம் அஸ்நாமி பிரயதாத்மனா. பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் வெறும் இலைய பூஜை பண்ணி தான் வரும். பில்வ இல பொறுமை துளசி தவணம் பாருங்களேன் பூஜை பண்றதுக்கு எவ்வளவு இது வேணும் அது வேணும்னு கேட்டாரோ. நல்ல புஷ்பங்களா இருந்தா நீங்களே தலையில வச்சுங்க. பரமேஸ்வரனை போடணும்னு சொல்லவே இல்லையே. எருக்க புஷ்பம் ரைட், தும்ப புஷ்பம் அது யாராவது கட்டி தலையில வச்சுப்பால. ஆனா அது போட்டாலே போரும்ங்கிறார் அவர். அர்க்கத்ரோண பிரபிருதி குசுமை ரட்சணம் தேவிதேயம். எருக்கம் புஷ்பம் தும்ப புஷ்பம் இதுக்கு அர்ச்சனை பண்ணினாலே இதனால அர்ச்சனை பண்ணினாலே போரும்னே. ஆனா என்ன உங்க மனசுல நல்ல எண்ணம் இருக்கும் அதனால அடிக்கிறேன்னு புஷ்பத்தை போட்டா யார மாம்பு மன்மதன் மாம்பூவை போட்டான். மல்லிப்பூ போட்டான். மல்லிப்பூவை இது விஷயம் அடிச்சா எங்கேயாவது வலிக்குமா? உங்க மேல மல்லிப்பூ போட்டான்னா போடுப்பாங்கள். யாராவது மல்லிப்பூவில் அடிச்சான்னு கோவிச்சு பாரோ, மாம்பூவில் அடிச்சா கோவிச்சு பாரோ. இல்ல ஆனா என்னடா சொன்னார் பரமேஸ்வரன் என்ன பண்ணினார்? அவன் அடிக்கிறீங்கிற எண்ணத்தினால என் மேல வீசணும் அப்படின்னார். மூணாவது கணத்தில் தான் எரிஞ்சு போயிட்டார். அடிக்கிறேன் எண்ணத்தினால போட்டார் சுவாமி, எரிஞ்சு போயிட்டார். ஆனா பூஜை பண்றேங்கிற எண்ணத்துல தும்பப்பூ போட்டாலும் சரி எருக்கப்பூ புட்பா போட்டாலும் சரி பரமேஸ்வரன் விசேஷமாக எடுத்துக்கிறாராம். பத்திரம் புட்பம் பலம் தோயம். பலம் ஏதோ ஒரு பழம் திராட்சபம் கொடுக்கும், காஞ்ச திராட்சபம் ரெண்டு கொடுக்கும் போறோம். அவருக்கு விசேஷமாக அது வேணும் இது வேணும்னு கேட்கலையே. அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை. லம் பிருத்திவியாத்மனே கந்தங்கல்பயாமினுமா, வம் அமிர்தாத்மனே அமிர்தனே வேத்தியங்கல்பயாமினுமா. போருமே ஒரு டிராப் தீர்த்தம் கொடுத்தா வரும். ஏன்னா நான் இதை கொடுக்குறேங்கிற ஒரு எண்ணம் இருக்கு உங்களுக்கு, அதனால சந்தோஷப்பட்டாரா பரமேஸ்வரன். ஆகையால் இது வேணும் அது வேணும் என்று எண்ணிக்குமே அவர் எதிர்பார்த்ததில்லை. ஆகையால் அவரை பூஜை பண்றதுங்கிறது ரொம்ப சுலபம். வரிவதிதும் சுலப பிரசன்ன மூர்த்தி வரிவத்யா பூஜான்னு அர்த்தம். வரிவச நமோ வரிவச சித்திரகாக்கியன் அப்படின்னு பாணினி வரிவச சப்தத்துக்கு சார்ந்து போட்டு வரிவசியா பூஜா அப்படின்னு அர்த்தம் கொடுத்துருக்காரு. வரிவசிதும் சுலப பிரசன்ன மூர்த்தி. அவரை பூஜை பண்றது அவ்வளவு சுலபம் சுவாமி. வேதாந்தத்துல பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். தம் துர்தர்சம் கூட மனு பிரவிஷ்டம் குஹாஹிதம் கக்வரேஷ்டம் புராணம். அந்த சுத்த பிரம்மஸ்வரூபத்தை அறியறது எத்தனா தரம் சொன்னாலும் நழிவு நழி போறது. மனசு அங்கே போய் ஒட்டிக்கிறது, மனுஷனத்துல விழுந்துடுறதுன்னு. வேதாந்தத்தை கேட்கறதுக்கு மகாபுண்ணியம் வேணும். நிறைய நாள் பரமேஸ்வரர் ஆராதனை பண்ணியிருக்கணும். பகவத் ஆராதனை பண்ணினவாளால தான் புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா அங்க நிக்கவே நிக்காது. ரெண்டு கிளாஸுக்கு வந்து அதை அப்படியே நின்று போயிடுவா. அவ்வளவுதான், ஒண்ணுமே புரியலையே. ஏதோ கொஞ்சமாவது புரிஞ்சதானே புரியாது. அப்படி இரு பிரதிபந்தங்கள்லாம் வருமா. ஆனா எங்க பரமேஸ்வரன் பக்தியோட இருந்து அவரை சேர்த்துக்கிறார். அப்படி வரிவசிதும் சுலப பிரசன்ன மூர்த்தி. அகணித பலதாயக. ரொம்ப சுலபமா இருக்கிறார். லோகத்துல சுலபமான செயல்களுக்கெல்லாம் உயர்ந்ததான பலமே கிடையாது. சுலபமான செயலுக்கு சின்ன பலமா இருக்கும். ரொம்ப பெரிய காரியம் பண்ணினா தான் நிறைய காசு வரும். லோகத்துல அப்படித்தானே. சுலபமான ஒரு காரியம் பண்ணினா அதுக்கு என்ன பலம் வரப்போறது? பரமேஸ்வரன் ஆராதனை பண்றது இவ்வளவு சுலபமா இருக்க, அப்ப பலம் அவ்வளவுதானே, குறைச்சலா தானே வரும்? கிடையாதுன்னு. மோட்சம், தன்ம அர்த்த காம மோட்சங்கள், அறம் பொருள் இன்பம் வீடு எல்லாத்தையும் கொடுப்பாராம். அதோட மட்டுமல்ல, சவம்ச கோட்டியா சிவலோகமேதி. பரமேஸ்வரன் ஆராதனை பண்ணீங்கன்னா வம்ச கோட்டியா, நீங்க மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் எத்தனையோ நாட்கள் அந்த வம்சத்துல சிவாராதனை பண்ணின வீடு இருக்க, சௌக்கியமா பணத்தோட அப்படியே கொழுத்த பணமா இருந்துட்டு பணக்காரா இருப்பான். இந்த சிவானுகிரகம் இருக்க பார்த்தீடா, அது என்ன கொடுக்கும் அப்படின்னா, அவ வீட்டுல யானைகள் குதிரைகள் கட்டி இருக்குமா அப்படின்னு புராணத்துல சொல்றது. இப்ப யானை குதிரை கட்டினா நான் எங்கே போறதுன்னு, உங்களுக்கு ஒரு 10 யானை, ஒரு 4-5, ஒரு 100 குதிரை கொடுத்தா என்ன பண்ணுவேன்? அதை விற்கவும் முடியாது, வச்சுக்கவும் முடியாது. அது அதுக்கு பட்னி போட்டா நமக்கு பசியா இருக்க, ஜென்மாந்தரத்துல பாபம் வருமானா நிப்பேள். அது யாரோ கொடுத்து விட்டாலும் வச்சுங்களேன். இப்ப எல்லாம் கோதானம் வாங்கறதுக்கு ரொம்ப பயப்படுறேன். என்னென்ன கோதா கோவை எங்க வச்சுக்கிறதுன்னு, நீங்க வாங்கினா கோசாலுக்கு அனுப்ப வேண்டியதுதான் சுவாமிங்கிறார் அவர். அப்படி யானையும் குதிரையும் வந்தது என்ன, நான் என்ன பண்ண, அதனால சிவாராதனை பண்ணலன்ட்டார். அப்படி இல்ல, இப்ப யானை குதிரைன்னா என்னென்ன, காரும் மோட்டர் சைக்கிளும் அப்படிதான் வச்சுக்கோங்க. குதிரை மாதிரி வேகமா போறது மோட்டர் சைக்கிள், யானை மாதிரி தீனை சாப்பிடுறது கார், வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் தவம் ச கோட்டியா சிவலோகமேதி. அந்த பரமேஸ்வர அனுகிரகம் அவ்வளவு விசேஷத்தை கொடுத்துமா, ஆகையால் வரி வசித்தும் பிரதன்னமூர்த்தி அகணித பலதாயக. இவ்வளவுதான் பலத்தை கொடுப்பேன்னு இல்ல சுவாமின்னு, நிறைய பலத்தை கொடுக்கிறார். பிரபுர்மே பிரபு, எல்லோரையும் கட்டி காப்பாத்துறவர், ஒரு ராஜா மாதிரி. எது வேணும்னாலும் எல்லாருக்கும், யாராருக்கு எந்தெந்த சமயத்துல எது வேணுமோ எத்தனையும் கொடுக்கக்கூடிய இந்த பரமேஸ்வர அனுகிரகம். ஆயல் பிரபுர்மே ஜகததிகோ கிருதி ராஜசே கரோத்தி ஜகததிகா. அந்த பரமேஸ்வரன் யாருன்னு, எல்லாத்த விட ரொம்ப வசதியா இருக்கிறவர் அப்படின்னு பரமேஸ்வரன் விசேஷமாக சொல்றது. ஜெகத் விஸ்வாதிகோ ருத்ரோ மகர்ஷி. வேதம் என்ன சொல்றது, பரமேஸ்வரனை பத்தி சொல்லும் பொழுது ஏகோ ருத்ரஹா, இருக்கிற ஒரே ருத்ர ஜெகதா ஜெகதே தத்துழு அப்படின்னு விசேஷமா சொல்லி, விஸ்வாதிகோ ருத்ரோ மகர்ஷி, உலகத்திலோட எல்லாரும் விட வசதி அப்படின்னு. சில பேர் விஸ்வாதிக்கோங்கிறது விஸ்வாதிப்போன்னு வச்சிருக்கார், ஜெகததிகான்னு இருக்கு, ஜெகததிபகான்னு சில பேர் பாடம் படிச்சுட்டு இருக்க. உலகத்தை விட எல்லாரையும் வசத்தியாருவர். என்ன, மூலகத்தையும் படிச்சவர் அவர், அதை கூட அதை விட காரியத்தை விட காரணம் வசதி அல்லவா. ஆகியால் ஜெகததிகா ஹிருதி ராஜசே கரோச்சி. அவர் எங்க இருக்கார் சார், ஹிருதி சர்வேஷு பூதே எஸ் சர்வேஷு பூதேஷு திஷ்டன் சர்வேஷு பூதேஷு அந்தரா எஸ் சர்வே சர்வே பூதானந்தி அப்படின்னு விசேஷமா அந்தர்யாமி பிராமணத்துல எல்லோருடைய இதயத்திலையும் பரமேஸ்வரன் இருக்க. அந்த பரமேஸ்வரன் என்னன்னு, நம்ம சரீரத்திலேயே அவரே எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்க. சஹஸ்ரசேர புருஷ சஹசிராட்ச சஹசிரபாது, உங்க தலை உங்க கண்ணு உங்க காது எல்லாம் பரமேஸ்வரனுக்கு சேர்ந்து. இதே உபயோகப்படுத்த தனியா இதுக்காக ஒண்ணும் பண்ண வேண்டியதில்லை. ஆனா விவகாரம் என்னென்ன எல்லாத்தையும் அறியிறார். உங்க மனசுல என்னென்ன எண்ணம் உதிக்கிறதோ அப்பொழுதே அதை பார்த்து விட்டார். அப்படி ஒரு விசேஷமாக நமக்கு எந்தெந்த சமயத்துல எது வேணும், இவன் பக்தனா இருந்தா அவன் நினைச்சதெல்லாம் நினைச்சு கொடுக்கிறாரே, அப்படிப்பட்டதான ஹிருதி ராஜசேகரோத்தி ராஜசேகரஹா. இது இந்த ராஜாங்கிற பதத்துக்கு சந்திரன் அர்த்தம், அதான் சந்திரசேகரன் ராஜசேகரன். ராஜசேகரங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம், சந்திரசேகரன் தான் அர்த்தம், சந்திரமௌழி. இந்த பேர்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ராஜசேகரன் சொன்னா சில பேருக்கு என்ன, ராஜா இங்க இந்த தலையில இருக்கான்னு சொல்லக்கூடாது. ராஜான்னா சோமராஜா, சந்திரனுக்கு ராஜான்னு பேர். அந்த ராஜசேகரன் சந்திரனை தலையில வச்சுட்டு இருக்கார். அப்படிப்பட்டவர் என்னுடைய இதயத்துல இருந்துட்டு இருக்கார். அந்த பரமேஸ்வரனை நான் வணங்குகிறேன் அப்படின்னு விசேஷமா அடுத்த ஸ்லோகத்தை சொன்னார். அதுக்கப்புறம் ஆரூட பக்தி குணித பாவ சாபயுக்தை சிவஸ்மரண பாணகணை ரமோகை. నిర్జిత్య కిల్బిడరి పున్ విజయీ సుధీంద్ర సానందమావహతి సుస్థర రాజలక్ష్మీం ఆరుణ భక్తి గుణ కుంచిత భావచాపం. పరమేశ్వరన ఇలయத்துக்கு ஒரு வில்லு, வில்லுக்கு நான்கயர். அந்த நான்கயர் இருந்த பிறகு அதுக்குள்ள அம்பு வேணும். இந்த அம்பை உபயோகப்படுத்திட்டு அந்த லட்சியத்துல இந்த அம்பை போய் சேரும்படி பண்ணணும். இதானே ஒரு வில்லாளி பண்ணக்கூடியதான காரியம். கையில வில்லு இருந்ததுன்னா அந்த வில்லுக்கு நான்கயிரை கட்டி அந்த நான்கயிரில் அம்பை ஏற்றி அதுக்கப்புறம் ஒரு லட்சியத்தை பார்த்து அந்த லட்சியத்தை விட்டானையானால் லட்சியத்தில் விட்டானையானால் இந்த அம்பானது போய் அதோட உண்ணாகணும். அதே மாதிரி உபனிஷத்தை நமக்கெல்லாம் சொல்றது தனுர்கிரஹித்த உபனிஷதம் மகாஸ்திரம் சரம் ஹிபாதா நிகிதா சந்தயிதா ஆயம்ய தத் பாவகதேன சேதசா லட்சியம் ததேவாட்சரம் சௌமிய வித்தி. முண்டக உபனிஷத்து நமக்கெல்லாம் சொல்லியிருக்கு உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. தனுர்கிரஹித்வா ஔபனிஷதம் மகாஸ்திரம் உபனிஷத்து எனக்கூடியதான ஒரு வில்ல எடுத்துங்கோ. உபனிஷத்துங்கிறது ஒரு வில்லு, அதை எடுத்துங்கோ. சரம் ஹியுபாசிதா நிஷிதா சந்தகிதா அது என்ன உபாசனை எனக்கூடியதான கத்தி, இது கல்லுல தீட்டப்பட்டதான ஒரு அம்பு. அந்த அம்பு என்ன நேரம் மனசு, அந்த மனசுங்கிற அம்ப அது உபாசனைங்கிறதுனால தீட்டி வைக்கணும், கூர்மையா இருக்கணும். அம்பு கூர்மையா இருந்தா தானே குத்தும். ஸோ அது எதனால அம்பு ஏகாக்கிரதைகளும் ஏகாக்கிரத உபாசனையினால்தான் வரும், வேற எதனாலையும் வராது. ஸோ மனசானது ஏகாக்கிரமாக ஒரு முனையாக இருக்கணும். ஒரு முனையாக இருக்கிறதுக்காக தேவதையை உபாசனம் பண்ணணும். உபாசனம் பண்ணி இந்த பக்தி எனக்கூடியதான வேதாந்தம் எனக்கூடியதான தனுசுல இது அந்த வில்லுல சேர்த்து வச்சிடணும்னா ஆயம்ய தத் பாவகதேன சேதசா அத நன்னா இழுத்து தத்பாவகத்தை அதே எண்ணம் உபனிஷத்துங்கிற எண்ணம் தான் எப்ப பாரும் அதையே நினைச்சுட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் என்ன லட்சியம் ததே வாட்சரம் சௌமிய வித்தி லட்சியம் டார்கெட் எது அந்த பிரம்மம். அந்த பிரம்மம் எனக்கூடியதான டார்கெட்டை இந்த ஜென்மாவில அடைஞ்சு விடுவள். இந்த ஜென்மாவில பிரம்மத்தை அடைகணமையானால் உபாசனையினால தீட்டப்பட்டதான மனதை பக்தி என உபனிஷத்து எனக்கூடியதான வில்லில ஏற்றி அந்த சர்வதா சர்வகாலம் பிரம்ம தியானத்திலேயே இருந்தால் இந்த மனசானது உங்களை விட்டு அங்கே போய் சேர்ந்து விடும். உங்க மனசு உங்களை விட்டுன்னா அவ்வளவுதான் க்ஷேமம் உங்களுக்கு. மனசுதானே மனுஷனுக்கு பந்த காரணம். அந்த மனசானது உங்களை விட்டு போயிடுது ஏன்னா க்ஷேமமா இருப்பேள். இது அது ஒரு தரம் சொன்னா புரியலையா பிரணவோ தனுஷரோ ஹியாத்மா பிரம்மதல் லட்சியம் உச்சதே. ஓம்காரம் தான் பிரணவோ தனு, ஓம்காரம் தான் வில்லு. ஷரோஹி ஆத்மா மனசுங்கிறதா அதுல இருக்கக்கூடியதான் அம்பு. பிரம்மதல் லட்சியம் உச்சதே அது போய் அடிய அடிக்க வேண்டியதான இடம் அது பிரம்மம். அப்புறமத்தேனவே தவ்யம் கேர்ஃபுல்லா அடிக்கணும், இல்லைன்னா அம்பெல்லாம் வேஸ்ட் ஆயிடும்னே. அந்த லட்சியத்தை நம்ம அடிக்கிற காரணத்தை விட்டுலையானா அந்த பக்கத்துல அம்பு வந்து உங்களை அடிச்சிருந்தா அது ரொம்ப அப்புறமத்தே நலே தவ்யம். அப்புறம் என்ன ஆகுனர் சரவத்தன்மயோ பவேது. இந்த அம்பானது எப்படி அந்த லட்சியத்தோட சேர்ந்து லட்சியத்தோட லட்சியமா போயிடுறதோ அதே போல இந்த மனசுங்கிறது பிரம்மத்தோட சேர்ந்து பிரம்மத்தோட ஒன்னா போயிடும். இத நம்ம பார்க்கணுங்கிறது இப்படி உபனிஷத்துகள் நமக்கு இந்த விஷயத்தை சொல்றது. அதே விதமாக தான் புராணங்கள்லையும் ராமன் என்ன பண்ணினார் சிவதனுஷை எடுத்துட்டார். அந்த சிவதனுஷுக்கு நான்கயிரை போட்ட தொடங்கினார் தனுஷே போயிட்டு. ஏன் அந்த பிரணவோ தனுஹோன்னு சொன்னே பிரணவ ஸ்வரூபமா தானா ஆயிட்டார். இப்படி புராணங்களும் இந்த தனுஷை பத்தி விசேஷமாக சொல்றது. அதே மாதிரியே ஆச்சாரியர்கள் எங்க சொல்றார் ஆரூட பக்தி குண குஞ்சித பாவச்சாப ஆரூட பக்தி உச்ச நிலையா அடைந்ததான பக்தி எனக்கூடியதான நான்காயர். இந்த நான்காயர் எப்படி இருக்கனா உச்ச நிலையில இருக்கக்கூடியதான பக்தி. உச்ச நிலை அடைந்ததான பக்தி எனக்கூடியதான குணத்தினால குஞ்சித பாவச்சாபம் பாவனை எனக்கூடியதான வில்லு. இவர் என்ன பண்றாரு பாவனை சிவ பாவனை சிவன் நினைக்கிறது எப்பொழுதும் சிவனையே நினைக்கிறது எனக்கூடியதான வில்லு. அந்த வள வில்ல வளச்சு அந்த நான்கயிரை கட்டணும். நான்கயிர் லூஸா இருந்ததுன்னா அம்பு போகாது, அது என்ன கொஞ்சம் வளைச்சு டைட்டா இருக்கும்படி கட்டணும். அதுக்கப்புறம் அம்பு அதுக்குள்ள சேர்த்து வேகமா விடணும், அப்பதான் அம்பு வெளியில போகும். ஆகையால் என்ன பண்ணுன்னு அந்த பாவனைய வளைச்சு வேற எதையும் நினைக்காமல் நம்ம எதையும் நினைக்கிறோம். காலம் ரெண்டு சிவனையே நினைச்சுட்டு இருக்கலாம், பாருங்க பாக்கலாம் எவ்வளவு நேரம்னால நினைக்க முடியுது பகவான. ஏதோ கொஞ்ச நேரம் பூஜை பண்ணினாலும் அவெல்லாம் ரொம்ப ஆஸ்திக்கணும். இப்ப எல்லாம் என்னன்னா விபூதி, எங்க பையன் ரொம்ப ரிலிஜியஸ் சார், விபூதி வச்சுட்டு இருக்கான் சார். எதுக்குன்னு ஆபீஸுக்கு போற வரைக்கும் ஸ்கூலு போற வரைக்கும் ரொம்ப ரிலிஜியஸ்னா யாரும் இல்லைன்னா நீங்களா ஏன் சொல்லிக்கிறேன். விவகாரம் அந்த நிலைக்கு வந்துருது. கொஞ்ச நேரம் ஆச்சமனம் பண்ணினான்னா ஆச்சமனம் அச்சுதன்னு பேர் வச்சுப்பா. விவகாரம் என்னடா, இங்க ரொம்ப நல்ல பையன் சந்தியாவந்தனம் பண்றான்னு. சந்தியாவந்தனம் பண்றதுங்கிறது குவாலிபிகேஷனா சொல்லிக் கொள்ள வேண்டியதான காலம் வந்தாச்சு. அது சாதாரணமா மூச்சு காது விடுறா போல. ஒவ்வொரு மனுஷனும் மூணு வேளையும் சந்தியாவந்தனம் பண்ணி ஆகணும். உங்களுக்கு பகவான் மூச்சு காது விடுறதுக்கு டைம் கொடுத்துருக்காரோ இல்லையோ, இன்னும் பிரசாதம் பண்ணிட்டு இருக்காரோ இல்லையோ, சாப்பிட்டா ஜீரணமாகறதே, அதை விட வேற என்ன. கண்ணு பார்த்தா பார்த்துட்டு இருக்கேன், எவ்வளவு பிரசாதம் பண்ணியிருக்கார் நமக்கு. இருந்த போதிலும் நம்ம என்ன பண்றோம், ஏதோ சந்தியாவந்தனம் பண்ண விசேஷமாக சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த பகவான் இடத்துல 24 மணி நேரம் உங்க பாவனை இருக்கணும். என்ன வேற யாருக்காக இல்ல, உங்களுக்காகத்தான். நீங்க சௌக்கியமா இருக்கணும்ங்கிறதுக்காகத்தான். எத்தனையோ ஜென்மாக்களை என்னென்னமோ துன்பங்களை அனுபவிச்சிருக்கோம். ஒன்னா ரெண்டா சொல்லுங்க பாக்கலாம். எல்லா விதமாக குழந்தைகள்னால துன்பம், ஆத்தக்காரினால துன்பம், புருஷன்னால துன்பம், மாமியார் மாமனார்னால துன்பம், இல்ல பக்கத்துல இருக்கிறவர்களோட துன்பம். ஒன்னும் இல்லாத போனா ஏதோ பூச்சின் தான், பூச்சி கடிச்சுடுது தான். அதே சார் கடிக்கணும்னு, நான் ஏதாவது பண்ணினேனா, நான் தூங்கிட்டு தானே இருந்தேன், பூச்சி கடிச்சார் அதுக்கு என்ன. அதுக்கான ஊர்ல இருக்கிற எல்லா பட்டையும் அரைச்சு அதுல எல்லாம் 10 போட்டு ஒன்னும் போகல விவகாரம் முழுக்க. கடைசியில டாக்டர்கிட்ட போனா பாக்டீரியாங்கிறோம், யார்கிட்ட போனா ஏதோ ஒண்ணு இருந்தார், ஏதோ மருந்து கொடுத்தாராம், அதனால நல்ல கணங்கள்லாம் எரிஞ்சு போயிட்டுதான் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு டாக்டர். விவகாரம் முழுக்க துன்பம் உங்களுக்கு மிஞ்சு இருக்கு. அதனால விவகாரம் என்னன்னா இவைகள்லாம் போகணுமையானால் அந்த பகவான தியானம் பண்ணுங்க. நமக்கு இருந்தாலும் எதை சாப்பிட்டாலும் சாப்பிட்டு இந்த சரீரம் வேலை செய்யறது பாருங்க. கார் இருக்கு, அதுக்கு பெட்ரோல் போடணும், பெட்ரோலுக்கு வந்து டீசல் போட்டு இல்லைன்னா வேற ஏதோ ஆயில் போட்டு அதுக்கப்புறம் வேலை செய்யறதோ செய்யறது இல்லை. ஆனா நீங்க என்னடா இல்லை, எதாவது வேணாமோ எல்லாத்தையும் விட்டு சாப்பிட்டுருக்கு, அது ருசியா இருக்குன்னு. எல்லாத்துலயும் பெருங்காயம் போட்டுக்கிறோம், அதுக்கு பேரே என்ன, பெருங்காயம். ஆனா மோர்ல இருந்து ஆரம்பிச்சு அதுல போட்டுக்க விவகாரம் என்ன, லசுனம் உள்ளி பூண்டு சாப்பிடாதேன்னு அது போட்டு இருக்கோம். என்னன்னா அது போட்டாதான் சார் அந்த மசாலாக்கு நல்லா வாசனை வருதுங்கிறான். இவன் சாப்பிடுறது வீட்டுல போட்டுக்கிறது இல்லாம கல்யாணத்துல ரிசப்ஷனுக்கு போறேங்கிறான். முகூர்த்தத்துக்கு போப்பான் இல்ல மந்திரக்கண்ட காதுல விழுந்தா நல்லது இல்ல இல்ல, நான் ரிசப்ஷன் தான். முகூர்த்தத்துல என்ன இருக்குன்னு சாப்பாடே நன்னா இருக்காது. இவருடைய அபிப்பிராயம் எங்க இருக்கு பாருங்க, மனசெல்லாம் இங்கத்தான் இருக்கு. ஆனா அந்த பரமேஸ்வரனிடத்துல ஒரு பாவனை இருக்கணும்னு தெரியலையே. அந்த பாவனை இருந்தால் விசேஷமான ஒரு பலத்தை அடையும். அந்த பாவனையோட நம்ம பக்தியை சேர்க்கணும். ஆரோட பக்தி குண குஞ்சித பாப சாப முக்தை, அதனால ஆரோட பக்தி குண, ஆரோடம் உயர்ந்ததான ஒரு பக்தி. அந்த பக்தியோட சேர்ந்ததான் பக்தி எனக்கூடியதான நான்கையனால வளைத்து கட்டப்பட்டதான பாவங்கள் பரமேஸ்வரத்துல எண்ணங்கள் எனக்கூடியதான ஒரு வில்லை கட்டி முக்தைஹி சிவஸ்மரண பாணகணை ரமோகை. அதுக்கு மேல சிவஸ்மரணம் எனக்கூடியதான பாணங்கள் ஹரா சிவா பவா சர்வா சர்வா எப்படி நாமாக்கள், பவாய தேவாய நம, சர்வாய தேவாய நம, ஈசானாய தேவாய நம, பசுபதே தேவாய நம, ருத்ராய தேவாய நம, சின்ன சின்ன நாமாக்கள் தான். பவ சர்வ முருடா எத்தனை தரம் அந்த முருடாங்கிற பேர் வருது. அந்த ருத்ரத்தை சொல்லும் பொழுது முருடா முருட சுகமே, உங்களுக்கு சுகத்தை கொடுக்கறதுக்காகத்தான் பரமேஸ்வரன் இருக்கார். அப்படி விசேஷமா இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுடைய நாமாக்களை அமோகை, அந்த நாமாக்கள் எப்படிப்பட்டதான நாமாக்கள், அமோகமான பலத்தை கொடுக்கக்கூடியது. எவ்வளவு வேணுமோ பலத்தை போரும் போரும்னு சொன்னாலும் அதிகமாக வர்ஷிக்கக்கூடியதான பலத்தை கொடுக்கக்கூடியதான் நாமாக்கள். அதை சொல்லிட்டே இருக்கும், யுக்தை சிவஸ்மரண பணகணைரமோகைஹ நிர்ஜித்ய கில்பிஷரி போன் விஜயி சுதீந்திரஹ. இந்த சிவநாமாக்கள் சொல்லிட்டே இருந்தா என்ன சார் லாபம்? கவலையப்படாதீங்க. கில்பிஷகணையர் நிர்ஜித்யா, இந்த பாபங்கள் நமக்கு தெரியாத பாபங்கள். மனுஷனுக்கு எவ்வளவு பாபம் இருக்குன்னு அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் தெரியற போல, பேங்க்ல அப்படியே பிளஸ் மைனஸ் எவ்வளவு டெபிட் கிரெடிட் கரெக்டா கொடுத்துடுறானோ இல்லையா, அது மாதிரி தெரிஞ்சிருந்தா நமக்கு நன்னா இருக்குமே சார்னா. ஆனா தெரிஞ்சிருந்தா ஹார்ட் அட்டாக் வந்துடும், அது ஞாபகம். நமக்கு எவ்வளவு பாபம் இருக்குன்னு தெரிஞ்சதே ஆனால் இப்பவே பிராணம் விட்டுருவோம். ஏண்டா சொல்ல முடியாது. உபாத்யாமேவ மனுஷ்ய லோகம், புண்ணியமும் பாபங்களும் சேர்ந்துத்தான் மனுஷியனா தெரிவு கொடுத்திருக்காரு எடுத்துட்டு இருக்கான். ஆனா பகவான் என்ன பண்ணியிருக்காருனர், அந்த பாபங்களை மட்டும் கன்சீல் பண்ணி வச்சிருக்கார். நீங்க ஓபன் பண்ண முடியாது கரண்ட அக்கவுண்ட. ஆனா விவகாரம் என்னன்னா அந்தந்த பலம் வந்துட்டே இருக்கும் உமக்கு. ஏன் சார் பார்க்கப்படாதுன்னர், நாளைக்கு என்ன வருதுன்னு இன்னைக்கு தெரிஞ்சா அந்த சுகமோ துக்கமோ எஃபெக்டே இருக்காது. அது தெரியாம வந்தாதான் ஒரு சுகம் ஒரு ஆனந்தம் பக்குன்னு வரணும். 100,00,000 ரூபாய் லாட்டரி சீட்டில் விழுந்ததுன்னா அந்த ஆனந்தம் வேறு. வருது வருதுன்னு 10 நாள் அனுப்புறம் சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் டிலே ஆகி அது வந்தாலும் அது வந்த ஒரு இதே இருக்காது. அதே போலயே துன்பமே வரப்போறது வரப்போறது முன்னாலேயே ரெடியா இருந்துன்னு வச்சுங்களேன், அது துன்பம் ஒண்ணும் எதிர்பாராமல் வந்தா தான் ஒரு சுகத்தம்பியோ துக்கத்துக்கோ வேல்யூ ஜாஸ்தி. ஆகையா இந்த மனுஷனுடைய பிறவியில எவ்வளவு பாபம் இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா அந்த பாபங்கள் மட்டும் போகணும். பாபம் இருந்ததுன்னு வச்சுங்களேன் துன்பம் வருந்துட்டு இருக்கு. பாபங்கள் போறதுக்கு வழி என்ன சார் சொல்றதுன்னு, பாபம் போறதுக்கு வழி பகவன் நாமஸ்மரணம். ஆகையால் தான் அப்பப்ப கலவு சங்கீர்த்திய கேசவம், தினந்தோறும் என்ன சொல்லணும், பகவன் நாமாவை சொல்லணும். எதற்காக? பாபம் போகணும். என்ன பாபம் பண்ணினான்னு மனுஷியாளுக்கு தெரியாது. நம்ம தான் நிறைய காசு இருக்கு, வசதிகள்லாம் இருக்கு, எல்லாமும் இருக்கு, நல்ல சரீரம் இருக்கு, எல்லாமும் இருக்கு சொல்லலாம். ஆனா துன்பம் எப்படி வரும்னு தெரியாது. எல்லோருக்கும் தான், ராஜாவுக்கும் துன்பம் இருக்குன்னா உங்களுக்கு என்னென்ன? பெரிய ராஜ்யத்தை வச்சுட்டு இருக்கார், சக்கரவர்த்தியா இருந்துட்டு இருக்கார், அவருக்கு பயமா இருக்கு, ராஜ்யம் தூக்கம் வரல. என்ன யாராவது யுத்தத்துக்கு வந்துருவாளோ நமக்கு மேல, என்ன பண்றது? சுரதோ நாம ராஜாவோ சமஸ்தே க்ஷிதி மண்டலே, சுரதன்னு ஒரு ராஜாவும் சமஸ்தே க்ஷிதி மண்டல, சக்கரவர்த்தியா இருக்க பூமங்கள் எல்லாம் என்ன வசத்தியா இருந்தது. சத்தியதாயிரபவத் யுத்தம் அப்படின்னு கோலாவித்வம் சிவஜிதா, திடீர்னு அந்த ராஜாக்களுக்கு ராஜாக்க அடிமையா இருக்கக்கூடியதான ராஜாவே கோலாவித்வம் சீது பேர். அவன் என்ன பண்ணா, ஒரு நாளைக்கு யுத்தம் வந்து யுத்தத்துக்கு வந்துவிட்டான். நேற்று வரைக்கும் கப்ப கட்டிட்டே இருந்தவன் இன்னைக்கு இந்த ராஜாவோட யுத்தத்துக்கு வந்துவிட்டான். என்னடா ஆச்சுனர், யுத்தம் பண்ணினார் ஆனா தோத்து போயிட்டார். யுத்தத்துல யார் எப்ப ஜெயிப்பான்னு ஒன்னும் சொல்ல முடியாது. ஒரு ராங் மூவ் போனா போச்சு விவகாரம் முழுக்க. ராஜா யுத்தம் பண்ணிட்டார், யுத்தத்தை தோத்து போயிட்டார். இப்ப யார அவன் சக்கரவர்த்தி ஆயிட்டான். இவன் இங்க வந்திருக்க இந்த சுரதர்ங்கிறவர், சுரதர்னா நல்ல சரீரம் உள்ளவர்னு அர்த்தம். ஏதோ கதைக்கு சுரதர்னு பேர் வச்சிருக்கேன் அவ்வளவுதான். சுரதர்னா ஹேவிங் ஏ குட் பாடி, சரீரம் நல்லதான் இருந்தது சார். உள்ளூர் இருந்த போல ஏதோ வயத்த வலின்னா, ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு போகல வயிற்று வலி. டாக்டர்கிட்ட போனார், போனதுமே என்னாச்சுன்னு, ஏன் உங்களுக்கு வயது வந்து என்ன சார்ட் அதானே நானும் கேட்கிறேன் கூட, என்னமோ வயது வலி. வேரியன் டெஸ்ட் எடுத்துடுவா, இருக்கிற எல்லா மாவையும் எடுத்து உள்ள போய் சாப்பிட்டு அது ஒரு எக்ஸ்ரே போட்டு அதுக்கு ஒரு ஸ்கேன் வரும், 96 ஸ்கேன் ஒரே தரம் வரலாம் பரிசியா அப்படி எடுத்து. கடைசியில் என்னடா இது, என்னமோ உனக்கு ஆபரேஷன் பண்ண போல இருக்கு, ட்ரை பண்ணி பாக்குறேங்கிறான். வயரம் எதுன்னு, காசும் எனது, அதுக்கு என்ன பண்ணி பாக்குறேன். இவர் பார்த்தார், பாருங்க வச்சுங்க எல்லாத்தையும், இந்த வழியே எனக்கு போறோம்னு இப்படின்னு மேல மேல வந்துட்டு இருக்கு. அதனாலதான் சுரதர்னு பேர் வச்சார். சரியான தேர் இருக்கு நமக்கு, ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதமேவது, இப்படி அழகான தேர் இருக்கு. இருந்த போதிலும் தெரியாம ஒரு வியாதி வந்துடுறது, தெரியாம ஒரு கவலை வருது. அந்த கவலையினால என்னாச்சுன்னார், இவன் நடுங்கி போயிட்டார். அவ என்ன ஆயிடுச்சுன்னார், அவர் ஜெயிச்சு விட்டார். மனுஷியனுக்கு எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமோ, வில் பவர். எது வந்தாலும் சரி நம்ம ஜெயிப்போங்கிற வில் பவர். அது குறைஞ்சு போயிடுதுன்னு வச்சுங்களேன் கிருட்னார் படம். இது என்னாச்சு, இவர் தோத்து போயிட்டாரோ இல்லையா, வரத்தே என்னாச்சுன்னார், காலமே வேலைக்காரன் வந்தான், போறப்போ ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டு போயிட்டான். ராஜா தான் தோத்து போயிட்டாரு, நாளைக்கு இருப்பாரோ இல்லையோ யாரோ தெரியும். கடைசி வரைக்கும் இல்லாம ஒவ்வொன்னும் எடுத்துட்டு போயிட்டாரான். இத பார்த்து இவரால் அதட்டவும் முடியல, சும்மா இறக்கவும் முடியல. என்ன ஏகாகி ஹயம் ஆரோக்கிய ஜகாமக நம்பனம் ஒண்டியா இருந்து காட்டுக்கு போயிட்டாராம். எல்லாத்தையும் விட்டு அங்கே போனார், அங்கே யாரோ ஒருத்தர் பார்த்தார், குருவை பார்த்தார், அவர் உபதேசம் பண்ணினார், மறுபடியும் அங்கிருந்து வந்தார்னு வச்சுங்க கதை. அதே மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன கட்டம்னு தெரியாது, அதுக்கு போறதுக்க வழி என்ன? பகவன் நாம நாமஸ்மரணம், சிவ சிவஸ்மரண பானகணை ரமோகை. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் ஒரு 10 தரமாவது பகவன் நாமாவை சொல்றோமா? அப்பப்ப காலமே ஒரு தரம், மத்தியானம் ஒரு தரம், சாயங்காலம் ஒரு தரம், ராத்திரி படுத்தக்க ஒரு தரம். உங்களுக்கு தெரிஞ்ச நாமாவை சொல்லுங்களேன். ஹர சிவ பவ ருத்ர புருட ஏதோ ஒரு நாமாவை சொல்லிட்டு இருக்கணும். அந்த பகவன் நாமாவை சொன்னா என்னாச்சுன்னார், எதன்னா குருதே பாவம் ததன்னா கருதி முச்சதே, எத் ராத்திரியா குருதே பாவம் தத் ராத்திரியா கருதி முச்சதே. ராத்திரி பண்ணின பாபம் எல்லாம் அப்பவே போயிடுது, பகல்ல பண்ணின பாபம் எல்லாம் அப்படியே போயிடுது. அப்பப்ப அப்பப்ப நம்ம பண்ணியிருந்தான பாபங்களை குறைக்கிறது வேண்டாமா? எல்லாத்தையும் சேர்த்து வச்சோம்னா மூட்டையா இருந்து போயிடும். இந்த ஒரு வழக்கத்தை வச்சுட்டு இருக்கிறோம் மனுஷன். இந்த வழக்கம் இருக்கணுங்கிறதுக்காக தான் சந்தியாவந்தனாதி கர்மாக்கள் பூஜாதி கர்மாக்கள் சொல்லியிருக்கார், 3 தினம் பூஜை பண்ணணும். அதே போல என்ன ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எதோட இல்ல, நம்ம ஆத்துல பேரும் அதே போல வச்சுட்டு இருக்கணும். பகவன் நாம பேர் வச்சுட்டு இருந்தா வெயர்தா இருந்தாலும் அந்த பேர்ல வச்சுட்டு இருக்கணும் இல்லையோ, பேரு மட்டும் வச்சுட்டு இருக்கணும். நல்ல பேரா இருந்துட்டு இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா அந்த தாக்கலே பகவன் நாமாவை சொல்லிட்டு இருக்கணும். என்ன பகவன் நாமாவை சொல்ல சொல்ல தெரியாத பாபங்கள்லாம் போயிடுறதான், உங்க மனசு இருக்கிற பாபங்கள் அறியாமல் போறது. நம்ம முன்னோர்கள் என்ன நல்ல வழியை சொல்லி கொடுத்தா, எல்லாத்தையும் விட்டுமே நம்ம சிவஸ்மரண பானகண இரமோகை நிர்ஜித்ய கில்மிஷரி போன் விஜயே துரிந்திரா கில்மிஷரி போன், பாபம் எனக்கூடியதான சத்ருக்களை ஜெயித்து விஜயே சுதீந்திரா புத்தி உள்ளவன் சானந்தமாவகதி சுஸ்திதர ராஜலட்சுமியும். இந்த ராஜாவா இருக்கிறவன் என்ன பண்ணிவிட்டான், ஆனந்தமாக அசைக்க முடியாததான ராஜலட்சுமியை விடுகிறார், மோட்ச லட்சுமியை விடுகிறேன். சோ ஒரு மனுஷன் சந்தோஷமாக இந்த ஜன்மாவிலேயே மோட்சத்தை அடையணும், கவலை இல்லாம மறுபிறவி இல்லாம இருக்கணுமே. என வழி என்ன? நல்ல எண்ணங்களை சிவனுடைய எண்ணங்களோட இருங்கோ, அவரிடத்துல ஒரு பக்தி செலுத்துங்கோ, பகவன் நாமாவை சொல்லிக்கொண்டே இருந்தோ, உங்க பாபங்கள்லாம் உங்களுக்கு தெரியாமலேயே பகவன் நாமாவை சொல்றதுனால போயிடும், அப்படி உயர்ந்ததான ராஜ்யலட்சுமியை அடைவேள் அப்படின்னு மோட்ச சாம்ராஜ்ய லட்சுமியை அடையக்கூடியதான ஒரு வழி நமக்கு ஆனந்தமாக கொடுத்திருக்க. ஆரூட பக்தி குட குஞ்சித பாவதாபயுக்தை சிவஸ்மரண பானகணை ரமோகை நிர்ஜித்ய கெல்பிடரி போன் விஜயி துரீந்திர சானந்தமாவகதி சுஸ்திர ராஜ்யலட்சுமியும் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் மனுஷாலுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றதை விட எங்கேயாவது நமக்கு ஒரு புதையல் கிடைச்சா தேவையில்ல சார், என்னமோ இப்படி கஷ்டப்பட்டு இருக்கோம், எங்கேயாவது ஒரு புதையல் கிடைச்சதுன்னு வச்சுங்களேன், அப்படியே கொஞ்ச நாள் சௌக்கியமா வாழலாமோன்னா அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையோ. சோ இந்த புதையலை எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கறத மேல ஸ்லோகத்துல சொல்ற, இத நாளைக்கே பார்ப்போம்.
0: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது, இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சி தம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது, இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சி தம்பலம்.
3: ஓம் சிவாய நம. shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உலகநாத சுவாமி அருளிய ரிபுகீதை அத்தியாயம் 1-44 வரை பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: ரிபுகீதை 14வது அத்தியாயம் அகண்ட சுரூப அனுசந்தானம் உரைத்தல். சகலமுமாம் சித்தாந்த ரகசியத்தை சங்கிரகமாக விதி சாற்ற கேளாய். பகலதொரும் துவைதமுடத்வைதமில்லை பரமமுப

அகிலம் அப்பரபிரம்ம சொரூபமேயாம் ஆதலினால் அவ்வண்ணம் அனுசந்திப்பாய். அகமென்றும் பரபிரம்ம சொரூபமானோம் அகமென்றும் பரமசிவ சொரூபமானோம் அகமென்றும் பரமான்ம சொரூபமானோம் அகமென்றும் பரபரமாம் சொரூபமானோம் அகமென்றும் பரிசுத்த சொரூபமானோம் அகமென்றும் பரிபூன்ற சொரூபமானோம் அகமென்றும் அகண்ட பர சொரூபன் என்றே அனவரதம் அதி திருடமாய் அனுசந்திப்பாய். அகமென்றும் அழிவற்ற சத்தாகின்றோன் அகமென்றும் திகழ்வுற்ற சித்தாகின்றோன் அகமென்றும் நிறதிசைய சுகமாகின்றோம் அகமென்றும் மகண்டைக ரசமாகின்றோம் அகமென்றும் எவ்விடத்தும் நிறந்து நின்றோம் அகமென்றும் எல்லாமுமாக நின்றோம் அகமென்றும் மகண்ட பர பிரம்மென்றே அனவரதம் அதி திருடமாய் அனுசந்திப்பாய். அகமென்றும் தற்பொருளாம் பரமாகின்றோம் அகமென்றும் தொம்பொருளாம் பரமாகின்றோம் அகமென்றும் அசிபொருளாம் பரமாகின்றோன் அகமென்றும் மகண்டைக்கேரசமாகின்றோன் அகமென்றும் எவை கேட்கும் உள்ளாகின்றோன் அகமென்றும் எவை கேட்கும் வெளியாகின்றோன் அகமென்றும் மகண்ட பர பிரம்மென்றே அனவரதம் அதி திருடமாய் அனுசந்திப்பாய். அகமென்றோ நித்தியமாம் சொருபமானோன் அகமென்றோ நிர்குணமாம் சொருபமானோன் அகமென்றோ

தாம் சொருபமானோன் அகமென்றும் மோசகனாம் சொருபமானோன். அகமென்றும் அகண்ட பரஸ்வரூபன் என்றே அனவாதம் அதி திருடமாயன் சிந்திப்பாய். அகமகில காரணமாம் சொருபமானோன் அகமகில பூரணமாம் சொருபமானோன். அகமகில ஜீவபர சொருபமானோன் அகமனவும் ஆகாத சொருபமானோன். அகமனிஷம் உபசாந்த சொருபமானோன் அகமனிஷம் ஒன்றான சொருபமானோன். அகமனிஷம் அகட பர சொருபனென்றே அனவரதம் அதி திருடமாயம் சந்திப்பாய். அகமகில காரியமாம் சொருபமானோன் அகமகில காரகனாம் சொருபமானோன். அகமகில பாலகனாம் சொருபமானோன் அகமகில நாசகனாம் சொருபமானோன். அகமனிஷம் எவழிவில சொருபமானோன் அகமகமாய் அமைவுற்ற சொருபமானோன். அகமனிஷம் அகண்ட பர சொருபன் என்றே அனவரதம் அதி திருடமாய் அனுசந்திப்பாய். அகமகில பூதமுமாம் சொருபமானோன் அகமகில பௌதிகமாம் சொருபமானோன். அகமகில சாட்சியுமாம் சொருபமானோன் அகமகில சான்றான சொருபமானோன். அகமனிஷம் மன்யமில சொருபமானோன் அகமனிஷம் அத்வைத சொருபமானோன். அகமனிஷம் அகண்ட பர சொருபன் என்றே அனவரதம் அதி திருடமாய் அனுசந்திப்பாய். அகமனிஷம் நீ என்னும் சொருபமானோன் அகமனிஷம் நான் என்னும் சொருபமானோன். அகமனிஷம் மன்யரனும் சொருபமானோன் அகமனிஷம் அகிலான்ம சொருபமானோன். அகமனிஷம் அசஞ்சலமாம் சொருபமானோன் அகமனிஷம் அசங்கபர சொருபமானோன். அகமனிஷம் அகண்ட பர சொருபன் என்றே அனவரதம் அது திருடமாய் அனுசந்திப்பாய். அகமனிஷம் சின்மயமாம் சொருபமானோன் அகமனிஷம் சித்கனமாம் சொருபமானோன். அகமனிஷம் சின்மாத்திர சொருபமானோன் அகமனிஷம் சிதம்பரமாம் சொருபமானோன். அகமனிஷம் சிதாகாச சொருபமானோன் அகமனிஷம் சைத்தன்ய சொருபமானோன். அகமனிஷம் சித் பிரம்ம சொருபனென்றே அனவரதம் அது திருடமாய் அனுசந்திப்பாய். அகமகில ஆதார சொருபமானோன் அகமகில ஆகார சொருபமானோன். அகமன்யம் மனுவுமிலா சொருபமானோன் அகமகமே ஆகியுள சொருபமானோன். அகமனிஷம் அச்சரீர சொருபமானோன் அகமல ஆகாச சொருபமானோன். அகமமல பரபிரம்ம சொருபன் என்றே அனவரதம் அது திருடமாய் அனுசந்திப்பாய். அகமகில குருவான சொருபமானோன் அகமகில சீடனுமாம் சொருபமானோன். அகமகில சாதனமாம் சொருபமானோன் அகமகில சாத்தியமாம் சொருபமானோன். அகமகில வேதாந்த சொருபமானோன் அகமவையின் வேத்யமாம் சொருபமானோன். அகமமல பரபிரம்ம சொருபன் என்றே அனவரதம் அது திருடமாய் அனுசந்திப்பாய். அகமென்றும் புராதனமாம் சொருபமானோன் அகமென்றும் பூரணமாம் சொருபமானோன். அகமென்றும் அச்சுதமாம் சொருபமானோன் அகமென்றும் அவிநாச சொருபமானோன். அகமென்றும் கேவலமாம் சொருபமானோன் அகமென்றும் கேதமிலா சொருபமானோன். அகமென்றும் பரபிரம்ம சொருபனென்றே அனவரதம் அதி திருடமாய் அனுசந்திப்பாய். அகமென்றும் அகடபர தெய்வமானோன் அகமென்றும் அமலபர போதமானோன். அகமென்றும் பரசத்தா சொருபமானோன் அகமென்றும் பரமசுக சொருபமானோன். அகமென்றும் பரஞ்சோதி சொருபமானோன் அகமென்றும் பரமபத சொருபமானோன். அகமென்றும் பரபிரம்ம சொருபன் என்றே அனவரதம் அதி திருடமாய் அனுசந்திப்பாய். அகமகில ஆந்திரமாம் சொருபமானோன் அகமகில ஆன்மாவாம் சொருபமானோம். அகமகில மங்களமாம் சொருபமானோன் அகமனவும் ஆசிததாம் சொருபமானோம். அகமனிஷம் துரிய பர சொருபமானோன் அகந்துரியா தீத்த பர சொருபமானோன். அகமனிஷம் பரபிரம்ம சொருபனென்றே அனவரதம் அது திருடமாய் அனுசந்திப்பாய். அகமகில காலத்து கதிதமானோன் அகமகில தேசத்து கதிதமானோன். அகமகில வஸ்துவினு கதிதமானோன் அகமென்றும் அனித்துக்கும் அதீதமானோன். அகமனவும் அகலையிலா சுபாவமானோன் அகமனவும் இதலையிலா சுபாவமானோன்.
அகமம் அல பரபிரம்மம் ஆனோனென்றே அனவரதம் அதி திருடமாய் அனுசந்திப்பாய். அகமென்றும் சன்மாத்திர சொருபமானோன், அகமென்றும் சின்மாத்திர சொருபமானோன், அகமென்றும் நன்மாத்திர சொருபமானோன், அகமென்றும் நடுவான சொருபமானோன், அகமென்றும் அத்வைத சொருபமானோன், அகமாக்கும் ஆன்மாவாம் சொருபமானோன், அகமென்றும் பரபிரம்ம சொருபனின்றே அனவரதம் அது திருடமாய் அனுசந்திப்பாய். அகமென்றும் நீங்காத சுகமாகின்றோம், அகமென்றோ நிச்சலமாய் நிறுத்து நின்றோம், அகமென்றும் சங்கல்பம் இதாது நின்றோம், அகம் ஒன்றால் அறியவுணா பரமாகின்றோம்,

அகம் தூய பரமசிவ சொருபமானோன், அகம் தோஷம் யவயுமிலா சொருபமானோன், அகம் பவமே இந்திய சித் சொருபமானோன். அகமென்றும் பரபிரம்ம சொருபன் என்றே அனவரதம் அதி திருடமாய் அனுசந்தி.

அகமென்றும் சகலமுமாம் சொருபமானோன், அகம் சச்சிதானந்த சொருபமானோன். அகமென்றும் பரபிரம்ம சொருபன் என்றே அனவரதம் அதி திருடமாய் அனு சந்திப்பாய். அகமென்றும் நிரஞ்சனமாம் பிரம்மமானோன், அகமென்றும் நிஷ்கலமாம் பிரம்மமானோன். அகமென்றும் நிராமயமாம் பிரம்மமானோன், அகமென்றும் நிர்மலமாம் பிரம்மமானோன். அகமென்றும் நிர்குணமாம் பிரம்மமானோன், அகமென்றும் நிருபமமாம் பிரம்மமானோன். அகமென்றும் நிமல பரமானோன் என்றே அனவரதம் அதி திருடமாய் அனுசந்திப்பாய். அகமகில நாமம் உருவான ஞாலம் அனைத்திற்கும் அதிஷ்டான சொருபமானோன். அகமுன்பின் பக்கங்கள் கீழ்நிலெங்கும் அகடவரி வாகியுள சொருபமானோன். அகமன்யம் மனுவிலாதகமையாக அமைவுற்ற ஆனந்த சொருபமானோன். அகமனிஷம் மகடபர சொருபன் என்றே அனவரதம் அதி திருடமாய் அனுசந்திப்பாய். அகமான்ன ஞானமிலா மூடராலிங்கு அடையணிக அரிதான சொருபமானோன். அகமான்ன ஞானிகளால் அடுபதற்கிங்கு அரபு மெளிதான பர சொருபமானோன். அகமகில வியாபகமாய் நிறுந்து நின்ற அகடச்சித காசபர சொருபமானோன். அகமமல பரபிரம்ம சொருபன் என்றே அனவரதம் அதி திருடமாய் அனுசந்திப்பாய். அகமனிசம் ஷட்பாதாதிகாரமின்றி அகடபடி வானபர சொருபமானோம். அகமனிசம் பந்தமிதா நித்தியமுக்தம் ஆகியுள்ள அகண்டபர சொருபமானோம். அகமனிசம் அசஞ்சலமாய மது நின்ற ஆனந்த பூரணமாம் சொருபமானோம். அகமமல பரபிரம்ம சொருபன் என்றே அனவரதம் அதி திருடமாய் அனுசந்திப்பாய். அகமனவும் சங்கல்பா விடுபமின்றி அறமூப சாந்தபர சொருபமானோம். அகமிரவு பகலொன்றும் என்றுமின்றி அகண்ட ஒளியான பர சொருபமானோம். அகமென்றும் அகண்டை முதல் அணுகுமின்றி அகடபரமானந்த சொருபமானோம். அகமென்றும் பரபிரம்ம சொருபன் என்றே அனவரதம் அதி திருடமாய் அனுசந்திப்பாய். அகமனிசம் அகங்கரமே இரது நின்ற அகடபரிவான பர பிரம்மமானோம். பகருமகங்காரம் அதே பவமம் என்றும் பரமார்த்தமாக பகங்கரமே இல்லை. அகமலதிங்கோரணவும் இலவே இல்லை அகடபரி பூரணமாய் உள்ளொன்னானே. நிகழும் அகம்பர பிரம்மமானோன் என்றே நிரந்தரமா நித்யமுனி அனுசந்திப்பாய். நீயுமகோ நானுமகோ மற்றும் உள்ள நிகிலமகம் இதுகனவும் ஐயமில்லை. தூய அகம் பரபிரம்மமானோன் என்றே தொடர்பாக துவைத்தமர அனுசந்திப்பாய். மாயையிலை மாயை செய்யும் செயலுமில்லை மற்றும் ஒரு வேதமுமே இலவே இல்லை. நேயமதாம் பரபிரம்மோ நானு என்று நிரந்தரமாய் நித்தமுனி அனுசந்திப்பாய். அகமலது தத்பதமாம் பொருளுமில்லை அகமலது தொம்பதமாம் பொருளுமில்லை. அகமலதிங்க சிபதமாம் பொருளுமில்லை அகமலதிங்க கடமெனும் பொருளுமில்லை. அகமலது சத்துமில்லை அசத்துமில்லை அகமலது சித்துமில்லை ஜடமுமில்லை. அகமலதிங் ஒரு பொருளும் என்றுமில்லை அகம் பிரம்மம் என்ற நிஷம் அனுசந்திப்பாய். அகமலதிங் இவன் என்னும் வேதமில்லை அகமலதிங் இவளென்னும் வேதமில்லை. அகமலதிங் இதுவென்னும் வேதமில்லை அகமலதிங் அதுவென்னும் வேதமில்லை. அகமலதிங் இருப்பதெனும் வேதமில்லை அகமலதிங் இல்லையெனும் வேதமில்லை. அகமலதிங் அணுவேனும் வேதமில்லை அகம் பிரம்மம் என்ற நிஷம் அனுசந்திப்பாய். இதுவென்று கண்டதுவும் பிரம்மமேயான் யான் என்று கண்டது

அநேகமதாய் காண்பதுவும் பிரம்மமேயாம், ஸ்திதமென்று காண்பதுவும் பிரம்மமேயாம், ஸ்திரமலதாய் காண்பதுவும் பிரம்மமேயாம், எதுவென்று காண்பதுவும் பிரம்மமேயாம், யானதுவே என்ற நிஜம் அனுசந்திப்பாய், மூலமதாம் அஜ்ஞானம் பிரம்மமேயாம், முளைக்கின்ற சித்த முதல் பிரம்மமேயாம், கோலமுறும் தேக முதல் பிரம்மமேயாம், கூறுகளும் புலங்களெல்லாம் பிரம்மமேயாம், காலமுடு தேசமெல்லாம் பிரம்மமேயாம், காண்கின்ற வஸ்துவெல்லாம் பிரம்மமேயாம், ஆலயமாம் பரபிராமம் தானையெல்லாம் அது நான் என்ற திடமாய் அனுசந்திப்பாய், வானாதி பூதமெல்லாம் பிரம்மமேயாம், வந்த பல பௌதிகமும் பிரம்மமேயாம், நான் நான் என்று எண்ணுவதும் பிரம்மமேயாம், நானல்லதா எண்ணுவதும் பிரம்மமேயாம், நீ நான் என்று எண்ணுவதும் பிரம்மமேயாம், நினைக்கின்ற நினைவையும் பிரம்மமேயாம், மானாத பரபிரம்மம் தானையெல்லாம் அது நான் என்ற திடமாய் அனுசந்திப்பாய், வசனிக்கும் வசனமில்லை வாக்கும் இல்லை, வரமான கீதையிலே வஸ்தாயில்லை, நிஜமற்ற ஜெகமில்லை ஜீவனில்லை, நேய பொருள் அளிக்கின்ற ஈசனில்லை, கசடற்று நிர்குணமாய் நித்தியமாகி கலக்கமர நிரந்தரமாய் நிறைந்து நின்ற அசிவற்ற பரபிராமம் தானையெல்லாம் அது நான் என்ற திடமாய் அனுசந்திப்பாய், அகம்பிரம்மம் அகம்பிரம்மம் அகமையெல்லாம் அகம்பிரம்மம் அகமெல்லாம் என்று வண்ணம், அகம்பிரம்மா விருத்து திடமாகுமட்டும் அனுபரதம் இடையறவே அனுசந்திப்பாய், அகம்பிரம்மா விருத்து திடமான பின்னர் அகம்பிரம்ம பாவனையும் தூரத்தள்ளி, அகம்பிரம்மா பொருளாகி அகண்டானந்த அனுபவமுற்ற சிவரவே அமர்ந்து நிற்பாய், நித்தியமாய் நிஷ்கலமாய் நிர்விகல்ப நிரஞ்சனமாய் நிரமயமாய் நிமலமாகி, சத்தியமாய் சுபிகனமாய் சலனமின்றி சனாதனமாய் சால உபசாந்தமான, சித்துருவாம் பரபிரம்மமானே என்று சத்தையுடன் அபியாசம் செய்வோரிங்கே, அத்வைத அனுபூதி அடைந்தவற்றால் அகண்ட பரமாகுவதில் ஐயமில்லை, ஆதலினால் அகிலமுமே பிரம்மம் என்றும் அகமந்த பரபிரம்மம் தானே என்றும், வேதமுறும் தோற்றமெல்லாம் போகுமட்டும் பிரியமுடன் பிரிவரவே நித்தியமாக, சாதகமாம் பாவனையே செய்தவற்றால் சஞ்சல விக்ஷேபம் எல்லாம் தொலைந்த பின்னர் எதையுமே நினையாமல் சுகமேயாக எப்போதும் சும்மாவே இருக்க வேண்டும், இத்திரமே பரமசிவன் எனக்கு இசைத்த இவ்வர்த்தம் தனிதனுவும் ஐயமில்லை, சத்தியமே சத்தியமே சங்கையில்லை சம்புபதம் தன்னானை சங்கையில்லை, இத்தையொரு காலேனும் கேடு நந்தோன் ஏகபர பிரம்மமதாய் முக்தனாவன், மெத்தவுமே எவ்விடத்தும் அரிதமிந்த மெய்ப்பொருளை நினக்கருளால் விளங்கினேனால், புத்திரனே பூதியுடன் ருத்திராட்ச பூஷணமே பூண்டு சிவ பக்தி கூர்ந்திங்கு, அத்வைத பரமசிவ தியானம் தன்னை ஆதரவாய் அனபரதம் அனுஷ்டிப்போரேன், இத்திவிசை சம்சார பாசம் தீர்ந்தவ் ஏகபர சிவபடிவாய் இருப்பரென்றே, உத்தமனாம் ரிபுமுனிவன் நிதகனுக்கு அங்கு ஒருமிதரும் பாவனையே உரை செய்தானால், தோற்றலுற்ற விசித்திர ஜீவரும் துவைதம் போன்ற விசித்திர ஞாலமும் போற்றலுற்ற புராதன ஈசனும் பூரண பரமின்றியில் வேறிலை

0: செய்தியை கேட்டவுடன் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
0: இந்த செய்தியை கேட்டவுடன் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
2: கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே சிவ தர்மோத்தரத்திலே இன்று சிவஞானம் பெற விரும்புவர்களுடைய பயனை இது சொல்லுகிறது.
3: ஞானாசிரியனுடைய கடாட்சம், குருகடாட்சம்னு சொல்லுறது ஞானாசிரியனுடைய கடாட்சம். அது ஞானத்தை தவிர வேறு பேசவே மாட்டார். அந்த ஞானாசிரியர் பேசுவதெல்லாம் ஞானமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஆச்சாரியனுடைய திருவருளாலே பாசத்தை பிரித்து பரமான இன்ப வெள்ளத்தை பருகுவார். அதற்கு மேல தீவிர தரத்தினுடைய நிலைமை, தீவிர தர பக்குவர், பக்குவர் அது மந்த பக்குவர், தீவிர தர பக்குவர். உடையாரிடை வேணுளத்து அமலன் உலகம் அதனை யுகப்புறவே. அந்த தீவிர தரத்துக்கும் மந்த தரத்துக்கும் அதிதீவிர தரத்துக்கும் இடையில இருக்கிறது. அவர் இடையில இருப்பவர். அவர் எப்படி என்று கேட்டால், செவருமானுடைய உலகத்தை அடைவார். அங்க அடைந்து அங்கே சில காலம் இருந்து மறுபடி பூமியில இரண்டு தடவை பிறப்பார்கள். இரண்டு பரப்பு பிறப்பார்கள். அப்படி இரண்டு பரப்பு பிறந்து பிறப்பு அவல உடல ஆசை விடுவான். உடல் இருக்கிற ஆசையை இரண்டு பரப்புக்கு அப்புறம்தான் உடல் இருக்கிற ஆசையை விட்டு விடுவான். உடல் இருக்கிற ஆசையை விடுறதுன்னா சாதாரண வேலையா? இப்படி உடல் இருக்கிற ஆசையை விட்டு அதன் பிறகு பரமசிவஞானி விளைத்த அக்கருண வெள்ளத்தில் படிவார். அதன் பிறகு பரமசிவஞானி பரமசிவ ஞானி அருளினாலே கருண வெள்ளத்தில் படிவார்கள். பரமசிவன் பாதம் பறிப்பார். அவர்கள் பரமசிவனுடைய பாதத்தை பறிப்பார். பறிப்பார்னா தலையிலே தாங்கிக் கொள்வார்கள். சிவன் திருவடி கீழே இருப்பார். பறிப்பார் பரித்தரிப்பாம் பாசம் பரமசிவன் பாதம் தரித்துயர்ந்த வாயீசர் பொற்றாள் என்பது சைவ சமய நெறி. பறிப்பார் பசு நோய் அரிப்பார். அவர்கள் பசு நோயை அரிப்பார்கள். பசு நோயின்னா சீவகுணத்தை விட்டு விடுவார்கள். சீவகுணத்தை பசு நோயினா சீவகுணம் அவ அந்த சீவகுணத்தை விட்டு விடுவார்கள். சிவகுணம் என்பது ஆணவமலை என்பது ஒண்ணுதான். ஆணவமலத்தை அரிப்பார்கள், அழித்து விடுவார்கள். அதுக்கு மேல அதிதீவிர தரத்தினுடைய நிலைமை, அதிதீவிரம் அதான் அலாஞ்சத்தினிவாதம். சத்தினிவாதங்கிறது நல்லா புரியுதில்ல, உத்தமாதான சத்தினிவாதம். சத்தினிவாதங்கிறதும் மிக உயர்ந்த இருவனை ஒப்பு மலபரிவாகம் சத்தினிவாதம் விடுபெறும்னு நாலு வருஷையா ஒன்றுக்கு ஒன்று காரணமாக வரும். இருவனை உப்பு மலபரிவாகம் சத்தினிவாதம் விடுபேறு. இருவனை உப்பு வருவது சாமானியம் அல்ல, அது வந்துட்டா ஒன்றொன்றா வந்துவிடும். பூத்துச்சுன்னா காய்ச்சிரும், காய்ச்சிச்சுன்னா கணிஞ்சிரும். பூக்கவே இல்லைன்னு வச்சுக்க இங்கே போய் கணிகிறது. அதனால அரும்பு மலர் காய் கனி போல் அன்றோ பராபரமே என்பது தாய்மான வருவாக்கு. அதனாலே இருவனை ஒப்பு, இருவனை ஒப்புன்னா புரியுதா, நன்மையிலையும் தீமையிலையும் இன்பத்திலையும் துன்பத்திலையும் சமமாக முடியுமா? இங்க யாராவது அப்படி ஆள் இருக்குதா பாரு, இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மாதிரி நினைக்கிறாள், சமானியம் அல்ல. ஆகவே அப்படி இருவனை ஒப்பு வந்து விட்டால் அப்புறம் என்ன வரும், மல பரிவாகம். மல பரிவாகம், மல பரிவாகம் என்றால் மலத்தினுடைய ஆணவ மலத்தினுடைய வலிமை குறையிறது, அதனுடைய எஃபெக்ட் குறையிறது. ஆணவமலம் 1000 பவர்ல நிக்குது இப்ப நமக்கு, எவ்வளவு பவர்ல, 1000 பவர்ல நிக்குது ஆணவம். ஒவ்வொருத்தருக்கும் கூட குறைச்சிருக்கலாம், அதிகபட்சம் 1000 பவர்ல இருக்கு ஆணவமலம். 1000 அது எதனாலே குறையும் என்று கேட்டால், அடிமை செய்ய செய்ய குறையும். சிவனுக்கும் சிவனடியாரனுக்கும் துண்டு செய்ய செய்ய செய்ய செய்ய ஆணவமலத்தினுடைய வலிமை குறையும். சிவசையும் பண்ணுவா, ஆணவமலம் வருவார்கள். ஆணவமலத்தினுடைய வலிமை சொல்ல முடியாதது. நீங்க சித்தாந்த நூல்ல பாத்தீங்கன்னா தெரியும் அதனுடைய பெருமை எவ்வளவு, அதனுடைய பெருமை எவ்வளவு. அதனாலே வந்து மல பரிவாகம், மல பரிவாகம் என்று சொன்னால் மலத்தினுடைய சக்தி குறைவது, ஆணவ மலத்தினுடைய சக்தி குறைவது, திருவருள் ஏறுவது. அது குறையறது, இது ஏறது, விளங்குத, கலை போவது பயிர் உயருவது, அது போல திருவருள் உயரும், ஆணவ மலம் குறையும். சரி, அது மலபரிவாகம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் மலபரிவாகத்துக்கு எடுத்தாப்பதான் சத்தினிவாதம். மலபரிவாகம் வந்துருச்சுன்னா பிறகு சத்தினிவாதம், சத்தினிவாதம் வந்துருச்சுன்னா கடவுளை அடையவனும், கடவுளை அடையவனும், கடவுளை அடையவனும், சிவனை அடையவனுங்கிற எண்ணம் வந்துடும். அதான் சத்தினிவாதம். சக்தி பதிதல் சத்தினிவாதம், சக்தி பதிதல், திருவருளாகி சக்தி ஆன்மாவிலே பதிதல், அதான் சத்தினிவாதம். ஒரு கல்லை எடுத்து இந்த கூட்டத்துல போட்டோம்னு வச்சுக்கோ, எல்லாம் கலைந்து ஓடுவார்கள், அப்படித்தானே? அதே போல ஆன்மாவிலே சக்தி பதிந்தால் அங்க இருக்கிற ஆணவமாகிய மலங்கள் எல்லாம் கலைந்து ஓடி, அப்படி எழுதுறார் சிவஞான முனிவர். ஒரு கூட்டத்திலே ஒரு கல் விழுந்தால் எப்படி அந்த கூட்டம் கலைந்து ஓடுமோ அது போல ஆன்மாவிலே சக்தி பதிந்தால் அங்கு இருக்கிற துஷ்டர்கள் எல்லாம் கலைந்து ஓடி போய். உள்ள துஷ்டர்கள் எத்தனை இருக்காங்க தெரியுமா, பெரிய துஷ்ட ஐயா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த துஷ்ட எங்க வெளியில இருக்கு, உள்ள இருக்கா, அவனுக்கு உள்ள இருந்து. ஆகையினாலே அப்படி சத்தினிவாதம், சத்தினிவாதம் வந்துருச்சுன்னா அவனுக்கு இந்த உலகத்துல விருப்பு வெறுப்பும் வீட்டிலே விருப்பம், உலகத்திலே வெறுப்பும் வீட்டிலே வெறுப்பும், வீட்டிலே வெறுப்பும் வீட்டிலே விருப்பு, வீட்டிலே வெறுப்பும் வீட்டிலே விருப்பு, வீட்டிலே வெறுப்பு வீட்டிலே விருப்பு, புரியுதா? அதனாலே அப்படி அந்த சத்தினிவாதம் தான் இந்த மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம் அப்படின்னு சொல்றோம். இது தீவிரதரத்தை அதிதீவிரதரம்னு சொல்றோம், தீவிரதரத்தை அதிதீவிரதரம்னு சொல்றோம். மிக பசியுடையவன் என்ன பண்ணுவா, சாப்பிட்டே ஆகணும் ஐயா, மிக பசியுடையவன் சாப்பிட்டே ஆகணும் இல்லையா, அப்புறம் பாத்துக்கலாம் பேசாம இரு கிருஷ்ணா அப்படின்னு கேட்பாரு. நீ பேசாம இருங்க, முதல்ல சாப்பிட்டு போட்டுதான் மத்த வேலை பார்க்கணும், சொல்லாம கூட போடுவா, நீங்க வாட்டில பேசிக்கிட்டு இருங்க, நான் சாப்பிட போறேன்னு போடுவா, விளங்குதா? அது போல கடவுளை அடைய வேணும் என்கின்ற அளவில்லாத ஆர்வம் பொங்கி விடும். சிவனை அடைய வேணும், சிவனை அடைய வேணும் என்கின்ற அதுதான் தீவிரதரம். வேத ஆகம சென்னியில் விளைபொருள் அபேதம் வேதமாகிய பணக்கருத்து இருப்பினி எவிழ்த்து நாதனாகிய தன்னையும் என்னையும் நல்கும் போதனாகிய குருவரன் வருவது எப்பொழுதாமல் என்கின்ற அந்த வேட்கை வந்து, கோலங்காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவதே என்கின்ற அந்த அதுக்கு வேட்கைன்னு விருப்பம், வேட்கை, ஆசை, பிரியம், இவைகளெல்லாம் ஒரு பொருட்கிளைவின், ஒரு பொருட்கிளை, ஒரே பொருளை குறித்த சொற்கள், ஒரே பொருளை குறித்த சொற்களுக்கு ஒரு பொருட்கிளைவின். அதனாலே அப்படி கடவுளை அடைய வேண்டு என்கின்ற ஆசை, உலகப் பொருளை அடைய வேண்டு என்கின்ற ஆசையுடையவன், உலகப் பொருளை அடைய வேண்டு என்கின்ற ஆசையுடையவன் சரியா இலைய பார்க்கலாம் பார்க்கலாம் இருந்தானே அடைய முடியாது. சில பேர் கல்யாணம் பண்றதுக்கு உடனே பண்ணி கொடுத்தா மற்ற வேலை பார்க்கணும்னு சில பேர் பண்ணி போடுறாங்க. அப்பா அம்மா பேசாம இருந்தா கூட அவன் பாட்டில் பண்ணி போடுறாங்கல்ல. சில பேர் பார்த்துக்கலாம், இப்ப என்ன கல்யாணத்துக்கு இப்ப என்ன கல்யாணத்துக்குன்னு 40 வயசு கூட ஆயிருக்கு உண்டா இல்லையா? அது மாதிரி உலக பொருளை அடைவதிலும் சரி, அந்த பொருளை அடைவதிலும் சரி, அதிதீவிர பக்குவம். அந்த அதிதீவிர பக்குவம் வந்து விட்டால் அவன் அந்த பிறப்பிலேயே அடைந்து விடுவான், அல்லது அடுத்த பிறப்பில் அடைந்து விடுவான், கடவுளை அடைந்தே தீர்வான். பெற்றார் பெரிய ஆதரவு, அதுக்கு பெரிய ஆதரவு, அதிதீவிர பக்குவத்துக்கு பெரிய ஆதரவு. ஆதரவுனாலும் விருப்பம்னாலும் ஒண்ணு, பெற்றார் பெரிய ஆதரவு பெருமான் உலகம் அது பெற்று அவர்கள் பெருமானுடைய உலகத்துக்கு செல்வார்கள். அப்படி சென்று பெற்றார் பெரிய ஆதரவு பெருமான் உலகம் அது பெற்று மற்றொரு உடலம் மண் உலகில் வாய்க்க, அடுத்த பிறப்பு உலகத்துல வந்து பறப்பார்கள், அடுத்தாற் போல உலகத்துல வந்து பறப்பார்கள். வாய்க்க மனத்தின் மயக்கினையும் அற்று, அதையால மனத்துல இருக்கிற மயக்கம்னு ஏதாவது ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் இருந்தா அது தொலைஞ்சிடும். மயக்கம் பாயிண்ட் நமக்கு எவ்வளவு இருக்குது? அதிகமா இருக்கு. அதையால மயக்கம் ஏதாவது சிறிது இருந்தால் அது தொலைந்து அற்றே மயக்கினை அற்று அமல ஒளி வெளியை அறிந்து, அமல ஒளி வெளியை அறிந்து அமலமாகி குற்றமில்லாததாகிய ஒளியாகிய வெளியே, அப்படி குற்றமில்லாததாகிய ஒளி அது வெளி. ஒளி என்றாலும் சிவம், வெளி என்றாலும் சிவம். எங்க இருக்குது? வெளியில தான் இருக்குதா? வெளியன்னே பார்த்தீங்களா? வெளியனை வெளியில் கண்டாள். யாரு யாரு? வந்தி, வந்திகள் புடையின் மேல் உலகோரிந்தி. சிவபெருமான் புறப்பட்ட, இப்ப மந்திரி புறப்பட்டா எத்தனை அதிகாரிகள், எத்தனை டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் எல்லாம் கூட வருவார்கள். அதுபோல சிவபெருமான் புறப்பட்டா பூதகணங்கள் வரும், தேவர்கள் வருவார்கள், பிரமா வருவாரு, இந்திர வருவான், சந்திர வருவான், விஷ்ணு வருவான், குபேர வருவா, எல்லாம் கூட புறப்பட்டு வருவாங்கல்லவா. வந்திக்கலை கிட்ட வந்த போது தனியா வந்தாருன்னாரு, ஒருத்தம் கூட இல்லையா? புடையின் மேல் உறவு ஒரு புனைந்துள்ள புலித்தோலாடை உடையதாய் அசைக்கும் கச்சா, இடுப்புல வந்து புலித்தோல் கட்டியிருப்பாரு, அதுவும் இல்லை இப்ப கந்தையை கட்டியிருக்கிறார். வேலைக்கு தகுந்தாப்புல வேஷம் போட்டுக்கணும் இல்ல, இடத்துக்கு தகுந்தாப்புல. புடையின் மேல் உலகோரின்றி புனைந்துள்ள புலித்தோலாடை உடையதா அசைக்கும் கச்சா ஓங்கு நச்சு உரகமின்றி, பாம்பு போட்டு அரங்கியாரா கட்டியிருப்பாரு, அதுவும் இல்லை. ஊங்கு நச்சு உரகம் இன்றி சடையின் மேல் மதியம் இன்றி, மதியம்னா கங்கையா? கங்கையும் இல்ல சந்திரனும் இல்ல, சடையின் மேல் மதியம் இன்றி தாங்கிய மழுமான் இன்றி, கையில மழுமான் இருக்கும் அல்லவா, தாங்கிய மழுமான் விடையின் மேல் இன்றி, ரிஷபவாகனத்துல வருவாரு, அது விடையின் மேல் இந்தி நின்ற வெளியனை வெளியில் கண்டாள், வெளியனை வெளியில் வெளியனை வெளியில் கண்டாள். ஆகவே வெட்ட வெளி என்று சொல்றது, வெட்ட வெட்ட வெளிதன்னை மெய்யென்றிருப்பார்க்கு பட்டயம் எது கடி குதம்பாய் என்பார் குதம்பித்தர். அதனாலே குற்றமில்லாததாகிய ஒளி பொருந்திய வெளியை அறிந்தே அந்த சிவத்தை அறிந்து பிறந்தே, பிறக்கும் போதே அவர்கள் ஞானத்தோடு பிறப்பு. அந்த அதிதீவிர பக்குவிகள் பிறக்கிறார்கள், பிறக்கும் போதே ஞானத்தோடு பிறப்பார், பிறக்கும் போதே ஞானத்தோடு பிறக்க, பிறக்கும் போதே ஞானம். கரைக்கலம்மையார் விளையாடும் போதே சிவ வார்த்தை தான் பேசுவாளாம், அவ வார்த்தை பேச மாட்டான், அவ வார்த்தை பேச மாட்டான், அவ வார்த்தையும் பேச மாட்டான், பேசுறது சிவ வார்த்தை தான் பேசும். வண்டல் வயில்வன எல்லாம் வளர்மதியம் புனைந்ததோட அண்டர்வரான் திருவார்த்தை பாட்டை பாத்தியா? பாத்தியா எப்பல வரே வண்டல் வயில்வன, வண்டல் வயல் என்ன, மண்ணில விளையாடும் பிள்ளைகள், மண்ணில தானே விளையாடும். வண்டல் வயில்வன எல்லாம் வளர்மதியம் புனைந்த எடை அண்டர்வரான் திருவார்த்தை அணைய வருவன பயின்று தொண்டர் வரில் தொழுது. காரைக்கிழமையார் சின்ன பிள்ளைகள் பிறந்து ரொம்ப நாளாகி பல வருஷம் ஆகி விவரம் தெரியுது, உலக விவரம் தெரியுது ஓரளவு. இப்ப நமக்கு விவரம் எல்லாம் தெரியுதா? தெரியலையே, கொஞ்சம் தானே தெரியுது, கொஞ்சம் தானே தெரியுது. பிள்ளை சொல்றா அப்பா படம் கூட விவரம் தெரியல பேசாம இருப்பாங்கிறான், பிள்ளை வந்து சொல்ற வரையும் உனக்கு விவரம் தெரியல தெரியும். ஆனால் அந்த அதிதீவிர பக்குவமுடைய ஆன்மா பிறக்கும் போதே ஞானத்தோடு பிறக்கும், பிறக்கும் போதே ஞானத்தோடு பிறக்கும். செவ்வாய்க்கியல் பிறக்கும் போது என்னமா பிறந்தாரா, என்னமா பிறந்தாரு, சிவசிவா. தாய் மீதிருந்து கீழே விடும்போதே சிவசிவா, இனிமேலாவது பிறக்காம பண்ணு அப்படி ஞானம். ஆகவே அப்படி மெய்கண்டாருக்கு எத்தனை விஷயம் ஞானம், ரெண்டு விஷயம் ஞான. சம்பந்தத்துக்கு எத்தனை விஷயம் ஞானம், மூணு விஷயம் ஞானம். அப்படி அறிந்தே பிறந்து அவ்வுடலம் பெற்று, உடலம் பெற்று பிரியா, அந்த உடலிலேயே பிரியா பெரும்பொருளை பிரியார் அழியா பிரி, பிரியா பெரும்பொருளை ஆன்மா விட்டு பிரியாமல் இருக்கின்ற பெரும்பொருளையே அடைவார்கள், பிரியமாட்டார்கள், அழிவில்லாத பேரின்பத்தை பெறுவார்கள். அழிவில்லாத பேரின்பத்தை பெறுவார். இன்பம் இரண்டு, இன்பம் இரண்டு, ஒன்று சிற்றின்பம், இன்னொன்று பேரின்பம். பேரின்பம் சிற்றின்பம், உலகத்து இன்பம் அத்தனையும் என்ன இன்பம் சொல்றது,
4: சிற்றின்பம்.
3: கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் கனியினும், கனின்னா உணவு வகை அத்தனையும் வச்சுக்கோங்க, கனி கரும்பு கட்டிங்கிறதெல்லாம் உணவு பொருள் அத்துணையும், உணவினாலே இன்பம், உணவினாலே நாவினாலே அடைகின்ற சுருக்கமாக நாவினால் அடைகின்ற இன்பம், கண்ணால் அடைகின்ற இன்பம், காதால் அடைகின்ற இன்பம், உடம்பால் அடைகின்ற இன்பம், இப்படி எல்லாம் இருக்குது அல்லவா. கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாயினும் தனிமுடி கவித்து ஆளும் அரசினும், அரச போகும், அரச போகும்னா எப்படி இருக்கும், அரச போகும்னா சொல்ல வேணுமா. அருணகிரிநாதர் சொல்லுவார், தோரண கனக வாசலில் முளவு தோல் முரசு அதிர முதிராத தோகையர், முதிராத தோகையர், புரியுதா பாட்டு, புரியுதா. தோரண கனக வாசலில் தோரணம் கட்டி இருக்கும், வாசல்ல, வாசல்ல தோரணம் கட்டி இருக்கும், தோரண கனக வாசலில் முளவு பாத்திய தோல் முரசு அதிர முதிராத தோகையர், இளம் பெண்கள் முதிராதன இளம் பெண்கள், தோகையர் கவரி வீச வைரியர் தோல் வலி புகழ ராஜாதி ராஜன் ராஜமார்த்தாண்டன் ராஜகம்பீரன் வாழ்க. தோரண கனக வாசலில் முளவு தோல் முரசு அதிர முதிராத தோகையர் கவரி வீச வைரியர் தோல்வலி புகழ மத கோப வாரண ரதபதாகினி துரக, நாலு வகை சேனையும் சொல்றாரு, வாரண ரதபதாகினி துரக மாதிர நிறைய அரசாகி வாழின், இதான் அரச வாழ் இவ்வளவுதான் ரெண்டு மூணு வரைக்கும் சொல்லிவிட்டாரு. வாரண வாரணம்னா குதிரை, வாரண ரதபதாகினி வாரணம்னா யானை, வாரண பதக தாகினி துரகம் மாதிர நிறைய அரசாகி வாழினும் வறுமை கூறினும் எனது வார்களில் ஒளிய மொழியேன். அப்படி அரச வாழ்வில் இருந்தாலும் நான் மறக்க மாட்டேன், சாப்பாடு இல்லாமல் இருந்தாலும் நான் மறக்க மாட்டேன், ஞாபகிக்கிறார். வாழினும் வறுமை கூறினும் எனது வார்களில் ஒளிய மொழியேன் என்பது. ஆகையினாலே அப்படி பேரின்பம் என்பது அழிவில்லாதது, சிற்றின்பம் அழிவுடையது. சிற்றின்பம் என்றாலே புரியும், இன்பமாக இருக்கு, அப்புறம் சிறிது நேரம் இன்பமாக இருக்கு, அப்புறம் துன்பமாக இருக்கும். இப்படி சொல்லி இந்த ஐவகையாக வயலிலே முருகன் துதி சிவபெருமான் துதி இப்படி சொல்கிறார். இது இந்த ஐவகையாக வயல் முடிகிறது. எப்படி சொல்றாருன்னா, என்று கரும் ஆதியம் அகத்தி ரமசித்தார், என்று கரும் ஆதியம் அகத்தி ரமசித்தான் குன்றவர் மடக்கொடி தனக்கருள் கொடுத்தான், என்று கருமாதிய மகத்தி ரமசித்தான். கர்மயாகம் தவயாகம் செவயாகம் தியானயாகம் ஞானயாகம், கர்மயாகம் தவயாகம் செவயாகம் தியானயாகம் ஞானயாகம் அஞ்சு வகை யாகத்தையும் சொன்னான். சொன்னானா, குன்றவர் மடக்கொடி தனக்கருள் கொடுத்தார், குன்றவர் மடக்கொடியாகி வள்ளிக்கு அருள் கொடுத்தவர். வென்று புலன் ஐந்தினையும் வெய்ய, வென்று புலன் ஐந்தினையும், ஐந்து புலன்களையும் வென்று வினை நைய, வெய்ய வினை நைய, புலன்கள் ஐந்தையும் வென்றார், வினை வெய்ய வினை நைந்து போச்சு. நின்ற முனி அன்றுணர நிற்குணன் நினைந்தேன், அப்படிப்பட்ட முனிவனாய அகத்தியனுக்கு இப்படி நிற்குணன் சொன்னார். நிற்குணன் பேர் சிவனுக்கு, முருகனுக்கு நிற்குணன் பேர். நிற்குணன் என்றால் குணம் இல்லாதவன் என்பது பொருள், குணம் இல்லாதவன், வந்து குணங்களை கடந்தவன் என்பது பொருள் நிற்குணன். காமுருவாரையும் கண்ணினே மடக்கணி, காமுருவாரையும் கண்ணினே காமனை காய்தள கண்ணினே, காமுருவாரை என்று சொன்னால் தன்னை யார் விரும்புகின்றார்களோ அவனை இவன் விரும்புகின்றான், சிவன் யாரை யார் விரும்புகின்றார்களோ அவர்களை சிவன் விரும்புகின்றான் அப்படின்னு நூல்ல சொல்லுது. யாரார விரும்புறாரோ யாரார மறக்கிறாரோ நினையாத பாவிகளை நீங்க கொண்டாருங்கிறார் அப்பர் சுவாமி. யார் நினைக்கவில்லையோ அவர்களை
4: அவன் நினைப்பதில்லைங்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் காமுருவாரையும் கண்ணினே, காமுருவல் என்றால் விரும்புவர்களை விரும்புகிறான், விரும்புவர்களை விரும்புகிறார். காமனை காய்தளர் கண்ணினே, காமனாகிய மன்மனே, மன்மதனே நெருப்பு கண்ணாலே காய்ந்தவன், நெருப்பு கண்ணாலே காய்ந்தவன். நாமமும் ஆயிரம் பெற்றவனே, நாமம் எத்தனை சிவருமானுக்கு? ஆயிரம். பேராயிரம் பரவி வாரோனே, பேராயிரமும் பரவித்திருந்து எம் பெருமான் இணையத்த ஆறாமுதே ஆசைப்பட்டேன் கண்டாயம்மான் என்பது திருவாசகம். ஆயிரம் என்றால் அளவில்லாமையை குறிப்பது, அளவின்மையை குறிப்பது. ஆயிரம் என்றால் ஆயிரம் மாத்திரம் அல்ல, அளவின்மையை குறிப்பு விளங்குல. அதனாலதான் அருணகிரிநாதர் இப்படி சொல்லிவிட்டார், வெகு கோடி நாமம் சொல்லிவிட்டார் அவர். வெகு கோடி அது அளவே இல்லை, வெகு கோடி. நான்முகன் தன்னையும் பெற்றவனே, நாமமும் ஆயிரம் பெற்றவனே, நான்முகன் தன்னையும் பெற்றவனே. நான்முகன் ஆகிய பரமாவை, பரமாவை, பரமாவை யார் பெற்றா? பரமாவை விஷ்ணு பெற்றார். விஷ்ணுவை யார் பெற்றா? சிவன் பெற்றார். சிவனுக்கு புத்திரர்கள் தானே, பரமாவும் புத்திரர் தான், விஷ்ணுவும் புத்திரர், எல்லாமே அவனுடைய புத்திரர்கள் தான். படைத்தா புத்திரர் தானே, யார் படைச்சது? பரமா உலகத்தை படைக்கிறார், பரமாவார் படைச்சா? சிவன் படைக்க. நான்முகன் தன்னையும் பெற்றவனே, ஏமமும் என்றன காணவனே, எனக்கு எப்போதும் பாதுகாப்பாக இருப்பன. ஏமம் என்றால் பாதுகாப்பு, ஏமம் என்றால் பாதுகாப்பு, எனக்கு பாதுகாப்பாக இருப்பவனே, காவலாக இருப்பவனே. ஏனமும் மெய்சிலை காணவனே, ஏனமும் ஈசிலை காணவனே. அதையால வேடனாக சென்று வில்லோடு சென்று காட்டிலே ஏனத்தை கொன்றவனே, ஏனமாகிய பன்றியை கொன்றவனே. தேமொழியால் ஒரு பாலினனே, தேமொழின்னு இருக்கிறாள்ல, தேமொழி, தேமொழி, தேன்மொழி என்பது தேமொழின்னு, தேனாலே இனிப்புன்னு அர்த்தம், தே என்றாலே அந்த ஒரே சொல்லுக்கு இனிப்புன்னு அர்த்தம். தேன் ஒரே இன்னம் தே, அது அடுத்தாப்புல தேனுக்கு ஒரே இந்த தேன், தேமொழி. அரு முற்றிலாவளையம்மை, தேமொழியாலோ ஒரு பாலினனே, சிறுவனுக்கு அன்று அருள் பாலினனே, சிறுவனாகிய உபமுன்னீரிசிக்கு அன்று பாலை கொடுத்தவனே, சிறுவனாகிய ஞானசம்பந்தருக்கு அன்று பாலை கொடுத்தவன், சிறுவருக்கு அன்று அருள் பாலினனே. இது வந்து சிவபெருமானுடைய தோத்திரம். அதுக்கு மேலே இன்னொரு பாட்டு, உன்னலன் வேள்வி உடைத்தவனே, உன்னலன் வேள்வி உடைத்தவனே. அது யாரு? தக்கன். வேள்வியே உடைத்தான், ஏன் உடைத்தான்? உன்னலன் உண்ணவில்லை அதனால உடைத்தான், உண்ணவில்லைன்னு நினைக்காதவன். சிவபெருமானை பொருளாக நினைக்காமையினால, உண்ணுதல் என்றால் நினைத்தல், உண்ணுதல்னு மூணு சுழி போட்டா சாப்பிடுறது, ரெண்டு சுழி போட்டா நினைக்கிறது, ரெண்டு மூணு சுழி போட்டா சாப்பிடுறது, ரெண்டு சுழி போட்டா நினைப்பது, உண்ணுதல் உண்ணல் தியானித்தல் நினைத்தல். உற்றதுன் அடை உடை, உற்றதுன் அடை உடைத்தவனே, அதனால வந்து துண் துண்ணு மண்ணுகளை துண்ணு பொருள் மறைநான்கே வாங்க என்னப்ப நம்பினான் எல்லாருக்கும் தானேசன். துண்ணம்பை கோவணமா கொள்ளுமது என்னடி, துண்ணம்பி என்று சொன்னால் தையல் போட்ட கௌவீனம், அப்படி உற்றதுன் அடை உடைத்தவனே, உடைத்தவன் உடையாக உடையவனே. கண்ணியர் தங்களை காதலனே, இந்த இதுல எதுல தாறுகாவலர்களையும் மதுரையிலையும் கண்ணீர்களை காதலித்தவன். காமுருவாரையும் காதலனே, காமுருவாரார் என்பவர் விரும்புகின்ற அன்பர்களுக்கிட்ட அன்புடையவனாக இருப்பவர். பொன்னன மேனி பொறுத்தவனே, மேனி பொன் போன்ற மேனியை உடையவனே, பொன்னார் மேனியனே, பொன்னன மேனி பொறுத்தவனே. புண்மய என்புய் பொறுத்தவனே, கற்பனாயினுடைய பொய்யை பொறுத்தவனே. ஆன்மாவிட்ட இருக்கிறது பூராவுமே பொய், அதனாலதான் யானையே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையன் அழுதால் உன்னை பெறலாம் என்றார் மாணிக்கவாசகர். அதனாலே இந்த பொய்யர் செய்கின்ற பொய்களை எல்லாம் பொறுக்கிறான். வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை என் பெருமையினால் பொறுப்பவர், பொறுத்தும் பார்க்கிறேன் அப்பவும் பொறுக்க முடியாமல் அவ்வளவு செய்யறான். அதனாலே புண்மையை என்பை பொறுத்தவனே, என்னும் புன்மை இல்லாதவனே, என்னும் பொய்மை இல்லாதவனே. இது எப்படின்னு கேட்டாலே, புன்மை என்பது கொஞ்சமும் இல்லாதவனே. புன்மை என்றால் குற்றம் என்பது இல்லாதவனே. யான் என்னும் புன்மை இல்லாதவனே, யான் எனது என்கின்ற அகங்காரம் அமகாரமாகி குற்றம் இல்லாதவனே என்று இப்படி சிவபெருமானே தோத்திரம் பண்றாரு. அதுக்கு மேலே கந்தனுக்கு தோத்திரம், கந்தனுக்கு தோத்திரம், கந்தனுக்கு தோத்திரம் பண்றவர் என்ன பண்றாருன்னா, எல்லாம் சிவபெருமானே சொல்லி அவனுடைய புத்திரனை கும்பிடுவோமா அப்படி சொல்றாரு. இது ஒரு வகையா இருக்கு தோத்திரம். கந்தனை தனியா தோத்திரம் பண்றாருல, அந்த கந்தன் தோத்திரத்துல என்ன சொல்றாருன்னா, அனகன், அச்சுதன், அரண், உருத்திரன், அழகன், அட்ட தின்புயன், வீரன், பணிவரைக்கு நன் மகள் தனக்கு உளம் பறிவுபட்டு உடம்பு அருள்வாகன். சொல்ல பத்திய அனகன், அனகன்னா பாவம் இல்லாதவன். அதுக்கு மேலே அச்சுதன், அச்சுதன்னா அழிவு இல்லாதவன், அச்சுதன்னா அழிவு இல்லாதவன். அப்புறம் அரண், அரண் என்றால் பாவத்தை அறுப்பவன், பாவத்தை அரிப்பவன். அரண் என்றாலே பாவத்தை அரிப்பவன், ஆன்மாக்களுக்கு இருக்கிற பாவத்தை அரிப்பவன், நீக்குவன். உருத்திரன், அழகன், அட்ட தின்புய வீரன், பணிவரைக்கு நன் மகள் தனக்கு உளம் பறிவுபட்டு உடம்பு அருள்வாகும். பணிவரைக்கு மகள் இருக்கிறாவார், நல்ல மகள், அவளுக்கு உளம் பறிவுபட்டு, குளம் பறிவுபட்டு உடம்பு அருள்வாகன், ஒரு பாகத்தை தந்தவன். தினகரர்க்கு முன் பலை இருத்தவன், தினகரர்க்கு முன் பலை இருத்தவன். புரியுதா என்னது? தினகரன் ஆகிய சூரியனுடைய பல்லை இருத்தவன், நீக்கியவன். சிரமறுத்து சிரமறுத்து அலரோனை சிற மருத்துவன் அலரோனை, அதையால அலரோனாகிய பரமதேவனுடைய சிரத்தை அறுத்தவன். புனிதன், அற்புதன், இதுவரையிலும் சிவபெருமானுடைய பெருமையும் நாமம். இப்படி புனிதன், அற்புதன், புதல்வன், அவனுடைய புதல்வன், நற்பதம் புனர் விருப்போடும் புகழ்வான். அப்படிப்பட்ட ரமேஷனுடைய புத்திரனுடைய நல்ல திருவடியை புகழ்வான், தோத்திரம் பண்ணுவோம் என்று இப்படி கந்தனை வணங்கி, அதுக்கு மேல இதையெல்லாம் கேட்டவர் யாரு? அவரை பத்தி சொல்றாரு. தமல மோகமும் தவிரவே, தமல மோகமும் தவிரவே, தம்முடைய மலமும் மோகமும் தவிரும்படியாக, அருந்தவரும் மாதவன் முதலோரும், அருந்தவரும் தபசிகளும் மாதவன் முதலோரும் மகாவிஷ்ணு முதலோரும் விமல வீர சண்முக குகா சரண் விடலை காவனும் துதியாள். இப்படிப்பட்ட தேவர்களும் முனிவர்களும் இப்படி முருகப்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி எங்களை காப்பாற்றுவாயாக, காப்பாற்றுவாயாக என்று துதிக்க, ஆளுன அமலநாதி சண்முகன் அவன் தாள் பணிந்து அகில நீதியும் அறிவான் வன் கமல நான்முகன் மதலை. நான்முகன் அக பரமதேவனுடைய புத்திரன் யாரு? அகத்தியர். கமல நான்முகன் மதலை மாதவன் கருணையான் மலம் களைவாமே. அந்த அகத்தியருடைய கருணையினாலே நாம் மலத்தை களைவோமாக, ஆன்மாவில் இருக்கிற அழுக்கை கழுவுவோமாக என்று இப்படி இது ஒரு வகையான தோத்திரம். இப்படி அகத்திய முனிவரை தோத்திரம் பண்ணுகிறார். ஆகையினாலே இப்ப ஐவகையாக வயல் என்கின்ற இந்த இயலை இந்த வகையிலே சரியே கிரியே யோகம் ஞானம் யம நயம முதலான எல்லாவற்றையும் சொல்லி அதையாலே ஆன்மாக்களுக்கு ஞானம் உண்டாவதற்கான வேட்கையை உண்டு பண்ணக்கூடிய இயல் இந்த இயல். ஆன்மாவுக்கு ஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பத்தை உண்டு பண்ணுகின்ற இந்த இயல் முற்றிற்று. அடுத்தாற்போல விசிட்ட காரண வயல், விசிட்ட காரண வயல், அது பல விசிட்ட காரண வயல்னு வரும். இவர் விசிட்ட காரண வயல்னு போட்டிருக்காரு, விசிட்ட காரண வயல். அடுத்தாற் போல அடுத்த வாரத்திலிருந்து அந்த பல விசிட்ட காரண வயல் வந்து விதிமுறை நிகழும். நிகழும்னா ரொம்ப நுட்பமாக சொல்லணும், நுட்பமாக கேட்கணும், ரொம்ப கவனமாக கேட்கணும்.

0: அண்மையில் வளாதுவீக மலிவளம் துறக்க மன்னன் ஒன்முறை அரசிய குறைவிலாதங்கள் வாழ்க நான் வரை அரங்கடோங்கெல்லாம் பார்வதி பதயே சுப்பிரமணியோ.
1: சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: காக்கி நாயனாருடைய வாழ்க்கையில பார்க்கிற போது மலர் வீச்ச வேண்டும் நினைச்சார். கல்லுதான் கிடந்தது. அந்த உணர்வு வழியாக கிடைத்த கல்லு அது அவருடைய திருவுருன்னு அடிச்சுட்டார். அதுவே நீரியாக கொண்டு சில பேர் பூ போடுவான். சாமி பயந்து பயந்து அந்த இடத்துக்கு போயிடுவான். இவன் எல்லாம் பூ போட்டு நம்ம இருக்கிறதா இந்த இடத்துல. ஆகவே எது பொருளாக செய்கிறவருடைய நிலையினாலே அதை ஆத்ம சுத்தி செய்து கொண்டு வழிபாடு செய்ய என்று நம்முடைய பெரியவர் சொன்ன. ஆத்மான்னா என்னன்னு தெரியாத சுத்தி எங்க பண்றது? தன்னை உணர்ந்து தம்மை உடையவர்களை உணர்ந்து செய்ய வேண்டும் வழிபாடு. அங்க சாமி அந்த விபூதியை கொண்டு அருமையான பதியும் நாளோறும் திருநீர் இடுகிற போது இடுகிறமோ இல்லையோ இந்த பரிகத்தை சிந்தனை செய்ய மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செங்கு வருவாயுமை பங்கன் திரு ஆதவாயான் திருநீரே. மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் எடுத்து அந்த திருநீற்றினுடைய பெருமை சொல்லி ஆற்றல் நடல் விடையேறும் ஆளவாயான் திருநீட்டை. திருநீட்டை வணங்கணும். திருநீட்டு கோயில் அது. போற்றி புகழினிலாவும் பூசூரன் ஞான சம்பந்தனும் தேற்றி கண்ணன் உடல் உத்த சீப்பிணியாயின தீர தாத்திய பாடல்கள் பட்டும் வல்லவர் நல்லவர் தாமே. இந்த வல்லமையும் நன்மையும் உடையவர்களாக திகழ்வார்கள். இத உருவேற்றி விபூதி கொடுத்து பாருங்க. இல்ல உருவேற்றி விபூதி அணிந்து பாருங்க. ஆன நீட்டு கவசம் என்பார் மாணிக்க வாசகர். ஆன நீட்டு கவசம் அணிவீங்கள் படை எழுச்சியில சொல்றார். எல்லாம் விபூதி கவசம் போட்டுக்கிங்க. இந்த விபூதியினாலே பெறுகிற பெருமைகள் எல்லாம் அனந்தமாகிய நூல்கள் சொல்லப்பட்டது. அதை எடுத்து அந்த வலப்பக்கம் பூசினார். அப்படியே குளிர்ந்த பொய்யாகி விட்டது. இடது பக்கம் அவங்க மந்திரம் கண்டனம் தெளிச்சாங்க. அது தோட்டக்கல்ல தண்ணி விட்டுற மாதிரி பாத்தீங்கன்னா சில பேர் தோட்ட சொல்றதுக்கு மாதிரி தண்ணியை தெளிமா மேல வரும். அது மாதிரி ஆவியாக கிளம்புச்சு. தாங்க முடியல. இந்த பக்கத்து இருக்கிற வெப்பமும் அங்க போச்சு. சாமியை பார்த்து நீங்களே திருத்துடுங்கண்ணா. ஏன் அவனவனுக்கு தானே தெரியும் அவனுடைய நோய். சாமி மறுபடியும் அந்த விபூதி எடுத்து பூச்சினார். குளிர்ந்தது. அப்ப சொன்னார்கள் ஏதோ கட்டு பண்ணிட்டான். ஆனாலே எங்களோடு வாதம் செய்ய வேணும்னா நோய் நீக்கம் செய்து இவன் வெற்றி பெற்றதாக கருதக்கூடாது. எங்களோட வாதம் செய்ய வேணும் சரி என்று போய் அன்று தங்கினார்கள். மறுபடியும் போற சாமி கோயில் ஆலவாய் பெருமானே ஓட்டி வாது செய்ய திருவுள்ளமே உள்ளே திருவுள்ளம் இவர்களோடு போய் நான் சண்டைக்கு போலாமா வாதுக்கு போலாமா? என்ன ரொம்ப இறைவனுடைய அருளியை நினைந்து நினைந்துதான் செயல்படுவார்கள். எல்லாரும் மனசுல நினைச்சதெல்லாம் செயல்படுவது கிடையாது. இறைவன் மேல பாரத்தை போட்டு செயல்படணும். ஆனா தெளிந்து செயல்படணும். தெளிந்தவர்கள் கூடி செய்கிற காரியங்களில் ஈடுபடணும். அப்படி பெருமாநத்துல போய் கேட்கிறார். இறைவன் வந்து அங்க அருளி செய்கிறார். திருவிழா பண்ண கருத்து பிரகாரம் இவர் மறுநாள் அங்க வர சொன்ன போது அவையில கூடினார்கள். இந்த இடத்துல இருந்து வாதம் செய்யக்கூடாது. ஏன்னா அது இறைவனுடைய அருள் வளையத்துக்குள்ள இருக்கான். அருள் வளாகமா இருக்கான். ஆனால் கொஞ்சம் வெளியில போவோம்னா என்ன பெரு நெருப்பு வளர்ப்போம். அதுல உங்களுடைய மந்திரத்தை போடுவோம் எங்களுடைய மந்திரத்தை போடுறோம். எது வேகாமல் பச்சையா இருக்கோ அவர்களுக்கு வச்சுனா அப்படி செய்வார். ஆகவே மதுரைக்கு வெகு தொலைவில் இருக்க கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய இப்ப சாம்பர் நத்தம்னு ஒரு ஊர் இருக்கு. அது சம்பந்தர் நத்தம்னு பேரு. இந்த விறகனூர் இருக்க விறகு சுமந்த கதைக்காக வைக்கல விறகனூர் முத்தமிழ் விறகன் சொன்னார். அவனியாழ்வரம் ஞான சம்பந்தர் அவன் அவனியை சைவம் ஆளும்படியாக செய்தவன். அந்த ஞான சம்பந்தர் பேரால் நிறைய இடங்களுக்கு பேர் சுட்டி இருக்கிறார்கள். அந்த சாம்பர் நத்தத்துக்கு போனார்கள். பெரும் பள்ளம் வெட்டினாங்க. அந்த பள்ளத்துல பெரிய விறகு கட்டைகளை எல்லாம் போட்டு வெறுப்பை ஏற்றினார்கள். அதுல பல மந்திரங்களை எழுதினார்கள். அவர்களுக்கு என்ன அத்தி நாக்கு என்னன்னா தெரிஞ்சு உண்டு இல்ல உண்டு இல்ல உண்டுன்னா உண்டு உண்டு உண்டுமா இல்லையா உண்டும் இல்லையாம் எத்தனை வகையா சொல்ல முடியும் மாத்தி மாத்தி சொல்ல முடியும் அதெல்லாம் சொல்லி அந்த ஓலைகள் எல்லாம் போட்டாங்கனாலும் பட்டை ஓலைகள் எல்லாம் எழுதி போட்டாங்க. தேன் பிரித்துகிற அந்த தளிர் இலைகள் எல்லாம் எழுதி போட்டாங்க. அத்தனையும் சாம்பலா போச்சு. ஞான சம்பந்த பெருமான் அப்போ தம்முடைய திருமுறைகள் எழுதி வச்சிருக்கக்கூடிய கூடவே வருகிறவர்கள் எழுதி கொண்டு வருகிறார்கள். நல்லாற்று நாரர் உடைய பதிகம் அங்க வருகிறது. அம்மாவை நினைத்து பாடுது போகமாத்த அந்த நிலை நாகமாத்த நம்பெருமான் மேயது நல்லாரே என்று அந்த பதிகம் கிடைக்கும். கண்ணில் வாங்கி முத்தி கொண்டு அங்க ஒரு மறுபடியும் இந்த பச்சை ஓலையாக ஆக வேண்டும் என்று விரும்பி தளரில வளரொளி என்று சொல்லக்கூடிய ஒரு பதிகத்தை பாடி இந்த ஏற்கனவே அந்த ஓலைச்சுவடியில் இருந்த ஓலையை போடுகிறார். திருநள்ளாற்று பதிகத்தை போடுகிறார். அது பச்சை பதிகமாக வந்தது. அதை எடுத்து காட்டினார்கள். இவர் ஏதோ இந்த அக்னியை தம்பனம் பண்ணிவிட்டார். ஆனால நாங்க மாட்டோம். சரி என்ன செய்யலாம், வைகை ஆற்றில ஏட்ட போடணும், தண்ணி நிறைய வர்ற காலத்துல வேகமா போயிடுச்சுன்னா அவர்கள் தோற்றவர்கள், எதிரேறி போச்சுன்னா மிகச்சிறந்த வெற்றியாளர்கள். சரி இப்படி நீண்டு கொண்டே போக கூடாது, சீக்கிரமா ஒரு முடிவு. அப்போ ஞான சம்பந்தம் சொல்லுவதாக அருஜோதி முனிவர் சொல்றார். பெரிய புராணத்துல குலச்சிறை நாயனார் பேசுவதாக வச்சிருக்கிறார். பாத்திரங்களை கொஞ்சம் வெற்றி பெற்றவர்கள் தோற்றவர்கள். நாங்க அடிமை ஆகும், அடிமையிடமே அப்புறம் இருக்கட்டும். ஏற்கனவே எனக்கு அடிமையான நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க வந்து சேர்ந்து கேட்டா கலாட்டா பண்ணுங்க. அந்த காலத்திலேயே ஒரு எச்சரிக்கை இருந்திருக்காரு ஞான சம்பந்தர். ஏன்னா புது ஆளா வந்தான்னா அவன் கொடுத்துருவான். அந்த காலத்துல சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, அடிக்கடி இந்த சமயங்கள்லாம் கெட்டு போறது என்னன்னு சொன்னா எதிரிகளா இருந்தவங்க இந்த சமயத்துக்கு வந்து கெட்டு போடுவான். சைவ சமயம் கெட்டு போறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா வேடிக்கை சொல்றது நம்ம தமிழ் வள்ளல் நெய்யப்பட்டிச்சார். தமிழர்கள்லாம் கழுவர் பாருங்க, அடுத்த பிறவியில சைவனா வந்து மடத்துக்குள்ளயும் கோயிலுக்குள்ளயும் வந்துட்டான். எவ்வளவு சுந்திருக்கார். சமயம் வந்து பால் போவது எதனாலேன்னா பல்குழுவாக இருந்து கொண்டு இயங்குவதனாலே. வாழ்வியல் பாங்குகள்லாம் மறுத்தவர்கள் எதிரிகளாக இருந்தவர்கள் எதிரிகளாக இருந்து ஜெயிக்க முடியாம உள்ளே வந்து நம்முடைய சமயத்தை கெடுக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்வார். நான் நினைத்து பார்க்கிறது பல நேரங்கள்ல சைவ வாழ்க்கை உடையவர்கள் தமிழர்களைப் போலவே இருக்கிறார், தமிழர்களைப் போலவே அடார் செய்கிறார். சொல்றதுக்கு மன்னிக்கணும். திரும்பிய உள்ளம் துஞ்சியருள் காலை மாலை தொடர்ச்சி மறந்துடாது ஐந்தெழுத்து ஓடுகிற அகந்தெழுந்து ஓடுகிற இயல்பான வாழ்க்கை தான் சைவம். வெறும் சடங்குகள்ல இல்ல, முறையீடுகள்ல இல்ல, படோடமான விழாக்கள்ல இல்ல. அந்த சைவ நீதி என்று ஒன்று இருக்கிறது. அது கூட சொல்லுவாங்க சைவ நீதினு மாற்றக்கூடாது, சமய நீதினு மாற்றணும். சமயங்கள்ல எல்லாம் மிகச்சிறந்த மங்களத்தை தருவது யார் வேணாம்பாங்க மங்களத்தை. சைவம் என்ற ஒரு சொல்லினால ஒரு ஆளை கூட்டுக்குள்ள போட்டக்கூடாது. சைவம் வந்து உலகத்துக்கெல்லாம் மங்களத்தை தரக்கூடிய ஒன்று. சைவம்னு பேர் இருக்கு. சிவம் என்று சொன்னா யாருக்கோ சொந்தமானதல்ல, எல்லாருக்கும் சிவம் மங்களத்தை தரும். சாமி அந்த பாதத்துக்கு முன்னாடி நீங்க மாறணும் அப்படின்னு சொன்னார். அடியாரில் வரவானா திருநீர் பூசிக்கொள்ளுங்க, வேற ஒன்னும் அவரு போடல, திருநீர் பூசிக்கொள்ளுங்க. நாங்க திருநீர் பூச மாட்டோம், மானத்தினாலே நாங்க உயிரை இழப்போம் என்று சொன்னார். இவர் கடுமையான தண்டனை கொடுத்தா அவெல்லாம் திரும்பி வந்துருவாங்கன்னு நினைச்சு இவர் சொன்னார். அவங்க அதெல்லாம் இல்ல, உயிர் போவதாக இருந்தாலும் திருநீர் பூச மாட்டோம்னு. மானமுடையவர்கள், கொள்கைக்காக உயிர் உடுகிறவர்கள், அறியாமையினால கொள்கையை பிடித்துக் கொண்டிருக்கிறவர்கள். அந்த நிலையில அவர்கள் நிறைய ஓலைகளை எழுதி 8000 பேர் விட்டான். எல்லாம் அட்டிட்டு போச்சு. சாமி அதான் தேவாரத்திலே மிகச்சிறந்த ஒரு பகுதி திருப்பாசுரம் என்று ஒரு பாட்டு அதிகம், 12 பாட்டு உடையது. எல்லாரும் அது பாராயணம் பண்ணும். மதுரையில திருப்பாசுரம் வாழ்க வேந்தனும்.

இங்கவே துன்பம் நீக்க வேண்டும் என்று இரக்கம் உடைய பெருமான் வேண்டிக் கொள்கிறார். அத்தந்தி அந்தன் முதலை தொகையானும் எப்படிப்பட்ட நல்லார்கள் சேர்புகளின் ஞான சம்பந்தன் வல்லாறு மதிக்க சென்னை பாசரம் வல்லாரெல்லாம் வானோர் உலகம் ஆடுவர். இந்த 12 பாண்டுக்கு மிகப்பெரிய விளக்கங்களை சேர்க்கிறார். அந்த பதிகத்தை எழுதி அங்க வைகைநாட்டில வரும்போது இறைவனுடைய திருவருள் வலிந்து பற்றி இழுத்து கொண்டு போகிறது. திருவருள் பயமா இருக்கிறதுனால அந்த ஓடு அந்த ஏடு வந்து ஓட்டத்துல நீர் ஓட்டத்துல எதிரே ஏறி செல்லுகிறது. இயற்கைக்கு மாறாக வெல்லு. அதன் பின்னு தமிழர்கள் எல்லாம் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர்கள் வலிய மானத்தினாலே கழியற முயன்றார்கள். ஞான சம்பந்த பெருமான் இப்போ ஒன்றும் குறவில்லை, திருநீர் பூசிக்கொள்ளுங்க, ஒன்றும் வேண்டாம், அதெல்லாம் தப்பு வேண்டாம்னு சொல்ல. அதுல வல்லாளர்களாயிருக்கவர்கள் கழியறினார்கள். மற்றவர்கள் எல்லாம் உயிர் வாழ்க்கைக்கு உரியவர்களாக திருநீர் பூசிக்கொண்டார்கள். திருநீர் கிடைக்கலையா, அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு காசு இல்லைங்க. ஆனால என்ன பண்ணாலும் இந்த கோமயத்தை எடுத்து தலையில்தான் சில பேர் வந்து யார் திருநீர் பூச்சிருக்காங்கன்னா நெற்றியில் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டானா தெரியாது. இப்படி திடீர்னு கூட்டம் வரணும்னு தெரியாது. உலக தமிழ் மாநாடு நடந்த போது நினைச்சு பாக்கணும். உலக தமிழ் மாநாடு மதுரையில் நடந்த போது அந்த அந்த ரேஸ்கோட் மைதானத்துல சுட சுட பஜ்ஜி போட்டுக்கிட்டான். எல்லாம் பெரும் கூட்டம். அவன் பஜ்ஜி மாவு இருக்கு, வாழைக்காய் இதெல்லாம் கிசிந்து போச்சு. அவன் பார்த்தா அங்க இருக்கிற இந்தியன் எக்ஸ்பிரஸ் கிழிச்சா துவச்சு துவச்சு போட்டு கொடுத்தான். எல்லாம் வாங்கிட்டு கண்டது பொய் இல்ல. அந்த மேலே இருக்கிறத பாக்கிறான், உள்ளே இருக்கிறது அவன் வியாபார புத்தி உடையவன். ஆனால என்ன பண்ணிட்டான், நான் பார்த்தது இந்தியன் எக்ஸ்பிரஸ் தான், தினமணி கூட தமிழ் மாநாட்டில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தான் ஈஸியா கிடைக்கும். அதை துவச்சு துவச்சு போட்டுட்டான். கிழிக்க வேண்டியது துவக்க வேண்டியது. யாரு கண்டது, சுட சுட அரிச்சு போட்ட உடனே எடுத்தான் மேல. ஆகவே உள்ளீடு இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை. திருநீர் கிடைக்கல மதுரையில், திருநீர் அனிவாரம் இல்லாத போது யாராவது திருநீர் வாங்கி வச்சிருப்பானா? அப்படி எல்லாரும் திருநீர் சாமி பார்த்தாரு. பாண்டியன் கேட்டான், இந்த ஏடெல்லாம் போச்சே, அதை எடுத்து அங்க நெருப்புல போட்டது எடுத்து காமிச்சிங்க பச்சை பதிவம், நீர்ல போட்டது எதிரேறி போயிருக்கணும், அது எங்கேயாவது கிடைக்கும். இவர் ஞான சம்பந்தர். அவர் குதிரை மேல ஏறி போனாருன்னு பெரியவரான சேர்க்கிறார் ஆசிரியர் சொல்வர். இவர் ஞான சம்பந்தர் நடந்து போகிறாராம் இந்த கரையில. அங்க போன உடனே திருவாடகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான தலம் கண்டு கைதொழலும் கவலை நோய் கழுவுமே. அங்க போனாரு பிள்ளைகளுக்கு ஏதாவது அற்புதம் உண்டானு கேட்டா தெரியல. அங்க இருக்கிறவர் சொன்னா அந்த காட்டை கடன் பார்க்கும்போது சுயம்புவாக ஒரு லிங்கம் இருக்கிறார். அந்த லிங்கத்தை போய் வழிபாடு, பெருமானே நீங்க வந்து எனக்கு அருள் செய்யணும், இந்த ஏடு விட்டேன் அது கிடைக்கணும். ஒரு அந்தனராக வந்து அந்த ஏட்டை கொடுத்தாரு. விபூதி பூசி விபூதி பூசி நின்றா என்று சொல்லி அவனையெல்லாம் போய் பாடு அப்படின்னு சொல்லி அருள் பண்ணாராம். இப்படி பாசரம் பாடி மதுரையில மிகச்சிறந்த வெற்றியாளராக அவர் தெரிகிற போது பல தளங்களை எல்லாம் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய சோழ நாட்டுக்கு மீண்டும் போக வேண்டும் என்று சொல்லுகிற போது சாமி மங்கத்தரசியாரும் குலச்சரையாரும் நெடுமாறனா நீங்க போகக்கூடாது, உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பார்க்கேன்னு சொல்லி இங்கன்னு சொல்லி இந்த தமிழ்நாட்டில தெய்வம் பரப்பி இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி சாமி பரப்பிட்டு அந்த அருள் விளையாட்டினாலே வையை ஆற்றிலே அந்த புனல் வாதம் செய்து அனல் வாதம் செய்து தெய்வத்தை நிலைநிறுத்தினார். பாண்டியனுடைய வெப்பு நோய் நீக்கினது மட்டுமல்ல, அந்த தலைப்பு சமணர்களை கழுகற்றிய திருவிளையாடல் என்றிருக்கிறது. பிறகு தெய்வ நிலையிலே அதை மீண்டும் மறுமலர்ச்சிக்குரியதாக ஆக்கியது என்று ஆக்கிக் கொள்ளலாம். இயல்பாக வழக்கத்தில் சொல்றது இப்படி ரெண்டு திருவிளையாடலை நடத்தி பெருமானுடைய திருவள்ளத்தில் இருக்கிற போது 64வது திருவிளையாடலாக காவிரி பூமண்டல் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பட்டத்தில் இருந்து ஒரு வணிகனுடைய மகள், மருமகன் இங்க இருக்கிறான், மதுரையில் இருக்கிறான், ஏற்கனவே திருமணம் ஆனவன். அவன் அந்த மாமன் இறந்து போய்விட்டான் என்று செய்தி கேட்டு அங்க போனான். அவன் மாமன் பெரும் செல்வம் வச்சிருக்கிறான், மகள் ஒரு பெண்ணையும் பெற்று இதை அவனுக்கே மருகனுக்கே கொடுக்க வேண்டும் என்று புத்தி செய்திருந்தான். அதுக்குள்ள அவன் இறந்து போக அவனுடைய மனைவியும் இறந்து போயாச்சு. இப்ப அந்த பெரும் பொருளையும் எடுத்துக்கொண்டு மகளாகிய மனையாளாக வர வேண்டிய அந்த பெண்ணையும் அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் மதுரைக்கு. வருகிற போது திருப்புறம்பயம் என்று இந்த புறம்பய போர் பாருங்க, மிகச்சிறந்த திருப்பத்தை தமிழ்நாட்டில் வரலாற்றில் கொடுத்தது திருப்புறம்பய போர். இன்றைக்கும் கூட அங்க போனா பார்க்கலாம், பள்ளிப்பட கோயில்கள்லாம் இருக்கு. பெரிய சோழர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து பிற்கால சோழர்களை பெருமிதமான தெய்வ வாழ்க்கையுள்ளவர்களாக ஆக்கக்கூடிய திருப்புமனையான இடம் அது. அங்கே போய் திருப்புறமையத்தில் தங்கியிருக்கிற போது அந்த வணிகனை பாம்பு தீண்டி விட்டது. இவள் கதறுகிறாள், ஞான சம்பந்த பெருமான் வந்து தங்கி இருக்கிறாள்.
அவர் காலையில ஆலயத்துக்கு போகிற போது அலுவலர் கேட்டு சின்ன பெருமானே வேண்டி அந்த வணிகனை உயிர்ப்பித்து திருமருகல்ல நடந்ததாக பெரியவரானு சொல்லும், திருப்புறமயத்தில் நடந்ததாக திருவிழையாறு சொல்லும். பதிவுகள்ல கொஞ்சம் வேறுபாடு சொல்லும், நாம் எழுத்து பிழையா விலக விடுறோம், கால பிழைகள்ல கருத்து பிழைகள்ல கொஞ்சம் மாறும். திருப்புறமயத்துக்கு சாமி வந்திருந்த போது நிகழ்ந்ததாக திருவிழையாடு புராண ஆசிரியர் பழஞ்சோதி பண்ணிட்டு பதிவிச்சுக்கிறார். அங்க எழுப்பி அப்பா நீ கல்யாணம் பண்ணிட்டு போன்னு சொல்றாரு. சாமி இங்க வணிகர் குல வழக்கப்படி ஆட்சிகள் வைத்து தான் கல்யாணம் பண்ணணும். அப்படியா? அங்க கல்யாணமே பண்ணி வச்சுட்டதா பெரியவரானு சொல்றாரு. திருமருகல்ல கெட்டி பண்ணுங்க, அது ஏழு சகோதரிகள், இங்க ஒரே பெண்ணு செல்வத்தோட வரல. ஞானசம்பந்தர் சொன்னார், இந்த வந்தி மரம் லிங்கம் கிணறு இந்த மூன்றையும் சாட்சியாக வைத்துக் கொள்ளினர். வந்தி மரம் ஓரறிவு, கிணறு அறிவில்லாதது, அப்புறம் லிங்கம் அறிவே சொருபமானது, எல்லாம் கடந்தது, மூன்றையும் சாட்சியாக வைத்துக் கொள்ளும். அப்ப பேரறிவுடையது, சித்தறிவுடையது, அறிவே இல்லாதது, மூன்றையும் அங்க வச்சு சாட்சியா வச்சு திருமணம் செய்து கொண்டு அழைத்துக் கொண்டு வந்தாங்க. இங்க ரெண்டு பேரும் மூத்த மனைவியோட இனிமையா வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏதோ சின்ன தகராறு, இந்த சின்ன தகராறு தான் பெரிய கலகம் வந்துடும். அவ மூத்தாள் சொன்னா, நீ இங்க வீட்டுக்காரனோட பிரியப்பட்டு வந்துவ அப்படின்னு சொல்லிட்ட. சாமி கோவம், எனக்கு காட்சி இல்ல, கல்யாணத்துக்கு காட்சி இல்ல அப்படின்னு சொல்றாளே, நீ காட்சிநாதரா இருந்திருக்கிய, மாமனாக வந்து வழக்குறிஞ்சிருக்கிறது பெருமானே, என்ன ஒரு நாள் பூரா இரவுல தொழிந்து நீ சாட்சி, அந்த வன்னி மரம் லிங்கம் இதெல்லாம் சாட்சியா இங்க வரலன்னா நான் உயிரை விட்டுருவேன். கற்புடைய பெண். அப்போ சாமி அந்த ஈசான திசையில வடகிழக்கு திசையில அந்த மூன்றையும் கொண்டு வந்த காட்சி சாட்சி அளித்தார். சிக்கத்தவர்களுக்கு சாட்சியாளராக இருக்கிறார். வழக்குறைப்பது மட்டுமல்ல, மாமனாக வந்து வழக்குறைத்தது வணிகர் குலத்துக்கு, அந்த வணிகர் குல பெண்ணுக்கு சாட்சியாக வந்து நின்று இன்றைக்கும் வழிபாடு செய்து வருகிற போது இந்த பைரவருக்கு முன்னாடி அதையும் ஒரு வலம் வந்துடணும். சில பேர் என்ன காட்சி போடுறாங்களோன்னு பாத்து உண்டியல் மாதிரி இருக்கணும். அங்கேயும் ஒரு உண்டியலை வச்சிருக்காங்க, வன்னி மரம், அது கல்லினாலே வச்சிருக்காங்க, லிங்கம், அந்த கிணறு, மூன்றையும் சாட்சியாக விட்டு சாட்சி தந்த நாயகனாக இருக்கிறார். அதனாலதான் திருப்புறமத்தில் இருக்கிற சாமிக்கு பேர் சாட்சிநாதர்னு பேர், அங்க இருக்கிற சாமிக்கு. இப்படி 64 திருவிளையாடுகளை பெருமான் மிக அற்புதமாக ஆட்சி அருளினான். இதெல்லாம் அகத்தியர் முருகப்பெருமானுடைய திருவிழினாலே அறிந்து அடியாளர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறதா வரலாற்று தொடக்கத்தை நம்ம கேட்டோம். கேட்டுக்கொண்டிருக்கிற முனிவர் எல்லாம் நீங்க எல்லாம் முனிவர்கள், நான் அடியான் அகத்தியனாக இருக்கணும் இல்லையோ? கேட்கிற முன்னிலைதான் எனக்கு சொல்லுகிற ஆற்றலை பிடிச்சு. வேற வகையான ஆற்றல் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. பெரியவங்க நல்லா சொன்னதெல்லாம் கேட்டிருக்கேன், என்றவாறு அவர்கள் காட்டிய நிலையில நல்ல நூலில் படிச்சிருக்கிறேன், நல்ல கூடாத்துல நல்ல அடியார்கள் கூட்டத்துல இருந்திருக்கிறேன். இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. வாழ்க்கைக்கு ஒரு நல்ல நிலையாக இருப்பதற்கு தமிழ் கல்வி எனக்கு உதவியாகி 33 ஆண்டுகள் நன்றாக பணிசெய்து இழைத்ததுனாலே அது வாழ்க்கை பொருளாக தமிழ் சாப்பாடு இன்றைக்கு அந்த தமிழ் கற்பித்ததுனால ஊதியம் வந்து கொண்டிருக்கிறது, குறைவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எல்லாரும் நன்றாக இருக்கிறோம். ஆனால் மிகச்சிறந்த கலை அறிவோ உயர் அறிவுகளோ எனக்கு அடியன் பெரியவருடைய திருவடி சம்பந்தத்தினாலே வந்தது. மிகப்பெரியவர்களுடைய தொடர்பு மிக எளிமையாக அடியனுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனாலே பல இடங்களை வழிபாடு செய்வதற்கும் சிந்திக்கவும் வந்திக்கவும் வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனாலும் இந்த அரங்கத்துல உங்கள் முன்னிலையில சொல்லுகிற ஒரு ஆற்றலினாலே அடியன் சொன்னேன். அது பெருமானுடைய திருவருள், அன்னையாருடைய பெருங்கருளை தரம். அவர்கள் சொல்லுங்க என்று சொல்லலைன்னா நாம வந்து இங்க சொல்ல முடியாது. இப்படி ஒரு நல்ல வேள்வியை செய்வதற்கு

சொல்லுகிறவருடைய சொல் பொருள் எல்லாம் மனசுல நல்ல நினைவுகளாக வரும். நான் அதை பார்க்க பல இடங்கள்ல ஏதாவது ஒரு கருத்தை நினைந்து பக்கத்துல இருக்கவங்க அந்த கருத்தோடு திருமுறைகளை பாடுவாங்களான்னு பாக்கிறோம். ஒரு குறிப்பு, நான் என்ன நினைக்க நினைக்கிறேனோ அந்த பாண்டு அவர் எடுத்தார். இது பக்கத்துல ரொம்ப இடத்துல சின்ன இடத்துல வைப்ரேஷன் இருக்கு, நம்ம வைப்ரேஷன். நான் என்ன பதிகம் நினைக்கிறேனோ இது இந்த பாண்டை பாண்டா நல்லா இருக்கும்னு நினைச்சா அவர் பக்கத்துல இருக்க ஒரு எடுத்தார். அருளாளர்களுக்கு எப்படி கிடைச்சது சம்பந்தம், அவசியம் முன்னிலை இருந்த முனிவர்களுக்கு எப்படி கிடைச்சிருந்தோம், சாமி இப்படி செய்யணும்னு சொன்னார். நான் நினைச்சதையே நீங்க சொல்றீங்க, வாங்க போலாம்னார். வான் வழியாக ஏறி அப்படி வர்றாங்க. உங்களை ஒரு பெரிய யாத்திரை அழைச்சிட்டு இது கைலாய மலையில இருந்து அகற்றியது சொன்னார். அங்க அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். முதல்ல ஏமகூடம், அப்புறம் வாரணாசி, திருப்பருப்பதம். இதுக்கெல்லாம் ஒவ்வொரு பாட்டு சொல்லிக்கிட்டே வரணும். திருப்பருப்பதம் ஸ்ரீசைலம் சொல்றது ஆந்திராவில் இருந்து. திருக்கோகரணம், பசிவனுடைய காது போல குழைந்து பெருமாந்து ராவணம் எடுத்ததுனால காது குழந்த மாதிரி ஆயிடுச்சு. திருக்காலத்தி உங்களுக்கு தெரியும், கண்ணப்பனுடைய பேர் அன்பின் தரத்துல விளங்கி தோன்றிய பேர் தான் காலத்தி. திரு ஆலங்காடு, காரைக்காலமையார் என்றும் இருந்து பாடுகிற இடம், அண்டமரம் நிமிர்ந்தாடுகிற ஐயனுடைய இடம் திருக்காலத்தி ரத்தன சபை. அப்புறம் காஞ்சி, அம்மா எப்படி பூஜை பண்றதுன்னு உலகத்து உயிரை காட்டுறதுக்கு தானே இரண்டு நாளி நெல் பெற்று எப்ப பூஜை பண்ணணும்னா அறன் செய்த பிறகுதான் பூஜை பண்ணணும், தர்மங்களை செய்த பிறகுதான் வழிபாடு செய்யணும். ஆன்மார்த்த வழிபாடு செய்யறது முன்னாடி இயந்த அளவுக்கு தர்மம் செய்யணும், அல்லது வழிபாடு செய்த பிறகு தர்மம் செய்யணும். முதல்ல அம்மா பெருமானத்துல இருந்து ரெண்டு நாளி நெல் பெற்று வந்து 32 தர்மங்களை, தர்ம சம்வர்தனி அறம் வளர்த்த நாயா என்று அறங்கள் செய்து பிறகு கரந்தரும் பயன் என்று அந்த கம்பமானதியில் இருக்கக்கூடிய மணலினாலே லிங்கம் கண்டு கள்ளக்கம்பனாக வெள்ளக்கம்பனாக காட்டினாள் அந்த காஞ்சி. அதுக்கு பிறகு அந்த காஞ்சிக்கு பக்கத்துல திருமால் பேரு, நந்தி இருக்கிறதுல கும்பிட்டு கொண்டு மதாவத்தி இருப்பார். திருமால் பெற்ற பேரு கும்பிடுவது, பிறகு என்ன பெற முடியாதது கும்பிடுறதுதான். ஒண்ணு ஆண்டவனை கும்பிடுங்க, அடியாரை கும்பிடுங்க, அது முன்னோர்களை கும்பிடுங்க, நல்லவர்களை கும்பிடுங்க, எதை கும்பிடுகிறோம் என்பது இல்லை. நீங்க கும்பிட்டீங்கன்னா உயர்ந்துடுறீங்க, எதை வேணாலும் கும்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அன்பு பெருகி பெருகி பெருகி உங்களை கும்பிடுகிற நிலை உங்களுக்கு வரும். ஆனாலே அந்த திருமால் பேரு திரு ஓட்டு, ஆண் பணைகளை எல்லாம் பெண் பணிகள் ஆக்கிறது. வேதங்கள் பூஜை பண்ண ஓட்டு என்றால் வேதம், திரு ஓட்டு அழகான ஒரு தரிசனம் பண்ணணும். அப்புறம் அண்ணாமலை, நினைக்கா முத்தி கொடுக்கக்கூடிய இடம் அந்த அண்ணாமலையாரை வழிமுக்கி, திரு கழுக்குன்றம், திரு முதுகுந்தம், முதுகுந்த அடைவோம் நாமே முதுகுந்த அடைவோம். கோவல் வீரட்டம், அந்தகாசூரனை அழித்த 8 வீரங்கள் விளைத்த தலம் கோவல் வீரட்டம். திருவதிக வீரட்டம், திரிவர சங்காரம் பண்ணுற தலம் சிதம்பரம், ஞான வெளியாக இருக்கக்கூடியது. திருவாரூர் மூலஸ்தானம் அது. திருமறைக்காடு, எலி ரூபத்தை தூண்டி விட்டதுனால மாபலி சக்கரவர்த்தி ஆயிட்டான். எலி என்ன குடிக்க வந்துருக்கு சன்னிதானத்துல, கோவில் இருக்கிற எலி என்ன சாப்பிடும், எண்ணெய் தான் சாப்பிடும். அந்த தீபத்துல இருக்கிற எண்ணெயை குடிப்பதற்கு வந்தது, எண்ணெய் இல்லாத அந்த தீபம் மங்கி போயிருந்தது. அது அந்த மூக்குனால அந்த சுட்டு பிடிச்சு நெருப்பு ஒரு உதர உடஞ்சு பாருங்க அந்த தீபம். சிவபெருமான் நினைச்சாரு, அடாடா கோவில இவ்வளவு சிற்பதிகள் இருக்காங்க, இந்த எலிக்கு இருக்கிற கருணை பாருங்க. தனிநாடு சிவசன்னு விளக்கறியன்னு நினைச்சிருந்தாரு, கையினால மூக்குனால தூண்டி தாங்க எவ்வளவு அறியாதவராக இருக்காரு பாருங்க. உடனே மகாபலி சக்கரவர்த்தி ஆயிடுச்சு, வாமனாவதாரம் எடுத்து வந்து பெருமாள் கை கீழே அவரு கை மேல, எவ்வளவு பெரிய பெரிய வாழ்வு பாருங்க. அறியாமல் தவறான நிலையில கூட ஒரு நற்செயல் விளைந்து விடுமா, தவறான நோக்கத்தோட வந்து ஒரு நல்ல செயல் விழுந்துட்டா சன்னிதானத்துல அதுக்கு பலன் உண்டு. அப்படிப்பட்ட வேதாரண்யம், அந்த வேதாரண்யத்துல இருந்து தோணிபுரம் ஞானசம்பந்தருடைய மேடு, உள்ளிருக்கு வேலூர் வைத்தீஸ்வரன் கோயில், மயிலாடுதுறை கோடிக்கா, 3 கோடி முனிவர்கள் வழிபாடு பண்ண தலம் கோடிக்கா. அங்கிருந்து திருவெண்காடு, ஐராவதம் பூஜை பண்ண தலம், சோமகுண்டம் சூரியகுண்டம் எல்லாம் நெகண்டார் அவதாரத்துக்குரிய தலம் அது. பட்டினத்தார் அருள் பெற்ற தலம் அது. அதுபோல திருப்பணந்தாள், ஒரு பெண்ணினுடைய அன்பினாலே சாமி தலை காஞ்சி தரான். அப்புறம் குங்குளிய கலைஞர் அன்பினாலே இருந்தாராம்.

0: பெண்ணினுடைய அன்பினாலே தலை தாண்டார், ஒரு அடியாருடைய அன்பினாலே தலை நிமிர்ந்தார். பெருமாள் எத்தனைதான குனிஞ்சி நின்று பார்ப்பாரு அடியாருக்கு. அதெல்லாம் ஒரே ஒவ்வொரு தகவல ஒவ்வொரு பேர் தான் செஞ்சாரு. மதுரையில 64 வகையான குதிரைகள் செஞ்சிருக்காரு. அங்க திருத்தாங்கடி கணபதி வழிபாடு செய்தது, திருத்தொண்டர் ஊரு தேங்கலு முருகப்பெருமான் பூஜை பண்ணது சொருகுனருக்கு முன்னாடி, தண்டேசநாயனார் அவதாரத்தலம், திரு கடையூர் யமன சமாரம் பண்ணது, வழுவூர் யானை உரித்தது, கண்டியூர் பிரம்மனுடைய சரத்தை கொய்தது, திருக்குறிக்கை மன்மகனை வந்தது, திருப்பரியலூர், இப்படி பல தலங்களை அட்டவிரட்டு தலங்களை தான் தெரிந்து கொண்டு, திருவிற்குடை ஜலாந்திரா சோதனையை சமாரம் பண்ணது, திருப்புறம்பயம், திருவிடைமுன்று தன்னைத்தானே பூஜை பண்ண இடம். ஆகமங்கள்லாம் அம்பிகைக்கு சொன்ன பிறகு இந்த ஆகம வழியாக எப்படி பூஜை பண்றதுன்னு அந்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சார். எப்படி கத்திரிக்காய் பொரியல் பண்றதுன்னு என்பதற்கு காட்டுகிறார்களோ அது மாதிரி பெருமானே இந்த ஆகமம் சொல்லி ஆகம வழியிலே பூஜை பண்ணுறது எப்படி என்று தன்னைத்தானே பூஜை. இன்றைக்கும் கூட வைகாசி மாசம் 5 திருநாள்ல சாமி உள்ளே போய் மூலத்தானந்த தன்னைத்தானே பூஜை பண்ணுகிறது. அது மாதிரி மதுரையில சோமசுந்தர சுந்தரபாண்டியராக வந்து இம்மையை நின்று என்ன பண்றார், தன்னைத்தானே பூஜை பண்றது என்று சொன்னா, திருவையாற்றில தெய்வனாகி பூஜை பண்றார், இங்க ராஜாவாக பூஜை பண்றார், திருவடைமுதல தானாகவே இருந்து பூஜை பண்றார். இந்த மூன்றுக்கும் பூஜை பண்றதன் நிலையில வேறுபாடு உண்டு. அப்படிப்பட்ட திருவடைமுதல் உடந்தை கைநண்டு எல்லா புனித நீர்களை வந்து புனிதம் பெறுகிற இடம், சாமிமலை, திருவீழி மிடலை, திருவையாறு, நந்தியம்பெருமான் இறைவனுடைய அந்த கோலம் பெற வேண்டும் என்று தவம் செய்த இடம், திரு ஆனைக்கா, திராப்பள்ளி, காவிரியை பார்க்கிறாங்க, காவிரியை காட்டுறாங்க அகத்திய. ஏன்னா அவர் கொண்டு வந்து தானே காவிரி, புனிதமான காவிரி, கங்கையில் புனிதமாகிய காவிரி, பார்த்தாலே ஒன்னு பாவம் தான் போகும். அதுக்கு பிறகு அங்கிருந்து பிறப்பு நேர கொடுங்குன்றம், பிரான்மலை, திருப்புத்தூர், ஆடானை, திருப்புணவாசல், திருப்பூவனம், காணப்பேர், திருத்துளியூர். இந்த திருத்துளியில நினைச்சா அவன் வந்து கவ்வை கடல் கடறி குணர் முத்தம் கேட் கரைக்கேற்ற கொவ்வை குவர் வாயார் குடைந்தாடும் திருச்சூழியல் தெய்வத்தினை வழிபாடு செய்து எழுவார் அடி தொழுவார் அவ்வத்திசைக்கு அரசாகுவர். யார் வழிபாடு பண்றாங்களோ அவங்க காலில் வழிபாடு பண்ண அந்த வழிபாட்டினுடைய பயன்களுக்கு அந்தந்த திசைகளுக்கு அரசர்கள் ஆவார்கள். அலராள் பிரியாளே செல்வ மகனாகிய அந்த லட்சுமி நம்ம விட்டு பிரிய மாட்டார் என்று அந்த இடத்துல சொன்னாங்க சொல்றார். அப்படிப்பட்ட திருச்சூழியல் ராமேசம் நெல்வேலி உத்தாலம் நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா உரைகிற இடம் ரொம்ப அற்புதம் நீடுயர். இத்தனை காலத்துக்கும் ஒவ்வொரு பாட்டாவது சொல்லணும், அப்பதான் எனக்கு நிறைவா இருக்கு, நேரம் இல்ல. அப்போ அந்த சிறந்ததாயிருக்கக்கூடிய உத்தால மலை, பெருமான் பரங்குன்றம், தொண்டாலியற்ற தொல்வினை நம்மேல் இல்லாதே, தொண்டாலியத்த நம்மேல் சொல்வினை இல்லாதே. மூன்று அரசர்களை நிறுத்தி வைத்து சுந்தரர் பாண்ட தலங்க, சேரர், சோழர், பாண்டியர். சுந்தரர் காலத்தில் தான் எந்த விதமான பூசலும் இல்லாமல் எல்லாரும் சைவ நெறியில இருந்திருக்கிறார்கள். மூன்று அரசர்கள் முன்னிலையிலே பெருமானை போழ்ந்து கோச்சிட்டை கோவல் பாடியிருக்கிறது. அந்த பரங்குன்ற திட்டமதந்தி செய்கி சிவன் என்று நித்தலும் ஏற்ற தொல்வினை நம்மேல் இல்லாதே. திருப்பரங்குன்றத்துக்கு கோயிலுக்குள்ள கூட போவனா, பரங்குன்றத்தை வளவன் தான் பெருமான். பலவாரம் வழிபாடு செய்து பலன் பெற்றிருக்காள் பெருமான். ஆலவாய் பெருமானையும் பரங்குன்றநாதரையும் எத்தனை வேலை இருந்தாலும் தியாகராச பெருமான் வழிபாடு செஞ்சிருக்கிறாங்க. சோமவாரம் தோறும் அந்த நல் நோன்பு நோக்கிருக்கிறார்கள். இதெல்லாம் வாழ்க்கையில பார்க்கிற போது பெரியவங்க காட்டின வழி. அத நான் சொல்லாம இப்ப இந்த 5-6 நாளா அந்த வரலாறையும் படிச்சுட்டே வர்றேன். இந்த 27 தலைப்புகள்லயும் என்னுடைய சிந்தனையினுடைய தோல்வி இருக்குங்க. என்ன அப்படி அற்புதமான பெரியவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு நல்ல முன் உதாரணங்கள். அந்த பரங்குன்றம் அப்படியே திருவேடகம், திருவேடகத்திலிருந்து திருஆப்பனூர் பலமா வந்து மதுரை கோயிலுக்கு வந்தாங்களாம், கொட்டாம்பள்ளி நீராடினாங்களான், சாமியை வழிபாடு பண்ணாங்களாம். பெருமானுடைய திருவருடனால அகத்தியா நல்ல காரியம் செஞ்ச இத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்தபாரு. தனியா போறதே கஷ்டம், ஒரு 4-5 பேர் போனா ஆத்தரைக்கு அவன் இத்தனை பிரிஞ்சு போடுவான். அடியார கூட்டத்துக்குள்ள பிணக்கு இல்லாம கூட்டிட்டு வந்து அருள்கதையை சொல்லி அவர்களுக்கு இந்த பெருமானாகிய அருள்பிரிய நீ தரிசனம் பண்ணி வச்சியே என்று ரொம்ப மகிழ்ச்சியா அகத்தியர் ஆசீர்வாதம் பண்ணார். வந்த வந்த முனிவர்கள் எல்லாம் தாம் வழிபட்ட புண்ணிய பேரின் அடையாளமாக தங்கள் தங்கள் பெயராக ஒரு லிங்கம் நிறுவினார்கள். யாத்திரை போன ஒரு சிவலிங்க பூஜை பண்ணணும், அது என்ன சார் அப்படியெல்லாம் முடியுமா சார், ஒண்ணும் இல்ல, காலையில கொஞ்சம் குச்சி மண் எடுங்க, அதை பிடிச்சு வச்சு சிவாசனாயனமக, சிவமூர்த்தியனமக, சிவாயனமக, இது மூணாச்சி சாமி வந்துட்டார். பவாய தேவாயனமக, சர்வாய தேவாயனமக, ஈசான் தேவாயனமும், பசுபதே தேவாயனம், உத்தராய தேவாயனமக என்று சொல்லி உன்னுடைய திருவடிகள்ல என்னுடைய மனமொழிமைகளாகிய வணக்கங்களை ஒப்பிக்கிறேன், சாமி என்னை காப்பாற்று. சிவ பூஜை விடதான் ரொம்ப ரொம்ப பயமுறுத்துறாங்க. சிவ பூஜைன்னா ரொம்ப கஷ்டம், ஒண்ணும் இல்ல. பெருமானே நீ எழுந்துள்ள வேணும், பெருமானே உன்னுடைய திருவடியில திருவுருவில நின்று எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும், பெருமானே உன்னுடைய அருளிப்பாடு முன்னிலையா இருக்க வேண்டும், அடியன் செய்கின்ற இந்த வழிபாட்டை நீ ஏற்று அருள் புரிய வேண்டும். இவ்வளவுதான். எட்டு வகையான மலர்கள், இந்த எட்டு வகையான குணம், எட்டு வகையான தன்மைகள் உடைய உள்ளத்துக்குள்ள இருந்து அந்த மலர்கள் சொல்லணும். எண் மலர்கள், அதுக்கு எட்டு வகையான பேர்கள். வடமொழியில சொன்னாலும் சரிதான், தமிழ்ல சொன்னாலும் சரிதான். சேதனடி போட்டி, சிவஞ்சேவடி போட்டி, நேர்ச்சேந்த மேலண்டி போட்டி, மாயப்புறப்பருக்கு மன்னி போட்டி, கீழாதந்தி போட்டி, ஆறாறு இந்த மருள்மலை போட்டி என்று எட்டு போட்டி சொன்னா சொல்லும். சுலவு வழிபாடு, பூ கிடைக்கலையா பத்தனம் போடுங்க, பத்தனம் கிடைக்கலையா கொஞ்சம் அரிசியில கொஞ்சம் மஞ்சளை போட்டு போடுங்க, அதை எடுத்து வச்சிருக்க மறுபடி போட்டுங்க. எவ்வளவு சுலபமா வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி சிவலிங்க பிரதிஷ்டை செய்தார்கள். அது இரண்டாம் பிறகு கபாலிங்கிறது பாருங்க, இரண்டாம் பிறகு அந்த நிறைய லிங்கங்கள்லாம் இருக்கு பாருங்க. இந்த முனிவர்கள் அமைத்தது என்று சொல்லி பெருமானுடைய திருவருளினாலே இந்த திருவிளையாடுகளை அர்ச்சனைப்படுறதோடு நாம் நிறைவேற்றுகிறோம். மிகப்பெரிய பயன் என்னுடைய வாழ்நாளில் என்று சொல்லி எல்லோருக்கும் முன்பு நன்றி சொல்லி அடியேன் ஏதேனும் தவறாக குறைவாக பெற்றிருந்தால் கொண்டு மல்ல வேத வேள்வி வழங்குக சுரங்கு வானம் பல்குக வளங்கெழுங்கும் பரவுக அறங்கெழுந்தும் நல்க உயிரெட்டி எல்லாம் இன்பம் நல்க உயிரெட்டி எல்லாம் நான் மறை தெய்வம் ஓங்கி புழுக உலகம் எல்லாம் புடவலன் செங்கோல் வாழ்க நம பார்வதீபதே தென்னாடுடைய சிவனே போற்றி ஆடகமனுடைய அரசே போற்றி.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: இந்த செய்தியை கேட்டவுடன் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார். திருச்சிற்றம்பலம்.
3: சகனவோனோ சீரியங்கரவாவை தேஜஸ்வினாவதீரமஸ்து மாவித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வந்தே தட்சிண கைலாசம் வந்தே ஹேமாப்ஜினிமபி வந்தே வேணுவனேஸ்வரம் வந்தே ஸ்ரீமத்காந்திமகேஸ்வரி வந்தே ஸ்ரீமூலலிங்கஞ்ச ஸ்ரீமத்தாம்ரசபாவஜிம் சிவகாமி சமோபேதம் சுந்தரம் துகசுந்தரம். திருச்சிற்றம்பலம் நிலனே நீர் வழி தீர் நெடுவானகமாகி நின்ற புலனே குண்டரிகற்று அயல் மாலவன் போற்றி செய்யும் கனவே கற்பகமே திருக்கற்குடி மன்னின்ற அனசே கையினே அடியேனை.

0: தெரிந்துனே பாமியேனுடைய ஊரிலே உருக்கே உள்ளொரு பெருக்கே உழப்பில ஆனந்தமாய தேதினை சுரிந்து புறம் புறந்திருந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருடுவது இனியே நையாத மனத்தினை நைவிப்பன் இத்தெருவே நீ ஐயா உலா போந்த அன்று முதல் என்று வரை கையார் தொழுது அருவி கண்ணாரச் சொறிந்தானும் செய்யாயோ அருள் கோடை திரைலோக்கிய சுந்தரனே ஆறார் வந்தார் அமர குணத்தின் அணியுடையாதிரை நாள் நாராயணனோடு நான் முகன் அங்கியம் அறிமிய எந்திரனும் தேரால் வீதியில் தேவர் குழாங்கள் திசையனைச்சும் நிறைந்து பாராட்டொழுகள் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கோருதுவே ஆதிமாமரை விதியினால் ஆறு சூழ் வேணிநாதரே உன்னாகவே கூறியோ நல்வேள்வி தேரு நீங்க நீ செய்யவும் திருக்கழுமலத்து வேதி வேதியானே வரும் செய்யவும் மிகுமா வேத பொருள் உணர்ந்தேன் மேவு சிவாகமத்து தேதில் பொருளும் தெளிந்து உயிர்ந்தேன் ஏது குறை தெற்றியூள் சிங்க சிவஞான மாமுனிகன் ஒற்றாமரை அடுக்கள் போக்கு திருச்சிட்டம் வர நம பார்வதி பதயேர மகாதேவ எல்லாம் வல்ல பரம கருணாநிதியாகிய எம்பெருமானுடைய திருவழி துணை கொண்டு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கான காஞ்சிபுரான படன வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் என நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கழிந்த வாரத்திலே கச்சபேஸ்வரம் என் படனம் என்பதை சிந்தித்தோம். இன்று சிந்திக்க இருப்பது சகோதர தீர்த்த படனம் என்பது. நம்ம சட்டையெல்லாம் இப்போ போடுறோம், இந்த சட்டைக்கு குப்பாயம்னு பேர் தமிழ். அந்த காலத்து குப்பாயம்னு சொல்லுவாங்க. அந்த குப்பாயம் எப்படி இருக்குன்னா வெள்ளை வெள்ளையேன்னு சும்மா சலவை இப்போதான் போட்டு கொண்டிருக்க மாதிரி சலவைன்னு சொல்கிறோம்னா இப்போ பழைய சலவை பல்ல. அப்போ ஆற்றுக்கு கொண்டு போய் ஊர் மண்ணில் போட்டு கசக்கி எடுத்து துவைச்சு அப்புறம் கொண்டு வந்து இஸ்திரி போட்டு கொண்டு வந்து எல்லாம் சர்ஃப் தான் இப்போல்லாம். ஏன்னா நாளுக்கு நாள் நாம் சோம்பேறி ஆயிண்டே வரும். அதனால் நம்முடைய செயல்களும் எவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியுங்கிறத தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா விரைவான உலகம் இது, எல்லாமே மிக விரைவாக நடக்கக்கூடிய உலகம். ஒரு வருஷத்தில் செய்யக்கூடியதே ஒரு நாளில் செய்யணும்னு ஆசை நமக்கு. 5 வயது பூர்த்தியானால் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுன்னு அந்த காலத்தில், இப்போ 3 வயதில் சேர்க்குறோம். அதுவுமே 2.5 வயசை 3 வயசுன்னு ஆக்கிட்டு கொண்டு தெரியலாம். ஏன்னா சீக்கிரம் படிக்கணும், நாளைக்கே கலெக்டராக வரணும், அப்படியே சம்பாத்தியம் பண்ணி கொண்டு கட்டணும். அந்த வயசு வயசுக்கு தக்கன பக்குவம் வாங்கும் சக்தி. இது கேட்பது தான் வகுப்பு அந்த காலம் வகுத்து வச்சுருக்கேன். வகுப்பு 1, 2, 3 எக்க வச்சுருக்கேன். 1ஆம் கிளாஸ் இன்றைக்கே 11வது வகுப்பு வச்சு கொண்டு நடத்திடலாமா, முடியுமா, நடக்குமா? ஆனால் நமக்கு ஆசை இப்போ அப்படித்தான். முதல் வருஷமே ஐஏஎஸ் பாஸ் பண்ணிடலாம். ஆமாம், மனுஷனுடைய இயல்பு அப்படித்தான். அந்த முறையில் குப்பாயம் என்ற சட்டை அதை வெள்ளை வெள்ளையருங்க சட்டை வாங்கணும், வெள்ளி குப்பாயம் சொல்லணும், அதை போர்த்து அந்த காலத்து சட்டை உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்திருக்கு. மன்னர்களுடைய போட்டோவெல்லாம் பார்த்தா சட்டை இருந்திருக்கு, ஆனால் நாம் போடுறதில்லை. பெரிய தாமந்தர்கள் தான் சட்டை போடுறது. சட்டை போடுவது ஒரு ஆடம்பரம், ஒரு காலத்தில் சட்டை போடுறா அது ஒரு ஆடம்பரமாக இருந்த காலம். இப்போ இல்லை, சட்டை இல்லைன்னா கஷ்டம். ஆமாம், என்னையே அசட்டையாக இருக்கான்னு நினைப்பான். எனக்கும் தான் சட்டை போட பழி சசில் வரும்போது சட்டை இல்லைன்னா அவன் மேனி இடிக்கும் போது இவன் இடிக்கிற அசிங்கமாக இருக்குது. அப்போது ஏதாவது அதுவனுக்கும் நமக்கும் ஒரு நடுவில் ஏதாவது ஒன்று வேண்டி இருக்கு. அதனால் வெள்ளை வெள்ளி குப்பாயம், வெள்ளை போன்ற சக்காயம், அதை போர்த்து கொண்டிருக்கார். மகர்ஷிலாம் குப்பாயம் போத்தில் வெண் திருமேறி உடம்பு கூட அணிந்திருக்கிறார்கள், திருநீற்று ஒளியினால திகழ்கின்றார்கள். அந்த திருநீற்று ஒளி அவருக்கு உடம்பு கூட அந்த திருநீர் பூச அந்த திருநீற்று ஒளியிலே திகழும்போது எப்படி இருக்கு பார்க்குறதுன்னா வெள்ளி குப்பாயம் போட்டிருக்க போல இருக்கு. அது கதிர் வீசுகின்றது, சூரியனுடைய கதிர் எப்படி வீசுகின்றதோ அந்த மாதிரி அவருடைய திறமையினை வீசுகின்றது. சில பேர் விபூதி இப்படின்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். காரணம் என்னன்னா, ஏற்கனவே கருத்த மேனி கருங்க நிறைய அந்த கருத்த மேனியில் கடையில் வாங்கின விபூதி, அது நல்லா பழ பழனம் இல்லையா, அதை ஒழுத்து போட்டாசமாக தூக்கி காட்டும். அந்த மாதிரி சில பேருக்கு விபூதி இட்டால் சரியாகவே வராது, பார்த்தாச்சு எத்தனை யூரி இப்படிலாம் இட்டாலும் சரி அது ஒரு ஷைனிங் கிடைக்காது, அது மங்களாக தான் இருக்கும். அதுக்கும் கொடுத்து வைக்கலாம். சிவவேடம் தரித்தாலும் அந்த சிவவேடம் சிவவேடமாக தெரியவருக்கும் ஒரு அதுக்கு ஒரு யோகம் வேணும், அந்த தேச சொல்லணும் கிடைக்கணும். ஆமாம், அந்த மாதிரி முனிவர்களெல்லாம் வெண் திருவெண்ணீரணின்னு அப்படி இருக்கிறார்கள். அது எப்படி இருக்குன்னு சொன்னால் வெள்ளிக்குப்பாயம் போட்டு ஒரே வெள்ளி சட்டை அணிஞ்சிருக்க மாதிரி இருக்காங்க. வெள்ளி குப்பாயம் போர்த்தன பொதிந்த வெண் திருநீற்றொழி கதிர்கள் அள்ளிக்கொள்வனையமே நீர். அவட மேனி அப்படி இருக்கின்றது. கச்சபாதயம் அறைந்தன, அந்த மாதிரி முனிவர்கள் இருக்கிறாங்க. கச்சபாதை கச்சபேஸ்வரி ஆலயம், அதை பற்றி ஏற்கனவே சொன்னோம். மலநோய் தள்ளி பேருதம் அத்தல குளவால், மலநோயை நீக்கக்கூடிய அதற்கு உதவக்கூடிய ஸ்தலம் அது. எங்க அதுக்கு மேற்கே இருக்கு, என்ன இருக்குன்னா சகோதர தீர்த்தம். அதுக்கு மேலே நாம் ஏற்கனவே போன வாரம் படித்த அந்த கச்சவேஸ்வர தீர்த்தத்துக்கு மேற்க இந்த சகோதர தீர்த்தம்னு ஒன்று இருக்கு. அந்த தீர்த்தத்துக்கு என்ன விசேஷம்னு சொன்னால், மலநோய் தீர்க்கும், மலநோய் நீக்கக்கூடிய. அங்கே யார் இருக்கா, புள்ளி தோளாடை புனைந்தனம் பெருமான், மான் தோல் அணிந்திருக்கார். அந்த மான் புள்ளி இருக்கு, புள்ளியாக இருக்கும். அந்த மாதிரி புள்ளிகள் உள்ள மான் தோலை உடையவர் அவர், பொறிபுறம் இருக்கைகள் பொழிவா. அவர் இருக்கின்ற இருக்கைகளாம் ஆலயங்கள், அவர் எழுந்திருக்கின்ற ஆலயங்களை பற்றியெல்லாம் சொல்லுகிறேன் என்று தொடங்குகின்றார். ஆசனம், ஜபத்துக்கு ஆசனம் உடல மான் தோல் நிர்சேடம் பேர். இப்போ மான் தோல் இதை இருக்குனாலே பிடிச்சி கொண்டு போயிடுவான், தடை செய்யப்பட்ட பொருள் அதெல்லாம். மாந்தோல் புலித்தோல் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாலே உங்களுக்கு எப்படி வந்தது இந்த தோல், எத்தனை புலியை கொண்டேர், எத்தனை மாந்தோனை கொண்டேன்னு கொண்டு வந்துடும். நான் அறுபது சமயம் ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன், பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏற்றாலும் ஒரு குழந்தை இருந்து பார்த்துட்டே இருக்கும். எங்கள் மாமி சொன்னால் பையன் குழந்தை பார்த்துருந்துக்கே பிஸ்கட் ரெண்டு கொடுக்கும், கொடுக்கூட அவனுக்கு தெரியாது. அது அது என்னச்சின்னு வீட்டில் தின்னுட்டு வந்து இங்கே வாயில் எடுக்கும் கடகு இந்த பிஸ்கட்டுனாலும் வாயெடுத்தாலும் கே பிஸ்கட் கேசப்பெல்லாம் தலை வச்சுருவான். அது அந்த காலம் விஷயம், ட்ரெயினில் ட்ரெயின் பண்ணுறது இப்போ ரொம்ப ரிஸ்க்கு. ஆமாம், ஒரு உபகாரங்களெல்லாம் இந்த காலத்தில் முடியாது. ஆமாம், கொஞ்சம் ஒரு ஓரமாக உட்கறேம்மா, அவ்வளோதான். நம்ம நாம வெளியில் போயிடுதான், கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கி நம்ம வெளியில் தெரியும். இறக்கம் அதெல்லாம் இந்த காலத்தில் முடியல, அதை நம்ம செலுத்த முடியல. ஆமாம், அந்த அளவுக்கு நம்முடைய யுக தர்மங்கள்லாம் இப்போ இப்போ இருக்குது. அந்த மாதிரி வெள்ளி குப்பாயம் போர்த்தன பொறிந்த வெண் திருநேற்று கதிர் திருநீரொட்டி கதிர்கள் அள்ளிக்கொள்வனையமேனியில் கச்சபாதயம் அரைந்தனம் மலநோய் தள்ளி பேருதவும் அத்தல குடபால் சகோதர நீத்த நீக்கரையில் புள்ளித்தோலாடை புனைந்தனம் பெருமான் ஒளிபுறும் இருக்கைகள் ஒழிவா மண்ணுமை கிழவி கரிமுகன் தென்பால் மாண்டகன் ஈசனை வழுத்தே. சத்தியமொழி பேசுகின்றார் முன்னாள் போன மாறு விநாயகர் சத்திய விநாயகரன். அப்புறம் மற்ற விநாயகர்லாம் பொய் சொல்லுவாரான் தெரியல, சத்திய விநாயகர்ன்னு சத்திய உண்மையை சொல்லுவார். அந்த மண்மை கிழவி கரிமுகன் அந்த உண்மையே பேசுகின்றான் சத்தியமொழி விநாயகர்னார. அவருக்கு தென்பால மாண்டகன் ஈசனை வழுத்தி, மாண்டகன் என்றான ஒரு முனிவர், அவர் வணங்கின அந்த ஈஸ்வரன் மாண்டகன்னி என்றதான ஒரு முனிவர் இருந்தாராம், அவர் பூஜைத்தார்களாம். கன்னி ஓர் பாகன் அருளினான் அந்த கன்னியை உருவாகத்திலே உமை உருவாகன் இருக்கிறானே அவனுடைய அருளினால் மாண்ட கன்னிமா முனிவரன் என்பான். மாண்ட கன்னி என்கிறானும் ஒரு முனிவன். அவன் என்ன செய்தான், மின்னிழை கடவுள் மடந்தையர் ஐவர் வீங்கிழ வனமுறை திளைத்து பொன் உதகலத்தின் முதபிரம் கோகம் புவிமிசை இருந்தவர் நுகர்ந்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை. அதான் சொன்னான், மனிதனுக்கு வந்து அவனுடைய ஒரு பத்து பேர் இருந்தானா நூறு ஆசை இருக்கும், அவ்வளோத்தையும் அவன் தீர்க்கணும். அது அவனுடைய இறைவனுடைய கடமை. அதனால் இன்னைக்கு ஒரு ஆசைப்பட்டோம் நிறைவேறலை, ஆனால் ஏதாவது ஒரு ஜென்மத்தில் நமக்கு அந்த ஆசையை நிறைவேற்றுவான், நிறைவேற்றானோ அப்போ தான் அவன் பக்குவம் ஆகும். அதாவது ஒரு நமக்கு ரொம்ப கவலை, கார்ப்பரேஷன் சேர்மன் ஆகியே வச்சுக்கிடுவோம், இந்த ஜென்மத்தில் நடக்காது, அதுக்குண்டான பாலிடிக்ஸ் மாதிரி பண்ண முடியாது. ஆமாம், எப்போவாது ஒரு ஜென்மாவில் கார்ப்பரேஷன் தலைவர் ஆக்கி அதில் உண்டான கஷ்டங்களெல்லாம் அவனை அனுமதிக்க வச்சு அப்போ எனக்கு என்ன கார்ப்பரேஷன் பதவியே வேண்டாம் அவன் நினைக்கணும், ஓர்ப்பு வரணும். ஓர்ப்பு எப்போ வரும்னா அனுபவிச்சா தான் வரும். ஒரு பொருள் மேலே ஓர்ப்பு எப்போ வரும்னா அதே முங்கி எழுந்து அதனுடைய கஷ்ட நஷ்டங்கள் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான் நமக்கு தெரியும், மைனஸ் பாயிண்ட் தெரியாது. அதில் மைனஸ் பாயிண்ட் எல்லாம் அவனுக்கு சுட்டி காட்டி வச்சு அப்போதான் அவனுக்கு ஓர்ப்பு வச்சா இல்லை இவ்வளோ இருக்காது. அந்த மாதிரி என்ன செய்வான்னா இந்த முனிவர் என்ன இவருக்கு ஒரு ஆசை, அங்கே போய் அங்கே வைக்கணும் தேவலோகத்தில் போய் கன்னிகை தான், கண்ணியில் எங்கே கூட இங்கேயா ஆனால் ரம்பை ஊர் சொல்லி திருவத்தமை எல்லாம் கன்னிகளெல்லாம் இங்கே ஊலகத்துக்கு வரவழைச்சு அந்த கன்னிகைகளோட இவர் அனுபவிச்சுட்டு வந்தார். மின்னிடை கடவுள் மடந்தையர் ஐவர் தேவலோகத்திலிருந்தான கடவுள் மடந்தையர் பெண்கள் ஐவர் அவர்களை வீங்கிட மனமுறை திளைத்து பொன் உலகிழச்சின் நுகர்வரும் போகம், அந்த உலகத்தில் என்னெல்லாம் போகம்ண்டோ அதை பூரா இங்கே நோக்கி. அதாவது சில பேருக்கு சில விஷயத்தில் தானாகவே ஓர்ப்பு அனுபவிக்காமல் எப்படி என்ன ஆனாலும் சரி ஒரு பைசா கூட எடுக்க மாட்டான், அப்படி ஒருத்தான் ஒரு பைசா கூட யாருடைய பணமா எடுக்க மாட்டான். ஏன் எடுக்க மாட்டேங்கிறான், அதுக்கு அழுத்தம் இருக்கும், எதை கண்ணாலும் எடுத்து பைக்கில் போட்டுருவான். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் தான் சின்ன வயசில், அவனுக்கு ஏதாவது பொருளை கண்டால் உடனே ஆத்திடுறான். ஆமாம், ஆனால் மகா சாமர்த்தியசாலி, அதை எடுக்கிற ஆளாக கண்டுபிடிக்க முடியாது. அதான் ஒரு செகண்டை கண்ணை மறைச்சிடும். ஆமாம், நான் ஒரு 58 ஐயப்ப சாமி கோயிலுக்கு போட்டோம். அப்போ ஒரு விட பஜனைகள்லாம் நடந்த வேலை இருக்கும் போது பழத்தில் மாலை போட்டிருந்தான் இந்திராட்ச மாலை. இந்த பழங்கிலேருந்து வந்தான். நான் ஏ புள்ளிக்காரன் வந்திருக்கான் பார்த்துங்கம்பா. நான் மத்தனும் இருக்கும்போது என்ன பண்ணிட முடியும்? ஆகும்னா 5 நிமிஷம் மாலை காணல, 25 பேர் இருக்கும் மாலை, 5 நிமிஷம் தான் மாலையை காணும். எப்படி எழுத்தான் அது நான் கொண்டு போயிட்டான். அப்புறமா தான் மாலையை படுத்துட்டு மாலையை காமா காணேன் காணாங்க. அவங்க வந்துட்டு போயிட்டாங்களா சஜா போச்சு. ஆனால் அது என்ன செய்வான்னா உபயோகிக்க மாட்டான். நேராக கொண்டு வீட்டில் வந்து அறையில் கொண்டு போட்டான். அது ஒரு அவனுடைய மொழி முடிஞ்சிச்சு. அந்த அது ஆஃபாயிடு. அதை மனோதர் தெரியல, அது ஒரு டிசீஸ் தான். மனோதர் டாக்டர் கேட்டால் அது ஒரு மனோதர் தெரியல, அது ஒரு டிசீஸு. ஆனால் அவரை அனுபவிக்கணுங்கிற அவனுக்கு அந்த ஆசை அதில் இல்லை. பொருளை எடுத்து அதை அனுபவிக்கணுங்கிற ஆசையோடு எடுக்கலை. எடுத்தணும், அதனால வீட்டில் ஒன்று போட்டோம். அதோடு அது முடிஞ்சு வச்சு. அது மாதிரி இன்னொருத்தர் எடுக்கவே மாட்டேங்கிறான். காரணம் என்ன? முன் பிறவிகளிலே அவன் அனுபவித்து அதில் ஓர்ப்பு தோன்றி சே அர்த்தம் பொருள் விடக்கூடாது. அங்கே ஒரு எண்ணம் அவனுக்கு, இவனுக்கு இன்னும் பல பிறவி இருக்கு அந்த ஓர்ப்பு வருது. அதனால் பிறவியில் ஏற்பட்ட பல பிறவியில் ஏற்பட்ட அனுபவங்களின் மூலமாகத்தான் ஓர்ப்பு தோணும். திடீர்னு நாளைக்கே நான் ஓர்ப்பு தோணும்னு சொல்லிகிட்டு இருக்கலாம். சார் இப்போ எனக்கு எல்லாம் ஆசை இல்லை சார், அதெல்லாம் போச்சு, அதெல்லாம் முடிஞ்சாச்சு நம்ம சமையல். அதான் நமக்கு சார் ஒன்றுமே எனக்கு இப்போ ஆசை இல்லைன்னு சொல்லிகிட்டே இருப்பான். ஆசை கோடி ஒரு கோடி ஆசை இருக்கும் மனசுக்குள்ளே, அதை வெளியே சொன்னால் கேவலங்கிறனால சொல்ல மாட்டேங்கிறான். சார் இத்தனை வயசுக்கு ஒரு அறிவு இருக்கா எனக்கு இந்த ஆசைப்படுறானேன்னு சொல்லிடுவானே. எனக்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆறும் சொல்லிட்டேன் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் சும்மா பம்மாச்சு. அனுபவிச்சு ஒன்றா தான் ஒர்ப்பு வரும், அனுபவம் இல்லாமல் ஒர்ப்பு வரவே வராது. அந்த மாதிரி இவருக்கு மேல் உலகத்தில் மின் இடை கடவுள் மடந்தையார் வேலூர் தேவதைகள்லாம் ஒரு செய்கிறம்பை விதோத்தமை உனால் அந்த மடந்தைகள்லாம் இங்கே வந்து அவளுடைய போகங்களை அனுபவித்து கொண்டு சந்தோஷமாக இருக்கார். பொன்னுலகிடத்தின் நுகர்பெரும் போக அந்த உலகத்தை நல்லாம் போகம் உண்டா அது இங்கே புவிமிசை இருந்தவர் நுகர்ந்தான் அதை அனுபவித்தார். மத மலம் அறுக்கும் சகோதரத்தட நீர் வரைப்பிழை முன்னாலே சொன்னோம் போன செய்யல. இந்த சகோதர சீர்த்தத்துக்கு என்ன பலன் ஆன்னு சொன்னான், மலநோயை நிற்கக்கூடியார்கள். அந்த ஆணவ மரத்தினுடைய வலுவை குறைக்கக்கூடிய சக்தி இந்த சகோதர சீர்த்தத்துக்கு உண்டு. வளாகம் ஒன்றியற்றி அந்த மலனோ மலமலம் அறுக்கும் சகோதர தடநீர் வரை பிழையில் ஒரு இடம், வளாகம்னா ஒரு இடம், அதை ஏற்படுத்தி அடநீரை இனிதி வீத்திறந்து அறம்பை அன்னலார் இளமுறை போகம் சதகம் சமைப்ப. அதாவது இந்திரனுக்கே பொறாமப்படாது. சார் நம்மளோட கிட்டிக்காரனாக இருக்காங்க, நமக்கு மேலே அவ்வளோ அழகாரக்கான ஒருத்தன் சிலர் இப்போ நம்மளோட வில்லாளியாக இருக்கானு ஆன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்திரனே இவனை கண்டு பொறாமப்படுற அளவுக்கு இவர் போகங்களை அப்படி அனுபவிச்சுட்டு இருக்காராம். சதகன் சதமகன் சமர்ப்ப நுகர்ந்தனன் நெடுநாள் கடைமுறை முத்தி எச்சார்ந்தான் கடைசியில் முத்தியை போய் சேர்ந்தார். சிதறடி தடங்கன் ஐயர் அம்பையர்கள் தீர்த்தம் என்றுரைப்பது தடமே வரிவிழி சேர்ப்ப குடமுலை மதர்ப்ப வாழ்வளை கரங்க வன் திமிரும் தெரிமலர் கூழை தையலார் குடையும் தென்புணல் தடம் அதன் கனு குலையுமே. செவ்விய அந்த விழி இருக்க அதெல்லாம் பரவி அகன்ற கண்களை உடைய பெண்கள் குடமலை மதர்ப்ப அந்த மார்பு அப்படி சிமுறு அப்படி நிற்கிறது ஆன்னு சொல்லலாம். இப்போ அதெல்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் இப்போ ஒன்று நான் ஆமாம் அந்த காலத்தில் 16 வயசு பெண்களுக்கே அப்படி இருந்தேன். இப்போ இப்போ ஒரு பொண்ணுக்கு ஒன்றும் கிடையாது. ஆமாம் ஒரு குழந்தைய பார்த்தோன்னா ஞானம் ஒன்று. ஆமாம் எங்கள் பெரிய மாமியார் இருந்தால் 8 குழந்தை பெற்றோம். 8 குழந்தை பெற்றுக்கமுன்னு அவர் 30 வயசு பொண்ணு மாதிரி நின்றான். அது அந்த காலத்துக்கு பாதிக்கும். இப்போ ஒரு பிரசவம் தான் அதோடு சொல்லி முடிஞ்சது. அந்த மாதிரி இருந்த பெண்கள் இருந்தாலும் மறிவிழி சேப்ப செவ்விய பரவி அகந்த கண்கடையுடையவள் குடமுறை மதற்ப வாழ்வழை கரண்ட வண் திமிரம் உதரிமலர் கூழை தையலாக அவள் என்ன குடைய குடையும் தென் புனல் தடம். அது தென்புறத்தில் இவாளெல்லாம் குளிக்கிற இடம். குடையும் என்றால் குளித்தல். திருவம்பாயிலுடைய குழைந்து குழைந்து நீராடி அந்த அவர் தீர்த்தமாடி அதன் குலைமேல் எரியலர் குடங்கை மாண்டகன் ஈசன் இனிதமர் இருக்கையின். அப்படி எல்லாரும் குளிக்கிற அந்த எரியலர் குடங்கை மாண்டகன் இருக்கிறேன். குற்றன் நீங்க அறிபவன் அந்த மாண்டீசன் அப்படி அந்த அந்த வளாகம் இடத்தை அமைத்தானா அதில் நிற்கார். குடசார் அரியே அதுக்கு மேற்கிட அருள் அறுத்து அருள்வன் ஈசம் ஒன்றுண்டால் அதுவரம் காரணம் கேள்வின். அருள் அறுத்து அறிவன் குற்றம் நீக்கி அறிபவன். ஆ நம்முடைய குற்றங்களை தான் நீக்கி அறிபவன். குறை வேறு குற்றம் வேறு. அதாவது குறை என்பது தீர்த்து கொள்ளக்கூடியது. குற்றம் தீர்க்க முடியாது. குறைக்கு தண்டனை கிடையாது. குறை உடையில்லாதவன் யாரு? குறை இல்லாதவனே கிடையாது நாட்டில். எல்லாத்தையும் ஒரு பைனஸ் பாயிண்ட் இருக்கு தான். ஆனால் குற்றம் இருக்கக்கூடாது. குறை அதான் மிஸ்டேக் பண்ணலாம் ஆனால் குற்றம் செய்யக்கூடாது. அதுதான் இங்கே என்ன சொன்ன அருள் அருத்தருள்வன் நம்முடைய குற்றங்களையெல்லாம் நீக்கறிபவன் அவனுக்கான ஈசன் ஒன்றுண்டால் அது வரும் காரணம் கேள்வின். அது வருகின்ற காரணத்தை சொல்வோமாக. நான் சொன்னேன் மூது அலர்கடவுள் தன்னுடன் பிறந்த முன்னவர் மும்மையர் உள்ளார் பேதுரா மதுகை மூவரும் விண்ணோர் பெரும் அவிசும் துமக்கல் ஆற்றாதே மேதகம் ஆவி இறந்தனர் அதனை விரிதழற் பண்ணவன் நோக்கி யாழினை புரியவில்லனக்கும் இழம்பை எதுமே என்றுடமழுங்கி. அக்னி தேவன் 4 பேர் அவ பிரதேஷ் 3 பேரா அக்னி தேவனுக்கு அந்த 3 அழற்கடவுள் தன்னுடன் பிறந்த அந்த 3 சகோதரர்களுக்கான அவளுக்கு இந்த ஹவிச தாங்கக்கூடிய சக்தி இல்லையா. தேவனுக்கு இங்கேருந்து ஹவிஸ் கொடுக்குறோம் அக்னியிலான கொடுக்குறோம். அந்த அக்னிபவான் வாங்கி அங்கே கொண்டு கொடுக்குறோம். இந்த அக்னிபவானுக்கு ஏன் இவன் தான் போஸ்ட்மேன். நாம் இங்கே அக்னியில் கொடுக்குற குரலை வாங்கி யார் கொண்டு கொடுக்குறோமோ அங்கே கொண்டு போய் சேர்க்கிறோம். இதுதான் அவனுடைய வேலை. அதனால அக்னியில் கொடுக்குறோம். இல்லை தண்ணியில் கொண்டு போடப்படாத சுவாகம் கொஞ்சம் முடிஞ்சு வச்சு. ஆமாம் அதனால் அக்னி பவானுக்கு அந்த வேலை. அதில் 3 பேருக்கான அவனுக்கு இந்த மாதிரி இந்த ஹவிசை வாங்கி கொண்டக்கூடிய சக்தி இல்லாமல் போச்சு. அந்த ஹவிசை தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் போச்சு. கந்தபுராணத்தை படிக்கிறவங்க எம்பெருமாருடைய ரேசஸ் வந்து தண்ணீர் வாயுவால் தாங்க முடியல அப்புவால் தாங்கிக்க முடியல அக்னியால் தாங்க முடியல கடையை சரவண பொய்யில் கொண்டு தள்ளினான் நான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த அதை தாங்க முடியல. அதை 3 அழற்கடவுள் தன்னுடன் பிறந்த முன்னவர் மும்மையர் உள்ளார் பேதுரா மதுகை மூவரும் அதாவது மயங்கராத வலிமை உடையவர்கள் அப்படி இருந்தோம் விண்ணோர் பெரும் அவிசுமக்கலாற்றாது விண்ணோர்கள் கொடுக்கப்பட்ட அந்த அவிசவர்களால் சுமக்கம் ஆற்றாது மேதகம் ஆவி இறந்தார்கள் இறந்தே விட்டால் தாங்க முடியாது. ஆனால் இந்த அபிசை தாங்கி அங்கே கொண்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவளுடைய ஆற்றல் இல்லாமல் இறந்தே போனாங்க. அதனை அதே அக்னிவான் பார்த்தாராம். ஏதாவது நம்ம சகோதரர்கள் இந்த அபிஷேகம் வாங்கி கொண்டு சேர்க்க முடிய வரியெல்லாம் போய் எல்லாரும் மண்டையை போட்டானே, நமக்கு அந்த இதுதானா என்ன அவர் சந்தேகம், அவருக்கு பயம் வந்துடுச்சு. விரி சலர் பொன்னமன் நோக்கி, விரி சலர்னா அக்னி, அவன் அதை பார்த்து யாதினை புரிவல், நான் என்ன செய்ய போறேன் டெல்லியை, அவங்க மூணு பேரும் போயிட்டாலும் தாங்க முடியாம அவை நானும் அப்படி ஆயிடுவேனோ என்று புரிவல் எனக்கும் இவ் இடும்பை எழுதுமே, என் இடும்பது கஷ்டம், இந்த மாதிரி கஷ்டம் நான் ஆயிடுவேனோ என்று மழுங்கி என்ன செய்தான். மகோததியனைய ஐயர் அம்பயரம் வாவியல்லூரக் கரந்து சகோதரர் சம்மை இழந்தவன் தனக்கு சகோதரன் நீ தடம் புனலே புகாது எனக் புரத்தியந்துரைத்து அங்கன் உறைந்தனன் அன்று தொற்று அழிகள் முகேரனப் பாயும் மதத்தடம் அதற்கு மொழிபெயர் சகோதர சீர்த்தன். மகோதரி என்ன கடலுக்கு பேர் மகோதரின்னு, உததி என்றால் கடவுள், மகோதரி என்ன பெரிய கடல். அந்த மகோதரி அணைய ஐயர் அம்பயகம் பாவியின் உள்ளூரக் கறந்து சகோதர தம்மை இழந்தவன் தனக்கு சகோதரர் பெயர். அந்த சகோதர சீர்த்தத்தில் அவர் விழுந்ததுனால என்ன ஆச்சுன்னா அவளுக்கு முக்தி கிடைச்சது. யம் விற்றாக வெண்கலனோ செய்தடை கலம்புகுந்தேனை பரிவுரக் காட்டி கொடுத்தனே தூண்டிற்படுகொலை இருகன சகித்து. இவெல்லாம் அந்த கடலுக்கு இந்த நதிக்குள்ளவை ஒழிஞ்சிட்டு இருக்கான். தேவரெல்லாம் இவாழ தேடி இருந்தாராம், எங்க போனானே காணதே, ஆனால் எல்லாம் தேடி வரவங்க இந்த சகோதர சீர்த்தம் கிட்ட வந்தவுடனே இந்த மீன்கள் சும்மா இருக்க வேண்டியன தேவா இந்த அங்கேயா இருக்கான் ஒழிய தெரியாம தலையாரி வீட்டில் ஒழிஞ்சான்னு ஒரு கதை உண்டு. ஆமாம், அது மாதிரி இவங்க இவங்க மீன்கள்லாம் கூட்டிட்டு தான் உட்காந்துருக்கான் பாருங்க. உடனே இவாளாம் அவனுக்கு சாபம் விட்டான், உங்களுக்குலாம் நல்ல சாவே கிடையாது, அவன் வந்து வலையை பொட்டு வீசி கொடி இழுக்கணும், அதாவது அந்த தூண்டில் போடுறான, அந்த தூண்டில் உள்ள அந்த அந்த மாம்சத்துக்கு ஆசைப்பட்டு அது வந்து கைகளை அதை குத்திக்கிடும். ரொம்ப அவசரப்பட்டோம், இந்த மீன்கள்னால் அதை குத்தி நாக்கில் குத்திக்கிடும், அவன் இழுத்துவான். அதுக்கப்புறம் அதை எடுக்கும், நம்ம நாக்கில் ஒன்று குத்தினா பிடிச்சி இழுக்கும்போது நமக்கு என்ன வலி வலிக்கும், குத்துன்னு ஒரு வலி, அது எடுக்கும்போது தானே வலி இல்லையா. அந்த மாதிரி நீ இப்படி சாவை உங்களுக்கு சாவு அப்படி தான் போங்க சாவிட்டேன். எழிதழர் புத்தேல் அண்ணனன் உரைய இமயவர் எங்களும் துருவி பெரிசிழப்பெய் திரு இழப்பெய்து ஆண்டு வந்துரலும் பெருந்தளத்துறையும் மீன் அவர்க்கு தெரிகர எம்பிற்றாக வெங்கனலோன் செயிர்த்தடை கலம்புகுந்து ஏனை பரிவுரக் காட்டிக் கொடுத்த நீர் தூண்டு படுகொலை ஒரு கஜன சவிச்சு. அப்படி சாமிட்டு போயிட்டார். மின்னன வெளிக்கொண்டு இறந்து வெளிக்கொண்டு இறந்து வெளிக்கொண்டு இறந்துன்னு இருக்கும், மின்னன வெளிக்கொண்டு இறந்து நின்றழைக்கும் விண்ணவர் தங்களை நோக்கி முன்னுறப்போமின் மறுபல் என்று எம்பி. தேவரெல்லாம் பார்த்தோன்னு இவர் தண்ணி கொண்டு காட்டுக்கு வெளியில் வந்தார். சரி நீங்கள் முன்னே போன பின்னால் வரேன், அது முன்னால் போய் பின்னால் வரேங்கிறனாலே சம்மாரம் என் மறப்பொரு இல்லைங்கிறான். முடியும் சில பேர் பேச கூட்டம் போய் மாமா போட்டு கலெக்டர் கண்டு பிடிச்ச கொடுத்துறவனே, நாம் நாளைக்கு எல்லாரும் போய். ஆமாம் சரி, நாளைக்கு காலையில் எல்லோரும் 10 மணிக்கு வந்துருங்க, எல்லோரும் போவோம். சொன்னவன்ல 10 பேர் பாயோ வரமாட்டான், போயிட்டு நடக்க விட தானே கலெக்டர் கொண்டு பெட்டிட்டு கொடுத்தா வாங்க எல்லாரும் போவோம். ஆ பேசினவன முதல்ல காணும், சரி 10 பேருக்காக போவோம். போகும்போது பைய காலை பின்னா வைப்பான், நீங்கள் போங்க இந்த வந்தார், இங்கே சின்ன சமாதாரம் இருக்குது. அவ்வளோ அதில் 5 பேர் காணாது, கலெக்டர் ஹவுஸ் கிட்டே போகும்போது 5 பேர் காணாது. அப்புறம் கலெக்டர் மாடி படியேறணும், மூணு பேரை காணாது. பின்னாகத்தனா பின்ன தடதையை மேலே நிற்கும் போது ரெண்டு பேர் தான் இருக்கணும், இவன் தான் பலி. இதுதான் நம்முடைய சாமர்த்தியம், பேசுறதுலாம் நம்ம பவாலாம் ரெண்டு பார்த்துருந்தேன். அதை எப்படி ஆ உண்மை பெட்டிஷன் கொடுக்கறது கூட வரமாட்டான், பயம். என்ன பயம் இல்லை, அது அப்படி தான் நம்முடைய இனம் அப்படி தான். இல்லை நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் ஆகும். அதாவது எங்கள் கோயிலில் திருப்பணி நடக்குது, அவன் என்ன பண்ணிட்டான், அந்த கல்வெட்டு பதியம் திருநெல்வேலி பதியம் கல்வெட்டு வச்சிருந்தது, அந்த சுவர் ரொம்ப டேமேஜாக இருக்குது, புதுசாக அந்த சுவரை கட்டணம்காண்டி அதை பேக்க போனோம். அது டை இன்னைக்கெல்லாம் தொட்டோன்னா பொடி பொடியாக விழுந்து துண்டு துண்டாக விழுந்துட்டு, அந்த பிரகஸ்பதி என்ன பண்ணா அங்கே கொண்டு போகாது, வசந்த கொண்டு போட்டுருந்தா ஒருத்தருக்கும் தெரியாது. அங்கே நைனாவது எல்லாத்தையும் மண்ணை கொண்டு தள்ளியிருக்கானே அங்கே கொண்டு போட்டான், அதாவது கவுச்சிக்கு போட்டான்னா நியமிச்சுக்கு போட்டான். அவளாம் தேக்கணுமா உடனே போட்டா எடுத்தாச்சு, இதை விட்டாச்சு, செயலில் கொடுத்தாச்சு. ஒரு அவங்க ஆஹா நெல்லை பரியத்தை உடச்சி தான் வைஷ்ணவடி ஆதிக்கன் செய்வாலயத்தில் ஏன்னா தெரியாது. நான் எதிர்த்து கோயிலுக்கு போகிறேன், எல்லாரும் ரெண்டு மூணு எல்லாரும் வந்து ஐயாரும் ஐயா இந்த மாதிரி நடந்துச்சு அப்படியா, நாம் நாளைக்கு போய் நாம் பெடிஷன் கொடுத்தணும், அதுக்கான கொடுக்கணும், கொடுங்களே நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் முதல்ல சேரணும், இந்த கொம்பு சிவரை வேலை என்கிட்ட விட்டுற. ஏன் இத்தனை பேர் இருக்கு, எத்தனை பேர் உட்காந்து, நான் 50 பேர் உட்காந்துருக்கான். ஆ நாங்கள்லாம் வரோங்க இல்லைல்ல, நீங்கள் முன்னால் போகணுமா, நான் அவர் முன்னால் வரணும், நான் தான் முன்னால் போகணுமா, இந்த கொம்பு சிவரை வேலை எனக்கு வேண்டாம், நீங்கள் போங்க நான் பின்னால் வரேன். கொடுக்கவே இல்லை, ஒரு பெடிஷன் கொடுக்கவும் முடியல கிடையாது. ரெண்டு நாள் ஆச்சு, நானும் அதை ஒத்துரும் ஒன்றும் செய்யலை, எனக்கு தான் பொறுக்கலை பாவம். நேராக ஆஃபீஸில் போனேன், வீடு வீடுன்னு விட்டேன், மறுநாள் பதிய வந்துட்டு சோரில் பதிய வந்துட்டு இதுக்கு இங்க இந்த பாடு, அடுத்தவன்ட்ட கொம்பு செய்யணும், நாம் பலனடையணும், இதுதான் நம்ம ஆட்களுடைய வழக்கம். அந்த முறையில் நீங்கள் முன்னால் போங்க, நான் பின்னால் வரையினார் அக்னி தேவன். முன்னுறப்போமின் வருவல் என்று எம்பி மூளறி நீர் தடமதன் கரையன் மண்ணு மன்னீசர் வல்லரை இருத்தி மரபுளி அருச்சனை ஆற்றி. அவர் என்ன பண்ணார், அந்த கரையில் ஈஸ்வரன் வள்ளலை இருத்தி என்ன பண்ணார், இஷ்டம் போல பூஜை பண்ணார், கன்னட மொழியில் பூஜை பண்ண போகிறேன் இன்னையிலேருந்து அப்படி சொன்னார். இல்லை அது என்ன, கன்னடத்துக்கு ஆரம்பித்தாலும் கன்னட மொழியில் பூஜை பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேங்க, மலையாளி மலையாள மொழியெலாம் பூஜை பண்ண போகிறேன்னு சொல்ல மாட்டேங்க, தமிழனுக்கு மாற்றம் தனிக்கணும், தமிழை தான் பூஜை பண்ண போகிறேன். தமிழில் பூஜை எங்கே இருக்குது, பூஜை என்று சொன்னாலே ஆகவும் தான், பூஜை அந்த சொல்லியாச்சினாலே அதுக்கு செய்முறை வரை ஆகமத்தினா இருக்குது. ஆமாம் வைத்தியத்திலாம் சுருக்கம் தான் என்னடா அப்படி இருக்கும்போது இவர் திருமுறைப்படி தமிழோடைய பண்ண போகிறேன். ஒரு சத்திய விழான்னு இருக்கு குருநாதர் அவர் தான், அவர் ஒரு பத்தரி போட்டுருக்கார் தமிழ் வழி கும்பாபிஷம் எப்படியா செய்யறது, அதை பூரா இந்த அட்டையிலன்னு அந்த அட்டையிலையும் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது, ஜோராக இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஈசானமோத்தாய நமஹான்னு சொல்லி பூப்படுறேன், இதெல்லாம் மொழி இல்லை மந்திரங்கள், மந்திரம் வேற மொழி வேற, மந்திரங்களுடைய உச்சரிப்பு இந்த மொழியில் இருக்கு, அந்த மந்திரம் சொல்லுவதற்குண்டான உச்சரிப்பு இந்த மொழியில் இருக்கு, அதனால அந்த மொழியில் எழுதி காட்டுறான். ஆனால் மொழிக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, இவங்க அதை மொழிக்குள்ளே நுழைச்சு பேசிக்கிட்டு இருக்கான். நான் ஈசானம் உத்தாயனமான தென்முகக் கடவுளே போச்சு, இது என்னது அதே தான் சொல்ல, நீ நான் என்ன சொல்றேனா அதே தான் நீ சொல்ற, புதுசாக சொல்லணும், வேற ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சு துணைனா அது உன் கெட்டிக்கா இருக்கணும். தத் புருஷ பக்திரமயனமா கிழக்கு முகத்துவனே போச்சு, அதே தான் நான் சொன்னதா நீ சொல்ற, இது என்ன தமிழ் வழியில் பண்ணுறானா, அது தமிழர் என்றது இனம் உண்டு தனக்கு அவருக்கு உண்டு ஆனா அந்த முறைங்க என்ன, வள்ளலை இருட்டி மரபுடி அர்ச்சனை ஆத்தி, மரபுபடி இப்படி அர்ச்சனை பண்ணார். என்ன மரபு சொன்னா ஆகமப்படி சுபூஜை செய்தார்.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது அடியார் வரலாறு. தலைப்பு தண்டியடிகள் நாயனார் புராணம். வழங்குபவர் திருவானிக்கா சிவராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: பலவந்தமாக பிடித்து இருந்து நாயனாருக்கும் ஊறு விளைவித்து செல்கின்றார். நாயனார் தண்டியடிகள் இறைவருடைய திருக்கோவில் ஊர் சென்று முறையிடுகின்றார். அந்த முறையீட்டினுடைய விளைவாக அடியார் இடுக்கண் சரியாதார் என்று சிறப்பிக்க பெறும் முற்றிடம் கொண்ட ஈசர் நாயனாருடைய கனவிலே எழுந்துருளி நெஞ்சில் மருவும் கவலையினை ஒழி. ஆகவே நமக்கு துன்பங்கள் திருத்தொன்று செய்யும் பொழுதெல்லாம் நேருமாயின் துன்ப விளக்கத்தை நமக்கு தரவல்லவர் சிவபெருமானே. துன்பத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு தந்து அந்த துன்பங்களை நீக்க வல்லவர் சிவபிரானார் எனும் ஒரு அரிய உண்மை இங்கு உணர்த்தப்படுகின்றது. நாயனாருடைய கனவிலே வந்த இறைவர் அரசருடைய கனவிலும் சென்று இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் மன்னனுக்கு எடுத்து வைத்து இனி நீதி வழங்க வேண்டும் என்று மன்னனுக்கு ஆணையிட்டுச் செல்கிறார். அரசர் நாடாளுபவர், நீதி விடங்கர் அண்ட பேரண்டங்களை எல்லாம் ஆடுபவர். ஆகவே அந்த நாடு ஆளுகின்ற ஆரூர் பெருமானாருடைய ஆணையை சிறமேற்கொண்டு செயல்படுகின்ற வேந்தர் தண்டிகளை சென்று அணுகி வணங்கி நிகழ்ந்ததையெல்லாம் கேட்டு அறிந்து சமணர்களை இங்கு வருவித்து இப்படி இருதரப்பிலும் நிகழ்கின்ற இந்த வாதத்தினுடைய முடிவுக்கு சமணர்கள் கட்டுப்படுகின்றார்களா என்று கேட்கின்றார். வாதம் என்ன? தண்டிகள் குளத்திலே மூழ்கி கண் பெற வேண்டும். அவர் கண் பெற்றார் என்றால் சமணர்கள் அந்த ஊரிலே இருக்க ஒட்டோம் என்று அவர்கள் முன்கூட்டியே சொல்லி இருக்கின்றனர். இந்த வாதத்திற்கு அவர்கள் இசைகின்றார்களா என்று வேந்தர் பெருமான் கேட்கின்றார். அவர்கள் இசைவு தருகின்றார்கள். இனி நாயனாராகிய தண்டிகளை பார்த்து நாடாளும் காவலர், நீங்கள் முன்னிலை சென்று இறைவருடைய அருளிப்பாட்டை இந்த சமணர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தெரியும்படியாக ஆக்குவி என வேண்டுகிறோம். வேந்தனுடைய விண்ணப்பத்தை ஏற்கின்ற நாயனார் திருக்குளத்துக்கு செல்கிறார். அங்கே நீரிலே மூழ்கின்றார். மூழ்கும் பொழுது திருவேந்தெழுத்து ஓதி அவர் நீரிலே மூழ்கின்றார் என்ற நிலையில்தான் முந்தைய அவர்களை பார்த்தோம். திருவேந்தெழுத்தினுடைய பெருமையை பலவாறு சிந்தனை செய்தோம். இன்னும் பல பெருமைகள் திருவேந்தெழுத்துக்கு உள்ளன. இந்த சரீரத்தினுடைய போகிற போக்கிலே திருவேந்தெழுத்தினுடைய பெருமையை தெரிந்து கொள்வோம். இந்நாயனார் திருக்குளத்திலே மூழ்கும் போது என்னவென்று சூழ்நிலை செய்து மூழ்கிறார் என்று பார்க்க வேண்டும்.
3: ஏந்த அடிமை சிவனுக்கு யான் என்று,
2: பொருத்தமான அடிமை நான் என்றால் ஏந்த பொருத்தமான
3: இன்று என் கண் பெற்று வேந்தனிலே திருவாரூர் விரவும் சமணர் கள் இழப்பார் ஆய்ந்த பொருளும் சிவபதமே.
2: சிவபதம் என்றால் சிவபெருமானுடைய திருவடி. சேர்ந்த பொருள் எது? சிவபெருமான் திருவடிதான்.
3: தெள்ளி வடித்தறிந்த பொருள் சிவன் கடலில் செறிவு என்று சிறுத்தொன்ற புராணம் சொல்லும்.
2: நம்ம எல்லா பொருள் பலவிதமா அணித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையான பொருள் இறைவனுடைய திருவடிதான். ஆகவே அந்த திருவடியை நம்பி இவர் இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு நீரிலே ஒழுகிறார். அப்ப அஞ்செழுத்து ஓதி,
3: அஞ்செழுத்தை வாய்ந்த தொண்டர் எடுத்து ஓதி. எடுத்து ஓதுதல் என்றால் உச்ச சுரத்திலே சொல்லுதல். இது போன்ற ஒரு சவால்கள் ஒரு அறைகோவில்களை எல்லாம் சந்திக்கும் பொழுது மானதம் மந்தம் உரை என்று சொல்லப்படுகின்ற இந்த மூன்று வகையிலே ஐந்தெழுத்தை ஓதாது, எடுத்த சுரத்திலே ஓத வேண்டும் என்ற விதி இங்கு உணர்த்தப்படுகிறது. மானதம் என்பது மனதுக்குள்ளே ஓதுவது, மந்தம் என்பது தன் செவி கேட்கும்படி ஓதுவது, உரை என்பது பிற தினசரி கேட்கும்படி ஓதுவது என்ற உரையையும் தாண்டிய உச்ச சுரத்தில் இந்த ஐந்திரத்தை ஓதுகிறார். நமச்சிவாய் உரத்த குரல், தொழுது குணல் மேல் எழும் தொண்டர், கை கூப்பிய உடனே நீரில் எழுந்துகிறார். தூய மலர்கண்ணி பெற்றெழுந்தார் சொல்றார். கருணை இவருடைய தொண்டு என்னும் சேர்ந்தது. தூய மலர்கண் பெற்று எழுகின்றார். கண்ணி எடுத்து பார்க்கறத சமநிலை பார்க்கிறாங்க. அந்த ஒரு பார்வை தான் அவருடைய கடைசி பார்வையா இருக்கு. அதுக்கப்புறம் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது கண் பார்வை சொன்னார். பொழுது தெரியாதவரை அமரர் பொழிந்தார் செடுத்தல் பூமாரி. நீர்ல இருந்து எழுந்துகிறார் அல்லவா, அப்பதான் முதல் முறை உலகத்தை பாக்குறார். அது பகல் வேலையா ராத்திரி வேலையா, அவர் எப்போதும் இருட்டு தானே, கண் பார்வை இல்லாத பெருந்தரையா, எப்போதும் இருட்டிலே இருக்கிறவர். இப்ப பார்த்தோன்னு வெளிச்சம் தெரியணும், ஆனா வெளிச்சம் தெரியாதபடிக்கு அமரர்கள் பூமாரி பொழிகிறாங்க விண்ணிலிருந்து. ஆகவே அந்த பூமாரியானது பகலவனுடைய வெளிச்சத்தை மறைக்க இவர் இரவா பகலான அப்படி கொஞ்சம் விஷயம் ஆயிக்கிறார் சாமி நாயனார். அதுக்குள்ள சமரருடைய கண் பார்வை இழுதை அமரர்கள் விழித்தே கண் இழந்து ஒரு முறை விரிச்சு பாக்குறாங்க. கண் பார்வை தடுமாற கண்டு மன்னன் தீர்ப்பளி இருந்தார். படுது செய்த அம்மன் கெட்டது என்று மன்னன் பகல். இந்த கண் பார்வை போனதுக்கு காரணம் என்ன? படுது செய்ததுதான். எனக்கு ஒரு நீதி தெரியும், சிவபெருமானுடைய அடியார்கள் செய்கின்ற திருத்தொண்டுகளுக்கெல்லாம் நாம தடைகள் வீத்தலாக பெரிய பாவம், பல ஜென்மத்துக்கு தொடர்ந்து பல ஜென்மத்துக்கு பார்க்க சின்ன தவறுதான். சிவபெருமானுடைய அடியார் இடத்துக்கு குறுக்க போகாம இருப்பதே பெரிய தொண்டு. ஒரு அடியார் ஒரு மாதிரி இருப்பார் தொண்டு செய்யும் போது. அதெல்லாம் நாம போய் விதித்துக்கிட்டு இப்படி செய் அப்படி செய்யு தடைகள் எல்லாம் சொல்ல வேண்டாம். இந்த சாமி பார்த்துக்குவார் சிவனடியார் திருநீர் சாத்திரவங்க செய்யற தொண்டெல்லாம் நாம் தடை பண்ணலாகாது. பழுது செய்த அமன் கெட்டது. இப்ப அந்த சிவபெருமானுடைய அடியார் தொண்டை கெட்ட கெடுத்தது யாரு? சமணர்கள் அவர்கள் கெட்டார்கள் என்று ராஜா சொல்லுவார். தண்டேடிகள் தம்முடனே ஒட்டி கெட்ட சமன் குண்டர் ஒட்டுதிருந்த பாது செய்தார். அண்டர் போட்டு சிறுவாரூர் நின்றும் அகன்று போய் கழிய கண்ட அமனதம்மை எங்கும் காணாமண்ணம் துறக்க என்று மண்டி பயவர் சாடுதலும் கண்கள் காணார் மனம் கலைஞர். அரசேவர்கள்ட்டுவார்கள்த்தினுடைய பிரதிநிதிகள் சட்டத்தினுடைய பாதுகாவலர்கள். ஆகவே அவர்கள் சமணர்களை கழித்து தவறாங்க, ஊரை விட்டு போ. அப்ப அந்த சமணர்களுடைய நிலையை பற்றி சொல்கிறார் சொல்கிறார், ரொம்ப இன்பமாக சொல்கிறார். சமணப்பாவிகளுக்கு இந்த தண்டனை தக்கதுதானே? சைவ பெருமக்களுடைய தொண்டுல இடையூறு செஞ்சதுனால இந்த இடர்பாட்டுக்கு அவர்கள் ஆளான நீதி நமக்கு தெரியுதப்ப. சைவ பெருமக்கள் செய்கிற தொண்டுகளுக்கு யாரும் தடை செய்தல் கூடாது என்று குழியில் விழுவார். குழியில் விழுற நிலைக்கு போயிட்டான் பாருங்க, நிலை தளர்வார். கண்ணு தெரியாது, இவங்க இவங்க கண் பார்வை இழப்போம்னு எதிர்பார்த்து வரல. எதிர்பார்த்து வந்தா கையில கோலோட வந்திருப்பாங்க. அதை சொல்றார், கோலும் இல்லை என அவர் கண்பாரம் போயிடுச்சு முன்கூட்டே தெரிஞ்சா வருமோ கோல் வாங்கிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. வழியிலிருந்து தூரடைவார். வழியின்னு சொல்லிட்டு போய் புதர்ல ஒத்தா போய் விடலாம். தூறு புதர் முப்புதர்ல விழுந்து வழியில் விழுந்தான். மாண்டோம் என்பார். ஐயோ சித்து போனேன்னு உங்கள் குத்து உடனே பக்கத்து சொன்னான், மதிகட்டீர் அழியும் பொருளை வெட்டி தீங்கு அழிந்தோம். ஐயோ தெரியாம போய் அவரோட வாதி செய்திருக்கோமே, அவர் இவரு பெரிய அருளாளரா இருக்காருன்னு நமக்கு தெரியலையே, நம்ம கண் பார்வை இல்லாதன்னு புறப்பொருளை பார்த்து அவரை இடம் போட்டோமே, அவர் எப்படிப்பட்டவரா இருக்கார், மகா ஞானியா இருக்கிறார், சிவகுருமான ஒரு பக்கத்துல இருக்கிறான், இது நமக்கு தெரியாம நம்ம தெய்வமாகிய அருள கடவுள் தான் பெரிய தெய்வம்னு நினைச்சு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அவர் இறங்குறாங்க. அழியும் பொருளை வெட்டி வெட்டித்துன்னு சொன்னா வாத பொருளாக வைத்து பேசுது. இந்த ஐந்து

குற்றங்கள் படுவன பாயீர் என்பார். மறுபொருள் சொன்ன கண்ணுக்கு தெரிகிற பொருள். இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம், கண்ணுக்கு தெரிகிற பொருள் தான் நிஜம்னு நினைக்கிறோம், அது அறியாமை. இந்த கண்ணுக்கு தெரிகிற செல்வங்களோ மற்ற பொருள்களோ நீர்மேல் குமிழி போல இருக்கு, எந்த நேரம் மயங்கு மறைஞ்சிடும் தெரியாது. தலை சிறந்த செல்வத்தில் விளங்குறாங்க, பெரிய அல்லோல கல்லோல நடந்துகிட்டு எந்த நேரம் எது தாக்கும்னு தெரியும். இந்த பருப்பொருளாகிய கண்ணுக்கு தெரிஞ்ச பொருளையே நம்பி கண்ணுக்கு தெரியாத சிவத்தை மறக்குறோம், அதை உணர்ந்தார். பருப்பொருள் உணர்ந்தார் தாங்கள் படுவன பாரு. இன்னைக்கு உலகம் அப்படித்தான் ஓடிட்டு இருக்கு. கண்ணை தெரிகிற பொருள் தான். என் பையன் நிறைய சம்பாதிக்கிறான், அவன் அங்க போறான் இங்க போறான், நான் வீடு கட்டிட்டேன், இப்படிதான் பேசலாம். அதுல நிறைய பொருள் கூட இருக்காதுங்கிறத மறந்துடும். அதுல நம்ம நிரந்தரமா வாசம் செய்ய முடியாதுங்கிறதையும் மறந்துடும். எந்த நேரம் கூட்டுறவு வந்து இழுக்க போறான்னு நமக்கு தெரியல. இதற்கெல்லாம் காரணம் அறியாமைதான். இந்த மலச்சார்பானது நம்ம நல்ல செய்திகளை அறிய விடாது தடுக்கின்றது. இந்த உணர்த்துகிறார் ஆசிரியர், பீலி தடவி காணாது பெயர்வார் என்று பேதுருவார். பீலினத்தையே விட்டுட்டாங்க, மயிர்பீலி மயிர்பீலி வச்சுக்கிட்டு அவங்க பீதியெல்லாம் பெருக்கிட்டு போவது அவருடைய வழக்கம். அந்த மயிர்பீலி இப்ப கையை விட்டு நழுவி போய்விட்டது. அதை தடவி பாக்குறாங்க, கிடைக்கல, உன்னை மயக்கத்துக்கு ஆளாகிறார்கள். காலினோடு கைமுறிய கல் மேலே எடறி விழுவார்கள். போற இடங்கள்ல கல் கற்கள் இருக்கின்றன, அந்த கல் மேலே எடறி விழுந்து காலின் கையை உங்களுக்கு முறிஞ்சு போகுது. சால நெருங்கி எதிரெதிரே தம்மின் தாமையை முட்டிடுவார். ஒருவர் ஒருவர் நெருங்கி சென்று முட்டிக் கொள்கின்றார்கள். இவருடைய பேரெல்லாம் சுமந்த ஒரு தேவாரத்தை சொல்வார், செந்து சேனனும் இந்து சேனனும் கரும சேனனும் கருமை சேர் மாதம் மனமும் அழிந்தோடி வழிகள் அறியார் மயங்குவார். மயக்கத்துக்கு ஆட்பட்டு என்ன தெரியாம மயங்குறார். அன்ன வண்ணம் ஆரூரின் அமணர் கலக்கம் கண்டவர். சைவத்துக்கு கெடுதி வந்தா அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிவபெருமானுடைய அடியார்களுடைய நிலை அன்று. சிவபெருமானுடைய அடியார்கள் சைவத்துக்கோ சிவபெருமானுக்கோ சைவ ஆச்சாரியார்களுக்கோ திருமுறைகளுக்கோ ஏதேனும் கெடுதி வந்தால் அதை எப்பாடுபட்டேனும் தீர்க்கத்தான் ஒரு முயல வேண்டும். அப்படி செய்தவர் இங்க தஞ்சையடிகள் கண்பார்வை இல்லை என்று அவர் ஒதுங்கி போய்விடவில்லை. பெருமானத்திலிருந்து முறையிட்டார். பெருமான் இவர் போட்டு பொருட்டு வெளிவந்து இவருக்கு பார்வையும் தந்து இவருக்கு பழிதூற்றிய சமணருடைய பார்வையையும் அகற்றினார் என்று நம்ம வரலாறு பார்த்திருக்கோம். அந்த வண்ணம் ஆரூரில் அமணர் கலக்கம் கண்டவர் தான். கண்பார்வை பார்த்தது முதல் பார்வையே அமணருடைய கலக்கத்தை தான் பார்க்கின்றார். இதுதான் நமக்கு பெரிய பாடமா இருக்கு. நாம சிவனடியார்கள் எங்க இருந்தாலும் கொண்டாட வேண்டும், போற்ற வேண்டும். அதுதான் நமக்கு நீதினு தெரியும். ஏதேனும் சிறு நாம சிவனடியார்னு சொல்லிக்கிட்டு பிற சிவனடியாருக்கு தீங்கு விளைத்தா என்ன ஆகும்? பெரிய சிவபச்சாரத்துக்கு நாம ஆளாக நேரும் என்ற நீதி நமக்கு தெரியும். பண்ணும் பாழி பள்ளிகளும் பறித்து புலம் சூழ் கரைப்படுத்த நிலைகள் இருக்கின்றன. ஒரு மாதிரி அடியாரிலே நீ நோகடிச்சுதான் சைவத்துக்கு பிரச்சனை வெளியில இருந்து வரல. அங்க இருக்கிறவங்களே ஒத்தொத்தர் நீ செய்யறத தப்பு என்று தப்பு பேசிட்டு இருக்கிறாங்க. கோயில போய் நால்வரை வணங்காத, நால்வருக்கு பூவை போடாத, நால்வர் யாரு, சாமி தானே, பல விதமான இடர்பாடு. நால்வர் இல்லைன்னா சைவம் இல்லைங்கறத மறந்துடுவோம். நமக்கு சாமியை காட்டினது யாரு? அவங்க இல்லாம சாமி கிடையாது. இத கொஞ்சம் நல்ல மனசுல வச்சுக்கிட்டா தேவை. சாமி இல்ல, சாமி இருக்கணும்னா நால்வர் இருக்கணும். இல்ல சாமி ஒழிச்சுக்குவாரு. அவரை காட்டி ஒரு ஒரு உண்மையை சொல்ல விரும்புறேன். இந்த சபையில புனிதர் பேரவையில நால்வருக்கு முந்தி சைவத்துல வழிபாட்டு முறை எப்படி தெரியுமா? காட்டுக்கு போகணும், உண்டி சுருக்கணும், உணவை துறக்கணும், உறக்கத்தை துறக்கணும், மனைவி மக்களை துறக்கணும், ஒத்த காலில் நிக்கணும். சொல்றாரு அடிகள் ஒரு பாட்டுல, புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் பற்றி யாரும் நின் மலரடி காணாமன்ன. தவமுன்றர் புற்று மாதிரி இருக்கிறார். அதே அவர் மேல புற்று வச்சிருக்கு. பாம்பு சர்ப்பம் அவர் மேல ஏறுது. அவருக்கு தெரியல. அவர் நிட்டை கூட அப்படியே சாமி அனுப்பிச்சுட்டார். ஒத்த காலில் நிக்கிறார். நாலு பக்கத்திலையும் தீய மூட்டி அவர் தீக்கு நடுப்பில் இருந்து சாமியை நோக்கி தவம் பண்றார். இப்படி இருந்த நெறிமுறைகளை எல்லாம் மாற்றி வீட்டுல இருந்துகிட்டு மனைவி மக்களோட வாழ்ந்துகிட்டு நீ சாமியை கும்பிடலாம், அதிகம் பாடினா சாமி வருவாரு அப்படின்னு ஒரு புரட்சி பண்ணது யார் தெரியுமா? அதுல

0: அறியப்படும் பொருள் அசத்து சொல்லும் சாத்திரம், அதாவது அறிவால சுட்டி அறியப்படுவது நிலையற்றது என்பது சாத்திரம் சொல்ற விஷயம். என்ன செய்கிறார், சுட்டப்படாத சிவபெருமான பதிப்பொருளை கையினால சுட்டி காட்டி என்னை ஆட்கொண்ட பிரான் இவனேன்னு காட்டி அவனை பதிகம் பாடுறாரு, இவ்வளவு பெரிய அற்புதம். அந்த சாமிகளை கும்பிடுறதா செய்வதற்கு விரோதம் அப்பதானே வளரும். எப்படி இருக்குன்னா வேற நல்ல வெட்டி விட்டு தடையில போய் தண்ணி வைக்கிற மாதிரி, வேற வெட்டிட்டு தடையில தண்ணி வச்சா மரம் வளருமா? கட்டு போவாதா? நுணுக்கங்களை நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் என்ன செய்யணும், நாம திருமுறைகள் ஓதுவதை வாழ்க்கையா வச்சுக்கணும். திருமுறைகள் ஓதும், திருமுறைகள் ஓதினா எங்கெங்க நீதியில் இருக்கு, போன மனம் போன பொக்கெல்லாம் பேசணும்னா எல்லாரும் ஞானி மாதிரி தான் பேசுவோம். எது வேணா பேசிக்கிட்டு இருக்கோம், இப்படி செய்யாத அப்படி செய்யாத இப்படி செய்யாத, கடைசியில நமக்கு எல்லாருக்குமே தப்பான நெறிக்கு போற ஒரு இடர்பாடு நமக்கு ஏற்படும். அதுக்கத்தான் ஆச்சாரியர்கள் வாக்குப்படி பார்க்கணும். நமக்கு இருக்காங்களே 27 ஆச்சாரியர்கள், ஒருத்தரா ரெண்டு பேரா, 27 ஆசிரியர் பற்றி நமக்கு பெரும் பாக்கியம் தானே. என திருமுறையில் சொன்ன 27 ஆசிரியர்கள் வணங்கு முடிய மூலம் சந்தேகம் வந்து அங்க சந்தனாச்சாரியர்கள் பாருங்க, அவங்க 4 பேர் இருக்கிறாங்க, அங்க திருமுறை சாத்திரங்கள் 14 இருக்கு. இதையும் பாருங்க அதையும் பாருங்க, அது அறிவு பூர்வமா சொல்லும், இது அன்பு பூர்வமா சொல்லும். அறிவு பூர்வமா தெரிஞ்சுக்கிறது எதுக்காக, பிறர் கேட்கிற தடைகளுக்கு விடை சொல்வதற்காக. அன்பு பூர்வமா ஓதுறது எதுக்காக, நம்ம உள்ளத்தில் இருக்கிற அழுக்கை நீக்கி ஏற்றுவதற்காக. அது இரண்டும் வரும். ரெண்டு நெறிகளும் காட்டுவது ஒரு பரம்பொருளை தான். அதை நல்லா நம்ம உணராம நம்ம பேசிக்கிட்டு வீணா நமக்குள்ளேயே நம்ம பகையை முட்டிக்கிட்டு இவர் செய்யற தொண்டை நான் தெரித்து, நான் செய்யற தொண்டை இவர் தெரித்து, இப்படியா வாழ்ந்துட்டு முதல்ல ஒரு உண்மையை நாம மறந்துடும். திருநீரும் வேடமும் வந்தா யார் இருக்காங்க? பழைய காலத்துல சமணம் தான் இடர்பாடு பண்ணான் சைவர்களுக்கு, சைவர்கள் சமண இடர்பாடு வேற மாதிரி போச்சு. சமணர்கள் இப்ப இல்ல, சமணர்கள் அறவே ஒழிச்சுட்டாங்க. ஆளுடைய பிள்ளையாரும் ஆண்டார் சொல்லணும், வட தமிழ்நாட்டுல இருந்த சமணர்கள் எல்லாம் ஒழிச்சவர் திருநாவுக்கரசர், தென்தமிழ்நாட்டில இருந்து சமணர்களை ஒழிச்சவர் விஞ்ஞான சம்பந்தர். பின்னால வந்து சுந்தரர் காலம் நல்ல பொற்காலமா மாறிட்டு, அதுக்கு ஆதாரம் பண்ணவங்க அடிப்படையை ஒதுக்கு கொடுத்தவங்க யாரு, விஞ்ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும். அதனாலதான் அவங்க என்ன சொல்றாரு, சேர்க்கிறார், பொருட்சமய முதற்சேவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்கள் நான். 27 ஆசிரியர்கள் 3 திருமுறை, இந்த 2 பேர் தான், வேற யாரும் கிடையாது. இவர் 3 அவர் 3 சரிபாதி திருமுறைகளை 2 ஆச்சாரியர்களும் ஏத்துக்கிறாங்க. அமணர்களை கலக்க வச்சார் சமணர் கலந்து வைக்கிறது தப்பா நம்ம கேட்கும் இல்லையா, அது சைவத்தில் இப்படி இல்லாமல் இருக்கு, ஒருத்தர் கலங்க வைக்கிறதா? சமணர்கள் வீணா போய் யாரும் கலங்க வைக்கல, அவர்கள் சைவத்துக்கு ஊறு விளைவித்தார்கள், ஆகவே கலங்கினார்கள். விளங்குதாரு, சில பேர் இனியும் புரிஞ்சுக்காம ஒரு போலி சமரசம் வச்சு என்ன செய்வோம் அப்படின்னு சமணர்கள் போய் கலங்க வச்சாங்களே, ஊரை விட்டு விரட்டினாங்களே, இதுக்கு முந்தி ஊரை விட்டு விரட்டினாங்களா? இவர் சைவர் செய்த தொண்டை தடுத்தா அதனால ஊரை விட்டு வரட்டும். இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு ஊரா போய் எங்கெங்க புத்துல பாம்பு இருக்குன்னு போய் அடிச்சு கொள்ளறது இல்ல, வீட்டுக்குள்ள பாம்பு வந்துட்டா அடிச்சு கொள்றோம், அப்ப ஊர்ல இருக்கிற பாம்பே அடிச்சு கொள்றோம் இல்ல. அது போல நமக்கு ஊர் வரும் பொழுது நம்ம சைவத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய தலையாய கடமை, தலையாய கடமை. ஆச்சாரியர்களுக்கு ஊர் நேரும் போதும், திருமுறைகளுக்கு ஊர் நேரும் போதும், சிவபெருமானுடைய சொத்துக்களுக்கு ஊர் ஓதலாம், சாமி விண்ணப்பம் செய்யலாம், நிறைய கடிதங்கள் ஓதலாம். சைவர்களுக்கு முதற் கடவுள் முதற் தெய்வம் எல்லா சாமி தான், அவர் போட்டி யாரு நமக்கு சைவர்களுக்கு சாமி எந்த சாமி எப்படி சொல்லணும், அந்த ரூபத்தில் இந்த வரலாறு மூலமாக நாம் கற்றுக்கொள்கின்றோம். பண்ணும் பாழி பள்ளிகளும் பறித்து குலம் சூழ் கரைபடுத்து, இன்னும் அந்த குலத்தை எல்லாம் ஆழமா பண்ணி ராஜா வணங்கிட்டு அவன் போயிடறான்.
1: மன்னனவனும் மனமகிழ்ந்து வந்து தூண்டர் அடிப்படையில் தான். அன்னவண்ணம் இந்த மன்னன் மனைவி போயினதில் மானமையிலும் அறியாத பொன்னங்கழகை போற்றி செய்து புனிந்த புரிந்தபணியும் குறை முடித்து உண்ணு மனத்தால் அஞ்செழுத்தும் ஓரை அஞ்செழுத்தை பத்தி திரும்பி திரும்பி சொல்றார். வருவாது ஒழுகியே விண்ணும் சதையார் அடிநீளம் விஸ்வசிறப்பில்
2: இந்த செய்தியை கேட்டவுடன் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
3: Shivaya, you're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: இந்த செய்தியை கேட்டவுடன் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
4: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: இந்த செய்தியை கேட்டவுடன் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
4: ஓம் நம சிவாய்.
5: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
4: ஓம் நம சிவாய்.

0: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
0: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய். shaivam.org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
0: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம். வழங்கியிருப்பவர் சிவசௌரிதாசன் ஐயா அவர்கள்.
4: உயிருக்கு தடையாக இருப்பது என்னென்ன, அதனுடைய இயல்பு என்னென்ன, அந்த தடையை எப்படி இறைவனுடைய துணையினால், குருநாதனுடைய துணையினால், பதி பசு பாச உண்மைகளை தெரிந்து கொள்வதனால் எப்படி நீக்கிக் கொள்ளலாம் என்பவற்றையும் தெரிந்து கொள்ள. இந்த இதுக்கு நிகரான ஒரு விஞ்ஞானம் உலகத்தில் கிடையாது. இதுதான் விஞ்ஞானம்னா உயர்ந்த விஞ்ஞானம்ங்கிறது இதுதான். ஏனென்றால் இதுதான் உண்மையாக நாம் வந்த வரவு, வந்த எதற்காக வந்திருக்கின்ற வாழ்வு, வாழ்வினுடைய அடிப்படையில் நாம் சென்று அடையக்கூடிய குறிக்கோள், அனைத்தையும் முழுமையாக பார்த்து நம்மை அடைத்துச் செல்லக்கூடிய ஒரு கல்வி. இந்த கல்விக்கு நிகரான ஒரு அறிவியல் கல்வி உலகத்திலேயே இருக்க முடியாது. இந்த 36 தத்துவங்களும் நமக்கு எவ்வாறு உதவி பெறுகிறது என்பதை மிக சுருக்கமாக பார்த்துவிட்டேன். ஏன்னா இந்த ஒரு பாடல்ல அவ்வளவு கருத்துக்களையும், அதாவது இறைவன் 5 விதமான மலங்களின் மூலமாக, மலங்கள் அந்த 5 மலங்களையும் இதை பார்க்கிறோம். முதல்ல இருக்கக்கூடிய நம்ம வந்து இப்ப எப்படி தோற்றுவித்தானோ அப்படி பார்த்து வந்திருக்கிறோம். கடைசியில மண்ணாகிய தத்துவம் மண்ணில இருந்து வந்து ஆரம்பிச்சு மேல போகலாம். இந்த பிரதிவி தத்துவம், இந்த மண் தத்துவம் இருக்கிறது, இது வலிமையுடையதாக இருக்கிறது. நம்ம நிக்கிறோம் போத போதும் சேர்த்துக்கூடிய இருந்ததுன்னா நம்ம இருக்க முடியுமா? இல்ல நம்ம வந்து பயிர்களை எல்லாம் இதை வளர்க்க முடியுமா அப்படி இருந்ததுன்னா? ஆகவே இதை திண்மையுடையதாக செய்திருக்கிறான், நிலைத்து இந்த உலகத்திலே வாழும்படியாக இதை செய்திருக்கிறான். பல பொருள்கள் இதுதான், இந்த பூமி தான் தாங்கி கொண்டிருக்கிறது. எல்லா பொருள்களையும் தாங்கி கொண்டிருப்பதற்காக, தாங்குவதற்காக இதை உறுதியாக படைத்திருக்கிறான். இந்த பூமி தான் உயிர்களுக்கு உணவுப் பொருள்களை தருகிறது. அதோடு கூட உடம்பிலே மண்ணினுடைய அம்சம் இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா எலும்பு, தசை, மயிர், தோல், நரம்பு. இந்த பிரிதிவி தத்துவம் உடம்புல அப்படியெல்லாம் கெட்டி பொருள்களாக எலும்பு, தசை, மயிர், தோல், நரம்பு, இப்படி நமக்கு உடலிலே மண் தத்துவம் உதவுகிறது, வெளியிலே நம்மை தாங்குகிறது, உணவுப் பொருள்களை நமக்கு தருகிறது. இன்னும் பல்வேறு வகையில் நமக்கு பயன்படும். அடுத்தது தண்ணீர், அது அப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, தண்ணீர் அப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, மண்ணை பிரிதின்னு சொல்லுவாங்க. இதனுடைய உதவியை நம்ம அளவிட முடியாது. நீரினுடைய உதவிய, நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லியிருக்கு. இது குளிர்ச்சியை தருகிறது, பொருள்களை பதப்படுத்துகிறது. இப்படி பல்வேறு வகைகளில் உயிர்களுக்கு அது உணவுப் பொருளை தயாரிப்பதற்கும் இப்படி பல்வேறு வகைகளில் உதவுகிறது. இது விரிவாக நம்ம வந்து இங்க இருக்க நான் சுருக்கமாக தான் சொல்றேன், நீங்க இன்னும் உங்களுடைய அனுபவத்திலிருந்து அதை விரித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அதோடு கூட இது உடலிலே சிறுநீராக, தண்ணீருடைய தன்மை, ரத்தம், குருதி, வியர்வை, சளி, சுக்கிலம், துரோணிதம், இப்படி பல்வேறு பொருளாக உடலிலே அமைந்திருக்கு தண்ணீர் தத்துவம். உடம்ப எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பகுதி என்னவா இருக்கும், தண்ணீரா தான் இருக்கும். சரி, அதுக்கு அடுத்தது நெருப்பு, தேயு அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இது கலை சொல். இந்த நெருப்பு உடம்புல வெப்பத்தை தருகிறது, உடம்புல சூடு இருக்கணும். குறிப்பிட்ட அளவுக்கு சூடு இல்லைன்னா சிலிட்டு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் இல்லையா. இந்த பொருள்களை எல்லாம் ஒருக்கி உருக்கி உண்டு கொடுத்துவதற்கு பயன்படுகிறது. நம்ம எல்லாம் பொருள்களை சமைத்து தான் சாப்பிட்றோம், இல்லைன்னா உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாது. இப்படி சமைத்து இப்படி பல்வேறு பயன்கள் நெருப்பினால இருக்கு. நம்ம அது பருமையா இருக்கிற விஷயம், அதனால நல்லா நம்ம நம்முடைய அனுபவத்திலே அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதோடு கூட இதயத்தில் வெப்பம், நெஞ்சு சூடுதான் பாடுறாமா, இதயத்தில் வெப்பம். அப்புறம் நம்ம சாப்பிட்றதெல்லாம் தெரிக்கணுமா இல்லையா, பசி தீ, கண்களிலே வெப்பம், உடம்பு சூடு, உடம்பு முழுதும் சூடு, தலையில சூடு இருக்கான்னு பாருங்க, தலை சூடு. இப்படி உடம்பிலே பல்வேறு பகுதிகளில் இது இருந்து நம்முடைய உடம்பை இது பாதுகாக்கிறது. அதற்காக இந்த நெருப்பாகிய தத்துவத்தை எரிய வைத்திருக்கிறோம். அடுத்தது காற்று, வாயு தத்துவம். காற்று இடையறாது இயங்கிக் கொண்டிருக்கிறது. உணவு இல்லாம கூட நம்ம இருக்கலாம், காற்று இல்லாம இருக்க முடியுமோ? இறைவனுடைய கருணையை இப்படி அலசி அலசி பார்க்கணும். எப்படி கடவுள் நம்மளை வந்து பக்குவப்படுத்தி இருக்கிறாருன்னு, ஏதோ நம்மளே காட்ட படைச்சது மாதிரி நம்ம என்ன பண்றோம், தண்ணீரை படைச்சது போல தண்ணீர் பாட்டு கிடைச்சு விலைக்கு வித்துட்டு இருக்கோம். எல்லாம் இறைவனுடைய, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தண்ணீர் பந்தல் வைப்பாங்க, ஒவ்வொரு வீட்லயும் தண்ணீர் பந்தல், நல்ல குளிர்ந்த தண்ணீரை கொடுப்பாங்க, சாப்பாடு கூட இலவசமாக போடுவார்கள். திண்ணையில நம்ம படுத்திருக்கலாம், இப்ப அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. வாயு தத்துவம் அது இடையறாது இயங்கி கொண்டிருக்கிறது. தடப்பொருள்களை எல்லாம் திரட்டுது, உண்ணு கூட்டுது, அப்புறம் இல பொருளை பிரிக்குது. அனைத்து உயிர்களும் சுவாசிக்கிறதுக்கு அது பயன்படுகிறது. இது உடம்புல 10 விதமான வாயுக்களாக செயல்படுகிறது. வாயுன்னு நம்ம எடுத்துக்கிறோம், காற்றுன்னு எடுத்துக்கிறோம், ஆனா உடம்புல செயல்படும் பொழுது இது 10 விதமாக செயல்படுகிறது. அது என்னென்ன 10 விதம் நம்ம பத்தி யோசனை பண்ணிருக்கோமா அப்படின்னா, 10 விதங்களில் பிராணன் அதான் முக்கியமான காற்று. நம்ம ஒரே ஒரு பிராணவாயு மட்டும் சொல்லுவோம். இந்த பிராணவாயு இதயஸ்தானத்தில் இருந்து மூக்கின் வழியாக மேல் நோக்கி அப்புறம் மறுபடியும் கீழ் நோக்கி இது சஞ்சரிக்கிறது. இதனுடைய பணிகள், ரெண்டு பணிகள், என்னென்ன பணிகள்னா, பிராணவாயுனால பசிதாகங்கள் உருவாக்கும். பிராணவாயு எங்களைனா பசிதாகம் நமக்கு வராது. நம்ம நினைச்சிருக்கோம் பசி தானா வருது, சாப்பிட்ட உடனே தெரிஞ்சு போயிடுது பசி வந்துருதுன்னு, ஆனால் அதை செய்வது பிராணவாயு. கடவுள் 10 விதமான சசவாயுக்கள் உடம்புல இயங்கிக் கொண்டிருக்கின்றன. உண்ட உணவை தெரிக்க செய்வதும் பிராணவாயு. இது மாதிரி 10 விதமான வாயுக்கள், ஒன்னு பிராணவாயு, ரெண்டாவது அபானன், இது இயங்கக்கூடிய இடம் மலவாய் புதம் அப்படிங்கிற இடத்துல இயங்குது. அப்புறம் பிறப்பு உறுப்பிலே கருவாயிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை சுற்றி நின்று அதனுடைய இயக்கம் அபான வாயு, அது உடலிலே இருக்கிற கழிவுகளை அதன் மூலமாக வெளியேற்றுகிறது. அந்த அபானன் என்கிற காற்று மூலமா இருப்பதனாலதான் வெளியேறுகிறது, இல்லைன்னு அது வெளியேற முடியாது. அப்ப இந்த உலகில் இருக்க கழிவுகள், சிறுநீர், மலம் இதெல்லாம் வெளியேற்றணும்னா அந்த அபான என்ற வாயு செயல்பட வேண்டும். இல்லைன்னா ஒரு நாளைக்கு இல்லைன்னா நம்ம எங்க போயிடுவோம், மருத்துவமனைக்கு போய் படுத்துருவோம் இல்லையா. அது தானா இயங்கிட்டு இருக்கிறதுனால தெரியல, கடவுள் அந்த உதவியை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார் தெரியல. அடுத்தது உடல், நாம் குழந்தை பேச்சிற்காக உடலில் இருந்து சுரக்கின்ற சுக்கிலம் துரோணிதம் ஆகியவைகளை வெளியுறவு செய்வதற்கும் இந்த கருவிகள் பயன்படுகின்றன. இது வந்து அபான வாயுனால ஏற்படக்கூடிய நன்மை. அடுத்தது தியானம். இந்த தியானம்னா வியாதி திருத்தல், உடம்பு பூரா அந்த வியாதி வியாபித்து இருக்கிறது, அப்படி இருக்கிறதுனாலதான் இதுக்கு தியானம் என்று நாம் பெயர் சொல்லுகின்றோம். இது ஒரு உடம்பு வியாபித்து இருக்கிறதுனால ஏதாவது அப்படி தொட்டுதுன்னா உடனே உடற்சி நமக்கு உண்டாகும். அப்படி உண்டாவது காரணமா இருக்கிறது இந்த தியானம் என்ற இந்த காற்று உடம்புல சஞ்சரித்துக் கொண்டிருப்பது. ராத்திரில யாராவது மேல விழுந்தா கூட எழுதி பாக்குறமா இல்லையா, அப்போ அது அப்ப செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அப்புறம் உண்ட உணவு செரிமானமான பிறகு அதனுடைய சத்தை உடம்பினுடைய எல்லா செல்களுக்கும் கொண்டு செல்வது இந்த வியானன் என்ற இந்த காற்று. உடம்புல இருக்கிற சத்து ஒரு இடத்துல வயிற்றுலதான் தெரிக்குது, சத்து அங்கேயே தங்கிடுச்சுன்னா அந்த ரத்த ஓட்டத்தின் மூலமாக உடம்பு பூரா செல்வதற்கு அந்த காற்று தியானம் என்ற காற்று உதவுகிறது. இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும், இந்த மெக்கானிசம் எப்படி வேலை செய்யுது. கடவுள் இந்த தத்துவங்களை எல்லாம் படைச்சு கொடுத்திருக்கார். தத்துவம் 36, தாத்துவிகங்கள் தத்துவத்திலிருந்து தோன்றியவைகள் 60, ஆக மொத்தம் 96. 96 தத்துவங்கள் திருமூலர் சொல்லுகின்றார். 30 31 வரும் செப்ப மதிலுடை கோயிலுள் வாழ்வர். எத்தனை பேர் வாசிக்கிறாங்க பேர? 96. 30 31 வரும் செப்ப மதிலுடை கோயிலுள் வாழ்வர். செப்பமாக செய்யப்பட்ட இந்த கோயிலே உடம்பாகிய கோயிலே வாழ்வர். செப்ப மதிலுடை கோயில் சிதைந்தபின், செப்ப மதிலுடை கோயில் சிதைந்ததில் எப்பொழுது இந்த 96 பேரும் குடியிருக்கிற அந்த கோயில் சிதைகிறதோ அப்பொழுது ஒப்ப அனைவரும் ஓட்டெடுத்தார்களே. இதுல உள்ள தத்துவம் இறைவனால் கொடுக்கப்பட்ட தத்துவம்னா ஓட்டமா ஓடிவை எங்கிருந்து அங்க சேர்ந்து போயிடும். ஒன்னும் அழியாது, நம்ம உடம்பு கூட அழியாது. மீண்டும் எதில் இருந்தெல்லாம் அவைகள் தோன்றியவதிகளோ அவை வெளியிலே சென்று போய்விடும். அடுத்தது உதானன் என்ற காற்று. இந்த உதானன் என்ற காற்றினுடைய இருப்பிடம் தொண்டை. இது ஹிருதயஸ்தானத்திலிருந்து தொண்டைக்கு வரும். இந்த வாக்கு வரும்பொழுது வருது. ஒரு நம்ம சொல்லு வருதுன்னா ஒவ்வொரு காற்றிலிருந்து தள்ளி வெளியில வாயில கொண்டு வந்து விடுது. பிராணவாயுனாலே இந்த தொண்டையில இருக்கின்ற உதானன் என்ற காற்று இங்கு கொண்டு வந்து சொல்ல வைக்குது. இந்த சொல்லு வெளியில வரணும்னு சொன்னா உடனே பிராணன் என்ற காற்றின் மூலமாக பல்லு நாக்கு அன்னம் இவைகளில் பட்டு சிதறி அது வெளியில வந்து உங்களுக்கு காது விழுது. என்னென்ன மெக்கானிசம் உள்ள வேலை செய்யுது நமக்கு தெரியாது, நமக்கு ஒண்ணுமே தெரியாது. பசிது சோரதிங்கிறோம், ருசியா சாப்பிட்றோம், வயிற்றுக்குள்ள போகுது, அது என்ன ஆகுதுன்னு தெரியாது. போயிட்டு இருக்கோம் வந்துட்டு இருக்கோம் பாட்டு. ஆனால் இறைவன் அற்புதமான ஒரு கருவியை நம்மகிட்ட கையில கொடுத்துருக்கிறான், சிறப்பாக கொடுத்துருக்கிறான், ஞானத்தை அடைவதற்காக இதை கொடுத்திருக்கிறான். இந்த கருவி எப்படி வேலை செய்யுதுன்னு அதனுடைய அமைப்பையும் நுட்பத்தையும் நம்ம பார்த்தாலே நமக்கு இறைவனுடைய பெருமை நமக்கு நல்லா விளங்கும். இந்த தொண்டையில இருந்து இந்த உதாரணம் என்ற இந்த காற்றானது நம்ம உணவை விழுங்குவதற்கும், நம்ம எனவும் முயற்சியில விழுங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். உமி நீர் நாம் போட்ட சாப்பாடு இதெல்லாம் விழுங்குவதற்கு தொண்டையில இருந்து இதுவாக செயல்பட வேண்டும். இந்த காற்று மட்டும் ரிசீவ் பண்ணிக்கிட்டு வச்சுங்க, அது வந்து வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லி வச்சுங்க, வாயில போட்ட சாப்பாடு அப்படியே இருக்கும். இந்த இடத்துல இருந்து உள்ள போகணும்னா அந்த உதாரணம் என்ற காற்று தொண்டைக்குள்ள இருந்து செயல்பட்டாக வேண்டும். உமிழ்நீர் அங்கிருந்து செயல்பட்டார். அப்புறம் நல்லா பேசணும்னா இந்த உதாரணம் என்ற காற்று, இந்த ஓக்கல் லோக்கல் காற்றுல இங்க இருக்கணும். இல்லாவிட்டால் உதாரணம் என்ற காற்று செயல்படாவிட்டால் சொல்லு இங்கே சிக்கிட்டு நிக்கும், வெளியில வராது. தொண்டையில இருக்கும், வெளியில வராது. சரி, தூங்கும் போது இந்த உதாரணம் காற்று 5 புலன்களையும் அமைதிப்படுத்தி தூங்க வைக்கிறது. அப்ப அதனுடைய ஆற்றல் எவ்வளவு பெருசு பாருங்க. அப்புறம் விடுத்த உடனே 5 புலன்களையும் அதனுடைய வேலையில இயங்க செய்வது இந்த உதாரணம் என்ற காற்று. எவ்வளவு காரியம் பண்ணுங்க பாருங்க. அதுக்கடுத்து சமானன் என்ற காற்று. என்னுடைய இருப்பிடம் நாபி தொப்புதான் இருக்கும், செயல்படும். இதனுடைய காரியம் என்ன தெரியுமா, இந்த தச வாயுகளை மீது 9 வாயுகளும் சரியா வேலை செய்யாது. அப்படி நின்று அப்படி பார்க்கும் சூப்பரேஸ் பண்ணும் மேலே இருந்து. இந்த ஹோட்டல்ல பரிமாறும் பொழுது பக்கத்துல ஒரு நின்று பாக்குறாரு பார்த்தீங்களா, எல்லாத்தையும் சரியா இருக்கு, அங்க சாம்பார் கொண்டு போ, இங்க சாதம் கொண்டு போ அப்படிங்கிறாரு இல்லையா, அது மாதிரி இது நிற்கும். சமநிலையை சீராக பராமரிப்பது இதனுடைய வேலை. அதனாலதான் இதுக்கு பேர் என்ன, சமானன். இந்த அன்னசாரத்தை, அன்னத்தினுடைய சாரம், அதாவது சாப்பிடுற சாப்பாட்டு சாப்பிடுற எல்லாமே அன்னம் தான். அந்த அன்னத்தினுடைய சாரத்தை உடம்புல 72,000 நாடிகள் இருக்கின்றன. அந்த நாடிகள் எல்லாவற்றுக்கும் அனுப்புவது இந்த சமானம் தான். சமான வாயு இல்லைன்னா எல்லா இடத்துக்கும் இந்த இது போய் சேராது. தபால் போட்டியில கொண்டு போய் போட்டா கார்ட பெங்களூரோ அமெரிக்காவோ டெல்லியோ எங்கேயோ போயிடுது இல்லையா, அது மாதிரி. இது ஒரு உடலை வளர்க்கின்ற ஒரு வாயு, சமானன் வாயு. அடுத்தது நாகன். நாகன் வந்து கண்ணு, கண்ணை சுத்தி செயல்படக்கூடியது. கண்ணுக்கு பார்வையை கொடுப்பது நாகனுடைய செயல். அப்புறம் இதுவே வந்து கண்டத்துல போய் நின்றுட்டு அதே கொஞ்சம் இடம் மாறி நின்றுட்டு தொண்டையில இருந்து கொண்டு வாஞ்சியை உண்டு கொள்ளும். நமக்கு ஒவ்வாத பொருள் வயிற்றுக்குள்ள போச்சுன்னா அந்த வாசனையிலேயே ஒவ்வாத பொருள் இருக்கு. கடவுள் வந்து நம்ம இருந்து விளக்குறதுக்கு பாத்தீங்கன்னா சில பொருள் எனக்கு பிடிக்காது வேண்டாம், இது என்னமோ ஒரு வாசனை அடிக்குது அப்படின்னு சொல்றமா இல்லையா. அப்போ கண்டத்திலிருந்து வாந்தி உண்டு பண்ணும், சோம்பல் திமிரல் அப்படி உடம்பு முடியாம அப்படி முக்கிறோம் இல்லையா, இது எல்லாவற்றுக்கும் இந்த நாகன் என்பதுதான் காரணமாக அமைகிறது. அடுத்தது கூர்மன் என்ற வாய், அது கண்ணிலிருந்து செயல்படுகிறது, கண்ணுக்கு பார்வையை கொடுப்பது நாகனுடைய செயல். இந்த கூர்மன் என்பது கண் இமைகளை இமைக்க செய்வது, பாருங்க அது ஒரு வேலை, பார்வையாற்றல் கண்ணை சுத்தி அமைந்திருப்பது. அதுக்கு அடுத்தது கண் இமைகளை இமைக்க செய்வது, மூடுதல் திரட்டல் கண்ணை இமைத்தல், இது கூர்மனுடைய செயல்கள். அப்புறம் உடம்புல மயிர் கூச்செறிதல், உடம்பு சிலுத்து போச்சு நமக்கு சிலுத்து போயிடு. அப்புறம் சிரிப்பு, முகம் லட்சணமா இருக்கிறது, இதுக்கெல்லாம் காரணமாக அமைவது கூர்மன் என்ற இந்த வாயு. அதுக்கு அடுத்து கிருகரன், இது உடம்புல ஏதாவது அந்நிய பொருள் உள்ள பெழுது வச்சுருங்க, நம்ம என்ன பண்ணோம், தும்மோம், மூக்கில் உள்ள பெழுது வச்சு அப்போ தும்மோம், தேவையில்லாத பொருள்கள். அப்போ இந்த தும்மலை உருவாக்குவது கிருகரன். வெளியிலிருந்து மூக்கில் நுழையும் தூசி, பாக்டீரியா, வைரஸ் போன்ற நோய் கிருமிகள் உடலில் நுழைந்து நோய்களை உண்டு பண்ணாமல் இந்த கிருகரனானது தும்மலை உண்டு பண்ணி அவைகளை வெளியேற்றுகிறது. இந்த கிருகரன் சரியா வேலை செய்யலன்னா காட்டிலிருந்து பரவுகின்ற நோய் அனைத்தும் நமக்கு வந்துடும். நிறைய பரவிட்டு இருக்கு, வராம தடுத்துக்கிட்டு எது இருக்கு, கிருகரன் என்ற வாயு. அது தடுக்கலன்னா இன்னைக்கே நமக்கு ஏதாவது நோய் வரணும் வந்துடும். அடுத்தது தேவதத்தன், உயிரினுடைய உடம்புல இருக்கிற அமைப்புல பல்வேறு வகையான நிகழ்வுகள் நிகழ்கிறது. நம்ம கொட்டாய விடுறோம், வகுப்புலேயே உட்காந்து இருக்கும் பொழுது பாடம் ரொம்ப புரியலன்னா நமக்கு என்ன வரும், கொட்டாய் வந்துடும், ஆக்சிஜன் சரியா போகல, கொட்டாய் வந்துடும். விக்கல் ஆகிய ரெண்டு காரியமும் தேவதத்தன் என்ற வாயுவினால் உருவாக்கப்படுகிறது. மூளையினுடைய, மூளை சரியா இயங்குவதற்கு, தெளிவாக இயங்குவதற்கு இந்த தேவதத்தன் பயன்படுகிறது. அதுக்கு அது முக்கியமான பங்கு மூளை செயல்படுறதுக்கு தான். அதுக்கு அடுத்தது பத்தாவது வாயு, தச வாயுகள்ல பத்தாவது வாயு தனஞ்சயன். இந்த உடலில் இருந்து உயிர் பிரிந்தால் ஒன்பது வாயும் வேணும், பிராணன் கூட வேணும். இந்த தனஞ்சயன் என்ற காற்று மட்டும் உடம்புல இருக்கும், அது எத்தனை நாள் இருக்கும், மூணு நாள் இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா இப்ப அண்மையில ஒரு செய்தி நம்ம பத்திரிகையில பார்த்தோம், ஒருத்தரை கொண்டுட்டு போய் இறந்து போயிட்டாரு, ஒரு நாள் வீட்டுல போட்டிருந்து எல்லாம் அழுது ஆரவாரம் பண்ணதெல்லாம் படுத்து இறந்தாரு, அவரு செத்தும் போயிட்டாரு. கொண்டு போய் மயானத்தை கொண்டு போய் அந்த பாடை இறங்கணும்னு அவர் உயிர் வந்து அண்மையில ஒரு பத்திரிகை கூட எடுத்து வச்சிருந்துருக்கலாம் போட்டாரு. அது எங்க இருந்தது, எல்லா வாயுக்களும் போய் அந்த மூன்று நாள் வரையிலும் உயிரை புடிச்சு வச்சிருக்கு அந்த தனஞ்சயன் என்ற வாயு. ஆகவே உடலிலே, அதனாலதான் வீட்டுல மூன்று நாள் கழிஞ்சு மூன்று நாள்ல ஒரு கிரியை எல்லாம் செய்யறோம் இல்லையா, அந்த மூன்று நாள்ல அந்த உயிர் போகுதுங்கிறதுனாலதான் அந்த கிரியைகளை செய்கிறோம். ஆகவே இந்த இப்படி தச வாயுக்களாக ஒரு வாயு, காற்றாகிய ஒரு தத்துவம். இப்ப நம்ம வந்து பஞ்சபூதங்கள காற்றாகிய தத்துவம் நாலாவது தத்துவம் சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தது ஆகாயம், ஆகாயம் வெட்ட வழியாக இருந்து கொண்டு பிரபஞ்சத்தில் உள்ள விண்மீன்கள், பிறகு உள்ள விண்மீன்கள், சூரிய மண்டலங்கள், பால்வெளி மண்டலங்கள், அண்டண்டங்கள், புவனங்கள் எல்லாம் உலகத்துல விரிந்து பறந்த இடத்துல எல்லாம் இருக்கின்றன. அவைகளெல்லாம் சுழன்று கொண்டு இருக்கின்றன, ஒன்னு ஒண்ணு இடிச்சுக்காம அவ்வளவுக்கு இடம் கொடுத்திருப்பது பௌதிக ஆகாயம். சித்தாகாசம் என்பது சிவபெருமான் அண்ட பெருவழியில் அவன் நடனமாடுகின்ற அந்த இடம், இந்த ஜட ஆகாசமே இவ்வளவு இருக்குது. ஆகவே இங்குதான் எல்லா விதமான பொருள்களிடமும் இருக்கிறது, அதுக்கெல்லாம் இடம் தந்திருப்பது. இது உடம்பிலே பத்து நாடிகள், எப்படி தச வாயுக்கள் உடம்பிலே இடம்பெற்றிருக்கணும் அப்படி பத்து நாடிகள் முக்கியமான நாடிகள் இவைகள். அத்தி, அலம்புடை, இடைகலை, திங்கலை, சுழுமுனை, காந்தாரி, குருதை, சங்கினி, திகுவை, குருடன், அப்படி பத்து நாடிகளாக உடலிலே அமைந்து பல்வேறு காரியங்களை இவைகள் உடலிலே நாடிகளாக இருந்து செயல்படுகிறது. நாம் இதுவரையும் தத்துவங்களுடைய தோற்றம் பார்த்துட்டு தத்துவங்களுடைய பயன்பாடுகள், தத்துவம் நமக்கு தத்துவங்களால இந்த கருவிகள், தத்துவம்னா இந்த இடத்துல நம்முடைய சரீரத்தில கருவிகள், இந்த கருவிகள் நமக்கு எவ்வாறு பயன்படுகிறது, கடவுள் நிறைய பொருளை படைச்சிருக்காருன்னா நமக்கு வேணுமே இல்லையா, அதனால நமக்கு என்ன பயன்பாடு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம். இப்பொழுது அதுக்கு அடுத்தபடியாக தன்மாத்திரைகளை பார்க்க இருக்கிறோம். முதல்ல மகாபூதங்கள், அஞ்சு பூதங்களை பார்த்தோம், பஞ்சபூதங்கள்னு சொல்ல முடியாது மகாபூதங்கள், அது எப்படி நமக்கு உதவுகிறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இந்த பஞ்சபூதங்களும் தோன்றுவதற்கு காரணமான சூட்சமமான சக்திகள், அஞ்சு சக்திகள் இருக்கின்றன, அவைகளைத்தான் நம்ம என்ன சொல்றோம், தன் மாத்திரைகள். அது தன்னுடைய குணங்களை, அது தன்னை தன்னிடம் அந்த குணங்களை எல்லாம் பொதித்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐந்து பொருள்கள். அவை நாற்றம், முதல்ல நாற்றம், அதை கலை சொல் என்ன சொல்லுவாங்க, கந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மண்ணினுடைய குணமாக இருக்கிறது, அந்த மனம், அந்த நாற்றம் அப்படிங்கறதுல இருந்துதான் மண் தோண்டி இருக்கிறது, அதனாலதான் மண் வாசனை அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, மண் வாசனை அப்படின்னு, மண்ணுக்குதான் வாசனை உண்டு. அந்த மண்ணிலே இருக்கின்ற வாசனை தான் ஒவ்வொரு செடிகளின் மூலமாக வெளிவருகிறது, மண்ணிலே தான் ரோஜாவுடைய வாசனை இருக்கிறது, எது இல்லாதது தோன்றாது, உள்ள பொருள்தான் தோன்றும். மண்ணிலே அந்த ரோஜாவினுடைய வாசனை இருப்பதை அந்த ரோஜா செடி வெளியே கொண்டு வருகிறது, மல்லிகை செடி வெளியே கொண்டு வருகிறது. அது மாதிரி ஒவ்வொன்றும் இந்த நாட்டம் மண்ணினுடைய குணமாக இருக்கிறது. உயிர்களுக்கு மணக்க உணர்வை ஏற்படுத்துகிறது. அங்க மண்ணிலையும் அந்த தன்மாத்திரையே அந்த வாசனை இருக்கிறது. அந்த வாசனையை நுகர்ந்து நாம அனுபவிக்கக்கூடிய தன்மையை கடவுள் எங்க வச்சிருக்காரு? ஆமா, ரெண்டு இடத்துலயும் வைக்கணும். இங்க அந்த வாசனை உணர்கின்ற குணத்தை வச்சு மண்ணில அந்த வாசனை இல்லாவிட்டால் பார்த்துக்க தெரியாது. அங்க இல்லாம இருந்து இங்க மட்டும் இருந்தாலும் நமக்கு தெரிய போறது இல்லை. அதனால இந்த குணத்தை ரெண்டு இடத்திலும் இறைவன் வைத்திருக்கிறான் தன்மாத்திரைகளை. அடுத்தது சுவை. அந்த சுவையாய சுவை, அது சுவையை வந்து ரசம் அப்படின்னு கலை சொல்லால சொல்லலாம். அது நீரினுடைய குணம். எந்த பொருளையும் இப்படி கெட்டியா நாக்கல வைங்க, சுவைக்குமா? சுவைக்கும், சுவைக்காது. ஒரு கல்கண்டே எடுத்து இந்த கெட்டியா வச்சாலும் அது சுவைக்காது. அதுல இருந்து நாக்கிலிருந்து நீர் ஊறி அந்த கல்கண்ல கலந்து அந்த நீரின் மூலமாகத்தான் நான் சுவையை அனுபவிக்க முடியும். இது மாதிரி எல்லா பொருளையும் பார்த்தீங்க. அப்ப நீரின் குணமாக இருந்து உயிருக்கு சுவைக்குன்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. எது எந்த தன்மாத்திரை? சுவை என்ற தன்மாத்திரை. அதுக்கு அடுத்தது ஒளி. இந்த தன்மாத்திரை நமக்கு ரூப உணர்ச்சி, உருவத்தினுடைய உணர்ச்சியை நமக்கு ஏற்படுத்துகிறது. நெருப்பினுடைய குணமாக இருக்கிறது. உயிருக்கு உருவத்தை கண்டு அதை சுட்டி அறியக்கூடிய ஆற்றலை நமக்கு தருகிறது. இது ஒளியினுடைய குணம், வடிவத்தை பார்க்கறது. அடுத்தது ஒரு வடிவம் நமக்கு தெரிகிறது அப்படின்னா அந்த நெருப்பாகிய குணம் அதுல இருக்கிறதுனாலதான். ஊறு பரிசம், இது காற்றினுடைய குணம். காற்று மேலப்பட்டதுன்னா பரிசு உணர்ச்சி ஏற்படுதா இல்லையா? காற்றினுடைய குணம். இந்த பொருள்கள் தொட்டு உணரக்கூடிய உணர்ச்சி நமக்கு ஏற்படுகிறது. நம்ம பொருளை தொட்டு உணர்ற மாதிரி சூடா இருக்கு, இது ஜில்லுன்னு ஆயிடுச்சு. அப்ப அந்த தொட்டு உணரக்கூடிய உணர்வை நமக்கு தரக்கூடிய தன்மா தெரியாது. அது காற்றிலும் இருக்கிறது, நம்ம உடம்புலையும் உடம்பு பூரா பரவி இருக்கிறது தொட்டு உணர்ச்சி. அடுத்தது ஓசை, சப்தம், இது ஆகாயத்தினுடைய குணம். அதிலிருந்து செய்திகளை கேட்டு உணரும். அதுக்கு கருவி எது? காற்று. இப்போ ஐந்து தன்மாத்திரைகளும் இவ்வாறு இருந்து உடலுக்கு உதவி செய்கின்றன. அதுக்கு அடுத்தது நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த தன்மாத்திரைகள் அதுக்கு அடுத்தபடியாக சத்துவ குண அகங்காரத்திலிருந்து வரக்கூடிய ஆறு ஆறு கருவிகள். என்னென்ன கருவிகள்? மனம், மனம். அதுக்கு அடுத்தது கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, வாய். அப்புறம் சாத்விக அகங்காரத்திலிருந்து, அதாவது சாத்விகம், சாத்விகம் அப்படிங்கிறது ஒரு கலை சொல் இருக்கிறது. அது சைத்தத அகங்காரம். அதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறோம். அந்த அவங்க அவங்க எடுத்து சொல்லியாங்க, அது மாதிரி அந்த தாள் ஒன்று கொடுத்தோம், அதில் பார்த்தா தெரியும். சைத்தத அகங்காரம். அதிலிருந்து மனம் என்ற அந்தக்கரணம் வருகிறது. மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற ஞானேந்திரியங்களும் ஒன்றன் பின் ஒன்றாய் தோன்றுகிறது. மூக்கு, மூக்கு எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது? வாசனையை நுகர்ந்து கொள்வதற்காக. பழங்காலத்தில் பிராணிகள் எல்லாம் பார்த்துக்கிறனால வாசனை மூலமாக தான் நம்முடைய உணவுக்கு உள்ளே தேர்ந்தெடுக்கிறது. அப்ப மூக்கு மண்ணினுடைய குணம், மண்ணுக்கு ஒரு குணம் இருக்கு வாசனை, அதே உணரக்கூடிய ஆற்றில் எங்க இருக்கு? மூக்குல இருக்கு. மனக்கும் உணர்வுக்கு இடமாக இருந்து இது உயிருக்கு உதவுகிறது, மனத்தை அறிய உதவுகிறது. வாய், நாக்கு, நாக்கு சுவைக்கிறது. அப்ப என்ன எதனுடைய குணம் சொல்லுங்க பார்க்கலாம்? நீரினுடைய குணம். அப்ப சுவை உணர்வுக்கு இடமாக இருந்து உயிருக்கு சுவைப்பதற்கு உதவுகிறது அந்த வாய். அப்புறம் கண்ணு, உருவத்தை கண்டு அறிவதற்கு இடமாக இருக்கிறது. இது எதனுடைய? நெருப்பினுடைய குணம், நெருப்பினுடைய குணம். அப்புறம் அடுத்தது பரிசம், மெய், உடம்பு, உடம்பு பூரா தொடர்ச்சி மெய். இது காற்றினுடைய குணமாக இருந்து உயிருக்கு பொருள்களை தொட்டு உணர்வதற்கு உதவுகிறது. செவி, இது ஆகாயத்தினுடைய குணம். ஆகாயத்தின் குணமாக இருந்து செய்திகளை கேட்டு உணரும் வரையே நமக்கு உயிருக்கு தருகிறது. அப்ப காது என்ற கருவி இறைவன் கொடுத்திருப்பதனால கேட்டு உணர்கின்ற காது என்பது கருவிதான். இதுக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு, அது கேட்டு உணர்கின்ற ஆற்றல். அந்த ஆற்றலை இறைவன் நமக்கு வைக்காவிட்டால் காதினால கேட்டதையும் நம்ம தெரிஞ்சு. அப்ப அதனால இந்த ஐந்து கருவிகளும் அறிவை நாம் அடைவதற்கு இவைகள் கருவியாக உதவியாக நமக்கு இருக்கின்றன. அதனால இவைகளுக்கு என்ன பேரு? ஞானேந்திரியங்கள் அப்படின்னு. அடுத்தது கண்மேந்திரியங்கள், தொழில் புரிகின்ற கருவிகள். இது ஞானத்தை அடைவதற்கு, அறிவை அடைவதற்கு பயன்படுகிறது. அடுத்தது தொழில் புரிவதற்கு கருவியாக அமைந்தவர்கள் ஐந்து கருவிகள். இவைகள் ரஜோகுண அகங்காரத்தில் இருந்தும் வருகின்றன. ரஜோகுண அகங்காரத்தை வைகரி அகங்காரம் என்று சொல்கிறோம். கருவாய், கருவாய் தான் மண் தத்துவத்தினுடைய, மண் தத்துவம் மண்ணுடைய குணமாக இருக்கிறது. இது முதலே நம்ம சொல்லியிருக்கோம். சுக்கில சுரோளிதங்களை வெளிப்படுத்துகிறது கருவாய். அது இன்பத்திற்கு காரணமாக இருக்கிறது. அடுத்த குழந்தை பேசியிருக்கும் இந்த உலகம் தொடர்ந்து இயங்குவதற்கும் காரணமாக அமைந்திருக்கிறது. எருவாய், அது நீர் தத்துவத்தினுடைய காரணமாக இருந்து உடல் உள்ள கழிவுகளை அது வெளிப்படுத்துகிறது எருவாய். கை, நெருப்பினுடைய குணமாக, நெருப்பினுடைய தன்மையுடையதாக இருக்கிறது கை. நெருப்பு எரியும் பொழுது பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி போகும் பார்த்தீங்களா, அது மாதிரி என்ன பண்ணுது, கை கொடுக்கவும் வாங்கவுமாக இருக்கிறது. ஆக வடிவுள்ள பொருளை இடமாக கொண்டு வடிவுள்ள பொருளை வாங்கவும் வழங்கவும் உயிர்களுக்கு இந்த கை உதவுகிறது. கால் கால் காற்று என்ன பண்ணுது, எங்கு பார்த்தாலும் தலித்துக் கொண்டிருக்கிறது, போக்கு வரவு பண்ணிக்கிட்டு இருக்கு. அது போல கால் நம்மளுடைய கால் என்ன பண்ணுது, ரெண்டுக்கும் கால்னு தான் பேரு, காற்றுக்கும் கால்னு பேரு, நம்முடைய கால ரெண்டும் ஒரே மாதிரியான காரியத்தை சஞ்சரிக்கின்ற காரியத்தை செய்கிறது, உயிருக்கு போக்குவரவுக்கு பயன்படுகிறது. இவ்வாறு அடுத்தது வாய், இது ஆகாசத்தினமாக இருந்து நாக்கிற்கு ஒலியை ஒலி ஆகாயத்தான் ஒலி வருகிறது, ஆகாய தத்துவத்துடைய அடையாளமாக இங்கே இருக்கு, பணமாக இருக்கிறது. நாக்கிலிருந்து ஒலி எழுப்புவதற்கு உயிருக்கு இது உதவுகிறது. அடுத்தபடியாக மனம், மனம் என்ன பண்ணுது, பொருள்களை, மனம் என்பது பொருள்களை பற்றுவதற்கு பயன்படுகிறது. எதா இருந்தாலும் போய் பற்றியும் மனதினுடைய இயல்பே பொருளை பற்றுவது தான். உயிரினுடைய விருப்பாற்றல் செயல்படுவதற்கு இடமாக இருக்கிறது, அது நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது, உடனே என்ன பண்ணா அப்புறம் தான் அதுக்கு இது வந்து நல்லதா கெட்டதா சமயத்தில் பட்டு அனுபவித்து கூட வரும். சில சமயம் புத்தியை உணர்த்தும், இப்படி எல்லாம் நினைவு சிந்தையிலிருந்து சித்தம் என்ற தத்துவத்திலிருந்து பழைய அனுபவங்களை கொண்டு வந்து புத்தியால் தீர்மானித்து இதை வேண்டான்னு மனதளவில் ஒதுக்கலாம். அப்பா முன்னுடைய அனுபவம் அடைஞ்சிருக்கோம், இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், வேண்டாம் அப்படின்னு அங்கேயே செய்யலாம். அந்த கஷ்டம் இப்பெல்லாம் வராது, இவர் பார்த்துவார் அவர் பார்த்துவார்னு போய் மறுபடியும் விடலாம் விடலாம் அப்படியெல்லாம் நடக்கும். இது மனம் என்ற அந்த காரணம். இப்போ வந்து நம்ம வந்து தன்மாத்திரைகள் தாமத குணத்திலிருந்து வந்தவைகள், ஞானேந்திரியங்கள் சாத்திய குணத்திலிருந்து வந்தவைகள், இந்த கர்மேந்திரியங்கள் ரஜகுணத்திலிருந்து வந்தவைகள் எல்லாம் பார்த்தோம், மனமும் பார்த்துட்டோம். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க வேண்டியது அந்த கரணங்கள். அந்த கரணங்களில் ஒன்று பார்த்துருக்கோம் மனம், அது பற்றுவதற்கு உதவியாக இருக்கிறது. எந்த பொருளாக தான் பற்றணும் இல்லை, பற்றினா தானே அதுக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ கடவுள் மனம் என்ற கருவி அதற்காக படைத்திருக்கிறார். அடுத்தது புத்தி, ஒரு பொருளை பற்றிய நிச்சயத்தன்மை நமக்கு ஏற்படுத்துவதற்கு புத்தி உதவுகிறது. ஒரு பொருளை இது இந்த பொருள் தான் என்று நிச்சயிப்பதற்கு புத்தி உதவுகிறது. அதுக்கடுத்து ஆங்காரம், ஆங்காரம் என்பது நம்ம சாதாரணமாக ஆங்காரம்னா திமிரா இருக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, இந்த இடத்துல அந்த பொருள் இல்லை. ஆங்காரம் என்பது ஒரு செய்தியை கேள்விப்பட்ட உடனே, ஒரு விஷயத்தை பார்த்த உடனே எழுந்து செயல்பட வேண்டும், அந்த எழுச்சி, அதுக்கு தான் ஆங்காரம் என்று பெயர். நிச்சயத்ததை புத்தியினால எதை நிச்சயிச்சிருக்குமோ அதன் வழியாக செயல்படுத்துவதற்கு எழுகின்ற உணர்வு, அந்த உணர்வுக்கு தான் ஆங்காரம்னு பேரு. உருப்பட்டு எழுதுக்கு உயிரின் செயலுக்கு இடமளித்து உதவுவது அந்த எழுச்சி, அதுக்கு தான் ஆங்காரம் என்று பெயர். இதற்கு அடுத்தபடியாக சித்தம், அந்த காரணங்கள்ல நான்கு, மனம் பற்றுவதுகிறது, புத்தி நிச்சயிக்கிறது, ஆங்காரம் எழுந்து தொழிற்கொள்வதற்கு காரணமாக அமைகிறது. அடுத்தது சித்தம், இந்த சித்தம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா மனதால் பற்றிய, இந்த மூணையும் சேர்ந்து கன்சல்ட் பண்ணி உள்ள வச்சுக்குது, மனதால் பற்றிய, புத்தியினால் நிச்சயித்த, ஆங்காரத்தினால் இதை செயல்பட வேண்டும் என்று எழுந்த அந்த நிகழ்ச்சிகளை நினைவில் வைத்துக் கொண்டு சிந்திப்பதற்கு உயிருடைய நினைவாற்றலுக்கு இது காரணமாக இடமளித்து நிற்கிறது. அப்ப சித்தத்தை தான் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். ஒருத்தர் வந்த உடனே இவருடைய நண்பர் அப்படின்னா அவரை பத்தி ஒரு அபிப்பிராயம் நமக்கு உருவாகுது, இவர் வரும்பொழுதே நம்மகிட்ட கடன் கேட்க வர்றார் அப்படிங்கிற எண்ணம் உண்டாயிடுது. அந்த சித்தத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்கள், வாங்கினா இவர் கொடுக்க மாட்டார், இப்ப வாங்கறது தான் வர்றார், அப்ப அவர் கேட்டா என்ன பதில் சொல்லலாம், எல்லாம் நம்முடைய அனுபவங்கள்ல இருந்து அந்த தொகுத்து முடிவு பண்ணி வந்துடும். வெளியில வந்துடும், வந்த உடனே வாங்க வாங்க உட்காருங்க காப்பி விடுங்க எல்லாம் பண்ணிட்டு அவர் கேட்கும் பொழுது இல்லைங்க இப்பதாங்க கொடுத்தேன் ஒரு அரை மணி நேரம் பண்ணி வந்தா கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சித்தத்தில் எல்லாவற்றையும் பைல் பைலா அடிக்கி வச்சிருக்கிறோம், அந்த புதுசா வர்றதை தூக்கி அதுல போட்டு ஒரு கடை கடைஞ்சு அதுலேருந்து ஒரு முடிவுக்கு நம்ம வந்து செயல்படுவோம். இப்ப சித்தம் அதற்கு நினைவாற்றலை வைத்துக் கொள்வதற்கு பயன்படுகிறது. நிகழ்ச்சிகளை நினைவில் கொண்டு, அது ஆங்காரத்தால் அதாவது மனதால் பற்றிய, புத்தியால் நிச்சயித்த, ஆங்காரத்தால் ஒடுபட்டு எழுந்த அந்த உணர்வை, அந்த நிகழ்ச்சிகளை நினைவில் கொண்டு சிந்திப்பதற்கு உயிரின் நினைவாற்றலுக்கு இடம் கொடுத்து உதவுகிறது. இப்படி அந்த கரணங்கள் நமக்கு உதவுகின்றன. இப்ப அந்த கரணங்கள் இப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டோம், எதை பார்த்துருக்கோம்னு கேட்டீங்கன்னா 24 தத்துவங்களும் எவ்வாறு உதவுகின்றன. என்னென்ன 24 தத்துவங்கள், அந்த கரணங்கள் 4, ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5, தன்மாத்திரியங்கள் 5, பூதங்கள் 5. ஆக மொத்தம் 24 தத்துவமும் உடல்ல அமைந்து நமக்கு என்னென்ன உதவிகளை செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
0: செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நமசிவாய்.
5: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நமன். சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருள் பயன். தலைப்பு ஆறாம் அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
1: இவ்வாறு அனாதி பொருள்கள் ஆறையும் சொன்ன ஆசிரியர் இனி அடுத்த குரட்பாவிதே என்ன சொல்கின்றார் என்றால், எல்லாருக்கும் மிக மிக பிரபலமாகிவிட்டார், மிக தெரிந்த குரட்பாது. செய்வானும் செய்வினையும் சேர்வயனும் சேர்ப்பவனும் உய்வான் உளவென்று உணர் என்று கூறுகின்றார். ஏன்னா அந்த குரட்பாவுக்கு அப்புறம் இந்த குரட்பா சொல்கின்றாரே, அப்படி நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ ஒரு கருத்தை சொன்னார், இதுல ஏதோ ஒன்று சொல்றார் அப்படின்னு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஆராய்வது பலன் தராது. ஏன்னா எல்லாம் சேர்ந்து ஒரு நூலாக விளங்குகின்றது. அந்த தொடர்பை நாம பார்த்துக்கொண்டே வர வேண்டும். முந்தின உரட்பாவில் என்ன சொன்னார்கள் ஆசிரியர்? அனாதி பொருள்கள் ஆறு உள்ளன சொன்னார்கள். அடுத்த குரட்பாடு என்ன சொல்கின்றார்கள்? வினையை செய்பவன் இருக்கின்றான், அவனால் செய்யப்படுகின்ற வினை உள்ளது, அந்த வினைக்கு பயன் உள்ளது, அந்த பயனை கூட்டுபவன் இருக்கின்றான், இதனை நீ உணர்வாயாக என்று உபதேசிக்கின்றார் அடுத்த குரட்பாவில். இப்ப இதன் மூலம் சொல்வது என்னவென்றால், போன குரட்பாவிலே அனாதி பொருள்கள் ஆறு சொன்னார்களே, அந்த ஆறு அனாதி பொருள்கள் இருக்கின்றனவா, அந்த அனாதி பொருள்கள் ஆறுக்கும் உரிய சம்பந்தத்தை சொல்கின்றார் இந்த குரட்பாவில். அந்த அனாதி பொருள்கள் ஆறுக்கும் உரிய தொடர்பினை, ஏகனுக்கும் அநேகனுக்கும் உள்ள தொடர்பு என்ன? ஏகன் அநேகன் சொன்னார்களா, ஏகன்னா சிவபெருமான், அநேகன்னா உயிர்கள், அவர்களுக்கிடையில் என்ன தொடர்பு? இந்த அநேகனாகிய உயிர்கள் வினையை செய்வான் என்ற நிலையில இருக்கின்றன. யான் எனதுங்கிற உணர்வோட வினையை செய்வான் நிலையில இருக்கு. சரி, அதுல இருள் கர்மம், அந்த கர்மம் தான் எனது செய்வினை, அந்த உயிராலே செய்யக்கூடிய வினை, அந்த செய்யக்கூடிய வினையும் கர்மம் தான். அந்த வினை பலன் இருக்க இன்ப துன்பம், அதுவும் கர்மம் தான். இது வினை செய்யக்கூடிய வினை ஆகாமிய கர்மம், வினை பயனாகி இன்பதுமோ பிராரத்த கர்மம், அதெல்லாம் கர்மம். அப்ப இருள் எப்படி பெறப்படுது? இருள் ஆணவ மலம். இந்த வினையை செய்யத்தக்க வகையிலே அந்த யான் எனதுங்கிற உணர்வை அந்த இருள் கொடுக்க போய் தான் வினையை செய்யறான். அப்ப இருள் இருளுடைய தொடர்பு அங்க தெரிகிறது. அப்ப ஏகனுக்கு என்ன வேலை? இந்த இருள் இருக்க போய் தானே இவன் யான் எனதுங்கிற உணர்வை கொள்றான், அதனாலதானே வினையை செய்யறான். எனவே அந்த இருள் மலம் நீங்கும் பொருட்டு இவனுக்கு வினைப்படனை கூட்டுவிக்க வேண்டும். அந்த வினைப்படனை சேர்ப்பவனாக ஏகன் இருக்கின்றான். அப்படி நாம் இணைத்து சிந்திக்கவன். ஆகவே போன குரட்பாவிலே சொன்னார்களே ஏகன் அநேகன், அதுல இருக்கிற அநேகன் வந்து வினையை செய்பவனாக இருக்கின்றான். அதுல சொன்ன ஆறு பொருள்கள் ஒன்றாகிய கர்ம மலம் செய் வினையாக இருக்கின்றது, சேர் பயனாகவும் இருக்கின்றது. அந்த பயனை கொடுக்கின்ற பாத்திரம் போல, ஒரு உணவுனா உணவை தருத பாத்திரம் போல, இந்த வினை பயனை தருகின்ற பாத்திரமாக எதிர்க்கின்றது மாயை இரண்டும் இருக்கின்றது. ஏன்னா உலகத்தின் வாயிலாக உடம்பின் வாயிலாகத்தான் வினைப்பெண் வந்து சேருது. இப்ப மாயை இரண்டுடைய சம்பந்தம் அப்படி இருக்கிறது. எனவே அநேகன் செய்வானாக, வினையை செய்வானாக இருக்கின்றான். அந்த கர்மமானது செய் வினையாகவும் சேர் பயனாகவும் இருக்கின்றது. அந்த இருளாகிய ஆணவமலமானது இந்த வினையை இவன் செய்கின்ற வகையிலே அஞ்ஞானத்தை கொடுத்து நிற்கின்றது. ஏகன் எப்படி இருக்கின்றான்? அந்த இருள் மலத்தை போக்குவதற்காக வினைப்பயனை சேர்ப்பவனாக இருக்கின்றான் என்பதை உய்வான் உணர், உய்யும் பொருட்டு உணர். உய்வானையும் நாம ஆன்பால் வினைமுற்றா கருதக்கூடாது. உய்வான் என்பது உய்யும் பொருட்டு. அதான் சொன்னாங்க, வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், தாம் வாழ்வான் என்பது என்ன? தாம் வாழும் பொருட்டு, தாம் மேலும் மேலும் அந்த தேவலோக பதவிகளிலே வாழும் பொருட்டு உன்னை வாழ்த்துகின்றார்கள் என்று சொன்ன அந்த வாழ்வானும் வாழும் பொருட்டுன்னு சொன்னார்கள் இல்லையா திருவாசகத்தில். அத மாதிரி இங்க வந்து உய்வான உய்யும் பொருட்டு, உய்யும் பொருட்டு உணர்வாயாக. இதை உணர்ந்தால் உய்வு கிடைக்கும். ஏன்னா நாம வினை நாம வந்து ஒரு வினை செய்கின்றோம், நான் செய்வானாக நாம இருக்கின்றோம், நாம வினையை செய்கின்றோம், இந்த வினைக்கு பயன் உண்டு. ஏன்னா அந்த வினை பயனை சேர்ப்பவன் ஒருவன் உண்டு. அதை நினைச்சான்னா ஒருவன் எப்படி தீவினை செய்ய முடியும்? தீவினை செய்யும் போது இந்த உணர்வை விட்டு விடுகின்றோம், செஞ்சிட்டு போகும். எங்க நமக்கு என்ன, இப்ப யாரு பார்க்க போறா, யாரு தண்ணி கொடுக்க போறா, செய்த ஒளிவு மறைவா.

0: ஒருத்தருக்கும் தெரியாம செஞ்சிருவோம்னு நினைக்கும். ஆனால் செய்பவனாகிய நாம் உண்டு, நம்முடைய வினை உண்டு, இந்த வினைக்கு பலன் உண்டு. ஏன்னா அந்த பலனை சேர்ப்பவன் உண்டு என்பதை நினைத்தால் வினைகளை செய்யாமல் வினையிலிருந்து உய்யலாம். அது மாதிரி நல்வினை செய்யும் போதும் இந்த நல்வினை நமக்கு பலனை தரும், பிறவியை தரும், எனவே இந்த வீடு பெற்றுக்கு தடை அப்படின்னு உணர்ந்து அதையும் தவிர்த்து சிவபெருமானின் அருள் வழி நின்று செய்தால் அது வினை கிடையாது. ஆணவமனத்தின் வழி நின்று செய்வதும் செயல்தான், அருள் வழி நின்று செய்வதும் செயல்தான், நாம செய்வதும் செயல்தான், நாயன்மார்கள் செய்வதும் செயல்தான். வேறுபாடு என்ன என்றால், நாம் ஆணவமலத்தின் வழி நின்று யான் எனது என்ற உணர்வோடு செய்கின்றோம். அப்படி செய்யப்படும் செயல்கள் தான் கண்ம மலம். சிவபெருமானுடைய அருள் வழி நின்று செய்யப்படும் செயல்கள் கண்ம மலம் அல்ல, அவை சிவபுண்ணியங்கள். ஆகையினாலே ஏகன் அநேகன் இருள் கருமம் மாய இரண்டு சொன்னார்களே போன குறட்பாவில, அவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பை சொல்கின்றார். செய்வானாக அநேகனும் அதாவது ஆன்மாக்களும், செய்வினையாகவும் சேர் பயனாகவும் கருமமும், அந்த கருமத்தை செய்ய வைக்கின்ற செய்யத்தக்க வகையிலே அஞ்ஞானத்தை உணர்த்தி ஆணவமும், அந்த வினைப்பயனை சேர்க்கின்ற கோள்களன் போல மாய இரண்டும், வினைப்பயனை சேர்ப்பவனாக ஏகனாகிய சிவனும் உள்ளனர் என்பதை உய்யும் பொருட்டு இவையெல்லாம் உள்ளன என்று உணர்வாயாக என்று உணர்த்து இந்த கருத்து இருக்கின்றதே. அதான் திருமுறை சொல்லாட்சியும் அந்த பொருளும் பொருட்சிறப்பும் திருவருப்பையிலே பல குரட்பாக்களிலும் நாம் வந்து விளங்க காண்கின்றோம். இந்த குரட்பாவிலே 12 திருமுறை தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய சொல்லாட்சியினை பொன்போல போற்றி எடுத்துக்கொண்டோம். இதெல்லாம் ஏன் செய்கின்றார் நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். இலக்கண நூலாசிரியர்கள் தெளிவாக நமக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார். அதாவது முன்னோர்கள் வழி நின்று முன்னோர்கள் உணர்த்திய அதே மேன்மையான கருத்தினை உணர்த்தி பின்னோர்கள் நூல் செய்யும் போது எப்படி செய்ய வேண்டும் என்றால், முன்னோர்கள் சொன்ன அந்த கருத்தை மட்டும் அப்படியே சொன்னால் மட்டும் போதாது, அவர்கள் கையாண்ட சொல்லாட்சிகளையும் அந்த வாக்கிய அமைப்புகளையும் இவர்களும் கையாள வேண்டும். அப்பந்தான் அந்த ஆண்டோர்கள் அவர்கள் சொன்ன கருத்தைத்தான் நான் சிறிதும் மாற்றாமல் சொல்கின்றேன், எனக்கு ஆண்டோர்கள் கருத்து முற்றிலும் உடன்பாடு என்பதை பின்னோர் உலகத்தவருக்கு உணர்த்தும் பொருட்டு அவ்வாறு செய்ய வேண்டும், வழிநூல் செய்பவர்கள் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று நன்னூல் கூறுகின்றது. முன்னோர் மொழி பொருளே அன்றி அவர் மொழியும் பொன்னைய போல் போற்றுதும் என்பது. முன்னோர்கள் சொன்ன பொருள் மட்டுமல்ல, அந்த கருத்து மட்டுமல்ல, அவர்கள் சொன்ன அந்த மொழியையும் அந்த சொல்லாட்சியையும் பொன் போல போற்றுகிறோம் என்று உணர்த்தும் வகையிலே நூல் செய்ய வேண்டும் சொன்னார். அந்த மாதிரி பெரிய புராணத்திலே தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி செய்தார்களே, செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள் எனக் கொண்டே இவ்வியல்பு சைவநெறி அல்லவற்றுக்கு இல்லை என உய்வகையார் பொருள் சிவன் என்று அருளாலே உணர்ந்தறிந்தார் சாக்கிய நாயனார் புராணம். சாக்கிய நாயனார் பௌத்த மதத்தவராக இருந்து கொண்டே சிவநெறியை பின்பற்றி, அதாவது தோற்றத்திலே அப்படி இருந்து கொண்டே அந்த நெறியினை சார்ந்து விட்டார். எனவே அந்த கோலம் கொண்டார், எண்ணறியில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் சொன்ன மாதிரி அந்த கோலத்திலிருந்து சிந்தைய சிவபெருமான் திருவடி இடத்திலே அகலாமல் வைத்திருந்தார். அதெல்லாம் வந்து எவ்வளவு சிறப்பான ஒரு தன்மை. அப்படி சிவ வழிபாடு செய்த அந்த பௌத்தராக கோலம் கொண்டிருந்த புரட்சமய கோலம் கொண்டிருந்த அந்த சாக்கிய நாயனாருடைய புராணத்துல தான் சைவ சித்தாந்த கருத்துக்களை நிறைய சொல்கின்றார் சேக்கிழார் பெருமான். அதான் நம்ம எண்ணி பார்க்க வேண்டிய ஒன்று. அதான் அந்த கோலத்திலே வந்து பௌத்த கோலத்தில் இருந்தாலும் அந்த உள்ளத்து உணர்ச்சி சித்தாந்த உணர்ச்சி அவரிடம் இருந்ததுனால அந்த இடத்துல சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் அள்ளி கொட்டுகின்றார் நம்முடைய சேக்கிழார் பெருமான் என்று நமக்கு என்ன தோன்றுகின்றது. அப்போ அந்த சைவ சித்தாந்தத்துக்கே உரிய தனிச்சிறப்பு என்ன என்றால், வினையை செய்பவன் இருக்கின்றான், செய்யப்படும் வினை உள்ளது, அந்த வினைக்கு பலன் உள்ளது, அந்த பலனை ஊட்டுபவன் இருக்கின்றான். இந்த நாளில ஒன்னு ரெண்ட வேணா மற்ற சமயங்கள் சொல்லும், நாளையுமே வந்து தெளிவாக சொல்வது சைவ நெறி ஒன்றுதான், மற்ற நெறி இப்படி நான்கையுமே சேர்த்து தொடர்பு படுத்தி சொல்லாது என்பதை எதிர்மறையாக சொல்லி உணர்த்தினார். சைவ நெறிக்குத்தான் இந்த நான்கு சொல்லக்கூடிய இயல்பு உண்டுன்னு கூட சொல்லாம, சைவத்தை தவிர பிற நெறிகளுக்கு இந்த நான்கையும் தொடர்புபடுத்தி சொல்லக்கூடிய ஆற்றல் இல்லை என்று எதிர்மறையிலே சிறப்பாக சொல்லி சைவத்தின் மேன்மையினை உணர்த்தினார் தெய்வ சேக்கிழார் பெருமான். இவ்வியல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை, எவ்வியல்பு செய்வினை செய்வான் அதன் பயன் சேர்ப்பான் என்று இந்த நான்கையும் சேர்த்து சொல்லக்கூடிய தொடர்புபடுத்தி சொல்லக்கூடிய பாங்கு சைவ நெறிக்கு அல்லது ஏனைய நெறிகளிடம் இல்லை, காணப்படாத ஒன்று என்று அருமையாக சொன்னார். இவ்வாறு அனாதி பொருள்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை ஆசிரியர் இங்கே கூறி அருள்கின்றார் என்று அருமையாக கூறி அருள்கின்றார். இப்பொழுது சீடனிடத்திலே ஒரு ஐயம் தோன்றலாம், இதெல்லாம் வந்து சிவபெருமான் குருவாக வந்து சத்தியநிவாதம் வந்த அந்த சீடனுக்கு செய்கின்ற உபதேசம். இந்த உபதேசத்தை அந்த சீடன் எவ்வாறு உணர்ந்து கொள்ள வேண்டும், அந்த அறியும் முறையை சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் அறியும் நெறி. அதற்கு அப்படியே நம்மளை அழைத்து வருகின்ற அறியும் நெறி என்பதை இன்னும் வருகின்ற குரட்பாக்களிலே நன்கு உணர்ந்து கொள்ளலாம். அடுத்த குரட்பாவிலே என்ன கருத்து சொல்கின்றார் என்றால், நமக்கு ஓர் ஐயம் தோன்றலாம் இந்த கருத்தை கேட்டவுடன். அநேகன் வந்து வினையை செய்பவன், அநேகனாகிய உயிர்கள், ஏகனாகிய சிவபெருமான் செய்த வினைகளை அவற்றையெல்லாம் உரிய காலத்திலே கூட்டி வைப்போம். அதுவும் கூட சைவ நூல்கள் தான் சொல்கின்றன, அந்த வினை செய்யப்பட்ட அந்த கால முறைப்படிதான் பலன்கள் வரணுங்கிறது கூட இல்லை. முதல்ல செய்தவனுக்கு முதல்ல பலன், அப்புறம் இரண்டாவது செய்தவனுக்கு இரண்டாவது பலன் அப்படின்னு கூட சொல்லணும். வினைகளுடைய வன்மை மென்மையை பொறுத்து பயன்கள் முன்ன பின்ன கூட வரலாம்னு சொல்கிறார். சில விதைகள் போட்டா முதல்ல போட்ட விதை பின்னால் முளைக்கலாம், பின்ன தாமதமாக நாம முன்பு விதைத்த விதை முன்பு முளைக்கலாம். அந்த தாவரங்களுடைய தன்மையை பொறுத்தது, விதையினுடைய தன்மையை பொறுத்தது. அதே மாதிரி முதல்ல செய்த வினை பின்னால பலன் தரலாம், பின்பு செய்த வினை அந்த முதல்ல செய்த வினைக்கு முன்பாகவே பின்பு செய்த வினை பலனை தரலாம். அது அந்த வினையினுடைய தன்மையை பொறுத்ததுன்னு சொல்வார். அப்ப இப்படியெல்லாம் வினையை அறிந்து, வினையினுடைய தன்மைகளை அறிந்து, அவற்றுக்கு ஏற்ற காலங்களை கூட்டுவித்து, எப்படி பலனை ஊட்டினால் இந்த ஆன்மாவுக்கு அந்த மலச்சக்தி கெடும் என்பதையெல்லாம் நன்கு உணர்ந்து மறவாமல் அந்த வினைப்படங்களை ஒரு ஆன்மாவே சுவாமி உபயோகிக்க போறார். எண்ணிக்கையில் அடங்காதவை ஆன்மாக்கள் எண்ணி சொல்ல முடியாது. அத்தனை ஆன்மாக்களையும் ஐந்தொழிற்படுத்தி உய வைக்கின்றார். அது எந்த ஆன்மாமலையும் அவருக்கு வந்து விருப்போ வெறுப்போ கிடையாது. அதை நாம உணர்வது கிடையாது. சுவாமி நமக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு ஆன்மா துன்பப்படுவதை நாம் பார்த்தோம் என்றால், அந்த துன்பத்திற்கு காரணமாக அந்த ஆன்மா ஒரு முன்வினை செய்துள்ளது. அந்த மாதிரி முன்வினை எனக்கு இருந்தால் எனக்கும் அந்த துன்பம் வரும். ஏன்னா அந்த ஆன்மா மேல சுவாமிக்கு எந்த கோபமோ என் மேல எந்த விருப்பமோ இல்லை. வினைக்கு பலன் கொடுக்கின்றார் அவ்வளவுதான். எனவே உலக துன்பத்தை பார்க்கும் போது இந்த துன்பங்களுக்கு காரணமான முன்வினை ஆகுது, அத்தகைய வினையை நாம் செய்யல் ஆகாது என்ற சிந்தனை வர வேண்டும். அந்த சிந்தனை மிக முக்கியம் என்று நம்முடைய நூல்கள் அறிவுறுத்துகின்றன. அது மாதிரி இன்பத்திலும் பற்று வைக்காமல், ஏன்னா இன்பத்தில் பற்று வைத்தால் மேலும் மேலும் அந்த இன்பத்தை நோக்கி தான் சிந்தை செல்லுமே ஒழிய சிவநெறியிலே நமக்கு நம்முடைய முன்னேற்றம் தடைபட்டுவிடும். ஆகையினாலே வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி, அதான் ரெண்டையும் சொன்னார். செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும், நல்குறவ என்னும் தோல்விடம் பிழைத்தும் அந்த நெறி நின்று சொன்னார். ஆகையினாலே இப்படி நாம் செய்கின்ற அந்த வினைகளை எல்லாம் அறிந்து அதற்கு எப்படி அவன் பலன் அளிக்கின்றான், அது எப்படி சிவபெருமானாலே முடிகின்றது, நான் எல்லா உயிர்கள் செய்கின்ற வினைகளையும் அறிந்து அந்த உயிர்களுக்கெல்லாம் சிவபெருமான் வினைப்பலன்களை ஒவ்வொரு ஆன்மாவுக்கு எந்தெந்த காலத்துல வினைப்பலனை ஊட்டணுமோ, எண்ணற்ற ஆன்மாக்களுக்கு அந்தந்த காலங்களிலே ஊட்ட முடிகின்றது என்றால், அப்ப அந்த உயிர்களோடு அந்த வினை செய்வான் என்ற நிலையில இருக்கக்கூடிய உயிர்களோடு அந்த வினைப்பலனை சேர்ப்பவன் என்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த பதிக்கு எப்படி தொடர்பு அமைந்துள்ளது, தொடர்பு எப்படி அமைந்துள்ளது என்பதை இன்னும் விளக்கமாக கூறுகின்றார். முதல்ல தொடர்பை வந்து தூளமாக கூறினார். இந்த அநேகனாகிய உயிர்கள் வினையை செய்பவை, ஏகனாகிய சிவம் அந்த வினைப்பலன்களை ஊட்டுபவன். இப்போ அந்த தொடர்பை நமக்கு நல்லா தெளிவாக சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு தொடர்பிலே சிவபெருமான் உயிர்களோடு சேர்ந்திருப்பதனால்தான் உயிர்களை செய்யக்கூடிய எல்லாத்தையும் சிவபெருமானால் அறிய முடிகின்றது, அறிந்து பலனை ஊட்ட முடிகின்றது என்ற உண்மையை இந்த தோற்றுவாயெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டாதான் இந்த குரட்பாவுக்கும் அடுத்த குரட்பாவும் உள்ள தொடர்பு நமக்கு விளங்கும். செய்வான் என்ற நிலையிலே உயிர்கள் இருக்கின்றன, அந்த உயிர்கள் செய்த வினைகளை எல்லாம் அறிந்து பலன் ஊட்டுகின்ற நிலையிலே சிவம் இருக்கின்றது என்றால், இப்போ உயிர்களோடு சிவம் எப்படி இருக்கின்றது? இப்ப நான் என்னெல்லாமோ செய்யறேன், வீட்டில் இருக்கிறவர்களுக்கே எல்லாம் தெரியல, நான் செய்யறதுல பாதிதான் தெரியும். என்னைக்காவது தெரிய வந்தா இவ்வளவு காரியம் செஞ்சிட்டு இருக்கானா, நல்லதோ கெட்டதோ அப்பதான் வீட்டுக்கு தெரிய வரும். அல்லது தெரியாமலே கூட செஞ்சிடலாம், செஞ்சுக்கிட்டே இருந்துடலாம், காலத்தை ஓட்டிடலாம். ஆனா சிவபெருமானுக்கு மட்டும் தெரியாதபடி நம்மால எதையுமே செய்ய முடிவது இல்லை. ஒவ்வொன்றையும் அறிகின்றான். அறிவதோடு மட்டுமல்ல, அந்த ஒவ்வொரு செயலுக்கும் பலனையும் கொடுத்து விடுகின்றான். நாமே செய்த காரியத்தை மறந்திருப்போம், சுத்தமா மறந்திருப்போம். ஏதாவது ஒரு பிறவியிலாவது அதுக்கு பலனை கொடுத்து விடுகின்றான். அப்ப எப்படி அது அவனுக்கு சாத்தியப்படுகின்றது? நெருக்கமா நம்ம இருப்பவர்கள் கூட நம்ம செய்யற எல்லாத்தையும் அறிந்து கொள்ள முடியலையே, அது மாதிரி நம்மளையும் அடுத்தவர்கள் செய்யற எல்லாத்தையும் அறிந்து கொள்ள முடியலையே. ஆனா இந்த பெருமான் மட்டும் எப்படி எல்லாரும் செய்கின்ற எல்லா வினைகளையும் எப்படி அறிகின்றான்? அந்த எல்லா உயிர்களோடும் அவன் எவ்வாறு இருக்கின்றான் என்பதைத்தான் சொல்கின்றான். என்னதான் நம்ம வீட்டில் உள்ளவர்கள் நெருங்கியவர்கள் இருந்தாலும், நாம வேறு அவர்கள் வேறுனு பிரிந்து தனித்தனியா ஆளாதான் இருக்கும். அதனாலதான் அவர்களும் அறியாதபடி நாமும் ஏதாவது செய்துவிட முடிகிறது, நாம் அறியாதபடி அவர்களும் செய்துவிட முடிகிறது. ஆனா சுவாமி எப்படி இருக்கின்றார் என்றால், எல்லா உயிர்களிடமும் நீக்கமர கலந்திருக்கின்றார். ஆகையான அந்த உயிர் வேறு சிவம் வேறுனு பிரிக்க முடியாதபடி கலந்திருக்கு. இது உயிர், இது சிவம்னு பிரிக்க முடியும். இதெல்லாம் ஒரு ஓமை சொல்லணும் இல்லையா, அப்பதான் நமக்கு விளங்கும். அப்ப உயிராகும் சிவம் இருக்கட்டும், உயிர்களையும் உடம்பையும் எடுத்துக்கணும். எல்லா உயிர்களும் உடம்போடு வாழ்கின்றன. இந்த உயிரையும் உடம்பையும் எடுத்துக்கொள்வோம். உயிரையும் உடம்பையும் பார்த்தால், இது உயிர் இது உடம்பு அப்படின்னு பிரிக்க முடியாத நிலையிலே, அந்த உயிர் எப்படி உடம்போடு பிரிப்பின்றி கலந்துள்ளதோ அத மாதிரி, இது உயிர் இது சிவம்னு பிரிக்க முடியாத அளவிலே சிவமானது உயிரோடு இரண்டர கலந்துள்ளது. அப்படி எல்லா உயிர்களோடும், அற்ப பிறவி எடுத்த உயிர்களா இருந்தாலும் சரி, மனித பிறவி தேவலோக பிறவி எடுத்த உயிர்களா இருந்தாலும் சரி, எல்லா உயிர்களோடும் இது உயிர் இது சிவம்னு பிரிக்க முடியாதபடி உயிரோடு உயிராக கலந்துள்ளது. மேலும் அவன் அறிவித்தால்தான் எந்த உயிரும் அறிய முடியும். அப்ப நாம் அறிகின்றோம் என்றாலே அவன் அறிவிக்கின்றான் அர்த்தம். அப்ப நாம் அறிவது ஒவ்வொன்றையும் நிச்சயமாக அவன் அறிவான். அவன் அறிவிச்சுதானே நாம் அறிவான், அவன் காட்டித்தானே நாம காண்போம். ஆகையினாலே நம்முடைய எண்ணமாக இருந்தாலும் சரி, சொல்லாக இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த இதை நினைக்கணும், இதை சொல்லணும், இதை செய்யணும்னு நாம என்ன கருதுகின்றோமோ அந்த அறிவையே அவன் தான் விளக்குகின்றான். மலமறைப்பை நீக்கி நம்முடைய விருப்பத்தை அறிந்து மனமொழிமைகளாலே நம்மை நம்முடைய கருத்தை வெளிப்படுத்துகின்றான். அதைத்தான் அபரிபெருமான் அருமையாக சொன்னார், வாயானை மனத்தானை மனத்தில் உள்ள கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை. கருத்தானேன்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்தல, நம்முடைய கருத்தை அவன் தான் வெளிப்படுத்துகின்றான். நம்முடைய வாயின் மூலமாக சொற்களை வெளிப்படுத்துவனவன் தான், மனத்தின் மூலமாக சிந்தனையை வெளிப்படுத்துவனவன் தான். ஏனென்றால் நாம மலமறைப்புல இருக்கோம், மலமறைப்பை நீக்கி அவன் வெளிப்படுத்தினாதான் எண்ணம் சொல் செயல் எல்லாம் வெளிப்படும். வெளிப்படுத்துவர் மட்டுமல்ல, அதற்கு ஏற்ற பலனையும் கொடுத்து விடுவான். அதான் கருத்தறிந்து முடிப்பான் தன்னை. எனவே இப்படி அப்ப வாயா, அப்போ எப்படி நம்முடைய நாம் வாயால் சொல்பவற்றை அவன் அறிய முடிகிறது, மனதால் நினைப்பவற்றை அவனால் எப்படி அறிய முடிகின்றது, செயல்களை எப்படி அறிய முடியுதுன்னா, அவன் வாயாகவே இருக்கின்றான், கருத்து அந்த மனமாகவே இருக்கின்றான், மனத்தில் உள்ள கருத்தாகவே இருக்கின்றான். அப்ப ஒன்றாக கலந்திருக்கின்றான் உடலும் உயிரும் போல. அதான் வாயானை, வாயில் உள்ளானேன்னு சொல்லாம வாயானே சொல்லிட்டாங்க, மனத்தில் உள்ளானேன்னு சொல்லாம மனத்தானை, கருத்தில் கலந்திருக்கான்னு சொல்லாம கருத்தானைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்படி ஒன்றாக கலந்திருப்பதனாலே அப்படி எப்படி சொன்னார்கள். அதைத்தான் இங்கே ஆசிரியர் உடலையும் உயிரையும் வைத்து ஓமையாக சொல்கின்றார். ஊன் உயிரால் வாழும் ஒருமைத்தே. ஊன் என்பது உடம்பு. உடம்பு எதனால் வாழ்கிறது? உயிரால் வாழ்கின்றது. இந்த உடம்பு நிற்கின்றது, இருக்கின்றது, நடக்கின்றது என்றால் உயிர் அதனை செலுத்துகின்றது. அதான் ஒரு கார் அங்க ஏறுது, இறங்குது, திரும்புது, வேகமா பாயுது அப்படின்னா உள்ள ஒருவன் இருந்து இயக்குகின்றான், அல்லது போட்டா போட்ட மாதிரி கிடக்கும் அந்த கார். அத மாதிரிதான் உடம்பும், அது உள்ளே இருந்து உயிர் இயக்குவதனாலே உடம்பு இயங்குகின்றது. ஆனால் உடம்பின் செயல் உயிரின் செயல்னு பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு அந்த செயல் ஒன்றுபட்டு இருக்கின்றது அல்லவா. அப்படி ஊனோடு உயிரானது ஒன்றாக கலந்திருக்கிறது அல்லவா. அது அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை தான், அதான் ஒருமைத்தே, அப்படிப்பட்ட ஒற்றுமையே. ஊனோடு உயிர் தான் உணர்வோடு ஒன்றாம் தரம், அந்த உடம்போடு கூடியுள்ள உயிர்களோடு சிவபெருமான் ஒன்றாக கலந்திருக்கின்ற முறைமை. உடம்போடு உயிர்கள் எவ்வாறு ஒன்றாக கலந்திருக்கின்றனவோ அதுபோலத்தான் இந்த உடம்போடு உள்ள உயிர்களோடு சிவம் ஒன்றாக கலந்திருக்கின்ற முறைமை. ஊனோடு உயிர், ஊனோடு உயிர் தான் உணர்வோடு ஒன்றாம் தரம் என்று சொன்னார். ஆகையினாலே உடம்பானது உயிரோடு கூடி பிரிப்பின்றி விளங்குகின்ற அந்த ஒற்றுமை நிலையை போலத்தான் உடம்போடு கலந்திருக்கின்ற அந்த உயிர்கள் சிவஞானத்தோடு கூடி பிரிப்பின்றி இருக்கின்ற முறைமை என்று இந்த குரட்பாவிலே கூறினார். ஆகவே அப்படி ஒன்றாக இருப்பவனாலே நாம் செய்கின்ற வினைகளை அறிய முடியும். எனவே அந்த வினைப்படன்களை கூட்ட முடியும். சரி, வினைகளை அறிகின்றான், ஆனா வினைப்படன்களை கூட்டுகின்றான் போது கூட்டுகின்றவன் வேறாக இருக்க வேண்டும் அல்லவா. வினையை செய்பவன் ஆன்மா, வினைப்படனை அந்த வினைக்குரிய பலனை கொடுப்பவன் சிவம். எனவே அப்ப வேறாகவும் இருக்கணும் அல்லவா. வினைப்படனை சிவபெருமான் கொடுக்கின்றார், ஆன்மா அதை பெறுகின்றது. எனவே கொடுப்பவன் வேறு, பெறுபவன் வேறு, வேறாகவும் இருக்க வேண்டும் அல்லவா. இவன் ஒன்றாகவே கலந்திருக்கின்றான் என்றுதானே சொல்கின்றீர்கள் சொன்னால், ஒன்றாக கலந்திருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரே பொருள் ஆயிருமா? உடம்போடு உயிர் ஒன்றாக தான் கலந்திருக்கு. இது உடம்பு இது உயிர்னு பிரித்து அறிய முடியல. அதுக்காக உடம்பு தான் உயிர், உயிர் தான் உடம்பு, ரெண்டும் ஒரே பொருள் சொல்ல முடியுமா? முடியாது. இந்த உயிர் இதுக்கு முன்னால ஏதோ ஒரு உடம்போட சேர்ந்து ஒரு பிறவியில இருந்தது. அப்ப அந்த உடம்பு தான் உயிரா இல்லையே? அந்த ஆயுள் காலம் வரை அந்த உடம்புல இருந்தது, அப்புறம் அந்த உடம்பு நீங்கியது, வினைக்கீடாக இப்போ ஒரு உடம்போட இருக்கிறது. இன்னும் எத்தனை பிறவிகளை என்னென்ன உடம்போட சேருமோ. ஆகவே தெளிவு, உயிர் வேறு உடம்பு வேறுதான். ஆனா சேர்ந்திருக்கும் போது பிரிக்க முடியாதபடி சேர்ந்திருக்கு. ஆனாலும் பொருளால் வேறுதான். அதுபோல சிவமும் உயிரும் பொருளால் வேறுதான். அதை ஓமை மூலமாக வரக்கூடிய குரட்பாவை விளக்க இருக்கின்றார். அதை வருகின்ற சிந்தனையிலே செய்ய இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இந்த அறியும் நெறியிலே முதற் குரட்பாவிலே இருவினை ஒப்பும் சத்தினிவாதமும் ஆன்மாவிடம் தோன்றிய காலத்திலே சிவபெருமானாக எழுந்தருள்வார் என்றும், அடுத்த குரட்பாவிலே அவ்வாறு எழுந்தருளி அனாதி பொருள்கள் ஆறினையும் உணர்த்தி அருள்வார் என்றும், அந்த அனாதி பொருள்கள் ஆறுக்குரிய சம்பந்தமானது செய்வானும் செய்வினையும் சேர்வையனும் சேர்ப்பவனும் உய்வான் உளவென்று உணர் என்ற குரட்பாவினாலே உணர்த்தப்பட்டது. இனி எப்படி நாம் செய்கின்ற வினைகளை அந்த ஏகன் சிவபெருமான் அறிந்து பலன் ஊட்டுகின்றார் என்றால், சிவபெருமான் உயிர்களோடு ஒன்றாக கலந்திருக்கின்றான், பொருளால் வேறாக இருக்கின்றான், செலுத்துதலால் உடனாக இருக்கின்றான். ஆகவே உயிர்கள் செய்கின்ற வினைகளை அறிந்து பலனை ஊட்டுகின்றான் என்ற கருத்து சொல்லப்பட இருக்கின்றது. அவற்றை ஒவ்வொரு குரட்பாளராக பார்க்க இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு, திருவருட்பயின் சிந்தனையை செய்வதற்கு குருவர்கள் பாலித்த சீர்வளசீர் குருமகாசனிதானுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு சித்தாந்த சைவ சாத்திர சிந்தனையை நிறைவு செய்கின்றேன்.
1: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நமசிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya. You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

0: இந்த செய்தியை கேட்டவுடன் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
0: இந்த செய்தியை கேட்டவுடன் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் சிவாயனம். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
3: சிவாயனம் சிவாயனம் சிவாயனம். ஸ்ரீ சிவ மகாபுராணம் 2வதான ருத்ரசம்ஹிதை, அதிலே 3வதான பார்வதி கண்டம், அத்தியாயம் 46. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, இப்பொழுது சிவபெருமான் தேவர்கள் சிவகணங்கள் மற்றும் உள்ளோர் சூழ கோலாகலமாக இமமானது அரண்மனை நோக்கி சென்றார். இமமானது மனைவி மேனை மற்ற பெண்டிர்களுடன் உள்ளே சென்று சிவபெருமானுக்கு ஆரத்தி எடுப்பதற்காக விளக்குகள் வைத்து அலங்கரிக்கப்பட்ட தாம்பாளத்தை எடுத்துக்கொண்டு முனிவர் பெண்டிர்கள் மற்றும் உள்ள நகரத்து பெண்டிர்கள் சூழ மரியாதையோடு தோரண வாயிலுக்கு வந்தாள். வந்தவள் தேவர்கள் சேவைக்கு நிற்கும் தன் மகள் பார்வதியின் கணவரான சிவபெருமானை அன்புழுகக் கண்டாள். அவரது திருமேனி அழகோ சண்பகப்பூ போல புன்னிதமாக இருந்தது. பெரிய ஒரு திருமகம், முக்கண்கள், அழகிய திருமுகத்தில் புன்னகை தவழ்ந்தது. ரத்தினமும் பொன்னும் கொண்டு அலங்காரம், கழுத்தில் மாலதி மாலை, தலையிலே நவரத்தின கிரீடம், அதனால் திருமுகம் மேலும் ஒளிர்ந்தது. கைகளிலே அழகிய வளையல்களும் தோல் வளையங்களும், அதாவது வங்கிகள். அறையிலே திப்பிளம்பென மெளிரும் பொன்னாடை, மேலே உத்தரியமோ விலைமதிக்க முடியாத மனங்கவர் மெல்லியதான மேலாடை. திருமேனி முழுவதும் அத்தர்க்கஸ்தூரி, குங்குமப்பூ கலந்த நறுமணச் சந்தனப்பூச்சு, கையிலே ரத்தனமயமான ஒரு கண்ணாடி, மைதீட்டிய திருக்கண்கள், தன் ஒளியால் பிறரது ஒளி மயங்கும் மங்கும்படி விளங்குகிறார். காண கண் கோடி வேண்டும், மிக்க இளமை, அழகினுக்கு அழகு, திருவாபரணங்கள் அணிந்த திருமேனி, பெண்டிர்கள் மயங்கும் பேரழகு, சஞ்சலமற்ற அமைதி தழுவும் நிலை, சஞ்சலமற்ற அமைதி தழுவும் நிலை. திருமுகமோ கோடி கோடி நிலவின் அழகையும் விஞ்சும், மனதை கொள்ளை கொள்ளும் அழகு. திருமேனியோ கோடி மதனல் அவன்யம், மனதை தன்னிடம் இழுப்பது, ஒவ்வொரு அவயவம் அதற்கான அழகுடன் விளங்குகிறது. இவ்வளவு அழகு பொருந்திய பரம்பொருள் சிவபெருமான் தன் மாப்பிள்ளையாக தன் எதிரே நிற்பது கண்டு மேனையின் வருத்தமும் சிந்தையும் எங்கோ ஓடின. ஆனந்த கடலில் மூழ்கினாள். தானும் தன் மகள் சிவையும் தன் கணவர் இமமானும் தன் குலமும் பெற்ற பெரும்பேற்றினை நினைத்து நினைத்து மகிழ்ந்து போற்றினாள். தான் பிறவி பெரும்பயனை பெற்றதாக உணர்ந்தாள். மேன்மேலும் மகிழ்ச்சியில் திளைத்தாள். முகம் மகிழ்ச்சியில் தாமரை என மலர்ந்தது. தனது மாப்பிள்ளையின் அழகை பார்த்தவாறே ஆரத்தி எடுத்தாள். பார்வதி கூறிய சிவ அழகை நினைந்து நினைந்து பூரித்தாள். மகிழ்ச்சியில் முகம் மலர சிவனது அழகு பற்றி பார்வதி முதலில் கூறியதைப் போலன்றி இன்னும் பன்மடங்கு அழகுடன் அல்லவாய் இவரது திருமேனி காண்கிறது. அவரது அழகை இப்பொழுது சொல்லுக்கும் மனத்திற்கும் எட்டாததாக உள்ளதே என்று மனத்தில் நினைத்து வியந்து மகிழ்ந்த மேனை தன் அரண்மனைக்குள் சென்றாள். அங்கு வந்திருந்த இளம் பெண்டிர்களும் பரணான சிவபெருமானது பேரழகை மிகவும் புகழ்ந்து இமவானது புதல்வியான பார்வதி என்றும் கொடுத்து வைத்தவள், பிறக்கரிய பெரும்பேறு பெற்றவள் என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். சிலரோ துர்கையான பார்வதி சாட்சாத் பகவதி அல்லவா என்றனர். மற்றும் சிலரோ மேனையிடம், இதுவரை நாங்கள் இம்மாதிரியான மாப்பிளையை கனவிலும் கண்டதில்லை, நேரிலும் பார்த்ததில்லை, உண்மையில் உன் மகள் பார்வதி பெரும் புண்ணியலும் செய்தவள்தான் என்றனர். சிவபெருமான வழங்கிய திருமேனியைக் கண்டு தேவர்கள் மிகவும் மகிழ்ந்து பூரித்தனர். கந்தர்வர்கள் அவரது புகழை பாடினர். அப்சரப் பெண்டிர்கள் நடனமாடினர். இசைக்கருவிகளை இசைப்பவர்கள் பல பல இசைக்கருவிகளை மெல்லிய இனிய ஓசையில் தங்கள் கலைத்திறனை வெளிப்படுத்தி இசைத்தனர். இவமான் கொட்டை வாசலில் செய்ய வேண்டிய மங்களச் சடங்குகளை செய்வனே செய்தான். மேனையும் கோலாகலமாக தனது மாப்பிள்ளையை அனைவருக்கும் அறிமுகப்படுத்தினான். பின்பு சிவபெருமான் தனது கணங்களும் தேவர்களும் சூழ தனக்கென்று ஒதுக்கப்பட்ட தனி இடத்திற்கு சென்றார். இதற்குள் இமமானது அந்தப்புறப் பெண்கள் பார்வதியை உடனழைத்துக் கொண்டு குலதெய்வதையான அம்பிகையை பூஜிப்பதற்காக வெளிக்கிளம்பினார்கள். அப்பொழுது இமைக்காத தேவர்கள் அவளை கண்டு வியந்தனர். அவளது திருமேனியோ கருணீல நிறத்தில் இருந்தது. அவயவங்களோ அழகுக்கும் அழகு செய்வதாக இருந்தன. அவளது திருக்கண் நோக்கு சிவனையே காண்பதாக இருந்தது. அவரை கண்ட கண்கள் மற்றொன்றை காணுமா? வாயிலோ மெல்லிய புன்னகை. கருணை பொழியும் திருக்கண்களால் அனைவரையும் கண்டாள். திருக்கண்களின் அழகே மனம் கவர் அழகு. அழகிய கூந்தலோ கருத்தது. காதணிகளின் ஒளி கன்னங்களில் பிரதிபலித்தது. நெற்றியில் கஸ்தூரி திலகமும் குங்குமப்பட்டும் திருமார்பில் அழகிய உயர்ந்த ரத்னஹாரம். அந்த ரத்னங்கள் அனைத்தும் பொறுக்கி எடுக்கப்பட்ட உயர்ந்த ரத்னங்கள். திருத்தோள்களில் தோள்வளைகள், கைகளில் இரத்தன வளையல்கள் மற்றும் கங்கணங்கள், காதிலே இரத்தன குண்டலங்கள். அவை கன்னத்தில் பிரதிபலித்தன. முத்துப்பற்களின் வரிசையோ இரத்தனமணிகளின் ஒளிகையும் மங்கச் செய்வது. பல்லழகே முகத்தின் அழகை மேம்படுத்துகிறது. கோவைப்படத்தை நிகழ்த்த சிவந்த உதடுகள், திருவடிகள் இரண்டிலும் இரத்தன பரல்கள் கொண்ட பாதச்சலங்கைகள், ஒரு கையில் ரத்தனங்கள் இழைத்த முகம் பார்க்கும் கண்ணாடி, மற்றொரு கையில் விளையாட்டிற்காக ஏந்திய தாமரை மலர், திருமேனியில் சந்தனம் அகரு கஸ்தூரி குங்குமப்பூ கலவையின் பூச்சு, திருவடிகளில் சலங்கை ஒலி கொஞ்சுகிறது, உள்ளங்கால்கள் செம்பஞ்சு குழம்பு பூசி சிவந்து உள்ளது. ஆதி காரணியான உலகநாயகி பார்வதி தேவியை கண்ட தேவர்கள் அனைவரும் பார்வதியையும் மேனையையும் சிறந்தாழ்த்தி வணங்கினர். முக்கண்ணரான சிவபெருமான் தன் கடைக்கண்களால் பார்வதி தேவியை பார்த்து தன் விரகதே வேதனை தீர்ந்தார். அப்பொழுதே அனைத்தையும் மறந்தார். உடல் புழகித்தார். மகிழ்ச்சி வெள்ளமிட பார்வதியை நோக்கினார். அவரது திருக்கண்கள் முழுவதும் பார்வதியையே நிரம்பியிருந்தார். இப்பொழுது நகரை நின்றும் வெளிச்சென்ற தங்கள் குலதெய்வதையான அம்பிகையை பூஜித்த பார்வதி பிராட்டி பின்பு அந்தனப் பெண்டிர்கள் சூழ தன் தந்தையின் அரண்மனைக்கு திரும்பினாள். சிவபெருமானும் பிரம்மதேவரான நான் ஸ்ரீ விஷ்ணு தேவர்கள் சூழ இவமான் தனக்கென்று ஒதுக்கிய தனி அரண்மனைக்கு மகிழ்ச்சியோடு சென்று தங்கினார். இவமானால் உரிய முறையில் உபசரிக்கப்பட்ட அனைவரும் மகிழ்ச்சியோடு அங்கு தங்கி சிவத்தொண்டு செய்வதாயினர். அத்தியாயம் 47. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, அதன்பின் இமவான் பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் வேத மந்திரங்களை கூறி மகிழ்ச்சியோடு உபநயனச் சடங்கை செய்வித்தான். இமவான் வேண்டி அழைக்க ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்கள் அனைவரும் அரண்மனைக்குள் வந்தனர். அங்கு அவர்கள் சிவபெருமான் அளித்த திருவாபரணங்களால் உலகியலையும் வேத நெறிகளையும் ஒட்டி பார்வதி பிராட்டியை அலங்கரித்தார்கள். அந்தன பெண்டிர்களும் தோழிகளும் முதலில் பார்வதி பிராட்டியை மங்கள நீராட்டினர். பின்பு நல்ல பட்டாடைகளும் திரு ஆபரணங்களும் கொண்டு பார்வதி பிராட்டியை அலங்கரித்து அறத்தி எடுத்து கண்ணச்சில் கிழித்தனர். மூவலகங்களையும் பெறாமல் பெற்றெடுத்த கன்னியான இமமானது மகள் அழகு வெள்ளம். பார்வதி பிராட்டி நன்கு அலங்கரிக்கப்பட்டவளாக சிவபெருமானை மனதில் நினைந்தவாறே அங்கு வந்து அமர்ந்தாள். அப்பொழுது பெண் வீட்டாரும் பிள்ளை வீட்டாரும் பெருமகிழ்ச்சியோடு விழா வகுத்தனர். வேதம் வகுத்த வழியில் அந்தணர்களுக்கு பல பல தானங்கள் வழங்கப்பட்டன. மற்றவர்களுக்கும் பலவித திரவியங்கள் அளிக்கப்பட்டன. வந்திருந்தவர்கள் மனம் மகிழ பல பல கீதங்களும் இசைக்கருவுகளும் முழக்கப்பட்டன. நான், ஸ்ரீ விஷ்ணு, இந்திரன் முதலிய தேவர்கள், மகரிஷிகள் ஆகிய அனைவரும் பக்தியோடு சிவையான பார்வதி பிராட்டியை வணங்கி சிவ சிந்தனையோடு இம்மானது உத்தரவு பெற்று அவரவர்கள் இடத்தில் வந்தமர்ந்தோம். இதற்குள் கன்னிகாதானத்திற்கான நன்முகூர்த்தம் நெருங்கியது கண்ட கர்காச்சாரியார் சிவபெருமானையும் ஜானவாதத்திற்கான ஊர்வலக்காரர்களையும் அழைக்குமாறு இமமானிடம் கூற, இமமானது மந்திரி பிரதானிகள் உடனே சென்று அவர்களிடம், கன்னிகாதானத்திற்கான நன் முகூர்த்தம் நெருங்கிவிட்டது,
4: ஆகவே நீங்கள் அனைவரும் விரைவில் திருமண மண்டபத்திற்கு வர வேண்டும் என வேண்டினர். உடனே அவர்கள் சிவபெருமானுக்கு மங்கள நீராட்டி நல் ஆடைகளும் நன்மணி ஆபரணங்களும் அணிவித்து அழகு செய்து நந்தியம்பெருமானின் மேல் ஆரோகணிக்கச் செய்து போற்றி போற்றி என்று போற்றி திரு அகவல் கூறி புறப்பட்டனர். சிவபெருமானை முன்னிட்டுக் கொண்டு வாத்தியங்கள் முழங்க அவ்வூர்வலம் மிகுந்த கோலாகலத்துடன் இமமானது அரண்மனை வந்தது. இமமான் அனுப்பிய அந்தணர்களும் உயர்ந்த பர்வதங்களும் மகிழ்ச்சி பொங்க சிவபெருமானுக்கு முன் சென்றனர். இறைவனது திருமுடிக்கு மேல் வெண்கொற்றக்குடை பிடிக்க நாற்புறங்களிலும் கவரி வீசினர். விண்ணிலே மேலாப்பு அதாவது விதானம், அதன் கீழே இறைவன். அவர் ஸ்ரீ விஷ்ணு பிரம்மா இந்திரன் லோகபாலகர்கள் சூழ வருகிறார். காண கண்கொள்ளாத காட்சி. சங்குகள் பேரிகள் ஆனகம் என்ற துந்துபி படகம் கொம்பு முதலிய வாத்தியங்கள் முழங்கின. அகில உலக நாயகனும் அடியார்க்கு எளியவருமான இறைவன் பரமேஸ்வரரான தனக்கே உரிய ஒளியோடு அனைவரோடும் நடுவில் உலா வந்தார். விண்ணவர்கள் மலர் மாறி ஒழிந்தனர். தேவர்களோடும் தேவர்களும் மற்றோரும் போற்றி புகழ்ந்து பாடி பூஜிக்க சிவபெருமான் திருமண மண்டபம் வந்தார். உரிய உயரிய பர்வதங்கள் அதாவது மலை அரசர்கள் அன்போடு சிவபெருமானை நந்தியம்பெருமான் மேல் இருந்து கீழிறக்கி அரண்மனைக்குள் அழைத்துச் சென்றனர். இமமானம் தேவர்கள் சூழ வந்த இறைவனை முறைப்படி பக்தியோடு வணங்கி ஆரத்தி எடுத்தான். பின்பு மிகுந்த மகிழ்ச்சியோடு தன் பெறற்கரிய பெருந்தேற்ற எண்ணி பெருமையோடு வந்துள்ள முனிவர்கள் மற்றும் தேவர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்றான். ஸ்ரீ சிவபெருமானுக்கும் ஸ்ரீமன் நாராயணருக்கும் மற்றும் உள்ள முக்கிய தேவர்களுக்கும் கால் அலம்ப பாத்தியம் கையலம்ப ஆசவனீயம் செய்ய நன்னீரடித்து திருமண மண்டபத்திற்குள் அழைத்துச் சென்று அங்கு எங்கள் எல்லோரையும் உரிய ஆசனத்தில் அமர்த்தினான். அப்பொழுது மேனை தன் தோழிகள் அந்தன மகளிர் நகரத்தில் உள்ள மற்ற பெண்டிர்கள் ஆகிய அனைவருடனும் வந்து பெருமகிழ்ச்சியோடு ஆரத்தி எடுத்தாள். வேதத்தின் கர்மகாண்டத்தின் நுட்பமறிந்த புரோகிதரான கர்க்கர் கூற இமமான் மதுவர்க்க பூஜை முதலியவற்றை முறைப்படி செய்தான். பின்பு நான் அறிவுறுத்த புரோகிதர் திருமணத்திற்கான பூர்வாக சடங்குகளை செய்ய தொடங்கினார். இதன்பின் இமமான் திருமண மண்டபத்தில் திருமண மேடையில் அமர்ந்துள்ள சர்வ அலங்கார பூரிதையான பார்வதி பிராட்டியின் அருகில் நானும் ஸ்ரீ விஷ்ணுவும் சூழ்ந்திருக்க சிவபெருமானை அழைத்துச் சென்றான். அப்பொழுது தேவகுருவான வியாழ பகவான் முதலிய அறிஞர்கள் கன்னியாதான முகூர்த்த நேரத்தை அவரோடு எதிர்பார்த்திருந்தனர். கர்க்காச்சாரியார் புண்ணியாகம் என்ற சுத்தி அதாவது தூய்மையாக்கும் கர்மாவை செய்து பார்வதியின் திருக்கரங்களில் நற்புரியையும் அட்சதையையும் வைத்து சிவபெருமான் மேல் இறைக்கச் செய்தார். பின்பு பார்வதி பிராட்டி தயிர் அட்சதை தருப்பை புல் தூய நீர் முதலியன கொண்டு சிவபெருமானை பூஜித்தாள். எந்த இறைவனான சிவபெருமானைப் பெற கடுந்தவம் புரிந்தாலோ அவ்விறைவனை காதலாகி கசிந்து உருகி நேரில் பார்த்து மகிழ்ந்தாள். பின்பு நானும் கர்க்கரும் மற்ற முனிவர்களும் கூற உலகியலை கருதி சிவபெருமான் உமையை பூஜித்தார். இவ்வாறு இருவரும் ஒருவருக்கொருவர் பூஜை புரிந்து அழகே உருவெடுத்ததோ என இருந்தனர். மூவுலகங்களும் கொண்டாடும் அத்தம்பதிகள் ஒருவரை ஒருவர் நோக்க திருமகள் முதலிய தேவிமார்கள் அவர்களுக்கு ஆரத்தி எடுத்து கண்கெச்சில் கழித்தனர். அத்தியாயம் 48. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இப்பொழுது குலகுருமான கர்க்காச்சாரியார் கூற இமமான் மேனையுடன் கன்னிகாதானத்திற்கான சடங்கை செய்யலானான். சர்வாதாரண பூஜிதையாக விளங்கும் மேனை கையில் பொற்குடம் ஏந்தி இமமானது வலது பக்கத்தில் அமர்ந்தாள். உடனே இமமான் தன் புரோகிதரோடு அர்க்கியம் பாத்தியம் முதலியன தந்து வரனான சிவபெருமானை பூஜித்து நல்வஸ்திரம் சந்தனம் ஆபரணங்கள் முதலியன அழித்து சிவபெருமானை மாப்பிளையாக முறைப்படி மகிழ்ச்சியோடு வரித்தார். உடனே இமமான் அந்தரணர்களிடம் வருடம் மாதம் திதி நட்சத்திரம் யோகம் கர்ணம் முதலியன கூறி கன்னிகாதானத்திற்கான சங்கல்பத்தை கூறச் செய்தான். அவ்வந்தனர்கள் உரிய நேரத்தை நன்கு அறிந்தவர்கள் ஆதலால் அப்படியே ஆகட்டும் என்று கூறி மகிழ்ச்சி பொங்க கன்னிகாதான சங்கல்பத்தை கூறத் தொடங்கினர். சிவபெருமான் மனதிலிருந்து தூண்ட இமவான், சம்புவே, தங்கள் கோத்திரம் பிரபரம் குலம் பெயர் மற்றும் தாங்கள் வேதத்தில் இப்பிரிவை சார்ந்தவர் போன்றவற்றை சற்றையே கூற வேண்டுகிறேன். கன்னிகாதானத்திற்கான முகூர்த்த வேளை நெருங்கிவிட்டது, ஆகவே சீக்கிரம் கூறுங்கள் என்று வேண்டினான். இமவான் இவ்வாறு வேண்டவே தெளிந்த முகத்தவர் ஆனாலும் சிவபெருமான் சற்றே வருந்திய முகத்தர் ஆனார். சோகம் தவிர்த்த சுருதி பொருள் ஆனாலும் இப்பொழுது சற்றே சோகமுற்றார். தேவசிரேஷ்டர்கள் முனிவர்கள் கந்தர்வர்கள் யட்சர்கள் சித்தர்கள் என அனைவரும் சிவபெருமான் பதில் உரைக்காமல் இருப்பதை கண்டனர். அப்பொழுது நாரதா, நீ மட்டும் இதைக் கண்டு சற்றே புன்னகைத்தவனாக சிவனை மனதில் நினைந்து இவமாரிடம் கூறலானாய். நாரதர் கூறுகிறார், மலைவன்னவா, நீ அறிவின்மைக்கு ஆட்பட்டு ஒன்றும் அறியாதிருக்கிறாய். இறைவனிடம் எதை கேட்பது எதை கேட்கக்கூடாது என்கிற நியமம் அறிந்திலை. வெளிநாட்டமுடைய நீ உள்நாட்டம் அறிந்திலையே இச்சமயம் சிவபெருமானிடம் அவரது கோத்திரம் பற்றி கூற சொல்லுகிறாயே, அது உண்மையில் கேலிக்கு இடமாகிறது. மறையரசே, இவரது குலம் கோத்திரம் பெயர் முதலியவற்றை சிவன் நாராயணர் பிரம்மதேவர் முதலியவர்களும் அறியாரே. அவ்வாறு இருக்க மற்றவர் அறிவது எங்கனும்? எந்த சிவபெருமானது ஒரு நாள் அளவில் கோடி கோடி பிரம்மதேவர்கள் லயத்தை அடைகிறார்களோ அந்த இறைவனை உன் மகளின் தவத்தின் பெருமையால் இன்று உன் கண் எதிரில் காண்கிறாய். எந்த சிவபெருமானது ஒரு நாள் அளவில் கோடி கோடி பிரம்மதேவர்கள் லயத்தை அடைகிறார்களோ அந்த இறைவனை உன் மகளின் தவத்தின் பெருமையால் இன்று உன் கண் எதிரில் காண்கிறாய். இவருக்கென தனித்ததொரு திருமேனி இல்லை. இவர் பிரகிருதியான மாயையை கடந்தவர். நிர்குண பரபிரம்ம பரமாத்மா. நிர் ஆகாரர் அதாவது உருவமற்றவர், விகாரமற்றவர் அதாவது மாறுபாடுகள் அற்றவர், மாயைக்கு தலைவர், பரபிரம்மம், உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் நிற்பவர். குலம் கோத்திரம் பெயர் உருவம் என அனைத்துமற்ற சுதந்திரரான பரமேஸ்வரர். ஆனால் அடியவர்க்கு எளியவர். அடியார்கள் விரும்பி வேண்ட நிர்குணம் விடுத்து சகுணராக ஆகாரமான திருமேனி நீக்கி அழகிய சுந்தர திருமேனி தாங்குகிறார். பெயரற்றவர் ஆனால் ஆயிரம் ஆயிரம் திருநாமங்களை தரிக்கிறார். கோத்திரமற்றவர்தான் ஆனால் உயர்ந்த கோத்திரத்தவர். குலமற்றவர் ஆனாலும் நற்குடி பிறந்தார். உன் மகள் பார்வதியின் தவ வலிமையால் இன்று உன் மாப்பிள்ளையாக வந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. மலையரசே, பல பல திருவிளையாடல்கள் புரியும் இவர் சராசரங்கள் அடங்கிய இவ்வுலகையே மாயையில் சிக்க வைத்தவர். அச்சிவ மாயை கடத்தற்கு அரியது. அம்மாயைக்கு அடிமைப்பட்டதே இவ்வுலகங்கள். ஏன், ஸ்ரீஹரி பிரம்மதேவர் ஆகியோரும் தான் ஆட்பட்டவர்கள். எத்தனை அறிஞரானாலும் சிவபெருமானை உள்ளபடி அறிந்தார் இல்லை. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, சிவனின் இச்சைக்கேற்ப செயல்புரியும் ஞானியான நீ இமமானுக்கு மகிழ்ச்சி உண்டாகுமாறு மேலும் கூறத் தொடங்கினாய். நாரதர் கூறுகிறாய், உமையை பெற்ற பெருந்தகையே மலையரசே, நான் சொல்வதை கேள். பின்பு உன் மகளை சிவபெருமானது திருக்களத்தில் தானவழி. திருவிளையாடல்கள் பல புரியும் சிவபெருமானது குலமும் கோத்திரமும் நாதமே என்பதை முதலில் தெரிந்துகொள். சிவமே நாதம், நாதமே சிவன். நாதத்திற்கும் சிவத்திற்கும் வேறுபாடில்லை. படைப்பின் தொடக்கத்தில் முதல் முதலில் சகுண திருமேனி தாங்கி நிற்கும் சிவபரம்பொருள் இடமிருந்து சிவபரம்பொருளிடமிருந்து தோன்றியது நாதமே. ஆகவே அந்த நாதமே அனைத்திலும் உயர்ந்தது. அச்சிவபிரானால் தூண்டப்பட்டுத்தான் நான் இன்று வீணை வாசிக்கத் தொடங்கினேன். பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, நீ கூறியதை கேட்டு இமமான் ஐயம் நீங்கி மனம் மகிழ்ந்தான். பின்பு ஸ்ரீ மகாவிஷ்ணு முதலிய தேவர்களும் முனிவர்களும் வியத்தல் நீங்கி நாரதரை புகழ்ந்தனர். சிவபெருமானது பெருமையை உள்ளவாறு உணர்ந்த சான்றோர்கள் அனைவரும் வியப்பெய்தி, அச்சோ, எந்த சிவபரம்பொருள் பரந்த இந்நில உலகை படைத்தாரோ, எவர் பரத்திற்கும் பரனோ, அறிவே வடிவானவரோ, தன்னிச்சைப்படியே திருவிளையாடல்கள் புரிபவரோ, மெய்யறிவு ஒன்றினாலேயே அறியப்படுபவரோ, மூவுலகங்கட்கும் தலைவரோ, அந்த சிவபொருளை சிவபரம்பொருளை இன்று நாம் கண்ணாரக் கண்டு மகிழ்ந்தோம் என ஒருவருக்கொருவர் பேசி மகிழ்ந்தனர். இதன்பின் இமமான் பிரம்மதேவர் கூற தன் பெண்ணை சிவபெருமானுக்கு கன்னிகாதானம் செய்தளித்தான். இமாம் கன்யாம் துப்பியமகம் ததாமி பரமேஸ்வர பார்யாதம் பரிகிருஹ்ணீஸ்வ பிரசீத சகலேஸ்வர. இமாம் கன்யாம் துப்பியமகம் ததாமி பரமேஸ்வர பார்யார்த்தம் பரிகிருஹ்ணீஸ்வ பிரசீத சகலேஸ்வர. பரமேஸ்வரா, நான் என் பெண்ணான இக்கன்னிகையை தங்களுக்கு கன்னிகாதானம் செய்கிறேன். தாங்கள் இவளை தங்கள் மனைவியாக பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து உலகங்கட்கும் தலைவரான இறைவா, இக்கன்னிகையை பெற்று தாங்கள் மனம் மகிழ்ந்து அருள் புரிவீர்களாக. பரமேஸ்வரா, நான் என் பெண்ணான இக்கன்னிகையை தங்களுக்கு கன்னிகாதானம் செய்கிறேன். தாங்கள் இவளை தங்கள் மனைவியாக பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து உலகங்கட்கும் தலைவரான இறைவா, இக்கன்னிகையை பெற்று தாங்கள் மனம் மகிழ்ந்து அருள் புரிவீர்களாக. இமமான் இம்மந்திரத்தை கூறி அனைத்து உலகங்கட்கும் தாயானதால் மூவுலகங்களையும் பெறாமல் பெற்ற கன்னிகையான தன் பெண் பார்வதியை சர்வேசரான சிவபெருமானது திருக்கரத்தில் கன்னிகாதானம் செய்தான். சிவையின் திருக்கரத்தை சிவனது திருக்கரத்தில் வைத்து தானம் செய்து மகிழ்ந்தான். இமமான் இம்மந்திரத்தை கூறி அனைத்துலகங்கட்கும் தாயானதால் மூ உலகங்களையும் பெறாமல் பெற்ற கன்னிகையான தன் பெண் பார்வதியை சர்வேஸ்வரான சிவபெருமானது திருக்கரத்தில் கன்னிகாதானம் செய்தான். சிவையின் திருக்கரத்தை சிவனது திருக்கரத்தில் வைத்து தானம் செய்து மகிழ்ந்தான் இமவான். சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நமன். அச்சமயத்தில் அவன் தன் விருப்பக் கடலையே கடந்து விட்டான். அதாவது தன் விருப்பம் நிறைவேறப் பெற்று மகிழ்ந்தார். பரமசிவனாரும் கிருப்ண கிருப்ணாமிதே என்கிற வேதமந்திரத்தை கூறி பார்வதியின் தாமரையன்ன தடக்கையை பற்றினார். முனிவரே, உலகியலை ஒற்றி சிவருமான் தரையைத் தொட்டு கொண்டு கோதாத் கஸ்மா அதாத் காமோதாத் காமாயாதாத் காமோ தாத்தா காம பிரதிகிரகீதா காமை தத்தே, அதாவது சுக்ல யஜுர்வேதத்தில் வரக்கூடிய முதலிய மந்திரங்களை கூறினார். இந்த இதில் ஒரு குறிப்பு இந்த ஆசிரியர் உரையாசிரியர் கூறுகிறார், வடநாட்டில் பெரும்பாலோர் சுக்ல யஜுர்வேதத்தை சார்ந்தவர்கள். அதலால் அம்மந்திரத்தையே சிவபுராணத்தில் கூறுகிறார் வியாசர். நம்முடைய தென்னாட்டில் கிருஷ்ண யஜுர்வேதிகள் க இதம் அஸ்மா அதாத் காம காமாய காமோ தாத்தா காம பிரதி கிரகீதா என்கிற மந்திரத்தையும், ரிக்வேதிகள் க இதம் க இதம் கஸ்மை அதாத் காம காமாயாதாத் காமோ தாத்தா காம பிரதி கிரகீதா என்கிற மந்திரத்தையும் கூறுவர். இது இந்த உரையாசிரியர் சொல்லக்கூடிய குறிப்பு. அப்பொழுது நாற்புறங்களிலும் பெருந்திருவிழா மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது. மண்ணுலகம் மின்னுலகம் எங்கும் ஜகிஜிகே போற்றி போற்றி என்கிற சத்தமே மிகுந்தது. அனைவரும் இதுவன்றோ ஒக்கும் என்று கூறி வணங்கினர். கந்தர்வர்கள் காதலாகி கசிந்து உருகி பாடுவாராயினர். அப்சரப்பெண்டியர் நடனமாடினர். இமமானது நகர மக்கள் பெருமகிழ்ச்சி கொண்டனர். எங்கும் கோலாகலம், எங்கும் மங்களமே கூத்தாடியது. நான் ஸ்ரீ மகாவிஷ்ணு இந்திராதி தேவர்கள் முனிவர்கள் என அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்தோம். எங்கள் முகம் அந்தலர்ந்த தாமரை என்ன மலர்ந்தது. அதன்பின் இமமான் கன்னிகாதான சமயத்தில் வரணான மாப்பிள்ளையை மாப்பிள்ளைக்கு தர வேண்டிய அனைத்தையும் முறைப்படி அளித்தான். உற்றார் உறவினர்கள் பார்வதியை பக்தியோடு பூஜித்து பின் சிவபிரானுக்கும் பல பல மங்களப் பொருள்களை அர்ப்பணித்தார்கள். இமவானும் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பலவாறான திரவியங்கள் ரத்திரங்கள் பாத்திரங்கள் அலங்கரிக்கப்பட்ட 100,000 பசுக்கள் 100,000 குதிரைகள் 1,00,000 யானைகள் தங்கத்தேர்கள் முதலியனவற்றை அளித்தார். இவ்வாறு தனது பெண்ணை பரமாத்மான சிவபெருமானுக்கு கன்னிகாதானம் செய்து பிறந்த பயன் பெற்றான் இமவான். இவ்வாறு தனது பெண்ணை பரமாத்மாவான சிவபெருமானுக்கு கன்னிகாதானம் செய்து பிறந்த பயன் பெற்றான் இமவான். இதன்பின் இமமான் இரு கைகளையும் கூப்பிய வண்ணம் யஜுர்வேதத்தின் மாத்யந்தின சாகையில் கூறப்பட்டுள்ள மந்திரங்களால் சிவபெருமானை துதித்தான். வேதமறிந்த அறிஞர்களான முனிவர்கள் இமமானது கட்டளையை ஏற்று பார்வதியின் தலையில் புனித நீர் வார்த்து அபிஷேகம் செய்தனர். பின்பு சிவனது திருநாமத்தை கூறிய வண்ணம் பார்வதியை சுற்றி நீரை இறைத்தனர். இதற்கு பரியுஷணம் என பெயர். முனிவரே, அப்பொழுது ஆனந்தமே வெள்ளமிடுவது போன்றதொரு திருவிழாவே நடந்தது. சிவாய சிவாய.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் shaivam.org-இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
4: திருச்சிற்றம்பலம். கைப்போது மலர் தூவி காதலித்து வானோர்கள் முப்போது முடிசாய்த்து தொழ நின்ற முதல்வனை அப்போது மலர் தூவி ஐந்துடனும் அகத்தடக்கி எப்போதும் இனியானை என் மனத்தே வைத்தேனே.

சைவ சிகாமணி எவர்க்கும் தலைவன் எங்கோன் காரணியும் நெடிய பொழில் கமலை வேந்தன் கருணை மலை பொழியும் இரு கடை கண்ணாளன் காரணியும் ஞான சம்பந்தன் எந்தை பரமன் இரு சரணமலர் பரவி வாழ்வாம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு திரு கைலாய பரம்பரை தர்மபுராதீனத்து குருமுதல்வர் ஸ்ரீல ஸ்ரீ ஞான சம்பந்த தேசிக பிரம்மாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு இப்பொழுது 27வது பட்டமாக எழுந்தருளி அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பிரம்மாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு இந்த உலகிலே இருக்கின்ற அனைத்து சைவர்களும் சைவ உண்மையை அறிந்து கொள்வதற்காக ஒரு பெரும் உதவியாக சைவம் ஓஆர்ஜி அமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அருமையான ஒரு தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற சைவ ஓஆர்ஜி அமைப்பினை சேர்ந்திருக்கின்ற அனைத்து அன்பர்களுக்கும் அந்த அமைப்பிலே தன்னை இணைத்துக் கொண்டவர்களுக்கும் இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டு பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். திருவருள் கூட்டி வைக்க திரு கைலாய பரம்பரை தர்மபுராஜினத்து குரு முதல்வர் ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுடைய சிவபோகச்சாரத்தை நாம் திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். பொருளாளம் மிக்கது, கருத்தாழம் மிக்கது, சைவ கருத்துக்கள் அனைத்தையுமே பொதிந்திருக்கிறது. இதுவெல்லாம் குருமுகமாக நேரடியாக கேட்க வேண்டிய ஒரு ஞான நூல். ஏனெனில் இந்த நூலானது சிவபோபச்சாரமானது அனுபூதி நிலையில் இருந்து தன்னிடமிருந்து வெளிப்படுத்தப்பட்டது. ஆகையினாலே நம்முடைய அருணை வடிவேல் முதலியார் அவர்களுடைய உரையை துணையாக வைத்துக் கொண்டு சில பொருள்களை சிந்திக்கின்றோம். நான் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என சொன்னால் பணம் என்று ஒன்று வேண்டும். அந்த பணம் என்று சொன்னாலும் சரி, நாணயமாகிய காசு என்று எடுத்தாலும் அதற்கு இரண்டு பக்கம் உண்டு. ஒரு நாணயத்திலே இரண்டு பக்கமும் சரியாக இருந்தால்தான் அந்த நாணயம் செல்லும். இதே போல இறைவனது மூலப்பண்டாரத்திலிருந்து அருளினை நாம் பெறுவதற்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற நாணயம் பக்தி. அந்த பக்தியினுடைய நாணயமாக அந்த பக்தியாகிய நாணயத்தினுடைய இரு பக்கங்கள் அன்பும் வைராக்கியமும். இறைவனிடத்தில் அன்பும் இருக்க வேண்டும், வைராக்கியமும் இருக்க வேண்டும். நாணயத்தின் இரு பக்கத்திலே ஒன்று தேய்ந்திருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இதே போலத்தான் இந்த பக்தியிலே அன்பு வைராக்கியம் இரண்டிலே ஒன்று குறைவிருந்தாலும் அது முழுமை பெறாது. இந்த அன்பும் வைராக்கியமும் இரண்டும் தான் நமக்கு கதி சேர்க்கும் என்பதைத்தான் உணர்த்துவதற்காகத்தான் நாயன்மார்களுடைய திவ்ய சரித்திரத்திலே பல சம்பவங்களை பார்க்கிறோம். சிவபூஜையின் முடிவிலே சிலம்பொலி கேட்பதையே நியமமாக கொண்டார். வைராக்கியமாக இருந்தார். ஒரு நாள் தனக்கு கிட்டவில்லை என்பதற்காக தன்னையே மாய்த்துக் கொள்ள துணிந்தார் சேரமான் பெருமான் நாயனார். இதே போன்று எம்பெருமான் திருடம் செய்கின்றவர் அப்பெருமானுக்கு முன்பாக ஆடல்வல்லானுக்கு முன்பாக பனஞ்சலி வியாக்கிரமாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு வைராக்கியத்திலே உறுதியிலே இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட உறுதி வைராக்கியம்? இறைவனது திருநடனத்தை கண்டால் அன்றி அன்றும் தான் எதுவும் உணவாக ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகையினாலே அங்கே ஒரு வைராக்கியம் உறுதி என்றது ஒன்று வேண்டும். அந்த உறுதி வைராக்கியம் தான் ஒருவனுக்கு முயற்சியை கொடுத்துக்கொண்டே இருக்கும். ஒரு முயற்சி என சொல்லக்கூடியது ஒருவனுக்கு அவசியம். ஆக முயற்சி என்று ஒன்று இருந்தால்தான் அந்த முயற்சியின் பயனாக
நமக்கு வெற்றியை கொடுக்கும், அதுவே முயற்சி திருவினை ஆக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இதை வள்ளுவ பெருமான் உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளார், கருதுவதெல்லாம் முயற்சியுமாக இருத்தல் வேண்டும் என்று பரிமேல் அழகன் அதற்கு உரை எழுதிவிட்டார். அந்த முயற்சியாக எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும். அந்த முயற்சி ஒருவன் சிரத்தை எடுத்தால் அன்றி அவன் அதை எய்தல் இயலாது. எந்த ஒரு பொருளையும் சிரமம் என்பதை கொள்ளாமல் நாம் பயனடைய முடியாது. கிராமங்களிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், நோகாம நொங்கு திங்க முடியாது என்று சொல்லி காட்டுவார்கள். எனவே நம்முடைய முயற்சியில் உழைப்பு என்பது ஒன்றிருக்கும். இந்த முயற்சி உழைப்புக்கு எதிரானதுதான் மடி அல்லது சோம்பல். இந்த மடி அல்லது சோம்பல் இருக்கிறதே, அது ஒருவனுக்கு நல்லதை செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, தீயதை செய்யும் அவனை கீழே தாழ்த்திக்கொண்டே ஆழ்த்திக்கொண்டே சென்று கொண்டிருக்கும். ஆகையினாலே நம்மிடத்தே முயற்சி என்பது ஒன்று இருக்க வேண்டும், உழைப்பு என்பது இருக்க வேண்டும். அதே நேரத்தில் சோம்பேறித்தனம் என்பது இருந்தால் அதை அதனால் எதையுமே பெற முடியாது. இதைத்தான் பட்டினத்தடிகள் 11 திருமுறையில் திருவிடை மருதூர் மும்மணி கோவிலே, உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ, களப்பின் வாரா கையுற உழவோ, நீ முயற்சி எடுத்து உழைத்தால் உனக்கு கிட்டார கொண்டிருக்கிறதோ, சோம்பேறித்தனமாக இருந்து நீ எதைத்தான் பெற்று விட்டாய்? அழகா கேட்கிறார். உழைப்பின் வாரா உறுதி உழவோ, உறுதிகள் உழவோ, களப்பின் வாரா கையுற உழவோ. எனவே மாண்டவர்களாகிய நாம் அந்த முயற்சி உழைப்பு என்பதை நல்லதை பெறுவதற்கே முயலுதல் வேண்டும். ஆகையினால் இருக்க மானுட பிறவியிலே நாம் பெற வேண்டியது எது என்று சொன்னால், அந்த பெருமானது அருள் ஒன்றே. அருளில் பெரியது அகிலத்தியில், அருளை விட உயர்ந்த பொருள் எதுவுமே இல்லை என்று நம்முடைய சாஸ்திர நூல்கள் அறிவித்து கூறுகிறது. அந்த அருள்தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும். இறைவன் அழகாக சொல்லி காட்டுகிறார். நம்முடைய அப்பர் சுவாமிகள், அடிமையை அழப்பர் போல் எந்த அளவிற்கு இவன் சிரமத்தை எடுத்து நமக்கு அடிமைத்தனத்திலே இருக்கிறான் என்பதை நம்முடைய பெருமான் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறான். ஆகையினாலே அடிமையை அழப்பர் போலும் என்று சொல்லி காட்டுகிறார். இந்த அடிமையை அழப்பர் போலும் என சொல்லுகின்ற தன்மை இறைவனை உணர்தல் வேண்டும். அந்த இணைவு இறைவனை நேரடியாக இந்த ஆன்மா உணராது, படிமுறையாகத்தான் உணர்கிறது. எப்படி படிமுறையாக உணர்கிறது? ஒரு குழந்தை பிறந்ததும் வளர்ந்து வருகின்ற நாளில் முதலில் ஒன்றுமறியா அந்த குழந்தைக்கு தாய் தான் தந்தையையும் காட்டி பேச வேண்டிய மொழியையும் கற்பிக்கிறாள். இந்த தாய் தந்தையை காட்டியவுடன் அந்த தந்தையானவன் அந்த குழந்தைக்கு தக்க ஒரு பருவம் வயது வந்தவுடனே அவனை தன்னிடம் இருந்து பிரித்து ஒரு குருவிடம் கொண்டு போய் சேர்க்கிறார். அந்த குருவானவர் அந்த மாணவனுக்கு பக்குவத்தை ஏற்படுத்தி சிவத்தை காட்டுகிறார். எனவே முதலில் தாய் தந்தையை காட்ட, தந்தை குருவை காட்ட, குரு தெய்வத்தை காட்டுகிறார். அதைத்தான் படிமுறையாக மாதா பிதா குரு தெய்வம் என்று அப்படி படிமுறையாக வைக்கப்பட்டிருக்கிறார். எனவே நம்முடைய இலக்கு திருவருள் பெறுவது. அந்த தெய்வத்தை காட்டுவது குருவே ஆகும். அந்த குருவின்றி இறைவனை நாம் பெறுதல் என்பது இயலவே இயலாது. இன்னும் சொன்னால் நம்முடைய சைவத்தின் கண்ணே 3 பக்திகள் வலியுறுத்தப்படுகிறது. குரு லிங்க சங்கம பக்தி, அந்த இடத்திலும் குரு என்பதுதான் முதன்மையாக வைக்கப்படுகிறது. ஏனெனில் சங்கமர்களுடைய பெருமையையும் லிங்கத்தினுடைய உண்மையையும் தத்துவத்தையும் நமக்கு உணர்த்தி காட்டுபவர் குரு. ஆகையினாலே குரு என்பது முதலாக வைக்கப்பட்டிருக்கிறது. இறைவனை அறிவதற்கு 3 அளவைகள், காண்டல், கருதல், ஆகம பிரமாணம் அல்லது நூலழவை. இந்த காண்டல் என்பது நமக்கு சாமானியமாக கிட்டுவதில்லை, இதை அடியேன் இதற்கு முன்பு குறிப்பிட்டிருக்கிறேன். கருதல் என்பது தவறாக போய்விடும். ஆனால் நூலழவை கை கொடுக்கும். அந்த நூலழவை குரு மூலமாகத்தான் கற்றல் வேண்டும். ஆகையினாலே தான் அந்த குரு மூலமாக நூல் அளவை மூலம் கற்று நம்முடைய மனதை பக்குவப்படுத்துதல் வேண்டும்.

அனுபவித்தது என்பதை எல்லாம் நமக்கு தெள்ள தெளிவாக காட்டுவதுதான் நம்முடைய சிறிய ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுடைய சிவபோகச்சாரம் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு நூல். தெளிந்த ஒரு ஞானத்தை இந்த நூல் நமக்கு பயப்பிக்கின்ற காரணத்தினாலே இது நிச்சயமாக ஒரு குரு மூலமாகத்தான் நாம் இதை ஓதி உணர்தல் வேண்டும். பொதுவாக குரு என சொல்லுகின்ற பொழுது குரு என சொல்லக்கூடியவரை நாம் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆச்சாரிய தலைவர்கள் எல்லாம் தம்மை அடைந்த மாணவர்களுக்கு மட்டும் அவர்கள் ஞானத்தை கொடுக்கவில்லை. அந்த ஞானாசிரியர்மார்கள் தன்னை அடைந்திருக்கின்ற மாணாக்கர்களை முன்னிலைப்படுத்தி உலகோர்க்கும் ஞானத்தை கொடுத்தார்கள். உதாரணமாக சொன்னால் கமலை ஞான பிரகாசர் குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுக்கு மட்டும் ஞானத்தை கொடுக்கவில்லை. அந்த பெருமானை முன்னிலையாக வைத்து புட்பவிதி போன்ற புட்பலன் போன்ற அந்த அருமையான நூல்களை எல்லாம் உலகிற்கு தந்து நமக்கு பேர் உபகாரம் செய்திருக்கிறார்கள். இதே போன்று குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் ஆனந்த பரவசருக்கு மட்டும் ஞானத்தை அருளவில்லை, உலகோருக்கும் அருள் செய்திருக்கிறார். எத்துணை அரிய நூல்கள் அவருடைய திருவாக்கிலே அமைந்திருப்பது. எட்டு நூல்கள் பண்டார சாஸ்திரத்திலே அமைந்திருக்கிறது. ஆகையினாலே நம்முடைய குருமூர்த்திகளானவர்கள் ஞானாசிரியன்மார்கள் உலகோர்க்கு உலகிலே இருக்கிற ஆன்மாக்கள் அனைத்தையும் சிவத்தை நோக்கி ஆற்றுப்படுத்துகிறார்கள். வள்ளுவ பெருமான் குறிப்பிட்டு காட்டுவார், கற்றதனால் ஆய பயன் என்பொல் வாதறிவன் நற்றாள் தொழார் எனில் என்பார். இதிலே கல்வியின் பயன் நற்றாளை தொழுவது. அப்ப கல்வியின் பயன் என்பது அந்த கஷடர கற்று உண்மையை உணர்த்துதல் வேண்டும். அந்த மாணாக்கருக்கு கஷடர கற்பித்து அவரை நிற்க வேண்டிய நெறியிலே நிறுத்துவது குருமூர்த்தி தான். அதைத்தான் அழகாக சொல்லி காட்டுகிறார் நம்முடைய குருஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள். இறைவனை அடை, ஆனால் அந்த இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீ தெரிந்து கொள் என்பதை அழகாக சொல்லி காட்டுகிறார். அந்த குரு என சொல்லக்கூடியவர் ஒரு கடையிலே கிடைக்கின்ற ஒரு கடைச்சரக்கன்று, தேவர்க்கும் மூவர்க்கும் மேலானவர் அவர். நம்முடைய பரஞானமாகிய அந்த சிவஞானத்திற்கு மட்டுமே அகப்படுவார். ஆகையினாலே அவரை எளிமையாக எண்ணிவிடாதே. ஆகையினாலே நீ உன்னுடைய நூல்களை வைத்துக் கொண்டு மட்டும் நீ அந்த பெருமானை கண்டுவிடலாம் என நினையாதே. ஏனெனில் அவன் வாக்கு மனங்களிய நின்ற மறையோ அழகாக உணர்த்தி காட்டுகிறார். அதைத்தான் 13வது திருப்பாடலிலே நம்முடைய குருமூர்த்தி அவர்கள் நமக்கு விளக்கி காட்டுகிறார்கள். உரை இருந்தால் உண்ணும் உணர்வு இருந்தால் மாயை திரை இறைந்தால் காண்கின்ற தேவை வரை பெருக வாசிப்பதும் நாவால் வாழ்த்துவதும் நாடகமா பூஷிப்பதும் சுத்த பொய். அருமையாக சொல்லி காட்டுகிறார். இறைவன் எதற்கு அகப்படுவான்? உரை இருந்தால், உரை இருந்தால் என்றால் நம்முடைய வாக்குகளுக்கு அவன் அகப்பட மாட்டான். உண்ணும் உணர்வு இருந்தால் நம்முடைய தியானத்திற்கு அவன் அகப்பட மாட்டான், அவனாக வர வேண்டும். அப்படி அந்த சொற்பிரபஞ்சத்திற்கு தியானத்திற்கு அகப்பட்டு விட்டால் அவனது பரத்துவத்திற்கு இழக்கு. அவன் வாக்கு மனாதீதன் என்று நம்முடைய நூல்கள் சொல்கிறார். வாக்குக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டவன் அவன். ஆனால் அறியவர்களுக்கு எரியவன், அதை மறந்துவிடக்கூடாது. ஆகையினாலே அவனை எப்படி காண முடியும் சொல்லி காட்டுகிறார் நம்முடைய குருமூர்த்திகள். உரையிறந்தால், உரையிறந்தால் என்பது அங்கே நம்முடைய சொல் இறந்த வழியும், உண்ணும் உணர்விருந்தால் நினைவு இறந்த வழியிலும் தன்மயம் அழிந்த வழியும். உணர்வு இறந்தால், உணர்வு என்பது உணர்வு அந்த ஆன்மபோதம், உண்ணும் உணர்வு இருந்தால் ஆன்மபோதமும் அழிந்தால் மாயை திரை இறந்தால் காண்கின்ற தேவை. மாயையாகிய திரை இறந்தால் என்பது விலகினால் காணப்படுகின்ற தேவை.

0: எனவே இறைவனை காண வேண்டும் என்றால் உரை இருந்தால், உண்ணும் உணர்ந்திருந்தால், மாயை திரை இருந்தால் காணலாம். இதிலே மாயை திரை என்று சொல்லப்படுகிறது. மாயை திரை என்பது கருவிகரணங்கள். கருவிகரணங்களும் இறத்தல் வேண்டும். இறத்தல் என்றால் அந்த கருவிகரணங்கள் அற்று போக வேண்டும். அதன் வயம் நம்ம இருத்தக்கூடாது. இப்போ இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்குத்தான் நம்முடைய குருமூர்த்திகள் மாயை திரையின்னார். திரை என்று சொல்லுக்கு பொருள் கருவி என்று சொல்லக்கூடிய அந்த கருவி கரணங்கள் சகரமா நிலையில இருந்த நமக்கு நம்முடைய பெருமான் கருணை கொண்டு அவனாக கொடுத்த கொடைதான் இந்த உயிர்களுக்கு கருவி கரண புவன போகம். அதுதான் மாயை. இந்த கருவி கரணம் புவன போகம் இறைவனால் கொடுக்கப்பட்டது. ஆனால் அது இறந்தால்தான் சிவத்தை காண முடியும் சொல்கிறார்களே. அப்போ சிவத்தை காண்பதற்கு அவன் கருவிகரணன் போன போகத்தை கொடுத்து நமக்கு பலன் இல்லையே என்றால் அப்படி அன்று. ஏன் கருவிகரண போன போகம் கொடுக்கப்படுகிறது என சொன்னால், கேவல நிலையிலே ஒன்றுமே அறியாது ஆணவ மரமாகவே இந்த உயிர் கிடக்கிறது. அப்பொழுது நம்முடைய பெருமான் கருணை கொண்டு அதற்கு கருவிகரணத்தை கொடுத்து சற்றே அறிவை எழுப்புகின்றான். அப்படி கருவிகரண பூர்ண போகத்தோடு பொருந்தி இருக்கின்ற இந்த ஆன்மாவுக்கு அறிவு ஏற்படுகிறது. அந்த அறிவு என சொல்லக்கூடியது எப்படிப்பட்ட அறிவு என்றால், இருட்டிலே கிடக்கின்ற ஒருவருக்கு கை விளக்கு கொடுத்தால் போன்று ஒரு ஏகதேச விளக்கத்தை தான் சொல்லும். அந்த ஏகதேச விளக்கம் என்று சொல்லக்கூடியது அது எப்படிப்பட்டது அந்த கருவிகரணங்கள் என சொன்னால், அது ஆன்மாவுக்கு விளக்கத்தை கொடுக்கும். ஒன்றுமறியான ஆன்மாவுக்கு ஏதோ ஒரு விளக்கத்தை காட்டும், ஆனால் சிவத்தை மட்டும் காட்டான். எனவே அந்த ஆன்மாவுக்கு சிவத்தை காட்டாது அது மறைத்திருக்கின்ற காரணத்தினாலே அதற்கு திரை. அருமையான ஒரு சொல்லாட்சி பாருங்கள். எனவே மாயை திரை. எனவே கருவிகரணங்கள் நமக்கு இருளிடத்து கைவிளக்கு போல, அதற்கு அப்புறம் இந்த கருவிகரணங்கள் இறந்து அவைகளெல்லாம் சிவகரணங்கள் உருவினது அருளினால் பெறப்பட்ட பின்பு அங்கே சூரிய ஒளி போல் விளக்கம் வரும் ஆன்மா. அப்பொழுதுதான் சிவத்தை காண முடியும். ஆகையினாலே இந்த கருவிகரணங்கள் என்பது ஒரு கைவிளக்கு போன்றது, ஏகதீசத்தை தருவது. அது அப்பொழுது உயிர் சிற்றறிவை மட்டும் அடைகிறது. ஆகையினாலே திரையிறந்து காண்கின்ற அந்த தேவை வரை பெருக. வரை என்பது இங்கே எழுத்துக்கள் என்று சொல்லப்படுகிறது. எழுத்துக்களால் ஆகின்ற அந்த நூல்களை வாசிப்பதும் நாவால் வாழ்த்துவதும் நாடகமாம், பூஷிப்பதும் சுத்த பொய். இந்த உரை இருந்தால், உன்னு உணர்ந்திருந்தால், மாயை திரை இருந்தால் காண வேண்டிய அந்த தேவை நான் கண்டுவிடுவேன் என்று எழுத்துக்களை கொண்ட நூல்களை வைத்து நாவால் வாழ்த்துவதும் அங்கே பெருமானை பூசுவதும் அது நாடகமும் பொய்யுமே ஆகும் என்று இங்கே அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இந்த இடத்திலே ஞான நூல்களை எப்படி நாம் ஓதுதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஞான நூல் என சொல்லக்கூடியதை நீ முன்னே சொன்ன அந்த மூன்று பக்குவமும் இல்லாமல் நீ ஓதினால் அது சிவத்தை காட்டாது. ஆனால் கண்டுவிடுவேன் என்று நீ நூல்களை ஓதிக்கொண்டு இருப்பதும் அங்கே பூஜனை செய்வதும் அது வெறும் நாடகம். நாடகம் என்றால் பிறர் காண வேண்டும் என்று செய்வதற்காக செய்யக்கூடிய ஒன்று. அடுத்தார் கொண்டு பொய். பொய் என்றால் இங்கே பலன் அளிக்காது என்று பொருள் அங்கே சொல்லப்படுகிறது. இந்த இடத்திலே என்ன ஒரு பொருள் சொல்லப்படுகிறது என சொன்னால், அதற்காக நூலினை ஓதுவதும் பூஷிப்பதும் பலன் இல்லை என்பது பொருள் அன்று. நூலினை மட்டும் ஓதிக்கொண்டே இருப்பது அங்கே சொல்லற்கு அறியானே சொல்லி திருவடிக்குள் என்ற அந்த அறிவுகளுக்கு முன்பாக சொல்லி காட்டுகின்றான். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவாள். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுதல் வேண்டும். அது உணர்த்துவது குருமூர்த்தி தான். ஒரு பாடல் வந்து என சொல்லக்கூடியது அங்கே பந்தமும் பிரிவும் பெருக்கும் பணுவல் வலி சென்று சென்று ஏறி என்று கருவூரர் தன்னுடைய திருவிடை மருதுவர் திருவிஷ பாடகி காட்டார். பந்தமும் பிரிவும் தெரிக்கும் படுவல் வலி சென்று சென்று ஏறிம்பார். ஞான நூல்கள் இந்த ஆன்மாக்கள் ஆணவமரத்தை பந்தித்திருக்கின்ற நிலையையும் அது பிரிகின்ற நிலையையும் சிவத்தை அணுகின்ற நிலையுமே சொல்லுகிறது. அப்ப அந்த நூல்களை ஓதுகின்ற பொழுது அதனுடைய பொருளினை அறிந்து ஓதுதல் வேண்டும். அப்படி அறியாமல் ஓதினார் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து ஓதுவார் என்ற இடத்திற்கு தண்டபாணி தேசிகர் இருவருள் விளக்கத்தில் எழுதுகிறார், பொருளை அறியாமல் ஓதின் அது சொல் முயற்சியாகவே கழியும். ஏதோ சொல் முயற்சி எடுத்திருக்கிறான் என்று சுவாமி ஏதோ சிறிது கருணை செய்வார், அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய எண்ணம் அவனது மூலப்பண்டாரத்தை நாம் அடைதல், அது பொருளறிதல் வேண்டும். ஆகையினாலே வாழ்த்துவதும் பூஷிப்பதும் சித்த பொய். எனவே இந்த குரு மூலமாக இந்த பொருளினை உணர்ந்தால் அவர்களுக்கு என்ன நிகழும்? உரை இறக்கும், உணர்வு இறக்கும், மாயை திரை வளரும். ஆக குருவனுடைய சகாயம் தேவை என்பதை எவ்வளவு மறைமுகமாக சூஷகமாக கருத்தை உள்வைத்து நம்முடைய பெருமாள் சொல்லியிருக்கிறார். எனவே குருவருடையினாலேதான் அவன் உண்மையை போதிக்க உரை இறக்கும், உணர்வு இறக்கும், மாயை திரை இறக்கும் என்று சொல்லப்படுகிறார். ஆகையினாலே இந்த இடத்திலே குருவின் மூலமாக நூல்களை நூல்களை நாம் ஓதி பொருளறிந்து ஓதினால் நமக்கு என்ன கிடைக்கும்? அழகாக அங்கே நமக்கு திருவருள் கிடைக்கும். அப்படி ஓதினால்தான் நமக்கு சிவத்தை காணக்கூடிய ஒரு பேர் கிடைக்கும். பொருள் உணர்ந்தால்தான் ஓதி உருக முடியும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார். அழகாக தெள்ள தெளிவாக என்னை போன்ற கடைநிலையிலே உள்ளவர்களுக்கு கூட உண்மை புரியும் முடியாக ஞானசம்பந்தர் குறிப்பிட்டு காட்டுவிட்டார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார். தமை நன்னெறிக்கு உய்ப்பது, அவர்களைத்தான் நன்னெறிக்கு உய்ப்பார். இதே கருத்தை நம்முடைய மாணிக்க வாசக சுவாமிகள் தன்னுடைய திருவாசகத்திலே யாத்திரை பத்திலே ஐந்தாவது திருப்பாடலிலே எம்பெருமானை சொல்லி காட்டுகிறார், கொடைப்பட்டு உருகி போற்றுவோம். அந்த திருப்பாடலை சொல்றேன், விடுமின் வெகுடி எல்லாம் வருகிறது பாருங்க, வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை, உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு, பெரிய அடியார் திருக்கூட்டத்தோடு, உடன் போவதற்கே ஒரு படிமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள், அணியார் கதவது அடையாமே, புடைபற்று உருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. புயங்கன் பாம்பினை அணிந்தவன் ஆழ்வான் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற அவனது புகழ்களையே உருகி போற்றுவோம். எனவே அந்த நூலின் பொருள் அறிந்து உருகி போற்றுதல் வேண்டும் என்று அங்கு அழகாக சொல்லி காட்டுகிறார். இந்த இடத்துல நம்முடைய குருமூர்த்தி சுவாமிகள் இதை வாழ்த்துவது நாடகம், பூசுவது போயிட்டார். இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நம்முடைய சான தண்டபாணி தேசிகர் அவர்கள் இந்த திருவாசகத்திலே உருகி போற்றுவோம் என்பதற்கு உரை எழுதுவார். அழகா உருகி போற்றுவோம் என்பதற்கு, வெற்று ஆரவாரத்தை இறைவன் மனம் கொள்ளான். அழகா சொல்லி காட்டுகிறார், வெற்று ஆரவாரத்தை இறைவன் மனம் கொள்ளான், ஆதலின் நாம் மனம் உருகி போற்றுவோம். ஏனெனில் அவன் பக்தி வலையில் படுவோன், அவன் பக்தி வலையில் படுகிறவன், ஆகையினாலே உருகி போற்றுவோம் என்றார். ஆக நடவாணி தேசிகர் இந்த கருத்தை அழகாக நமக்கு இந்த இடத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆகையினாலே இறைவனை காட்டுவது உரை இறந்த நிலை, உணர்வு இறந்த நிலை, மாயை திரை இறந்த நிலை. அது நூல்களால் வாசிப்பதும் பூஷிப்பதிலால் மட்டும் கிட்டுவதில்லை, குருவினர் அனுக்கிரகத்தினால் உணர்த்த இந்த ஆன்மா உணர்ந்து அதற்கு பின்புதான் அது சிவத்தை காட்டும் என்று இந்த திருப்பாடலிலே அழகாக இதை சொல்லி காட்டினார். இதைத்தான் ஆசிரியனை அடைவதாலே அடைகின்ற பயனை இங்கே நமக்கு குறிப்பிட்டு காட்டுவார். இதை பாலபாடமாக வைத்து அவைப்புராட்டி சொல்வார், எழுதறிவு முன்னம் எழுதிய பின்னர் படுதர வாசிப்பறிவு, பண்பாய் முழுதுமதை கற்பறிவு, நற்பயனை காண்பறிவு, அந்த நூலினுடைய நோக்கம் உட்கருத்து என்ன என்பதை காண்பது புலப்படாது. அது குருமூலமாக்க முடியும். நற்பயனை காண்பரிது கண்டப்பா கண்டக்கா நிற்பரிது அந்நிலை. கண்டக்கா நிற்பரிது தான் அந்நிலை. ஆகையினாலே நம்முடைய குருமூர்த்தி ஒன்றுதான் உண்மையை உணர்த்தி நமக்கு அந்த நெறியிலே நிற்க வைப்பார். அதுதான் ஏனும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதும் ஐந்தெழுத்து உணர்வார்களுக்கு. அந்த ஐந்தெழுத்து ஐந்தெழுத்து நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இருந்தால் அது அற்ப பலனே. ஆனால் அதனுடைய பொருள் அறிந்து அதைத்தான் சொல்லிட்டு காட்டினார். ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதும் ஐந்தெழுத்து உணர்வார்களுக்கு. அந்த உணர்தல் என்பது உணர்த்த வரும். அதை யார் உணர்த்துவார்? குருமூர்த்தி தான் அங்கே உணர்த்துவார் என்று இந்த குருவினது பெருமையை இங்கே அழகாக இங்கே நம்ம பெருமான் காட்டிவிட்டார்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: அப்போ அந்த பக்குவம் வந்த பிறகு சொல்றோம்னா அந்த பக்குவம் தவத்தால் வருகிறது. அது அப்போ என்ன ஆகும்னு சொன்னா இந்த ஆன்மாவுக்கு உள்ளபடியே அந்த வேடர் வாழ்விலே உவர்ப்பு தோன்றி வேடர் வாழ்விலே அந்த சமயத்தில் இப்போ ஐயா அந்த நடுவில் இருக்கீங்களோ உங்கள் பேர் ஆ ரொம்ப அடக்கமாக சொல்லிடலே. இப்போ துரைசாமி எதில் வேலை பார்க்கீங்க? ஆ பவர் ஸ்டேஷனில். சரி, நெய்வேலி பவர் ஸ்டேஷனில் உட்காருங்க. இப்போ ஐயா வந்து நெய்வேலி பவர் ஸ்டேஷனில் இன்ஜினியராக இருக்காங்க. சம்பளம்லாம் சரியான சம்பளம் தான், நெய்வேலினாலே தெரிஞ்சுக்கிற வேண்டிதான். அது பெரிய வேலின்னு அதுக்கு மேலே ஒன்றும் விளக்கம் தேவை. இருங்க இருங்க, சும்மா ஒரு இதற்கு நீங்கள் அதுக்குள்ளே சண்டைக்கு வந்துடாதீங்க. ஏப்பா ரொம்ப பயமாக தான் இருக்குது, யாரையும் சொல்ல முடியலை. நான் பார்த்து கொஞ்சம் மெலிஞ்சாலாக இருக்கேன்னு பார்த்து சொன்னால் அவர் காரசாரமாக இருக்கார், என்ன செய்கிறது. சரி, நான் ஒரு இதுக்காக சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், போகும்போது அழிச்சிடுறேன். எனவே இப்போது இவர் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, வேலை பார்த்துட்டு இருக்காரு அங்கே. வேலை நல்ல மாதத்துக்கு 100,000 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. பக்கத்தில் இருக்க ஒரு ராஜா இருக்கார், அவருக்கு ரொம்ப பொறாமை. அவருக்கு பொறாமை, அவர் ஐயா என்னையா வேலை பார்க்கறது வேலை. எங்கள் ராஜபாளையத்தில் ஒரு வேலை இருக்கு பாருங்க, நல்ல வேலை நல்ல வேலை, அதை விட கூடுற சம்பளம், 1.5 லட்சம் 2 லட்சம் கூட வரும், வாங்க அப்படின்னாருன்னா போயா பைத்தியாரம் மனுஷா. எனக்கு அங்கே வேலையே 2 மணி நேரம் தான், அதுக்கு இவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருக்கான், இதை விட்டு போட்டு இங்கே வருவானா, எனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு அப்படின்னு இவரை சொல்கிறாரு. விளங்குதா? அதே இதில் பல பிரச்சனைகள் வந்து அங்கே ஏற்கனவே பிரச்சனை அடிக்கடி வந்துடும் இல்லையா. கொஞ்சம் நாளைக்கு ஒருக்கே ஸ்ட்ரைக்கு அப்படி தானேயா. அங்கே இவங்களை பிடிச்சி ஹராஸ் பண்ணுறாங்கன்னு இங்கே இவங்க மேலே இருக்கவங்க. அப்பா இது என்னடா பெரிய சங்கடமாக இருக்குது, இதை விட கொஞ்சம் ஒரு 20-30,000 ரூபா குறைஞ்சாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நிம்மதியான வேலை கிடைச்சா நல்லதே அப்படின்னு ஒரு விரக்தியோடு இருப்பார்லாம். அந்த சமயத்தில் அண்ணாச்சி போய், ஐயா இங்கே ஒரு உங்களுக்கு வருவேடோ வரமாட்டேடோ இங்கே வந்து 30-35,000 தான் ஒரு வேலை இருக்கு, கடவுள் மாதிரி வந்தையாம் பாரு, சொல்லுவாரா மாட்டாரா? ஏன்னா அந்த வேலையில் சலிப்பு, அதில் வந்து சலிப்பு ஏற்படாத வரைக்கும் அவர் எவ்வளோ உயர்ந்த வேலை சம்பளம் கூடுனதும் சொன்னாலும் வரமாட்டார். விளங்குதா? அதுபோல இந்த ஆன்மாவுக்கு வேடர் வாழ்வில் நல்ல பிடிப்பு இருக்கிற வரைக்கும் சிவபெருமான் என்ன எவர் வந்து சொன்னாலும் சரி, ஏன் நீ போயான்றுவான் தான்மா. விளங்குதா? அது ஏற்கனவே அங்கே வாழ்ந்து இது பெரிய கஷ்டமாலாடா இருக்குன்னு நினச்சிட்டு இருக்க சமயம் அதான் பக்குவம். அப்போ போய் சொல்லுவார் இவர், ஏய் நான் அப்போ உடனே என்ன செய்வார், உதறி தள்ளிட்டு உடையந்துருவாளா இல்லையா. அதுதான் இங்கே அதை சொல்கிறார், அந்த ஆரை சொல்கிறார். ஏன்னா அது ஓடுதுங்க மாதிரி இவன் உடனே விட்டு செல்வான் என்று. விளங்குதா? அப்போது சிறை செய்ய நின்ற செழும்புலனின் உள்ளம், உள்ளம் என்பது உயிர், அது சிறை செய் புலன் உணர்வை தீர்ந்து. அப்போ சிறை செய்தது புலன்கள் கருவிகள், அதிலிருந்து உபதேசத்தால் அந்த பந்தம் நீங்கி தீர்ந்து அலை கடலில் சென்று, கடல் எது? திருவடி. திருவடி அதுல போய் சென்று சென்று அடங்கும். அப்போ அங்கிருந்து விட்டு வெளியில வருதுன்னு முதல்ல சொன்ன மறந்துட்டாரா? நீங்க வேண்டாம்னு சொன்னவரை அது உடைச்சிக்கிட்டு வருதுன்னு சொல்லி மறந்துட்டாரு. அப்புறம் நீங்க நான் மட்டும் போதும்னு சொன்ன மறுத்து கடல்ல போய் சேருது. கடல்ல போய் சேருதுன்னு திருவடியில, பெருமான் திருவடியில போய் சேருதுன்னு சொல்லி அவன் மறுக்கப்பட்டானா? மூணாவது ஆடு அவன் போய் சேர்ந்தா போதும், அடங்க வேண்டான்னு சொன்னானா இல்லையா? இது சென்று அடங்கும்னாரு. அது தன்னுடைய ஆற்று நீர் என்ற தன்மையை மாற்றி கடல் நீராகவே அடங்கியிருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி அடுத்தாப்புல ஒருத்தன் திரும்பி வந்து அதனால பிரச்சனை இல்லை நம்மளா, அது சொல்லாத மீளாதுன்றார். ஆக இந்த ஒரு பாட்டிலேயே நான்கு பேரும் மறுக்கப்பட்டதாயிற்று. அப்போ இவ்வளவும் சொல்லி முடிச்சிட்டு கடைசியில் சொல்றாரு, மீளாது. ஏ என்னப்பா சொல்ற, இப்ப இப்படி மீண்டு வருவது இவனுக்கு இயல்புதானே, மீண்டு வருவது இயல்புதானே. நீங்க நாலாவது நூற்பாவில் மூணாவது அதிகரணம் என்னது என்ன, ஆன்மாவினுடைய பொது இயல்பு என்ன? ஆன்மாவின் பொது இயல்பு என்ன சொல்லுங்க? அவத்தைப்படுவது, கருவிகளோடு கூடி அவத்தைப்படுவது. அதான் சொன்ன அங்க பாடி சொல்லியிருக்கே. அப்ப கருவிகளோட கூடுது விடுது, கூடுது அப்ப அது புதுசா கருவியோட கூடுது. இப்ப விட்டுருக்கான் வழி போவாயா, நீ அவசரப்படுது அதுக்குள்ள விளங்குதா? கருவியை விடுது இப்பமா, புதுசா இது விளங்குதா என்னையா? விளங்குதா? கருவியோட விடுது புதுசு இல்லை, பல தடவை இதுக்கு முன்னாலேயே விட்டுருக்கான். அப்போ இப்பவும் அது மாதிரிதான் நினைப்பானா இல்லையா? அதை மறுப்பதற்காக என்ன சொல்றாரு அங்க, அலைகடலில் சென்று அடங்கும் ஆறு போல் மீளாதுன்னு சொல்லி உலவியில் அரண்பாதம் என்றார். உலவியில் அரண்பாதம், இந்த சொல் அந்த உலவியில் அரண்பாதத்தை சென்று மொட்டையா சொல்லாம இந்த உலைவு அந்த சொல்ல வைக்கலைன்னா இந்த திருட்டாந்தம் சொல்றோம் எடுத்துக்காட்டு, அது திருட்டாந்த போலி ஆய்ப்பும் விளங்குதா? அதே குற்றமுடையதாகி தள்ளத்தக்கது விளங்குதா? அத அந்த ஒரு சொல்லால மெய்கண்டார் அதை நிறுத்துகிறார், கருத்தை நிறுத்துகிறார். ஏன் அப்படின்னா இப்போ அந்த கட்டு நிலையில கருவிகளை விட்டது பழி போச்சு. அப்போ இந்த கருவிகளை விடும்போது எது அதற்கு ஆதாரமாக இருந்தது? ஐயா ஒன்றும் கருவிகளை விட்டதா இல்லையா? ஐயா நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர்ப்படங்கள்லாம் வந்ததா இல்லையா? அப்போ கருவிகளை விட விட அது எதுக்கு, அதுக்கு அதுக்கு ஆதாரமாக இருந்தது எது? ஆ திருவருளா போச்சுடா, போ கதையவே மாத்திட்டல. ஏமா அங்க நனவு இருந்தது கனவு வருது, கருவி போக போக என்ன வருது? அறிவு விளங்குச்சா குறைஞ்சுதா? திருவருள சேர்ந்தா கூடலா செய்யணும். இதவா இது கூட சொல்ல முடியாது, திருவருள கூட கூட அது விளக்கம் பெருகதா செய்யணும். இங்க கீழே வர வர என்ன செய்யுது? விளக்கம் குறைக்கிறது. அப்ப என்னது? எனவே அங்க மலம் தாரகம், அங்க எது தாரகமா இருந்தது? மலம் தாரகம் விளங்குதா? அப்போ கருவியை விட விட எது அதுக்கு தாரகமா இருக்கிறது, அடிப்படையா இருக்கிறது, ஆதாரமா இருக்கிறது? ஆணவ மலம். ஆணவ மலத்தை பற்றி கொண்டு கருவியை விடுகிறது விளங்குதா? அது எவ்வளவு பெரிய குற்றம். ஆனா இங்கே விடுது, எப்படி விடுது? அருள் தாரகமாய். எப்படி விடுது? அருள் தாரகமாய் விளங்குதா? அதனால என்ன செய்யாது? அருள் இப்ப மலத்தை விட்டு விட்டுச்சு சேர்ந்தது மாறி மாறி இருந்தது. அதனால ஏன் அப்படின்னா அந்த மலம் என்ன செய்யும்? ஒரு நேரத்துல வலுவா இருக்கும், இன்னொரு நேரத்துல மெலிவா இருக்கும் இல்லையா? மெலிஞ்சிருந்தா இது மீண்டு வரும், வலுவா இருந்தா மீள முடியாம அடங்கி கிடக்கும் இல்லையா? அப்போ அந்த மலத்துக்கு மெலிதலும் உண்டு, ஆனால் திருவருளுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அது சத்து, சிவ சத்துன்னு படிச்சிருக்கோமா இல்லையா? எனவே அதை சேர்ந்த ஆன்மா அதிலிருந்து மீளவும் திரும்பாது என்று அது திரும்பாமைக்கு காரணமும் உடன் சொல்கிறார். விளங்குதா? விளங்குச்சா? எனவே இந்த ஆன்மா, அந்த பெருமானுடைய திருவடி அடைந்த ஆன்மா திருவடியிலிருந்து மீளாது என்று இந்த நான்கு பேரையும் ஒரே இதுல மறுத்தார். எனவே இந்த ஒன்றாவது முதல் வெண்பாவில அது பேதவாதி. பாசஞானத்தில் அது மீளாது என்று சொல்பவன், பாசஞானத்திலிருந்து மீளாது என்பவன். எனவே பாசச்சார்பிலிருந்து கருவி நீங்கினாலே போதும், கருவி நீங்கினாலே போதும், இறைவனை அடைய வேண்டாம் என்பர். அது இந்த சமணர்கள் கந்த மறுதல் முத்தி என்றார் போல இதெல்லாம் ஒரு பாடானம் போல் கிடக்கும் என்று சொல்வார். யாரு? பாடானவாத செய்வர் இருக்காங்கள, பாடானவாதி. அதெல்லாம் கருவிகள்லாம் வேலை செய்யாம கல்லு மாதிரி கிடக்கிறதுதான் முக்கியமா. இல்லை அப்போ அவங்கெல்லாம் யாரு? இந்த பந்தம் நீங்கினாலே போதுங்கிறவங்க அவங்களையெல்லாம். அப்போ அது மட்டும் இல்லை, இந்த தார்க்கீகர்கள் தர்க்க மதத்தினர், தர்க்க மதத்தினர் அவர்களும் இதே கருத்து தான். எனவே சாங்கியர் புருடனையும் பிரகிருதியும் பகுத்து உணர்வதுதான் முக்தின்னு சொல்லுவான் இல்லையா. அவனை போய் அடைய வேண்டும்லாம் சொல்ல மாட்டான். இவர்களெல்லாம் ஒருங்கு வைத்து மறுக்கப்படுகின்றனர். ஒருங்கு வைத்து அத்தனை பேரையும் ஒரே இதில் மறுத்துறாரு. அப்புறம் ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, பாசச்சாவிலிருந்து நீங்கி இறைவனை அடைந்தால் போதும், அடிமையாதல் வேண்டாம். பாசம் நீங்கி பெருவானும் பெருமாய் நிற்கும் என்று சொல்பவர் பேதவாதி. பேதவாதி அடுத்தால ஈஸ்வர அதிகாரிவாதி. முதல்வன் உணர்வு இன்றி, அவனுடைய உதவியே இல்லாம மரநிலை அடைவது போல, வெயில போனவன் மரத்து நிழல நினைக்காமல, அதுபோல இவனே போய் என்ன செய்வான், திருவடியில நிற்போம் என்று சொல்பவன். இவர்களெல்லாம் மறுக்கப்படுகின்றனர். மூணாவது, இறைவனை அடைந்தால் போதும் அவனோடு கலத்தல் வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க. எனவே அவனோடு சிவசமமாய் நிற்கும் என்று சொல்லக்கூடிய சிவசமவாதி, சிவசமவாதி பாசுபதர். பாசுபதர் ஈசன் ஞானம் பற்றி, ஈசனுடைய ஞானம் இவன்ட்ட வந்துடும், அவன் தொழிலையும் செய்யும் என்பார்கள். அவனைப் போல ஐந்தொழிலும் செய்வர் என்பார்கள். மாவிரதர் அவங்க உற்பத்திவாதி, அவனுடைய தன்மைகள்லாம் இவன்கிட்ட உற்பத்தி ஆயிரும், அப்போ இவனும் அவன் போல சிவம் போல ஆயிடுவான்னு சொல்றவங்க. காபாலிகர் அவர்கள் ஆவேசவாதி, பேய் பிடித்தவன் போல அவனுடைய தன்மையெல்லாம் இவங்கிட்ட வந்துடும். அப்போ பேய் பிடித்தவங்கிட்ட பேயின் தன்மை தானே இருக்கும், அதுபோல நாமும் சிவமா தன்மையில இருப்போம், அவனுடைய தொழிலை செய்வோம் என்பார்கள். இவர்கள் எல்லாரும் ஒருங்கு வைத்து மறுக்கப்படுகின்றனர். அப்புறம் அடுத்தாப்புல இந்த சிவாத்திவித மறுப்பு, சிவாத்திவித சைவர், சிவாத்திவித சைவரை அவரை இரண்டாவது வெண்பாவிலே மறுக்கிறார். இந்த சிவாத்திவித சைவர் என்ன சொல்வான்னா, இந்த பாசஞானத்துல அந்த கடல்ல போய் சேர்ந்தது பழையபடியும் மீளாதுன்னு சொல்றோம்ல, அதெல்லாம் தேவையில்லையாங்க. என்ன சொல்றான்? தேவையில்லை. ஏன்னா மீண்டா அதனால ஒன்றும் தப்பு இல்லை, மீண்டு வந்தா தப்பு இல்லை என்று சொல்பவர்கள் அவரை மறுத்து பாசஞானத்தில் மீழுதல் குற்றம் என்று அவனை மறுக்கிறார். அதாவது இந்த சிவஞானமாகிய வியாபக உணர்வு, சிவஞானம் எப்படிப்பட்டது, வியாபகமான அறிவு, அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பாசஞானத்துக்கு மீழுவது என்பது குற்றம். ஏன்னா அவங்க சொல்றது இந்த ரெண்டிலையும் தான் பெருமான் நிக்கானே, பெருமான் கலப்பு பாசத்திலையும் இருக்கு உயிர்லையும் இருக்கு, அப்புறம் அங்க போகக்கூடாதுங்க என்று சொல்கிறான். ஆனால் எப்படி அப்படி சொன்னாலும் இங்கே ரெண்டிலையும் அவன் கலந்திருந்தாலும் அவன் பாசத்தில் இருக்க கலப்பு வேற, உயிர்கிட்ட இருக்க கலப்பு வேற. என்ன வேற? அதுலயும் அத்திவிதமா இருக்கான், இதுலயும் அத்திவிதமா இருக்கான்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப அதுல என்ன வேறுபாடு? என்னையா விளங்கல? சரி, இங்க நமக்கு நிலை பெறுறதுக்கு இல்லையா, இங்க நிலை பெறுதல்னா அதனுடைய தன்மை நிலைக்க தானே, நம்முடைய தன்மை அறிவு, எல்லாத்துக்கும் அதனுடைய குணம் விளங்குறதுதான். அது காரணம் அல்ல. வேற யாரோ சொல்ல பார்த்தாங்களே, சொல்லுங்க. அதாவது எவ்வொருவும் தானலில் எய்துவார் இல்லை தாழ், எல்லாமே சிவம்தான். பாசமும் சிவக்கலப்பு இருக்கிறது, உயிரிலும் சிவக்கலப்பு இருக்கிறது, ரெண்டும் ஒன்று சொன்னால், ஒன்று என்று சொன்னால் எவ்வொருவும் தானலில் எய்துவார் இல்லை தாழ். எவரும் இந்த கருவிகளை விட்டு சிவத்தை அடையணும் அப்படின்னு எவருமே எந்தவித சாதனமும் செய்ய மாட்டார்கள் இல்லையா. அதனால இவ்வுருவின் வேறே இறையல்லன், எவ்வருவும் கண் போல் அவயங்கள் காண அக்கண்ணில்லார் கண் வேறே காணும் அக்கடல் என்று அந்த பாட்டுல நமக்கு ஒரு அருமையான செய்தியை சொல்கிறார். அதாவது ஏன்னா நமக்கு நம்ம சாத்திரங்களிலையும் அற்றது பாசம் உற்றதும் கடலேங்கிறாங்க. இதெல்லாம் பொய்யாயிரும். எவ்வொருவும் தான் எண்ணில் எல்லாத்திலையும் இறைவன் கலந்திருக்கிறான். அதனால ஒன்றும் வித்தியாசம் இல்லைன்னு சொன்னா ஒருத்தனும் பாசத்தை விட்டுட்டு சிவத்தை சேரமாட்டான். ஏன்னா இறைவன் ரெண்டுலையும் கலந்திருந்தாலும் நம்மகிட்ட கலக்கிற கலப்பு விசேஷமான கலப்பு. நம்மகிட்ட கலந்திருக்கிறது விசேஷமான கலப்பு. என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த பொருள்களிலே பலன் பெறுவது எது? இந்த பசுக்கள் மட்டுமே. பசுக்கள் மட்டுமே. அப்போ அவன்கிட்ட அவன் விசேஷமாக கலந்திருக்கிறான். எது போல என்று சொன்னால், இப்போ நமக்கு ஐந்து ஞானேந்திரியங்கள் இருக்கா இல்லையா? எதெல்லாம் அல்ல கரெக்டா சொல்றீங்களே, செவித்தோல் கண்ணாக்கு மூக்கு. இந்த நான்கு ஐந்திலேயும் இந்த என்ன கலந்திருக்கு? எல்லாமே சாத்விக அகங்காரத்தால் ஆனது. சாத்விக குணம் இருக்கு. இந்த சாத்விக குணம் இந்த ஐந்து கருவிகளிலும் இருந்தாலும், எல்லாம் சாத்விக அகங்காரத்தில் செய்யப்பட்டதானே, இருந்தாலும் இவற்றிலே காணப்படுகின்ற வேற்றுமை என்ன? கண் சென்று பற்றுது. மற்றது வந்ததை கேக்குமா? மற்றது நின்று பற்றும். கண் சென்று பற்றும், மற்றவை நின்று பற்றும். மற்ற நான்கும் நின்று பற்றும். நின்று பற்றும்னா என்ன? அந்த விடயங்கள் அந்த பொறிகளை சார்ந்தாலன்றி அறியாது. விடயங்கள் என்ன செய்யணும்? பொறிகளை சார்ந்தாலன்றி அறியாது. இப்போ ஒரு மனம் இருக்குன்னு வைங்க, பூ அங்க இருக்குன்னா மூக்கு அங்க போவாது. என்ன செய்யணும்? அந்த வாசம் என்ன செய்யணும்? மூக்குக்கு வரணும், காத்து மூலமா வரணும். அது மூக்கில் பட்டாதான் நாம அந்த மனத்தை நுகர்ந்து அனுபவிக்க முடியும் இல்லையா? அப்படித்தானே? ஏன்னா இப்போ காத்து எதிர் திசையில் அடிச்சா உணர முடியாது இல்லையா? அப்போ நம்முடைய கருவிகளில் வந்து பொருந்தணும். இப்போ செவி இருக்கு, செவி அது சத்தம் கேக்கு. எப்படி கேக்கு செவி? எப்படி செவி என்ற பொறி உண்மை விளக்கத்தில் சொல்லியிருக்காருலாம். செவி என்ற பொறி எப்படி அறிகிறது? எப்படி சப்தத்தை அறிகிறது சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்க. உண்மை விளக்கம் படிச்சிருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். ஆகாயத்தை இடமா கொண்டு எல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒன்று ஒன்றா சொல்லுங்க. அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். போதும் போதும்னு சொல்கிற மாதிரி சொல்லிட வேண்டியதான். செவி ஆகாயத்தை இடமாக கொண்டு ஓசையை அறியும். சரி, அப்படி சொன்னால் அது இன்கம்ப்ளீட். விளங்குதா? எனவே இங்கே செவி என்ற பொறி, செவி என்ற பொறி காது என்னும் உறுப்பில் இருந்து கொண்டு, எங்கே இருக்கு? காது என்னும் உறுப்பில் இருந்து கொண்டு ஆகாயம் என்ற பூதத்தையும் ஓசை என்ற தன்மாத்திரையும் துணை கொண்டு ஆகாயத்தின் குணமாகிய சப்தத்தை அறியும். சப்தம் என்ற புலனை அறியும் அப்படி சொல்லணும். அப்படி சொன்னா சரியா சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். போதும் போதும் இப்படி விளங்குதா? விளங்குச்சையா? இதான உண்மை விளக்கத்தில் சொல்லியிருக்காரு, பிறகு ஏன் இப்படி சொல்லுதீங்க? சரி இருக்கட்டும். அதனால இப்போ இந்த கருவிகள்லாம் அந்த விடயங்கள் கருவிகளை அடைந்தால் மட்டுமே அதை உணர முடியும் இல்லையா? ஆனா கண் மட்டும் எப்படி இருக்கே? சென்று பற்றுகிறது. இப்போ அவங்க யாரையாவது பார்க்கணும், அவங்க வந்து கண்ணில் வந்து முட்ட வேண்டாம், கண்ணில் வந்து முட்ட வேண்டாம், இங்கே இருந்து நம்ம பார்க்கலாம் இல்லையா? அப்போ எது எது எந்த ஒரு தன்மை இவ்வாறு இந்த கருவிகளிடத்திலிருந்து கண்ணை வேறுபடுத்துகிறது? எதனால கண் வந்து சென்று பற்றுகின்ற ஆற்றலை பெற்றது? கண்ணுக்கு இந்த ஆற்றல் வருவதற்கு என்ன காரணம்? சாத்விக குணம். எல்லாம் தான் சாத்விக குணம் தான் இருக்கு இல்லையா? எல்லாத்துலேயும் சாத்விகம் தானே. அப்போ இந்த ஐந்து கருவிகளிலே, இந்த ஐந்து கருவிகளிலே இந்த செவி, தோல், கண்ணு, நாக்கு, இப்போ இந்த கருவிகள் எல்லாம் என்ன இருக்கு? அகங்காரம். அது அதிகமா இருக்கு இல்லையா, அப்படிதானே? இப்போ அதிகமா இருக்குன்னா இப்போ இது ஒரு 40% சாத்விகம்னா மிச்சம் 30% ராசதம், 30% தாமசம்னு ஒரு உதாரணத்துக்கு வைங்களேன். இதை மாதிரி ஒன்று ஒன்று இருக்கு. ஆனால் இதில் மட்டும் எப்படி இருக்கு? ஒரு 60-70 இதில் இருக்கு, மிச்சம் 15-15 இல்லைன்னா 20-10 எப்படியோ இருக்கு இல்லையா, விளங்குதா? அப்போ ஏனைய பற்றை நோக்க கண்ணுக்கு சாத்தியத்தினுடைய பங்கு அதிகம். சாத்தியத்தினுடைய தன்மை என்ன? பிரகாசம், பிரகாசம். எனவே இது பிரகாச ரூப இருப்பதனால இதனுடைய வியாபகத்தன்மை மற்ற இந்திரியங்களை நோக்க அதிகமாக இருக்கிறது. வியாபகத்தன்மை அதிகமாக இருக்கிறது, அதனால இதனுடைய வியாபகம் ரொம்ப இருக்கிறதுனால தூரத்தில் உள்ள விடங்களை இது பற்ற முடிகிறது. விளங்குதா? அப்போ அப்படியெல்லாம் பற்ற முடிஞ்சா இதுக்கு எதுக்கு ஒளி? லைட்டு போட்டால் தானே பார்க்க முடியுது, நல்ல வியாபகமாக தானே இருக்குது, லைட்டை போட அமைச்சுங்க அப்படின்னா அதான் தெரியுமா எங்களுக்கு? இதை சொல்லதுக்கு ஒரு ஆளா இருட்டாயிருமா கண் பார்வை தெரியாதோம், லைட் அமைத்தா என்ன ஆயிருமா? இருட்டாயிருமா தெரியுமா? அதுக்கப்புறம் என்ன செய்யாதான்? இருட்டாயிட்டா கண்ணே தெரியாதோம், ஒன்றும் தெரியாதோம். சரி, அப்போ இந்த பிரகாச ரூபம் ஒளி உடையதுன்னா அது எதுக்கு துணை? துணை எதுக்கு ஐயா? பிரகாச ரூபம்னாலே ஒளி ரூபம் தானே, அப்போ பார்க்க வேண்டியதானே, ஏன் லைட்டை போடுங்கயோ? சரி, பார்க்குற பொருள் மீது லைட் இருந்தாலே எல்லாத்திலும் உங்கள் கண்ணில் ஒளி இருக்கா இல்லையா? கிரன்னு அடிக்க வேண்டியதானே, அது தெரிஞ்சிட்டு போகுது. வேண்டாம் வேண்டாம், அந்த மாதிரிலாம் அடிக்க வேண்டாம். சரி, ஏன்னா அப்படி அதுக்கு வியாபகத்தன்மை இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய இது என்னது, இது என்னதுன்னு பார்த்தோம், சாத்விகம். இது என்னது? ராசதம். இது தாமசம். தாமசம் மோக ரூபம், இருள் ரூபம். எனவே இந்த இருள் இந்த ஒளியை மறைக்கிறது. இந்த இருள் என்ன செய்யுது? ஒளியை மறைக்கிறது. கண்ணுக்கு பிரகாச ரூபம் இருந்தால் இது என்ன செய்யுது? இந்த தாமச குணம் கொஞ்சம் போல இருந்துக்கிட்டு என்ன செய்யலாம், அவனை ஒளியை மறைக்கிறான். அப்போ இந்த இருளை நல்லிபை பண்றதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? இன்னொரு சாத்விகத்தை அடிஷனலா சேர்க்க வேண்டியிருக்கு, ஒளிய சேர்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த தாமச அகங்காரத்திலிருந்து தோன்றுகின்ற பூதங்கள் இருக்கா இல்லையா, அதெல்லாம் எதுல இருந்து தோன்றுது? தாமச அகங்காரம். அதுல என்னெல்லாம் தோன்றுது? பஞ்சபூதங்கள் எதெல்லாம்? நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் இருக்கா. இதுல இந்த நெருப்பு என்னது? இது தாமசத்துல, இது எல்லாத்துக்கும் தாமசம் இருந்தாலும் இது அவற்றை நோக்க சாத்விகம் கூடியது. சாத்விகம் அதனால என்ன இருக்கு? ஒளி ரூபமா இருக்கு. அந்த ஒளிய இங்க ஃபிட்டப் பண்ணிட்டா என்ன செய்யும்? இந்த தாமசத்தை நல்லிவை பண்ணி நமக்கு காட்சியை புலப்படுத்துகிறது. விளங்குதா? விளங்குதா? எனவே இந்த ஆன்மாவுக்கு கண்ணுக்கு பிரகாசம் சாத்விக குணம் பிரகாச ரூபம் துணை நின்றாலும் அதில் இருக்கக்கூடிய தாமசம் குணம் என்பது என்ன செய்கிறது? அதை மறைத்து கொண்டிருக்கிறது. அதனால அதை இது பண்ணுறதுக்கு நாம் அப்படி செய்கிறோம் இல்லையா. இப்போ என்ன தெரியுதுன்னா இந்த மற்ற குண மற்ற கருவிகளை நோக்க இதுக்கு பிரகாசமான தன்மை இருக்கிறது. இந்த ஓமியை என்ன சொல்கிறாரு? இந்த மற்ற கருவிகளில் கலந்திருக்காமல இறைவன் இருக்கானா இல்லையா? அந்த தாமச குணம் இருக்கா இல்லையா? இதில் சாத்திய குணம், சாத்திய குணம் இதில் எவ்வளோ இருக்கு? 40-40 இருக்கா இல்லையா? இது போல உலகத்தில் கலந்திருக்கான், உலகத்தில் கலந்திருக்கான். உயிரில் எது மாதிரி கலந்திருக்கான்? இந்த கண்ணில் கலந்துற மாதிரி 70% கலந்திருக்கான். விளங்குதா? இது 70%-70% அப்படியே எடுத்துடாதீங்க, அதை விட கூட, அதை விட கூடுதலாக கலந்திருக்கிறான். அதனால இதனுடைய வியாபகம் வேற, அதனுடைய வியாபகம் வேற. அதனால இந்த வியாபகத்தை பெற்றவன் கருவிகளை போய் அதுலையும் கலந்திருக்கான், அங்க போனா இந்த வியாபகத்தை நோக்காது, குறைவு. விளங்குதா? அப்போ அந்த குறைந்த நல்லா படித்தவன் குறைஞ்ச மார்க் எடுக்கிறது இழிவு தானே. அதனால இவ்வளவு பிரகாசத்தை பெற்றவன் மீண்டும் கருவி சார்புகளை வருவது இழிவு. எனவே திரும்ப நான் குற்றம் இல்லைன்னு சொல்லாத என்று அவனை மறுக்கிறார். விளங்குச்சா? விளங்குனா சரிதான். ஆக இப்படி இந்த மதவாதிகள் இங்கே மறுக்கப்பட்டனர். அப்புறம் மூணாவது என்ன சொல்றாருன்னா, இந்த அவன் என்ன சொல்றான்னா, ஐயா நீங்க மீளாதுன்னு சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? மீளாதுன்னு சொல்றீங்க, சரிதான். ஆனா சில நேரம் கடலை நல்லா பாத்தீங்களாங்க, கடலை பாத்தீங்களா? இன்னுமே பாத்துருவோம் அப்படின்னாச்சு. பார்த்தா அது பௌர்ணமி அமாவாசை போய் பாருங்க என்ன செய்யுது, பேக் வாட்டருங்கம்ல. அது கடல் பொங்கி இங்க வருதுல்ல, வருதுல்ல. அதே மாதிரி இவன் எப்பமாவது வந்துருவாம்ல, எப்பமாவது வந்துருவாம்லாங்க. வந்துருவான் தான். அப்படி எப்பமாவது அங்க, ஏன்னா உடம்போடு கூடியிருக்கும் போதானே சேர்ந்திருக்கான், உடம்போடு கூடியிருக்கும் போதுதான் பெருமானுடைய திருவடிய சேர்ந்திருக்கிறார்கள். எனவே அந்த மலம் காரணமாக இவன் திரும்பவும் இங்கே வரலாமே. அந்த பௌர்ணமி மாதிரி என்னது, அமாவாசை மாதிரி என்னதுன்னா வினையினுடைய மிகுதிப்பாடு, தீவினுடைய மிகுதிப்பாடு காரணமாக அந்த சிவ உணர்வில் இருந்து நீங்கி மீளுதலும் கூடுமே என்கிறார்கள். அதை மறுக்கிறாரு, ஐயா அப்படியெல்லாம் மீள மாட்டான். அப்படி ஒரு கால் மீண்டாலும் அந்த தண்ணி கடல்ல போனது எப்படி வந்தது, கடல் நீராக தான் திரும்பிச்சு. முதல்ல போன மாதிரி ஆற்று நீராக திரும்பி வரல, விளங்குதா? எனவே அப்படி திரும்பினாலும் அவர்கள் என்ன செய்வாங்க, எல்லா உலகத்தை பார்த்தாலும் உலகத்துல சிவத்தை தான் காண்பறே என்று, உலகத்தை பார்த்தாலும் சிவத்தை விட்டுட்டு உலகத்தை பார்த்தாலும் அவ எப்படி பார்ப்பாங்க, உலகத்தில் சிவத்தை தான் பார்ப்பறே என்று முதல்ல மாதிரி பார்த்த மாதிரி பாசத்தை பார்க்க மாட்டார்கள். அது பற்றி குற்றமில்லை என்று அவர்களை மறுக்கிறார், விளங்குதா? அதனால அப்போ அந்த அப்படியே இருந்துடவும் மாட்டாங்க. அப்படி அது ஒரு கால் அந்த உலகம் காட்சிப்பட்டால, ஒரு கால் அந்த உலகம் காட்சிப்பட்டால் என்ன செய்வாங்கன்னா, நீங்க இந்த திருவருள் பயன்ல 94வது பாட்டு என்னது, நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரேக்க போட்டிருக்கீங்க ஐயா, புக்குருவார் போதார் தலனக்கும் ஆமை தகன்னு படிச்சோமா இல்லையா? எனவே இந்த ஆமை இருக்க வேண்டிய இடம் எது, நீர், கடலோ ஏதோ ஒண்ணு கிணறோ எதா இருந்தாலும் சரி நீர் இல்லையா? எனவே தலம் நடக்கும் ஆமைன்னார். எங்க நடக்கும் ஆமை? தலம். எனவே அதற்கு இயல்பான இடமாகிய அந்த நீரில் இருக்கிற வரைக்கும் அதுக்கு பகை இல்லை. அதன் தனக்கு புறம்பான நிலத்துல வந்தா பகையும் உண்டு. அதுபோல ஆன்மாவுக்கு இருப்பிடம் எது, பெருமான் திருவடி. அதில் இருக்க வரைக்கும் எந்த பகையும் இல்லை. அதற்கு பகையான பாசச்சார்பு ஏற்படும் போது பகையும் வருகிற துன்பம் வருது இல்லையா? அப்படி வரும் பொழுது இவர் என்ன செய்வாங்க, என்ன செய்வாங்க? இப்போ ஆமைனா ஆமை வந்து எதிரி வந்தா என்ன செய்யுது, உடனே தன்னுடைய நான்கு காலையும் தலையும் அந்த சிவ ஓட்டுக்குள்ளே ஒழித்து கொண்டு தன்னை காத்து கொள்கிறதா இல்லையா? அதுபோல இந்த ஞானிகள் வினை காரணமாக உலக காட்சி வந்தா என்ன செய்வாங்க, அந்த பஞ்சாக்கரம் என்ற அந்த மந்திரத்தை சொல்லி சிவ உணர்வு என்ற ஓட்டுக்குள்ளே ஒடுங்கிக் கொள்வார்கள், விளங்குதா? அவ பிரபஞ்சம் அவர்களை தாக்காது. அப்படி ஆனா அந்த ஆமை என்ன செய்யும், அப்படி ஒடுங்கினது கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் போயிட்டாமன்னா பழையபடி வெளியே வரும். ஆனா இவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஒடுங்கினவங்க பழையபடி வெளியே வரமாட்டாங்க என்று சொன்னாரா இல்லையா? அதே தான் இங்க, விளங்குதா? எனவே இந்த ஐம்பொறியின் அல்ல எனும் அந்த தர, இங்க என்ன சொல்றாரு, அந்த தர என்ன சொல்றாரு இந்த மாணவனை, அந்த தர. அப்போ தீவிர தரமுடைய மாணவனே, ஐம்பொறியின் அல்ல எனும் அந்த தர சிவனை ஐம்பொறியை விட்டு அணை சகலன், இந்த கருவிகளை விட்டு சிவருமான அடைந்த இத சகலன் தானே நாம, அணை சகலன் ஐம்பொறியின் நீங்கான், பழையபடி ஐம்பொறிக்கு பற்றமாட்டான். ஏன்னா நீர் பாசி போல், இப்போ ஒரு குளம் இருக்கு, இந்த குளத்துல பாசி படர்ந்திருக்கு. அப்போ அந்த ஒரு கல்லை போட்டா என்ன செய்யுது, பாசி விலகுது இல்லையா? இப்ப இந்த உபதேசம் என்ற கல்லுனால என்ன செஞ்சது, இந்த பாசச்சார்பு விலகுச்சு. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அது மாதிரி பழையபடி வந்து முடியுமோ அப்படின்னா அப்படி மூடாது, அப்படி மூடாது. அப்படி ஊற வேண்டிய ஒரு நிலை வந்தால் நீர் பாசி போல் நீங்கும் மல கண்மம் வரின், மல அந்த கண்மத்தின் வழியாக மலமெல்லாம் வந்தா என்ன செய்வாங்க, நீங்கானே நினைந்து நம்ம விட்டு நீங்காத துணையா இருக்கான, தனித்துணையா, தனித்துணையா நிக்கலாம், அவனை நினைக்கும், அவனை நினைந்து இந்த உணர்விலிருந்து நீங்கிக் கொள்ளும். விளங்குதா? இந்த உலக உணர்விலிருந்து நீங்கி சிவ உணர்வை தலைப்படும் என்று சொல்கிறார். விளங்குதா? எனவே இவ்வாறு இங்க சொல்லி இந்த திருவடியை அணைந்த ஆன்மாக்கள் பழையபடியும் மீளாது. எது போல? இந்த ஊஞ்சல் போல திருவடியிலே அணைந்து பேரின்பத்திலே இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். அதனால இதை நம்ம மனதிலே நல்லா பதித்து கொண்டு நாம எப்பமெல்லாம் உலக உணர்வு தோன்றுகிறதோ அப்பெல்லாம் என்ன செய்யணும்? பெருமானுடைய நாமத்தை சொல்லி அந்த சிவ உணர்விலேயே இருந்து பேரின்பத்தை தூய்க்குமாறு உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உளவுனா மெலிதல் இல்லாத, மெலிதல் இல்லாத உழப்பிலா ஒன்றேன் வருதா இல்லையா, அதெல்லாம் ஒண்ணுதான். வான்முகில் வளாது பெய்கம் அலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறி காட்டும் எண்ணெய் பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததி கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழுதிரு ஆவடதிரு வாழ்குரு நம சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைகமாதோ திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம்.

பாண்டிய நாட்டில் அமைந்த தேவார பாடல் பெற்ற தலங்கள் 14 மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூவத்தாலும் மிகச் சிறப்புடைய வாய்ந்த திரு ராமேஸ்வரம் என்ற திருத்தலத்தை இன்றைய சிவாலய தரிசனமாக நாம் மேற்கொள்கிறோம். பாண்டி நாட்டில் அமைந்துள்ள தலங்கள் 14 பெயர்களை குறிப்பிடும் ஒரு பாடல் கூடல் புனல்வாயில் குற்றாலம் ஆப்பனூர் ஏடகம் நெல்வேலி ராமேசம் ஆடானை தென் பரங்குன்றம் சுழியல் தென் திருப்புத்தூர் காளை வன் கொடுங்குன்றம் பூவணம் என்ற பாடல் மூலம் 14 தலங்கள் இவை என்று குறிப்பிடப்படுகின்றது. இதில் ராமேசம் என்பது ராமேஸ்வரத்தை குறிப்பிடுவது. இது ராமநாதபுரத்திலிருந்து கடலை கடந்து தனித்தீவில் அமைந்துள்ளது. இதற்கு புகைவண்டிகள் மற்றும் பேருந்து செல்வதற்கான பாலங்கள் அமைந்துள்ளன. ராவணனை கொன்ற கொலைப்பழி தீர்வதற்காக ராமபிரான் சிவபெருமானை எழுந்தருளித்து வழிபட்ட கோவில் ஆதலால் இந்த ஸ்தலம் ராமேஸ்வரம் என்று பெயர் பெற்றது. ஊரினுடைய பெயர் சேது எனவும் ஆலயத்தின் பெயர் ராமேஸ்வரம் எனவும் வழங்கப்பெற்றது. ராமபிரான் இவ்வாறு சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டதை தேவார பதிகங்கள் மூலம் நாம் அறிகின்றோம். இந்த தலத்தை திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளும் திருநாவுக்கர சுவாமிகளும் தேவார பதிகங்களால் தூய்த்துள்ளார்கள். தாயுமான சுவாமிகளும் இத்தலத்து அம்பிகையின் மீது பாடல்கள் பாடியுள்ளார். கேத்திரக்கோவை பிள்ளைத்தமிழில் சிதம்பரநாத முனிவர் இத்தலத்து முருகனை பாடும்பொழுது சேது ராமேஸ்வரம் குடிகொண்ட முருகனே என்று குறிப்பிடுகின்றார். அருணகிரிநாதரும் இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமானை குறிப்பிடும்பொழுது இத்தலத்தில் ராமபிரான் சிவலிங்க பிரதிஷ்டை செய்ததை நினைவு கூறும் முகமாக ராமன் ராவணனை போரில் வென்ற வரலாற்றை இத்தலத்து திருப்புகளில் குறிப்பிடுகின்றார். வாலியோடு நீதி பகனோடு ஒரு விராதன் எழு மோத கடலோடு விரல் ராவண குழாம் அமரில் பொறியாக ஓகை தழல் வாழிவிடு மூடி தனு நேமி வளைபாணி திருமார்பன் ஹரிகேசன் மருகா என்று இந்த தலத்து முருகப்பெருமானை ஹரிகேசனுடைய மருகன் என்று குறிப்பிடுகின்றார். இந்த தலத்திற்கான புராணத்தை சேது புராணம் என்று வழங்கப்படுகின்றது. இது நிரம்ப அழகிய தேசியர் என்பவரால் இயற்றப்பெற்றது. மிகப்பெரிய ஒரு யாத்திரை ஸ்தலங்களில் ராமேஸ்வரத்திற்கு ஒரு தனி இடம் உண்டு. வடநாட்டிலிருந்தும் யாத்திரிகர்கள் பெருந்திரளாக வந்து தீர்த்தங்களில் நீராடி கங்கா நீரை கொண்டு வந்து ராமநாத பெருமானுக்கு வழிபடுவது
அபிஷேகம் செய்து வழிபடுவது இன்றளவும் நடந்து கொண்டு இருப்பதை காண்கின்றோம். அதேபோல் தென்னாட்டிலிருந்து ராமநாத பெருமானை தரிசித்துவிட்டு கடல் மணலை எடுத்து சென்று கங்கையில் கரைத்து விஸ்வநாத பெருமானை தரிசித்துவிட்டு கங்கை நீரை எடுத்து வந்து மீண்டும் ராமநாத பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதும் ஒரு பழக்கமாக இருந்து வருகிறது. 12 ஜோதிர்லிங்க தலங்களுள் ராமேஸ்வரம் ஒன்றாகும். 12 ஜோதிர்லிங்க தலங்களாவன கேதாரநாதம், சோமநாதம், நாகநாதம், ஸ்ரீசைலம், திரேம்பகம், அகாகாரம், ஓங்காரம், பீமசங்கரம், குற்றுடேஸ்வரம், வைத்தியநாதம், விஸ்வேஸ்வரம், ராமேஸ்வரம் என்பனவாம். இந்த 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்களுள் ராமேஸ்வரம் மட்டுமே தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது. ராமநாத பெருமானுடைய கோயில் கிழக்கு நோக்கி கடலை நோக்கிய வண்ணம் அமைந்துள்ளது. அம்பிகை பர்வதவர்தினி எனப்படுகின்றாள். சுவாமிக்கு வலபாகத்தில் கிழக்கு நோக்கி அம்பிகையினுடைய தரிசனதி அமைந்திருக்கிறது. கோயிலுக்கு எதிரே உள்ள கடலை அக்னி தீர்த்தம் என்கிறார்கள். கோவிலுக்கு உள்ளேயும் வெளியிலேயும் ஏராளமான தீர்த்தங்கள் இருப்பதை காண்கின்றோம். அக்னி தீர்த்தமும் கோடி தீர்த்தமும் தனுஷ்கோடியும் மிகவும் சிறப்புடையன. ராமபிரான், லக்ஷ்மணன், ஹனுமன், சுக்ரீவன், பஞ்சபாண்டவர் ஆகியோருடைய பெயர்களால் பல தீர்த்தங்கள் அமைந்துள்ளன. இராவணனை கொன்ற பழி தீர்வதற்காக, வீரகத்தி தோஷம் நீங்குவதற்காக ராமபிரான் ஹனுமனை சிவலிங்கம் கொண்டு வருவதற்காக வடதிசைக்கு அனுப்பினார். அனுமன் வருவதற்கு முன்னரே அந்த பிரதிஷ்டை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டபடியால் சீதாதேவி தனது திருக்கரங்களாலேயே மணலை பிடித்து வைத்து சிவலிங்கம் உண்டாக்கினாள். அந்த இலங்கத்தையே ராமபிரான் பிரதிஷ்டை செய்து ராமநாத சுவாமியாக வழிபட்டார். ஹனுமன் சற்று காலம் தாழ்ந்து அங்கு வந்தபொழுது தான் கொண்டு வந்த இலங்கத்தை பிரதிஷ்டை செய்ய முடியாமல் போய் இவ்வாறு ஆனவே என்று வருத்தமுற்று அந்த மணலால் வைத்த லிங்கத்தை தனது வாளால் இழுக்க முற்பட்டார் என்றும் ராமர் அவரை சமாதானம் செய்து அனுமன் கொண்டு வந்த சிவலிங்கத்தையும் அருகில் வைத்து பிரதிஷ்டை செய்தார் என்றும் ஒரு வரலாறு வழங்கப்படுகிறது. கோயிலின் வாயிலில் ஹனுமாரை தனிச்சன்னதியில் காண்கின்றோம். ராமேஸ்வரம் கோயிலுடைய பிரகாரம் உலகப்புகழ் பெற்றது. இவ்வாறு பெரிய பெரிய கற்களை கொண்டு வந்து இந்த தீவில் எவ்வாறு அவற்றை கொண்டு இந்த திருப்பணி செய்தார்கள் என்பது வியப்பான ஒரு செயலாக எல்லாரும் சொல்வார்கள். கந்தமாதனம் என்ற இடமும் இங்கிருந்து வடக்கில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. தனுஷ்கோடி என்ற ஒரு தீர்த்த கட்டமும் இருக்கிறது. 3வது பிரகாரத்தில் பர்வதர்வத்தினி அம்பிகையினுடைய திருக்கோயிலும் சேது மாதவர் திருவுருவங்களும் உள்ளன. நவசக்தி மண்டபம் என்பது அருமையான சிற்ப வேலைப்பாடுகளை கொண்டதாக காணப்படுகிறது. 3வது பிரகாரத்தின் வடமேற்கு திசையில் ராமர் சிவலிங்க பிரதிஷ்டை செய்த வரலாற்றை ஐதீக சிற்பமாக அமைத்திருக்கிறார்கள். உள்பிரகாரங்களில் நடராஜர், 63வர், விஸ்வநாதர், விசாலாட்சி, விபீஷணன் பூஜிக்கப்பெற்ற சிவலிங்கம் ஆகிய மூர்த்திகளை காண்கின்றோம். கோடி தீர்த்தத்தையும் இங்கு இருப்பதை காண்கின்றோம். இத்தலத்து மூலவருடைய திருப்பெயர் ராமநாதர் என்பதும் ராமலிங்கம் என்பதும் வழங்கப்படுகின்றது. அம்பிகை பர்வதவர்தினி என்பதாகும். இந்த
அம்பிகைக்கு ஒரு பாகம் மலைவளர்காதலி பாட ஆடி என்று ஞானசம்பந்தர் குறிப்பிடுவதால் மலைவளர்காதலி என்ற ஒரு பெயரை தமிழ் பெயராக இந்த அம்பிகை கொண்டுள்ளாள். தாய்மானவர் இதே பெயரில் இந்த அம்பிகையின் மேல் ஒரு பதிகம் பாடியுள்ளார். தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என்ற வங்கக்கடல், ராமதீர்த்தம், லக்ஷ்மண தீர்த்தம், தனுஷ்கோடி ஆகிய தீர்த்தங்களையும் இங்கு நாம் காண்கின்றோம். யாத்ரீகர்கள் இந்த தீர்த்தங்களில் முறையே நீராடி ராமநாதரை வழிபடுகிறார்கள். ராமநாத பெருமானுடைய திருமேனியில் ஹனுமார் கட்டியெழுத்த சுவடுகளாக மூன்று ரேகைகள் இன்றும் பதிந்துள்ளதை காண்கின்றோம். இங்கு ஆறு கால பூஜைகள் நடத்தப்படுகின்றன. உதயகால பூஜையில் சுவாமிக்கு தினந்தோறும் வேத பாராயணம், திருமுறை பாராயணம், கோபூஜை ஆகியன சிறப்பாக நடத்தப்படுகின்றன. ஆனி ஆடி மாசி மாதங்களில் உற்சவங்கள் நடைபெறுகின்றன. வைகாசியில் வசந்தோற்சவம் நடைபெறுகிறது. அப்பொழுது மாதவ தீர்த்தத்தின் வடகரையில் சுவாமி அம்பாள் எழுந்தொருளி காட்சி அளிக்கிறார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பர்வதவ தினேந்திகை நவசக்தி மண்டபத்துக்கு எழுந்தொருளிகிறாள். ஆகவே அதற்கு சுக்கரவார மண்டபம் என்று ஒரு பெயர் உண்டு. இதைத் தவிரவும் மகா சிவராத்திரி உற்சவம் இங்கு மிகவும் பிரபலமானது. மற்றபடி நவராத்திரி, கந்தசஷ்டி, ஆருத்ரா தரிசனம் ஆகியவற்றையும் மிகச்சிறப்பாக நடத்துகின்றார்கள். இந்த தலத்தினுடைய பெருமையை இந்த சேது புராணத்தின் மூலம் விரிவாக நாம் அறிய முடிகிறது. இந்த கோயிலில் பாண்டிய மன்னர்களில் வீரபாண்டிய தேவன், திரிபுவன சக்கரவர்த்தி, சுந்தரபாண்டிய தேவன் ஆகிய மன்னர்கள் காலங்களிலும், விஜயநகர மன்னர்களின் விஸ்வநாத நாயக்கர், வீரப்ப நாயக்கர் காலங்களிலும், வீர பூபதி காலத்திலும் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் இருக்க காண்கின்றோம். அக்காலங்களில்

கொண்டு ஓற்றி பாடிய பதிகங்கள் இத்தலத்திற்கு அமைந்துள்ளன. ஒரு பதிகத்தில் ராமனால் வழிபடப்பட்ட பெருமான் இவன் என்று மிகவும் விரிவாக இப்பாடல்களில் குறிப்பிடுகின்றார் ஞானசம்பந்தர். இராவணனை கொன்ற பழி போய் அறுவதற்காக ராமபிரான் செய்த கோவில் இக்கோவில். அவர் அந்த கோயிலை சிந்தையில் சிந்தித்தால் வினைகள் எல்லாம் போயும் என்று இந்த பதிவில் குறிப்பிடுகின்றது. சிவஞானமும் கிடைக்கப்பெறும், முக்தி இன்பமும் கொடுக்கும் புண்ணியத்தலம் இது என்று இந்த தலத்தின் பெருமையையும் ஞானசம்பந்தர் குறிப்பிடுகின்றார். துணி தீர்க்க வல்ல தலமாகவும் மக்கட்பேறு வழங்கக்கூடிய தலமாகவும் இந்த தலம் இன்றும் எண்ணி வழிபடப்படுகின்றது. ஆகவே பல பாவங்களை தீர்ப்பதாக உள்ள இந்த புனித தலத்தை ஞானசம்பந்தர் பதிகங்களால் பரவியுள்ளார். அதில் சிதா பிராட்டியை குறிப்பிடும்பொழுது தேவி என்ற சொல்லால் குறிப்பிடுகின்றார்.

ஏவியலும் சிலை அண்ணல் செய்த ராமேஸ்வரம் மேவிய சிந்தையினார்கள் தம்மேல் வினை வீடுமே மானன்ன நோக்கியை தேவி கண்ணை ஒரு மாயையால் காணதில் வவ்விய காரரக்கன் உயிர் செற்று அவன் இனமில புகழ் அண்ணல் செய்த ராமேஸ்வரம் அரக்கன் உயிர் செற்றவன் இனமில புகழ் அண்ணல் செய்த

ராமபிரானுக்கு அடைமொழியாக ஈனமில்லா புகழ் அண்ணல் என்ற சொற்களால் குறிப்பிடுகின்றார் ஞானசம்பந்தர். அதேபோல் வில்லேந்திய ராமனை குறிப்பிடும் பொழுது வரை பொறு தோழிறச்சற்றவில்லி மகிழ்ந்து ஏத்திய என்று ராமபிரானை அச்சொற்றொடர் குறிப்பிடுகின்றது. ராவணன் நவகிரகங்களையும் சிறையிலிட்டு அரசாட்சி செய்தான். தேவர்கள் பல துயரங்களை அடைந்தார்கள். அவர்களுடைய துயரங்களை தீர்ப்பதற்காக ராவணனை வென்று அந்த தேவர்களுடைய துயரத்தை தீர்த்து வைத்தான் என்று குறிப்பிடுவது மற்றொரு பாடல்.

என்று இவ்வாறு தீமைகளை விளைவிக்கக்கூடிய சனி முதலிய கிரகங்களை சிறையிலிட்ட ராவணனை கொன்று அந்த கொலைப்பழி தீர்வதற்காக ராமபிரான் அருள் நல்குவாய் என்று வேண்டி சிவபெருமானை ஸ்தாபித்து வழிபட்ட ஸ்தலம் இந்த ஸ்தலம் என்று இத்தேவார பாடல் குறிப்பிடுகின்றது. சூரியன் தன்னுடைய

நகரத்திற்கு மேல் இயங்கக்கூடாது என்று கட்டளை பிறப்பித்தான் ராவணன். அவனுடைய அகம்பாவத்தை அழித்து சூரியன் முதலிய தேவர்களை காப்பாற்றிய ராமபிரான் ராவணன் ஆகிய அந்த வீரனை அழித்த பழி தீர்வதற்காக சிவலிங்க பிரதிஷ்டை செய்து ராமேஸ்வரத்தில் வழிபட்டார் என்று திருக்கடைக்காப்பு குறிப்பிடுகின்றது.

திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய திரு நேரிசை திருப்பதிகம் ஒன்று திரு ராமேஸ்வரத்தின் மீது அமைந்துள்ளது. அதில் ராவணன் சுபூஜை செய்து அப்பெருமானிடம் மிகுந்த வாழ்நாட்களை வரமாக பெற்றான். அந்த வாழ்நாட்கள் முடியும் வரையில் அவனை எந்த தேவராலும் அழிக்க முடியாது என்ற வரம் பெற்றுவிட்டான். அந்த வாழ்நாட்கள் முடிந்த பின்னர்தான் ராமபிரானால் கூட அந்த இராவணனை அழிக்க முடிந்தது. அப்படி அழித்த பிறகு ராமனுக்கு ஏற்பட்ட பிரம்மதத்தி தோஷம் இந்த ராமேஸ்வரத்தை வழிபட்டதால்தான் நீங்கியது. அப்படிப்பட்ட ராமேஸ்வரத்தை ஏனெங்கே நீ நினைவாயாக. அந்த ராமநாத பெருமானுடைய கருணையை நினைந்து அவனை பற்றி பரவுவாயாக என்று திருநாவுக்கரசு சுவாமிகள் இந்த பதிகத்தில் குறிப்பிடுகின்றார்.

படர்ச்சடையன்பாலேயே கோடிமா தவங்கள் செய்து குன்றினார் தம்மை எல்லாம் விடவேயே சக்கரத்தால் எரிந்து பின் அன்பு கொண்டு தேடி மால் செய்த கோயில் திரு ராமேஸ்வரம்.

திருநாவுக்கரசுவாமிகளுடைய தேவாரத்தில் பதிக பலம் குறிப்பிடுவதாக அமைந்துள்ள ஓரிரு பதிகங்களும் இதுவும் ஒன்று. இப்பதிகத்தில் அமைந்துள்ள 10 பாடல்களால் ராமேஸ்வர பெருமானை உள்ளன்போடு வழிபட வேண்டும் என்று இந்த தலத்தில் நாவுக்கரச சுவாமிகள் அருளியுள்ளார். சுந்தரமுசுவாமிகளுடைய திருப்பதிகம் நமக்கு கிடைக்கும் பேறு இல்லாமல் போய்விட்டபடியால் அவர் பிற தலங்களை அமைத்து பாடிய பாடல் ஒன்றில் இந்த ராமேஸ்வரத்தை குறிப்பிட்டுள்ளபடியால் அவரும் இத்தலத்தில் திருப்பதிகம் அருளியுள்ளார் என்றே கொள்ள வேண்டும். ஈழ நாட்டு மாதோட்டம், தென்னாட்டு ராமேஸ்வரம், சோழ நாட்டு துருத்தி, நெய்த்தானம், திருமலை, ஆழியூரன நாட்டுக்கெல்லாம் அணியாகிய கீழையில் அரணார்க்கு இடம் கிள்ளி குடியதே என்ற பாடலில் தென்னாட்டு ராமேஸ்வரம் என்று இப்பதி குறிப்பிடப்படுகின்றது. மேலும் ஈழ நாட்டில் உள்ள பதிகளை திருஞான சம்பந்த சுவாமிகள் அங்கு செல்லாமல் ராமேஸ்வரத்தில் இருந்தபடியே பதியங்கள் பாடியபடியால் சுந்தரமுசுவாமிகளும் அவ்வண்ணமே ஈழ நாட்டு பதியை ராமேஸ்வரத்தில் இருந்தபடியே பாடியதாக தெய்வபுராணம் குறிப்பிடுகின்றது. திருஞான சம்பந்தர் புராணத்தில் சேர்க்கிறார், இந்த தலத்திற்கு சம்பந்தர் செல்லும் பொழுது அவருடன் பாண்டிய மன்னனும் மங்கையர்க்கரசியாரும் குலச்சேரியாரும் உடன் வந்தார்கள் என்று குறிப்பிடுகின்றார். அதோடு அம்மூவரும் இந்த வழிபாடு முடிந்த பிறகு இவரை வழிபட்டு மதுரைக்கு சென்ற பிறகு ஞானசம்பந்தர் மட்டும் இந்த தலத்தில் பல நாட்கள் தங்கியிருந்து இறைவனை தரிசனம் செய்து கொண்டிருந்தார் என்று புராணம் குறிப்பிடுகின்றது. செங்கண்மால் வழிபட்ட கோயில் நன்னீ

அப்பருடைய புராணத்தை செக்கிழார் பெருமான் அமைத்து பாடும்போது ராமனுக்கு வந்த பெரும் பாதகம் தீர்த்த பதி இது என்று குறிப்பிட்டு அத்தகைய இறைவனை தொழுவதற்காக நினைந்து மகிழ்ச்சி மேற்பட்டு மனம் கரைந்து உருக திருநாவுக்கர சுவாமிகள் ராமேஸ்வரத்துக்கு சென்றார் என்று குறிப்பிட்டு அங்கு திருநேரி செய்தி முதலான தமிழர்கள் பாடி திருத்தொண்டு செய்து வந்தார் என்று திருநாவுக்கரசர் புராணம் குறிப்பிடுகின்றது.

வேண்டாம். ராமனுக்கு வரும் பெரும் பாதகம் தீர்த்த பிஞ்சகனை தொழுவதற்கு நினைந்து போய்

0: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் சிவாய நம. shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1. தலைப்பு முதல் சூத்திரம், 57வது பாடல். தொடர்ச்சி வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ரொம்ப நாளைக்கு இருப்போம், ரொம்ப நாளைக்கு என்ன திட்டம் பண்றாடியே அப்பா, கொஞ்சம் அவன் போடுற யோசனை திட்டம் அத்தனை ஒரு நொடியில கிழிச்சு ஒரு நொடியில உடச்சு விடுறேன். அதை அப்படி பண்ணணும், இதை அப்படி பண்ணணும், அந்த எஸ்டேட்டை வாங்கணும், இந்த பஸ் ரூட்டை வாங்கணும், அந்த பங்களா வாங்கணும், அப்படி பண்ணணும், அவனுக்கு அதை வைக்கணும், இவனுக்கு இதை வைக்கணும், இப்படி என்னன்னா பண்றேன். கோட்டை கட்டுறேன், ஒரு நொடியில் அந்த கோட்டையெல்லாம் தெற்கருந்து வர்றால விட்டு உடச்சிடுவேன். அவன் புகலின் கொண்டாந்து விட்டு அந்த கோட்டையெல்லாம் அடிச்சுட்டு தெற்கருந்து ஒருத்தன் புகலின் கொண்டாரு, தெற்கருந்து வரான்ல ஏறமக்கடாமல் ஏறி வருவான்னா அவன் புக்லிங்கில் ஓட வரேன். அவன் புக்லிங் மிஷினை விட்டு எல்லாம் தரமாட்டமாகிப்பேன். அதனாலே இந்த மறைப்பிலே இந்த தொழிலை செய்ய செய்து ஆசையை கொடுத்து தொழிலை செய்ய செய்து அதன் மூலமாக அனவங்களத்தை பக்குவம் கொடுத்து கண்மங்களை நுகரச் செய்தல், மறைப்பில் இந்த மாதிரி செய்திகளை தெரிய விடாமல் செய்து அதன் மூலமாக ஆசையை உண்டு பண்ணி அதன் மூலமாக தொழிலில் ஈடுபட செய்து அதிலே பக்குவப்படுத்துதல். பக்குவப்படுத்துதல் மறைத்தறியல். இப்போ எத்தனை சொன்னேன், அழிப்பு, படைத்தல், காத்தல், மறைத்தல். அழிப்பிலிருந்து தொடங்குறார். அழிப்பு இழைப்பு ஆற்றுதல், படைத்தல் கண்மத்தை எல்லாம் கழிப்பது, படைத்தல் சரீரத்தை படைத்து கண்மத்தை கழிப்பது, காப்பது வினைகளை அனுபவிக்க செய்தல், வினைகளை அனுபவிக்க செய்தல், மறைத்தல் வந்து கண்ம உப்பிலே மலங்கள் எல்லாம் தெளித்திட, மறைத்தல் தொழிலிலே மறைத்தல் தொழிலிலே தன்னை அறியாமல் இருப்பது தலைவனை அறியாமல் இருப்பது, தன்னை அறியாமல் இருப்பது தலைவனை அறியாமல் இருப்பது, எங்கே வந்திருந்தோம் எங்கே போவோம் என்றெல்லாம் இன்னும் எத்தனை எத்தனையோ விஷயங்கள் மறைத்தல் என்ன எத்தனை எத்தனையோ விஷயங்கள் அத்தனையும் தெரியாமல் பொண்ணி ஆசையை கொடுத்து உலகத்தில் உழல செய்யறது மறைத்தல். அதிலே கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் கொடுத்தது இப்படியே செய்து இந்த நாலு செய்தியை சொன்னாரா. இந்த நாளுக்கு மேலே கடைசியாக இருப்பது எது? அனுக்கிரகம். கடைசியாக இருப்பது அனுக்கிரகம். அனுக்கிரகம் இதை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. அனுக்கிரகம் என்றால் என்ன? இந்த நாளும் பந்தம், நாளும் பந்தம், அழித்தல் பந்தம், படைத்தல் பந்தம், காத்தல் பந்தம், மறைத்தலும் பந்தம். அனுக்கிரகம் ஒன்றுதான் விடுதலை. அந்த விடுதலை விருதல் தான் வீடு விருது. விடுதலை விருதல் வீடு விருது. இப்போ இப்போ இப்போ எப்படி இருக்கிறோம்? சிறையிலே இருக்கிறோம், விடுதலை இல்லை, சிறையிலே இருக்கிறோம். ஏழையின் இரட்டவினை ஆயதோர் உடற்சிறை இராமல் விடுவித்தரும் நியாய காரணம். திரு வேலைக்காரன் இருக்கும். ஏழையின் இரட்டைவினை அறம்பாவைன்னா இருக்கிட்டால் கட்டி கட்டி, ஏழையின் இரட்டைவினை நல்வினை இரட்டவினை ஆயதோர் உடற்சிறை, உடற்சிறை உடற்சிறை உடல் சிறை, உடல் சிறை, சிறை கொண்டவினை தீர தொழுமினை. எங்கள் கடம்பூரில் தேவாரம், சிறை கொண்டவினை தீர தொழுமினை. இப்போ தேவர்களை எல்லாம் சிறையில் போட்டிருந்தான் என்பது அந்த குறிப்பிட்ட தத்துவ கணக்கிலே தேவர்களாகிய உயிர்களை ஆணவங்கண்ணமாகிய மும்மலங்களாகிய மூன்று அசுரர்களும் தாரகா சூரபன்மன் சிங்கமுகன் தாரகாசுரன் மூன்று பேரும் மும்மலங்கள், தேவர்கள் உயிர்கள். மும்மலங்கள் மும்மலங்களும் தேவர்களாகிய உயிர்களை சிறையிலே போட்டிருந்தது. போட்டிருந்ததா தப்பு செஞ்சிச்சு போட்டுட்டானா? உள்ளே பிடிச்சி போட்டுட்டேன். அவனை விட்டு பிடிச்சி போட சொல்கிறார். வருது இப்படி யாரை விட்டு? சூரபன்மனை விட்டு பிடிச்சி போடுறான். சூரபன்மன் நான் பிடிச்சி போட்டேன், சிவன் தான் பிடிச்சி போட்டவேன். நல்லா விளங்குதா? மும்மலங்களா மும்மலங்களாகிய அசுரர்கள், மும்மலங்களாகிய அசுரர்கள் உயிர்களாகிய தேவர்களை சிறையிலே போட்டு விட்டு அந்த சிறையை விட்டுறதாரு. போட்டவன் தான் விட்ட மாட்டேன், வெளியில் விடவே மாட்டேன்ட்டாப்பா. கடைசி சொல்லி விட மாட்டேன்ட்டான். அது சூரபன்மன் விடவே மாட்டேன். சூரன் என்னும் பெயர் பெற்றேன், எல்லாம் அழிந்தாலும் சரி சிறையை விட மாட்டேன். சிறையை விட்டுட்டேன்னா நான் சூரன்னு பேர. சிறையை விட்டு விட்டு அந்த தேவர்களுடைய வயலில் நான் கும்பிட்டுட்டாருமா மிச்சா. அப்படி சிறையிலே கிடக்கின்ற உயிர்களாகிய தேவர்கள் சிறையை விட்டுவதற்காக விடுதலை பெறுவதற்காக என்ன பண்ணினார்கள்? ஏதாவது பண்ணினார்த்தானே, மேல் கோர்ட்டில் வந்து தவா பண்ணினார்த்தானே, அப்பீல் பண்ணாதானே சிறையை விட முடியும். அங்கே போய் ஜெயிக்கணும் இல்லை, அதில் ஜெயிச்சுக்கிட்டா சுப்ரீமில் ஜெயிச்சுட்டா சிறையை விட்டு விட்டுருவாங்க. கீழ் கோர்ட்டு இல்லை பண்ணின தீர்மானம் ரத்து. மேல்கோர்ட்டில் குற்றவாளி இல்லை சிறையிலிருந்து விடுதலை வரலாம் அப்படின்ட்டான்னா தீர்ந்து போச்சு. புரியல, அதுதான் அந்த சுப்ரீம் கோர்ட்டு தான் தேவர்கள் எல்லாம் செவ்வொரு மடத்தில் முறையிட்டது. அது அருணகிரிநாதர் அருமையாக சொல்றார். மனைமக்கள் சுற்றம் எனும் மாயா, மனைமக்கள் சுற்றம் எனும் மாயா, வலையை கடக்க அறியாதே. மனைமக்கள் சுற்றம் எனும் மாயா, வலையை கடக்க

0: சுனையை கலக்கி விளையாடும். அந்த வள்ளி மலையில் சுனை இருக்குதா, அதில் அப்படி சுனையை கலக்கி விளையாண்டுட்டு இருந்தாலும் அந்த வள்ளி அவளை கல்யாணம் பண்ணானா. சுனையை கலக்கி விளையாடும் சொருப குரத்தி மணவாள, இந்த கடைசி விதியை கவுனிங்க, தின நச்சரித்திரம் உலதேவர் சிறை வெட்டி விட்ட பெருமாளே. இந்த வாக்கியத்துக்கு எத்தனை ஒடி கொடுக்கணும். தின நச்சரித்திர உலதேவர் தினந்தோறிஞ்சு ஒவ்வொரு அணத்தை படித்தார்கள், தேவர்கள் சிறையில் கிடந்துக்கிட்டு, அதான் மேல் கோர்ட்டில் அப்பீல் பண்ணுறோம். நல்லா புரியுதா, நல்லா இருக்குல்லது, நல்ல ஓமை, நல்ல எடுத்துக்காட்டு, நல்லா இருக்குல்ல. நானா சொன்னாதான் ஆமாம், அது ஒல்லையோ உண்மைதான் ஆக அருமை அருமை அருமை, நல்ல நல்ல கருத்து அப்படிங்கணும். அப்போ தான் பேசுகிறவனுக்கு உற்சாகம் உண்டாகும், நல்ல ரசிக்கிறாங்க அப்படின்னு. பேசாமையே இருந்தீங்கன்னா சரி சரி அப்படின்னு உனக்கு இருக்கிற சரக்கு, உள்ளே இருக்கிற சரக்கு வெளியில் வராது, விசேடமான சரக்குகள் வெளியிலே வராது. நல்ல அந்த சரக்குகள்லாம் வாங்குறவன் இருந்தானா வெளியில் வைப்பேன், இல்லை அப்பாவி சுப்பாவிகளாக வந்த ஏன்னாத்துக்கு நல்ல சரக்கெல்லாம் உள்ளே வச்சு விடுவேன். ஏதோ வெளியில் வச்சு இதானா வை வாங்க போகுது, இதானா வாங்க போகுது அப்படின்ட்டு என்ன பண்ணுவேன், நல்ல சரக்கெல்லாம் உள்ளே வச்சு. நல்லா புரியுதா, அதனாலே தின நச்சரித்திரம் உலதேவர் தினந்தூறும் நல்ல சரித்திரங்களை அந்த தேவர்கள் படித்தார்களாம். நல்ல சரித்திரங்களை சிந்தை மகள சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உழைத்தார்கள். சிந்தை மகள சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் ஓய ஒளிந்து போகும்படியாக உரைத்தார்கள். அதனால என்ன பண்ணானா, முருகன் வந்து அஞ்சு சிறையை ஒட்டி விட்டேன். தினநறு சரித்திரம் உலதேவர் நல்ல சரித்திரம் எது, சிவபுராணம், சிவபெருமானுடைய பெருமையாகிய நல்ல சரித்திரத்தில் உலதேவர் சிறை வெட்டி விட்டு நல்ல அழகாக சொல்கிறார், காரண காரியமாக சொல்கிறார் பார்த்துக்கல, தின நற்சரித்திரம் உள்ளது. அதனால தான் தினந்தோறும் சரித்திரங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஜெயகுருமானுடைய புகழை தினந்தோறும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். பேசாத நாளெல்லாம் பிறவா நாள் என்றால் போல, கேட்காத நாளெல்லாம் பிறவா நாள், கேட்காத நாள் கெட்ட நாள், கேட்காத நாள் கெட்ட நாள். இட்டனும் மடி ஏத்துவாறுகள் திட்ட நாள் மறந்துட்ட நாள் கெட்ட நாள் இவை என்றால் ஆறு கருதேங்கள் அருணர் காவிரி பட்டவாசிகை கொண்டடி தொழுது எத்து வாழி கொடுமுடி நட்டவா உன நான் வரைக்கணும் சொல்லுனா நமச்சிவா என்றார் போல தினந்தோறும் புராணம் கேட்டுக்கிட்டே இருக்கும். தினந்தோறும் கேட்டா பேசுறவனுக்கு பணம் கொடுக்கணுமே, அது பெரிய சிரமம். அதனாலே தினந்தோறும் போனா போன்று பணத்தை கொடுத்து கேட்கணும். புரியுதா, பணத்தை அப்படிலாம் மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அதனாலே அப்படி தினம் நற்சரித்திரம் உள்ளது, நல்ல வாக்கியம் தினம் நற்சரித்திரம் உள்ளது. இவரும் தினந்தூறும் சிவசரித்திரங்களை ஊதுதலும் கட்டுதலுமாக இருந்தபடியினாலே முருகப்பெருமான் வந்து சரையொட்டினார். அதனாலே இந்த நாலும் பந்தம் எது, படைத்தல் காத்தல் மறைத்தல் அழித்தல் ஆகிய நாலும் பந்தம். பந்தம் என்றால் கட்டு கட்டு கட்டு கட்டு கட்டு கட்டு கொடு, பந்தம் பந்தம் சம்பந்தம் சம்பந்தம்னு ஒரு அல்லவா பந்தம், பந்தம்னா கட்டு கட்டி போட்டுக்கணும். அதனாலே இந்த நாளும் தீர்ந்து விடுதலை பெறுதல், அதான் சிறை விடுதல், சிறையை விடுவித்தல், நாளும் தீர்தல், அதுதான் சிவ புராணங்களை சிவபுண்ணியங்களை செய்வதனாலே அந்த பந்த நீங்கி வீடுபேறு வரலாம். அந்த வீடுபேறு தான் அனுக்கிரகம், அந்த வீடுபேறு தான் அனுக்கிரகம். ஆறுடல் அனுக்கிரகம் வடமொழி, அருடல் தமிழ் வீடுபேறு தான் அருடல். சரி, எப்படி அந்த அருளர் திடீரென்று வந்துவிடும், அவ்வளவு பெரிய அனுக்கிரகமான திடீரென்று கிடைக்குமா, அதுக்குத்தான் இந்த நாலு தொழிலையும் உயிர்களை ஈடுபடுத்தி படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் ஆகிய உயிர்களை இதில் உக வச்சு உழலை வச்சு ஊழலை வச்சு சலிக்க வச்சு புளிக்க வச்சு நினைக்க வச்சு மறக்க வச்சு ஐயா ஐயா பா பா பா பா பா இத்தனை வகையான காரியங்களை செய்ய வச்சு அது மூலமாக ஆணவ மலம் பரிபாகம் அடைதல் பரிமை. இப்போ நமக்கெல்லாம் ஆணவ மலம் எப்படி இருக்கு, நூற்றுக்கு நூறு இருக்குதா, இதை குறைஞ்சிருக்குதா, குறைஞ்சிருக்குது குறைஞ்சிருக்கு மாதிரி குறைஞ்சிருக்குங்க தெரியுது, ஆனால் சதவீதம் தெரியாது யார் யாருக்கு எவ்வளவு அந்த ஆணவ மலம் குறைஞ்சிருக்கு தெரியுதா. ஆணவ மலம் இப்போ நமக்கெல்லாம் நூறில் இல்லை, 50, 60, 70, 80 இந்த மாதிரி குறைஞ்சா இருக்கு, குறைஞ்சுதான் இருக்கு, ஆனால் எந்த அளவு குறைஞ்சிருக்குன்னு தெரியும். இன்னும் இந்த ஆணவ மலம் குறைய வேணுமே என்கின்ற நினைப்பிலே பணிகளை செய்தது. அதே பணி என் கடன் பணி செய்வதே இல்லை, என் கடன் பணி செய்து என்ன சொல்லு இந்த வாக்கியங்களே, என் கடன் பணி செய்வதே இது கிடக்கும், சடப்பொருள் கிடக்கும், சித்துப்பொருள் நடக்கும், சடப்பொருள் கிடக்கும், சித்து பொருள் நடக்கும், அறிவில்லாத பொருள் கிடக்கும், அறிவு உள்ளது நடக்கும் அல்லவா. பணி செய்ய சடப்பொருள் மாதிரி இருக்கும். என் கடன் அப்படி இருந்தா ஆனாமலன் தொலை, நான் செய்கிறேன் என்று செய்தால் எங்கே தொலையும் கூடும். என் கடன் பணி செய்து என்னமா அறிவு பொருள் கிடைக்கும் இல்லையா? நான் செய்கிறேன் என்றால் அது செய்தல், நான் செய்யவில்லை நீ செய்ய வைக்கிறாய் என்று செய்தால் கிடத்தல். அப்படியானால் மலம் தொலைஞ்சா வீடு தீர்த்தல். இது ஒனா அது வரும், அது ஒனா இது வரும், அவ்வளவு. இது ஒனா அது வரும், அது ஒனா இது வரும், ரெடியா இருக்கு. இது போனா அது வர ரெடியா இருக்கு, அது போனா இது வர ரெடியா இருக்கு. அதனாலே இது போகவும் அது வரவும் இது போகவும் இது ஆனோம். சிவ சிவ, ஒரு பொருளும் காட்டாது இருளுருவம் காட்டும், இரு பொருளும் காட்டாது இது. அந்த ஆனாமிரத்தை இதுன்னே சொல்றாரு யாரு? சிவபிராச திருவுருப்பயில உமாவிசிவம். திருவுருப்பயங்கிற நூல்ல ஆனாமலத்தை புறையிருள் வந்து பொருளை காட்டாது தன்னை காட்டும், புறையிருள் பொருளை காட்டா தன்னை காட்டும், அகையிருளாகி ஆனாமலம் தன்னையும் காட்டாது பொருளையும் காட்டாது, அதே இது. அதனாலே வீடு வேறு என்கின்ற அணுக்கரகருக்கே சாதாரணமாக கிடைக்கிறது. பல பிறவிகளிலே பல பிறவிகளை எடுக்க செய்து ஒவ்வொரு பிறவியிலையும் ஒவ்வொரு வகையாக பல வகையினாலே இந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தி பதப்படுத்தி மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல புத்தியை கொடுத்து அப்புறம் அந்த அம்மாவை விட்டு அந்த அம்மாவை விட்டு நினைக்க வச்சு உங்கள் அப்பாவை நினைடா, உங்கள் அப்பா அப்பாவை கும்பிடுறா அப்படின்னு புத்தியை கொடுத்து, அதான் சத்தினி பாபா, அதான் உங்கள் அப்பாவை கும்பிடுப்பா, உங்கள் அப்பாவை அம்மா கும்பிட்டானா பிள்ளைங்க அம்மா கும்பிட்றது இல்லையே, அம்மா கும்பிட்றாளா? எந்த அம்மாவும் கணவனை கும்பிட்றது இல்லைப்பா, சும்மா விட்டா போதும். அம்மா கும்பிட்டானா பிள்ளைங்க கும்பிடும், சின்ன பிள்ளையில என்ன ஒன்று அம்மா விழுகிறாளா அந்த நான் கும்பிட்றேன் நீ கும்பிட்றேன் ஆ கும்பிடும். அப்புறம் பெரிய பிள்ளையான ஒரு படம் எப்படி இருக்கோ தெரியல அது வேறு, ஆனாலும் சின்ன பிள்ளையிலேயே பழக்கிறோம். ஆக அந்த அம்மா என்ன பண்ணுறா தெரியுமா? ஐயோ அந்த குடும்பம் அது நம்ம எனக்கு கொஞ்சம் பொறாமையாக கூட இருக்குது, அந்த குடும்பம் இப்படி இருமா இது அந்த குடும்பம் அகிலாண்டே சரி சம்புகேஸ்வரர் அந்த புள்ளக அந்த புள்ளக, ஐயோ என்ன சொல்கிறது. இந்த மாதிரியாக எடுத்துக்காட்டாக இப்படியும் ஒரு குடும்பம் இப்படியும் ஒரு தாய் தந்த புள்ளகிட்டு இருக்கிறது என்று எடுத்துக்காட்டாக இருப்பது நம்ம சைவத்தில் தான், சைவருவம் வேற எந்த சமயத்திலும் இருக்கா? அதனாலே இப்படி சக்தி வந்து புத்தியை தந்து, புத்தி வந்து பத்தியை தந்து, பத்தி வந்து முத்தியை தரும். சக்தியினாலே புத்தி, புத்தியினாலே பத்தி, பத்தியினாலே முத்தி, ஒன்று கொன்று காரண காரியமாகும், காரண காரியமாகும். காரணம் இல்லாமல் காரியம் வரவே வராது. இப்ப லைட் எரியுதா, இதுக்கு என்ன காரணம்? கரண்ட் இருக்கு. எரியலையே கரண்ட் இல்லை. அப்ப கரண்ட் காரணம் வெளிச்சம் காரியம், கரண்ட் காரணம் வெளிச்சம் காரியம். அதுபோல இந்த நாலும் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் ஆகிய இந்த நான்கு காரணங்கள் ஒன்று இப்படி காரணமாக வந்து வந்து வந்து வந்து ஒவ்வொரு செயலையும் ஆன்மாவை பக்குவப்படுத்தி ஆணவமரத்தினுடைய வலிமையை குறைக்க குறைச்சு அதுக்கு மேலே வீடு வீடு சாதாரணம். இந்த வீடு வாங்கிறதே சாதாரணமாக இல்லை. நானும் குடித்தலைக்கு வந்து 15 வருஷம் ஆச்சு, பிறந்து 72 வருஷம் ஆச்சு, வீடு வாங்க முடியல. வாங்கியிருக்கிற அது வேற, இருந்தாலும் உருப்படியாக வாங்க முடியல. திருவானக்காவில் ஒன்று வாங்கி தெரியல, யார் கொடுப்பா? ஒரு சிவஞானிக்கெல்லாம் ஒரு வீடு வாங்கி கொடுத்தா அந்த வீடு இலவசமாக கொடுத்துருவானே, நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டியது. ஒரு சிவனடியாக இருக்குது, நல்ல சிவனடியாக இருக்குது, சிவ பூஷை பண்ணுறாரு, நல்ல சிவனடியாக இருக்குது, புரியுதா? விசேடமான ஒரு சிவனடியாருக்கு வீடு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரு தவம் செய்ய வேண்டாம், அந்த வீடு உடனே உங்களுக்கு சாங்ஷன் பண்ணிடுது. எங்கே வருது மனசு வருது? சமானி வர மாட்டேன். பணம் பெருசாக தெரியுது, ஞானம் பெருசாக தெரியுது, விளங்குதா? ஆகையினாலே அந்த வீடு வீடு என்றதை சொல்கிறேன், அந்த வீடு கிடைப்படுறது சாமானியம் அல்ல. எந்த வீடு? பெய்யே உன் பொண்ணடிகள் கண்டு புல்லாகி பூடாய் புடுவாய் மரமாகி பல்வேறு, அதான் இப்போ இந்த இப்போ சொன்னதில் இதில் வருது. பிறவி இருந்ததும் பிறவியில் அனுபவித்ததும், பிறவியில் அனுபவித்ததும் மறைத்ததும் வந்து சங்காரம் எல்லாமே இதில் வருது. இந்த இதில் வருது, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா தாவர சங்கமத்தூள் எல்லா பரப்பும் பறந்து இடை தேனி பெறும். இதில் எல்லாம் முடிக்க வச்சு, படைத்தல் காத்தல் அடித்தல் மறைத்தல் அல்ல, இது கொடுத்து இருந்து வச்சு. நல்லா புரியுதா? ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குப்போ, நல்ல வேலை எனக்கு பெரிய உபகாரம் பண்ணிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கேட்கலைன்னா நான் எப்படி இது நான் அனுபவிக்க முடியும்? அப்படின்னா உங்களுக்கு நான் அந்த எச்சரம் கொடுக்கணும். அதான் நியாயமே இல்லை. இவ்வளவு சமாச்சாரத்தை இப்படி அனுபவிக்கும். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாயி பல்லூர்கமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லுநராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்று தாவர சங்கமத்தோடு எல்லா பிறப்பும் பிறந்த இதில் படைத்தல் காத்தல் மறைத்தல் அழித்தல் எல்லாம் அழிஞ்சு போச்சு. எல்லாம் எல்லாம் வந்துருச்சு, தீர்ந்து போச்சு. அப்புறம் தான் மெய்யே உங்களுக்கு இன்று எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்பருமான் அடுத்தவையே மெய்யே உன் பொன்னடியில் கண்டு என்று வளர்ந்த. வீடு என்பது சாதாரணமாக கிடைப்பதில்லை. எந்த வீடு? அந்த வீடு அழியாத வீடும் தரக்கடவன விடும் அம்புலி ஆடவாவே என்பார் குமரவுடும். அதனாலே அந்த வீட்டை கொடுப்பதற்கு இத்தனை வகையான பிறவிகளையும் அந்த பிறவிகளை செய்கின்ற செயல்களையும் செய்ய வச்சு அதன் ஆனா இப்போ உங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு சிவயோக ராஜயோகம், சிவராஜ யோகம் பெரிய சிவராஜ. இந்த உண்மைகளை புரிய இந்த உண்மையின் மூலமாக ஓரளவாவது அந்த சிவபுண்ணியங்களை செய்ய புரியலேனா செய்ய முடியாது அல்லவா. உண்மையை புரிய நன்மையை தெரிய சிவபுண்ணியங்களை செய்ய மீண்டும் பரவாமல் இருப்பதற்கான நல்ல வாய்ப்பு. நல்ல அழிப்பு இடைப்பாற்றல் ஆக்கம் அவ்வவர் கண்ணமெல்லாம் கழித்திட நுகரச் செய்கை காப்பது கண்ம உப்பில் தெளித்திட மலங்களெல்லாம் மறைப்பொருள் செய்திதாரும் பழிப்பொழி வந்த வீடு பார்த்திடினருடையெல்லாம் கையாலே அந்த நான்கு தொழிலும் துன்பம் போல இருந்தாலும் கூட அது அருளுக்காக செய்யப்படுகின்ற தொழிலா அதை படிக்காது. படித்தல் வந்து வருத்தமானதா? அதுவும் அருளுக்காகத்தான் செய்யப்படும். பழிப்பொழி பந்தம் வீடு, பந்தம் வீடு வந்துருச்சா பார்த்திடின் அருளே எல்லாம். படைத்தல் அருளே, காத்தல் அருளே, மறை அழித்தல் அருளே, மறைத்தல் அருளே, அருள் அருளே, அருள் அருளே. சித்தியாரு என்ன சொல்றது? பார்த்திடின் நன்றாக நீ ஆராய்ச்சி நீ பார்த்தாயானால் இன்னும் கொஞ்சம் அதுல உணர்வு உண்டா? கூடுதலாக உணர்வு. அழிப்பிழை பாற்றால் அக்கம் அவ்வவர் கண்மம் எல்லாம் கழித்திடன் உரட்சியை காப்பது கண்மத்தில் செழித்திட மலங்களெல்லாம் மறைப்பொருள் செய்தாலும் படிப்பொழி பந்தம் வீடு பார்த்தீங்க. பந்தம் வீடு சுருக்கமாக சொன்னா அஞ்சு மூணு ரெண்டு அந்த நாலும் பந்தம் அந்த அனுக்கிரகம் வீடு பந்தம் வீடு. பந்தம் வீடவை ஆய பராபரம் அப்படி சொல்லுவாங்க. பந்தம் வீடும் ஆயினாருக்கு பந்தம் வீடும் படைப்பாய் ஊற்றி இல்லை. அவங்க சொன்னதைத்தான் சொல்கிறேன் நான், ஒன்றுமே சொல்கிறேன் இல்லை. அவங்க சொல்லி வச்சதை தான் சொல்கிறேன், அப்படி தானே சொல்கிறேன் நான் ஒன்றுமே. பந்தமாய் வீடும் ஆயினாரும் கடவுளே கடவுளே. என்ன ருசியான சமாசாரம், ரொம்ப ரொம்ப இனிக்குது, ரொம்ப சக்கரை கூடங்கிற மாதிரி. அதனால் இப்படி உணர்வு பொருந்தும்படியாக பேசணும் கேட்கணும். இது வந்து இனிமேல் நம்ம சமாசாரமா, நம்ம சமாசாரத்துக்காக இப்போ இது வரலன்னு சொல்லுங்கள். நம்ம சமாசாரம், நம்ம சமாசாரம், நம்ம சமாதானம்னா புரியுதா? நம்ம பிறக்கிறதோ வாழ்கிறதோ ஆகிறதோ வருகிறதோ இந்த சமாசாரத்துக்கு அவன் என்ன செய்கிறான், எப்படி செய்கிறான், என்ன செய்கிறான், எப்படி செய்கிறான் என்பதை பற்றி வரும்போது முதலிலே இப்போ நமக்கு வந்து அருவம் இருக்கிறது, உருவம் இருக்கிறது, அரு உருவம் இருக்கிறது. நமக்கு தாய் வயிற்றுக்குள்ளே புகுவதற்கு முந்தி அருவமாக இருந்தோம், அதன் பிறகு அரு உருவமாக இருந்தோம், அப்புறம் உருவமாக தீந்துச்சா. நமக்கே அருவ உருவோ எல்லாம் இருக்குவா சாமிக்கு இருக்கிற மாதிரி. அம்மா வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு முந்தைய என்ன இருந்தோம், உள்ளே இருக்கும்போது அரு உருவம் தெரிஞ்சும் தெரியாமல், தெரிஞ்சும் தெரியுது தெரியாமல் இருக்குது, புரியுதா? அதே அஞ்சு வலிங்க தெரியுது தெரியுது, புரியுதா? அருவம் அரு உருவம் அப்புறம் உருவமாக வந்துருச்சு கண்ணு கரு. இதே போல் பரமேஸ்வரன் என்ன செய்கிறான் என்றால் யாராலும் காண முடியாதபடி அருவமாக பேருமில்லை ஊர்மில்லை நாம ரூபம் கிடையாது, நாம அரூபம் கிடையாது. இப்போ நமக்கும் நாம ரூபம் கிடையாது. எப்போ உள்ளே இருக்கும்போது இப்போதான் நாம வந்துருச்சு ரூபம் பிறந்த ஒருபாடு என்ன வந்துச்சு நாமமும் வந்துருச்சு ஒரு ரூபமும் வந்துருச்சு வந்துருச்சு. அதே போல பரமேஸ்வரன் அருவமாக இருக்கும்போது அவனுக்கு ஊர்மில்லை பேருமில்லை, ஊர்மில்லை பேரும் இல்லை, ஏது அவன் ஒரு ஏது அவன் வேறு என்று சொல்லும்படியாக நாம ரூபங்களற்றதாக இருப்பது அது அகலத் திருமின்னு சொல்றது. வடமொழியில அகலம் அகலம் களம்னா அந்த உலான அகலம் அல்ல அகலம் களம். அப்புறம் அது அப்படியே இருந்துச்சுன்னா அந்த அகலத்திருமேனியாக இருந்துச்சுன்னு சொன்னா நிஷ்களம்னு சொல்றது. அந்த அகலத்தை வடமொழியிலே நிஷ்களம் என்று அப்படியே அது இருந்துச்சுன்னா இதுக்கு அது ஒன்றும் செய்ய முடியாது, இதுக்கு அதுக்கும் தொடர்பு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி அகல நிஷ்களமாக இருக்கிற அந்த மூர்த்தி என்ன பண்ணு தெரியுமா, சகல நிஷ்களமாக வருது. நிஷ்களமாக இருந்தது, நிஷ்களம் என்றாலும் அகலம் என்றாலும் ஒன்று. அப்படி நிஷ்கள அகலமாக இருந்த அந்த மூர்த்தி அந்த சாமி என்ன பண்ணுது, நிஷ்கள சகலமாக அருவுருவமாக வருகிறது. அருவமாக இருந்தது அருவுருவமாக வருகிறது. அருவமாக இருந்த போது ஜோதியாக இருந்தது, அது எப்படின்னு ஒன்றுமே சொல்ல முடியாது. ஒன்று அருவமும் உருவம் அருவம் உருவமாகி அருவமாக இருந்தது. அப்போது பேரும் இல்லை உருவம் இல்லை. அப்புறம் உருவம் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுதல்லவா, எண்ணி எடுக்கிறதுக்கும் அந்த அருவத்தை விட்டு இந்த உருவத்துக்கு வர்றதுக்கு இடைவெளி இருக்குது பாரு. அந்த இடைவெளி தான் சொல்லிங்க அருவத்திலிருந்து அப்படிங்கிட்டு வர்றது, அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே இருக்கிற இடைவெளி அருவம் அதான் சிவலிங்கம். அந்த சிவலிங்க திருமேனி தான் எல்லா ஆலயங்களிலும் எல்லாராலும் பூஷிக்கப்படுகின்ற திருமேனியாக. அது என்ன காரணம் என்றால் அருவமாக இருந்தது உருவமாக வருவதற்கு இடைவெளியாக இருக்கின்ற அந்த அவதாரம்னு சொல்றது, அது அந்த அவதாரம் சிவலிங்க திருமேனி. அந்த சிவலிங்க திருமேனி தான் அருவம் திருமேனியாகவும் உருவ திருமேனியாகவும் இருப்பது, அருவமாகவும் இருப்பது உருவமாக, அப்படின்னா அரு உருவம் என்று சேர்த்து சொல்லுகிறோம். அதனாலே சிவலிங்க திருமேனி வழிபாட்டினாலே அருவத்திருமேனி நான்கையும் உருவத்திருமேனி நான்கையும் இந்த உபயமாக இருக்கிற சிவலிங்கத்தை உபயம் என்று சொல்லுவது, உபயமாக இருக்கிற இந்த திருமேனியும் இப்போ நவவேதங்களை வழிபட்டவளும் சிவலிங்க ஒன்றை வழிபட்டால் வருகிறது. நவவேதம் என்று சொல்லுகிற நாதம் விந்து சிவஞ்சத்தி பரமன் விஷ்ணு உருத்தரன் மகேஸ்வரன், பரமன் விஷ்ணு உருத்தரன் மகேஸ்வரன் நாலு, இங்கிட்டு நாலு அங்கிட்டு நாலு எட்டு, நடுவில் சதாசிவம் அதான் சிவலிங்கம். சதாசிவன் தான் சிவலிங்கம், சதாசிவன் தான் சிவலிங்கம், புரியுதா? இருவினம மரமம் வரை இரவி விடுவரை வீரையாக போகவாய் நீ நானுமாய் இருக வகை பரமசுகம் அதனை. பரமசுகத்தை யாரு தருவா? பரமசிவன் தான் தருவா. பரமசிவன் தான் பரமசுகம் தர முடியது, வேற வேற எவராலையும் பரமசுகத்தை தர முடியாது. பரமசுகம் தெரியுதா? பெரியம் மேலான சுகம். பரம் என்றால் மேலான சுகம், மேலான இது கீழான சுகம் அது மேலான சுகம், இது சிற்றின்பம் அது பேரின்பம். அப்பா பாபா பாபா நல்லா இருக்குல்ல. அந்த பரமசுகத்தை யாரு தருவ? பரமசுகம் தான் தருவா. பரமசுகத்தை வர வேற எந்த மூர்த்திகளாலும் தர முடியாது. ஆகவே இப்படி அருவமாயும் உருவமாயிருக்கின்ற அந்த மூர்த்தி தான் சிவலிங்க திருமேனி. அந்த சிவலிங்க திருமேனியில தான் இந்த நவவேதங்களும் இருக்கிறோம். அந்த அருவமாயிருக்கிறனால அருவத்திருமீனினாலு உருவத்திருமீனினாலு உபய திருமேனி ஒன்று. உபயம்னா ரெண்டு, உபயம்னா ரெண்டு, உபயம் என்று சொன்னால் வடமொழியிலே உபயம்னா வடமொழி ரெண்டு, புரியுதா? அதனாலதான் சிவகோசில எந்த மூர்த்தியை எழுந்தருளும் படி கொடுக்குறாங்க, சிவலிங்க சிவலிங்கம் தான். சிவலிங்கம் எங்கிட்டு பார்த்துருக்குது? எல்லா பக்கமும் பார்க்கணும். சிவலிங்கம் எப்படி எங்கிட்டு பார்க்குது? எல்லாம் சிவலிங்கம் எல்லா பக்கம் அதுதான் இந்த உண்மையெல்லாம் அதில் எங்கும் பிரகாசமாக சிவலிங்கம். இப்போ ஒரு மூர்த்தியாக இருந்தால் ஒரு பக்கம் பார்க்கும் சிவலிங்கம். அதனாலே அப்படி சிவலிங்கத்திலே அருவத்திருமீனாலும் உருவத்திருமீனாலும் உபயத்திருமீனி இந்த நவவேதங்களையும் பூஷித்த பலன் சிவலிங்கத்தில் கிடையாது. அதனால தான் சிவலிங்க திருமேனியே பூச முடியும். ஆகையினாலே இப்படி அருவமா அல்லது அருவுருவமா அல்லது உருவமா உங்கள் கடவுள் எனக்கு சொல்லுன்னு அடுத்த சமயத்துக்காரன் கேட்குறான். அதுக்கு விட சொல்கிறார் அருவம் மாத்திரை என்று சொல்லுகிற சமயவாதிகள் ஒரு வகை, சாமிக்கு உருவம் கிடையாது அருவந்தான் என்று சொல்லுகிற சமயவாதிகள். உருவத்திருமீனி வழிபாடு ஒத்துக்கிறதில்ல. இல்லை இப்போ ராமலிங்க சாமி வேண்டான்ட்டார், இல்லை வடலூராரே உருவத்திருமீனி வழிபாடு வேண்டான்ட்டார், வேண்டான்ட்டார். இப்படி அருவமாக இருக்கிறான், அருவுருவமாக இருக்கிறான், உருவமாகவும் அது உருவமாக வரவில்லையானால் உயிரிழக்க அவன் உபகாரம் பண்ண முடியாது. நிறைய சொல்கிறார் இதுலேருந்து, இன்னும் நிறைய வருது அந்த அரு உருவத்தை பற்றி, உருவத்தையும் அருவத்தையும் பற்றி. ஏன்னா இதுக்கு எதிர்ப்பு நிறைய இருக்குது, எதிர்ப்பு நிறைய இருக்குது. உருவத்திருமேனி வேண்டாம்னு சொல்லுகிற சமயம் இப்பவும் இருக்கு. அதே அருணகிரிநாதர் சொன்னார் சீர்வாத வகுப்பில், உருவம் தான் அருவம் கிடையாது, அருவம் தான் உருவம் கிடையாது என்று சொல்லுகிற சமயவாதிகள் எல்லாம் இவன் நல்லா கேட்டுருக்கு. உருவம் தான் ஜாமிக்கு அருவம் கிடையாது, அருவம் தான் ஜாமிக்கு உருவம் கிடையாது என்று சொல்லுகிறனா உளறுகிறவன்னார், உழலுகிறான், உளறுகிறான், உழலுகிறான் அப்படி வச்சுக்கோ. இப்படி சாமிக்கு அருவம் தான் உருவம் கிடையாது, இல்லை உருவம் தான் அருவம் கிடையாது அப்படின்னு சொல்கிறவெல்லாம் உளறுகிறான், உளறுகிறான், உளறுகிறான். அருவனவும் உருவனவும், உருவனவும் அருவனவும், உளதனவும் இளதனவும், உழலுவன வர சமய கலையாரவாரமர என்பது வேலைக்காரன் இது சீர்வாத வகுப்பு. உருவனவும் அருவனவும் உளதனவும் சாமி உண்டு சாமி இல்லை என்று சொல்கிறவெல்லாம் உழலுவன, உழலுவன வர சமய கலையாரவாரமர, அதெல்லாம் ஆரவாரம், கலை ஆரவாரம், அதெல்லாம் ஒளிஞ்சு போகணும். உரைய விழ உணர்வை விழ உளமை விழ உயிரை விழ உளவடிய உணரும் அவர் அனுபூதியாகும் என்பது சீர்வாத வகுப்பு. ஆகையினாலே கடவுளுக்கு அருவம் உண்டா உருவம் உண்டா அருவம் உண்டா மூன்று மூன்று அது எங்கு சாதிக்கிறது வருகிற பாடல், அதை அடுத்த சிந்திக்கலாம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் நமசிவாய.
3: யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
4: இந்திராணி கேட்க இந்திரனானவன் மகாசாஸ்தாவினுடைய சரித்திரத்தை இங்கே சொல்லுகிறான். இது மிகச்சிறப்பானது. இதில் சில விஷயங்கள் பல பேர் சொல்லுவதும் கிடையாது, அதில் விநாயகப் பெருமானுடைய சிறப்பும் கூட இங்கே சொல்லப்பட்டிருக்கும். நம்ம அதை பார்க்கலாம். சரித்திரம் சுருக்கமாக நம்ம பார்க்கிறோம். முன்னம் பரமன் அருள் இன்றே முகுந்தன் ஆதி மன்னும் சுரர் தானவர் வேலை மதித்த வேலை கண்ணங்கரிய விடம் வந்துடி காரினங்கள் துண்ணும் பொழுதில் குயில் போல் துணுக்குற்றிருந்தார் என்று சொல்லும்படியாக, அமிர்தம் வேண்டியவர்களாக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைய வேண்டும் என்று நினைத்து செல்லுகிறார்கள். அங்கே மந்தர பர்வதத்தை பார்க்கடலிலே இட்டு கடைய வேண்டும் என்பதற்காக செல்லுகிறார்கள். ஆனால் அங்கே கரியதாக ஆலகால விஷம் என்பது வந்து வரக்கூடிய சமயத்திலே அந்த ஆலகால விஷத்தை அவர்களாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. சிவனிடத்திலே வந்து சிவனுடைய அருளாலே அவர் நீலகண்டனாக மாறி ஏற்றுக்கொண்டார். இந்த சரித்திரம் உண்டு. அன்னர் கையிலை கிரிதன் நிலடைந்து செந்தி வண்ணத்து அமல நடி போற்ற வருந்தல் என்றே உண்ணற்கரிய பெருநெஞ்சினை யாருமே உண்ண முடியவில்லை. எல்லாரும் கடைந்தார்களே தவிர்களே உண்ண முடியவில்லை. உண்ணற்கரிய பெருநெஞ்சினை உண்டு காத்து கண்ணர்க்கும் ஏனையவர்க்கும் இவை கட்டுரைப்பான் என்று அவர்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுகின்றானான். திருமாலன் அந்த விஷ்ணு முதற்கொண்டு எல்லாரும் அந்த நெருக்க நீலகண்டனானான். அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள், நீங்கள் மீண்டும் சென்று இப்பொழுது கடையுங்கள், இப்பொழுது அமுதம் தோன்றும் என்று சொல்ல அவர்கள் கடைவதற்காக செல்லும் பொழுது அங்கே மீண்டும் அலகால விஷம் வந்தது. மீண்டும் அந்த மந்திரபர்வதத்தை இட்டு கடையை செல்லுகிறார்கள். ஆனால் ஆரம்பத்தில் இருந்து இவர்கள் ஒரு தவறு செய்தார்கள். என்ன தவறு? முப்புற மெரி செய்த அச்சிவனுரதம் அச்சது பொடி செய்த அதிதீர அத்துயரது கொடுச்சு பிரமன் இவடம் அப்பு நமதனிட இவமாகி அக்குரமகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணவருள் பெருமானே என்று சொல்லும்படியாக கேள்

வினை போக வேண்டும், நம்முடைய நம்மை சார்ந்திருக்கக்கூடிய விக்னங்கள் போக வேண்டும் என்றால் முதலிலே விநாயக பெருமானை வணங்கித்தான் ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் இவர்கள் வணங்கவில்லை. முன்போர் பின்னும் கடைந்தார் இபமாமுக பிள்ளை தன்னை முன்னம் வழிபட்டிலர் வந்து முடிவது ஓரார். முதலிலே விநாயக பெருமானை இபமாமுக பிள்ளை தன்னை முன்னம் வழிபட்டிலர், இந்த தேவர்களும் அசுரர்களும் விநாயக பெருமானை வழிபடாத காரணத்தினாலே இதை கந்தபுராணத்தில் சொல்லுகிறார்கள். என்ன நடக்கும் என்று தெரியாதபடியாக மீண்டும் கடை ஆரம்பித்தார்கள். ஆனால் என் நாயகருக்கு வழிபாடியற்றாத நீரால் கொன்னார் கடலின் நடுமத்தம் குலைந்து வீழ்ந்து பன் நாகர் வைகும் இடம் செல்ல அப்பான்மை நோக்கி அன்னானை அர்ச்சித்தனர் அச்சுதன் ஆதி ஆயனோர் என்று சொல்லும்படியாக இங்கே விட்டு முதற் கொண்டு எல்லாரும் அங்கே கடையை ஆரம்பிக்கும் பொழுது இந்த மந்திர பர்வதமானது கீழே பாதாள லோகத்திற்கு செல்ல ஆரம்பித்தது, கடலிலே நிற்கவில்லை. உடனே எல்லாரும் எதற்காக இப்படி நடக்கின்றது என்று நினைந்து பார்க்கும் பொழுது விநாயக பெருமானை வணங்காத காரணத்தினாலே இப்படி நிகழ்ந்தது என்று நினைத்து அன்னானை அர்ச்சித்தனர் என்று விநாயக பெருமானை அர்ச்சித்தார்களாம். மீண்டும் அதை முன்போல் வாரான் இறகற்றிடலோடு மகிழ்ந்து போற்று என்று சொல்லும்படியாக காரார் திருமால் முதலோர் கடலை கடைந்தார் என்று விநாயக பெருமானுடைய அருளினாலே மீண்டும் மந்திர பர்வமாக நினைவேற்றது இப்பொழுது கடை ஆரம்பித்தார்கள். அங்கே ஏராளமான பொருள்கள் வந்தன. உச்சை சிரவசனங்கிற குதிரை, சந்திரன், தன்வந்திரி, எத்தனையோ பேர் அங்கே எல்லாரும் வருகின்றார்கள். இறுதியாக அந்த அமுதமானது வருகின்றது. இந்த அமுதமானது வரும் பொழுது எல்லாரும் என்ன செய்கிறார்கள், அமுதம் நாங்கள் தான் கடைந்தோம், ஆத காரணத்தினாலே எங்களுக்கு அமுதம் வேண்டும் என்று தேவர்களும் அசுரர்களும் அதை நோக்கி ஓடிச் செல்லுகிறார்கள். ஓடி சென்று எங்களுக்கு தான் என்று அதை அடைவதற்காக சண்டை செய்ய ஆரம்பித்தார்கள். இப்பொழுது திருமால் பார்த்தாராம், தேவர்களுக்கு இதை கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்கலாம் என்று நினைத்த பொழுது இங்கே மிக அழகான வார்த்தை பிரயோகங்களை இங்கே பிரயோகிப்பார் கச்சியப்ப சிவாச்சாரியார். மூலம் பிறந்த விடம் போல் அழல் மூண்டிடாமல் நீளம் பிறந்து பிறர் அச்சுர நேர்ந்திடாமல் ஞாலம் பிறந்து ஓர் சுரர் தானவர் நச்ச ஆங்கோர் ஆலம் பிறந்ததன மோகினியாகி நின்றான் என்று இந்த இடத்துல சொல்லுவார். எப்படி அந்த விஷம் பிறந்தது, எப்படி பிறந்தது, அது எல்லாரையும் அச்சுறுத்தக்கூடிய வகையிலே வந்துதான். ஆனால் இது எப்படி பிறந்ததுன்னே தெரியாதபடியாக ஒரு மோகினியாக எல்லாரையும் மயக்கக்கூடிய ஒரு பெண் வடிவிலே ஞானம் பிறந்து ஓர் சுரர் தானவர் நச்ச அவர்கள் விரும்பும்படியாக அங்கோர் ஆலம் பிறந்ததன, ஆலகால விஷத்தை விட கூடியதாக இருக்கும்படியாக ஒரு விஷம் பிறந்தது மாதிரி மோகினியாகி நின்றான் என்று அங்கே வந்து நிற்கின்றான். பெண்ணை பார்த்த உடனேயே எல்லாரும் மோகிக்கின்றார்கள். எல்லாரும் மோகித்து இந்த பெண்ணை அடைய வேண்டும் என்று காதல் மிக்கூனார் அமுதம் தன்னை கைவிட்டு முன்னொன்று கண்டோர் மானாகிய பல் பொருள் கண்டன வந்து சூழ்ந்தார். அமுதத்தை விட்டுட்டாங்க இப்ப எல்லாரும், அமிர்தம் வந்து அதை விட்டுட்டாங்க எல்லாரும். இந்த பெண்ணை அடைய வேண்டும் என்று எல்லாரும் தேவர்கள் உட்பட வந்து நின்றார்களாம். அப்பொழுது இப்படி இருக்கிறது, இது காமப்பித்தாய் உணர்வு விளையாகி பெரிதும் ஆளாய் அத்தாரக முனிமோரினும் ஆர்வமிக்கார் என்றெல்லாம் கச்சியப்பர் இதை பாடுவார். இந்த காமத்திலே உழந்தவர்களாக பெண்மோகத்திலே வந்து நிற்கின்றார்கள். அப்பொழுது இந்த மாயத்தை தேவர்களிடத்திலே இருந்து நீக்குகிறான் இறைவன். என்ன அவுணர் தொகை அல்லதை எந்தை மாயம் உன்னாடு வானோர்களும் பெண்ணையில் உற்று நின்றார். இதுல இந்த பெண்ணாசையை பற்றி சொல்லுவார். மண்ணாசை தன்னே பொருளாசையின் மாய வாழ்க்கை பெண்ணாசை நீங்கள் எழுதோ பெரியோர் நமக்கும். இந்த பெரியவர்களாக இருந்தாலும் கூட மண்ணாசையை விட பெண்ணாசையானது நீக்குவதற்கு மிகவும் அரியதாக அல்லவா இருக்கிறது. அங்கே பூண்டுற்ற கொங்கை புலன் மோகினியான புத்தோள் ஆண்டுற்று அவர் தங்களை நோக்கி அமரை நீங்கும் இண்டுற்றனன் யான் ஈண்டு உற்றனன் யான் அமுதும் உளது ஏது நீவீர் வேண்டுற்றது உம்பால் உறக் கொண்ணின் விரைவில் என்றான். இங்கு சொல்லும் பொழுது மோகினி என்கின்ற பெண் வடிவம், ஆனால் ஆண்பாலை பிரயோகம் செய்து கொண்டே வருவார். திருமால் தான் இதை செய்கின்றார் என்பதை காட்டிக்கொண்டே வருவார் கச்சியப்பர். அவர் சொன்னார், அந்த பார் இங்க ரெண்டு விஷயம் இருக்கிறது, எதுக்காக சண்டை போட்டுக்கிறீங்க, ரெண்டு விஷயம் உண்டு, அமிர்தம் என்கின்ற உண்டு, அதுல மிகச்சிறந்த அமிர்தமான நான் இருக்கிறேன், இப்ப நான் வேணுமா அமுதம் வேண்டுமா நீங்களே தீர்மானம் செய்து கொள்ளுங்கள், யாருக்கு எது வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த மாயை நீங்கினவர்களாக வானாடவர் நல் அமுதம் கொடு மாயை நீங்கி போனார் ஒரு சார் என்று மாயை நீங்கினவர்களாக அமிர்தம் போதும் என்று சொல்லி செல்லுகின்றார்களாம். ஆனால் இவர்களோ அசுரர்களோ
குண்டேகிய தானவர் தங்கள் குழுவை நோக்கி தண்டேன் மலர்பாயிலை என்னை தழுவவல்லான் உண்டே என்று சொல்லும்படியாக இவளை அடைய வேண்டுமே தவிர எங்களுக்கு அந்த அமிர்தமும் தேவையில்லை என்று மோகினியை அடைய வேண்டும் என்று தானவர்களாக இருக்கின்ற அசுரர்கள் வருகின்றார்கள். அப்பொழுது அவள் கேட்கின்றார்கள், மோகினி இங்கே இருக்கக்கூடியவர்களை யார் சிறந்த வீரனோ அவனே என்னை அடைய வேண்டும் என்பதாக நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது இவர்களுக்குள்ளே இங்கே சண்டையானது வருகின்றார்கள். அங்கே சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சண்டையிட்டு அவர்கள் மடிகின்றார்கள். மாண்டார் அவுனர் அது நோக்கி வரம்பின் மாயம் பூண்டாரம் வெக்க மடமாதனப் போந்த கழுவன் மீண்டான் அமரர் பலரும் விருப்பற்றுமேவ ஈண்டு ஆழி தன்னில் அமுதந்தனை ஈதருற்றான் என்று சொல்லும்படியாக அவர்கள் அழிந்து விடுகின்றார்கள். இப்போ இங்கே மாயத்தை நீங்கினவனாக திருமால் மோகினினுடைய தன்மையை விடுத்து இவர்களுக்கு அமுதத்தை தன்னுடைய கையிலே இருந்த சட்டுவத்தினாலே கொடுத்து கொண்டு வருகின்றார்களாம். ஆனால் இதுல ரெண்டு பேர் என்ன செய்தார்கள், பார்த்து விட்டார்கள் அசுரர்கள். அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இல்லை இவர்கள் வந்து தேவர்களுக்காக அமுதம் ஈவதற்காக இது திருமால் செய்த மோகம், ஆக நாமும் அமிர்தம் உண்ண வேண்டும் என்று தன்னுடைய மாயத்தினாலே தேவர்கள் போலே அவர்கள் தேவர்களோடு சேர்ந்து இருக்கிறார்கள். இவருக்கும் கொடுத்து கொண்டு வருகிறார் திருமால். இந்த ரெண்டு பேரையும் அடையாளம் காட்டினார்களா இன்னொரு ரெண்டு பேர். அதை சொல்லுகிறார், தன் தாமரைக்கு பகை நண்பனை சாரும் நீரார். அதாவது தாமரைக்கு ஒருத்தன் பகை ஒருத்தன் நண்பன். அப்படி இருக்கக்கூடிய தன்னை உடையவர்கள் கண்டார் புடையற்று அவர் இங்கிவர் கழ்வரேயாம் உண்டார் அமுதங் கடிதென்று உளத்து உண்ணி அங்கண் விண்தான் அவனுக்கு குறிப்பால் வெளிகாட்டினாரால். தன்னுடைய கண்ணாலே விஷ்ணுவுக்கு இந்த ரெண்டு பேர் இங்க இருக்கிறான் பார்த்துக்கோன்னு கஞ்சாட கழித்தாங்களாம். அது யாரு, சூரியனும் சந்திரனும். தண்டாமரைக்கு பகை சந்திரன், தண்டாமரைக்கு நண்பன் சூரியன். இந்த ரெண்டு பேரும் காட்டி விட்டார்களாம். அதற்கு முன்பாக இவர்கள் இந்த ரெண்டு பேரும் அமிர்தத்தை உண்டு விட்டார்கள். இந்த இரண்டு அசுரர்களும் அமிர்தத்தை உண்டு விட்டார்கள். காட்டுற்றிடலும் அறி நோக்கி இக்கழ்வரேயோ என்று இந்த சட்டுவம் கொடுக்கக்கூடிய கரண்டி இருக்கு இல்லையா, அதனாலேயே தலையில் அடிச்சாராம். அடித்த பொழுது தலை இரண்டு பேருக்கும் துண்டானது. துண்டானது முதலிலேயே அவர்கள் இரண்டு பேரும் அமிர்தம் உண்ட காரணத்தினாலே மாளாதவர்களாக, தலையும் உடலும் மாறாதவர்களாக இரண்டு பேரும் அந்த அசுரர்களானவர்கள் இருந்தார்களாம். விட்டு பார்த்த சரி, அமிர்தத்தை உண்ட காரணத்தினாலே நீங்கள் இந்த தேவர்களோடு சேர்ந்து ஏழு அப்பொழுது ஏழே ஏழு கோள்கள் தான் இருந்தன, இப்பொழுது நவ கிரகங்கள் ஏழு கிரகங்களோடு நீங்கள் இரண்டு பேரும் கிரகங்களாக இருங்கள் என்று சொல்லி ராகு கேது என்று சொல்லும்படியாக இரண்டு பேரையும் ஆக்கினாராம். மாளாத சென்னியுடை தானவர் மாண்டு நோக்கி நீளார் அமுதுண்டவர் விண்ணடை நிற்பார் என்ன தாழால் உலகம் அழந்தோன் அவர் தங்களுக்கு கோழா நிலையை இறையோன் அருள் கொண்டு நல்க. அவனா கொடுக்கல, சிவபெருமானுடைய அருளினாலே கோள் என்று சொல்லும்படியாக கிரகங்களினுடைய தன்மை அவர்களுக்கு கொடுத்தானா. ஆனால் அந்த கோபத்தின் காரணத்தினாலே ராகு கேது ரெண்டு பேரையும் தன்னை காட்டி கொடுத்த சூரிய சந்திரனை இன்றைக்கும் விழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேளிய ராகுவும் கேதுவுமே என மொழிய நின்ற முதற்பெயர் தாங்கிய விழுமியதாகிய வெய்யவன் ஆதியாம் எழுவர் தம்மோடு இருவரும் ஈண்டினார் என்று நவ கிரகங்களோடு அவர்கள் சேருகின்றார்கள். அந்த சேர்ந்து இன்றைக்கும் சூரிய சந்திரனை அவர்கள் விழுங்குகின்றார்கள் என்று ஒரு சரித்தம். இப்போ இந்த மோகினியாக தோன்றியதை சிவன் கேள்விப்பட்டார். இப்ப சிவன் என்ன நினைத்தாராம், உலகத்திற்கு ஒரு விஷயம் தெரியல, என்ன செய்ய வேண்டும், எனக்கு சக்தியாக ஒன்று உண்டு, அந்த சக்தியானது இந்த உலகத்திற்கு பிரயோஜனம் கொடுக்க வேண்டும் என்று பிரயோஜனார்த்தாய சதுர்விதா பூத்து போகே பவானி புருஷேஷு விஷ்ணு குரோதேச காளி சமரேச்ச துர்கா என்று சொல்லும்படியாக பவானியாக என்னுடைய நாயகியாக ஒரு இடத்திலேயும் ஆண் பாலாக இருக்கும் பொழுது விஷ்ணுவாகவும் கோபத்திலே காளியாகவும் யுத்தத்திலே துர்கை என்று சொல்லக்கூடியதாகவும் என்னுடைய சக்தியானவள் நான்கு தன்மையிலே இருக்கிறாள். அந்த சக்தியிலே ஒருவர் இந்த ஆண்வேடத்தை கொண்டிருக்கக்கூடிய திருமால் என்ற உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்பதற்காக இவர் தன்னுடைய திருவிளையாடலை ஆரம்பிக்கிறார் சிவபெருமான். நால் வகைப்பட நண்ணிய சக்தியுள் மாலும் ஆதலின், நான்கு விதமான சக்திகளினுடைய திருவாலம் இருக்கின்ற காரணத்தினாலே மற்ற அது காட்டுவான் ஆல கண்டத்தன் அச்சுதன் அச்சுறும் கோலமெய்தி குறுகினான் அவ்விட என்று இந்த அச்சுதனாக இருக்கப்பட்ட இந்த மோகினி பயப்படக்கூடிய தன்மையிலே வந்து நிற்கின்றாளாம், வந்து பயந்து நிற்கின்றாளாம் மோகினி. அப்பொழுது மோகினியினிடத்திலே சொல்லுகிறார், அதாவது திருமால் மோகினியினுடைய வடிவத்தை எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், பெண்ணே நீ என்னிடத்திலே சேர வேண்டும்,
நான் உன்னை அடைய விரும்பினேன் என்று சிவபெருமான் மற்றவர்களைப் போல அடைந்தவர்களாக நினைத்து காமம் அடைந்ததைப் போல பேசுகிறார். அப்பொழுது மோகினி ஆண்டவள் சொல்லுகிறார், மறுக்கிறாள், கிடையாது, அப்படி அல்ல, நான் திருமால் மோகினி வடிவத்தை கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் சொல்லுகிறாராம், மாயத்தினாலே நீர் உண்மை ஆனென்று நினைத்தீர் திருமாலே, நீர் எப்படிப்பட்டவர் நான் சொல்லுகிறேன் என்று வாயன் இசைத்தலும் எம்பிரான், அன்று நீயும் நமக்கு ஒரு சக்திகான், என்னுடைய சக்தியிலே புருஷேஷு விட்ணுகு என்று சொல்லும்படியாக ஆண் தன்மையிலே இருக்கக்கூடிய என்னுடைய சக்தி நீ அன்று தாருகத்து அந்தனர் பாங்குறச் சென்ற போதினும் சீழையாகினாய். நான் தாருகாவனத்திற்கு அந்த ரிஷிகளினுடைய தவத்தை குலைப்பதற்காக பிக்ஷாடனமூர்த்தியாக செல்லும் பொழுது ரொம்ப அழகான வடிவம், பிக்ஷாடன வடிவம், நீங்க மதுரையில எல்லாம் பார்த்திருந்தால் தெரியும், மிகப்பெரிய கோலமாக இருக்கும் பிக்ஷாடன வடிவத்தை அப்படி ஏற்றுக்கொண்டு அவரை பார்த்தாலே 6 அடி வசரத்துக்கு ரொம்ப பெரிய உருவமாக அந்த சுற்று பிராகாரத்திலே அவருடைய வடிவமாக இருக்கும், அவ்வளவு அழகான வடிவமாக இருக்கும். அப்போ அங்கே முனி பத்தினிகளை மயக்குவதற்காக பிக்ஷாடன கோலத்திலே இறைவன் செல்லுகிறார், முனிவர்களை மயக்குவதற்காக விஷ்ணு ஒரு பெரிய பெண்ணினுடைய மோகினி வடிவத்தை எடுத்துக்கொண்டு சென்றாராம். அதை இப்பொழுது நினைவுபடுத்துகிறார், என்னுடைய சக்தி தான் நீ அன்றைக்கு தாரகாவனத்திலேயும் வந்திருந்தாய். அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு பிரம்ம கல்பம் முடிந்த பிறகும் பிரம்மாக்கள் அடிந்து விடுகின்றார்கள். இது ஒரு அருமையான விஷயம், பல பேர் இதெல்லாம் மறந்துடுறோம். பிரம்மா விஷ்ணுவினுடைய உந்தி தாமரையில அதாவது தொப்புளிலே இருந்து பிரம்மா வந்தார், பிரம்மா வந்தார்னு நம்ம எங்கேயாவது அதுக்கப்புறம் யோசிக்கிறோம், அது எப்படி அவரா வந்தாரா படைத்தான், பிரம்மாவை யார் விஷ்ணு படைத்தார், படைக்கும் பொழுது அவர் தொப்பூரிலே

காரணத்தினாலே நீ என்னோடு மருவ வேண்டும். என இவருக்கு எதற்காக என்று சிவபெருமானுக்கு தெரியும். ஆனால் மால் மயங்கி நிற்கிறார். தான் திருமால் அல்லது மோகினுடைய உருவத்திலே வந்தவன் என்று நினைக்க கிடையாது. என்னுடைய சக்தியினுடைய வடிவம் நீ என்று சொல்லும் பொழுது நன்னியே தனி நாயகன் அவ்விடை பெண்ணின் நேர்மையை பெற்றினாரடன் உன் நெகிழ்ந்து மயற்குற்று உருகியே எண்ணில் இன்புறக் கூடினன் என்று சொல்லும்படியாக அந்த மோகினியை அவருக்கு வசப்படுத்தி சிவபெருமான் ஜம்பூத் தீபம் என்று சொல்லக்கூடிய இந்த தீபத்திலே தெற்கு வரத்தினிடையிலே தான் அவரை மனம் செய்து கொள்வதாக அடைகின்றாராம். அடையக்கூடிய சமயத்திலே வியர்வை பெருக்கெடுத்து ஓடுகின்றது அந்த மோகினிக்கு. அந்த மோகினி முதலே அச்சுறும்படியாக வந்து தோன்றினாள் என்று கச்சியப்பர் பாடுவார். இப்பொழுது உள் நெகிழ்ந்து நாரணன் உள் நெகிழ்ந்து மயக்குற்று உருகிய என்று சொல்லும்படியாக தன்னுடைய பெண் தன்மையை உணர்ந்தாராம் நாரணர். ஆன காரணத்தினாலே உள் நெகிழ்ந்து மயக்குற்று உற்று உருகி அவளோடு அந்த சிவபெருமானோடு சேர்ந்தார் நாராயணன் என்று சொல்ல வரும். இது என்ன பொருள்னா, முதலிலேயே பதி பசு பாசன் என்று நம்ம பார்த்தோம். இறைவன் ஒருவனே ஏகநாயகன், அவன் ஒருவனே பதி, மற்ற எல்லோரும் அவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பசுக்கள், நாம எல்லாருமே பசுக்கள். இதுக்கு திருமாலும் விஷ்ணுவும் கூட விதிவிலக்கு கிடையாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அவனுக்கு பணிவிடை செய்கின்றார்கள், அவ்வளவுதான். விஷ்ணு பலவிதமான பணிவிடைகளை செய்கிறார். அதுல ஒரு பணிவிடை அவனுடைய சக்தியாக இருக்கக்கூடியது. நாம் நம்மை நாயகி இறைவனுக்கு நாயகி என்று நினைந்து, சிவனுக்கு நாயகி என்று நினைந்து சிவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும். அவன் ஒருவனே ஜகத்பதியாக ஜகத் காரணனாக இருக்கிறான். உலகங்களுக்கெல்லாம் பிரபஞ்சத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கப்பட்டவன் சிவபெருமான் ஒருவனே, அவனே நாயகன். அவனை அடைய வேண்டிய பசுக்கள் ஆத்மாக்கள் நாமெல்லாம் நாயகிகள் என்கின்ற நாயகி பாவத்தோடு இறைவனை அடைய வேண்டும். எத்தனையோ பேர்கள் நாயன்மார்களெல்லாம் மாணிக்க வாசகருடைய தன்மை எல்லாம் முழுவதுமாக ஒரு நாயகியினுடைய பாங்கிலே தான் இருக்கும். அந்த எம்பெருமான எத்தனை பாடல்கள், திருச்சாளல், திருத்தள்ளேனம், திருப்பன்னூசல், திருவந்தியார், திருஅம்மானை, எத்தனை பாடல்கள் எல்லாம் இறைவனை அடைவதற்காக நாயகி பாவத்திலே இருந்து அவர் பாடுகிறார். முழுமையாக நாயகி பாவத்திலே பாடியதுதான் திருக்கோவையார். முழுவதுமாக தன்னை நாயகியாக மாற்றிக்கொண்டு மணிவாசகர் பாடியது. இதை எல்லோரும் பாடியிருக்கிறார்கள். திருநாவுக்கரசனும் நாவுக்கு அரசியாக நின்று இறைவனை நாயகி பாவத்திலே பாடியிருக்கிறார். இப்படி நாயகி பாவத்திலே இறைவனை அடைய வேண்டும், இதற்கு முன்னுதாரணமாக இருக்கப்பட்டவன் நாராயணன் என்பதற்காகத்தான் இந்த சரித்திரம் சொல்லப்படும். உள் நெகிழ்ந்து மயக்குற்று உருகியே எண்ணில் இன்புற என்று சொல்லும்படியாக இறைவனை அடைவதற்காக நாம் நாயகி பாவத்தை அடைய வேண்டும் என்று அடைந்தாராம். அப்பொழுது அவருடைய வேர்வையிலே இருந்தும் மாந்தையிலே இருந்தும் கண்டகி நாராயணனிடத்திலே இருந்து கண்டகி என்று சொல்லக்கூடிய நதியானது பெருக்கெடுத்து ஓடுகிறது. இப்போ இருக்கக்கூடிய நம்ம மேல இந்த திபெத்திலிருந்து அந்த கண்டகி நதியானது வருகிறது. அந்த கண்டகி நதி பெருக்கெடுத்து தான் அதிலே வஜ்ரதந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு புழுக்கள், வஜ்ரதந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு புழுக்கள் அங்கே தோன்றுவான் அந்த கண்டகி நதியில. அவ என்ன பண்ணுவான், கண்டகி நதியில இருக்கக்கூடிய மண்ணை சாப்பிட்டு தங்களுக்கு கூடு செய்து கொண்டு அந்த கண்டகி நதியில இருக்குவான். கண்டகி நதி வெள்ளமும் பெருக்கெடுக்கு ஓடக்கூடிய சமயத்துல இவை இறந்து விட்டுவிடும், புழுக்கள் இறந்துவிடும். ஆனால் அந்த மண்ணினாலே செய்யப்பட்ட கூடுகள் இருக்கிறதே அது கல் மாதிரி ஆக்கி கீழே விழுமா. அந்த கீழே இருந்த அந்த கற்கள் தான் அந்த கூடுகள், புழுக்கொடியினுடைய வஜ்ரதந்தி புழுக்கொடியினுடைய கூடுகளைத்தான் சாண கிராமம் என்று சொல்லி நாம் இறைவனுடைய வடிவமாக பூஜிக்கிறோம். சாண கிராமம் என்று சொல்லுகிறோம். இது தான் மூன்று கண்ணன் முகுந்தன் இருவரும் ஏன்று கூடிய எல்லையில் அன்னவர் காண்று மகிழ்ந்த புனல் கண்டகி என ஆன்றதோர் நதியாகி அகன்றது. அந்த நீரின் அகம்புறம் ஆழிகள் தந்து வஜ்ரந்தி எனப்படும் மூன்று கீட முறைமுறை ஆகவே வந்து தோன்றின மாழையின் வல்லையா என்று சொல்லும்படியாக அந்த தோன்றியதான் அன்ன கீடம் அமர்ந்த குடம்பையை இந்நிலத்தர் கொண்டேகி அகத்துறை பொன்னை வாங்கி பொறியினை நோக்கிய இன்னமூர்த்தம் இகுதன நாடுவார். அது பொன்னை கொண்டிருக்குமா அந்த வஜ்ரதந்தியானவர், பொன்னை எடுத்துக்கொண்டு அந்த மண்ணாக இருக்கக்கூடிய சால கிராமத்தை விஷ்ணுவனுடைய அம்சமாக கண்டகி நதியிலே இருந்து வரக்கூடியதை அப்பொழுது எல்லாரும் பூஜை செய்கிறோம். இன்றைக்கும் சால கிராமம் நீங்க பார்க்கலாம். நாடியே அவை நாரணனாகவே கூடும் அன்பிற்குவலயத்தே சிலர் தேடி அர்ச்சனை செய்வர் அதன் பெயர் கேடில் சால கிராமம் என்பதா என்று சொல்லும்படியாக இந்த இடத்திலே சால கிராமம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திலே தோன்றின காரணத்தினாலே
மூல காரணம் ஆகையின்

0: கனிநகரே இதன் மூல காரணம், ஆகையின் முந்தையோர் மேலே நாம் அதற்கு விதித்தனர் என்று சாண கிராமம் என்று சொல்லும்படியாக அவை இன்றைக்கும் பூஜை செய்யப்படுகின்றன. இதில் இன்னொரு சிறப்பையும் ஸ்காந்தத்திலே சொல்லப்படுகிறது. அதனால தான் யோனி பீட்டம் என்று சொல்வார்கள். இப்போ சிவலிங்கத்துக்கு மூன்று தன்மை உண்டு. நீங்க பார்த்திருக்கலாம், சிவன் அத லிங்காகாரமாக இருக்கப்பட்டது, அதை கொண்டிருக்கக்கூடிய பீட்டம் அதாவது அந்த யோனி பீட்டம் என்று சொல்வார்கள், அது இரண்டாவது பகுதி. கீழே இருக்கக்கூடிய அடித்தளம் இது மூன்றாவது பகுதி. இந்த மூன்றையும் சொல்லும் பொழுது மேலே இருக்கக்கூடிய லிங்காகாரம் சிவஸ்வரூபம், நடுவிலே இருக்கக்கூடியது விஷ்ணுவனுடைய சுரூபம், கீழே இருக்கக்கூடியது பிரம்மஸ்வரூபம் என்று சொல்வார்கள். இந்த யோனிப்பூவிடம் என்று சொல்லக்கூடியது தான் விஷ்ணுவனுடைய சுரூபம். அதனால தான் அபிஷேக தீர்த்தம் எல்லாம் அதன் வழியாகத்தான், கோமம் என்று சொல்லும்படியாக அந்த வழியாகத்தான் வரும். விஷ்ணுவே பத்தினியாக நாயகி என்கின்ற தன்மையிலே இருக்கிறான். நாயகனாக, ஏக நாயகனாக, லோக நாயகனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அவனே மேலே லிங்காகாரமாக இருக்கிறான் என்று. அதனால தான் அந்த சால கிராமத்தை கீழே யோனி பீடத்திற்கு பயன்படுத்துவார்கள் பெரியவர்கள். அந்த கோயில்களில் சிவலிங்கம் வைக்க வேண்டும் என்றால் மேலே லிங்கம், கீழே இருக்கக்கூடிய அந்த அடிப்படையானது சால கிராமத்தை கொண்டு செய்வார்கள் என்கின்ற தத்துவத்தை இங்கே ஸ்காந்த புராணமாக நமக்கு சொல்லுகிறது. இந்த சமயத்திலே மோகினியும் சிவனும் கூடியிருக்கக்கூடிய வேளையிலே இந்த வண்ணம் இருக்க முராரியும் அந்தி வண்ணத்து அமலனும் ஆகிய முந்து கூடிய முயங்கிய எல்லையில் வந்தனன் எமை வாழ்விக்கும் ஐயனே என்று சொல்லும்படியாக நாம் இப்ப சொல்லக்கூடிய ஐயப்பன் அல்லது தர்மசாஸ்தா, சாஸ்தா என்று சொல்லுகிறோமே, அந்த சாஸ்தாவானவர் இப்பொழுது தோன்றினார் என்று இந்த இடத்துல ஸ்காந்தமானது சொல்லி செல்லும். மைக்கருங்கடல் மேனியும் கருத்த வண்ணத்தினராம் வானுலாம் செக்கர் வேணியும் கொண்டு சிவந்த ஜடையை கொண்டிருக்கிறார். செண்டுரு கையுமாய், கையிலே ஒரு செண்டு என்று சொல்லக்கூடிய, இதைத்தான் முருகப்பெருமான் மதுரையிலே மீனாட்சிக்கு மகனாக வந்து தோன்றிய பொழுது செண்டை ஏந்தி கொண்டு முருகப்பெருமான் ஆட்சி செய்தான் என்றெல்லாம் திருவிளையாடல் புராணமானது சொல்லும். மைக்கருங்கடல் மேனியும் வானுலாம் செக்கர் வேணியும் செண்டுரு கையுமாய் உத்திரத்துடன் ஓர் மகன் சேர்தலும் என்று சொல்லும்படியாக அத்திருமைந்தற்கு அரிஹர புத்திரன் எனும் நாமம் புனைந்து என்று சொல்லி ருத்ர கணங்களோடு சேர்த்து அவருக்கு ஒரு தனியாக ஒரு உலகத்தையும் படைத்து கொடுத்து முச்சகத்தை முழுது அருள் மேனி கொண்டு அச்சுதன் தொட, அதாவது அச்சுதன் பையன் அர்த்தம், அச்சுதன் தொட அச்சுதன் போற்றிட மெச்சியே அவருக்கு விடை கொடுத்து எச்சமில் சிவன் ஏகினான் என்று குற்றமே இல்லாதவன். ஏன்னா இந்த சரித்திரம் கேட்கும் பொழுது என்ன சாருது, இவர் விஷ்ணுவாக இருக்கக்கூடிய மோகினியை கூடினாராம், ஐயப்பன் பிறந்தார், ஹரிஹரசுதன் பிறந்தார் என்றெல்லாம் நினைத்தால் குற்றமே இல்லாதவன் சிவன் என்பதைத்தான் இங்கே சொல்லுவார். விடை கொடுத்து எச்சமில் சிவன் ஏகினன் என்று சொல்லும்படியாக அந்த சிவபெருமான் இவருக்கு ஒரு தனியாக ருத்ர கணங்களோடு ஒரு பெரிய புவனத்தை படைத்து வரங்களை கொடுத்து இந்த உலகத்தை காக்கக்கூடிய தன்மையையும் கொடுத்தாராம் ஹரிஹரபுத்திரன் ஐயப்பனுக்கு. இன்றைக்கு நீங்க பார்க்கலாம் நம்முடைய கிராமங்களிலே வயல் தேவதையாக கிராமங்களை காப்பாற்றக்கூடியவராக ஐயனார் என்று சொல்லும்படியாக நம்ம பார்த்திருக்கலாம். எங்க பள்ளத்தூருக்கு பக்கத்திலாம் சோலை ஆண்டவர் என்று இதை கவியரசர் கண்ணதாசன் மிகச்சிறப்பாக இதை பற்றி சொல்லுவார். இப்பொழுது ஒரு 40-50 வருடங்களுக்கு கீழே அதற்காக ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் எல்லாம் ஓடுமா, அவர் அங்கே பூஜை செய்யக்கூடிய சமயத்தில் அன்று அவருக்கு திருவிழா நடக்கும் பொழுது, இன்றைக்கும் திருவிழா நடக்கும், எப்பொழுது மதுரையிலே அழகர் குதிரையிலே இறங்குகிறாரோ அன்றைக்கு 8வது திருநாள் அங்கே மண் குதிரை எடுத்து கொண்டு வந்து அவருக்கு சமர்ப்பிப்பார்கள் அந்த சோலை ஆண்டவருக்கு. ஆனால் இதில் என்ன சிறப்புன்னா, சோலை ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய இந்த மூர்த்தம் ஐயப்பன் மாதிரி சாஸ்தா மூர்த்தமாக பத்தினிகள் இல்லாத பிரம்ம அந்த தர்மசாஸ்தா மூர்த்தம், அதாவது இவர் வந்து பிரம்மச்சாரி, முன்னாலே பெண்கள் கூட போக முடியாது. ஆனால் இதே இது இன்னொரு 3 கிலோமீட்டர் அங்கே தள்ளி போனால் வடகுடி, இதை போல இருக்கக்கூடிய மற்ற கிராமங்களிலே பார்த்தால் பூரணை புஷ்கலையோடு இருக்கக்கூடிய தன்மையிலே அவர் இருப்பார். பூரணை புஷ்கலை என்று சொல்லக்கூடிய இரண்டு மனைவிமார்கள் இந்த ஐயப்ப சாஸ்தாவுக்கு உண்டு, மிக அழகான வடிவங்கள் உண்டு அந்த பகுதியிலே, ஏராளமானது இங்கே இல்லை மதுரை பகுதியிலே அதிகமாக இது உண்டு. தஞ்சாவூர் அதாவது இந்த சோழ தேசத்துல பார்த்தோம்னா சிவன் கோயில்களிலேயே ஐயப்பனுடைய அதாவது இந்த சாஸ்தாவினுடைய வடிவங்கள் சிவனுடைய கோயிலிலே ஒரு பகுதியிலே வைக்கப்பட்டிருக்கும். அது எல்லா விதமான தேவதைகளோடு சேர்ந்து இவருடைய வடிவங்களும் வைக்கப்பட்டிருக்கும். இப்ப நான் சொல்லக்கூடிய இடத்துல சோலை ஆண்டவர் தாமரை என்று சொல்லுவார்கள், தாமரை அல்ல செண்டு கொண்டு ஏந்திய வடிவத்திலே அமர்ந்திருப்பார். இதுதான் செண்டேந்திய நாயகனாக இப்ப எங்கள் ஊர்ல இருப்பார். மிக அழகான மூர்த்தம், உள்ளே இருக்கக்கூடிய மூர்த்தம், பெண்கள் அவர் முன்னாலே செல்ல முடியாது, அவர்கள் ஒரு பகுதியிலே இருந்துதான் வணங்க முடியும். இதுக்கெல்லாம் பலவிதமானது உண்டு. அவ்வளவு மிகச்சிறப்பான பிரார்த்தனைகள் எல்லாம் உண்டு அங்கே. அங்கே ஊரார்கள் எல்லாம் சேர்ந்து அதை பார்க்கக்கூடிய தன்மை கண்கொள்ளா காட்சி. எங்க ஊர்ல என்ன இருந்தாலும் அந்த ஒரு ஆனந்தம் தரக்கூடிய காட்சி இந்த சோலை ஆண்டவர் என்று சொல்லும்படியாக அந்த சோலையிலே விற்றிருப்பார். அங்கே இருக்கக்கூடிய அந்த இடமே ரொம்ப ரம்யமா, சத்தமே இல்லாம அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த அருமையானதுக்கு அங்கே போய் பிரார்த்தனைகள் எல்லாம் உண்டு. அங்கே ஒரு பலிபீடம் மாதிரி இருக்கும். அந்த பலிபீடத்திலே கை வச்சு அதுவே நகர்ந்து கூடினால் நினைத்தது பலிக்கும்னு அதுக்காக நாம நகர்த்திட்டா நகராது, அது நகர்ந்தால் நடக்கும். இப்படியாக அந்த சோலை ஆண்டவராக பூரண பொருட்களை சமேத ஐயப்பனாக பல இடங்களிலும் ஹரிகர சுதனாக ஹரிகர புத்திரனாக இவர் இருக்கிறார் என்று இவருடைய சரித்திரத்தை சொல்லுகிறான். மண்ணுலக மண்ணகத்தரும் வானவரும் மலர் அண்ணலும் தினம் அர்ச்சிக்கும் நீர்மையான். இவன் எப்பேற்பட்டவன்? மண்ணகத்தரும் மண்ணுலகத்திலே இருக்கக்கூடியவர்கள் வானவரும் தேவர்களும் மலர் அண்ணலும் அதாவது பிரம்மாவும் தினம் அர்ச்சிக்கும் நீர்மையான், தினமும் பூஜை செய்யக்கூடிய தன்மை உடையவன். கண்ணனும் புகழப்படு காட்சியான். யாரு? விஷ்ணுவாக இருந்தாலும் அவன் புள்ளே நினைக்க முடியாது. இவன் மிகச்சிறந்தவன் ஹரிஹரசுதான் ஐயப்பன் என்று சொல்லும்படியாக புகழப்படக்கூடிய காட்சியான். எண்ணின் அங்கு அவனுக்கு எதிர் இல்லையே என்று சொல்லும்படியாக காக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று புலோமஜி என்று சொல்லக்கூடிய அந்த இந்திராணிக்கு அந்த சரித்திரத்தை எல்லாம் சொல்லுகின்றானா? சொன்ன உடனேயே பிரார்த்தனை செய்கிறான். இவளோ மனது சமாதானமாகிறாள். பிரார்த்தனை செய்கிறானா இந்திரனானவன்? அப்பொழுது கார் உரள் வெய்ய கழற்று கடிற்றடையாகி பார் இடர் எண்ணிலர் பாங்குரன் அண்ண பூரணை புட்களை பும்புற மேவ வாரணம் ஊர்வமன் முன்னுற வந்தான் என்று சொல்லும்படியாக வெள்ளை யானையிலே, இவருக்கு யானை வாகனம், வெள்ளை யாகனம் யானை வாகனத்தை உடையவர் இந்த தர்மசாஸ்தா. இந்த உலகங்களினுடைய தீங்குகளையெல்லாம் ஒழிப்பவராக பூரண புட்களை சமேதராக வாரணம் ஊர்வமன் முன்னுற வந்தான் என்று சொல்லும்படியாக வந்து நிற்கின்றானாம். புகழ்ந்து பணிகின்றான் இந்திரன். புகழ்ந்து பணிந்து என்னுடைய மனைவியை காப்பாற்ற வேண்டும், நான் அங்கே கைலைக்கு செல்ல நான் நினைக்கிறேன், நீங்கள் இவளை அதுவரை நான் மீண்டும் வருவரை இவளை காப்பாற்றி தர வேண்டும் என்று அவனிடத்திலே சொல்லுகிறான். தர்மசாஸ்தாவும் சரி என்று சொல்லி அதுக்காக மகாராஜாவே வந்து வைக்கணும்னு அவசியம் இல்லையா. அவர் அப்பொழுது தன்னுடைய கிங்கரர்களிலே ஒருவராக வாழவர் நீந்தி வயந்தனின் மிக்க காளன் எனப்படும் கட்டுரையோனை ஆளுடை அண்ணல் அருட்கோடு நோக்கி கேளிவை என்று கிளர்த்திடுகின்றான். மூவரின் முந்திய மூர்த்தி வரைக்கு போவது முன்னினன் பொன்னகர் மன்னன் தேவி இருந்தனர் தீங்கு வராமே காவல் கொள் நீ என கற்பனை செய்தான் என்று மனத்தினாரை நினைத்த பொழுது மகா காளர் என்று சொல்லக்கூடிய அவருடைய சேனை நாயகரிடத்திலே தர்மசாஸ்தா இந்திராணியை காக்கக்கூடிய தன்மையை கொடுத்து விட்டு அவர் தன்னுடைய புவனத்துக்கு எழுந்தருளுகிறார். இவளை இந்திராணியை தேற்றி மகாசாஸ்தாவினுடைய பாதுகாப்பிலே விட்டவன் இப்பொழுது மகா காளன் இவரை காப்பாற்றுகின்றார். கைலைக்கு இந்திரனான் அவன் சென்றான். ஆனால் அப்பொழுதுதான் சனகாதி மகரிஷிகளுக்கு சிவபெருமான் உபதேசம் செய்து கொண்டிருந்த காரணத்தினாலே அவரை காண மாட்டாது. அந்த மேருமலை சாரலேயே இந்திரனும் மற்ற தேவர்களும் தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே மகாகாலன் என்பவர் இந்திராணியை காத்து கொண்டிருக்கிறார். இந்த காலன்னு சொன்னா காலன்னா கருப்புன்னு அர்த்தம். அங்க என்ன பண்ணுவாங்கன்னா மூன்று தெய்வங்கள் உண்டு. முதல்ல கணபதி, அடுத்தது சாஸ்தாவாக இருக்கப்பட்டவர், அடுத்தது கருப்பர் என்று சொல்லுவோம். கருப்பர்ல பலவிதமான சங்கிலி கருப்பர், பதினெட்டாம் படி கருப்பர், இப்படியெல்லாம் பலவிதமான தன்மைகள் ஒவ்வொரு இடத்துலயும் உண்டு. பல பேருக்கு அது குலதெய்வமாகவே இருக்கும். சாஸ்தா வந்து ஒரு மாம்சம் எல்லாம் மது மாம்சம் அவருக்கு கிடையாது, ஆனால் கருப்பருக்கு உண்டு. இவருக்கு சொல்லும் பொழுது தனியாக இங்கே ரொம்ப அழகா இருக்கும். நடுராத்திரில இங்கே நடக்கும். சுவாமி இங்கே வந்துட்டு இருப்பார். விநாயகரும் தர்மசாஸ்தாவினுடைய அவர் வந்து முதல்ல அவர்களை அனுப்பி வைத்து விடுவார்கள். அப்புறம் தான் அவருக்கு பலி கொடுக்கக்கூடியது. கருப்பருக்கு தனியாக பலி கொடுப்பார்கள். இன்றைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் மிகச்சிறப்பாகும். அவர்களுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு மண்ணினாலே, குயவர்கள் செய்த மண்ணினாலே குதிரை காளை வாகனங்களை இவர்களுக்கு அங்கிருந்து பல மைல் தொலைவில் இருந்து கொண்டு வந்து சமர்ப்பிப்பார்கள். அதற்கு நாலு கொடுத்தால், அதற்குன்னு தட்சிணை கொடுத்தால் ஏற்றுக்கொண்டு கொண்டு வந்து கொடுப்பார்கள். அவர்களிடத்திலே கொடுத்து பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்வார்கள். இன்றைக்கும் தர்மசாஸ்தா அந்த வயல் வெளிகளை காத்து கொண்டிருக்கிறார். இந்த பூச்சி புட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பாம்பு தேழு பூரார் இதெல்லாம் கடிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அதை போன்ற மண் பொம்மைகளை பிரார்த்தனை செய்து கொண்டு அங்கே அவர்களுக்கு சமர்ப்பிப்பார்கள். இன்றைக்கு அதை பார்த்தா ரொம்ப ஆனந்தமா இருக்கும். பத்தாவது திருநாள், அதாவது எப்பொழுது இந்த அழகர் ஆற்றிலே இறங்குகிறார்களோ அன்றைக்கு இரண்டாவது நாள் இங்கே நடக்கும். அதாவது பத்தாவது நாள் அங்கே சத்தாவது என்று சொல்வார்கள். அன்றைக்கு மிகச்சிறப்பாக இந்த ஆண்டவர் வலம் வருவார். பல இடங்களிலே இந்த கோலாகலமாக இந்த சிறப்பு ஐயனாருக்கு நடக்கும். அது மட்டுமல்ல அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களிலேயும் தேர் உற்சவம் எல்லாம் ஐயனாருக்கு நடக்கும். நடக்கும் பொழுது எல்லோரும் அந்த தேரிலே அந்த தேரினுடைய பெரிய சேர் சேர்க்கிறோம், ஒரு ஆள் வருஷத்துக்கு மேல இருக்கும், ஆயிரக்கணக்கான தேங்காய்களை அங்கே உடைத்துக் கொண்டிருப்பார்கள். அவ்வளவு பல பேர் பிரார்த்தனை பண்ணி எட்டு அங்கிருந்து விசிறி அடித்து உடைத்துக் கொண்டிருப்பார்கள். பல இடங்களில் உண்டு, சோலையாண்டவர் அங்கே இருக்க, பள்ளத்தூர்ல சோலையாண்டவர், வடகுடியில பூரண புஷ்கலையாக இருக்கக்கூடியவர், பக்கத்துல பக்கத்துல பல இடங்கள், அங்கே ஏராளமான இடங்கள் உண்டு. அங்கே ஆண்டவர் அருள் செய்து கொண்டிருக்கிறார். பல பேருக்கு இவர் வந்து தன்னுடைய குல தெய்வமாகவே இருப்பார். அவருடைய நாயகராக இருக்கப்பட்டவர் தான் இந்த மகா காலன் என்று சொல்லக்கூடிய, நம்ம தமிழ்ல கருப்பர் என்று சொல்லுவோம், கருப்பர் என்று சொல்லக்கூடியவர் அந்த மகா காலனாக இருக்கிறார். ஐரானின் இடத்துல இவன் காத்துக்கொண்டிருக்கிறார். இப்போ காமமே உருவானவளாக துன்பமே வடிவெடுத்தவளாக இருந்த அஜமுகி அங்கு வருகிறார்.
1: ஓம் சிவாய நம. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு கண்ணப்ப நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஒரு பொட்டு பூச்சி இல்ல வயிற்றுல, நீ ஒண்ணு இன்னொருத்தி அங்கேருந்து வந்த கொடுத்து என்னடி சொல்றேன்னாரு. அது இன்னுமே தான் அதுக்கு பிறந்து பிறந்து வரப்போகுது. நீ ஒன்னுடைய அதெல்லாம் பிறந்துதான் முன்னே பிறந்திருக்கணும் முடியும். இது இது இப்ப ஒளிப்பதிவு செய்தா சேர்க்கல, எங்க பைப்படியில போய் என்ன சொன்னாரலாம், இவர்க்கு இனி புதல்வர் பேரே அறியது. இன்னுமே தான் பிறக்க போகுதாக்கும், வயசெல்லாம் 45-46. இந்த பைப்படி குளத்தங்கர அங்க என்ன பேசுறாங்கன்னு பார்த்தா அங்கேயும் இதே தான். அங்க அவர் வந்தாரு, யாரு, நாகன். நாகன் போறாடி நாகன் ராஜா, எதிர்காலத்துல என்ன எத்தனையா ஆண்டிட்டு விட்டுட்டு போகுது, அவங்ககிட்ட விட்டுட்டு போகுதோ, ஒரு புள்ள இல்ல என்ன எவரும் கூற. எனவே இவர்க்கு இனி புதல்வர் பேரே அறியதென்று எவரும் கூற அதற்படு காதலாலே. இதை கேட்டாதான் எனக்குமே சில துன்பத்தை படலாம். அந்த துன்பத்தை சுட்டி காட்டும் போதுதான் எல்லாருக்கும் போவோம், என் மனசு வார்த்தை வரும், இன்னும் மேல வரும், மேல வரும் இல்லைங்களா. ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டாங்க, அனுபவிக்கிறாங்கன்னா என்ன பண்ணும்னா, சரிதான் சார், அது ஏதோ தவறு செஞ்சேன், இனிமே எல்லாம் நல்லா இருந்தா போன செஞ்சேயா செஞ்சிய, இன்னும் வேணும் உனக்கு இதுவும் வேணும் ஒண்ணா, என்ன பண்ணும், அது பின்னால சொல்லி காட்டாங்க. இப்ப என்ன பிள்ளை இல்லாம இருக்கலாம், இன்னுமே தான் பிறகு போதா, நீ ஒண்ணு என்று எங்க பார்த்தாலும் பேசுனா அது அவங்க உள்ளத்தை தச்சு பாவம் இல்ல, உள்ள தச்சு. அதனால என்ன செய்யறதுன்னு, என்ன செய்யலாம், ஒரே ஒண்ணுதான், முருகலர் அலங்கச் செவ்வேல் முருகவேல் முன்னில் சென்று. ஏன் முருகப்பெருமான் நினைத்தார், இருக்கிற நிலம் என்ன, குறிஞ்சி நிலம், மலையும் மலை சார்ந்த நிலம், மலையும் மலை சார்ந்த நிலத்திற்கு யார் தலைவன், சேயோன் மேய மைவரை உலகமும் தொல்காப்பியம். இந்த குறிஞ்சி நிலத்திற்கு யார் தலைவன், முருகப்பெருமான், சேயோன் மேய மைவரை உலகமும். கிமு சொல்லி வச்சார் அவர், அன்று முதல் இன்று வரை மலைநாடு மலைநலத்தில் இருக்கும்பொழுது தெய்வம் முருகன் தான், அந்த முருகப்பெருமான் தெய்வம். அதனால பார்த்தாங்க, நம்ம நிலத்துக்கு உரிய நமக்கு குலதெய்வம் யாரு, முருகன் தான். முருகா நீ தான்ப்பா, இது மாதிரி ஊரெல்லாம் சொல்லுது, எனக்கு வயசாயிட்டது, இதே ஒரு பையன் ஒரு குழந்தை இருக்கணும்ப்பா என்று சொல்லி கடுமையான நோன்பு. காலையில் திருமுரு காட்டுப்பட, அடுத்தபடி கந்தர்கள் இருப்பா இல்லைங்களா, மாலையெல்லாம் கந்தரனு பூதி கந்தர் அலங்காரம், ஒரே முருகன். விழிக்கு துணை திருமன் மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள். இருக்கிற முருகப்பெருமானுக்கு இருக்கிற பெயர்களிலே இந்த முருகன் என்பது உயர்ந்த மந்திரம். யார் சொன்னா, திருமுருகாட்டுப்படி சொல்லிச்சு, அரும்பெறல் மரபில் பெரும்பெயர் முருக. உனக்கு இருக்கின்ற பல்வேறு பெயர்களிலே அரிய பெரிய பெயராக இருக்கிற முருகா, அரும்பெறல் மரபில் பெரும் பெயர் முருகே, நசையினர்க்கு ஆர்த்தும் இசை பேராலே, அளந்தோர்க்கு அழிக்கும் புலம்பும் செய். அருமையான் திருமுருகாட்டுப்படி ரொம்ப அற்புதமான். அதனால அந்த அரும்பெறல் மரபில் பெரும் பெயர் முருக என்று சொன்னார். அதனாலதான் மெய் மெய் குன்ற மொழி. ஆனா ஒண்ணு அங்கே நல்ல அருகார் போற போக்குல இல்ல, ஆயிரம் தப்பு பண்ணிட்டு முருகா முருகாங்க, அதே மெய் மெய் குன்ற மொழிக்கு துணை. நீ பண்றதெல்லாம் தப்பு பண்ணிட்டு முருகா முருகா முருகான்னு ஆரம்பிச்சா அதெல்லாம் எங்க முருகன் வரமாட்டான், அவ்வளவு எங்க ஆளு மோசமும் இல்ல. மெய் மெய் குன்ற மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள். சுவாமி நான் பொல்லாவினையே நாச்சேன்னாரு, முன் செய்த படிக்கு துணை பன்னிரு தோள்களும் அதுதான் அது. உக்கம் சேர்த்தியது ஒரு கை, நலம்பெரு கலிங்கத்து குறைஞ்சி மிசையா செய்யதொரு கை, அங்கு சம் கடாவ ஒரு கை, இருகை ஐயிரு வட்டமோடைக்கு வளர்ந்திருப்பு. இந்த முருகப்பெருமானுடைய ஆறு முகங்களும் பனிரெண்டு கரங்களும் எதற்காக அமைந்தன என்பதை பற்றி சொன்னது முதல் நூல் திருமுருகாற்றுப்படை. அதை தாண்டி வந்தா குமரோர் சுவாமியருடைய கந்தர் கலிவன்பா. இது ரெண்டும் தான் மிக அற்புதமாக ஆறு முகங்களும் பனிரெண்டு கரங்களும் என்ன செய்யும் என்பதை பற்றி சொன்ன நூல்கள், ரொம்ப அருமையா சொல். ஆகவே அந்த மாதிரி இருக்கிற அந்த ஆறு முகங்களும் பனிரெண்டு கரங்களும் உடையவன் முன் செய்த பழிக்கு துணை பன்னிரு தோள்களும். அடிக்கடி பயணம் போறீங்களே சுவாமி, உங்களுக்கு என்ன பயந்ததனி வழிக்கு துணை வேலும். செங்கோடன் மயூரமே, அவன் ஊர்ந்து வருகிற மயிலும் கையில் பிடித்திருக்கிற வேலும் தான் நமக்கு. பின்னால வந்த பாம்பன் சுவாமிகள் ரொம்ப அருமையா, வேலும் மயிலும் வேலும் மயிலும் வேலும் மயிலும் வேலும் மயிலும் வேலும் மயிலும் வேலும் மயிலும், அதை மந்திரமாவே சொல்லிட்டு அதுவே மந்திரம் பா. முருகன் இருப்பது மந்திரமும் அது போல அந்த வேலும் மயிலும் வேலும் மயிலும் வேலும் மயிலும். இப்படியாக முருகலரால் அங்கற்ற வேல் முருக வேல் முன்றில் சென்று பரவுதல் செய்து நாளும் பராய் கடன் நெறியில் நிற்பார். விடாமல் ஒரு 48 நாட்கள் காலையில உணவு கிடையாது, நண்பகல் உணவு கிடையாது, இரவில் உணவு. வெறும் அந்த முருகப்பெருமானுக்கு நிவேதனம் பண்ண அந்த பால் தான் நிவேதனம், வேற எதுவும் அப்படி விடாமல் அதுவே இருந்ததுனாலே பெருமான் என்ன செய்வான் இல்லதா, முருகொத்தியே முன்னியது முடித்தலின் புறநானூறு. புறநானூறு, நீ அரசே நீ முருகப்பெருமானை ஒத்திருப்பாய் அப்படின்னா என்னது, நினைச்சதை முடிப்பேன். நினைத்ததை முடிப்பதில் முருகன் பெரியவன். முருகொத்தியே முன்னியது முடித்தலின் நீ முருகப்பெருமானை ஒப்பாய் அப்படி நினைத்தது ஒன்னே முடிக்கிறது. நினைத்தது முடிக்கும் மனத்தையும் முறுக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் தனத்தன தனத்தன்று அடாராடா. புறநானூறு என்ன சொல்லிட்டு அன்றைய தமிழன் கண்ட அந்த சமய உணர்வு அப்படியே மாறவே. நீ நினைத்ததை முடிப்பதில் நீ முருகனை ஒப்பாய் அப்படின்னா நினைத்தா முடிச்சிருவான். 48 நாட்கள் ரெண்டு பேரும் அருமையா தத்தையும் நாகனும் இந்த மாதிரி ரொம்ப அருமையா வழிபட்டதுனால நினைத்தது என்ன, அருமை அருமையான மகப்பேறு. பேயடைய பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா. இது யாரு, ஞானசம்பந்த பெருமான். ஏன்னா மெய்கண்டாருடைய அப்பா அம்மாவுக்கு குழந்தை இல்லை. அப்புறம் இருந்த போது அருண் சிவாச்சாரியார் போனார், இவங்க குலகுரு. போன உடனே என்ன முகம் ஆட்ட மாறிங்க ரெண்டு பேருமே அப்படின்னாரு. ஒண்ணுமில்ல, குருநாதனுடைய திருவருள்ள எங்களுக்கு என்ன பஞ்சம் எல்லாம் இல்ல, ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னாரு. ஒண்ணுமில்லே, ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு. அப்படியா திருமுறை எடுத்துட்டு வந்தார், திருமுறையை கயிறு சாத்தினார். கயிறு சாத்தன உடனே கயிறுனா இதுன்னு ஒரு இது, அந்த ஒரு ஒரு இப்படி லேஸ் அப்படி வச்சோம்னா வரம்பு அப்படி வந்துடும். வந்த பிறகு இந்த பக்கத்தினுடைய கடைசி பாட்டும் இந்த பக்கத்தினுடைய முதல் பாட்டும் பார்க்கணும். அதான் பாக்குறது. இந்த பகுதியில் இருக்கிறதுல கடைசி பாட்டு என்ன வந்தது, கயிறு சாத்தி பாக்குறதுன்னு பேர். அப்பாவுக்கு ஜோசியம் எல்லாம் பார்க்க தெரியும். திருவிழையாளர் பாடம் பார்த்துதான் கல்யாணம், எங்க கல்யாணம் அப்படிதான் பண்ணாங்க. அதனால எங்க திருவிழா பாடம் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைல தெரியாது, அதனால எப்படி போடுறதுன்னு. பின்னால் கொஞ்சம் தெரிஞ்ச பிறகு இந்த முன்னாலேயே போடுறது. ஏன்னா முன்னாலேயெல்லாம் நல்ல படலாம், திருமண படலாம், உக்ரகமான அவதாரித்த படலாம், இதெல்லாம் இருக்கும். பின்னால பழி இஞ்சின படலாம், போக்குவரத்து இத்தியாதிகள்லாம் இருக்கும். அதனால முன்னையே போட்டு போட்டு போட்டு இந்த முனையும் வழங்கிருக்கும். அப்படி கயிறு சாதி பார்க்கும்போது இந்த பாட்டு என்ன வந்தது, பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டா. என்ன செய்யணும், வேயனதோடு விவங்கன் வெண்காட்டு முக்குழை நீர் தொய்வினையார் அவர்தம்மை தொயாவாம் தீவினையே. ரெண்டு பேருமா திருவெண்காடு சொல்றது முக்குளநூர்ல, முக்குள அதுல நீர்ல இல்ல, முய்யார் தரம்பைகி புக்கு முகையரன்ன கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடுங்கள். வெறும் குடைச்சலோடு நினைச்சிடாதீங்க, அது நீச்சல் காரணம் செய்யறமா. கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி. சீத புனல் எல்லாம் தான் ஆடுது, எருமை கூட தான் போனச்சுன்னா மும்னு முடியுது, மக்குப்பையில அதோடு நிறுத்துறாரா. சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி ஜோதி திறம் பாடி சூடு கொண்டைத்தார் பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திரம்பாடி ஆடேரோரியம்பாவாயி. திருவம்பாவே அப்படியே நெறியின் நெறியில் சிகரம் அல்ல, 20 பாட்டு. அதனால சீத புனலாடுவதோடு என்ன பண்ணும், சிற்றம்பலம் பாடும். மொய்யார் தரம்பொய புக்கு முகையர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடும். அதனால முக்குட நீர் தோய்வினையார், முக்குடனூர்ல நல்ல நீர் தோய்ந்து பெருமானி எந்த எத்தனை முறை வளம் வரணுமோ வந்து பெருமானத்தின் பக்தி செலுத்துங்கள், நல்ல தம்பி பிறப்பானர். 48 நாள் இருந்தார்கள், மெய்கண்டார் தோன்றினார். மெய்கண்டார், இந்த மெய்கண்டாரை பற்றி எத்தனையோ பேர் சொன்னாங்க, தாய்மானார் சொன்னது மாதிரி இருக்கு. எங்க மெய்கண்டார் என்னப்பா செஞ்சிட்டார், சிவஞானம் போதும் போனா 12 சூத்திரம், 83 வெண்பா பாடினார், மேற்கோள் சொன்னார், அதெல்லாம் சரிதான்ப்பா. எது பிடிப்புனர், இந்த அதுவிதம்ங்கிற சொல்லுக்கு உரை கண்டாரே எங்க மெய்கண்டார், ஒரு சொல்லுக்கு உரை கண்டார். பொய்கண்டார் காணாத புனிதமேனும் அதுவித மெய்கண்டநாதனருள் மேவுனால் என்னாலோ. அவருக்கு ஏன் மெய்கண்டநாதன் பேர் வந்ததுன்னு கேட்டா, இந்த அதுவிதம்ங்கிற சொல்லுக்கு யாருமே பொய்கண்டா உரதா இருந்தது, இவர் தான் அதனுடைய உண்மையை கண்டதுனால மெய்கண்டநாதன் ஆனார். அதனால இங்க என்னன்னா, இந்த 48 நாட்கள் அப்படி இருந்து முருகப்பெருமானை நோற்றதன் வாயிலாக பயில் வடுப்பொடிந்த யாக்கை வேடரம் பதியாம் நாகர்க்கு எயிலுடை புறங்கள் செற்ற எந்த யார் மைந்தரான அயிலுடை கொற்ற ஊர்தி வரை உரம் கிழித்த திண்மை அயிலுடை தடக்கை வென்றி அன்னலார் அருளினாலே. ஆகவே பெருமான், பெருமானுடைய திருமகனாராக இருக்கின்ற பெருமான், அவன் மயிலுடை கொற்ற ஊர்தியினர், மயிலும் இருக்கு வேலாகிய அந்த குற்றம் இருக்கு, வரையூரம் கிழித்த திண்மை. அந்த கையில் இருக்கிற வேல் எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னாரு, சும்மா வேலும் கையில அடையாளமா வச்சுக்கிற வேல் இல்லப்பா, தாரகனும் மாயத்தடங்கிரியும் தூளாக வீரபடி வேல் விடுத்தோனே கந்தருளின்பா. அதனால வலைபட்டகை மாதோடு மக்களனும் தலைபட்டடிய தகுமோ தகுமோ, கிளைபட்டடு சூரருவும் கிரியும் தொலைபட்டுருவத்தொடு வேலவனி. அந்த வேல் வெறும் மரியாதைக்கு வச்சிருக்கிற வேல், அப்படிப்பட்ட அருமையான வேல். வரையூரம் கிழித்த திண்மை அயில் உடை தடக்கை வென்று அன்னலார் அருளினாலே, முருகப்பெருமானுடைய திருவள்ளினாலே, காணவர் குலம் விளங்க தந்தை பா தத்தை பால் கருப்பம் நீட. அப்புறம் தான் பக்கத்துல அது பெண்கள் தான் மேல தெரியும், ஏண்டே அப்படிலாம் சொன்னிய, அந்த தத்தை அம்மா 2 மாசமா முழு விளையாட்டுருக்கே, நீ ஒண்ணு இல்லடி அப்படியா பைப்படி இப்படி ஆரம்பிச்சுட்டு. அதனால ஊனமில் பலிகள் போக்கி ஒரு கடன் வெளி வெளியாட்டோடும் ஆனா திங்கள் செல்ல, அதுக்காக தான் வச்சா, தக்க தசமாதி தான் படும் துயரம் மணிவாசகர். இந்த 10 மாசம் எப்படின்னு கேட்டா, கருவுற்ற பிறகு அந்த பெண்ணுக்கு எந்தவித சலனம் இருக்கப்படாது, சலனம் இருக்கக்கூடாது, இருந்து அது உள்ள இருக்கிற கருவை தாக்கும், அச்சம் இருக்கப்படாது, நல்ல அமைதியும் மகிழ்வும், அமைதியும் மகிழ்வும் இருக்கணும். இதுக்காக தான் இந்த 10 மாதம் ரொம்ப அருமையான சடங்கு செய்தாலும் தொழுகாப்பியம் சொல்லிட்டு, தொழுகாப்பியம் சொல்லிட்டு சைக்காலஜி இது. ஆமா ஏயா, அந்த 10 மாதம் கருவுற்றதுல இருந்து அந்த 10 மாதம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அதுக்கு ஒண்ணுமே என்னமா நமக்கு என்னமா குறைச்ச, எங்கடின் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் என்ன குறையும் இளேம் ஏலோர் எம்பாவாய், நமக்கு என்னடி என்ன 1000 ரூபாய்க்கு சாப்பாடு போடலாண்டி, ஏன் கவலைப்படுற, சுகப்படுத்தலாம் ஆகும் பாரு அப்படிலாம் சொல்லி. அதனாலதான் அந்த வளகாப்பு போடுறது, 9 மாசம் வந்து வீட்டுக்கு தாயந்தேர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறது, அந்த இன்பமாகவே இருப்பதற்கு என்ன காரணம், அந்த 10 மாதம் அப்படி இருக்கணும், அப்ப இருந்தாதான் உள்ள இருக்கிற கரு உண்டாக இருக்கும். இது அறிவியல் இல்லாம மக்கியலா, இதெல்லாம் அறிவியல் அல்லவா, அறிவியல் அல்லவா. எனவே ஒரு கடன் வெறியாட்டோடும் ஆனா திங்கள் செல்ல, இதோ 10 மாதத்துக்கு பின் 10வது மாதம், 10 மாசம் ஆகுது. எல்லாரும் கேட்டா என்ன சொல்லுவாங்க ஊர்ல, இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கும், ஒரு பழமொழி உண்டு கிராமத்துல, மழை பெய்வதும் புள்ளை பெறுவதும் மகாதேவனுக்கு கூட தெரியாது. இன்னைக்கு கூட இவ்வளவு தூரம் படிச்ச மருத்துவர்கள் கூட அநேகமா இந்த வாரத்துக்குள்ள அப்படிதான் சொல்லுவேன், இத்தனை மணி இத்தனை நேரம்னு சொல்ல முடியாது, இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சியில கூட மழை பெய்வதும் புள்ளை பெறுவதும் மகாதேவனுக்கு கூட தெரியாது. அது கிராமத்துல ரொம்ப அருமையா இருந்த காலம், இப்பதானே எல்லாம் முசுகுனா மருத்துவங்கிட்ட போறோம், மருத்துவர்கிட்டயே போக வேண்டிய வேலை இல்லை, எல்லாம் அங்க இருக்கவங்கள பாத்துவாங்க, எம்மா நான் பெத்த அம்மா இருக்கிறேன் கவலைப்படாதம்மா, உங்க அம்மாவது அங்க எத்த இருக்குது, நான் இருக்கிறேன் என்ன கூப்பிடுமா கழிப்பாங்க, என்னது உடம்பு ஒல்லி லேசாக வச்சுக்க, இங்க வா எங்கிட்ட சொல்லு, விவசாயம் போடுவாங்க போட்டு கொடுப்பாங்க, சரியா இருக்குமே சரியா இருக்கும்னு நீங்க போய் கையை நீட்டி இப்படி நீட்டி இப்படி நீட்டினாதான் சரியாகும் அர்த்தம் இல்ல. சித்திரத்து கஷாயம் சுக்கு கஷாயம் எல்லாம் சரியாதான் இருந்தது ஒரு காலத்துல அருமையா. அதனால அந்த மன மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். இதோ இப்பொழுது 10வது மாதம் ரொம்ப அருமையான நாள். அந்த நாள்ல என்ன பால் மாதிரி உபரின்றால் என மக பயந்த போது என்னது உபரி உபரினா கடல். அந்த கடல்ல இருந்து அப்படி நிலவு தோன்றியது போல இந்த தாயாகிய தத்தை வயசிலிருந்து இந்த நிலவாகிய கலை மலிந்த சீர் நம்பி அதோடு நடத்திக்கணும் கண்ணப்பர் ஆகல் என்னும். அதனால கலை மலிந்த சீர் நம்பி தோன்றினாராம். அவ்வளவுதான் பாடி உள்ள பிரகாசம் சொன்னுமே ஆண் குழந்தடி ஆண் குழந்தடி அப்பாவை அப்படியே உரிச்சு இருக்குடி உரிச்சு. ஏன் அம்மா ஜாரையும் இருக்குது அம்மா ஜார இதெல்லாம் அந்த பழைய கால அமைப்பு. இப்படி அம்மாவை அப்பாவையே உரிச்சு கரிப்பரு மறிப்பின் முத்தும் காலை வீழை சொடு நீர் முத்தும் பொறிப்பினில் மணியும் வேடர் பொழிதரு மழையே அன்பி பரிச்சூரும் பழைய வானில் மலர் மாலை பொழிந்தது எங்கும் பார்த்தா அவ்வளவுதான் சரி அப்பாடு சாரி சாரி சாரியா வந்துட்டாங்க. அது மாதிரி ஐயா மக பிறந்த போது ஒன்னும் எல்லாரும் இது பண்ண வேணாலும் அவரவர்கள் வந்து வந்து அவரு வந்து வந்து விசாரிக்கிறாங்க. யா பெரிய மகிழ்ச்சியினர் வந்தவர்களுக்கெல்லாம் என்னன்னு கேட்டாரு எல்லாம் முத்துக்களும் பவடமும் கொடுத்து கொடுத்து நல்ல காரியம் அல்லவா அதுக்காக கொடுத்தாரலாம். சரி இந்த மழை தான் மேல இருக்கிற மலர் மழையும் புரிந்தது. ஏன் கண்ணப்பராக வரப்போகிறார் கலைமலிந்து சீர் நம்பி நம்பியாவே இருந்துட்டாருன்னா கல்யாண காட்சி தியாதிகள்ல போடும். இது கண்ணப்பரும் கண்ணையும் அப்புகின்ற பெருமானாய் வருவதனாலே மலர் மழையும் புரிந்தது. பார்த்தா எங்க பார்த்தாலும் மலர் மழை ஆறி கூறும் துடியே என்று அமர துந்துவியும் ஆர்த்த ஆறுவாரை கூறவர் தங்களாகன் கூடி சீரூர் ஆயம் பெருவிடா எடுத்து மிக்க பெருங்கலி கூறும் காலை நல்ல எல்லாரும் என்னன்னு கேட்டாரு இந்த ஊர்ல கல்யாணம் மார்பிள சந்தனம் மாதிரி எல்லாம் தான் வீட்டுல ஒரு மகப்பேறு பிறந்தது போல இருக்கிற மகிழ்ச்சி. காரணம் அப்படி தழுவி அந்த அரசு ஆண்டது அரசு ஆண்டது. அதனால எல்லாரும் தான் தான் வீட்டுல குழந்த பிறந்த மாதிரி அவளை பெரு மகிழ்ச்சி கொண்டாடினாங்களாம். கருவறை காலமேகம் ஏந்தியதென்ன தாதை ஒருவரை தோள்களார புதல்வனை எடுத்து கொண்டான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அப்பா என்ன பண்ணாரு வாடராஜா வாப்பான்னாரான் அப்படி அப்படி தோல்ல தூங்கினாரான். எது போல என்னாரு கருவறை காலமேகம் ஏந்தியதென்ன ஐயா இந்த அது என்னையுமே கேட்பாங்க ஏண்டி சோப்பா இருக்குதா கருப்பா இருக்குதா அப்படின்னு. இதெல்லாம் இந்த பெண்கள் தான் இட போடுறது இல்ல கருப்பா இருக்கா சிவப்பா இருக்கான்னா கருப்பும் இல்லை சிவப்பும் இல்லை மா நிறமா இருக்கு மா நிறமா இருக்கு அப்படி அதெல்லாம் கொடுப்பாங்க. ஐயோ சுத்த கருப்பு தொட்டா ஒட்டிக்க முடியும் ஒட்டிக்க முடியும் அப்படின்னு. இன்னொன்னு செக்க செவேன்னு இருக்குது 32 பள்ளம் தெரியும் என்ன பண்றது. இப்படியாக அந்த பெண்கள் விமர்சனம்ங்கிறதுல இதுல தூக்கி வச்சாராம் வச்சு மலையில நல்ல மழை பெய்யற மேகம் கண்ணங்க இருந்துக்கிற மேகம் இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குடி அப்படின்னாரு. என்ன அர்த்தம் அப்பா அவங்க கருப்பு பிள்ளைங்க கருப்பு இது கரிய மேகம் இது கரு இது கருவறை மலை கரிய மலை இது அப்பா அதுல எது தங்கியிருக்குது வெண்மையான மேகம் இல்ல கருமையான மேகம் தாங்கியது மாதிரினர் சீக்கல் டு அப்பாவை அப்படியே உரிச்சு வந்த பிள்ளையார் நிறத்தாலும் வீரத்தாலும் அது ஒன்று நிறுத்திக்கணும் அன்பால் விஞ்சிய குழந்தை விஞ்சிய குழந்தை. இப்படி கருவறை காலமேகம் ஏந்தியதென்ன ஒருவரை தோள்களார புதல்வாணி புள்ளி கொண்டான் கருங்கதிர் விரிக்கும் மேனி காமறு குழவிதானும் இரும்புலி புரளின் ஓங்கி பரளின் ஓங்கி இர உடல் அளவே என்று அரும்பெறர் உலகமெல்லாம் அளப்பெரும் பெருமை காட்டி தருங்குறி பலவும் சாற்றும் தன்மையில் பொழிந்து தோன்ற. ரொம்ப அருமையாக அந்த குழந்தை வளர்ந்தது. எல்லாரும் பார்த்தா அந்த குழந்தை மேல ஒரு தனி ஆசை என்னன்னு கேட்டா என்னமோ ஒரு பெரிய ஆற்றல் இதுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த குழந்தைய பார்த்தா பாத்துக்கிட்டே இருக்கலாம் முடியும் அப்படி இருக்குது என்னமோ தெரியல அது மூக்கம் அந்த மொழியும் அந்த கண்ணு அடாரா என்னமோ ஒரு அமைப்பு இருக்கு தெய்வாக்கு தெய்வாக்கு என்றெல்லாம் பேசிக்கிற மாதிரி இருக்குதான். அந்நாளை கையில் ஏந்த கருமையால் உரிமை பேரும் தின்னன் என்று எம்பும் என்ன சின்சீலை வேடரார்த்தார் பேர் வைக்கிற நாள் வந்தது. பேர் வைக்கும் போது என்னது எல்லாரும் என்ன பண்றதுன்னா குழந்தைய தூக்கலான்னு ஆசை வரும் தூக்குவாங்க
3: ஒரு 10 நிமிஷம் அப்படி தூக்கி வச்சுட்டு நல்லா இருக்குமா குழந்தை நல்லா எப்பவும் சிறப்பா 100 ஆண்டு காலம் வாழ்க்கை நோயினுடைய இல்லாமல் வாழ்க்கை அப்படி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இங்க போய் பிடிச்சுக்குவாங்க. ஏன்னா இந்த குழந்தைய தூக்கணும் ஏ அப்பா இரும்பு கல்ல தூக்குற மாதிரி இருக்கு, இரும்பு கல்ல மாதிரி அண்ணு. அப்போ பையன் எப்படி இருக்கிறான், நாரு ஒரே அந்த கணம் பார்த்தால் அவங்க அப்பா என்ன பேர் வைக்கலாம், திண்ணன், நல்ல திண்மையாக இருப்பவன், ஆங்கில திண்ணல்ல தமிழ் திண்ணல், திண்ணன், ஒரே திண்ணிதாக வலிமையா இருக்கிறாங்க. நீங்க என்ன 3 மாசத்து குழந்தையே அவ்வளவு எடையா இருக்கு, எல்லாரும் என்ன பண்ணாங்க, திண்ணன் வாழ்க, திண்ணன் வாழ்க கேட்கணுமா அப்படி எல்லாம் சொல்லி. புண்ணிய பொருளாய் உள்ள பொருவில் தேர் உருவினானை கண்ணினு கனியா தங்கள் கலன் பல அணிந்தாரந்தே. இந்த குழந்தை பிறந்த நேரம் பாருங்க, 4000-5000 இருந்த தங்கம் எல்லாம் என்னன்னு கேட்டா 3000-2000 சீப்புடுது. காரைக்கால ஒரு அன்பர் சொன்னார், பத்தர் பத்தர், நான் இளமையா இருக்கும் போதுங்க எங்க காரைக்கால்ல, எங்க காரைக்கால்ல பவுன் காசை வச்சுக்கிட்டு இல்லைங்களா அப்படியே ஒரு தடையில பரப்பிட்டு, ஐயா அல்லவா வந்து 7 ரூபா வேணுமா, 7 ரூபா வேணுமா, 7 ரூபா அல்லது 7 ரூபா 8 ரூபா வேணுமா அப்படி இருந்த காரைக்காலையாங்கிற நாமெல்லாம் பார்க்கல. அவர் பார்த்து சும்மா பவுன் இப்படி வச்சுட்டு தெருவில் வெங்காயம் விற்கிற மாதிரி அவ்வளோதான் மதிப்பிடுத்திருக்கு. எங்க காலத்தில் கேட்டால் 16 ரூபா பவுன், 16 ரூபா 50ல எல்லாம் 16 தான். அதுவே பவுன் விலை ஏறப்போதான், 20 ரூபா ஏறப்போதான், 20 ரூபாயா ஆமா 16ங்கிறது 16 கோடி மாதிரி, அப்பா கோடி மாதிரி. இப்ப இருந்தா வாங்கி போடலாமா, இப்ப இருந்தாருன்னா பவுன் விலை அதுதான் 4000-7000 ஆகுது. அப்ப நீங்க 15 காசுக்கு கஷ்டப்பட்டதுனால 16 ரூபாயும் அப்படி அப்படியே போடுவாங்களா, போட்டு சாயந்தரம் 5-5.5 சரி இன்னுமே ஒண்ணு வியாபாரம் ஆகுதுரா வாடா போலாம், நாளைக்கு 100 ரூபாய் கம்மியான விற்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு போனாங்க சார் இந்த காரைக்கால பவுன் காசு. அதனால இந்த குழந்தை பிறந்த நேரம் பாருங்க பவுன் விலை அப்படி இறங்கி போச்சு. அதனால பார்த்தார் தலையில இருந்து கால் வரைக்கும் பூட்டி வச்சான் மனுஷன். வறுமுறை பருவம் தோறும் வளமிக சிறப்பில் தெய்வ பெருமாளை கொடுத்து தொக்க பெருவீரல் வேடற்கெல்லாம் திருமலி தொடனி பொங்க செடுங்கழி மகிழ்ச்சி பொங்க அருமையில் புதல்வர் பெற்ற ஆர்வம் தோன்ற வைத்தார். ஆனா ஒவ்வொரு ஆண்டு நிறைவிலும் முருகப்பெருமானை நினைந்து வழிபாடு செய்வது அவ்வளவுதான். அது சட்டி சொல்றதா கைவிட்டதுடான முருகா என்னைக்குன்னு நினைக்கிறது இல்ல, இவையெல்லாம் அந்த முருகன் தந்த பெருவாழ், முருகன் தந்த பெருவாழ் என்னென்று கொண்டார் குய்வுண்டாம் உய்வில்லை செய் நின்று கொண்ட மகர். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், எல்லாரும் ஒருவன் செய்தி நின்று கொண்ட மகருக்குன்னு சொன்னா மனுஷன் நம்ம போல இருக்குன்னு சொன்னாரு சிவஞான சுவாமிகள். ஒருவன் ஒருவன் என்னும் ஒருவன் எந்த நன்றியை மறந்தாலும் மறக்கலாம், ஆண்டவன் செய்த நன்றியை மறக்காதரான் அது ஒரே சொன்னார். ஆமா ஒண்ணுமில்லாத இந்த ஆன்மாவுக்கு நீ செஞ்சிருக்கிற தன் தன்னா வினைக்கு இந்த உடம்பை கொடுத்து கடிவீரணங்கள் கொடுத்து இந்த உலகத்தை கொடுத்து போகத்தை கொடுத்து செஞ்சிருக்கானிடா. இந்த உடம்பை நீ தேட முடியுமா, கருவிகரணங்களை தேட முடியுமா, இந்த உலகை நீ தேட முடியுமா, அதுக்கு வேண்டிய நுகர்ச்சி தேட முடியுமா,

தாம் இணையடிகள் போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீர் ஆடியேரூர் எம்பாவாயி. படைத்தான் காத்தான் அழித்தான் மறைத்தான் அருளுகின்றான் ஐந்தொழிலும் செய்கிறான். அதனால என்னென்று கொண்டார் குய்வுண்டாம். இந்த உலகத்துல ஒருத்தவர்த்த செய்யற உதவி தப்பித்தவரை மறந்தா கூட ஒரு தீர்வு உண்டு. பெருமான் செய்த நன்றியை மறந்தால் உய்வில்லை. அப்படி கண்டார் உற ஒரே ஒரு சிங்கம் தான் அப்படி உற கண்டது சிவசிவ. எனவே அந்த மாதிரி இல்லாம ஆனா ஒன்றே ஒன்று அதையும் சொல்லிடுறேன். இந்த தின்னு இருக்கிறத தின்னு வச்சேன் பேர் விட எப்படி பேர் வச்சிருக்கலாம்னு கேட்டா முருகன் பேர் வச்சிருக்கணும். ஏனென்றால் முருகன் தந்த சொத்து. அப்படி இருந்தா நமக்கு வந்து 63 நாயன்மார்ல 2 நாயன்மார் பேரு முருகன் பேர் இருக்கும். ஒருவர் ஒருவர் முருகன் இருக்கார்ல, முருகனுக்கும் ஒருத்தர பசுபதிக்கும் அடியேன் என்று பின்ன வந்திருக்க அல்லவா. முருகநாயனார்னு இவர் ஒரு முருகநாயனாரா இருப்பார். எப்படி அவருக்கு தோணுது, நல்ல பக்தியெல்லாம் இருந்தது. ஆனா தூக்கி பார்த்துருக்கிறேன் ஒரே பழுவா இருந்திருக்குது. அதனால வீட்டுல அவளையும் மனைவி கேட்டிருக்கிறேன், ஏப்பா தம்பியை வச்சு வச்சிருக்க முடியலீங்க, கீழே படுக்கை போட்டு கூலதானு படுத்துக்கலாம், தூக்கி வச்சோம்னா கையெல்லாம் வலிக்குதுங்கன்னாரு. ஆமா எனக்கே வலிக்குதுன்னா எனக்கே வலிக்குது. அப்ப என்ன தின்னன் தின்னன் அப்படி பேர் வச்சுட்டாங்க. காரண பெயரா போயிச்சு இல்லையானால் பக்தி பெயரா வச்சிருந்தா முருகன் வைக்க முருகனுடைய அருள் அல்லவா. சரி இப்படியாக அவங்க இருக்கும்போது ஆண்டதிர் செல்ல வீடும் அடித்தளர் வெய்தி பூண்டிகள் சிறுபுன் குஞ்சி புலிகள் சுட்டி சாத்தி மூண்டழு சினத்து செங்கன் முளவு முள் அறிந்து கோத்த நாண்டரும் ஏற்றுத்தாலி நலங்கிலர் மார்பில் தாங்க தூங்க. இந்த புலிநகம் அது அந்த மாலை பெண்கள் ஆண்கள் எல்லாம் போட்டுவாங்களாட்டு இருக்கு. அந்த வீரத்திற்கும் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு அந்த சிறு ஊறுபாடு இல்லாமல் இருப்பதற்கும் அப்படி போட்டுருக்காங்க. அதெல்லாம் போட்டுக்கலாம். தன் மலர் அலங்கதாதி தாய்மனம் கழிப்ப வந்து புண்ணிய கங்கை நீரில் புனிதமாம் திருவாய் நீரில் உள்நமைந்த முகம் ஊறி ஒழுகிய மடலை தீஞ்சொல் வண்ணமென் பவள செவ்வாய் குதற்றியே வளரான் என்றான். இப்ப பேச ஆரம்பிக்குது அந்த குழந்தை. என்ன பேசுதுனர் திருவள்ளுவர் சொன்னார், கொள்ளினிது யாழினிது என்ப தம்மக்கள் மடலை சொல் கேளாது. அதனால வாயில் அப்படியே சொல்லுதான். என்ன சொல்லுது, ஏண்டா யாரு அப்பா சொல்லு, அப்பா அப்பா அப்பா யார், நான் யாரு அம்மா அம்மா அம்மா என்னது இப்படியா சொல்ல பழக்கிறாங்களாம். இப்படியாக குதட்டியே வளரான் என்றார். பொறு பூலி ஒரு நாள், ஒரு நாள் வளர்கின்ற பொழுது ஒரு நாள் பொறு பூலி பார்வை பேழ்வாய் முளையன பொற்கை நீட்ட பறிமுடை தந்தை கண்டு பைந்தலை கை கொண்டோச்ச. ஒரு நாள் என்ன பண்ணார்னா, அப்பா இருக்கிறாங்க, தம்பி இருக்கு, அம்மாவும் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க, மூணு பேர் இருக்கிறாங்க. இருக்கும்போது ஒரு புலி, அந்த புலி என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா படுத்திருக்குது பெரிய புலி. அது என்னன்னா வாயை வந்து கொட்டாய் விட்டுது, அப்படி விட்டுது. இதெல்லாம் ஒரே ஒலியில காட்டலாம் காட்ட மாட்டான் ஆடி விட்டுது. அப்படி ஆனது பாருங்க, இந்த தம்பி பார்த்தது கையை விட்டுட்டு எது அந்த வாய்ப்புள்ள கையை விட்டுது. அது என்ன நினைச்சுன்னா ஏதோ பொந்து விட்டுருக்கு. பக்கத்தில் அப்பா இருந்தார்ல, கீழே திவுண்டு ஒரு ஒரு தடையோடு கிடந்த ஒரு ஒரு குச்சி கருது எடுத்தார். ஏண்டா புலி வாயில கையை விடுற, இப்படிதான் என்ன வருது சொல்லிட்டு வேற ஒண்ணும் செய்யல, எடுத்து ஓச்ச அப்படின்னு இப்படி எடுத்து காட்டினவுன்னு கண்ட தண்ணி அப்படியே தார தார தார தாரையா வந்துதான். பக்கத்துல அம்மா இருந்தாங்க, உடனே அப்படியே எடுத்தாங்க, எடுத்து பையனை எடுத்து ராஜா கண்ணு அவங்கதான் மூளை இல்லைன்னு ஆச்சு, மூளை இல்லைங்க. நான் ஒரு சின்ன புழைஞ்சிட்ட குச்சி எடுக்கிறது அல்லவா, எப்ப பார்த்தாலும் இதே கோபமா இதே கோபமா. சி அப்பா முடிஞ்சு முழிக்கலன்னு சொல்ற, முழிக்கலன்னு சொல்லு, வாடா ராஜா வாடா ராஜா வாடா ராஜா அப்படி தூக்கி வெளியே ஒலிய ஒளிதான், இது ஒலிய ஒளிதான் அப்படி தூக்கி கண்ண தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அந்த அப்படியே கூட அப்படி தூக்கிட்டு இப்படி வச்சுட்டு அந்த ரெண்டு கண்ணத்திலயே மாறி மாறி மாறி மாறி முத்தம் கொடுத்து ராஜா இல்ல செல்லம் இல்ல அலோப்படாதா ராஜா இல்ல அவங்கள அப்பா அடிச்சிருவோம் நாடிச்சு போற நாடிச்சு சொல்லி முத்தம் கொடுக்க இந்த வாரு தூளி முத்தம் சேர்க்கடாது எங்கேயோ இருக்கவா. இந்த கண்ணில இருந்து வருகின்ற அந்த நீர்த்துளி ஆகிய முத்து இந்த முத்தம் கொடுக்க கொடுக்க கொடுக்க கொடுக்க அத்தாய் முத்தம் வாய்கோல மாற்றி அழக நின்றுதான் அந்த குழந்தை. அப்ப ரெண்டு முத்து வாரு தூளி முத்தம் இந்த நீர்த்துளியாக வருகிற அந்த முத்து முத்து முத்தா வடிகிற தண்ணி
அத்தாய் வாய் முத்தம் கொள்ள மாற்றி மாத்தி மாத்தி மாத்தி அந்த முத்தம் கொடுத்து கொடுத்து கொடுத்து கண்ண தண்ணியே இல்லாம பண்ணலாம். இங்கதான் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இருந்து அப்பா கண்டிக்க இடம் இது, கண்டிக்க இடம். வேற இடங்கள்ல அப்பா மட்டுமே இருந்த கண்டிக்க இடம் உண்டு. சஸ்பென்ஸ்ல வச்சிருவோமா? பெரிய பிராணத்துல அப்பா மட்டுமே கண்டிக்க இடம் உண்டு. எப்படி கொடுக்கணும்? நம்ம பெரிய பிராணத்துல தந்தையும் தனையனும் என்று கொடுக்கணும். பெரிய பிராணத்துல அப்பாவும் பிள்ளையும் ஒரு வயன் வரையும் கொடுக்கல, தந்தையும் தனையனும். இங்க ஒரு தந்தையும் தனையனும். சண்டிகேஸ்வரர்ல ஒரு தந்தையும் தனையனும். கீழே பூஜை பண்றார், மேலே பார்த்து இருந்து வர்றார், தந்தையும் தனையனும். குளத்தங்கரையில குளிச்சுட்டு வருது, கரையேறுது, அங்க தந்தையும் தனையனும். இந்த மூன்றையும் ஒத்து நோக்கின என்ன? என் ஒத்து நோக்கின என்ன? ஜன்னியா பிறந்துருது, மூணும் தந்தையும் தனியும் தான். ஆனா குளத்தங்கரையில ஏறின அப்பாவுக்கு அம்மா வரல, அம்மா வீட்டிலே இருக்கிறா. இங்கே மாடு மேய்க்கிற இடத்துல வந்து இறங்கின பிள்ளைக்கு அம்மா வீட்டிலே இருக்கிறா. எனவே அங்க தந்தையும் தனையனும் மட்டுமே இருக்கிறார். இந்த ஒரு இடம் தான் தந்தையும் தனையனும் தாயும் இருக்கிற இடம். அதனாலதான் என்ன அப்பாவுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சது. என்ன ஆசீர்வாதம்? உங்களுக்கு புத்தி இருக்குதா? சின்ன புள்ள தானே, குச்சி எடுத்துட்டு ஓசுறது, சின்ன சிறுசு அவ கிடக்குறாடா அப்பா அப்படின்னு திட்டு. குளத்தங்கரையில யார் கொடுத்த பால் ஏங்க மிரட்டுறீங்கன்னு சொல்லல, ஏன் அம்மா வீட்டுல இருந்துட்டோம். மேல மரத்துல இருந்து இறந்து காலை வந்து என்னடா பூஜை கீஜெல்லாம் என்ன யார் விட்டு பாலு இதெல்லாம் இருக்கிறது அப்படின்னு. அம்மா இல்ல, அம்மா இருந்திருந்தா அந்த அரவணைப்பு ரெண்டு பிள்ளைங்க கிடைச்சிருக்கும். அம்மா இல்லாம இருந்தது. ஆகவே தந்தை தனி என்ன தப்பு செய்யும் போது கண்டிச்ச தந்தையெல்லாம் இருந்ததாக கேள்வி, இருந்ததாக கேள்வி. இப்ப நாம் அளவு கடந்த பாசத்தால் அல்லது அளவு கடந்த பயத்தால் கண்டிப்பதில்லை. அதுக்கு நாம் என்ன செய்யறது? வளர்கிற சமுதாயம், வளர்கிற சமுதாயம் என்ன பண்றது? வளர்கிற சமுதாயம் எல்லாரும் சொல்றாங்க, வளர்கிற சமுதாயத்துக்கு என்ன செய்யணும்? நம்ம என்ன வர வேணாம்? நீங்க போர்டு போட்டோமா? வரல சார், நாங்க என்ன போய் சார் அல்லது அது நினைக்கிற மாதிரி, அது நினைக்கிற மாதிரி சினிமா பாட்ட போடலாமா? ஏரிக்கரை மேலே அப்படின்னு ஆரம்பிக்கிறத இளைஞர் அலைகள் யார் தடை? பெற்றோர் தான் தடை. இதனுடைய முடிந்த முடிவு நானும் பெற்றோர் தான். இனி ஆசிரிய உலகம் கல்வி நிறுவனங்கள்ல செய்யாது, ஒழுக்கத்தை செய்யாது. ஏன்னா அவங்க போட்டு முடிக்கிறது போற வித்தியாதிகள் அவங்களை முடிவு. எனவே இங்க மூணு தந்தையும் கண்டிச்சார்கள். புலிவாய் ஆண் இருந்தவன் வச்சுட்டா நம்ம இருந்த போது பரவாயில்ல, தம்பி தனியா இருந்த போது வச்சுட்டான்னா அப்படியே அது வேற ஒண்ணும் செய்ய வேணாம், மெல்ல வேணாம், வாய ஆண் அப்படி கீழே வச்சிருக்க போச்சு, பிஞ்சு கை போடுமேடா, பைந்தாடை கை கொண்டு ஓச்ச, இனிமே அந்த மாதிரி வைக்கப்படாதடா, தெரியுதா? அப்படி உள்ள அன்பு இருக்கு, ஆனா ஓச்ச. அங்கே அது போல, ஏண்டா நான் தான் வரும்போது வேணான்னு சொன்னேன் குளத்தக்கரைக்கு, நீ வர்றேன் வர்றேன்னு சொன்னில்ல, அப்படி இருக்கும்போது என் வாயில பால் எந்த மாமிடா கொடுத்தா, யாராவது கொடுத்தா பால் கொடுத்தா சாப்பிடுறதாப்பா என்று சொன்னா அதுவும் கல்ல தண்ணி வடிச்சது, அதுவும் தண்ணி வடிச்சது, தண்ணி வந்தது. அங்க சிவ பூஜை பயிர் பண்ற பையன் கொஞ்சம் உயர்ந்த பையன், இது ரெண்டு சின்ன பிள்ளைகள், அது கொஞ்சம் உயர்ந்த பிள்ளை, அதனால காலாடுற உடனே அது கூட அப்பா காலத்தான் வெட்டி பிள்ளை, வாங்கற வச்சுக்கிட்ட சிவ பூஜை பண்ணிச்சு, வாங்கற வச்சுக்கிட்ட பண்ணிச்சு. கதையை நல்லா கவனிக்கணும். அந்த முதல்ல என்னடா ஊரார் மாட்டெல்லாம் அப்படி வாசிட்டு கறந்து இருக்கிறேன்னு மேல இறங்கி சத்தம் போட்டு வருது, வரும்போது காதலியே விடல, கீழே வந்தது இந்த மாதிரி எல்லாம் வச்சிட்டு பண்ற, அத காலால இடறாரு. அப்பதான் தெரிஞ்சது அது வரைக்கும் தன்னை மறந்து பூஜை பண்ணிருக்கு. பண்ண உடனே என்ன பண்ணிச்சுன்னு கேட்டா, கையில பின்னன்னு தான் மாடு மேய்க்கிற குச்சி இருந்தது, அது எடுத்த உடனே அறிவாளாயிற்று. அது யாருடையது? பெருமானுடைய திருவருள் குறிப்பு நடந்தது. வாங்கரோ வச்சுக்கிட்ட பூஜை பண்ணாரு சிவசிவ எடுத்த, அது அறிவாளாக மாறியதும் தந்தை வெட்ட வேண்டும். திருவுள்ள இறைவனுடைய திருவுள்ள குறிப்பு, திருவுள்ள குறிப்பு. தம்பி நினைச்சு செஞ்ச தப்பல்ல. இப்படி தந்தையும் தனையனும் மூன்று, குளத்தங்கரையில ஒண்ணு, ஆத்தங்கரையில ஒண்ணு, அல்லவா வீட்டுக்குள்ள ஒண்ணு, எல்லாம் தந்தையால் கண்டிக்கப்பட்ட பிள்ளைகள், கண்டிக்கப்பட்ட பிள்ளைகள். ஆதலால் பொறு புலி பார்வை பேழ்வாய் முழையன பொற்கை நீட்ட பறிவுடை தந்தை கண்டு பைத்தாளை பைந்தாளை கை கொண்டு ஓச்ச, இரு சுடற்கு உருகன் தீர்க்கும் எழிவாளர் கண்ணீர் மல்கி வறு துளி முத்தமத்தாய் வாய் முத்தம் கொள்ள மாற்றி. அதுல இன்னொரு அருமை, என்ன அருமைன்னா, அப்பா ரொம்ப கண்டிச்சாங்கன்னா அம்மா கொஞ்சம் அரவணிக்கணும், அம்மா கண்டிச்சா என்ன பண்ணும் அப்பா அரவணிக்கணும், ரெண்டும் சேர்த்து சாத்தப்படாது, சாத்தனா அந்த பிள்ளை கொஞ்சம் அருவறுப்பு. அதனால இங்க அப்பா அப்படி செஞ்ச போது அந்த அம்மா செஞ்சதுதான் சரி. சரி என்ன இருக்கு தாடி

0: ஒரு மகனே குறும்பு செய்யற பையன் அர்த்தம். தடித்தன இப்படி தடித்த இல்ல, குறும்புல தடிப்பயலா குறும்பு செஞ்சான். தடித்த ஓர் மகனை தந்தையின் தடித்தால் தாய் அணைப்பள், தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன். எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனி புனித நீ ஆதலால் அடித்தது போதும் அணைத்திட வேண்டும். அம்மே அப்பா இனி ஆற்றின் அருமையான வாக்கு. இந்த தந்தையும் தனையனும் தாயடித்தால் தந்தை அணைக்கணும், தந்தை அடித்தால் தாய் அணைக்கணும் என்ற பாசத்தையும் காட்டி அதோடு கூட பயத்தையும் காட்டி இந்த வறுதுளி முத்தம் அத்தாய் வாய் முத்தம் கொள்ள மாட்டேன்னு இலக்கியத்தை கொட்டி அவ்வளவு அமைந்த பாட்டு. இதெல்லாம் நீங்க பாடமா நடத்தும் போதுதான் சொல்லலாமே தவிர கண்ணப்பர்னு தலைப்பு கொடுத்தீங்கன்னா போக மாட்டோம். ஏன் இங்க மணி எவ்வளவு நேரம் இருந்து எங்க இருது ஏது? அதனாலதான் இப்ப பொதுவா தமிழகம் எங்களுக்கு பாடமா கேட்கணும்னு நினைக்கிறாங்க. பொதுவாவே சொல்றாங்க ஐயா தவிர்தான் ஒரு நாள் வந்து ஏதோ ஒண்ணு பேசிட்டாங்க, இங்கே வந்து மாதம் ஒரு நாள் அல்லது இப்படி வச்சு நாள தமிழகம் ஒரு பக்கம் குட்டிச்சுவரா போய் இருக்குது ஒலியும் ஒலியும், இன்னொரு பக்கம் மிக அழகாகவே வளர்கிறது அப்படி. அதனால அப்படி பாடமா செய்யும் போது படிக்கலாமே தவிர சொற்பொழி ஆகணும் அப்படி எல்லாம் பண்ண முடியும். எனவே இவையெல்லாம் இந்த மாதிரி அந்த குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது, வளரட்டும் வளரட்டும் அப்படின்னா விவசாயம் வளர்ந்துடுறதா 16 ஆண்டு போக வேணாமா? அப்படி இந்த குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதோடு நாம் இன்றைய சிந்தனையை நிறுத்துகிறோம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
2: நாயகனாக கணவனாக வர வேண்டும். இந்த பாவத்தை சொல்றது மதுர பாவம். பக்தியில நிறைய வழிமுறைகள் இருக்கு. இறைவனை அடிமையாக வழிபடுறதுக்கு தாசபாவம் இருக்கு இல்லையா? இறைவனுக்கு புத்திரனாக வழிபடுற மாற்றம் இருக்கு. இறைவனுக்கு நண்பனாக இருக்கிற மாற்றம் இருக்கு. இறைவனை குழந்தையாக பார்க்க, அதே மாதிரி இது வந்து இறைவனை தன்னுடைய நாயகனாக பார்க்கணும். வைஷ்ணவர்கள் சொல்லுவார்கள், விஷ்ணு ஒருத்தர் தான் புருஷ உத்தமன். புருஷன் என்றால் அவன் தான், மிச்சம் எல்லாரும் புருஷன் இல்லையா?
3: வீராசன்னு
2: கேட்டால் இந்த ஹரே கிருஷ்ணா ஸ்தாபித்தவர் இல்லையா, சைதன்ய மகாபிரபு, அவன் அந்த காலத்துல பெண்களை பார்க்க மாட்டான். மறை பிரபுபாதாவுடைய குரு இருந்தார் இல்லையா, சரஸ்வதி சுவாமிகள், அவருடைய சுவாமி வரைக்கும் பெண்களுக்கு தேடோங்கி ஓடியது. பிரபுபாத காலத்துல பெண்கள் வந்து இப்ப பூஜை எல்லாம் பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் லிபரேஷன் தான் இருந்துச்சு. இது 500 வருஷத்துக்கு முந்தி சைதன்ய மகாபிரபு அங்க பிருந்தாவனத்துல போயிருந்தார். கிருஷ்ணந்து வளர்ந்து விளையாண்டு போயிருக்கிற பொழுது மீரா, அவ இன்னொரு கிருஷ்ணனுடைய பக்தர் இருக்கிற எல்லாம் மீரா, அவரு அரச குடும்பத்துக்கு மனைவி. அவர் இப்படி இருக்கும்பொழுது அவ வந்து அரச குடும்பத்துக்கு மனைவியா இருந்து ஒரு வேறு ஒரு குலத்துல இருக்கிற ஒருத்தர் அவரை இப்படித்தான் கடவுளுடைய இதுல போயிட்டு அப்படியே அந்த ராஜ்யத்தையும் விட்டு அப்படியே போயிட்டாங்க. அப்ப கொஞ்சம் குடும்பத்துல பிரச்சனை கொடுத்தாங்க, பிறகு விட்டுட்டாங்க. அப்ப அப்படியே போய் பிருந்தாவனத்துல போயிட்டாங்க. போயிட்டு ஷி வாண்டட் அன் ஆடியன்ஸ் வித் சைதன்ய மகாபிரபு, ஹரே கிருஷ்ணா இயக்கத்தை ஸ்தாபனர். அப்ப கேட்க ஹரே கிருஷ்ணா அவர்கள் சொல்லி போட்டார் வந்து, பெண்களுக்கு நாங்கள் பாக்குறது இல்லை. அவர் கேட்டு கொடுத்த பதில், இந்த பிருந்தாவனத்துல எவன் ஆம்பளை கேட்ட கேள்வி, இந்த பிருந்தாவனத்துல, பிருந்தாவனம் கிருஷ்ணனுடைய பூமி, எவன் ஆம்பளை என்ன கேட்டா, அதுல கருத்து என்று கேட்டா, கிருஷ்ணர் தான் இங்க எல்லாரும் ஆம்பளை, ஒரே ஒரு ஆம்பளை கிருஷ்ணர் தான், மிச்சம் எல்லாரும் அவனுடைய பெண்கள் எல்லாரும் நாங்கள் எல்லாரும் அதான் அந்த மீறி என்று சொல்லி அந்த நல்லா இருக்கு. அவங்க இதுல வந்து இந்த கடவுளை கணவனாக அடைய வேண்டும் என்றுதான் பாடுவார்கள். அதுல வந்து அவங்களோட பாட்டில எல்லாம் அப்படி இருக்கும், கண்ணியாய் கண்ணனன் கணவனாக என்ன என்றெல்லாம் வரும். ஆனா அந்த நாயகன் நாயபாவும் சைவத்தில வரான், சைவத்திலேயே மகத்துறவர். மகத்துறை என்றால் இந்த இறைவனுடைய காதல் நம்ம பாடல்கள். அத சொல்லுவார்கள் வந்து, இந்த எப்படி எடுத்தனால் அது வந்து ஒரு ஒருதலை காதல் சொல்லுவார்கள். கடவுள் மாட்டு மனித பெண்கள் வியந்தது, அதுக்கு இலக்கணம் சொல்லுவார்கள். அந்த திரு இலக்கணம் இருக்கலையே சொல்லுவாங்க, அது வந்து இந்த கடவுள் ரசிப்பவர்கள் அங்க வர மாட்டார், அந்த இது வரா. இது வந்து ஒரு இருக்கு இல்லையா, பிரின்ஸ் வில்லியம் இருக்கிறார், கல்யாணம் செய்ய போறார், இப்படி போனாண்ட எத்தனை பெண்கள் ஆவோ வந்து பார்ப்பாங்க. அந்த ஒரு ஆச்சரியவர்கள் அவர் உயர் ராஜா போகும் பொழுது அதாவது உலா போறதெல்லாம் அப்படித்தான் தெரியுது. சீரமான்பெருமாள் வந்து உலா பாடி இருக்கிறார். உலா பாடைகளை எப்படி பாடுறாரா, முதல் முதல் உலா பாட்டு பாடினது சீரமான் பெருமாள். உலா என்று சொன்னால் அந்த ஒரு ராஜா இந்த இதுல பவனியா போகையுள்ள இந்த பெண்கள் எல்லாம் வியந்து பார்த்து ஆசைப்படுறது இருக்கு இல்லையா, அதுதான் அந்த உலா பாட்டு. அதுவும் ஒரு காதல் தான், அது கொஞ்சம் வித்தியாசமானது. அந்த விதமான பாடல்கள் தான் இதுல வரும். திருவம்பாவையில வந்து பாடுற பாட்டுல இது பாடுவார்கள் என்று கேட்டா, பெண்கள் எங்களுக்கு நல்ல கணவன் பெற வேணும். கடவுளை கேட்க மாட்டேன் கணவனாக, எங்களுக்கு நல்ல கணவன் கணவன். எப்படிப்பட்ட கணவன் பெறவன, நல்ல கணவன் என்றா, உன்னுடைய அடியவன் ஒருத்தர் எங்களுக்கு கணவனாக வேணும் இருக்கு இல்லையா. அப்ப உன்னடியார் தாங்கவர் தாழ் பண்ணிவோ, வாங்கவர்க்கே பாங்காவோ, அன்னவரே என் கணவராக அதுதான் இலக்கு இருக்கிறது. அதான் ரெண்டு வித்தியாசம். அது மார்கழி மாசம் 30 நாளும் வரும். நாங்க மார்கழி நாள் 30 நாளும் திருப்பள்ளி எழுச்சி படிக்கிறோம். எங்களுக்கு இன்னும் மார்கழி மாசம் வேலையில தான் திருப்பள்ளி எழுச்சி படிக்கிறோம். இங்க வந்து திருவம்பாவை வந்து மார்கழி மாதம் திருவாதிரை ஆதிரை நட்சத்திரத்துல வந்து 10வது நாள், 10வது நாள் ஆதிரை நட்சத்திரம் வரக்கூடியதாக அதுக்கு முதல் 10 நாளும் வரும். இப்ப மார்கழி மாசத்துல 27 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரமா கிட்டத்தட்ட 27 நாள் வரும். இப்ப அந்த 27 நட்சத்திரம் அந்த ஆதிரை வந்து அதுக்கு முதல் 10 நாள் இன்னைக்குள்ள கார்த்திகையில வந்துருக்கு. தை நீராடுறது அம்பாவாடல் இருக்கு, தை நீராடல் இருக்கு, சங்க இலக்கியங்கள் எல்லாம் இருந்திருக்கு. சமணர்களுக்கு கூட ரேடியோட சமயம் சமணர்களுக்கு கூட திருவம்பாவை இருந்திருக்கு. இந்த மரபு வந்து இந்த மார்கழி கார்த்திகை மார்கழி தை இந்த இதோட வருவது ஒன்று.
3: தைனவர்கள் முதலாவது திருப்பாவை முதலாவது 2 1 2 2வது பாடல முதலாம் தேதி படிக்கிறது, ரெண்டாம் தேதி படிக்கிற போது முதலாவது பாசுரத்தையும் ரெண்டாவது பாசுரத்தையும் அப்படி படிக்கிற போது 30வது நாள் 30
2: பாடல். எங்களோட ஊர்ல திருவம்பாவை படிக்கிற மாதிரி இருக்கிறோடைய திருப்பாவை படிக்கிற மாதிரி தில்லையம்பலம் ஒரு ரிட்டையர் ஆவாங்க. சிங்கப்பூர்ல இருந்து போஸ்ட் மாஸ்டர் நம்ம ஊர்ல ரிட்டையர் பண்ணி எங்க ஊருக்கு வந்திருக்கு. அவர் கோயில திருவம்பாவை காலத்துல திருப்பாவை படிக்கும் திருப்பாவை படிக்க அவர் இந்த 30 அதுக்கு கூட 10 பாட்டு கூட 30 பாட்டும் படிக்கும். திருப்பாவைக்கு எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறோம் திருவம்பாவை. அதாவது இந்த திருவம்பாவை நாட்கள் 10 நாளும் திருவம்பாவை மட்டும்தான் படிக்கிறது வழக்கம். இதுலயும் போட்டுருக்காங்க இந்த 10 நாட்களிலும் ஆன்மார்த்தம் பராத்தம் ஆகிய இரு வழிபாடுகளிலும் திருவம்பாவை ஒன்றே ஓதப்படுகின்றது. நித்திய பாராயணத்திலும் இந்த நியதி கடைபிடிக்கப்படுகின்றது. இது ஒன்றே திருவம்பாவையின் சிறப்பை காட்டும். அதாவது திருவம்பாவை மட்டும்தான் வேற தேவாரம் படிக்கிற நிறைய இல்லை. திருவாதபுரிகள் புராணம் படிப்போம், மணிகாசுடைய கதை படிப்போம், அல்லது திருவம்பாவை பாட்டு. இது அபரக்கிரியர்கள் வந்தா என்ன நடக்கும் ஐயா?
3: திருவாசகம்
2: திருவாசகம்
3: படிக்கிறதில்ல, அதாவது வந்து பஞ்சபுராணம் படிப்பதில்லை. இப்படியான காரியங்கள் கோயில்லையும் அந்த காலத்துல தனிய
2: திருவாசகம் மாணிக்க வாசகம் அதுக்குள்ளேயே திருவம்பாவை தான் சிறப்பு.
3: இப்ப அந்த 12 திருமுறையில திருவாசகத்தை எடுத்துக்கிட்டா இல்லை மிஞ்சமென்று சொல்றாங்க. விவாதத்தை எடுத்தா அதுக்குள்ளே ஒரு பெருமான குறைஞ்ச மாதிரி சொல்லப்படாது, அங்கே ஒரு விசேஷம் இருக்கு. அதுபோலதான் திருவம்பாவையும் திருவாசகத்தின் ஒரு உயிர்நாடிதான்
2: முக்கிய பகுதி என்று சொல்றது. அப்படிதான் வேறு சொல்றேன், நீங்க என்ன புத்தகத்துல எழுதியிருக்கிறதே அப்படியே சொல்றீங்க. இந்த புத்தகம் வந்து என்னுடைய குருவனுடைய குரு சிவக்குடில் இருக்கு இல்லையா, அந்த சிவக்குடில வெளியிடப்பட்டது. இந்த புத்தகம் அவர் தான் தந்தது எனக்கு. இந்த அரைக்கால 4 பகுதி இருக்கு, ஒரு பகுதி தந்தேன். கொண்டாந்து விரிச்சு பார்த்துட்டு இது ரொம்ப விரிவாயிருக்கேன்னு அப்படியே வச்சுருக்கேன். சில நாட்களுக்குள்ளி எடுக்கிறதா எனக்கு குருவருடைய குருவிட பேரே எனக்கு இதுல இருந்தான் தெரிய வந்தது. எனக்கு ஒரு நாள் அவருடைய பேர் தெரியும், ரெண்டு தினம் போய் பார்த்தேன் பேர் தெரியாது. இப்ப ஒரு 2 கிழமைக்கு முந்தி இது எடுத்து தச்சலா பார்த்தா அவருடைய படமும் பேரும் இருக்கு. அதுலயும் அவர் திருவாவையை பத்தி மிக சிறப்பா சொல்லியிருக்கிறார். அந்த திருவாசகத்துக்குள்ளேயே அந்த திருவம்பாவை மிகவும் கருத்திலே அவர் சொல்லியிருக்கு.
3: திருவம்பம்
2: திருத்திட்டம்பலம் சொல்லி திருவம்பாவை தான் சொல்லுவாங்க.
3: ஒரு நாள் திருக்கேரத்துல ஓதுவார் அவர் பஞ்சபுராணந்தம் சவாரதனத்தை வாங்கி ஓடி போய் இல்லாத மாதிரிதான் இங்க தேவைப்படும்
2: அந்த ட்ரெடிஷன் இங்கேயும் இருக்குது. இதுவே கோவைப்பதூர், கோவைப்பதூர்ல இருக்கிற நேதாஜி நகர் தான் இவர் இருக்கிறார். அந்த சிவக்குடில் வரவில ஐயா சொல்லியிருக்கிறார், அண்ணாயிரம் மன்றத்தில் இருக்கிறார் ஒரு அப்பா என்ன மாதிரி திருவாசகம் சொல்றாரப்பா அப்படின்னு சொன்னார். ரெண்டு பேரை சொன்னார், வல்லவாரனார். அந்த புத்தக வல்லன வல்லவாரனார் இல்ல, என்னோட வல்லனார் நேர பார்த்தது இல்லை. அவர் வந்து சொல்லும் பொழுது திருமந்திரத்துக்கு என்னமா விளக்கம் சொல்றாரு அவர் சொன்னான். அந்த வெள்ளவார் அந்த கிளாஸ் கிளாஸ் அவ்வளவு இல்லையா சொன்னேன், என்னமா விளக்கம் சொல்றாரு இது ஒன்று சொன்னேன். அது திருவாசகத்துக்கு சொல்லும் போது அந்த கண்ணாயிரம் வந்து அங்க இவர் என்னமா விளக்கம் சொல்றாருன்னு சொன்னேன். அப்ப நான் முதல் இவரை சந்திக்க போயிருக்கல, முதல் முதல் அவரை சந்திக்க போயிருக்கல. அந்த சிவபுராணம் இருக்கு இல்லையா, அந்த இது கொடுத்து இந்த புத்தகம் அந்த செட்ல முதலாவது செட் இல்ல மாற்றது அந்த மிச்ச புத்தகங்களை தந்தாரு. அதுக்குதான் இந்த இது. அந்த மரபை பாத்தீங்கன்னா ஐயா சொல்ற அந்த மரபு அங்கேயும் இருக்குது. இந்த மரபு இடையில விடுபட்டு போச்சு, மற்ற இடங்கள்ல இல்லை என்றால் அந்த கோவப்புதூர்ல இந்த சிவக்குடல அந்த மரபை சொல்லி
3: கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. டாக்டர் என்னடா இல்லையாப்பா, இப்படித்தான் சொல்லணும், நாங்களும் இப்படித்தான் சொல்ல போன வேண்டியது. நாங்கள் அவங்களோட பூரா
2: சொல்லலாம், அவ்வளவுதான், இதுதான் சொல்லி இருக்குன்னு சொல்லலாம். பின் பக்கத்துல அவருடைய படம் இருக்கு, வெள்ளவாரனார் இருக்கு.
3: அந்த வெள்ளவாரன்
2: அவர் இல்ல,
3: அவரும் பெரிய
2: படம். திருப்பாவை வந்து 30 நாள், இது 10 நாள், இதுதான் அந்த வித்தியாசம். அதுல முதலாவது பாட்டு தான்
3: இன்னைக்கு
2: இந்த அறிமுகத்தை கொடுத்தா சிறிதாரு என்ன அதுல இருந்து பிள்ளைகளை கொடுக்கல. நாங்க ஒரு பாட்டை கொடுக்கறோம் அந்த சீசனுக்கு, அவன் ஒரு திருவம்பா பாட்டு, ஒரு திருப்பள்ளி எழுச்சி பாட்டு, அப்படி கொஞ்சம்

0: எத்தனை பேரங்களே ஒவ்வொரு மனுஷரும் சுமந்து கொண்டு வரீங்க. அப்ப சாட்டர்டே என்னுடைய அப்ப அவர் வெயிட் பண்ணாரு, அப்ப மற்ற டாக்டர் தான் பார்த்தது. அப்ப வந்தா நான் வந்து இதை பார்த்து பார்த்துட்டு நான் நின்று போயிட்டு பின்னால வந்து பண்ணேன். இது என்னடா பாசனங்க, அந்த முன்னால ஒரு அவங்க போறாள், பின்னால வர்றது பின்னால வாராக்களுக்கு இந்த கதவு இருக்கா இப்படி பிடிச்சிட்டு கக்கட்டு மூஞ்சல் அடிக்கிற மாதிரி கதவை விட்டு போறாங்க. அவங்க எத்தனை பிரச்சனை வருவாங்க, முன்னால ஒரு மைல் நீள பிரச்சனை, பின்னால நாலு மைல் நீள பிரச்சனை, அவ்வளவு இருந்தவொடனே அந்த மைல் நீக்கி வர அதுக்குள்ள நீங்களும் இல்லையா. அதாவது இந்த சைக்கோசோமேட்டிக் இது நல்லா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த உருவாகிறது, அந்த அந்த பிரதட்சிணம் பண்றது, அடி எடுக்கிறது, காவடி எடுக்கிறது இருக்கு இல்லையா, அந்த அந்த ஊசி ஒன்று ஒடிய இதென்று செய்யறது, அது எல்லாம் குறைஞ்சு கொண்டு போக, எல்லாம் குறைஞ்சு கொண்டு போக போக சைக்கோசோமேட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ் கூடிக்கொண்டு வரும். எங்கிற கம்யூனிட்டிலாம் கூட சைக்கேட்ரிஸ்ட் கிட்ட சொல்லுவாங்க, இது டாக்குமெண்ட். மற்ற இடங்கள்ல வந்து வடிவா சொல்லுவாங்க, நேரம் வந்து சொல்லுவாங்க, ஐ ஆம் ஸ்ட்ரெஸ்ட் அப், ஐ காட் ஆன்சைட்டி, ஐ ஆம் டிப்ரெஸ்ட், இப்படிதான் நேரம் வருவாங்க. எங்கட இதுல இப்படி வாரது வலு குறைவு 100 to 90 அப்படி வராங்க. 90 பிறகு அதுல அரைவாசிக்கு கொஞ்சம் பிடிச்சு சொன்னா மிச்ச அரைவாசி டாக்டர் ஐ ஃபீல் ஃபைன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த தங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கிறது தனக்கே தெரியாது. பார்த்த எல்லா டாக்டர்ஸ்லயும் அடிப்பினா அங்க இருந்து என்ன ரூமட்டாலஜிஸ்ட் இருந்து ஓர்த்தோபெடிக் சர்ஜன் வரைக்கும் பார்த்து பார்த்துட்டு சொல்லி போடுவார் வந்துட்டு இதுல தேர் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் டிப்ரெஷன் தியர் ப்ளீஸ் அட்டெண்ட் திஸ் எழுதுவார். நான் அதை மட்டும் ஏன்னா இந்த இது வந்து இதெல்லாம் ஒரு ஃபார்ம் ஆஃப் தெரபி. ஆனா இதை வந்து யார் பயன்படுத்துறாங்கன்னா இந்த கிறிஸ்டியன் சர்ச்சஸ் இருக்கு இல்லையா, ஹல்லேலூயா பாடி கத்தி கதறி அழுது, யூ சீ த ட்ரான்ஸ், அங்க அதுதான் ட்ரான்ஸ். அங்க போன உடனே என்ன இது வருத்தம் மாறுது சொல்றாங்க இல்லையா, பிரகடனப்படுத்துறாங்க, இத்தனை வருஷமா இருந்த வரி போச்சுது, இத்தனை வருஷமா இருந்த கட்டி போச்சுது, இத்தனை வருஷமா இருந்த நோ போச்சுது சொல்றோமா இல்லையா. அதுதான் நாங்க இந்தியாவில போயிருக்க இந்த பார்த்தேன், மெட்ராஸ்லயே அந்த அந்த போட்டோல போகும்போது பார்த்தா அந்த சமையல பார்த்த ஒரு சொந்தக்குள்ள அது போயிருக்கல, ஆடி ஆடி ஆடி ஆடி கொண்டுதான் போறாரு ரோட்ல போயிருக்கலையே அவங்க அந்த இது வந்து ஆடி கொண்டுதான் போறாங்க. வரைக்குள்ள ஷி வில் பி ஃபைன், அட்லீஸ்ட் ஒரு மனசும் பொடியும் ஒரு பேரம் குறைஞ்சிருக்கணும் இல்லையா. இறைவனுக்கு காரணத்து போக அது ஒன்று வேண்டியது இல்லையா. இந்த ட்ரான்ஸ் நாங்க ஏற்றுக்கொள்றேன், நாகரிகம் இல்லையா, அப்படி ஆடுனா என்ன நாகரிகம், ஐயா இவ்வளவு தூக்குறதுக்கே இவ்வளவு ஒக்கம் வந்துருவாங்க அப்படித்தானே. ஐயா கேட்டேன்னு சொன்னாரு டாக்டர் இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்றாரு அவனுக்கு சரி அவருக்கு தான் வெக்கம் வருவாரு ஜோஷம் இல்ல போயிட்டாரு அந்த மனுஷிக்கும் இல்லையா.
1: மந்தியே போனோம் நடந்து போன
0: சொல்றாரு உடையா அன்பு இன்பு உருக இன்பு உருகும் ஓலமிட்டு அலைகட திரையின் ஆர்த்தாந்து ஓங்கி கடல்ல திரை ஓங்கி விழுகிற மாதிரி ஓங்கி தலை தடு மாறா வீழ்ந்து புரண்டு அலறி விழுந்து புரண்டு அலறி பித்தரின் மயங்கி பித்து பிடித்தவர் போல மயங்கி மத்தரின் மதித்து நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும். கேட்டவர் வியந்து நாட்டவர் எல்லாம் மிரண்டு என்ன இப்படி வந்துட்டு இவருக்கு அதனால அது இந்தியால இதுல தலகது கண்ட மெழுகது போல நெருப்பில பண்ற மெழுகு இருக்குது அது உருகுற மாதிரி உருகி தலக தலகது கண்ட மெழுகு போல தொழுது உளம் உருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் தரவியும் ஆடி அலறி பாடி அந்த ட்ரான்ஸ்
1: காட்சியை நீக்கிறது சுவாமி பண்ற
0: இதுதான் அந்த ட்ரான்ஸ் உணர்ச்சி வெளி
1: ஏதாமத்தானே இந்த ஆளுடு உண்டா பிறந்தவன் பிறனே பச்சனா வழியில் நாங்களே கேட்கக்கூடாது.
0: இந்த கையெடுத்து கேட்கறதுக்கு எங்களுக்கு நாணம் வந்தது. அப்ப அதுல சொல்றாரு வந்து அதுல என்ன கெட்டா மெனமென கதறையும் பதறையும் கெட்டான்ற கன்று என்ற பசு கன்று என்ற பசு இந்த கண்டுபுட்டி நினைச்சு அழுது அழுது கொண்டே இருக்கு என்ன கத்தி கத்தி கொண்டே இருக்கு அது போல கதறியும் பதறியும் போட்டு அங்க சொல்ற இன்பு நைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பெனும் ஆறு கதை அது புரள ஆறு மாதிரி அந்த அன்பு பெருந்து பெருக்கெடுத்து ஓட நண்புலன் ஒன்றி நாத என்று அரட்டி நாத என்றா தலைவா ஓ மை லார்ட் என்று சொல்லி அரட்டி உதை தடுமாறி ஐயா பேசும் பொழுது உதை தடுமாறு இல்லையா உதை தடுமாறி உரோமம் சிலிர்ப்ப ஹரமலர் மொட்டி இருதயம் மலர கண்களை கூற நுண் துளி வியர்வதர் இதெல்லாம் அந்த எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் ஒத்தி பக்தி பத்தே

0: சொல்லுவாங்க. உடல் தலைமாறுறது, கண்ணால கண்ணீர் வர்றது, வியர்வை சோடுறது, மெய் நடுங்கிறது, ஹரிகிருஷ்ணன் கூட அவங்க 32 அம்சம் சொல்லுவாங்க பக்தியின் வழிபாடு. எங்களுக்கு 10 அம்சம் சொல்லுவாங்க வழிபாடு. அந்த டிரான்ஸ் தான் முதலாவது பாடல வருகிறது. போற விம்மி விம்மி வீதிவாய் வாழ்த்தொலி, அவங்க எதவனை பாடி கொண்டு வராங்க, அந்த கோர்னர் ஆஃப் தி ஸ்ட்ரீட்ல வரையக்குள்ளே அந்த சத்தம் கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து அந்த அந்த இது வந்துட்டது. வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போத ரமளியின் மேல் நின்றும் புரண்டு ஏதேனும் ஆகால் எதுவுமே செய்யலாம விடந்தால் விம்மே என்மே. இந்த ஃபேன் புலங்காட்டுக்கு எங்களுக்கு அந்த டிவியில அந்த நியூஸ் வந்தோட நாங்க உடனே பாக்கல. அட்லீஸ்ட் அது அது இருக்கு. வந்து எல்லாம் நடக்கலாம், இன்டாக்சிகேஷன் இருக்கலாம், ட்ரக்ஸா இருக்கலாம், ஆல்கஹால் அது ஒரு விஷயம். ஆனா அதுக்குள்ள இதுக்கும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது என்ற இது இருக்கு. அந்த டப் போச்சே டிவியில போட்டாங்க, 6 மாசம் இருக்குமே, 6 மாசம் போட்டாங்க, இது இப்படியும் இருக்கலாம்னு யாராவது நினைச்சுனா எல்லாரும் பார்த்துட்டு ஓ நான் பார்த்தேன் அப்படிதான் என்ன சொன்னாங்க, ஓ நான் பார்த்தனும் அப்படிதான் இருக்கு அப்படிதான் என்ன சொன்னாங்க.
1: ஒரு டெபினிஷன்
0: அதை பார்க்கணும் சொல்லுவாங்கல்ல. ஏன்னா மரத்தை எங்களுக்கு நாங்க சைக்கேட்ரி படிக்கல, அப்ப இப்ப இருக்கிறாரு தேர்ற சோமசுகர் சைக்கேட்ரி போட்டு அப்ப சைக்கேட்ரி செய்யணும், அப்ப வரத்தை கேட்கல. அப்ப இந்த முதல் முதல் போய் படிக்கிறப்ப இந்த ஹாலுசினேஷன் டிலூஷன்ஸ் எல்லாம் வருதுதானே, அவரை கேட்டு இந்த கேள்வி இப்படி என்ன இந்த ஸ்பிரிச்சுவல் இதுல இப்படி எல்லாம் போய் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அப்ப அதையும் இதையும் என்னென்று வித்தியாசம் பண்றாங்க சைக்கேட்ரியில், அதுக்கு டெபினிஷன் இல்லையே. இது டசன்ட் கம் அண்ட் த சை பவர் சொன்னார் வந்து யூ ஜஸ்ட் ட்ரீ பை த ஒயிட் ஃப்ரூட்ஸ் அந்த மரத்தை அதோட பழங்களால நீ அறியலாம். அதுதான் இங்க பாருங்க, நீங்க செய்த பிறகு என்ன பண்றாங்க, அவங்களோட ஒர்க் எஃபிஷியன்சி கூடுது, எஜுகேஷனல் எஃபிஷியன்சி கூடுது, ரிலேஷன்ஷிப் வந்து முன்னதை விட பெட்டரா இருக்கு இல்லையா. அது வந்து இன்டாக்சிகேஷன் இது இஸ் நாட் தி ட்ராக், இஸ் அ கோட் இன்டாக்சிகேஷன், இஸ் அ ட்ராக்கோ ஆல்கோஹால் இன்டாக்சிகேஷன். ராமகிருஷ்ணன் இருந்திருக்கு, ராமகிருஷ்ணரே இப்படி டிரான்ஸ்ல போய் இருந்திருக்கு, ராமகிருஷ்ணனுடைய பக்தர்கள் சில பேர் இருந்திருக்கிறார்கள், திருப்பி திருப்பி மந்திர மோய் மோதி தான் எழுப்புவாங்க. ராமகிருஷ்ணன் சில பேருக்கு சொல்லியிருக்காரு, அவங்களுக்கு சில பேருக்கு ராமகிருஷ்ணன் திட்ட கொண்டதையே விழுந்துருவாங்க எல்லாத்துல, அது நடக்கிறது. உருண்டு உருண்டுதான் வருவாங்க, கிரீஷர் எல்லாம் இருந்தார் இல்லையா, அவரெல்லாம் அந்த ராமகிருஷ்ண சன்னிதிக்கு கிட்ட வரையிலேயே அவர் எல்லாம் புழுந்து உருண்டு அலறி அப்படித்தான் நடங்கி நடங்கிதான் ஆடல் தான் தூக்கி கொண்டு வருவாங்க, அப்படிதான் வருவாங்க. ராமகிருஷ்ணருக்கு இந்த டிரான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருங்க, அப்ப அவருக்கு அந்த இவருடைய நாமங்களை ஓதுகிறேன், காதலை ஓத ஓதத்தான் அந்த வெளியில வாரது, அதுக்கு வெளியில அந்த ரொம்ப பக்கம் கோயிலுக்குள்ளே கஷ்டம் டிரான்ஸ்ல ஆடிக்கொண்டு பண்றது இல்ல, அப்படியும் ஒரு நிலை இருக்குது அப்படி வரலாம். குட் பாடி பில்டர்ஸ் இல்ல, நல்ல ஜிம்மம் இருந்தா படிய வடிவா வந்து காட்டுவாங்க. எல்லாரும் சல்லாய் நொல்லாம இருக்கிறதால ஷூட் கலெக்டர் வெக்கமா இருக்கு இல்லையா. அதானே உண்மை, இந்த பரேட்ல போய் பாருங்க என்ன கம்பீரமா போறாங்கன்னு, அது என்ன அவன் ஃபிட்டா இருக்கிற உடம்பு மழையா இருக்கு காட்டிட்டு போற, இது உடம்பு ஃபிட்டா இல்ல. கோயில்ல சட்ட கோடையில் அது எங்களுடைய ஆகம விதிப்படி சட்ட கோடையில், அதான் ஒரு ரீசன் பெண்கள் பூஜை செய்யப்படாது. ஆனா விதி விலக்கு இருக்கு. விதி தெரிஞ்சிருந்த அளவு அன்னைக்கெல்லாம் பாக்கலன்னு என்னுடைய ஆகம விதியில இருக்குது. கோயில பூசையில பிராமணர் இல்லறதுல இருக்க வேணும். இப்ப இதான் கேட்டார். அப்ப நம்பி அண்ணன் நம்பி அண்ணன் பூஜை ஓஹோ நல்ல கல்விதான். நம்பி அண்ணன் நம்பி பூஜை செய்ய போய்க்க சின்ன பையன் கல்யாணம் கட்டையில அவர் எப்படி போய் பூஜை செய்தார்? இப்ப விதிவிலக்கு இருக்குது. ஒவ்வொன்று ஏதாவது நரவண்டாலும் கூட அதுக்கு விதிவில இருக்கு. பெண்கள் பூஜை செய்யப்படாது இருக்குது. குங்கிலிய கல்யாணம் என்ன என்ற வரலாற்றை பாக்குறேன். குங்கிலிய கல்யாணம் என்ன என்ற வரலாற்று என்ன நடக்குது? அந்த சிவலிங்கம் ஒன்று சாய்ந்து இருக்குது. எப்படி சாயுது? ஒரு பெண் ஒருத்தி வந்து பூஜை பண்றா, அவனோட மாப்பு துணி விலகுத மாலை கொண்டு போக முடியும். அப்ப சிவலிங்கமே சரிந்து அந்த மாலையை ஏற்றுக்கிறது. அப்ப அது அப்படியே சரிஞ்சிருக்கு. சரிஞ்சதை நிமிக்கத்தான் எல்லாரும் ஜானை எல்லாம் கட்டி எடுத்து முடியல. குங்கிலிய கல்யாணம் காரணம் எழுத்து பழத்துல போட்டு விழுக்க அது நிமிக்கிறது. இந்த வரலாறு இல்லை. பெண் பூஜை பண்ணி இருக்கிறதானே கோயில்ல. அப்ப அந்த ரூல்ஸ் வந்து நாட் ரிஜிட். இப்ப கூட்டின அறைக்குள்ளதான் இந்த பூஜை நடக்கும். கூட்டினாதான் பூட்ட முடியுது. உள்ளதான் அப்ப இந்த பூஜையை மானட பெண்களுக்கு கொடுக்க முடியாது. அந்த சில இதை சொல்லுவாங்க. ஆனா அந்த இது இருக்குது. இதை சொன்ன மாதிரி அந்த வந்து அது கிரகஸ்தனா இருக்கணும்டா இல்ல நம்பி அண்ணன் நம்பி போடலாம் சின்ன பையனா இருக்கு. பயணம் இப்ப இது கிருஷ்ணமூர்த்தி ஐயா. இது வந்து உமாபதி சிவம். இதுல இருக்கிற நாலாவதுல நாலாவதா இருக்கிறார். இங்கேதான் இருந்த இங்க இருந்து அவர் எட்டு புஸ்தகங்கள் எடுத்தாண்டாடி 14 புக்ஸ் இருக்குது. இங்கே இருந்தான் இந்த எட்டு புஸ்தகங்களும் இந்த நாலாவது இருக்கிற ஆச்சாரியார் இதுல இருந்தான் எழுதிட்டார். ஒரு 400 வருஷங்களுக்கு முடிவு எழுதினவர். இது கொட்டவன்குடி சிதம்பரத்துக்கு பக்கத்திலே இருக்கு. இதே இடத்துலதான் இருந்தார். இதே கட்டிடம் இதே மடம். அதாவது வாட் இஸ் சோல் என்ற க்வெஸ்சன் வந்து வருது. சோல் என்றால் ஆத்மாவை வெட்ட இயலாது. பகவத்கீதையில வருது 2 அத்தியாயம் வசனம் போட்டிருக்கேன். 23-24 ஆத்மாவை ஆயுதத்தால வெட்ட இயலாது. தீயினால எரிக்க முடியாது. நீரினால நினைக்க இயலாது. காத்தினால உயிரை வந்து நத்திங் சிதையாது, கரையாது, எரியாது, காயாது, நிலையானது, பரந்தது, மாறாதது, அசையாதது, அநாத்தியாது. அநாத்தி என்ன கருத்து? இட் ஹாஸ் நோ பிகினிங். சோழுக்கு எல்லாரும் பிகினிங் சொல்லுவாங்க. இந்துசியத்திலேயே மற்ற பிரிவிலே சொல்லுவாங்க. சோழ கடவுள் படஜாரன்னு சொல்றாங்க. இருக்கிறாங்க இல்லையா? அதுல வந்து சோல் வந்து சோல்ஸா நிற கிரியேட்.
2: இந்த உயிருக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசமான,
0: அதாவது வந்து உயிர் ரெண்டு போறது அவங்க சொல்லுவாங்க. இந்த உடம்புல இருக்கிற கலங்கள் இருக்கு தான். இந்த மெடிக்கல் இதுல சொல்லுவாங்க செல்ஸ் எல்லாம் லைஃப் செல்ஸ் இருக்கு. அப்ப ஒருவர் இறந்தாலும் அவருக்கு ஒரு கிழமைக்கு இந்த தாடி மீசி எல்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கு. ஃபியூனல்ல வியூவிங் வைக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஷேவ் எடுக்கணும். கிளீன் ஷேவ் இல்லாடி வளர்ந்துருக்கு. நகம் 2 கிழமைக்கு வளரும். அப்ப செல் டிவிஷன் நடக்கு தானே இருக்கு. செல் டிவிஷன் இருக்கு. அந்த லைஃப் ஃபோர்ஸஸ் டிஃபரெண்ட். அது பயாலஜிக்கல் லைஃப் ஃபோர்ஸஸ் டிஃபரெண்ட். That doesn't mean that alive. அப்ப ஒரு பிரேதத்தை வச்சிருக்கேக்கா 2 கிழமை வரைக்கும் நகம் வளருது என்றால் பயாலஜிக்கல அங்க லைஃப் செல்ஸ் இருக்குது, செல் டிவிஷன் இருக்குது. ஆனா அதை உயிர் என்று சொல்லலாம். இப்ப ஆத்மா அந்த சோல் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் த பயாலஜிக்கல் லைஃப். இந்த சோல் என்று சொல்றமே இல்லையா? ஆத்மா வந்து இந்த உயிரியல்ல நாங்க படிக்கிற உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிருக்கும் இதுக்கும் வித்தியாசம். அவங்க சொல்லுவாங்க ஒவ்வொரு கலத்திலேயும் உயிர் இருக்கு தானே. ரொட்டி பார்த்தா அது உயிருள்ள கிழமை.
2: பாம்பே அடிச்சு போட்டா
0: திருப்புகள்ல சொல்லுவாங்க கருதி காயில் வாடாது. கருதி என்றால் வெயில், வெயில் உலக வாயாது. வடவை மூலில் வேகாது, அது வேணா இந்த நெருப்பு. பவனம் வீசில் வீழாது, காட்டுல வந்து விழாது. சளியாது, ஓடாது. பறவை சூழில் ஆளாது. பறவை என்றது கடல். கடல் தண்ணி வந்து மூடினாலும் அது நினைக்க இயலாது. திருப்புகள்ல வருது. தொல்காப்பியத்துல வரும் மெய்யொடு எழினும் உயிரியல் தெரியா. இது உயிர் சொல்லு, மெய் சொல்லு, உயிர் மெய் சொல்லு எல்லாம் இருக்குல்ல. என்னுடைய எழுத்துக்கள் உயிரெழுத்து மெய் எழுத்து. இப்ப அதுலயே இதை தான் சொல்றேன். மெய்யொடு இயையினும் உயிர் இயல் தெரியா. உயிரின் உயிரெழுத்துக்கள் இந்த இயல்பு மாறாது. எப்படி அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும் லாங்குவேஜும் கனெக்ட் பண்ணி வருது வேறு? அதுல உயிரெழுத்து மெய் எழுத்து சோல் அந்த கோல் அந்த யூனியன் தான் மிச்சம் எல்லாம் நடக்குது.
2: அதனால அந்த அகர முதல் எழுத்தெல்லாம்
0: ஆதி பகவன்
2: போது அந்த கருத்து எல்லா இடத்திலையும் அந்த அகர ஓகை அப்ப எல்லா இடத்தையும் கலந்திருப்பது போல இறைவனும் எல்லா இடத்தும் வந்து
0: கலந்திருக்கிறான். இறப்புன்னால் என்ன இந்த கேள்வி வந்து வருது. அப்ப இறப்புன்னா என்னன்னு கேட்டா சில பேர் சொல்லி பண்ணாங்க, இது ஹார்ட்ன்றது ஊர்ல சொல்றது, ஊர்ல வந்து என்னன்னா கோயில் மூச்சை பாக்கிறேன், மூச்சு போகுது அப்படி அசைஞ்சு ஒண்ணு சேடம் எடுத்துக்கொண்டே இருப்ப பெரிய சத்தம் இப்படிதான் போகிற சீட விளக்குறது பாத்துருப்பீங்களா? அது சில வேலை, அது சில மனத்தியாகங்கள்ல சில நாள் வரைக்கும் நடக்கும் சில பேர். அப்ப எல்லாரும் போய் சுத்தக்காரர் எல்லாரும் போயிருந்து பாக்குறது, எல்லாரும் வந்துருந்து போகணும் பாப்பணும் கண்டிப்பா நான் வேற இழுத்துக்கொண்டே இருப்பேன். இப்ப மூச்சு அது அது சீட விளக்குறதுன்றது மூச்சு வேறு புறாமின் அது அடங்கின உடனே தெரியும் மூச்சு நின்றுட்டு, அது ஒரு சிசேஷன் ரெஸ்பிரேஷன். ஆனா ரெஸ்பிரேஷன் நின்ற எல்லாத்தையும் வந்து சொல்லல என்று சொன்ன, ரெஸ்பிரேஷன் நின்ற பிறகும் உயிர் சில பேருக்கு இருக்கு. பாம்பு கடியில வந்த ரெஸ்பிரேட்டரி பரவாயில்ல அப்ப அதுக்கு அது எல்லாம் வரையில அந்த இது இருக்குது. இது எங்க மருந்து பிடிக்கிறது ஊர்ல கோகோனா பாய்சன் அங்கேயும் இதே தானே, மசில் எல்லாம் பரவாயில் பண்ணி பிரீதிங் நின்றுட்டாலும் அந்த உயிர் இருக்கு வடக்கத்துல கேட்கும் தெரியும். என்னோட கால ஆயுசா இருக்கல அவருக்கு அப்படித்தான் பாம்பு கடிச்சவருக்கு ரெஸ்பிரேட்டரி பரவாயில்ல ஃபுல்லி பரவாயில் ஹார்ட் இருக்கு, அவருக்கு அறிவு இருக்கோ இல்லையோடு தெரியாது. டாக்டர் நாகேஷ் நமக்கு இது கேட்டா இந்த என்ன இந்த விரலை சிடன் திங்ஸ் வந்து அசையும் ஆட்டுவோன்னா அது விரல் கிடுக்கா அது ஒன்றுதான் அது இளநீர் பண்ணும்.
3: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது, இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சி தம்பலம்.
4: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது, இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிட்டம்பலம்.

0: செய்தியை கேட்டவுடன் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: நமக்கு எப்பவுமே ஒரு வார்த்தையை குறுக்கி குறுக்கி கிருஷ்ணமூர்த்தினா கிட்டுங்கிறது, கிட்டு கிட்டுங்கிறது, அப்புறம் இது மாதிரி சொல்றது வழக்கத்தில். அதுபோல சாதனம் சாதனம் சாதனம் சாதனம்னு சொல்ல வந்தது போக சாகார லோபா தனம்னு மிஞ்சி போச்சு. ஸோ மீன்ஸ் அண்ட் கோல்னு ரெண்டா பிரிச்சுக்கணும் இங்கிலீஷ்ல. அடைய வேண்டிய உபாயம், இந்த உபாயத்தினால அல்டிமேட்டா நாம் அடைஞ்சு நிம்மதியா இருக்க வேண்டியது. இந்த வென் மீன்ஸ் பிகம்ஸ் கோல், தென் ஆல் த ப்ராப்ளம்ஸ் வில் கம் விச் கெனாட் பி சால்வ்டு ஆல்சோ. அதான் இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதை ஆதிசங்கர் எப்படி சொல்றார், தனஞ்ச கர்மார்த்தம் கர்மச்ச உபாத்த துரிதக்ஷயார்த்தம் துரிதக்ஷயேஹி ஆத்ம வித்யா பிரகாசத்தே உக்தம் ஹி ததா என்ன சொல்றார், ஞானம் உற்பத்தியதே பும்சாம் க்ஷயாத் பாபஸ்ய கர்மணா. அதனால பணம் என்பது இருந்ததுன்னா, இப்ப நான் என்ன கேட்கிறேன், பணம்ங்கிறது கெடுதலுக்கு காரணம்னு சொன்னா அதுவே தான் நல்லதுக்கு காரணம். தனம்ங்கிறது மாதிரி தான் மனம்னும், மனம் இருக்கே, இந்த மனம்ங்கிறது நல்லதுக்கு காரணமா கெடுதலுக்கு காரணமும், மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சயோகோ. டூ ஆப்போசிட்ஸான ரிசல்ட்டுக்கு ஒரே ஒரு மீன்ஸ் காரணம். அப்ப நம்ம மனசை இந்த மாதிரி வேதாத்தியனாதிகளில் திருப்பி விட்டு நல்ல வழியிலேயே போக விட்டோமேயானால் இது வந்து மோட்சத்துக்கு காரணம். நம்ம உலகத்திலேயே சுத்தி சுத்தி பண்ணிண்டு செல்ஃபிஷ் மோட்டிவ்லேயே சுத்த விட்டு அசுர சம்பத்தில் மனசு போச்சுன்னா அது பந்தத்துக்கு காரணம். அப்படிங்கிற ஸ்லோகம் கீதையில இல்லை, வேறொரு இடத்துல வேறொரு உபனிஷத்தில் இருக்குது. கீதையில் இது மாதிரி வேற இருக்கு, ஆத்மைவஹ்யாத்மனோ பந்துஹு ஆத்மைவ ரிபுராத்மனஹ பந்துராத்மா ஆத்மனஸ்தஸ்ய. இந்த ஆத்மபதத்துக்கு ஜடகனம் சொல்ற மாதிரி ஆத்மா ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு வருது. பந்துராத்மாத்மனஸ்தஸ்ய ஏனாத்மைவாத்மனா ஜிதா. இதெல்லாம் பாஷ்யம் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆத்மானா அங்கே ஒரு ஆத்மாவுக்கு மனசுன்னு அர்த்தம், ஒரு ஆத்மாவுக்கு நம்ம ஜீவன் செல்ஃப்னு அர்த்தம், கான்சியஸ்னு அர்த்தம். இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொன்னேன், ஒரே பொருள் டைரக்டாக ஆப்போசிட்டுக்கு எப்படி காரணமாகும்னா ரெண்டு உதாரணம். ஒன்று, தினப்படி பூட்டி சுரக்கிறதுக்கு ஒரு சாவி வச்சுருக்கோம், பூட்டுறதுக்கு உள்ள சாவி தான் துறக்கிறதுக்கும், பந்தம்னா பூட்டுறது, துறக்கிறதுன்னா மோட்சம். நீங்கள் பூட்டுறதுக்கு உள்ள சாவின்னு விட்டு துறக்கிறதுக்கு வேற சாவி போட்டால் திருடன்னு அர்த்தம். அதே மனசு தான் பூட்டுறது, அதே சாவி தான் பூட்டை பூட்டுறது, அதே சாவி தான் பூட்டை திறக்கிறது. அதே போல எலக்ட்ரிக் சுவிட்சு, சார் அந்த சுவிட்சை போடுங்கன்னா அது மேல் பக்கம் இருந்ததை கீழ்ப்பக்கம் அமுத்தினா இருட்ட போக்குற வெளிச்சத்தை கொடுக்கறது. அதே சுவிட்ச் என்ன பண்ணுறது, கீழே இருக்கிறத மேலே தள்ளினா ஆஃப், ஆஃப் அண்ட் ஆன். ஆஃபுக்கு வேறு சுவிட்சு, ஆனுக்கு வேறு சுவிச்சு, அது டூ வே, அது வேறு விஷயம். மாடியில் போட்டு அன்னைக்குனா இங்கே வந்து போடுறான், அதை விட்டுருங்க. ஏக்கமூலிகா பிரயோகத்தில் அப்படி இருக்கு. இப்போ புதுசாக ஒன்று நாங்கள் சொல்ல வேண்டியிருக்க, அது மேலே போடுறதா கீழே போடுறதான்னு தெரியாமல் இந்த ப்ரெஸ் பட்டன் ஒன்று வச்சுருக்கான், ஒரு தடவை அமைத்தினா எரியும், இன்னொரு தடவை அமைத்தினா அணையும். எப்பயோ ஒரு சமாச்சாரம், ஒரே சுவிட்சு தான் அதுக்கும் இதுக்கும் காரணமாக இருக்கிறது போல நாம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணி நமக்கு மனதனுக்கு மனசு கொடுத்துருக்கோ இல்லையோ அது அதை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நாம் ஈடுபடுறோம். இது அல்டிமேட்டா உள்ள பிரயோஜனத்துக்கு போறதுங்கிறது அப்புறம் இருந்தாலும், இப்போதைக்கு டே டு டே லைஃப்ல வேணுங்கிறதெல்லாம் அடைவதற்கு முக்கியமான சில குணங்களை வேதம் அங்கங்க சொல்லியிருக்கு. அதுல முக்கியமா இருக்கிறது உண்மைங்கிறது ரொம்ப முக்கியமானோம். முடிஞ்ச மட்டும் தர்மங்கள் பண்ணணும். மூணாவது, நமக்கு இருக்கிற சொத்தை ஓரளவுக்கு தானம் பண்ணணும். அந்த தானம்ங்கிறது இருக்கே உதவியினால, சரீரத்தினால பண்ணலாம், வாக்கினால பண்ணலாம், அல்லது பணத்தினால பண்ணலாம். பசிச்சவனுக்கு கொஞ்சம் அன்னம் போடலாம். நம்ம தைத்திரிய உபனிஷத்து 12 சாதனங்களை சொல்லும்பொழுது சத்தியம் தர்மம்னு ஆரம்பித்து சத்தியம் பரம்பரகும் சத்தியம், அதில் அன்னதானத்தை பற்றி ஒன்று சொல்கிறது கடைசியில், தஸ்

ಚಿತ್ತೇನ ಸ್ಮೃತಿಗಸ್ಮೃತ್ಯಸ್ಮಾರಗಸ್ಮಾರೇಣ ವಿಜ್ಞಾನೇನಾತ್ಮಾನಂ ವೇದಯತಿ. நல்ல வாழ்க்கு அன்னதானம் பண்ணினோமையானால் அதனால் அவளுடையதான மனசுக்கு சக்தி வளர்ந்து அதனால் கர்மாக்கள் பண்ணி அந்த கர்மாக்கள் பண்ணிச்ச ஸ்ரத்த வந்து ஸ்ரத்தையா மேதா மேதையா மனிஷா. ஸ்ரத்த வந்தால் மேதை வரும். மனிஷான்னு சொன்னால் விஸ்டம்னு அர்த்தம், மேதான்னு சொன்னால் நாலெட்ஜுன்னு அர்த்தம், மனிஷான்னா விஸ்டம்னு அர்த்தம். மனிஷையா மனஹா, அதுக்கப்புறம் ஏகாகிரத்தை ஏற்படுறது, மனசா சாந்திஹி அப்படின்னு நீள பறையவங்கள்லாம் சொல்லி ஆத்மஞானம் வரைக்கும் போகிறான்னு சொல்கிறான். இங்கே அதுவும் நன்னா நடந்திருக்குங்க. அன்னதானத்தினுடைய பெருமையை சொல்லி வித்யாதானம் அதை விட சேர்ந்ததுன்னு சொல்லி தைத்திரிய உபனிஷத்தில் இந்த தானம் பண்ணுறதுல நாம் எப்படி கொடுக்கணும்னா ஸ்ரத்தையோட மரியாதையோட ஒரு பிரியமாக கொடுக்கணும். சின்ன வயசுலேருந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒன்றும், நடுத்தரமான வயசில் நடுத்தரமான உபச்சாரம், அவள் கௌரவமும் இல்லை அகௌரவமும் இல்லை கொடுக்கறது நடுத்தரம். வந்தேல இதான் உங்களுக்கு வேலை, சே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்றதற்கு இது மட்டம். இது மாதிரி மூணு தினசா இருக்குன்னு சொல்லி நாம முதல் தரத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு ஏத்த

0: சாத்விக ராஜச தாமசம்னு வச்சுக்கினது, 1, 2, 3. இப்ப எப்படி இருக்கணும்னா, முகத்தகாங்கிறதுக்கு ஆதிசங்கர் சொல்றார், நல்ல மரியாதையோட பயபக்தியோட கொடுக்கணும்னு ஒரு அர்த்தம். முகத்தகாங்கிறதுக்கு சிறு வயசுலேருந்தே கொடுக்கணுங்கிறார். சில பேர் என்ன பண்ணுவோம், ரிட்டையர்ட் ஆன பிறந்த தான் ஏதாவது இந்த மாதிரி நல்ல காரியங்களை கொடுக்கலாம்னு யோஜனை பண்ணுவான். அதுக்கு என்ன பலன்னு சொல்றேன், சின்ன வயசுலே மரியாதையோடு கொடுத்தா முகத்தோன்னகம்ங்கிற அர்த்தம். உனக்கு அடுத்த ஜென்மாவில் பிறக்கும் போதே பான் வித் சில்வர் ஸ்பூன், இங்கிலீஷில் பான் வித் சில்வர் ஸ்பூன் தான் சொல்லியிருக்கான். எனக்கு என்ன தோன்றதுன்னா பான் வித் கோல்டன் ஸ்பூன், அது மாதிரி இடத்துல பிறக்கலாம். முதலேந்தே கொடுத்தா முதலேந்து பலன். ஜெய்சேகோ தைசா ஏதத்வை மத்தியத்தோன்னகம் ராத்தன், நடுத்தரமான வயசுல 25-30 வயசுலாம் கொடுக்க ஆரம்பிச்சான்னா இவனுக்கு அடுத்த ஜென்மாவில் 25 வயசுலாம் வேலை கிடைக்கும். ரிட்டையர் ஆனப்புறம் நல்ல காரியத்துக்கெல்லாம் யோஜனை பண்ணான் இருந்தேன்னா அடுத்த ஜென்மாவில் ரிட்டையர்ட் ஆனப்புறம் தான் உங்களுக்கு SSLC பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு வேதம். ஏன்னு கேட்டால் பகவான் ஏமாளி இல்லை, நீங்க எப்படி போறீங்களோ அப்படி வர. மனுஷாலே நான் இவர்கிட்ட எப்படி பழகிறானோ அப்படிதான் இவர்கிட்ட பழகுவார். இந்த மூளை நமக்கு இல்லையோ, பகவானுக்கு இல்லையோ அது. அதனால நாம கரெக்டா இருக்கணும். கரெக்டா இருக்கிறதுல நமக்கு ரெண்டே ரெண்டு பாயிண்ட், தெய்வ சம்பத்துன்னு ஒண்ணும் ஆசுர சம்பத்துன்னு ஒண்ணும். தெய்வ சம்பத்தை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு தெய்வ சம்பத் என்னங்கிறதோட பூர்த்தி பண்ணி சாந்தி மந்திரம் சொல்ல போறேன். 16வது அத்தியாயத்துல பகவான் வந்து ஒரு 10 விஷயங்கள் சொல்றார். இதை நாம டே டு டே லைஃப்ல ஈஸியா இந்த விர்ச்சுவை நாம சம்பாதிச்சுக்க முடியும், வளர்த்துக்க முடியும். அபயம் சத்வ சம்சுத்தி தியானயோக வியவஸ்திதி தானம் தமச்சயஜ்ஞஸ்ச ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம் அஹிம்சா சத்யம் அக்ரோதஹ. டிரான்ஸ்லேஷனே தேவையில்லை, அவ்வளவு சிம்பிளா இருக்கு சம்ஸ்கிருதம். தியாகாந்திரபைஷுனம் தயாபூதேஷு அலோலுப்தம் மார்தவம் ஹ்ரீரச்சாபலம் தேஜா க்ஷமா த்ருதிஷௌசம் அத்ரோஹோ நாதிமானிதா அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறார். இதெல்லாம் இந்த நல்ல காரியங்கள் பண்ணால் அதுக்கு ரிசல்ட்டாக இந்த ஜென்மாவில் வரணும், பூர்வ ஜென்ம வாசனை இருந்தால் அடுத்த ஜென்மாவிலே அது வரும். அதுக்கு இந்த காரியங்கள்லாம் உபயோகப்படும். நாம் நல்லது நம்ம குடும்பத்தில் உள்ளதான தர்மத்தை பண்ணுறதுக்கு பயப்படுறோம், நெத்தி கிட்டு போகிறதுக்கு பயமாக இருக்குங்கிற ஆயினோ ரெண்டு பேர் வயதுங்க. அபயம்னா நம்ம நல்ல காரியத்தை பண்ணச்சே பயப்படாமல் பண்ணணும். அதனால தான் பகவன் நாம சங்கீர்த்தனத்திலையும் விசிறிஜ லஜ்ஜாம் யோதீதே மன்னாமானி நிரந்தரம். லஜ்ஜைங்கிறது பயத்துக்கு உபலட்சணம். நம்ம மாட்டுக்கு பஜனை பண்ணே போயிருந்தானே யாராவது சொல்லும் வைக்கப்படக்கூடாது. எதுக்கு வைக்க பண்ணுமோ அதுக்கு வைக்கப்படுறதில்ல. ரோட்டில் பல்ல கடிச்சுட்டே போயிட்டுருக்கான்னு அதுக்கெல்லாம் வைக்கணும் இல்லை. அதனால அபயம் சத்தசம்சுத்தின்னா மனது தெளிவாக இருக்கணும். ஞான யோகம்னா அறிவு வேணுங்கிறதுல லௌகிக அறிவாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் படிங்கோசார் இதெல்லாம் புரியும்னா படித்து ஞானம் வந்து என்ன லாபங்கிறான். ஞானம் ஒரு லாபம், அது நமக்கு புரியவே மாட்டேங்கிறது. படித்ததுனால அறிவு வந்து அறிவு என்ன சார் லாபங்கிற, அறிவு லாபம் இல்லையா. ஞான யோகத்தில் ஈடுபாடு, தானம் கொடுத்ததுல முடிஞ்ச மட்டும் நம்ம கொடுக்கணும். தமஹா இந்திரியங்களை அடக்கணும். எப்போ பார்த்தாலும் டிவி பார்க்காம ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்தா பரவாயில்ல, என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ சொல்கிறது எப்போ பார்த்தாலும் செல்லில் பேசிகிட்டே இருக்கோம், பைத்தியமா என்னென்ன தெரியல. தமஹா கோடிய மட்டும். தானம் தமஸ்ச யஜ்ஞ்ச, யஜ்ஞன தேவ பூஜைகள் அர்ச்சனாதிகள் பண்ணலாம். தானம் தமஸ்ச யஜ்ஞ்ச சுவாத்தியாய, உங்களுக்கு தெரிஞ்சதான அந்த சாக்கையில் கொஞ்சமாவது தெரிஞ்சுட்டு புருஷ சூக்தம் ருத்ரம் அதெல்லாம் கற்றுக்கணும். இது சொல்கிறதுங்கிறது பண்ணணும். இதை பண்ணால் நமக்கு நல்லது வரும். தப ஆர்ஜவம் எப்பப்போ பசிப்பட்டினி இருக்கணுங்கிறாடோ 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ. சில பேர் நம்மளா பூஜை பண்ணிகிட்டே இருக்கச்சேயே ஏதோ தின்ண்டே பண்ணுறான்னா அதுதான் கஷ்டம். ஏன் உபன்யாசுக்கு வந்து உட்காண்டா அந்த விநியோகத்தை முதலியாக வாங்கி 2-2 சுண்டலை வாயில் போட்டுக்கிறதா, ஓ பொறிச்சே வாங்கிட்டு போனால் போகிறதோ, அதுவே ஒரு தபசிப்பு. அந்த பூஜை பண்ணி முடிக்கிற வரைக்குமாவது நாம் சரியாக இருக்கணும். தப ஆர்ஜவம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்ட்னஸ், இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் நாம் வளர்த்துக்கணும்னு சொல்கிறார். இந்த மாதிரி வளர்த்துக்கிறதுக்கு பிரதிபந்தகமாக இருக்கக்கூடிய அந்த கெடுதல் பண்ணக்கூடியதுகளை நாம் தடுக்கிறதுக்காக சாந்தி மந்திரம் 5 இருக்கு. சன்னோமித்ரஹா 1, 2, சகனாவவத்து 3, நமோவாச்சே 4, அதுக்கப்புறம் தச்சஞ்சோராவினைமிக 5 வச்சுன்னு இருக்கோம். சில பேர் என்னமெண்டா சன்னோமித்ரஹா 2 1 தான் பத்ரங்கர்ணை இதையை சேர்த்துக்கலாம்னு ஆரம்பிச்சிருக்கா. மொத்தம் சாந்தி பஞ்சகம். இந்த சாந்தி பஞ்சகத்தில் முக்கியமாக பிரார்த்தனை பண்ணுறது பகல்லையோ ராத்திரிலையோ தான் நம்ம வேலை பண்ண முடியும். சன்னோ மித்ரஹா சம் வருணஹா, பகலுக்கு தேவதை மித்ரன், ராத்திரிக்கு தேவதை வருணன். இவாளெல்லாம் நல்லது பண்ணணும். நமக்கு என்னென்ன காரியங்கள் பண்றோமோ அதுக்கு நல்ல மனதும் வாக்கும் சரீரமும் பலம் கொடுக்கணும்னு முதல்ல கேட்டிருக்க. சகனாபவத்தூல குருவும் சிஷ்யனும் சேர்ந்து, குருவும் நன்னா சொல்லித்தரணும், சிஷ்யம் முன்னுக்கு வரணும்னு, சிஷ்யனும் நடந்த பாடத்தை அப்படியே வாத்தியாட்டை திருப்பி கொடுத்துட்டான், குரு தட்சிணேங்கிறான், அப்படி போக முடியாது. அதனால சகனாபவத்தூன்னு குரு சிஷ்யர ரெண்டு பேரையும் பிரம்மம் காப்பாத்தட்டும்னா இவருக்கு சொல்லித்தர சக்தியை கொடுக்கணும், அவனுக்கு அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்குள்ள சக்தியை கொடுக்கணும். உபநயனத்திலே அதான் கேட்டிருக்கு, கர்ணயோ ஸ்ருதம் மாச்சோட்வங்கிறார். அது மாதிரி ரெண்டு பேர் இருக்கணும், குரு சிஷ்யால் நல்லா இருந்தால் தான் உலகம் வளரும். சக வீரியங், இது சகாங்கிறது கணவன் மனைவிக்கும் வச்சுக்கலாம், முதலாளி தொழிலாளிக்கும் வச்சுக்கலாம், எந்த விதமான ரெண்டும் சகவீரியங்கிறவா வகை. மூணாவது சாந்தி பாட மந்திரத்தில் பார்த்தாலும் நமோ வாச்சல் ரிஷிகள் எல்லாம் மந்திரங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சா, இந்த வாக்கு ரூபமாக இருக்கிற அது நல்லதெல்லாம் பண்ணி, ஏன்னா நான் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லலை இப்போ. இது நமோ வாச்சே யாச்சோ திதா யாச்சா அனுதிதா, பேசுகிற மொழிகள் சிலது இருக்கு, பேசப்படாத மொழிகள் நிறைய இருக்கு, கொடிக்கணக்கான பாஷைகள் இருக்கு. அதனால தாம் விஸ்வரூபா பசவோ வதந்தி, வாக்குன்னா ஏதோ மனுஷன் பேசுறதுன்னு நினச்சிக்காயங்கோ, குருவிக்கு பாஷை இருக்கு, எறும்புக்கு பாஷை இருக்கு, ஒவ்வொரு ஜந்துவுக்கு பாஷை இருக்கு. எல்லா வாக்கு ரூபமாகவும் இருக்கிறது சரஸ்வதி, எல்லா ரூபமாக இருக்கிறது பிரம்மம். வாச்சா அப்படி உள்ளதான பிரார்த்தனை, அதில் இருந்து அதில் பிதிரு தேவதைகளை பிரார்த்தனை பண்ணி நாம் எப்பொழுதுமே நல்லதையே நினைக்கணும், நல்லதையே சொல்லணும், நல்லதையே செய்யணும். மது மனுஷே மது ஜனிஷே மது வக்ஷாமி மது வதிஷ்யாமி மது தேவேபியோ வாசமுத்யாசம் அப்படிங்கிறதான இதில் எப்பொழுதுமே பொறுத்தாருக்கு நல்லதாக இருக்கக்கூடியதையே மனம் நினைத்து வாக்கு சொல்லி செயல் பண்ணி அதையே நாம் கேரி அவுட். மது வக்ஷாமின்னா வஹ பிராபணேன்னு அர்த்தம், மது வதிஷ்யாமின்னா சொல்கிறேன்னு அர்த்தம். இது இடாதேவகோவிலையும் இருக்குது, அன்றைக்கி சொல்லிட்டாத. அது மாதிரிலாம் பிரார்த்தனை பண்ணி அந்த ரிஷிகளெல்லாம் நாம் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ரிஷிகளும் இந்த குழந்தைகள் தப்பு பண்ணுறாளேங்கிறதுக்காக கோச்சுங்கமாக இருக்கணும் இல்லையா. அந்த ரிஷிகளுக்கும் எனக்கும் ஒரு ஒத்துமை இருக்கணும் பரம்பரையில் வந்தவாளுக்கு, அது வேற பிரார்த்தனை பண்ணி, அது ஒரு சாந்தி மந்திரம். தச்சன்யோகங்கிறதான சாந்தி மந்திரத்தில் சஞ்யூன்னு ஒரு பிருகஸ்பதியினுடைய புள்ள, அவர் ஒரு ஒரு பர்வற்றடாக உள்ள மேதாவி சஞ்யூங்கிறவர். அந்த சஞ்யூங்கிறவரும் நமக்கு நல்லது பண்ணும், அவரிடத்துலேருந்து நாம் நல்லதை பெறணும். காதும் யஜ்ஞாயா, நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்கு உள்ள வழியை எனக்கு காட்டி கொடுக்கணும். அவர் யஜ்ஞம் பண்ணக்கூடியவருக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும். தெய்வீ ஸ்வஸ்திரஸ்துனா, நமக்கு வர வேண்டிய நன்மைகள் டிவைன் ஆஸ் வெல் ஆஸ் ஹியூமன், இவாளும் நல்லது பண்ணணும். தெய்வஸ்வஸ்தி மானுஷஸ்வஸ்தின்னு கேட்டிருக்கு. தெய்வீ ஸ்வஸ்திரஸ்துனா ஸ்வஸ்திர் மானுஷேபியா, நாம் பண்ணுற காரியமானது எல்லா இடத்திலும் பரவி தீமையை விலக்கி நன்மையை கொடுக்கக்கூடியதான பேஷஜமாகணும். ஊர்த்வம் ஜிகாது பேஷஜம், இந்த மாதிரி நடந்து நாம் என்ன பிரார்த்தனை பண்ணுறோம் இப்போன்னா, சர்வே ஜனா சுகினோ பவந்தோன்னா, எல்லா மனிதர்களும் சௌக்கியமாக இருக்கணும்னு ஜனகாங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை, ஜனி பிராதுர்பாவே உண்டாகக்கூடிய கிரீச்சர்ஸ்னு அர்த்தம். அதை வியாக்கியானம் பண்ணுறதுக்கு தான் இந்த மந்திரம். சன்னோ அஸ்து த்விபதே சஞ்சதுஷ்பதே, சதுஷ்பதேங்கிறது பத்து கால் எட்டு கால் மரவட்டை எல்லாத்துக்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிராணிகளும் சௌக்கியமாக இருக்கணும்னு வேதம் பிரார்த்தனை பண்ணுறது. இந்த பிரார்த்தனைகளில் இந்த வேத மந்திரத்தினால பிரார்த்தனை பண்ணுறதுக்கும், அதை மனிதால மனுஷாலாக இருந்து ஜபம் பண்ணி அந்த தெய்வங்களை இன்வோக் பண்ணி பண்ணுறதுக்கும், இதையே இப்பெல்லாம் ஒரு ஒரு ப்ராப்ளம் ஒன்று கேட்குறா என்கிட்ட. ப்ராப்ளம்னா வைதிகாலெலாம் ரொம்ப டிமாண்ட் பண்ணுறான், ருத்ரை காசின்னு 1000 ரூபா கொண்டாங்கிறான், 11 பேருக்கு 11000, அப்புறம் 100 ஒருத்தர் ஆதித்ய ஆத்மினேஸ்வர் ருத்ரா 12, அப்புறம் அந்த வாத்தியார் தட்சிணை ஒரு 2000, இப்படி எல்லாம் 15000 ஆயிடுறது. நான் 15 டேப்பை போட்டு 13 பேர்ல +2, நான் அதை ஒரே சமயத்தில் அந்த 13ஐயும் ப்ளே பண்ணேன்னா மகாருத்ரம் பண்ண பலம் வருமா வராதான்னு என்கிட்ட கேட்டார். இதை சொல்லி பூர்த்தி பண்ண போகிறேன், நான் இதை மகாபிரிவாருக்கு செய்ய நான் உன்னை யோஜனை பண்ணேன்னு சொல்லி அவள் அருள்னால யோஜனை பண்ணத்து அவள்கிட்டே சொல்லி நீ இப்படிலாம் யோஜனை. கேட்டு வாசலில் என்ன இருக்கும்னா கல்கண்டு சர்க்கரை இல்லை சாக்லேட்டு சந்தனங்கள்லாம் இருக்கும், இதை வச்சுருந்து அங்கே ஒத்துட்ருப்பார் அப்படின்னு சொல்லணும். சொல்கிறாரோ சொல்லுவாரோ மனுஷாக இருந்தால் போகிறோம், மேன் பவர் நமக்கு ஒரு கௌரவமாக இருக்குது போகிறோம். ஒருத்தன் என்ன பண்ணால் இந்த பசங்களை வச்சா கல்கண்டு எடுத்து துணி விட்றாங்கிறதுக்காகவும், அது சொன்னது கேட்க மாட்டேங்கிறதுக்காகவும் இவன் என்ன பண்ணால் கல்கண்டெல்லாம் வச்சு ஒரு டேப் வச்சுட்டான், ஆயே ஆயே ஸ்வாகதம் ஸ்வாகதம் ரெண்டி ரெண்டி வெல்கம் வெல்கம் பதினாலு பாஷையிலையும் சுஸ்வாகதம் சுஸ்வாகதம் சொல்லே இருக்கு. ஒரு கௌரவம் உள்ளதான ஒரு மனுஷன் ஒழுங்கா உப்பு போட்டு சாப்பிட்றவனா இருந்தான்னா அந்த மிஷின் கூப்பிட்டா உள்ள போகணும்னு தோணுமா வேண்டான்னு தோணுமாங்கிறத முதல்ல தீர்மானம் பண்ணிங்க. இல்லை எனக்கு போகணும்னு தோணித்துன்னா பகவான் இருப்பார்னு அர்த்தம். நமக்கே போக வேண்டான்னு தோணித்துன்னா இந்த காச்சும் கூச்சுன்னு மிஷின் கத்திரத்தில் அங்க தெய்வத்தினுடைய சாநித்தியத்தை இன்வோக் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக சொல்லணும்னா இருக்கிறதும் அங்கே தள்ளி போடும். ஏன்னா பதினாலு சேர்ந்து கத்திரத்தில் காச்சு மூச்சுங்கிறதுன்னா மனுஷா சொல்லும் போதே ஸ்வரம் பதினேழு ஸ்வரத்தில் இருக்கு. அதனால எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். அதனால்தான் ருத்ரத்தில் அத்ருத பதம்னு ஒரு பதம். இன்னைக்கு காத்தால தியான ஸ்லோகம் சொல்லும்போது த்ருவ பதம் விப்ரோபிஷிஞ்சே சிவம். நாளைக்கு பிரதோஷம் நடக்க போகிறது. ஆபாதாள நவஸ்தலாந்த புவன பிரம்மாண்டமா விஸ்புர ஜோதிஸ்பாடிக லிங்கமௌலி விலசத் பூர்ணேந்து வாந்தாமிருத்தைஹி அஸ்தோகாப்ளுதம் ஏகமீஷம் அனிஷம் ருத்ரானுவாக்கான் ஜபன்னு. எப்படி அத்ருத பதம் ஜபன்னு மகாபெரிவா சொன்னா எனக்கு இந்த கடைசி ஸ்லோக கடைசி பாதத்தில் ருத்ரானுவாக்கான் ஜபன்னு தியாயே தீப்சித சித்தையே த்ருவ பதம்னு ஒரு பாடம். த்ருவ பதம்னா சிவனுக்கு விசேஷனம். அந்த சிவனுடைய பதம் இருக்கே அது அழியாத பதம். இந்திர பதங்கள்லாம் போனால் திரும்பி வந்தாகணும். இது த்ருவ பதம்னு சொன்னால் த்ருவ பதத்தை கொடுக்கக்கூடிய சிவனை அபிஷேகம் பண்ணி தியானம் பண்ணி ஜபி. பெரியவா சொன்னா இந்த ஸ்லோகத்தில் உனக்கு தெரியுமில்லையோ அவர் எப்படி இருக்கார்னார். மௌளு கங்கா சசாங்கு அந்த சந்திர கிரணங்கள்லாம் வழியிருது. ஆபாதாள நவஸ்தலாந்த புவன பிரம்மாண்டம் ஆவிஸ்பொர ஜோதிஷ் பாடிக லிங்கம் எல்லாத்துலையும் வியாபிச்சிருக்கார். அமிர்த கிரணங்கள் பொழியிறது. அப்படி இருக்கக்கூடிய பகவான் அப்படி தியானம் பண்ணும் பொழுது ருத்ரானுவாக்கான்னு பதினோரு அனுவாகங்களை வாயால் சொல்லிண்டு வாயால் ருத்ரானுவாகத்தை ஜபிஞ்சுண்டு அதில் ஆபீஸில் என்னாச்சோன்னு நினைக்கக்கூடாது. தியாயே ஈப்சித சித்தையே யாரை நினைக்கணும்னார் த்ருவ பதம் அந்த பரமாத்மா நினைக்கணும். நினைச்சா மட்டும் போராது காயேன வாச்சா மனசா அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகத்துனா காய்கம் தியாயத்துனாக்க மனசில் நினச்சிக்கணும். அப்புறம் ஜபன்னு சொல்லணும். இப்போ எப்படி ஆயிடுதுன்னா மகன்யாசம் விஸ்தாரமாக போகும். ருத்ரம் ஓடுற ஓட்டம் இருக்கோல்லையோ அடாடாடாடாடாடா நாலஞ்சு ஜெட்டு விமானம் மாதிரி போடும். நான் தப்பு யாரையும் சொல்லலை. ஆனால் அதை சொல்ல வேண்டியபடி மாத்ராபலம் சாமசந்தான சாமன்னா சமமாக ஒரே ஸ்வரத்தில் சொல்லணும். மத்தியம கதியில் சொல்லணும். ஸ்வரமும் மத்தியம் கதியாக இருக்கணும், ஸ்பீடும் மத்தியம் கதியாக இருக்கணும். சாதாரணமாக வண்டியில் போனால் ஒரு ஸ்பீடு 50-60 தான் வச்சுருக்காங்க கிலோமீட்டர். 150-200னா என்ன ஆகும்னார். போகிற வரைக்கும் போகும், அப்புறம் எத்கத்வா நனிவர்த்தந்தே ஆற்றுக்கு வரமாட்டான். பெரியவா சொன்னால் தியாயே தீப்சித சித்தையே வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கும். அத்ருத பதம் ஜப்பன்னில் சேர்த்துக்கோன்னு. துருத பதமாக இருக்கக்கூடாது, விளம்பித பதமாகவும் இருக்கக்கூடாது. எப்படி சொல்லணுமோ சாம வாத்தியார் எப்படி சொல்லி கொடுத்துருக்காரோ அப்படி சொல்லணும். சீக்ஷாம் வியாக்கியாசியாமகாவில் இப்படி சொல்கிற நியமங்களோட இங்கே வேத கிளாஸ் எல்லாமே நடக்கிறது. அதனுடைய அர்த்தங்கள் தெரிஞ்சின்றதுனால ஒரு ஸ்ரத்த வருங்கிறதுக்காக பெரியவா ஏற்பாட்டில் இதெல்லாம் நல்லா நடந்தது. இதில் பல பேர் வந்து கேட்டேள். இதனால் நாம் நாளையிலேருந்து ஏதாவது கொஞ்சம் வேதத்தை கற்றுக்கணும், தினமும் ஒரு தடவை சொல்லணும். இதெல்லாம் சொல்லும்போது இதெல்லாம் சொல்லிவிட்டு பிரார்த்தனை ஒன்று இருக்குது. அந்த பிரார்த்தனையில் சமகத்தில் எல்லாம் கேட்டிருக்கு. அவர் ஒருத்தர் கேட்டால் சமகத்தில் செல்ஃபோனை பற்றியும் இந்த பிளாக்பெரியை பற்றியும் வல்லையேன்னு. பிளாக்பெரின்னு ஒரு கம்பெனி, அதுக்கு மேலே என்னவோ வந்துடுது எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். பிளாக்பெரிங்கிறான் ஒயிட் பெரிங்கிறான். அப்புறம் நான் சொன்னேன் இதுவும் இருக்குன்னு. நீங்கள் எதை கண்டுபிடிச்சாலும் சமகத்தில் இருக்குது. நான் பிரமாணத்தோடு சொல்கிறேன். சமகம் 11 அனுவாகம் சொல்கிறதுக்கு டைம் இல்லைன்னா என்ன பண்ணுற வழக்கம்? ருத்ரம் முழுக்க சொல்ல முடியலன்னா என்ன பண்ணுற வழக்கம்? ருத்ரம் முழுக்க சொல்ல முடியலன்னா நம்ம சோமாயிச்சா. நமக்கெல்லாம் ஷார்ட்கட், அதில் பஞ்சாட்சரம் இருக்குது. அப்புறம் சமகம் முழுக்க சொல்ல முடியலன்னா என்ன பண்ணுற வழக்கம்? ஏகாச்சமே சஞ்சமே இல்லைங்கண்ணா, அது முன்னாடி பூர்வாங்கம் ஏகாச்சமே. நான் இதுக்கு என்னடா யோஜனைன்னு பார்த்தா இந்த சமகத்துக்கு வியாக்கியானம் அதே அஞ்சாங்காண்டத்தில் இருக்கு. வசோர்தாராஞ்சு ஹோத்துக்கு மீந்தின அனுவாகத்தில் இந்த சமகத்துக்கு வியாக்கியானம் வசோர்தாராஞ்சு ஹோத்தியில் இருக்கு. அங்கே இப்படி அன்னஞ்சமே க்ஷுச்சமே இத்தியாகா கர்ப்பாஷ்டமே வத்சாஷ்டமே இத்தியாகா ஒன்று ஒன்றுக்கு வியாக்கியானம் பண்ணார். குரு குருப்பாக வியாக்கியானம் பண்ணார். ಏಕಾಚ ಮೇ ತಿಸ್ರಶ್ಚ ಮಯಿತ್ಯಾಹ ದೇವ ಛಂದಸಂ ವಾ ಏಕಾಚ ತಿಸ್ರಶ್ಚ ಮನುಷ್ಯ ಛಂದಸಂಚ ತಸ್ರಶ್ಚಾಷ್ಟೌ ಚ ದೇವ ಛಂದಸಂಚೈವ ಮನುಷ್ಯ ಛಂದಸಂಚಾವರುಂಧೇ. ಛಂದಹಾಂಗ್ರ ವಾರ್ತೆಗೆ ಆಶೈ ಕಾಮಹ ಆಶೈಪಡು ಪೊರುಳ್ ಅಪ್ಪಡೆಂಗ್ರ ವರೆಗೆ ಅರ್ಥಂ ಇರುಕ್ ಛಂದಶಬ್ದ ಅಕಾರಾಂತ ಕಾಮವಾಚಿ ಸಕಾರಾಂತ ವೇದ ಛಂದೋವಾಚಿ. ಇದು ವೇದತ್ತಿಲ ಛಂದಹಾನ ದೇವಲೋಕತ್ತಿಲ ಇರುಕಕೂಡಿಯ ಆಶೈಪಡಕೂಡಿಯ ಪೊರುಳ್ಗಳು ನಿರೀ ಇರುಕ್ ಪುಸ್ತಕಗಳ ಪಡಿಕರೋ. ಮನುಷ್ಯ ಛಂದಸಂನಾ ಇಂದೂರ್ಲ ಕಿಡಕೂಡಿಯದು ನಮ್ಮ ಟೆಕ್ನಾಲಜಿನಾಲ ವರಕೂಡಿಯದು. ಇದು ಎನ್ನ ಪಂಡದು ಒತ್ತಪಡೆಯಲ ಇರುಕ್ ಏಕಾಚಮೇ ತಿಸ್ತ್ರಚ್ಚಮೇ ಪಂಚಚಮೇ ಸಪ್ತಚಮೇ ಅಪ್ಪಡಿ ನೀಳ ಪೋರು ತ್ರಯಸ್ತ್ರಿಂಶತ್ ವರೆಕಂ ಪೋರು. ಅದಕ்கப்புறம் நாலு எட்டுல ஆரம்பிச்சு 48 வரைக்கும் போறது. இது இருக்கட்டும். இது வியாக்கியானம் பண்ற தேவச்சந்தசம் வா ஏகாச்ச திஸ்ரஷ்ச தேவலோகத்தில் இருக்கக்கூடிய போகங்கள் எல்லாம் ஒன்று மூணுன்னு சொல்லியிருக்கு. மனுஷலோகத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் 4-8 சொல்லிருக்கு. அதனால இந்த ஊர்ல நீங்க இனிமே கண்டிக்க பிடிக்க போறதெல்லாம் கூட சேர்த்து வேணும்னு கேட்டிருக்கு. தீபாரண மந்திரம் என்ன சொன்னேன், சமே காமான் காம காமா யமஹ்யம் அன்னைக்கே சொன்னேன். எதெல்லாம் வரதோ எதெல்லாம் நமக்கு உபயோகமாக இருக்கோ அதில் ஒன்று கூட எனக்கு வேண்டாங்கிறது கிடையாது. ஓஆர்ஆர் கிடையாது, எல்லாம் அண்டு தான். எனக்கு எல்லாம் வரணும், அது தேவையோ தேவையில்லையோ ஃப்ரீயாக கொடுத்தா கண்டிப்பாக வரணும். ஆக மொத்தம் எதெல்லாம் ஆசைப்படுவேனோ அதெல்லாம் கொடுன்னு கேட்குறது பகவானே. அப்படி கொடுக்கறதுக்கு அவரை நாம் கொஞ்சம் ஏதாவது ஸ்தோத்திரம் பண்ணாதானே. அதனால் ருத்ரத்தினாலேயோ எந்த மந்திரத்தினாலேயோ பகவான் தினமும் கொஞ்சம் நேரம் நினச்சி நம்ம பிராமணியத்தை காப்பாற்றிண்டு இருக்கணுங்கிறதான ஒரு பெரிய உத்தேசத்தில் தான் எல்லா மடாதிபதிகளும் சங்கராச்சாரியர்கள் ஆரம்பித்து வேதோ நித்தியம் அதிகத்தான் சொல்கிறான். அதில் காஞ்சி பிரிவா சொன்னதான ஒரு ஆஜ்ஞையை ஏற்றுண்டு இங்கே விசேஷமாக சில பேர் ஏற்பாடு பண்ணி அவள் ஏற்பாடு பண்ணால் நீங்கள்லாம் வந்து கேட்கணும், வரவாள்லாம் வரணும் பாராயணுங்கிறதுலாம் எல்லாம் நடந்ததுக்கு முக்கியமான காரணம் எல்லாம் பரமேஸ்வரனுடைய அனுகிரகம், பெரியவாளுடைய அனுகிரகம். நான் எதாவது நன்னா சொல்கிறேன்னா அது பெரியவாளுடைய அனுகிரகங்கிறதாக சொல்லி உங்கள் எல்லாரும் வந்து கேட்டவாளுக்கு என்னுடைய ஒரு அபிநந்தனங்களையும் இதெல்லாம் ஏற்படணும்னு வேத புருஷனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணி நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஹரஹர நம பார்வதீபதயே.
1: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு புகழ்ச்சோழ நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

புகழ் சோழனாயனார் நம்ம மாவட்டத்து தலைவர், நம்ம மாவட்ட தலைநகர்ல இருந்த கரூர் திருச்சியும் அவருக்கு சொந்தம். கரூர் வரையிலும் சோழ ராஜாக்களை ஆண்டிருக்கிறார். அதற்கு மேற்கதான் ஏறவர்கள். அதில் சொல்றாரு, எப்படி சொல்றாருன்னா, குலகிரியின் குடுமுடிமேல் கொடி வேங்கி குறியெழுதி யமயமலைக்கு போய் சோழன் புலிக்கொடியை நாட்டியிருக்கிறார். யமயமலைக்கு போய் அங்கே போய் புலிக்கொடியை நாட்டியிருக்கிறார். அப்படின்னா சோழனுடைய திறமை யமய வரையில எத்தனை பேர் இருக்கிறான், சிற்றரசர்கள் அவனை எல்லாம் புரிஞ்சு போய் புலிக்கொடியை நாட்டியிருக்கிறான். நிலவுதரு மதிக்குடைக்கு நெடுநிலங்காட்சி அளிக்கும் மலர் புகழ்வன் தமிழ் சோழர் வளநாட்டு மாமோரு உலகில் வளர் அணிக்கெல்லாம் உள்ளுரையூராம் உறையூர். உறையூர் தான் ராஜதாணி. உலகில் வளர் அணிக்கெல்லாம் உள்ளுரையூராம் உறையூர், குலகிரியின் கொடுமுடிமேல் கொடிவேங்கை குறியெழுதி நிலவுதரு மதிக்குடைக்கு நெடுநிலங்காட்சி நீரழிக்கும் மலர் புகழ்வன் தமிழ் சோழர் வளநாட்டு மாமூதூர் உலகில் வளர் அணிக்கெல்லாம் உள்ளுரையூராம் உறையூர் அளவில் பெரும் புகழ் நகரம். அதனில் அணிமணி விளக்கு இளவியலின் குடற்படலை எறவொழியை எரிப்பனவாய் கிளறொழிகே நெடுவான பேர்யாற்று கொடிகளும் வளரொளி மாளிகை திரைகள் மருங்குடைய மருகல்லாம். அது மிக சிறப்புடைய நகரம் உறையூர், மிக சிறப்புடைய நகரம். நல்ல மாடங்கள் நிறைந்தது, மாளிகைகள் நிறைந்தது, அழகு உண்டி வீதிகள் நிறைந்தது என்றெல்லாம் சொல்லுகிறார். உறையூர் ரொம்ப காலமாகவே சிறப்புடையதாக இருந்தது. நாகதலத்தும் பலத்தும் நானிலத்தும் நிறைஞ்சிறந்த போக அனைத்தினுக்கும் உறுப்பாம் குருபரந்த வளத்தினவாய் மாக நிறைந்திட மலிந்த வரம்பில் வள பொருள் வரங்கு ஆகார முத்துள அடையில் ஆவண வீதிகளெல்லாம். அதனாலே அது எல்லா வகையான பொருள்களும், எல்லா வகையான பொருள்களும் அந்த ஆவண வீதியிலே மலிந்து இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு ஊருங்கிறாரு. அது பல பாட்டு பாடுறாரு. அப்படிப்பட்ட சிறப்புடைய ஊர் அந்த உறையூர். அதுக்கு கோடியூர் அண்ணகையும் மணிநீதி அணிவிடத்தும் சென்னிநீடு அணவாயன் திருக்குளத்து வழி முதல்வர் பொன்னிநதி புறவலனார் புகழ் சோழர் என புரிவார். அணவாய சோழனுடைய முன்னோர். அணவாய சோழனுக்கு பாட்டன் அணவாயை சொல்லணும்னா பெரிய புராணத்தை பாட சொல்லுவோம் சேர்க்கலாம். அந்த அணவாயை சொல்லணுக்கு முன்னோர். அவர் இந்த சோழ நாட்டை ஆண்டார். சைவம் தலைப்ப அரசடிக்கு அண்ணாடி, சைவம் தலைக்க அரசு ஆண்டார். பெறை வளரும் செஞ்சடையார் பேணு சிவாலயம் எல்லாம் நிறைவேறும் பூஷணை வளர்ந்து நிறுத்து தொண்டர்களை குறையிறந்து வேண்டுவார். குறிக்கும் வழி கொடுத்தவர்களையும் முறை முறை வந்து புரிந்து திருநேற்று முதல்வியை பாதிப்பார். அதனால சிவபெருமானுடைய ஆலயங்கள் எல்லாவற்றிலும் பூசை விழாக்கள் தவறாமல் நடக்க முடியாது. தொண்டர்களை குறையிறந்து தொண்டர்கள்னா அடியாறுகளை வேண்டி உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு என்ன வேணும்னு தெரியும். அடியாறுகள் திருநேற்று முதல்வியை பாதிப்பார். அவருடைய நெறி திருநேற்று நெறி, சைவ நெறி. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாயனார் இந்த புகழ்ச்சோழ நாயனார். அவர் வந்து குடபுலமாயிருக்கிற மேற்கு திசையில் இருக்கிற கருவூரிலே வந்து சுற்றத்தோடு வந்து இங்கே அரண்மனை அமைச்சிருக்கிறார். கருவூர் அங்கனி துறையினால் அரசிரஞ்சி வச்சிருந்து கொங்கரோடு குடபுலத்து கோவலர் திரை குணர இந்த மேற்கு பகுதியில் இருக்கிற மற்ற அரசர்களுடைய கப்பங்கள் எல்லாம் வசூல் பண்ணுவதற்காக கரூர்ல வந்து அரண்மனை அமைத்துக் கொண்டு இங்கே வாழ்ந்திருந்தார். தங்கோராம மறைவு முதல் தனிநகரம் கரூரில் மங்களநாள் அரசு நிலை சுத்தமுடன் வந்து மணி மதிர் கருவூர் மருங்கடைவார் வானவர்கள் இந்திரன் வந்து அமரர் கூடி எய்துவார் என எண்ணி சிந்தை களி ஊர்ந்த அரணார் மகள் திருவானிலை கோயில் முன்புறவன் தடந்திறங்கி முகியோடி மாடியிருக்கிறார். அப்படியே வந்து திருவானிலை கோயிலா இருக்கிற பசுவதீஸ்வரரை வணங்கி அதன் பிறகு தன்னுடைய மாளிகையில் வந்து புகுந்தார். கரூரிலே அரசாண்டார். கரூரிலே அரசாண்டவர் மற்றைய அரசர்கள் எல்லாரும் வந்து கற்பம் கட்ட முடியாத இவர் பேரரசராக இருந்திருக்கார். மற்ற சிற்றரசர்கள் எல்லாம் வந்து
கப்பல் வெட்டு வழியாக வந்தது. மத்தையாறு ஏறி மன்னர் சூழ வருபவர், மத்தையாறு ஏறி மன்னர் சூழ வருபவர் அப்படின்னு புரியுதா? அப்ப மத்தையானையில ஏறி மன்னர் சூழ வருகிறான், மத்தையான மேல இருக்கிற எப்படிப்பட்டவர் வேற மத்தையானை ஏறி மன்னர் சூழ வருகிறார். சீல சித்தி சித்திய ராஜா பருவான முன்னாடி பேரரசன் யானை மேல இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அரசராக இருந்தார். அதற்கு மேலே யாராவது நமக்கு கப்பம் கட்டாமல் கப்பம் கட்ட மறுத்தானார் அந்த விவரத்தை எனக்கு குரு யார் கப்பம் கட்ட மாட்டேங்கிறான் என்கிற விவரத்தை எனக்கு குருங்கள் என்று சொல்லி எல்லாம் மஞ்சள் கூட்டுற கூட்டுகிறார். அந்த காலத்துலதான் சிவகாமி ஆண்டார் இருந்தது சீரிவத்த நாயனார். சிவகாமி ஆண்டாரும் சீரிவத்த நாயனார். சிவகாமி ஆண்டாருடைய பணி என்ன பணி என்றால், தினந்தோறும் ஐயரை எழுந்து கொண்டு குணம் மூடி வாயும் கட்டி மொய்மல்ல நெருங்குவாக நந்தன வணக்கம் கையினில் தெரிந்த நல்ல கமல் முகை அழகு வேற செய்த நாயகருக்கு சாத்து திருப்பள்ளித்தானும் அப்படி தினந்தோறும் ஏற்காலையில மலர் பறித்து மாலையாக கட்டி சாவி மூடி சாத்துற பணி அந்த சிவகாமி ஆண்டார்கள். அந்த பணிக்கு ஒரு நாள் இறைவு வந்தது. அதுதான் அந்த புகழ்ச்சோழனுடைய பட்டத்தையாரே அட்டமியிலே ஓய் காவிரியில் குளிப்பாட்டி வரும்போது இவருடைய குடலையை பிடுங்கி அந்த மலரை சிந்தித்தது. அப்படி சிந்தி விட்டது என்று சொல்ல சிந்தி விட்ட உடனே இவர் மலர் சாமி கொண்டு ஒரு புத்தம் போய் அது ஒரு மனுடைய குத்தி போன புத்தத்தை என்ன பண்ணுடைய சாமி தமிழ். இவர் வயசானவராக சிவகாமி ஆண்டார் இவரும் வயசானவர். சிவகாமி ஆண்டாரும் அதனாலே சிவதா சிவதா என்று சொல்லி ஓலமிட்டிருக்கிறார். ஓலமிட்ட போது அந்த சத்தத்தை கேட்டுதான் இருபத்த நாயனார் வந்தார். இருபத்த நாயனார் எப்படி நகரமெல்லாம் சுத்திக்கிட்டே இருப்பாரா, எங்கேயாவது அடியாறுகளுக்கு இடையூறு இருக்குதா இருந்துச்சுன்னா அந்த ஆளுகளை பெற்றோம் அதுக்காக போனாலே இருக்கு. மல்லல் மாய் ஆலந்தமில் மணவிடை உடையான் அன்பன் மணவிடை ஆகிய இளவாமல் சொல்கிறாரு அவருடைய அன்பன் ஒல்லை வந்து ஒல்லை வந்துன்னா வேகமா ஒல்லை வந்து உற்றதையை உற்றடத்து உதவும் செய்தார். உற்றடத்து உதவும் செய்தார். எல்லையில் பெருமை மிக்கார் எரிபத்தர் பெருமையார் எல்லையில் போலில் மிக்கார் எரிபத்தர் பெருமை அம்மா சொல்லலாம் எடுத்தேன் ஆசையால் சொல்லுவதுதான் என்று அவருடைய புராணத்துல. அதனாலே அப்படி சைவ சமயம் வளருவதற்காக அவரவர்களுக்கு எந்த துறையிலே முறையிலே கொண்டு செய்ய முடியுமோ அப்படி கொண்டு செய்து செய்வதற்கு அவங்க எல்லாம் அதிகபட்சம் கைதாயிட்டு இருந்து வந்தார்கள். இந்தூர் ஆளுநர் அவ்வளவு தூரம் செய்ய முடியும். முதல்ல கோடலுக்கு இருக்க பர்மிஷன் வேணும் லைசன்ஸ் வேணும் இல்லையா, அது மாதிரி லைசன்ஸ் அங்கேயும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனாலே அப்படி சிவகாமி ஆண்டாருடைய பூக்கடலையை சிந்திய உடனே ஒரு ஓலமுடன் வெளிபத்த நாயன் வர அவர் வந்து அந்த யானை எந்த பக்கம் போச்சுனார். சிவகாமி ஆண்டார் விஷயத்து சொன்னார் யானை பிடுங்கி சிந்தி போச்சு அப்படின்னு சொல்ல அந்த யானை எந்த பக்கம் போச்சுனா இந்த பக்கம் போச்சுன்னா நெருப்பு மாதிரி போனார். போனாரு தாவினாரு கோடாடியில ஓங்கி விட்டார். துரிக்கையே கோடலில் பதமா சொல்லி போறாரு துரிக்கையை வெட்டின உடனே துரிக்கையை வெட்டிட்டு கீழே புரண்டது யானை இறந்தது புரண்டது இறந்தது கூட வந்த பாகர்களை வெட்டினார். பாகர்கள் அந்த சிவகாமி ஆண்டார் பூக்கோ சிந்தி போச்சேன்னு சொல்லி யானை பிடுங்கி சிந்தி விட்டதுன்னு சொல்லி அந்த பாகர்கள் எந்த விதமான உபசாரமும் பண்ணாம அதுக்கு ஒரு ஆறுதல் சொல்லாமே அவர்கள் நம்ம ராஜா விட்டு ஆளுகள்னு போனார்ல மமதையா அதுக்காக அவனையும் வருகிறார். ஐவரை கொண்டு நின்றால் அப்படிங்கிறார். அஞ்சு கதையும் கொண்டுட்டார். செய்வாய்கள் உபச்சரியாக ஐம்புலன்களையும் வெறுத்து விட்டால் எழுதி விட்டார். அதை வந்து காவலர்கள் போய் சொன்னார்கள் இந்த மாதிரி என்னுடைய பட்டத்து யானையை வெட்டி விட்டார் வெட்டி விட்டார். அவர் கேட்ட உடனே பட்டத்து யானை வெட்டதுன்னா சாதாரண ஆளுக்கு சந்தேகம் யானை வெட்டுறதுன்னா சாதாரண வேலையா, அது யானை அதனுடைய
அப்படின்னு யாரோ நமக்கு எதிரியாக இருக்கிற அரசன் வந்து இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி உடனே உத்தரவு போட்டாரு. சேனைகள் சேனைகள் புறப்பட்டு சேனையோடு போன சேனையோடு போனார். இவர் குதிரை அப்படி போய் அந்த யானை விட்டு கொடுத்து கிடக்கிறத பார்த்தா வேற யாரும் வேணும் இந்த ஒரு ஆள் தான் நின்னா இன்னும் போகல. யானை வெட்டி கொடுத்த மாதிரி பயிர் வந்து போது போகக்கூடாது போகல. அதே நின்று யாரும் எரி நின்றுட்டு இருக்காருன்னா திருநெல்வேலூர் உத்தராச்சல் அழியார் அங்க தூரத்துல கண்டவர் இவர் தான் நின்று இருக்காரு சிவனடியார்னு சொல்லி இங்கேயே குதிரையை விட்டு இறங்கிட்டாராட்ட புகழ்ச்சோழன் இங்கேயே இறங்கிட்டார். குளை மறைக்காரி நானு கண்பாராம் குளையணி காரி நானு கண்பாராம் குளத்தின் குளத்தின் பிழைபாடி நன்றி கொள்ளான் ஏதோ தவறு கொண்டிருக்கிறதா கொல்ல என்று நம் மனத்துக்கொண்டு மடைமாத சேனை யாரை வரவினை மாற்றி மற்ற கூட வய புறவி மேல் நின்று இழிந்தனன் உலகம் குறையிலிருந்து வீடு அறிவித்தார். குதிரையிலிருந்து கீழே இறங்கி பக்கத்துல போனாரு. நமஸ்காரத்தை பண்ணாரு. இந்த யானையும் பாகனும் செய்த குற்றத்துக்கு அவங்க என்ன குற்றம் செய்து கேட்கல. யானையும் பாகனும் செய்த குற்றத்துக்கு இதுவே போதுமா இன்னும் தண்டனை தர வேணுமா? ஆக இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறவன் நான் தான். அதனால என்னையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு தெரியுமா? அது என்னையும் கொல்றதுக்கு அயால உங்க கையில இருக்கிற அந்த மனுவினால விட்டுக் கொடுக்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன். மங்களம் அழுவால் கொள்கை வழக்கு மந்தி இதுவா அமர்ந்து செங்கையால் உடைய வாழ் வாங்கி புதுத்தனர் தீர்வு நேர்வார். தேவரிகளுடைய கரத்துல இருக்கிற அந்த மனு மங்கள மனு அதை விட்டு போடுறதுக்கு எனக்கு தெரியலையே. என்னுடைய வாழ்லயே என்னை விட்டுக் கொண்டு வாழும் வாங்குறதுனால வாங்குறது இல்லையா வாடை அப்படி வரங்கள் என்ன தன்னையே வாடி முறை அப்படின்னு சொல்லி

எழுந்தது பாகரோடு யானை எழுந்ததன் மிக்கு குண்டியினை மண்ணேர் காட்ட குண்டியினை மண்ணேர் காட்ட செழுந்திரு மலரை இந்த சிலக்கறி சிந்த சிலக்கறிகளா யார சிந்த திங்கள் கொழுந்தானி திங்கள் கொழுந்தானி வேணி திங்கள் அருளினால் கூடி தென்று எழுந்தது ஆகாயமானியாக சொன்னார். இந்த மாதிரி உங்களுடைய குண்டினுடைய ஒரு பெருமையை உலகத்தை காட்ட வேண்டி இப்படி யானை மூலமா மரண சிந்த வச்சு சிந்த வச்சு அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு வாக்கு எழுந்தது யானை வந்துருச்சு பாகுதான் கொழுந்தானி திங்கள் அருளினால் கூடி தென்று எழுந்தது பாக அருள் யானை எழுந்தது அல்ல அப்படிப்பட்ட நிகழ்ச்சியிலே இவர் பெரும்பங்கு கொண்டவர் இந்த புரட்சவனாயனார். அளவில்லாத பத்தி அந்த அளவில்லாத பத்தியிலே ஒரு மந்திரிகள் சொன்னார்கள், எல்லாரும் கப்பம் கட்டான், ஒரு சித்தர்கள் கப்பம் கட்ட மாட்டேங்கிறான் மறுக்கிறான். அவன் யாருன்னு கேட்டார். அவன் தான் அதிகம் என்கின்றான். அவன் மலை அரணத்துக்குள்ள இருக்கிற மலை அரணம், மலைகள் சூழ்ந்த பல பக்கம் மலை மலைக்கு நடுவில் இருக்கின்ற ஒரு ஊர். அங்க இருக்கிறவன் அவனுக்கு அதிகம்னு வேறான் அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே உங்களுக்கு யார் எதிர் இருக்கிறா, நீங்க போய் அவனை வெட்டி கொண்டு கப்பத்தை வாங்கிட்டு வாங்க. இவருடைய படைகள் சென்றது, அவருடைய படைகளை எதிர்த்து இது அரச தர்ம அரசனுடைய வேலை. இரண்டு படைகளும் சண்டை போட்டது, அதுல அவனுடைய சேனைகள் நிறைய சேதமாச்சு. அதுல என்னமா தலைய கொண்டு கொடுத்துண்டானா ஒருத்தர் விட்டுன தலையை நன்னு குயிராக மன்னவனால் எண்ணிப்பெருந்தும் தலை யாவையும் நன்னி கொணரும் தலை ஒன்று நடு கண்ணுற்றதும் குஞ்சடை கண்டனரே. ஒரு தடை தடையை கொண்டு வந்து போட்டிருக்கேன், அந்த தலையில தடை இருந்துச்சு. கண்ட பொழுதே நடுங்கி மனம் கலங்கி கைதொழுது கொண்டதும் பயத்துடனும் குறித்தெரு சென்ற அது உலந்தத்தில் இரலோம் கை தலையில் தடை நிறைய பார்த்தது குண்டரிக திருக்கண்ணில் பொழிந்து இழிய புறவரனார். முரசுடைத்தன் படை உடுவர் முதலமைச்சர் முறை முறுக்கி உறவிறக்கும் புகழ் வந்தி ஒன்றொழிய ஒன்றாவல் சிறை தரித்த கடல் உலகில் திருநேற்றி நெறி புரந்தி அனரகரித்தபடி சாராடகிதனாடிவார். நான் சைவ சமயத்தை வளர்த்த அழகு ரொம்ப நல்லா இருக்கு. சடைமுடிய ஒரு சிறு சடைமுடியுடைய சிவனடி யாரு வெட்டி வீழ்ச்சி விட்டு நான் என்ன சைவத்தை வளர்க்கிறேன். ரொம்ப தண்ணீர் விருப்பம் உண்டு. தாழ்தாங்கி கடன் முடித்த கடை தாங்கும் திருமுடியார் நீர் தாங்கும் கடை பெருமான் நெற்றியின் நெறிதாங்கண்டவரானார் தீர்தாங்கு இவர் ஏனி சிறந்தாங்கி வரக்கண்டு பார்தாங்கு இங்கேவோ பழிதாங்கிறேன் என்றார். எந்த நொழி செய்த ஒளி இதற்கு இசையும்படி துணிவார் நின்ற நெறி அமைச்சருக்கு நில்லங்காற்று அறதடித்து மந்தில் வடம் புரிவார் வழிக்கும் நீர்வழிந்து தோல்வி முடியும் கோரம் தலை புனைவியார். அம்மாற்றம் கட்டணியான சிறையும் இட ரகத்தி எல்லாரும் அழுதார்கள், எல்லாரும் புலம்பினார்கள். கைமகத்தின் தாளே கடலாற்று கருத்துடையார் சிம்மாற்றம் தலை நின்று செந்தி முன் வளர்த்தித்து நிற்குணர்த்தார் பொய் மாற்றும் திருநேற்று புலர் உணர்ந்தனி புரிந்தார் கனகமணி களத்தேந்தி தங்கத்தாம்பாளத்துல வச்சாரு கொண்டு முடித்தாங்கி குலமும் எரி வளங்கொள்வார் அண்டர்வரான் திருநாமத்தை அஞ்செடுத்து எடுத்தோரி மண்டுகள துலங்கி தலையிலே தலையிலே தலை அக்னியே வர வந்தாரு. வர வந்து சிவாயனமன் இறங்கிட்டார். அரசர் அழக சொல்ல வேண்டிய அந்த

0: பொழுது அடர் மாறி புலி நிறைய புரிஞ்சிரிய புரிஞ்சிரிய மிக்கவர் மங்கள கூறிய செக்கந்தரும் ஜடைமுடியால் சிலம்பலம்பு சேவடியும் அக்கருணை திருநிழக்கு ஆறாமை அமர்ந்திருந்தார். அப்படி தியானம் உலக தியானம் சடையை கண்டு முரசங்கொள் கடத்தாரை நூந்த தங்களின் முரசங்கொள் நலுங்குடைய புகச்சோட உரிமையினை பரசுங்கு தேவலினால் அவர் வாதம் படிந்தேற்று நரசிங்க முனை அல்வரன் அமர்ந்தபடி உரை. அதனால இப்படி தன்னையே தியாகம் பண்ணினவர் சடைக்காக இப்ப மெய்ப்பொரு நாயனாரும் ஏனாஜிநாத நாயனாரும் திருநேற்றுக்காக தியாகம் பண்ணினார். சடையக்கம்பு தியாகம் அப்படின்னா அந்த காலம் எவ்வளவு தெய்வத்துல உச்சகட்டமா இருந்திருக்கு, தெய்வ சமயத்துல எவ்வளவு பற்றுடைய இருந்திருக்கு, அரசர் அப்படி இருந்தாலும் நாடு எப்படி இருந்திருக்கோம். இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நம்ம பார்வதி
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

0: போற்றி திருச்சிற்றம்மா.
1: இந்த செய்தியை கேட்டவுடன் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு பூர்வ மீமாம்சா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் வாசுதேவம் ரமாகாந்தம். நத்வா லௌகாக்ஷி பாஸ்கரஹ. குரு தேஜைமிநிநயே ப்ரவேஷாயார்த்த சங்கிரஹம். ஓம் வாசுதேவ ரமாகாந்தம் நத்வா லௌகாக்ஷி பாஸ்கரஹ. குரு தேஜைமிநிநயே ப்ரவேஷாய அர்த்த சங்கிரஹம். அர்த்த சங்கிரஹம் அப்படிங்கிற கிரந்தம் படிக்க போறோம். அர்த்த சங்கிரஹம், அர்த்தானாம் சங்கிரஹ, அர்த்த சங்கிரஹ, பதார்த்தானாம் சங்கிரக அப்படின்னு பார்த்தோம் அங்க தர்க்க சங்கிரகத்துல. இங்க அர்த்தம், அர்த்தம்னு சொல்லி சொன்னா விஷயம், அர்த்தம்னா பொருள், சொத்து அப்படின்னு அர்த்தம். இன்னொரு இடத்துல விஷயம் அப்படின்னு அர்த்தம். அப்போ விஷயத்தோட சங்கிரகம், விஷயத்தோட சங்கிரகம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா பிரமேய விஷயத்தோட சங்கிரகம். இது நாம படிக்க போறது ரெண்டு சாஸ்திரம். இந்த அர்த்த சங்கிரகத்துல ரெண்டு பாகம் இருக்கு. அர்த்த சங்கிரகம்ங்கிறதோட பூர்வீமாம்சையில ரெண்டு பாகம் இருக்கு. ஒன்னு பிரமேய விஷய விசாரம், இன்னொன்னு பிரமாண விஷய விசாரம். நாம பார்க்க போறது பிரமேய விஷய விசாரம். பிரமாண விஷய விசாரத்தை குறித்து நாம இப்ப பார்க்க போறது இல்லை. ஏன்னா இவங்க என்ன பிரமாணத்தை ஒத்துக்கிறாங்களோ அதையேத்தான் வேதாந்தத்திலயும் நாம ஒத்துக்கிறோம் அப்படிங்கறதுனால அந்த பிரமாணத்துடைய ஞானத்துக்கோசரம் வேதாந்தத்தை பார்த்துட்டா போதும், முடிஞ்சு போயிடுறது. அர்த்த சங்கிரகம் பிரமேய விஷய விசாரம். இதுக்கு அடுத்த கிரந்தம் கிரமத்துல எப்படி படிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அர்த்த சங்கிரகம். அர்த்த சங்கிரகத்துக்கு அப்புறம் மானமேய உதயம், மானமேயோதயம் அப்படிங்கிற கிரந்தம். இது லௌகாட்சி பாஸ்கர் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டது. மானமேயோதயம் அப்படிங்கிறது நாராயண பட்டாதிரிகள் அப்படிங்கிறவங்களால எழுதப்பட்டது. இது அவங்களுக்கு மரியாதை இல்லை. நாராயண பட்டாதிரி அப்படிங்கிறவருக்கு ஒரு மரியாதையோட அவர்களால் அப்படின்னு சொல்லி சொல்லலை. ரெண்டு பேர் எழுதினாங்க அந்த கிரந்தத்தை. அதனால ரெண்டு பேரும் நாராயண பட்டர். அதுதான் வித்தியாசம், அதுதான் அந்த விசேஷம். மானம் அப்படிங்கறத எழுதினது ஒரு நாராயண பட்டர். என்ன காரணத்தினாலே அவரால் முடிக்க முடியல. அதுக்கப்புறம் மேயம் அப்படிங்கிறத இன்னொரு நாராயண பட்டர் எழுதினார். மான மேயோதயம், மானத்தையும் பிரமாணத்தையும் பிரமேயத்தையும் விசாரம் பண்ற சாஸ்திரம் அது. அடுத்தது இந்த கிரமத்துல சூத்திரத்துக்கு போவாங்க. சூத்திரத்துக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி பிரம்மசூத்திரத்துக்கு வையாசிக்க நியாயமாலா அப்படிங்கறது ஒரு கிரந்தமோ நம்மளுடைய பஞ்சதசிக்காரரான வித்யாரண்ய முனிகளால் எழுதப்பட்டது. வையாசிக்க நியாயமாலா அப்படின்றது சூத்திர சங்கிரகம். சூத்திரத்தை ஒரு ஒரு அதுல ஒரு ஒரு டாபிக்கையும் அதிகரணத்தையும் எடுத்து அதிகரணத்துக்கு ரெண்டு ஸ்லோகமா எழுதி எழுதியிருப்பாருங்க. அப்படி அந்த முறையில எழுதப்பட்டது, இந்த முறையில அது எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லணும். அப்படி நியாயமாலா அப்படிங்கிற கிரந்தம். வையாசிக்க நியாயமாலா ரெண்டே ரெண்டு ஸ்லோகத்தை முடிச்சுட்டுவாரு. இங்க நியாயமாலா அப்படி முடிக்கணுங்கிற அவசியம் இல்ல. சில இடத்துல அதிகமான ஸ்லோகங்களையும் உபயோகம் பண்ணியிருப்பார். ஆனா விசாரம் என்ன அப்படின்னா அதிகார அர்த்த விசாரம். ஒரு ஒரு அதிகரணத்தையும் எடுத்து அந்த அதிகரணத்துல, அதாவது பூர்வீமாம்சையில ஒரு டாபிக் அதிகரணம்னா ஒரு டாபிக், அந்த அதிகரணத்தை என்ன சொல்லியிருக்கோ அந்த அதிகரணத்தை விசாரம் பண்றது நியாயமாலா. அந்த நியாயமாலாக்கு நியாயமாலா எழுதினவரே நியாயமாலா விஸ்தர் அப்படின்னு ஒரு டீக்கா எழுதியிருக்காரு. விஸ்தர் அப்படின்ற டீக்கா, நியாயமாலா விஸ்தர் அப்படின்னு அந்த டீக்காவோட படிப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் அந்த பிரவேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஜெயமினியோட சூத்திரத்துக்கு டைரக்டா போயிடுவாங்க. நாம அர்த்த சங்கிரகம் படிக்கிறோம். லௌகாட்சி பாஸ்கரர் அப்படிங்கிற எழுதினது அர்த்த சங்கிரகம். வாசுதேவம் ரமாகாந்தம், இது பிரமாண கிரந்தம் அப்படிங்கிற வகையில வர்றது. இது பிரமாண கிரந்தம், அதாவது பத வாக்கிய பிரமாணம் அப்படிங்கறதுல பிரமாணம் இது. இது எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா வேதாந்த சாஸ்திரத்துல பகவான் பாஷ்யக்காரர் எழுதின பாஷ்யத்துல பல இடத்துல விசாரம் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த யாகத்துல பண்ண மாதிரி, அக்னிஷ்டோமி யாகம், அக்னிஷ்டோமின்னா பசுமாலை வேதம் சொல்லி இருக்குல்ல, ஜோதிஷ்டோம யாகத்துல பண்ண மாதிரி இல்ல, பிரகிருதி வந்த மாதிரி, விக்கிருத்தி பண்ண மாதிரி, இந்த மாதிரி பாஷைகளை பிரயோகம் பண்ணிட்டு இருப்பாங்க. உதாரணம் எல்லாம் பூர்வீமாம்ச உதாரணங்களா வரும். அப்படி பூர்மிமாம்ச உதாரணமா வரும்பொழுது பிரதிபத்தி கர்மா அப்படிம்பாரு. பிரதிபத்தி கர்மானா என்னன்னே நமக்கு தெரியாது, அப்ப அங்க விசாரம் பண்ண முடியாது. அப்ப அந்த மாதிரி பூர்வமீமாம்சா சாஸ்திரத்தோடைய வார்த்தைகள் வரும்பொழுது அங்க உட்கார்ந்து விசாரம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு அதை முன்னாடியே பிஃபோர் ஹேண்டா இங்க படிச்சுடுறது. அப்போ பாஷ்யம் படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் அழகா தெளிவா படிக்க முடியும், நம்ம விஷயத்தை விசாரத்தை நல்லா தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த காலத்துல உதாரணம் இன்னைக்கு பிரம்மா வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அனுபவம் இருக்கு இல்லாட்டி ஆனா தெரியாது அப்படின்றது கரண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். அந்த மாதிரி பிராக்டிக்கலா சில சில உதாரணங்களை கொடுப்பாங்க. அந்த மாதிரி அன்னைக்கு உதாரணம் இல்லை. அன்னைக்கு உதாரணம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இந்த மாதிரி யக்ஞ சம்பந்தப்பட்ட உதாரணம், ஏன்னா எல்லாருமே யக்ஞ சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்லா தேர்ச்சி பெற்றவங்களா இருந்திருக்காங்க. அதனால யக்ஞ சம்பந்தப்பட்ட யாக சம்பந்தப்பட்ட விஷயங்களாவே அங்க உதாரணம் இருக்கும். இப்ப அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நாமளும் அதுக்கு தகுதி அடையணும்னு சொல்லி சொன்னா இந்த யாக சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாமளும் தெரிஞ்சுக்கணும். அது மாத்திரம் இல்ல, பிரமாண விசாரத்தை எப்படி பண்றது அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கணும். இந்த பாகமான வேதம், இந்த உபனிஷத்தான வேதம், இந்த இது உபனிஷத்தும் தகுதி அடையறதுக்கு இது பிரம்மத்தை பத்தி தான் பேசுறது, அத்வைதத்தை பத்தி தான் பேசுறதுன்னு எப்படி நம்ம தீர்மானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஷட்லிங்க தாத்பரியம்னு சொல்லி, அந்த ஷட்லிங்க தாத்பரியம்னா இதுல இருந்து குடிக்கிறது தான். அப்போ இந்த மாதிரி விசாரத்தெல்லாம் இங்க புரிஞ்சுட்டோம்னா அங்க வேதாந்தத்துல சுலபமா இருக்கும் விஷயம் வந்து விசாரம் பண்ணும்போது. அதுக்கு இந்த கிரந்தமானது அவசியமாகுது. வாசுதேவம் மங்களாச்சரணம் பண்றார். மங்களாச்சரணம் வந்து பரம்பரையா சிஷ்டாச்சாரத்தை கடைபிடிக்கிறதா இருந்துருக்கிறதுனால பகவான் இங்க லோகாக்ஷி பாஸ்கரும் இந்த மங்களாச்சரணத்தை வச்சுட்டே ஆரம்பிக்கிறார். வாசுதேவம் ரமாகாந்தம் நத்வா, வணங்கி, யார வணங்கி அப்படின்னு சொல்லி சொன்னா வாசுதேவம். அந்த வாசுதேவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டா ரமாகாந்தம், ரமாவினுடைய காந்தன் அப்படின்னு சொல்லி சொன்னா மனதுக்கு உகந்தவன் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர் ரமாவுக்கு மகன், மனதிற்கு உகந்தவனானவர் ரமான்னு சொல்லி சொன்னா லக்ஷ்மி ஸ்ரீ, அவளுக்கு பிரியமானவரான அந்த வாசுதேவனை பரமாத்மா அவரை வணங்கி லௌகாட்சி பாஸ்கர. யார் வணங்குறது அப்படின்னு சொல்லி சொன்னா நான் லௌகாட்சி பாஸ்கரன், லௌகாட்சி பாஸ்கரனான நான் வணங்கி குருதே செய்கின்றேன். என்னத்த ஜெய்மினி நயே பிரவேசாய, ஜெய்மினி நயே அப்படின்னு சொல்லி சொன்னா ஜெய்மினியினுடைய சாஸ்திரத்தில் ஜெய்மினி பகவான் ஜெய்மினி எழுதின அவருடைய 12 அத்தியாயம் கொண்டதான இந்த சாஸ்திரத்துல பிரவேசம் செய்யறதுக்கு அர்த்த சங்கிரகம் அப்படிங்கிற இந்த கிரந்தத்தை நான் செய்யறேன். ஜெய்மினி பகவான் ஜெய்மினி என்ன பண்ணினார் அப்படின்னு சொல்லி ஜெய்மினி நயே அப்படின்னு சொல்லி சொன்னா ஜெய்மினி என்ன பண்ணினார் அப்படின்னா தர்ம விசாரத்தை பண்ணாரு. முதல் சூத்திரம் அசாதோ தர்ம ஜிக்யாசா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. தர்ம ஜிக்யாசா, அசாதோ தர்ம ஜிக்யாசா, அச ஆனந்தர்யார்த்தம் அப்படின்னு எடுப்பாங்க. அதாவது வேதத்தை படிச்ச பின்னாடி வேதத்துல என்ன சொல்லிருக்கு என்ன சொல்லல, தர்மம்னா என்ன அப்படிங்கிற விசாரத்தை நம்ம பண்ணணும். தர்மம்னா என்ன விசாரம் என்ன பண்ண வேண்டியிருக்கு, தர்மம்னா தெரிஞ்சதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயும் தர்மமானது ஒரு விஷயமா மாறிடுறது. தர்மமானது எல்லா இடத்துலயும் பொதுவா இருக்கிறது இல்ல, லௌகிக்க தர்மமானது நம்ம பார்க்கறது எல்லா இடத்துலயும் பொதுவா இருக்கிறது இல்ல. அதனால தர்மத்தை குறிச்ச விசாரம் பண்ணணும். தர்மத்தை குறிச்ச விசாரம் பண்ணணும்னு சொல்லி சொன்னா தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கோசம் தர்மத்தை குறிச்ச விசாரம் பண்ணணும். தர்மம் அப்படிங்கிறது அதர்மத்துக்கும் உபலட்சணம் ஆயிடுறது. அதர்மத்தை குறிச்சும் உச்சாரம் பண்ணணும் அப்படின்னு. எதுக்கு அதர்மத்தை தர்மத்தை மாத்திரம் பண்ணினா போதாதா அப்படின்னு கேட்டா அதர்மத்தை கைவிடுறதுக்கோசரம் தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கோசரம் அப்படியே ரெண்டுத்தையும் விசாரம் பண்ணணும். அதர்மத்தை கடைபிடிக்கிறது கைவிடுறதுக்கு, தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு நாம விசாரம் பண்ணி ஆகணும். தர்மம் என்னன்னு தெளிவா தெரிஞ்சாதான், ஏன்னா பல இடத்துல பல விசாரங்கள் மாறி மாறி வந்துடுறது. இப்போ தர்மம்னா என்ன அப்படின்னா இங்க சாஸ்திரத்தில் என்ன சொல்றது, நீ வந்து இந்த பேர் என்ன சுரான் அபிவிகித, இது வந்து நிஷித்தாத்மகமானது நிஷேதம். சுரா சாராயத்தை குடிக்கிறது அதர்மம் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆனா வெளிநாட்டுலாம் சாப்பாடோட தண்ணி குடிக்கிற மாதிரி வயனு குடிச்சுட்டு இருப்பான். இப்போ அந்த இடத்துல அது சாமூகிக தர்மம் ஆயிடுது. இப்போ இன்னொரு விஷயம் சொல்லலாம், சாதாரணமான யாகாவாராயும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டுங்கிற திருவள்ளுவர். இப்போ பொய் சொல்லாத வாய்மை அப்படிங்கிற அதிகாரத்தை வர்றது, பொய் சொல்லாத அப்படிங்கிறது. பொய் சொல்லாத அப்படின்னா பொய் வந்து ஒரு கல்யாணத்துக்கு 1000 பொய் சொல்லியும் ஒரு கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறார் பாருங்க. பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க, அதே இடத்துல 1000 பொய் சொல்லியும் ஒரு கல்யாணத்தை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இப்ப பொய் சொல்லணுமா சொல்லக்கூடாதா, தர்ம சங்கடம் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சில இடத்துல மூர்த்தி பூஜனை தர்ம வர்ஜிதம், அவங்களுக்கு அதர்மம் அது மூர்த்தி பூஜனை பண்றது. சில சாஸ்திரத்துல சில சாஸ்திரத்துல மூர்த்தி பூஜனை பண்ணணும். இப்போ தர்மம் விரோதமா இருக்கு, ஒருத்தர் தர்மத்துல மூர்த்தி பூஜனம் பண்ணக்கூடாது, உருவ வழிபாடு பண்ணக்கூடாது, இன்னொருத்தரோட தர்மத்துல உருவ வழிபாடு பண்ணணும். இப்போ இந்த மாதிரி தர்ம விரோதங்கள் இருக்கு. தர்மத்திலேயே தர்ம சங்கடங்கள் இருக்கு. அப்போ அந்த தர்மம் என்ன, நமக்கு எது பிரமாணம்னு சொல்லி சொன்னா தஸ்மா சாஸ்திரம் ஏவ பிரமாணம் தே அப்படின்னு பகவான் சொன்னது மாதிரி, பகவத்கீதையில சொன்ன மாதிரி சாஸ்திரம் தான் நமக்கு பிரமாணம், தர்மம் எது அதர்மம் எது அப்படின்றதுக்கு. அப்போ அந்த சாஸ்திரத்து மூலியமாக தர்மம் என்ன அதர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நியாயம் அப்படிங்கறதுனால, முறை அதுதான் அப்படிங்கறதுனால பகவான் ஜெய்மினி சாஸ்திரத்தை விசாரம் பண்ணி தர்மத்தை விசாரம் பண்றதான ஒரு சாஸ்திரம், அதர்மத்தையும் அதன் மூலியமாக தெரிவிக்கிறதான ஒரு சாஸ்திரத்தை பண்ணியிருக்காரு. 12 அத்தியாயங்கள் கொண்ட இந்த சாஸ்திரம். ஆனா விஷயம் என்னன்னா, மங்களாசனத்துல வாசுதேவம் ரமாகாந்தம் நத்துவா அப்படிங்கிறாரு இவர் தொடங்குறாரு. ரமாகாந்தம் வாசுதேவம், ரமாவுக்கு மனதிற்கினை இனியவரான ரமு கிரீடாயம் தாத்து, மனதில் ஈடுபடுபவர், இன்பு இன்பம் தருபவர் அப்படின்ட்டு. இப்போ அப்படிப்பட்டவரான ரமாகாந்தன் வாசுதேவனை வணங்கி அப்படிங்கிறார். இவங்களுடைய சாஸ்திரத்துல உருவ வழிபாடு இல்லை, பகவான உருவமா ஒத்துக்கிறது இல்லை. அப்படிங்கும் போது ரமாகாந்தன் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டா, பெரிய பெரிய சாஸ்திரீகர்களான, அதாவது பூர்மீமாம்ச சாஸ்திர சாஸ்திரத்துக்கு பூர்மீமாம்ச சாஸ்திரம்னு சொல்லுவாங்க, வேதாந்தத்தை உத்தரமீமாம்சான்னு சொன்னா இதுல புதிய பூர்வீமாம்சான்னு சொல்லுவாங்க. அப்போ பூர்மீமாம்ச சாஸ்திரத்துல பெரிய பெரிய வித்வான்களான கண்டதேவர் முதலியவர்கள் அல்லாலும் கூட இந்த உருவ வழிபாட கண்டனம் செய்யற, அதை போற்றி ஏதாவது வாக்கியம் சொல்லல அப்படின்னாலும் கண்டனமும் செய்யற. அதனால இதுல தோஷம் இருக்கு அப்படின்றது தெரியல. அது மாத்திரம் இல்ல, யாகம் முதலிய கர்மத்துல அக்னியில ஆவாகனம் பண்ணனாங்க. ஆவாகனம் பண்ணும்போது தேவர்களை ஆவாகனம் பண்றாங்க, தேவதைய ஆவாகனம் பண்ணும்போது நாராயண முதலிய தேவதைய ஆவாகனம் பண்றாங்க. நாராயணா எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு உருவம் கொடுத்திருக்கு, சித்திரீகரணம் பண்ணிருக்கு. ருத்ரன் ஆவாகனம் பண்ணணும்னு சொல்லி சொன்னா அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய உருவம் என்ன அப்படின்னு சித்திரீகரணம் பண்ணிருக்கு. இந்திரன் எப்படிப்பட்டவன், அவனுடைய சித்திரீகரணம் பண்ணிருக்கு. இப்போ அது உருவம் தானே, உருவ கற்பனை பண்ணே ஆகணுமே, அவன் பாவனை பண்ணி ஆகணுமே. யார் இன்வைட் பண்றாங்களோ அவங்க அந்த பாவனை பண்ணித்தான் ஆகணும். அதனால உருவ வழிபாடு இந்த இடத்துல கண்டனம் பண்ணப்படாத ஒரு விஷயம் அப்படிங்கறதுனால ஏத்துக்கலாம் அப்படின்னு நியாயம் வருது. அப்போ இந்த 12 அத்தியாயங்கள் கூடியதான சாஸ்திரத்தினுடைய சாரம் அப்படிங்கறது இந்த அர்த்த சங்கிரகம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். 12 அத்தியாயம்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா, அதுக்கு டீக்கால இங்க சொல்றாரு, பசமே லட்சணே வித்யாதேகே பிராமான்யம் நிரூபிதம். விதி முதலிய வாக்கியங்களுக்கு பிரமாணத்தன்மையானது இங்க சொல்றது, விதி அர்த்தவாதம் வரைக்கும் எல்லாத்துக்கும் பிரமாணம். எப்படி என்ன பிரமாணம், வேதம் ஏன் பிரமாணத்தன்மையை அடையிறது, வேதம் பிரமாணமா இல்லையா, வேதம் ஏன் பிரமாணத்தன்மை அடையிறது அப்படின்னு வேதத்தோட பிரமாணத்தன்மையை நிரூபிக்கிறதான சாஸ்திரம் இது முதல் அத்தியாயம். வேதத்தோட பிரமாணத்தன்மையை நிரூபிச்சிட்ட பின்னாடி தத் விதேய கர்மபேதோ நிரூபித, அந்த விதியில உள்ள கர்மபேதங்களானது, அந்த விதியினால சொல்லப்படுற கர்மபேதங்களானது ரெண்டாவது அத்தியாயத்துல, முதல் அத்தியாயத்துல என்ன நிரூபிக்கப்பட்டதோ அதை ஆதாரமா வச்சு ரெண்டாவது அத்தியாயமானது பண்றது. அடுத்தது மூணாவது திருத்தீயே விஹிதானாம் சேஷேஷி பாவக அப்படிங்கிறாங்க. மூணாவது அத்தியாயத்துல சேஷசேஷி பாவக அப்படிங்கிறது, சேஷசேஷி பாவம் வந்து அங்க அங்கி பாவம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இந்த கர்மத்துக்கு இந்த கர்மம் இதுதான் அங்கி, கர்மம் முழு கர்மம் எது அது அங்கி, இந்த அங்கியான கர்மத்துக்கு இதெல்லாம் அங்கங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லறது. அங்கங்கள்லாம் பாகங்கள், ஒரு முழு கர்மம் இருக்கு, யாகம் ஒண்ணு இருக்கு, அந்த யாகத்துக்கு சில பாகங்கள் இருக்கு. ஜோதிஷ்டோமேன சொர்க்கம் ஆலபே அப்படின்னு சொல்லியிருக்கு, ஜோதிஷ்டோபம் அப்படிங்கிற கர்மத்தினால சொர்க்கத்தை பண்ணணும் அப்படின்ட்டு. பிரயாஜம் அனுயாஜம் அப்படிங்கிற கர்மம் இருக்கு. அந்த பிரயாஜம்ல 5 வகையான யாகங்கள் இருக்கு, பஞ்ச பிரயாஜம்னு சொல்லுவான். பிரயாஜத்துல 5 வகையான யாகம் இருக்கு, சமீதோ எஜதி, எஜதி இடோ எஜதி, பகிர் எஜதி, தனுன பாதம், தனுன பாதம் எஜதி, சுவாகாரம் எஜதி அப்படின்ட்டு. அப்போ சமிதோ எஜதி, தனுன பாதம் எஜதி, இடோ எஜதி, பர்ஹிர் எஜதி, சுவாகாரம் எஜதின்னு 5 வகையான கர்மங்கள் இருக்கு. இப்போ இந்த ஒன்னு ஒன்னும் ஒரு ஒரு அங்கங்கள் அந்த பிரயாஜ கர்ம, பிரயாஜங்கிற ஒரு அங்கி எடுத்திருந்தோம் அப்படின்னா, முழு கர்மத்தை எடுத்துருந்தோம்னா அதுல ஒரு ஒரு கர்மமும் அங்கங்களா ஆறுது. இப்போ இந்த அங்கங்களை முறையா கடைபிடிக்கணும். ஏன்னா ஒரு ஒரு அங்கமும் ஒரு பலனை கொடுக்கறது, அதிர்ஷ்டம்னு சொல்லுவான், புண்ணியம் அப்படிங்கிறது நம்மளோட சொல்றது. அதிர்ஷ்டம் தான் நம்ம பார்க்க முடியாது, ஆனா அனுபவத்துக்கு வர்றது அப்படிப்பட்டது அதிர்ஷ்டம், புண்ணியம். இந்த புண்ணியமானது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா, அங்க அபூர்வம் பல அபூர்வம்னு 2 வகையா ஆறுது, அங்காதிர்ஷ்டம் பராதிர்ஷ்டம், அதாவது அங்காபூர்வம் பலாபூர்வம். ஒரு ஒரு அங்கத்தையும் முறையா நாம கடைபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த அங்கத்தினால ஒரு பலன் உண்டாகும், அது அங்காபூர்வம். இந்த அங்கங்கள்லாம் சேர்ந்து ஒரு டோட்டல் பலனை கொடுக்கறது பலாபூர்வம், அது பேர். அப்படி 2 வகையான கர்மங்கள். அங்கங்களை ஒழுங்கா கடைபிடிச்சாதான் அங்கியான முழுமையான பலனானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுனால அங்க அங்கி விசாரமானது பண்ண வேண்டிய அவசியம் உண்டாருது. அடுத்தது சதுர்த்தி கிருது பிரயுக்த அனுஷ்டேயானாம் புருஷார்த்த பிரயுக்த அனுஷ்டேயானாம் பதார்த்தானாம் பரிமாணம் சிந்தித்தம். இந்த கர்மங்கள்ல அங்காங்கின்னு சொல்லப்பட்ட இந்த சேஷசேஷி பாவமான கர்மங்கள்ல எப்படிப்பட்டதான் என்ன மாதிரியா செய்யணும், என்னென்ன கிரமத்துல செய்யணும், எந்தெந்த மாதிரியான வகையில செய்யணும் அப்படிங்கறத பத்தி விசாரமானது. அங்காங்கி விசாரம் தான் தொடர்ந்து வர்றது இங்கே. அடுத்தது பஞ்சமே அனுஷ்டேய பதார்த்தானாம் அனுஷ்டான கிரமோ நிரூபித. அஞ்சாவது வகையில அனுஷ்டேய பதார்த்தம் இத்தனை கர்மங்கள் இருக்கு, இதை எந்த மாதிரி கிரமத்துல நாம பண்ணணும், எந்த முறையில பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இப்போ கோவில்ல பலி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, 10 ஆடோ இல்ல 10 மாடோ பலி கொடுக்குறாங்க. இப்ப இந்த 10 மாடுக்கும் பூஜை செய்யணும். இந்த பூஜை எப்படி செய்யறது, ஒரு ஒரு மாடுக்கும் குளிப்பாட்டி பூ மாலை போட்டு பொட்டு வச்சு பூ வச்சு இதெல்லாம் பண்ணணுமா, அப்புறம் ஆரத்தி எல்லாம் காமிக்கணுமா, ஒன்னு ஒண்ணுக்கும் தனித்தனியா பண்ணணுமா, இல்ல 10 மாடுக்கும் வரிசையா குளிப்பாட்டு, 10 மாடுக்கும் மாலை போடு, 10 மாட்டுக்கும் வரிசையா பொட்டு வை, 10 மாட்டுக்கும் தீபங்காட்டு, இப்படி பண்ணணுமா, எந்த முறையில பண்ணணும், இது கிரமம். அப்படி அந்த கிரமத்தை ஃபாஸ்டா பண்ணணும், மொத்தமா தண்ணி ஊத்து மொத்தமா பண்ண எல்லாத்தையும் மொத்தமா ஒரே இடத்துல நிறுத்திவை, அப்படி இல்லை, கிரமம் இருக்கு, அதுக்கு ஒரு முறை இருக்கு. இந்த மாதிரிதான் பண்ணணும் அப்படின்னா அந்த முறையில தான் பண்ணணும், அந்த முறையில பண்ணினா தான், அந்த கிரமத்துல பண்ணினா தான் அந்த பலமானது உண்டாகும். ஒரு சின்ன சம்ஸ்காரம் ஒண்ணு இருக்கு, என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா துஷாவணம் அப்படின்ட்டு, நெல்லு அந்த மேல இருக்கிற அந்த நெல்லோட அந்த தோலை எடுக்கணும், அரிசியில இருக்க அரிசியை மூடின்னு இருக்கிற இல்ல கோதுமை மூடின்னு இருக்க அந்த நெல்மணியை அந்த தோலை எடுக்கணும். இப்ப அதுக்கு என்ன வழி, நகத்தை வச்சு பிச்சு எடுத்தா முடிஞ்சு போயிடும், அம்மியில போட்டு இடிச்சா முடிஞ்சு போயிடும். இப்போ இதை இந்த முறையில தான் பண்ணணும்னு சில கடமைகள் இருக்கு, கிரமங்கள் இருக்கு. அந்த முறையில பண்ணினாத்தான் அதை நகத்துல பிக்கணும்னு சொன்னா நகத்துலதான் பிச்சாகணும். நீங்க அதை அம்மியில போட்டுதான் இடிக்கணும்னு சொல்லி சொன்னா அம்மியில போட்டுதான் இடிக்கணும், உங்களுடைய புருஷார்த்தத்தை உங்களோட புத்தியை போட்டு நீங்க பிரயோகம் பண்ண முடியாது. மெஷின்ல போட்டா 2 நிமிஷத்தை தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு பேசக்கூடாதுங்க. இப்படித்தான் இந்த கர்மத்தை பண்ணணும்னு சொல்லியிருந்தா அப்படித்தான் பண்ணணும் நீங்க. அடுத்தது சஷ்டே ஆறாவது அத்தியாயத்துல வீத கர்ம ஃபலபோக்திருத்துவ ரூப அதிகார நிரூபணம். அதிகாரம் இந்த பலனுக்கு, இந்த பலனை அனுபவிக்கிறதுக்கு தகுதி உடையவன் யாரு, யாரு இந்த மாதிரியான கர்மத்தை பண்ண முடியும், எந்த மாதிரியான கர்மத்துக்கு யார் தகுதி உடையவன், எந்தெந்த மாதிரியான கர்மங்கள் இருக்கு அப்படிங்கிற விசாரம் எல்லாம் இங்க ஆறாவது அத்தியாயத்துல பண்றது. அடுத்தது சப்தமே 7வது அத்தியாயத்துல பிரகிருத உபதிஷ்டாங்கானாம் விகிருதோ சாமானிய அதிவேஷோ நிரூபித. பிரகிருத்தில சொல்லப்பட்ட கர்மங்களானது விகிருத்தியில அதிதேசம் செய்யப்படுறது, சாமானிய அதிதேசம்னு சொல்றாங்க. என்ன பிரகிருத்தினா என்ன விகிருத்தினா, ரெண்டு புது சப்தங்கள் இங்க சொல்லியிருக்கு, பிரகிருதி விகிருத்தி. ஒன்னொன்னு ஒரு ஒரு சப்தம் சொல்றது, சேஷசேஷி பாவனும் புதுஸ்தான் நமக்கு, கிரமங்கிறதும் புதுஸ்தான், பரிமாணங்கிறதும் புதுஸ்தான் இந்த சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா குணம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் பாரிபாஷிக சொற்கள், பாரிபாஷிக சொற்கள் எப்பவுமே ஒரு ஒரு சாஸ்திரத்தை படிக்கும் போதும் அதோடைய அர்த்தமானது மாறும். குணம் அப்படின்னு சொல்லி சொன்னா சாங்கிய சாஸ்திரத்துல ரஜஸ்தம சத்வம் மூணுமே, சத்வரஜஸ்தமசானது குணம் அப்படின்னா இருக்கு. அதே வியாக்கரண சாஸ்திரத்துக்கு போனோம்னா அதையும் குண அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி பாரிபாஷிக சொற்கள் இங்க என்ன சொல்லிருக்கு, பிரகிருத்தியில சொல்லப்பட்டது விக்ருத்தியில அதிதேசம் செய்யப்படுறது. அப்ப பிரகிருத்தினா என்ன, விக்ருத்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பிரகிருத்தினா சகல அங்கானாம் ஆதேஷா பிரகிருதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. விகலாங்கானாம் ஆதேஷா விகிருதி, சகல அங்கத்தையும் முழு அங்கத்தையும் சொல்லி இந்த அங்கங்களை இப்படி கடைபிடிக்கணும்னு சொல்றதுக்கு போய் பிரகிருதி, கொஞ்சம் கொஞ்சத்தை வச்சுட்டு மீதி எல்லாம் பிரகிருதி மாதிரி. ஏன்னா பிரகிருதி விகிருதி கர்த்தவ்யா அப்படின்னு ஒரு நியாயம் இருக்கு இவங்களோட சாஸ்திரத்துல. பிரகிருதி மாதிரியே விகிருத்தியும் பண்ணணும். சகல விகல அங்கம் கொஞ்சம் பாதி அங்கத்தை தான் சொல்லியிருக்கு, மீதி எல்லாம் நீங்க பிரகிருதி மாதிரியே செஞ்சிடணும் அப்படின்னு அர்த்தம். அது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ சாம்பார் செய்ய கத்து கொடுக்குறேன். சாம்பார் செய்ய கத்து கொடுக்கும் போது சாம்பார் என்ன, புளி போடணும், பருப்பு போடணும், இது போடணும், அது போடணும், அப்புறம் காய். இன்னைக்கு என்ன காய் போடுறோம், நாங்க கத்திரிக்காய் போடுறோம், கத்திரிக்காய் சாம்பார் அப்படின்னு சொல்லியாச்சு. நாளைக்கு வெண்டைக்காய் சாம்பார் இன்னைக்கு பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. இல்ல கத்திரிக்காய் மாதிரி வேற ஒரு காய், இந்த காயை போட்டு சாம்பார் பண்ணு, உருளைக்கிழங்கு சாம்பார் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. இப்போ சாம்பார்ல கத்திரிக்காய் போட்டா சேர்த்தி, இன்னைக்கு உருளைக்கிழங்கு சாம்பார் எப்படி பண்றது எனக்கு தெரியாதே, பிரச்சனையா இருக்குது. அதனால நாம என்ன சொல்லுவோம், பிரகிருதி நேத்தி கத்திரிக்காய் சாம்பார் எப்படி பண்றதுன்னு தெரியுங்கள, அதே மாதிரி உருளைக்கிழங்கு அதே கத்திரிக்காய்க்கு பதிலாக போட்டு தேக்க வச்சிரு அப்படின்ட்டு. அதுல கொஞ்சம் கொஞ்சம் இப்போ அதே மாதிரி வேற என்ன, ஒரு கேரட் சாம்பார் பண்றோம்னு வச்சுக்கோங்க, கேரட் சாம்பார்னா ஈர்த்து போயிடும். சாம்பார் அதே முறையில தான் பண்ண போறீங்களா, ஈர்த்து போயிடும். அதுக்கு சின்ன சின்ன கர்மத்தை இதுக்கு ஈர்த்து போகாம இருக்கிறதுக்கு என்னென்ன அப்படிங்கிறது ஒரு அடிஷனல் கர்மத்தை மாத்திரம் சொல்லிடுவோம், அது விக்கல அங்கம். இந்த அங்கத்தை மாத்திரம் நீ சேர்த்துக்கோதுல, அப்படின்ட்டு. அப்படி இங்கேயும் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி சொன்னா, இதெல்லாம் இப்படி உதாரணத்துக்கு சும்மா ஏதோ விஷயத்த சொன்னா அது முக்கியம் இல்லை. இங்க பிரகிருதி விகிருத்தது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. பிரகிருதி அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ சூரிய யாகத்தை செஞ்சிருக்கு, சௌரிய யாகம்னு ஒரு யாகம் இருக்கு, சூரியன் சம்பந்தப்பட்டதான யாகம். இப்போ அந்த யாகத்தை நான் சொல்லி கொடுத்துட்டேன் பிரகிருத்தியா. இப்போ விகிருத்தியில அக்னி அப்படின்ற யாகம் இருக்கு, இல்லாட்டி அக்னிங்கிறது பிரகிருதி. அக்னிங்கிற யாக பிரகிருதி யாகத்துல நீங்க என்ன பண்றீங்க, விகிருதி யாகமா சூரிய யாகத்தை செய்றீங்க. இப்போ எப்படி பண்றது, அக்னி யாகம் உனக்கு பண்ண தெரியும், விகிருதி யாகமான சூரிய யாகம் எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுல என்னென்ன மாற்றம் இருக்கு அப்படிங்கறத சொல்றது. அஷ்டமே அக்னேஷ் ஆக்னேயோ அஷ்டக பாலக இத்தியாதி பிரகிருதி அங்கானாம் சௌரியம் சரும் நிர்வபே இத்தியாதி விகிருதோ சப்பிரபஞ்சம் திரவிய தேவதாதி துவாரேன விசேஷ அதிதேச. விசேஷ அதிதேசம், அதிதேசத்துல சாமானிய அதிதேசம் ஏழாவது அத்தியாயத்துல, இங்க விசேஷ அதிதேசம். அதாவது அக்னி அஷ்டக பாலக, அக்னிக்கு எட்டு கபாலத்தை வச்சுண்டு, சூரியனுக்கு சருவ இத்தனை கபாலத்தை வச்சுட்டு பண்ணணும், துவாதச கபாலக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இத்தனை கபாலத்தை, கபாலம்னு சொல்லி சொன்னா பானையோட ஒரு பாகம், சின்ன சின்னதா கபாலம்னு இருப்பான் ஒரு அந்த பானையோட மேல் கீழ் பாகம் மாத்திரம் அது மாதிரி இருக்கும். என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, மேல் பாகமும் கீழ் பாகமும் ரெண்டு கபாலம் பானைக்கு. இந்த பானையோட மேல் பாகத்தையும் கீழ் பாகத்தையும் சேர்த்து ஒட்டினோம்னா இது பானை ஆயிடுறது. கீழ் பாகத்தையும் தலைகீழாக்கி மேல் பாகத்தை அது மேல ஒட்டிட்டோம்னா இது கபாலம் அப்படிங்கிற பேரு. அந்த மாதிரி ஒரு உருவம் இருக்கும் கபாலத்துக்கு. சரி, இந்த கபாலத்துல அக்னிக்கு இத்தனை கபாலமான சோறு வைக்கணும், சாதம் வைக்கணும், சரு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அப்படி அப்போ சூரியனுக்கு எத்தனை வைக்கணும் வித்தியாசப்படுறது. அதே மாதிரி அக்னியே அப்படின்னு சொல்லி சொல்ற இடத்துல சூரியாய அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கும் நவமே. ஏன்னா இது இந்த மாற்றங்கள் எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அடுத்த நவம அத்தியாயத்துலதான் வச்சு தெரியும் நமக்கு. ஏன்னா நவ அத்தியாயத்துல ஊகா அத்தியாயம்னு சொல்லுவாங்க, ஊகஸ்தர்க்க விசாரம், சும்மா லாஜிக்கலா பாக்குறது. எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, பிரகிருத உபதிஷ்டானாம் மந்திர சாம சம்ஸ்கார கர்மணாம் விகிருதௌ அதிதேச பிராப்தானாம் பிரகிருதி விகிருத்தியோர் அக்னி சூரிய தேவதாதி பேதே பிரகிருதிகதம் தேவதாதி வாசகம் பதம் விஹாய விகிருதௌ தேவதாதி வாசகசிய பதசிய அத்தியாஹார ஊரோ நிரூபித. பிரகிருத்தில என்ன சொல்லப்பட்டிருக்கோ, விகிருத்தில என்ன சொல்லப்பட்டிருக்கோ, பிரகிருதியில சொல்லப்பட்ட மந்திரம் தேவதையெல்லாம் மாத்திட்டு விகிருத்தில சொல்லப்பட்ட மந்திரம் தேவதையெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ மந்திரத்தை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு டைரக்டா, இந்த மந்திரத்துக்கு பதில் இந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொல்லியாச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த தேவதைக்கு பதில் இந்த தேவதைய போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அக்னையே இதன் நம்ம அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அக்னையே இதன் நம்ம மாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம மாமா அப்படின்னு பார்த்தீங்க, நம்ம மாமாவா யார் அது அப்படின்னு கேட்கும்போது, ந மாமா அப்படிங்கறத நம்ம மாமா நம்ம மாமான்னு சொல்லுவாங்க. நாமாமா இது என்னது இல்ல அக்னிக்கு அப்படின்னு சொல்லி சொல்றது. அக்னியே நாமாமா. இப்போ நான் சூரியனுக்கு பண்றேன், சூரியனுக்கு பண்ணும்போது எப்படி பண்றது அப்படின்னா, சூர்யாய அக்னையே அப்படிங்கிற சதுர்த்தியந்தத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல சூரியனோட சதுர்த்தியந்தத்தை போடணும். சூர்யாய இதன் நாமமா அப்படின்ட்டு. அது அக்னியே ஸ்வாஹா அப்படின்னு சொல்ல இடத்துல சூர்யாய ஸ்வாஹா அப்படின்னு வரணும். இது விகிருதி. இந்த விக்ருதி எப்படி பண்றது, ஊகத்துல சொல்லியிருக்கிறது. யதா அக்னே ஜுஷ்டம் இதி மந்திரே பிரகிருதி உபதிஷ்டே விக்ருதௌ அதிதேஷ பிராப்தே அக்னி பரித்யாகேன சூரிய பத அத்தியாஹார. அப்படின்னு சூரிய பதத்தை அத்தியாரம் பண்ணணும் இந்த இடத்துல. இதுக்கு பேரு ஊக அப்படின்னு சொல்லிட்டு. தசமே பத்தாவது அத்தியாயம் விக்ருதௌ சோதக பிராப்தானாம் பிரகிருதோ பிரகிருத அங்கானாம் பிரகிருதௌ சாவகாசானாம் விக்ருதோ ஹி உபதிஷ்ட விசேஷ அங்கி அங்காதினா பாதோ நிரூபித. பாதமானது நிரூபிக்கப்பட்டது. அதாவது விகிருத்தியில எந்த விதியானது சொல்லப்பட்டிருக்கோ சாஸ்திரத்துல வேதத்திலிருந்து, அது பிரகிருதி அங்கத்துல சொல்லப்பட்ட பிரகிருத்தியிலிருந்து பிரகிருதி வந்து விகிருத்தி கர்த்தவியான்னு சொல்லியிருக்கு. ஆனா விகிருத்தியில இந்த கர்மத்தை இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேற மாதிரியான மெத்தட சொல்லியிருக்கு. அப்போ பிரகிருத்தியில சொல்லப்பட்ட கர்மத்தை விட்டுட்டு அந்த முறைய ஃபாலோ பண்ணாம விகிருத்தியில சொல்லப்பட்ட முறைய ஃபாலோ பண்றது, பிரகிருத்தியில சொல்லப்பட்டதை பாதனை பண்ணிட்டு விகிருத்தியில சொல்லப்பட்ட முறைய கடைபிடிக்கிறதுக்கு பேர் பாதம். பாதம்னா நிராகரணம், நீக்கிறது, தடை செய்யறது அப்படின்னு அர்த்தம். அப்படி பிரகிருத்தியில சொல்லப்பட்ட முறைய தடை செஞ்சுட்டு விகிருத்தியில சொல்லப்பட்ட முறையை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது பத்தாவது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது ஏகாதசே பதினோராது அத்தியாயத்துல ச அநேக அங்கி விதி பிரயுக்தானாம் அங்கானாம் சகிருத் அனுஷ்டானாத் சர்வ அங்கினாம் உபகார சாமியம் தந்திரம் நிரூபிதம். இப்போ எல்லா அங்கிகளும் ஒரு அங்கி இருக்கு, அதுல பல வகையான அங்கங்கள் சொல்லியிருக்கு. இந்த அங்கங்கள் எல்லாம் சக்கரத்து ஒரே நேரத்துல பண்றது அப்படிங்கிற தந்திரமானது, தந்திரம்னா தனு விஸ்தாரை எப்படி பண்றது அப்படிங்கறத, இந்த தந்திரம் அப்படிங்கிற செயல் எப்படி பண்ணா இது வந்து ஃபாஸ்டா நமக்கு சரியா முடியும் அப்படிங்கிற அந்த கிரமமானது சொல்லியிருக்கு, அந்த முறையானது சொல்லியிருக்கீங்க. அதுக்கு தந்திரம் சொல்லிட்டு அதான் சொல்லிருக்கு பாருங்க. அக்னேயம் அஷ்டகபால உபாம்சி யாஜ மந்திரா யஜதி அக்னி சோமியம் ஏகாதசக பாலம் இத்தியாதி பௌர்ணமாசாதி கர்ம பிரயுக்தானாம் பிரயாஜாதி அங்கானாம் சகிருத் அனுஷ்டானா சர்வாங்கி உபகார. எல்லா அங்கிகளுக்கும் உபகாரமாக சகுருத் ஒரே நேரத்துல ஒரே மாதிரியா இதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது. எல்லா இடத்துலயும் பிரயாஜம் அனுயாஜம் ரெண்டு வகையான கர்மம், பிரயாஜம் பஞ்ச பிரயாஜம் சொன்ன, அனுயாஜம் 100 வகையான கர்மம். அந்த பிரயாஜ யாகத்துல அந்த பஞ்ச யாக அந்த 5 யாகம் இருக்கு, அதுல எப்படி கடைபிடிச்சா ஃபாஸ்டா நம்ம கர்மமானது முடியும், எல்லா அங்கிகளுக்கும் இது வந்து பலனுடையதா இருக்கும். ஏன்னா ஃபாஸ்டா முடியறதுங்கிறது மாத்திரம் இல்ல, வேதத்துல சொல்லப்பட்டதா இருக்கணும், அது எல்லா அங்கிகளுக்கும் சரியா செட் ஆகிறதாகவும் இருக்கணும். அப்படிப்பட்ட முறையானது இங்க சொல்லப்பட்டிருக்கு. துவாதசி 12வது அத்தியாயத்துல தூ ஏகாங்கி பிரயுக்தசிய அங்க அனுஷ்டானசிய தத் பிரயோஜக சாமர்த்திய ரஹிதே அங்கி அந்தரே அபி உபகார பிரசங்கோ நிரூபித. வேற ஒரு அங்கிக்கும் இந்த மாதிரியான கருமானது பிரயோகமானது அப்படிங்கிற நிலையானது பிரசங்கமானது இருக்கு. அக்னி சோமியம் பசு மாலகே அப்படின்னு பசு விதோ பிரயுக்தானாம் பிரயாஜாதி அங்கானாம் பசு புராடாஜி உபகார. பசு அக்னி சோமியன பசு மாலகேன்னு சொல்லியிருக்கு. அந்த பசு பசு புரோடாசத்துக்கும் புரோடாசம் முன்னாடி வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு, அப்போ அந்த பசு புரோடாசம் சொல்றது சாதத்தை வடிச்சு வைக்கிறது, பசுவோட சில மாம்ச பாகங்கள் வச்சுட்டு இல்லாட்டி பசுமா அந்த அந்த அந்த அந்த பாகங்கள் வச்சு பண்றது அப்படின்னு முறையெல்லாம் சொல்லியிருக்கு இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரியான முன்னாடி வச்சு பண்றது, அப்போ பசு ஆலபம் பண்றது, பசு ஆலபேத்துன்னு சொன்னா பசுவை வந்து வெட்டி இந்த மாதிரியான அக்ரே அவத்தியத்தி மத்திய அவத்தியத்தி அத அத வக்ஷஸ்தலே அசகிருதே அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அப்போ இந்த மாதிரியான பாகங்கள்லாம் எடுத்து பண்ணணும், நம்ம பிரயோகம் பண்ணணும். அதே உபகாரமா எடுக்காது, அதே பசு தான் உங்களுக்கு பசு புரோடாசத்துக்கும் உபயோகமா இருக்கு. இந்த மாதிரியான வகைகளானது நிரூபமாயிருக்கு. அக்னிஷ்டோம் இப்ப இங்க சொல்லியிருக்கு அக்னிஷோமியம் அப்படின்ட்டு. பௌர்ணமாசாதி தர்ஷ பௌர்ணமாசம் அப்படிங்கிற யாகம், தர்ஷங்கிறது அமாவாசை, பௌர்ணமாசிங்கிறது பூர்ணிமா. அப்ப அமாவாசையிலையும் பூர்ணிமாலையும் பண்ண வேண்டிய யாகம், ஒரு பாகம் அமாவாசையில இன்னொரு பாகமானது பூர்ணிமால செய்யறது, அப்படி ரெண்டு பாகமான யாகம். அந்த மாதிரி யாகத்துல எப்படி பண்றது அப்படிங்கறத விசாரமான சொல்றது. சரி, அப்படி அந்த ஜெய்மீ தந்திரத்துல பிரவேசம் பண்றதுக்கு இந்த சாஸ்திரம்னு சொல்லி சொன்னாலும் இங்க விஷயம் என்ன அப்படின்னா தர்மம் தான் விஷயம். ஏன்னா ஒரு ஒரு மங்களாச்சரணத்திலையும் நாம 4 பாகத்தை பாவிச்சிருக்கு வச்சு பொதிச்சு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அனுபந்த சதுஷ்டயம் அப்படிங்கிற 4 விஷயத்தையும், அதாவது விஷயம் அதிகாரி பிரயோஜனம் சம்பந்தம் இது 4மே. இப்ப இங்க விஷயம் என்ன, தர்மம். தர்மம்ங்கிறது உபலட்சணம், அதர்மத்தையும் குறிக்கிறது ஏற்கனவே சொல்லியாச்சு. அதர்மம் வந்து நிராகரணம் பண்றதுக்கோசம், நிராகரிக்கிறதுக்கோசம், விடுறதுக்கோசம் புரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சு அதர்மம் தெரிஞ்சாதானே நான் விட முடியும், அதர்மம் தெரியாம நான் செஞ்சிருப்பேன் தெரியவே தெரியாது அப்படின்மா. அதனால அதர்மம் என்னன்னு தெரிஞ்சா விட்டுடலாம், அப்படி களவும் கற்றுமர அப்படிங்கிறது தான். அதர்மம் என்னன்னு தெரிஞ்சாதான் அதை விட முடியும், அதுக்கோசம் தெரிஞ்சுக்கிறது செய்யணும்ங்கிறது இல்ல தெரிஞ்சுக்கிறது. சரி, அடுத்தது சோபி அதிகாரி அதிதே அதீத வேத வேதாங்கோ தர்ம ஜிக்யாசு. அதிகாரி யாரு, அதிகாரி யார் அப்படின்னு கேட்டா வேதத்தையும் வேத அங்கங்களையும் படிச்ச ஜிக்யாசு, அந்த தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுபவன் தான் இங்க அதிகாரி. சரி, இங்க பலன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால நமக்கு உண்டார ஸ்வர்க்கம் முதலியதுதான் பலன். ஸ்வர்க்கம் முதலியதுன்னு சொல்லிட்டேன், எல்லாத்தையும் ஸ்வர்க்கம் தான் பலன் இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. காரி ரேஷ்டின்னு சொல்லியிருக்கு, மழை இங்கேயே பலன் அனுபவிக்க போறோம். பூத்திகாமக பசு மாலபேத்னு சொல்லி ஸ்வேத ஸ்வேத மாலபேத் பூத்திகாமக அப்படின்னு சொல்லியிருக்கு. வாயுவன் ஸ்வேத மாலபேத் பூத்திகாமகன்னு சொல்லியிருக்கு. வாயு அப்படிங்கிற தேவதைக்கு ஸ்வேத பசு வச்சுண்டு நாம பூத்திக்காம பூத்தி அடையணும், விபூத்தி அடையணும், அதாவது சொத்து சொகத்தை அடையணும்னு ஆசைப்படுறவன் பண்ணட்டும் சொல்லியிருக்கு. இப்போ பிரயோகம் இங்க அனுபவிக்கிறதுக்கு, சொர்க்கம்னு வேற ஏதோ ஒரு இடம் இல்ல, இந்த உலகத்துல அனுபவிக்கிறதுக்கான பலனே சொல்லியிருக்கு. இதனால பிரயோஜம் அது. அடுத்தது சம்பந்தம் என்ன அப்படின்னா போத்திய போதக பாவ லட்சண சம்பந்த, அதாவது இதனால் போதிக்கப்படக்கூடியது இது, இந்த போதிக்கப்படக்கூடியதுக்கு தகுதியான போதகன் நானு, இந்த போத்தியத்தை அடையத்துக்கு தகுதியானவன் நானு அப்படின்ற அந்த போத்திய போதக பாவம் சம்பந்தம். சாஸ்திரம் போதகம், அதனால போதிக்கப்படுறது சாஸ்திரத்துல சொல்வாரிக்கு போதிக்கப்படுறது தர்மம் முதலியது அப்படின்னு அந்த சம்பந்தமானது சாஸ்திரத்துல இருக்கு. சரி, தந்திர ஆரம்பக சூத்திர அவதரணம். அடுத்தது இங்க இந்த சாஸ்திரத்தை ஆரம்பிக்கணுமா வேண்டாமா, ஒரு ஒரு சாஸ்திரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாஸ்திரத்தை ஆரம்பிக்கணுமா வேண்டாமாங்கிற விசாரம் பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல பேர் பண்ணிட்டு போயிருக்காங்க. அத்தை படிக்கிறத விட்டுட்டு இதை எதுகையா படிக்கிற அப்படிங்குமா, ஏற்கனவே வேற கிரந்தம் இருக்கே, என்ன இருக்கு, குரு மீமாம்சாக்கு மீமாம்ச சாஸ்திரம், எப்படி வேதாந்த பரிபாஷான் இருக்கு, அப்படி மீமாம்ச பரிபாஷான் வேற ஒரு சாஸ்திரம் இருக்கு, இதோட விஸ்தாரமா இருக்கும் அது, அதை விட்டுட்டு எதுக்கு இதை படிக்கிற, இல்ல டைரக்டா நீ அதை படிக்கலாமே, அந்த சாஸ்திரத்தை படிக்கலாமே, இந்த சாஸ்திரத்தை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னா அதை நிரூபிக்கணும். நாம இந்த சாஸ்திரத்துக்கு இந்த கிரந்தமானது தொடங்குறது நியாயம்தான் அப்படின்னு ஆரம்பிக்கணும். அந்த விசாரத்தை பண்றதுக்கு அடுத்தது ஆரம்பிக்கிறது. சரி பாப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
4: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
5: அவருக்கு திருவாத ஊரர் என்று அவருடைய தாய் தந்தை நாமகரணம் விட்டார். அப்படி நாமகரணத்தை பெற்றால் அந்த நாமகரணத்தை பெற்று அது ஒரு செஞ்சாலி தெய்வச்சாலிங்கிறார். தெய்வச்சாலி சாலின்னா புரியுதா, சாலினா நெல், சாலினா நெல், செஞ்சாலி நெல் சொல்லுவோம். செஞ்சாலி கஞ்ச ஒன்றாய் வளர்ந்த செங்கோலம் வளர்ந்த பெருமாளே. அதனாலே தவமாகிய வித்திலே முளைத்தது அந்த எங்கே முளைக்கும், விதை எங்கே முளைக்கும், சேற்றிலே, சேற்றிலே முளைத்தது என்ன பண்ணது, சேற்றிலிருந்து மேலே எழுதுகிறது, மேலே எழுதுகிறது. அப்படி மேலே எழுந்து என்ன பண்ணுகிறது, குருத்துண்டாகிறது, விரிகிறது, வளர்கிறது. தவமாகிய வித்தில தங்கி இருந்தது அது, இந்த பூமியில பிறந்தது, முளைத்தது, சேற்றை நீக்கியது, சேற்றை நீக்கியது அதுதான் இந்த மாயா சம்பந்தமான உலகம். அது பேட்டை தவஞ்சத்து இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிடும். பிரபஞ்சம் என்பது சேரு, பிரபஞ்சம் என்பது பிரபஞ்சம்னா புரிய உலகம், உலகம் உலகம் சேரு, சேரு நான் கழுவிக்கிட்டே இருக்கிறோம், சேற்றை என்ன பண்றான் கழுவிட்டே இருக்கும். பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா என்பது கந்தர் அலங்கார். நான் கூட பல நூல்களில் பாடி இருக்கிறேன். சிவபெருமான் தலையில கங்கை வச்சிருக்காரா, தலையில கங்கை வச்சிருக்காரா, இந்த பக்கம் மங்கை வச்சிருக்கிறார, கங்கை இங்க மங்கையா, கங்கையின் மூலமா தன்னை அடைந்த அடியாருடைய மலமாகிய சேத்த கழுவ வைக்கிறார் கங்கையை விட்டு. கங்கையினாலே சேத்த கழுவ சொல்றாருப்பா, நம்ம அன்பன் ஆகிட்டேன் அதனால இவனுக்கு இருக்கிற சேத்த கழுவி விடுன்னு சொல்றாரு. கங்கை வந்து கழுவுறா, உமாதேவியை கூப்பிட்டு கழுவுன உடனே அவனுக்கு அருளை கொடுக்குறார். இது அருளு, அது கழுவுறது, கங்கையினால கழுவி மங்கையினால அருள், நல்லா இருக்குல்ல, சும்மா வச்சிருப்பாரு வேற இல்லை, நல்ல வளர்ந்து தெரியாது. கங்கையினாலே நம்மை கழுவி ஆன்மாவினுடைய மலத்தை கழுவி மங்கையாய் உமாதேவியின் மூலமாக திருவருளை கொடுக்குறார். ஆகவே அப்படி பவம் எனும் பங்கனிங்கி பவம் ஆகிய பிறப்பு பிறப்பினாலே உண்டாகிற மாயாமல சம்பந்தமான உலக பங்கங்கள் எல்லாம் நீங்கி அருளாகிய குருத்து வளர்ந்து அவமனம் களைகள் நீங்கி, அதனால பயிர் வளரும் போது களைகள் இருக்கும், பயிர் வளரும் போது களைகள், அது அந்த அவம் என்பது வளர்கின்ற காலத்திலே, ஆன்மாக்கள் வளர்கின்ற காலத்திலே உலக சம்பந்தமாக பாவ சம்பந்தமான செயல்களிலே அதிகமாக தொடர்பு உண்டாக செய்யும். மாயாமல சம்பந்தமான உலகமாகினாலும் இது ஆணவமல சம்பந்தமான உயிராகினாலும், ஆணவமல சம்பந்தமான உயிர் மாயா சம்பந்தமான உலகம், புரியுதா, மாயாமல சம்பந்தமான உலகம் ஆணவமல சம்பந்தமான உயிர். இது ஆணவமல சம்பந்தமானதுனால இதுக்கு நல்லது கெட்டது தெரியாது, கெட்டது நல்லதா தெரியும், கெட்டது அதுதான் அவம் உண்டு. ஆகையினாலே இந்த அவமாகிய இந்த கலைகள் எல்லாம் நீங்க இந்த பயிர், இந்த பயிர் அவனாகிய களைகள் எல்லாம் நீங்கி, களைகள் இருந்தா பயிர் வளராது, களை இருந்துச்சுன்னா அது மெய்மாயா உழவை செய்து விருப்பனு வெத்த வெத்தி பொய்மாயா களைய வாங்கி பொறையனு நீரை பாய்ச்சி தம்மையை நோக்கி கண்டு தகவனு வேலியிட்டு செம்மையுள் நுட்பராயில் சிவகதி நுட்பராயில் சிவகதி உடைய நுட்பராயில் சிவகதி. அதனாலே அவமானம் கலைகள் நீங்கி அக்குவோன் அருளால் அக்குவோனாகிய சிவபெருமானுடைய அருளினாலே உண்மை சிவமெனும் விளை உண்டாக உண்மையாகி பொருளாகிய சிவம் என்கின்ற விளை உண்டாக வளர்ந்தது தெய்வச்சாரி. மணிக்குவாசல் வளர்ந்தார் பிள்ளையா இருந்து வளர்ந்தார்ன்றது மிக உண்டாரு. தெய்வச்சாரி வளர்ந்தது அவம் என்கிற கலைகள் நீங்கியது பவம் என்கிற உலக சம்பந்தமான பிறவி சம்பந்தமான வனைகள் எல்லாம் தொலைந்து போய்விட்டது. அதனால் அருளாகிய குருத்து உண்டாகியது சிவம் என்கிற விளைவு உண்டாக வளர்ந்தது தெய்வச்சாரி. சிவமாகிய விளைவு உண்டாவதற்காக வளர்ந்தது தெய்வச்சாரி. அதே சுந்தரனை பத்தி சொல்றாரு சேர்க்கிறார், படியில் நேடும் பத்தி முதல் அன்பு நீரில் பனை தோங்கி பத்தியாகிய இந்த விதை பத்தியாகிய விதை அன்பாகிய நீரிலே வளர்ந்து ஓங்கி பத்தியாகிய விதை அன்பாகிய நீரிலே விளைந்து ஓங்கி வடிவு நம்பியாரூர செம்பொன் மேனி வனப்பாக கடிய வெய்ய இருவினையும் களைகட்டெழுந்து கதிர் பரப்பி முடிவில்லாத சிவபோகம் முதிர்ந்து முறுகி விளைந்தவர். இது ரெண்டும் அந்த ரெண்டு பாட்டும் ஒரு மாதிரி ரெண்டு பாட்டும் அந்த வெள்ளா நட்சத்திரத்தில் சொல்றார். ஆகையால இப்படி அந்த தெய்வச்சாலி விளைந்தது. அதற்கு மேலே அவருக்கு பாலூட்டினார்கள், சிகை வருவித்தார்கள், அதுக்கு மேல கல்வியை புனைவித்தார்கள். கல்வியே ஒரு பெண்ணாக உருவகம் பண்ணுகிறார். கல்வியாகிய மங்கையை அவருக்கு பொருத்தி வைத்தார்கள், சூட்டி வைத்தார்கள் என்கிறார். குவலைய மங்கையை நீடு கோலஞ்செய்து அரும்புண்ணும் நவமணியும் குவை செய்து நன்புடன் மங்கள நாளில் தவமனமும் திருநேற்றின் தன்மனமும் தவறாத சிவமனமும் பெற கல்வி செல்வி மனம் உணர்வித்தார். அதனால கல்வி அபியாசம் அச்சராபியாசம் சொல்றது கல்வி பயில்வதை அச்சராபியா அச்சராபியா அச்சரம்னா எழுத்து அச்சராபியாசம் வித்யாரம்பம்னு சொல்றோம். வித்யாரம்பம் அச்சராபியாசம் என்றும் சொல்லுவோம். எல்லாம் வடமொழிகள் கல்வி அவசியமானது. கல்வி அவசியமானது. கல்வி இல்லையானால் அவன் மூலன்னு சொல்றோம். கல்வி இல்லையானால் கற்று கல்வி உடையவனாகி மூடனா இருக்கிறேன். ஆனா ஞான சம்பந்தமான கல்வியை கற்போம். ஞான சம்பந்தமான கல்வியை கற்போம் ஆனா மூடனாக மாட்டேன். உலகியல் கல்வி தான் அப்படி இருக்கும். அந்த சிவஞான சம்பந்தமான கல்வி வருகின்ற மூடகுக்கு சிவக்கலைகள் ஆகமங்கள் மிகவும் மறை ஊதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துரியாகும். அதனாலே இப்படி கல்வி பயின்றாரு. கல்வி பயின்றார் என்றால் கல்வி பயின்றார் என்று சொல்லி அச்சராபியாசம் அதுக்கு ஒரு பாடு அந்த உபநயனம் சொல்றார். உபநயனம் பூநூல், பூநூல் தரிக்கிறது. பூநூல் வந்து முக்கியமானது, முக்கியமானது. அது பல வருணங்களுக்கு இருக்கிறது, பல வருணங்களுக்கு இருக்கிறது, சில வருணங்களுக்கு இருக்கிறது, பல வருணங்களுக்கு இல்லை. சில வருணங்கள் தான் அதை வந்து கடைப்பிடிக்குது பூநூல் போடுறத, பல வருணங்கள் இல்லை. சூத்திரர் வேளாளர்கள் உண்டு இல்லை எல்லாம் மறந்துட்டாங்க. அதனாலே பூநூலுங்கிறது முக்கியமானது. வேத மோதி வெண்ணூல் உண்டு வெள்ளை எழுதேறி என்பது சிவபெருமான் பூநூல் போட்டிருக்காங்க. அவர் பிராமணர் தானே அதிசயம். அது முன்னூல் சொல்றது, முன்னூல் சொல்றது, முன்னூல் என்று மூணு குறி, முப்புரி, முப்புரி. அது வந்து ஒன்று இருக்கு, இன்னொன்று சாம எசுரு, இன்னொன்று சாமம். இந்த மூன்று வேதங்களும் மூன்று நூலாக இருப்பது. அதற்கு மேலே வந்து முதல் நூலு வழிநூலு சார்பு நூல்னு சொல்றது. முதல் நூலு வழிநூலு சார்பு நூல்னு சொல்றது. இப்ப திருத்தொண்ட தொகை முதல் நூல், திருத்தொண்டர் திருவந்தாதி வழிநூல், பெரிய புராணம் சார்பு நூல், முதல் நூல் அது தொகை வகை விரி. திருத்தொண்டர் திருவந்தாதி வகை, அந்த திருத்தொண்டர் தொகை தொகை தொகை தொகையே வகை வகை பெரிய புராணம் விரி நூல் தொகை வகை. அது ஏன் போடுறது அப்படின்னா நூலு நூலுக்குள்ள இந்த தேகம் அடங்கிடுதா போட்டார். நூலுக்குள்ள தேகம் அடங்கிடுதா அடங்கிறது இல்ல. நூலுக்குள்ள கட்டுப்பட்டு இருப்போம், நூலுக்குள்ள நாங்க கட்டுப்பட்டு நடப்போம் என்பது புரியுதா? நூலின் வழி நடப்போம். இந்த நூலு அந்த நூலை காட்டுவது. எந்த நூலை? வேதாகம முதலாகிய நூல்களை காட்டுவது. புரியுதா? இன்னொருக்கு அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பூன் நூல். பூன் பூநூல் வந்தது. பூன் நூல் அந்த மெய்யெழுத்து மேலே, அந்த மெய்யெழுத்து மேலே அந்த உயிரெழுத்து ஏறி பூநூல்னு வந்தது. அந்த பூவன்னா மூணு சொல்லி என்னன்னா போட்டா பூன். அதுக்கு மேல அதை சேர்த்து சொல்லும் போது ரெண்டு சுருத்தா ஒரே சொல்ல வருது, பூநூல் நூல். அப்படின்னா அந்த மெய்யெழுத்து இருக்குது என்னன்னா மூணு சொல்லி என்னன்னா அது மேல இந்த உகரை ஏறுச்சு. உகரை ஏறுனா கூட என்னாச்சு? பூநூல்னு வந்துருச்சு. பூன் அதுக்கு என்ன பொருள் தெரியுமா? நூலே எங்களுக்கு பூன் என்பது பொருள். பூன்னா என்ன? ஆவரணம். பூன் என்றால் ஆவரணம், பூன்பது. பூன் என்றால் ஆவரணம். அதனாலே நூலே எங்களுக்கு ஆவரணம். எந்த நூல்? வேதாகம் முதலாகிய திருமுறை முதலாகிய நூல்களே எங்களுக்கு ஆவரணம். அப்படி அதனால அவசியமா பூநூல். அது தீட்சை பெற்றவர்கள் எல்லாம் பூநூல் போடுறது, அதுல நிர்வாகத்தில் அவசியமா பூநூல் போட்டுக் கொள்ள வேணும். அதனால அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அந்த பூநூலுக்கு தான் இவர் சொல்றாரு, இது நூல் மற்ற அல்லது நூல் இல்லை. சமயவாதி மற்ற சமயவாதி இல்லை, அவன் நூலை எங்க நூல் தான் மூளை, வேற நூலெல்லாம் நூல் அல்ல. சமயவாதிகள் தத்தம் மதங்களில் அமைவதாக அடர்த்தி மலைந்தனர். இது நூல் மற்ற அல்லது நூல் இல்லை எனும் அருசமய வித நூலும். எல்லா சமயங்களுக்கும் நூல் உண்டு, எல்லா சமயங்களுக்கும் நூல் உண்டு. அப்படி சொல்லுகிற அந்த அருசமய நூல்களையும் தலநூலும் தல புராணங்களாகிய நூல்களும் விரிந்த புராதன நூலும் புராண நூலாகிய அந்த பதினெட்டு புராணங்களும் வியாசரேற்றிய பதினெட்டு புராணங்களும் புதுநூல் என்று உலகனைத்தும் புகழ் மறைநூலும். புதுநூல் என்று சொல்லப்படுகிற வேத என்கின்ற நூல் நான்கு வேதம், அதுக்கு புதுநூல்னு பேர். புகழ் மறைநூலும் வரிசையை சைவ முதுநூலும் தரிப்பார்க்கு. சைவ முதுநூலாகிய சிவாகமத்தையும் தரிப்பவர், தரிப்பவர்னா மனத்திலே வச்சிருக்கிறார். எல்லா எல்லா நூலையும் மனசுல வச்சிருக்கிறாராம். யாரு? மாதவரு. எல்லா நூல்களையும் மனத்திலே வைத்திருப்பவராகிய திருவாதவருக்கு முன்னூலும் தரித்தார்கள். அதே இது நூல் மற்ற அல்லது நூல் இல்லை, மற்ற சமயவாதி இல்லை. எங்க நூல் தான் நூல், எங்க சாமி தான் ஜாமி, எங்க சமயம்தான் சமய என்று மற்ற சமயவாதிகள் எல்லாம் அருகுவார். சமயவாதிகள் மதங்களில் அமைவதாக அரட்சி மலைந்தனர். மலைந்தனர் போருக்கு வந்தார்கள். இது நூல் மற்ற அல்லது நூல் இல்லை என்னும் அருசமய வித நூலும் தலநூலும் விரிந்த புராதன நூலும் பொதுநூல் என்று உலகனைத்தும் புகழ் மறைநூலும் சைவ முதுநூலும் தரிப்பார்க்கும் முன்னூலும் தரித்தார்கள். இத்தனை நூல்களையும் மனத்திலே தரித்திருப்பவராகி மனத்திலே தரித்திருப்பவராகிய திருவாதவருக்கு பூநூல் கல்யாணம் செய்தார்கள், உபநயனம் செய்தார்கள். அது உபநயனம் சொல்வது நயனம் என்றால் கண்ணு, நயனம் என்றால் கண். உபநயனம் என்பது சாத்திரமாகிய கண்ணை கொடுப்பது, சாத்திரமாகிய கண். இரண்டே யாவருக்கும், கண் இரண்டே எல்லாருக்கும். எத்தனை கண்ணு? கற்றோருக்கும் மூன்று விழி. கண் இரண்டே யாவருக்கும், கற்றோருக்கும் மூன்று விழி. எண்ணு விழி ஏழாக ஈவோருக்கு. தர்ம மண்டபனுக்கு ஏழு கண்ணம், எண்ணு விழி ஏழாக ஈவோருக்கு. நன் அனந்தம் தவத்தால் வரஞானம் பெற்றோருக்கு அனந்த விடி என்று அறியும். ஞானிகளுக்கு எண்ணில்லாத கண்ணா, ஞானிகளுக்கு கண் இரண்டே யாவருக்கும், கற்றோருக்கும் மூன்று விடி, சாத்திரமாகி ஒரு கண். புரியுதா? எண்ணு எண்ணு வெளி ஏழாக ஈவோருக்கு, தர்ம மண்டபனுக்கு ஏழு கண்ணா. நன் அனந்தம் தவத்தால் அருஞானம் பெற்றோருக்கு அனந்தம் விடி என்று அறியும் என்பது நீதி. ஆகையினாலே இப்படி உபநயனம், உபநயனம். அதனாலதான் உபய குலம்னு சொல்லு, உபய குல தீபதுங்க விருதுகவி ராஜஜிங்கிறது அல்லவா உபய குலம். அதனால வந்து தீட்சையில ஒரு பரப்பு, நமக்கு தீட்சையிலே ஒரு பரப்பு, அதுக்கு முந்தைய தாய் இருந்து தாய் வயிற்றிலிருந்து பிறந்த பரப்பு ஒன்று, ரெண்டு பரப்பு. என்ன? இரு பரப்பாளர், இரு பரப்பாளர். அதுக்கு மேலே க கற்றாரு. இப்படி கற்றாருன்னா, மிக்கலையும் செடுநீரும் மதிக்கலையும் விளைக்கும் அவர் அக்கலையின் தோழர் மொழி அதற்கலையர் நல்லருவார். ஐயால தலையில செடுநீராகிய கங்கையை வச்சிருக்கிறாரா, மதிய வச்சிருக்கிறாரா, அந்த கங்கையில இந்த சந்திரன் நீராடிக்கிட்டே சுத்திக்கிட்டே அலையிறான் சந்திரன். அது மாணிக்க வாசகர் தான் சொல்றாரு, அந்த சந்திரன் வந்து தோணி மாதிரி இருக்கிறானா, கங்கையில தோணி இருக்கும்ல தெப்பம் அது மாதிரி. மிக்கலையும் செழுநீரும் மதிக்கலையும் விளைக்கும் அவர் அக்கலையின் தோழர் அக்கு என்கின்ற பரமகுடைய எலும்பு மாலைகளும் உடையவராய் தோளுடைய தோளில் அணிந்திருப்பவராகிய புலித்தோலை கட்டியிருப்பவராகிய சிவபெருமானுடைய அருளாலே உக்கலையும் பிறக்கலையும் ஒழித்து ஆகமக்கலையும் ஐயாலே. உக்கல் என்பது உலக பசுபாசங்களால் வருகின்ற சொந்தம். உக்கல் என்பது பசுபாச உறவு, பசுபாச உறவு. பசுன்னா சுத்தமன்மன் தொன்பசு குழாங்கள் பத்தி அடித்து பார்க்கணும். இந்த பசுக்களிலும் உலகம் பாசம், உலகம் பாசம், உலக பொருள்கள் பாசம், உயிர்கள் பசு, உயிர்கள் பசு, உலகம் பாசம். இந்த இரண்டையும் நீக்குவதாயிருப்பது பதி. அந்த பதியை அறிவிப்பது சிவாகம். நல்லது உக்கலை, உக்கல்னா சுற்றத்தார்கள், உக்கல்னா சுற்றத்தார்கள். சுற்றத்தார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சுற்றத்தார்கள் அதிகபட்சம் சிவஞானம் அவங்களுக்கு இருக்காது, இருக்கவே இருக்காது. நம்ம சுற்றத்தார்கள்லாம் சிவஞானம் ஏதாவது தெரியுமா, எதுவுமே தெரியாது. நம்ம விபூதி பூசிருக்கிறது சுகோச பண்றதை பார்த்தாலே அவங்களுக்கு எரிச்சலா இருக்கும். இதெல்லாம் நம்ம பரம்பரையில உண்டா, நம்ம சாரியில உண்டா. அது நம்ம நந்தனாரு தில்லைக்கு போவேன் தில்லைக்கு போவேன்னாரா, அவருடைய சுற்றத்தாரெல்லாம் சொந்தக்காரன் எல்லாம் ரொம்ப நந்தனார் மேல ரொம்ப கோவிச்சிருக்கா. நம்ம சாமி சேரியில் இருக்கு, சேரியில மாறி இருக்குது. இருளன் காட்டேறி சாமுண்டி நல்லெண்ணெய் பெத்தெண்ணெய் தொட்டியை சின்ன வீரன் இருளம் காட்டேறி விரியன் நுண்டி சாமுண்டி தூரி துண்டி நல்லெண்ணெய் பெத்தெண்ணெய் தொட்டியை சின்ன பாவாடராயன் ஜங்கிலுக்கு இருப்ப இப்படிப்பட்ட சாமி எடுத்து முப்பூசையை போட்டு சாப்பிட்றத சாப்பிட்டு ஆடினா அந்த சாமி என்னமா வரும் ஏண்டா அசட்டு பயலை. இப்போ நான் சொல்கிற சாமி, அந்த சாமிக்கு முப்பூசையை போட்டு, முப்பூசை தெரியுமா, பன்றி ஆடு கோழி முப்பூசையை போட்டு அதுக்கு மேலே ஒன்று இருக்குது சாதையும் சாப்பிட்டு விட்டு ஆடினா சாமி எப்படி வரும் பிடிக்க முடியுமா ஒருத்தனே. அதை விட்டுக்கிட்டு இவன் தில்லைக்கு போறானா, தில்லைக்கு தில்லைன்னு சொல்லலாமாடா, நம்ம நம்ம பரம்பரையில தில்லைன்னு சொல்லலாமாடா, சிவன்னு சொல்லலாமாடா அப்படின்னு எல்லாம் சண்டைக்கு வந்துட்டானுது. அதன் பிறகு அயால ஒரு திருவருள் கூட்டிச்சு தில்லைக்கு போனார். அதனாலே சுற்றத்தார்கள் என்பவர்கள் ஞானம் இல்லாதவர்கள், சிவஞானம் இல்லாதவர். சிவஞானம் இல்லாதவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால், சிவஞானத்துக்கு பெற வேண்டி முயற்சி பண்ணி கொண்டிருக்கிற நம்மை இகழ்வார்கள், எனக்கு பிடிக்காது. அதனாலே அந்த சுற்றத்தையும் அதற்கு மேல உலக பொருளாகிய பாசப்பொருள்களையும் நீக்கி பதிப்பொருளாக இருக்கிற சிவத்தை காட்டுகிற ஆகம் அப்படிங்கிறார். ஆகமத்துக்கு சிறப்பு அருமையா சொல்றாரு. இப்ப இந்த முதல்லயே பாருங்க, இந்த பாட்டுல அந்த அரிசமய நூல், அப்புறம் தலநூல், அப்புறம் புராதன நூல், அப்புறம் பொது நூல், அதுக்கு மேல சைவ நூல் அப்படிங்கிறார். ஒன்னொன்னா மேல ஒன்று வர சைவ நூல் தான் ஆகம். அதான் வேத நெறி தலைத்துவங்க மிகு சைவ துறை விளங்குகள். சைவம் என்றால் ஆகம், சைவாகமம், ஆகமம் சைவாகம், ஆகமத்தை கடைசியா சொல்றாரு. அதுபோல உக்கலையும் பிறக்கலையும் ஒழித்திடும் ஆகமக்கலையும். அதனாலே இப்ப சுற்றவராய் இந்த உலக பசுபாசனத்துல இருந்து நீங்குவதற்கும் அதற்கு மேலே சிவத்தை அறிந்து சிவத்தோடு சேருவதற்கும் உதவி செய்கின்ற ஞானத்தை கொடுக்கின்ற ஆகமக்கலையும் எக்கலையும் கற்றுணர்ந்தார், எல்லா கலையும் கற்றுணர்ந்தார், எல்லா கலையும் கற்றுணர்ந்தார். எவ்வளவு வயசுல, ஈரெட்டு ஆண்டு எல்லையும் ஈரெட்டு பதினாறு வயசுக்குள்ளே எல்லா கலையும் கற்றுணர்ந்தார். அதே திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் சொல்றாரு, பேர் வாத ஊரரன பெற்றுத்தம் பிறங்குமறை சார்வாய நூல் வழியார் சடங்கெல்லாம் நிறைவேதி நிர்வாய இளமதிவோர் நரம்புவார் வேதமுதர் பார்வாய் எண்ணங்களையும் பதினாறு ஆண்டு நிற்பையும். பதினாறு வயசுக்குள்ள 64 கலையும் கற்றுவிட்டார்னா இப்ப கற்கிறது இல்ல, முன்ன கற்றது வந்துகிட்டு வேற ஒண்ணு, முன்ன கற்றது முற்பிறவியில கற்றது, முற்பிறவியில கற்று வச்ச ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் யமா போடையும். தெரியுதுல்ல, ஒருவர் ஒருமைக்கு ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி, ஒரு பிறவியில கற்ற கல்வி, அவர் பிறவி எழுந்தோரும் வந்து கொண்டே இருக்கும், உள்ளே இருக்கிறது வெளியில வரும். அந்த கல்வி கற்பது, கல்வி கற்பது திருவருளாலே கற்பது ஒரு வகை, திருவருளால். அப்புறம் அருள் இல்லாதவர்கள் கற்கின்றது ஒரு வகை. அருணகிரிநாதன் சொல்றாரு, நான் படிச்சது எவ்வளவு நேரம்னா கண்மூடி விழிக்கிற நேரங்கிறார். கண்மூடி அப்படி கண்மூடி விழிக்கிறது படிச்சதுன்னா அளவே இல்லைங்கிறார். எப்படியா படிச்ச அப்படின்னு கேட்டா, அதான் அந்த திருவண்ணாமலையில வந்து சரவண பவன் ஒரு எனக்கு ஒரு ஆசாரியன், சரவண பவன் ஒரு வாத்தியார், அந்த வாத்தியார்த்தப்படி சரவண பவன் ஒரு வாத்தியார் திருவண்ணாமலையில எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எவ்வளவு நேரம் சொன்னா அவருக்கும் நேரம் இல்லை எனக்கு கண்டு சொல்லி கொடுத்த நேரம் கழிச்சு கூட்டுக்கிறேன். எவ்வளவு எவ்வளவு படிச்சோம், அளவு இல்லை படிச்சோம், நேரம் அளவு

சிவகலைகளே கற்கிற சரக்கல்ல திருவருளாலே. அதனாலே இவருக்கு முன்னையே திருநந்தி தேவராக இருந்தபடியினாலே இவருக்கு இந்த 16 வயசுல இந்த கலைகள்லாம் வந்தது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. 16 வயசுக்குள்ள 64 கலையும் உழைக்கரனுக்கு அன்பாகி உண்மை அறிந்து. உழைக்கரன் என்றால் சிவபெருமான், உலை என்றால் மானு, மானை கையில் வச்சிருக்கிறோம். சாமி மான் மழு அப்படின்னு கேள்விப்பட்டீங்கல்ல, மான் மழு சதுர்புஜம், ஒரு கையில மான் வச்சிருக்கோம், மான் புல்லு, மான் அது கையில வச்சிருக்கிறார். அதெல்லாம் அவனுக்கு விட்டது ஆறு இந்த தாருகாவனத்து ரிஷிகளுக்கு, தாருகாவனத்து ரிஷிகள் அவன் விட்டதெல்லாம் இவர் ஆடுறதுக்கு சௌரியமா போச்சு. அவன் விட்டதெல்லாம் இவர் ஆடுறதுக்கு வசதியா போச்சு. நெருப்ப விட்டேன் ஒரு கையில ஏந்திக்கிட்டாரு, மானை விட்டேன் ஒரு கையில ஏந்திக்கிட்டாரு, புரிய விட்டேன் குறிச்சு தோலை கட்டிக்கிட்டாரு, உடுக்கைய விட்டேன் ஒரு கையில வச்சுக்கிட்டாரு, முயலவனை விட்டேன் மிதிச்சாரு, அவன் நெடுஞ்சான் அதையே ஆதாரம் வச்சு ஆடினாரு. தாருகாவனத்தை அதான் முதல் நடனம் வெளியில வெளியில ஆடணும். அப்புறம் தான் அதை கேட்டு பதஞ்சலி முனிவர் கேட்டு விஷ்ணுட்ட கேட்டு அப்புறம் தில்லைக்கு கூட்டிட்டு வந்தாங்க. நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்கப்பா அந்த நடிகரை. எந்த நடிகர்? உள்ளுக்கவே ஆடிட்டு இருந்த நடிகரை நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வந்து. அது பெரிய ஆச்சரியம். நம்ம ஊருக்கு கூட்டி வந்து நடிக்க வச்சாங்க பாரு, அது பெரிய ஆச்சரியம். ஆகையினாலே அப்படி உலை என்கின்ற ஒரு மான் குட்டியை கையில வைத்திருப்பவராகி சிவபெருமானுக்கு அன்பாகி உண்மை அறிந்து. உண்மை அறிந்து என்று சொன்னால் எது மெய்த்தெய்வம் எது பொய்த்தெய்வம், எது மெய்ச்சமயம் எது பொய்ச்சமயம், எது நித்தியம் எது அனித்தியம், நிலையானது எது நிலையில்லாதது. அன்பு அறிந்து நிலையானது எது நிலையில்லாது என்று அறிந்து நில்லாதவற்றை நிலையென என்று உணரும் புல்லறிவாண்மை கடை என்றார் போல. அதனால பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக எண்ணி அந்த பொய்ப்பொருளிலேயே காலத்தை கழித்து ஜென்மம் வெண்போகாதபடிக்கு மெய்ப்பொருளை அறிந்து அந்த மெய்ப்பொருளை அறிவதற்கான ஞானத்தை பெற்று அதன் மூலமாக உயிர்கள் உய்வதற்காக கவி பாடுகின்ற திருவாதவோடிகள். உண்மை அறிந்து உலகம் உய்யும்படியாக கவி பாடுகின்ற திருவாதவோடி அப்படி சொல்றாங்க. அதை உழைக்கிறனுக்கு அன்பாகி உண்மை அறிந்து உலகமெல்லாம் பிழைக்க அருட்கவி பாடும் பெரியவர். உலகமெல்லாம் பிழைக்க அருட்கவி, அருட்கவி என்று அருளாலே பாடப்பட்டது அருட்கவி. பாடும் பெரியவர்கள் செயலெல்லாம் தலைத்த கலை தமிழ் மாறும் தக்கோர்கள் உரைக்க அறிந்து அழைத்து உரிமைத்திறனிலே அகலான் அன்பாயினான். 16 வயசுக்குள்ளே 64 கலையும் கற்றுவிட்டாரு. கற்றவர்களுக்கு தான் அதிகமான சிறப்பு. அந்த காலத்திலே கல்வியிலே மிக வல்லவராய், கல்வி கேள்வியிலே மிக வல்லவராய் இருக்கிறவன் தான் அமைச்சர். அமைச்சர் அந்த காலத்தில் படிச்சா கல்வி இருந்தா அமைச்சர், இப்ப பணம் இருந்தா அமைச்சர். இப்ப அந்த கல்விக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. கல்வியினாலதான் அந்த காலத்துல இப்ப சேக்கலார் முதலமைச்சர் ஆனாரு, சேக்கலார் முதலமைச்சர் ஆனாரு, அதுக்கு அப்பா முதலமைச்சரா இருந்தாரு. ராஜா கேட்டா இந்த மாதிரி உலகத்தை விட பெருசுது, கடலை விட பெருசுது, மலையை விட பெருசுதுன்னு கேட்டான் ராஜா. சரி அதுக்கு அவங்க அப்பா வந்து வீட்டுல எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தாரு. இது ராஜா கேட்ட கேள்விக்கு விட சொல்ல, சேக்கலாரு சின்ன வயசா இருந்தாரு, என்னப்பா தேடுறானாரு, இந்த மாதிரி ராஜா கேட்டிருக்கிறேன், உலகத்தை விட பெருசுது, கடலை விட பெருசுது, மலையை விட பெருசுதுன்னு கேட்கிறேன், அதுக்கு விட சொல்லணுன்னாரு. உடனே எடுத்து கொடுத்தாரு. நிலையில் தெரியாது அடங்கியாண்டோற்ற மலையினும் மானப்பெயும், பயந்தூக்கார் செய்த உதவி நயந்தூக்கி நன்மை கடலில் பெய்து, காலத்தின் ஆட்சி செய்த நந்தி செய்தினும் ஞாலத்தின் மானப்பெயும். மூணு பேருக்கு ஒரு மூணுக்கு விட வந்துருச்சா, இந்த மூன்றையும் கொண்டு போய் அவருக்கு அப்பா சோழராஜா கொடுத்தாரு. எப்படி இங்க கண்டுபிடிச்சுன்னு கேட்டா, எங்க பையன் எடுத்து கொடுத்தாரு. அப்ப நீங்க பென்ஷனை வாங்கிங்க, உங்க பையனை வர சொல்லுங்க, நான் முதலமைச்சர். நீங்க பென்ஷனை வாங்கிட்டு ஓய்வு எடுத்துவங்க, உங்க பையனை வர சொல்லுங்க, அவனை முதலமைச்சரை வச்சுக்கிறேன். அப்படியே முதலமைச்சர் ஆகிட்டார். கல்வியினாலும் முதலமைச்சர். அது போல இவருடைய கல்வி அளவுபடாதது, இவருடைய கல்வி அளவுபடாதது. சிவஞானம் கலந்த கல்வி, சிவஞானம். அரிவர்த்தன பாண்டியன் கேட்டான், அரிவர்த்தன பாண்டியன் கேட்டான், கேட்டு மகிழ்ச்சி அடைந்து அவன் தக்க பரிவாரங்களை எல்லாம் அனுப்பி பல்லக்கோடு அனுப்பி அவரை அழைத்து முதலமைச்சர் பதவியை தந்தார். பதவியை தந்து அதையாலே சிறப்பாக அவருக்கு வேண்டிய வசதி எல்லாம் செய்து கொடுத்தார். பல்லக்கிலிருந்து மந்திரிக்கு முதலமைச்சர் பல்லக்கிலிருந்து எல்லாம் உண்டான். ராஜாவை போல அவ்வளவு

0: அமைச்சரும் அத்தனை சிறப்புகளையும் செய்தார். அது உழைக்கிறனுக்கு அன்பாகி உண்மை இருந்து உலகமெல்லாம் பிழைக்க அருள் கவி பாடும் பெரியவர்தம் ஜெயலல்லாம் தடைத்தகலை தமிழ் மாறன் தக்குவர்கள் உரைக்க அறிந்து அழைத்து உரிமைத்திறனில் அகலான அன்பு ஆகினான் என்று இந்த பாட்டில காட்டுகிறார். அதற்கு மேல அவர் மந்திரித்தனம் எப்படி செலுத்துகிறார், நாட்டை எப்படி நடத்துகிறார், அவருடைய உள்ளம் எப்படி இருந்தது, அவருடைய உள்ளம் எப்படி இருந்தது, அதற்கு மேல அவருடைய செயல் சிறப்புகளை எல்லாம் இப்படி எல்லாம் சிவருவா நடத்துகிறார் என்பதை திருவருளாளர் சந்திப்போம். ஆகையினாரே இப்படி ஒரு நாட்டுக்கு சிறப்பு வருவது அரசனுக்கு சிறப்பு வருவது மந்திரியினால் தான். இந்த மந்திரி நாட்டுக்கும் சிறப்பு செஞ்சாரு, சைவத்துக்கும் சிறப்பு செஞ்சார், சைவத்துக்கு செஞ்சார். அவர் செய்த சிறப்பினால்தான் சைவம் தலைத்து கொண்டு வருது. உலகமெல்லாம் சைவம் பரவி இருக்குதுன்னு சொன்னா திருவாசகத்தினால்தான். உலகம் முழுவதும் சைவம் தெரியுது, சிவம் தெரியுதுன்னா திருவாசகம். அடுத்த மதக்காரன் கூட இருந்து கொண்டது திருவாசகம். அப்படிப்பட்ட சிறப்புள்ளவர் மாணிக்கவாசகர் திருச்சிற்றம்பரம். ஆறு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, உக்குளம் வாழ்க, செவ்வேழி அறிய மஞ்சை வாழ்க, யானதன நங்கு வாழ்க, மாரிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் வளாது வைக, மலிவளஞ்சுரக்க மன்னன் போன் முறையறு செய்ய, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறையரங்களும் கனத்தவம் வெள்ளி நல்க, மேன்மை கொள்சை விநீதி விளங்குக, உலகமெல்லாம் பார்வதி பதே.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் திருநாவுக்கரசு நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
1: திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? நம்ம நாவுக்கரச பெருமானுக்கு திருவடி வீக்கை நடந்த நிகழ்வு. என்ன கதை? நாவுக்கரச பெருமானுக்கு திருவடி வீக்கை நடந்த நிகழ்வு. சரி, அது என்ன திருவடி வீக்கை? சிவபெருமான் தன்னுடைய அழகான அந்த ரெண்டு திருவடிகளை அப்படியே எடுத்து தலைமேல சூட்டுற, சென்னிமேல சூட்டுற அந்த நிகழ்வுக்கு தான் திருவடி வீக்கைன்னு பேர். வீக்கைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தீயதை விடுத்து நல்லதை கை கொள்ளும் நிகழ்வு அப்படின்னு அர்த்தம். சரியா? அதுக்கேன என்ன? தீயதை விடுத்து நல்லவற்றை கை கொள்ளும் நிகழ்வு. அது பேர் தான் வீக்கைன்னு சொல்லுவாங்க. சரியா? இங்க திருவடி வீக்கை அப்படின்னா சாமி தன்னோட திருவடியவே வச்சு வீக்கை கொடுக்கறது. சரியா? இதுதான் திருவடி வீக்கைன்னு சொல்றோம். இது நம்ம நாவுக்கரச பெருமானுக்கு எப்படி நடந்தது, எங்க நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போமா? சரி, இப்போ நம்ம ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரச பெருமானும் சீர்காழியில முதல்ல சந்திச்சாங்க இல்லையா? சந்திச்சு கொஞ்ச நாள் அங்கேயே இருந்தாங்க. பெருமானை பாடி வணங்கி அங்கேயே கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் நம்ம நாவுக்கரச பெருமான் என்ன சொல்றாங்க தெரியுமா? எனக்கு சோழ நாட்டுல இருக்க தலங்களை எல்லாம் பார்த்து வழிபடணும்னு விருப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஞானசம்பந்த பெருமான் கிட்ட விடை பெற்று அப்படியே எல்லா சோழ நாட்டு தலங்களுக்கும் நடந்தே போறாங்க. சரியா? தலையாத்திரையா போயிட்டே இருக்காங்க. சரியா? நம்ம ஞாபகரச பெருமான் எப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே தங்கியிருந்து பெருமானை பாடி வழிபட்டு அங்கே உழவாரப்பணி செஞ்சு வருவாங்க. சரியா? உழவாரப்பணினா என்ன? சிவன் கோயிலை சுத்தம் பண்ணுறாங்க. சரியா? கோயிலை சுத்தம் பண்ணுறது, கோயிலை சுற்றி அப்படியே முள் புதர்கள்லாம் கிடக்கும்ல, அதையெல்லாம் சுத்தம் பண்ணுறது, கோயிலை வளமாக வர்றதுக்கு பாதை அமைக்கிறது, இதெல்லாம் உழவாரப்பணி. சரியா? இப்போ நம்ம நாவுக்கரச பெருமான் எந்த கோயிலுக்கு போனாலும் உழவாரப்படி செஞ்சுட்டே இருப்பாங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம நாவுக்கரச பெருமான் போயிட்டே இருக்காங்க. ஒரு ஒரு தளத்துக்காக போய் பெருமானை வணங்கிட்டு வணங்கிட்டு உழவாரப்படி செஞ்சு போயிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க மனசில் ஒரு ஒரு சிந்தனை ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன தெரியுமா? நம்ம இவ்வளோ காலம் இப்படி கருணை செய்கிற சிவபெருமானை வணங்குறதை விட்டு போட்டு நம்ம இப்படி ஒரு தீ நெறியான சமண நெறியில போய் நம்ம இருந்துட்டோமே, இத்தனை காலத்தை நம்ம வீணடிச்சிட்டோமே அப்படின்னு அவருக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துட்டே இருக்கு. சரியா? நம்ம நாவுக்கரச பெருமான் நம்ம பெருமானால் ஆட்கொள்ளப்படுற அளவுக்கு தவமுடையவன். சரியா? இப்போ ஒரு உண்மையை தெரிஞ்சுட்டு போறோம். இப்ப நம்ம சாமி என்ன பண்ணாரு? சூளை கொடுத்து ஆட்கொண்டார், நம்ம சைவத்துக்கு வந்துச்சாரிப்போம். ஆனாலும் இந்த வருத்தம் ஒண்ணு அவருக்குள்ள இருந்துட்டு இருக்கும். இவ்வளவு காலத்தை வீணடிச்சிட்டமே, இவ்வளவு காலத்தை வீணடிச்சிட்டமே அப்படின்னு அவருக்குள்ள அந்த வருத்தம் இருந்துட்டே இருக்கும். அப்போ அவர் ஒரு ஒரு தலங்களுக்காக போயிட்டு இருக்கும்போது அப்போதான் பெண்ணாகடம்ங்கிற ஊரில் அவர் என்ன கேட்பாரு? நாவுக்கரச பெருமான், இந்த உடம்பு அழுக்கான உடம்பு, சமணர்கள் போட்ட சாப்பாட்டை உண்ட உடம்பு, சமணர்களோடு தொடர்பு இருந்த காலத்தில் வளர்ந்த உடம்பு, அதனால இந்த உடம்போடு நான் இனி உயிரோடு இருக்க மாட்டேன் சாமி, எனக்கு நீங்கள் இடபம் சூலம் பொறிக்கணும் அப்படின்னு விண்ணப்பம் வைப்பாரு. அப்போ நம்ம சாமி பெண்ணாகடத்தில் அந்த விண்ணப்பத்தை ஏற்று அழகா இடபம் சூலம் பொறிப்பார் இல்லையா? இதை நம்ம போன கதையிலேயே நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ நம்ம நாவுக்கரசருக்கு மகிழ்ச்சி ஆயிரும். அப்புறம் அவர் மனசுல இன்னொரு விருப்பம் வச்சுட்டு இருப்பார். என்னன்னா, நம்ம சாமி தன்னோட அழகான அந்த ரெண்டு திருவடிகளை நம்ம தலைமையில சூட்டணும் அப்படின்னு நாவுக்கரச பெருமானுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும் சரியா? அந்த விருப்பத்தை மனசுல நினைச்சிட்டே வந்துட்டு இருப்பார். வந்தவர் திருச்சத்திமுற்றம் அப்படிங்கிற ஊருக்கு வந்து சேருவார். ஊர் பேர் என்ன? திருச்சத்திமுற்றம். ஏன் தெரியுமா அந்த ஊருக்கு அந்த பேர் வந்தது? சத்தினா யாரு? உமையம்மை இல்லையா? நம்ம உமையம்மை சிவபூசை பண்ணுன இடம். இந்த தலத்துல நம்ம உமையம்மை சாமியை பூஜை பண்ணாங்க, அதனாலதான் அதுக்கு சத்திமுற்றம்னு பேர். இந்த ஊர்ல சாமி பேர் என்ன தெரியுமா? சிவக்கொழுந்து ஈசர். சரியா? சிவக்கொழுந்து ஈசர், அதான் சாமி பேரு. இங்க அம்மை சாமியை வழிபட்டாங்க, அதனால இந்த ஊருக்கு பேரு சத்திமுற்றம். சரியா? இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கணும். சரியா? இந்த ஊருக்கு வந்துட்டு நம்ம நாவுக்கரச பெருமான் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? சாமிகிட்ட, சாமி யமன் வந்து என்னை கூட்டிகிட்டு போக முன்னாடி உங்கள் திருவடியை என் தலைமையில் பொறிச்சு வைங்க சாமி. என்னை ஒருவேளை நீங்கள் போக விட்டுட்டீங்கன்னா அந்த பழி உங்களுக்கு தான் வந்து சேரும். தன்னையவே நம்பிட்டு இருந்த அடியாருக்கு அருள் செய்யாம விட்டுட்டாரு சிவபெருமான் அப்படின்னு எல்லாரும் படிச்சல் உங்களை சொல்லுவாங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகரச பெருமான் இந்த மாதிரி ஒரு குரல் படும்படியா ஒரு பதிகம் பாடி திருவடி வேணும் சாமி திருவடியை சூட்டணும் சாமி அப்படின்னு விண்ணப்ப வைத்தான். சரியா, அந்த பாடல் அந்த பதிகம் ரொம்ப அருமையான பதிகம். அதுல ஒரே ஒரு பாடல், முதல் பாடலை மட்டும் பாடுவோமா.
2: கோவாய் முடுகி அடுத்திரல் கூற்றம் குமைப்பதன் முன் பூவாரடிச்சுவடு என்னே பொறித்துவை போக விடில் மூவா முழுப்பழி மூடும் கண்டா.

கண்டாய் முழங்கும் தழல் கை திருச்சத்தி முற்றத்து உரையும் சிவ கொழுந்தே.

அப்படின்னு சாமிகிட்ட ரொம்ப உருகி விண்ணப்பம் வைப்பார். அப்ப நம்ம சாமி என்ன சொல்வார் தெரியுமா? நல்லூருக்கு வா அப்படின்னு சொல்லுகிறார். நல்லூருங்கிறது சத்தியமுற்றத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். நல்லூருங்கிறது இன்னொரு ஊர், திருநல்லூர், சரியா? அந்த நல்லூருக்கு வா அப்படின்னு நம்ம சாமி சொல்லிடுவார். அப்ப நம்ம நாகரச பெருமான் அப்படியே வணங்கி, சாமியை வணங்கி வணங்கி வணங்கி அப்படியே நல்லூருக்கு நடந்து போவாங்க, சரிங்களா? நல்லூருக்கு போனோடனே அப்படியே சாமியை விழுந்து வணங்கி இப்படி எழுந்திருப்பாங்களா? அப்ப நம்ம சாமி என்ன பண்ணுவார் தெரியுமா? உமது நினைப்பதனை முடிக்கின்றோம் அப்படின்னு சொல்லி அப்படியே தன்னோட அழகான அந்த ரெண்டு திருவடியை எடுத்து நாவுக்கரச பெருமான் சென்னியில் அப்படியே சூட்டுவார், சரியா? அப்போ நம்ம சாமியுடைய திருவடி அப்படின்னு நனைஞ்ச திருவடியா இருக்குமா, குளிர்ச்சியா இருக்குமா, அதை உணர்ந்திருக்காரு நம்ம நாவுக்கரச பெருமான். ஏன் தெரியுமா அப்படி சாமியோட திருவடி ஈரமான திருவடியா, குளிர்ச்சியான திருவடியா இருக்குது? எல்லாரும் நம்ம சாமியோட திருவடியில மலர்களை போட்டு போட்டு போட்டு போட்டு வணங்குறாங்க. அப்ப மலர்கள் இருக்க தேனெல்லாம் வழிஞ்சு வழிஞ்சு அப்படியே சாமியுடைய திருவடி எல்லாம் தேனாகி இருக்குதான். அப்படியே தேன்ல நனைஞ்சா ஈரமா இருக்கும்ல, அதனால நம்ம சாமியோட திருவடி நனைஞ்ச திருவடியா இருக்குதான். அதனால அது குளிர்ச்சியோடு இருக்குதான் அந்த திருவடி, சரியா? அந்த குளிர்ச்சி தன்மைய நம்ம நாவுக்கரச பெருமான் அப்படியே உணர்ந்திருக்காரு. திருவடிய சாமி தலைமையில சூட்டினார்ல, அப்ப அந்த குளிர்ச்சியை உணர்ந்து அதை அப்படியே பாடல்ல பதிவு பண்ணியிருக்காரு. அப்படியே பெருமானுடைய அந்த கருணைய நினைச்சு அப்படியே ஒரு பதிகம் பாடியிருக்காரு நல்லூர்ல, அந்த பாடல்ல அதுல முதல் பாடல்லையே பதிவு பண்ணியிருக்காரு. நனைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார் அப்படின்னு அருமையா பாடியிருக்காரு, சரியா? அந்த ஒரு பாட்டை பாடுவோமா?

பயிர்வகித்தால் திறந்து வானோர் இனம் துருவி மணி மகுடத்தேரத்துற்ற

0: அப்படின்னு அழகா அந்த பாடல்ல தன்னோட அந்த உணர்வு, அது எப்படி அந்த திருவடியை உணர்ந்தாருங்கிறத அழகா பதிவு பண்ணியிருப்பார். சரியா? இப்ப பெருமானுடைய கருணையை அப்படியே நினைச்சு வணங்கி இந்த நல்லூர் தலத்துல ரொம்ப காலம் இருந்து அப்படியே உழவர் பணி செஞ்சு அங்கேயே பதிகங்கள் பாடி பாடி பாடி நிறைய நாள் இருந்திருக்காரு நம்ம நாவுக்கரசு பெருமாள். சரியா? இப்ப நம்ம நல்லூர், திருநல்லூருக்கு நீங்க போயிருக்கீங்களா? அந்த தலத்துக்கு போனீங்கன்னா முதல்ல உள்ள நுழையும் போதே ஒரு பெரிய ஓவியம் வச்சிருப்பாங்க. அதுல நம்ம நாவுக்கரச பெருமானுக்கு சாமி அப்படியே ரெண்டு திருவடியும் எடுத்து சூட்டினார் இல்லையா, அந்த நிகழ்வு அழகான பெரிய ஓவியமா வச்சிருப்பாங்க. சரியா? அதை பாருங்க, மறக்காம பாருங்க. அப்புறம் சாமி கோயிலுக்குள்ள போனீங்கன்னா பெருமானை வணங்கின பிறகு அங்க திருவடி சூட்டுவாங்க. அங்க வர்ற அடியார்களுக்கெல்லாம் சடாரின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம நாவுக்கரச பெருமானுக்கு திருவடி வீக்கை நடந்த இடம் இல்லையா, அதை நினைப்பூட்டுவதற்காக அங்க வர்ற எல்லா அடியார்களுக்கும் அங்க சடாரி வைக்கப்படும். அதுவா நம்ம பெருமானுடைய திருவடி. சரியா? நம்ம பெருமானுடைய திருவடி அங்க வர்ற அடியார்களுக்கெல்லாம் இன்னைக்கு சூட்டப்படும். சரிங்களா? நீங்க அடுத்த தடவை உங்க அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிட்டு திருநல்லூருக்கு போயிட்டு வாங்க. என்ன, அந்த கோயில் ரொம்ப அருமையான திருக்கோயில், அங்க போய் பெருமானை வணங்கி அப்படியே பெருமானோட திருவடியை உங்க தலைமையில சுட்டி வகிந்துக்கிறாங்க. சரிங்களா? இனி நாளை பாப்போமா. திருச்சி செம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
3: முதியவராக வந்த தில்லை கூத்தப்பிரான் ஒழிக்காலமும் தனக்கு துணையாக இருப்பதற்கு திருவாசகத்தையும் திருச்சிற்றம்பல கோவையாரையும் தாமே தம் கைப்பட எழுதி அதற்கு திருவாத ஊரர் திருவாய் மலர்ந்தருள அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் திருக்கையெழுத்து என்று எழுதி ஒப்பமும் இட்டு தில்லை கூத்தப்பெருமானுடைய திருக்களிற்றுப்படியில் வைத்தனர். மறுநாள் தில்லை திருச்சிற்றம்பலவருக்கு வழிபாடு செய்ய வந்த தில்லைவாழ் அந்தணர்கள் அங்கே உள்ள ஓலையை கண்டு அதிசயிக்கின்றனர்.
4: என்ன ஓலை இது? அடைத்துள்ள திருச்சிற்றம்பலத்தில் எப்படி வந்தது?
5: ஓலைச்சுவடியின் மேல் திருவாத ஊரர் திருவாய் மலர்ந்தருள அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் திருக்கையெழுத்து

0: ஆஹா, அற்புதமான திருப்பாடல்கள்.
1: இவை சாதாரணமான பாடல்கள் அல்ல புலவர்களால் பொருள் சொல்வதற்கு.
0: இவை கூறும் அனுபூதி ஞானம் நம்மால் அறிந்து கொள்ள இயலுமோ?
2: நாம் திருவாத ஊர் அடிகளே அழைத்து இதன் பொருளை அறிவோம். தில்லைவாணர் திருமுன்பு மணிவாசகப் பெருமானை அழைத்து வருவோம், வாருங்கள்.
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் நம சிவாய்.
5: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 24.
1: காணும் தன்மையுடைய கண் பொருள்களை காண ஒட்டாதபடி இருள் என்ற பொருள் அக்கண்ணை மூடி மறைக்கின்றது. அக்கண் பொருள்களை அறியாத தன்மை இருளால் உண்டாவது. கண்ணை மறைக்கின்ற புற இருள் போல உயிரோடு பொருந்தி அதனை மறைத்திருக்கின்ற அகவிருள் ஒன்று உள்ளது. அதுவே ஆணவ மலம் எனப்படுவது. முன்னே கூறியபடி பிறவித்துயர், வினை, திருவருள் முதலிய அறியத்தக்க பல பொருள்களுள் ஒன்றையும் அறிய ஒட்டாதபடி செய்வது ஆணவ இருளே ஆகும்.
2: ஆணவ இருளுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு அறிமுகம் செய்து வைக்கிறார். இதுதான் ஆணவம். இது ஆணவ இருள் பற்றிய விவரங்கள் போக போக போக இன்னும் ஆழமாக நிறைய சொல்ல போகிறார்கள். ஆணவத்தை இருள் நான் அன்றைக்கே உங்களுக்கு சொன்னேன். ஆணவத்தை இருள் என்கிறார்கள். இதை வைத்துக் கொண்டுதான் சிவஞான பாம்பாடியத்திலே மாமுனிவர் என்ன சொல்வார் என்றால், இருள் ஒரு பொருள் என்று நிறுவார். இருளை ஒரு பொருள் என்று நிறுவார். நான் முன்பும் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்று நினைக்கிறேன். பல பேருக்கு அதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது. இருள் ஒரு பொருளா ஒளியினுடைய இன்மையா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுதான். அதுவே ஒரு பொருளா? இருள் என்று நாங்கள் சொல்லுகிற ஒன்று அது ஒரு பொருளா, அல்லது ஒளியினுடைய இன்மைதான் இருள் போல தோன்றுகிறதா என்று ஒரு ஐயப்பாடு கிளம்பும் ஆழ சிந்திக்கிறவர்களுக்கு கிளம்பும். ஏனென்றால் ஒளி வந்தவுடனே இருள் போய்விடுகிறது. ஆகவே இருள் என்பது ஒளியினுடைய இன்மைதான் என்று பல பேர் நினைக்கிறார்கள். சுஞ்சனமாமுனிவர் இல்லை, இருள் ஒரு பொருள் என்றே நிறுவார். இருளை ஒரு பொருள் என்றே நிறுவார். ஏன் அவர்களுக்கு தேவை வருகிறது? ஆணவத்தை இருள் என்று சொல்வதனாலே ஆணவம் எப்படி உள்பொருளோ அதுபோல இருளும் உள்பொருளாகத்தான் இருக்க வேண்டும் என்பதற்கான நிரூபங்களை சொல்வார். அந்த நூல்கள் வருகிற பொழுது, அந்த இடத்தில் வருகிற பொழுது அதை படிப்போம். ஆகவே ஆணவம் என்பது இருளாக உயிரை மறைக்கிற ஒரு பொருள் என்கின்ற அந்த அடிப்படை விளக்கத்தை மட்டும் இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம்.
1: அறியாமையே அறிவாக தோன்றுதல். புறவிருள் வந்து கண்ணை மறைக்கும் போது கண் செயற்படாது போகிறது. உயிர் கண்ணுக்கு வேறாக இருப்பதனால் அக்கண் செயற்படாமையை கொண்டு அதனை மறைக்கக்கூடிய இருளாகிய பொருள் வந்துட்டது என்று உயிர் கருதி உணர்கிறது. இனி அக இருளாகிய ஆணவமோ உயிரையே மறைத்து நிற்கிறது. அவ்வாறு மறைத்து நின்று அறியாமையை உண்டாக்குகிறது. உயிர் அவ்வறியாமையையே அறிவென்று நம்பிவிடுகிறது. அதனாலேயே தன்னை
2: புறையிருளுக்கும் அகையிருளுக்குமான வித்தியாசம் சொல்லுகிறார். புறையிருள் வந்தவுடனே காணுகிற கண்ணுக்கு பார்வையற்று போகிறது. நாங்கள் நல்ல இருளுக்குள்ளே போய்விட்டோம் என்றால் காணக்கூடிய கண் காணாமல் விட்டு விடுகிறது. ஆனால் அந்த கண் வெளியிலே இருக்கக்கூடிய இருள் வந்து கண் காணாமல் போன உடனே நாம் ஒரு இருளுக்குள்ளே அகப்பட்டு விட்டோம் என்ற உண்மை நமக்கு தெரிகிறது. எப்படி என்றால், கண்ணல்ல காணும் பொருள், கண்ணுக்குள்ளே ஒரு ஆன்மா இருந்து படிப்படியாக உள்ளே போக போக போக ஆன்மாதான் அறைபொருள் என்று நாங்கள் படித்திருக்கிறோம். மற்றவை எல்லாம் கருவிகள் தான். ஆகவே உள்ளே நிற்கிற ஆன்மா இருக்கிறபடியால் கண்ணுக்கு காட்சி மறைக்கப்படுகிற பொழுது ஒரு இருள் கண்ணை பற்றி விட்டது, அதனாலே எனக்கு காட்சி தெரியவில்லை என்ற உண்மை நமக்கு தெரிகிறது. இது புரளை இருள் நிகழ்ச்சி. அகையிருளில் ஆகிய ஆணவம் உயிரை மறைக்கிற பொழுது ஆணவம் மறைக்கிறது என்று காண அதற்குள்ளே ஒன்று இல்லை. சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? கண்ணே இருள் மறைந்து விட்டது என்பதை காண உள்ளே இருக்கிற ஆன்மா இருக்கிறபடியால் கண்ணை இருள் மறைத்து விட்டது என்கிற உண்மையை தெரிந்து கொள்கிறோம். அந்த ஆன்மாவையே ஒரு இருள் மறைக்கிற பொழுது ஆன்மாவை ஒரு இருள் மறைத்திருக்கிறது என்பதை தெரிவதற்கு நமக்கு வேறு ஒன்றும் இல்லை. அதனாலே அந்த இருள் மறைப்பு நமக்கு தெரிவதில்லை என்று சொல்கிறார். அதனாலேதான் ஆணவ இருள் மறைப்பு என்பது புற இருள் மறைப்பை விட மிக மோசமானது. இது தெரிய வரும், அது தெரியவே வராது என்கிறார்.
1: புறவிருள் வந்து கண்ணை மறைக்கும் போது கண் செயற்படாது போகிறது. உயிர் கண்ணுக்கு வேறாக இருப்பதனால் அக்கண் செயற்படாமையை கொண்டு அதனை மறைக்கக்கூடிய இருளாகிய பொருள் வந்துட்டது என்று உயிர் கருதி உணர்கிறது. இனி அக இருளாகிய ஆணவமோ உயிரையே மறைத்து நிற்கிறது. அவ்வாறு மறைத்து நின்று அறியாமையை உண்டாக்குகிறது. உயிர் அவ்வறியாமையையே அறிவென்று நம்பிவிடுகிறது. அதனாலேயே தன்னை ஒன்று மறைத்திருக்கிறது என்பதை எவ்வகையினாலும் உணர முடியாமல் போகிறது. உலகில் இருள் வந்துற்ற போது அதனை உணர்ந்து அதன் நீக்கிக் கொள்ள வழி தேடுகிறோம். ஆணவ இருளினால் அறிவு மறைக்கப்படும் போது அம்மறைப்பினை நாம் உணர்வதில்லை. அதனால் ஏற்படும் அறியாமையே அறிவு என்று நம்பிவிடுகிறோம். அதனாலேயே
3: சொல்வது எப்பொழுதும் சொல்வது அறிவுலகத்திலே நான் சொல்லுகிற ஒரு செய்தி, முதல் நான் முட்டாள் என்பது தெரிந்தால்தான் நான் அறிவாளியாக ஆகலாம். பல பேருக்கு நான் முட்டாள் என்பதே தெரிவதில்லை. பல பேர் தங்களை அறிவாளிகளாக சொல்லிக் கொள்கிற பல பேருக்கு தங்களுக்கு அறிவில்லை என்பதே தெரியாது. அவர்கள் கடைசி வரைக்கும் அறிவாளிகளாக மாற முடியாது. நான் சொல்வதுண்டு, அறிவுலகத்திலே அறியாமை குற்றமல்ல. அறிவுலகத்திலே நாங்கள் சொல்லுகிற இந்த அறிவாளிகள் என்ற அந்த உலகத்திலே எனக்கு ஒரு விஷயம் தெரியாது என்பது ஒரு நாளும் குற்றமில்லை. எனக்கு தெரியாதென்பது தெரியாது குற்றம். அதை புரிந்து கொள்ளணும். பல பேருக்கு இதுதான் சிக்கல். அதாவது எனக்கு ஒரு விஷயம் தெரியாது என்று சொல்வதிலே எந்த குற்றமும் படுத்தவே இல்லை. அது அது அதனாலேதான் இந்த படித்தவர்களுக்கு இந்த பேர் எல்லாம் தங்களுக்கு தெரியும் போல நினைக்கிறபடியால் தான் தெரியாது என்று சொல்ல கவலைப்படுவார். தெரியாதது ஒரு குற்றமே இல்லை. ஏனென்றால் கட்ட ஒன்று முழுவதும் தெரிந்ததாக ஆண்டவனை தவிர ஒரு ஒருவரும் இருக்க வாய்ப்பில்லை. ஆகவே தெரியாதது ஒரு நாள் குற்றம் இல்லை. ஆனால் தெரியாமையை தெரியாமை குற்றம். எனக்கு தெரியாது என்று தெரிந்தால்தான் அதுல இருந்து வெளிவரலாம். ஆணவம் உயிரை பெற்றுகிற பொழுது அதை தெரிந்து கொள்ள ஆணவத்துக்கு ஒரு ஒரு கருவியும் இல்லை. அது ஆணவம் ஏற்பட்டே போகிறது. கண் இருளை பெற்றுகிற பொழுது உள்ளே ஆன்மா என்று அறிவு பொருள் என்றபடியால் டோர்ச் லைட் அடித்தோ லைட்டை போட்டோ தப்பலாம் என்று தெரிந்து கொள்கிறோம். தெரிந்து கொள்ளுகிற ஆன்மாவையே ஒரு இருள் பற்றின உடனே அதுக்கு வெளியிலே வர தெரியாமல் அது எங்க நினைக்கும், அந்த இருள் தன்மைதான் தன்னுடைய அறிவு என்று நினைத்து அதற்குள்ளே மயங்கி நிற்கும் என்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? இருளேயே தன்னுடைய அறிவாக அது நினைத்து கொண்டு, அதாவது அறியாமையே அறிவாக நினைத்து கொண்டு இயங்குகிறபடியால் தான் காண வேண்டிய பொருள்களாகிய இறை பிறவி துன்பம் இவற்றையெல்லாம் காணாமல் மூழ்கிக்கொண்டே இருக்கிறோம். ஆகவே மலங்களுக்குள்ளே மிக கொடூரமானது என்று நாம் கருத வேண்டியது இந்த ஆணவ ஆணவ இருள்தான் என்று விளக்கம் செய்கிறார்.
1: ஓர் எடுத்துக்காட்டினால் எடுத்துக்காட்டு கோரினால் இது விளங்கும். ஒரு குடும்பத் தலைவர் தமது மனைவி மக்கள் உடன் பிறந்தார் பொருட்டு வாழ்நாள் எல்லாம் பாடுபட்டு பொருள் ஈட்டினார். கடைசி காலத்தில் அவர்கள் தனக்கு துணையாக இருப்பர் என்று உறுதியாக நம்பினார். ஆனால் நடந்தது என்ன? அவர் ஓய்வு பெற்ற பின்னர் அவருக்கு வருவாய் இல்லை என்று ஆன பின்னர் குடும்பத்தார் அவரிடம் நடந்து கொண்ட முறையில் அவர் வேறுபாட்டை கண்டார். தனக்கு உரிய மதிப்பினை அளிக்காமல் புறக்கணிக்கும் போக்கினை கண்டார். அவர்கள் கடைசி வரை தமக்கு துணையாய் இருப்பர் என்று நம்பியது எவ்வளவு அறியாமை என்று எண்ணி வருந்தினார். இத்துணை காலமும் அவர் அறியாமையில் இருந்தார். ஆயினும் நாம் அறியாமையில் இருக்கிறோம் என்பதை அவர் உணரவில்லை. அதற்கு காரணம் அந்த அறியாமையே அவருக்கு அறிவாக தோன்றியதுதான்.
3: இது ஒரு உவமை சொல்லுகிறார். மிக மேலோட்டமான ஒரு உவமை. ஒரு குடும்பத்திலே பெற்று வைத்தவன் குடும்பத்தாலே கைவிடப்படுகிற போதுதான் அவன் உண்மை அறிவை சந்திக்கிறான் என்கின்ற உவமை. அது கூட எல்லாருக்கும் நிகழாது. குடும்பங்கள் வைத்து பாதுகாக்கிறவர்களுக்கு அப்பொழுது கூட அறிவு நிகழாது. ஏதாவது உண்மை என்று நம்புகிற ஒன்று பொய் என்று தெரிகிற பொழுதுதான் நாம் ஒரு பொய்யாலே பற்றப்பட்டிருந்தோம் என்பது தெரிய வரும். சொல்றது உங்களுக்கு புரிகிறது? அதாவது நாங்களே பல கொள்கைகளை வைத்து வைத்து மாறி மாறிக்கொண்டு வந்திருக்கிறோம். மாறுகிற பொழுதுதான் தெரிகிறது நாம் முன் வைத்திருந்த கொள்கை பிழையன். அதுபோல ஆன்மாவும் இருள்மயப்பட்டதனாலே அது இன்னொரு சரியான ஒளி வரும் வரைக்கும் அது அந்த இருளிலே மூழ்கி அந்த இருளுக்குள்ளே மயங்கிக் கொண்டேதான் கிடக்க போகிறது. அதுதான் ஆணவத்தினுடைய கொடூர தன்மை என்று சொல்லுகிறார்.
1: ஆணவம் செய்யும் முழு மறைப்பு. இனி அறியாமையிலே இரு நிலைகள் உள்ளன. ஒன்று பேரறியாமை, மற்றொன்று ஓரளவில் அறியாமை. பேரறியாமையாவது உயிர் யாதொன்றையும் அறிய மாட்டாமல் முழு அறியாமையில் மூழ்கி இருத்தல். அந்நிலையில் உயிர் தான் ஒரு பொருள் உண்டு என தன் இருப்பையும் கூட அறியாது நிற்கும். நாம் உறங்கும் காலத்தில் இப்படிப்பட்ட பேரறியாமையே நமக்கு உண்டாகிறது. அப்பொழுது ஐம்பொறி முதலிய கருவிகள் செயல்படாது போதலினால் அறிவு விளங்காமல் போகிறது. உயிர் அந்நிலையில் ஆணவ மலத்தில் வயப்பட்டு விழுகிறது. இருள் வயப்பட்ட கண் ஒன்றையும் அறிய மாட்டாமல் திகைத்து நிற்பது போல உயிரும் உறக்கத்தில் ஆணவ மலத்தால் மறைக்கப்பட்டு முழு அறியாமை உடையதாய் நிற்கிறது. இப்படிப்பட்ட பேரறியாமை நிலை கேவல நிலை எனப்படும். நாள்தோறும் நாம் இக்கேவல நிலையை அடைந்து வருகிறோம்.
3: அதாவது உயிருக்கு மூன்று நிலை உருவாகும் என்கிறார்கள். ஒன்று கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை என்று மூன்று நிலை உயிருக்கு வரும். கேவல நிலை என்றால் என்னவென்றால் ஒன்றையுமே உயிர் அறியாமல் இருப்பது. ஐயா அவர்கள் உறக்கத்தை உதாரணமாக காட்டுகிறார்கள். ஆண்டவன் செய்திருக்கிற ஒரு அற்புதங்களிலே ஒன்று, நம்மை காப்பாற்றுவதற்காக அனுபவம் பெறுவதற்காக பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் சாதாரண தொழிலியல் வாழ்க்கையிலே ஒத்திகை வைத்திருக்கிறான். நான் முன்பு உங்களுக்கு சொல்வேன், உறக்கத்திலே விழிப்பது என்பது புறவிக்கான ஒத்திகை, உறக்கம் என்பது மரணத்துக்கான ஒத்திகை. இப்படி கடவுள் எல்லாத்திலும் பயிற்சி தருகிறான். இங்கே கடவுள் என்ன செய்கிறார், கேவல நிலை என்ற ஒன்று உண்டு, உயிருக்கு கேவல நிலை என்ற ஒன்று உண்டு என்பதற்கு நமக்கு விளக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் தூக்கத்தை வைத்திருக்கிறான். உறங்குகிற பொழுது ஐம்புலன்களும் நம் உடம்பில் இருக்கின்றன, பொறிகள் இருக்கின்றன, உணர்வுகள் இருக்கின்றன, ஆனால் ஒன்றும் தெரிவதில்லை, ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறது. இதைத்தான் நாம் கேவல நிலைக்கு உதாரணமாக கொள்ள வேண்டும் என்கிறார். இதுவல்ல கேவல நிலை, இது தற்காலிக கேவல நிலை. மகா கேவல நிலையை அறியாமை என்கிறோமே, அதான் நம்மையே அறியாமல் கிடக்கிற நிலை. இப்படி ஆன்மாவுக்கு ஒரு கேவல நிலை வரும் என்கிற ஆணவத்தை ஏற்பட்டு முற்றாக ஆணவத்துக்கு ஆட்பட்ட உடனே ஆன்மாவுக்கு ஒன்றும் தெரியாத நிலை என்று ஒரு நிலை வரும். இதைத்தான் பாடான நிலை என்று சொல்வார்கள். பாடானம் என்று கல், ஒரு கல்லு கிடக்கிறது போல ஒரு உயிர் பொருள் கிடக்கும். சில பேரை நீங்கள் பார்ப்பீர்கள், இந்த குடிகாரர்கள் ரொம்ப குடித்து விட்டு வீதி ஓரமாக கிடப்பார்கள். உடைய போவது தெரியாது அவர்களுக்கு. அவர்களுக்கு என்ன அசிங்கம் நடந்தாலும் அவர்களுக்கு தெரியாமல் கிடக்கிறார்களே என்றால் அது அந்த நிலையை என்ன சொல்வார்கள் என்றால் கிட்டத்தட்ட பாடான ஒரு ரோட்டோரமாக ஒரு கல்லு கிடக்கிறதும் அவன் கிடக்கிறதும் சரிதான். இப்படி ஆன்மாவுக்கு ஒரு பாடான நிலை வரும். பாடான நிலையினுடைய விளக்கத்தை தூக்கத்தை வைத்து விளங்கலாம் என்றார் ஆசிரியர். அந்த நிலையை உயிரினுடைய கேவல நிலை என்று சொல்வார்கள்.
1: ஆணவத்தால் உண்டாகும் மயக்க உணர்வு. இனி ஓரளவில் உள்ள அறியாமை என்றால் என்ன என்பதை கூறுவோம். எங்கும் செறிந்த இருளிடத்தில் ஓர் விளக்கை ஏற்றினால் அவ்விளக்கொடியில் இருள் சிறிது விலகுகிறது, ஆனால் அது முற்றிலும் நீங்கிவிடவில்லை. நீங்காதிருக்கிற அந்த இருள் விளக்கொடியின் காரணமாக முன்பு போல பொருள்களை முற்றிலும் மறைக்க முடிவதில்லை, ஆனால் அது வேறு ஒரு காரியத்தை செய்கிறது. விளக்கொளியானது பொருள்களை புலப்படுத்துகிற போது இருளானது அந்த ஒளியோடு கலந்து பொருள்களை மங்களாக புலப்படும்படி செய்கிறது. தரையில் கிடக்கும் கயிற்றை பாம்பு என்று தவறாக கருதும்படி செய்கிறது. இவ்வாறு இருள் ஒளியோடு சேர்ந்து பொருளின் இயல்பை வேறுபடுத்தி காட்டுகிறது.
3: இது தகல நிலைக்கு உதாரணம் சொல்லுகிறார்.
1: இந்த புறவிருளின் செய்கை போல அக இருளாகிய ஆணவத்தின் செயலும் அமைகிறது. ஆணவம் இருள் என்றால் அதனை நீக்கும் விளக்கு போன்றது மாயை. நமக்கு வாய்த்துள்ள ஐம்பொறிகளும் மனம் புத்தி போன்றவையும் மாயையின் நின்றும் தோன்றிய கருவிகளே என்பது நாம் அறிந்தது. இக்கருவிகளின் செயல்பாட்டினால் அகதாவது மாயாமலத்தின் சேர்க்கையால் ஆணவ மலத்தின் சக்தி சிறிது விலகுகிறது, அறிவு விளங்குகிறது. மாயையின் காரணமாக ஆணவ இருள் முன்பு போல அறிவை முற்றிலும் மறைக்க முடியவில்லை, ஆனால் அது இப்பொழுது வேறு ஒரு காரியத்தை செய்கிறது. மாயா கருவிகளால் விளங்கும் அறிவை விபரீத அறிவாக மாற்றிவிடுகிறது. அகதாவது அற்பமான பொருளை உயர்வானது என்றும் நிலையில்லாத பொருளை நிலைத்தது என்றும் இவ்வாறு மாறி உணரும்படியாக செய்து விடுகிறது. இவ்வாறு ஆணவ இருள் மாயையோடு கூடிய நிலையில் உயிருக்கு மயக்க உணர்வை உண்டாக்குகிறது. நாமெல்லாம் நமக்கு வேறாகிய உடம்பையே நாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இது மயக்க உணர்வுதானே? நமக்கென்று என்ன உடமை இருக்கிறது? நாம் பிறக்கும் போது எதையும் உடன் கொண்டு வரவில்லை, இறக்கும் போது எதையும் உடன் கொண்டு போவதும் இல்லை. அப்படி இருக்க எனது எனது என்று எண்ணி உடைமைகளை சேர்த்து கொண்டிருக்கிறோமே, இது மயக்க உணர்வுதானே? இம்மயக்க உணர்வே ஓரளவில் அறியாமை என்று முன்னே குறிப்பிடப்பட்டது.
3: அதாவது உயிரினுடைய கேவல சகல நிலைகளை உலகியலை வைத்து உரையாசிரியர் விளங்கப்படுத்துகிறார். நான் முதலே சொன்னேன், உயிரினுடைய கேவல நிலை என்பது பேரிருள் மறைத்து உயிர் எதுவும் தெரியாமல் இருக்கிற ஒரு நிலைப்பாடான நிலை என்று சொன்னேனே, அதுக்கு அவர் உவமை சொல்லுகிறார், உறக்க நிலையை சொல்லுகிறார். உறக்க நிலையிலே நமக்கு எதுவும் தெரிவதில்லை. இது அந்த பாடான நிலைக்கான ஒரு உவமையாக கொள்ளப்பட வேண்டியது, உதாரணமாக கொள்ளப்பட வேண்டியது என்று சொன்னவர். பிறகு சகல நிலையில் ஒரு நிலை இருக்கிறது, ஆன்மாவுக்கு ஓரளவு வெளிச்சம் வருகிறது. ஆன்மாவுக்கான அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறதுக்கு பெயர் மாயை என்ற ஒன்று. அதனால்தான் அது வெளிச்சத்தை கொடுப்பதால் தான் மாயையே சக்தியாக கொள்ளுகிற ஒரு மரபு இருக்கிறது என்று நேற்று சொன்னேன். அது ஓரளவு வெளிச்சம் கொடுக்கும். அதனாலதான் சொல்வார், விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை என்று திருவருள் பயனிலே ஒரு தொடர் வருகிறது. நாம் அடுத்து படிக்க போற நூல், விடுகிற வரைக்கும் விளக்கு துணை செய்யும், ஆனால் அது பூரண துணை செய்ய முடியாது. வீட்டிலே இருள் இருக்கிறது, இருளை ஒரு விளக்கு வைத்து துண்டம் ஓட்டலாமே தவிர வெளிச்சத்தினுடைய இயல்பை தரிசிக்க முடியாது. நீங்கள் என்னதான் செய்தாலும் தரிசிக்க முடியாது என்பது உண்மை. ஏனென்றால் அந்த வெளிச்சத்திலும் இருள் தன்மை கலந்திருக்கிறது. இப்படி கலப்பதனால என்ன நடக்கிறது என்று கேட்டால், காட்சிகள் உண்மைப்படுவதில்லை. நாம் போகிறோம், வெளிச்சம் இல்லை, ஒரு மெல்லிய வெளிச்சம்தான் இருக்கிறது. அதை என்ன செய்யும் என்றால், இருள் கலந்த வெளிச்சம் என்றபடியால் ஒன்றை இன்னொன்றாக காட்டும். ஒரு கயிறு வளைந்து கிடக்கிறது, நாங்கள் உடனே என்ன நினைக்கிறோம், பாம்பு கிடக்கிறோம் நினைத்து பயந்து தள்ளுகிறோம். காட்சி வந்தது, ஆனால் தெளிவற்ற காட்சி. ஏன் வெளிச்சம் போதாது? வெளிச்சம் போதாது என்றால் அதை எப்படி கொள்ள வேண்டும் என்றால், வெளிச்சத்துக்குள்ளே இருள் கலந்து மங்கி கிடக்கிறது என்று பொருள் கொள்ள வேண்டும். இதேதான் சகல நிலையிலே ஆன்மாக்களுக்கு நடக்கிறது என்றார். ஆன்மா முற்றாக அறிவில்லாமல் இருந்த நிலை கேவல நிலை. சகல நிலையிலே இறைவன் கொஞ்ச வெளிச்சம், மாயையாகிய வெளிச்சத்தை கொடுக்கிறான். ஆனால் என்ன ஆகிறது என்றால், அந்த வெளிச்சத்துக்குள்ளேயும் ஆனந்த இருள் கலந்து விடுகிறது. நீங்கள் மாயா தத்துவங்கள் 24 படிக்கிற பொழுது பார்த்தீர்கள், அங்கே ஆணவ கலப்பு இருக்கிறது. மாயையினுடைய இதிலே ஆணவ கலப்பு இருக்கு, சுத்தமாயை தவிர மற்ற எல்லாவற்றிலும் ஆணவ கலப்பு இருக்கிறது. உயிரோடு சம்பந்தப்பட்ட மாயா தத்துவங்கள் எல்லாவற்றிலும் ஆணவ கலப்பு இருக்கிறபடியால் அது இருள் கலந்த ஒளி என்று அதை எடுக்க வேண்டும். எப்படி இருள் கலந்த ஒளி உண்மை காட்சியை தராதோ, அதுபோல இருள் கலந்த ஒளியாகிய மாயை சார்ந்த வாழ்வு, உயிரினுடைய வாழ்வு அல்லது அறிவு என்பது நிஜ காட்சியை தராது. அதை புரிந்து கொள்கிற பொழுது இரண்டாம் நிலையை புரிகிறோம். கேவலம் என்பது ஒன்றுமே அறியாமல் கிடக்கிற நிலை, சகலம் என்பது ஓரளவு அறிந்திருக்கிற நிலை அல்லது ஒன்றை இன்னொன்றாக மயங்குகிற நிலை என்று பிரிக்கிறார்.
1: ஆணவத்தின் தன்னியல்பும் பொது இயல்பும் இதுவரை கூறியவற்றால் ஆணவ மலத்தின் இயல்பு இரண்டு என்பது புலனாகும். ஒன்று, மாயையோடு சேராத தனி நிலையில் ஆணவ மலம் உயிருக்கு பேரறியாமையை தருதல். மற்றொன்று, மாயையோடு கூடிய நிலையில் உயிருக்கு ஓரளவில் அறியாமையை தருதல். ஆணவம் தனித்து செயற்படும் நிலை கேவல நிலை என்று குறிப்பிட்டோம். மாயையோடு கூடி செயற்படும் நிலை சகல நிலை எனப்படும். ஆணவம் தனி நிலையில் பேரறியாமையை செய்தல் அதற்கு தன்னியல்பு ஆகும். அது மாயையின் சேர்க்கையை பெற்றவிடத்து மயக்க உணர்வை செய்தல் அதற்கு பொது இயல்பு ஆகும்.
3: அதாவது முதலிலே முழுக்க ஆணவப்பட்டு அறிவில்லாத இருக்கிற நிலை என்ற ஒன்று இருக்கிறது, அதுதான் ஆணவத்தினுடைய சுயநிலை. மாயையோடு சேருகிற பொழுது அது ஓரளவு வெளிச்சம் தருகிறது, அது பொது நிலை என்று சொல்கிறார்களே தவிர அது சிறப்பு நிலை இல்லை. இந்த ஆணவத்தினுடைய இயல்பை
2: நாங்கள் பகுதி போதியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விளக்கங்களை எல்லாம் சொல்லுகிறார். ஆணவம் என்பது இருள் முட்டாக மறைக்கும். பிறகு சிவசக்தியினுடைய கருணையினாலே மாயையினுடைய துணை வருகிற பொழுது ஓரளவு மறைக்கும், ஆனாலும் அது முழுக்காட்சியை தராது. பிறகு அது அனுபவம் தர தர தர தர தர தர நாங்கள் மெல்ல மெல்ல இவற்றில் மலங்கள்ல இருந்து விடுபட்டுத்தான் பூரணமான நம்மை ஆளுகிற இறைவனை தரிசிப்போம் என்கிற நிலையிலே இந்த ஆணவம் பற்றிய ஒரு அடிப்படை அறிவை இந்த பாடலிலே அவர் சொல்லிக் கொண்டு போகிறார்.
1: எனவே தனி நிலையிலும் மாயையோடு கூடிய பொது நிலையிலும் ஆன்மாவுக்கு அறியாமையை தருதலே ஆணவத்தின் இயல்பாகும். இது பற்றியே அறியாமை ஆணவம் என்று குறிப்பிட்டார் ஆசிரியர். இத்தொடரின் நடுவே தருவது என்ற ஒரு சொல்லை வருவித்து அறியாமையை தருவது ஆணவம் என கொள்ள வேண்டும்.
2: இந்த பாடலில் இருக்கிற வரியை எடுத்து காட்டுகிறார். இந்த ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். அறியாமை என்று சொல்லப்படுகிற ஆணவம் அல்லது ஆணவம் என்று சொல்லப்படுகிற அறியாமை ஆன்மாவினுடைய அறிவை மறைக்கிறது என்று சொல்லுகிறோம். நாங்கள் இந்த படிக்கிற பொழுது என்ன ஒரு பதிவு எங்களுக்கு வரும் என்றால், ஆணவம் கண்மம் மாயை என்ற மலங்களும் ஏதோ ஆன்மாவை செயல்படுத்துகிற தன்மை கொண்டவை என்று நாங்கள் நினைக்கிறோம். அது நாங்கள் அப்படித்தானே படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆணவம் என்று பற்றுகிறது என்றால், அப்படியானால் ஆணவம் உயிரை பெற்றுமானால் ஆணவம் அறிவு பொருளாக இருக்க வேண்டும். இது நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக நான் சொல்லுகிறது இந்த இடத்திலே. ஆனால் ஆணவம் அறிவு பொருள் அல்ல, கண்மம் அறிவு பொருள் அல்ல, மாயை அறிவு பொருள் அல்ல. இப்போ ஆணவம் உயிரை பற்றுகிறது என்றால் ஆணவம் என்ற ஒன்று வந்து உயிரை பற்றுவதல்ல, உயிர் போய் ஆணவத்தை பற்றுகிறது என்பதுதான் அதற்கான உண்மை அர்த்தம். ஆணவம் என்ற ஒன்று வந்து உயிரை பற்றி அதை மலவயப்படுத்தும் என்றால் ஆணவத்துக்கு அறிவு இருக்கிறது என்று ஆகிவிடும். ஆணவம் அறிவற்ற பொருள், அது வெறும் சடப்பொருள், அது ஒன்றை வந்து தானாக பற்றாது. அப்போ ஆன்மாவை ஆணவம் பற்றி இருக்கிறது என்றால் ஆணவம் ஆன்மா போய் ஆணவத்துக்குள்ளே அகப்பட்டதே தவிர ஆணவம் வந்து ஆன்மாவை பிடிக்கவில்லை. நாங்களாக இருளுக்குள்ளே போய் நின்று கொண்டு இருட்டாகிவிட்டது இருட்டாகிவிட்டது என்று கத்துகிறோம். சின்ன குழந்தைகளை பார்த்தால் தெரியும், இருளுக்குள்ளே போய் தாங்களாக போய் அகப்பட்டு விட்டால் சத்தம் போட்டால் பிறகு தாய் வந்து புள்ளியை வெளிச்சம் போட்டு மீட்டெடுப்பான். அது போலத்தான் ஆன்மா தானாக போய் ஆணவ பயப்பட்டிருக்கிறது, அதுல இருந்து மீட்டெடுக்க துணை செய்கிற முயற்சி தான் இந்த கண்மம் மாயை முயற்சி எல்லாம் என்பது தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் ஆரம்பத்திலேயே இதை விளங்காவிட்டால் ஆணவம் பெரியது ஆணவம் பெரியது என்று சொன்னால் ஆணவத்துக்கு அறிவு இருக்கிறது என்று வந்துவிடும். ஆணவத்துக்கு அறிவில்லை, அது பற்ற முடியாது. ஆகவே அதை ஆண்டவனும் கடைசி வரையும் ஆன்மாவை ஆணவத்தை பற்ற வைக்க மாட்டான், ஒரு தாய் பிள்ளைக்கு தீங்கு செய்ய மாட்டாள். அப்படியானால் என்னென்று ஆணவம் ஆன்மா பற்றியது என்று கேட்டால், ஆணவம் தானா பற்றாது, இறைவன் பற்ற வைக்க மாட்டான், எங்கி இருக்கிற ஒரே ஒரு பொருள் ஆன்மாதான். ஆகவே ஆன்மாவாக போய் ஆணவத்தை பற்றியதை தவிர இது பற்றவில்லை என்ற அடிப்படை ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் படிக்கிற பொழுது ஆணவம் பற்றியது ஆணவம் பற்றியது தான் படிக்க போகிறோம். படிக்கிற பொழுது அந்த எண்ணம் வந்து விடக்கூடாது என்பதற்காக இதை சொல்ல.
1: என்ன இருக்கிறது அடுத்தது? வினை போறாங்க.
2: வினை அடுத்த முறை படிப்போம். இப்பொழுதுதான் ஆணவம், அதாவது வினை என்பது கண்மம். ஆணவம் பற்றி ஒரு அடிப்படை அறிவு தந்திருக்கிறார். அது எப்படிப்பட்டது? புறையிருள் போல் அல்லாமல் அக இருளாகிய ஆணவம் தன்னை காணுகிற ஒன்றுமே இல்லாதபடி காணுகிற விஷயத்தையே மறைத்துவிடும். புறையிருள் கண்ணை மறைக்குமே தவிர காணுகிற ஆன்மாவை மறைக்காது. ஆனால் ஆணவம் காணுகிற ஆன்மாவையே மறைத்து விடுகிறபடியால் ஆன்மா தான் மறைக்கப்பட்டிருப்பது தெரியாமல் தத்தளிக்கும். இதுதான் ஆணவத்தினுடைய கொடுமை என்பதை விளக்கம் செய்கிறார். அது இரண்டு நிலையிலே பற்றுகிறது என்கிறார். ஒன்று கேவல நிலை, அடுத்தது சகல நிலை. சுத்த நிலை ஏன் சொல்லவில்லை என்று கேட்டால், சுத்த நிலையிலே ஆணவ பற்றுதல் அற்று போய்விடும். ஆகவே அங்கே ஆணவம் இல்லை, ஆணவ தொடர்பு இருக்கிற நிலை இது ரெண்டும் தான். மாயை என்பது சிறு ஒளி, ஆனால் அது கூட உண்மைத்தன்மையை உயிருக்கு விளங்க முடியாது. என்னவென்றால் மாயையிலே ஆணவம் போய் கலந்துவிடும். எப்படி ஒளியிலே மாலை இருள் ஒளியிலே இருள் கலந்திருக்கிறதோ அப்படி கலந்திருக்கிறபடியால் அங்கே உண்மை காட்சியை காட்டாமல் குழப்பங்களை உருவாக்குகிறது. இதுதான் ஆணவத்தினுடைய கொடுமை நிலை என்பதை தெரிந்து கொள்வோம். ஆணவத்தினுடைய கொடுமை என்றால் அது ஒரு கொடியவன் என்ற எண்ணத்திலே அல்ல, அதனுடைய இயல்பு அது அதிலே போய் நாம் மாட்டிக்கொண்டு அந்த கொடுமைக்கு ஆளாகிறோம் என்பதை வரையும் தெரிந்து கொண்டோம். ஆனால் ஆணவம் பற்றிய ஒரு அடிப்படை அறிவு தருகிறது. இனி கர்மம் பற்றி சொல்லப் போகிறார். அதை அடுத்த வகுப்பில்.
0: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.
4: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சி தம்பலம்.
5: ஓம் நமசிவாய்.
6: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
5: Om Namah Shivaya.

0: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் சிவாய நமஹ. shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு பதி இலக்கணம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: அடுத்து என்ன, அருவ திருமேனி மேற்கொள்வான், உருவ திருமேனி மேற்கொள்வான்னு சொல்றீங்களே, எப்படி அவர் நினைத்த திருமேனி எல்லாம் எப்படி மேற்கொள்ள முடிகிறது? நம்மால முடியலையே. எனக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் நலமா நலமும் வளமும் வாய்ந்த உடல் இருந்தா தேவலாம் நினைக்கிறேன், ஆனா எடுத்துக்கொள்ள முடியலையே. ஆனா அவர் மட்டும் எப்படி நினைந்த உருவம்லாம் எடுத்துக்கொள்றார்? உருவ திருமேனி பார்த்தாலும் அதுவும் ஒரு வகையாவா இருக்கு. தட்சிணாமூர்த்தியாக விளங்குகின்றார், நடராஜ பெருமானாக விளங்குகின்றார். அதிலே எத்தனை மாகேஸ்வர மூர்த்தங்களே 25 சொல்றாங்க. அதுபோக அருவுருவ திருமேனி, அருவ திருமேனி, அவர் மட்டும் எப்படி தான் நினைந்த திருமேனி எல்லாம் எடுத்துக்கொள்ள முடிகிறது என்று ஒரு தடை எழுகிறது. அதற்கு காரணங்களை அப்படி ஒன்னு ஒன்னா வாங்கிப்போ வாங்கிப்போன்னு கொடுக்கிறார் உமாசிவம். அதான் அடுத்த பாடல். ஈங்கு இது வென்று அது கடந்த இயல்பினானும் ஈறு முதல் நடு ஒன்றும் இலாமையானும் ஓங்கி வளர் ஞானமயன் ஆதலானும் உண்மை பிறர்க்கு அறிவறிய ஒருமையானும் தாங்கறிய வெறுப்பினோடு விருப்பும் எல்லாம் சார்வறிய தனி முதல்வன் ஆதலானும் நீங்களரும் உயிர்க்குயிராய் நிற்றலானும் நிறுத்திடுவன் நினைந்த ஒரு நிமலன்தானே. ரொம்ப நயமா சொல்றார். அவ்வளவு ஏதுக்கள் தான், ஏதுக்கள் தான் பேசுது. ஆக அந்த ஒவ்வொரு தொடரும் உம் உம்னு முடியுது பாருங்க. இயங்குதுவன் அது கடந்த இயல்பினானும் ஈறு முதல் நடு ஒன்றும் இலாமையானும் ஓங்கி வளர் ஞானமயன் ஆதலானும் உண்மை வீரர் கறிவறிய ஒருமையானும் வெறுப்பினோடு விருப்பமெல்லாம் சார்வறிய தனி முதல்வன் ஆதலானும் உயிர்க்குயிராய் நிற்றலானும் எத்தனை உம் வருது பாருங்க. இந்த உம்னு இருக்க யாராவது கூட்டா உம் அப்படிங்கிறோம். அவ்வளவு சாதாரண ஒரு வார்த்தையா நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா? அவரு சொல்றாரு அதை கேட்கமா அப்படிங்கிறோம். அப்படின்னா இன்ட்ரெஸ்டா கேட்கறேன்னு அர்த்தம். இப்படி ரொம்ப எளிய ஒரு ஆட்சியா நம்ம வச்சிருக்கோம் உம். ஆனா தமிழ்ல அந்த உம் என்பது எத்தனை பொருளில் கையாளப்படுகின்றது என்று நமக்கு தொல்காப்பியர் வரையறுத்து சொல்கின்றார். 8 பொருளில் கையாளப்படுகிறது தான் இந்த உம் என்பது. உம் உம்னு சொன்னா கொஞ்சம் சொல்றதுக்கு சிரமமா இருக்கும். அதனால ஒரு அதிகாரம் சேர்த்து உம்மை என்று சொல்வது வழக்கம். உம்மை, இந்த உம்மை வந்து உம்மை இருக்குதே, இது 8 பொருள் கூட கையாளப்படுதான் தொல்காப்பியர் அருமையா அதுக்கு சூத்திரம் சொல்லி வரையறுத்து விட்டார். எச்சம் சிறப்பே ஐயம் எதிர்மறை முற்றே எண்ணே தெருநிலை ஆக்கம் என்று அப்பால் எட்டே உம்மை சொல்லே எச்சம் சிறப்பே ஐயம் எதிர்மறை முற்றே என்னே தெரிநிலை ஆக்கம் என்று அப்பால் எட்டே உம்மை சொல்லே. எச்சம் என்பது என்னவென்றால் இறந்தது தழிய எச்சம், எதிரது தழிய எச்சம், அது ரெண்டு வகையா இருக்கு. எல்லாம் எடுத்துக்காட்டு சொன்னா அருமையா இருக்கும். அது நம்ம திருவிடை மருதூர் நாலாம் திருமுறை பதிகத்தில் அப்பர் சுவாமியர் சொல்வார், அன்பர் தங்கள் இடரவை கெடவும் நின்றார் இடைமருது இடம் கொண்டாரே. அன்பர் இடரவை கெடவும் நின்றார், கெட நின்றான்னு சொன்னா போதாதான், கெடவும் நின்றார். இப்போ ராமன் வந்தான் சொல்லிட்டு லட்சுமணனும் வந்தான், லட்சுமணனும் ஒரு உம் போடுறீங்க பாத்தீங்களா, அந்த உம்மை முன்னாடி சொல்லப்பட்ட ராமனையும் தழுவி கொள்கின்றது. ஏற்கனவே சொன்னதை தழுவி கொள்வது அது இறந்தது தழிய எச்ச உம்மை என்பார்கள். எச்ச உம்மைனா எஞ்சி இருப்பதை தழுவி கொள்வது, ஏற்கனவே சொன்னதை தழுவி கொண்டால் இறந்தது தழியது. முன்னால் சொன்னதையோ அல்லது சொல்லாமல் விட்டதையோ கூட தழுவி கொள்ளலாம், புரிந்து கொண்டு தழுவி கொள்ளப்படலாம். அது எதிரது தழிய எச்ச உம்மை. இதே இது ராமனும் வந்தான் சொல்லிட்டு லட்சுமணன் வந்தான் அப்படின்னு சொன்னா அந்த ராமனும் ஒரு உண்மை, அதுக்கு அப்புறம் சொன்ன லட்சுமணன் தெரிவிக்கிறது, அப்படி வந்தா எதிரது தெரியுது. அடுத்து எதுவும் சொல்லாம இருந்தாலும் ஊகித்து சொல்லி அதை தழுவி கொள்ளலாம், அதுவும் எதிரது தெரியுது தான். அப்படி பாடியிருக்காங்க இங்க அப்பர் பெருமான். அன்பர் தங்கள் இடரவை கெடவும் நின்றார் இடைமருது இடம் கொண்டாரே. இடரது கெடவும் நின்றார் என்றால் ஏன் கெடவும், இடரது கெடவும்னு ஏன் ஒரு உண்மை போட்டார், இடரது கெட நின்றார் சொன்னா போதாதா, இல்ல உண்மை போட்டதுல ஒரு தனிய அர்த்தம் இருக்கு, சிறப்பான ஒரு பொருள் இருக்கு. தருமை ஆதீன பதிப்பில நான்காம் திருமுறைக்கு அப்போது அங்கு ஆதீன புலவராக பணியாற்றிய முத்துசு மாணிக்கவாசக முதலியார் ஐயா அவர்கள் அது உரை எழுதியுள்ளார்கள். பிற்காலத்தில் தொண்டை மண்டல ஆதீனமாக இருந்தவர்கள் குறிப்பிட்டேன், அதுல விளக்கம் தருகின்றார்கள். இந்த இடத்துக்கு அன்பர் தங்கள் இடரவை கெடவும் நின்றார், இடரவை கெடவும் நின்றார் உண்மை போட்டதுனால என்னன்னா இன்பம் விளையவும் நின்றார் என்பதும் தழுவி கொள்ளப்பட்டது. அவர் அன்பருடைய இடரக்கெடுப்பது மட்டுமல்ல அவர்களுக்கு இன்பத்தையும் தருகின்றார். இடரக்கெடுத்தா என்ன, அது ஒரு ரிலீஃப், அவ்வளவுதான். எப்ப குடிச்சிருந்த ஒரு பெரிய துன்பம் நீங்கி போச்சு அவ்வளவுதாங்கிறது. அந்த பேரை மட்டும் சுவாமி, அதுவே பெரிய பேரு தான், ஆனா அதோட அவர் விட்டுறல. இடரை கெடுப்பதோடு மட்டுமல்லாமல் இன்பமும் தருகின்றான், இன்பமும் தருவான் என்ற ஒரு குறிப்பை அங்கு உள்ளடக்கிதான் இடரது கெடவும் நின்றார் உண்மை வைத்தார். அதில் எதிரது எளிய உண்மை என்று அழகாக ஒரு விளக்கம் தருகின்றார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிறப்பு உண்மை, சிறப்பு உண்மை வந்து பாத்தீங்கன்னா அது வரக்கூடிய இடத்துல நான் சொல்றேன், வரக்கூடிய இடத்துல சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கல்யாண வீட்டை போய் சாப்பிட்டு வரீங்க, ஆசிரியர் தான் சொல்லுவாங்க, ரொம்ப சரி நல்ல அருமையான சாப்பாடா இருக்கு, அப்போ தேவருக்கும் கிடைக்காது இந்த உணவு அப்படின்னு சொன்னா, இங்க தேவருக்கும் கிடைக்காத உணவுனா தேவருக்கும் போது அந்த உண்மை வந்து சிறப்பு உண்மை, உயர்வு சிறப்பு. அதே ஏதாவது ஒரு தாழ்ந்த பிராணியை சொல்லி அதுவும் சாப்பிடாதியா அந்த சாப்பாடுன்னு சொல்லிட்டானா அந்த உண்மையும் சிறப்பு உண்மை தான், அது இழிவு சிறப்பு என்று ஆசிரியர்கள் உதாரணம் சொல்வார்கள் நினைவுக்கு வருது. இங்க நம்ம சிவபிரகாசத்திலே சிறப்பு உண்மை வருது, வருது இடத்துல சொல்றேன். ஐய உண்மை, ஐய உண்மையிலே ஐய உண்மை என்ன அப்படின்னா, ரொம்ப நல்ல நல்ல கருத்துக்களா எடுத்து நியாயமா பேசினாலும் பேசுவான். இதே ஒருத்தனை பத்தி கேக்குறாங்க, அவர் எப்படி அந்த ஆளா நல்ல நியாயமான கருத்துக்களை எடுத்து முறையா பேசினாலும் பேசுவான், திடீர்னு கோபப்பட்டு கடுமையா பேசினாலும் பேசி போடுவான் இல்லையா, இப்படியும் பேசுவான் அப்படியும் பேசுவான் இப்படியும் அப்படியும் உண்மை போடுதீங்க பாத்தீங்களா. துணிய முடியல இவன் இப்படிப்பட்டவன் தான், துணிய முடியல அவனை, அந்த ஆளை பத்தி நமக்கு ஒரு ஐயம் தான் இருக்குது, அந்த ஐயத்தை விளைவிப்பது அந்த உண்மைகள் தானே, அதான் ஐய உண்மைன்னு. எதிர்மறை உண்மை, எதிர்மறை உண்மை என்னன்னா, நாளைக்கு அவன் வருவானா அப்படின்னு சொன்னா, வந்தாலும் வருவான் எல்லாம்.

மூவேந்தரும் ஒரு உண்மை போட்டுட்டா தமிழகத்து முடிவுடைய வேந்தர்கள் எல்லாரையும் அடக்க சொன்ன மாதிரி ஆயிட்டு இல்லைங்களா. பன்னிரு கையும் பார்ப்படை இயற்றி திருமுருகாற்றுப்படை, பன்னிரு கையும்னா முருகப்பெருமானுடைய அனைத்து கைகளும் அங்க கூறப்பட்டன. யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லா ஊரையும் உட்படுத்தியாச்சு. யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லா மாந்தர்களையும் உட்படுத்தியாச்சு. இதெல்லாம் இந்த மாதிரி வந்தா முற்றுமை நமக்கும் வரும். முற்றுமை வர்ற இடத்துல சொல்றேன், ஏன் வந்தது பதி பலகலை ஆகம வேதம் யாவையினும் யாவையினும் கருத்து. ஆகம வேதம் யாவையினும், ஒரு வேதாகமும் பாக்கி இல்லாம எல்லா வேதாகமும் கருத்து என்ன, முப்பொருள் உண்மை கூடுதல் தான். யாவையினும் அந்த உண்மை வந்து முற்றுமை. என்னே என் உண்மை, எண்ணிக்கைக்காக இதுவும் அதுவும் பரிசுச்சு என்ன, பேனாவும் பென்சிலும் ஸ்கேலும் ரப்பரும் இல்லையா கொண்டு போக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒவ்வொன்றையும் வருது உண்மை என்ன, என் உண்மை. இந்த எண்ணு பொருள்ல ஏகாரமும் வருது, அதான் ரொம்ப வேடிக்கை. என்னன்னு தெரியாம போதிக்கிட்டு இருந்தோம் சின்ன வயசுல, அப்ப கொஞ்சம் இலக்கண பாடம் கேட்கும் போதுதான் எண்ணு பொருள்ல உண்மை வருத மாதிரி இதுவும் அதுவும் இல்லையா. வேட்டையும் சட்டையும் என்ன பேண்டும் திருநீரும் ருத்ராட்சமும் சோப்பும் சீப்பும் எல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்றோம் வீட்டுல. ஒவ்வொன்னு உள்ள உண்மையும் எண்ணுமை. இந்த எண்ணு பொருள்ல உண்மை வர்ற மாதிரி ஏகாரமும் வருதான். என்னன்னா வானும் நிலனும் பிறவும்னு சொல்றதுக்கு பதிலா வானே நிலனே பிறவே அறிவறியான். வானும் நிலனும் பிறவும் அறிவறியான்னு சொல்லணும். அந்த இடத்துல உம்முக்கு பதிலா ஏ போட்டு சொல்றாங்க. ஏகாரமும் எண்ணு பொருள்ல வருது. ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான், அந்த ஏகாரமும் எண்ணு பொருள்ல வருது. ஆக அந்த எண்ணு பொருள் தாங்க இங்க வர்றது. இங்கு இதுவென்று அது கடந்த இயல்பினானும் ஒவ்வொரு காரணமா சொல்றாரு. என்ன முதல்வன் மட்டும் நினைச்ச உருவத்தை எடுத்துக்கிறான், அது காரணம் என்ன, அவனுக்கு யாருக்கும் இல்லாத சிறப்பம்சங்கள்லாம் இருக்கு. என்னென்ன சிறப்பம்சங்கள் சொல்லுங்க பாப்போம். அப்ப உண்மை போட்டு எண்ணு எண்ணி சொல்றார். இங்கு இதுவென்று அது கடந்த இயல்பினானும் ஈறு முதல் நடுவொன்றும் இலாமையானும் ஓங்கி வளர் ஞானமயன் ஆதரானும் உண்மை பிறர்க்கு அறிவறிய ஒருமையானும் தாங்கரிய வெறுப்பினோடு விருப்பம் எல்லாம் சார்வரிய தனிமுதல்வன் ஆதலானும் நீங்களரும் உயிர்க்குயிராய் நிச்சலானும் என்று இந்த உண்மைகள் எல்லாம் எண் உண்மைகள். இதெல்லாம் எண் உண்மைகள். தெருநிலை உண்மை என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணை பார்க்கின்றான், தேவ மகளிராக இருப்பாளோ என்று ஐயம் வருகின்றது. ஆனால் பாதம் மண்ணிலே படுவதனாலே இவள் திருமகளும் அல்லள், தேவ மகளிரும் அல்லள் அப்படிங்கிறான். இது ஐய உண்மை இல்ல, தெளிவு பெற்றுட்டு இப்ப திருமகளும் அல்ல தேவ மகளிரும் அல்ல, மனித பெண் தான். தோற்றத்திலே மிகவும் பொலிவோடு இருந்தாலும் தேவ மகளிர்னா பாதம் தரையில படாது, தரையில படுவதனால தேவ மகளிர் அல்லல் மனித மகளிர் தான் துணிவு பெறுது. அந்த துணிவு தருகின்றது தெரிந்தே உண்மை. ஆக்கம், ஆக்கம் என்பது என்னன்னா, ஒரு முதல்ல சின்ன பையன்லாம் ஒருத்தனை பார்த்தோம், ரொம்ப சின்ன பையனா இருப்பான் இல்லையா. அப்புறம் சில வருடங்கள் கழித்து பார்த்தா நல்லா கிடுகிடுன்னு வளர்ந்துருப்பான், நல்ல பலசாலியாவும் ஆயிட்டான். அப்ப என்ன சின்ன குழந்தையில பார்த்தது இப்போ நெடியனும் வலியனுமாய் ஆகினான் அப்படின்னு சொல்றோம். நெடியனும் வலியனுமாய், நெடியனும் வலியனும் அதெல்லாம் ஆக்கம். முதல்ல இருந்தே அப்படி இல்லை, இடையில பெற்ற வளர்ச்சியினால கிடைத்தது. அந்த மாதிரி வர்றது ஆக்க உண்மை என்று சொல்வார்கள். ஆக எட்டு உண்மைகள் இருக்கின்றன. நம்ம தமிழ் வளத்தை வந்து நாம, தமிழ் எவ்வளவு வளமான மொழி, ஒரு உம்முங்கிற அந்த சொல்லுக்கு, அது இடைச்சொல், அது அந்த உம்முங்கிற ஒரு சொல்லுக்கு என்ன, அது மட்டும் தனியா பொருள் தராது, ஒரு சொல்லோட சேர்ந்துதான் பொருள் தரும். நீங்களா பெயர் சொல்ல வினை சொல்ல சார்ந்துதான் வருகிறது. அதனால அது வந்து இடைச்சொல் தான். அந்த இடைச்சொலுக்கு எத்தனை எட்டு பொருள் பயக்கின்றது என்று சொல்லும் போது நமக்கு தமிழுடைய மேன்மையை நம்ம எப்படி சொல்வது பாருங்க. இங்க என் உண்மையில என்ன பொருள், அந்த உண்மை எவ்வளவு அருமையா வருது பாருங்க. இங்கு இது என்று அது கடந்த இயல்பினானும், நம்மளால நினைச்ச உருவம் எடுக்க முடியல, அவனால மட்டும் எப்படி எடுக்க முடியுது, அதான நம்ம ஆதங்கம் இல்லையா. நம்ம போன் பண்ணி ஐயா எங்க இருக்கேங்க அப்படின்னு கேட்டா, நான் தூத்துக்குடியில இந்த இடத்துல இருக்கிறோம் இல்லையா. அப்ப திருநெல்வேலியில அங்க இருக்கீங்களா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு சமயத்துல ஒரு இடத்துலதான் நம்ம இருக்க முடியும் இல்லைங்களா. ஒரு சமயம் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். அதான் ஒரு முதலாளி வந்து, அவருக்கு ரொம்ப முட்டாட்டமான ஒரு வேலைக்காரர் இருந்தானா, அவனுக்கு பல அறிவுரையெல்லாம் சொல்லிட்டு ஒரு நாள் அவனை சோதிச்சு பார்ப்போம், கொஞ்சமாவது அவன் தேறியிருக்கானா அப்படிங்கிறதுக்காக அவனை கூப்பிட்டு என்ன அப்படின்னா, ஏய் ஒரு லாட்ஜ் பேரை சொல்லி அந்த லாட்ஜில் நான் இருக்கணான்னு பார்த்துட்டு வா அப்படின்னாரான். அவனு சரினா அவனும் தலையாடிட்டு போயிட்டானா. தலையாடிட்டு போய் அவன் நண்பனை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னானா, எங்க முதலாளிக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லடா, என்ன என்ன விஷயம் நானா, எங்க முதலாளி என்னை கூப்பிட்டு இந்த லாட்ஜில் நான் இருக்கணான்னு பார்த்துட்டு வாங்காரு, எவ்வளவு முட்டாதனம் பாரு அப்படின்னு சொன்னான். ஆமா அது ரொம்ப முட்டாதனம் தான் அப்படின்னு. நான் ஏன் சொல்றேன் தெரியுமா, அதை கேளு என்ன அப்படின்னு. அவரே பக்கத்துல போன் வச்சிருக்க

0: சொல்றாரு, இந்த போன் எடுத்து லாஜுக்கு போன் பண்ணி, ஐயா அந்த லாஜர் நான் இருக்கணா அப்படின்னு அவரே கேட்டுட்டு போலாம, இதுக்கு ஏன் என்ன அனுப்புறாரு அப்படின்னா என்ன. ஆக இவ்வளவு முட்டாந்தனமா இருக்க வேடிக்கையா சொல்வார்கள். ஏன்னா ஒரு ஆளால ஒரு இடத்துலதான் இருக்க முடியும், ஒரு இடத்துல இருக்கும்போதே இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடையாது. ஆனா சுவாமி எப்படின்னா அங்க கைலாய மலையில கல்லாள நிலையிலே சனகாதி முனிவர்கள் முன்னால் தென்முக பரமாச்சாரியாக தென்முக பரமாச்சாரியராக தட்சிணாமூர்த்தியாக வீற்றிருந்து அவர்களுக்கு சின்முத்திரை காட்டி ஞானத்தை உணர்த்தி கொண்டிருக்கின்ற அதே வேளையில இல்லையா, உயிர்க்குயிரா எல்லா உயிரிடம் இருக்கிறார். ஆனா ஒரு உருவத்திறமையினை தாங்கி இருக்கும் போதுதானே நமக்கு எழுந்தருளும் போதுதானே நமக்கு ஆகா சுவாமி அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் நமக்கு தோணுது. அதுக்காக சொல்றேன், அங்க கல்லாள நிலையில தட்சிணாமூர்த்தியா இருக்கின்ற அதே வேளையில மேருமலையில, இது கைலாய மலையில, மேருமலையில இந்திரன் கடுமையா தவம் புரியுறான், சூரபத்மன் தொழில தாங்க முடியல, எப்படியாவது அவன் இருந்து நம்மள சுவாமி காப்பாத்தணும், சுவாமி எழுந்துடணும், அவற்ற வரம் கேட்கணும்னு சொல்லி அவன் கடுமையா தவம் செய்யறான். அவன் முன்னாடியே சுவாமி எழுந்துள்ளார். அங்க இவர்களுக்கு சின்முத்திரை காட்டி தட்சிணாமூர்த்தியாக இவர்கள் எதிரிட இருந்து கொண்டிருக்கும் அதே நேரத்துல அங்க இந்திரன் முன்னாடி எழுந்தோடு இந்திரனே உனக்கு என்ன வேணும் கேளுன்னு கேட்டு அவனுடைய சுகதுக்கெல்லாம் அங்க விசாரிச்சுட்டு இருக்க. இப்படி எந்த இடத்திலையும் நினைந்த உருவத்தை அவர் மேற்கொள்ள வல்லவர். ஏன் அப்படின்னா அது காரணம் என்னன்னா, இங்கு இது என்று அது கடந்த இயல்பை நாடும். சுவாமி வந்து இங்கு இருக்கின்றார், அதாவது இவ்விடத்திலே உள்ள இந்த பொருள் தான் சுவாமி, வேற எந்த இடத்துலயும் அவர் இல்லை என்று ஒரு இடவரையறைக்குள் அவரை அடக்க முடியாது. அதான் சொல்கின்றார் சிதம்பரநாத முனிவர் பெருமான் அவர்கள் சொல்வார், இவ்விடத்து இது என்று சுட்டிக்காட்டும் அதனை கடந்த இயல்பினாலும், இவ்விடத்தில் இருக்கிற இந்த பொருள் தான் சுவாமி, இவ்வளவுதான் அவர், வேற எங்கே அவர் இல்லை என்று சொல்ல முடியாது, இடவரையறையை அவர் கடந்தவர். அது திருவாசகத்துல முழுவதும் இறந்த முதல்வா போற்றி, முழுவதும் உலகம் முழுவதையும் கடந்து நிற்பவர், உலகம் முழுக்க நிறைந்தும் இருக்கின்றார், உலகம் முழுவதையும் கடந்தும் இருக்கின்றார், உலகத்துக்குள் ஒரு இடத்தில் அடைவிட்டு கிடப்பவர் அல்ல. அந்த சிறப்பு அது நமக்கு இல்லாத சிறப்பு அவருக்கு இருக்குது. அவருக்கு திருமேனி எடுக்க முடியுது, நமக்கு முடியலங்கிறது மட்டும்தான் உனக்கு தெரியுது. ஆனா அவருடைய மற்ற சிறப்புகளை எல்லாம் பார் என்று உமாவதீஸ்வரன் சொல்கின்றார். முழுவதும் இறந்த முதல்வனாக இருக்கின்றார், ஒரு இடவரையறைக்குள் அவர் இருப்பதில்லை, ஏகதேசப்பட்டு கிடப்பதில்லை. ஈறு முதல் நடு ஒன்றும் இல்லாமையானும், முதல் நடு ஈறுன்னு வச்சுக்கலாம், தோற்றம் அப்புறம் கொஞ்ச காலம் இருப்பது அப்புறம் அழிவது, இப்படி முத்தொழில் படுதல் அவருக்கு இல்லை. முத்தொழில்களையும் புரியும் முதல்வனாகத்தான் இருக்கிறாரே ஒழிய அவர் முத்தொழில் படுவதில்லை. அதே திருவாசகத்துல ஆக்கம் அளவு இறுதி இல்லாய், அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். ஆனா உனக்கு என்ன கிடையாது, ஆக்கம் இறுதி ஆக்கம் அளவு இறுதி கிடையாது, நீ முத்தொழில் படுவது கிடையாது சொல்லிட்டார். ஆகவே அவர் ஈறு முதல் நடு ஒன்றும் இல்லாமையானும், இங்கு இது என்று அது கடந்த இயல்பினாலும், அது இடவரையறைக்கு அப்பாற்பட்டவர், இரு முதல் நடு ஒன்றும் இல்லாமையானும் காலவரையறைக்கும் அப்பாற்பட்டவர், ஒங்கி வளர் ஞானமயன் ஆதலானும், நம்மள மாதிரி அவர் அறிவு சிற்றறிவு அல்ல, நம்ம அறிவையா சிற்றறிவுன்னு சொல்றோம். எத்தனையோ பொருள்களை விஞ்ஞானத்துல கண்டுபிடிச்சு புதிய புதிய கருவிகள் கோல் விட்டு கோள்கள் போய்கிட்டு இருக்காங்க, இன்னும் நம்ம அறிவு சிற்றறிவுங்கிறீங்களா அப்படின்னா, எவ்வளவுதான் கண்டுபிடிச்சாலும் ஒரு சமயத்துல ஒரு பொறியின் துணை கொண்டு ஒரு புலனை தான் அறிய முடியும். எத்தனை ஆண்டுகள் வாழ்க்கையில மற்ற எல்லா அனுபவங்களையும் விட்டு ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு கதியா கிடந்து ஒரு சிறு கூட்டம் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனால பலரும் பயன்பெறுகின்றோம் இல்லைங்களா. ஒவ்வொரு நாளுமா ஒவ்வொன்று கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு நிமிஷமா கண்டுபிடிச்சிருக்காங்க, அது முடியாது, அரும்பாடுபட்டு கண்டுபிடிக்கணும் இல்லையா. நம்மால் முடியாத ஒரு செயலாக இருப்பதனால நமக்கு அது பெருஞ்செயலாக இருக்கிறது. ஆனால் இறைவனுடைய அறிவோடு ஒப்பிடும் போது அவர்களுக்கும் அறிவு கைமா இருந்து அவர்தான் உணர்த்தி கொண்டிருக்கின்றார் இல்லையா. அவரே இந்த 20 வருஷத்துக்கு முந்தைய என்ன உணர்ந்திருந்தார், படிப்படியா படிச்சு படிச்சு தானே விஞ்ஞானி மேல வளர்ந்திருக்கிறார். இப்ப அவரையும் உள்ளிருந்து வளர்த்தவர் யாரு, பெருமான் தான். ஆகையினாலே பெருமான் எல்லா உயிர்களுக்கும் உயிர்க்குயிரா இருந்து அந்தந்த உயிர்களை எப்படி செலுத்தணுமோ ஏக காலத்துல எல்லா உயிர்களையும் செலுத்துறார், அது இதுக்குரிய வினைப்போகங்களை செலுத்துறார், அது பேரறிவு. நாம ஒரு கருவியின் துணை கொண்டு அவர் செலுத்தியபடி ஒன்றைத்தான் அறிகிறோம், அது சில சமயம் சரியா அறிகிறோம், சில சமயம் பிழையா அறிகிறோம், மறிவு சிற்றறிவு. ஆகையினாலே அவன் ஓங்கி வளர் ஞானமயன், உண்மை பிறர்க்கு அறிவறிய ஒருமையானும், தன்னுடைய இயல்பை யாரும் அறிந்து கொள்ள முடியாதபடி பேரியல்பு உடையவனா இருக்கிறான். அதுவும் திருவாசகத்துல பெற்றி பிறர்க்கறிய பெம்மான் பெருந்துறையான், பெற்றி என்பது இயல்பு, பெற்றி என்பது இயல்பு என்று பொருள்படும். பெரிய ஆறறிவார் அவர் பெற்றியே, திருப்பாசுரம், பெற்றி அல்லது பெற்றிமை என்பது இயல்பு என்று பொருள்படும். ஆகையினாலே பெற்று பிறர்க்கரிய பெம்மான் பெருந்துறையான்னு திருவம்மானையில் சொல்வார் என்று கருதுகின்றேன். ஆகவே அவனுடைய இயல்பு மற்றவர்களால் அறிந்து கொள்ள முடியாதது. ஆரறிவார் அவர் பெற்றியே. அதுதான் உண்மை பிறர்க்கு அறிவறிய ஒருமையானும் தாங்கரிய வெறுப்பினோடு விருப்பும் எல்லாம் சார்வறிய தனி முதல்வன் ஆதலானும். விருப்பு வெறுப்புகள் இருக்க அது பொறுத்துக் கொள்ள முடியாதது. விருப்பத்தையும் நம்ம தாங்கிக் கொள்ள முடியாது. அதை மேலும் மேலும் வளர்ப்போம். அதை நினைச்சு நினைச்சு உருவோம். விரும்பிய பொருளை வெறுக்கின்ற பொருளையும் நினைச்சுக்கிட்டே இருப்போம். வெறுக்கின்ற பொருளுடைய தீய அம்சங்களை பத்தியே நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு பொருள் மேல ரொம்ப விருப்பம் வந்துட்டு அந்த விரும்பின பொருளையும் நினைச்சுக்கிட்டு இருப்போம். இப்படி எதையாவது ஒன்னு மத்தியும் ஒண்ணு நினைச்சு பெருமானுடைய கருணையை நிற்பதற்கு நேரம் இல்லாமல் இந்த விருப்ப வெறுப்புகள் நம்மை செய்து விடுகின்றன. ஆகவே இந்த விருப்ப வெறுப்புகள் தாங்குதற்கரியவை என்று ஞானிகளால் சொல்லப்படுகின்றன. தாங்கரிய வெறுப்பினோட விருப்பம் எல்லாம் அவனுக்கு கிடையாது. வேண்டுதல் வேண்டாமையிலான் சார்வரிய தனி முதல்வன் ஆகலானும் நீங்களும் உயிர்க்குயிராய் நிற்றலானும். நாம ஒரு உடம்புக்குள்ளதான் இருக்கிறோம், ஆனா அவன் எல்லா உயிர்களுக்கும் உயிராக இருக்கிறான். எனவே நிறுத்திடுவன் நினைந்த ஒரு நிமலன் தானே. நிமலன் அதுவும் ஒரு ஏது வச்சுட்டார். நிமலனாய் இருத்தலினாலும் என்பது அதுக்கு அர்த்தம். ஆணவமல சார்பு இல்லாதவனாக இருப்பதனால் இத்தனை சிறப்புகளும் உனக்கு இருக்கின்றன. இதோடு ஆணவமல சார்பும் உனக்கு கிடையாது. அதனால தான் நினைந்த வடிவத்தை அவன் நிறுத்திக் கொள்வான். எப்போ எந்த வடிவத்தை எடுக்கணும்னாலும் இளையான்குடி மாநாயனருக்காக ஒரு வடிவம் எடுத்து போகணும், சிறுத்தொண்ட நாயனருக்காக ஒரு வடிவம் எடுத்து போகணும். இன்னும் 64 திருவிளையாடல்கள் புரியும் போது எத்தனை வடிவங்களை எடுத்திருக்கின்றார். அர்ஜுனனுடைய தவத்தை அங்க வந்து அவர் தவத்தில் இருக்கின்ற அர்ஜுனனிடம் போய் திருவிளையாடல் மேற்கொள்ள வேண்டும், அதுக்கு ஒரு வேட வடிவம். இப்படி நினைந்த வடிவத்தை அவரால் எடுத்துக் கொள்ள முடியும். அதுக்கெல்லாம் காரணம் அவர் இடவரையறை கடந்தவர், காலவரையறை கடந்தவர், விருப்பு வெறுப்பு தன்பால் சிறிதும் இல்லாதவர், பேரறிவு பொருளாக இருப்பவர், அனாதியே ஆணவ மலத்திலிருந்து நீங்கி இருப்பவர். ஆகவே தான் நினைந்த வடிவத்தை எல்லாம் எடுத்துக் கொள்வார் என்று அருமையாக சொன்னார். ஆகவே இதுகாரும் 3 பாடல்களிலே பதியனுடைய சிறப்பு இயல்பு, பொதுவியல்பு, அவர் நினைந்த வடிவங்களை எல்லாம் எடுத்துக் கொள்ளவதற்குள்ள காரணங்கள் இவற்றை கூறினார். அடுத்து எல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா இப்படி ஒரு பதிப்பொருள் இருந்தாதானே, இருந்தாதானே இந்த குணங்கள் எல்லாம் ஏ அப்பா இவ்வளவு பெரிய குணங்கள் அப்படின்னு போற்றப்படும். உண்மையில அப்படி ஒரு பதிப்பொருள் இல்லை என்றால் இத்தனையும் வெறும் கற்பனையாயிருமே அப்படின்னு ஒரு சாரா சொல்லும் போது, அப்படிப்பட்ட பதிப்பொருள் உண்மையிலேயே உள்ளது என்று அளவையியலின் துணை கொண்டு, அனுமான அளவையின் துணை கொண்டு முதல் நூல் வழிநூல் கூறியவாறு அருமையாக நிலைநாட்டுகின்றார். அந்த பாடலை இப்போது பார்க்கலாம். உலகமெல்லாம் ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உளதாகி நின்று அளவில் ஒடுங்கும், பின்னும் மலமதனால் உலகாகும், உருவம் மாறி வருவது போவது செல்வது ஆதலானும் ஏதுக்கள் ஆரம்பிச்சுட்டுது. அளவில் அசேதனமாயை ஆதலானும், அணுக்கள் ஒரு அடையும் அறிவிலாமையானும், நிலவுதொழில் மறுவி ஒரு நிற்றலானும், நின்றவையும் அளித்திடுவன் நிமலந்தானே. உலகமெல்லாம் எல்லா உலகங்களும் எப்படி இருக்கின்றன, ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உளதாகி நின்று அளவில் ஒடுங்கும், பின்னும் மலமதனால் உளதாகும். ஆகையினாலே இந்த உலகத்தை தோற்றுவித்து நிறுத்தி ஒடுக்குவதற்கு, ஆணவமல நீக்கத்தின் பொருட்டு ஒடுங்கிய உலகத்தை மீண்டும் தோற்றுவிப்பதற்கும் ஒரு பதிப்பொருள் கட்டாயம் வேண்டப்படும். ஏன்னா உலகம் தோண்டியிருந்து அழிவதா இருக்கையா, அழிந்த அந்த உலகம் ஒடுங்கியிருக்கதான் செய்து இல்லாம போயிடல, ஒடுங்கிய உலகம் மீண்டும் தோன்ற வேண்டியதா இருக்கு. ஏன்னா உயிர்களின் ஆணவமல நீங்கும் பொருட்டு அப்ப அதை தோற்றுவித்து நிறுத்தி ஒடுக்குவதற்கு ஒரு கர்த்தா வேண்டாமா? நீங்க ஒரு கொள்கை வச்சிருக்கீங்க சார் சைவ சித்தாந்திகள், என்ன உலகம் தோன்றும் இருக்கும் ஒடுங்கும் அப்படின்னு ஒரு விடாப்பிடியான கொள்கை வச்சிருக்கீங்க. அதனால அதை தோற்றுவிப்பதற்கும் நிறுத்துவதற்கும் ஒடுக்குவதற்கும் ஒரு கர்த்தா வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கு. அந்த விடாப்பிடியான கொள்கை நாங்க ஏத்துக்கணும். நீங்க 1000 சொல்லுவீங்க, எல்லாத்துக்கும் நாங்க தலையாட்டணுமா? எங்க கருத்து என்னன்னா உலகம் இப்ப இருக்க மாதிரிதான் எப்பவுமே இருக்குது. அது ஒரு காலத்திலையும் தோன்றினது இல்லை, ஒரு காலத்திலையும் ஒழுங்க போறதும் இல்லை. இப்ப இது இப்ப இருக்கிற மாதிரிதான் முன்பு இருந்தது, எதிர்காலத்திலயும் இருக்கும், இப்பவும் இருக்கு எதிர்காலத்திலயும் இருக்கும், அவ்வளவுதான். இப்ப கர்த்தா வேணுமா சொல்லுங்க, கர்த்தா தேவைதானா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறான். அப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்டுவிடுவான் இல்லையா, அது அவருக்கு தெரியும். அந்த கேள்வியை கேட்கறதுக்கு வாய்ப்பே கொடுக்காம என்ன அந்த காரணத்தையும் சேர்த்தே சொல்லிட்டார். என்ன இன்னாருக்கு விருது கொடுத்தனர் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஏன் விருது கொடுத்தார்கள், அவர் என்ன செய்தார்னு ஒரு கேள்வியெல்லாம் வாய்ப்பு இருக்கு. இன்னென்ன சாதனைகள் எல்லாம் செய்த இன்னாருக்கு இன்ன விருதை கொடுத்தார்கள்னா கேள்வி எழவே வருத்தம் இல்ல பாருங்க. அந்த காரணங்கள் எல்லாம் அடைமொழியாவே சேர்த்து சொன்ன மாதிரி அத மாதிரி உலகம் தோன்றி இருந்து அழிவதனால ஒரு கர்த்தா வேணும்னு சொன்னா தோன்றி இருந்து அழியும் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்பாங்க. இப்ப என்ன சொன்னார், உலகம் ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று இப்படி விளங்குகின்ற உலகம் தோன்றி இருந்து அழிவதனாலே அப்படின்ட்டார். ஒருவன் ஒருத்தி ஒன்றுன்னு இருக்கியா உலகம், மூணே சொல்லுக்குள்ள மொத்த உலகத்தையும் அடக்குகின்ற ஒரு பாங்கினை பாருங்க. சிவஞான போதம் அப்படிதான் தொடங்குது, அவன் அவள் அது எனும் அவை மூ வினைமையின். அதே சிவஞான போதம் முதல் அதிகரணத்துல ஒருவன் ஒருத்தி ஒன்றுங்கிற சொற்களே கையாண்டது. முதல் அதிகரணம் மேற்கோள் ஈண்டு உளதாய் ஒருவன் ஒருத்தி ஒன்றென்று சுட்டப்பட்ட பிரபஞ்சம் என்று மெய்கண்டாரே சொல்லியிருக்கிறார். ஒருவன் ஒருத்தி ஒன்றுங்கிற சொல்ல மெய்கண்டாரும் கையாளுகின்றார். சிவஞான சித்தியார்ல அருளந்தி சிவமோ ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று என்று சொல்லி தொடங்குகிறார். முதல் சுதந்திர ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகம் எல்லாம் தொடங்குகிறார். இங்கு ஆசிரியர் ரெண்டு ஆசிரியரும் கையாண்ட அதே சொற்களை, உலகமெல்லாம் ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உலகாக நின்று அழகி விடும். ஏன் ஒருவன் ஒருத்தி ஒன்றுன்னு இருக்கு? ஆமா உலகம் ஒருவன், ஆண் உடலையெல்லாம் ஒருவன் சொல்றோம் இல்லைங்களா, ஆம்பளையெல்லாம் ஒருவன் சொல்லுவோம், பொம்பளையெல்லாம் ஒருத்தர் சொல்லுவோம்னு சொல்லுவோம். ஒரு ஒருவன் சொல்றது எதை, உயிரை இல்ல, அந்த ஆண் உடல் உடலைத்தான் இல்லையா. அதே மாதிரி ஒருத்தின்னு சொல்வதெல்லாம் பெண் உடல், ஒன்றுன்னு சொல்வதெல்லாம் மிருக உடல், தாவர உடல், இன்னும் மற்ற ஜடப்பொருள்கள் அகிரிணை எல்லாம் வந்துடும் ஒன்றுங்கிறதுல. ஒருவன் ஒருத்தில உயர்தனை பொருள்கள், ஒன்றுங்கிறதுல அகிரிணை பொருள்கள், உயர்தனை பொருள்களும் அகிரிணை பொருள்களும் கலந்ததுதான் உலகம். முடிஞ்சு போச்சு. சரி, இதை வச்சுக்கிட்டு எப்படி உலகம் தோன்றி இருந்து அழியும்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதுல உள்ள தர்க்கம் என்ன அப்படின்னு கேட்டா, எந்த பொருள் எல்லாம் பகுதி பகுதியாக பிரிக்கும்படியாக இருக்கிறதோ அந்த பொருள் எல்லாம் தோன்றி இருந்து அழியும். இதுதான் இதுல உள்ள தர்க்கம். மறுக்க முடியாத ஏது இது, எந்த விஞ்ஞானத்தாலையும் யாராலையும் மறுக்க முடியாது. பகுதி பகுதியாக உள்ள பொருள், பகுதி பகுதியாக இருப்பதை அவயவ பகுப்பு என்பார்கள். அவயவ பகுப்பு இல்லைங்களா. இப்ப ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டா அது முன் சக்கரம், பின் சக்கரம், ஹேண்டில் பார், சீட்டு, பெடல் இல்லைங்களா, ஸ்போர்ட்ஸ் கம்பி, எப்படி பகுதி பகுதியா இருக்கு? இத்தனை பகுதிகளையும் ஒன்றோட ஒன்று சேர்த்து தானே சைக்கிள்ங்கிற முழு பொருள் உருவாகுது. அப்ப என்ன, அந்த அந்த பகுதி பகுதியா ஒரு பொருள் இருந்தாலே, அவைப பகுப்போடு இருந்தாலே அது ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்டது, கொஞ்ச காலம் இருக்கும் அப்புறம் ஒடுங்கும் தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா. நம்ம உடம்பு எடுத்துக்கிட்டாலும் கை காலு மார்பு வயிறு தலை அதுல மூக்கு கண்ணு வாய் காது இப்படி பகுதி பகுதியா தானே இருக்குது. இந்த உடம்பும் தோண்டி இருந்து அழிவதாக அழியக்கூடிய பொருளா தானே இருக்குது. அதே மாதிரி மொத்த உலகமும் அப்படி இருக்குதா? உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் அப்படி இருந்தா மொத்த உலகமும் அப்படிதானே இருந்து தீரணும். மொத்த உலகம் எப்படி அவய வகுப்பா இருக்குது அப்படின்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று பகுதி பகுதியாக அவயவப்பதான் உலகமும் இருக்கிறது இல்லைங்களா. அதுதான் ஆகாயம், ஆண் உடல், பெண் உடல் இல்லைங்களா, மற்ற பொருள்கள். அதனாலதான் ஒருவன் ஒருத்தி ஒன்றுக்குள்ள எல்லாத்தையும் அடக்கினார். பஞ்சபூதங்கள் போன்ற சடப்பொருள்லாம் ஒன்றில் அடங்கும். உயர்தனையா இருக்கிற ஆண் பெண் எல்லாம் ஒருவன் ஒருத்தியில் அடங்கும். ஆகவே ஒருவன் ஒருத்தி ஒன்று என்பது உலகத்தில் காணப்படும் அவயவ பகுப்பு. இந்த அவயவ பகுப்பு இருப்பதனாலே உலகம் தோன்றி இருந்து அழியும். ஆகையினாலே அதை தோற்றுவித்து ஒடுக்குவதற்கு ஒரு கர்த்தா வேண்டும். ஆகையினாலே இறை மறுப்பு என்பது ஒருபோதும் அது அளவையியல் சிந்தனைக்கு ஒத்துவராத ஒன்று. அளவையியல்படி நம்ம சிந்தித்து பார்த்தால் இறைவன் இருக்கின்றான் என்பதே தெளிவான ஒரு முடிவாகும். அதை நம்ம சைவ சித்தாந்த சாத்திரங்கள் சொன்னது போல வேற எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. உலகமெல்லாம் ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உலதாகி நின்று அளவில் ஒடுங்கும். உலதாகி தோன்றி நின்று கால எல்லை வரை நிலை பெற்று அளவில் ஒடுங்கும். அதாவது அந்த சங்கார காலம் வரும்போது தோன்றிய அனைத்துமே ஒடுங்கிவிடும். பின்னும் மலமதனால் உலதாகும். ஒடுங்கிய உலகம் இல்லையா, மூடிய பள்ளிக்கூடத்தை திரும்பவும் திறக்கிற மாதிரி தான். ஏன், இன்னும் மாணவர்கள் எல்லா பாடங்களையும் படிச்சு முடிக்கலையே இல்லைங்களா. அவன் இந்த பள்ளியில அவன் படிப்பதற்கு இன்னும் பாடங்கள் இருக்கு. ஏன், ஆறாம் வகுப்பு படிச்சுட்டான், இன்னும் ஏழாம் வகுப்பு பாடம் இருக்கு, எட்டாம் வகுப்பு பாடம் இருக்குது, அதெல்லாம் அவன் படிக்க வேண்டிய நிலையில இருக்கிறான். அப்ப எதுக்கு நடுவுல பள்ளிக்கூடத்தை மூடினீங்க ஒரு மாசம்? இடையில அவன் இழைப்பாறணும், படிச்சுக்கிட்டே இருந்தா சளிப்பா போயிரும், இடையில ஒரு இழைப்பாறணும். அதனால மே மாசம் லீவ் விட்டோம், இப்பவும் லீவு தான், இப்படி இடையிடையே காலாண்டு அரையாண்டு என்று விடுவது போல அவாந்தர சங்காரம் இல்லைங்களா, அப்புறம் முடிவான பேரூழியாகிய மகாசங்காரம் எல்லாவற்றையும் நிகழ்த்தி உயிர்களுக்கு இளைப்பாறுவதற்கு வாய்ப்பு கொடுக்கின்றார். இளைப்பாறிய மாணவர்கள் மேலும் உள்ள பாடங்களில் தங்களுடைய அறியாமையை போக்கிக் கொள்ள வேண்டும், அதுக்காக பள்ளிய திரும்பவும் திறக்கிற மாதிரி இளைப்பாறிய ஆன்மாக்கள் அந்த மூலமலத்திலிருந்து நீங்க வேண்டும், அதற்குரிய வகையிலே அவை வாழ வேண்டும், அதற்காக ஒடுங்கிய உலகத்தை மீளவும் தோற்றுவிக்கின்றார். சரி, இதெல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம். அப்ப உலகத்தை தோற்றுவிக்க ஒரு கர்த்தா வேணும் இல்லையா? அந்த கர்த்தா ஏன் ஆன்மாவாக இருக்கக்கூடாது? ஆன்மாக்களே தோற்றுவித்துக் கொள்ளும். நல்லா சொன்னீங்க போங்க ஐயா. ஆன்மாவா, ஆன்மா பிறந்ததுன்னா வந்து வேற விலங்கு பறவையா பிறந்தா அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. பிறந்தோம் வாழறோம் கூட தெரியாது. மனிதனா பிறந்தாலும் கூட ஒரு 3 வயசு 4 வயசு ஆனாதான் ஓ நாம எல்லாம் பிறந்திருக்கிறோம் எல்லாம் அப்படி பிறக்குறாங்க. பக்கத்து வீட்டுல சொந்தக்காரங்க வீட்டுல குழந்தைகள் பிறக்கதை பார்த்து இதை மாதிரி நாம பிறந்திருக்கோம்னு புரிஞ்சுக்கிறதுக்கே 4-5 வருஷம் தேவைப்படுது. நாம வந்து உலகத்தை படைக்கிறதா, அதை நடத்துறதா, என்ன சொல்றீங்க? ஆனாலும் சொல்றாங்க. இப்ப அருமையா சொன்னார், அணுக்கள் உரு அடையும் அறிவு இல்லாமையானும். கொஞ்சம் தாண்டி வந்துட்டேன். அணுக்கள் உரு அடையும் அறிவு இல்லாம, அணுக்கள் ஆன்மாக்கள் அது சூக்கம சரீரங்கத்துக்கு சேர்ந்திருக்கும் போது அணுத்தன்மை பட்டு கிடக்கும். அணுத்தன்மை பட்டு கிடக்கிற ஆன்மாவா உலகத்தை படைக்க முடியும் அப்படிங்கிற ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. அதான் அணுக்கள் அங்க சொல்ல அங்க பயன்படுத்துறாரு. அணுக்கள் உரு அடையும் அறிவு இல்லாமையானும், அவை வந்து உடம்பு பொருந்தக்கூடிய அறிவு அவற்றுக்கு கிடையாது. உடம்ப பெற்ற பிறகுதானே அணு ஆன்மாவுக்கு அறிவு விளங்குது. அப்ப ஆன்மாவா எப்படி உடம்பை போய் பெற முடியும்? ஒரு முதியவர் இருக்கிறார், அவருக்கு தள்ளாம இருக்கிறது. ஊன்றுகோல் கைக்கு வந்தால்தான் அவரால் நடக்க முடியும். அப்படிப்பட்டவர் ஊன்றுகோல் அந்தாண்ட இருக்கு, இவரா போய் எழுந்திரிச்சு போய் நடந்து அந்த ஊன்றுகோல் எடுக்க முடியுமா இல்லையா? ஊன்றுகோலும் தானாக வந்து அவரை சாராது, அது ஜடம். அப்ப நன்றாக நடக்கக்கூடியவருக்கும் இந்த ஊன்றுகோல் எடுத்து இவர் கையில கொடுத்து இவருக்கு உதவி செய்தால்தான் அப்புறம் தான் இவர் நடக்க முடியும். அது மாதிரி உடம்பு கழுவி கரணங்களை பெற்ற பிறகுதான் ஆன்மாவுக்கே அறிவு விளங்குகிறது. இது எப்படி? அதை பெறுவதற்கு முன்பு தானாக போய் உடம்பு கழுவி கரணங்களை எப்படி சார முடியும் இது? ஆகவே இது முடியாது. அது மட்டுமல்ல, இந்த ஆன்மாக்கள் அந்தந்த பிறவி முடியும் போது உருவம் மாறி வருவது போவது செல்வது ஆதலானும் என்ன, அந்த இறப்பு காலத்திலே அந்த தூள உடல் நீங்கி விடுகிறது இல்லையா? சூக்கம் உடலில் இருந்து வேறு ஒரு உடல் தோன்றி வினைக்கீடாக வேறு ஒரு பிறவி, 7 வகை பிறவியில் வேறு ஒரு பிறவி வருகிறது. அதான் உருவம் மாறுகிறது, வருவது போவது. இந்த உலகத்துல வந்து பிறக்கிறது, திரும்ப இறக்கிறது, செல்கிறது. என்னவென்றால், பெரிய அளவிலே புண்ணியங்களோ அல்லது பாவங்களோ செய்திருந்தால் அவற்றின் பலன்களை அனுபவிப்பதற்கு சொர்க்கநரகங்களுக்கு செல்கிறது. வருவது போவது செல்வது ஆதலானும், இது ஒரு விளக்கம். நம்ம சிதம்பரநாத முனிவர் பெருமான் அவர்கள் வருவது செல்வது போவது அப்படின்னு வச்சுக்கிட்டு, செல்வதுன்னா நிகழ்வது அப்படின்னு பொருள் கொண்டு, அதுக்கு இருப்பதுன்னு பொருள் பண்றாங்க. வருவது தோன்றுகிறத, இருக்கின்றன, மடிகின்றன. உயிர்கள்லாம் தோன்றுகின்றன, இருக்கின்றன, மடிகின்றன. ஆகவே உயிர்களால் என்ன செய்ய முடியாது? உலகத்தை படைக்க முடியாது. தாமாக போய் உடம்ப பொருந்தவும் அவற்றுக்கு முடியாது. சரி, மாயை வந்து தன்னிடமிருந்து தானே உலகங்களை எல்லாம் தோற்றுவித்துக் கொள்ளும். அந்த மாயை தானாகவே உடம்புகளையும் தோற்றுவித்துக் கொள்ளும், உலகங்களையும் தோற்றுவித்துக் கொள்ளும் என்று கொள்ளலாமா? முடியாது. அலைவில் அசேதன மாயை ஆதலானும். மாயை அசேதனம், அசேதனம்னா அறிவற்றது, ஜடம். அறிவற்ற ஜடமாகிய மாயை ஒரு மண்ணு, அந்த மண்ணே வந்து பானை சட்டி குடத்தெல்லாம் உருவாக்கி கொள்ளும் அப்படின்னு சொன்னா அது பொருந்துமா? அதிலிருந்து உருவாக்க ஒரு திறமை வாய்ந்த தொழிலாளி வேண்டும் அல்லவா? அதுபோல மாயை வந்து அசேதனம், அதாவது ஜடம். சேதனம்னா அறிவு பொருள், அசேதனம்னா ஜட பொருள். அலைவில் மாயை, அதுக்கு இயக்கம் கிடையாது, செயல் கிடையாது. செயலற்ற ஜடமாகிய மாயை தானாகவே தோற்றுவித்துக் கொள்ள முடியாது. நிலவு தொழில் மருவி உரு நிற்றலானும். நிலவு தொழில், விளங்கக்கூடிய தொழில்னு சொன்னது கண்மம். கண்மத்துக்கீடாக தானையா தனுகரண போனெல்லாம் வருது. அப்ப கண்மமாகிய வினையே வந்து தனுகரண போனங்களை எல்லாம் தோற்றுவிக்கிறதுன்னு சொல்லலாமே அப்படின்னா, இல்ல, நிலவு தொழிலாகிய அந்த பொருந்தி இருக்கக்கூடிய கண்மம் வந்து எங்க இருக்கு? மருவி உரு நிற்றலானும், உரு மருவி நிற்றலானும். இந்த உடம்புல, அதாவது சூக்கம் உடம்புல புத்தி தத்துவம் பற்றுக்கோடாக அந்த கண்மம் தான் கிடக்கும், அவ்வளவுதான் அந்த கண்மம். அதனால அந்த கண்மமும் ஜடம்தான். கண்மம் தானாக என்ன செய்யாது? உடம்பையோ உலகத்தையோ தோற்றுவிக்காது. அப்போ நின்றவையும் அழித்திடுவன் நிமலந்தானே. அப்போ தனு கரணம் புவனம் போகம் எல்லாவற்றையும், ஒன்னு பாக்கி இல்லாம எல்லாவற்றையும் தோற்றுவிப்பவன் நிமலனாகிய, அனாதியே மலத்திலிருந்து நீங்கி இருக்கக்கூடிய நிமலனாகிய பரமேஸ்வரன் தான். எவையும் அழித்திடுவன், எவையும் முற்றுமை வருது பாத்தீங்களா, அந்தந்த இடத்துல நாம அதை தெரிஞ்சுக்கலாம். எல்லாவற்றையும் அவன் தான் தோற்றுவிப்பான். ஏன்னா அந்த ஒளிப்பு அளவைன்னு சொல்லுவாங்க, அதுலயே நமக்கு புரிஞ்சு போச்சு. இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிட்டார், கண்மமும் உலகத்தை தோற்றுவிக்க முடியாது, மாயையாலையும் உலகத்தை தோற்றுவிக்க முடியாது, உயிர்களாலையும் உலகத்தை தோற்றுவிக்க முடியாது அப்படின்னு அப்ப வேற யாராவது ஆளாலதான் தோற்றுவிக்க முடியும், முதல்வனாலதான் தோற்றுவிக்க முடியும். அதான் முதல்வன் ஒருவன் இருக்கின்றான் என்று அந்த பதி உண்மையை இங்கே நிலைநாட்டி விட்டார். பதி உண்மை ஏன்னா முதல்ல உலகம் தோன்றியிருந்து அழியும், ஆகவே தோற்றுவிக்க ஒரு கர்த்தா வேண்டும் என்று சொன்னார். தோன்றியிருந்து அழிவதை எப்படி ஏற்பது என்ற தடை எழக்கூடுமே, அதற்காக சொன்னார் உலகம் ஒருவன் ஒருத்தே ஒன்று என்று அவைவ பகுப்புடையது, அதனால் இந்த உலகம் தோன்றியிருந்து அழிவது. தோன்றியிருந்து அழிவதனால் அதை தோற்றுவிக்க ஒரு கர்த்தா வேண்டும். மாயை தானாக உலகை தோற்றுவிக்காதது, ஜடம் இயக்கமற்றது. கண்மமும் சூக்க உடம்பு பற்றுக்கோடாக கிடக்கும், அதுவும் ஜடம், அதனாலையும் உலகத்தை தோற்றுவிக்க முடியாது. உயிர்களும் வந்து உடலை பெற்ற பிறகுதான் அவற்றுக்கு அறிவு விளங்குது. வினைக்கீடாக அவை வந்து அது விரும்பினாலும் விரும்பாட்டாலும் பிறப்பும் இறப்பும் மாறி மாறி அதுக்கு பொருந்தது, அதனால உயிராலையும் தோற்றுவிக்க முடியாது. எல்லாவற்றையும் தோற்றுவிப்பவன் இறைவன் தான் என்று ஆகவே அந்த இறைவன் ஒருவன் உண்டு நிரூபித்த பிறகு அந்த இறைவன் யாரு என்பது அடுத்த தடை.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பட்டினத்தார் பகுதி 1. வழங்குபவர் சோசு வி சுந்தரம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
3: அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதற் கடலே போற்றி, காவாய் கழக திரளே போற்றி, கைதை மலையானே போற்றி. சரணமன்றடியில் வீழ்ந்து தான் தரும் அவருக்காக உறவிசை முருகல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திருமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தோளை கரமலர் குமித்து வாழ்த்தி கடையனேன் வரங்கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் வரங்கொண்ட களிமயிரும் பன்னிரண்டு கண்மலரும் சிரம் கொண்ட மறையறிஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே. இந்த சிறிய உரையை தொடங்குகின்றேன். இலங்கையிலே யாழ்ப்பாணம், யாழ்ப்பாணத்திலே சிவயோக சுவாமிகள் என்று ஒரு பெரிய மகான். சில பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. சிவயோக சுவாமிகள் பெரிய சித்தர், தன்னை பற்றி வெளியில் அதிகம் சொல்லிக் கொள்ள மாட்டார், பெரிய மகான். சென்னையிலே இருந்து ஒரு தமிழ் பேராசிரியர் அங்கே போனார். அவருக்கு ஆசா ஞான சம்பந்தம் என்று பெயர். அவர்களுடைய தந்தையார் பெருஞ்சொல் விளக்கனார் சரவண முதலியார், பெரிய புராணத்திலே ஆலங்கால் பட்டவர், ஆறுமுக நாவலரை சந்தித்து பேசி அவரால் பாராட்டப்பட்டவர் பெருஞ்சொல் விளக்கனார் சரவண முதலியார். அவருடைய பிள்ளை ஆசா ஞான சம்பந்தம். இவர் இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே சொற்பொழிவாற்ற போனார். 5 நாள் சொற்பொழிவு. முதல் நாள் பேசிட்டார், 2வது நாள் காலையில எந்திரிச்சு வாய திறந்தார், திறக்க வருது சத்தம் வரமாட்டேங்குது, தொண்டையிலிருந்து சத்தம் வரமாட்டேங்குது, என்னென்னமோ பண்ணி பார்க்கிறார், சத்தம் வந்தா தானே பேச முடியும். நம்ம நினைக்கிறோம் பேசுறது எளிதுன்னு, உள்ள உட்கார்ந்து பகவான் சொன்னாத்தான் தொண்டையில சத்தம் வரும், இல்லைன்னா சத்தம் வராது. சத்தம் போடுற வரைக்கும் பேசாம இருப்போம், நின்று போனாத்தான் தெரியும், நின்று போச்சு, ஒன்றும் செய்ய முடியல. தவிக்கிறார், இன்னைக்கு நான் சொற்பொழிவு பண்ணணும், நாளைக்கு சொற்பொழிவு பண்ணணும், 5 நாள் பேசணும், தொண்டையில இருந்து சத்தம் வரல, நீ செய்கையா பண்ண முடியும், கண்ணீர் விடுற. ஒரு டாக்டர் வந்து பார்த்துட்டு, இனிமே அவ்வளவுதான், இனிமே உங்களால பேச முடியாது, அதுல ஏதோ ஒரு பகுதி குறைபட்டு விட்டது, முடிஞ்சு போச்சுட்டார். அவருக்கு எப்படி இருக்கும், 4 பிள்ளைங்க, கல்லூரி பேராசிரியர் வேலை, தொழிலே தொண்டலாம், தொண்டை கட்டினால் தொண்டை கட்ட வேண்டும், தொண்டை கட்டினால் தொண்டை கட்ட வேண்டும், அப்படி ஒரு சூழ்நிலை, கண்ணீர் விட்டார். வாழ்க்கையே போச்சே, நான் ஒரு கல்லூரி பேராசிரியர், நான் எப்படி பேசாம இருக்க முடியும், யோசிச்சு பாருங்க. ஆசா ஞான சம்பந்தம், எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரியமா இருந்து எங்களோட பலகாலம் பழகின புண்ணியவான். கண்ணீர் விட்டார். ஒரு பெரியவர் சொன்னார், யோக சுவாமியை போய் பார்க்கலாம், அவருக்கு நல்ல நேரம். நல்ல நேரம் இருந்தாத்தான் இப்படி யாராவது வாக்கு சொல்லுவாங்க. யோக சுவாமியை போய் பார்க்கலாம். புறப்பட்டு சிவயோக சுவாமி கிட்ட போயிட்டாங்க. சாமி கவலைப்படாம அந்த குடிசைக்குள்ள உட்கார்ந்து இருக்காரு. யாழ்ப்பாணத்துக்காரங்களுக்கு நல்லா தெரியும் சாமியை பத்தி. நான் நிறைய படிச்சிருக்கிறேன், பார்த்ததில்லை. அற்புதமான மகான் இவர். போய் உட்கார்ந்து இருக்காரு. என்னன்னு எல்லாரும் சொல்லி இருக்கிறாங்க. இப்படி சிரிச்சபடி பார்த்திருக்காரு. பார்த்துட்டு சொல்றார், தண்ணீர் எடுத்த என்னமோ தொளிச்சார். தொளிச்சுட்டு சேர்க்கிழானையும் கம்பனையும் நம்ம தானே வெட்டி புதைக்கணும். அது யாழ்ப்பாணத்து தமிழ்ல சொல்ற, அது ஒரு மாதிரி இருக்கு அந்த தமிழ், சரிதானா? சேர்க்கிழானையும் கம்பனையும் நாம தானே வெட்டி புதைக்கணும். இப்படின்னார்ல, இவருக்கு பேச்சு வந்துருச்சு. இவருக்கு ஒண்ணும் புரியல. எழுதி இருக்கார் ஆசாங்க, எனக்கு பேச வந்துருச்சு. காலில் விழுந்து கும்பிட்டு, என்ன அர்த்தம்? சேர்க்கிழானையும் கம்பனையும் நம்ம தான் எடுத்துக்கிட்டு வரி வரியா பிரிச்சு பத உரை கொடிப்புரை இலக்கண குறிப்புன்னு சொல்றோம்ல, இதை அவர் சித்தர் பாஷையில வெட்டி புதைக்கணும். எப்படி இருக்கு? நமக்கு ஏதோ சண்டை போடுறாப்புல கோபிக்கிறாப்புல இருக்கு. அவர் சித்தர்கள் வாக்கு சிவத்தினுடைய வாக்கு நமக்கு புரியாட்டி அது நம்முடைய குற்றமே தவிர அவர்களுடைய குற்றம் ஆகாது. கண்ணீர் விட்டார் ஆசாங்க. போ, அதுக்கப்புறம் சேர்க்கிழாரையும் கம்பரையும் பத்தி ஆயிரக்கணக்கான கூட்டங்கள்ல பேசி நிறைய எழுதி கடைசி இறந்து போற பொழுது இந்த காட்சியை குறிப்பிட்டு சிவயோக சுவாமிகள் போட்ட பிச்சை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் எழுதினார் ஆசா ஞான சம்பந்தம். ஆமா, ஆசா ஞாவுக்கும் பட்டினத்தாருக்கும் என்ன சம்பந்தம்? ஆசா ஞாவுடைய அப்பா அப்பா சரவண ஆறுமுக முதலியார். கடைசி காலம், அவருக்கு உடம்பு சரியில்லை. இவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கார். ரொம்ப கஷ்டப்படுறார் அவங்க அப்பா. என்னன்னு தெரியாத வியாதிகள். குருசாமி முதலியார்னு ஒரு பெரிய டாக்டர் சென்னையில இருந்தார். அவர் சிவபூஜை பண்ணுவார். வீட்டு வாசப்படியில 10-20 பேர் உட்கார்ந்து இருப்பார்கள். சிவபூஜையை முடிச்சுட்டு உடம்பெல்லாம் திருநீர் பூசி மெய்யெல்லாம் வெந்நீர் சன்னித்த மேனியனாக வெளியில வருவார். வந்து ஒவ்வொருத்தலாம் அப்படி பார்ப்பார். இவங்க வியாதியை சொல்லுவாங்க, மருந்து சொல்லிட்டே போயிடுவார். நிக்க மாட்டார் அப்படி. அது என்னமோ அருள் வாக்கு வந்தாப்புல இருக்கும். அது மருத்துவ வாக்கா அருள் வாக்கான்னு பகவானுக்கு தான் தெரியும். அவர் சொல்லிட்டே போயிடுவார். குருசாமி முதலியார், டாக்டர் குருசாமி முதலியார், அவருடைய சிலை இருக்கு சென்னையில மருத்துவ கல்லூரியில. அப்படிப்பட்ட புண்ணியவார் ஆசாங்க. அவங்க அப்பாவை கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டார். குருசாமி முதலியார் கதவை திறந்துட்டார். திறந்து வாடார் முதல்ல இவர். வியாதியை சொன்னாங்க, பார்த்தார். இன்னும் ஒரு மாசம், அவ்வளவுதான். கேட்கறத குழு, விரும்புறத சாப்பிடட்டும், நல்லா இருக்கட்டும். அந்த டெஸ்ட் பண்ணு, இந்த டெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் செய்யல. ஒரு பார்வை தான் இன்னும் ஒரு மாசம் வந்தாச்சு. 27 நாள் முடிஞ்சு போச்சு. அவர் சொன்ன கெடுவுக்கு இன்னும் 3 நாள் பாக்கி இருக்கு. இவர் கோமா ஸ்டேஜில் விழுந்துட்டார். மூச்சு ஓடிட்டு இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. அப்படியே பட்டகட்டையாக கிடக்கிறார். ஆசாங்காவுக்கு கண்ணீர் வருது. ஏன் கண்ணீர் வருது? அப்பா இறந்து போக போறாரேன்னா, எல்லாரும் ஒரு நாளைக்கு போகத்தான் போறோம். யாராவது இருக்க முடியுமா? நிகழ்ச்சி நிச்சயம், நேரம் சந்தேகம், ஈவெண்ட் இஸ் சர்டன், டேட் இஸ் அன்சர்டன், அவ்வளவுதானே நடக்க போகுது. நான் நினைச்சிட்டு இருக்கேன் அவர் போக போறாரு, நான் பார்க்க போறேன்னு. அவர் நினைக்கிறாரு நான் போக போறேன், அவரு பார்க்க போறாருன்னு. பகவான் தான் சிரிக்கிறாரு, உனக்கு எப்படி தெரியும்? பாத்தீங்களா, நிகழ்ச்சி நிச்சயம். அதுக்காக அழல. ஏன் தெரியுமா அழுத? இத்தனை வருஷமா பெரிய புராணம் பேசின புண்ணியவான், இத்தனை வருஷமா திருமுறைகளை பேசினவர், சாகுற பொழுது ஒரு திருமுறை பாட்டு சொல்லிட்டு இறந்தார்னா நல்லா இருக்கும். இவர் பாருங்க, தன்னனப்பு இல்லாம இறந்து போக போற. சாகுற பொழுது எதை சொல்லிட்டு இறந்து போறீங்களோ அடுத்த பிறவையில அது உங்களை வந்து பிடிச்சுக்கும். அதனாலதான் கையும் தொடர் பண்ணி அஞ்சலுத்து ஓதவும் கற்பியுமே என்ன சாமி. சாகுற போது என்ன செய்யணுமா? கையை கூப்பி சிவா நமசிவாயம் அப்படின்ட்டு இறந்து போகணுமா? இதுதான் நம்ம பிள்ளைகளுக்கு கூட நமசிவாயம்னு பேர் வைக்கிறது. ஒரு ஆளுக்கு 3 பிள்ளை, 3வது பையனுக்கு நமசிவாயம்னு பேர் வச்சேன். கடவுளை பத்தி சொல்லவே மாட்டார், அதான் நினைக்கவே மாட்டார். அவளது பாதி யாரோ சொன்னான்னு 3வது பிள்ளைக்கு நமசிவாயம்னு பேர் வச்சுட்டார். இப்ப சாக போறார். நண்பர் பக்கத்தில் வந்தார். இந்த பையன் வேற சொன்னா இவருக்கு புண்ணியம். இந்த மூத்த பையனை கூப்பிட்டார், இது யாரு? சுரேஷ். இரண்டாவது பையனை கூப்பிட்டார், இது யாரு? ரமேஷ். மூணாவது பையன் நமச்சிவாயம் சாக போறார். மூணாவது பையனை காமிச்சு, இது யாரு? நமச்சிவாயம்னு சொல்லிவிட்டாருன்னா பரவாயில்ல, இது யாரு? மூணாவது பையன் பட்டு யார்கிட்ட போய் சொல்றது? பகவான் கொடுத்தாத்தானே அந்த நினைப்பு வரும். அதுக்காகத்தான் என்ன பண்றது தெரியுமா? இருந்தாலும் எழுந்தாலும் நின்றாலும் இருந்தாலும் நடந்தாலும் கிடந்தாலும் வந்தாலும் மலர்பாதம் மறவாமல் சிவா சிவா சிவான்னு சொல்லிட்டு இருந்தா தன்னை அறியாம சாகுற பொழுது அந்த வார்த்தை வந்தது. அவன் தானே என்ன அழுதா? இவ்வளவு காலம் பெரிய புராணம் பேசின மனுஷன் கடைசி காலத்திலே ஒரு பெரிய புராண பாட்டு சொல்லிட்டு நினைச்சிட்டு இறந்து போனா பரவாயில்லையே, தன்னனப்பு இல்லாம சாக போறாரு. கடவுளை இவ்வளவு காலம் திரும்பற பார்த்தவருக்கு இப்படி ஒரு சாவான்னு அவருக்கு அழுக. அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது. கோமா ஸ்டேட்ல இருக்கவர் திடீர்னு முடிச்சார். இது டாக்டர்கள் பாராட்டக்கூடிய அதிசயிக்கக்கூடிய ஒரு அற்புதம். முடிச்சார் அவர் பண்டாட்டி ஒரு பக்கம், மகன் ஆசாஞ்சா ஒரு பக்கம், மருமகள் ஒரு பக்கம். முடிச்சார், முடிச்சு விளக்கேற்றி வை, வீட்டுக்குள்ள போய் விளக்கேற்றி வை. மருமகள் ஓடி போய் விளக்கேற்றலாம். இவர் பிரார்த்தனை பண்ற பொழுது சில பாட்டுகள் படிப்பார். அதுல பாட்டு எப்படி படிப்பார் தெரியுமா? தேவாரத்துல ரெண்டு வரி வரும், உடனே திருவாசகத்துல ரெண்டு வரியை சேர்த்துடுவார். இவரே அவருக்காக ஒரு குறை வச்சிருந்தார், அப்படித்தான் படிப்பார். அது அவர் பழக்கம். இப்போ பிரார்த்தனை பாராயணத்தை ஆரம்பிச்சார். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. குளிக்கல, குளிச்சு ஏழட்டு நாள் ஆச்சு, படுக்கையில கிடக்கிறார், எல்லாம் முடிய போகுதுன்னு வந்து பாக்குறாங்க. அப்ப இவர் வாடு பிரார்த்தனை பாராயணம் வரிசைக்கு ஆரம்பிச்சுட்டார். விடியதன் உருவமை குளம் இது கருகியது, வடிகொடு தன தடி வடிகொடும் அவரிடம் கடி கணபதி வரவருளி நன்மிகு கொடை வடிவினர் பயில்வலி வலமுறை இறையே. வரிசைக்கு பாட்டு மன மன மன மனன்னு ஒரு அரை மணி நேரத்துக்கு கொட்டுது, எல்லாம் பாக்குறான். கடைசி ஒரு பாட்டு வந்தது, அந்த பாட்டை படிச்சார். அப்படி திரும்பி பார்த்தார், திரும்பியார் அந்த அம்மா விளக்கு ஏற்றியாச்சுன்னா முடிஞ்சு போச்சார். கடைசியா படிச்ச பாட்டு என்ன பாட்டு? இவ்வளவு பாட்டு படிச்சார்ல, 12 திருமுறையும் படிச்சார். கடைசியா ஒரு பாட்டை படிச்சுட்டு அந்த ஆன்மா அடங்கி விட்டது. என்ன பாட்டு தெரியுமா? சாமி படிச்சாங்கல்ல இப்ப, கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகின் இல்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சியே கம்பனே. நான் ஒழுங்கா படிக்கல. அவர் அவ்வளவு படித்தவர். பட்டணத்து சாமி பார்த்தது கல்லா பிழையும். சரி, படிக்கத்தான் இல்லை, கடவுளை கொஞ்ச நேரம் நினைக்கவாவது செய்தனா? படிக்காதவன் பல பேர் நினைக்கிறான், படித்தவன் தான் நினைக்க மாட்டேங்கிறான். படிக்க படிக்க பகவானுக்கு நமக்கும் உள்ள தூரம் குறையணுமே தவிர கூடப்படாது. கற்றதனால் ஆய பயனன்பொல் வாலறிவன் நற்றாள் தொழாரின். அதனால கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி எல்லா பிழையும். கோயிலுக்கு போனா கண்ணீர் வரணும், நமக்கு வெங்காயம் உரிக்கிற போதுதான் கண்ணீர் வரணும், மற்ற நேரம் வரமாட்டேங்குது. கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் ஏன் சார்? நினையா பிழையும் அவரை தவிர எல்லாரையும் நினைக்கிறோம். நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும். பட்டியல் போட்டாரா? இனிமே பட்டியல் போடுறதுக்கு பாட்டுல இடம் இல்லை. 4 வரி பாட்டு, 3 வரி முடிஞ்சு போச்சு. எல்லா பிழையும் ஒரு தருள்வாய் கட்சி ஏகம்பனே முடிஞ்சு போச்சு. ஆசாஞ்சா ஐயா எழுதுறார், இவ்வளவு காலம் திருமுறை படித்ததன் பலன் இறந்து போற பொழுது கடைசியா பட்டினத்தார் பாட்டை சொல்லிட்டு இறந்தார். அப்போ பட்டினத்தாரை எங்க கிட்டே வச்சுட்டாரு பார்த்தீங்களா? சாமி ஒன்று சொன்னாங்க, தாய்மானவர் பாட்டு, பாரணித்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல் ஆறும் துறக்கை அறிந்தறிது. நவகோடி நாராயணன் 9 கோடி சொத்துக்கு அதிபதி, நம்ம வீட்டு பிள்ளைங்க சைக்கிள் எடுத்துக்கிட்டு விளையாட போவான், சில வீடுகளில் ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு விளையாட போவான், சில வீடுகளில் கார் எடுத்துக்கிட்டு விளையாட போவான், அவர் வீட்டு பிள்ளைகள் கப்பல் எடுத்துக்கிட்டு விளையாட போவான். எவ்வளவு சொத்து இருக்கணும்? வீட்டு வாசப்படிகளை கிரேக்க நாட்டுக்காரன் காவல் காப்பான், அவ்வளவு சொத்துக்கு சொந்தக்காரன். 1/2 செகண்ட்ல அவ்வளவு விட்டுக்க மனசு படாரம் மாறிடுச்சு. நான் அப்படித்தான் நான் சிந்திக்கிறேன். இவ்வளவு காலம் வழிபாடு பண்ணவர் எத்தனை பாட்டு, நல்ல பாட்டு. ஐயா சொன்ன மாதிரி 3 பட்டினத்தார், திருமுறை பாட்டினாரு பாருங்க, பதினோராம் திருமுறை பட்டினத்தான். பதினோராம் திருமுறையில மொத்தம் பட்னத்து சுவாமியுடைய வாக்கு மொத்தம் 210 பாட்டு. கோயில் நான்மணி மாலையில 40 பாட்டு. திருக்கடுமல மும்மணி கோவையில 30 பாட்டு. மும்மணி கோவைனா 3 யாப்பில 10 பாட்டு, 30 பாட்டு. திருவிடமருதூர் மும்மணி கோவையில 30 பாட்டு. திரு ஏகம்பமுடையார் திருவந்தாதியில 100 பாட்டு. திருவற்றியூர் ஒருபா ஒரு பகுதி 10 பாட்டு. இந்த பதினோராம் திருமுறையில நிறைய பாட்டு பாடினவங்க ரெண்டே பேர். ஒருத்தர் நம்ம நம்பியாண்டார் நம்பிகள். நம்பியாண்டார் நம்பி 382 பாட்டு பாடினார். பட்னத்து சாமி 210 பாட்டு பாடினார். பட்டணத்தாரில் 3 பட்டணத்தார் உண்டு. முதல் பட்டணத்தார் இந்த திருமுறை பட்டினத்தார். இரண்டாவது பட்டணத்தார் தான் நான் இப்ப சொன்னேன் பாருங்க, கல்லாப்புடையும் கருதாப்புடையும். மூணாவது பட்டணத்தார் ஒருத்தர் பத்திரகிரியார் காலத்தில் வாழ்ந்தவருங்கிறாங்க, நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவர் 3 பட்டணத்தாரா இருந்தாலும் சரி, 30 பட்டணத்தாரா இருந்தாலும் சரி, பாட்டு நல்லா இருக்கு. 3 பேர் கும்பிட்டவங்க, வழிபாடு பண்ணவங்க, அவங்க சொன்ன பாட்டு அற்புதமா இருக்கு. எடுத்துட்டு போறமே, கால ஆராய்ச்சி பண்ணா நம்ம காலம் ஓடி போயிடும். எவ்வளவு காலத்துக்கு நம்ம இருக்க போறோம்? ஆனா அற்புதமான பாட்டு. ஒரு பாட்டு பாருங்க, வாழ்க்கையில எவ்வளவு ஆசை, சோத்துக்கு ஆசை. பிடிச்சி அந்திரிச்சா சாப்பாடு, காலம்பரை என்ன டிஃபன், மத்தியானம் என்ன சாப்பாடு, சாயங்காலம் என்ன டிஃபன், ராத்திரிக்கு என்ன டிஃபன், பாதி நேரம் ஓஞ்சி போகுது. அன்ன விசாரம் அதுவே விசாரம், அது ஒழிந்தால் சொன்ன விசாரம், தொலையா விசாரம், நல் சோகையரை பண்ண விசாரம், பலகால் விசாரம், பாகி நெஞ்சுக்கு என்ன விசாரம் வைத்தாய் இறைவா கட்சி ஏகம்பனே. எவ்வளவு ஆசைங்க, கொஞ்சமா நஞ்சமா, ஆசைக்கு எல்லையே கிடையாது. அதனாலதான் திருமூலர் சொல்லுவார், ஆசை அருமென்கள், ஆசை அருமென்கள், ஈசனோராயினும் ஆசை அருமென்கள். ஆசை வேற, அன்பு வேற. ஆசை பிரதி பிரயோஜனத்தை கருதும், அன்பு பிரதி பிரயோஜனத்தை கருதாது. ஐயா மேல எனக்கு ஆசை இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவர் என்னமோ எனக்கு தரப்போறாருன்னு நினைக்கிறேன்னு அர்த்தம். ஐயா மேல எனக்கு அன்பு இருக்குன்னா என்ன அர்த்தம்? எந்த பிரதி பிரயோஜனத்தையும் கருதாமல் செலுத்தக்கூடிய அன்பு. அதனாலதான் ஆண்டவர் மீது அன்பு வைக்கணுமே தவிர ஆசை வைக்க விடாது. ரொம்ப பேர் ஆசை தான் வைக்கிறான். 10 பரகாரம் வந்துட்டு என் பிள்ளைக்கு MBBS கிடைக்கணும், எப்படி அது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடு, எப்படி இருக்கு? பிள்ளையார்கிட்ட போய் ஒருத்தர் என்ன பண்றான், பகவானே இன்னைக்கு மழை பெய்யப்படாது, செங்கல் சூளை வச்சிருக்கேன்னு தேங்க வைக்கிறேன். அடுத்தவன் வந்து, பகவானே இன்னைக்கு மழை பெய்யணும், நான் விதைச்சிருக்கேன், மழை பெய்யணுங்க. பிள்ளையார் என்னதான் செய்வாரு? நம்ம ஆசைக்கு அவர் மாட்டிக்க முடியுமா? ஆசை தான் வைக்கிறார். இத்தனை விசாரம் நமக்கு வாழ்க்கையில் ஆகி போச்சு. பிறக்கிற பொழுது இந்த பணக்காசை கொண்டுகிட்டா வந்தா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒன்றும் ட்ரெஸ் கூட இல்லாமல் தான் பிறந்தான். போகிற போதும் அப்படித்தான் போக போகிறோம். புது வேட்டியை கட்டினா உறிஞ்சிக்கிட்டு தான் உழுதிக்கு போடுவோம். நினைப்பில் வச்சுங்க, வாயில பல்லு தங்கத்தில இருந்தா தட்டி எடுத்துக்கலாம். ஆமா, 1 கிராம் 2600 ரூபாயில தட்டி எடுத்துக்கிட்டு தான் போட போறோம். அதுக்குள்ளதான் நம்ம வாழ்க்கை பூரா. பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை, இடைநடையில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது. நீ பணத்துக்கு சொந்தக்காரன் அல்ல, யூ ஆர் ஒன்லி எ ட்ரஸ்டி. நீ பாதுகாப்பாளனே தவிர உரிமையாளன் அல்ல. ஏன், நீ போட்டுட்டு போனா உன் புள்ள அவன் புள்ள, அப்ப அவன் தான் வரிசைக்கு வரப்போறான். நீ வெறும் ட்ரஸ்டி, நல்ல காரியத்துக்கு பயன்படுத்து. பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை, இடைநடையில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என்று. கொடுக்க அறியாது இறக்கும் குலாமருக்கு என் சொல்லு ஏன் கட்சி ஏகம்பதி. ஆதி போனாலும் சாவியை விட மாட்டேன்னு குறிச்சுக்கிறான். ரொம்ப பேர் போகுது, நீ என்ன சாவி, போறதுக்கு அப்புறம் எவனும் எடுத்துக்க போறான், ஆனாலும் ஆசை விட மாட்டேங்கிறேன். யாரு சொல்றா? 9 கோடி பொண்ணுக்கு சொந்தக்காரர், அவ்வளவையும் விட்டுட்டு தூக்கி எறிஞ்சவர் சொல்றார். புளி, புளி எடுத்து வீட்டுல ஒரு பாத்திரத்துல கரைச்சா ஒரு சாம்பார் வைக்கிறதுக்கு ஆகும். ஆத்துல போய் புளிய கரைச்சா என்னதுக்கு ஆகும்? காவேரி யாரு, கங்கை யாரு, தண்ணி பெருகி ஓடுது. புளிய கொண்டு ஆத்துல கரைச்சா என்னத்துக்கு ஆகும்? வீணால போயிடும். என் வாழ்க்கை ஆத்துல புளிய கரைச்சாப்புல போயிடப்படாதுங்க. என்ன கேட்கிறான் தெரியுமா? இந்த பின்னால வந்த பட்டினத்தார் பாட்டு இதெல்லாம் இதெல்லாம் கட்டளை கலித்துறை எழுத்தெண்ணி பாடுற பாட்டு. நேரசைகள் ஆரம்பிச்சா 16 எழுத்து இருக்கும், நிறையசைகள் ஆரம்பிச்சா 17 எழுத்து இருக்கும். எழுத்தெண்ணி பாடின பாட்டு சும்மா சாதாரணமா நேர எழுதுன வசனம் மடக்கி எழுதுனா பாட்டுன்னு இந்த காலத்துல செய்யறான் பாருங்க. அப்படி கவிதை இல்லை, எழுத்தெண்ணி பாடின பாட்டு. என்ன சொல்ற, ஆற்றில் கரைத்த புளியாக்கிடாமல், ஆத்துல புளிய கரைச்சா பல என் வாழ்க்கை வீணா போகக்கூடாதையா, ஆற்றில் கரைத்த புளியாக்கிடாமல் என் அன்பை எல்லாம் போற்றி திருவுளம் பற்றுமையா, உறமூந்தெடித்து ஊற்றை பணிகொள்ளும் தாளுடையாய், கொற்ற வில்லுடையாய், ஏற்றுக்கொடி உடையாய். ஏற்றுக்கொடினா என்ன, ரிஷபக்கொடி. ஏற்றுக்கொடி உடையாய் இறைவா கட்சி ஏகம்பரே, என் வாழ்க்கை ஆத்தல கரைச்ச புளியா போயிடக்கூடாது, நீ என்னை எப்படியாவது காப்பாத்து. திருக்காலத்துக்கு போறார் பட்டணத்து சுவாமி. திருக்காலத்தி அற்புதமான இடம், 5 பூத கஷேத்திரங்கள்ல திருக்காலத்தி வந்து காற்றுக்கு அடையாளம். சிவலிங்கத்துக்கு முன்னால வச்சிருக்கிற தீபம் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன், சிவலிங்கம் காற்று, காற்று பட்டா தீபம் என்னாகும், அசையும். திருக்காலத்தி தென்கைலாயம்னு பேரு. அங்க போற பொழுதுதான் அப்பர் சுவாமிக்கு வடகைலாயத்துக்கு போக வேணுங்கிற ஆசை வந்தது. தென்கைலாயத்துல கும்பிட்டு வடகைலாயத்துக்கு புறப்பட்டார். நம்ம பட்டணத்து சாமி அங்க போறார், பகவானே நான் ரொம்ப சாதாரணப்பட்டவன், நான் எப்படி உன்னை வந்து சேர போறேன், நீயா பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் உண்டு இல்லைன்னு ஆக்கிட்ட. யார் யார, சிறு தொண்டர்னு ஒருத்தர், அவர் பிள்ளைய கறி சமைச்சு அவரையே சாப்பிட பண்ணிட்டேன். தனியாத்தி எங்கேயாவது போய் கேட்க சொன்னார், எங்க புள்ள கறி கேட்டார். அவர் என்ன பண்ணார், சிறு தொண்டர், சரி எனக்கு எங்க வீட்டுல ஒரு பிள்ளை இருக்கு, இந்த வந்தவர் என்ன செஞ்சார், 6 மாதத்துக்கு ஒரு நாள் தான் நான் சாப்பிடுவேன், அந்த நாள் இன்னைக்கு வந்தவர் என்ன சாப்பிடுறீங்க, நான் சாப்பிட்றது நரப்பசு. இதுல நரப்பசு மனுஷன், இந்த ஆளு எப்படி சொல்றார், காவாலிகள் நரப்பசு. நரப்பசுன்னு எப்படி தெரியுமா, 5 வயசு பிள்ளை. இது அநியாயம் இல்லையா. சரி, அப்புறம் தாய் பிடிக்கணும், தந்தை அறியணும், அந்த பிள்ளை மகிழ்ச்சியோட இதுக்கு ஒத்துக்கணும், எங்க நடக்கிற காரியமா, ஒத்துக்கணும், அதைத்தான் நம்ம சாப்பிடுறது. இருக்க இவர் வீட்டுக்கு வந்தார், ஒத்த பிள்ளை வீட்டுல இருக்கு இவருக்கு. இவர் சேனாதிபதி சிறு தொண்டர், பழைய பரஞ்சோதியார், நரசிம்மவர்ம பல்லவ சக்கரவர்த்திக்கு சேனாதிபதி. வீட்டுக்கு வந்தார், பண்டாட்டியை பார்த்தார், என்னை இங்கு உயிர் நீ பயந்தான் தன்னை அழைப்போம் நாம் என்ன, அம்மா எனக்கு ஒரு பிள்ளைய பெற்றுக் கொடுத்திருக்கிறியே, நீ பெற்றுக் கொடுக்கலன்னா இப்ப நான் மாட்டிக்கிட்டு இருப்பனே, அதனால அவனை போய் கூட்டிட்டு வருவோம், அந்த பிள்ளை இப்போ உதவ போகுது. ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க, பிள்ளைய கூட்டிகிட்டு வந்தாங்க, புருஷன் பண்டாட்டி முகம் சந்தோஷமா இருந்த உடனே அந்த பிள்ளைக்கும் சந்தோஷம், அப்பாவும் அம்மாவும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. கூட்டிகிட்டு வந்தா பிள்ளைய குளிப்பாட்டணும், குளிப்பாட்டி ஒரு முத்தம் கொடுக்கலாமா, கொடுக்க கூடாது. சிவபெருமானுக்கு உரிய பூவை மோர்ந்து பார்ப்பது தவறு, சிவபெருமானுக்குரிய பிள்ளைக்கு முத்தம் கொடுக்க கூடாது. இந்த பிள்ளை கதை முடிய போகுது, ஒரு முத்தம் கடைசியா கொடுக்கலாமா, இந்த தாய் மனசு கேட்குமா இல்லையா, கொடுக்க கூடாது, அது சிவ அபராதம். சரி, தாய் பிடிக்க தந்தை அறிய, அந்த பிள்ளை ஏதோ ஒரு காரியம் பண்றாங்கன்னு சிரிக்க முடிஞ்சுதா. இந்த தலைக்கறி, தலைக்கறிய பொதுவா யாரும் சாப்பிடறதில்லை, அதனால தலைய வேண்டாம்னு தூக்கி போட்டாங்க. அங்க ஒரு வேலைக்காரி, கெட்டிகார வேலைக்காரி, அவளுக்குத்தான் ரொம்ப பாராட்டணும். சிவபெருமான் தோற்று போன இடம் அது, எப்படி எப்படி சிவபெருமான் தோற்று போன இடம் அது, அது என்னங்கிறது அடுத்தாப்புல சொல்றேன். அந்த வேலைக்காரி என்ன பண்ணா, இந்த தலைக்கறியை பத்திரமா சமைச்சு வச்சான். ஏன்னா அந்த ஆளு எப்ப நரப்பசு கேட்கிறாரோ அப்ப என்ன வேணாலும் கேட்பாரு, எதுக்கு வம்பு, அதுக்கு சமைச்சு வச்சிடும். கெட்டிக்காரி பாருங்க, உரி மிக கேட்பார் கொடுத்ததெல்லாம் தாமரப்பார், வேலை மிக வைத்திருந்தால் வீட்டிலே தங்கிடுவார். யார பத்தி, வேலைக்காரனை பத்தி பாரதி பாடுறான், வேலை என்னைக்கு இருக்கோ வேலைக்காரி அன்னைக்கு லீவு போட்டுருவான், விருந்தாளி வந்துட்டா வேலைக்காரி லீவு போட்டுருவான், நீங்க கஷ்டப்பட வேண்டியதான். ஏன் லீவுன்னு கேட்டா, பாட்டி செத்து 16 நாளும்பா, பானையில தேடிருந்து பல்லால கடிச்சதும்மா, இதெல்லாம் நடக்கிற காரியமா, இந்த நேரத்திலே எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாடி நான் என்றான் அப்படின்னு அற்புதமா பாடுவார் பாரதி. அது மாதிரி வேலைக்காரி சந்தனத்தாதின்னு பேரு சமைச்சு வச்சுட்டான். இவரை போய் கூட்டிட்டு வந்தாச்சு, கூட்டிட்டு வந்தா இந்த மனுஷன் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் படைச்சிட்டியா, படைச்சாச்சு, தனக்கறி அது அமுதுக்கு ஆகாதுன்னு தள்ளிட்டு, இல்லை இல்லை அதுவும் நாம் உண்பது, போச்சு, தலைக்கறியை கீழே திட்டி போட்டுட்டனே, இந்த ஆள் நம்மளை மாட்டி விட்டுட்டாரே, இவ்வளவு பாடுபட்டு பிள்ளையை கொன்று கூட இவர் சாப்பிடாம போறாரே, கஷ்டப்பட்டாரா, வேலைக்காரி வந்தா தலைக்கறியை சமைச்சு வச்சிருக்கிறேன். சிறுத்தொண்டர் வேலைக்காரியை பார்த்தாரு, அம்மா தாயே என்ன நீ காப்பாத்திட்ட, நீ காப்பாத்தலைன்னா நீ சபதம் வீணா போயிருமே, அடியாருக்கு சோறு போட முடியாது, தலைக்கறியும் வச்சாச்சு. இப்பதான் முக்கியமான இடம், சரி நீங்க சாப்பிடலாம், இல்ல யாராவது என் கூட உட்கார்ந்து ஒரு சிவனடியார் சாப்பிடணும். சிவனடியார் கிடைக்காமத்தான் ஐயா இவர்கிட்ட வந்து இந்த பாடு பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஒரு சிவனடியார் கிடைச்சா நேரம் சாப்பிட்டு முடிஞ்சிருக்குமே, சிவனடியார் ஊர்ல இல்லைன்னு இவர் போய் கூட்டிட்டு வர, இந்த மனுஷன் கேட்க கூடாதல்லாம் கேட்டு இப்ப உட்கார வச்சு ஒரு சிவனடியார் கூட்டிட்டு வந்தா அவர் என்ன செய்வார், தவிச்சு போனார். என்ன ஒவ்வொரு இடத்துலயும் சோதனையா இருக்கேன், நான் என்ன செய்வேன், சிவனடியார் நான் எங்க போறது, வெளியில போய் தேடி பார்த்தார் சிவனடியார் இல்ல, திரும்பி வந்தார், சாமி நானும் விபூதி பூசர வந்தான். புரியுதா, நான் சிவனடியார்னு சொல்லல, ஆணவம் அதுல கூட வரப்படாது, நானும் விபூதி பூசரவங்களை பார்த்து விபூதி பூசர வந்தான், திருநீர் இடுபவன் நான், உன்னை மாதிரி ஒரு சிவனடியார் உண்டா உட்காருந்தான். அவர் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, உம்மை போல் நீரிட்டார் உளரோ, திருநீர் ஏன் பூசுறோம், கடைசி இதாண்டா மிச்சம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா பூசுறோம், கடைசி என்னங்க மிச்சம், என் நான் 72 கிலோ செத்தா என்ன மிஞ்சம், இதுதான் மிஞ்சம், ஒரு குடி சாம்பலும் காணாது மாய உடம்பிதுவே, கடைசி சாம்பல் தான் நினைப்புல வச்சுக்கோ, அதுக்குள்ள பகவான விட்டாத, அதுதான் காரணம், உண்மை மாதிரி நீரிட்டார் உண்டா, பற்று பாசம் துறந்தார் உன்ன மாதிரி உண்டா, பெத்த பிள்ளை கரிசமிச்சிட்டியே உன்ன மாதிரி பற்று பாசம் இல்லாதன உண்டா, உண்மை போல் நீரிட்டார் உளரோ உட்கார் என்னாராம், இவர் உட்கார்ந்துட்டார், உட்கார்ந்தா இப்ப சாப்பிடணும்ல சிவனடியார், இவர் பார்த்தார் மணி ரொம்ப ஆகி போச்சு, சிவனடியார் சாப்பிடணும் என்ன பண்றதுன்னு இவர் கையை வச்சார், முதல்ல தான் சாப்பிட்டு அவர் சாப்பிட்டுருவார்ல, தன்னுடைய பிள்ளை கறி இவர் சாப்பிடுறாப்புல அந்த ஆளு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டார், எவ்வளவு அநியாயம் பாருங்க, இவர் எடுத்து சாப்பிட போனாரா அவரு கையை பிடிச்சிட்டார், ஏன் பிடிச்சாரு, இந்த மனுஷன் சாப்பிட்டு விட்டா திரும்ப பூரா உண்டாக்க முடியாது இல்ல, உடம்ப உண்டாக்க முடியாது இல்ல, திரும்ப கையை கப்புன்னு பிடிச்சாரு, பிடிச்சி ஏயா 6 மாத்தக்கு ஒருக்கா சாப்பிடுற, நானே சும்மா இருக்கேன், ஒரு நாளைக்கு 4 வேளை சாப்பிடுற, உனக்கு என்ன அவசரம், என்னங்க வார்த்தை, 6 மாசத்துக்கு ஒரு தரம் சாப்பிடும், மூவிருதுன்னா 6 மாசம், 6 மாதத்துக்கு ஒருக்கா சாப்பிடுற, நானே சும்மா இருக்கேன், நீ ஒரு நாளைக்கு 4 வேளை சாப்பிடுற, நல்ல வேலை அவர் 4 வேளை தான் சாப்பிட்டிருக்காரு, நம்ம கண்டவாயில சாப்பிடுறோம், காலையில சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்டு அதுக்குள்ளே இந்த பக்கத்துல வந்தா இங்கே என்ன மாதிரி பிரசாதம் கொடுத்தா அதையும் வாங்கி சாப்பிட்டு சாயங்காலம் சாப்பிட்டு ராத்திரி சாப்பிட்டு சில பேர் டிவி பார்க்கிற பொழுது போய்கிட்டே இருக்கு, கண்டதையெல்லாம் கண்ணு வழியா உள்ள தள்ளி மனசும் கெட்டுது, கண்டதையெல்லாம் வாய் வழியா உள்ள தள்ளி வயிறு கெட்டு சாப்பிடுறமில்ல, 4 வேளை சாப்பிடுற உனக்கு என்ன அவசரம், நிறுத்து, எப்படியாவது இவர் சாப்பிடணுமே, சரி உன் பிள்ளைய கூட்டிட்டு வா, ஐயோ உறிஞ்சு போச்சு, ஆணவன் சுத்தமா விழுந்துருச்சு, நிச்சயமா பிள்ளை வரா, பிள்ளைதான் கரியா கிடக்க, எங்க சார் பிள்ளை வரும், ஒரு குலத்துக்கு ஒத்த பிள்ளை என்ன பண்றது, இல்ல போய் கூப்பிடு, எங்க கூப்பிடுறது, பிள்ளை செத்து போச்சே, போய் கூப்பிடு, 2 பேரும் போய் கூப்பிடுங்க, புருஷனும் பொண்டாட்டியும் வழியில வர்றாங்க, அவருக்கு கண்ணீர், இவ்வளவு பாடுபட்டு அடியாருக்கு சோறு போட முடியாம போச்சே, உள்ள போனாலும் பரவாயில்ல, என் வீட்டுல அடியார் சாப்பிடணும், ஞாபகம் வச்சுங்க, எவ்வளவு கடுமையான சோதனை, சரி அடியார் சாப்பிட முடியாது, வெளியில வந்தார் மைந்தாவருக, பையன் வல்ல, ஏன் இந்த மனுஷன் மைந்தான்னு கூப்பிட்டு தொலைச்சிட்ட, அதான் கரியாக்கியாச்சு, இனிமே என்ன புள்ள, அந்த பாசம் என்ன லேசா என்ன ஆகுது, கொட்டிக்கிட்டு இருக்கு, என் பிள்ளையே வரட்டும், அவன் பாக்குறான் அப்பனே இந்த பாசம் ஒத்துனா ஆபத்துறா, இதுக்கு இதை தொடைக்கணும், பொண்டாட்டி போனா செய்ய மணியே சீராளா சிவனார் அடியார் அழைக்கின்றார், அவன் தாய் பாசம் என் பிள்ளையேன்னு கூப்பிடல, என்ன சொன்னா செய்ய மணியே சீராளா சிவனார் அடியார் அழைக்கின்றார், நான் கூப்பிடல அவரு கூப்பிடுற, பையன் வந்துட்டான், நான் எதுக்கு சொல்ல வந்த இவ்வளவு, பையன் வந்து இங்க பார்த்தா கரியெல்லாம் காணாம், கரிதானே பையனை வந்திருக்கு, சிவனடியார் அவரே ஆளை காணும், இப்ப சிவனடியார் காட்சி கொடுத்தாராம், சிவபெருமான் எப்படி காட்சி கொடுத்தார், சிவபெருமான் அம்பாள் முருகப்பெருமான் 3 பேருடையும் காட்சியாம், ஏன் நீங்க 2 பேரும் தொண்டு செய்தால் சிவபெருமான் புருஷம் பண்டாட்டியா காட்சி கொடுப்பார், நீங்க தனியா தொண்டு செய்தால் அவர் மட்டும் தனியா காட்சி கொடுப்பார். விவரமான ஆழ்வாருங்க. நம்ம வீட்டுல கல்யாணம், கல்யாணத்துக்கு போய் போஸ்ட்ல ஒரு அழைப்பு அனுப்பிச்சா அந்த ஆளு போஸ்ட்ல வாழ்த்து அறிவிச்சுட்டு விட்டுருவாரு. நம்ம நேர்ல போய் கூப்பிட்டா அவர் வருவாரு. நான் என் பண்டாட்டியும் போய் கூப்பிட்டா அவர் சம்சாரத்தை கூட்டிக்கிட்டு வருவாரு. நான் என் பண்டாட்டி பிள்ளைக்கு இங்க விட்டு நாய் எல்லாம் மொத்தமா போய் கூப்பிட்டா அவர் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வந்துருவாரு. வர்றாரா இல்லையா யோசிச்சு பாருங்க. சிவபெருமான் விவரமான ஆளு. இருங்க, ஏன் தோற்று போனார்னு சொன்ன தெரியுமா? இப்போ சிறு தொண்டர் ரொம்ப தொண்டு செய்தார், அதுக்கு சிவபெருமான் காட்சி. அந்த அம்மா பேர் திருவெண்காட்டு நங்கைன்னு பேரு. அவ செய்த தொண்டுக்கு அம்பாள், இந்த பிள்ளைக்கு முருகன். இந்த சந்தனத்தாதி வேலைக்காரி இருக்காளே, அவளுக்கு ஒரு வேலைக்காரியை கூட்டிட்டு வர சிவபெருமானார முடியல. தோற்று கூட்டிட்டு வரணுமா இல்லையா? இல்லைங்க, சரிக்கு சரின்னா அவ பண்ண தொண்டுக்கு யாராவது வேலைக்காரியை கூட்டிட்டு வரணுமே. மாட்டிட்டார். சிவபெருமான் தோற்று போன இடம் சிறு தொண்டருடைய வாழ்க்கை. பட்னத்து சாமி நினைக்கிறார், ஆனானப்பட்ட சிறு தொண்டரை இந்த பாடுபடுத்தி விட்டியா, நான் அந்த பக்கம் வர முடியுமா?
4: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சி தம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிட்டம்பலம்.

0: செய்தியை கேட்டவுடன் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
0: இந்த செய்தியை கேட்டவுடன் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
2: சலிலம் சகிஞ்சது சமர்ப்பிதம் சங்கரமூர்த்தி பக்தியா. ஜலத்தை விட்டு ஒரு பில்வ ஜலத்தை திரிகுணம் திரிவிதம் திரிகுண ஆகாரம் அப்படின்னு அந்த மூணு சத்வரஜ சமூக குணங்களா இருக்க கோடிதார மனசை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி விட்டேன் என்று காண்பிக்கிறதுக்காக அந்த மூணு பில்வ ஜலத்தை அப்படியே போட்டையடையான போருமா பரமேஸ்வரனுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கல அவர். பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்நாமி பிரயதாத்மனா. பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் வெறும் இலைய பூஜை பண்ணி தான் வரும். பில்வ இலை பொறுமை துளசி தவணம் பாருங்களேன் பூஜை பண்றதுக்கு எவ்வளவு இது வேணும் அது வேணும்னு கேட்டாரோ. நல்ல புஷ்பங்களா இருந்தா நீங்களே தலையில வச்சுங்க. பரமேஸ்வரனை போடணும்னு சொல்லவே இல்லையே. எருக்க புஷ்பம் ரைட், தும்ப புஷ்பம் அது யாராவது கட்டி தலையில வச்சுப்பால. ஆனா அது போட்டாலே போரும்ங்கிறார் அவர். அர்க்கத்ரோண பிரபிருதி குசுமை ரட்சணம் தேவிதேயம். எருக்கம் புஷ்பம் தும்ப புஷ்பம் இதுக்கு அர்ச்சனை பண்ணினாலே இதனால அர்ச்சனை பண்ணினாலே போரும்னே. ஆனா என்ன உங்க மனசுல நல்ல எண்ணம் இருக்கும் அதனால அடிக்கிறேன்னு புஷ்பத்தை போட்டா யார மாம்பு மன்மதன் மாம்பூவை போட்டான் மல்லிப்பூ போட்டான். மல்லிப்பூவை இது விஷயம் அடிச்சா எங்கேயாவது வலிக்குமா? உங்க மேல மல்லிப்பூ போட்டான்னா போடுப்பாங்க யாராவது. மல்லிப்பூவில் அடிச்சான்னு கோவிச்சு பாரோ, மாம்பூவில் அடிச்சா கோவிச்சு பாரோ. இல்ல ஆனா என்னடா சொன்னார் பரமேஸ்வரன் என்ன பண்ணினார், அவன் அடிக்கிறீங்கிற எண்ணத்தினால என் மேல வீசணும் அப்படின்னார். மூணாவது கணத்தில தான் தெரிஞ்சு போயிட்டார். எண்ணத்தினால போட்டார் சுவாமி எரிஞ்சு போயிட்டார். ஆனா பூஜை பண்றேங்கிற எண்ணத்துல தும்பப்பூ போட்டாலும் சரி எருக்கப்பு புட்பா போட்டாலும் சரி பரமேஸ்வரன் விசேஷமாக எடுத்துக்கிறாராம். பத்திரம் புட்பம் பலம் தோயம் பலம் ஏதோ ஒரு பழம் திராட்சபம் கொடுக்கும் காஞ்ச திராட்சபம் ரெண்டு கொடுக்கும் போறோம் அவருக்கு விசேஷமாக அது வேணும் இது வேணும்னு கேட்கலையே. அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை. லம் பிருத்திவியாத்மனே கந்தங்கல்பயா மினுமா, வம் அமிர்தாத்மனே அமிர்தனே வேத்தியங்கல்பயா மினுமா. போருமே ஒரு டிராப் தீர்த்தம் கொடுத்தா வரும். ஏன்னா நான் இதை கொடுக்குறேங்கிற ஒரு எண்ணம் இருக்கு உங்களுக்கு, அதனால சந்தோஷப்பட்டாரா பரமேஸ்வரர். ஆகையால் இது வேணும் அது வேணும் என்று எண்ணிக்குமே

0: எதிர்பார்த்ததில்ல. ஆகியால் அவரை பூஜை பண்றதுங்கிறது ரொம்ப சுலபம். வரிவதிதும் சுலப பிரசன்னமூர்த்தி வரிவத்யா பூஜான்னு அர்த்தம். வரி நமோ வரிவத சித்திரகாக்கியன்னு அப்படின்னு பாணினி வரிவச சப்தத்துக்கு சார்ந்து போட்டு வரிவத்யா பூஜா அப்படின்னு அர்த்தம் கொடுத்துருக்காரு. வரிவதிதும் சுலப பிரசன்னமூர்த்தி, அவரை பூஜை பண்றது அவ்வளவு சுலபம். சுவர் வேதாந்தத்துல பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். தம் துர்தர்சம் கூடமனு பிரவிஷ்டம் குஹாஹிதம் கக்வரேஷ்டம் புராணம். அந்த சுத்த பிரம்மஸ்வரூபத்தை அறியறது எத்தனா தரம் சொன்னாலும் நழி நழி போறது, மனசு அங்கே போய் ஒட்டிக்கிறது, மனுஷனத்துல விழுந்துடுறதுன்னு. வேதாந்தத்தை கேட்கறதுக்கு மகாபுண்ணியம் வேணும். நிறைய நாள் பரமேஸ்வர ஆராதனை பண்ணியிருக்கணும், பகவத் ஆராதனை பண்ணினவாளாலதான் புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா அங்க நிக்கவே நிக்காது, ரெண்டு கிளாஸுக்கு வந்து அதை அப்படியே நின்று போயிடுவா, அவ்வளவுதான். ஒண்ணுமே புரியலையே, ஏதோ கொஞ்சமாவது புரிஞ்சதானே புரியாது அப்படி இரு பிரதிபந்தங்கள்லாம் வருமா. ஆனா எங்க பரமேஸ்வரன் பக்தியோட இருந்து அவர் சேர்த்துக்கிறார். அப்படி வரையூர்த்தி அகணித பலதாயக, ரொம்ப சுலபமா இருக்கிறார். லோகத்துல சுலபமான செயல்களுக்கெல்லாம் உயர்ந்ததான பலமே கிடையாது, சுலபமான செயலுக்கு சின்ன பலமா இருக்கும். ரொம்ப பெரிய காரியம் பண்ணினா தான் நிறைய காசு வரும், லோகத்துல அப்படித்தானே. சுலபமான ஒரு காரியம் பண்ணினா அதுக்கு என்ன பலம் வரப்போறது? பரமேஸ்வரன் ஆராதனை பண்றது இவ்வளவு சுலபமா இருக்கு, அப்ப பலம் அவ்வளவுதானே, குறைச்சலா தானே வரும்? கிடையாதுன்னு. மோட்சம் தன்ம அர்த்த காம மோட்சங்கள் அறம் பொருள் இன்பம் வீடு எல்லாத்தையும் கொடுப்பாராம். அதோடு மட்டுமல்ல சவம்ச கோட்டியா சிவலோகமேதி, பரமேஸ்வரன் ஆராதனை பண்ணீங்கன்னா வம்ச கோட்டியா நீங்க மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் எத்தனையோ நாட்கள் அந்த வம்சத்துல சிவாராதனை பண்ணின வீடு இருக்க சௌக்கியமா பணத்தோட அப்படி கொழுத்த பணமா இருந்துட்டு இருப்பான், பணக்காரர்களா இருப்பான். இந்த சிவானுகிரகம் இருக்க பார்த்தீடா அது என்ன கொடுக்கும் அப்படின்னா, அவ வீட்டுல யானைகள் குதிரைகள் கட்டி இருக்குமா அப்படின்னு புராணத்துல சொல்றது. இப்ப யானை குதிரை கட்டினா நான் எங்கே போறதுன்னு, உங்களுக்கு ஒரு 10 யானை ஒரு 4-5 ஒரு 100 குதிரை கொடுத்தா என்ன பண்ணுவேன்? அதை விற்கவும் முடியாது வச்சுக்கவும் முடியாது. அது அதுக்கு பட்னி போட்டா நமக்கு பசியா இருக்க, ஜென்மாந்தத்துல பாப்பம் வருமானு நிப்பேள். அது யாரும் கொடுத்து விட்டாலும் வச்சுங்களேன், இப்ப எல்லாம் கோதானம் வாங்கறதுக்கு ரொம்ப பயப்படுறேன். என்ன கோதா கோவை எங்க வச்சுக்கிறதுன்னு, நீங்க வாங்கினா கோசாலுக்கு அனுப்ப வேண்டியதுதான் சுவாமிங்கிறார் அவர். அப்படி யானையும் குதிரையும் வந்தது என்ன, நான் என்ன பண்ண, அதனால சிவாராதனம் பண்ணலன்ட்டார். அப்படி இல்ல, இப்ப யானை குதிரைன்னா என்னென்ன, காரும் மோட்டர் சைக்கிளும் அப்படிதான் வச்சுக்கோங்க. குதிரை மாதிரி வேகமா போறது மோட்டர் சைக்கிள், யானை மாதிரி தீனை சாப்பிடுறது கார், வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் தவம் சோட்டியா சிவலோகமேதி, அந்த பரமேஸ்வர அனுகிரகம் அவ்வளவு விசேஷத்தை கொடுத்துமா. ஆகையால் வரி வசித்தும் பிரசுலப பிரசன்னமூர்த்தி அகணித பலதாயக, இவ்வளவுதான் பலத்தை கொடுப்பேன்னு இல்ல சுவாமின்னு நிறைய பலத்தை கொடுக்கிறார். பிரபுர்மே பிரபு, எல்லோரும் கட்டி காப்பாத்துறவர், ஒரு ராஜா மாதிரி. எது வேணும்னாலும் எல்லாருக்கும், யாராருக்கு எந்தெந்த சமயத்துல எது வேணுமோ எத்தனையும் கொடுக்கக்கூடிய இந்த பரமேஸ்வர அனுகிரகம். ஆயல் பிரபுர்மே ஜகததிகோ கிருதி ராஜசே கரோத்தி ஜகததிகா, அந்த பரமேஸ்வரன் யாருன்னு எல்லாத்த விட ரொம்ப வசதியா இருக்கிறவர் அப்படின்னு பரமேஸ்வரன் விசேஷமாக சொல்றது. ஜெகத் விஸ்வாதிகோ ருத்ரோ மகர்ஷி, வேதம் என்ன சொல்றது பரமேஸ்வரனை பத்தி சொல்லும் பொழுது, ஏகோ ருத்ரஹா இருக்கிற ஒரே ருத்ர ஜெகதாய ஜெகதே தத்துழு அப்படின்னு விசேஷமா சரி, விஸ்வாதிகோ ருத்ரோ மகர்ஷி உலகத்திலோட எல்லார விட வசதி அப்படின்னு. சில பேர் விஸ்வாதிகோங்கிறது விஸ்வாதிபோன்னு வச்சிருக்கார், ஜெகத் அதிகான்னு இருக்கு, ஜெகத் அதிபகான்னு சில பேர் பாடம் படிச்சுட்டு இருக்க. உலகத்தை விட எல்லாரையும் வசதியானவர், என்ன மூலகத்தையும் படிச்சவர் அவர், அதை கூட அதை விட காரியத்தை விட காரணம் வசதி அல்லவா. ஆகியால் ஜெகத் அதிகா ஹிருதி ராஜசேகரோச்சி, அவர் எங்க இருக்கார் சார், ஹிருதி சர்வேஷு பூத எஸ் சர்வேஷு பூதேஷு திஷ்டன்னு சர்வேஷு பூதேஷு அந்தரா எஸ் சர்வே சர்வே பூதானந்தி அப்படின்னு விசேஷமா அந்தர்யாமி பிராமணத்துல எல்லோருடைய இதயத்திலையும் பரமேஸ்வரன் இருக்கார். அந்த பரமேஸ்வரன் என்னன்னா, நம்ம சரீரத்திலேயே அவரே எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கார். சகசீர்ஷா புருஷசிராட்ச சஹசிரபாது. உங்க தலை, உங்க கண்ணு, உங்க காது எல்லாம் பரமேஸ்வரனுக்கு சேர்ந்து. இதையே உபயோகப்படுத்த, தனியா இதுக்காக ஒண்ணும் பண்ண வேண்டியதில்லை. ஆனா விவகாரம் என்னன்னு எல்லாத்தையும் அறியிறார். உங்க மனசுல என்னென்ன எண்ணம் உதிக்கிறதோ அப்பொழுதே அதை பார்த்து விட்டார். அப்படி ஒரு விசேஷமாக நமக்கு எந்தெந்த சமயத்துல எது வேணும், இவன் பக்தனா இருந்தா அவன் நினைச்சதெல்லாம் நினைச்சு கொடுக்கிறாரே, அப்படிப்பட்டதான ஹிருதி ராஜசேகரோத்தி ராஜசேகரஹா. இது இந்த ராஜாங்கிற பதத்துக்கு சந்திரன் அர்த்தம். அதான் சந்திரசேகரன் ராஜசேகரன். ராஜசேகரங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? சந்திரசேகரன் தான் அர்த்தம். சந்திரமௌழி இந்த பேர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ராஜசேகரன் சொன்னா சில பேருக்கு என்ன, ராஜா இங்க இந்த தலையில இருக்கான்னு சொல்லக்கூடாது. ராஜான்னா சோமராஜா, சந்திரனுக்கு ராஜான்னு பேர். அந்த ராஜசேகரன் சந்திரன் தலையில வச்சுட்டு இருக்கார். அப்படிப்பட்டவர் என்னுடைய இதயத்துல இருந்துட்டு இருக்கார். அந்த பரமேஸ்வரனை நான் வணங்குகிறேன் அப்படின்னு விசேஷமா அடுத்த ஸ்லோகத்துல சொன்னார். அதுக்கப்புறம் ஆரூட பக்தி குண சஞ்சித பாவசாபயுக்தை சிவஸ்மரண பாணகணை ரமோகை நிர்ஜித்ய கெல்பிஷரி புன் விஜயி சுதீந்திர சானந்தமாவஹதி சுத்தர ராஜலட்சுமீம். ஆரூட பக்தி குண குஞ்சித பாவசாபம். பரமேஸ்வரனை அடையறதுக்கு ஒரு வில்லு, வில்லுக்கு நான்காயர். அந்த நான்காயர் இருந்த பிறகு அதுக்குள்ள அம்பு வேணும். இந்த அம்பை உபயோகப்படுத்திட்டு அந்த லட்சியத்துல இந்த அம்பை போய் சேரும்படி பண்ணணும். இதானே ஒரு வில்லாளி பண்ண கூடியதான காரியம். கையில வில்லு இருந்ததுன்னா அந்த வில்லுக்கு நான்கயிறை கட்டி அந்த நான்கயிறுல அம்பை ஏத்தி அதுக்கப்புறம் ஒரு லட்சியத்தை பார்த்து அந்த லட்சியத்தை விட்டானையானால், லட்சியத்துல விட்டானையானால் இந்த அம்பை அனுப்பி போய் அதோட உண்ணாகணும். அதே மாதிரி உபனிஷத்து நமக்கெல்லாம் சொல்றது, தனுர்கிரஹித்த உபனிஷதம் மகாத்ரம் சரம் ஹ்யுபாதா நிஹிதா சந்தயிதா அயம்ய தத் பாவகதேன சேதசா லட்சியம் ததேவ அக்ஷரம் சௌம்ய வித்தி. முண்டகோபனிஷத்து நமக்கு எல்லாம் சொல்லியிருக்கு, ஒரு உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. தனுர்கிரஹித்வா ஔபனிஷதம் மகாஸ்திரம். உபனிஷத்து என கூடியதான ஒரு வில்ல எடுத்துங்கோ. உபனிஷத்துங்கிறது ஒரு வில்லு, அதை எடுத்துங்கோ. சரம் ஹ்யுபாசிதா நிஷிதா சந்தகிதா. அது என்ன உபாசனை எனக்கூடியதான கத்தி, இது கல்லுல தீட்டப்பட்டதான ஒரு அம்பு. அந்த அம்பு என்ன நேரம் மனசு. அந்த மனசுங்கிற அம்ப அது உபாசனைங்கிறதுனால தீட்டி வைக்கணும், கூர்மையா இருக்கணும். அம்பு கூர்மையா இருந்தா தானே குத்தும். எதனால அம்பு ஏகாக்கிரதம்? ஏகாக்கிரத உபாசனையினால்தான் வரும், வேற எதனாலையும் வராது. ஸோ மனசானது ஏகாக்கிரமாக ஒரு முனையாக இருக்கணும். ஒரு முனையாக இருக்கிறதுக்காக தேவதையை உபாசனம் பண்ணணும். உபாசனம் பண்ணி இந்த பக்தி எனக்கூடியதான, வேதாந்தம் எனக்கூடியதான தனுசுல இது அந்த வில்லுல இது சேர்த்து வச்சிடணும்னா ஆயம்ய தத் பாவகதேன சேதசா. அந்த நன்னா இழுத்து தத் பாவகதேன சேதசா அதே எண்ணம், உபனிஷத்துங்கிற எண்ணம் தான். எப்ப பாரும் அதையே நினைச்சுட்டு இருக்கணும். அப்படி இருந்தடையானால் என்ன ஆகும்? லட்சியம் சௌம்ய வித்தி. லட்சியம் டார்கெட் எது? அந்த பிரம்மம். அந்த பிரம்மம் எனக்கூடியதான டார்கெட்டை இந்த ஜென்மாவில அடைஞ்சு விடுவள். இந்த ஜென்மாவில பிரம்மத்தை அடைகணமேயானால் உபாசனையினால தீட்டப்பட்டதான மனதை பக்தி என உபனிஷத்து எனக்கூடியதான வில்லில ஏற்றி அந்த சர்வதா சர்வகாலம் பிரம்ம தியானத்திலேயே இருந்தடையானால் இந்த மனசானது உங்களை விட்டு அங்கே போய் சேர்ந்து விடும். உங்க மனசு உங்களை விட்டுன்னா அவ்வளவுதான் க்ஷேமம் உங்களுக்கு. மனசுதானே மனுஷனுக்கு பந்த காரணம். அந்த மனசானது உங்களை விட்டு போயிடுது ஏன்னா க்ஷேமமா இருப்பேள். இது அது ஒரு தரம் சொன்னா புரியலையா? பிரணவோதனுஸ்வரோ ஹ்யாத்மா பிரம்மதல் லட்சே முச்சதே. ஓம்காரம் தான் பிரணவோ தனு, ஓம்காரம் தான் வில்லு. ஸ்வரோஹி ஆத்மா மனசுங்கிறதா அதுல இருக்கக்கூடியதான அம்பு. பிரம்மதல் லட்சியம் உச்சதே அது போய் அடி அடிக்க வேண்டியதான இடம் அது பிரம்மம். அப்புறமத்தேனவே தவ்யம் கேர்ஃபுல்லா அடிக்கணும், இல்லைன்னா அம்பெல்லாம் வேஸ்ட் ஆயிடும்னே. அந்த லட்சியத்தை நம்ம அடிக்கிற காரணத்தை விட்டுலையானா அந்த பக்கத்துல அம்பு வந்து உங்களை அடிச்சிடுதுன்னா. ஸோ அது ரொம்ப அப்புறமத்தேனவே தவ்யம். அப்புறம் என்ன ஆகுனார்? சரவத்தன்மையோ பவேது. இந்த அம்பானது எப்படி அந்த லட்சியத்தோட சேர்ந்து லட்சியத்தோட லட்சியமா போயிடுறதோ அதே போல இந்த மனசுங்கிறது பிரம்மத்தோட சேர்ந்து பிரம்மத்தோட ஒன்னா போயிடும். இத நம்ம பார்க்கணுங்கிறது. இப்படி உபனிஷத்துகள் நமக்கு இந்த விஷயத்த சொல்றது. அதே விதமாக தான் புராணங்கள்லையும் ராமன் என்ன பண்ணினார், சிவதனுஷ எடுத்துட்டார். அந்த சிவதனுஷுக்கு நான்கயிர போட்ட தொடங்கினார், தனுஷே போயிடு. ஏன் அந்த பிரணவோ தனவோன்னு சொன்னனே பிரணவ ஸ்வரூபமா தானா ஆயிட்ட. இப்படி புராணங்களும் இந்த தனுஷ பத்தி விசேஷமாக சொல்றது. அதே மாதிரி ஆச்சாரியலிங்கம் சொல்றார், ஆரூட பக்தி குண குஞ்சித பாவச்சாப ஆரூட பக்தி உச்ச நிலையா அடைந்ததான பக்தி எனக்கூடியதான நான்காயர். இந்த நான்காயர் எப்படி இருக்கனா உச்ச நிலையில இருக்கக்கூடியதான பக்தி, உச்ச நிலை அடைந்ததான பக்தி எனக்கூடியதான குணத்தினால குஞ்சித பாவச்சாபம் பாவனை எனக்கூடியதான வில்லு. இவர் என்ன பண்றக்காரு, பாவனை சிவ பாவனை சிவன் நினைக்கிறது, எப்பொழுதும் சிவனையே நினைக்கிறது எனக்கூடியதான வில்லு. அந்த வில்ல வளச்சு அந்த நான்கயிரை கட்டணும். நான்கயிர் லூசா இருந்ததுன்னா அம்பு போகாது, அது என்ன கொஞ்சம் வளைச்சு டைட்டா இருக்கும்படி கட்டணும். அதுக்கப்புறம் அம்பு அதுக்குள்ள சேர்த்து வேகமா விடணும், அப்பதான் அம்பு வெளியில போகும். ஆகையால் என்ன பண்ணுனர், அந்த பாவனைய வளைச்சு வேற எதையும் நினைக்காமல் நம்ம எதையும் நினைக்கிறோம். காலம் எடுத்து சிவனையே நினைச்சுட்டு இருக்கலாம், பாருங்க பார்க்கலாம் எவ்வளவு நேரம்லாம் நினைக்க முடியுது பகவான. ஏதோ கொஞ்ச நேரம் பூஜை பண்ணினாலும் அவெல்லாம் ரொம்ப ஆஸ்திக்கணும். இப்ப எல்லாம் என்னன்னா விபூதி, எங்க பையன் ரொம்ப ரிலிஜியஸ் சார், விபூதி வச்சுட்டு இருக்கான் சார். எதுக்குன்னு ஆபீஸுக்கு போற வரைக்கும் ஸ்கூலு போற வரைக்கும் ரொம்ப ரிலிஜியஸ்னா யாரும் இல்லைன்னா நீங்களா ஏன் சொல்லிக்கிறேன், விவகாரம் அந்த நிலைக்கு வந்துருது. கொஞ்ச நேரம் என்னன்னா ஆச்சமனம் பண்ணினான்னா ஆச்சமனம் அச்சுதன்னு பேர் வச்சுப்பான். விவகாரம் என்னடா, இங்க ரொம்ப நல்ல பையன் சந்தியாவந்தனம் பண்றான்னு. சந்தியாவந்தனம் பண்றதுங்கிறது குவாலிபிகேஷனா சொல்லிக் கொள்ள வேண்டியதான காலம் வந்தாச்சு. அது சாதாரணமா மூச்சு காது விடுறா போல, ஒவ்வொரு மனுஷனும் மூணு வேளையும் சந்தியாவந்தனம் பண்ணி ஆகணும். உங்களுக்கு பகவான் மூச்சு காது விடுறதுக்கு டைம் கொடுத்துருக்காரோ இல்லையோ, இன்னும் பிரசாதம் பண்ணிட்டு இருக்காரோ இல்லையோ, சாப்பிட்டா ஜீரணமாகறதே, அதை விட வேற என்ன, கண்ணு பார்த்தா பார்த்துட்டு இருக்கேன், எவ்வளவு பிரசாதம் பண்ணியிருக்கார் நமக்கு. இருந்த போதிலும் நம்ம என்ன பண்றோம், ஏதோ சந்தியாவந்தனம் பண்ண விசேஷமாக சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த பகவான் இடத்துல 24 மணி நேரம் உங்க பாவனை இருக்கணும். என்ன வேற யாருக்காக இல்ல, உங்களுக்காகத்தான், நீங்க சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். எத்தனையோ ஜென்மாக்களை என்னென்னமோ துன்பங்களை அனுபவிச்சிருக்கோம், ஒன்னா ரெண்டா சொல்லுங்க பாக்கலாம். எல்லா விதமாக குழந்தைகள்னால துன்பம், ஆத்தக்காரியினால துன்பம், புருஷன்னால துன்பம், மாமியார் மாமனார்னால துன்பம், இல்ல பக்கத்துல இருக்கிறவர்களோட துன்பம், ஒண்ணும் இல்லாத போனா ஏதோ பூச்சின் தான், பூச்சி கடிச்சுடுதுன்னா அதே சார் கடிக்கணும்னு. நான் ஏதாவது பண்ணினேனா, நான் தூங்கிட்டு தானே இருந்தேன், பூச்சி கடிச்சார் அதுக்கு என்ன, அதுக்கான ஊர்ல இருக்கிற எல்லா பட்டையும் அரைச்சு அதுல எல்லாம் பத்து போட்டு ஒன்னும் போகல விவகாரம் முழுக்க. கடைசியில டாக்டர்கிட்ட போனா பாக்டீரியாங்கிறோம், யார்கிட்ட போனா ஏதோ ஒண்ணுந்தார், ஏதோ மருந்து கொடுத்தாராம், அதனால நல்ல கணங்கள்லாம் எரிஞ்சு போயிட்டுதான் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு டாக்டர். விவகாரம் முழுக்க துன்பம் உங்களுக்கு மிஞ்சிருக்கு. அதனால விவகாரம் என்னன்னா இவைகள்லாம் போகணுமையானால் அந்த பகவானை தியானம் பண்ணுங்க. நமக்கு இருந்தாலும் எதை சாப்பிட்டாலும் சாப்பிட்டு இந்த சரீரம் வேலை செய்கிறது பாருங்க. கார் இருக்கு, அதுக்கு பெட்ரோல் போடணும், பெட்ரோலுக்கு போதெல்லாம் டீசல் போட்டு இல்லைன்னா வேற ஏதோ ஆயில் போட்டு அதுக்கப்புறம் வேலை செய்கிறதோ செய்கிறது இல்லை. ஆனால் நீங்க என்னடா இல்லை, எதாவது வேணாமோ எல்லாத்தையும் விட்டு சாப்பிட்டுருக்கு, அது ருசியா இருக்குன்னு. எல்லாத்துலேயும் பெருங்காயம் போட்டுக்கிறோம், அது பேரே என்ன, பெருங்காயம். ஆனா மோர்ல இருந்து ஆரம்பிச்சு அதுல போட்டுக்க விவகாரம் என்ன, லசுனம் உள்ளி பூண்டு சாப்பிடாதேன்னு அது போட்டு இருக்கோம். என்னடா அது போட்டாதான் சார் அந்த மசாலாக்கு நல்லா வாசனை வருதுங்கிறான். இவன் சாப்பிடுறது வீட்டுல போட்டுக்கிறது இல்லாம கல்யாணத்துல ரிசப்ஷனுக்கு போறேங்கிறான், முகூர்த்தத்துக்கு போப்பான் இல்ல மந்திரக்கள் காதுல விழுந்தா நல்லது இல்ல இல்ல, நான் ரிசப்ஷன் தான், முகூர்த்தத்துல என்ன இருக்குன்னு சாப்பாடே நன்னா இருக்காது. இவருடைய அபிப்பிராயம் எல்லாம் எங்க இருக்கு பாருங்க, மனசெல்லாம் இங்கத்தான் இருக்கு. ஆனா அந்த பரமேஸ்வரனிடத்துல ஒரு பாவனை இருக்கணும்னு தெரியலையே. அந்த பாவனை இருந்தால் விசேஷமான ஒரு பலத்தை அடையும். அந்த பாவனையோட நம்ம பக்தியை சேர்க்கணும். ஆரோட பக்தி குண குஞ்சித பாப சாப முக்தை, அதனால ஆரோட பக்தி குண ஆரோடம் உயர்ந்ததான ஒரு பக்தி, அந்த பக்தியோட சேர்ந்ததான் பக்தி எனக்கூடியதான நான்கையனால வளைத்து கட்டப்பட்டதான பாவங்கள் பரமேஸ்வரத்துல எண்ணங்கள் எனக்கூடியதான ஒரு வில்லையே கட்டி முக்தைஹி சிவஸ்மரண பாணகணை ரமோதை. அதுக்கு மேல சிவஸ்மரணம் எனக்கூடியதான பாணங்கள் ஹரா சிவா பவா சர்வா சர்வா இப்படி நாமாக்கள் பவாய தேவாய நம சர்வாய தேவாய நம ஈசானாய தேவாய நம பசுபதே தேவாய நம ருத்ராய தேவாய நம சின்ன சின்ன நாமாக்கள் தான் பவ சர்வ முருடா எத்தனை தரம் அந்த முருடாங்கிற பேர் வருது. அந்த ருத்ரத்தை சொல்லும் பொழுது முருடா முருட சுகமே உங்களுக்கு சுகத்தை கொடுக்கறதுக்காகத்தான் பரமேஸ்வரன் இருக்க. அப்படி விசேஷமா இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுடைய நாமாக்களை அமோகைஹி அந்த நாமாக்கள் எப்படிப்பட்டதான நாமாக்கள் அமோகமான பலத்தை கொடுக்கக்கூடியது. எவ்வளவு வேணுமோ பலத்தை போரும் போரும்னு சொன்னாலும் அதிகமாக வர்ஷிக்கக்கூடியதான பலத்தை கொடுக்கக்கூடியதான் நாமாக்கள் அதை சொல்லிட்டே இருந்தோம். யுக்தை சிவஸ்மரண பணகணை ரமோகை நிர்ஜித்ய கில்பிஷரி போன் விஜயி சுதீந்திரா. இந்த சிவநாமாக்கள் சொல்லிட்டே இருந்தா என்ன சார் லாபம், கவலையப்படாதீங்க. கில்பிஷ கணைய நிர்ஜித்யா இந்த பாபங்கள் நமக்கு தெரியாத பாபங்கள். மனுஷனுக்கு எவ்வளவு பாபம் இருக்குன்னு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் தெரியுற போல பேங்க்ல அப்படியே பிளஸ் மைனஸ் எவ்வளவு டெபிட் கிரெடிட் கரெக்டா கொடுத்துடுறாங்களோ இல்லையா, அது மாதிரி தெரிஞ்சிருந்தா நமக்கு நன்னா இருக்குமே சார்னா. ஆனா தெரிஞ்சிருந்தா ஹார்ட் அட்டாக் வந்துடும், அது ஞாபகம். நமக்கு எவ்வளவு பாபம் இருக்குன்னு தெரிஞ்சதே ஆனால் இப்பவே பிராணம் விட்டுருவோம், ஏண்டா சொல்ல முடியாது. உபாத்யாமேவ மனுஷிய லோகம், புண்ணியமும் பாபங்களும் சேர்ந்துத்தான் மனுஷியனா பிரிவு கொடுத்துருக்காரு எடுத்துட்டு இருக்கான். ஆனா பகவான் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பாபங்களை மட்டும் கன்சீல் பண்ணி வச்சிருக்காரு. நீங்க ஓபன் பண்ண முடியாது கரண்ட அக்கௌண்ட. ஆனா விவகாரம் என்னன்னு அந்தந்த பலம் வந்துட்டே இருக்கும் மக்கள். ஏன் சார் பார்க்கப்படாதுன்னு, நாளைக்கு என்ன வருதுன்னு இன்னைக்கு தெரிஞ்சா அந்த சுகமோ துக்கமோ எஃபெக்டே இருக்காது. அது தெரியாம வந்தாதான் ஒரு சுகம் ஒரு ஆனந்தம் பக்குன்னு வரணும். 100,000 ரூபாய் லாட்டரி சீட்டில் விழுந்ததுன்னா அந்த ஆனந்தம் வேறு. வருது வருதுன்னு 10 நாள் அனுப்புறம் சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் டிலே ஆகி அது வந்தாலும் அது வந்த ஒரு இதே இருக்காது. அதே போலயே துன்பமே வரப்போறது வரப்போறது முன்னாலேயே ரெடியா இருந்துன்னு வச்சுங்களேன், அது துன்பம் ஒண்ணும் எதிர்பாராமல் வந்தா தான் ஒரு சுகத்தினுடையோ துக்கத்துக்கோ வேல்யூ ஜாஸ்தி. ஆகையா இந்த மனுஷனுடைய பிறவியில எவ்வளவு பாபம் இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா அந்த பாபங்கள் மட்டும் போகணும். பாபம் இருந்ததுன்னு வச்சுங்களேன் துன்பம் இருந்துட்டே இருக்கு. பாபங்கள் போறதுக்கு வழி என்ன சார் சொல்றதுன்னு, பாபம் போறதுக்கு வழி பகவன் நாமஸ்மரணம். ஆகையால் தான் அப்பப்ப கலவு சங்கீர்த்திய கேசவம் தினந்தோறும் என்ன சொல்லணும், பகவன் நாமாவை சொல்லணும். எதற்காக, பாபம் போகணும். என்ன பாபம் பண்ணினான்னு மனுஷியாளுக்கு தெரியாது. நம்ம தான் நிறைய காசு இருக்கு, வசதிகள்லாம் இருக்கு, எல்லாமும் இருக்கு, நல்ல சரீரம் இருக்கு, எல்லாமும் இருக்கு சொல்லலாம். ஆனா துன்பம் எப்படி வரும்னு தெரியாது. எல்லோருக்கும் தான் ராஜாவுக்கும் துன்பம் இருக்குன்னா உங்களுக்கு என்னென்ன, பெரிய ராஜ்யத்தை வச்சுருக்காரு சக்கரவர்த்தியா இருந்துருக்காரு, அவருக்கு பயமா இருக்கு ராஜ்யம் தூக்கம் வரல என்ன, யாராவது யுத்தத்துக்கு வந்துருவாளோ நமக்கு மேல என்ன பண்றது. சுரதோ நாம ராஜாவோ சமஸ்தே க்ஷிதி மண்டலே, சுரதன்னு ஒரு ராஜாவும் சமஸ்தே க்ஷிதி மண்டல சக்கரவர்த்தியா இருக்க பூமங்கள் எல்லாம் என்ன வசத்தியா இருந்தது. தஸ்ய தயிர பவத் யுத்தம் அப்படின்னு கோலாவித்வம் சிவஜிதா திடீர்னு அந்த ராஜாக்களுக்கு ராஜாக்க அடிமையா இருக்கக்கூடியதான ராஜாவே கோலாவித்வம் சீது பேர். அவன் என்ன பண்ணா ஒரு நாளைக்கு யுத்தம் வந்து யுத்தத்துக்கு வந்துவிட்டான். நேத்தி வரைக்கும் கப்ப கட்டிட்டே இருந்தவன் இன்னைக்கு இந்த ராஜாவோட யுத்தத்துக்கு வந்துவிட்டான். என்னடா யுத்தம் பண்ணினார் ஆனா தோத்து போயிட்டான். யுத்தத்துல யார் எப்ப ஜெயிப்பான்னு ஒன்னும் சொல்ல முடியாது. ஒரு ராங் மூவ் போனா போச்சு விவகாரம் முழுக்க. ராஜா யுத்தம் பண்ணிட்டார், யுத்தத்தை தோத்து போயிட்டார். இப்ப யாரு அவன் சக்கரவர்த்தி ஆயிட்டான். இவன் இங்கே வந்திருக்கார் இந்த சுரதர்ங்கிறவர். சுரதர்னா நல்ல சரீரம் உள்ளவர் அர்த்தம். ஏதோ கதைக்கு சுரதர்னு பேர் வச்சிருக்கேன் அவ்வளவுதான். சுரதர்னா ஹேவிங் ஏ குட் பாடி, சரீரம் நன்னத்தான் இருந்தது சார். உள்ளூர் இருந்தா போல ஏதோ வயத்த வலின்னா ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு போகல வயத்த வலி. டாக்டர்கிட்ட போனார், போனதுமே என்னாச்சுன்னு, ஏன் உங்களுக்கு வயது வந்து என்ன சாப்பிட்டேன் அதான் என்னன்னு கேட்கிறவங்கள என்னமோ வயது வலி. வேரியன் டெஸ்ட் எடுத்துட்டு வா, இருக்கிற எல்லா பாவையும் எடுத்து உள்ள போய் சாப்பிட்டு அது ஒரு எக்ஸ்ரே போட்டு அதுக்கு ஒரு ஸ்கேன் வரும். 96 ஸ்கேன் ஒரே தரம் வரலாம் வரிசையா அப்படி எடுத்து. கடைசியில் என்னடா இது என்னமோ உனக்கு ஆபரேஷன் பண்ண போல இருக்கு, ட்ரை பண்ணி பாக்கறேங்கிறான். வயிறான இதுன்னு காசும் எனது, அதுக்கு என்ன பண்ணி பாக்கறேன். இவர் பார்த்தார், இதை பாருங்க வச்சுங்க எல்லாத்தையும், இந்த வழியே எனக்கு போறோன்னு இப்படின்னு மேல மேல வந்துட்டு இருக்கு. அதனாலதான் சுராதரன்னு பேர் வச்சார். சரியான தேர் இருக்கு நமக்கு, ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதமேவது, இப்படி அழகான தேர் இருக்கு. இருந்த போதிலும் தெரியாம ஒரு வியாதி வந்துடுறது, தெரியாம ஒரு கவலை வருது. அந்த கவலையினால என்னாச்சுன்னா இவன் நடுங்கி போயிட்டார். அப்ப என்ன ஆயிடுச்சுனர், அவர் ஜெயிச்சு விட்டார். மனுஷனுக்கு எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமோ, வில் பவர். எது வந்தாலும் சரி நம்ம ஜெயிப்போங்கிற வில் பவர். அது குறைஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்கலாம், கிருட்னா படம். இது என்னாச்சு, இவர் தோத்து போயிட்டாரோ இல்லையா, வரத்தே என்னாச்சுனர், காலமே வேலைக்காரன் வந்தான், போறப்போ ஏதோ ஒரு பொருளை எடுத்துன்னு போயிட்டான். ராஜா தான் தோத்து போயிட்டாரு, நாளைக்கு இருப்பாரோ இல்லையோ யாரும் தெரியும், கடைச்ச வரைக்கும் இல்லாம ஒவ்வொன்றும் எடுத்துன்னு போயிட்டாரான். இதை பார்த்து இவரால் அதட்டவும் முடியல, சும்மா இறக்கவும் முடியல. என்ன ஏகாகி ஹயம் ஆரோக்கிய ஜகாமக நம்பனம், ஒண்டியா இருந்து காட்டுக்கு போயிட்டாராம். எல்லாத்தையும் விட்டு அங்கே போனார், அங்கே யாரோ ஒருத்தரை பார்த்தார், குருவை பார்த்தார், அவர் உபதேசம் பண்ணினார், மறுபடியும் அங்கேருந்து வந்தார்னு வச்சுங்க கதை. அதே மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன கட்டம்னு தெரியாது, அதுக்கு போறதுக்கு வழி என்ன, பகவன் நாம நாமஸ்மரணம், சிவ சிவஸ்மரண பானகணை ரமோகை. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் ஒரு 10 தரமாவது பகவன் நாம சொல்றோமா, அப்பப்ப காலமே ஒரு தரம், மத்தியானம் ஒரு தரம், சாயங்காலம் ஒரு தரம், ராத்திரி படத்துக்கு வருது. உங்களுக்கு தெரிஞ்ச நாம சொல்லுங்களேன், ஹர சிவ பவ ருத்ர அருட ஏதோ ஒரு நாம, நாமாவை சொல்லிட்டு இருக்கணும். அந்த பகவன் நாமாவை சொன்னா என்னாச்சுன்னார், எதன்னா குருதே பாவம் ததன்னா பிரதி முச்சதே, எத் ராத்திரியா குருதே பாவம் தத் ராத்திரியா பிரதி முச்சதே. ராத்திரி பண்ணின பாபம் எல்லாம் அப்பவே போயிடுது, பகல்ல பண்ணின பாபம் எல்லாம் அப்படியே போயிடுது. அப்பப்ப அப்பப்ப நம்ம பண்ணியிருந்த பாபங்களை குறைக்கிறது வேண்டாமா, எல்லாத்தையும் சேர்த்து வச்சோம்னா மூட்டையா இருந்து போயிடும். இந்த ஒரு வழக்கத்தை வச்சுட்டு இருக்கிறோம் மனுஷன், இந்த வழக்கம் இருக்கணுங்கிறதுக்காக தான் சந்தியாவந்தன ஆதி கர்மாக்கள் பூஜை ஆதி கர்மாக்கள் சொல்லியிருக்கார், 3 தரம் பூஜை பண்ணணும். அதே போலயே என்னவென்னு, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எதோட இல்ல, நம்ம ஆத்துல பேரும் அதே போல வச்சுட்டு இருக்கணும். பகவன் நாம பேர் வச்சுட்டு இருந்தா வெயர்தா இருந்தாலும் அந்த பேர்ல வச்சுட்டு இருக்கணும் இல்லையோ, பேரு மட்டும் வச்சுட்டு இருக்கணும், நல்ல நல்ல பேரா இருந்துட்டு இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா அந்த தாக்கலே பகவன் நாமாவை சொல்லிட்டு இருக்கணும். என்ன பகவன் நாமாவை சொல்ல சொல்ல தெரியாத பாபங்கள்லாம் போயிடுறதான், இந்த மனசு இருக்கிற பாபங்கள் அறியாமல் போறது. நம்ம முன்னோர்கள் என்ன நல்ல வழியை சொல்லி கொடுத்தா, எல்லாத்தையும் விட்டுமே நம்ம சிவஸ்மரண பானகண இரமோகை நிர்ஜித்ய கில்பிஷரி போன் விஜயே துரிந்திரா, கில்பிஷரி போன் பாபம் எனக்கூடியதான சத்ருக்களை ஜெயித்து விஜயே துதீந்திரா, புத்தி உள்ளவன் சானந்தமாவகதி சுஸ்திதர ராஜலட்சுமியும். இந்த ராஜாவா இருக்கிறவன் என்ன பண்ணிவிட்டான், ஆனந்தமாக அசைக்க முடியாததான ராஜலட்சுமியை விடுகிறார், மோட்ச லட்சுமியை விடுகிறேன். ஒரு மனுஷன் சந்தோஷமாக இந்த ஜன்மாவிலேயே மோட்சத்தை அடையணும், கவலை இல்லாம மறுபிறவி இல்லாம இருக்கணுமே. என வழி என்ன, நல்ல எண்ணங்களை சிவனுடைய எண்ணங்களோட இருங்க, அவரிடத்துல ஒரு பக்தி செலுத்துங்க, பகவன் நாமாவை சொல்லிக்கொண்டே இருங்க. உங்க பாபங்கள்லாம் உங்களுக்கு தெரியாமலேயே பகவன் நாமாவை சொல்றதுனால போயிடும், அப்படி உயர்ந்ததான ராஜ்யலட்சுமிய அடைவேள் அப்படின்னு மோட்ச சாம்ராஜ்ய லட்சுமிய அடையக்கூடியதான ஒரு வழி நமக்கு ஆனந்தமாக கொடுத்திருக்க. ஆரூட பக்தி கூட குஞ்சித பாவதாபயுக்தை சிவஸ்மரண பானகணை ரமோகை நிர்ஜித்ய கெல்பிட ரிபோன் விஜயி துரீந்திர சானந்தமாவகதி சுஸ்திர ராஜ்யலட்சுமியும் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் மனுஷாலுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றதை விட எங்கேயாவது நமக்கு ஒரு புதையல் கிடைச்சா தேவையில்ல சார், என்னமோ இப்படி கஷ்டப்பட்டு இருக்கோம், எங்கேயாவது ஒரு புதையல் கிடைச்சதுன்னு வச்சுங்களேன் அப்படியே கொஞ்ச நாள் சௌக்கியமா வாழலாமோன்னா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா. சரி, இந்த புதையலை எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத மேல ஸ்லோகத்தில் சொல்றார், இத நாளைக்கே பார்ப்போம்.
1: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உலகநாத சுவாமி அருளிய ரிபுகீதை அத்தியாயம் 1 முதல் 44 வரை பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ரிபுகீதை 14வது அத்தியாயம் அகண்ட சுரூப அனுசந்தானம் உரைத்தல். சகலமுமாம் சித்தாந்த ரகசியத்தை சங்கிரகமாக விதிசாற்ற கேளாய். பகலதோறும் துவைதமுட துவைதமில்லை பரமமுபசாந்தமதாம் பிரம்மமொன்றே. இகழ்வரவே எப்போதும் உலகமெங்கும் ஏகமதாம் பிரம்மமதே நீயும் நானும். அகிலமும் அப்பர பிரம்ம சுரூபமேயாம் ஆதலினால் அவ்வண்ணம் அனுசந்திப்பாய். அகமென்றும் பரபிரம்ம சுரூபமானோம் அகமென்றும் பரமசிவ சுரூபமானோம். அகமென்றும் பரமான்ம சுரூபமானோம் அகமென்றும் பரப்பரமாம் சுரூபமானோம். அகமென்றும் பரிசுத்த சுரூபமானோம் அகமென்றும் பரிபூன்ற சுரூபமானோம். அகமென்றும் அகண்ட பர சுரூபன் என்றே அனவரதம் அதி திருடமாய் அனுசந்திப்பாய். அகமென்றும் அழிவற்ற சத்தாகின்றோம் அகமென்றும் திகழ்வுற்ற சித்தாகின்றோம். அகமென்றும் நிறதிசைய சுகமாகின்றோம் அகமென்றும் மகண்டைக ரசமாகின்றோம். அகமென்றும் எவ்விடத்தும் நிறந்து நின்றோம் அகமென்றும் எல்லாமுமாக நின்றோம். அகமென்றும் மகண்ட பர பிரம்மென்றே அனவரதம் அதி திருடமாய் அனுசந்திப்பாய். அகமென்றும் தற்பொருளாம் பரமாகின்றோம் அகமென்றும் தொம்பொருளாம் பரமாகின்றோம். அகமென்றும் அசிபொருளாம் பரமாகின்றோம் அகமென்றும் மகண்டைக்கேரசமாகின்றோம். அகமென்றும் எவை கேட்கும் உள்ளாகின்றோம் அகமென்றும் எவை கேட்கும் வெளியாகின்றோம். அகமென்றும் மகண்ட பர பிரம்மென்றே அனவரதம் அதி திருடமாய் அனுசந்திப்பாய். அகமென்றோ நித்தியமாம் சொருபமானோன் அகமென்றோ நிர்குணமாம் சொருபமானோன். அகமென்றோ நிரஞ்சனமாம் சொருபமானோன் அகமென்றும் நிராபரண சொருபமானோன். அகமென்றோ நிஷ்கலமாம் சொருபமானோன் அகமென்றும் நிராமயமாம் சொருபமானோன். அகமென்றும் நிறைந்த பர சொருபன் என்றே அனவரதம் அதி திருடமாய் அனுசந்திப்பாய்.

தாம் சொருபமானோன் அகமென்றும் மோசக நாம் சொருபமானோன் அகமென்றும் அகண்ட பரஸ்வரூபன் என்றே அனவாதம் அதிதிருடமாயன் சிந்திப்பாய். அகமகில காரணமாம் சொருபமானோன் அகமகில பூரணமாம் சொருபமானோன் அகமகில ஜீவ பரஸ்வரூபமானோன் அகமனவும் ஆகாத சொருபமானோன் அகமனிஷம் உபசாந்த சொருபமானோன் அகமனிஷம் ஒன்றான சொருபமானோன் அகமனிஷம் மகட பர சொருபனென்றே அனவரதம் அதி திருடமாயம் சந்திப்பாய். அகமகில காரியமாம் சொருபமானோன் அகமகில காரகனாம் சொருபமானோன் அகமகில பாலகனாம் சொருபமானோன் அகமகில நாசகனாம் சொருபமானோன் அகமனிஷம் எவழிவிலா சொருபமானோன் அகமகமாய் அமைவுற்ற சொருபமானோன் அகமனிஷம் அகண்ட பர சொருபன் என்றே அனவரதம் அதி திருடமாய் அனுசந்திப்பாய். அகமகில பூதமுமாம் சொருபமானோன் அகமகில பௌதிகமாம் சொருபமானோன் அகமகில சாட்சியுமாம் சொருபமானோன் அகமகில சான்றான சொருபமானோன் அகமனிஷம் மன்யமிலா சொருபமானோன் அகமனிஷம் அத்வைத சொருபமானோன் அகமனிஷம் அகண்ட பர சொருபனென்றே அனவரதம் அதி திருடமாய் அனுசந்திப்பாய். அகமனிஷம் நீ என்னும் சொருபமானோன் அகமனிஷம் நான் என்னும் சொருபமானோன் அகமனிஷம் மன்யரனும் சொருபமானோன் அகமனிஷம் அகிலான்ம சொருபமானோன் அகமனிஷம் அசஞ்சலமாம் சொருபமானோன் அகமனிஷம் அசங்கபர சொருபமானோன் அகமனிஷம் அகண்ட பர சொருபனென்றே அனவரதம் அதி திருடமாய் அனுசந்திப்பாய். அகமனிஷம் சின்ன

அகமனிசம் சிதாகாச சுரூபமானோன், அகமனிசம் சைத்தன்ய சுரூபமானோன், அகமனிஷம் சித் பிரம்ம சொருப்பனென்றே அனவரதம் அது திருடமாய் அனுசந்திப்பாய். அகமகில ஆதார சொருபமானோன், அகமகில ஆகார சொருபமானோன், அகமன்யம் மனுவுமிலா சொருபமானோன், அகமகமே ஆகியுள சொருபமானோன், அகமனிஷம் அச்சரீர சொருபமானோன், அகமல ஆகாச சொருபமானோன், அகமமல பரபிரம்ம சொருபன் என்றே அனவரதம் அது திருடமாய் அனுசந்திப்பாய். அகமகில குருவான சொருபமானோன், அகமகில சீடனுமாம் சொருபமானோன், அகமகில சாதனமாம் சொருபமானோன், அகமகில சாத்தியமாம் சொருபமானோன், அகமகில வேதாந்த சொருபமானோன், அகமவையின் வேத்யமாம் சொருபமானோன், அகமமல பரபிரம்ம சொருபன் என்றே அனவரதம் அது திருடமாய் அனுசந்திப்பாய். அகமென்றும் புராதனமாம் சொருபமானோன், அகமென்றும் பூரணமாம் சொருபமானோன், அகமென்றும் அச்சுதமாம் சொருபமானோன், அகமென்றும் அவிநாச சொருபமானோன், அகமென்றும் கேவலமாம் சொருபமானோன், அகமென்றும் கேதமிலா சொருபமானோன், அகமென்றும் பரபிரம்ம சொருபனென்றே அனவரதம் அது திருடமாய் அனுசந்திப்பாய். அகமென்றும் மகடபர தெய்வமானோன், அகமென்றும் அமலபர போதமானோன், அகமென்றும் பரசத்தா சொருபமானோன், அகமென்றும் பரமசுக சொருபமானோன், அகமென்றும் பரஞ்சோதி சொருபமானோன், அகமென்றும் பரமபத சொருபமானோன், அகமென்றும் பரபிரம்ம சொருபன் என்றே அனவரதம் அது திருடமாய் அனுசந்திப்பாய். அகமகில ஆந்திரமாம் சொருபமானோன், அகமகில ஆன்மாவாம் சொருபமானோன், அகமகில மங்களமாம் சொருபமானோன், அகமனவும் ஆசிததாம் சொருபமானோன், அகமனிஷம் துரியபர சொருபமானோன், அகந்துரியா தீதபர சொருபமானோன், அகமனிஷம் பரபிரம்ம சொருபனென்றே அனவரதம் அது திருடமாய் அனுசந்திப்பாய். அகமகில காலத்து கதிதமானோன், அகமகில தேசத்து கதிதமானோன், அகமகில வஸ்துவினு கதிதமானோன், அகமென்றும் அனித்தொற்கும் அதீதமானோன், அகமனவும் அகலையிலா சுபாவமானோன், அகமனவும் இதழையிலா சுபாவமானோன், அகமமல பரபிரம்மம் ஆனோனென்றே அனவரதம் அது திருடமாய் அனுசந்திப்பாய். அகமென்றும் சன்மாத்திர சொருபமானோன், அகமென்றும் சின்மாத்திர சொருபமானோன், அகமென்றும் நன்மாத்திர சொருபமானோன், அகமென்றும் நடுவான சொருபமானோன், அகமென்றும் அத்வைத சொருபமானோன், அகமாக்கும் ஆன்மாவாம் சொருபமானோன், அகமென்றும் பரபிரம்ம சொருபனின்றே அனவரதம் அது திருடமாய் அனுசந்திப்பாய். அகமென்றும் நீங்காத சுகமாய் நின்றோம், அகமெங்கோ நிச்சலமாய் நிறுத்து நின்றோம், அகமென்றும் சங்கல்பம் இல்லாது நின்றோம், அகங்கொன்றால் அறியவுணா பரமாகின்றோம், அகமென்றும் புத்தி முதல் இல்லாது நின்றோம், அகம்புத்தி கப்பாலாம் பதமாகின்றோம், அகமென்றும் பரபிரம்மம் ஆனோன் என்றே அனவரதம் அதி திருடமாய் அனுசந்திப்பாய். அகமனவும் மாயையிலா சொருபமானோன், அகமாயா குணமுமிலா சொருபமானோன், அகமனது முதலுமிலா சொருபமானோன், அகர்காமம் முதலுமிலா சொருபமானோன், அகமாக்கை முதலுமிலா சொருபமானோன், அகமவையின் விகாரமிலா சொருபமானோன், அகமமல பரபிரம்ம சொருபன் என்றே அனவரதம் அதி திருடமான

அகம் தூய பரமசிவ சொருபமானோன், அகம் தோஷம் யவயுமிலா சொருபமானோன், அகம்பவமே இந்திய சித் சொருபமானோன். அகமென்றும் பரபிரம்ம சொருபன் என்றே அனவரதம் அதிதிருடமாய் அனுசந்திப்ப.

அகமென்றும் சகலமுமாம் சொருபமானோம், அகம் சச்சிதானந்த சொருபமானோம். அகமென்றும் பரபிரம்ம சொருபன் என்றே அனவரதம் அதிதிருடமாய் அனுசந்திப்பாய். அகமென்றும் நிரஞ்சனமாம் பிரம்மமானோம், அகமென்றும் நிஷ்கலமாம் பிரம்மமானோம். அகமென்றும் நிராமயமாம் பிரம்மமானோம், அகமென்றும் நிர்மதமாம் பிரம்மமானோம். அகமென்றும் நிர்குணமாம் பிரம்மமானோம், அகமென்றும் நிருபமமாம் பிரம்மமானோம். அகமென்றும் நிமல பரமானோன் என்றே அனவரதம் அதி திருடமாய் அனுசந்திப்பாய். அகமகில நாமம் உருவான ஞானம் அனைத்திற்கும் அதிஷ்டான சொருபமானோம். அகமுன்பின் பக்கங்கள் கீழ்மேலெங்கும் அகடவரிவாகியுள சொருபமானோம். அகமன்யம் மனுவிலாதகமையாக அமைவுற்ற ஆனந்த சொருபமானோம். அகமனிஷம் மகடபர சொருபன் என்றே அனவரதம் அதிதிருடமாய் அனுசந்திப்பாய். அகமான்ம ஞானமிலா மூடராலிங்கு அடையமிக அரிதான சொருபமானோம். அகமான்ம ஞானிகளால் அடைவதற்கிங்கு அறவும் எளிதான பர சொருபமானோம். அகமகில வியாபகமாய் நிறுந்து நின்ற அகடச்சிதா காச பர சொருபமானோம். அகமமல பரபிரம்ம சொருபன் என்றே அனவரதம் அதிதிருடமாய் அனுசந்திப்பாய். அகமனிசம் ஷட்பாதாதிகாரமின்றி அகடபடி வானபர சொருபமானோம். அகமனிஷம் பந்தமிதா நித்திய மூக்தம் ஆகியுள அகண்டபர சொருபமானோம். அகமனிஷம் வசஞ்சலமாய மந்து நின்ற ஆனந்த பூரணமாம் சொருபமானோம். அகமமல பரபிரம்ம சொருபன் என்றே அனவரதம் அதிதிருடமாய் அனுசந்திப்பாய். அகமனவும் சங்கல்பாடிகமின்றி அறமூப சாந்தபர சொருபமானோம். அகமிரவு பகலொன்றும் என்றுமின்றி அகண்ட ஒளியான பர சொருபமானோம். அகமென்றும் அகண்டை முதல் அணுவுமின்றி அகடபரமானந்த சொருபமானோம். அகமென்றும் பரபிரம்ம சொருபனின்றே அனவரதம் அதிதிருடமாய் அனுசந்திப்பாய். அகமனிஷம் அகங்கரமே இலது நின்ற அகடபரிவான பர பிரம்மமானோம். பகருமகங்காரமதே பவமென்றும் பரமார்த்தமாக பகங்கரமே இல்லை. அகமலதின் கோரணவும் இலவே இல்லை, அகடபரி பூரணமாய் உள்ளொன்னானே. நிகழும் அகம்பர பிரம்மமானோன் என்றே நிரந்தரமா நித்யமுனி அனுசந்திப்பாய். நீயுமகோ நானுமகோ மற்றும் உள்ள நீலமகாமிதிலனவும் ஐயமில்லை. தூய அகம் பரபிரம்மமானோன் என்றே தொடர்பாக துவைத்தமர அனுசந்திப்பாய். மாயையிலை மாயை செய்யும் செயலுமில்லை, மற்றுமொரு வேதமுமே இலவே இல்லை. நேயமதாம் பரபிரம்மோ நானு என்று நிரந்தரமாய் நித்தமுனி அனுசந்திப்பாய். அகமலது தத்பதமாம் பொருளுமில்லை, அகமலது தொம்பதமாம் பொருளுமில்லை. அகமலதிங்க சிபதமாம் பொருளுமில்லை, அகமலதிங்க கடமெனும் பொருளுமில்லை. அகமலது சத்துமில்லை அசத்துமில்லை, அகமலது சித்துமில்லை ஜடமுமில்லை. அகமலதிங்க ஒரு பொருளும் என்றுமில்லை, அகம் பிரம்மம் என்ற நிஷம் அனுசந்திப்பாய். அகமலதிங் இவன் என்னும் வேதமில்லை, அகமலதிங் இவள் என்னும் வேதமில்லை. அகமலதிங் இதுவென்னும் வேதமில்லை, அகமலதிங் அதுவென்னும் வேதமில்லை. அகமலதிங் இருப்பதெனும் வேதமில்லை, அகமலதிங் இல்லையெனும் வேதமில்லை. அகமலதிங் அணுவேனும் வேதமில்லை, அகம் பிரம்மம் என்ற நிஷம் அனுசந்திப்பாய். இதுவென்று கண்டதுவும் பிரம்மமேயான், யான் என்று கண்டதுவும் பிரம்மமேயான். அதுவென்று கண்டதுவும் பிரம்மமேயான், அநேகமதாய் கண்டதுவும் பிரம்மமேயான். ஸ்திதமென்று கண்டதுவும் பிரம்மமேயான், ஸ்திரமலதாய் கண்டதுவும் பிரம்மமேயான். எதுவென்று கண்டதுவும் பிரம்மமேயான், யான் அதுவே என்ற நிஜம் அனுசந்திப்பாய். மூலமதாம் அஜானம் பிரம்மமேயாம், முளைக்கின்ற சித்த முதல் பிரம்மமேயாம். கோலமுறும் தேக முதல் பிரம்மமேயாம், கூறுகளும் புலங்களெல்லாம் பிரம்மமேயாம்.
காலமோடு தேசமெல்லாம் பிரம்மமேயாம் காண்கின்ற வஸ்துவிதம் பிரம்மமேயாம் ஆலயமாம் பரபிராமம் தானே எல்லாம் அது நான் என்ற திடமாய் என் சந்திப்பாய் வானாதி பூதமெல்லாம் பிரம்மமேயாம் வந்த பல பௌத்திகமும் பிரம்மமேயாம் நான் நான் என்று எண்ணுவதும் பிரம்மமேயாம் நான் அல்லதா எண்ணுவதும் பிரம்மமேயாம் நீ நான் என்று எண்ணுவதும் பிரம்மமேயாம் நினைக்கின்ற நினைவையும் பிரம்மமேயாம் மானாத பரபிரம்மம் தானே எல்லாம் அது நான் என்றதி திடமாய் அனுசந்திப்பாய் வசனிக்கும் வசனமில்லை வாக்கும் இல்லை வரமான கீதையிலே வஸ்தாயில்லை நிஜமற்ற ஜெகமில்லை ஜீவனில்லை நேய பொருள் அளிக்கின்ற ஈசனில்லை கசடற்று நிர்குணமாய் நித்தியமாகி கலக்கமர நிரந்தரமாய் நிறைந்து நின்ற அசிவற்ற பரபிராமம் தானே எல்லாம் அது நான் என்ற திடமாய் அனுசந்திப்பாய் அகம்பிரம்மம் அகம்பிரம்மம் அகமே எல்லாம் அகம்பிரம்மம் அகமெல்லாம் என்று வண்ணம் அகம்பிரம்மா விருத்து திடமாக மட்டும் அனவரதம் எடையறவே அனுசந்திப்பாய் அகம்பிரம்மா விருத்து திடமான பின்னர் அகம்பிரம்ம பாவனையும் தூரத்தள்ளி அகம்பிரம்ம பொருளாகி அகண்டானந்த அனுபவமுற்ற சிவரவே அமர்ந்து நிற்பாய் நித்தியமாய் நிஷ்கலமாய் நிர்விகல்ப நிரஞ்சனமாய் நிரமயமாய் நிமலமாகி சத்தியமாய் சுபிகனமாய் சரணமின்றி சனாதனமாய் சாலமுப சாந்தமான சித்திருவாம் பரபிரம்மோ நானே என்று சத்தையுடன் அபியாசம் செய்வோரிங்கே அத்வைத அனுபூதி அடைந்தவற்றால் அகண்டபரமாகுவதில் ஐயமில்லை ஆதலினால் அகிலமுமே பிரம்மம் என்றும் அகமந்த பரபிரம்மம் தானே என்றும் வேதமுறும் தோற்றமெல்லாம் போகும் மட்டும் பிரியமுடன் பிரிவரவே நித்தியமாக சாதகமாம் பாவனையே செய்தவற்றால் சஞ்சல விக்ஷேபமெல்லாம் தொலைந்த பின்னர் எதையுமே நினையாமல் சுகமேயாக எப்போதும் சும்மாவே இருக்க வேண்டும் இத்திரமே பரமசிவன் எனக்கு இசைத்த இவ்வர்த்தம் தனிதனவும் ஐயமில்லை சத்தியமே சத்தியமே சங்கையில்லை சம்புபதம் தன்னானை சங்கையில்லை இத்தையொரு காலேனும் கேட்டு நந்தோன் ஏகபர பிரம்மமதாய் முக்தனாவன் மெத்தவுமே எவ்விடத்தும் அரிதமிந்த மெய்ப்பொருளை நினைக்கருளால் விளங்கினேனால் புத்திரனே பூதியுடன் ருத்திராட்ச பூஷணமே பூண்டு சிவ பக்தி கூர்ந்திங்கு அத்வைத பரமசிவ தியானம் தன்னை ஆதரவாய் அனபரதம் அனுஷ்டிப்போரேன் இத்திவிசை சம்சார பாசம் தீர்ந்தவ் ஏகபர சிவபடிவாய் இருப்பரென்றே உத்தம நாம் ரிபுமனிவன் நிதகனு கங்கு ஒருமிதரும் பாவனையே உரை செய்தானால் தோற்றலுற்ற விசித்திர ஜீவரும் துவைதம் போன்ற விசித்திர ஞாலமும் போற்றலுற்ற புராதன ஈசனும் பூரண பரமின்றியில் வேறிலை

0: செய்தியை கேட்டவுடன் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
0: இந்த செய்தியை கேட்டவுடன் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த செய்தியை கேட்டவுடன் சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
2: கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே சிவ தர்மோத்தரத்திலே இன்று சிவஞானம் பெற விரும்புவர்களுடைய பயனை இது சொல்லுகிறது.
3: ஞானாசிரியனுடைய கடாட்சம், குருகடாட்சம்னு சொல்லுறது ஞானாசிரியனுடைய கடாட்சம். அது ஞானத்தை தவிர வேறு பேசவே மாட்டார். அந்த ஞானாசிரியர் பேசுவதெல்லாம் ஞானமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஆச்சாரியனுடைய திருவருளாலே பாசத்தை பிரித்து பரமான இன்ப வெள்ளத்தை பருகுவார். அதற்கு மேல தீவிர தரத்தினுடைய நிலைமை, தீவிர தர பக்குவர், பக்குவம் அது மந்த பக்குவர், தீவிர தர பக்குவர். உடையாரிடை வேணுளத்து அமலன் உலகம் அதனை யுகப்புறவே. அந்த தீவிர தரத்துக்கும் மந்த தரத்துக்கும் அதிதீவிர தரத்துக்கும் இடையில இருக்கிறது. அவர் இடையில இருப்பவர். அவர் எப்படி என்று கேட்டால் செவருமானுடைய உலகத்தை அடைவார். அங்க அடைந்து அங்கே சில காலம் இருந்து மறுபடி பூமியில 2 பிறப்பார்கள். 2 பிறப்பார்கள். அப்படி 2 பிறந்து பிறப்பு அவல உடல ஆசை விடுவான். உடல் இருக்கிற ஆசையை 2 அப்புறம்தான் உடல் இருக்கிற ஆசையை விட்டு விடுவான். உடல் இருக்கிற ஆசையை விடுறதுன்னா சாதாரண வேலையா? இப்படி உடல் இருக்கிற ஆசையை விட்டு அதன் பிறகு பரமசிவஞானி விளைத்த அக்கருண வெள்ளத்தில் படிவார். அதன் பிறகு பரமசிவஞானி பரமசிவ ஞானி அருளினாலே கருண வெள்ளத்தில் படிவார்கள். பரமசிவன் பாதம் பறிப்பார். அவர்கள் பரமசிவனுடைய பாதத்தை பறிப்பார். பறிப்பார்னா தலையிலே தாங்கிக் கொள்வார்கள். சிவன் திருவடி கீழே இருப்பார். பறிப்பார் பரித்தரிப்பாம் பாசம் பரமசிவன் பாதம் தரித்துயர்ந்த வாயீசர் கொற்றாள் என்பது சைவ சமய நெறி. பறிப்பார் பசு நோய் அரிப்பார். அவர்கள் பசு நோயை அரிப்பார்கள். பசு நோயின்னா சீவகுணத்தை விட்டு விடுவார்கள். சீவகுணத்தை பசு நோயினா சீவகுணம் அவ அந்த சீவகுணத்தை விட்டு விடுவார்கள். சிவகுணம் என்பது ஆனவமலை என்பது ஒண்ணுதான். ஆனவமலத்தை அரிப்பார்கள், அழித்து விடுவார்கள். அதுக்கு மேல அதிதீவிர தரத்தினுடைய நிலைமை, அதிதீவிரம் அதான் அலாஞ்சத்தினிவாதம். சத்தினிவாதங்கிறது நல்லா புரியுதில்லை, உத்தமாதான சத்தினிவாதம். சத்தினிவாதங்கிறதும் மிக உயர்ந்த இருவனை ஒப்பு மலபுரி வாதம் சத்தினிவாதம் விடுபெறும்னு நாலு வருஷையா ஒன்றுக்கு ஒன்று காரணமாக வரும். இருவனை உப்பு மலபரிபாகம் சத்தினிவாதம் வீடுபேறு. இருவனை உப்பு வருவது சாமானியம் அல்ல, அது வந்துட்டா ஒன்றொன்றா வந்துடும். பூத்துச்சுன்னா காய்ச்சிரும், காய்ச்சிச்சுன்னா கணிஞ்சிரும். பூக்கவே இல்லைன்னு வச்சுக்க இங்கே போய் கணிகிறது. அதனால அரும்பு மலர் காய் கனி போல் அன்றோ பராபரமே என்பது தாய்மானவர் வாக்கு. அதனாலே இருவனை உப்பு, இருவனை உப்புன்னா புரியுதா, நன்மையிலையும் தீமையிலையும் இன்பத்திலையும் துன்பத்திலையும் சமமாக முடியுமா? இங்க யாராவது அப்படி ஆளுதா பாரு, இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மாதிரி நினைக்கிறாள், சமானியம் அல்ல. ஆகவே அப்படி இருவனை ஒப்பு வந்து விட்டால் அப்புறம் என்ன வரும், மல பரிபாகம். மல பரிபாகம், மல பரிபாகம் என்றால் மலத்தினுடைய ஆணவ மலத்தினுடைய வலிமை குறையறது, அதனுடைய எபெக்ட் குறையறது. ஆணவ மலம் 1000 பவர்ல நிக்குது இப்ப நமக்கு, எவ்வளவு பவர்ல 1000 பவர்ல நிக்குது ஆணவம். ஒவ்வொருத்தருக்கும் கூட குறைச்சிருக்கலாம், அதிகபட்சம் 1000 பவர்ல இருக்கு ஆணவ மலம். 1000 அது எதனாலே குறையும் என்று கேட்டால், அடிமை செய்ய செய்ய குறையும். சிவனுக்கும் சிவனடி ஆறனுக்கும் துண்டு செய்ய செய்ய செய்ய செய்ய ஆணவ மலத்தினுடைய வலிமை குறையும். சிவசையும் பண்ணுவா, ஆணவ மலம் வருவார்கள். ஆணவ மலத்தினுடைய வலிமை சொல்ல முடியாதது. நீங்க சித்தாந்த நூல்ல பாத்தீங்கன்னா தெரியும் அதனுடைய பெருமை எவ்வளவு, அதனுடைய பெருமை எவ்வளவு. அதனாலே வந்து மல பரிபாகம், மல பரிபாகம் என்று சொன்னால் மலத்தினுடைய சக்தி குறைவது, ஆணவ மலத்தினுடைய சக்தி குறைவது, திருவருள் ஏறுவது. அது குறையறது, இது ஏறது, விளங்குதா? கலை போவது, பயிர் உயருவது, அது போல திருவருள் உயரும், ஆணவ மலம் குறையும். சரி, அது மல பரிபாகம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் மலபரிபாகத்துக்கு எடுத்தாப்பலதான் சத்தினிபாதம். மலபரிபாகம் வந்துருச்சுன்னா பிறகு சத்தினிபாதம், சத்தினிபாதம் வந்துருச்சுன்னா கடவுளை அடையவனும், கடவுளை அடையவனும், கடவுளை அடையவனும், சிவனை அடையவனுங்கிற எண்ணம் வந்துடும். அதான் சத்தினிபாதம். சக்தி பதிதல், சத்தினிபாதம் சக்தி பதிதல், திருவருளாகிய சக்தி ஆன்மாவிலே பதிதல், அதான் சத்தினிபாதம். ஒரு கல்லை எடுத்து இந்த கூட்டத்துல போட்டோம்னு வச்சுக்கோ, எல்லாம் கலைந்து ஓடுவார்கள், அப்படித்தானே? அதே போல ஆன்மாவில சக்தி பதிந்தால் அங்க இருக்கிற ஆணவமாகிய மலங்கள் எல்லாம் கலைந்து ஓடி, அப்படி எழுதுறாரு சிவஞான முனிவர். ஒரு கூட்டத்திலே ஒரு கல் விழுந்தால் எப்படி அந்த கூட்டம் கலைந்து ஓடுமோ, அது போல ஆன்மாவில சக்தி பதிந்தால் அங்க இருக்கிற துஷ்டர்கள் எல்லாம் கலைந்து ஓடி போய். உள்ள துஷ்டர்கள் எத்தனை இருக்காங்க தெரியுமா? பெரிய துஷ்ட ஐயா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த துஷ்டம் எங்க வெளியில இருக்கு, உள்ள இருக்கா, அவனுக்கு உள்ள இருந்து. ஆகையினாலே அப்படி சத்தினிபாதம், சத்திரிவாதம் வந்துருச்சுன்னா அவனுக்கு இந்த உலகத்துல விருப்பு வெறுப்பும் வீட்டிலே விருப்பும், உலகத்திலே வெறுப்பும் வீட்டிலே வெறுப்பும், வீட்டிலே வெறுப்பும் வீட்டிலே விருப்பு, வீட்டிலே வெறுப்பும் வீட்டிலே விருப்பு, வீட்டிலே வெறுப்பு வீட்டிலே விருப்பு, புரியுதா? அதனாலே அப்படி அந்த சத்தினிவாதம் தான் இந்த மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம் அப்படின்னு சொல்றோம். இது தீவிரதரத்தை அதிதீவிரதரம் சொல்றோம், தீவிரதரத்தை அதிதீவிரதரம் சொல்றோம். மிக பசியுடையவன் என்ன பண்ணுவான், சாப்பிட்டே ஆகணும் ஐயா, மிக பசியுடையவன் சாப்பிட்டே ஆகணும் இல்லையா? அப்புறம் பாத்துக்கலாம், பேசாம இரு கிருஷ்ணா அப்படின்னு கேட்பாரு, நீ பேசாம இருங்க, முதல்ல சாப்பிட்டு போட்டுதான் மத்த வேலை பார்க்கணும், சொல்லாம கூட போடுவா, நீங்க வாட்டில பேசிக்கிட்டு இருங்க, நான் சாப்பிட போறேன்னு போடுவா, விளங்குதா? அது போல கடவுளை அடைய வேணும் என்கின்ற அளவில்லாத ஆர்வம் பொங்கிவிடும். சிவனை அடைய வேணும், சிவனை அடைய வேணும் என்கின்ற அதுதான் தீவிரதரம். வேத ஆகம சென்னியில் விளைபொருள் அபேதம் வேதமாகிய பணக்கருத்து இருப்பினி எவிழ்த்து நாதனாகிய தன்னையும் என்னையும் நல்கும் போதனாகிய குருவரன் வருவது எப்பொழுதாவால் என்கின்ற அந்த வேட்கை வந்துவிடும். கோலங்காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவதே என்கின்ற அந்த அதுக்கு வேட்கைன்னு விருப்பம், வேட்கை, ஆசை, பிரியம், இவைகளெல்லாம் ஒரு பொருட்கிளைவியின் ஒரு பொருட்கிளை, ஒரே பொருளை குறித்த சொற்கள், ஒரே பொருளை குறித்த சொற்களுக்கு ஒரு பொருட்கிளைவியின். அதனாலே அப்படி கடவுளை அடைய வேண்டும் என்கின்ற ஆசை, உலகப் பொருளை அடைய வேண்டும் என்கின்ற ஆசையுடையவன், உலகப் பொருளை அடைய வேண்டும் என்கின்ற ஆசையுடையவன் சரியா வேலையை பார்க்கலாம் பார்க்கலாம்னு இருந்தான்னு அடைய முடியாது. சில பேர் கல்யாணம் பண்றதுக்கு உடனே பண்ணி

பெரிய ஆதரவு. ஆதரவுனாலும் விருப்பம்னாலும் ஒண்ணு, பெற்றார் பெரிய ஆதரவு. பெருமான் உலகம் அது பெற்று அவர்கள் பெருமானுடைய உலகத்துக்கு செல்வார்கள். அப்படி சென்று பெற்றார் பெரிய ஆதரவு, பெருமான் உலகம் அது பெற்று மற்றொரு உடலம் மண் உலகில் வாய்க்க, அடுத்த பரப்பு உலகத்துல வந்து பரப்பார்கள். அடுத்தாற் போல உலகத்துல வந்து பரப்பார்கள். வாய்க்க மனத்தின் மயக்கினையும் அற்று, அதையால மனத்துல இருக்கிற மயக்கம்னு ஏதாவது ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் இருந்தா அது தொலைஞ்சிடும். மயக்கம் பாயிண்ட் நமக்கு எவ்வளவு இருக்குது? அதிகமா இருக்கு. அதையால மயக்கம் ஏதாவது சிறிது இருந்தால் அது தொலைந்து அற்றே மயக்கினை அற்றே. அமல ஒளி வெளியை அறிந்தேன், அமல ஒளி வெளியை அறிந்தேன், அமலமாய குற்றமில்லாததாகிய ஒளியாகிய வெளியே. அப்படி குற்றமில்லாததாகிய ஒளி அது வெளி. ஒளி என்றாலும் சிவம், வெளி என்றாலும் சிவம். எங்க இருக்குது? வெளியில தான் இருக்குதா? வெளியன்னே பார்த்தீங்களா, வெளியனை வெளியில் கண்டாள். யாரு யாரு? வந்தி, வந்திகள் புடையின் மேல் உலகோரின்றி. சிவபெருமான் புறப்பட்ட, இப்ப மந்திரி புறப்பட்டா எத்தனை அதிகாரிகள், எத்தனை டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் எல்லாம் கூட வருவார்கள். அதுபோல சிவபெருமான் புறப்பட்டா பூதகணங்கள் வரும், தேவர்கள் வருவார்கள், பிரமா வருவாரு, இந்திர வருவான், சந்திர வருவான், விஷ்ணு வருவான், குபேர வருவா, எல்லாம் கூட புறப்பட்டு வருவாங்கல்லவா. வந்திக்களை கிட்ட வந்த போது தனியா வந்தாருனார், ஒருத்தம் கூட இல்லையா? புடையின் மேல் உலகோரின் புனைந்துள புளித்தோலாடை உடையதாய் அசைக்கும் கச்சா. இடுப்புல வந்து புலித்தோல் கட்டி இருப்பாரு, அதுவும் இல்ல இப்ப கந்தையை கட்டி இருக்கிறாரு. வேலைக்கு தகுந்தாப்புல வேஷம் போட்டுக்கணும் இல்ல, இடத்துக்கு தகுந்தாப்புல. புடையின் மேல் உலகோரின்றி புனைந்துள புலித்தோலாடை உடையதா அசைக்கும் கச்சா ஓங்கு நச்சு உரகமின்றி. பாம்பு போட்டு அரங்கேறா கட்டி இருப்பாரு, அதுவும் இல்ல. ஓங்கு நச்சு உரகமின்றி சடையின் மேல் மதியமின்றி. மதியம்னா கங்கையா? கங்கையும் இல்ல, சந்திரனும் இல்ல, சடையின் மேல் மதியமின்றி. தாங்கிய மழுமானின்றி, கையில மழுமான் இருக்கும் அல்லவா, தாங்கிய மழுமான். விடையின் மேல் இந்தி, ரிஷபவாகனத்துல வருவாரு, அது விடையின் மேல் இந்தி நின்ற வெளியனை வெளியிற் கண்டாள். வெளியனை வெளியிற், வெளியனை வெளியிற் கண்டாள். ஆகவே வெட்ட வெளி என்று சொல்றது, வெட்ட வெட்ட வெளிதன்னை மெய்யென்றிருப்பார்க்கு பட்டயம் மீது கடி குதம்பாய் என்பார் குழம்பித்தர். அதனாலே குற்றமில்லாததாகிய ஒளி ஒருந்திய வெளியை அறிந்தே அந்த சிவத்தை அறிந்து பிறந்து பிறக்கும் போதே அவர்கள் ஞானத்தோடு பிறப்பு. அந்த அதிதீவிர புக்குயில் பிறக்கிறார்கள், பிறக்கும் போதே ஞானத்தோடு பிறப்பார். பிறக்கும் போதே ஞானத்தோடு பிறக்க, பிறக்கும் போதே ஞானம். கரக்கலம்மையார் விளையாடும் போதே சிவ வார்த்தை தான் பேசுவாளாம், அவ வார்த்தை பேச மாட்டான். அவ வார்த்தை பேச மாட்டா, அவ வார்த்தையும் பேச மாட்டான், பேசுறது சிவ வார்த்தை தான் பேசுவோம். வண்டல் வயல் வனையெல்லாம் வளர் மதியம் புனைந்த ஜட அண்டர் வரான் திருவார்த்தை. பாட்டை பாத்தியா? பாத்தியா எப்பல வரே? வண்டல் வயல்வன, வண்டல் வயல் என்ன? மண்ணில விளையாடும் பிள்ளைகள், மண்ணில தானே விளையாடும். வண்டல் வயல்வன எல்லாம் வளர்மதியம் புனைந்த ஜடை அண்டர்வரான் திருவார்த்தை அணைய வருவன பயிர் தொண்டர் வரில் தொழுது. காரைக்கிழமை சின்ன பிள்ளைகளில் பிறந்து ரொம்ப நாள் ஆகி பல வருஷம் ஆகி விவரம் தெரியுது, உலக விவரம் தெரியுது ஓரளவு. இப்ப நமக்கு விவரம் எல்லாம் தெரியுதா? தெரியலையே, கொஞ்சம் தானே தெரியுது, கொஞ்சம் தானே தெரியுது. பிள்ளை சொல்றான், அப்பா படம் கூட கோரதியில பேசாம இருப்பாங்கிறான். பிள்ளை வந்து சொல்ற வழி உனக்கு விவரம் தெரியல பெரும்பொருளை பிரியார் அழியா பெரிய பிரியா பெரும்பொருளை.

0: ஆன்மா விட்டு பிரியாமல் இருக்கின்ற பெரும்பொருளையே அடைவார்கள், பிரிய மாட்டார்கள், அழிவில்லாத பேரின்பத்தை பெறுவார்கள். அழிவில்லாத பேரின்பத்தை பெறுவார். இன்பம் இரண்டு, இன்பம் இரண்டு, ஒன்று சிற்றின்பம், இன்னொன்று பேரின்பம். பேரின்பம் சிற்றின்பம், உலகத்து இன்பம் அத்தனையும் என்ன இன்பம் சொல்றது? கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் கனியினும், கனியினா உணவு வகை அத்தனை வச்சுக்கோங்க. கனி கரும்பு கட்டிங்கிறதெல்லாம் உணவு பொருள் அத்துணையும். உணவினாலே இன்பம், உணவினாலே நாவினாலே அடைகின்ற சுருக்கமாக நாவினாலே அடைகின்ற இன்பம், கண்ணால் அடைகின்ற இன்பம், காதால் அடைகின்ற இன்பம், உடம்பால் அடைகின்ற இன்பம், இப்படி எல்லாம் இருக்குது அல்லவா? கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாயினும் தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் அரச போகும். அரச போகும்னா எப்படி இருக்கும்? அரச போகும்னா சொல்ல வேணுமா? அருணகிரிநாதர் சொல்லுவார், தோரண கனக வாசலில் முளவு தோல் முரசு அதிர முதிராத தோகையர், முதிராத தோகையர். புரியுதா? பட் புரியுதா? தோரண கனக வாசலில் தோரணம் கட்டியிருக்கும், வாசல்ல, வாசல்ல தோரணம் கட்டியிருக்கும். தோரண கனக வாசலில் முளவு பாத்திய தோல் முரசு அதிர முதிராத தோகையர், இளம் பெண்கள், முதிராத இளம் பெண்கள். தோகையர் கவரி வீச வைரியர் தோல் வலி புகழ ராஜாதி ராஜன் ராஜமார்த்தாண்டன் ராஜகம்பீரன் வாழ்க. தோரண கனக வாசலில் முளவு தோல் முரசு அதிர முதிராத தோகையர் கவரி வீச வைரியர் தோல்வலி புகழ மத கோப வாரண ரதபதாகினி துரக. என்ன அழகுவார், நாலு வகை சேனையும் சொல்றாரு. வாரண ரதபதாகினி துரக மாதிர நிறைய அரசாகி வாழின், இதான் அரச வாழ். இவ்வளவுதான் ரெண்டு மூணு வரைக்கும் சொல்லிவிட்டாரு. வாரண, வாரணம்னா குதிரை, வாரண ரதப தாயினி, வாரணம்னா யானை, வாரண பதக தாயினி துரகம் மாதிர நிறைய அரசாகி வாழினும் வறுமை கூறினும் எனது வார்களில் ஒழிய முடியேன். அப்படி அரச வாழ்வில் இருந்தாலும் நான் மறக்க மாட்டேன், சாப்பாடு இல்லாம இருந்தாலும் நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிற, வாழினும் வறுமை கூறினும் எனது வார்களில் ஒழிய முடியேன் என்பது. ஆகையினாலே அப்படி பேரின்பம் என்பது அழிவில்லாதது, சிற்றின்பம் அழிவுடையது. சிற்றின்பம் என்றாலே புரியும், இன்பமாக இருக்கு, அப்புறம் சிறிது நேரம் இன்பமாக இருக்கு, அப்புறம் துன்பமாக இருக்கும். இப்படி சொல்லி இந்த ஐவகையாக வேலிலே முருகன் துதி சிவபெருமான் துதி இப்படி சொல்லுகிறார். இது இந்த ஐவகையாக வியல் முடிகிறது. எப்படி சொல்றாருன்னா, என்று கரும் ஆதியம் அகத்தி ரமேசித்தார், என்று கரும் ஆதியம் அகத்தி ரமேசித்தான் குன்றவர் மடக்கொடி தனக்கருள் கொடுத்தான். என்று கருமாதிய மகத்திரம் எடுத்தான், கர்மயாகம் தவயாகம் செவயாகம் தியானயாகம் ஞானயாகம், கர்மயாகம் தவயாகம் செவயாகம் தியானயாகம் ஞானயாகம் அஞ்சு வகை யாகத்தையும் சொன்னான். சொன்னானா, குன்றவர் மடக்கொடி தனக்கருள் கொடுத்தார், குன்றவர் மடக்கொடியாகி வள்ளிக்கு அருள் கொடுத்தவர். வென்று புலன் ஐந்தினையும் வெய்ய, வென்று புலன் ஐந்தினையும், ஐந்து புலன்களையும் வென்று வினை நைய, வெய்ய வினை நைய, புலன்கள் ஐந்தையும் வென்றார். வெய்ய வினை நைந்து போச்சு, நின்ற முனி அன்றுணர நிற்குணன் நினைந்தேன். அப்படிப்பட்ட முனிவனாய அகத்தியனுக்கு இப்படி நிற்குணன் சொன்னார். நிற்குணன்னு பேர் சிவனுக்கு, முருகனுக்கு நிற்குணன்னு பேர். நிற்குணன் என்றால் குணம் இல்லாதவன் என்பது பொருள், குணம் இல்லாதவன், வந்து குணங்களை கடந்தவன் என்பது பொருள் நிற்குணன். காமுருவாரையும் கண்ணினே மடக்கணி, காமுருவாரையும் கண்ணினே, காமனை காய்தளர் கண்ணினே. காமுருவாரை என்று சொன்னால் தன்னை யார் விரும்புகின்றார்களோ அவனை இவன் விரும்புகின்றான். சிவன் யாரை யார் விரும்புகின்றார்களோ அவர்களை சிவன் விரும்புகின்றான் அப்படின்னு நூல்ல சொல்லுது. யாரார விரும்புறாரோ, யாரார மறக்கிறாரோ, நினையாத பாவிகளை நீங்க கொண்டாருங்கிறார் அப்பர் சுவாமி. யார் நினைக்கவில்லையோ அவர்களை அவன் நினைப்பதில்லைங்கிறார் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் காமுருவாரையும் கண்ணினே, காமுருவல் என்றால் விரும்புவர்களை விரும்புகிறான், விரும்புவர்களை விரும்புகிறான். காமனை காமனை காய்தளர் கண்ணினே, காமனாகிய மன்மனே மன்மதனே நெருப்பு கண்ணாலே காய்ந்தவன், நெருப்பு கண்ணாலே காய்ந்தவன். நாமமும் ஆயிரம் பெற்றவனே, நாமம் எத்தனை சிவருமானுக்கு? ஆயிரம் பேராயிரம் பரவி வானோனே, பேராயிரமும் பரவித்திருந்து எம்பெருமான் இணையத்த ஆறாமுதே ஆசைப்பட்டேன் கண்டாயம்மான் என்பது திருவாசகம். ஆயிரம் என்றால் அளவில்லாமையை குறிப்பது, அளவின்மையை குறிப்பது. குறிப்பது. ஆயிரம் என்றால் ஆயிரம் மாத்திரம் அல்ல, அளவின்மையை விளங்குல. அதனாலதான் அருணகிரிநாதர் இப்படி சொல்லிவிட்டார், வெகு கோடி நாமம் சொல்லிவிட்டார். அவர் வெகு கோடி அது அளவே இல்லை, வெகு கோடி. நான்முகன் தன்னையும் பெற்றவனே, நாமமும் ஆயிரம் பெற்றவனே, நான்முகன் தன்னையும் பெற்றவனே. நான்முகன் ஆகிய பரமாவை, பரமாவை, பரமாவை யார் பெற்றா? பரமாவை விஷ்ணு பெற்றார். விஷ்ணுவை யார் பெற்றா? சிவன் பெற்றார். சிவனுக்கு புத்திரர்கள் தானே, பரமாவும் புத்திரர் தான், விஷ்ணுவும் புத்திரர், எல்லாமே அவனுடைய புத்திரர்கள் தான். படைத்தா புத்திரர் தானே, யார் படைச்சது? பரமா உலகத்தை படைக்கிறார், பரமா யார் படைச்சா? சிவன் படைக்க. நான்முகன் தன்னையும் பெற்றவனே, ஏமமும் என்றன காணவனே, எனக்கு எப்போதும் பாதுகாப்பாக இருப்பன. ஏமம் என்றால் பாதுகாப்பு, ஏமம் என்றால் பாதுகாப்பு, எனக்கு பாதுகாப்பாக இருப்பவனே, காவலாக இருப்பவனே. ஏனமும் மெய்சிலைக்கானவனே, ஏனமும் ஈசிலைக்கானவனே. அதையால வேடனாக சென்று வில்லோடு சென்று காட்டிலே ஏனத்தை கொன்றவனே, ஏனமாகிய பன்றியை கொன்றவனே. தேமொழியால் ஒரு பாலினனே, தேமொழின்னு இருக்கிறாள்ல, தேமொழி, தேமொழி, தேன்மொழி என்பது தேமொழின்னு, தேனாலே இனிப்புன்னு அர்த்தம், தே என்றாலே அந்த ஒரே சொல்லுக்கு இனிப்புன்னு அர்த்தம், தேன் ஒரே இன்னே, அது அடுத்தாப்புல தேனுக்கு ஒரே இந்த தேன், தேமொழி. அது முற்றிலாவலையம்மை, தேமொழியாலோ ஒரு பாலினனே, சிறுவனுக்கு அன்று அருள் பாலினனே, சிறுவனாகிய உபமுன்னீரிசிக்கு அன்று பாலை கொடுத்தவனே, சிறுவனாகிய ஞானசம்பந்தருக்கு அன்று பாலை கொடுத்த, சிறுவருக்கு அன்று அருள் பாலினனே. இது வந்து சிவபெருமானுடைய சூத்திரம். அதுக்கு மேலே இன்னொரு பாட்டு, உன்னலன் வேள்வி உடைத்தவனே, உன்னலன் வேள்வி உடைத்தவனே. அது யாரு? தக்கன். வேள்வியே உடைத்தான், ஏன் உடைத்தான்? உன்னலன் உண்ணவில்லை, அதனால உடைத்தான். உண்ணவில்லைன்னு நினைக்காதவன், சிவபெருமானை பொருளாக நினைக்காமையினால. உண்ணுதல் என்றால் நினைத்தல், உண்ணுதல்னு மூணு சுழி போட்டா சாப்பிடுறது, ரெண்டு சுழி போட்டா நினைக்கிறது, ரெண்டு மூணு சுழி போட்டா சாப்பிடுறது, ரெண்டு சுழி போட்டா நினைப்பது. உண்ணுதல், உண்ணல், தியானித்தல், நினைத்தல். உற்றது நாடை உடை, உற்றது நாடை உடைத்தவனே. அதனால வந்து துண் துண்ணு மண்ணுகளை துண்ணு பொருள் மறைநான்கே வாங்கிறன. என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தானேசன், துண்ணம்பை கோவணமா கொள்ளுமது என்னடி. துண்ணம்பி என்று சொன்னால் தையல் போட்ட கௌவினம். அப்படி உற்றதுன் நாடை உடைத்தவனே, உடைத்தவன், உடையாக உடையவனே. கண்ணியரங்களை காதலனே, இந்த இதுல எதுல தாருகாவலர்களையும் மதுரையிலையும் கண்ணீர்களை காதலித்தவன். காமுருவாரையும் காதலனே, காமுருவாரா என்பவர் விரும்புகின்ற அன்பர்களுக்கிட்ட அன்புடையவனாக இருப்பவர். பொன்னன மேனி பொறுத்தவனே, மேனி பொன் போன்ற மேனியை உடையவனே, பொன்னார் மேனியனே, பொன்னன மேனி பொறுத்தவனே. புண்மய என்புய் பொறுத்தவனே, கற்பனாயினுடைய பொய்யை பொறுத்தவனே. ஆன்மாவிட்ட இருக்கிறது பூராவுமே பொய், அதனால யானையே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையன் அழுதால் உன்னை பெறலாம் என்றார் மாணிக்கவாசகர். அதனாலே இந்த பொய்யர் செய்கின்ற பொய்களை எல்லாம் பொறுக்கிறான். வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை என் பெருமையினால் பொறுப்பவர். பொறுத்தும் பாக்குறேன், அப்பவும் பொறுக்க முடியாமல் அவ்வளவு செய்யறான் இப்ப. அதனாலே புண்மையை என்பை பொறுத்தவனே, என்னும் புண்மை இல்லாதவனே, என்னும் பொய்மை இல்லாதவனே. இது எப்படின்னு கேட்டால, புண்மை என்பது கொஞ்சமும் இல்லாதவனே. புண்மை என்றால் வந்து குற்றம் என்பது இல்லாதவனே. யானும் புண்மை இல்லாதவனே, யான் எனது என்கின்ற அகங்காரம் அமகாரமாகி குற்றம் இல்லாதவனே என்று இப்படி சிவபெருமானே தோத்திரம் பண்றாரு. அதுக்கு மேலே கந்தனுக்கு தோத்திரம், கந்தனுக்கு தோத்திரம், கந்தனுக்கு தோத்திரம் பண்றவர் என்ன பண்றாருன்னா, எல்லாம் சிவபெருமானே சொல்லி அவனுடைய புத்திரனை கும்பிடுவோமாக அப்படின்னு.
1: இது ஒரு வகையா இருக்கு தோத்திரம்.
0: கந்தனை தனியா தோத்திரம் பண்றாருல, அந்த கந்தன் தோத்திரத்துல என்ன சொல்றாருன்னா, அனகன் அச்சுதன் அரண் உருத்திரன் அழகன் அட்ட தின்புயன் வீரன் பணி வரைக்கு நன் மகள் தனக்கு உளம் பறிவுபட்டு உடம்பு அருள் பாகம் சொல்ல பத்திய. அனகன் அனகன்னா பாவம் இல்லாதவன், அதுக்கு மேலே அச்சுதன் அச்சுதன்னா அழிவு இல்லாதவன், அச்சுதன்னா அழிவு இல்லாதவன். அப்புறம் அரண், அரண் என்றால் பாவத்தை அறுப்பவன், பாவத்தை அரிப்பவன், அரண் என்றாலே பாவத்தை அரிப்பவன், ஆன்மாக்கள் இருக்கிற பாவத்தை அரிப்பவன் நீக்குவன். உருத்திரன் அழகன் அட்ட தின்புய வீரன் பணி வரைக்கு நன் மகள் தனக்கு உளம் பறிவுபட்டு உடம்பு அருள்வாகும். பணி வரைக்கு மகள் இருக்கிறாவார் நல்ல மகள், அவளுக்கு உளம் பறிவுபட்டு உடம்பு அருள்வாகன் ஒரு பாகத்தை தந்தவன். தினகரர்க்கு முன் பலை இருத்தவன், தினகரர்க்கு முன் பலை இருத்தவன். புரியுதா என்னது? தினகரன் ஆகிய சூரியனுடைய பல்லை இருத்தவன் நீக்கியவன். சிரமறுத்து அலரோனை சிரமறுத்துவன் அலரோனை அல அலரோனாகிய பரமதேவனுடைய சிரத்தை அறுத்தவன் புனிதன் அற்புதன். இதுவரையிலும் சிவபெருமானுடைய பெருமையும் நாமம். இப்படி புனிதன் அற்புதன் புதல்வன் அவனுடைய புதல்வன் நற்பதம் புனர் விருப்போடும் புகழ்வார். அப்படிப்பட்ட ரமேஷனுடைய புத்திரனுடைய நல்ல திருவடியை புகழ்வாம் தோத்திரம் பண்ணுவோம் என்று இப்படி கந்தனை வணங்கி, அதுக்கு மேல இதையெல்லாம் கேட்டவர் யாரு? அவரை பத்தி சொல்றாரு. தமல மோகமும் தவிரவே, தமல மோகமும் தவிரவே, தம்முடைய மலமும் மோகமும் தவிரும்படியாக அருந்தவரும் மாதவன் முதலோரும் அருந்தவரும் தபசிகளும் மாதவன் முதலோரும் மகாவிஷ்ணு முதலோரும் விமல வீர சண்முக குகா சரண் விடலை காவனும் துதியாள். இப்படிப்பட்ட தேவர்களும் முனிவர்களும் இப்படி முருகப்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி எங்களை காப்பாற்றுவாயாக என்று துதிக்க, ஆளுன அமலநாதி சண்முகன் அவன் தாள் பணிந்து அகில நீதியும் அறிவான் வன் கமல நான்முகன் மதலை. நான்முகன் அக பரமதேவனுடைய புத்திரன் யாரு? அகத்தியன். கமல நான்முகன் மதலை மாதவன் கருணையான் மலம் களைவாமே. அந்த அகத்தியருடைய கருணையினாலே நாம் மலத்தை களைவோமாக, ஆன்மாவில் இருக்கிற அழுக்கை கழுவுவோமாக என்று இப்படி இவத்தது ஒரு வகையான தோத்திரம். இப்படி அகத்திய முனிவரை தோத்திரம் பண்ணுகிறார். ஆகையினாலே இப்ப ஐவகையாக வயல் என்கின்ற இந்த இயலை இந்த வகையிலே சரிய கிரிய யோக ஞானம் யம நயம முதலான எல்லாவற்றையும் சொல்லி ஐயாலே ஆன்மாக்களுக்கு ஞானம் உண்டாவதற்கான வேட்கையை உண்டு பண்ணக்கூடிய இயல் இந்த இயல். ஆன்மாவுக்கு ஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பத்தை உண்டு பண்ணுகின்ற இந்த இயல் முற்றிற்று. அடுத்தாற் போல விசிட்ட காரணவயல், விசிட்ட காரணவயல் அது பல விசிட்ட காரணவயல்னு வரும். இவர் விசிட்ட காரணவயல்னு போட்டிருக்காரு, விசிட்ட காரணவயல். அடுத்தாற் போல அடுத்த வாரத்திலிருந்து அந்த பல விசிட்ட காரணவயல் வந்து விரிவுரை நிகழும். நிகழும்னா ரொம்ப நுட்பமா சொல்லணும், நுட்பமா கேட்கணும், ரொம்ப கவனமா. நம்ம பார்வதி பதே.

0: பான்மையில் வளாது வீகமலிவளஞ்சுரக்கம் ஒன்முறை அரசிய குறைவிலாதீர்கள் வாழ்ந்த நான் முறை அரங்கடும் அர்த்தம் எல்லாம் பார்வதி பஜயே சுப்பிரமணியோ.
1: ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: காக்கை நாயனாருடைய வாழ்க்கையில பார்க்கிற போது மலர் வீச வேண்டும் நினைச்சார். கல்லுதான் கிடந்தது. அந்த உணர்வின் வழியாக கிடைத்த கல்லு அது அவனுடைய திருவுருன்னு அடிச்சிட்டார். அதுவே நீரியாக கொண்டு சில பேர் பூ போடுவான். சாமி பயந்து பயந்து அந்த இடத்துக்கு போயிடுவான். இவன் எல்லாம் பூ போட்டு நம்ம இருக்கிறதா அந்த இடத்துல. ஆகவே எது பொருளாக செய்கிறவருடைய நிலையினாலே அதை ஆத்ம சுத்தி செய்து கொண்டு வழிபாடு செய்ய என்று நம்முடைய பெரியவர் சொன்ன. ஆத்மான்னா என்னன்னு தெரியாத சுத்தி எங்க பண்றது? தன்னை உணர்ந்து தம்மை உடையவர்களை உணர்ந்து செய்ய வேண்டும் வழிபாடு. அங்க சாமி அந்த விபூதியை கொண்டு அருமையான பதியும் நாளோறும் திருநீர் இடுகிற போது இடுகிறமோ இல்லையோ இந்த பரிகத்தை சிந்தனை செய்ய. மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செங்கு வருவாயுமை பங்கன் திரு ஆரவாயான் திருநீரே. மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் எடுத்து அந்த திருநீற்றினுடைய பெருமை சொல்லி ஆத்தல் நடல் விடையேறும் ஆரவாயான் திருநீட்டை திருநீட்டை வணங்கணும். திருநீட்டு கோயில் அது போற்றி புகழினிலாவும் பூசூரன் ஞான சம்பந்தனும் தேற்றி தென்னன் உடல் உட்ட தீப்பிணியாயின தீர தாத்திய பாடல்கள் பட்டும் வல்லவர் நல்லவர் தாமே. இந்த வல்லமையும் நன்மையும் உடையவர்களாக திகழ்வார்கள். இத உருவேற்றி விபூதி கொடுத்து பாருங்க, இல்ல உருவேற்றி விபூதி அணிந்து பாருங்க. ஆன நீட்டு கவசம் என்பார் மாணிக்க வாசகர். ஆன நீட்டு கவசம் அணிவீங்கள் படை எழுச்சியில சொன்னார். எல்லாம் விபூதி கவசம் போட்டுக்கிறார். இந்த விபூதியினாலே பெறுகிற பெருமைகள் எல்லாம் ஆனந்தமாகிய நூல்கள் சொல்லப்பட்டது. அதை எடுத்து அந்த வலப்பக்கம் பூசினார். அப்படியே குளிர்ந்த பொய்யாகி விட்டது. இடது பக்கம் அவங்க மந்திரம் கண்டனம் தெளித்தாங்க. அது தோசைக்கல்ல தண்ணி விட்ட மாதிரி பாத்தீங்கன்னா சில பேர் தோசை சொல்றதுக்கு முன்னாடி தண்ணியை தெளிப்பான் சுடு மேல வரும். அது மாதிரி ஆவியாக கிளம்பு தாங்க முடியல. இந்த பக்கத்து இருக்கிற வெப்பமும் அங்க போச்சு. சாமியை பார்த்து நீங்களே திருத்திடுங்கண்ணா. ஏன் அவனவனுக்கு தானே தெரியும் அவனுடைய நோய். சாமி மறுபடியும் அந்த விபூதி எடுத்து பூசினார். குளிர்ந்தது. அப்ப சொன்னார்கள் இவன் ஏதோ கட்டு பண்ணிட்டான், ஆனாலே எங்களோடு வாதம் செய்ய வேணும். உன்னுடைய நோய் நீக்கம் செய்து இவன் வெற்றி பெற்றதாக கருதக்கூடாது, எங்களோட வாதம் செய்ய வேணும். சரி என்று போய் அன்று தங்கினார்கள். மறுபடியும் போல சாமி கோயில் ஆலவாய் பெருமானே ஓட்டி வாது செய்ய திருவுள்ளமே. உன்னுடைய திருவுள்ளம் இவரோட போய் நான் சண்டைக்கு போலாமா வாதுக்கு போலாமா? ஏன்னா ரொம்ப இறைவனுடைய அருளியை நினைந்து நினைந்துதான் செயல்படுவார்கள். எல்லாரும் மனசுல நினைச்சதெல்லாம் செயல்படுவது கிடையாது. இறைவன் மேல பாரத்தை போட்டுட்டு செயல்படணும், ஆனா தெளிந்து செயல்படணும். தெளிந்தவர்கள் கூடி செய்கிற காரியங்களில் ஈடுபடணும். அப்படி பெருமாள் போய் கேட்கிறார். இறைவன் வந்து அங்க அருளி செய்கிறார். திருவிழா பண்ண கருத்து பிரகாரம் இவர் மறுநாள் அங்க வர சொன்ன போது அவையில கூடினார்கள். இந்த இடத்துல இருந்து வாதம் செய்யக்கூடாது, ஏன்னா அது இறைவனுடைய அருள் வளையத்துக்குள்ள இருக்கான், அருள் வளாகமா இருக்கான். ஆனால் கொஞ்சம் வெளியில போவோம், என்ன பெரு நெருப்பு வளர்ப்போம், அதுல உங்களுடைய மந்திரத்தை போடும் எங்களுடைய மந்திரத்தை போடுறோம், எது வேகாமல் பச்சையா இருக்கோ அவர்களுக்கு வெற்றி அப்படி செய்வார். ஆகவே மதுரைக்கு வெகு தொலைவில் இருக்க கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய இப்ப சாம்பர் நத்தம்னு ஒரு ஊர் இருக்கு, அது சம்பந்தர் நத்தம்னு பேரு. இந்த விறகனூர் இருக்கே விறகு சுமந்த கதைக்காக வைக்கல, விறகனூர் முத்தமிழ் விறகன் சொன்னார். அவனியாழ்வரம் ஞான சம்பந்தர் அவன் அவனியை சைவம் ஆளும்படியாக செய்தவன். அந்த ஞான சம்பந்தர் பேரால் நிறைய இடங்களுக்கு பேர் சுட்டி இருக்கிறார்கள். அந்த சாம்பர் நத்தத்துக்கு போனார்கள். பெரும்பள்ளம் வெட்டினாங்க. அந்த பள்ளத்துல பெரிய விறகு கட்டைகள் எல்லாம் போட்டு வெறுப்பை ஏற்றினார்கள். அதுல பல மந்திரங்களை எழுதினார்கள். அவர்களுக்கு என்ன அத்தி நாத்தி என்னன்னா தெரிஞ்சு உண்டு இல்ல உண்டு இல்ல உண்டுன்னா உண்டு உண்டு உண்டுமாம் இல்லையாம் உண்டும் இல்லையாம் எத்தனை வகையா சொல்ல முடியும் மாத்தி மாத்தி சொல்ல முடியும் அதெல்லாம் சொல்லி அந்த ஓலைகள் எல்லாம் போட்டாங்கனாலும் பட்டை ஓலைகள் எல்லாம் எழுதி போட்டாங்க. தேன் விழுத்துகிற அந்த தளிர் இலைகள் எல்லாம் எழுதி போட்டாங்க. அத்தனையும் சாம்பலா போச்சு. ஞான சம்பந்த பெருமான் அப்போ தம்முடைய திருமுறைகள் எழுதி வைத்திருக்கக்கூடிய கூடவே வருகிறவர்கள் எழுதி கொண்டு வருகிறார்கள். நல்லாத்து நாதர் பதிகம் அங்கே வருகிறது. அம்மாவை நினைத்து பாடுனது போகமாத்த அந்த நிலை நாகமாத்த நம்பெருமான் மேயது நல்லாரே என்று அந்த பதிகம் கிடைக்கும். கண்ணில் வாங்கி குத்தி கொண்டு அங்க ஒரு மறுபடியும் இந்த பச்சை ஓலையாக ஆக வேண்டும் என்று விரும்பி தளரில வளரொளி என்று சொல்லக்கூடிய ஒரு பதிகத்தை பாடி இந்த ஏற்கனவே அந்த ஓலைச்சுவடியில் இருந்த ஓலையை போடுகிறார். திருநள்ளாற்று பதிகத்தை போடுகிறார். அது பச்சை பதிகமாக வந்தது. அதை எடுத்து காட்டினார்கள். இவர் ஏதோ இந்த அக்னியை தம்பனம் பண்ணிவிட்டார். ஆனால நாங்க மாட்டோம். சரி என்ன செய்யலாம், வைகை ஆற்றில ஏட்ட போடணும். தண்ணி நிறைய வர்ற காலத்துல வேகமா போயிடுச்சுன்னா அவர்கள் தோற்றவர்கள், எதிரேறி போச்சுன்னா மிகச்சிறந்த வெற்றியாளர்கள். சரி இப்படி நீண்டு கொண்டே போகக்கூடாது, சீக்கிரமா ஒரு முடிவு. அப்போ ஞான சம்பந்தம் சொல்லுவதாக அருஜோதி முனிவர் சொல்றார். பெரிய புராணத்துல குலச்சிறை நாயனார் பேசுவதாக வச்சிருக்கிறார். கொஞ்சம் வெற்றி பெற்றவர்கள் தோற்றவர்கள். நாங்க அடிமை ஆகும், அடிமை அடிமையில அப்புறம் இருக்கட்டும். ஏற்கனவே எனக்கு அடிமையான நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க வந்து சேர்ந்து கேட்டா கலாட்டா பண்ணுவீங்க. அந்த காலத்திலேயே ஒரு எச்சரிக்கை இருந்திருக்காரு ஞான சம்பந்தர். ஏன்னா புது ஆளா வந்தான்னா அவன் கொடுத்துருவான். அந்த காலத்துல சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, அடிக்கடி இந்த சமயங்கள் எல்லாம் கெட்டு போறது என்னன்னு சொன்னா எதிரிகளா இருந்தவங்க இந்த சமயத்துக்கு வந்து கெட்டு போடுறாங்க. சைவ சமயம் கெட்டு போறதுக்கு என்னடா காரணம்னு கேட்டா வேடிக்கை சொல்றது நம்ம தமிழ் வள்ளல் நெய்யப்பட்டிச்சார். தமிழர்கள் எல்லாம் கழுவேறினம் பாருங்க, அடுத்த பிறவியில சைவனா வந்து மடத்துக்குள்ளயும் கோயிலுக்குள்ளயும் வந்துட்டான். எவ்வளவு சுந்திருக்கார். சமயம் வந்து பால் போவது எதனாலேன்னா பல்குழுவாக இருந்து கொண்டு இயங்குவதனாலே. வாழ்வியல் பாங்குகள் எல்லாம் மறுத்தவர்கள் எதிரிகளாக இருந்தவர்கள் எதிரிகளாக இருந்து ஜெயிக்க முடியாம உள்ளே வந்து நம்முடைய சமயத்தை கெடுக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்வார். நான் நினைத்து பார்க்கிறது பல நேரங்கள்ல சைவ வாழ்க்கை உடையவர்கள் தமிழர்களைப் போலவே இருக்கிறார், தமிழர்களைப் போலவே அடாது செய்கிறார். சொல்றதுக்கு மன்னிக்கணும். திரும்பிய உள்ளம் துஞ்சியருள் காலை மாலை தொடர்ச்சி மறந்துதாது ஐந்தெழுத்து ஓடுகிற அகம் நிகழ்ந்து ஓடுகிற இயல்பான வாழ்க்கை தான் சைவம். வெறும் சடங்குகள்ல இல்ல, முறையீடுகள்ல இல்ல, படோடமான விழாக்கள்ல இல்ல. அந்த சைவ நீதி என்று ஒன்று இருக்கிறது. அது கூட சொல்லுவாங்க சைவ நீதினு மாற்றக்கூடாது, சமய நீதினு மாற்றணும். சமயங்கள்ல எல்லாம் மிகச்சிறந்த மங்களத்தை தருவது யார் வேணாம்பாங்க மங்களத்தை. சைவம் என்று சொல்லினால ஒரு ஆளை கூட்டுக்குள்ள போட்டக்கூடாது. சைவம் வந்து உலகத்துக்கெல்லாம் மங்களத்தை தரக்கூடிய ஒன்று. சைவம்னு பேர் இருக்கு. சிவம் என்று சொன்னா யாருக்கோ சொந்தமானதல்ல, எல்லாருக்கும் சிவம் மங்களத்தை தரும். சாமி அந்த பாதத்துக்கு முன்னாடி நீங்க மாறணும் அப்படின்னு சொன்னார். அடியாரில் வரவானா திருநீர் பூசிக்கொள்ளுங்க, வேற ஒண்ணும் போடல, திருநீர் பூசிக்கொள்ளுங்க. நாங்க திருநீர் பூச மாட்டோம், மானத்தினாலே நாங்க உயிரை இழப்போம் என்று சொன்னார்கள். இவர் கடுமையான தண்டனை கொடுத்தா அவெல்லாம் திரும்பி வந்துருவாங்கன்னு நினைச்சு இவர் சொன்னார். அவங்க அதெல்லாம் இல்ல, உயிர் போவதாக இருந்தாலும் திருநீர் பூச மாட்டோம். மானமுடையவர்கள், கொள்கைக்காக உயிர் உணர்கிறவர்கள், அறியாமையினால கொள்கையை பிடித்துக் கொண்டிருந்தவர்கள். அந்த நிலையில அவர்கள் நிறைய ஓலைகளை எழுதி 8000 பேர் விட்டான். எல்லாம் அடிச்சு போச்சு. சாமி அதான் தேவாரத்திலே மிகச்சிறந்த ஒரு பகுதி திருப்பாசுரம் என்று ஒரு பாட்டு, அதிகம் 12 பாட்டு உடையது. எல்லாரும் அது பாராயணம் பண்ண மதுரையில திருப்பாசுரம் வாழ்கவர் ஆனீனம் வீழ்க தன் புனல் வேந்தன்.

0: நீக்கவே துன்பம் நீக்க வேண்டும் என்று இரக்கம் உடைய பெருமான் வேண்டிக் கொள்கிறார். அத்தந்தி அந்தன் முதலை தொகையானும் எப்படிப்பட்ட நல்லார்கள் தேர்வுகளின் ஞான சம்பந்தன் வல்லாரும் மதிக்க சென்னை பாசரம் வல்லார் எல்லாம் வானோர் உலகம் ஆடுவர். இந்த 12 பாண்டுக்கு மிகப்பெரிய விளக்கங்களை சேர்க்கலார் கொடுத்திருக்கிறார் பெரியவர்கள். அந்த பதிகத்தை எழுதி அங்க வைகைநாட்டில வரும்போது இறைவனுடைய திருவருள் வலிந்து பற்றி இழுத்துக் கொண்டு போகிறது. திருவருள் பயமா இருக்கிறதுனால அந்த ஓடு அந்த ஏடு வந்து ஓட்டத்துல நீர் ஓட்டத்துல எதிரே ஏறி செல்லுகிறது. இயற்கைக்கு மாறாக வெல்லு. அதன் பின்னு சமணர்கள் எல்லாம் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர்கள் வலிய மானத்தினாலே கழியற முயன்றார்கள். ஞான சம்பந்த பிரம்மன் இப்போ ஒன்று குறவில்லை, திருநீர் பூசி கொள்ளுங்க, ஒன்றும் வேண்டாம், அதெல்லாம் தப்பு வேண்டாம்னு சொல்ல அதுல வல்லாளர்களாயிருக்கவர்கள் கழியறினார்கள். மற்றவர்கள் எல்லாம் உயிர் வாழ்க்கைக்கு உரியவர்களாக திருநீர் பூசி கொண்டார்கள். திருநீர் கிடைக்கலையா, அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு காசு இல்லைங்க. ஆனாலும் என்ன பண்ணாலும் இந்த கோமயத்தை எடுத்து தலையில் தான் சில பேர் வந்து யார் திருநீர் பூசிருக்காங்கன்னா நெற்றியில் கொஞ்சம் உரைச்சிக்கிட்டானா தெரியாது. இப்படி திடீர்னு கூட்டம் வரும்னு கேட்டாங்க. உலக தமிழ் மாநாடு நடந்த போது நினைச்சு பாக்க, உலக தமிழ் மாநாடு மதுரையில் நடந்த போது அந்த அந்த ரேஸ்கோட் மைதானத்துல சுட சுட பஜ்ஜி போட்டுக்கிட்டான். எல்லாம் பெரும் கூட்டம். அவன் பஜ்ஜி மாவருக்கு வாழைக்காய் இதெல்லாம் கிசிந்து போச்சு. அவன் பார்த்தா அங்க இருக்கிற இந்தியன் எக்ஸ்பிரஸ் கிழிச்சு அதை துவச்சு வச்சு போட்டு கொடுத்தான். எல்லாம் வாங்கிட்டான். கண்டது பொய் இல்ல. அந்த மேல இருக்கிறத பாக்கிறான், உள்ளே இருக்கிறது அவன் வியாபார புத்தி உடையவன். ஆனாலும் என்ன பண்ணிட்டான், நான் பார்த்தது இந்தியனுக்கு பொறுத்தான், தினமணி கூட தமிழ் மாநாட்டில் இந்தியனுக்கு பொறுத்தான் ஈஸியா கிடைக்கு. அதை துவச்சி துவச்சி போட்டுட்டான். கிழிக்க வேண்டியது துவக்க வேண்டியது. யாரு கண்டது, சுட சுட அரிச்சு போட்ட உடனே எடுத்தான் மேல. ஆகவே உள்ளீடு இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை. திருநீர் கிடைக்கல மதுரையில், திருநீர் அனிவாரம் இல்லாத போது யாராவது திருநீர் வாங்கி வச்சிருப்பானா? அப்படி எல்லாரும் திருநீர் இது பண்ணார். சாமி பார்த்தாரு, பாண்டியன் கேட்டான், இந்த ஏடெல்லாம் போச்சே, அதை எடுத்து அங்க நெருப்புல போட்டது எடுத்து காமிச்சிங்க பச்சை பதிவம், நீரில போட்டது எதிரேறி போயிருக்கணும், அது எங்கேயாவது கிடைக்கும். இவர் ஞான சம்பந்தர். அவர் குதிரை மேல ஏறி போனார்னு பெரியபுராணத்துல சேர்க்கிறார் சொல்வார். இவர் ஞான சம்பந்தர் நடந்து போகிறாராம் இந்த கரையில. அங்க போன உடனே திருவாடகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான தலம் கண்டு கை தொழலும் கவலை நோய் கழுவலுமே. அங்க போனாரு பிள்ளைகளுக்கு ஏதாவது அற்புதம் உண்டானு கேட்டா தெரியல. அங்க இருக்கிறவர் சொன்னார், அந்த காட்ட கடன் பார்க்கும்போது சுயம்புவாக ஒரு லிங்கம் இருக்கிறார், அந்த லிங்கத்தை போய் வழிபாடு பெருமானே நீங்க வந்து எனக்கு அருள் செய்யணும், இந்த ஏடு விட்டேன் அது கிடைக்கணும். ஒரு அந்தனராக வந்து அந்த ஏட்டை கொடுத்தாராம். விபூதி பூசி விபூதி பூசி நின்றா என்று சொல்லி அவனையெல்லாம் போய் பாடு அப்படின்னு சொல்லி அருள் பண்ணாராம். இப்படி பாசரம் பாடி மதுரையில மிகச்சிறந்த வெற்றியாளராக அவர் திகழ்கிற போது பல தலங்களை எல்லாம் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய சோழ நாட்டுக்கு மீண்டும் போக வேண்டும் என்று சொல்லுகிற போது சாமி மங்கள்கரசியாரும் குலச்சிறையாரும் நெடுமாறனா நீங்க போக கூடாது, உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பார்க்கேன்னு சொல்லி இங்கன்னு சொல்லி இந்த தமிழ்நாட்டுல தெய்வம் பரப்பி இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி சாமி பரப்பிட்டு அந்த அருள் விளையாட்டினாலே வையை ஆற்றிலே அந்த புனல் வாதம் செய்து அனல் வாதம் செய்து தெய்வத்தை நிலைநிறுத்தினார். பாண்டியனுடைய வெப்பு நோய் நீக்கினது மட்டுமல்ல, அந்த தலைப்பு சமணர்களை கழுகற்றிய திருவிளையாடல் என்றிருக்கிறது. பிறகு தெய்வ நிலையிலே அதை மீண்டும் மறுமலர்ச்சிக்குரியதாக ஆக்கியது என்று ஆக்கிக் கொள்ளலாம். இயல்பாக வழக்கத்தில் சொல்றது இப்படி ரெண்டு திருவிளையாடலை நடத்தி பெருமானுடைய திருவள்ளத்தில் இருக்கிற போது 64வது திருவிளையாடலாக காவிரி குமண்டல் கருகில் இருக்கக்கூடிய ஒரு பட்டத்தில் இருந்து ஒரு வணிகனுடைய மகள் மருமகன் இங்க இருக்கிறான், மதுரையில் இருக்கிறான், ஏற்கனவே திருமணம் ஆனவன். அவன் அந்த மாமன் இறந்து போய்விட்டான் என்று செய்தி கேட்டு அங்க போனான். அவன் மாமன் பெருஞ்செல்வம் வச்சிருக்கிறான், மகள் ஒரு பெண்ணையும் பெற்று இதை அவனுக்கே மருகனுக்கே கொடுக்க வேண்டும் என்று புத்தி செய்திருந்தான். அதுக்குள்ள அவன் இறந்து போக அவனுடைய மனைவியும் இறந்து போயாச்சு. இப்ப அந்த பெரும் பொருளையும் எடுத்துக்கொண்டு மகளாகிய மனையாளாக வர வேண்டிய அந்த பெண்ணையும் அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் மதுரைக்கு. வருகிற போது திருப்புறம்பயம் என்று இந்த புறம்பய போர் பாருங்க, மிகச்சிறந்த திருப்பத்தை தமிழ்நாட்டில் வரலாற்றில் கொடுத்தது திருப்புறம்பய போர். இன்றைக்கும் கூட அங்க போனா பார்க்கலாம், பள்ளிப்பட கோயில்கள் எல்லாம் இருக்கு. பெரிய சோழர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து பிற்கால சோழர்களை பெருமிதமான சைவ வாழ்க்கையுடையவர்களாக ஆக்கக்கூடிய திருப்புமனையான இடம் அது. அங்கே போய் திருப்புறமையத்தில் தங்கி இருக்கிற போது அந்த வணிகனை பாம்பு தீண்டி விட்டது. இவள் கதறுகிறாள், ஞானசம்பந்த பெருமான் அவங்க தங்கி இருக்கிறார். அவர் காலையில ஆலயத்துக்கு போகிற போது அலுவலர் கேட்டு சின்ன பெருமானே வேண்டி அந்த வணிகனை உயிர்ப்பித்து திருமருகல்ல நடந்ததாக பெரியவரான சொல்லும், திருப்புறமயத்தில் நடந்ததாக திருவிழியார்பா சொல்லும். பதிவுகள்ல கொஞ்சம் வேறுபாடு சொல்லும், நாம் எழுத்து பிழையா விலக விடுறோம், கால பிழைகள கருத்து பிழைகள கொஞ்சம் மாறும். திருப்புறமயத்துக்கு சாமி வந்திருந்த போது நிகழ்ந்ததாக திருவிளையாடு புராண ஆசிரியர் பழஞ்சோதி பண்ணிட்டு பதிவிச்சுக்கிறார். அங்க எழுப்பி அப்பா நீ கல்யாணம் பண்ணிட்டு போன்னு சொன்னார். சாமி இங்க வணிகர் குல வழக்கப்படி ஆட்சிகள் வைத்து தான் கல்யாணம் பண்ணணும். அப்படியா அங்க கல்யாணமே பண்ணி வச்சுட்டதா பெரியவரான சொல்வார் திருமருகல்ல கட்டி பண்ணுங்க. அது ஏழு சகோதரிகள் இங்க ஒரே பெண்ணு செல்வத்தோட வரல. ஞானசம்பந்தர் சொன்னார் இந்த வன்னி மரம் லிங்கம் கிணறு இந்த மூன்றையும் சாட்சியாக வைத்துக் கொள்ளினர். வன்னி மரம் ஓரறிவு, கிணறு அறிவில்லாதது, அப்புறம் லிங்கம் அறிவே சொருபமானது, எல்லாம் கடந்தது, மூன்றையும் சாட்சியாக வைத்துக் கொள்ளும். அப்ப பேரறிவுடையது சிற்றறிவுடையது அறிவே இல்லாதது மூன்றையும் அங்க வச்சு சாட்சியா வச்சு திருமணம் செய்து கொண்டு அழைத்துக் கொண்டு வந்தாங்க. இங்க ரெண்டு பேரும் மூத்த மனைவியோடு இனிமையா வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏதோ சின்ன தகராறு, இந்த சின்ன தகராறு தான் பெரிய கலகம் வந்துடும். அவ மூத்தாள் சொன்னா நீ இங்க வீட்டுக்காரனோட பிரியப்பட்டு வந்துவ அப்படின்னு சொல்லிட்டா. சாமி கோவம், எனக்கு காட்சி இல்ல, கல்யாணத்துக்கு காட்சி இல்ல அப்படின்னு சொல்றாரு. நீ காட்சிநாதரா இருந்திருக்கிய, மாமனாக வந்து வழக்கு அறிஞ்சிருக்கிறது பெருமானே, என்ன ஒரு நாள் பூரா இரவுல தெரிந்து நீ சாட்சி, அந்த வன்னி மரம் லிங்கம் இதெல்லாம் சாட்சியா இங்க வரலன்னா நான் உயிரை விட்டுவேன். கற்புடைய பெண். அப்போ சாமி அந்த ஈசான திசையில வடகிழக்கு திசையில அந்த மூன்றையும் கொண்டு வந்த காட்சி சாட்சி அளித்தார். சிக்கத்தவர்களுக்கு சாட்சியாளராக இருக்கிறார். வழக்குறைப்பது மட்டுமல்ல, மாமனாக வந்து வழக்குறைத்தது வணிகர் குலத்துக்கு, அந்த வணிகர் குல பெண்ணுக்கு சாட்சியாக வந்து நின்று இன்றைக்கும் வழிபாடு செய்து வருகிற போது இந்த பைரவருக்கு முன்னாடி அதையும் ஒரு வலம் வந்துடணும். சில பேர் என்ன காட்சி போடுறாங்களோன்னு பாத்து உண்டியல் மாதிரி இருக்கணும். அங்கேயும் ஒரு உண்டியலை வச்சிருக்காங்க, வன்னி மரம் அந்த கல்லினாலே வச்சிருக்காங்க, லிங்கம் அந்த கிணறு, மூன்றையும் சாட்சியாக விட்டு சாட்சி தந்த நாயகனாக இருக்கிறார். அதனால திருப்புறமத்தில் இருக்க சாமிக்கு பேர் சாட்சிநாதர்னு பேர் அங்க இருக்கிற சாமிக்கு. இப்படி 64 திருவிளையாடுகளை பெருமான் மிக அற்புதமாக ஆற்றி அருளினான். இதெல்லாம் அகத்தியர் முருகப்பெருமானுடைய திருவிழினாலே அறிந்து அடியாளர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறதா வரலாற்று தொடக்கத்தை நம்ம கேட்டோம். கேட்டுக்கொண்டிருக்கிற முனிவர் எல்லாம் நீங்க எல்லாம் முனிவர்கள், நான் அடியன் அகத்தியனாக இருக்கணும் இல்லையோ, கேட்கிற முன்னிலைதான் எனக்கு சொல்லுகிற ஆற்றலை கொடுக்கும். வேற வகையான ஆற்றல் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. பெரியவங்க நல்லா சொன்னதெல்லாம் கேட்டிருக்கேன், என்றவாறு அவர்கள் காட்டிய நிலையில நல்ல நூலை படிச்சிருக்கிறேன், நல்ல கூடாத்துல நல்ல அடியார்கள் கூட்டத்துல இருந்திருக்கிறேன். இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. வாழ்க்கைக்கு ஒரு நல்ல நிலையாக இருப்பதற்கு தமிழ் கல்வி எனக்கு உதவியாகி 33 ஆண்டுகள் நன்றாக பணி செய்து இறைத்துதொழினாலே அது வாழ்க்கை பொருளாக தமிழ் சாப்பாடு இன்றைக்கும் அந்த தமிழ் கற்பித்ததுனால ஊதியம் வந்து கொண்டிருக்கிறது, குறைவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லோரும் நன்றாக இருக்கிறோம். ஆனால் மிகச்சிறந்த கலை அறிவோ உயர் அறிவுகளோ எனக்கு அடியன் பெரியவருடைய திருவடி சம்பந்தத்தினாலே வந்தது. மிகப்பெரியவர்களுடைய தொடர்பு மிக எளிமையாக அடியனுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் பல இடங்களை வழிபாடு செய்வதற்கும் சிந்திக்கவும் வந்திக்கவும் வாய்ப்பு தருகிறது. ஆனால் இந்த அரங்கத்துல உங்கள் முன்னிலையில சொல்லுகிற ஒரு ஆற்றலினாலே அடியன் சொன்னேன். அது பெருமானுடைய திருவருள், அன்னையாருடைய பெருங்கருளை தரம். அவர்கள் சொல்லுங்க என்று சொல்லலைன்னா நாம வந்து இங்க சொல்ல முடியாது. இப்படி ஒரு நல்ல வேள்வியை செய்வதற்கு நீங்கள் எல்லாம் முனிவர்கள் கூட்டம் போல இருந்து மிகச்சிறந்த தொய்வோடு கேட்டிருக்கிறீர்கள். இதுலதான் குறைகள் இருக்குமானால் அதெல்லாம் அடியன் இருக்கு, நல்லதா இருக்குமானா இதெல்லாம் திருவருளும் குருவருளும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கிறத பார்த்த உடனே அகத்தியரை மணிய மரியாதை பண்ணி வழிபாடு செய்யணும். கேட்ட விஷயத்துக்கு மரியாதை பண்ணணும், சொன்னவருக்கு மரியாதை பண்றதை காட்டிலும் கேட்டவருக்கு மரியாதை பண்ணணும். அகத்தியர் அங்க சொல்ல என்ன செய்யணும்னா சோமசுந்தர பெருமான போய் வழிபாடு பண்ணணும் இவர் நினைக்கிறார். அகத்தியர் மனசுக்குள் நினைக்கிறார், இப்படி அருள் விளையாடல் ஆகிய அந்த மூல லிங்கத்தை நாங்க தரிசனம் பண்ண வேண்டாமான்னு கேட்கிறாரு. நான் நினைச்சதையே நீங்க சொல்லி, அதான் கேட்டவர்களுக்கு சொல்லுகிறவர் நினைச்சதெல்லாம் மனசுல வரணும். அதான் நல்ல விஷயங்களை கேட்டவருடைய அடையாளம். சொன்னவர் பல காலங்களா பல சொன்னதை கேட்டுதான் சொல்லுவார். கேட்டவர்கள் புதுசாக கேட்கலாம், பல பேர்கிட்ட கேட்டுட்டும் கேட்கலாம். சொல்லுகிற வல்லபத்தினால நினைக்க சொல்லுகிறவருடைய சொல் பொருள் எல்லாம் மனசுல நல்ல நினைவுகளாக வரும். நான் அதை பார்க்கணும். பல இடங்கள்ல ஏதாவது ஒரு கருத்தை நினைந்து பக்கத்தில் இருக்கவங்க அந்த கருத்தோடு திருமுறைகளை பாடுவாங்களான்னு பார்க்கணும். குறிப்பு நான் என்ன நினைக்கிறேனோ அந்த பாண்ட அவர் எடுத்தார் உடனே. இது பக்கத்துல ரொம்ப இடத்துல சின்ன இடத்துல வைப்ரேஷன் நம்ம வைப்ரேஷன். நான் என்ன பதிகம் நினைக்கிறேன்னா, இது இந்த பாண்ட பாண்ட நல்லா இருக்கும் நினைச்சா அவர் பக்கத்துல இருக்க ஒரு எடுத்தார். அருளாளர்களுக்கு எப்படி கிடைச்சது சம்பந்தம், அகத்தியர் முன்னிலை இருந்த முனிவர்களுக்கு எப்படி கிடைச்சதும், சாமி இப்படி செய்யணும்னு சொன்னார். நான் நினைச்சதையே நீங்க சொல்றீங்க, வாங்க போலாம். வான் வழியாக ஏறி அப்படி வர்றாங்க உங்களை ஒரு புதிய யாத்திரைக்கு அழைச்சிட்டு. கைலாய மலையில இருந்து அகத்தியர் சொன்னார், அங்க அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். முதல்ல ஏமகூடம், அப்புறம் வாரணாசி, திருப்பருப்பதம், இதுக்கெல்லாம் ஒவ்வொரு பாட்டு சொல்லிக்கிட்டே வரணும். திருப்பருப்பதம் ஸ்ரீசைலம்னு சொல்றது ஆந்திராவில் இருந்து. திருக்கோகரணம், பசிவனுடைய காது போல குழைந்து பெருமாந்து ராவணன் எடுத்ததுனால காது குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. திருக்காலத்தி உங்களுக்கு தெரியும், கண்ணப்பனுடைய பேர் அன்பின் தரத்துல விளங்கி தோன்றிய பெருமான் காலத்தி. திரு ஆலங்காடு, காரைக்காலமையார் எங்கும் இருந்து பாடுகிற இடம், அண்டமரம் நிமிர்ந்தாடுகிற ஐயனுடைய இடம் திருக்காலத்தி ரத்தன சபை. அப்புறம் காஞ்சி, அம்மா எப்படி பூஜை பண்றதுன்னு உலகத்து உயிரை காட்டுறதுக்கு தானே இரண்டு நாளி நெல் பெற்று. எப்ப பூஜை பண்ணணும்னா அறம் செய்த பிறகுதான் பூஜை பண்ணணும், தர்மங்களை செய்த பிறகுதான் வழிபாடு செய்யணும். ஆன்மார்த்த வழிபாடு செய்யறது முன்னாடி இயந்த அளவுக்கு தர்மம் செய்யணும், அல்லது வழிபாடு செய்த பிறகு தர்மம் செய்யணும். முதல்ல அம்மா பெருமானத்துல இருந்து ரெண்டு நாளி நெல் பெற்று வந்து 32 தர்மங்களை, தர்ம சம்பர்தனி அறம் வளர்த்த நாயா என்று அறங்கள் செய்து, பிறகு கரந்தரும் பயன் என்று அந்த கம்பமானதியில் இருக்கக்கூடிய மணலினாலே லிங்கம் கண்டு கள்ளக்கம்பனாக வெள்ளக்கம்பனாக காட்டினாள் அந்த காஞ்சி. அதுக்கு பிறகு அந்த காஞ்சிக்கு பக்கத்துல திருமால் பேர், நந்தி இருக்கிறதுல கும்பிட்டு கொண்டு மகாவிஷ்ணு இருப்பார். திருமால் பெற்ற பேரு கும்பிடுவது, பேருந்தான் என்ன பெற முடியாதது கும்பிடுறது தான். ஒண்ணு ஆண்டவனை கும்பிடுங்க, அடியாரை கும்பிடுங்க, அது முன்னோர்களை கும்பிடுங்க, நல்லவர்களை கும்பிடுங்க, எதை கும்பிடுகிறோம் என்பது இல்லை. நீங்க கும்பிட்டீங்கன்னா உயர்ந்துடுறீங்க, எதை வேணாலும் கும்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அன்பு பெருகி பெருகி பெருகி உங்களை கும்பிடுகிற நிலை உங்களுக்கு வரும். ஆனாலே அந்த திருமார் பேரு திரு ஓட்டு, ஆண் பணைகளை எல்லாம் பெண் பணைகளாக்கிறது, வேதங்கள் பூஜை பண்ணது ஓட்டு என்றால் வேதம், திரு ஓட்டு அழகான ஒரு தரிசனம் பண்ணணும். அப்புறம் அண்ணாமலை, நினைக்கா முத்தி கொடுக்கக்கூடிய இடம் அந்த அண்ணாமலையாரை வழங்கி, திரு கழுக்குந்தம், திரு முதுகுந்தம், முதுகுந்த அடைவோம் நாமே முதுகுந்த அடைவோம், கோவல் வீரட்டம், அந்தகாசூரனை அழித்த எட்டு வீரங்கள் விளைத்த தலம் கோவல் வீரட்டம், திருவதிக வீரட்டம், திருவர சங்காரம் பண்ணின தலம் சிதம்பரம், ஞான வெளியாக இருக்கக்கூடியது திருவாரூர் மூலஸ்தானம் அது, திருமறைக்காடு, எலி ரூபத்தை தூண்டி விட்டதுனால மாபலி சக்கரவர்த்தி ஆயிட்டான். எலி என்ன குடிக்க வந்துருக்கு சனிதானத்துல, கோவில் இருக்கிற எலி என்ன சாப்பிடும், எண்ணெய் தான் சாப்பிடும். அந்த தீபத்துல இருக்கிற எண்ணெயை குடிப்பதற்கு வந்தது, எண்ணெய் இல்லாத அந்த தீபம் மங்கி போடுது, அது அந்த மூக்குனால அந்த சுட்டுடிச்சு நெருப்பு ஒரு உதர உடஞ்சு பாருங்க. அந்த தீபம் சிவபெருமான் நினைச்சாரு, அடாடா கோவில இவ்வளவு சித்தந்திகள் இருக்காங்க, இந்த எலிக்கு இருக்கிற கருணை பாருங்க, தனிநாடு சிவசன்னு விளக்கறியிருந்தாரு, கையினால மூக்குனால தூண்டிட்டு சாமி எவ்வளவு அறியாதவராக இருக்காரு பாருங்க. உடனே மகாபலி சக்கரவர்த்தி ஆயிடுச்சு, வாமனாவதாரம் எடுத்து வந்து பெருமாள் கை கீழே அவரு கை மேல, எவ்வளவு பெரிய பெரிய வாழ்வு பாருங்க. அறியாமல் தவறான நிலையில கூட ஒரு நற்செயல் விளைந்து விடுமா, தவறான நோக்கத்தோட வந்து ஒரு நல்ல செயல் விழுந்துட்டா சன்னிதானத்துல அதுக்கு பலன் உண்டு. அப்படிப்பட்ட வேதாரண்யம், அந்த வேதாரண்யத்துல இருந்து தோணிபுரம் ஞானசம்பந்தருடைய மேடு, உள்ளிருக்கு வேலூர் வைத்தீஸ்வரன் கோயில், மயிலாடுதுறை கோடிக்கா, 3 கோடி முனிவர்கள் வழிபாடு பண்ண தலம் கோடிக்கா, அங்கிருந்து திருவெண்காடு, ஐராவதம் பூஜை பண்ண தலம், சோமகுண்டம் சூரியகுண்டம் எல்லாம் மெகண்டார் அவதாரத்துக்குரிய தலம் அது, பட்டினத்தார் அருள் பெற்ற தலம் அது. அதுபோல திருப்பனந்தாள், ஒரு பெண்ணினுடைய அன்பினாலே சாமி தலை காஞ்சி தரம், அப்புறம் குங்கிலிய கலைஞர் அன்பினாலே இருந்தாராம், ஒரு பெண்ணினுடைய அன்பினாலே தலை தாண்டார், ஒரு அடியாருடைய அன்பினாலே தலை நிமிந்தது. பெருமாள் எத்தனை குனிஞ்சி நின்று பார்ப்பாரு அடியாருக்கு, அதெல்லாம் ஒரு ஒவ்வொரு தலையில ஒவ்வொரு பேர் தான் செஞ்சாரு. மதுரையில 64 வகையான திருவிழாக்கள் செஞ்சிருக்காரு. அங்க திருத்தாங்கட்டாங்குடி கணபதி வழிபாடு செய்தது, திருத்தொண்டர் ஊரு, தேங்கலூர் முருகப்பெருமான் பூஜை பண்ணது சூரியகுமாரத்துக்கு முன்னாடி, தண்டேச நாயனார் அவதாரத்தலம், திரு கடையூர் யமன சங்காரம் பண்ணது, வழுவூர் யானை உரித்தது, கண்டியூர் பிரம்மனுடைய சரத்தை கொய்தது, திருக்குறிக்கை மன்மகனை வந்தது, திருப்பதியலூர் இப்படி பல தலங்களை அட்டவிரட்டு தலங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு திருவிற்குடை ஜலாந்திரா சோதனையை சமாதானம் பண்ணது திரு புறம்பயம் திருவிடைமுன்று தன்னைத்தானே பூஜை பண்ண இடம். ஆகமங்கள்லாம் அம்பிகைக்கு சொன்னா சொன்ன பிறகு இந்த ஆகம வழியாக எப்படி பூஜை பண்றதுன்னு அந்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சார். எப்படி கத்தரிக்காய் பொரியல் பண்றதுன்னு என்பதற்கு காட்டுகிறார்களோ அது மாதிரி பெருமானே இந்த ஆகமம் சொல்லி ஆகம வழியிலே பூஜை பண்ணுறது எப்படி என்று தன்னைத்தானே பூஜை. இன்றைக்கும் கூட வைகாசி மாசம் அஞ்சாம் திருநாள்ல சாமி உள்ளே போய் மூலத்தானந்த தன்னைத்தானே பூஜை பண்ணுகிறது. அது மாதிரி மதுரையில சோமசுந்தர சுந்தரபாண்டியராக வந்து இம்மையை நின்று என்ன பண்றார் தன்னைத்தானே பூஜை பண்ணுறது என்று சொன்னா திருவையாற்றில சைவனாகி பூஜை பண்றார், இங்க ராஜாவாக பூஜை பண்றார், திருவிடை முதல தானாகவே இருந்து பூஜை பண்றார். இந்த மூன்றுக்கும் பூஜை பண்ணுற நிலையில வேறுபாடுகள் உண்டு. அப்படிப்பட்ட திருவிடைமுள்ளூர் குழந்தை பதினொன்று எல்லா புனித நீர்களை வந்து புனிதம் பெறுகிற இடம் சாமிமலை திருவீழி மிடலை திருவையாறு நந்தியம்பெருமான் இறைவனுடைய அந்த கோலம் பெற வேண்டும் என்று தவம் செய்த இடம் திரு ஆனைக்கா திராப்பள்ளி காவிரியை பார்க்கிறாங்க. காவிரியை காட்டுறாங்க அகத்தியர். ஏன்னா அவர் கொண்டு வந்ததுதானே காவிரி, புனிதமான காவிரி, கங்கையில் புனிதமாகிய காவிரி. பார்த்தாலே ஒன்று பாவம் தான் போகும். அதுக்கு பிறகு அங்கிருந்து பிறப்பு நேர கொடுங்குன்றம் பிரான்மலை திருப்புத்தூர் ஆடானை திருப்புணவாசல் திருப்பூவனம் காணப்பேர் திருத்துளியூர். இந்த திருத்துளியில நினைச்சா அவன் வந்து கவ்வை கடல் கடறி குணர் முத்தம் கேட் கரைக்கேற்ற கொவ்வை சுவர் வாயார் குடைந்தாடும் திருச்சூழியல் தெய்வத்தினை வழிபாடு செய்து எழுவார் அடி தொழுவார் அவ்வத்திசைக்கு அரசாகுவர். யார் வழிபாடு பண்றாங்களோ அவங்க காலில் வழிபாடு பண்ண அந்த வழிபாட்டினுடைய பயன்களுக்கு அந்தந்த திசைகளுக்கு அரசர்கள் ஆவார்கள். அலராள் பிரியாளே செல்வ மகனாகிய அந்த லட்சுமி நம்ம விட்டு பிரிய மாட்டார் என்று அந்த இடத்துல சொன்னாங்க சொல்றார். அப்படிப்பட்ட திருச்சூழியல் ராமேசம் நெல்வேலி புத்தாள் நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா உரைகிற இடம் ரொம்ப குன்றம் நீடுயர். இத்தனை காலத்துக்கும் ஒவ்வொரு பாட்டாவது சொல்லணும், அப்பதான் எனக்கு நிறைவாது நேரம் இல்ல. அப்போ அந்த சிறந்ததாயிருக்கக்கூடிய புத்தாள மலை பெருமான் பரங்குன்றம் தொண்டாலியற்ற தொல்வினை நம்மேல் இல்லாதே தொண்டாலியத்த நம்மேல் சொல்வினை இல்லாதே. மூன்று அரசர்களை நிறுத்தி வைத்து சுந்தரர் பாண்ட தலங்க சேரர் சோழர் பாண்டியர். சுந்தரர் காலத்தில் தான் எந்த விதமான பூசலும் இல்லாமல் எல்லாரும் சைவ நெறியில இருந்திருக்கிறார்கள். மூன்று அரசர்கள் முன்னிலையிலே பெருமானை புகழ்ந்து கோச்சிட்டை கோவல் பாடியிருக்கிறார். அந்த பரங்குன்ற திட்டமதொன்றி செய்கிறி சிவன் என்று நித்தலும் ஏத்த தொல்வினை நம்மேல் இல்லாதே. திருப்பரங்குன்றத்துக்கு கோயிலுக்குள்ள கூட போவனா பரங்குன்றத்தை வளவன் தான் பெருமான். பலவாரம் வழிபாடு செய்து பலன் பெற்றிருக்காள் பெருமான். ஆலவாய் பெருமானையும் பரங்குன்றநாதரையும் எத்தனை வேலை இருந்தாலும் தியாகராச பெருமான் வழிபாடு செஞ்சிருக்கிறாங்க. சோமவாரம் தோறும் அந்த நல் நோன்பு நோச்சிருக்கிறார்கள். இதெல்லாம் வாழ்க்கையில பார்க்கிற போது பெரியவங்க காட்டின வழி. அத நான் சொல்லாம இப்ப இந்த அஞ்சு ஆறு நாளா அந்த வரலாறையும் படிச்சுட்டே வர்றேன். இந்த 27 தலைப்புகள்லயும் என்னுடைய சிந்தனையினுடைய தோல்வி இருக்குங்க. என்ன அப்படி அற்புதமான பெரியவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு நல்ல முன் உதாரணங்கள். அந்த பரங்குன்றம் அப்படியே திருவேடகம், திருவேடகத்துல திரு ஆப்பனும் பலமா வந்து மதுரை கோயிலுக்கு வந்தாங்களாம். கொட்டாம்பள்ளியில நீராடினாங்களான், சாமியை வழிபாடு பண்ணாங்களாம். பெருமானுடைய திருவருடனால அகத்தியா நல்ல காரியம் செஞ்ச இத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்தபாரு. தனியா போறதே கஷ்டம், ஒரு 4-5 பேர் போனா ஆத்தரைக்கு அவன் இத்தனை பிரிஞ்சு போடுவான். அடியாறு கூட்டத்துக்குள்ள பிணக்கு இல்லாம கூட்டிட்டு வந்து அருள்கரையை சொல்லி அவர்களுக்கு இந்த பெருமானாகிய அருள்புரிய நீ தரிசனம் பண்ணி வச்சியே என்று ரொம்ப மகிழ்ச்சியா அகத்தியர் ஆசீர்வாதம் பண்ணர். வந்த வந்த முனிவர்கள் எல்லாம் தாம் வழிபட்ட புண்ணிய பேரின் அடையாளமாக தங்கள் தங்கள் பெயராக ஒரு லிங்கம் நிறுவினார்கள். ஒரு யாத்திரை போனா ஒரு சிவலிங்க பூஜை பண்ணணும். அது என்ன சார் அப்படி எல்லாம் முடியுமா சார்? ஒண்ணு இல்ல, காலையில கொஞ்சம் புச்சு மண் எடுங்க, அதை பிடிச்சு வச்சு சிவாசநாயன மக சிவமூர்த்தியன் மக சிவாயன மக இது மூணாச்சி சாமி வந்துட்டார். பவாய தேவாயனமக கர்வாய தேவாயனமக ஈசான் தேவாயனமும் பசுபதே தேவாயம் உத்தராய தேவாயனமக என்று சொல்லி உன்னுடைய திருவடிகள்ல என்னுடைய மனமொழிமைகளாகிய வணக்கங்களை ஒப்பிக்கிறேன் சாமி என்னை காப்பாற்று. சிவ பூஜை விட தான் ரொம்ப ரொம்ப பயமுறுத்துறாங்க. சிவ பூஜைன்னு ரொம்ப கஷ்டம், ஒண்ணும் இல்ல பெருமானே நீ எழுந்துள்ள வேணும். பெருமானே உன்னுடைய திருவடிகள திருவுருவில நின்று எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும். பெருமானே உன்னுடைய அருளிப்பாடு முன்னிலையா இருக்க வேண்டும். அடியன் செய்கின்ற இந்த வழிபாட்டை நீ ஏற்று அருள் புரிய வேண்டும். இவ்வளவுதான். எட்டு வகையான மலர்கள். இந்த எட்டு வகையான குணம், எட்டு வகையான தன்மைகள் நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருந்து அந்த மலர்கள் தோல் எண் மலர்கள். அதுக்கு எட்டு வகையான பெயர்கள். வடமொழியில சொன்னாலும் சரிதான், தமிழ்ல சொன்னாலும் சரிதான். சேதன் அடி போட்டி, சிவன் சேவடி போட்டி, நேர் தேர்ந்தன்மல் அடி போட்டி, மாயப்புறப்பருக்கு மன்னன் போட்டி, கீழாதன் அடி போட்டி, ஆறாறு இந்த மருள்மலை போட்டி என்று எட்டு போட்டு சொன்னா சொல்லும். சுலபமும் வழிபாடு. பூ கிடைக்கலையா, பத்தனம் போடுங்க. பத்தனம் கிடைக்கலையா, கொஞ்சம் அரிசியில கொஞ்சம் மஞ்சளை போட்டு போடுங்க, அதை எடுத்து வச்சிருக்க மறுபடி போட்டுங்க. எவ்வளவு சுலபமா வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி சிவலிங்க பிரதிஷ்டை செய்தார்கள். அது இரண்டாம் பிறகு கபாலிங்கம் பாருங்க, இரண்டாம் பிறகு அந்த நிறைய லிங்கங்கள்லாம் இருக்கு பாருங்க. இந்த முனிவர்கள் அமைத்தது என்று சொல்லி பெருமானுடைய திருவருளினாலே இந்த திருவிளையாடுகளை அர்ச்சனைப்படுறதோடு நாம் நிறைவேற்றுகிறோம். மிகப்பெரிய பயன் என்னுடைய வாழ்நாளில் என்று சொல்லி எல்லோருக்கும் முன்பு நன்றி சொல்லி அடியேன் ஏதேனும் தவறாக குறைவாக பெற்றிருந்தால் உட்பொழுது மல்ல வேத வேள்வி வழங்குக சுரங்கு வானம் பல்குக வளங்கெழுங்கும் பரவுக அறங்கெழுந்தும் நல்க உயிர்கட்சி எல்லாம் இன்பம் நல்க உயிர்கட்சி எல்லாம் நான் மறை தெய்வம் ஓங்கி புல்க உலகம் எல்லாம் புடவலன் செங்கோல் வாழ்க நம பார்வதீபதே என்னாடுடைய சிவனே போற்றி ஆடகமனுடைய அரசே போற்றி.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: இந்த செய்தியை கேட்டவுடன் shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வானொலி சோவை புதிய முகவரிக்கு மாறிவிட்டது. இந்த முகவரியில் இது விரைவில் நின்றுவிடும். உடனடியாக எங்களை shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
3: சகனாவவதோ சகனவுனக்தோ சகவீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வந்தே தட்சிணகைலாசம் வந்தே ஹேமாப்ஜினீமபி வந்தே வேணுவனேஸ்வரம் வந்தே ஸ்ரீமத்காந்திமகேஸ்வரி வந்தே ஸ்ரீமூலலிங்கஞ்ச ஸ்ரீமத்தாம்ரசபாவதி சிவகாமி சமோபேதம் சுந்தரம் துகசுந்தரம். திருச்சிற்றம்பலம் நிலனே நீர் வழி தீர் நெடுவானகமாகி நின்ற புலனே குண்டரிகற்று அயல் மாலவன் போற்றி செய்யும் கனதே கற்பகமே திருக்கற்குடி மன்னின்ற அனசேற்கையினே அடியேனை.

சுனி பாமியனுடைய ஊரிலே உருக்கி உள்ளொடி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய தேதினை சுரிந்து புறம் புறந்திருந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழந்தருடுவது இனியே நையாத மனத்தினை நைவிப்பன் இத்தெருவே நீ ஐயா உலா போந்தான்று முதல் என்று வரை கையார் தொழுது அருவி கண்ணாரத் தொறிந்தானும் செய்யாயோ அருள் கோடை திரைலோக்கிய சுந்தரனே ஆறார் வந்தார் அமர குணத்தின் அணியுடையாதிரை நாள் நாராயணனோடு நான் முகன் அங்கியம் அறிமிய எந்திரனும் தேரால் வீதியில் தேவர் குழாங்கள் திசையனைச்சும் நிறைந்து பாராட்டொழுகள் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கோருதுவே ஆதிமாமரை விதியினால் ஆறு சூழ்வேணிநாதரே உன்னாகவே புரிய நல்வேள்வி தேரு நீங்க நீ செய்யவும் திருக்கழுமலத்து வேதி வேதியானே வரும் செய்யவும் மிகுமா வேத பொருள் உணர்ந்தேன் மேவு சிவாகமத்து தேதில் பொருளும் தெளிந்து உயிர்ந்தேன் ஏது குறை தெற்றியூள் சிங்க சிவஞான மாமுனிகன் ஒற்றாமறையடுக்கள் போக்கு திருச்சிட்டம் வர நம பார்வதி பதயேர மகாதேவ எல்லாம் வல்ல பரம கருணாநிதியாகிய எம்பெருமானுடைய திருவழி துணை கொண்டு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கான காஞ்சிபுரான படன வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் என நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கழிந்த வாரத்திலே கச்சபேஸ்வரம் என் படனம் என்பதை சிந்தித்தோம். இன்று சிந்திக்க இருப்பது சகோதர தீர்த்த படனம் என்பது. நம்ம சட்டையெல்லாம் இப்போ போடுறோம், இந்த சட்டைக்கு குப்பாயம்னு பேர் தமிழ். அந்த காலத்து குப்பாயம்னு சொல்லுவாங்க. அந்த குப்பாயம் எப்படி இருக்குன்னா வெள்ளை வெள்ளையேன்னு சும்மா சலவை இப்பெல்லாம் போட்டு கொண்டிருக்க மாதிரி சலவைன்னு சொல்கிறோம்கூட. இப்போ பழைய சலவை பல்ல அப்போ ஆற்றுக்கு கொண்டு போய் ஊர் மண்ணில் போட்டு கசக்கி எடுத்து துவைச்சு அப்புறம் கொண்டு வந்து இஸ்திரி போட்டு கொண்டு வந்து எல்லாம் சர்ஃப் தான் இப்போல்லாம். ஏன்னா நாளுக்கு நாள் நாம் சோம்பேறி ஆகிண்டே வரும். அதனால் நம்முடைய செயல்களும் எவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியுங்கிறத தான் நான் நினச்சேன். ஏன்னா விரைவான உலகம் இது, எல்லாமே மிக விரைவாக நடக்கக்கூடிய உலகம். ஒரு வருஷத்தில் செய்யக்கூடியதே ஒரு நாளில் செய்யணும்னு ஆசை நமக்கு. 5 வயது

ஐஏஎஸ் பாசங்க எல்லாம். ஆமாம், மனுஷனுடைய இயல்பு அப்படித்தான். அந்த முறையில் குப்பாயம் என்ற சட்டை, அதை வெள்ளை வெள்ளையருங்க சட்டை வாங்கும், வெள்ளி குப்பாயம் சொல்லுவாங்க, அதை போர்த்து அந்த காலத்து சட்டை உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்திருக்கு. மன்னர்களுடைய போட்டோவெல்லாம் பார்த்தா சட்டை இருந்திருக்கு, ஆனால் நாம் போடுறதில்லை. பெரிய தாமந்தர்கள் தான் சட்டை போடுறது. சட்டை போடுவது ஒரு ஆடம்பரம், ஒரு காலத்தில் சட்டை போடுறா அது ஒரு ஆடம்பரமாக இருந்த காலம். இப்போ இல்லை, சட்டை இல்லைன்னா கஷ்டம். ஆமாம், என்னையே அசட்டையாக இருக்கான்னு நினைப்பான். எனக்கும் தான் சட்டை போட பழி சஸ்ஸில் வரும்போது சட்டை இல்லைன்னா அவன் மேனி இடிக்கும் போது இவன் இடிக்கிற அசிங்கமாக இருக்குது. அப்போது ஏதாவது அதுவனுக்கும் நமக்கும் ஒரு நடுவில் ஏதாவது ஒன்று வேண்டி இருக்கு. அதனால் வெள்ளை வெள்ளி குப்பாயம், வெள்ளை போன்ற சக்காயம், அதை போர்த்து கொண்டிருக்கார் மகர்ஷிலாம். குப்பாயம் போத்தில் வெண் திருமேறி உடம்பு கூட அணிந்திருக்கிறார்கள், திருநீற்று ஒளியினால திகழ்கின்றார்கள். அந்த திருநீற்று ஒளி அவருக்கு உடம்பு கூட அந்த திருநீர் பூசந்த திருநீற்று ஒளியிலே திகழும்போது எப்படி இருக்கு பார்க்குறதுன்னா வெள்ளி குப்பாயம் போட்டிருக்க போல இருக்கு. அது கதிர் வீசுகின்றது, சூரியனுடைய கதிர் எப்படி வீசுகின்றதோ அந்த மாதிரி அவருடைய திருமேனி வீசுகின்றது. சில பேர் விபூதி இப்படின்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். காரணம் என்னன்னா, ஏற்கனவே கருத்த மேனி கருங்க நிறைய, அந்த கருத்த மேனியில் கடையில் வாங்கின விபூதி அது நல்லா பழ பழனம் இல்லையாது, அதை ஒழுத்து போட்டாசமாக தூக்கி காட்டும். அந்த மாதிரி சில பேருக்கு யூரி இட்டால் சரியாகவே வராது, பார்த்தாச்சு எத்தனை யூரி இப்படிலாம் இட்டாலும் சரி அது ஒரு ஷைனிங் கிடைக்காது, அது மங்களாக தான் இருக்கும். அதுக்கும் கொடுத்து வைக்கணும். சிவவேடம் தரித்தாலும் அந்த சிவவேடம் சிவவேடமாக தெரியவருக்கும் ஒரு அதுக்கு ஒரு யோகம் வேணும், அந்த தேச சொல்லணும் கிடைக்கணும். ஆமாம், அந்த மாதிரி முனிவர்களெல்லாம் வெண் திருவெண்ணீர் அணிந்து அப்படி இருக்கிறார்கள். அது எப்படி இருக்குன்னு சொன்னால் வெள்ளிக்குப்பாயம் போட்டு ஒரே வெள்ளி சட்டை அணிஞ்சிருக்க மாதிரி இருக்காங்க. வெள்ளி குப்பாயம் போர்த்தன பொதிந்த வெண் திருநீற்றொழி கதிர்கள் அள்ளிக்கொள்வனையமே நீர். அவட மேனி அப்படி இருக்கின்றது. கச்சபாதயம் அறைந்தன, அந்த மாதிரி முனிவர்கள் இருக்கிறாங்க. கச்சபாதை கச்சபேஸ்வரருடைய ஆலயம், அதை பற்றி ஏற்கனவே சொன்னோம். மலநோய் தள்ளி பேருதம் அத்தல குளவால், மலநோயை நீக்கக்கூடிய அதற்கு உதவக்கூடிய ஸ்தலம் அது எங்க, அதுக்கு மேற்கே இருக்கு. என்ன இருக்குன்னா சகோதர சீர்த்தம், அதுக்கு மேலே நாம் ஏற்கனவே போன வாரம் படித்த அந்த கச்சவேஸ்வர தீர்த்தத்துக்கு மேற்க இந்த சகோதர தீர்த்தம்னு ஒன்று இருக்கு. அந்த தீர்த்தத்துக்கு என்ன விசேஷம்னு சொன்னால், மலநோய் தீர்க்கும், மலநோய் நீக்கக்கூடிய. அங்கே யார் இருக்கா, புள்ளி தோளாடை புனைந்தனம் பெருமான், மான் தோல் அணிந்திருக்கார். அந்த மான் புள்ளி இருக்கு, அந்த மாதிரி புள்ளிகள் உள்ள மான் தொலை உடையவர் அவர் பொறிபுறம் இருக்கைகள் பொழிவா. அவர் இருக்கின்ற இருக்கைகளாம் ஆலயங்கள், அவர் எழுந்திருக்கின்ற ஆலயங்களை பற்றியெல்லாம் சொல்லுகிறேன் என்று தொடங்குகின்றார். ஆசனம், ஜபத்துக்கு ஆசனம் உள்ள மான் தோல் விசேஷம் பேர். இப்ப மான் தோல் இருக்குனாலே பிடிச்சு கொண்டு போயிடுவான், தடை செய்யப்பட்ட பொருள் அதெல்லாம். மாந்தோல் புலித்தோல் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாலே உங்களுக்கு எப்படி வந்தது இந்த தோல், எத்தனை புலியை கொண்டேரு எத்தனை மாந்தோனை கொண்டேருன்னு கொண்டு வந்துடும். நான் அறுபது சமயம் ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன், பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஏற்றாலும் ஒரு குழந்தை இருந்து பார்த்துட்டே இருக்கும். எங்கள் மாமி சொன்னால் பையன் குழந்தை பார்த்துருந்துக்கே பிஸ்கட் எடுக்கணும், கொடுக்கூட அவனுக்கு தெரியாது. அது அது என்னச்சின்னு வீட்டில் தின்னுட்டு வந்து இங்கே வாயில் எடுக்கும் கடைசி இந்த பிஸ்கட்டுனால வாயெடுத்தாலும் கே பிஸ்கட் கேச

தலை வச்சுவோம். அது அந்த காலம் ட்ரெயினில் ட்ரெயின் பண்ணுறது இப்போ ரொம்ப ரிஸ்க்கு. ஆமாம், ஒரு உபகாரங்களெல்லாம் இந்த காலத்தில் முடியாது. ஆமாம், கொஞ்சம் ஒரு ஓரமாக உட்கறேம்மா, அவ்வளோதான். நம்ம நாம வெளியில் போயிடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கி நம்ம வெளியில் தெரியும் இறக்கம். அதெல்லாம் இந்த காலத்தில் முடியல, அதை நம்ம செலுத்த முடியல. ஆமாம், அந்த அளவுக்கு நம்முடைய யுக தர்மங்கள்லாம் இப்போ இப்போ இருக்குது. அந்த மாதிரி வெள்ளி குப்பாயம் போர்த்தன பொறிந்த வெண் திருநேற்று கதிர் திருநீரொட்டி கதிர்கள் அள்ளிக்கொள்வனையமேனியில் கச்சபாதயம் அரைந்தனம் மலநோய் தள்ளி பேருடம் அத்தல குடபால் சகோதரேற்ற நீர்க்கரையில் புள்ளித்தோளாடை புனைந்தனம் பெருமான் ஒளிபுறம் இருக்கைகள் ஒழிவா மண்ணுமை கிழவி கரிமுகன் தென்பால் மாண்பகன் ஈசனை வழுத்தே. சத்தியமொழி பேசுகின்றார் முன்னாள் போன மாதிரி விநாயகர் சத்திய விநாயகரன். அப்புறம் மற்ற விநாயகர்லாம் பொய் சொல்லுவாரான் தெரியல, சத்திய விநாயகர்ங்கிறது சத்திய உண்மையை சொல்லுவார். அந்த மண்மை கிழவி கரிமுகன் அந்த உண்மையே பேசுகின்றார். நான் சத்தியமொழி விநாயகர்னார அவருக்கு தென்பால மாண்டகன் ஈசனை வழுத்தி. மாண்டகன் என்றான ஒரு முனிவர், அவர் வணங்கின அந்த ஈஸ்வரன். மாண்டகன்னி என்றதான ஒரு முனிவர் இருந்தாராம், அவர் பூஜைத்தார்களாம். கன்னி ஓர் பாகன் அருளினான் அந்த கன்னியை உருவாகத்திலே உமை உருவாகன் இருக்கிறானே அவனுடைய அருளினால் மாண்ட கன்னிமா முனிவரன் என்பான். மாண்ட கன்னி என்கிறான ஒரு முனிவன். அவன் என்ன செய்தான், மின்னிழை கடவுள் மடந்தையர் ஐவர் வீங்கிழ வனமுறை திளைத்து பொன் உதகலத்தின் முருகபிரம் கோகம் புவிமிசை இருந்தவர் நுகன்றான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை. அதான் சொன்னான், மனிதனுக்கு வந்து அவனுடைய ஒரு பத்து பேர் இருந்தானால் நூறு ஆசை இருக்கும், அவ்வளோத்தையும் அவன் தீர்க்கணும். அது அவனுடைய இறைவனுடைய கடமை. அதனால் இன்னைக்கு ஒரு ஆசைப்பட்டோம் நிறைவேறலை, ஆனால் ஏதாவது ஒரு ஜென்மத்தில் நமக்கு அந்த ஆசையை நிறைவேற்றுவான். நிறைவேற்றான் அப்போ தான் அவன் பக்குவம் ஆகும். அதாவது ஒரு நமக்கு ரொம்ப கவலை, கார்ப்பரேஷன் சேர்மன் ஆகலையே வச்சுக்கிடுவோம், இந்த ஜென்மத்தில் நடக்காது, அதுக்குண்டான பாலிடிக்ஸ் மாதிரி பண்ண முடியாது. ஆமாம், எப்போவாது ஒரு ஜென்மாவில் கார்ப்பரேஷன் தலைவர் ஆக்கி அதில் உண்டான கஷ்டங்களெல்லாம் அவனை அனுமதிக்க வச்சு அப்போ எனக்கு என்ன கார்ப்பரேஷன் பதவியே வேண்டான்னு அவன் நினைக்கணும். ஓர்ப்பு வரணும், ஓர்ப்பு எப்போ வரும்னா அனுபவிச்சா தான் வரும். ஒரு பொருள் மேலே ஓர்ப்பு எப்போ வரும்னா அதே முங்கி எழுந்து அதனுடைய கஷ்ட நஷ்டங்கள் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான் நமக்கு தெரியும், மைனஸ் பாயிண்ட் தெரியாது. அதில் மைனஸ் பாயிண்ட் எல்லாம் அவனுக்கு சுட்டி காட்டி வச்சு அப்போதான் அவனை ஓர்ப்பு வச்சே இல்லை இவ்வளோ இருக்காது. அந்த மாதிரி என்ன செய்வான்னா இந்த முனிவர் என்ன இவருக்கு ஒரு ஆசை, அங்கே போய் அங்கே வைக்கணும் தேவலோகத்தில் போய் கன்னிகைதான், கண்ணியில் எங்கே கூட இங்கே ஆனால் ரம்பை ஊர் சொல்லி செல்வத்தமை எல்லாம் கன்னிகளெல்லாம் இங்கே பூலோகத்துக்கு வரவழைச்சு அந்த கன்னிகைகளோட இவர் அனுபவிச்சிருந்தார். மின்னிடை கடவுள் மடந்தையர் ஐவர் தேவலோகத்திலிருந்தான கடவுள் மடந்தையர் பெண்கள் ஐவர் அவர்களை வீங்கிய மனமுறை திளைத்து பொன் உலகிழச்சின் நுகர்வரும் போகம் அந்த உலகத்தில் என்னெல்லாம் போகம்ண்டோ அதை பூரா இங்கே அனுபவிக்கும். அதாவது சில பேருக்கு சில விஷயத்தில் தானாகவே ஓர்ப்பு அனுபவிக்காமலே எப்படி என்ன ஆனாலும் சரி ஒரு பைசாவில் எடுக்க மாட்டான். அப்படி ஒரு பைசாவில் யாருடைய பணமாக எடுக்க மாட்டான். ஏன் எடுக்க மாட்டேங்கிறான், அதுக்கு அழுத்தம் இருக்கும். அவன்
எதை கண்ணாலும் எடுத்து பைக்கில் போட்டுருவான். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் தான், சின்ன வயசில் அவனுக்கு ஏதாவது பொருளை கண்டால் உடனே ஆத்திடுறான் ஆமாம். ஆனால் மகா சாமர்த்தியசாலி, அதை எடுக்கிற ஆளாக கண்டுபிடிக்க முடியாது. அதான் ஒரு செகண்டில் கண்ணை மறைச்சிடுறான். ஆமாம், நான் ஒரு 58 ஐயப்ப சாமி போட்டுருவேன். அப்போ ஒரு விட பஜனைகள்லாம் நடந்த வேலை இருக்கும்போது பழத்தில் மாலை போட்டிருந்தான், இந்திராட்ச மாலை. இந்த பழங்கிலேருந்து வந்தான். நான் ஏ புள்ளிக்காரன் வந்திருக்கான் பார்த்துங்கம்பா. ஆ, நான் மத்தனவே இருக்கும்போது என்ன பண்ணிட முடியும்? ஆகும்ண்ணா, 5 நிமிஷம் மாலையை காணலை. 25 பேர் இருக்கும் மாலை, 5 நிமிஷம் நான் மாலையை காண எப்படி எழுத்தான்? அது நான் கொண்டு போயிட்டான். அப்புறமா தான் மாலையை படுத்துட்டு மாலையை காமா காணேன் காணாங்க. அவன் தான் வந்துட்டு போயிட்டான்ல, சரியா போச்சு. ஆனால் அது என்ன செய்வானா உபயோகிக்க மாட்டான். நேராக கொண்டு வீட்டில் வந்து அறையில் கொண்டு போட்டான். அதோடு அவனுடைய மொழி முடிஞ்சிச்சு. அந்த அது ஆப்பாயிடு. அதை மனோதர் தெரியல, அது ஒரு டிசீஸ்ங்கிறேன். மனோதர் டாக்டர் கேட்டால் அது ஒரு மனோதர் தெரியல, அது ஒரு டிசீஸ். ஆனால் அவரை அனுபவிக்கணுங்கிற அவனுக்கு அந்த ஆசை அதில் இல்லை. பொருளை எடுத்து அதை அனுபவிக்கணுங்கிற ஆசையோடு எடுக்கலை. எடுத்துடணும், அதனால் வீட்டில் முன்னு போட்டோம். அதோடு அதுக்கு முடிஞ்சு வச்சு. அது மாதிரி இன்னொருத்தன் எடுக்கவே மாட்டேங்கிறான். காரணம், முன் பிறவிகளிலே அவன் அனுபவித்து அதில் ஓர்ப்பு தோண்டி சே அர்த்தம் பொருளை தொழக்கூடாது. அங்கே ஒரு எண்ணம் அவனுக்கு, இவனுக்கு இன்னும் பல பிறவி இருக்கு அந்த ஓர்ப்பு வருது. அதனால் பிறவியில் ஏற்பட்ட பல பிறவியில் ஏற்பட்ட அனுபவங்களின் மூலமாகத்தான் ஓர்ப்பு தோணும். திடீர்னு நாளைக்கு எனக்கு ஓப்பு தோணும்னா சொல்லிகிட்டு இருக்கலாம். சார், இப்போ எனக்கு எல்லையும் ஆசை இல்லை சார், அதெல்லாம் போச்சு, அதெல்லாம் முடிஞ்சாச்சு. நம்ம சமையல் அதான் நமக்கு சார் ஒன்றுன்னு எனக்கு இப்போ ஆசை இல்லைன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆசை கோடிக்கு ஒரு கோடி ஆசை இருக்கும் மனசுக்குள்ளே, அதை வெளியே சொன்னால் கேவலங்கிறதுனால சொல்ல மாட்டேங்கிறான். சார், இத்தனை வயசுக்கு ஒரு அறிவு இருக்கா எனக்கு, இந்த ஆசைப்படுறானேன்னு சொல்லிடுவானே எனக்கு. அதான் எங்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆறும் கட்டிட்டேன், ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் சும்மா பம்மாச்சு. அனுபவிச்சு ஓட்டினா தான் ஒர்ப்பு வரும், அனுபவம் இல்லாமல் ஒர்ப்பு வரவே வராது. அந்த மாதிரி இவருக்கு மேல் உலகத்தில் மின் இடை கடவுள் மடந்தையார் வேலுலக தேவதைகள்லாம் ஒரு செய்கிறம்பை விதோத்தமை உன்னால் அந்த மடந்தைகள்லாம் இங்கே வந்து அவர்களோட போகங்களை அனுபவித்து கொண்டு சந்தோஷமாக இருக்கார். பொன்னுலகிடத்தின் நுகர்பெரும் போக அந்த உலகத்தில் நல்லாம் போகம் உண்டோ அது இங்கே புவிமிசை இருந்தவர் நுகர்ந்தான் அதை அனுபவித்தார். மத மலம் அறுக்கும் சகோதரத்தட நீர் வரைப்பீடை முன்னாலே சொன்னோம், போன செய்யல. இந்த சகோதர சீர்த்தத்துக்கு என்ன பலன் ஆன் சொன்னான், மத நோயை நிற்கக்கூடியது. அந்த ஆணவ மரத்தினுடைய வலுவை குறைக்கக்கூடிய சக்தி இந்த சகோதர சீர்த்தத்துக்கு உண்டு. வளாகம் ஒன்றியற்றி அந்த மலமரம் அறுக்கும் சகோதர தடநீர் வரை பிழையில் ஒரு இடம், வளாகம்னா ஒரு இடம், அதை ஏற்படுத்தி அடநீரை இனிதி வீத்திறந்து அறம்பை அன்னலார் இளமுறை போகம் சதகம் சமைப்ப. அதாவது இந்திரனுக்கே பொறாமப்படாது. சார், நம்ம விட கிட்டிக்காரனாக இருக்காங்க, நமக்கு மேலே அவ்வளோ அழகான வந்தேன் சிலர் இப்போ நம்மளோட வில்லாண்டியாக இருக்கானு ஆன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்திரனே இவனை கண்டு பொறாமப்படாத அளவுக்கு இவர் போகங்களை அப்படி அனுபவிச்சுட்டு இருக்காராம். சதகம் சதமகன் சமைப்ப நுகர்ந்தனன் நெடுநாள் கடைமுறை முத்தி சார்ந்தான். கடைசியில் முத்தியை போய் சேர்ந்தார். சிதறடி தடங்கள் ஐயர் அம்பையர்கள் தீர்த்தம் என்றுரைப்பது தடமே. வரி விழி சேர்ப்ப குடமுறை மதர்ப்ப வாழ்வளை கரங்க வண் திமிரும் தெரிமலர் கூழை தையலார் குடையும் தென்புணல் தடம் அதன் கனு குலையுமே. செவ்விய அந்த விழி இருக்க அதெல்லாம் பரவி
அகன்ற கண்களை உடைய பெண்கள் குடமலை மதற்ப அந்த மார்பு அப்படி திமிர் அப்படி நிற்கிறது ஆன்னு சொல்லிதான். இப்போ எல்லாம் பார்க்க முடியாது நீங்கள், இப்போ ஒன்று சொல்லு. ஆமாம், அந்த கால பதினாறு பெண்களுக்கே அப்படி இருந்தேன். இப்போ இப்போ ஒரு பொண்ணுக்கு ஒன்றும் கிடையாது. ஆமாம், ஒரு குழந்தைய பார்த்தோன்னா ஞானம் இருந்ததா? ஆமாம், எங்கள் பெரிய மாமியார் இருந்தால் எட்டு குழந்தை பெற்றா, எட்டு குழந்தை பெற்றுக்கமர் அவர் முப்பது வயசு பொண்ணு மாதிரி நின்றான். அது அந்த காலத்துக்கு மாறி இப்போ ஒரு பிரசவம் தான், அதோடு சொல்லி முடிஞ்சது. அந்த மாதிரி இருந்த பெண்கள் இருந்தாலும் மறிபிடி சேப்ப செவ்விய பரவி அகந்த கண்களையுடையவள் குடமுறையை மதற்ப வாழ்வழை கரண்ட வண் திமிரம் உதரிமலர் கூழை தையலாக. அவள் என்ன, குடைய குடையும் தென்புணல் தளம், அது தென்புறத்தில் இவாளெல்லாம் குளிக்கிற இடம். குடையும் என்றால் குளித்தல், திருவம்பாயுடைய குழைந்து குழைந்து நீராடி அந்த அவர் தீர்த்தமாடி அதன் குலைமேல் எரியலர் குடங்கை மாண்டகன் ஈசன் இனிதமர் இருக்கையின். அப்படி எல்லாரும் குளிக்கிற அந்த எரியலர் குடங்கை மாண்டகன் இருக்கேன், குற்றன் நீங்க அறிபவன். அந்த மாண்டீசன் அப்படி அந்த அந்த வளாகம் இடத்தை அமைத்தானா அதில் நிற்கார். குடசார் அரியி அதுக்கு மேற்கிட அருள் அறுத்து அருள்வன் ஈசன் ஒன்றுண்டால் அதுவரம் காரணம் அருள் அறுத்தறிவன் குற்றம் நீக்கி அறிபவன். ஆ, நம்முடைய குற்றங்களை தான் நீக்கி அறிபவன். குறை வேறு குற்றம் வேறு. அதாவது குறை என்பது தீர்த்துக்கொள்ளக்கூடியது, குற்றம் தீர்க்க முடியாது. குறைக்கு தண்டனை கிடையாது. குறை உடையதான் யாரு? குறை இல்லாதவனே கிடையாது நாட்டில். எல்லாத்தையும் ஒரு பயன் வாங்கிட்டு இருக்குதாங்க. ஆனால் குற்றம் இருக்கக்கூடாது. குறை அதான் மிஸ்டேக் பண்ணலாம், ஆனால் குற்றம் செய்யக்கூடாது. அதுதான் இங்கே என்ன சொன்ன, அருள் அருத்தொருள்வன் நம்முடைய குற்றங்களையெல்லாம் நீக்கறிபவன் அவனுக்கான ஈசன். ஒன்றுண்டால் அது வரும் காரணம் கேள், அது வருகின்ற காரணத்தை சொல்வோமாக. நான் சொன்னேன், மூல அலர்கடவுள் தன்னுடன் பிறந்த முன்னவர் மும்மையர் உள்ளார் பேதுரா மதுகை மூவரும் விண்ணோர் பெரும் அபிசும் துமக்கல் ஆற்றாதே மேதகம் ஆவி இறந்தனர் அதனை விரிதழற் பண்ணவன் நோக்கி யாழினை புரியவில்லனக்கும் இழம்பை எதுமே என்றுடமழுங்கி. அக்னி தேவன் நாலு பேர், அவ பிரதேஷ் மூணு பேரா அக்னி தேவனுக்கு. அந்த மூன்று அலர்கடவுள் தன்னுடன் பிறந்த அந்த மூன்று சகோதரிக்கால அவளுக்கு இந்த ஹவிஸை தாங்கக்கூடிய சக்தி இல்லையா? தேவனுக்கு இங்கேருந்து ஹவிஸ் கொடுக்குறோம், அக்னியிலான கொடுக்குறோம், அந்த அக்னிபவான் வாங்கி அங்கே கொண்டு கொடுக்கணும். இந்த அக்னிபவானுக்கு ஏன், இவன் தான் போஸ்ட்மேன், நாம் இங்கே அக்னியில் கொடுக்குற குரலை வாங்கி யாரு கொண்டு கொடுக்குறோமோ அங்கே கொண்டு போய் சேர்க்கிறது, இதுதான் அவனுடைய வேலை. அதனால தான் அக்னியில் கொடுக்குறோம். இல்லை தண்ணியில் கொண்டு போடக்கூடாது, சுவாகம் கொஞ்சம் முடிஞ்சு வச்சு. ஆமாம், அதனால் அக்னிபவானுக்கு அந்த வேலை. அதில் மூணு பேருக்கான அவனுக்கு இந்த மாதிரி இந்த ஹவிசை வாங்கி கொண்டக்கூடிய சக்தி இல்லாமல் போச்சு, அந்த ஹவிசை தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் போச்சு. கந்தபுராணத்தை படிக்கிறவங்க, எம்பெருமானுடைய ரேசஸ் வந்து தண்ணீர் வாயுவால் தாங்க முடியல, அப்புவால் தாங்கிக்க முடியல, அக்னியாக தாங்க முடியல, கடையை சரவண பொய்யில் கொண்டு தள்ளினான் நான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த அதை தாங்க முடியல. அதை மூது அலர் கடவுள் தன்னுடன் பிறந்த முன்னவர் மும்மையர் உள்ளார் பேதுரா மதுகை மூவரும், அதாவது மயங்கராத வலிமை உடையவர்கள் அப்படி இருந்தோம், விண்ணோர் பெரும் அவி சுமக்கலாற்றாது, விண்ணோர்கள் கொடுக்கப்பட்ட அந்த அவிசை அவர்களால் சுமக்கம் ஆற்றாது,
மேதகம் ஆவி இறந்தார்கள். இறந்தே விட்டால் தாங்க முடியாது. ஆனால் இந்த அபிஷம் தாங்கி அங்கே கொண்டு கொடுக்கூடிய அளவுக்கு அவளது ஆற்றல் இல்லாமல் இறந்தே போனான். அதனை அதே அக்னிவான் பார்த்தாராம். ஏதாவது நம்ம சகோதரர்கள் இந்த அபிஷம் வாங்கி கொண்டு சேர்க்க முடிய வழியெல்லாம் போய் எல்லாரும் மண்டையை போட்டானே, நமக்கு அந்த இதுதானா என்ன அவர் சந்தேகம், அவருக்கு பயம் வந்துடுச்சு. விரி தளர் பண்ணவன் நோக்கி, விரி தளர்னா அக்னி, அவன் அதை பார்த்து யாதினை புரிவல், நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே, அவங்க மூணு பேரும் போயிட்டாலும் தாங்க முடியாமல் அவை நானும் அப்படி ஆயிடுவேனோ என்று புரிவல், எனக்கும் இவ் இடும்பை எழுதுமே, என் இடும்பது கஷ்டம், இந்த மாதிரி கஷ்டம் நான் ஆயிடுவேனோ என்று மழுங்கி என்ன செய்தான். மகோததியனைய ஐயர் அம்பயரும் வாவியல்லூரக் கரந்து சகோதரர் சம்மை இழந்தவன் தனக்கு சகோதரன் நீ தடம் புனலே உகாது என புரத்தியந்துரைத்து அங்கன் உறைந்தனன் அன்று தொற்று அழிகள் முகேலனப் பாயும் மதத்தடம் அதற்கு மொழிபெயர் சகோதர சீர்த்தன். மகோததி என கடலுக்கு பேர் மகோததின்னு, உததி என்ற கடவுள், மகோததி என்ன பெரிய கடல். அந்த மகோததி அணைய ஐயர் அம்பயசம் பாவியின் உள்ளூரக் கறந்து சகோதர தம்மை இழந்தவன் தனக்கு சகோதரர் பெயர். அந்த சகோதர சீர்த்தத்தில் அவர் விழுந்ததுனால என்ன ஆச்சுன்னா அவளுக்கு முக்தி கிடைச்சது. இயம்பிற்றாக வெண்கலனோ செய்தடை கலம்புகுந்தேனை பரிவுற காட்டி கொடுத்தனே தூண்டிற்படுகொலை இருகன சகித்து. இவெல்லாம் அந்த கடலுக்கு இந்த நதிக்குள்ளவை ஒழிஞ்சிட்டு இருக்கான். தேவரெல்லாம் இவாழ தேடி இருந்தாராம், எங்கே போனானே காணதே, ஆனால் எல்லாம் தேடி வர மாட்டில் இந்த சகோதர சீர்த்தம் கிட்ட வந்தவுடனே இந்த மீன்கள் சும்மா இருக்க வேண்டியன தேவா இந்த இங்கேயா இருக்கான், ஒழிய தெரியாமல் தலையாரி வீட்டில் ஒழிஞ்சான்னு ஒரு கதை உண்டு. ஆமாம், அது மாதிரி இவங்க இவங்கன்னா இந்த மீன்கள்லாம் கூட்டிட்டு தான் உட்காந்துட்டான் பாருங்க. ஆனால் உடனே இவாளாம் அவங்க சாபம் விட்டான், உங்களுக்கெல்லாம் நல்ல சாவே கிடையாது, அவன் வந்து வலையை போட்டு வீசி கொடி இழுக்கணும், அதாவது அந்த தூண்டில் போடுறானே அந்த தூண்டில் அந்த அந்த மாம்சத்துக்கு ஆசைப்பட்டு அது வந்து கைகள் அது குச்சிக்கிறோம். ரொம்ப அவசரப்பட்டோம், இந்த மீன்கள்னால் அதை குத்தி நாக்கில் குத்திக்கணும், அவன் இழுத்துவான், அதுக்கப்புறம் அதை எடுக்கணும். நம்ம நாக்கில் ஒன்றை குத்தினா பிடிச்சி இழுக்கும்போது நமக்கு என்ன வலி வலிக்கும், குத்துன்னு ஒரு வலி, அது எடுக்கும்போது தானே வலி இல்லையா. அந்த மாதிரி நீ இப்படி சாவை உங்களுக்கு சாவு அப்படி தான் போங்க. சாவிட்டேன் எழிதழர் புத்தேல் அண்ணனன் உரைய இமயவர் எங்களும் துருவி பெரிசிழப்பெய் பெரு இழப்பெய்து ஆண்டு வந்துரலும் பெருந்தளத்துறையும் மீன் அவர்க்கு தெரிகர எம்பிற்றாக வெங்கனலோன் செயிர்த்தடை கலம்புகுந்து ஏனை பரிவுரை காட்டிக் கொடுத்த நீர் தூண்டு படுகொலை இவருக என சவித்து. அப்படி சாமிட்டு போயிட்டார். மின்னன வெளிக்கொண்டு இறந்து வெளிக்கொண்டு இறந்து வெளிக்கொண்டிருந்துன்றிருக்கும், மின்னர வெளிக்கொண்டு இறந்து நின்றழைக்கும் விண்ணவர் தங்களை நோக்கி முன்னுறப்போமின் மறுபல் என்று எம்பி. தேவரெல்லாம் பார்த்தோன்னே இதை தண்ணி கொண்டு காட்டுக்குள் வெளியில் வந்தார். சரி நீங்கள் முன்னே போன பின்னால் வரேன், அது முன்னால் போய் பின்னால் வாருங்கிறனாலே சம்மாரம் என் மறப்பொரு இல்லைங்கிறான். முடியும் சில பேர் பேச கூட்டம் போய் மாமா போட்டு கலெக்டரை கண்டு பிடிச்சே கொடுத்துறவனே, நாம் நாளைக்கு எல்லாரும் போய். ஆமாம் சரி, நாளைக்கு காலையில் எல்லோரும் 10 மணிக்கு வந்துருங்க, எல்லோரும் போவோம். சொன்னவன்ல 10 பேர் பாயோர் வரமாட்டான், போயிட்டு நடக்க விட தானே கலெக்டர் கொண்டு பெட்டிட்டு கொடுத்தா வாங்க எல்லோரும் போவோம். ஆ பேசினவரை முதல்ல காணும், சரி 10 பேருக்காக போவோம்.
போகும்போதே பைய காலை பின்னா வைப்பான், நீங்கள் போங்க இந்த வந்தாருங்க, சின்ன சமாதானம் இருக்குது. அவ்வளோ அதில் அஞ்சு பேர் காணாது, கலெக்டர் ஹவுஸ் கிட்ட போகும்போது அஞ்சு பேர் காணாது. அப்புறம் கலெக்டர் மாடி படி ஏறணும், மூணு பேரை காணாது. பின்னாகுத்தனா பின்ன தடைய மேலே நிற்கும் போது ரெண்டு பேர் தான் இருக்கான், இவன் தான் பலி. இதுதான் நம்முடைய சாமர்த்தியம், பேசுறதுலாம் பவாலாம் ரெண்டு பார்த்துறேன். அதை எப்படி ஆ உமா பெட்டிஷன் கொடுக்கறது கூட வர மாட்டான், பயம். என்ன பயம் இல்லை, அது அப்படி தான் நம்முடைய இனம் அப்படி தான். இல்லை நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் ஆகும். அதாவது எங்கள் கோயிலில் திருப்பணி நடக்குது, அவன் என்ன பண்ணிட்டான், அந்த கல்வெட்டு பதியம் திருநெல்வேலி பதியம் கல்வெட்டு வச்சிருந்தது, அந்த சுவர் ரொம்ப டேமேஜாக இருக்குது, புதுசாக அந்த சுவரை கட்டணுக்காண்டி அதை பேக்க போனோம். அது டை இன்னைக்குலாம் தொட்டோன்னா பொடி பொடியாக வருது, துண்டு துண்டாக விழுந்துட்டு. அந்த பிரகஸ்பதி என்ன பண்ணா, அங்கே கொண்டு போகாது வசந்தம் கொண்டு போட்டுருந்தா ஒத்துருக்கும் தெரியாது. அங்கே நயனாவது எல்லாத்தையும் மண்ணை கொண்டு தள்ளியிருக்கானே அங்கே கொண்டு போட்டான். அதாவது கவுச்சிக்கு போட்டான்னா நியமிச்சுக்கு போட்டான். அவ்வளோ தேக்கணுமா, உடனே போட்டோ எடுத்தாச்சு, இதை விட்டாச்சு, செயலில் கொடுத்தாச்சு. ஒரு ஆஹா நெல்லை பரியத்தை உடச்சி தான் வைஷ்ணவுடைய ஆதிக்கம் செய்வாலயத்தில் ஏன்னா தெரியாது. நான் எதிர்த்து கோயிலுக்கு போகிறேன், எல்லாரும் ரெண்டும் எல்லாரும் வந்து ஐயா ஐயா இந்த மாதிரி நடந்துச்சு அப்படியா, நாம் நாளைக்கு போய் நாம் பெடிஷன் கொடுத்தணும், அதுக்கான கொடுக்கணும், கொடுங்களே நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் முதல்ல சேரணும், இந்த கொம்பு சிவர வேலை எங்கிட்ட விட்டுற. ஏன் இத்தனை பேர் இருக்கு, எத்தனை பேர் உட்காந்து, 50 பேர் உட்காந்துருக்கான். நாங்கள்லாம் வரோம் சொல்லல, நீங்கள் முன்னால் போகணுமா, நான் அவர் முன்னால் வரலாம், நான் தான் முன்னால் போகணுமா, இந்த கொம்பு சேர வேலை எனக்கு வேண்டாம், நீங்கள் போங்க நான் பின்னால் வரேன்னு கொடுக்கவே இல்லை. ஒரு பெடிசனடி கொடுக்கவும் முடியல கிடையாது. ரெண்டு நாள் ஆச்சு, நானும் அதான் ஒத்துரும் ஒன்றும் செய்யலை, எனக்கு தான் பொறுக்கலை பாவம். நேராக ஆஃபீஸில் போனேன், வீடு விடுன்னு விட்டேன், மறுநாள் பதிய வந்துட்டு சோரில் பதிய வந்துட்டு இதுக்கு இங்கே என்ன பாடு, அடுத்தவன்கிட்ட கொம்பு செய்யணும், நாம் பலனடையணும், இதுதான் நம்ம ஆட்களுடைய வழக்கம். அந்த முறையில் நீங்கள் முன்னால் போங்க நான் பின்னால் வரையினார் அக்னி தேவன். முன்னுற போமின் வருவல்லன்றி எம்பி முழறி நீர் தடமதன் கரையன் மண்ணு மன்னீசர் வல்லரை இருத்தி மரபுளி அருச்சனை ஆச்சு. அவர் என்ன பண்ணார், அந்த கரையில் ஈஸ்வரன் வள்ளலை இருத்தி என்ன பண்ணார், இஷ்டம் போல பூஜை பண்ணார், கன்னட மொழியில் பூஜை பண்ண போகிறேன் இன்னையிலேருந்து அப்படி சொன்னார். இல்லை அது என்ன, கன்னடத்துக்கு ஆரம்பித்தனும் கன்னட மொழியில் பூஜை பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேங்கான், மலையாளி மலையாள மொழியெலாம் பூஜை பண்ண போகிறேன்னு சொல்ல மாட்டேங்கான், தமிழனுக்கு மாற்றம் தனிக்கணும், தமிழை தான் பூஜை பண்ண போகிறேன். தமிழில் பூஜை இங்கே இருக்குது, பூஜை என்று சொன்னாலே ஆகவன் தான், பூஜை அந்த சொல்லியாச்சினாலே அதுக்கு செய்முறை போல ஆகமத்தினா இருக்குது. ஆமாம் வைத்தியத்திலாம் சுருக்கம் தான் என்னடா அப்படி இருக்கும்போது இவர் திருமுறைப்படி தமிழோடைய பண்ண பண்ண போகிறேன். ஒரு சத்தியவிழான்னு இருக்காது குருநாதர் அவர் தான், அவர் ஒரு பத்தரி போட்டிருக்கார் தமிழ்படி கும்பாபிஷம் எப்படியா செய்யறது, அதை பூரா இந்த அட்டையிலேருந்து இந்த அட்டையிலையும் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது, ஜோராக இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஈசானமோத்தாய நமஹான்னு சொல்லி பூப்படுறேன், இதெல்லாம் மொழி இல்லை மந்திரங்கள், மந்திரம் வேறு மொழி வேறு, மந்திரங்களுடைய உச்சரிப்பு இந்த மொழியில் இருக்குது, அந்த மந்திரம் சொல்லுவதற்குண்டான உச்சரிப்பு இந்த மொழியில் இருக்கு, அதனால் அந்த மொழியில் எழுதி காட்டுறான். ஆனால் மொழிக்கும் அறிவு சம்மந்தம் இல்லை, இவங்க அதை மொழிக்குள்ளே நுழைச்சி பேசிகிட்டு இருக்கேன். நான் ஈசானம் உத்தாயனமான தென்முக கடவுளே போச்சு, இது என்னது அதே தான் சொல்ல, நீ நான் என்ன சொல்றேன்னா அதே தான் நீ சொல்ற, புதுசாக சொல்லணும், வேற ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா அது உன் கெட்டிக்காக இருக்கணும். தத்புருஷ பக்தராய நமஹ
கிழக்கு மகத்துவனே போச்சு.